0: புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சில பேர் கூட கேட்பாங்க, அடியாரு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறது ஒரே அடையாளம் வேடம் தான், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். இந்த புராணத்தை நிறைய சொல்லுவாங்க. கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு மேற்காணாத வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன். வெண்திருநீற்றின் பொலிவு, வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன். வேறு இனியல் அன்றபிரான் சீரடியார் ஆகினான். கவனிங்களேன், அன்றபிரான் அடியார்னு சொல்லல, அன்றபிரான் சீரடியார். அப்ப சீரடியார் ஆக்குவது திருநீரு. சரியா, திருநீர் இல்ல, யாரோ பவுடர் போட்டுக்கிட்டு போறாரு, நம்ம பார்க்கும்போது திருநீர் மாதிரி இருக்குது. என்ன செய்யலாம்? திருநீரா நினைச்சு பண்ணுங்கோ, அருள் வரும் சத்தியமா. அதுக்கு நான் காமிச்சிருவேன். நம்ம 63 சேரமான் பெருமாள் ஒரு பெரியவர், கடலில் தெருவார், அவரை முடிசூடி மணிமகனம் சூடி நகர்வாகம் வர்ற மொத்த யானை மேல ஏறி ஏதாவது ஒரு வண்ணா வந்துட்டு இருக்காரு. இந்த வண்ணா மேல உவர மண்ணு, களிமண், வெள்ள களிமண், அவர் துணி துவைக்க பயன்படுத்துற மண், அது அழுக்க போக்குவதற்கு அவர் கையாளுற ஒரு உத்தி. அது உடம்பு முறப்பட்டு மழையில கருது, கொஞ்சம் பீமதி மாதிரி அவரு பார்க்க தோட்டம் அளிக்கிறார். அந்த வண்ணம் நம்ம சாமி இருக்கிறாரு, ராஜா மகாராஜா சேர மகாராஜா யானையில இறங்கிட்டு கும்பிடு. உழையிற் பொழிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்று உணர்ந்து மழையில் கரைந்தங்க ஒவ்வொரு ஊரி மேலு வெளித்த வடிவினார். உழையில் பொழிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்றுணர்ந்து இழையிற் சிறந்த ஓடை முதல் யானை கடித்து நின்றிழைந்து விடவில் பெருகும் காதலினால் விரைந்து சென்று கை தொடர. ராஜா கொண்டோன அவர் பயம் வந்துடுது. வண்ணம் தானே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே தெரியும், பயம் வரும். யாராவது அதிகாரி வந்தாங்கன்னா நம்ம குறுக்க போனோம்னா நமக்கு தண்டனை கிடைக்கும், பயம் வரும். அவர் பயப்படுறாரு. அந்த வண்ணம் நீ நினைச்சிட்டீங்க, சேரகுருமா தொடக்கண்டு சிந்தை கலங்கி முன்பணங்கி யாரென்று அடியேனை கொண்டது? அடியேன் அடிவண்ணான். அவர் ராஜா சொல்ற சேரபிரானும் அடிச்சேரன் அடியேன். நீங்க வண்ணான் ஜாதின்னா நான் சேரன் ஜாதி. திருநீற்றின் வார வேறு புரிஞ்சுக்கிட்டார். திருநீர் இல்ல ஓர் மண்ணு புரிஞ்சுக்கிட்டார் சொல்ற. அந்த வேடத்தை நினைப்பிச்சீங்க, வார வேடம்னு அன்பான வேடம், அது அன்பு வேடம், இன்ப வேடம், ஞான வேடம், உண்மை வேடம், எது திருவேடம். இது சரியா சொன்னா திருப்பியும் சேரதான் வருவார். திருக்குறிப்பு தொடர் பணத்தில் ஆசிரியர் சொல்வார் எப்படி பார்க்கணும் திருநீரனு. ஆணையாமன நீரு கண்டு ஆணைகள் சொல்லுங்க என்ன அர்த்தம்? அம்மையினர் உலகாலும் தேவி பராசக்தியினுடைய வடிவமாக திருநீரை எவர் பார்க்கிறாரோ அவருக்கு முக்தி சத்தியமாக நிச்சயம். ஆகவேதான் திருநாவுக்கரசர் சொன்னீங்க, எழுதியிருக்க போறோம் வேடம் கைதோட வீடு எளிது. எளிது அதிகம் எழுதணும். ஏதோ போறது உருவா பணம் எளிதுன்னு சொல்லல, மத்தியான சாப்பாடு எளிதுன்னு சொல்லல, முக்தி பேரு கவனி தயவு பண்ணி கெஞ்சி கேட்கிறேன். நீங்க ஒவ்வொரு சொல்லையும் ஆராயணும். போற போக்கில படிச்சீங்கன்னா ஞானம் கவனிங்க. நம்ம செய்ய போறது வெறும் கை தொடரும் அவ்வளவு, வேடத்தை கவனிக்கணும் தயவு பண்ணி. அங்க பின்னால பாருங்க, 5 ரூபாய் எளிதுன்னு சொன்னா தூக்கி போட்டு போயிடலாம். ஒரு வேட்டி சொக்கா இலவசம்னா தூக்கி போட்டு போயிடலாம். வீடு பேர் அத்தனை பேரும் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வாடரும் பிறரும் பக்தியான மலரடிகான மண்ணே. அப்பேற்பட்ட சுவாமி திருவடிய வெறுமனு கீழே தொங்குற ரெண்டு கைய தூக்கி குவித்து வணங்கினா கிடைக்கும்னா ஏன் செய்யக்கூடாது? இதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அந்த வேடத்தை தொழுங்க. பின்னால பாருங்க, வீடுன்னு சொல்லிட்டாருல, அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, அரிதாமேன்னு சொல்ல, கஷ்டம் ஐயம் சொல்லலையே, சந்தேகம் கிடைச்சா கிடைக்கலாம் கிடைக்காட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட் கோட்டா மாதிரி WL போட்டிருக்கா, ஒருவேளை கிடைக்கலாம். RAC WL கிடைக்கும். அந்த மாதிரி அது சத்தியம் எளிதுங்கிற இத்தனையும் படிக்கிறோம், இத்தனையும் உணர்றோம், நடைமுறையில கொண்டு வர நம்முடைய பாழா போன ஈகோ விடமாட்டேங்குதே. ஈகோ பத்தி நிறைந்து எல்லாரும் சொல்லுங்க, ஈகோ யூகோ அப்படின்றது அவனை விரட்டி விட்டுரு. வேற வழி இல்லை, நான் இதை வணங்குறேன், வணங்கி ஆகணும். எங்க அப்பா சுந்தரர் வணங்கியிருக்கார், சம்பந்தர் வணங்கியிருக்கார், நாவரசர் வணங்கியிருக்கிறார். இன்னொரு படி மேல போறேன், இது திருப்பி அடிகள்கிட்டயே போறேன். அடிகள் என்ன சொல்ற, அவங்க எப்பவுமே புரட்சியா பேசுவாங்க. அடிகள் பாரு புரட்சியாரும் பண்ண முடியாது. அவர் அப்படியே அவர்கிட்ட போய் நான் நினைக்கிறேன், டே வாடா அப்படின்னு கை கட்டி வாய் கொத்தி போடும். டே நீ யார வேலை பார்த்தியாடா? பார்த்த சுவாமி என்ன பண்ண வணங்காம உண்டேன். பக்கத்துல கத்தி வச்சிருக்க, எடுத்து விடாண்ண, எடுத்து நான் கத்தி எடுத்து ஆப்பிள் நறுக்கிறதுக்கான, ஆப்பிள் நறுக்கிறதுக்கடா ஒன்னு நறுக்கிக்கிறார். இந்த பாட்டை பாருங்க, மாறின்றனை மடக்கிடந்தனை மதியிலே மடநெஞ்சே. நெஞ்ச பார்த்து சொல்ற, ஏன்னா அடியாரு சொன்னா கோச்சுருவோம், அடியாரை பார்த்து வேட வணங்கன்னு சொன்னா கோச்சுருவோம். நம்ம தான் வணங்கிட்டார். யாரையும் யாரும் உபதேசமே பண்ண முடியாது. இன்னைக்கு சைவ உலகம் எல்லாம் தெரிஞ்சுட்டான், உத்தரவு உலகம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தான் இருக்கு, நம்ம தான் நடத்திக்கிறோம். அதனால்தான் அவங்க தம்ம தான் சொல்லிப்பாங்க, உலகத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா சில இடத்துல சொன்ன அடிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பார்த்தார், ஒருத்தர் கேட்க மாட்டேன்னா யாத்திரை பத்தி ஏற போறார், பஞ்சாக்கரை பத்தி ஏற போறார், அந்த தீட்சையை கூட வச்சு திருவாசத்தை கொடுத்தார் ஏறார். அந்தோ அந்தோ அந்தோ ஏறிட்டார். யார் கேட்க முடியாது. மாறி நீந்தனை கெட கிடந்தனையை என் மதியில் மடமிஞ்சே தேறுகின்ற முனி உனை சிக்கன சிவனவன் திரள் தோல்வே நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிலே இக்காயம் கீறுகின்ற. என்ன சொல்ற, திருநீரை பார்த்தவுடன் நெகிழ்ந்து உருகணுமா வணங்கணுமா, அதை செய்யலன்னா உடம்ப கத்தியால கீறிக்கணும். உலகத்துக்கு அத்தனை நன்மையும் மேன்மையும் திரண்டவங்க நீங்க, அத்தனை கெடுதியும் சிறந்தவன் நான், யோசிச்சு பாருங்க. அப்ப திருநீரை வணங்கலன்னா உடம்ப கீறிக்கான்னு சொல்ல ஒரு பரமாச்சாரியர் இருக்க. யாரா கேட்கறோமா, யாராவது அவங்கள கொஞ்சமாவது மதிக்கிறோமா? யோசிச்சு எல்லாம் படிக்கிறோம்னா நிறைய படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய சொல்றோம். ஆனா நடைமுறையில நான் மட்டும் சொல்றேன், இது நான் சொன்னது இல்ல, பெரியவங்க சொன்னதுதான். பக்தியில எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கண்ணா, பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமாபோ. இன்னைக்கு எங்கேயா பார்க்க முடியுமா யோசிச்சுப்பாங்க. எல்லாருக்கும் அப்ப ஒத்தந்தானே, அவன் பேர் சிவபெருமான். எல்லாருக்கும் ஆத்தா ஒத்தி தானே, அவன் உமா பிராட்டியார். ஏன் அந்த உணர்வு சகோதரத்துவமே வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அதுக்குதான் நாயன்மார்பு கூட சொல்லணும். சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறி நல்ல திசைக்கு போகலாம், உலகம் உயிதி பெறும், என்றும் இன்பம் பெருகும். சத்தியமா
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை தனித்திருத்தாண்டகம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருப்பழனம் பாங்கார் பழனத்து அழகா போற்றி என்று பங்கின் நல்ல பனுவல் பாடிய மணிவாசகர் போற்றி துதித்த பதி. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருவையாறு முதலாகச் சொல்லப்பெற்ற ஏழிட திருவூர்களில் இரண்டாவதாக இடம்பெறுவது திருப்பழனம். சந்திரன் வழிபட்ட திங்களூரில் வாழ்ந்த அப்பூதியடிகளாரது பல்வேறு அறப்பணிகள் நிகழ்ந்த பெருமைக்கு உரிய

பொருட்செறிவுடையன இறைவர் ஆபத்சகாயேஸ்வரர் அமுதலிங்கமூர்த்தி சுதாலிங்கமூர்த்தி இறைவி பெரியநாயகி. திருத்தலமரம் வாழை தீர்த்தம் மங்கள தீர்த்தம் காவிரி முதலியன. செப்பரும் சீர் அப்பூதி அடிகளாரது திருமனையில் அவரால் பூசிக்கப்பெற்று விருப்புடன் மேவியிருந்த நாளில் திருப்பழனப்பதி புகுந்து பெருங்காதலோடும் பெருமான் கடல் பணிந்து அடைமாலைச் சீலம் உடைய அப்பூதி அடிகளை நடைமானச் சிறப்பித்து நன்மைபுரி தீந்தமிழின் தொடைமாலை பாடினார் திருநாவுக்கரசு என்று தெய்வச் செக்கிடார் பெருமான் போற்றுவர். சொன்மாலை பயில்கின்ற குயிலினாங்காள் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகம் ஐந்தாம் பாடலை சிவபூசை நிறைவில் சைவப் பெருமக்கள் சொல்வது மரபு. பத்தாவது பாடலில் அஞ்சிப்போய்க் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்ற தொடரில் அப்பூதி அடிகளாரை அப்பர் பெருமான் பாராட்டும் திறம் அறிய வேண்டிய ஒன்று ஆம். சொன்மாலை எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: கொங்கு நாட்டின் கண் உள்ள தேவார பாடல் பெற்ற பழம்பதிகளான ஏழு

சிவஸ்தலங்களுள் திருச்செங்கோடு என்ற உயரிய ஒரு சிவத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். இந்த தெய்வ திருமலைக்கு நாகாசலம், இடபமலை, துர்கை மலை என்ற பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தேவாரத்தில் இதனை திருஞான சம்பந்த பெருமான் கொடிமாடச் செங்குன்று என்று குறிப்பிடுகின்றார். அவ்வண்ணமே சேக்கிழாரும் தமது பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்கள் அருளியுள்ளார். அவற்றிலும் செங்கோடு, உரக வெற்பு, சர்ப்பகிரி, நாககிரி, நாகமலை போன்ற பெயர்கள் வழங்கப்படுவதை காண்கின்றோம். மேல மாட வீதியிலிருந்து பார்த்தால் இம்மலை ஒரு நாகம் போன்ற தோற்றத்தையும் அளிக்கின்றது. இந்த தலம் சங்ககிரி துர்கம் ரயிலடியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோடிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும், நாமக்கல்லிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதன் அடிவாரத்தில் உள்ள சிவாலயத்தில் பெருமான் கைலாசநாதர் என்ற திருப்பெயரோடு காட்சியளிக்கின்றார். இவரை நிலத்தம்பிரான் என்றும் குறிப்பிடுவர். மலையின் மீது உள்ள அர்த்தநாரீஸ்வர பெருமானை மலைத்தம்பிரான் என்று மக்கள் அழைக்கிறார்கள். கைலாசநாதர் ஆலயத்தில் இறைவி சுகுந்த குந்தலாம்பிகை என்று வழங்கப்படுகின்றாள். கிபி 1660 முதல் 1682 வரை ஆண்ட விஸ்வநாத சொக்கலிங்கர் என்பவர் இந்த கோயிலையும் கோபுரத்தையும் கட்டியதாக கல்வெட்டுச் செய்தி நமக்கு அறிவிக்கின்றது. இந்த நிலத்தம்பிரான் சன்னதிக்கும் இடப்புறம் அமைந்துள்ள அம்பிகையினுடைய சன்னதிக்கும் நடுவில் சுப்பிரமணியருடைய சன்னதி அமைந்திருப்பது நமக்கு சோமாஸ்கந்த மூர்த்தமாக தோற்றமளிக்கிறது. இதனுடைய தலவிருட்சம் வன்னி மரம். இந்த ஆலயமும் பெரியது, அழகிய ராஜகோபுரத்துடன் கூடியது. இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தெய்வ திருமலையினுடைய அடிவாரம் அமைந்திருக்கிறது. இதன் வலப்புறம் ஆறுமுகர் காட்சியளிக்கின்றார். இந்த மலையை ஏறுவதற்கு ஏறத்தாழ 1300 படிகளாவது நாம் கடந்தாக வேண்டும். இவ்வாறு உயர்ந்து விளங்கக்கூடிய இந்த மலையை ஏறும்பொழுது வழியில் சில மண்டபங்களையும் காண்கின்றோம். படிகளுக்கு அருகாமையில் பாம்பின் உருவத்தை அப்பாறையிலேயே அமைத்திருக்கிறார்கள். 5 தலை நாகம் சிவலிங்கத்திற்கு கொடைபிடித்து இருப்பதாக நமக்கு அது தோற்றமளிக்கிறது. இது மிகவும் பழமையானது. ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நிகழ்ந்த சண்டையில் ஆதிசேஷனுடைய 1000 தலைகளில் ஒன்று மகாமேருவினுடைய 1000 முடிகளில் ஒன்றுடன் மோதி அதனால் ஏற்பட்ட சிதறல்களில் ஒன்றாக இந்த மலை தோன்றியது என்பார்கள். மலைக்கோயிலில் நுழைவாயிலில் நாம் இது போன்ற பாம்பு திருவுருவங்களையும் காண்கின்றோம். மலை ஏறும்பொழுது பல ஊற்றுக்கள் ஓடிவந்து பள்ளத்தில் தேங்கி நிற்பதை காண்கின்றோம். அவற்றை தீர்த்தங்களாக கருதுகின்றார்கள். இவ்வாறு 16 தீர்த்தங்கள் அமைந்திருப்பதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை நாகதீர்த்தம், கணபதி தீர்த்தம், குமார தீர்த்தம், பைரவ தீர்த்தம் ஆகியன. பைரவ தீர்த்தத்தை கடந்தவுடன் மலைக்கோயிலில் அமைந்துள்ள ராஜகோபுரம் அடியார்களை வரவேற்கின்றது. இது 5 அடுக்குகளை கொண்டது. கோபுரவாசலை தாண்டியவுடன் சற்று கீழே இறங்க வேண்டியிருக்கிறது. கிழக்கு நோக்கிய சந்நிதியில் காட்சியளிப்பவர்
செங்கோட்டு வேலவனாகிய முருகக்கடவுள் அவரது திருச்சன்னதிக்கு முன்புள்ள மண்டபத்தை வேளாள கவுண்டர் மண்டபம் என்று அழைக்கிறார்கள். அங்குள்ள துவாரபாலர்கள் அருமையான சிற்ப வேலைப்பாடுடன் இருப்பதை காண்கின்றோம். அத்துணை நுணுக்கமான வேலைப்பாடுகளை உடையது இந்த சிற்பங்கள். 8 தூண்களில் அமைந்துள்ள திருவுருவங்கள் சுமார் 3.5 அடி உயரத்தோடு காட்சியளிக்கின்றன. இந்த திருக்கோயிலை கட்டியவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்களுடைய திருவுருவங்களையும் நாம் இங்கு காண்கின்றோம். இவ்வாறு இந்த சிற்பங்களை அருமையாக அழகாக கல்லில் வடித்திருக்கிறார்கள். செங்கோட்டு வேலவருடைய திருச்சன்னதியில் நாம் தற்போது நுழைகின்றோம். பெருமான் சுமார் 3.5 அடி உயரத்தோடு கண்ணையும் கருத்தையும் கவர்வதாக அழகிய திருவுருவத்தோடு வலது கையில் வடிவேலுடன் நின்று வேண்டுவார் வேண்டும் வரத்தை அளிக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இந்த பெருமானை தரிசித்த அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் இவரை 8 பாட்டுகளாலும் திருப்புகழ் பாடல்களாலும் பாடி பரவியுள்ளார். கந்தர் அனுபூதியில் நாகாச்சல வேலவ என்று இத்திருத்தலத்தையும் அதில் எழுந்தருளியுள்ள செங்கோட்டு வெப்பனாகிய செஞ்சுடர் வேலவனையும் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமானை தரிசிப்பதற்காக 4000 கண் படைத்திலன் அந்த நான்முகன் என்று கந்தர் அலங்காரம் வர்ணிக்கின்றது.

இந்த திருமலையை தெய்வத் திருமலை என்று அருணகிரிநாதர் போற்றுகின்றார். செங்கோட்டு வேலவனை தரிசிக்கும் பொழுது அவர் ஒரு முகத்தோடும் இரண்டு கரங்களோடும் அருட்காட்சி அளிப்பதை நாம் காண்கின்றோம். நாகாச்சல வேலவன், செங்கோட்டு வேலவன், செங்கோடன், செங்கோட்டையன் என்றெல்லாம் அவரால் துதிக்கப்படக்கூடிய அற்புதமூர்த்தி இவர். செங்கோட்டு வேலவனுக்கு பின்புறம் மேற்கு திசையை நோக்கியவாறு அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு நாம் இப்பொழுது நுழைகின்றோம். இந்த பெருமானை திருஞானசம்பந்த பெருமான் தேவாரம் பாடி துதித்த பெருமையுடையது. இந்த தலத்திற்கு திருஞானசம்பந்தர் எழுந்தருளியுள்ளதை சேக்கிழார் தனது பெரியபுராணத்துள் குறிப்பிடுகையில், கொங்கு நாட்டு யாத்திரையாக எழுந்தருளியுள்ள ஞானசம்பந்த பெருமான் கொடிமாட செங்குன்றூரை அடைந்தபோது அந்த நகரில் வாழ்பவர்களும் பிற அடியவர்களும் மிகவும் மகிழ்ச்சியுற்றவர்களாக தோரணம் முதலாக பல அணிகளை அமைத்து அவரை முன்வந்து எதிர்கொண்டு பணிந்து ஏற்றி பெருமானுடைய சன்னதிக்கு அழைத்துச் சென்றார்களாம். ஞானசம்பந்த பிள்ளையார் தனது செனியின் மீது கரங்கள் கூப்பியவராக பெருமானுடைய திருச்சனதிற்கு எழுந்தருளினார். நம்பர் அவர் திருமுன்பு தாழ்ந்து எழுந்து உம்பரும் ஏத்தும்படியாக இன்னிசை வண்தமிழ் மாலைகள் பாடி அந்த நகரில் தங்கியிருந்தார். அப்பொழுது அருகாமையில் உள்ள பல சிவஸ்தலங்களையும் தரிசித்து வந்தார். திருநனா எனப்படும் பவானியையும் இறங்கிவிட்டு வந்து மீண்டும் திருச்செங்குன்றூருக்கே வந்து வைகினாராம் அவருடைய பிள்ளையார். அப்படி தங்கியிருந்த நாட்களில் குளிர்காலம், அதாவது பனிப்பருவம் வந்து ஏறியது. அந்த குன்றுகளும் பனி போர்வை போர்த்தது போல இருந்தனவாம். அப்படிப்பட்ட ஒரு குளிர் அந்த நாடு முழுவதும் சூழ்ந்திருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதனால் பலர் உடல் தளர்ச்சி உற்று பிணி வந்து மூழ்வது போல் முழுகுதலும் அறுவடை பிள்ளையாருக்கு இந்த நிலையை அடியார்கள் வந்து அறிவித்தார்களாம். அப்பொழுது நரசம்மந்த பிள்ளையார் முதல்வனாகிய சிவபெருமானுடைய திருவுருளை தொழுதுவிட்டு, இது இந்த நிலத்திற்கான இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இயற்கையினுடைய நிகழ்ச்சி, இருப்பினும் அடியார்களை அது பாதிக்காத வண்ணம் நாம் இறைவனுடைய அருளை தொழுவோம் என்று சொல்லிவிட்டு அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து சிவபெருமான் முன்பு எல்லா புவனங்களும் உய்யும்படியாக விஷத்தை உண்டு அதனையே அமுதமாக உண்டு எல்லாருடைய இடர்களையும் நீக்கி அருளியபடியால் இந்த குளிரும் அதனால் ஏற்படும் பிணிகளும் அடியார்களை எதுவும் செய்யாது. அவற்றை நம்மை தீண்டப்பெறாமல் காப்பது அந்த திருநீலகண்டம் என்று செய்வினை தீண்டா திருநீலகண்டம் என செப்பினார் என்று குறிப்பிடுகின்றார் சேக்கிழார். அப்படி அந்த குறிப்பு ஒரு ஆணையாக அமைய அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு பாடியதாகவே திகழ, இந்த தூய திருப்பதிகத்தை திருக்கடை காப்பு தொடுத்து பெருமானுக்கு அணிவித்தார் காழிப்பள்ளையார். அப்படி அணிவித்தவுடன் அந்த பொற்பதி அங்கு வாழ்பவர்களுக்கே அன்றி அந்த கொங்கு நாடு அடங்கவும் பனிப்பிணி இல்லாமல் அப்பொழுதே விலகிற்றாம். அப்படி பலம் தரவல்ல உயரிய திருப்பதியுமாக இந்த பதிகம் அமைந்தது. இப்பொழுதும் அடியார்களை பிணியினின்று காக்கவும் பிற துன்பங்களிலிருந்தும் காக்கவும் இந்த பதிகத்தை
பாராயணம் செய்வது மரபு. அது திருநீர்கண்ட பதிகம் என்றும் குறிப்பிடுவார்கள்.

மற்ற இணையெல்லா மலை திரண்டன தென்தோளுடையீர் கிற்றம்மையாட்கொண்டு களாது ஒழியதும் தன்மைகுலோ சுற்றுணை வாழ்க்கை துறந்து

மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்குள் பழியாத வண்ணம் பறித்தமலர் கொடு வந்து உம்மையத்துசும் பணியொழியோம் சிறப்பிலி தீவினை தீண்டப் பெற திருநீலகளிடம் கருவை கழித்துட்டு

திருவிழி தீவினை திண்டப்பெறா திருவிழகண்டம் நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வேறீர் தோற்றினும் தோற்று தொழுது வணங்குதும் நாமடியோம்.

சாக்கிய பட்டும் சமணருவாயி உடையொழிந்தும் பாக்கியம் இந்த இதுகளை போகம் பற்றும் விட்டார் உக்கமழ் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவனை தேண்டப்பரா.

திருநீலகண்ட பதிகத்தை இன்றும் பல அன்பர்கள் நித்திய பாராயணமாக செய்வது வழக்கம். அப்படிப்பட்ட அருமையான துதி இந்த தலத்தில் அருளி செய்யப்பெற்றது. பிருங்கி முனிவர் என்பவர் சிவபெருமானை அன்றி பிற தெய்வங்களை தொழாதவர். பராசக்தியையும் வணங்காது சிவத்தை மட்டுமே வணங்கியவர். சிவபெருமானை மட்டுமே பலம் வந்தவர். இதனால் வருந்திய அம்பிகை பிருங்கி முனிவரிடம் இருந்த சக்தியை பிரித்து எடுத்துவிட்டாள். அப்பொழுது பற்றுக்கோடு இல்லாமல் தவித்த முனிவருக்கு பற்றுவதற்கு ஒரு கோல் கொடுத்தருளினான் பெருமான். அம்பிகை இறைவனுடைய பிரியாத ஒரு சக்தியாக விளங்குவதை அம்முனிவருக்கு உணர்த்த வேண்டி அர்த்தநாரீஸ்வர பெருமானாக அவருக்கு காட்சியளித்தாராம். இது பெருமான் வலது பாகமும் அம்பிகை இடது பாகமும் அமைந்த அற்புதமான தொன்மையான ஒரு கோலம். இந்த பெருமானை நாம் இப்போது தரிசிக்கின்றோம். மங்கை பங்கனாக சுமார் 5 அடி உயரம் உள்ள அழகனாக வேறு எந்த திசையிலும் வேறு எந்த ஊரிலும் இல்லாத ஒரு திருவுருவமாக மேற்கு நோக்கியவாறு எழுதூர காட்சியளிக்கின்றான் இம்மாதூர்பாகன். இந்த பெருமானுடைய புகழை ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதியத்தின் மூலம் இங்கு பரவி துதிக்கின்றார். இதில் முதல் 5 பாடல்களில் அம்பிகை பாகமாக இருப்பதை அவர் குறிப்பிடுகின்றார்.

இவ்வாறு பந்தனவும் விரலால் ஒரு பாகமாகவும் மலைமுகள் கூருடையனாகவும் ஏல மலர்குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனாகவும் வாரூறு கொங்கை நல்ல மடவாள் திகழ் மார்பினனாகவும் பனைத்தோழி ஓர் பாகமாகவும் பெருமான் இவ்வாறு தனது பிரியா நாயகியோடு பிரியாநாதனாக ஒரே திருமேனியோடு இரண்டு உருவத்தையும் அதனுள்ளே காட்டவல்லவனாக அற்புத கோலத்தும் கொண்டு இங்கு நமக்கு காட்சியளிக்கின்றான்.

0: திருவாசகத்தில் உள்ள திருக்கோத்துண்டியில் மாணிக்க வாசக பெருமான் இவ்வாறு இந்த தொன்மை கோலத்தை வர்ணிக்கின்றார். அதில் பெருமானுடைய பாகத்தில் தோலையும் குழையையும் வெள்ளை நீற்றையும் சூலத்தையும் நமக்கு காட்டுகின்றார். மறுபாகமாக அதாவது அம்பிகையினுடைய பாகத்தில் துகில் அணிந்தவளாக தோடு உடையவளாக பசும் சாந்தும் பைங்கிளியும் உடையவளாக தொக்க வளை ஏந்தியவளாக இவ்வாறு இந்த ஆதி தம்பதியர் ஒரே உருவத்தில் தொன்மை கோலம் பூண்டு நமக்கு அருட்காட்சி வழங்குகின்றார்கள். இந்த பெருமானை தரிசித்தால் நீங்க மனம் இன்றவர்களாக நாம் அங்கேயே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூர்த்தி இவர். அந்த உயரத்திலும் இந்த திருச்சநதியில் பெருமானுடைய திருப்பாதத்திற்கு அண்மையில் சுரக்கும் தீர்த்தத்தை நமக்கு பிரசாதமாக வழங்குகின்றார்கள். இந்த திருக்கோயிலில் வைகாசி விசாகத்தில் விழா நடக்கின்றது. இந்த பெருமானை முருகன், பிருங்கி, துர்கை, ஆதிசேஷன் ஆகியோர் பூஜித்து பேர் பெற்றதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. தலவருட்சமாக இலுப்பை மரத்தை குறிப்பிடுவார்கள். இந்த தலத்திற்கு பல நூல்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் திருச்செங்கோட்டு புராணம் என்பது தென்காசி கவிராஜ பண்டிதர் இயற்றியது. மண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அருளிய பாடல்களும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல்களும் பீமண்ண புலவர் எழுதிய அபிடேகமாலை, பிள்ளைத்தமிழ், கருணாகர மாலை ஆகியனவும் முத்துசுவாமி கோனார் எழுதிய ஒருவா ஒருபகுது, இரட்டைமணி மாலை, மும்மணி கோவை ஆகியனவும் சதாசிவ பண்டிதர் எழுதிய திருப்பணி மாலை, சதகம் ஆகியவையும் சிலவாம். இங்கு பல அற்புத நிகழ்ச்சிகள் நிகழ்ந்ததாகவும் குறிப்பிடுவார்கள். மதுரையில் கல்லானைக்கு கரும்பு கொடுத்த வரலாறு சொல்லப்படுவது போல இங்கும் ஒரு சிலருடைய பொறாமையை அகற்றுவதற்காக நந்தியம்பெருமான் தனது கல்வடிவத்திலிருந்து எழுந்தருளி கடலையை தின்று காட்டிய ஒரு வரலாற்றை கும்பகோணம் சிவப்பிரகாசர் என்பவர் குறிப்பிடுகின்றார். வில்லார் பொதுச்சபையின் வித்தகா, நீயும் உன்னம் கல்லானைக்கு இக்கு அறுத்தி காட்டிய உன் வல்லாண்மை கட்டுரையேயாகில் இந்த கல்லேறு எழி இக்கடலை இட்ட இவர் முன் தின்ன செய்யே என்று தமிழ் ஆணையிடுகிறது. இப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்ந்தது இந்த திருச்செங்கோட்டு மலையில்தான். மதுரையில் சோமசுந்தர கடவுள் பானபத்தருனுக்காக வெகு வெட்டியாக வந்து வடதிசையிலிருந்து வந்த ஏமநாதனை வெறுட்டி ஊரை விட்டு ஓட்டினார் அல்லவா, அதே போல இந்த திருச்செங்கூர் குன்றூரிலும் குணசீலர் என்ற ஒரு புலவருக்காக செங்கோட்டு வேலவன் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக வந்து குணசீலரின் கடைமானாக்கன் என்று தன்னை கூறிக்கொண்டு பாண்டி நாட்டிலிருந்து வந்த ஒரு புலவரை திரும்பி போகும்படி ஆட்சியதானாம். இந்த அற்புதம் நிகழ்ந்ததும் இந்த திருச்செங்கோட்டு மலையில்தான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்களை உடைய இந்த மலையில் கீழ்பாகத்தில் பஞ்சபாண்டவர்கள் தங்கிய குகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதன் அருகில் குமர தீர்த்தம், அதற்கு மேல் செங்குத்தான படிகள் இல்லாத ஒரு பாறைகளின் மீது ஏறினால் பாண்டீசர் சன்னதிக்கு வந்து சேரலாம். இங்கு பல அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றன. பரகேசரிவர்மன், முதலாம் ராஜராஜன், சுந்தரபாண்டியன், மைசூர் கிருஷ்ணதேவ தேவராஜ கிருஷ்ணராஜ உடையார் ஆகிய மன்னர்கள் காலத்து கல்வெட்டுக்கள் இங்கு இருக்கின்றன. ஒவ்வொரு விழாவையும் நடத்துவதற்காக ஒரு திருச்சபை அமைக்கப்பெற்றிருந்ததை ஒரு கல்வெட்டின் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த மலைக்கோயிலில் ஆதிகேசவ பெருமாளுக்கும் துர்கை, பைரவர், நவகிரகம், நால்வர் ஆகியோருடைய திருவுருவங்களுக்கும் தனிச்சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இது அப்பகுதியில் உள்ளோருக்கு பிரார்த்தனை ஸ்தலமாகவும் அமைந்துள்ளது. இந்த ஊரில் உள்ள வைகாசி தேர் திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த நாககிரி பெருமாளே என்று அழைக்கப்படுகின்ற செங்கோட்டு வேலனை அருணகிரிநாதர் பாடும்பொழுது, என்னிடம் யமன் வரின் உன்னுடைய அருளை கொண்டு அதனை படையாக கொண்டு நான் அவனோடு போரிடுவேன், அந்த வேளையிலே மகாசபையில் நீ முன்னர் அருணாச்சலத்தில் எழுந்துருளியது போல அடியனுக்கு முன்பு மயில் மீது வந்து பழைய அடியார் கூட்டத்தோடு வந்து தமிழும் வேதமும் முழங்க எழுந்தருள்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். பழைய அடியவருடன் இமயவர் கணம் இருபுடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவ வரும் மதில் அருணையில் ஒரு விஷயம் வரவேணும் என்பது அவ்வினிய வரிகள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சன்னதி இந்த நாகாச்சல வேலவனுடைய சன்னதி. அந்த முருகனிடத்தில் மற்றொரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் அருணகிரியார். இறக்கவும் கூடாது, பிறக்கவும் கூடாது என்பது அது. எதை வேண்டினார் என்றால், ஞானமாகிய தேனமுதத்தை வேண்டினார். அப்படிப்பட்ட நாககிரி பெருமானிடத்தில், காலனிடத்து அணுகாதே, காசினியில் பிறவாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே என்று விண்ணப்பிக்கின்றார் அருணகிரி வள்ளல். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருச்செங்கோட்டு திருத்தலம். இந்த தலத்தை தரிசித்து தெய்வ திருமலையில் பிற்றிருக்கக்கூடிய குகப்பெருமானையும், ஈருருவும் ஒருவாக திகழும் அர்த்தநாரீஸ்வர வள்ளல் பெருமானையும் தரிசித்து மும்மை பலன்களையும் நாம் அடைந்து பிறவாத பெரிந்த வாழ்வு பெறுவோமாக.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். Shaivam.org கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சரி, இப்போ 11வது திருவிளையாடல் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாம 12வது திருவிளையாடலான உக்கிர பாண்டியனுக்கு வளையம், வேல், சண்டாயுதம் கொடுத்தத பார்க்க போறோம். பாண்டியன் வளர்ந்துட்டார் இல்லையா, அவருக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம போன திருவிளையாடல பார்த்தோம். இப்போ அவருக்கு யாரு மணமகளா வந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவருக்கு வந்து ஆயுதங்கள் இந்த வளையம், வேல், சண்டாயுதம் இதையெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கறத பத்தியும் நம்ம இந்த திருவிளையாடல்ல பார்க்க போறோம். மணவூரோட அரசர் சோமசேகரரோட கனவுல சிவபெருமான் போய் அவரோட மகளை உக்கிர பாண்டியனுக்கு மனம் முடிக்க கட்டளையிட்டார் இல்லையா. கனவு கலைஞ்சு எழுந்தார் சோமசேகரர். அந்த அவர் வந்து சொன்ன அந்த கனவு கலைஞ்சதும் சோமசேகரர் எழுந்திருக்கிறாரு. இந்த பெண்களை பெற்ற எல்லா அப்பாக்களுக்கும் என்ன பெரிய கவலை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தன் மகள் வளர்ந்து பெரியவளானதும் அவளை கண் கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிற கணவன் அமையணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கவலையே. திருமண வயசு வந்துட்டா போச்சு. அப்பாக்கள் காலில் போட்டிருக்கிற ஸ்லிப்பர் தேய ஜாதக கட்டை எடுத்துக்கிட்டு ஜோசியர் வீட்டுக்கு நடையான நட நடப்பாங்க. 10 பொருத்தம்னா 10 பொருந்தி இருந்தாதான் ஒரு வரனை தேர்ந்தெடுப்பாங்க. அதையும் ஒரு ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணா பத்தாது, 2-3 ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே சொன்னாதான் சரி, இல்லைனா திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அப்புறம் பையனை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. பையன் வேலை பார்க்குற ஆஃபீஸில் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி, பையன் எப்படி, வேலை பெர்மனண்டா கான்ட்ராக்டா, என்ன சேலரி, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, ப்ரொமோஷன் கேரியர் க்ரோத் எல்லாம் எப்படி, கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா, எவ்வளோ லோன் எடுத்திருக்காரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட என்கொயரி பண்ணி, அந்த பையனுக்கே கூட அவனை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, இவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஆனாதான் பொண்ணை கொடுப்பாங்க. சோமசேகரருக்கு பாருங்க செம்ம லக்கு, சிவபெருமானே அவரோட பெரிய கவலையை தீர்த்து வச்சிட்டாரு. இறைவனே வந்து கட்டளையிட்ட பிறகு அரசருக்கு என்ன வேலை சொல்லுங்க? தன் சுற்றம் சூழ பரிவாரங்களோட மதுரை மாநகருக்கு புறப்பட்டு போயிட்டார். அவரை வர சொன்னது ஈசன் தானே, அதனால சோமசேகரர் வர்றது இறைவனுக்கு தெரியும். ஈசனான சுந்தரபாண்டியன் தன்னோட அமைச்சர்கிட்ட மணவூர் அரசர் தன் மகளையும் மற்ற சுற்றத்தாரையும் அழைச்சிக்கிட்டு வர்ற செய்தியை சொல்லி ஊர் எல்லைக்கு போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த காலத்துலலாம் கெஸ்ட் பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா ஊர் எல்லைக்கே போய் அழைச்சிட்டு வருவாங்களாம். அமைச்சரை அனுப்புறதுக்கு முன்னாடி இறைவன் அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்றாரு. என்னன்னா, காந்திமதி உக்கரபாண்டியனுக்கு பொருத்தமான மணமகள் தானா அப்படின்னு 32 லட்சணங்களையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஈசன் சொல்றாரு. 32 லட்சணங்களா, அது என்ன அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. எல்லாம் ஒன்னொன்னா ஈசன் சொல்றாரு. இந்த 32 லட்சணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் ஆசையா இருக்கா? பட்டையாடல் புராணத்துல சொல்லப்பட்ட 32 லட்சணங்களையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தலைமுடி, தலையிலிருந்து வரிசை கிரகமாக அது வரப்போகுது. முடி, சிரசு, நெற்றி, கண்கள், மூக்கு, செவி, கன்னம், உதடு, பற்கள், நாக்கு, மோவாய், கழுத்து, மார்பு, புஜங்கள், உள்ளங்கை, விரல்கள், நகங்கள், தனங்கள், வயிறு, தொப்புள், புட்டம், தொடை, முழங்கால், கணைக்கால், கணுக்கால், பாதம், கால் விரல்கள், கால் நகங்கள், உள்ளங்கால், வாசனை, குரல், நிறம். இந்த 32 அவயங்களுக்கும் அவை கரெக்டாக இருக்கிற லட்சணங்கள் இருக்கு. கேட்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? பின்ன முருகப்பெருமானாலே அழகுதான், அழகன்னா முருகன்னாலே அழகு இல்லையா? அப்படியாப்பட்ட அழகான முருகப்பெருமானுக்கு மணமகள்னா அவங்களும் தெய்வீக கலையோட தானே இருக்கணும். ஈசன் சொல்ல சொல்ல அமைச்சர் கேட்டுட்டு அப்படியே திணறி போயிட்டாராம். பெருமானே, நானும் அமைச்சன், அதுவும் ஆண்மகன், நாம் போய் ஒரு அரசகுமாரியை எப்படி ஆராய்ஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டு வெலவெலுத்து போயிட்டாராம் இந்த அமைச்சர். உள்ள காந்திமதிக்கு இந்த 32 லட்சணங்கள் இருக்கிறது இறைவனுக்கு தெரியும். உயிர்களை படைக்கிறதே அவர் தானே. அவருக்கு சோமசேகரருக்கு உன் மகளை உக்கரபாண்டியனுக்கு மனம் முடிச்சு வையின்னு கட்டளையிட்டது அவருக்கு தெரியாமலா இருக்கும்? பின்ன இறைவன் ஏன் அமைச்சர்கிட்ட 32 லட்சணங்களை பத்தி விரிவா சொன்னாருன்னு கேக்குறீங்க இல்லையா? எந்த ஒரு புராணத்தை எடுத்தாலும் அதுல மனிதர்களான நமக்கு தேவைப்படுற எல்லா நாலெட்ஜும் இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்கள், குட் பிஹேவியர், கான்டக்ட், வர்ச்சுஸ், லைஃப் ஸ்கில்ஸு, எல்லாமே கதை வடிவில் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி போதிக்கிற ஞான நூல்கள் தான் இந்த புராணங்கள் எல்லாமே. இப்போ பெரிய பெரிய சாஸ்திர நூல்களை படித்து புரிஞ்சுக்க முடியாதவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம் இல்லையா, நான் உட்பட நிறைய பேர் இருப்போம். நீங்கள் குழந்தைங்க, உங்களால் பெரிய பெரிய சாஸ்திர நூல்களை படித்து புரிஞ்சுக்க முடியுமா? டைம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஹோம்ஒர்க்கே நிறைய இருக்கு, எக்ஸாம்ஸ், ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட் எவ்வளவு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால அந்த பெரிய பெரிய சாஸ்திர நூல்களில் என்னெல்லாம், ஞான நூல்களில் என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நமக்கு கதை வடிவில் ஈஸியாக கொடுக்கறது தான் இந்த புராணங்கள். ஒரு மணப்பெண்ணா அவங்க எப்படி லட்சணமாக இருக்கணும், அந்த லட்சணங்கள், அவங்களுடைய அங்க அவயங்கள், உடல் உறுப்புகளை வச்சே அவங்க குணத்தை எப்படி தீர்மானிக்கலாம், அவங்க பண்பை எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து குறிப்புகள் இருக்குது. அதை பற்றி நமக்கு ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க முடியுது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ரத்தன கற்களை எப்படி வாங்கிறது அப்படின்றத கூட வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அமைச்சர் தான் எப்படி அரசகுமாரியை போய் இவ்வளவு நுணுக்கமா கவனிக்கிறது அப்படின்னு மலைச்சாரு இல்லையா ஈசன். அதனால அவர்கிட்ட, சரி நீங்க போய் அரசரையும் அவரோட வந்தவங்களையும் நல்ல இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் போன பிறகு பிரகஸ்பதிய, தேவகுரு பிரகஸ்பதிய மனசுல நினைச்சாராம் ஈசன். இறைவன் ஒருவரை மனசுல நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா அப்படி நினைச்சாருன்னா உடனே அவர் வந்து அவங்க முன்னால போய் விழுந்து வணங்கிடுவாங்க. இப்போ நம்மளை வந்து, இப்போ நீங்க இருக்கீங்க, நம்மளையெல்லாம் வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நினைச்சாரு, நம்மளை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி, ஆஹா பிஎம் என்னை பற்றி பேசினாரு தெரியுமா, என்னை கூப்பிட்டு அனுப்பினாரு தெரியுமா அப்படின்னு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து தேவகுரு பிரகஸ்பதிய மனசில் நினச்சாருன்னு தெரிஞ்சதும் பிரகஸ்பதி அடுத்த க்ஷணமே, அடுத்த செகண்டே ஐயனே அப்படின்னு வந்து பெருமான் திருவடியில் விழுந்து வணங்கினாராம். பெருமான் அவர்கிட்ட, நீங்கள் உடனே பெண்ணா மாறி காந்திமதியோடைய அங்க இலக்கணங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. பெருமான் தேர்ந்தெடுத்த மணமகள் தானே காந்திமதி. பிறகு ஏன் அவர் வந்து இந்த 32 லட்சணங்களை பத்தி இவ்வளோ பர்டிகுலரா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இறைவன்னாலும் மதுரை மக்களுக்கு அரசரும் அவர் தானே. ஒரு அரசர் தன் நாட்டு மக்களுக்கு எப்பவுமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக தானே இருக்கணும். எந்த கேள்விக்கும் இடம் கொடுக்காம ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவரா இருக்கணும் இல்லையா? மணவூர் அரசர் வந்தாரு, அவர் மகளை வந்து மணமுடிக்கிறதுக்கு கேட்குறாரு. உடனே ஈசனும் சரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னது மணவூர்ல இருந்து அரசர் வந்தாராம், என் பொண்ணை உங்க மகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க சொல்லி சிவபெருமானே என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே நம்ம அரசரும் யார்கிட்டையும் கேட்காம கலக்காம அவர் சொல்றது தான் கரெக்டு அப்படின்னு உக்கிர பாண்டியனுக்கு மனம் முடிச்சு வச்சுட்டாராம் அப்படின்னு நாட்டு மக்கள் ஈஸியா பேச ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு ஒரு கதையை கிளப்பி விடுவாங்க. எனக்கு பெருமான் கனவுல வந்தாரு, இத்த சொன்னாரு, அத்தை சொன்னாரு, உன் சொத்தை எனக்கு எழுதி கொடு, வீட்டை காலி பண்ணு, உன் நில போலாம், நகை எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு ஆளாளுக்கு கதை கட்டிட்டு கிளம்பிட்டா. அதனால ஊர் உலகத்துல என்ன வழக்கமோ அது போலவே தானும் நடந்துக்கணும் அப்படின்னு தான் தேர்ந்தெடுத்த அரச குமாரியவே அவளுடைய லட்சணங்களை ஆராய்ந்து பிறகுதான் என்னுடைய மகனுக்கு மணப்பெண்ணா ஏற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்புறாரு. அதனாலதான் அமைச்சரால காந்திமதியனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட 32 லட்சணங்களை பத்தி குறிப்பிடுறாரு. இப்ப என்ன ஆகும், அமைச்சர் என்ன நினைச்சுக்குவாரு, மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுவாரு, அவரு தன்னை லட்சணங்களை பார்த்தாருப்பா. அரசர் உக்கிரபாண்டியனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடிமுடியில இருந்து காலில் இருக்கிற விரல் நகம் வரைக்கும் லட்சணங்கள் சரியா இருந்தாதான் என் பையனை கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் கனவுல வந்து சிவபெருமான் வந்து சொன்னாருன்னு மனவூர் அரசர் வந்ததும் இவர் டப்புன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதனால தேவகுரு பிரகஸ்பதி பெண்ணா மாறி காந்திமதியை கவனிச்சு இறைவன் கிட்ட வர்றாரு. வந்து ஐயனே, அந்த பெண்ணிடம் பொல்லாத அவலட்சணங்கள் எதுவுமே இல்லை, அதனால உங்க கண்டிப்பா அவ நல்ல பெண்ணா தான் இருக்கணும், நீங்க தாராளமா உக்கிர பாண்டியனுக்கு மனம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரம் சோமசேகரன் ஏராளமான பரிசுகளோட அங்க வந்து சேர்றாரு. சோமசுந்தரமூர்த்தியையும் பிரகஸ்பதியையும் வணங்கி தன் கனவி பத்தி சொல்லி தன் புதல்வி காந்திமதியே தன் மருமகளா ஏத்துக்கணும் அப்படின்னு பணிவோட விண்ணப்பிக்கிறாரு. ஈசன் பிரகஸ்பதிய பாக்குறாரு. பிரகஸ்பதி ஈசன் உடனே ஈசனுடைய சார்பா பேச ஆரம்பிக்கிறாரு. சேகரமண்ணா, நீ யாருக்கு பொன் கொடுக்க வந்திருக்க அப்படின்னு தெரியுமா? உக்கிரபாண்டியன் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம். அவர் குழந்தையா பிறந்தபோது அவருக்கு பேர் சூட்டும் போது நான் இங்க வந்தேன். 32 லட்சணங்கள் பொருந்திய இந்த குழந்தை வளர்ந்து வாலிபனானா எவ்வளோ அழகா இருப்பான் அப்படின்னு அப்பவே நான் அதிசயிச்சு பார்த்தேன். உக்கிரபாண்டியன் நான் நினைச்ச மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கான். உனது அதிர்ஷ்டம் பாரு, ஈசனார் உன்னுடைய கனவுல வந்து வரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு உக்கிரபாண்டியனுடைய பெருமைய எடுத்து சொன்னாராம். மகனுடைய பெருமையும் தெரியணும் இல்லையா, மாமனாருக்கு தெரியணும் இல்லையா, அதனால உக்கிரபாண்டியனுடைய பெருமைய எடுத்து சொன்னாராம். பெண்களுக்கு இருக்கிறது மாதிரியே ஆண்களுக்கும் 32 உடல் உறுப்புகளுக்கும் லட்சணம் உண்டு. அவங்க வீரமானவங்களா இருப்பாங்களா பொறுத்துதான் அவங்க வீரமானவங்களா இருப்பாங்களா, ஆரோக்கியமானவங்களா இருப்பாங்களா, ஆற்றல் மிக்கவங்களா இருப்பாங்களா அப்படின்னு கண்டறிய முடியும். இதத்தான் பிரகஸ்பதி எடுத்து சொல்றார். பிறகு ஈசனான சுந்தரபாண்டியனும் சோமசேகரரும் மனம் பேசி திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க. மீனாட்சி அம்மை திருமணம் எப்படி தடபுடலா நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முருகப்பெருமானுடைய திருமணமும் கோலாகலமா நடந்துதான். பிரம்மா விஷ்ணு தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்க இவர்களையும் தேவகுரு பிரகஸ்பதியும் வச்சு விரதங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடத்தி யானை மேல உக்கிரபாண்டியன் திருமணத்துக்கு அப்புறம் ஊர்வலம் வந்தார். உக்கிரபாண்டியனுக்கு திருமணம் நடந்தாச்சு. அதனால அவர்கிட்ட இனிமேல் அரச பதவியை ஒப்படைக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஈசன் முடிவு பண்ணி அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு. ஒரு அரசருக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் தேவையோ, இந்த வெண்குடை வெண் சாமரம் அந்த மாதிரி அடையாளம், அவரை மன்னனா பட்டாபிஷேகம் செய்யறாரு. பிறகு நாட்டை ஆளப்போகிற தன்னுடைய மகனுக்கு எதிரிகளை வெல்ல, மன்னன்னாலே கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகளை வெல்ல விசேஷமான ஆயுதங்கள் தரணும் அப்படின்னு வளையம் வேல் சண்டாயுதம் அப்படின்னு 3 ஆயுதங்களை கொடுத்தாராம். நாட்டை ஆளப்போகும் தன் மகனுக்கு எதிரிகளை வெல்ல, மன்னன்னாலே எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த எதிரிகளை எல்லாம் வென்று நாட்டு மக்களை காப்பாற்றுறது தான் ஒரு ராஜாவுடைய கடமை இல்லையா, அதுக்கு நல்ல விசேஷமான ஆயுதங்கள் வேணும். அதுக்காக ஈசன் உக்கிரபாண்டியனுக்கு வளையம் வேல் சண்டாயுதம் அப்படின்னு 3 ஆயுதங்களையும் கொடுத்தாராம். கொடுத்த பின் தன் மகனை வாழ்த்தி அம்மையாரோட லிங்கத்துல மறைஞ்சிட்டாராம் ஈசன். உக்கிரபாண்டியனுக்கு வளையம் வேல் சண்டாயுதம் கொடுக்கிற இந்த 12வது திருவிளையாடல படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் எதிரிகள் அழிந்து போவாங்க. முருகப்பெருமானுக்கு திருமணம் நிகழ்ந்தது போல திருமணம் நல்ல முறையில நடக்கும், கடன் தொல்லை நீங்கும், கல்வியில மேன்மை அடைவாங்க, பெரும் செல்வந்தன் ஆவாங்க. திருவிளையாடல் கேட்கறதுக்கே ரொம்பவும் அற்புதமா நல்லா இருந்தது இல்லையா? இத கேட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது எவ்வளவு விசேஷமானது. ஒரு கதையாகவும் கேட்கலாம், அதுல இருந்து நமக்கு தேவைப்படுற நல்ல போதனைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல இதெல்லாம் கேட்கறதே ஒரு புண்ணியம், இதே வந்து ஒரு பக்தி தான். கேட்கறது சிந்திக்கிறதே வந்து ஒரு பக்தி தான். இதை கேட்கறதன் மூலமாக நமக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா இருக்கும்போது பஸ்ல போகும்போது ஏதோ ஒரு யோசிக்கக்கூடிய செயல்களை நீங்கள் வந்து செய்யும்போது இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: பொருந்திய பேருணர்வு மேன்மேலும் எழுதலால் மும்மதில்களையும் முன்னாளில் அழித்தவராகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் உயர்ந்த கைலாய மலையினை அடைதற்குரிய பேரருள் கூடுதலால் அதனை அடையத்தக்க வழியை நினைந்து வந்தார் பேயார். அம்மையின் தோற்றத்தினைக் கண்டு உலகத்தவர் அஞ்சி ஓடுகின்றனர். அம்மையாரோ திரைமருவு செஞ்சடையான் சேவடிக்கேயாளாய் உரை மருவியாம் உணர்ந்தோம் கண்டீர் தெரிவினோ இம்
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய. Thank you.

அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற நூலிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தோத்திரம் முதலாக தோத்திரப்பகுதி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இந்த நாட்டுக்கு நன்மை செய்தவர்கள் பல பேர். அதிலே யாரும் செய்ய முடியாத உயர்ந்த நன்மையை செய்தவர்கள் இந்த சமயாச்சாரியர்கள் நால்வர். இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நன்மையை செய்தவர்கள் பல பேர். அதிலே யாரும் செய்ய முடியாத உயர்ந்த ஒரு உபகாரத்தை பண்ணினவர்கள் சமயாச்சாரியர்கள் நான்கு பேர். அவர்களை போல யாரும் செய்யவில்லை, இனிமேல் செய்யவும் முடியாது. அவர்களைப் போல யாரும் செய்யவில்லை, அவர்களைப் போல இனிமேல் யாரும் செய்ய முடியாது, அவர்களைப் போல யாரும் வரவும் முடியாது. அவர்களுக்கு அவர்களே சமம். அவர்களைப் போல யாரும் பாடவும் முடியாது, அதிசயம் பண்ணவும் முடியாது. சைவ சமயம் என்கின்ற ஒரு பெரிய சமயத்தை மறைத்து கொண்டிருந்த மற்ற சமயங்களை எல்லாம் விலக்கி, சைவ சமயத்தை மறைத்து கொண்டிருந்த மற்ற சமயங்களை எல்லாம் விலக்கி வென்று சைவ சமயத்தினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டினவர்கள் இந்த நான்கு பெருமக்கள். அவர்கள் அவதாரம் பண்ணி இச்செயல்களை செய்யவில்லையானால் சைவ சமயம் என்பது இல்லாமலே போயிருக்கும், அழியாது அது வேறு. ஆனாலும் சைவ சமயத்தினுடைய பெருமை, சைவத்தினுடைய அருமை, சிவபக்தியினுடைய அருமை இந்த நாட்டுக்கு தெரியாமலே போயிருக்கும். இப்போதே எங்கேயோ ஒரு பக்கம் சைவ சமயம், உண்மையான சைவ சமயம் எங்கேயோ இருக்கு, பல இடங்களில் இல்லை. சில இடங்களிலே இருக்கிறது, பல இடங்களிலே இல்லை. சில இடங்கள் இருக்கின்றவற்றிலும் கூட உண்மையான சைவ சமயம் இல்லை, போலி சைவமாக இருக்கிறது. அதனாலே அப்படி உண்மையான சைவ சமயத்தை நிலைநாட்டிய பெருமை இந்த நான்கு ஆசிரியர்களுக்கும் உண்டு. அவர்கள் நான்கு பேரும் நான்கு வேதங்கள் போல தோன்றி இந்த நாட்டுக்கு உயிர்களுக்கு வேண்டிய உறுதியை சொன்னவர்கள். உயிர் உயர வேண்டியதும் உயிர் அடைய வேண்டிய கதியையும் செய்ய வேண்டிய நன்மைகளையும் எடுத்து செய்ய சொல்லி, சொன்னதோடு அல்லாமல் செயலிலே காட்டி அந்த செயலில் அற்புதமான செயல்களை செய்தவர்கள். புனலில் ஏடதில் செல்லன செல்லுமே, புத்தானார் தலை தத்தன தத்துமே. புனலில் ஏட எதிர் செல்லன செல்லுமே, புத்தானார் தலை தத்தன தத்துமே. கனலில் ஏடிட பச்சென்று இருக்குமே, கதவு மாமரை காட்டில் அடைக்குமே. பனையில் ஆண்பனை பெண்பனையாகுமே, பழைய என்பு பொற்பாவையதாகுமே. சினவராவிடம் தீரன தீருமே, சிறந்த சம்பந்த செந்தமிழ் பாடல். தலைகுள் நஞ்சமுது ஆக விளையுமே, தளல்குள் நீரு தடாகமதாகுமே. கொலை செய்யானை குனிந்து வணியுமே, கொளராவிடம் தீரன தீருமே. கலைகுள் வேத வனப்பதி தண்ணீரே, கதவுதானும் கடுக திறக்குமே. அலைகுள் வாரியில் கல்லு மிதக்குமே, அப்பர் செய்யும் அருந்தமிழ் பாடல். வெங்கரா உண்ட புள்ளைய நல்குமே, வெள்ளை வாரணம் மீதேறி செல்லுமே. மங்கை வாகரை தூது நடத்துமே, மருவி ஆறு வழிவிட்டு நிற்குமே. செங்கல்லானது தங்கமதாகுமே, திகழும் ஆற்றிட்டு செம்பொன் எடுக்குமே. துங்கவான் பரி சேரருக்கு நல்குமே, தூய சுந்தரர் சுற்றமிழ் பாடலை. நரியலாம் பரியாக நடத்துமே, நாடி மூகை தனை பேசுவுக்குமே. பரிவில் பிட்டுக்கு மண் சுமக்குமே, பரமன் ஏடெழுத கோவை வாடுமே. வருகும் புத்தனை வாதினில் வெல்லுமே, வாத ஊரர் வழங்கிய பாடலே. இப்படி நான்கு பரமாச்சாரியார்களும் இந்த நாட்டிலே செய்திருக்கின்ற அற்புதம் யாரும் செய்ய முடியாத அற்புதம். சிவன் அருளை நேரே பெற்று அந்த அருளை எல்லாரும் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே அத்தனை அதிசயங்களை செய்து அத்தனை அருட்பாடல்களையும் பாடி நமக்கு உபகாரம் பண்ணி இருக்கிறார். அவர்களை மறவாமல் இருப்பதுதான் அவர்கள் செய்கின்ற, நாம் செய்கின்ற உபகாரம் நன்றி. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சமயாச்சாரியர் வரிசையில இந்த நூலிலே இந்த ஆசிரியர், நூல் பாடுகின்ற எந்த ஆசிரியர்களும் அவர்கள் காலத்துக்கு பிறகு அவர்களை தோத்திரம் பண்ணாம நூல் பாடுவதில்லை. அதன் பிறகுதான் அதிகமா தமிழ் நூல்கள் வந்தன. யாரு? ஞானசம்பந்தர் காலத்துக்கு பிறகுதான் தலபுராணம் மற்ற நூல்கள்

0: நூல்கள் நிறைய தோன்றியது. எல்லா நூல்களிலும் அவர்களை தோத்திரம் பண்ணித்தான் பிறகு நூலை ஆரம்பிப்பார்கள். முதல்ல கணபதி தோத்திரம், சிவபெருமான் தோத்திரம், உமாதேவி தோத்திரம், முருகன் தோத்திரம், திருநந்தி தேவர் தோத்திரம், இப்படி சொல்லி அதன் பிறகு இந்த நால்வர் தோத்திரத்தை சொல்லித்தான் அப்புறம் நூலை ஆரம்பிப்பார்கள். ஆகையினாலே சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் என் சுந்தரனும், சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் என் சுந்தரனும், சிற்கோல வாதவூர் தேசிகனும், முற்கோலி வந்திலரேல் நீர் எங்கே, மாமரை நூல்தான் எங்கே, எந்தவிரான் ஐந்தெழுத்து எங்கே என்பது சிவபோகசாரம். ஆகையினாலே இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர்களாகிய இந்த சமயாச்சாரியர் வரிசையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தோத்திரத்தை பற்றி சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணினவர், திருவண்ணல்லூரில் தடுத்து ஆட்கொள்ள பெற்றவர், திருவஞ்சக்களத்திலே கை யானை மேல ஏறி கைலாயத்துக்கு சென்றவர். அவர் 18 வருஷம்தான் இந்த பூலோகத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சுந்தரருக்கு 36 என்று சொல்லுகிறது. 18 வருஷம்தான் இந்த பூலோகத்தில் இருந்தார். அதற்குள்ளே கேரளாவுக்கு 2 தடவை போயிருக்கிறார். திருவஞ்சக்களத்துக்கு 2 தடவை போயிருக்கிறார். 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு மேல எத்தனையோ அதிசயங்களை எல்லாம் செய்திருக்கிறார். எல்லாம் ஒரு சினிமாவில் வர்ற ஒரு ஆக்டர். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலே அவர் செய்த அற்புதங்களிலே பல அற்புதங்கள் பல. அப்படிப்பட்ட அற்புதங்களிலே மிக உச்சகட்டமான அற்புதம் எது என்று கேட்டால், முதலை விழுங்கிய உள்ளையை வரவழைத்தது. முதலை விழுங்கிய உள்ளையை வரவழைத்தது. அது நடந்த ஊர் அவிநாசி. அவிநாசியிலே அந்த அதிசயம் நடந்தது. அப்படி முதலை இருந்து தண்ணீர் இருந்து தண்ணீரிலே முதலை இருந்து பிள்ளையே விழுங்கி விட்டது. அப்படி விழுங்கிய பிறகு 2 வருடங்கள் கழித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஊருக்கு செல்லுகிறார். 2 வருடங்கள் கழித்து அப்படி சென்றபோது அங்கே கேட்ட ஒலியை விசாரித்து அதன் பிறகு அந்த குளத்திற்கு சென்று குளக்கரையில் நின்று இந்த பிள்ளையை எழுப்பி வரவழைச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவிநாசி அப்புறம் கும்பிடுறேன்னாரா. என்னமோ அவ்வளவு இறக்கம் வந்துருச்சு அவங்க வேலை. பிராமணருங்கிற சாதி ஒத்துமையோ என்னமோ தெரியல. பிராமண பிள்ளை இவர் ஆச்சாரியர் குருக்கள். அப்படி கரையில் நின்று பாடினார். அப்படி பாடிய பாட்டு 4வது பாட்டு தான், உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய், அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய், பொறைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே, கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்பது அந்த திருப்பாட்டு. உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் என்பது முதல் வரி. பரமேஸ்வனுடைய புகழை உரைப்பவர்கள், உரைக்க தகுதியுடையவர், எல்லாராலும் அவருடைய புகழை சொல்ல சொல்ல முடியாது. விண்ணறிந்து மண்ணிறந்து மிக்காய் வளங்குடியாய் இன்னிறந்து எல்லையில்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவனையின் புகழுமாறு ஒன்றியன் வேதம் முதல் விண்ணோரு மண்ணுந்துதித்தாலும் ஓத உலவா. அப்படிப்பட்டவனுடைய கீர்த்தி விண் சுமந்திருக்கிறது, மண் சுமந்திருக்கிறது, விண் சுமந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கீர்த்தியை எல்லாராலையும் சொல்ல முடியாது, எல்லாராலையும் சொல்ல முடிய. வேதமே இழைத்து போகிறது, சொல்லுகிறேன் என்று வந்து தோற்று போகிறதா வேதம். ஒவ்வொரு வேதங்களும் நான் சொல்ல வருகிறேன், நான் சொல்லுகிறேன் சிவபெருமான் பெருமை என்று வந்து அவைகள் தோற்று ஐயா என்று அலறுகிறதா. அப்படிப்பட்ட சுவாமியினுடைய பெருமையே எல்லாராலும் சொல்ல முடியாது. பரமஞானிகளுக்கும் உணர்வதற்கு அரிதாக இருப்பது, தேவர்கள் பயப்படுகின்றார்கள். பின்ன யாரு சொல்லுவது? சொல்லாமலே விட்டா அவன் பெருமை எப்படித்தான் தெரியும் என்றால், உரைப்பார் என்றால் ஐயாலே சிவபெருமானுடைய திருவருளை நிறைய பெற்று, அந்த திருவருளினாலே சிவஞானத்தை பெற்று, அந்த சிவஞானத்தினாலே உரைப்பவர்கள் உரைப்பார் என்று சொல். சிவஞானம் முழுவதும் பெற்ற நிரம்ப பெற்ற பரமஞானிகள் தான் அவனுடைய புகழை உரைக்க தகுந்தவர்கள். அதனாலே உரைப்பார் என்ற அந்த வாக்கியம் விளக்கியது. அப்படி உரைப்பார் உரைக்க, உரைப்பார் உரைக்க சொல்லுவார்கள் சொல்ல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்ல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாட்டின் பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை உணர்ந்து பாட்டின் பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை உணர்ந்து உரைக்க, அந்த உரையை கேட்க தவமும் தகுதியும் உடையவர்கள் உணர்ந்து அதை வந்து அனுபவிக்க. உரைப்பாரை பத்தி சொன்னேன்னா, அப்புறம் இந்த உரைப்பாருடைய உரையை கேட்க தகுதியும் தவமுடைய எல்லாராலும் அந்த உரையை கேட்க முடியாது. இந்த இந்த இடத்துல நன்றாக சிந்தியுங்க. இப்ப மாணிக்க வாசகர் வந்து இப்ப விரிவுரை பண்றாரு வச்சுங்க, அவர் விரிவுரையை கேட்கறதுக்கு ஆளு எப்படி இப்ப நம்மள என்ன போல ஆளுலாம் கேட்க முடியுமா? கேட்க முடியும். சாதாரண ஆளு கேட்க முடியுமா? இல்ல, இந்த இடத்துல நினைச்சு பாரு சிதறு. மாணிக்க வாசகர் விரிவுரை பண்றார், ஞான சம்பந்தர் விரிவுரை பண்றான்னு சொன்னா, அந்த உரையை கேட்கறதுக்கு தகுதி உடைய ஒரு சாதாரண மக்கள் கேட்க முடியுமா? சாதாரண மக்கள் கேட்க முடியாது. கேட்க சக்தி கிடையாது. கேட்பதற்கு ஆற்றல், இப்ப பேசுவதற்கு ஆற்றல் இருப்பது போல கேட்பதற்கு ஆற்றல். அது அது பேசுகின்றால் எப்படிப்பட்டவனா, அதற்கு தகுந்தாற் போல ஆள் கேட்கணும். விளங்குதா? இப்ப ஜனகாதி முனிவர் உபதேசம் கேட்டார்கள் என்றால் யாரிடத்தில் கேட்டார்கள்? சிவருமானத்தில். சிவருமான உபதேசம் பண்ணினார்னா யாருக்கு சொன்னாரு? அந்த நான்கு பேர் தகுதி உடையவர்களாகிய கல்லாலின் உடைய அமர்ந்து நான்முறை ஆரங்குவதற்கு கற்ற கேள்வி வல்லார்களுக்கு சொன்னார். சாதாரணமானவன் கேட்க முடியாது அவர்கிட்ட உபதேசம். அவர்கிட்ட உபதேசம் சாதாரணமான ஆள் கேட்க முடியாது. எல்லாம் கரை கண்டவர்கள் கேட்டார். கரை கண்டவர்கள் கேட்டார். கரை அடைய கரை அடைய கரை கண்டவர்கள் கேட்டார். விளங்குதா? அதையினாலே அப்படி அந்த சிவஞானம் பெற்ற சிவஞானிகள் சொல்லுகின்ற பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்ற அந்த உரையை கேட்கத்தவம் உடையவர்கள் அந்த உரையை உகந்து மகிழ்கின்ற பரமஞானிகள், சொல்லுபவர் பரமஞானி, கேட்பவரும் பரமஞானி. அப்படி சொல்லுபவர் பரமஞானி, கேட்பவரும் பரமஞானி. அப்படி அந்த உரையை பரமஞானி சொல்ல, பரமஞானி கேட்க, அவர் கேட்டு மகிழ, அதே தியானம் பண்ண, அந்த உரையை தியானம் பண்ண, அந்த உரையை தியானம் பண்ண, உரை பொருளாயிருக்கின்றவனை தியானம் பண்ண, அந்த உரை பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை தியானம் பண்ண கொடுத்து வைத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தலையிலே சிவருமான இருக்கிறாராம். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய். யாருடைய தலையிலே சிவருமான இருக்கிறான்? சிவஞானிகள் சிவன் பெருமையை சொல்ல, அந்த பெருமையை சிவஞானிகள் கேட்டு மகிழ்ந்து அந்த உரையே உள்குகின்றவர்கள் அந்த உரையை தியான, அந்த பொருளை, அந்த பொருளை தியானம் பண்ணுகின்ற உச்சியிலே விளங்குவோனே. உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியை. அதுலயே நாலு உரம் வருது. நாலு வருது, அஞ்சு வருது அதுல. நான் அஞ்சா? உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியை, அஞ்சு வருது அதுல. இந்த ஊன்னு அஞ்சு வருது. உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய், அஞ்சு வருதா? அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய். அரைக்கு ஆடு அறவா, அறையிலே பாம்பை, ஆடுகின்ற பாம்பை கட்டியிருக்கிறவனே, உதரபந்தனமாக ஆடுகின்ற பாம்பை கட்டியிருக்க. அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய். நீதான் முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறாய் உலகத்துக்கு ஆயினாய். புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. புரைக்காடு சோலை என்றால் மேகங்கள் தவழ்கின்ற சோலை விளங்குகின்ற புக்கொழியூரை சேர்ந்த அவிநாசியிலே இருப்பவனே. புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. கரைக்கான் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே. கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. இந்த குளத்தினுடைய கரையிலே பிள்ளையை முதலையை தர சொல்லு காலனை தர சொல்லு. முதலையை தர சொல்லு காலனை தர சொல்லு. முதலை விழுங்கியது உடம்பை, உயிரை விழுங்கியவன் காலன். உடம்பை விழுங்கியது முதலை, உயிரை விழுங்கியவன் காலம். ரெண்டு பேத்துக்கும் உத்தரவு போடு. யாருக்கு? ரெண்டு பேத்துக்கும். அந்த காலனுக்கும் உத்தரவு போடு, முதலைக்கும் உத்தரவு போடு. கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலன். முதலை இருக்கணும்னா என்ன இருக்கணும்? தண்ணீர் இருந்தா ஒண்ணு. இவர் பாடுகின்ற காலத்துல தண்ணீர் இல்லை, வறண்டு போச்சு. வறண்டு கிடந்த குளத்துக்கரையில இருந்துதான் பாடுகிறாரு. அதனால பிள்ளைய தர சொல்லு, காலனை தர சொல்லு, முதலைய தர சொல்லு. அதனால கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்று இந்த பாட்டை பாடினார். அந்த முதல்ல இருக்கிற வரி இந்த உக்காரம்னு கேள்விப்பட்டீங்களா? அகாரம் உகாரம் அகாரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஊனாயி மானாச்சா வேற ஒண்ணும் இல்ல. அந்த முடிஞ்சதுதான் பொங்காரமாகிறது. அகாரம் படைத்தலும், உகாரம் காத்தலும், மகாரம் சங்கரித்தலும். படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழிலையும் அந்த மூன்று எழுத்து செய்கிறது. அகாரம் படைக்கிறது, உகாரம் காக்கிறது, மகாரம் சங்காரம் பண்றது. இப்ப இவர் வேண்டுகோள் படைத்ததுக்கா சங்காரத்துக்கா? காத்தலுக்கு. காத்தலுக்காக வேண்டுகிறவுடைய உகாரத்தை அஞ்சு ஊனா வச்சாரு. முதல் உரிய உகாரமே அஞ்சு, உரைப்பார் உரை உகந்து உள்ளவல்லார் தங்கள் உச்சியாய். காக்க வேணும், காக்க வேணும், காக்க. அப்படி பாடி அந்த பாட்டு முடியறதுக்கு முன்னையே குளத்துல தண்ணீர் நிரம்பிடுச்சான். பாட்டு முடியறதுக்கு முன்னையே குளத்துல தண்ணீர் நிரம்பி விட்டது. தண்ணீர்ல முதலை வந்து விட்டது, முதலை வயிற்றுல புள்ளை வந்து விட்டது, முதலை பிள்ளையினுடைய உடம்பில உயிர் வந்து விட்டது, அந்த இரண்டு வயசு வளர்ச்சியும் வந்து விட்டது. அஞ்சு வயசுல ஒழுங்கின விழி இரண்டு வயசு வளர்ச்சியும் வளர்ச்சி வளர்த்தி அதை கொண்டு வந்து கரையில உழுந்து விட்டு முதலே போய்விட்டது. வறந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்றவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப. பாட்டு புரியுதா? வறந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முன்னே இருந்த உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப. அன்னதால் இறந்திடும் மக வளர்ந்து எய்த வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடு சுந்தரன் அடியினை போற்றுவான். மற்றவன் முதலே வந்து உதிப்ப அன்னதால் இறந்திடு மக வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திரு சுந்தரனடி. ஒரு பாட்டு தான் பாடினாரு, அதுல வறண்டு போன பொய்யை நிரம்பி விட்டது. நிரம்பிய பொய்யிலே முதல வந்து விட்டது, முதலே வயிற்றில புள்ள வந்து விட்டது, அந்த பிள்ளையினுடைய உடம்பிலே உயிர் வந்து விட்டது, அந்த பிள்ளைய கொண்டு வந்து கரையில அந்த முதல உமிழ்ந்து விட்டு போய்விட்டது. விளங்குதா? ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்த ஆச்சரியர்கள் ஞானிகள் வேற எங்கேயும் கிடையாது, எந்த சமயத்திலையும் கிடையாது. இரண்டு வருஷத்துக்கு முந்தி விடுங்கன பிள்ளைய கராவதின் வாய்மக செரிப்பித்த சாப்பிட்டு சிரிச்சு போச்சு. செரிப்பித்த கரான முத செரிப்பித்த கராவதின் வாய்மக வாயிலிருந்து மகவை புத்தரனை செரிப்பித்த கராவதின் வாய்மக அழைப்பித்த புராண கிருபாகர திருப்புக்குழியூருடையார் புகழ் தம்பிரானே அப்படி புனச்சு விட்டார். அவரு மறைந்து போமன் சாப்பிட்டு மறைஞ்சு போச்சு. மறைந்து போமன் செரிப்பித்த கராவதின் வாய் மக அழைப்பித்த புராண கிருபாகர என்பது திருப்புகள். இத பல ஆசிரியர்கள் பாடுறாங்க. இதுல ஒரு கற்பனை பண்ணி பாடினாரு ஒரு ஆசிரியர். அது என்னமாச்சா, அதை பண்ணலாமா பண்ணப்படாதான்னு கூட இருக்கு. அந்த மாதிரி அது விஷயம் எப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் எலும்பை பெண்ணாக எழுப்பினார். அப்பர் சாமி கல்லு மிதக்க பண்ணினார் தண்ணீர்ல. பண்ணிருந்தார இவர் வந்து முதல வயது பிள்ளைய வரவழைச்சார். எந்த அதிசயம் சின்னதுன்னு சொல்றோம். மூணுமே மிகப்பெரியது. எலும்ப பெண்ணாக எழுப்புறதுன்னா கல்லை மிதக்க பண்ணியது எல்லாமே இசை என்ன. இதுல வந்து மூன்றிலேயும் சுந்தர சுவாமி செய்தது பெரிய அதிசயம்ங்கிறார். சுந்தர சுவாமி செய்தது இந்த மூன்றிலையும் பெரிய அதிசயம். மூன்று அதிசயம், மூன்றிலே மிக உயர்ந்த அதிசயம். அப்படி மூன்று அதிசயம் தான், மூன்றிலையும் மிக உயர்ந்த அதிசயம் இந்த பிள்ளைய வரவழைச்சதுன்னு மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, மூணு பேரும் பரமாச்சாரிய நம்ம தலைவர்கள். அவங்க மூணு பேர்ல அவர் செஞ்சதான் பெருசு, இவர் செஞ்சதான் சின்னதுன்னு சொல்லப்படாது. இல்ல, அது நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு சாமின்னு அவர் உறுப்புல விடுறாரு. அது சுந்தரம் சாமி உறுப்புல விடுறாரு. யாரு பேர் சொல்றவரு? துறைமங்கல சிவபிரா சுவாமி. இந்த எலும்ப பெண்ணாக எழுப்பினாரு அது பெருசா, கல்ல மிதக்க பண்ணினாரு அது பெருசா, தேவரீர் முதல வாய்ந்த பிள்ளை வரவழைச்சே அது பெருசா. அது தேவரீரே சொல்லவர், அவர் தான் சொல்லுவாரா? அப்பர் சாமி செஞ்சது, சம்பந்த சாமி செஞ்சது சின்னது, நான் செஞ்சதான் பெருசு, அவர் தான் சொல்லுவாரா? இப்படி உணர வைக்கிறார். இந்த மாதிரி இப்படிப்பட்ட அதிசயம் என்பதை உணர வைக்கிறார். போதமுண்ட புள்ளை என்பது முருகன் மாது செய்ததோ. போதமுண்ட புள்ளை, போதமுண்ட புள்ளைன்னா புரியுதா? ஞானப்பால். போதமுண்ட புள்ளை ஞானப்பாலை. போதமுண்ட புள்ளை என்பு எலும்ப பொரு கண்மாது செய்ததோ செய்ததோ காதன் மிக்க சொல்லின் மன்னர், சொல்லின் மன்னர் கண் மிதப்ப உயித்ததோ வாய் திறந்து முதலை கக்க மகனை நீ அழைத்ததோ யாது நம்பி அரிது இந்து எனக்கு எம்ப வேண்டுமே. என்பது நால்வர் நான்மணிமால். விளங்குதா? யாது நம்பி, யாது நம்பி அரிது இன்று எனக்கு எம்புவன். அதே சுந்தர அதிக அதிசயம்னு அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு அப்படி சொல்றாரு. வெளியில சொல்லார் போதமுண்ட அவரு எழுப்புவதற்கு எலும்பு ஆதாரமா இருந்துச்சு புள்ளைய பெண்ணாக எடுப்புறதுக்கு, இவரு மிதக்க வைக்கிறதுக்கு கல்லு ஆதாரம். இவர் பிள்ளையவரைக்கு ஒண்ணு இல்லை, வறண்டு போன குழந்தை இருந்துச்சு. ஒண்ணு ஒன்று இல்லாம இருந்து எல்லாம் உண்டு பண்ணி செய்த முடிகிறால இவர் செய்த சொல்ல முடியாம சொல்ல வேண்டியதாங்க. சொல்ல முடியாம எல்லாம் பெரிய எடுத்து விஷயம், எல்லாமே பெரிய எடுத்து, பெரிய எடுத்து சமாச்சாரத்தை நம்ம வந்து அப்படி எல்லாம் படிச்சுட்டு சொல்லக்கூடாது. அந்த புலவருடைய திறமை அதிசயம் இருந்தது. இடம் பெருசு, இது எப்படி சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு திறமையா சொல்றாருன்னா அந்த கவியினுடைய ஒரு ஆற்றலை என்னன்னு சொல்றது. போதமுண்ட புள்ள என்பு முருகன் மாது செய்ததோ, காதனுக்கு சொல்லின் மன்னர் கண்மிதப்ப உயித்ததோ, வாய் திறந்து முதலகக்க மகனை நீ அழைத்ததோ, யாது நம்பி அரிது என்று எனக்கு எம்பு. அருணாசல இது அருணகிரியந்தாதிங்கிற நூல்ல என்ன சொல்றாருன்னா, வன்பிருக்கில் கல் மிதக்கும், வாய் முதலை புள்ளை தரும், என்பு உருக்கொள். இந்த மூன்று விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டார். என்பு உருக்கொள் பெண்ணாய் இருக்குமே அன்பருக்கு நாட்டு உரி சோனகிரி, நாட்டு குரு சோனகிரி நாதன் அடியார் மூவர் பாட்டிற்கு இசைந்த பரம். இந்த மூவருடைய பாட்டுக்கு பரம்பொருளாய் இருக்கிற சிவருமான இசைந்து இந்த காரியங்களை செய்தார். எல்லாம் செய்தது யாரு? சிவருமான் தான். இவர்கள் மூலமாக இப்படி செய்ய வச்சு, அதன் மூலமாக சைவ சமயமே உயர்ந்தது என்றும் சிவருமானே பரம்பொருள் என்றும் காட்டியது இந்த நால்வர் மூலமாக. இப்படி இவர்கள் மூலமாக இந்த செயலை செய்ய வச்சு, இதன் மூலமாக சைவ சமயமே சமயம் என்று உலகத்துக்கு காட்டிய பெருமை இந்த நால்வர்களுக்கு விளங்குதா? அதனாலே இந்த சுந்தரமுனி சுவாமியே இவர் தோத்திரம் பண்ணும் போது அந்த கருத்தை சொல்லி தோத்திரம் பண்றார் இந்த ஆசிரியர். இந்த கருத்தை யமன் தான் கொல்லுவேன், யமனாலேயே பழைக்க வச்சான இவரு நியாயம் பண்ணார். யமன் தான் கொல்லுவேன், யமன் தான் கொல்லுவேன், இவன் தான் முடிச்சுட்டு போன அவனை கொண்டே பழைக்க வச்சாரு இந்த பிள்ளையார். இது ஒரு நயம், இவன் தானே கொல்லுவேன், அவனை கொண்டே பழைக்க வச்சாரு, அவனை கொண்டே பழைக்க வச்சு அந்த பிள்ளைய அழைத்தாரு, அவருடைய திருவடியை வணங்குவோமாக. இப்படி பிழைப்பித்தே கூற்றான், கூற்றான் யமனாலே பிழைப்பித்தே, பிழைப்பித்தே கூற்றான் முதலைவாய் பிள்ளை அழைப்பித்தார் பாதம் நினைப்பான். யமனை கொண்டே அந்த பிள்ளைய பழக்க வச்சாரியா? யமனை கொண்டே, யமனுக்கு உத்தரவு போட சொல்லி, யமனுக்கு உத்தரவு போட சொல்லி அவரை கொண்டு வந்து உயிரை விட சொல்லி. கந்தபுராணத்தில் ஒரு வரலாறு வரும், மார்க்கண்டையருடைய பாட்டை, மார்க்கண்டையருடைய பாட்டை, குச்சக முனிவர் கவிச்சு, ஆமா குச்சக முனிவர், அவர் வந்து பொண்ணு கேட்க போயிருக்கிறாரு, பொண்ணு கேட்க போனாரு மகனுக்கு. அப்படி மகனுக்கு பொண்ணு கேட்க போகும்போது, மிருகண்டுக்கு பொண்ணு கேட்க போகும்போது, அந்த பொண்ணோட அப்பா பேர் உசத்திய முனிவர்னு பேர், உசத்திய முனிவர், உசந்த முனிவர், உசத்திய முனிவர். அவர் பொண்ணை கேட்க போனாரு, அவர் இவர் பெரிய தவசீலர் வந்து இருக்கிறார் என்று சொல்லி பெண் கேட்க வந்திருக்காரு, வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து அவருடைய இல்லத்துல இருக்க வச்சாரு, ரெண்டு நாள் இருந்துட்டு போகணும்னு இருக்க வச்சாரு. பொண்ணு கேட்க போனவர் பிடிச்சுக்கிச்சு, பிடிச்சுக்கிட்ட அப்படின்னாலும் இருக்க வச்சாரு. இரண்டு நாள் இருக்கும்போது மறுநாள்ல அந்த பொண்ணு என்ன பண்ணா, தன்னுடைய தோழியோட சேர்ந்து பக்கத்து இருக்கிற குளத்துக்கு குளிக்க போனான். காட்டு பக்கம் இருக்கிற குளத்துக்கு, அவங்கெல்லாம் அதிகபட்சம் காட்டுலதான் வசிச்சிருக்காங்க அப்பெல்லாம் முனிவர்கள்லாம். இப்படி அவர்களுக்கு மற்றவர்களால் இடைஞ்சல் இல்லாம, அந்த தவத்தினால அவங்க எல்லாம் பயம் இருந்திருக்காங்க, பயம் இல்லாம இருந்திருக்காங்க. அப்படி சென்றபோது, தோழியோட சென்றபோது, அவ குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது குறுக்க காட்டான வந்து துரத்திருச்சு. காட்டான வந்து மிரட்டும் போது இவெல்லாம் கூட வந்தவெல்லாம் தப்பிச்சு மலைச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். இவ போய் இந்த பொண்ணுங்கிறவ போய் பாழ்ங்கணத்துல விழுந்து இறந்து போனான், பாழ்ங்கணத்துல விழுந்தா இறந்து போனான். அதே கூட வந்தவெல்லாம் அங்க வந்து சொல்ல, உங்க பொண்ணு இப்படி வந்தா காட்டான வந்துச்சு, அது மிரட்டவன் கேணி கிணத்துல விழுந்து இறந்து போனாள் அப்படின்னு சொல்ல வந்து ஆயந்தந்தை ரொம்ப கவலைப்பட்டு அழுது பறந்து போனார்கள். இவர் பின்னாடி போனார் பொண்ணு கேட்க போயிருக்காரு, அவரும் போய் இன்னும் கவலைப்படாதியோ உங்க பொண்ணை எடுப்பித்தார் என்னாராம். இவர் பொண்ணு கேட்க போனோம், அதன் பிறகு அந்த பெண்ணை மேட்டில தூக்கி வச்சு தைலத்துல வச்சார்களாம். வச்சுட்டு இவர் பொய்கையில நின்று தவத்தை பண்ணினாராம், யாரு யமனை நோக்கி ஜபம் பண்ணாராம். இந்த பொண்ணு கேட்க போன குச்சக முனிவர் யமன் பிரச்சன்னமானானா, யமன் பிரச்சன்னமானானா. அப்படி பிரச்சன்னமான உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டானா யமன், இந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டு வந்து விடணும்னு கேட்டா. என் தவத்துல ஒரு நாள் தவத்தை நீ எடுத்துக்க, என்னுடைய தவத்திலே இவர் சொன்னதுப்பா ஒரு நாள் தவத்தை எடுத்துக்க, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டு வந்து விடுனார். அதே மாதிரி ஒரு நாள் தவத்துல ஒரு நாள் தவத்தை அவன் புக்கில் வர வச்சுக்கிட்டான். வர வச்சுக்கிட்டு அந்த பெண்ணினுடைய உடம்புல உயிரை கொண்டாந்து விட்டுட்டான், பெண்ணு எந்திரிச்சிட்டான். அதன் பிறகு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதாக வரலாறு. யமனை கூப்பிட்டு உயிரை கொண்டு வந்து உடச்சு விடான். முதலைவாய்ப்பிள்ளை அழைப்பித்தார் பாதம் நினைப்பார். அவருடைய திருவடியை நினைப்போமாக, வாழ்த்துவோமாக, வணங்குவோமாக. இனம் பற்றி நினைப்போம் என்றால் வாழ்த்துவோம், வாக்கினாலே காயத்தால வணங்குவோம், மனம் மொழி மெய்களாலே, மனம் மொழி மெய்களாலே வாழ்த்துவோம், நினைப்போம், வணங்குவோம். அப்படி மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம் என்றால் நினைப்பையும் சேர்த்துக் கொள்ள வேணும். மனம் வாக்கு காயம் மூன்றாலும், மனம் வாக்கு காயம், மனம் நினைக்க, வாக்கு வாழ்த்த, காயம் வணங்கும். அடுத்தாற் போல வருகின்ற ஆச்சாரியர் முதலமைச்சர், அடுத்தாற் போல வருகின்ற ஆச்சாரியர் பாண்டி நாட்டு முதலமைச்சர். பாண்டி நாட்டு முதலமைச்சர் தான் சிவபெருமானுக்கு முதலமைச்சர். பாண்டி நாட்டு முதலமைச்சர் சிவபெருமானுடைய கம்பெனிலேயும் முதலமைச்சர், சர்க்காரிலேயும் முதலமைச்சர். அவர் கைலாயத்துலதான் இருந்தார். கைலாயத்தில் இருந்தவரத்தான் இங்க அனுப்பினார். இந்த நாலு பேரும் கைலாயத்தில் இருந்த ஆளுகிறான். கைலாயத்தில் இருந்தவங்களத்தான் இங்க சாதாரண ஆளு போனா இங்க நம்ம எல்லாம் சொன்ன முடியாக்க மாட்டாம்னு சொல்லித்தான் அங்க இருக்கிற ஆளான்னு சொல்லிச்சாரு. இந்த தமிழ்நாடு சர்க்கார் போலீஸ் வந்தா இந்த கூட்டம் அடங்காது அப்படின்னு டெல்லி ராணுவம் வந்து இறங்குச்சு. அது போல அது போல கைலாயத்திலிருந்தே அவரை சொன்னார். அவங்க வந்து சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து சொல்லுன்னா இந்த திருநீர் இருக்குமா, இந்த இது இருக்குமா. ஆகையினாலே கைலாயத்தில் இருந்தவராகிய மாணிக்க வாசகரை குடமுழ நந்தீசனை வாசகநாத் கொண்டாருங்கிறார். அங்கே வந்து குடவு முழவு என்கின்ற வாத்தியத்தை முழக்குகின்ற திருநந்தி தேவராக இருந்தார். அவரை இந்த லோகத்துக்கு நன்மை உண்டாகும்படி, புத்த சமயத்தை வெல்லும்படி, சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக மாணிக்க வாசகரை அவதாரம் பண்ண செய்தார்கிறார் அப்பர் சுவாமி. ஆகவே அவர் வந்து திருவருள் எப்பொழுது கிடைக்கும், ஆச்சாரியன் ஞானாசிரியன் எப்பொழுது வருவான், ஞானாசிரியன் எப்பொழுது வருவான், எப்பொழுதும் ஞானத்தை பெறுவது அதுவே எண்ணமாக இருந்தார். என்ன அதுவே ஆக இருந்தார். மந்திரி வேலை பார்த்துக்கிட்டு அதையும் நன்றாக பார்த்தாருங்கிறார். மந்திரி வேலையும் கண்ணும் கவசமுமாக இருந்தார் அரசனுக்குங்கிறார். கண் போல இருந்தார் அரசனுக்கு, கவசம் போல இருந்தார். அதோட இரவும் பகலுமா எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது ஞானத்தை பெறுவது என்கின்ற எண்ணத்திலேயே இருந்தார் இரவும் பகலுமா. விளங்குதா? அயால் அந்த எண்ணிய எண்ணிய அங்கு எய்தவர் எண்ணிய திண்ணியராக பிரிந்தார் போல அவர் எண்ணியபடியே வந்தருளினார். எங்கே வந்தார்? வழியிலே வந்திருந்தார். வழியிலே வந்து இருந்தார். எந்த வழியிலே? திருப்பெருந்துறையிலே ஒரு குதிரை வாங்க சென்ற வழியிலே வந்திருந்தார். வழி நின்று நின்னருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனே, வழி நின்று நின்னருள் ஆரம் ஊட்ட மறுத்தனே.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale. Ningal ketkavirpadu Periya Puranam Sorpozhivu. Thalaippu Thirunaalai Povar Nayanar Puranam. Vazhangupavar குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அன்றிரவு கண்துயிலார் புலந்ததர் நங்கீதி ஒன்று அனைதரு தன்னை உருகுலத்தோடு இசைவில்லை என்று இது பெருமான் எவல் என போக்கொழிவார். நன்று மடும் காதல் மிக நாளை போவேன் என்பார். இப்படியே தினந்தோறும் தினந்தோறும் ஆசமீதினால நாளைக்கு போவேன், நாளைக்கு இப்படி நாளைக்கு போவேன், திருநாளைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் சொல்லி கொடுத்தது. அப்படின்னால அவருக்கு திருநாளை போவார்னே பெயர் வந்துச்சு. திருநாளை சிதம்பரத்துக்கு போவேன் சொல்லி கொண்டிருந்த அப்படின்னாலே அவருக்கு முத்தி வந்துருச்சு. சிதம்பரத்துக்கு போவேன்னு சொல்லி கொண்டிருந்த அப்படின்னாலே அவர் நாயன்மார ஆகிவிட்டார். அப்படின்னா அந்த சிதம்பர தலத்தினுடைய சிறப்பு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? அதான் சிதம்பர மற்ற எல்லா தலங்களும் சிறப்பு தான், சிதம்பரத்தினுடைய சிறப்பு தனி. எல்லா சிறப்புகளும் சிதம்பரத்தினுடைய சிறப்பு கீழே தான். அதனால சிதம்பர அவசியமா பண்ண வேண்டும். என்ன காரணம் என்றால், எல்லா தலத்தினுடைய சக்தியும் சிதம்பரத்தில் இருக்கும். சிதம்பரத்தை தரிசனம்னா எல்லா தலத்தையும் தரிசனம் பண்ண போல. அது கோயில் புராணத்தில் சொல்றாரு, சிதம்பரத்தை விட்டுட்டு ஒருத்தர் சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா உனக்கு புத்தி இல்லைன்னு வரான் விஸ்வநாதர். எதுக்கடா வந்தான்னு கேப்பாராம் காசியில இருக்கிற விஸ்வநாதர். இந்த மாதிரி முத்தி வேணும்னு வந்தேன். போடா கூட்டு போயிட, அங்கேயே போறான். எங்க? சிதம்பரத்துக்கே போடான். புத்தி வேணும்னா காசியில இருந்து ஒருத்தர் சிதம்பரத்துக்கு வந்தா புத்தி வேணும். சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா புத்தி இல்லை, காசியில இருந்து ஒருத்தர் புத்தி வேணும் சிதம்பரத்துக்கு வந்து முத்தம். தேசமார் மன்றகந்து சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை தில்லை கதிதேறும் என்று நினைந்தார் பாதமர் அகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனது அருள் இறக்கத்து எல்லையார் சொல்லுவார் என்பது கோயில் புராணம். அதனாலே அப்படிப்பட்ட தலம் நம்முடைய தென்னாடு உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்லுகிறீர்களே, அது எதனால உயர்ந்ததுன்னு கேட்டார்கள் உபமுன்னி முதிர்ச்சியை கேட்டார்கள் முனிவர். எங்க அப்பா பூஜை பண்ண சிதம்பரம் இருக்கிறதுனால உயர்ந்தது தான் தென்னாடு. அப்படிப்பட்ட தலம் இங்க எல்லாமே சிதம்பரம் தான் போயிருக்கு, போகாம இருக்க மாட்டேங்குது. சிதம்பரம் போகாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் இருக்கும் உலகத்துல, நம்ம தமிழ்நாட்டிலேயே சிதம்பரம் போகாதவங்க நிறைய பேர் இருக்கும். ஆகையினாலே இப்படி இரவும் பகலும் சிதம்பரம் சிதம்பரம், தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன், நாளைக்கு போவேன் தில்லை நாளைக்கு போவேன், நாளை போவேன் என்று நாள்கள தெரியாது. பூளை பூவாம் பிறவி புனி புனிய போவாராய். பிறவியானது பூளை பூ போல. பூளை பூ இருக்கே அது காத்து வந்த எந்த மூலை இருக்கட தெரியாது. அது மாதிரி இந்த பிறவி யமன் வந்தான், யமன் ஒரு காத்து, வாழைப்பூம் கம் கொடுத்த பழம்பதி நின்று போய் வாழைப்பூ தெடும்பலனர் சூழ்தில்லை மருங்கடைந்தார். அப்படி பல நாள் இந்த மாதிரி பல வருஷம் சொல்லலாம், பல வருஷம் இந்த மாதிரி தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன்னு சொல்லி போகாமையே இருந்துட்டு ஒரு நாள் துணிஞ்சு போயிட்டார். அதுல என்ன பண்ணார் இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ன பண்ணாரு, நீ அப்படி போறதுன்னா 40 வேலி நிலம் நட்டு விட்டு போனார். 40 வேலி நிலத்தையும் நட்டு விட்டு போடாரு. 40 வேலி நிலம் என்னைக்கு நல்லது போறது? 40 வேலின்னா அவர் வேலிக்கு 5 ஏக்கர் ஏறணும், 5 காணி 200 காணியை நட்டு விட்டு போடாரு. அது சரி, அதாவது உத்தரவு சொன்னாருன்னு சரி நட்டு விட்டுதான் போலாம்னு படுத்திருந்தாரா. அந்த ராத்திரியிலேயே வந்து சிவபெருமான் பூதகணங்களை விட்டு நட்டு விளைய வச்சு விட்டாராம். காலையில நந்த நட்ட கடவுள் சொல்லிட்டாரு, உங்க ஐயர காலையில கூட்டி வந்து காப்பிடாரு. கடல் நந்தர ஐய நந்தரார் போய் ஈடு கூட்டி போய் வயல காமிச்சு எல்லாம் விளைஞ்சு கலையிடாமல் செலவிடாமல் கதிரொரு முழங்காடுமா, கழிக்குது வயிறு இருக்கு அதை கட்டு கட்டவே தோணுமா. அப்புறம் வந்து நந்தனார்கிட்ட அவரு நீ தாண்டா குரு எனக்கு உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நந்தனார் கால விழுந்துட்டாராஜி. அப்படி படிக்கிறார். ஆகையினாலே அப்படி ஒரு நாள் துணிஞ்சு சிதம்பரத்துக்கு போயிட்டார். போனால் உள்ளே நுழைய மனம் அப்படி செல்கின்ற போது அந்த திருவெல்லை படிந்தெழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பயில் வீடு எடும் புகையும் அங்கே யாகத்துல வருகின்ற புகையும் மல்கு வெறும் கிடை ஓது மடங்கள் நெருங்கின உங்கள் அங்கே வேதங்களை ஆகமங்களை ஊதுகின்ற அந்த ஒலியும் அது கண்ணுக்கு தெரிஞ்சது புகை, இது காலுக்கு கேட்டது வேதத்தின் கோஷம். அல்குதம் குல நினைந்து அஞ்சி அணைந்திருக்கிறார். ஆஹா, அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல நாம போறதுக்கு தகுதி இல்லையே. நம்ம குலத்துக்கு நின்றவர் அங்கெய்தறிய பெருமையினை நினைப்பாரும் சென்று இவையும் கடந்தூர்தூள் ஈ திருவாயிலை புக்கார் குந்தனைய மாளிகைகள் குறுங்குலவும் வேதிகள் ஒன்றிய 3000 குலையன்பார் ஆகுதிகள் இப்பரிசா இருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சி அப்பதியின் மதிப்புறத்தின் ஆறாத பெருங்காதல் உப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளூரிகை கைதொழுதே செப்பரிய திருவெல்லை வரங்கொண்டு செல்கின்றார். அதனாலே அவர்களெல்லாம் கண்டு கேட்டு நாம் உள்ளே நுழையக்கூடாது உழையக்கூடாது என்று சொல்லி ஊரை சுத்திக்கிட்டே இருந்திருக்கார். ஊரையே வளர்ந்து இவ்வண்ணா இரவு முதல் வலஞ்செய்து அங்கு எய்தறிய அவ்வண்ண நினைந்து அழிந்து அடித்தொண்டர் அயர் வெய்தி மைவண்ண திருமிடற்றால் மந்தில் நடன் கும்பிடுவது எவ்வண்ண இரநேந்தை ஏசரவினுடும் துயில்வார். அப்படி ஊருக்கு புறத்துல இப்படியே சுத்திக்கிட்டே அலைஞ்சு ஒரு இடத்துல படுத்து உறங்கிட்டார். படுத்து உறங்கிட்டார். இன்னல் தரு இழி பிறவி இது தடையேன. இந்த பிறவி தடையா போச்சு. இந்த பிறவி வேண்டாம், இந்த சென்னம் வேண்டாம், இனி எந்த சென்னம் வந்தாலும் வரட்டும், இந்த சென்னம் வேண்டாம். நந்தி நடுவீனில் மந்திரங்கள் சொல்லி சிந்தை மகிழாத இந்த சென்னம் வேண்டாம். அதனாலே இப்படிப்பட்ட குலத்தினாலே தடைப்பட்டு ஊரை சுற்றி திரிந்து ஒரு பக்கத்துல படுத்து உறங்கிட்டார். இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார் அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்தருளி மண்ணு திரு தொண்டர் அவர் வருத்தமலாம் தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின்கண் ஒருவரோடு அருள் செய்வார். ஆகையினாலே அவருடைய கனவிலே நடராஜ பெருமான் வந்தார். அந்த நந்தனார் கனவு வந்து இப்பிறவி போய் நீங்க அதான் அங்கு உள்ள ரகசியம். இதற்கு என்னன்னா இந்த குலம் நம்முடைய குலம் வந்து இழி குலமாச்சு சாமி கிட்ட கூப்பிடாது நம்ம குலம் இழி குலமாச்சுங்கிற எண்ணம் வச்சுவாரு. இந்த பிறவி நீங்கன்னார். இந்த பிறவி இவன் இந்த உடம்போட விட்டோம்னா இவனுக்கு இந்த எண்ணம் நீங்காது. விளங்குதா? இப்ப சேர் ஒட்டிக்கின்னு வச்சுக்க அதை கழுவிட்டு குடிச்சிட்டாக்கே நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லாவே இருக்க தொடச்சி விட்டோம்னு வச்சுக்க நல்லா இருக்க சேர தொடச்சிட்டாலும் போயிரும் ஐயா நிக்கிற மாதிரி இருக்குமா குடிக்கிற மாதிரி இருக்கா இல்ல. அதுபோல அதனால இந்த பிறவி தொலைவதற்காக நீ எரிய நடை மொழி நெருப்பிலே மொழி உருவாய் இப்பிறவி போய் நீங்க எரிய நடை நீ மொழி முப்பூரி நூல் மார்வருடன் நனைவாய் தூணூலை அணிந்த அந்த அந்தனோடு நீ வருவாயா என ஒழிந்து அப்பரிசிய தில்லைவாழ் அந்தனருக்கு எரிய அமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தை மீவினார். அதே மாதிரி தில்லைவாழ் அந்தனுடைய கனவிலே இருந்து இந்த மாதிரி நம்முடைய பக்தன் ஊர்ப்புறத்திலே இப்படி பயந்து கொண்டு உள்ளே வருவதற்கு பயந்து கொண்டு அஞ்சி தூங்குகின்றான். அவனிடத்திலே நீங்கள் சென்று இந்த முறையை சொல்லி அவனை சிவாக்கினியிலே மூழ்கி தொலைச்சுக்கிட்டு வாங்கணும். தம்பெருமான் பணி கேட்ட தவமறையர் எல்லோரும் அம்பலவர் திருவாயில் முன்பு அச்சமுடன் எண்டி எம்பெருமான் அருளீத பணி செய்வோ என்றேற்று தம்பறிவு பெருக வரும் திருத்தொண்டர் வார் சார்ந்தார். அந்தனார் இருக்கிற இடத்துக்கு அந்த அந்தனர் எல்லாம் வந்து விட்டார்கள். வந்து ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அடைந்தோம் சொன்னாங்களாம். ஐயரே வந்த ஐயர்கள் இந்த ஐயரை சொன்னார். வந்த ஐயர்கள் ஐயரே அம்பலவர் போ சொன்னார் அதனால் வந்தோம். வெய்ய அழல் அமைத்து மக்க தர வேண்டி என விடம்ப நையமல திருத்தொண்டர் நானும் இந்திய நினத்துள்ளதார் தெய்வமறை முனிவர்களும் தீயமைத்தபடி முடிந்தார் சிவாக்கினியை விடத்து தந்தார்கள். மறையவர்கள் முடிந்ததற்கும் தென்திசையின் மதிப்புறத்து தெற்கு வாயில் புறத்துல பிறையுறிஞ்சி திருவாயின் முன்னாக பிங்ககர்தம் நிறையருளால் மறையவர் நெருப்பமைத்த குழியெய்து இறைவர்தால் மனங்கொண்டு இரிசூல் வலங்கொண்டார் இரிசூழ வலங்கொண்டார் கைதொழுது நடமாடும் கடல் உண்ணி கை தொழுது நடமாடும் கடல் உண்ணி அழகு எப்படி கை தொழுதாரு நெருப்பில் இறங்கினார். இப்ப நெருப்புல இறங்கி வர்றாங்கள, இப்ப கடிச்சாமி முடிச்சாமிங்களா நெருப்புல இறங்கி வர்றாங்கள, அப்ப ஒண்ணும் சொல்றது இல்லையல்ல, நல்லா இருக்குல்ல. இது சிவபெருமானே உத்தரவு, அதனாலே அக்னி இவர் ஒண்ணு பண்ணார். கைதொழுது நடமாடும் கடலுண்ணி அடல் குக்காது எய்திய புழுதின்கண் எரியன்கண் இம்மாய பொய்தகையும் உருகுளித்து புண்ணியமா முனி வடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டிருந்தார். அதனாலே அந்த அக்னியில குளிச்சு எழுந்தாரு. குருவி பூநூல் நல்ல சிவந்த உடம்பு உருத்திராட்சம் அப்படி முனி வடிவமாக வெளியில வந்தார். இந்த பழைய வடிவம் போயிடுச்சு. செந்தீமேல் எழும்போது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தனம் போல் தோன்றினார், பரமாவோல் தோன்றினார். அந்த துந்துமீனாத வந்தெழுந்தது இருவிசிம்பில் வானவர்கள் மகிழ்ந்தாத்து பைந்துணர் மந்தாரத்தில் பனிமலர் மாறிகள் ஒளிந்தார் திருவுடைய தில்லைவாழ் அந்தனர்கள் கைதொழுதார் பரவரிய தொண்டரனும் பணிந்து மனம் கழிவுகின்றார் அருமரையூர் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். இப்ப மறைமுனிவர் ஆயிட்டார். இப்பொழுது அந்தனர்களோடு உள்ளே போகிறார், கோயிலுக்குள்ளே போகிறார். இப்ப அந்த அருவருப்பு இல்லை, பரவியே மாறி போச்சு. தில்லைவாழ் அந்தனரும் உடன் செல்ல சென்ற இது கொல்லைமான் மறிக்கரத்தார் கோபுரத்தை தொழுதறிஞ்சி உள்ளே போய் உட்புகுந்தார். கோபுரத்தை தொழுதறிஞ்சி உள்ளே போய் உட்புகுந்தார். உலகுய நடமாடு எல்லையினை நடமாடு எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரார். ஆடுகின்ற இடத்துக்கு பக்கமா போனாரு, யாரும் பார்க்கவில்லை. அதுக்குமே சாமியோடு இரண்டரை கலந்து அந்தனரோடு அதிசயித்தார். அருமுனிவர் துதி செய்தார். வந்தனென்ற திருத்தொண்டர் தம்மை இவனை மாதிருத்து சுந்தர தாமரை உரையின் துணையடிகள் தொழுதிருக்க அந்த விழா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். மாசுடம்பு மாசுடம்பு இந்த மாதிரி இந்த குலம் இன்ன குலம் இன்ன குலம்னு அந்த என்ன சொல்வாரு, அதை தீயின் மஞ்ச நஞ்சி தீயிலே குளிக்க வச்சு எழுந்து ஆஜிமறை முனியாகி அம்பலவர் தாளடைந்தார். இப்ப முனிவராகி சௌருமான் திருவடி அடைந்தார். தேசுடைய கடல் வாழ்த்தி அப்படிப்பட்ட அந்த திருநாளை போவாருடைய திருவடியை வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டர்வினை பாசமர முயன்றவர்தான் திருத்தொண்டு திருத்தொண்டின் பரிசுரைப்பாம். ஆகையினாலே இப்படி பக்தியினாலே சிவபெருமான் திருவடியே அடைந்தவர் எங்கேனும் யாராகி பரஞ்சினும் தன்னடியாருக்கு இங்கே என்றவர் உரிய எம்பெருமான் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனாலே எந்த குலமாயிருந்தாலும் பக்தியினாலே முக்தியை பெறலாம், பக்தியினாலே முக்தியை பெறலாம். அவரவர்கள் குலத்துக்கு தகுந்தவாறு இது பக்தி செய்வது. நான் அகங்காரத்தினாலும் உள்ள போவேன் கும்பிடுவேன் அப்படின்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். நான் உள்ள போவேங்கிற எண்ணத்துல போனீங்கன்னா நீ இங்க போல அங்க போக முடியாது. போயிட்டு வந்துருவில வெளியில இல்ல அங்கேயே இருக்க போல காமிக்கணும். அதனால அப்படி யாராரு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து பத்தி செய்யணுமோ அந்தந்த இடத்துல இருந்து பத்தி செய்யணும், அதற்கு அருள் செய்கிறவன் அவள். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நந்தனாரு பிறந்து உணர்வு தொடங்கியவன் உணர்வு வந்த ஒரு பாடு கூற வந்ததிலிருந்து செவத்தி செவத்தினாலே 63 நாயன்மாரோட ஒருவராக ஆனாரு. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாத்தான் இருக்காங்க. திருஞான சம்பந்தர் இருக்கிற மட்டத்திலே தான் அவரு இருக்கிறாரு. இவரு சொல்லி கீழே வைக்கல அவரு மேல அங்க போயிட்டா எல்லாம் ஒண்ணுதான். இப்ப சட்டசபை கூட்டாங்கன்னு வச்சுக்க ஒண்ணுதான். சிவ சிவ நம்ம பார்வதி. Thank you.

0: ஓம் நம சிவாய. ரிக்வேத பஞ்சருத்திரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. அச்சிந்தியமலி விருந்தருச்சி பந்துரகலம் குறித குந்த நிகுரம்பதவலம் முகுந்த சுரவிருந்த பலஹந்த்ரு கிருத வந்தன லசந்த மஹி குண்டலதரம் அகம்பமனுகம்பிதரதிம் சுஜனமங்கள நிதிம் கஜஹரம் பசுபதிம் தனஞ்சயனுதம் பிரணதரஞ்சன பரம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ. நமஸ்காரம். நாம் ரிக்வேத பஞ்சருத்ரத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதுல மூணு சூக்தங்கள் பூர்ணமாக முடிஞ்சு இப்போ நாலாவது சூக்தம் ஆரம்பிக்கணும். இந்த மூணு சூக்தங்கள்லையும் ருத்ர பரமேஸ்வரரை வேதமாகப்பட்டது பலவாறாக துதித்து கொண்டு வந்தது, அவருடைய பிரபாவங்களை சொல்லி கொண்டு வந்தது, அவருக்கு என்ன மாதிரியான லட்சணங்களை சொல்லி கொண்டு வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல புத்தியை கொடு, உன்னை வேண்டிக்கணுங்கிற சத்புத்தியத்தா, எங்களுக்கு வியாதிகளை தூரப்போகச்சே, எங்களுடைய எதிரிகளை அடக்கு, உன்னுடைய சைன்யம் எங்களுடைய எதிரிகளை அடக்குவதற்காக மட்டுமே இருக்கட்டும், எங்களுக்கு எல்லா விதமான வியாதியிலும் இருந்தும் நிவர்த்தியை ஏற்படுத்து அப்படிங்கிறதாக சொல்லிக்கொண்டே வந்தது. அப்புறம் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய சந்ததியினரையும் காப்பாற்று, என்னுடைய நண்பர்களினுடைய குடும்பத்தையும் காப்பாற்று அப்படிங்கிறதாக எல்லாருக்குமாக சேர்த்து கொண்டு நமக்காக வேண்டி வேதமாகப்பட்டது ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்தித்து கொண்டே வந்தது. இப்போ அதே வரிசையில் நாலாவது சூக்தம். இமா ருத்ராய ஸ்திரதன்வனே கிராஹ க்ஷிப்ரேஷவே தேவாய ஸ்வதாவ்னே அஷாஆள்ளாய சஹமானாய வேதசே திக்மாயூதாய பரதா ஸ்ருணோதூனஹ. இதுல ருத்ராய, இமா ருத்ராய, ஸ்திரதன்வனே ஸ்திரமான உறுதியான வில்லை உடையவரும், க்ஷிப்ர இஷவே விரைவாக செல்லும் பானத்தை உடையவர். இஷு அப்படிங்கிறதுக்கு பானம் அம்பு அப்படின்னு அர்த்தம். உறுதியான வில்லும் மிகவும் வேகமாக விரைவாக செல்லக்கூடிய பானத்தையும் உடைய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை இங்கே வந்து இந்த வேதம் சொல்லுகிறது. ஸ்வதாவ்னே அப்படின்னா உணவுப் பொருட்களை மிகுதியாக உடையவரையும், அஷால்லாய யாராலையுமே அடக்க முடியாதவரும், சகமானாய பகைவர்களை அடக்குகின்றவனும், வேதசே விதிக்கின்றவன், எல்லாவற்றிற்கும் இதுதான் அப்படிங்கிறதாக விதிக்கின்றவனும், திக்மாயுதாய ஆயுதம், திக்ம ஆயுதம் அப்படிங்கும் போது கூரிய ஆயுதங்களை கையில் கொண்டவனுமாகிய ருத்ராய தேவாய, இந்த ருத்ர பரமேஸ்வரனுக்காக ருத்ர பரமேஸ்வரனின் பொருட்டு, இமா கிரஹா, கிரஹான வார்த்தை, வார்த்தைங்கிறது இங்க துதி, இந்த துதிகளை பரத நிறைய சொல்லுவீர்களாக, நிறைய பண்ணணும், எதற்காக, நகா எங்களுடைய துதிகளை ஸ்ருணோது, ருத்ர பரமேஸ்வரன் கேட்டு அருளட்டும். ருத்ர பரமேஸ்வரன் கேட்டு அருள்வதற்காக எப்படிப்பட்ட ருத்ர பரமேஸ்வரன், நல்ல ஸ்திரமான தனுசையும் நல்ல விரைவாக செல்லக்கூடிய அம்புகளையும் கூறிய ஆயுதங்களையும் கையில் கொண்டுள்ள ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனாகப்பட்டவர், இந்த வார்த்தைகளால் நாங்கள் செய்த துதிகளை நிரம்ப நாங்கள் சொல்லுகிறோம், அவர் கேட்டருள்வாராக அப்படின்னு நாலாவது சூக்தம் ஆரம்பிக்கிறது. சஹிக்ஷயே நக்ஷம்யஸ்ய ஜன்ம நசாம்ராஜேன திவ்யஸ்ய சேததி அவன்னவந்தி ருப நோதரஷ்சரானமீவோ ருத்ர ஜாசூனோபவ. இது ரெண்டாவது இருக்கு. ருத்ர பரமேஸ்வரன் சஹ ஹி அப்படிங்கிறது, ஹீங்கிற பதம் வந்து உண்மையாகவே நிஜமாகவே அப்படிங்கிறதாக அர்த்தம். ஹி அப்படிங்கிறது இன்னைக்கும் ஹிந்தியில் இந்த வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோம், இதே அர்த்தத்தோடு பயன்படுத்துகிறோம். உண்மையில் அந்த ருத்ர பரமேஸ்வரன் சஹ, அவன் அந்த ருத்ர பரமேஸ்வரன், க்ஷம்யஸ்ய ஜென்மனஹா அப்படிங்கிறது இந்த மண்ணில் உதித்த எல்லாமே வந்து க்ஷம்யஸ்ய ஜென்மனஹா அப்படிங்கிறதாக சொல்கிறது. இந்த பூலோகத்தில் உதித்தவைகள் அத்துணையுமே. க்ஷயேன அப்படிங்கிறது இங்கே ஐஸ்வர்யத்துடன் கூடவே அப்படின்னு நம்மளுடைய சாயன பாஷ்யத்தில் இருக்கு. சேததி உணர்கின்றான், இந்த பூமியில உதிச்ச எல்லா வஸ்துக்களுமே ஐஸ்வர்யத்தோடவே சேர்ந்து இருக்குங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரன் பார்க்கிறார். இந்த திவ்யஸ்ய அப்படிங்கிறது வானத்தில் உதித்தது, மண்ணில் உதித்தது க்ஷம்யஸ்ய ஜென்மனஹா, திவ்யஸ்ய வானத்தில் உதித்தது திவ்யஸ்யங்கிற பதம், சாம்ராஜ்யன சேததி மேல இருக்கிற எல்லாமே வந்து சாம்ராஜ்ய லட்சுமியினுடன் சேர்ந்ததாகவே உணர்கின்றான். பூமியில இருக்கிறதெல்லாம் ஐஸ்வர்யத்தோட சேர்ந்திருக்கு, விண்ணில பிறந்த அத்தனையுமே சாம்ராஜ்ய லட்சுமியினுடன் சேர்ந்திருக்கிறது, பாக்ய லட்சுமியினுடன் சேர்ந்திருக்கிறது அப்படி இருந்தாக அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரன் உணர்கிறாரா நம்மளை பார்க்கும் பொழுது. ஹே ருத்ர பரமேஸ்வரா, அவந்திஹி துதிக்கின்ற நகா எங்களை அவன் பரிபாலித்து காப்பாற்றி, துரஹா, துரஹாங்கிறது வீடுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எமது கிரகம் எமது வீட்டிற்கும், உபச்சர வந்தருள்வாயாக எங்க ஆத்துக்கும் வாங்கோ அப்படிங்கிறதாக இங்க ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து, என்னுடைய குடிலுக்கு என்னுடைய எளிய குடிலுக்கு வந்து அருள், உன்னுடைய திருப்பாதங்களை வைத்து எங்களுக்கு அனுகிரகம் செய். ஏன்னா பூமியில பிறந்தது எல்லாமே வந்து ஐஸ்வர்யம் நிரம்பியது, விண்ணில் பிறந்த எல்லாமே ஐஸ்வர்யம் நிரம்பியதுங்கிற கண்ணோட்டத்தோட தானே ருத்ர பரமேஸ்வரா நீ எங்களை பார்க்கிறாய். இந்த வணக்கங்களை செலுத்தும் எங்களை பரிபாலித்து எங்களுடைய வீட்டிற்கும் வந்தருள்வாயாக அப்படிங்கிறதாக, உபச்சர அப்படின்னா வந்தருள்வாயாக அப்படின்னு அர்த்தம். நகா மேலும் எங்களுக்கு, ஜாசு மக்களுக்குள் யாரு மக்கள்ல அனமீவகா பிணி இல்லாதவர்களாக செய் பவ அனுகிரகம் பண்ணு, மக்களுக்கு வந்து அனமீவகா எந்த விதமான வியாதியும் இல்லாமல் அனுகிரகம் பண்ணு, எங்க எங்களுடைய வீட்டிற்கும் வந்து இங்கிருக்கும் எல்லா மக்களுக்கும் பிணி இல்லாதவர்களாக செய் அப்படிங்கிறதாக இந்த ரெண்டாவது ரிக்கனுடைய அர்த்தம். மீண்டும் ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து, உனது சம்பந்தமாக திவஸ்பரி வானிலிருந்து அவசிருஷ்டா அப்படின்னா கீழே வீழ்த்தப்பட்டது, க்ஷ்மயா அப்படின்னா மண்ணு பூமியினுடன் கூடி, சரதி அதுல நடக்கின்ற அல்லது இருக்கின்ற, சரதி இருக்கின்ற, யா தித்யுத்து, தித்யுத்துங்கிறது வந்து இடி, அந்த எப்படி வானத்திலிருந்து பிறக்கப்பட்டு மண்ணில் விழப்பட்டதாக இருக்கிறதோ அந்த இடி, அது சா நகா எங்களை பரிவிருணக்து எங்களை வந்து அடையாமல் இருக்கட்டும் அப்படின்னா இடியிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம். அந்த இடி எப்படி உண்டாகிறதுன்னு வேதம் சொல்றது பாருங்கோ, எந்த ஒரு இடியாகப்பட்டது வானிலிருந்து கிளம்பி பூமியுடன் கூடி வீழ்த்தப்பட்டதா இருக்கிறதோ, வானிலிருந்து வீழ்த்தப்பட்டு பூமியை அடைகின்றதோ அந்த இடி என்னை தாக்காமல் இருக்கட்டும், அதிலிருந்து நீ என்னை காப்பாற்று. ஸ்வபிவாத இனிமையாக போற்றத்தக்கவனே, தே உனது சஹசிரம் ஆயிரக்கணக்கான பேஷஜா, பேஷஜான மருந்துகள்னு பார்த்துருக்கோம், மருந்துகளை, நகா எங்களுக்கு, தோகேஷு எங்களுடைய புத்திரர்களுக்கு, தனையேஷு அவர்களுடைய புத்திரர்களுக்கு அதாவது பேரன் பௌத்திரர்களுக்கு, மாரீரிஷகா எங்களுக்கு எல்லாம் கொடுத்த அருளி எங்களுக்கு துன்பத்தை செய்யாது இன்பத்தையே தருவாயாக அப்படின்னு அர்த்தம். மின்னல் வடிவா வடிவாக ருத்ர பரமேஸ்வரனை இங்க தியானம் பண்றது, மின்னல் வடிவாகிய ருத்ர பரமேஸ்வரனே உனது சம்பந்தம் வானத்திலிருந்து கீழே விழற இடியை போல இருக்கிறது, அது மேல என் மேல இடியிலிருந்து என்னை காப்பாற்று, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஆயிர வகையான மருந்துகளை எனக்கு கொடுத்து, எனக்கு மட்டுமல்லாமல் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய பேரனுக்கும் கொடுத்து எங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுவித்து இன்பத்தை அருள்வாயாக அப்படின்னு சொல்றது. மானோ வதீ ருத்ரமா பரா தாமா தே பூம பிரசீதௌஹீ தஸ்ய ஆணோ பஜ பர்ஹிஷி ஜீவசம் ஜெயூயம் பாத ஸ்வஸ்தி பிஸ்ஸதா ஆனஹ. நகா எங்களை மாவதீஹி துன்புறுத்தாமல் அருள்வாயாக, மா பராதாஹா எங்களை எப்பவுமே குறைவுபடுத்தாதே, எங்களை எப்பவுமே இழிவுபடுத்தாதே, எங்களை சிறுமைப்படுத்தாதே அப்படின்னு அர்த்தம். ஹீலிதஸ்ய கோபம் கொண்ட தே உனது பிரசீதவ் வலிய கட்டுப்பாட்டில் மா பூம நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, உன்னுடைய கோபத்தில் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஜீவசம்சே ஜீவர்களாக, ஜீவர்கள் யாரை போற்றுகின்றார்களோ, பர்ஹிஷி, பர்ஹிஷிங்கிறது யாகம் யஜ்யம் வேள்வி, வேள்வியில் நகா எம்மை ஆபஜ வழிபடுபவனாக செய்தருள்வாயாக, வேள்வியில் யாரை வழிபடணும் ருத்ர பரமேஸ்வரனை வழிபடுவதற்கு எனக்கு அருள் செய், அவனருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறத மீண்டும் மீண்டும் வேதம் நினைவுபடுத்திகிட்டே வருது. அவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்ம அவனை நெருங்கவே முடியாது அப்படிங்கிறத அறுதியிட்டு கூறுகிறது. யூயம் தேவர்களாகிய நீங்கள் நகா எங்களை ஸ்வஸ்திபிகி மங்களத்துடன் சதா பாத பாதன காப்பாற்றுங்கோ அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே பாதுகாத்து அருள்வீர்களாக, ருத்ர பரமேஸ்வரா என்னை துன்புறுத்தாமல் அருள்வாயாக, எங்களை இழிவுபடுத்தாமலும் அருள்வாயாக. எதனால இழிவுபடுத்துறதுங்கிற வார்த்தையை இங்க போடுறது அப்படின்னா, நீ இங்க வா, எனக்கு மருந்து கொடு, நான் இவ்வளோ ஸ்தோத்திரங்கள் பண்றோமே, இந்த ஸ்தோத்திரங்களுக்கு அவர் பதில் பண்ணாமல் இருக்கிறத வந்து ஒரு இழிவு. ஒரு இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றோம், அந்த விஷயத்தை அவர் செஞ்சு கொடுக்கலங்கும் போது என்ன ஆகுறது, நம்மளுடைய வார்த்தைக்கு அங்க மதிப்பு இல்லைன்னு ஆகுறது. அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய வார்த்தையை மதித்து நீ என்னுடைய வீட்டிற்கு வா, நான் சொல்ற காரியங்கள் அத்தனையுமே செய்து கொடு, நான் எப்பொழுதுமே உன்னையே ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறேன்னு வேதம் வந்து இங்க சொல்றது. மேலும் உனது பந்துக்கள் யாம் கட்டுப்படாதவர்களுமாக, யாருக்குமே கட்டுப்படாதவர்களாக இருக்கணும். போற்றுதற்குரிய வேள்வியில் உன்னை வணங்கக்கூடிய புத்தியை எங்களுக்கு தந்தருளணும். எப்போதுமே மங்களமாக நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றணும். ருத்ரன், பரமேஸ்வரன் முதலான பலவிதமான தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு மங்களத்தையே அருள வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த நாலாவது சூக்தம் முடிவடைகிறது. நாலாவது சூக்தத்துல வெறும் நாலு இருக்குதான், இந்த நாலு இருக்கும் இதோட முடியறது. மேற்கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். நம சிவா.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் குளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: பக்தானாம் தியான பூஜார்த்தம் நிஷ்கலம் சகலாத்மணி என்று ஆகமங்கள் கூறும். அதாவது அருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பக்தர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் அருளும் பொருட்டு உருவத்திருமேனியை கொண்டு விளங்குகின்றார் என்று. அவ்வாறு நேற்றே விநாயக பெருமானுடைய பஞ்சகிருத்தியம் என்பதை பார்த்தோம். நடராஜ பெருமானுடைய பஞ்சகிருத்தியம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது. தனது உடுக்கை, ஒரு கையிலே உடுக்கை வைத்திருப்பார், அது தோற்றத்தை குறிக்கக்கூடியது. ஒரு கை அபயஹஸ்தம் வைத்திருப்பார், அது காத்தலை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக ஒரு கையிலே அக்னியை ஏந்தி இருப்பார், அது அழித்தலை குறிக்கக்கூடியது. எதை அழித்தல்? நம்மை அழிக்கிறது கிடையாது, நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை முதலான மலங்களை எல்லாம் பொசுக்கிறது, அதுதான் அழிக்கிறதுன்னு பேரு. ஒரு காலினாலே அந்த முயலகனை அழுத்தி இருப்பார் கீழே, அதுக்கு திரோதானம் அப்படின்னு பேர், மறைத்தல். நம்மளுடைய ஆணவம் முதலான மலங்களை எல்லாம் அப்படியே தனக்கு தாளுக்கு கீழே போட்டு அப்படியே மறைத்திருக்க. சிவபெருமானுடைய பெருங்கருணை எவ்வாறானது அப்படின்னா, காலசம்ஹாரம், யமனை சம்ஹாரம் செய்கின்றார் திருக்கடையூர் தலத்திலே. சிவபெருமான் தன்னுடைய கால வீசினார், வீசினோடனே அந்த யமன் மரணத்தை அடைகின்றான். வீசினோடனே முடிஞ்சு போச்சு அங்க. ஆனா அப்பேற்பட்ட சிவபெருமான் அந்த முயலகன் மேல ஏறி நின்று நடத்தனம் ஆடுகிறார். ஆனால் அந்த முயலகனுக்கு எதுவுமே ஆகவில்லை. அருளங்கே சொக்கே சரதம் மெல்லடிக்கே என்று இரட்டை புலவர்களுடைய பாடலிலே இதை பற்றி சிறப்பாக சொல்லுவார். அப்படியாக நமது ஆணவம் கண்மம் மாயை முதலானவைகள் எல்லாம் அவருடைய திருவடிக்கு கீழே அழுத்துகின்றார். இந்த ஆன்மாவை தனது தூக்கிய திருவடியாகிய அருள் அலை செய்கின்றார், மோட்சத்தை அருள்கிறார். இது நடராஜ பெருமானுடைய திருவுருவம். அந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவமே பஞ்சாட்சரமாக விளங்குகிறது. அவருடைய திருவடி பஞ்சாட்சரத்தினுடைய முதல் எழுத்தாகிய நகாரம், அடுத்தது அவருடைய உந்தி பகுதியாகிய வயிறு ம என்கின்ற இரண்டாவது எழுத்தாகவும், அவருடைய இருதயமானது சி என்ற மூன்றாவது எழுத்தாகவும், அவருடைய முகமானது வ என்ற நான்காவது எழுத்தாகவும், அவருடைய சிரசானது ஏ என்ற ஐந்தாவது எழுத்தாகவும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய பிரபாவளி அந்த திருவாசியானது ஓங்காரமாகவும் விளங்குகிறது. இவ்வாறு அந்த நடராஜ பெருமானை கண்டு தரிசித்து அதன் பிறகு சோமாஸ்கந்தமூர்த்தி இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபெருமானை பரம்பொருளை அடையலாம் என்ற ஒப்பற்ற ஒரு கருத்தை, ஒரு தத்துவத்தை காட்டக்கூடிய மூர்த்தம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். சிவபெருமான் குடும்பத்தோடு இருந்து தனது மனைவி ஆகிய உமையம்மை மற்றும் தனது புத்திரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடன் கூடி அருளும் வடிவம் சோமாஸ்கந்த மூர்த்தம். எல்லா ஊர்களிலும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் தான் உற்சவத்திற்கெல்லாம், பிரம்மோற்சவங்களுக்கெல்லாம் திருவீதி விழாவிலே வரக்கூடிய முகூர்த்தம் இந்த சோமாஸ்கந்த முகூர்த்தம். அவ்வாறு இல்லற வாழ்வில் இருந்து துறவு இருந்தால்

சேர்ந்து ஆறு முகங்கள் சிவபெருமான் இருக்கக்கூடிய முகத்தோடு ஒன்று சேர்ந்து ஆறு முகங்களாக முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலிருந்து தோன்று வருகிறார். அந்த முருகப்பெருமானுக்கு 12 கைகள், அந்த 12 கைகளிலே இருக்க 12 கைகளிலே 11 ஆயுதங்கள், அவைகள் எல்லாம் ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்களை குறித்தது. அந்த முருகப்பெருமானிடத்திலே மயிலானது விளங்குகிறது. அந்த மயில் ஒரு பாம்பை தனது காலாலே அழுத்தி கொண்டும் அதனை தன்னுடைய அழகினாலே கொத்தி கொண்டு விளங்கும். அவ்வாறு நமது ஆணவமாகிய மலமானது முருகப்பெருமானிடத்திலே நீங்கும் என்பதை குறிக்கக்கூடியதாக நமது பரமகுருநாதர் முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிறப்பை குறிப்பிடுகின்றார். அங்கே சேவல் கொடியானது விளங்கும். சேவல் என்பது விடியற்காலை பொழுது உலர்ந்து விட்டது என்பதை குறிக்கக்கூடியது. அவ்வாறு மாயையாகி இருளானது இந்த ஆன்மாக்களுக்கு நீக்கக்கூடிய இடம் முருகப்பெருமானுடைய திரு சன்னிதானம் என்பதை குறிப்பதற்காக அங்கே சேவல் கொடியை அவர் ஏந்தி கொண்டிருக்கின்றார். இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தி முதலே அங்கே வள்ளி அம்மையாகவும் தெய்வயானை அம்மையாகவும் அங்கே முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவுருவம் இவற்றையும் தரிசித்து பரிவார மூர்த்தங்களை எல்லாம் தரிசனம் செய்து சிவபெருமானை வளம் வருதல் வேண்டும். இதிலே வளம் வந்துதான் தரிசிப்போம். இருந்தாலும் விநாயக பெருமானை தரிசிக்கும் பொழுது ஒரு முறை வளம் வருதல் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏகம் விநாயகஸ்யார்த்தே த்வே சூரியே த்ரீணி சங்கரே சத்வாரி தேவியாக என்று ஆகமங்களை குறிப்பிடும். விநாயக பெருமானை வளம் வரும் பொழுது ஒரு முறை வளம் வந்தால் போதுமானது. சூரியனை சிவசூரியனை வளம் வர வேண்டும் என்றால் இரண்டு முறை வளம் வந்தால் சிறந்தது. திரீணி சங்கரே சிவபெருமானை வளம் வருதல் குறைந்தபட்சம் 3 முறை வளம் வர வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்லியிருக்கிறது. அம்பிகையை வளம் வரும் பொழுது 4 முறை வளம் வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. அவ்வாறு குறிப்பிட்ட படியாக வளம் வருதல் வேண்டும். அந்த வளம் வருதலை பற்றி அம்சுமத் என்ற ஆகமம் மிகவும் சிறப்பாக சொல்கின்றது. பிரதட்சிண கிரமம் என்று அதனை குறிப்பிடுவார்கள். பிரச்சின்னத்தி பயம் நமது பயங்களை எல்லாம் நீக்கக்கூடியது. தகாரோ மோக்ஷ சித்திதா த மோக்ஷத்தை தரக்கூடியது. ஷிகாராது க்ஷீயதே ரோகா நமது உடலிலே இருக்கக்கூடிய நோய்களையும் மேலான நோய் ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய பிறவியாகிய நோயையும் நீக்கக்கூடியது. நகாரம் ஸ்ரீப்பிரதாயகம் அந்த பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ந அப்படிங்கக்கூடியது அளவற்ற செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது என்று அந்த பிரதட்சிணத்தினுடைய விரிவானது சொல்லப்படுது. இந்த பிரதட்சிணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் தனது சிரசிலே ஒரு தனது தலையிலே ஒரு எண்ணெய் குடத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவளுடைய காலிலும் ஒரு விலங்கு பூட்டி இருந்தால் எவ்வளவு மெதுவாக அவளால் செல்ல முடியுமோ அவ்வாறு மெதுவாக செல்லுதல் வேண்டும். இந்த பிரதட்சிணம் செய்யும் பொழுது கைகளை எல்லாம் ஆட்டிக்கொண்டு செல்லக்கூடாது. கைகளை கூப்பி கொண்டோ அல்லது அமைந்து கொண்டோ அந்த பிரதட்சிணத்தை செய்ய வேண்டும். பிரதட்சிணத்தை செய்யும் பொழுது மனதிலே சிவபெருமானுடைய தியானம் இருக்க வேண்டும். பிறரிடம் பேசாமல் இருக்க வேண்டும். தோத்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம், இல்லை என்றால் மௌனமாக அமைதியாக இருந்து அந்த பிரதட்சிணத்தை செய்ய வேண்டும். இவ்வாறு சிவபெருமானை பிரதட்சிணம் செய்து சிவபெருமானுடைய ஒரு பாகமாக விளங்கக்கூடிய உமையம்மையையும் பிரதட்சிணம் செய்து அம்பிகையையும் தரிசனம் முதலானவைகளை எல்லாம் செய்து அதன் பிறகு இந்த ஆலய தரிசனத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் சிவபெருமானை தரிசனம் செய்து ஒவ்வொரு காலத்திலும் பிரதட்சிணம் முதலானவைகளினாலே அந்த சிவ தரிசனத்தை செய்வதற்கு ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டது. பூர்வாண்மே வியாதி நாசகா காலையிலே சிவபெருமானை வணங்கி பிரதட்சிணம் செய்தால் நமது வியாதி எல்லாம் தீரும் என்றும், மத்தியான்மே வாஞ்சிதார்த்தகம் மதிய பொழுதிலே சிவபெருமானுடைய சன்னிதியை அடைந்து தரிசனம் செய்து பிரதட்சிணம் முதலானவைகளை செய்தால் நாம் மனதிலே நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல எண்ணங்களும் ஈடேறும் என்பதையும், சாயான்னே சர்வ பாபக்ரம் சாயரக்ஷை வேளையிலே மாலை வேளையிலே

0: பிரத்யக்ஷை பூஜையை தரிசித்து அப்போது பிரதட்சிணம் செய்து வந்தால் சர்வ பாபங்களும் நீங்கும் என்றும், அர்த்தயாமே விமுக்திதம், அர்த்தயாம் அர்த்தஜாம பூஜையிலே இரவு பள்ளியறை பூஜையின் பொழுது ஆலயத்தை பிரதட்சிணம் வந்து சிவபெருமானை தியானம் செய்தால், சிவபெருமானை தரிசனம் செய்தால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்று ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது சிவ தரிசனம். இவ்வாறு இருக்கக்கூடிய தரிசனங்களை எல்லாம் முடித்து கொண்டு பைரவரை தரிசித்து அதற்கு முன்னதாக சண்டேஸ்வரரை தரிசிக்குவேன். இது ரொம்ப முக்கியம். சிவாலயத்துல தரிசனம் செய்து வந்து அந்த சண்டேஸ்வரர் தரிசனம், அந்த சண்டேஸ்வரரை தரிசித்தால்தான் அந்த சிவ தரிசன பலன் கிடைக்கும். சிவார்ச்சா பல தாதாரம் சிவ சண்டேஸ்வரம் பஜை என்று ஆகமங்களிலே குறிப்பிடுகின்றன. அவ்வாறு அந்த சண்டிகேஸ்வர பெருமானை தரிசிக்குவேன். இந்த சண்டிகேஸ்வர பெருமானை தரிசிக்கும் பொழுது வழக்கத்துல நாம பல இடங்கள்ல பாக்குறோம், சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தங்களுடைய வஸ்திரத்துல இருக்கக்கூடிய துணியில இருக்கக்கூடிய நூலை எல்லாம் எடுத்து சண்டிகேஸ்வரர் இடத்திலே போடுவார்கள். அதெல்லாம் போடக்கூடாது. அந்த சண்டிகேஸ்வரர் இடத்திலே அவர் எப்பொழுதும் சிவ தியானத்திலே இருக்கக்கூடியவர். அவரிடத்திலே அமைதியாக சென்று அவரை வணங்கி இந்த கைகளிலே மூன்று முறை தட்டுதல், மிகவும் சத்தம் வரக்கூடாது, அந்த சத்தம் நம்ம காதுக்கே கேட்காத வண்ணம் அந்த மூன்று முறை தட்டுதல். சில பேர் அங்க போய் கையை தட்டுவாங்க, அப்படிலாம் சத்தம் வரக்கூடாது, அது அவருடைய தியானத்தை கலைச்சதாகும். சில பேர் அங்க போய் இப்படி சொடக்கு போடும், அதெல்லாம் போடக்கூடாது. அங்க போய் அமைதியாக வணங்கி இந்த மூன்று முறை கைகளை தட்டி இந்த சிவ தரிசனத்தினுடைய பலனை தந்தருட வேண்டும் என்று அவரிடத்திலே வணங்கிக் கொள்ள வேண்டும். உண்பனமும் உடுப்பனமும் சிவபெருமானுடைய நிர்மால்யத்தையெல்லாம் அந்த சண்டிகேஸ்வரருக்கு கொடுக்குற. அந்த உண்பனமும் உடுப்பனவும்ங்கிறத தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் உடுத்து இருக்கக்கூடிய அந்த துணியிலேந்து நூல் எடுத்து சிலர் சண்டிகேஸ்வரர் மேல போடுறதுன்னு பல இடங்கள்ல நடக்கிறது. அது செய்யக்கூடாது, அது மிகவும் தவறான ஒரு விஷயம். இவ்வாறு சண்டிகேஸ்வர பெருமானையும் தரிசனம் செய்து பைரவரையும் தரிசனம் செய்து மீண்டும் அந்த கொடிமரத்தின் அருகே வந்து நெடுக வீழ்ந்து கும்பிடுவதாகிய நமஸ்காரம், அந்த நமஸ்காரத்தை செய்து ஆண்கள் நேற்றே சொன்ன வண்ணமாக அஷ்டாங்க நமஸ்காரத்தையும், பெண்கள் அதே போல பஞ்சாங்க நமஸ்காரம் என்று ஐந்து அங்கங்களோடு கூடியதாக செய்யக்கூடிய அந்த பஞ்சாங்க நமஸ்காரத்தையும் செய்ய வேண்டும். செய்துவிட்டு மீண்டும் அமைதியாக அந்த இடத்திலே அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்து இந்த சிவ தரிசனத்தினுடைய பலன் என்ன உண்டோ அதையும் சிவபெருமானுடைய திருவடிக்கே ஆக வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே அந்த பலனையும் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு இந்த சிவ தரிசனமானது செய்யப்பட வேண்டும். இது சாதாரண நாட்களிலே செய்யக்கூடிய சிவ தரிசனத்தினுடைய பலன். தினம் தினம் சிவ தரிசனம் செய்தால் மிகவும் உயர்ந்த பலன் உண்டு. நம்மால் தினம் தினம் செய்ய முடியவில்லை என்றால் முக்கியமான நாட்களிலே வாரத்திலே சோமவாரம் ஆகிய திங்கட்கிழமை, பிரதோஷ தினம் முதலானவைகளிலாவது சிவபெருமானை சென்று பிரதட்சிணம் தரிசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதும் நம்மால் முடியவில்லை என்றால் நம் ஊரிலே உற்சவம் நடக்கக்கூடிய காலத்திலே அப்போதாவது சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். உற்சவத்திலே சுவாமி வலம் வரும் பொழுது தரிசித்தல் வேண்டும், ஆலயத்திற்கு சென்றும் தரிசிக்கலாம். திருவிழாவிலே நடக்கும் பொழுது சுவாமி திருவீதி உலா வரும் பொழுது பிரதட்சிணம், சுவாமியோடு சேர்ந்து பிரதட்சிணம் வருதலுக்கு உண்டான பலனானது ஆகமங்களிலே சொல்லப்படுகிறது. தேவஸ்ய உற்சவே காலே யா குர்யாத்து பிரதட்சிணம் பதே பதே ச அஸ்வமேதஸ்ய பலம் என்று சொல்லுகின்றது. அந்த திருவிழாவிலே சுவாமி திருவீதி உலா வரக்கூடிய சமயத்திலே சிவபெருமானோடு நாமும் பலம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த திருவிழா நடப்பதற்கு முன்னாடி அந்த கொடியேற்றம் என்று சொல்லக்கூடிய துவஜாரோகணமானது நடக்கும். அந்த கொடியேற்றத்திற்கு முன்னதாக அந்த கொடிப்படத்தை ஒரு பல்லக்கிலே வைத்து ஆலயத்தை சுற்றி வருவார்கள். அவ்வாறு கொடிப்படத்தோடு பலம் வருவதால் ஏற்படக்கூடிய புண்ணியமானது சிவபுண்ணிய தெளிவு என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பந்தமான பசுபாச பகைவன் இடவக் கொடியேற்றும் அந்த மனிதனில் சென்றேன். அழகார் கொடிப்பின் வலம்புருவோர் புந்தி கடிகூர் தமனியமும் பொண்ணும் மகவும் பௌத்திரரும் சிந்தை கழிப்ப காசினியில் செல்வம் பெருக திளைப்பவரே என்று இந்த வாழ்க்கையிலே எல்லா சௌபாகியங்களும் எல்லா நலன்களும் கிடைக்க பெற்று புத்திர பௌத்திரர்களுடன் மிகவும் சௌக்கியமாக இருப்பார்கள் என்று அந்த கொடியேற்ற சமயத்திலே அந்த கொடிப்படத்துடன் வலம் பெறுதலினுடைய புண்ணியமானது சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தினம் தினம் திருவிழாவிலே வீதி வர வேண்டும். 12 நாட்கள் அல்லது 15 நாட்கள் உற்சவம் நடந்தால் தினம் தினம் ஆலயத்திற்கு வந்து பிரதட்சிணம் செய்வோருக்கு உண்டான பலனும் சொல்லப்படப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொடியோன் ஆலயத்தில் யாதோர் காலம் வலம் புரிவோர் மாற்றர் கூறியார் எழுபிறப்பின் வதிந்த பாவம் அத்தினத்தில் போற்றி நாளும் விடவின் வலம் புரிவோர் மேலாம் உருத்திரராய் தோற்றி திகழ்வர் உண்மை என சொல்லும் சுருதி சிவாகமே என்று தினம் தினம் அந்த உற்சவ காலங்கள்ல சிவபெருமானை தரிசனம் பண்ணி சாமியோடு திருவீதி உலா வந்தால் அன்னன்னைக்கு நம்ம செய்த பல பிறவிகள்ல செய்த பாவங்களை எல்லாம் நீங்கி இந்த தேகம் முடியும் பொழுது நமக்கு ருத்ரபதமானது கிடைக்கும், ருத்ராம்சத்தை இந்த ஆன்மாவானது அடையும் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மட்டுமல்ல, இந்த உற்சவ காலங்களிலே துவஜாரோகண காலேது ரிஷபஸ்ய நிவேத்தியகம் தத்புக்வாச த்ரிதா வந்தியா லபே புத்திரம்னு சம்சயா. உற்சவ காலத்திலே அந்த கொடிமரத்திற்கு கீழே ஒரு ரிஷபதேவருக்காக ஒரு நிவேத்தியம் சமர்ப்பிக்கப்படும். அந்த நிவேதனத்தை பெற்றால் நமது சந்ததிகள் வளரும் என்று ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வாறு இந்த பிரதட்சிண பலன் முதலானவைகள் எல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டது. இது மட்டுமல்லாது சிவாலயத்திற்கு சென்றோம், சிவ தரிசனத்தை முடித்தோம், வந்தோம் என்று இருக்கக்கூடாது. அந்த சிவாலயங்களிலே நம் வசதிக்கு தக்கவாறு ஏதேனும் அங்கே திருக்குளங்கள் சரியான முறையில் இருக்கவில்லை என்றாலும், பல ஊர்ல கோவில்கள்லாம் பாழடைஞ்சு கிடக்கு, பாழடைஞ்சு இருக்கக்கூடிய திருக்குளம் இருக்கு, அப்படி இருக்கக்கூடியவைகள் எல்லாம் நமது வசதிக்கு தக்கவாறு அல்லது ஒருவராகவோ அல்லது பலரோ சேர்ந்தோ முயற்சி எடுத்து அந்த திருக்குளங்களை எல்லாம் செப்பனிட வேண்டும். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த பாழடைந்து இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் செப்பனிட்டால் மிகவும் புண்ணியம். அதை சொல்லும் பொழுது சிவபுண்ணிய தெளிவிலே சிவாலயங்களை அமைப்பதனாலே எந்த ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை போல 100 பங்கு அதிகமான புண்ணியம் இது போல பாழடைந்து இருக்கக்கூடிய ஆலயங்களே மீண்டும் புனருத்தாரணம் செய்து அங்கே நித்திய பூஜைகள் நடப்பதற்கு வழி செய்தால் அதிகமான புண்ணியம் கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் பாழடைஞ்ச ஆலயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனசு வருத்தம் ஏற்படும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சௌக்கியங்கள் குறையும், அந்த ஊர்ல சரியான மழை இருக்காது, அந்த ஊர்ல வயல் விவசாயம் முதலானவைகள்லாம் செழிக்காது. இதெல்லாம் அந்த சிவாலயங்கள்ல சரியான பூஜைகள் நடக்கலைன்னா இவைகள் எல்லாம் கண்கூடு. ஆக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து அந்த சிவாலயங்களை செப்பனிட வேண்டும், முழு முயற்சி செய்து அவைகளெல்லாம் செப்பனிட்டால் அதுவும் மிக புண்ணியம். அப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள் மேல கவனமா இருந்தாலே இந்த சிவாலயங்கள்லாம் இப்படி பாழடைஞ்சு போகாம இருக்கும். ஆக இதையெல்லாம் நமது பணியாக நமக்கு சிவபெருமான் நம்மளுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையாக சிறமே கொண்டு இதனை எல்லாம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். இவ்வாறு இந்த சிவபுண்ணியங்களை எல்லாம் சேர்த்து கொண்டால் நமக்கு சிவபெருமானுடைய திருவடியானது கிடைத்தற்கரிய திருவடி அவர் அருளாலே வெகு விரைவில் கிடைக்கும். இன்னும் பல பிறவிகள் சென்று எத்தனை காலம் நாம இந்த பிறவிகளை மீண்டும் மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று மீண்டும் மீண்டும் எத்தனை பிறவியை எடுப்பது. அதனாலதான் காரைக்கால் அம்மையாரே பிறவாமை வேண்டும்னு கேட்கிறார், பிறப்பொன்று உண்டெனில் உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்டுக்கிறார் திரும்பி. அப்படி விரைவாக சிவபெருமானுடைய பல பிறவிகள்ல சென்று துன்பப்படாமல் குறைந்த பிறவிகளிலே சிவபெருமானை அடைவதற்கு இந்த சிவபுண்ணியங்கள் எல்லாம் நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிவபெருமானிடத்திலே இடைவிடாது பக்தியை செலுத்த வேண்டும். சிவபெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும். தக்க ஆசிரியரை, தக்க குருநாதரை அடைந்து தீட்சை முதலானவைகளை பெற்று நம்மை சிவப்பணியிலே நாமே ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மார்த்த பூஜை முதலானவைகளை செய்தும், பரார்த்த ஆலயங்களிலே தரிசனம் முதலானவைகளை செய்தும், அந்த சிவபரம்பருடைய அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்தும் அந்த பலனை பெற வேண்டும். அந்த சிவபெருமானுடைய அடியார்களை தரிசனம் செய்தாலே, விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்கக்கூடிய அடியார்களை தரிசனம் செய்தாலே அது கங்காஸ்நான பலன் என்று சிவதர்மோத்தரம் குறிப்பிடுகிறது. கங்கையிலே சென்று குளித்து வருவதற்கு எத்தனை பொருள் செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு தூரம் நமது காலங்கள் காலம் முதலானவைகளை எல்லாம் செலவு செய்து அங்கே இங்கிருந்து கங்கை சென்று ஸ்நானம் செய்வது என்பது அவ்வளவு அரிதான விஷயம் இல்லை. அதெல்லாம் ஒரு சிவனடியாரை தரிசனம் செய்வதனாலேயே கிடைக்கும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு சிறப்பு பெற்ற இந்த சிவபுண்ணியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். முறையாக இந்த சிவ தரிசனத்தை செய்து சிவ தரிசனத்தினுடைய பரிபூர்ண அருளை பெற்று அந்த பரிபூர்ண புண்ணியத்தை பெற்று எல்லாம் அல்ல சிவபரம்பரனுடைய பரிபூர்ண கருணைக்கு அனைவரும் பாத்திரமாக வேண்டும் என்று நமது ஆன்மமூர்த்தியாக விளங்கக்கூடிய சுரும்பார்குழலி அம்மையுடனாகிய அருள்மிகு திருவாட்போக்கி அருள்மிகு ரத்னகிரீஸ்வர பெருமானை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்த சைவம்.ஓஆர்ஜியின் நண்பர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம் நூலால் நன்றா நினை மின்கள் நோய் கேட பாலானைந்துடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்று கந்தான் தடம்பந்தூரை மேலான செய்த வல்வினை வீடுமே வான்முகில் விழாது மிக மலிவிடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றகம் வெள்ளி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பிறகு பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து பரப்பமைந்து கேண்மின் இது பற்களன் மேல் பூஞ்சை கரப்பு அருந்த நாடும் கடன். அந்த அதிகாரம் முழுதும் அருளது நிலை முழுதுமே திரோதான சக்தியினுடைய தன்மைதான் நிலைதான். ஆக அவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட திரோதான சக்தியை ஆன்மாக்கள் உணராமல் இருக்கின்றன என்று இந்த நூற்பாவிலே கூறுகிறார். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். இப்ப உலக விடயங்களை அறிவது நம்முடைய ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகள் புலன்களை விடயங்களை தாமாக அறிகின்றனவா என்றால் இல்லை. ஆன்மா உடனிருந்து செலுத்தினால்தான் கண் காணும் செவி கேட்கும் இந்திரியங்கள் தத்தம் தொழிலை செய்யும். ஆன்மா செலுத்தினால்தான் உடனிருந்து ஆன்மா இயக்க வேண்டும். ஐம்பொறிகள் தாமாக துளிர்ப்படா தாமாக அறியா. இந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டா. ஐம்பொறிகள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டா. தம்மை அறிய மாட்டானா என்ன பொருள்? இந்த ஐம்பொறிகள் இப்ப கண்ணை எடுத்துக்கொண்டால் நான் பார்க்கிறேன் என்று தன்னை உணரமாட்டாது கண். கண் தன்னை உணராது, நான் பார்க்கிறேன். அந்த அறிவு, தன்னை உணர்கிற அறிவு அந்த ஐம்பொறிகளுக்கு கிடையாது. தன்னை உணர்கிற அறிவு அந்த ஐம்பொறிகளுக்கு இல்லை. நான் அறிகிறேன் என்ற உணர்வு ஐம்பொறிகளுக்கு கிடையாது. அதை செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பார். செல்ஃப் கான்சியஸ்னஸ், தன்னை உணர்கிற அறிவு, அது பொறிகளுக்கு இல்லை. அது யாருக்கு உண்டு என்றால் ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் உண்டு. நான் அறிகிறேன் என்று தன்னை அறிகிற அறிவு ஆன்மாவுக்கு தான் உண்டே தவிர இந்த பொறி புலன்களுக்கு கிடையாது. அதே போல தம்மை இயக்குகிற இந்த ஆன்மாவையும் ஐம்பொறிகள் அறிய மாட்டார். இதுவரை சொன்னது உவமை. இதே போலத்தான் இந்த ஐம்பொறிகளைப் போல இருக்கின்றன ஆன்மாக்கள். ஆன்மாக்களும் ஆன்மாக்களுடைய நிலையும் இந்த ஐம்பொறிகளைப் போலத்தான். அதாவது இந்த ஆன்மாக்கள் அந்த இறைவனுடைய சக்தி, திரோதான சக்தி செலுத்தினால்தான் அறிந்து செயற்படும். தாமாக அறிய மாட்டா. ஆன்மாக்கள் தாமாக அறிய மாட்டா, தாமாக செயற்பட மாட்டா. திரோதான சக்தி செலுத்தினால்தான், அறிவித்தால்தான் அறியும். மேலும் இந்த ஆன்மாக்கள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற திரோதான சக்தியையும் அறிய மாட்டா. ஆன்மாக்கள் தம்மையும் உணரமாட்டா, தம்மை இயக்குகிற செலுத்துகிற சக்தியையும் அருட்சக்தியையும் அறிய மாட்டான். ஆன்மாக்கள் தம்மை அறிய மாட்டான என்ன பொருள்? தம்மை அறியான என்ன கருத்து? நான் சித்து பொருள், அறிவிக்க அறிகின்ற சித்து பொருள் என்று அறியா. இறைவன் அறிவிக்கத்தான் நான் அறிகிறேன் என்று இறைவனையும் அறிய மாட்டான். எனவே ஆன்மாக்கள் தன்னிலையையும் அறிய மாட்டா, இறைவனுடைய நிலைமையையும் அறிய மாட்டா. எனவே இதுதான் அந்த மறைத்தல் தொழில் என்று நாம் பார்த்திருக்கிறோம். மறைத்தல், அதாவது மறைத்தல் என்றால் மறைந்திருந்து இறைவனது சக்தி திருவருள் மறைந்திருந்து உயிர்களுக்கு அறிவிக்கின்ற முறைமை, உணர்த்துகிற முறைமை. இந்த ஐந்தாம் உற்பாவிலே இந்த உணர்த்துகிற முறைமை எந்த இடத்துல நிகழ்கிறது? புருவ நடுவிலே. புருவ நடுவிலே அங்கே நிகழ்கிற தொழிலுக்கு என்ன பேர் பார்த்திருக்கிறோம் நேற்று? என்ன தொழில்கள்? ஐந்து தொழில்கள் நேற்று சொன்னேனே. புருவ நடுவில் செய்யப்படுகிற தொழில்கள் அதிசூக்கும ஐந்தொழில். அதிசூக்கும ஐந்தொழில், இறைவனுடைய தூள ஐந்தொழிலேயே நம்மால் உணர முடியாத போது இந்த அதிசூக்கும நிலையை எப்படி நம் ஐந்து அதிசூக்கும ஐந்தொழிலை எப்படி உணர முடியும்? ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் யார் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காளி. அதுதான் இறைவனுடைய திரோதான சக்தி. அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், அவன் காட்டுவிக்கிறான் நாம் காணுகிறோம். ஆக அப்பர் சுவாமிகள் அந்த இறைவன் தனக்கு செய்கிற இந்த உதவியெல்லாம் நினைத்து எவ்வளவு உருகி சொல்லுகிறார், உணர்ந்து உருகி பாடுகிறார். அவர்தான் உள்ளவார், அருளாளர்கள் தான் இறைவனுடைய அந்த உதவியை உள்ளவாறு நினைந்து உள்ளம் உருகுகிறார்கள். இப்போ இந்த கருத்தோடு இந்த ஐந்தாம் நூற்பாவை பார்த்தால், மெய் வாய் கண் மூக்கு செவி அளந்து அறிந்து உலக விடயங்களை உலகத்தை அளந்து அறிகின்றன. மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள் உலகத்தை அளந்து அறிகின்றன. தாமாக அறிகின்றனவா என்றால் இல்லை. முதலில் என்ன போட்டிருக்கிறார்? உள்ளத்து, உள்ளத்தால். உள்ளம் என்றால் ஆன்மா, உள்ளம் என்றால் ஆன்மா. ஐம்பொறிகள் ஆன்மாவினால்தான் அளந்து அறிகின்றன. ஆன்மாவினால், உள்ளத்தால். விளம்பிய என்ற சொல்லை ஏன் போட்டார்? முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவினால், முந்தின நூற்பாவிலே கூறிய அந்த ஆன்மாவினாலேதான் ஐம்பொறிகள் அளந்து அறிகின்றன. அளந்து அறிந்து அடுத்து என்ன சொல்லுகிறார்? அறியா. அளந்து அறிந்து அறியா. அறியா என்றால் இந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தமக்கு தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியா. அந்த இரண்டையும் அறிய மாட்டார். தம்மையும் தலைவனாகிய ஆன்மாவையும் அறிய மாட்டார். அளந்து அறிந்து அறியா. ஆங்கவை போல, ஆங்கு அவை போல, அந்த ஐம்பொறிகளைப் போலவே, ஆங்கு அவை போல தாம். தாம் என்றால் ஆன்மாக்கள். தாம் என்றால் ஆன்மாக்கள். அந்த ஐம்பொறிகளைப் போலவே ஆன்மாக்களும், ஆன்மாக்களும் தாம் தம் உணர்வின், தம்முடைய அறிவுக்கு துணையாகிய, தம் உணர்வின் என்றால் தம்முடைய உணர்வுன்னு அறிவு, தம்முடைய உணர்வுக்கு துணையாக இருக்கிற தமி. தமீன தனின்னு அர்த்தம். தமீன தனி. தனின என்ன பொருள்? தனித்துணை நீ நிற்க யான், தனித்து நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுவார், தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் என்கிறார். எனவே தனித்துணை ஒப்பற்றன்னு அர்த்தம். தனி, தனி என்றால் ஒப்பற்றவன். எனவே ஆன்மாக்கள் தம்முடைய அறிவுக்கு துணையாக இருக்கிற ஒப்பற்றவனாகிய இறைவனுடைய அருள், தமி அருள், இறைவனுடைய அருளால். ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளுங்கள், தமி அருளால். பிறகு இரண்டாவது வரியில உள்ள சொற்களை இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அளந்து அறிந்து அறியா என்பதை எடுத்து இங்கேயும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்து படித்தால் எப்படி வரும்? தாம் அங்கவை போல, தாம் தம் உணர்வின் தமியருளால் அளந்தறிந்து அறியா. அந்த இறைவனுடைய அருளாலே அளந்து அறிந்து ஆன்மாக்கள் எதை அளந்தறிகின்றன? உலகத்தை. உலகத்தை அளந்து அறிந்து, உலக போகங்களை அளந்து அறிந்து அனுபவிக்கின்றன. அளந்து அறிந்து ஆனால் அறியா. தம்முடைய இயல்பையும் அறியாமல் இருக்கின்றன. தமக்கு இந்த உலக வாழ்வை தந்த, தம்மை நடத்துகிற அந்த இறைவனுடைய திருவருளையும் அறியாமல் இருக்கின்றன. தம்மையும் அறியாமல், தம்மை செலுத்துகிற திருவருளையும் அறியாமல், தாமே தாமே இந்த உலக போகத்தை ஈட்டி நுகர்வதாக, தாமே அறிந்து உலகத்தை அனுபவிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த அற்ப உயிர்கள். இதுதான் நம்முடைய நிலை. இது ஐந்தாம் நூற்பாவிலே நம்முடைய நிலையைத்தான் சொல்லுகிறார். தமி அருளால் அளந்து அறிந்து அறியா. எனவே விளம்பிய உள்ளத்தால் மெய்வாய் கண்மூக்கு செவி அளந்து அறிந்து அறியா. அங்கு அவை போலவே தாம் ஆன்மாக்களும் தம் உணர்வின் தமியருளால் அளந்து அறிந்து அறியா என்று கூறி கடைசியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். கடைசியில என்ன வாக்கியம்? காந்தம் கண்ட பசாசம், பசாசம். இப்படியெல்லாம் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் உடனாக இருந்து உணர்த்தி கொண்டிருக்கிறானே, அதனாலே இறைவன் ஏதாவது மாற்றம் அடைவானா, சலிப்பு அடைவானா, சோர்வு அடைவானா என்ற வினாவுக்கு விடையளிக்கிறார். திருவாசகத்தில் அந்த எல்லாம் அழிகின்ற அந்த ஒளிக்காலத்திலே வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து மண் புகினும் தான் கெட்டலின்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு என் ஊன்கெட்டு உயிர்கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. திரு தெள்ளேனம் என்ற பகுதியில என்ன என்ன அருமையான பாட்டு. இறைவன் எல்லாம் கெட்டு அழிந்தாலும் தான் கெடாமல் சலிப்பில்லாமல் இருக்கிறான், அவனுக்காக நான் கெடுகிறேன். அவன் கெடாமல் இருக்கிறான், அவனுக்காக நான் என்ற தன்மை கெட்டு நான் அவனை நாடி நிற்கிறேன். நான் கெட்டவா பாடி. எனவே இறைவன் சலிப்பு அறியாதவன் என்ற கருத்து. அதற்கு ஒரு உதாரணம் ஓமை. இந்த செயல்களை எல்லாம் எண்ணற்ற உயிர்களுக்கு எண்ணற்ற முறையிலே உணர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த செயல்களை எல்லாம் இறைவன் கருவி கரணங்களை கொண்டு செய்யவில்லை. தன்னுடைய நினைப்பு மாத்திரத்தினாலே அனைத்தையும் செய்கிறான். தன்னுடைய நினைப்பு சங்கற்பம் சங்கற்ப மாத்திரத்தினால் எல்லாவற்றையும் இறைவன் செய்கிறான். இப்படி ஆகுக என்று நினைத்தால் அப்படி ஆகும், இப்படி ஆகுக என்று நினைத்தால் அப்படியே நடக்கும். எனவே நாமெல்லாம் கருவிகளை கொண்டு செய்கிறோம், இறைவன் சங்கற்பத்தினாலேயே செய்கின்றான், நினைப்பினாலேயே அனைத்தையும் செய்கிறான். எனவே அவன் எந்தவித மாற்றமும் அடையான், எந்தவித விகாரமும் அடையமாட்டான். ஏனென்றால் வேதத்திலே உபநிடதங்களிலே இறைவனை குறிக்கிற போது நிர்விகாரி என்று கூறப்பட்டிருக்கிறது. உபநிடதங்களிலே என்ன பொருள்? நிர்விகாரினா விகாரம் அடையாதவன், மாறுதல் அடையாதவன் என்று வேதங்கள் இறைவனை பற்றி சொல்லுகின்றன. இதற்கு பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்தாரும் தங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப இதை மறுக்க முடியாது, ஏனென்றால் அது உபநிடதம் பிரமாணம். எனவே இந்த தொடருக்கு பல விளக்கம் கொடுப்பார்கள். சைவ சமயத்திலே ஒரு உட்பிரிவில் என்ன கொள்ளுகிறார்கள், இப்படி வேதம் சொல்லியிருப்பதனாலே இறைவன் உயிர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அவன் ஒரு மரத்தை போல இருந்த இடத்திலே நிற்கிறான். மர நிழல் வெயிலில் அலைந்து திரிந்தவன் அவன்தான் ஓடி வந்து மரத்தை சார்ந்து பயனடைய வேண்டுமே தவிர மரம் சென்று உதவி செய்யாது. அதுபோல இறைவன் உயிர்களுக்கு உதவான், உயிர்கள்தான் அவனை நாடி அவனை அடைந்து பயனடைய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம். ஈஸ்வர அவிகாரவாத சைவம் என்ற பெயர். இந்திய தத்துவத்தை படித்தால் பல வேடிக்கையான இதெல்லாம் பார்க்கலாம். ஈஸ்வரன் இறைவன் அவிகாரம்னு மாறுதல் அடையான் என்று கூறுகிற ஒரு சைவ பிரிவு. ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, அவன்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், ஓர் அணுவும் அசையாது. அவன் அசையவில்லை என்றால் உயிர்களுக்கும் அசைவு இல்லை, அவன்தான் அசைவிக்கிறான். அவனுடைய திருநடனமே அதுதான். அவன் ஆடுகிறான் என்றால் உயிர்களும் ஆடுகின்றன, உயிர்களும் இயங்குகின்றன. அவன் ஆடுவதனாலேதான் உயிர்களும் இயங்குகின்றன. அப்படி உயிர்களை இறைவன் இயக்கினாலும் அவன் எவ்வித மாறுதலும் அடையான் என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு ஓமை சொல்லுகிறார். காந்த கல்லின் முன்னால் இரும்பு துகள்களை வைத்தால் அந்த இரும்பு துகள்கள் அந்த துகள்களை இரும்பு தன்னுடைய ஆற்றலால் ஈர்த்து கொள்ளுகிறது. அதனாலே அந்த காந்தக்கல் ஏதாவது மாறுதல் அடைகிறதா என்றால் அது இருந்தபடிதான் இருக்கிறது, இருந்தபடியே தான் அந்த காந்தக்கல் இருக்கிறது. ஆனால் அந்த இரும்பு துண்டை இயக்குகிறது. அதுபோல இறைவன் இருந்தபடி இருந்து எல்லா உயிர்களையும் இயக்குகிறான் என்ற கருத்தை கடைசி வரியிலே அமைத்திருக்கிறார். காந்தம் கண்ட காந்தத்தின் முன்னிலையிலே செயற்படுகின்ற பசாசம். பசாசம் என்றால் இரும்பு. காந்தத்தின் முன்னிலையிலே செயற்படுகிற இரும்பு பசாசம். அந்த பெயர் சொல்லையே வினைச்சொல்லாக்கி பசாசத்து. அந்த இரும்பினுடைய தன்மையை உடையவை, காந்தத்தின் முன்னிலையில் செயல்படுகின்ற இரும்பினுடைய தன்மையை உடையவை எவை? உயிர்கள். இரும்பினுடைய தன்மையை உடையவை உயிர்கள், அதான் அவையே. பசாசத்து அவையே, அவை என்றால் உயிர்கள். எனவே இது இந்த ஐந்தாம் நூற்பாவினுடைய பொருள். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்து அறிந்து அறியா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருளால் அளந்து அறிந்து அறியா. காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இப்போ விளங்குது இல்லையா? விளங்கி கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த நூற்பா ஆறாவது அடுத்த வகுப்புல நடுக்கிணறு பாதி கிணறு தாண்டுகிற நிலையில இருக்கிறோம். ஆறாவது நூற்பா முந்தின ஐந்தாவது நூற்பாவில் ஐந்தாவது நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆன்மாக்கள் தம்மை செலுத்துகிற இறைவனை அறிய மாட்டான். ஆன்மாக்கள் தம்மோடு உடனாக இருந்து செலுத்துகின்ற இறைவனையோ அவனுடைய சக்தியையோ உணரமாட்டா என்ற கருத்து முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்டது. அப்படியானால் இறைவனை ஆன்மாக்களால் உணரவே முடியாதா? இறைவனை நம்மால் உணரவே முடியாதா என்ற கேள்வி எழுகிறது. இறைவனை உணர முடியவில்லை என்றால் அவனால் நமக்கு என்ன பயன்? உணர்ந்தால்தானே நமக்கு பயன். உணராத பொருள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்ற ஐயம் நமக்கு வருகிறது. அதற்கு இங்கே ஆறாவது நூற்பாவிலே விடை கூறுகிறார். இறைவன் நம்மால் உணரப்படுபவனா உணரப்படாதவனா? உணரப்படுகின்றவனா உணரப்படாதவனா? அதற்கு மெய்கண்டார் கூறுகிற விடை, உணரப்படாதவன் உணரப்படுபவன். உணரப்படாதவன் உணரப்படுபவன். என்ன இப்படி முரண்பாடாக பேசுகிறாரே மெய்கண்டார், என்ன அவருக்கு என்ன வந்து விட்டது? இப்படி முரண்பாடாக விடை கூறுகிறாரே. உணரப்படாதவன் உணரப்படுபவன். நம்முடைய அறிவினால் நம்முடைய அறிவுக்கு என்ன பேரு? நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? நம்முடைய அறிவுக்கு சிற்றறிவு. அந்த அறிவுக்கு என்ன பேரு? நம்முடைய அறிவுக்கு கருவி அறிவு. ஐம்பொறி முதலிய கருவிகளால் உண்டாகின்ற அறிவு கருவி அறிவு. இன்னொரு பேரு சுட்டறிவு. ஏன் அந்த பேரு? ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இது இன்னது இது இன்னது என்று சுட்டி அறிவதனாலே சுட்டறிவு. பாச அறிவு அல்லது பாச ஞானம். ஏன் அந்த பெயர் பாச ஞானம் பாச அறிவு என்ற பெயர்? இப்ப பாசம் என்பது என்னது? மாயை. மாயை என்பது பாசங்களிலே ஒன்று. நம்மால் அறியப்படுகிற பொருளெல்லாம் மாயா காரியங்கள் தான், மாயையினுடைய காரியங்கள் தான். மாயையிலிருந்து உண்டான உலகத்தையும் உலக பொருள்களையும் தான் அறிகிறோம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பிறகு அந்தக்கரணங்களை சொல்லுகிறார். அதாவது குணங்களை சொல்லி அடுத்து இனிமேல் அந்தக்கரணங்கள். சித்தமாம் அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்றால் எது என்று பார்த்தோம்? அவ்வியத்தம். ஆமா, அவ்வியத்தம். அந்த முக்குணங்களும் விளங்காமல் அடங்கியிருக்கிற பிரகிருதி தான் அவ்வியத்தம். அதுதான் சித்தம் என்ற அந்தக்கரணமாக செயல்படும். பிரகிருதி அல்லது குணதத்துவம் தான் சித்தம் என்ற அந்த கரணமாக செயல்படும். ஆக சித்தம் என்று தனியே ஒரு தத்துவமாக பிரிந்து வரவில்லை. அந்த குணதத்துவம் என்பது என்ன, அந்த முக்குணங்கள் விளங்கி நிற்கிற நிலை. எனவே பிரகிருதி குணதத்துவம் எல்லாம் ஒன்றுதான். பிரகிருதி என்பது விளங்காத நிலை முக்குணங்கள், விளங்கிய நிலை குணதத்துவம். எனவே இதுதான் சித்தம் என்ற கருவியாக அமைகிறது. எனவே சித்தமாம் அவ்வியத்தம் என்ன செய்யும், சிந்தனை அதுவும் செய்யும். அதனுடைய செயற்பாடு என்ன, சித்தமானது சிந்திக்கும், சிந்தனை செய்யும். எதை சிந்திக்கும் என்றால், இப்ப புதிதாக வருகின்ற ஒரு உலக விடயத்தை, இது மனம் முதலிலே என்ன, மனமானது பற்றுகிறது. முதலிலே மனமானது பற்றி இதுவா அதுவா என்று ஐயப்படுகிறது மனம். சித்தம்தான் இது என்ன என்று சிந்திக்கும். அகங்காரம் இதை இன்னது என்று துணிய வேண்டும் என்ற எழுச்சியை கொடுக்கும். புத்தி தான் கடைசியிலே நிச்சயிக்கும், புத்தி நிச்சயிக்கும். அந்த நிச்சயித்த பொருளெல்லாம் எங்கே தங்கியிருக்கும், நிச்சயிக்கப்பட்ட கருத்துக்கள் பொருள்கள் எங்கே தங்கியிருக்கும், சித்தத்திலே, சித்தத்திலே தங்கியிருக்கும். சித்தம்தான் மெமரி. அந்த சித்தமானது ஒரு விடயம் மனம் வழியாக உள்ளே வருமானால், ஒரு செய்தி தன்னுடைய முன்னே தான் அறிந்த அந்த பழைய பதிவுகளோடு பழைய நினைவுகளோடு இதையும் பொருத்தி பார்த்து இது இன்னது என்று அறிவதற்கு புத்திக்கு உதவி செய்யும் சித்தம். பழைய நினைவுகளோடு பொருத்தி பார்த்து இது இன்னது என்று அறிவதற்கு உதவி செய்யும். அதேபோல இது புதிதாக வருகிற ஒரு பொருளை சித்தம் சிந்திக்கும். ஏற்கனவே நாம் பதிந்து வைத்திருக்க பல நினைவுகள் நம்மிடத்திலே அடங்கி இருக்கின்றன அல்லவா, நம்முடைய சித்தத்திலே. அந்த கடந்த கால வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோமே, தனியாக உட்கார்ந்திருக்கிற போது பழைய இன்ப நினைவுகளையும் நினைத்து பார்க்கிறோம், பழைய இன்ப நிகழ்ச்சிகளையும் நினைத்து இப்போது நடப்பதை போல நினைத்து ஆனந்தப்படுகிறோம். அல்லது ஒரு துன்ப நிலையை, ஒரு துன்ப நினைவு வரும்போது வருத்தப்படுகிறோம். இப்படி பழையனவற்றை மீள மீள சிந்திப்பது இந்த சித்தம்தான். இப்படி புதியவற்றையும் பழையவற்றையும் சிந்திப்பதற்கு இந்த கருவி உதவி செய்கிறது. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தில்லையை பெருமானை தரிசிக்கிற போது எப்படி ஐந்து பேரறிவும், ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஆக வேறு பொறிகள் எல்லாம் செயற்படலையா, ஆக கண் என்ற ஒரு பொறி தான் அங்கே பெருமானிடத்திலே அழுந்தி இருக்கிறது. கண் என்ற ஒரு பொறி தான் செயல்படுகிறான். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக. ஒரே சிந்தனை தான், பெருமானை பற்றிய சிந்தனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக, குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக, வேறு குணங்களுக்கு இடங்கள், அதுவும் வெறும் சாத்விகமா, திருந்து சாத்விகம், நம்ம நமக்கு இருக்கிற சாத்விகமா இல்ல, திருந்து சாத்விகமேயாக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் வரும். ஆமா, அந்த ஆனந்தத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அந்த அனுபவத்தை நமக்கு நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே அதான் சிந்தை. எனவே சித்தமாம் அவ்வியத்தம், சிந்தனை அதுவும் செய்யும். பிறகு அடுத்து வருவது புத்தி. புத்தி அவ்வியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து, ஆக எப்படி புத்தி நிச்சயிக்கும் என்றால், அந்த வினைக்கு இடம் புத்தி தானே. அந்த பழைய அந்த சஞ்சித வினை அதில இருக்கிற பாவம் புண்ணியம் அவற்றுக்கு ஏற்பத்தான் இந்த புத்தியானது நிச்சயிக்கும். பழைய வினைக்கு ஏற்பத்தான் புத்தியானது பொருளை நிச்சயிக்கும். நாம் துன்பப்பட வேண்டும் என்ற வினை இருந்தால் அது தவறாக நிச்சயிக்கும் புத்தி, அது வினைக்கு ஏற்பத்தான். எனவே புண்ணிய பாவம் சார்ந்து வத்து நிச்சயமும் பண்ணி, வத்துன வஸ்து, வஸ்துன பொருள், வடமொழி சொல் வஸ்து, நிச்சயமும் பண்ணி அந்த பொருளை நிச்சயம் செய்யும் புத்தி. பிறகு வரும் சுக துக்க மோக பித்தினில் மயங்கி நிச்சயித்த பிறகு நான் சொல்லி இருக்கிறேன் அது எப்படி மாறும். அந்தந்த பொருளின் குணமாக மாறும். நிச்சயிக்கப்பட்ட பொருள் சத்துவ குணமாக இருந்தால் அந்த புத்தியும் சத்துவ குணமாக திரிபு அடையும், மாறும், அந்தந்த குணமாக மாறுதல் அடையும். அந்த குணத்திலேதான் ஆன்மாவானது அழுந்தி இன்பம் துன்பம் மயக்கம் என்று உணரும். சத்துவத்திலே அழுந்தினால் இன்பம், ராஜசத்திலே அழுந்தினால் துன்பம், தாமசத்திலே அழுந்தினால் அது மயக்கம் என்று இப்படி அடைகிறது. சுக துக்க மோக பித்தினில் மயங்கி ஞான கிரியையை பேணி நிற்கும். பிறகு புத்திக்கு அடுத்து ஆங்காரம், ஆங்காரம் அகங்காரம்தான். ஆங்காரம் புத்தியின் கண் உதித்து அகந்தைக்கு வித்தாய், அகந்தைக்கு வித்தாய் செருக்கு உடையதாய் இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று யான் எனது என்றே நீங்காதே நிற்கும். பிறகு தானும் மூன்றதாய் நிகழுமென்பர். அந்த மூன்று வகை தைசதம் வைகாரிகம் பூதாதி என்று மூன்றாய் நிகழும். கீழே பேர் சொல்லிவிட்டார், பாங்கார் பூதாதி எல்லாம் கீழர்தான் சொல்லுவார். பூதாதி வைகாரிகம் தைசதம் என்று என்றே. அடுத்து அந்த தைசத அகங்காரத்தில் வருவது எது, மனம் அது தைசதத்தின் வந்து ஒரு பொருளை முந்தி நினைவதும் செய்து, மனம் ஒரு பொருளை பற்றி நினைந்து அங்கு ஐய நிலைமையில் நிற்கும். மனத்தினுடைய தொழில் ஐயப்படுதல், ஐய நிலைமையில் நிற்கும். பிறகு மனம் மட்டும்தான் தோணும், வேறு என்ன தோன்றுகிறது தைசதத்துல? அரி இந்த ஞானேந்திரியங்கள் அதை சொல்லுகிறார். இனம் மலி சோத்திராதி, சோத்திரம்னா என்ன, செவி, செவி முதலிய இந்திரியங்கள் சோத்திராதி, அதான் அங்க வாக்கியத்தை முடித்து விட்டார். அங்கே இனம் மலி சோத்திராதி. அடுத்து வைகாரிக அகங்காரம், கண்ம இந்திரியமெல்லாம், கண்ம இந்திரியம் எல்லாம் முனம் உரை செய்த வைகாரிகம் தரும். ஆக கண்ம இந்திரியங்களை தருவது வைகாரிக அகங்காரம் என்பர் முன்னோர். பிறகு அந்த ஞானேந்திரியம் எவை என்று உணர்த்துகிறார். நற்செவி துவக்கு, துவக்குன்னு என்ன, தோல், துவக்குன தோல், நற்செவி துவக்கு தோல், கண் நா நாசி ஐந்தினையும் நல்லோர் புத்தி இந்திரியம் என்று புகன்றனர். ஞானேந்திரியங்கள் என்று சொல்வார். இவை தமக்கு விடயம் எவை, சத்தம், அது செவிக்கு சத்தம், நற்பரிசம் தோலுக்கு, ரூபம் கண்ணுக்கு, ரதம் சுவை நாவிற்கு, கந்தம் மூக்கிற்கு என்று ஐந்தும் வைத்தனர் விடயமாக. அடைவினில் மறுவும் முறையாக இவை பொருந்தும். அதேபோல கண்மேந்திரியங்கள் அடுத்து வாக்கோடு வாய் பாதம் கால் பாணீன கை தண்டாயுத பாணி தண்டபாணி பாணின கை பாயு வாயு என்றால் எருவாய் வாயுவோடு உபத்தம் கருவாய் உபத்தம் ஐந்தும் நீக்கினர் முன்னே கண்மேந்திரியங்கள் என நினைந்தே கண்மேந்திரியங்களாக வைத்தார்கள். அவற்றினுடைய தொழில் ஆக்கிய வசனம் பிச் வசனம்னா அதுவாய் வசனம் கமனம் கமனம்னா நடை நடை நடத்தல் கால் பாதம் கமனம் தானம் கொடுத்தல் கை பாணி விசர்க்கம் அந்த எருவாய்க்கு உரிய என்னது களி களி கழிவு கழித்தல் விசர்க்கம் ஆனந்தம் அது கருவாய் ஆனந்தம் இவை விடயங்கள். இப்படி ஊக்கமாற ஐந்தும் ஐந்தின் தொழில் என ஓதினாரி. பிறகு இந்த கருவிகளை எல்லாம் தொகுத்து சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த பாட்டுல வாயாதி வாய் முதலிய என்னது வாயாதினா என்ன கருவிகள் கண்மேந்திரியங்கள் வாயாதி வாய் முதலியவை சோத்திராதி செவி முதலியவை அவை ஞானேந்திரியங்கள். வாயாதி சோத்திராதி புறத்துவாள் கருவியாகும். இவையெல்லாம் புறக்கருவிகள். இவை புறக்கருவிகள். அதனாலதான் இந்த பரு உடம்புல அவை அமைந்திருக்கின்றன. பரு உடம்பை சேர்ந்தவை புறத்துவாள் கருவியாகும். அதற்கு உள்ள என்ன இருக்கின்றன ஓயாத மனாதி ஓயாத மனத்திற்கு எப்போதும் ஓய்வே இல்லை. ஓயாத மனம் முதலியவை அந்த கரணங்கள் அது காயத்து உணரும் உட்கருவியாகும். அந்த கரணங்கள் எனப்படும் உட்கருவி என்றால் அந்த கரணங்கள் மனம் அகங்காரம் புத்தி சித்தம் என்ற நாலு அந்த கரணங்கள் உட்கருவியாகும். பிறகு அதற்கும் உள்ளே இருப்பது மேலே இருப்பது என்னது அதற்கு மேலே இருப்பவை ஆய்வார்கட்கு அராகமாதி எவை அராகம் வித்தை கலை நியதி காலம் அந்த அராகமாதி அவற்றுக்கு என்ன பெயர் அவற்றின் உட்கருவி என்பர். எவற்றின் உட்கருவி அந்த கரணங்களுக்கும் உட்கருவி. எனவே இவற்றுக்கு உள் அந்த கரணம் என்ற பெயர். அவை அந்த கரணங்கள். இந்த அராகம் முதலியவை உள் அந்த கரணங்கள் எனப்படும். அடுத்து அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க நம்முடைய நிலையை நாம் எங்கே இருக்கிறோம் மாயாள்தான் வயிற்று. ஆக மாயை மாயாள் என்ற பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ளே நாம் கிடந்து மாயாள்தான் வயிற்று இவற்றால் தொடக்குண்டு இவற்றால் கட்டுண்டு இந்த கருவிகளால் கட்டுண்டு வாழும் ஆன்மா ஓசை. இது தன்மாத்திரைக்கு வருகிறார். ஞானேந்திரியம் சொன்னார் கண்மேந்திரியம் பார்த்தோம். அடுத்து தன்மாத்திரை ஓசை நற்பரிசம் ரூபம் ரதம் கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் ஐந்தும் பிறக்கும் எங்கே பூதாதிகத் பூதாதி அகங்காரத்தை அந்த தன்மாத்திரைகளை பற்றி சொல்லுகிறார். நேச இந்திரியங்களுக்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். இந்திரியங்களுக்கு இவை உதவி செய்கின்றன. எப்படி என்று முன்னே சொன்னேன் அல்லவா, எப்படி இந்திரியங்களுக்கு எந்த வகையில் உதவுகின்றன? இந்த தன்மாத்திரைகள் எப்படி உதவுகின்றன? அதாவது தன்மாத்திரைகள் என்பவை இந்திரியங்களுக்கு நிலைக்களமாக இடமாக அமைகின்றன. பூதங்கள் பற்றுக்கோடாக அமைகின்றன. இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடு பூதம், இந்த ரெண்டுக்கும் இடமாக இருப்பது தன்மாத்திரை. இந்த வகையிலே உதவுகின்றன. அதான் நேச இந்திரியங்களுக்கு நிகழறிவு இதனால் காண்டும். காண்டும்னா காண்போம். பிறகு கடைசி வரியிலே அந்த புரியட்ட சரீரம் எனப்படுகிற சூக்கும சரீரத்தை சொல்லுகிறார். ஆசை சேரு மனாதி மனம் முதலிய அந்த மூன்று கருவிகள், மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்று மனாதி, ஆசை சேரு மனாதி அதோடு தன்மாத்திரை, ஐந்து தன்மாத்திரை, இந்த எட்டும் சேர்ந்ததுதான் புரி அட்டகம் என்ற புரி அட்டகம் தான். அடுத்து தன்மாத்திரையிலிருந்து வருவது எவை? தன்மாத்திரையில் தோன்றுகின்றவை பூதங்கள். அதை சொல்லுகிறார் அடுத்து. சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா தோற்றும் வான், சத்தத்திலிருந்து வான் ஆகாயம். சத்தம் முன்னா சத்தத்தை முதலிலே கொண்டு அதிலிருந்து வானம், பரிசத்தை கொண்டு பரிசத்திலிருந்து காற்று, ரூபத்திலிருந்து தீ நெருப்பு, பிறகு ரசமாகிய சுவையிலிருந்து நீர், கந்தம் மனம் என்பதிலிருந்து மண் என்று இந்த பூதங்கள் தொடங்குகின்றன. தோற்றும் வான் வழி தீ நீர் மண் தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம். அதாவது ஒவ்வொரு பூதத்திலேயும் ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும் என்று பார்ப்போம். அதுதான் ஆகாயத்தில் ஒரு குணம், காற்றிலே இரண்டு குணம், தீயிலே மூன்று குணம், நீரிலே நான்கு, நிலத்திலே ஐந்து குணம் என்று பார்த்தோமே. அதனாலே ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் இயைந்து நிற்கும். ஆற்றவே விடயபூதம் அங்காங்கி பாவத்தாமி. இந்த கருத்து என்ன இதுவரை சொல்லல. இந்த பூதங்களிலிருந்து, இந்த ஐந்து பூதங்களிலிருந்து தோன்றுகின்ற தாத்துவிகங்கள், இந்த தத்துவங்களிலிருந்து பூதங்களாகிய தத்துவங்களிலிருந்து தோன்றுகின்றவை தாத்துவிகங்கள். அவை தத்துவங்கள் அல்ல, தத்துவங்களிலிருந்து தோன்றுகிற காரியங்கள் தாத்துவிகம். இப்ப நம்முடைய உடம்புல இந்த தசை, எலும்பு, இந்த தோல், இவையெல்லாம் மண் என்ற தத்துவத்திலிருந்து வந்த தாத்துவிகங்கள். இவை புலப்படுகின்றன நமக்கு. தத்துவங்கள் புலப்படா தாத்துவிகங்கள் புலப்படும். ஆக நம்முடைய உடம்பு தாத்துவிகங்களால் ஆனது. இப்ப குருதி, ரத்தம், அந்த உமிழ்நீர் போன்ற சளி, இவையெல்லாம் நீர் என்ற தத்துவத்திலிருந்து உண்டானவை என்று இப்படி நம்முடைய உடம்பிலே ஐந்து தத்துவங்களும் தாத்துவிகங்களாக அமைந்திருக்கின்றன. அது 60 என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். தாத்துவிகங்கள் 60. என்னுடைய புத்தகம் அந்த உண்மை விளக்கத்துல இந்த 60 பார்க்கலாம். உண்மை விளக்கம் அதுல இந்த தத்துவங்களினுடைய விளக்கம் எல்லாம் வருகிற போது தாத்துவிகம் 60 என்ற பட்டியலை பார்க்கலாம். அவற்றை இங்கே தாத்துவிகங்களை விடயபூதம் என்று சொல்லுகிறார். விடயபூதம் என்றால் தாத்துவிகம். இவை அங்காங்கி பாவத்தாமி. அங்கம் அங்கி என்று பிரிக்க வேண்டும். அங்கம் அங்கி அங்க

தங்கள் ஒன்றுபட்டிருக்கும். இன்றைக்குள்ள இரண்டாவது நூற்பாவ முடிக்க வேண்டும். சில பாட்டுகளை 169 விடும். எல்லாமாய் எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு 169 எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு என்னில் உயிர்களுக்கு இந்த தத்துவங்கள் நாம் இதுவரை பார்த்த தத்துவங்கள் எல்லாமாய் எல்லாமாயின்னு இந்த தத்துவங்கள் தான் உலகமாயும் உடம்பாயும் அமைந்திருக்கின்றன. தனுகரண புவன போகங்களாக இப்படி எல்லாமாக தத்துவங்கள் வந்து சேர்ந்தது என்ன நோக்கத்திற்காக? என்ன நோக்கத்திற்காக இவை சேர்ந்தன? இது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு, அணுவுக்கென உயிருக்கு என்றால் விடை கூறுகிறார். மூன்று காரணங்களை சொல்லுகிறார். தத்துவங்கள் வந்து கூடியதற்கு மூன்று காரணங்கள். ஒன்று, தொல்லாய கண்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கு. அது ஒரு காரணம். பழமையான தொன்று தொட்டு வருகிற கண்மம் எல்லாவற்றையும் துய்ப்பித்து நுகர வைத்து இந்த கருவிகள் வாயிலாக, இந்த கருவிகளை கொண்டு இந்த கண்மங்களையெல்லாம் அனுபவித்து நீக்குவதற்காகவும் துடைத்தற்கும். அடுத்து இரண்டாவது காரணம், பின் இல்லாமை முற்றுவித்து நீக்கவும். பின், அதாவது இது இந்த இப்போ இந்த பிறவிக்கென்று கொண்டு வந்த இந்த பிறவிக்கென்று முகந்து கொண்டு வந்த வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு. இன்னும் பழைய வினைகள் இருக்கின்றனவே, சஞ்சித வினை, அதைத்தான் இங்க. அந்த பழைய சஞ்சித வினை அனைத்தையும் எப்போது நீக்குவான்? எப்படி நீங்கும் பழைய வினையெல்லாம்? அதாவது அந்த ஞானாசிரியர் வருகிற போது தன்னுடைய தீக்கையினாலே, தன்னுடைய பார்வையினாலே, பரிசத்தினாலே, அவர் செய்கின்ற தீக்கை முறையினாலே அந்த பழைய தொல்வினை அனைத்தையுமே எரித்து அழித்து விடுவார். தீமுன் எரி போல, தீமுன் பஞ்சு போல தன்னுடைய பார்வையினாலேயே ஞானாசிரியர் அந்த பழைய வினைகளையெல்லாம் அழித்து விடுவார். இது ஞானத்தை தருவதற்கு முன்னாலே அவர் செய்வது. அதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், நிர்வாண தீட்சையில இந்த வினைகள் தான் நமக்கு அறிவு விளங்குவதற்கு தடை. நம்முடைய அறிவுக்கு தடையாக இருப்பது வினைகள் தான். எனவே இந்த சஞ்சித வினையை நீக்கினாலன்றி நமக்கு உண்மையான ஞானம் உதிக்காது. அதனால்தான் ஞானாசிரியர் முதலிலே இந்த வினைகளையெல்லாம் நீக்குகிறார். நீக்கி பிறகு உபதேசத்தின் வாயிலாக ஞானத்தை உணர்த்துகிறார். எனவே அதற்காக இரண்டாவது சொல்லுகிறார், பின் இல்லாமை அந்த பழைய சஞ்சித வினை நில்லாதவாறு முற்றுவித்து முடிவுக்கு கொண்டு வந்து நீக்கவும். இது தீட்சையினாலே, தீக்கையினாலே இறைவன் செய்வது. நில்லாமை முற்றுவித்து நீக்கவும். மூன்றாவது காரணம், கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை. எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை காரணமாகிய அந்த பொல்லாத ஆணவத்தை போக்குவதற்காகவும் இந்த தத்துவங்கள் ஆன்மாவுக்கு கூட்டுவிக்கப்பட்டன.

0: ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்றே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். என்ன மாறிலான்னா, அந்த தொடக்க காலத்தில் எப்படி அந்த ஒழுக்கத்திலத்தோடு இருந்தார்களோ அந்த ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சமும் குறையாமல் இருக்கிறார். அறு தொழிலாட்சியாலே ஓதல், ஓதித்தல், வேட்டல், வேட்டித்தல், ஈதல், ஏற்றல், இது ஆறு தொழில். அது மாதிரி இது வந்து தொல்லாப்பத்திலேயே இருக்குது. அறுவகைப்பட்ட பாற்பட பக்கமும், ஐதிக மரபின் அரச பக்கமும், இருமூன்று மரபின் ஏனைய பக்கமும் என்று இருந்தது தொல்லாப்பத்திலேயே இருக்குது. சும்மா அதெல்லாம் படிக்காமல் இருந்துட்டு இப்போ இப்போ தோன்றிட்டு கிடையாது. இந்த நாட்டினுடைய அமைப்பு அப்படிலாம் இருந்திருக்கு. தொல்லாப்பியம் இருக்கிற கிமு இன்னைக்கு இருக்கிற நூல்களில் ரொம்ப பழமையான நூல் தொல்லாப்பியம் தான். அதிலேயே இருக்குல்லாம் இருக்கு. எனவே மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அந்த ஒழுக்கத்தில் மிக சிறப்பாக தான் திருவள்ளுவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆ திருவள்ளுவர், இந்த நமக்கு ரொம்ப உயிர் ரொம்ப மிகச்சிறப்பாக அதை போட்டுக்கிட்டீங்களப்பா, அதை விட சிறப்பாக ஒன்று போட்டக்கூடியன்னா ஒழுக்கம். அதனால் மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அறு தொழில் ஆட்சியாலே அருங்கடி நீக்கி உள்ளார். இந்த மாதிரி ஆறு விதமான தொழிலும் அந்தந்த இனத்தவர் அந்தந்த மாதிரி நம்ம தொண்டு தத்தம் செயலை ஆற்றினால் நிச்சயமாக இருக்காங்க. ஆசிரியர் தான் நாங்கள் நிச்சயமாக வந்து அருமையாக நல்லா வீட்டில் படிச்சுக்கிட்டு போய் அருமையாக எல்லா மாணவர்களும் உலங்குடிய அருமையாக விளக்கி தரணும்னா எங்கள் மரபு. இதுபோல் ஒவ்வொருவர் வணிகர் அப்படின்னு சொன்னால் கொள்வதும் மெய்கொள்ளாது, கொடுப்பதும் குறைக்கூடாது. என்னது, வாங்கும்போது மட்டும் வந்து நிறையா பழம் வாங்கிக்கிட்டு கொடுக்கறது மட்டும் ரொம்ப அரையும் முக்காலமாக அளந்து கொடுக்கக்கூடாது. அதன் கொடுப்பதும் மிகைகூடாது, அது வணிகருக்குரியது. அதான் திருவள்ளுவர், வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் தேனி திறவும் தவுகோல் செய்யும். 1330 குரலில் வணிகருக்கு ஒரு குரல் போட்டுருவார், உழவுக்கு ஒரு அதிகாரமே போட்டுருவார், உழவுக்கு ஒரு அதிகாரம் போட்டுருவார். அதான் சொன்னால் இப்போ உழவுக்கும் தோழிலுக்கும் வந்தனை செய்வோம் இதெல்லாம் பண்ணீங்க. இதெல்லாம் யாரு, இந்த மண்ணுக்கு சொந்தமானது. இந்த பலருக்கு சொல்லாப்பின்னு தெரியறதுனால என்னமோ நம்ம இதெல்லாம் புதுசாக வச்சு தெரிவிக்கிறாங்கிறாங்க. இந்த நாட்டினுடைய மண்ணின் அமைப்பு அது இப்படி எல்லாம் இருக்கிறது. உருவது நீட்டின் செல்லும் என கொலும் உள்ளம் மிக்கார் திருநீர் அணியாத நாளே அது எப்பவும் தெரிஞ்சு அணிந்த கோலத்திலேயே இருக்கும் இல்லைங்களா. அப்படி பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரன பெருகி வாழ்வார். அதனால் நாம் உருவதுன்னா நம்ம உடம்பில் உற வேண்டியது திருநீர் இல்லைங்களா, மனதில் பெற வேண்டியது அவனுடைய அன்பு. அப்போ உடலில் பெறுவது திருநீரும் உள்ளத்தில் பெறுவது சிவன்பால் அன்பு. அருமையாக சொல்லியிருக்கேன். ஞானமே முதலா நான்கும் அவை எற தெரிந்து நிற்கார். ஞானமே முதலானார் எப்படி அதெல்லாம் சிந்தாந்தம் இருக்க தெரியும். சரியை திரியை யோகம் ஞானம், அங்கே சரியை தான் முதல்ல தொடங்கி இருக்குது அல்லவா. இங்கே ஞானமே முதலானார் அதேமா. அப்படியானா வந்து எது முன்னே எதுனா அப்படிலாம் பட்டை பார்த்து கண்டு முன்னாடி எதிரை நோக்கி ஞானத்தை முன்னே இருக்கார். ஏன்னா அடுத்த வரி என்ன இருக்குது, தானம் இருக்குது, அடுத்தது ஊனம் இருக்குது, அடுத்தது மானம் இருக்குது. எனவே இது பரிமையர் உரையிலிருந்தார்னா சரியகிரி யோகம் ஞானம் முறையே இருக்க ஞானமே முதலா என்றார் எதிரி நோக்கி. அது முதல்வர் மட்டும் ஏன்னா இந்த முதல்வர் மட்டும் சரியின்னு போட்டு அடுத்தது தானம் உண்டோம்னு சொன்னால் அந்த பாட்டு சரியாக இதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒன்று அப்படி இருந்தாலும் கூட சீக்கிய சுப்பிரமணியம் விளையாடும் இருக்காரு அவர் எழுதினவரை தான் வரும் அது வரைக்கும் நல்லா மறைச்சிடலாம். அவர் தான் நல்லா உட்காந்து அதெல்லாம் படித்து அந்த மரபு குன்றான மரபு குன்றான. ஆனால் அது இன்னைக்கு 3000 சுத்தமோ 4000 சுத்தமோ ஏன்னா 7 தாண்டாம் இவ்வளவு மனமாமா 7 தாண்டாம் அந்த உரை தான் உரை. அது அது மற்ற ரெண்டு உரையும் அவ்வளோ தெரியல. அதனால் ஊன மேல் ஒன்றும் இல்லார் தானமும் தவமும் வல்லார். அது தானங்கிறது என்ன பொறுத்தோமே, தானம் தவம் ரெண்டும் தங்கா வீண்லகம் வானவரங்காது என்று பதினேழு என்னது தானமாவது அறநெறியான் வந்த பொருளை தக்காட்டு ஊகையோடும் கொடுத்தல். ஆமாம் மூன்று எழுத்தில் மூச்சு இருக்குது, தாவன்னா நானா இம்மன்னா தான் இதுக்கு அப்படி தான் என்னது டேய் தானம் பண்ணும்னு சொன்னேன், ஓ என் பொண்டாடி சொத்து என் கை கை இந்த கையேன்னு சொல்லி நீ வாங்கி பிரயோஜனம் இல்லை. நீ நெத்தி வேறு நிலத்தை அப்படி விழுந்து இருப்பாரு, அப்படி உழைச்ச பணமாக இருக்கணும். ஆமாம், அதுவும் அறநெறியில் வந்து உழைச்சிருக்கணும். எங்களெல்லாம் வந்து 18 வகுப்பு வாரத்தில் நடத்தணும்னா அந்த 18 வகுப்பும் எடுத்துருக்கணும். சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பொண்ணு சொன்னால் யாராவது ஐயா வாங்க வாங்கன்னா திரும்ப வாங்க வர்றேன்னு கூட சொல்ல முடியாது. ஏன் தொண்டு அப்படிங்கிறேன். ஆமாம், திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாடத்தை யோகியாக நடத்தினீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் யாராவது வந்து ஐயா வாங்கையான சரி அப்படின்னு சத்தியம். ஆமாம், தொண்டில்லை ஏதாவது எழுதி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணீங்களா எழுதுங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் நீசம் வைத்து கொடுங்க. அதனால் நாங்கள் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்தே தெரியும். எனவே அதனால் தானம் என்பது என்ன, அறநெறியான் வந்த பொருளை நீ வந்து நல்ல அறநெறி செடி வந்ததாக இருக்கணும். அது கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும், தற்காருக்கு கொடுக்கணும். உகையோடும் கொடுத்த மகிழ்ச்சியாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இன்னமும் நான் அந்த நேரத்தில் மாற்றிக்கிட்டு வந்தேன், அவர் வந்தார் கொடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் மாற்றிட்டு வரான் முன்ன மாற்றிட்டு வச்சுங்க. நான் மட்டன் கொடுத்தா 5 ரூபா 10 ரூபா மட்டன் உள்ள வச்சுட்டு 1 ரூபா மட்டும் வச்சுருக்கேன். என்ன ஏவோ போச்சு, என்ன தானமே அல்ல. பரிமையான அறநெறியான் வந்த பொருளை தக்காருக்கு உகையோடு கொடுப்பேன், மகிழ்ச்சியோடு கொடுப்பேன். ஏன்னா எங்கள் ஜென்மத்தில் இறக்கும்போது கூட மறந்துடாது. அதான் தானமும் தவம். தவம் என்னங்க, அதுக்கு என்ன, மனம் பொறி வழி போகாத நிச்சயத்தை பொறுத்து, மனம் பொறி வழி போகாத நிச்சயத்தை பொறுத்து ஐம்புலங்களையும் ஒடுக்கி செய்வது. நம்ம தவம் தவம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா அப்படி உட்காந்தா மட்டும் போதாது. மனமானது என்ன பண்ணினா கண் வழி சென்று பார்க்காமையோ, காது வழி சென்று அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்காமையோ, அல்லது மூக்கு வழியா இன்றைக்கி என்ன ஆப்பமா அல்லது தோசையா தெரியலையே ஆப்ப மாட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு வரக்கூடாது சரிங்களா. இயல்பாகவே நல்லா இருக்குதே. இதை வளர் வயற்புகளை தெரியாத சம்பந்தம் மாதிரி சீதவளர் அருமையான மேடையாக இருக்குது. சீதை சீதை பாருங்க, அது போட்டோம் டவுன் என்பது அந்த மாதிரி மனம் பொறிவழி போகாது என்ற பொருட்டு டவுன் செய்வது தான் டவுன் சொல்கிறது. அதனால் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் என்ன தெரிஞ்சுனார் பாருங்கள். தகுதியின் பகுதி சார்ந்தார் என்னென்னா அவரவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ஆசிரியர்னா அவருக்கு ஒரு தகுதி சரிங்களா, தச்சன் கொள்ளர்னா அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்குது அல்லவா, அது தகுதியோடு இருக்கணும் சரிங்களா. தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊன மேல் ஒன்றுமில்லார், இதனால் அவங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை, குறையே இல்லை, குறையிலா நிறைவில் அதை நினைச்சிருப்பாங்க. உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் குறையும் தாங்கி சிவசிவ, நல்ல சிறந்த அறங்கள்ல மானமும் ஞானமே முதலானும் அப்படின்னாரு. அப்போ சரியே சரியே யோகம் அப்புறம் என்ன ஞானம் அல்லவா, அந்த மூன்றினாலும் பெறுவது ஞானம் அல்லவா. அந்த ஞானமே முதலா நான்கும் நவையற தெரிந்து நிற்கார், கொஞ்சம் கூட குற்றமில்லா தெரிந்து அதை வழி நடப்பாரலாம். தானமும் தவமும் வல்லார் சொல்லிட்டேன், தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமேல் ஒன்றுமில்லார், உலகெல்லாம் போந்து போற்றும் மானமும். மானம்ங்கிறதுக்கு என்ன சரி, பரிமையான எழுதலாம் ஒன்று, நீங்கள் அதை அப்படியே எழுதினீங்கன்னா எங்கள் பரிமையான எழுதுனா இல்லை முண்டங்கள் அதுக்கு ஒரே சரியான பொருள் இல்லை அன்பி போடாது. தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துளி உயிர் வாழாமையும் ஆம். எடுத்து பாருங்க, தன்னிலையில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, தனித்தன்மைன்னு வழங்காது, ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதுலேருந்து விட்டு கொடுக்கல அப்பா ஸ்டேட்டஸ் தான். தன்னிலையில் தாழாமையும் தனக்குரிய தகுதியில் கொஞ்சம் கூட கீழே இறங்காமலும் தெய்வத்தால் அதாவது நம்மளுக்கு செஞ்ச ஊழால அல்லவா என்னமோ நமக்கு போகிற காலம் வந்தது, அதனால தப்பித்தவரி தமிழ்நமக்கு தாழ்வு வந்துட்டாலும் கூட உயிர் வாழாமையும் ஆம். மானம் கெட்டு வாழக்கூடாது. நல்லதுண்ணா பரிமையாதுண்ணா, இதுக்கு மேலே ஒருத்தர் வந்துட்டேன் நானே 1100 ரூபா பரிசு தரேன், நானே தரேன் 1100 ரூபா தரேன், இதுக்கு மேலே ஒரு விளக்கத்தை எடுத்துன்னு ஆகணும். பழைய உரைகளை படிங்கப்பாண்ணா, சும்மா என்னமோ நீ நேற்று எழுதுனா தானம் தானமும் தவமும் தவமும் இது என்ன உரையாது, நீங்கள் இது வருமுனங்களே தெரியாது. இந்த மானம் குறையும் குறை அப்படின்னு குறையினா எப்போ பிறகுனா சரி, மற்றவங்களாம் நம்ம பற்றி நல்லா இருக்கும்போது போட்டுனா அது குறையில்லை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை நிகழ்வார் பொருட்கள் தலை. விவசாயிகள் தெரியும்னு பண்ணார் கல்லூரி பெண்கள் நிலத்துறது, ஐயா நீங்கள் மண்ணூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்களா இருக்குன்னாரு, நீங்கள் ஒன்றுங்க கலையை வந்து இதே இருக்கணும் ஏன்னா இது இது படிக்க போகிறோங்க அப்படின்னாரு. எது நாங்கள் மண் வெட்டுறது வெட்டுனுங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் வெட்டிங்களை மங்கு மங்குன்னு போட்டு எங்கே நின்று வெட்டுறீங்கன்னாரு, என்னங்க தரையிலிருந்து தான் வெட்டுறோம் அப்படின்னாரு. தரையிலிருந்து எதை வெட்டுறீங்க, தரையை தானுங்க வெட்டுறேன் அப்படின்னாரு. ஐயா தரையில இருந்துகிட்டு தரையை வெட்டுறீங்க, இந்த தரை உங்களை தாங்குதே. அப்போ நீங்க அதை வெட்டினாலும் கூட அல்லது கழிப்பொருள்கள் எடுத்து அதுல குடியில போட்டு மூடி உங்களுக்கு அந்த நாட்டம் பொறுக்காம அதை வைக்கிறீங்க, அது மூடி அதை காத்துது. அப்போ அது என்ன தெரியுது, யார் தனக்கு துன்பம் செய்கிறாலும் அவர்களை காக தான் தாங்கிறத விட்டுல தாங்கினதும் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் கல். நம்ம யாராவது நாலு பேர் சொல்லிட்டா கூட கல்லு அப்படிதானே சொன்ன சொல்லிட்டு போறோம், மறப்போம் மன்னிப்போம். அதான் இது மாதிரிலாம் ஒரே இது இருக்கும்போது நீ சும்மா இந்த சுண்டைக்காய் பேரெல்லாம் படிச்சேன் பண்றது எடுத்துக்காங்க பாதிப்பதோ இன்னும் திருக்குறள் மூலம் மட்டும் இன்னும் தலையில கூட்டும். அவ்வளோதான் நாடு போகுது, இங்கே கீழே போக போகுது, இன்னும் மேலே வரப்போகுது. மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். அது மாதிரிலாம் பண்பாடோடு கூட இருந்து மனையறம் புரிந்து வாழ்வார். மனையறம்னா இல்லறத்தில், இல்லறத்தில் இருக்கிறது யாருமே சொல்லலாம், நல்ல அருமையாக சொல்லலாம். ஆனால் அதை கேட்ட சூழல் அமையணும், வாழ்க்கை தொழில்நுட்பம் அமையணும், இதன் சரியாக இருக்கணும். பாருங்க அதை விட அதிகம் சொல்லியிருக்கிறேன், செஞ்சு அதிங்கிறான் அல்லது மனைவிங்கிறானே, நல்லா அருமையான சொல்லுது. வாழ்க்கை துணை நலம், நமக்கு வர்ற அந்த அம்மா எதுக்காக வர்றா, நம்மோடு வாழ்வதற்காக. எப்படி வாழ வர்றா, துணையாக வர்றா. எதுக்கு துணையாக இருப்பா, நன்மைக்கு துணையாக இருப்பா, தீமைக்கு துணையாக இருக்க மாட்டான். வாழ்க்கை துணை நலம், இந்த திருமண பத்திரிகைகள் அதெல்லாம் போடுங்கடான்னு நான் சொல்கிறது சொல்லுங்கள். இன்னாருக்கு இன்னாருக்கும் வாழ்க்கை துணைன்னு துணிதமாக உறுதி செய்த வண்ணம் அத்திருமணம் இன்ன இடத்தில் நடைபெற இருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்றுவனத்தின் சூழ வந்திருந்து மனமக்களை வாழ்க்கையில் வேண்டுகிறேன். என்ன கேடுபிடிங்க இதாக சுகமுகூர்த்தப்பட்டி என்னத்துக்கு தம்மு கட்டுற போய் உட்காந்துருப்போம். இதாக சுகமுகூர்த்த பத்திரிகை திருமண அழைப்பிதழ், சுருக்கத்துக்கு சுருக்கம், சுருக்கத்துக்கு உருக்கம். இது தமிழ் வெறி அல்ல, தமிழ் நெறி. எனவே மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். செம்மையால் தனிந்த செந்தை செய் தெய்வ வேதியரானார். செம்மையால் தனிந்த செய்தி என்ன செம்மினாரு, அந்த மனத்தை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிறதான் செம்மை. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரம். அதனால் அந்த செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார். ஏன் தெய்வ வேதியனாரு, கூத்த பெருமானில் நின்று எப்பொழுதுமே இடையறாது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க, புண்ணியம் கிடைத்ததுனால தெய்வ வேதியர்களானார். மும்மை ஆயிரவர் எத்தனை பேர்னாரு, எத்தனை பேர், பிள்ளை மூவாயிரவர், மூன்று மூவாயிரம் பேர் அது வந்தவங்க. மூவாயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். கூத்த பெருமானி இந்த பிரிவிலேயே வந்து என்னன்னு கேட்டா தனக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வாராம். அந்த மாதிரி தான் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏற்கலாமல் சொல்லுங்க. இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில்லார். இதுக்கு மேல ஒரு பேர் வேண்டி இல்லைங்க. ஏன்னது நடராஜா இருக்கிறார், ஏதோ நாம இருக்கிறோம், இதை விட வேணும் நமக்கு என்ன குறை, என்ன குறையும் இளைய மேலோ எம்பாவாய் எங்களின் ஞாயிறு எமக்கேலோ எம்பாவாய். அருமையா சொல்லித்தான் ஒரு உரையும் இல்லைங்க. இனி பெரும் பேரொன்றில்லார் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார். அந்த அந்த மாதிரி செல்லவாழ்ந்தவர்களுக்கு ஓமை சொல்லணும்னா வேற யாரும் இல்லை, அவங்க தான் தலைமையானவர். இந்த சொன்னார் இன்றிவர் பெருமையம்மாள் எம்பலாம் எல்லைத்தாமோ சொல்லி கொண்டு போனால் சொல்லிட்டே போகலாம், ஓரளவு என்னால் சொல்ல முடியாது. இந்த அளவில் நான் நிறுத்துகிறேன். செந்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட அன்றுவன் தொண்டர் தம்மை அறிவிய ஆரூர் அண்ணல் முன் திரு வாக்கால் கோத்த முதற்பொருள் ஆனார் என்றால். இதுதான் இது வரைக்கும் சொன்னதுக்கு அப்படியே சீலம் என்னன்னாரு, பிள்ளைவாதன பெருமையை வந்து நான்லாம் சொல்லி நீங்கள்லாம் கேட்டு இப்படிலாம் சொல்ல வேண்டும் என்னன்னாரு. இப்போ நமக்கு முதல் முதல் அடியெடுத்து கொடுத்தது யாரு, கூத்த பெருமை. என்ன அடியெடுத்து கொடுத்தார், பிள்ளைவாழ் அந்தநதம் அடியாக கொண்டிருக்கு. பெருமானுடைய திருவாக்கிலேயே இவரை முன்னே கொண்டு வரும்படியான புண்ணியம் இருக்குமானால் இதை விட பெருமை வேற வேணுமா, வணக்கம் நன்றி அடுத்ததுக்கு போலாப்பா அப்படின்றது. இந்திய பெருமையம்மாள் எம்ப அது யாரு, நான் எப்படி வரியாரை பாடுவேன்னு கேட்டார் சுந்தரர். கேட்டீங்கன்னா பெருமான் அடியெடுத்து கொடுத்தது, பிள்ளைவாழ் அந்தநதம் அடியாக்கு நடிகன் என்று பாடுப்பா என்று சொன்னேன். நீங்கள் காலையில் பார்த்தேன். அப்போ அவர் வாயினாலேயே அடியெடுத்து கொடுத்த ஆறு பெருமை யாருக்கு உண்டு, இந்த அடியர்களுக்கு உண்டு.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தொம்பலம் தில்லையம்பலம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடித்த

எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு இப்பொழுது தில்லைவாழந்தனர் சருக்கம் என்பதில் தில்லைவாழந்தனை பற்றி நாம் சொல்லுவோம். பெரியபுராணத்திலே இரண்டாவது சருக்கம் என்று இது கூறப்பட்டிருந்த போதிலும் திருத்தொண்ட தொகையில் முதல் சருக்கமாக இடம்பெற்றிருக்கிறது. காரணம், அவர் அடியெடுத்து கொடுத்து தில்லைவாழந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான். ஆனால் அப்படி அடியெடுத்து கொடுக்கப்படுத்த சுந்தர பெருமான் அடியெடுத்து கொடுப்பதற்குரிய புண்ணியத்தை பெற்றது எதனால் என்பதையெல்லாம் விளக்குவதுதான் திருமலை சருக்கம். ஆகவே திருமலை சருக்கத்திலே அவர் ஏன் இங்கே வர வேண்டும், அவருக்கு ஏன் அடியெடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாம் விளங்குவதற்கு ஏதுவாக முன்னேறுகிற திருமலை சருக்கம் அமைந்திருக்கிறது. ஆகவே அதை ரொம்ப அருமையாக சேக்கிழார் பெருமான் தமக்கு முன்னே அமைப்பா வைத்துக் கொண்டு இனி அவரால் பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த 11 பாடல்கள் பாடிய அந்த 11 பாடல்களையும் தொடர்ந்து அந்த முதல் முன் தொடங்கிய அந்த எந்த ஒன்று தொடரோ அந்த தொடரையே சருக்கத்தின் பெயராக வைத்து நிறைவாக இப்படியெல்லாம் பாடியருடைய பெருமான் நிறைவாக பெருமானால் ஆட்கொள்ள பெற்றவர் வெள்ளையானை மீது சென்று திருவுருளை அடைந்தார் என்று சொல்லுகின்றதை வெள்ளையானை சருக்கமாக அமைத்து ரொம்ப அந்த ஒரு அரிய கட்டுக்கோப்போடு செய்திருக்கிறார். அதனால் நமக்கு சருக்கத்தால் இரண்டாவது என்றிருந்தாலும் திருத்தொண்ட தொகையால் முதலாவது சருக்கமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்கிறோம். அடுத்தாற்போல தில்லைவாழந்தனர் என்று சொல்கின்ற பொழுது தில்லைவாழந்தனர் யாரு, ஒருவரா பலரா என்றால் பலர் என்றுதான் நாம் இதுவரையிலும் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். காரணம், சேக்கிழார் பெருமானே சொல்லுகிறார். நாம் ஏதோ பெரிய புதிய கண்டுபிடிப்பாக இல்லை. தில்லைவாழந்தனர் என்பதற்கு விளக்கம் சொன்னது பெரியவர், ரொம்ப அருமையா 3000 என்றும் அவருடைய பண்புகள் என்னவை என்றும் அந்த பண்புகள் எல்லாம் வளர்வதற்கு ஏதுவாக அவர் செய்த புண்ணியம் நடராஜ பெருமானுடைய திருவடியில் இருந்து செய்துகின்ற புண்ணியம் என்றும் ஆதலால் முதல் இரு பாடல்களை நடராஜ பெருமானை பற்றியே பேசி பின்னே அப்படிப்பட்ட பெருமானிடத்தில் இருந்து அகத்தும் புறத்தும் பணி செய்கின்ற பெரியவர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்படி செம்மையாக தில்லைவாழந்தனர் என்றால் யார் என்பதை அறிமுகப்படுத்தியிருக்கார் சேக்கிழார் பெருமான். இனி ஒரு விளக்கம் தேவையே இல்லை, அழகா இருக்கு. ஆயினும் இப்பொழுது இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு என்பது ஒன்று இருக்கே, அது தேவை. செண்டடிவீர் எட்டுத்திற்கும் எட்டனுடைய நூல்லாம் போகணும். போறதுல என்ன ஒரு பெரிய இடர்பாடு என்றால் அதை சொல்லித்தான் தமிழகத்துல நல்ல தமிழறிவும் நல்ல பக்தி உணர்வும் உடையவர்களுக்கு ஆங்கிலத்தில் புலப்படுத்துவதற்குரிய தகைமை இல்லாமல் போயிட்டு அது எப்படியோ திருவேறு தெளியராதலும் இருந்தாரு. நல்ல ஆங்கிலத்தில் பேச எழுத செய்கிறவர்களுக்கு இதில் பக்திமையும் இதில் போதிய அறிவும் இல்லை என்பதையும் ஒத்துக்கொள்ளணும். ஆமாமா, இந்த இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்று திருவள்ளுவர் சொன்னாரே பெரியவர். அது போல ஆதலால் தில்லைவாழந்தனர் என்பார் 3000. ஞானசம்பந்த பெருமான் திருவேற்கடத்தில் வருகின்ற பொழுது தில்லை 3000 காட்சி கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய பெருமை எப்படிப்பட்டது? அப்ப அதெல்லாம் அல்லவா எங்கேயோ போயிடுது. எத்தனை பிழைகள் ஒன்றினால் பல பிழைகள் ஏற்படுகின்றன. இது ஆங்கில மொழிபெயர்ப்பா வருகின்ற பொழுது கண்டம். இப்ப கூட ரொம்ப அருமையான திடீர்னு அரசு வந்து தொடர்பு கொண்டு ஆங்கிலத்துல 12 திருமுறைகள் இதெல்லாம் வைணவ பிரபந்தம் எல்லாம் வருகிறது என்று சொல்லும் போது கொஞ்சம் ஒரு விதமா உடல் பூரிக்கிறது. ஆனால் உரிய கருத்துக்கள் செல்லுமோ அல்லது வேறு விதமாக மாறுமோ என்பது ஐயனுக்கு பெருமானுக்கு தான் தெரியும். ஆமா, நம்ம என்ன சொன்னதுதான் கதை, நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளம் வரலாற்று தொடர்பு மற்ற எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது தில்லைவாழந்தனர் என்பார் தில்லை பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த அந்தனர்கள் தான். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது இந்த இல்லமேல வேற விதமாலாம் இருக்கலாம், அது நம்ம வேற கருத முடியும். ஏன் பின்னால படிக்க போறோம் இல்லைங்களா. ஒன்றே ஒன்று முன்றே சொல்றேன், அந்த தில்லைவாழந்தர்களுக்கு என்ன உருவதும் பெறுவதும் சேக்கிழாருடைய திருவாக்கல்ல, அவர்களுக்கு எதை அடையணும் எதை பொருந்திருக்கணும் என்று கேட்டா, உருவது உருவது நீட்டின் செல்வம் எனக்கொளும் உள்ளம் மிக்கா. தன்னுடைய திருமேனியில பொருந்திருக்க வேண்டியதெல்லாம் திருநீருதான் திருநீருதான் திருநீரே என்று சொல்லும்படியான உள்ளமுடையவர்களாம். சரி, இது உருவது. பெறுவது, ஐயா உங்க 3000 எங்களுக்கு என்ன பெறும்னார், எங்களுக்கு பெற வேண்டுவதெல்லாம் பெருமானத்தில் அன்புதான் ஐயா, வேற எதுவும் இல்லை. என்ன எறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் என்று காரைக்காலமையார் வேண்டுவது போல இந்த பெருமக்கள் என்ன பெறுவாரலாம், நாங்கள் பெற வேண்டுவது பெறத்தக்கது எங்கள் நடராஜ பெருமாடத்தில் இடையறாத அன்பு ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டும், வேற எதுவும் கிடையாது. பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரு என கருதி வாழ்வார் என்று அறிமுகப்படுத்துறார். நடராஜாவா இருந்தா அவரே வந்து பெறுவது சிவன்பால் அன்பா பெறுவார? ஐயா இவர் தான் சிவபெருமான் ஆச்சு, அப்புறம் இவர் என்ன திருப்பி பெறப்படுறார்? எவ்வளவு பேதமையான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள். இது ஆங்கிலத்தில் வந்தா என்ன வராம இருந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த தவறான கருத்துக்களாக வெளியில போவதை விட இங்கே இருந்தாலும் சரி வடவேங்கன தென்மொழிக்குள்ளே இருந்து நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போ, இது ஏன் மேனாடுகள்லாம் போகணும் வருத்தமா தான். அதனால் அருமையா தில்லைமூவா தொகையடியார் தான், அதுல ஒன்னும் யாரும் மாற்றமில்லை. 3000 தான் அந்த பெருமக்களைத்தான் நம்முடைய சேக்கடா பெருமான் திருத்தொண்ட தொகையில சுந்தர பெருமான் சொல்லியதும் நம்பியாண்டா நம்பிகள் விளக்குவதும்
சேக்கடா பெருமான் விரித்துரைப்பதுமாகி அத்துணையும் அதுதான் என்பதை மறந்தோம் அல்லவா என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. அடுத்தாற் போல அப்புறம் இப்பொழுது நம்ம போன கூட நம்ம இவங்க இவங்க எல்லாம் வந்து சொல்ல என்ன கையெல்லாம் கருதுறாங்கன்னு கேட்டா, நாலு படிச்சுட்டா அது ஏதோ ஒரு புதுசா சொன்னாதான் ஆராய்ச்சியாளன் என்று கருதுறாங்க. இப்படி ஆராய்ச்சியாளன் என்பதற்கு இதுதான் தகுதி என்பது எங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆராய்ச்சியாளன்னா இதுவரை சொல்லாத புதுமையான கருத்து திருவருளால் பொலியுமானால் சொல்லட்டும், அது பத்தி இல்ல, அது பொருந்தாமையாக இருக்கிற ஒரு கருத்தை நான் சொல்லி அதனாலதான் ஆராய்ச்சியாளன் பேர் வர்றதுன்னு அது ஆண்டவன் தான் கேட்கணும், நாம் என்ன பண்ண முடியும்? அதனால அகத்தியருக்கு தமிழறிவு உறுத்திய செந்தமிழ் பரமாச்சாரியன் வீட்டிற்கும் மலையாதலானும் என்று சிவஞான சுவாமி நான் அடிக்கடி இங்கே நினைவுபடுத்துவேன். ஏனென்றால் அகத்தியருக்கு செந்தமிழ் அறிவுறுத்திய பரமாச்சாரியன் முருகப்பெருமான், அவன் வீட்டிற்கின்ற திருமலை இந்த அருமையான ரத்னகிரி மலை, அந்த பெருமான் காக்க என்று சொல்லும். சரி, அப்புறம் இந்த நம்முடைய நூலுக்கு முதல் நூல் எது? இந்த பெரிய புராணத்திற்கு என்றால் அதெல்லாம் முன்ன சொல்லிருக்கணும். இருந்தாலும் இப்ப நம்ம தில்லைவாளன் சருக்கம் தொடங்குவதனால ஒரு கருத்தை நாம சொல்ல வேணும். இப்ப இந்த நூலுக்கு முதல் நூல் எது அப்படின்னு கேட்டா திருத்தொண்ட தொகை என்று சொல்றோம். வடி நூல் ஆண்டாண்ட நம்பி திருவந்தாள், பெரிய நூல் இது. இது தொகை வகை விரி, இதை வந்து சேக்கடா பெருமானே சொல்லுகிறார், அதுல ஒண்ணும் தேவையில்ல. இது தொகை வகை விரின்னு சொல்றோம். அப்படி இருக்கிற பொழுது ஒரே ஒரு சிறு கருத்து, இலக்கண உலகத்துல முதல் நூல் என்பது எது என்று ஒரு விளக்கம் இருக்குது. விளக்கம் இருக்குது, அந்த விளக்கத்தை முத முத சொன்னது தொல்காப்பியம் தான். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்பது அவருடைய இலக்கணம். இயல்பாகவே வினையின் என்றும் நீக்கம் பெற்று என்றுமே குன்றாத பேரறிவுடையவனாக இருக்கிற இறைவன் சொன்னதுதான் முதல் நூல். இப்படி ஒரு இலக்கணத்தை தொல்காப்பியத்தில் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அது அப்படியே வழிமொழிந்து நன்னூலாருன்னு சொன்னார். அப்போ முதல் நூல் என்பது இறைவன் அருளிய நூல் தான் முதல் நூல். அப்படி பார்த்தோம்னா இப்ப நம்முடைய திருத்தொண்ட தொகை சுந்தரரால் பாடப்பட்டதுதான், ஆனா நமக்கு இது முதல் நூல் சொல்றோம். இது மட்டுமா? கமராமாயணத்துக்கு முதல் நூல் எது? வால்மீகி. முனிவர் தானே இறைவனே செய்தானா? இல்ல. பாரதத்துக்கு முதல் நூல் எது? வியாசர் பாரதம். வியாசர் முனிவர் தானே இறைவனா? அல்ல. இப்படி பார்த்தா என்ன பண்றது? இப்ப நாம முதல் நூல் சொல்லுவதெல்லாம் இலக்கண வரம்பில், தொல்காப்பியருடைய வரம்பில் நிற்காமல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் வரணும். வர்றதுனால தப்பு கிடையாது, வரணும். இந்த ஒன்றிற்கு தீர்வு கண்டது சிவஞான முனிவர் தான். இல்லையானா நிச்சயமா இப்ப இந்த இலக்கணப்படி ஐயா எது முதல் நூல்? இறைவனார் ஒளி செய்யப்பட்ட ஒன்று முதல் நூல் என்று சொல்லிட்டா இப்ப நீங்க முதல் நூலே நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது. தொல்காப்பியத்துக்கு முதல் நூல் அகத்தியம், அகத்தியர் முனிவர் தானே, அங்கேயே போட்டுது. இப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே சொல்லல. வேதாவனால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அது வேண்டாம் முதல் நூல்களாம். யாரும் அதை அப்படியே பிழிஞ்சு சொன்னாங்கிறாங்க, அதை முதல் நூலாக கொண்டு வடிநூலா யாரும் செய்யல, சார்பு நூலா செய்யல. அதனால அது நமக்கு அவ்வளவு சரியாவல்ல. அதனால் ரொம்ப அழகாக எழுதினார். நன்றி உணவை நாம் மறக்கக்கூடாது. தமிழகத்தில் இப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாது. ஆனா நமக்கு எல்லா நூலுக்கும் முதல் நூல் வடிநூல் சொல்லிக் கொள்கிறோம் என்பதை வேற யாரும் தொல்காப்பிய உரையாசிரியர்கள் கூட இதை பற்றி அணுகல. ஏன்னா தொல்காப்பிய உரையாசிரியர் நன்னூலுக்கு உரை எழுதல. நன்னூலுக்கு உரை எழுதும் போதுதான் அவருடைய சிந்தனையை காட்டினார். ரொம்ப அழகான பேரறிவு, அந்த பேரறிவை நாம் வியக்கணும் என்பதற்காகத்தான் சொல்லிட்டு உள்ள போலாம். சரி, வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூல் ஆகும், முதநூல் சொல்லிட்டார். வடிநூல் இலக்கணம் என்ன? வடிநூல் இலக்கணம் அவரே செய்தார், நன்னூலார் செஞ்சுட்டார், அவரே கருதினாரா என்னமோ. இவர் அருமையா அந்த கருத்தை சொன்னார். முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூல் ஆகும். இதெல்லாம் அசைக்க முடியாத இலக்கணங்கள். ஆமா, இவன் என இந்த எழுதிய பெருவரில் எழுதுனதில்லை. நல்ல புலமை நலமும் அருள் நலமும் அவருக்கு அருக சமயமான பெருமான் திருவருள் நல்ல பெற்றோம். அதனால அப்படி பெற்றவனால எழுதினார். ஐயா வடிநூல் எப்படி இருக்கும்னாரு, அந்த முன்னையோர் நூலின் முடிவினை முடிவுக்கு மாறக்கூடாது, அது கொண்ட கொள்கை பிடிப்புக்கு மாறக்கூடாது. ஆனால் பின்னே வடிநூல் செய்கிறவன் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இடைவெளி இருப்பதனாலே ஓரிரு கருத்துக்கள் எப்படி சொல்லலாம் நடந்த சொல்ல அப்படித்தான் படிக்கணும். பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி, ஒன்றிரண்டு இடங்கள் அப்படி இருக்குமானா இப்படி இருக்குது இந்த கால வழக்கு என்று ஓரிரு இடங்கள்ல அருகியதாய் அந்த வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூலாகும். அந்த முதல் நூல் மரபு வந்து கொஞ்சமும் அழியாதவாறு காப்பது வடிநூல் என்று அருமையா செய்த. இங்கே சாமிக்கு ஒரு கருத்து வந்தது, ஐயா முனைவன் கண்டது முதநூல் ஆகும்னு சொன்னார், இங்க முன்னோர் நூலின் முடிவரும் கொத்துனர். என்ன நுட்பமான அறிவு பாருங்க. முனைவன் என ஒருமையால் கூறி இங்க முன்னோர் என்று பன்மையால் கூறுகிறார். நீங்க முனைவன் ஒருவன் தானே, அப்படி இப்படி முன்னோர் நூலின் முடிவருங்கொத்துன்னு வரும், முனைவன் நூலின் முடிவருங்கொத்துன்னு பாடியிருக்கணும் இல்லைங்களா. என்ன நுட்பமான புலமை தெரியுங்களா. முனைவன் நூலின் முடிவருங்கொத்துன்னா வந்து ஒண்ணும் சூத்திரம் ஒன்றும் கட்டுப்படாது, ஆனால் முன்னோர் நூலின் முடிவருங்கொத்து என்றார். எழுதுனா மனுஷன் இந்த ஒண்ணுக்கே டாக்டர் இல்ல, இன்னும் அதுக்கு மேல்பட்ட பட்டத்தை கொடுக்கணும்.
எங்க யாருமே தெரிய போறோம் கிடையாது. முனைவன் என ஒருமையால் கூறி முன்னோர் என பன்மையால் கூறினார். இறைவன் நூலையும் அவன் அருள் வழிபட்டு செய்யும் தத்தம் குறவர் பலர் நூலையும் தழிக்கோடற்கு. இறைவனுடைய நூலையும் முதல் சொல்லணும், இறைவன் அருள் வழிபட்டு அந்த அருள் தேக்கத்தால் செய்கின்ற பெரியவர்கள் நூலும் முதநூல் தான் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் எங்கள் நன்னூலார் முனைவன் என ஒருமையால் கூறி முன்னோர் என பன்மையால் கூறினார் என்று சொன்னார். இந்த இலக்கணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம முதநூல் எல்லாம் சொல்ல முடியுது. ராமாயணத்துக்கு வால்மீகி முதநூல், பாரதத்துக்கு வியாசர் முதல் நூல், நம்ம பெரிய புராணத்திற்கு திருத்தொண்ட தொகை முதல் சுந்தர பெருமானி பெற்ற இறைவன் அருள் வழிபட்டு அவர் தேக்கத்தை பெற்றவர். இந்த ஒரு அருமையான கருத்தை தமிழகத்தில முதல் முதல் சொல்லிய பெருமை சிவஞான முனிவர் தான். ஆதலால் இந்த முதல் நூல் வடிநூல் என்பதற்குரிய ஒரு பெரிய அந்த அரண் நமக்கு கிடைத்தது. இதை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? ஆகவேதான் இப்பொழுது நாம் திருத்தொண்ட தொகை முதல்நூல் என்கிறோம், நம்பியாண்டார் நம்பிய வடிநூல் என்கிறோம், அப்புறம் விரிநூலாக நம்முடைய பெரிய புராணத்தை சொல்கிறோம். ஏன் இறைவன் நூலையும் அவன் அருள் வழிபட்டு நிற்கும் குறவர் பலர் நூலையும், குறவர் நல்ல ஆச்சாரியம் தகுதி வாய்ந்த உருவாக இருக்கணும் அப்படிப்பட்ட. ஏன்னா நீங்க முனிவன் கண்டது முன்னோர் சொன்னவன் நம்ம போல இருக்கிறாள் வழி நூல் சொன்னா, இறைவன் அருள் வழிபட்டு வரும் தத்தம் குறவர் பலர் நூலையும் நல்ல ஆச்சாரியனாக பெரிய ஞானியாக ஞானாசிரியனாக இருக்கிற அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர்கள் நூலும் முதல் நூல் என கொள்ள வேண்டும் என்பது என நூலார் கருத்தாதலால் முன்னோன் என முனிவன் என கூறியவர் முன்னோர் என பின்னும் கூறினார் என்று. இந்த அற்புதத்தை நாம் நினையாமல் இருக்க முடியல, நன்றி உணர்வோடு சொல்லத்தான் வேணும். யாரும் கேட்கல, யாரு எவனாவது ஒருத்தன் ஐயா வினையின் நீங்கி விளைய விளைஞ்சறிவன் முனிவன் கண்டது முதல்நூலாகும் என்று கூறினாரே, உங்கள் பெரிய புராணத்திற்கு முனிவன் கண்டது திருத்தொண்ட தொகை முனிவன் கண்டதா சுந்தரர் அல்லவா கண்டது என்று கேட்டால், இந்த உரையில் டேல் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் பார்த்து சொல்றேன் அது சொல்றேன்னு சொல்லணும். இப்பொழுது ஆருமையா சொல்லணும். எனவே அந்த பெருமானுடைய திருவடி வாழ்க என்று நாம் சொல்லணும். அதற்காகத்தான் உரை வேண்டும் உரை வேண்டும் என்று சொல்லுகிறோம். பழைய உரைகளை நாம் துறந்து பெருச பெரிய மனுஷன் ஆகிட முடியாது, ஒரு காலத்திலே ஆக முடியாது. சத்தியம் அல்லவா அந்த உரைகளிலே ஓரிடங்களில் வேணா அவன் கருத்தை சொல்றதுக்கு யோகியதை இருக்க தவிர, அதுவே எனக்கு யோகியதை இருக்காங்கிற சந்தேகம் தான் தவிர, சும்மா அதையெல்லாம் திறந்து விட்டு நான் அப்படியே பிரமாதம் ஆகிறேன்னு சொன்ன தன்னையும் கெடுத்து நாட்டையும் மொழியையும் கெடுப்பதுதான் காரணமாக இருக்க முடியும் என்பது உங்களை முடிந்த கொள்கை திருவருள் காக்க அல்லவா. அந்த வகையிலே இப்பொழுது நமக்கு தில்லைவாழந்தனர் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக எடுத்துக் கொடுத்த அமைப்பு. தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். அருமையா பாடு. இந்த அடி முழுதுமே பெருமானுடைய பாட்டு எடுத்துக் கொடுத்து தில்லை வாழ்னு அடி எடுத்துக் கொடுத்தாரா, தில்லை வாழ் அந்தனர்னு அடி எடுத்துக் கொடுத்தாரான்னா, இந்த தொடரே அவர் அடி எடுத்து கொடுத்தது தேய்க்கலாரால்தான் தெரியுது. அதனால தில்லை வாழ் அந்த நேரம் அடியார்க்கும் அடியேன் அப்படி சொல்லிட்டு எங்க அப்படின்னார். திருநீல கண்டத்து குயவனாக்கு அடியேன் இல் அப்படி போயிட்டு அருமையா மேல போன பெருமா அப்படி சொன்ன அவருடைய அருள் தேக்கம் இருந்து தானா அது அருமையான பாடல் போயிட்டு. ஆகவே தில்லைவாழ் அந்தனர் என்று சொல்லுவோம். அதுல தில்லைவாழ் அந்தனர் என்று சொன்னால் நம்ம அருமையா நம்முடைய புலவரையா அவர்கள் கடல் வணக்கம் பாடுகின்ற பொழுது இந்த சருக்கம் வருகிறது என்பதனால இந்த சருக்கத்தினுடைய பாடலையே சேக்கலார் வாக்கிய இறை வணக்கமாக பாடினார். அருமையான பாட்டு. முதல் இரு பாடல்களும் நடராஜ பெருமானை பற்றியது.

0: இவ்வளவு அளந்து வெற்றன தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் வயதுமில்லாமல் அப்படியே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற அந்த அழகுபட இந்த பாட்டு சொல்ல போதியானிற்கும் பிள்ளை திருநடம் போற்றி போற்றி என்று சொன்னார். அப்போ இந்த அருமையான பாடல் போதியானடம் என்று சொல்கிறார். அப்ப பெருமானுடைய நடனம் போதியானடம், எந்த ஒன்றையோ போதிக்குதான். என்ன போதிக்குது? போதியா நடம், போதித்துக் கொண்டிருக்கிற நடம், நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிற நடனம். அப்ப அவன் நடனம் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு வடிவும் இறைவனால் கொல்லப்பட்டதென்றால் அது உயிர்கள் பொருட்டே என்று தன் பொருட்டு அல்ல. அது முடிந்த முடிவு, சித்தாந்த கொள்கை. அவன் வடிவெடுப்பதோ அல்லது ஒன்று அணி அணி அணிந்து கொள்வதோ, ஏதேனும் எலும்பு மாலை தூக்கி போட்டுக்கிறான், தோடுடைய செவியனா இருக்கிறான் இல்லைங்களா, பாம்பு அணிந்திருக்கிறான், யானத்துல, எந்த ஒரு செயலோ எந்த ஒரு வடிவினுடைய நலமோ ஏனைய உயிர்கள் உய்வதற்காக அன்றி தம்பொருட்டு அல்ல, எல்லாம் நம் பொருட்டு. அதுல இடையராத நடனமாடுவது ஒன்று. அது யாருக்காக இருக்க முடியும்? போதியா நிற்கும் அப்படின்னா போதித்துக் கொண்டே இருக்குமா, அறிவுறுத்திக் கொண்டே இருக்குமா. யாருக்கு? அவன் நீங்களாக இருக்கிற நம்மனோருக்கு, உயிர்களுக்கெல்லாம். போதியா நிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி, அப்படி இருக்கிற அந்த திருநடத்திற்கு அடியேனுடைய வணக்கம் வணக்கம் என்றெல்லாம் தெரிவிக்கிறேன். இப்ப யார் போதிக்கிறா அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் யாருக்கு என்ன இந்த மூன்று வினாவுக்கு விட சொன்னா அந்த பாட்டு முடிஞ்சதா அர்த்தம். யார் போதிக்கிறார், எப்படி போதிக்கிறார், என்ன போதிக்கிறார், இப்படி மூன்று வினா. இப்ப யார் போதிக்கிறார், ரொம்ப அருமையான பாட்டு. ஆதியாய் நடுவும் ஆகி, இந்த உலகு உயிர்கள் எல்லாம் இருக்கின்றனவே இல்ல, இவற்றை எல்லாம் இப்படி எல்லாம் காத்தும் படைத்தும் கடந்தும் விளையாடுகிறான் அவன் அல்லா. இப்படி தோற்றுவிக்கின்ற பெருமான் இருக்கிறானே, அவன் ஆதியாயி. இந்த எல்லா அந்த உலக அமைப்பிற்கும் அவன் ஆதியாய் தோற்றமாய், எல்லா செயல்களுக்கும் முன்னோடியாய் தோற்றமாய் இருக்கிறான். தோற்றமாய் இருப்பது மட்டுமல்ல, நடுவும் ஆகி. இந்த நடுவும் ஆகி அவர் ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மை லேசுப்பட்ட உண்மை இல்ல. என்னது, ஆதியா இருக்கிறான், நடுவா இருக்கிறான், அவ்வளவுதானே அவன் வேலை. அந்தமாகவும் இருக்கிறான் அல்லவா, அந்தமாகவும் இருக்கிறான். சார் சொல்லாத ஏன் சார் சொல்றீங்க, சொன்னதுக்கே உலகம் சொல்ல முடியல. ஆதியாய் நடுவும் சொல்லும்போது சொல்ல, சொல்லாத வேலை நீங்க போயிட்டு எடுத்துக்கிறீங்க. நானா சொல்றோம், முந்திய மூதல் நடு இறுதியும் ஆனாய். மறக்க முடியுமா திருவாசகத்தை? முந்திய மூதல் ஆதியாய் நடு நடுவும் இறுதியும் ஆனாய். மறக்கலாமா? ஆதலால் தான் நடுவும் என்று சொல்வதனால் என்ன முடிவும் என்று பின்னணி யாரு? நம்ம போல ஒருத்தர் இல்ல, மணிவாசகம் பிறந்தது. ஆதியாய் நடுவும் ஆகி என்றால் ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இருப்பார். இப்படி சொன்ன இன்னொரு கேள்வி வரும், வந்துதான் ஆகணும். ஏன் சார், அதே மணிவாசகர் ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியை. இதுதான் அடிக்கடி நான் சொல்றது, இந்த பேச்சுங்கிறத விட்டு இந்த மாதிரி வந்தது பாருங்க. இதுதான் அமைதியாக சில கருத்துக்களை எண்ணவும் முடியும் சொல்லவும் முடியும். இதே நீங்க தெளிவாளர் பேச்சுன்னு வச்சுங்க, வெறும் பேச்சுன்னா அவ்வளவு ரெண்டு வாட் தொட்டு மூணு தொட்டு ஆகா முடிஞ்சு போச்சுன்னு கொடுக்கணும். இப்படி பாடல்தோறும் படிக்கின்ற பொழுதுதான் சிலவற்றை நாம் எண்ண முடியும், கொஞ்சம் அமைதியாகவும் சொல்ல முடியும். அப்ப ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெருஞ்சோதினு பாடிய மணிவாசகர் தான் முந்திய மூதல் நடு இறுதியும் ஆனாய். மூவரும் அறிகீலர் யாவர் மற்ற அறிவார். அருமையா பண்ண. அப்போ ஆதியும் அந்தம் இல்லை என்று சொன்ன மணிவாசகர் ஆதியும் அந்தமும் நடுவுமாகி என்றும் சொல்லுகிறார். எப்படி? ஏதோ ஒண்ணு நம்ம கதையை எடுத்துக்கோமே. சரி, ஒரு கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிறான், இருந்தா ஒரு 30 ஆண்டு இருந்திருக்கிறான். 30 ஆண்டு இருந்திருக்கிறான்னா என்னன்னு கேட்டா, 30 ஆண்டு தொடர்ச்சியா இருந்திருக்கிறான். ஒரு பையன் வந்து நடப்பு முடிச்சு முடிச்சுட்டு போனான், 5 வருஷம் முடிச்சுட்டு போனான், முதுகலை எம்ஏ முடிச்சுட்டு போனான். முடிச்ச உடனே அவனை, ஏண்டா உங்க காலத்துல யாரா முதல்வர்? நான் போய் சேர்ந்த போதும் அவர்கிட்ட தான், அவர் முடிச்ச போதும் அவர்கிட்ட தான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆதியும் வந்தவும் ஆகிறார் யாரு? பிரின்சிபால். அஞ்சு வருஷத்துல அவனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துல அப்படி தான். அவன் போய் நுழைஞ்சதும் போதும் அவரு தான், நடுவில் எல்லாம் நடத்துறது அவரு தான், கடைசியில் டிசி கொடுத்ததும் அவரு தான். எங்க காலத்துல அவர் தான் சார் எல்லாம். அதுதான் முந்திய முதல் நடு இறுதியும் தனிமானவனுடைய அது கூற்று அது போல வச்ச. சரி, இவர் சொல்றார் ஐயா இந்த கல்லூரிக்கு இவர் இருந்தாரு, அதுக்கு முன்ன அவர், அப்புறம் பின்னார் அப்படின்னாரு. ஆகவே இந்த இடையில இவங்க வந்து வர்றதும் போறதும் இருந்தாலும் கூட அந்த போஸ்ட்ங்கிறது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி. இது 4 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு கல்லூரி முதன்மை என்று சொன்னால் அந்த கல்லூரி இருக்கிற வரைக்கும் ஒரு கால் மூடி கட்டிட்டு போனவன். அதுபோல ஆதியும் அந்தமும் இல்லாது என்று சொன்னால் நம்முடைய போக்கும் வரவும் புணர்வும் இருக்குது பாருங்க. நம்ம போவோம் வருவோம் புணர்வோம் அப்படி விட்டுருவோம் அல்லவா, எப்படி இருக்கும்? இந்த வகையில ஆதி முந்திய முதல் நடு இறுதியுமானா என்று சொன்னாலும் அவன் இந்த ஆதியோ அந்தமோ இல்லாம இருக்கிறான், என்றும் உள்ளவனாக இருக்கிறான், என்றும் இருக்கிறான். அந்த பிரின்சிபல் போஸ்ட்ங்கிறது என்றும் உண்டு, பிரதமர் போஸ்ட்ங்கிறது என்றும் உண்டு. இப்ப நாமே 4 பேர் 5 பேர் மாறிட்டது, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்பாய் வெறி போல. ஒரு பிரதமர் எது பிரதமர் ஒரு கோடியதாய் உடனே யோகமாய் அழியாதுன்னு புதிய திருப்பூர் கூட பாடிக்கலாம். நம்ம இவங்க ஐயா வந்திருக்காங்க திருப்பூர் நல்லா அருமையா பாடுறது, அவரு கூட பாடிக்கலாம். ஆக பிரதமர்ங்கிறது உண்டு, ஒரு குடியரசு நாட்டில் பிரதமர் உண்டு. அது போலத்தான் அவன் என்றும் இறைவன், நாமெல்லாம் உயிர்கள் அடிமை. அந்த நிலையில் அவன் ஆதியும் அந்தவும் எல்லா அடிமை. ஆனால் அந்தந்த ஒவ்வொரு கற்பத்துக்கும் இந்த ஒரு கற்பத்தில் தோற்றுவிக்கிறான் உலகை, கொஞ்ச காலம் வைக்கிறான், மீண்டும் என்ன பண்றான், ஒடுக்குகிறான். அதைத்தான் சரியான போதும் என்ன சொல்லிட்டு முதல் சூத்திரமே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் மூன்று விதமான செயற்பாடு என்னன்னாரு, தோற்றம் நடு காத்தல் கடைசி இறுதி. தனக்கு உரிய தோற்றம், தனக்குரிய நடு, தனக்குரிய இறுதி வரைக்கும் ஆண்டவன் இருந்ததுனால தனக்கு தோற்றமும் முந்திய முதல், தனக்கு நடுவும் முந்திய நடு, தமக்கு இறுதி அவன் இறுதியா இருக்கிறான் என்று தம் அனுபவத்தில் வச்சு அந்த முந்திய முதல் நடு இறுதியமானாய் என்று சொன்ன. அப்படி எல்லாம் இருக்கிறது. எனவே ஆதியும் ஆதியுமா இந்த ஆதியாய் நடுவும் ஆகி, எனவே நடுவும் என்ற உண்மை என்னன்னு சொல்லுங்க, இறுதியும் ஆகிங்கிறது பொருள் அல்லவா. திருவாசகத்தினுடைய கருத்தின்படியே நம்ம இலக்கணத்தினால திணிக்கல, இயல்பா வேண்டியது. அளவிலா அளவும் ஆகி, அளவிலா அளவு, அப்ப அளக்க முடியாத அவன் அளவினாரு. இப்ப அளத்தல் அளத்தல்னா எதை கொண்டு அளக்க முடியும், எதை கொண்டு அளக்க முடியும்? இதெல்லாம் எடுத்தல், அவன் எடுத்தல் அளவின்னு சொல்றாங்க, நிறுத்தல் அளவிங்கிறாங்க. நிறுத்தம் அளக்கலாம் அல்லவா, எடுத்து அளக்கலாம், முகந்து அளக்கலாம், நெல்லு கில்லெல்லாம் முகந்து அளக்கலாம். இப்படி எல்லாம் அளந்தான் தமிழ எல்லா மக்களும் அளந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா தொல்லாப்பியத்துல 7 வகையாக அளக்கலாம் என்றெல்லாம் சொல்லி செஞ்சார். இப்படிப்பட்ட அளவு இருக்குது. இந்த அளவு சரி, இப்ப நெல்லு அதை அளக்கிறோம், யார் அளக்கிறோம், மனிதன் ஆகிய நாம். எதை கொண்டு அளக்கிறோம், மரக்காலால. அப்ப என்னன்னு கேட்டா, ஐயா இது 24 மரக்கா இருக்குது, ஒரு மூட்டை கொடுங்க என்று சொல்றோம். அப்போ இங்கே அளப்பவன் ஒரு எக்ஸ், அளக்கப்படுகிற பொருள் ஒரு மரக்கால், இதை கொண்டு நெல் அளக்கும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இப்படி நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்கள் அனைத்தையுமே புறையிருள் மறைத்து தானாகவே அந்த இருள் வந்து எல்லாம் இருள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த இருள் எப்படி இந்த புறையிருள் ஆதிக்கம் செய்கின்றதோ அதுபோல பிறவி துன்பத்தையும் வீடுவேற்று இன்பத்தையும் இவற்றை அறளக்கூடிய திருவருளையும் பற்றி சிந்திக்க விடாமல், ஏன் உயிருக்கு தன்னை பற்றி கூட சிந்திக்க விடாமல், இப்படி அந்த உயிரின் அறிவிலே எந்த ஒரு சிந்தனையும் இடவொட்டாமல் அறிவு முழுதலையும் மறைத்து தானாகவே தான் மட்டுமே என்று விளங்கக்கூடிய பொருளாக இருப்பதுதான், அப்படி ஏக பொருளாக இருப்பதுதான் இந்த இருள் மலமாகிய ஆணவ மலம் என்பதை மிக நயமாக இலக்கிய சுவைபட சொன்னார். ஆணவ மலத்தை பற்றி சொல்லாமல் உலக இருளை பற்றி சொல்லிவிட்டார்கள். இதை மாதிரிதான் ஆணவ மலம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அருமையாக சொல்லிவிட்டார்கள். முதல் குரட்பாக ஒருவன் கேட்கின்றான், துன்றும் பவத்துயரும் பிறவி துயரமா, இன்பும் வீடு வேற்றி இன்பமா, துணை பொருளும் திருவருளா இருவினையா, அப்படின்னா என்னால எதுவும் உணர முடியலையே அப்படிங்களா. அப்படி சொல்பவனுக்கும் அப்படி சொல்பவனை கண்டு ஏனையோர் மயங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இரண்டாவது குறிப்பாக சொன்னார். இப்படி இவன் அறியாமல் இருப்பதற்கு காரணம் ஆணவ மனம்தான். எதையுமே அறிய ஒட்டாமல் அதுவே முழுமையாக மறைத்து நிற்கின்றது. எப்படின்னா உலக பொருள்கள் எதையுமே அறிய ஒட்டாமல் இருள் எல்லாவற்றையும் மறைத்து அந்த இருளே ஏக பொருளாக இருக்கின்றது அல்லவா. இருளை தவிர வேறு எந்த பொருள் அப்படி எல்லாத்தையும் மறைக்க முடியும்? அது மாதிரி ஆணவத்தை தவிர வேறு எந்த பொருள் உயிர்களுக்கு அறியாமையை செய்ய முடியும்? உயிர்களுக்கு அறியாமையை செய்யக்கூடிய ஒரே பொருள் ஆணவ மனம் தான். ஆணவ மனம் இல்லை என்று இன்னும் நீ சொல்வாய் என்றால் யாரிடமும் அறியாமல் இருக்கக்கூடாது. அறிவு இருக்கின்றது, அறிவு விளங்குகின்றது, எல்லாருக்கும் அறிகின்றோம். ஆனால் அறிவு மாத்திரம்தான் நம்மிடம் இருக்கின்றதா? அறியாமையும் கூடவே இருக்கின்றது. சொல்ல போனால் அறிவை விட அறியாமை தான் மிகுதி. தெரிந்தது கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு என்று சொல்கின்றோம். தெரிந்தது வந்து ஒரு துளிதான், தெரியாதது பெரிய சமுத்திரம் அளவு உள்ளது என்றெல்லாம் பழமொழிகள் கேட்கின்றோம். அப்ப தெரிந்தது கொஞ்சம் என்ன அர்த்தம்? அறிந்தது கொஞ்சம் தான், அறிவு நமக்கு கொஞ்சம் தான், அறியாமை தான் மிகுதி. ஆகையினாலே இந்த அறியாமையை செய்வது ஆணவமலம் தான். அதே நயமாக சொன்னார், இருளானதன்று இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். எவையும் மறைத்து ஏக பொருளாக இருப்பது இருள் தான். இருளானதன்றி இல்லது, இருளை தவிர வேறு ஒரு பொருளும் அப்படிப்பட்ட தன்மையோடு இல்லை. அது மாதிரி பிறவி துயரம், வீடுபேற்று இன்பம், திருவருள், இவை எதை பற்றியுமே அறிய விடாமல், சிந்தனையே இடவொட்டாமல் நம்முடைய அறிவை மறைப்பது ஆணவத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே ஆணவ மனம் உண்டு என்ற உண்மையினை உணர வைக்கின்றார்கள். இதை வந்து பெரிதும் மொழிதல் அணியிலே உலக இருளை பற்றி சொல்வது மூலமாக பெற வைக்கின்றார்கள். இருளானதன்று இலது, உலக இருளாகிய இந்த பூத இருளாகிய புற இருளை அன்றி இலது, இலது வேற எந்த பொருளும் இல்லை. எதை செய்வதற்கு? எவையும் ஏக பொருளாக நிற்கும் பொருள். எல்லா பொருளையும் மறைத்து ஏக பொருளாக இருக்கக்கூடிய பொருள் இருக்கின்றதே, அது இந்த இருளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று உலகத்தை இருளை சொல்வதன் மூலமாக ஆணவ மனத்தையும் பரவித்தார்கள். அது மாதிரி பிறவி, வீடு வேறு, திருவருள், இவை எதையுமே தெரியவிட்டாமல் மறைக்கின்ற பொருள் ஆணவ மனமே என்று பரவித்தார்கள். இப்படி மிக நயமாக சிறப்பாக ஆணவ மனத்தை பற்றி இரண்டு குரட்பாக்களிலே சொன்ன ஆசிரியர் இன்னும் நயமாக அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள். சுவாமி, நீங்கள் சொன்னீர்கள் சரிதான், எந்த பொருளையுமே வந்து நாம் தெரிந்து கொள்ள விடாமல் எல்லா பொருளையுமே இந்த உலகத்து இருள் மறைக்கின்றது. ஒளி வந்து அந்த இருள் அடங்கினா உண்டு, ஏதாவது பொருளை நாம பார்க்க முடியும். அப்படி இல்லையே அப்படின்னா இந்த இருள் என்ன செய்து விடுகின்றது? எந்த பொருளுமே நமக்கு தெரிய விடாமல் தானே ஏக பொருளாக இருந்து எல்லா பொருளையும் மறைத்திருக்கிறது, உண்மைதான், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அது கேட்கின்றான், என்ன கேட்கின்றான்னா, அப்படி எல்லா பொருளையும் அந்த இருள் மறைத்தாலும் அந்த இருள் இருக்கின்றது என்பதை நாம அறியத்தானே செய்கின்றோம். இருள் இருப்பதனால் தான் எந்த பொருளும் தெரியவில்லை. என்னென்ன பொருள் இருக்கு நமக்கு தெரியல, வாஸ்தவம் தான். ஆனால் இருள் இருக்கின்றது, அந்த இருள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் தான் நம்மால் எந்த பொருளையும் பார்க்க முடியவில்லை என்று நமக்கு தெரிகின்றதே. இப்போது ஓமேயத்துக்கு வந்தால், பொருளுக்கு வந்தால், பிறவி துயரத்தை பற்றியோ, வீடுவேற்று இன்பத்தை பற்றியோ, திருவருளை பற்றியோ நான் அறியாமல் தான் இருக்கின்றேன். ஆனால் ஆணவ மலம் என் அறிவை மறைப்பதனால் தான் இவற்றை நான் அறியாமல் இருக்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லையே. உலகத்தில் ஓமை சொன்னீங்க சரிதான், இருள் மறைச்சா எந்த பொருளும் தெரியாது, இருள் தான் எங்கேயும் தெரியும் சொன்னீங்க சரி. அப்ப இருளால் மறைப்புண்டு, மற்ற பொருள்கள் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த மறைக்கக்கூடிய இருளை நாம் அறிந்து கொள்கின்றோம் அல்லவா. இருள் மறைக்கின்றது எனவேதான் நமக்கு தெரியவில்லை என்ற உண்மையை அறிகின்றோம். அப்ப ஆணவமலத்தின் காரணமாகத்தான் இறைவன் அறியாமல் இருக்கும், அவன் அருள் அறியாமல் இருக்கின்றோம், பிறவி துயரம் என்ற ஞானத்தை பெறாமல் இருக்கின்றோம், வீடு பேறு பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றோம். எல்லாம் ஆணவமலம் மறைப்பு தான் காரணம்னா, அப்படி ஆணவமலம் என் அறிவை மறைக்கின்றது என்ற உணர்ச்சி என்னிடம் இல்லையே. அங்க இருள் மறைக்கின்றது என்பது எனக்கு உணர முடிகின்றது, ஆனா இங்க வந்து ஆணவமலம் தான் மறைக்கின்றது என்று உணர முடியவில்லையே என்று ஒரு தடை கேட்கும் பொழுது, நன்றாக கேட்டாய், இதற்கு விளக்கம் சொல்கின்றேன் கேட்பாயாக என்று மூன்றாவது குரட்பாவிலே சொல்கின்றார். அதாவது காணும் தன்மை உடைய கண்ணை இந்த உலக இருட்டானது எப்படி காண விடாமல் மறைக்கின்றதோ, அது மாதிரி அறியும் தன்மை கொண்ட உயிரை அறிய விடாமல் அறிவை மறைப்பதனால் அந்த ஆணவ மனத்தை இருள்னு நம்ம ஒப்பிட்டு சொன்னோம். ஆனாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கின்றது. என்ன சொன்னார்? ஒரு பொருளும் காட்டாத இருள் சொன்னார். இருள் இருக்கின்றதே இந்த உலகத்து இருள், அது ஒரு பொருளையும் காட்டாது, எல்லா பொருளையும் மறைக்கத்தான் செய்யும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் அந்த இருள் தன்னை காட்டும். ஆகா, எங்கும் ஒரே இருட்டா இருக்கு. ஏன்னா இருட்டு தன்னை காட்டி நிற்கும். ஆனா ஆணவமனம் இருக்கின்றதே, இரு பொருளும் காட்டாது. இது இது பிற பொருளையும் காட்டாது. எது ஆணவமலம்? தன்னையும் காட்டாது. அதான் பலரும் சொல்வதை பத்தி நம்ம வியப்படவே கூடாது. என்கிட்ட ஆணவம்லாம் கிடையாது, எனக்கு ஆணவம்லாம் கிடையாதுன்னு பலரும் சொல்வதே பார்க்கும். நம்ம வியப்படவே வேண்டாம். ஏன்னா இரு பொருளும் காட்டாது இதுன்னு திருவருப்பையன் ஆசிரியர் சொல்லிட்டார். ஆணவமலம் தன்னுடைய இருப்பினையும் காட்டாது. இதற்கு காரணமும் நாம அழகாக நாம புரிந்து கொள்ளும்படிதான் சொல்லியிருக்கின்றார். இருட்டு வந்து எல்லா பொருளையும் மறைத்தாலும் தன்னை மறைக்கவில்லை, தன்னை காட்டி நிற்கின்றது. ஆனா ஆணவமலம் எல்லா பொருளையும் நம்முடைய அறிவிலே தோன்ற ஒட்டாமல் எல்லா பொருளையும் மறைத்தாலும் அது தன்னையும் மறைத்து நிற்கின்றது, தன்னையும் காட்டிக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இருள் வந்து நம்முடைய கண்ணைத்தான் மறைக்கின்றது, இருள் நம்முடைய அறிவை மறைக்கவில்லை. உலகத்து இருள் இருக்கின்றதே, உலகத்தை இருள் மறைப்பது எதை, தடுப்பது எதை தடுக்கின்றது? நம்முடைய கண் பார்வையை தான் தடுக்கின்றது. இந்த இருள் நம்முடைய அறிவை தடுக்கவில்லை. ஆகவே நம்முடைய அறிவினாலே உய்த்து அறிகின்றோம். இருட்டு காரணமாகத்தான், இருள் சூழ்ந்திருப்பதனால்தான் எல்லா பொருள்களும் மறைக்கப்பட்டுள்ளன என்று அறிவினாலே நாம் சிந்தித்து அறிகின்றோம். ஆகவே உலகத்து இருளானது கண் பார்வையை தான் தடுக்கின்றதே ஒழிய அறிவை தடுக்கவில்லை. ஆனால் ஆணவமலம் தடுப்பது எதை? அறிவையே தடுக்கின்றது. அப்ப அறிவையே தடுத்து விட்டால் அந்த அறிவினால் எப்படி சிந்திக்க முடியும்? ஆணவமலம் ஒன்று உள்ளதா இல்லையான்னு எப்படி சிந்திக்க முடியும்? அறிவையே அது மறைத்து நிற்பதனால் ஆன்ம அறிவுக்கு மற்ற விஷயங்களும் தெரியவில்லை, அந்த அறிவை மறைத்துள்ள ஆணவமலமும் தெரியவில்லை என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே மிகச் சிறப்பாக இந்த மூன்றாவது குறட்பாவினை அமைத்துள்ளார். ஒரு பொருளும் காட்டாது இருள், அதாவது இருள் உலகத்து இருள் ஒரு பொருளும் காட்டாது, எந்த பொருளையும் காட்டாது, மறைத்துவிடும். நான் உருவம் காட்டும், ஆனா இருள் தன்னை காட்டி நிற்கும். இரு பொருளும் காட்டாது இது என்றார். இதுனா முந்தின ரெண்டு குறட்பாக்களையும் சொல்லப்பட்ட ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் இரு பொருளும் காட்டாது, அதாவது பிற பொருள்களையும் உணரவிடாது, ஆணவ மலமாகிய தன்னையும் உணரவிடாது, இரு பொருளும் காட்டாது இது என்று அருமையாக சொன்னார்கள். அப்ப அடுத்தால ஒரு ஐயம் வருகின்றது. ஒவ்வொரு குறட்பாவிலையும் இருந்தும் ஒரு ஐயம், ஒரு கேள்வி, ஒரு தடை இப்படி எழுப்பப்பட்டுதான் அடுத்த குறட்பாவுக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றார்கள். அந்த தொடர்ச்சியினை நாம் உணர்ந்து அதை கற்கும் போதுதான் நமக்கு அந்த நூல் இன்பம் நமக்கு கிடைக்கின்றது. என்ன இதுல என்ன கேள்வி வருது? உயிரின் அறிவிலே இந்த ஆணவ மலம் தங்கியிருந்து உயிரின் அறிவோடு அறிவாக விரவி கலந்திருந்து அந்த அறிவை கொஞ்சமும் இழவொட்டாமல் அப்படியே மறைத்துக் கொள்கின்றதே இந்த ஆணவ மலம். அப்போ ஒரு ஐயம் வருகின்றது. என்னவென்றால், இறைவனுடைய அருள் எல்லா உயிர்களிடமும் கலந்துள்ளது அல்லவா? இறைவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றோம். எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கான். அப்ப உயிர்களின் அறிவில் இறைவனுடைய அருளும் கலந்திருக்கும். தன்னுடைய அருளாலே எல்லா இடத்திலும், சூரியன் தன்னுடைய கதிரினாலே உலகெங்கும் கலந்திருப்பது போல, இறைவனும் தன்னுடைய திருவருள் சக்தியினாலே எல்லா இடத்திலும் நீக்க வேண்டி நிறைந்திருக்கின்றானே. சூரிய வியாபகம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். சில நாடுகளில் பகல் பொழுது, சில நாடுகளில் இரவு பொழுது. ஆனா அந்த நாட்டில் அவனுடைய வியாபகம் போகல, அங்க போகும்போது இங்க வராது. சில நாடுகள் இப்ப பகலா இருக்கும், இங்க சூரிய வியாபகம் இப்ப இல்ல. ஆனால் திருவருள் வியாபகமோ இல்லாத இடமே இல்லை, எல்லா இடமும் நீக்கவர நிறைந்திருக்கின்றது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினார், அப்படி எல்லாம் ஊனாக உயிராகின்றார். அப்ப உயிர்கள் அறிவிடத்திலே இறைவனுடைய அருளும் கலந்துள்ளது அல்லவா? அப்ப உயிர் அறிவிலே இறைவன் அருள் கலந்திருக்கும் போது இந்த ஆணவ மலமும் எப்படி அந்த உயிரறிவிலே தங்கியிருக்கின்றது என்று ஒரு அருமையான ஐயப்பாடு எழுகின்றது. அதற்கு விடை சொல்கின்றது இந்த நான்காவது குறட்பா. உயிரின் அறிவிலே திருவருள் கலந்திருப்பதும் உண்மை, ஆணவமலம் கலந்திருப்பதும் உண்மை என்று இந்த குறட்பா சொல்கின்றது. அன்றளவி உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அன்றளவி இருள், முதல் இருள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டில் இருள் தான் கடைசியா இருக்கு, அதை முதல்ல வச்சுக்கணும். இருள், இருள் சொல்லும் போது ஓமை ஆகவே ஆணவமலத்தை குறிக்கிறது. இருள் போன்ற ஆணவமலம், ஆணவமலத்தை பற்றி தான் சொல்கின்ற. இருள் அதாவது இருள் மலமாகிய ஆணவமலம் ஆவியை அன்றே உயிரோடு, அன்றே அன்றேனா தொன்று தொட்டே, எப்போது தொடக்கமில் காலம் தொட்டே உள்ளொளியோடு அளவி, அதான் உள்ளொளி தான் திருவருள். உயிரின் அறிவோடு திருவருள் கலந்துள்ளது, உள்ளொழியாகிய திருவருள். அந்த அந்த திருவருள் உயிரோடு கலந்திருக்கிறதோ அது போலவே அந்த திருவருளோடு சேர்ந்து அளவி தானும் ஆணவமூலமாகிய அந்த தானும் அந்த உயிரறிவோடு கலந்துள்ளது. உயிர் அறிவிலே கலந்துள்ள திருவருளோடு சேர்த்து ஆணவமூலமும் அந்த உயிரறிவில் கலந்துள்ளது. அதனிடையே அடங்கி ஆவியிட அடங்கி அந்த உயிரிடத்திலே இந்த ஆணவ மூலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்றைய வரை இருக்கு. சொல்லாட்சியை பாருங்க, இன்றளவும் நின்றது இருள். இந்த சொல்லாட்சி மிகச்சிறப்பானது. என்ன, உயிர் அறிவில திருவருளும் கலந்துள்ளது, உயிர் அறிவில் ஆணவ மலமும் கலந்துள்ளது, ரெண்டுமே கலந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரெண்டு கலப்பும் ஒன்றா, அடுத்த கேள்வி அதானே வரும். திருவருள் கலந்திருப்பது போல ஆணவ மல கலப்பு உள்ளது என்றால் இதுல எது நிரந்தரமான கலப்பு, எது தற்காலிகமானது? அந்த அரிய உண்மையினை இங்கே சொல்கின்றார். உயிர் அறிவிலே திருவருள் கலந்துள்ளது என்றால் அந்த திருவருள் என்னாலும் உயிரறிவை விட்டு நீங்காது, எப்போதும் உயிரறிவிலே நீக்கமின்றி நிறைந்திருக்கும் திருவருள். ஆனால் ஆணவ மலமும் உயிரறிவில் கலந்துள்ளது, திருவருளைப் போலவே கலந்துள்ளது வாஸ்தவம் தான். ஆனால் இன்னை வரை இருக்கின்றது ஆணவ மலம் சொல்லும் போது, இன்றளவும் நின்றது இருள் அப்படின்னு சொல்லும் போது, இது என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடியது அல்ல. உயிருக்கு பக்குவம் வரும்பொழுது அது ஆணவ மல பிணிப்பினை உணர்ந்து அதிலிருந்து விடுபடத்தக்க வகையிலே சிவநெறியிலே அந்த உயிர் ஒழுகி ஞானாசிரியனுடைய குருவருளாலே அந்த ஆணவ மலத்தினுடைய சார்பினை தன் அறிவை விட்டு அந்த ஆணவ மலம் நீங்கும்படி செய்ய வேண்டிய உபாயங்களை வழிபாடுகளை இந்த உயிர் செய்து அந்த ஆணவ மல சார்பு நீங்கிக் கொள்ளும். அதன் பிறகு அந்த ஆணவ மலம் அந்த உயிர் அறிவிலே கலந்திருக்காது. இன்றைய வரை கலந்திருக்கின்றது உயிர் அறிவில் என்று நயமாக சொல்கின்றார். இன்றைய வரை கலந்திருக்கிறது என்றால் எதிர்காலத்திலே அந்த உயிருக்கு பக்குவம் தோன்றுகின்ற காலத்திலே அந்த உயிர் அறிவை விட்டு ஆணவ மலம் நீங்கி போகும் என்ற அரிய கருத்தை எவ்வளவு நயமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இருள், இருள் மலமாகிய ஆணவ மலம் ஆவியை அன்றே உள்ளொளியோடு அளவி உயிரை உயிர் அறிவை திருவருளோடு சேர்ந்து உயிர் அறிவில் அளவி தானும் கலந்து அதனிடையே அடங்கி அந்த உயிரிடை உயிரின அறிவிலே அந்த ஆணவ மலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்னை வரை இருக்கின்றது. நாளைக்கு இருக்காது, எதிர்காலத்திலே இருக்காது. ஏன்னா உயிரறிவில் எதுவும் இருக்கின்றது, திருவருளும் இருக்கின்றது. நமக்கு ஆணவ மலத்தை பற்றி கேட்க கேட்க நமக்கு வந்து கவலை அதிகமாகும். ஏன்னா ஆணவ மலம் மிக தீயது, அந்த மிக தீமையான ஆணவ மலம் இருளை விட தீமையானது. இருள்னா எவ்வளவு சிரமம், எங்கும் இருள் சூழ்ந்திருதுன்னா யாரும் திட்டமிட்டபடி எந்த வேலையும் செய்ய முடியாது. நீ பொழுதெல்லாம் வீணா போகுது என்று வருந்துவோம். சரி, மீறி எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போகணும்னு பார்த்தா எந்த ஆபத்து வரும்னு தெரியாது, கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, மேடா பள்ளமா, எதிரே விலங்குகள் உள்ளனவா, கொஞ்சம் நடந்து போகணும், மீறி நடந்து போகணும் நினைச்சா பல இன்னல்களை நாம சந்திக்க நேரிடும். இப்ப இருள் வந்து நிச்சயமாக கூடியதுதான். அதனாலதான் இவ்வளவு செலவழிச்சு பற்பல விளக்குகள்லாம் வாங்கி இரவு பொழுதே அந்த இருட்டாலே பாதிக்க முடியாதபடி நம்ம செய்து கொள்கின்றோம். ஆனா அந்த இருளை விடமும் மிக பொல்லாததாக ஆணவ மலம் உள்ளது. இருளாவது தன்னை காட்டி நிற்கின்றது, தன்னை உணரத்தக்க வகையிலே அந்த இருள் தன்னை காட்டி நிற்பதனாலே அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை நாம் சிந்தித்து பல விளக்குகளை செயற்கையாக நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். ஆனா ஆணவ மலம் தன்னையும் காட்டிக் கொள்ளாதனால அது மிக கொடியது. அப்போ ஒரு பெரிய துன்பம் தரத்தக்க பொருள் நம்மிடம் இருந்து கொண்டு அது தன்னுடைய இருப்பையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தது என்றால் அப்ப அதனால எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தீமைகள்லாம் நமக்கு விளையும்னே சொல்ல முடியாது, மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. ஆகையினாலே இப்படிப்பட்ட தீமையான ஆணவ மலம் நம்முடைய அறிவிலே இருக்கின்றதே, நம்முடைய அறிவு எங்கும் வேற நம்மளை விட்டு பிரிஞ்சு இல்லை. இப்படிப்பட்ட மிக கொடிய இந்த ஆணவ மலம் நம்முடைய அறிவோடு அறிவாக கலந்து இருக்கின்றது. நம்மை விட்டு பிரிந்து எப்பமாவது வந்து நமக்கு துன்பம் கொடுத்தா பரவாயில்லை, எப்பவுமே நம்ம அறிவோடு கலந்து உள்ளது இந்த ஆணவ மலம் என்று நம்ம எண்ணும் போது நமக்கு கவலை அதிகமாகிறது. அந்த கவலையை தீர்க்கும் முகமாக சொல்கின்றார், நம்முடைய அறிவிலே ஆணவ மலம் மட்டுமன்று திருவருளும் கலந்துள்ளது. தொன்று தொட்டு நம்முடைய அறிவிலே ஆணவ மலமானது எப்படி இருக்கின்றது என்றால் தொன்று தொட்டு நம்ம அறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல. அதான் இன்றளவும் இந்த ஆணவ மலம் இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவில் அந்த ஆணவ மலம் மட்டுமல்ல திருவருளும் கலந்துள்ளது. அந்த திருவருள்

சத்தமுற்ற உயிர் சொல்றோம். அப்படிப்பட்ட உயிரிடம் வந்து ஆணவ மலம் எந்த வேலையும் செய்ய முடியாது, அதனுடைய மறைப்பெல்லாம் செல்லாமல் போய்விடும். அதனால ஏதோ இன்று அளவு இந்த ஆணவ மலம் இருக்கின்றது என்று நயமாக சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து மகிழக்கூடிய வகையிலே அமைத்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே, இந்த நான்காவது குரட்பாவிலே ஓர் ஐயம் எழ அடுத்த குரட்பாவிலே விடை கூறுகின்றார்கள். அதாவது என்னவென்றால், உயிர் அறிவிலே திருவருளோடு சேர்ந்து ஆணவ மலமும் கலந்துள்ளது என்று சொன்னால், இந்த ஆணவ மலம் என்ன வேலை செய்கின்றது? நன்மையே செய்யாது, தீமையே தான் செய்யும். அப்படி சிவபெருமானுக்கு நேர் எதிர் ஆணவ மலம். ஆணவ மலத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானோடு ஒப்பிடணும். சிவபெருமானோட நேர் எதிரானது. சிவபெருமான் நன்மையை மட்டுமே செய்வார், தீமையே செய்ய மாட்டார். நன்றுடையானை தீயது இல்லானே. நன்றுடையானைன்னு சொன்னா மட்டும் போதாதா? உலகத்தில் பல பொருள் இருக்கு, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். நன்மை மட்டும் செய்யக்கூடிய பொருள் ஒரு பொருளும் கிடையாது. அது சிவம் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நன்று உடையானை சொன்னவர்கள் தீது இல்லா தீயது இல்லானே. ஆகவே சிவபெருமான் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவன், ஆணவ மலம் தீமை மட்டுமே செய்யக்கூடியது. அப்போ இப்படி தீமை மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஆணவ மலம் உயிர் அறிவில் கலந்துள்ளது. எது எதனோடு? திருவருளோடு சேர்ந்து. அப்போ ஐயம் வருகின்றது, உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற ஆணவ மலம் உயிர் அறிவை எப்படி பிணித்துள்ளது இளவொட்டாமல்? அது மாதிரி திருவருளும் உயிர் அறிவில் இருக்கின்றது, ஆணவ மலமும் உயிர் அறிவில் இருக்கின்றது. இப்ப ஆணவ மலமும் திருவருளும் ஒரே இடமாக உயிர் அறிவில் இருக்குன்னா, இப்ப இந்த ஆணவ மலம் திருவருளை பிணிக்க முடியாதா? இறை அருளை பிணித்து அதன் வாயிலாக இறைவனை பிணிக்க முடியாதா என்று சொன்னார். இறைவனிடம் இந்த ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு செல்லாது. கரையா எதுல பிடிக்கும்? மரக்கட்டையில பிடிக்கும் கரையா. சுவாமி யாரு? சுவாமி அப்படியே ஒரு நெருப்பு தூண், அதுல போய் கரையான் பிடிக்க முடியுமா? அவனுடைய என் குணங்கள், மேன்மையான என் குணங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பரம்பொருள் முதலிலேயே அவனை பற்றி சொல்லிவிட்டு தான் நூலை தொடங்குகின்றார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று முதலிலேயே சிவத்தை பற்றி சொல்லித்தான் தொடங்குகின்றார். அப்படிப்பட்ட மேன்மை குணங்கள் கொண்ட சிவபெருமானை இந்த ஆணவ மலம் பற்றும் என்பது சிறிதும் பொருந்தக்கூடியதன்று. ஆணவ மலத்துடைய செயல்பாடு சிறிதும் செல்லாது. பல உயிர்களின் அறிவை இந்த ஆணவ மலம் மறைத்திருந்தாலும் சிவபெருமானை மறைக்க முடியாது என்று ஒரு கருத்து உள்ளது. அந்த கருத்து இதன் மூலமாகவே பெறப்பட்டு விடலாம். அடுத்த பாடலுக்கு நாம் சொல்வது என்பது இயலாது. அடுத்த பாடலிலே சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அடுத்த பாடலிலே என்ன ஐயம் வருகின்றது என்றால், உயிர் அறிவில் கலந்திருந்தும் எந்த உயிராலும் அந்த ஆணவ மலத்தினுடைய கலப்பு அறியப்பட முடியாத நிலையிலே இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன என்பதற்கு தான் விடை சொல்கின்றார். அதாவது உயிர் அறிவிலே இந்த ஆணவ மலம் இருந்தும் எந்த ஆன்மாவுக்கும் அந்த ஆணவ மல கலப்பு அறியத்தக்கதாக இல்லை. இது எதை போன்ற உள்ளது என்று சொன்னால், அதை ஓமை மூலமாக பிரிது முடிதலாக சொல்லிவிட்டார்கள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று சொல்லிவிட்டார்கள். பலர் என்று சொன்னது பல ஆன்மாக்கள். இருட்பாவைன்னு சொன்னது ஆணவ மலம். இந்த இருட்பாவை இருக்கின்றாலே, இந்த ஆணவ மலமாகிய பாவை இருக்கின்றாலே, இவர் பல ஆன்மாக்களை தனக்கு கணவனாக உடையவள். ஏன்னா பல ஆன்மாக்களையும் அவர் சேர்ந்திருக்கின்றார், அது பற்றி சொன்னார். ஆனா அதுல எந்த கணவனுக்கும் தன்னுடைய கற்பு, தன்னுடைய இயல்பு, தான் எப்படிப்பட்ட தீய பொருள் என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றான். அப்ப ஏற்கனவே ஒரு குரல்பாவில் சொல்லியாச்சு, நாம நினைப்போம் இருபொருளும் காட்டாது இதுன்னு முன்னாலே சொல்லிவிட்டார்களே, உலக இருளாது பிற பொருளை மறைக்கும் தன்னை காட்டும். ஆனா ஆணவ மலம் பிற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாதுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார்களே என்று சொன்னால், இந்த பாடலே இன்னும் வலியுறுத்தி சொல்கின்றார், எல்லா உயிர்களிடமும் கலந்திருந்தும் தன்னை காட்டாமல் இருக்கின்றது என்று அதனை வலியுறுத்தி சொல்கின்றார்கள். ஏன்னா போன பாடல சொன்னார்கள் இல்லையா, தொன்று தொட்டு உயிரறிவிலே இருக்கின்றது. அப்படி தொன்று தொட்டு உயிரறிவிலே இருந்தாலும், அப்படி நெருங்கிய சம்பந்தத்தோடு இருப்பதனாலே ஆன்மாவை கணவன் என்றும் ஆணவ மலத்தை இருள் பாவை என்றும் குறிப்பிட்டார். அப்படி ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அந்த இருட்பாவையாகிய ஆணவ மலம் எல்லா ஆன்மாக்களையும் தனக்கு கணவனாக கொண்டிருக்கின்ற அந்த கீழான ஆணவ மலம், அதிலே எந்த ஒரு கணவனுக்கும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தன்னுடைய கற்பு, அதாவது தன்னுடைய அந்த தீய தன்மைகள் புலப்படும் வகையிலே அந்த ஆணவ மலம் விளங்கவில்லை. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு.

0: என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று குறிப்பிட்டார். இதிலே கணவர் என்பதற்கு வல்லினம் இரு போட்டு கணவர்க்கும் என்று பாடம் கொள்வார்கள். அப்படி கொண்டால் அது ஒருமையாயிரும். கணவர்க்கும் என்றால் கணவனுக்கும் என்றாகும். அப்ப ஒரே ஒரு கணவன் தான் ஆணவமலத்துக்கு உள்ளதுன்னு ஆயிரும். பலரை புணர்ந்தும் பலர் வந்து ஆன்மாக்கள் தான். பல ஆன்மாக்களை இந்த ஆணவமலமாகிய இந்த பாவை சேர்ந்திருக்கின்றால், ஆணவமலமாகிய பாவை பல ஆன்மாக்களை சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய கற்பை காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய கணவன் ஆணவமலத்துக்கு கணவனாக சிவபெருமானை சொல்வார்கள், சொல்லி அவனுக்கு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். இவ்வாறு விளக்கம் சொல்வது சிறிதும் பொருந்தாது என்பதை பல தொல்லாசிரியர்கள் காட்டியுள்ளார்கள். அதைத்தான் நம்முடைய விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள், பழைய உரையாசிரியர் யாரும் இந்த பாடத்தை மேற்கொள்ளவில்லை, கணவர்க்கும் என்பதை வல்லினம் போடவே இல்லை. பிற்காலத்து ஆசிரியர்கள் தான் சிலர் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நிரம்பழகிய தேசிகர் உயிர்களைத்தான் ஆணவமலத்துக்கு கணவர்னு சொல்லியிருக்கார், சிவபெருமானை சொல்லவில்லை. இதற்கு விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள், பிற்காலத்திலே சில உரையாசிரியர்கள் பலர் என்பது ஆன்மாக்கள் சொல்லி, ஆனா கணவன் சொன்னது சிவபெருமான் சொல்லி, ஆணவமலமாகிய பாவை பல ஆன்மாக்களையும் சேர்ந்திருக்கின்றார், ஆனால் தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானுக்கு தன்னை தன்னுடைய கற்பை உணர்த்தாமல் இருக்கின்றார் என்று சொல்வது அது சிறிதும் பொருந்தாது என்பதை அருமையாக காட்டியுள்ளார்கள் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள். ஒருவன் தன் உடமையை நோக்கி உடையான் எனவே வழங்கப்பெறுவன், கணவன் எனப்படான். ஏன்னா பசுபாசங்கள் சிவபெருமானுக்கு அடிமையும் உடமையுமா இல்லையா? ஆகவே உடமையை நோக்கி உடையான் தான் சொல்லப்படுவான். உயிர்களுக்கு சிவபெருமான் தலைவன், ஏன்னா உயிர்களை வழிநடத்த தலைவன், வழிநடத்துபவன். ஆனா சடப்பொருளாகிய ஆணவமலத்தை அது என்ன வழிநடத்த இருக்குது? அப்ப அதுக்கு போய் தலைவன் கணவன் என்று எப்படி சொல்ல முடியும்? உடையான் தான் சொல்ல முடியும். எல்லா பொருளும் அவனுடைய உடமை. ஆணவமலத்துக்கு சிவபெருமான் உடையான் சொல்லலாம், முடிய கணவன் சொல்வதற்கு சம்பந்தம் இல்லை. எனவே கணவன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் கணவன். சிவபெருமானுக்கும் ஆணவமலத்துக்கும் ஒரு நாள் சம்பந்தம் கிடையாது. எனவே இருட்பாவையாகிய ஆணவமலத்தை மறுவும் உரிமை சிறிதும் இல்லாத கடவுளை அந்த இருட்பாவைக்கு கணவன் என்றாலும், அந்த இருட்பாவையே வேறு பலரும் பலரையும் புணரும் ஒழுக்கம் இல்லாத இல்லாள் என்றாலும், சிவபெருமான கணவனுக்கு என்றும் அந்த தீய நடத்தை புலப்படாமல் இருத்தலே அந்த இருட்பாவைக்கு சீரிய கற்பு என்றாலும், தீச்சொர் பொருள் பயக்கும் அவசித்தாந்த மாதல் அறிக என்று நம்முடைய விளக்க குறிப்பாசிரியர் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் வன்மையாக மறுத்துள்ளார்கள். சிவபெருமானுக்கு மாயையைத்தான் வைப்பு சக்தியாக சொல்வார்கள். திருவருட்சக்தியை வள்ளி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் திருவருட்சக்தி பெண்ணாக உமையன்னையாக விளங்குவதனாலே வள்ளி என்பார்கள். அதுபோல மாயையும் சிவபெருமானுக்கு வைப்பு சக்தியாக இருப்பதனாலே வள்ளி என்று மாயை அழைக்கின்றார். வள்ளி மலகன்மம் சிவஞான போதத்தில் இருக்கு. மலம்ங்கிறது ஆணவமலம், கண்மம்ங்கிறது அது கண்மமலம், மாயாமலம் சொல்லக்கூடிய இடத்துல வள்ளின்னார். அதான் மாபாளியத்தில் ஒரு இடத்துல சொல்வார்கள், சிவபெருமான் ஆன்மாவோடு எப்படி அத்வைதமா இருக்கானோ அது மாதிரி ஆன்மாவின் கீழ் அடங்கி இருக்கக்கூடிய மாயை மாயங்களோடும் கண்மத்தோடும் அத்விதமாகத்தான் இருப்பான். அப்ப மூலமலமாகிய ஆணவமலத்தோடும் அத்விதமா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, மூலமலமும் அவனுக்கு அடங்கியதுதான், ஆணவமலமும் சிவபெருமானுக்கு அடங்கிதான் இருக்கின்றது. ஆனால் ஒளி இருளோடு கலந்துள்ளதான்னு கேட்டா ஒளி முன் இருள் வந்து நிற்காது. அது மாதிரி ஆணவமலம் சிவபெருமான் முன்னாலே ஒடுங்கி இருப்பதனாலே அங்க வந்து ஆணவமலத்துக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாவாடியும் தெளிவாக சொல்கின்றது. ஆகையினாலே இறைவனோடு எந்த சம்பந்தமும் இல்லாத ஆணவமலத்தை இறைவனுக்கு மனைவி என்று சொல்வதும், இறைவனை அந்த ஆணவமலத்துக்கு கணவன் சொல்வதும், இறைவனுடைய மனைவியாகிய ஆணவமலம் பல உயிர்களையும் சேர்ந்துள்ளது, ஆனாலும் இறைவனுக்கு தன் கற்பை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்வது சிறிதும் பொருந்தாது. யாரோடு சேர்ந்துள்ளதோ அவனை தான் கணவன் சொல்ல முடியும். உயிர்களோடு தான் ஆணவமலம் சேர்ந்துள்ளது. அப்ப ஆணவமலத்துக்கு உயிர்கள் தான் கணவன் சொல்ல முடியும். சேர்ந்தாலும் தன்னுடைய இயல்பை அந்த கணவர்களுக்கு காட்டிக் கொள்ளவில்லை, தன்னுடைய தீய இயல்பை காட்டவில்லை என்பதுதான் அங்கே பொருளாக அமைந்துள்ளது என்று அங்கே நமக்கு புலப்படுத்துகின்றார்கள். அடுத்த குரல்பாவிலே சொல்கின்றார், பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத நன்மை இருளார் தந்தது. எனவே இதுகாரம் ஐந்து குரட்பாக்களிலே ஆணவமலம்தான் நம்மை அறிய விடாமல் நம் அறிவை தடுக்கின்றது என்ற உண்மை பெறப்பட்டது. எனவே இதற்கு மேலும் நாம வந்து நம்முடைய அறிவை தடுப்பது வேறு வேறு பொருள்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்வார்கள். ஆணவமல உண்மையை உடன்படாதவர்கள் தமோ குணம் தான் நம் அறிவை மறைக்கின்றது அப்படிம்பார்கள். தமஸ் என்று ஏதாவது சொல்வார்கள். அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான் காரணம். அஞ்ஞானம் அஞ்ஞானம் பார்கள், பிராந்தி ஞானம் பார்கள், இப்படி பல்வேறு பெயர்களை அடுக்குவார்கள். ஆனால் ஒரு பெயரை பயன்படுத்தினோம் என்றால் அதற்கு தெளிவான திட்டவட்டமான வரையறை கொடுக்க வேண்டும். நாம ஆணவமலம் சும்மா சொல்லிவிட்டு போகல, அதுக்கு எப்படிப்பட்ட வரையறை கொடுக்கின்றோம். ஆணவமலம் நித்த பொருள், அது வியாபக பொருள், உயிர்களின் அறிவை மறைக்கும், திருவருளை மறைக்காது. எங்கும் திருவருள் இருக்கின்றது, ஆனாலும் உயிர்கள் திருவருளை அறிய முடியவில்லை. ஏனென்றால் சூரிய ஒளியில் ஒரு குருடன் இருக்கின்றார் என்றால் சூரிய ஒளியில இருந்தும் அவன் வந்து அதை அறிய முடியவில்லை. அதே மாதிரி நாமளும் திருவருள் வியாபகத்துள்ளதான் இருந்தும் அறிய முடியல. ஏன்னா அந்த குருட்டு கண்ணை அந்த படலம் மறைப்பது போல உயிர் அறிவை ஆணவமலம் மறைக்கின்றது என்றெல்லாம் நாம தெளிவாக சொல்கின்றோம். ஆனா எந்த வரையறையும் கொடுக்காமல் பல பெயர்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்வதனால என்ன பயன் என்று கேட்கின்றார்கள். பன்மொழிகள் ஏன், பல மொழிகள் சொல்வது ஏன்? உணரும் பான்மை தெரியாத தன்மை, உணரும் முறையே தெரியாமல் அதனுடைய அறிவே தடைபட்டு கிடக்கின்ற தன்மை இருளார் தந்தது, ஆணவமலம் தந்தது. ஆணவமலத்தை இருள் சொன்னார்கள். ஆகுபெயராக ஆறு விகுதி சேர்த்து இருளார் அப்படின்னாங்க. அது பெரியவர்களைத்தான் ஆறு விகுதி சேர்த்து சொல்வார்கள் இல்லையா, சிறந்த நூல்களையும் சொல்வார்கள். சிவஞான சித்தி நூல் பேரு ஆறு விதி சேர்த்து சித்தியார். பிற்காலத்தை பாரதியார் சொல்றோம், பாரதியும் பட்டம் கொடுத்தா சிறப்பு பற்றி ஆறு விதி சேர்த்து பாரதியார் சொன்னார். இப்படி சிறந்த பொருள்களை ஆறு விதி பொறுத்து சொல்றது மாதிரி இங்க இகழ்ச்சியாக சொன்னார்கள். ஆணவமலத்தை வந்து ஆறு விகுதி சேர்த்து இருளார் அப்படின்னார். இருளாராக இந்த ஆணவமலம் தான் அறிய விடாத தன்மையை தந்ததை ஒழிய வேறு பல மொழிகள் கூறுவதிலே பயனில்லை என்று சொல்கின்றார்கள். ஆக இதுகாரும் இந்த இருள்வள நிலை அதிகாரத்திலேயே பார்த்த செய்திகள் என்னவென்றால், பிறவி ஆகிய துன்பம் இல்லை என்றோ, முத்து இன்பம் இல்லை என்றோ, இவற்றை வழங்கக்கூடிய துணைப்பொருள் திருவருள் இல்லை என்றோ எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவற்றிலே பலவற்றையும் நாம் அறிய விடாமல் இருப்பதற்கு ஆணவமலமே காரணம். பல பொருள்களையும் அறிய விடாமல் இருள் மறைப்பது போல ஆணவமலமே நம் அறிவை மறைக்கின்றது என்று இரண்டாவது உரட்பாவிலே சொன்னார்கள். மூன்றாவது உரட்பாவிலே சொன்னார்கள், இருளாவது எல்லாவற்றையும் மறைத்தாலும் தன்னுடைய இருப்பினை காட்டி நிற்கும், உணர்த்தி நிற்கும். ஆனால் ஆணவமலமோ பிற பொருளையும் அறிய ஒட்டாது, தன்னையும் அறிய ஒட்டாது என்று சொன்னார்கள். நான்காவது உரட்பாவிலே, தொன்று தொட்டு உயிரறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல அந்த திருவருளோடு சேர்ந்து ஆணவமலமும் கலந்துள்ளது. ஆனால் இன்று வரை ஆணவமலம் கலந்துள்ளது, திருவருள் கலப்பு என்றும் இருக்கும், ஆணவமல கலப்பு இன்று வரை இருக்கின்றது, பக்குவம் ஆகும்போது நீங்கிவிடும் என்று புகழவித்தார்கள். இப்படி எல்லா உயிர்களையும் இந்த ஆணவமலம் குடந்திருந்தும் எந்த உயிராகிய தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல், கற்பாகிய இயல்பினை அந்த தீய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல் விளங்குகின்றது என்றார்கள் என்று இவ்வாறு கூறிய ஆசிரியர், எனவே இதுகாரம் கூறியவற்றால் ஆணவமலம் உயிரறிவிலே தொன்று தொட்டு கலந்திருப்பதனால்தான் உயிரிடம் அறியாமை காணப்படுகின்றது, உயிருக்கு பிறவி வழங்கப்பட்டதற்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 6
1: விளக்கம். வள்ளல் அன்று வாய் மலர்ந்த ஆகமங்கள். சிவபெருமானே வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்தார் என்பது சைவ சமயத்தின் கொள்கை. அவற்றை அவர் அருளி செய்தது சதாசிவமூர்த்தி என்னும் நிலையில் இருந்தே ஆகும்.
2: சதாசிவ உங்களுக்கு முதலே சொன்னேன், இறைவனுடைய சதாசிவ ரூபத்திலேதான் இறைவனுடைய ஆகமங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன.
1: சதாசிவ வடிவம் என்பது 5 முகங்களும் 10 கைகளும் உடையது. கிழக்கு முதலில்
2: இன்றைக்கு ஒரு புது செய்தி தெரிந்து கொண்டோம். இதுகளைத்தான் நான் சொல்றது. சதாசிவ ரூபம் என்பது 5 தலை 10 கை. உங்களுக்கு முன்னே தெரிந்திருக்கலாம், தெரியாவிட்டால் இது நாங்கள் முதல் முதல் தெரிந்து கொள்கிற ஒரு செய்தி. சதாசிவ ரூபம் என்பது 5 தலைகளும் 10 கைகளும்.
1: கிழக்கு முதலிய 4 திசைகளை நோக்கினவாக 4 முகங்களும், அவற்றின் மேல் நடுவே வானத்தை நோக்கியதாக ஒரு முகமும் இருக்கும். மேல் நோக்கிய உச்சி முகம் ஈசானம் எனப்படும். கிழக்கு நோக்கிய முகம் தற்புருடம் எனப்படும். தெற்கு நோக்கிய முகம் அகோரம் எனப்படும். வடக்கு நோக்கிய முகம் வாமதேவம் எனப்படும். மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம் எனப்படும்.
2: இதனாலேதான் நமக்கு 11 மந்திரங்கள் சொல்லித் தருகிறார்கள். சைவர்களுக்கு தீட்சை பெறுகிற பொழுது 11 மந்திரங்கள் சொல்லித் தருவார்கள். அதற்கு ஒரு பெயர் உண்டு, எனக்கு உடனே வரவில்லை. அந்த 11 மந்திரங்களிலே இந்த 5 முகங்களையும் சொல்லுகிறதாகிய மந்திரங்கள் உண்டு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம். ஈசாய நம, தற்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோசாதாய நம என்றது அந்த 5 முதல் மந்திரங்கள். அதற்கு பிறகு ஒரு 6 மந்திரங்கள். இதெல்லாம் சேர்த்து 11 மந்திரங்கள் தான் நாங்கள் தீட்சையிலே பயன்படுத்துகிற மந்திரங்கள்.
1: மேற்கூறியவாறு சிவபெருமான் சதாசிவ வடிவம் தாங்கி நின்று கீழ் நின்ற 4 முகங்களாலும் 4 வேதங்களையும் மேல் நிற்கும் ஈசான முகத்தால் சிவாகமங்களையும் அருளி செய்தார்.
2: இப்ப பாருங்க, பயன்படுதோ இல்லையோ புது செய்திகள் எவ்வளவு நமக்கு வருது. இன்றைக்கு சமய பேச்சாளர்கள் என்று மேடையில் இருக்கிற ஒருத்தருக்கும் இதை பத்தி ஒன்றுமே பெரும்பாலும் தெரியாது. அவர்களை இழிவு செய்ய நான் சொல்லவில்லை, நீங்க வேணுமானால் சும்மா கேட்டு கூட பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த விடயங்கள் இதெல்லாம் சமயத்தினுடைய ஒரு அடிப்படை தளங்கள். தேவையா இல்லையா என்பது வேற பட்சம் தெரிந்திருக்க வேண்டும். சைவத்திலே இருக்கிறவங்க தெரிந்திருக்க வேண்டும். 4 வேதங்களை 4 முகத்திலே இருந்தும் மேலே இருக்கக்கூடியதாகிய ஈசான முகத்திலே இருந்து ஆகமங்களையும் இறைவன் தோற்றுவித்தார் என்பது ஒரு குறியீட்டு செய்தி. நீங்கள் இதை அப்படியே வடிவமாக்கி கொண்டு இதுல வந்து எடுக்கப்படாது. இது இறைவனுடைய 5 முகங்கள். அந்த 5 முகங்களிலே 4 இருந்து வேதமும் 1 இருந்து ஆகமமும் தோன்றுகிறது என்கிறார்.
1: உச்சியில் உள்ள ஈசானம் என்னும் ஒரு முகமே கிழக்கு முதலிய திசைகளை முறையே நோக்கி தற்புருடம் முதலிய 4 முகங்களாயும் நிற்கும். அந்த 4 முகங்களாலும் முகம் 1க்கு 5 ஆகமங்களாக 20 ஆகமங்களையும் இயல்பான ஈசான நிலையில் நின்ற அம்முகத்தால் 8 ஆகமங்களையும் சதாசிவமூர்த்தி அருளினார் என்பர்.
2: மூலாகமங்கள் 28. வேதம் 4 என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகமத்தை பற்றி நாங்கள் பெரிய அக்கறை கொள்வதில்லை. ஆனால் சைவர்களுக்கு ஆகமந்தான் சிறப்பு நூல். ஆகவே மூலாகமங்கள் எத்தனை என்று கேட்டால் சொல்ல தெரிய வேண்டும், 28. அதிலே 5 சதாசிவம் என்கின்ற அந்த உச்சியிலே இருக்கிறது எல்லா திசையும் நோக்கும் என்றபடியால் 4 பக்கமும் நோக்குகிற முகத்திலிருந்து 5 ஆகமங்கள், மேலே நோக்குகிற முகத்திலிருந்து 8 ஆகமங்கள், 25 28 ஆகமங்களை தோற்றுவித்தார் இறைவன் என்பது நம் சமயம் சொல்லுகிற செய்தி.
1: சத்தியோஜாத முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அஜிதம் என்பன.
2: இது சும்மா காதல ஒரு தரம் விழுத்த வேண்டிய விஷயம். இது நீங்கள் கட்டாயம் மனநம் பண்ணி வைக்கணும். மனநம் பண்ணி வைக்க ஒரு வித்த காட்டலாம், மிரட்டக்கூடியவனால மிரட்டலாம், உங்களுக்கு தெரியுமா இதுல என்று சொல்லி காட்டலாம். தவிர பெரிய அவசியம் இல்லை. 5 ஆகமங்களை இந்த முகத்தில் இந்த பெயர்களை கொண்ட 5 ஆகமங்களை உருவாக்கினார்.
1: வாமதேவ முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் தீப்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்ரபேதம் என்பன. அகோர முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் விஷயம், நிஸ்வாசம், சுவாயம்புவம், ஆக்னேயம், வீரம் என்பன. தற்புருட முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் இரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகபிம்பம் என்பன. ஈசான முகத்தால் சொல்லப்பட்ட 8 ஆகமங்கள் புரோர்கீதம், இலலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் என்பன.
2: இந்த இலலிதம் என்பதை அப்படி வாசிக்கப்படுது, லலிதம்,
1: லலிதம், ஓ
2: லலிதாக மட்டும்தான் அவர்கள் தமிழ்ல ஈனா போடுறது ஒரு வழக்கம். இல்லனா முதல் எழுத்தா வராது என்றபடியால் இலலிதம் என்று போட்டிருக்காரு. நீங்கள் லலிதம் என்று அழைக்கிறது.
1: சரிங்க. ஈசான முகத்தால் சொல்லப்பட்ட 8 ஆகமங்கள் புரோர்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் என்பன. இந்த 28 ஆகமங்களே மூல ஆகமங்கள் எனப்படுகின்றன. இந்த ஆகம நூல்கள் உபதேச முறையில் வழி வழியாக இடைவிடாது வந்து உயிர்களுக்கு மெய்நெறியை காட்டுதல் வேண்டும் என கருதி அவ்வாசிரிய வழிமுறையை உண்டாக்குதல் பொருட்டு சதாசிவ பெருமான் மூலாகமங்கள் 28 28 உபதேசித்து அருளினார்.
2: இதெல்லாம் செய்திகள் தான். இதுல நான் சொல்றது, அதாவது 28 ஆகமங்களை உருவாக்கி 28 பேருக்கு சிவனே உபதேசிக்கிறார். அவர்கள் பெயரெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்.
1: அவ்வாறு அவரிடம் ஆகமங்களை நேரே கேட்டவர்கள் சிவர்கள் எனவும் ருத்ரர்கள் எனவும் இருவகைப்படுவர். சிவர் எனப்படுவோர் 10 பேர். அவர்களுள் பிரணவர் என்பவர் முதன்மையானவர். ருத்ரர் எனப்படுவோர் 18 பேர். அவர்களுள் மகாருத்ரர் முதன்மையானவர்.
2: நம்ம சைவத்திலே எத்தனையோ சிவன் இருக்கிறார், தெரியாமத்தான் இந்த சிவன் சண்டை பிடிக்கிறார். நீங்க பாருங்க, 5 தலையோட இருக்கிறதாகிய அவர் சிவர்களுக்கு இதே அந்த முதல் 10 ஆகமங்களை உபதேசித்தார் என்று சொல்கிறார். அப்ப அது ஒரு சிவன், இது ஒரு சிவன், இது விளங்காமத்தான் இந்த இந்த சண்டை எல்லாம் நடக்கிறது உண்டு. ஆகவே முறைப்படி படித்தால் சண்டை வராது என்று தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன்.
1: பிரணவர் முதலிய 10 சிவர்களும் 10 சிவர்களுக்கு காமிகம் முதல் சுப்ரபேதம் ஈராக உள்ள 10 சிவாகமங்களை ஒருவருக்கு ஒன்றாக உபதேசித்து அருளினார். மகாருத்ரர் முதலிய 18 ருத்ரர்களுக்கு எஞ்சியுள்ள விஷயம் முதல் வாதுளம் ஈராக உள்ள 18 சிவாகமங்களை ஒருவருக்கு ஒன்றாக உணர்த்தி அருளினார்.
2: எஞ்சியுள்ள விஷயம் என்ற உடனே மிச்சமான விஷயம் என்று சொல்லப்படாது. எஞ்சியுள்ள விஷயம் முதலான விஷயம் விடயம் என்பது ஒரு ஆகமத்துக்கு பெயர். மேல முன்ன சொல்லி இருப்பார் விடயாகமம் என்று அந்த ஆகமத்துக்கு பெயர். அதைத்தான் சொல்ல எஞ்சியுள்ள விடயம் முதலான முதலாக வாதுளம் ஈராக உள்ள 18 ஆகமங்களை ருத்ரர்களுக்கு உபதேசிக்கிறார்.
1: மகாருத்ரர் முதலிய 18 ருத்ரர்களுக்கு எஞ்சியுள்ள விஷயம் முதல் வாதுளம் ஈராக உள்ள 18 சிவாகமங்களை ஒருவருக்கு ஒன்றாக உணர்த்தி அருளினார். இனி வித்யேஸ்வரர் என்று சொல்லப் பெறுவோர் 8 பேர் உள்ளனர். அவர்களுள் முதன்மையானவர் அனந்த தேவர். இந்த அனந்த தேவர் வாயிலாகவே சிவபெருமான் அசுத்த மாயையை தொழிற்படுத்துவார். மேற்கூறியபடி பிரணவர் முதலியோருக்கு தனித்தனியே ஒவ்வொரு ஆகமத்தை உபதேசித்த சதாசிவமூர்த்தி அதன் பிறகு அனந்த தேவருக்கு அவ் 28 ஆகமங்களையும் ஒருங்கே தொகுத்து உபதேசித்தார்.
2: இந்த அனந்த தேவர் என்கிறவரும் சிவபெருமான் இவர் கூட இப்ப நாங்க கும்பிடுகிற சிவன் இல்லை, இவரெல்லாம் மேல் மேலே பண்ற. அதாவது திங்கள்லையும் செவ்வாயிலையும் ஏலியன்ஸ் இருக்கிறார்களா என்று நாங்கள் இன்னும் ரொம்ப சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இது அதையெல்லாம் கடந்த அண்டங்களிலே வாழுகிற ஆட்கள் பற்றிய செய்தி. இது நாங்க நம்ப மறுப்போம். இவ்வளவு தூரம் டீட்டெயிலா இவர்களுக்கு இன்ன பெயர் இப்படி என்று சொன்னார்கள் என்றால், இறைவனோடு கலந்ததாலே வந்ததாகிய அந்த வியாபகத்தன்மையாலே, இதெல்லாம் ராக்கெட் விட்டு கண்டுபிடிச்சதில்லை. எப்ப இறைவனோடு கலந்து விடுகிறார்களோ அந்த இறைவனுக்குரிய வியாபகம் வந்து விடுகிறது. இறைவன் உலக எல்லா பொருளிலும் தங்கி இருக்கிறான். இறைவனோடு கலந்து விட்டார் இவர்களுக்கும் அந்த தன்மை வருவதற்குடியால், எங்கெங்கு யார் யார் இருக்கிறார் என்ற விவரம் எல்லாம் தெரிந்தபடியால் தான் இந்த பெயர்களை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பகுதி புத்திக்கு விஷயமான பகுதி அல்ல, ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய செய்திகளாக தொகுக்க வேண்டிய விஷயங்கள், ஆனால் தேவையான விஷயங்கள். இதெல்லாம் சும்மா டூப்பு விட்டுருக்கிறார்களா அந்த பேருந்துகள்லாம் இவர்களுக்கு தெரியும் என்றால், வியாபகத்தன்மையாலே தெரிந்து கொண்ட விஷயங்கள் இதில் ஒன்றும் பொய்யில்லை. இந்த மூர்த்தங்கள் எல்லாம் வழிபடும் மூர்த்தங்களாக இருக்கின்றன.
1: இம்முறையில் எல்லா ஆகமங்களையும் கேட்டுணர்ந்த அனந்த தேவர் தமக்கு கீழ் உள்ள ருத்ரர்களுள் முதல்வராய் விளங்கும் ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு அவ்வாகமங்களை எல்லாம் உபதேசித்தார்.
2: இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் இப்ப நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிற சிவன். ஸ்ரீகண்ட ருத்ரர் ஒரு சிவன், அவருக்கு உபதேசித்தவராகிய அனந்த தேவர் ஒரு சிவன், அவருக்கு உபதேசித்தவராகிய அவருக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தம் ஒரு சிவன். அவர் கூட ஒரிஜினல் சிவன் இல்லை, அவருக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் ஆர் என்று ஒருவருக்கும் தெரியாது. அவர் தான் இந்த ஒரிஜினல் சிவன். அவருக்கு பரசிவன் என்று பெயர். பரசிவன் என்று சொன்னாலே நாங்கள் என்ன ஒரு பெயராக்கி விட்டோம், பரமசிவன் பரமசிவன் என்று ஆகிறோம். பரமசிவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், மேலான பரம், பரம் என்ற சொல்லுக்கு மேலான என்பது பொருள். அப்போ பரமசிவன் என்றால் என்ன அர்த்தம், மேலான சிவன். மேலான சிவன் என்று ஒரு சொல்லி இருக்கிறதாலேயே என்ன தெரிகிறது, கீழான சிவன்களும் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. நம்மாலே தொடக்கூடிய இந்த பாம்பு சுத்தின எட்டு கை சந்திரன் பூட்டின ஆள் என்றது ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் நாங்கள் தொடுகிற சிவன். இதை தெரிந்து
1: ஸ்ரீகண்ட ருத்ரர் கைலாயத்தில் தமது அருகிலேயே இருக்கும் நந்தி பெருமானுக்கு அவ் 28 ஆகமங்களையும் அருளி செய்தார்.
2: உயர்ந்தவர்களுடைய ஒரு பண்பு, நல்லதொன்று கிடைத்தால் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். தாழ்ந்தவர்களுடைய ஒரு பண்பு, உயர்ந்தது கிடைத்தால் அது தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பார். ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு அவர் அனந்த தேவர் உபதேசிக்கிறார். அனந்த தேவருக்கு எல்லாவற்றையும் சதாசிவமூர்த்தம் உபதேசிக்கிறது. இப்ப ஸ்ரீகண்ட ருத்ரர் அந்த ஆகமத்தை பெற்றுக்கொண்டார். அவர் அதை இன்னும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீகண்ட ருத்ரர் என்ன செய்கிறார் என்றால், யாருக்கு கொடுக்கிறார், நந்திதேவருக்கு கொடுக்கிறார். நந்திதேவர் கைலாயத்திலேயே இருக்கிறவர், அவருக்கும் பாவம் ஒரு ஆர்வம் இருக்கும் போல உண்மை விளக்கம் படிக்க வேண்டும் என்று கூப்பிட்டு வச்சு இவர் அவருக்கு விளங்கப்படுத்தி விட்டார். இந்த வரிசையில நாங்களும் இந்த வரிசையில வந்த ஆக்கள் தான். இப்ப நாங்களெல்லாம் திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அப்போ அந்த அவர் நந்திதேவருக்கு கொடுத்தார் இந்த சொத்தை.
1: ஸ்ரீகண்ட ருத்ரர் கைலாயத்தில் தமது அருகிலே இருக்கும் நந்தி பெருமானுக்கு அவ் 28 ஆகமங்களையும் அருளி செய்தார். நந்தி பெருமான் அவற்றை தேவ இருடிகளுக்கு உணர்த்தினார்.
2: தேவ இருடிகள் என்ற வார்த்தை ரிஷி, வடமொழியிலே ரிஷி என்கிறோமே அதைத்தான் இருடி என்று எழுதுகிறது. தமிழ்ல எழுதுகிற பொழுது அந்த ஹி வராது. இப்ப தேவ ரிஷிகள் மானுட ரிஷிகள் என்று ரிஷிகள்லே ரெண்டு வகையான ரிஷிகள் இருக்கிறார்கள். இப்போ நந்தியம் பெருமான் ஆருக்கு கொடுத்தார் என்றால் தேவ ரிஷிகளுக்கு அதை சொன்னார். எப்பவும் அதை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு உயர்ந்த விஷயம் சொல்லப்படுகிற பொழுது அது தம்மை விட குறைந்தவர்களுக்கு தான் சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி சொல்லி சொல்லி சொல்லி வருகிற பொழுது அதனுடைய தரமும் குறைந்து கொண்டே வரும். இப்ப நாங்க படிக்கிறதும் ஓரளவுல உண்மையிலே பெருமான் சொன்னதுதான், ஆனா படிப்படிப்படியா இறங்கி வந்ததால நாங்கள் கொஞ்சம் தாழ்வானதுதான் படிக்கிறோம். நாம உயர உயர அடுத்த நிலையில இந்த பாடங்களை படிக்கக்கூடியதாக இருக்கு.
1: நந்தி பெருமான் அவற்றை தேவ இருடிகளுக்கு உணர்த்தினார். அம்முனிவர்கள் அவற்றை நிலவுலகில் உள்ள பக்குவ ஆன்மாக்களுக்கு உணர்த்தினர். இது சிவாகமங்கள் நில உலகில் வந்த வரலாறாகும்.
2: புரியுதுங்களா? அங்க தொடங்கி சதாசிவ மூர்த்தத்திலே தொடங்கி வந்து அனந்ததேவர் ஊடாக ஸ்ரீகண்டருத்திரருக்கு வந்து, ஸ்ரீகண்டருத்திரர் ஊடாக நந்திதேவருக்கு வந்து, நந்திதேவர் ஊடாக தேவ ரிஷிகளுக்கு வந்து, பிறகு பூ உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு வந்து, அவர் ஊடாக வந்ததுதான் இந்த ஆகம ரகசியங்கள். ஆகமம் ரெண்டாக பிரியும் என்று சொன்னேன், ரெண்டாக பிரியாது, இருநிலைப்படும். ஒரு நிலை சரியை கிரியை போன்ற வழிபாட்டு முறைகளை சொல்வது, ஒரு முறை ஞானத்தை சொல்வது. இப்ப நாங்க படிக்கிறது ஆகமத்தினுடைய ஞான பாகத்தை தான் இந்த நூலூடாக படிக்கிறோம். இப்ப இத்தனை பேர் தாண்டி வந்திருக்கிறது. இதுல என்ன வேதனையான விஷயம் என்றால், சைவர்களை பொறுத்த அளவிலே ஆகமந்தான் ஆலய வழிபாடுகளுக்கும் பிரமாணம். ஒரு கோயில் எப்படி அமைக்க வேண்டும், இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தெரிந்து கொள்ளுங்கள். கோயில் எப்படி அமைக்க வேண்டும், அந்த கோயில விக்கிரகம் எப்படி அமைக்க வேண்டும், எந்தெந்த சுவாமியை எங்கெங்கே வைக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லுவது ஆகமந்தான். எந்த சுவாமிக்கு எப்படி பூசை பண்ண வேண்டும், அந்த பூசைக்கு என்ன மந்திரம் பிரயோகம் பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் ஒரு பகுதி சொல்லும். இன்னொரு பகுதி இதையெல்லாம் தாண்டி வந்து ஞான மார்க்கத்தை பதிப சுபாசம் பற்றிய விவரங்களை எல்லாம் இன்னொரு பகுதி சொல்லும். இப்ப நாங்கள் படிக்கிற இந்த தத்துவ நூல்களிலே ஞான மார்க்க விஷயங்கள் எல்லாம் ஆகமத்திலே சொன்ன ஞான மார்க்க விஷயங்கள் எல்லாம் வருகிறது. அப்போ சைவர்களாகிய நமக்கு நமக்கு என்ன பேர் என்றால், உண்மையா சரியான பேர் சொல்லணும்னா சித்தாந்த சைவர்கள் என்பது நமக்கு பேர். அப்போ சித்தாந்த சைவர்களாகிய நமக்கு வழிபாடு முதலியவற்றை சொல்வதும் ஆகமந்தான், அதற்கு பிரமாணமும் ஆகமந்தான், ஞானத்தை தருவதாகிய தத்துவத்தை சொல்வதும் ஆகமந்தான். இது என்ன கொடுமை என்றால், இறைவன் தந்த 28 ஆகமத்திலே ஓரிரண்டு ஆகமத்தினுடைய ஒரு சில பகுதிகள் தவிர மற்றவை இன்றைக்கு இல்லாமல் போயிற்று. நாங்கள் பேணத் தவறி விட்டோம். நான் முன்பும் வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன், தாகமங்கள் அங்கே இருக்கின்றன என்று தேட வேணும் என்று ஆசைப்பட்டு நான் ஓரளவு தேடினேன். தேடி பார்த்த பொழுது ஆதீனங்களிலே இருக்கலாம் என்று ஒரு இருந்த என்று அவர்கள் பல காலமாக மரபு ரீதியாக பேணுகிறவர்கள் சைவத்துக்கு ஆகமந்தான் மூல நூல் என்றபடியால் தேடி வைத்திருப்பார் என்றால், அங்கும் அது பேணப்பட்டதாக தெரியவில்லை. பேணவில்லை என்று நான் சொல்லக்கூடாது, பேணப்பட்டதாக தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட பெரிய ஆதீனத்தினுடைய ஆதீனகர்த்தரிடம் ஒரு முறை நான் ஒரு கூட்டத்திலே சந்தித்தேன். அப்ப இந்த கூட்டத்திலே வைத்து நானும் அவரும் மேடையிலே இருந்தோம். அப்ப நான் அவரிடம் மேடையிலே கேட்டேன், இந்த ஆகமங்கள் ஏதாவது பாதுகாத்து ஆதீனத்திலே வைத்திருக்கிறார்களா என்று கேட்டு, அவர் திருப்பி என்னை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். அப்போ அவர்களுடைய நாட்டம் இது இதிலேதான் இருக்கிறது என்பது தெரிந்து போய் நான் பிறகு பேசவில்லை. அதனால என்ன ஆயிற்று என்றால், ஆகமங்களை தேடாத காரணத்தினால் ஆகமங்கள் தொலைந்து போய்விட்டன. ஜெயலலிதா ஆட்சியில இருந்த காலத்திலே ரெண்டு ஆகமங்களை தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். ஒன்று காரணாகமம் என்று சொல்லப்படுகிற ஆகமம், இன்னொன்று முருகன் கோயிலுக்குரியதாகிய குமார தந்திரம் என்ற ஒரு ஆகமம். இது ரெண்டையும் தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். தமிழ் மொழிபெயர்ப்பும் ஒரு உகந்த மொழிபெயர்ப்பு அல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தேடி பார்த்த அளவிலே ஒன்றும் இல்லை. ஆனா இங்கே ஒரு சில ஆகமங்களை, இந்த ஞானமாக்க பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆகமங்களை நான் கடைசியாக தேடி நேரத்திலே கிடைத்தது. பாண்டிச்சேரியிலே பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் என்று ஒரு பகுதி பிரெஞ்சுக்காரர்கள் வைத்து நடத்துகிறார். அவர்கள் இந்த ஆகமங்களை பிரெஞ்சிலே மொழிபெயர்த்து அவர் ஊருக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் இந்த நூல்கள் உண்டு, அங்கு போனால் கிடைக்கிறது. ஆங்கிலத்திலேயும் பிரெஞ்சிலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம சொத்தை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்டவர்கள் தான். உலகினுக்கே என்றால் நாம வச்சிருக்காம கொடுத்துட்டோம் என்று அர்த்தம். பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல இதற்கு எனக்கு என்னென்றால் நான் புத்தகங்களா வாங்கி வைத்திருக்கேன், இதை விட ஆங்கிலத்தில் இருக்கிறபடியால் படிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டும் என்று என்னுடைய நைபுரிலையும் முடிந்த அளவு, அங்கேயும் கூட 28 ஆகமமும் இல்லை, சில உபாகமங்களும் சில மூலாகமங்களையும் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். பெரும் கோடிக்கணக்கான செலவிலே செய்யப்பட்ட வேலை, ஏனென்றால் அது லேசான வேலை அல்ல. ஒன்று சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், கிரியை முறைகள் தெரிந்திருக்க வேண்டும், தத்துவ ஞானம் தெரிந்திருக்க வேண்டும். இவன் தான் மொழிபெயர்க்கலாம். அப்படி மொழிபெயர்த்து கொண்டு போகிறார்கள் என்றால் அதிலே ஏதோ ஒரு பெருமதி இருக்கிறது என்று உணர்ந்து அவர்கள் தேடினார்கள் என்று அர்த்தம். நாங்கள் அதை கைவிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆகமங்களிலே கிடைக்கும் ஒரு சில ஆகமம் தான். அதுதான் நான் அன்றைக்கு உங்களுக்கு முதலே சொன்னேன். எங்கள் ஊர் சைவ புலவர் சிவபாத சுந்தரனார் சொன்னார், அது அழிந்து போய்விடவில்லை, மறைந்து போயிருக்கிறது, தேடுகிறவர்கள் தேடுகிற போது அவை தானாக வெளிவந்து காட்சி தரும். வேதத்தின் நிலையும் இதுதான் என்று காஞ்சி பெரியவர் எழுதுகிறார். 108 சாகைகளாக வேதங்களை வியாச முனிவர் பிரித்து வைத்து விட்டு போனார். ஏனென்றால் கலியுகத்திலே அதனுடைய தன்மை கெடும் என்றபடியால் பிரித்து வைத்து விட்டு போனார். அந்த சாகைகளிலே 8 சாகைகள் தான் இப்பொழுது கிடைக்கின்றன என்று மன வருத்தத்தோடு காஞ்சி பெரியவர் எழுதியிருக்கிறார். அதை சொல்லத்தக்கவர் அவர்தான். அப்போ பாருங்கள், கலியினுடைய வேலை அது தன்னுடைய இருளாலே உயர்ந்தவற்றையெல்லாம் மறைக்கிறது. இப்போ உங்களை போல கொஞ்ச பேர் இதனுடைய பெருமதியை உணர்ந்து இது கிடைக்க வேணும் என்று தேடத் தொடங்கினார், தேடத் தொடங்குவார்கள். அது நீங்கள் என்று இல்லை, யாரோ ஒருவர் ஒரு காலத்தில் தேடத் தொடங்கினால் என்ன அர்த்தம் என்றால் களி உயிழத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். இது சும்மா இது உபரி செய்திகளாக நான் சொன்னவை. இனி தொடர்வோம்.
1: யோகம் நிகழ் புதல்வா என்ற விழியின் உட்பொருள். நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கம் இல்லாதும் பொருள் மாறுபடவும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலையாகும்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு கூட பல்கலைக்கழகங்களிலே பாடசாலைகளிலே பாடத்திட்டம் அமைக்கிற பொழுது, இந்த வகுப்புக்கு இன்ன பாடம் என்று பாடம் திட்டம் அமைக்கிற பொழுது அதிலே முன்னறிவு என்று ஒரு பகுதியை சேர்ப்பாங்க. அது இப்ப ஆங்கிலத்துல என்ன பெயர் சொல்றீங்களோ எனக்கு தெரியாது. மூன்றாம்
1: சொல்லுவாங்க.
2: அப்போ பாடத்திட்டம் அமைக்கிற பொழுது முதல் முன்னறிவு. இப்ப 5ஆம் வகுப்பு மேத்ஸ் படிக்க வேணும் என்றால் அவனுக்கு என்னென்ன 4ஆம் வகுப்பு வரையான கணிதம் தெரிந்திருக்க வேண்டும், இது எழுதித்தான் 5ஆம் வகுப்பு பாடத்திட்டம் போட வேண்டும். இது புரிந்து கொள்ள அந்த முன்னறிவு என்பது ரொம்ப முக்கியம். அப்ப 5ஆம் வகுப்பு படிக்க 4ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 4ஆம் வகுப்பு படிக்க 3ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 3ஆம் வகுப்பு படிக்க 2ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 2ஆம் வகுப்பு படிக்க 1ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 1ஆம் வகுப்பு படிக்க நீங்கள் வேண்டாம் நர்சரி பாடம் தெரிஞ்சிருக்கணும், அது அதையே 1ஆம் வகுப்பாக வைத்துக் கொள்வோம். 1ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கான முன்னறிவு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், வருகிற பொழுது ஒருவன் கொண்டு வருகிறான். இதை புரிந்து கொள்ளுங்கள் என்றால் முன்னறிவில்லாமல் அறிவு பற்றப்படாது என்பது இன்றைய நவீன கல்வியாளர்களுடைய முடிவு. முன்னறிவு என்ற ஒன்று வேண்டும். அப்போ 1ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு ஒருவன் வருகிறான் என்றால் வருகிற பொழுதே கொஞ்சத்தை கொண்டு வருகிறான். இது திருவள்ளுவர் சொல்லுகிறார். என்ன அது என்ன குறள் புதல்வரை புரதிலே வரும் பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒருவன் வருகிற பொழுதே அறிவு கொண்டு வருகிறான். அதனாலேதான் அந்த அறிவுக்கேற்ப அவனுக்கு விளங்குகிறது விளங்குகிறது. 1ஆம் வகுப்பிலேயும் ஒருவன் 1ஆம் பிள்ளையாக வந்து ஒருவன் கடைசி பிள்ளையாக வருகிறான் அல்லவா. என்ன காரணம் என்று கேட்டால், 1ஆம் பிள்ளையாக வருகிற அளவுக்கான முன்னறிவை கொண்டு வந்தவன் அவன், கடைசி பிள்ளையாக வருவதற்கான முன்னறிவை கொண்டு வந்தவன் இல்லை. இப்படி ஒரு ஆன்மா உலகத்துக்குள்ளே தோன்றுகிற பொழுதே அதனுடைய ஒரு அறிவுத்தன்மையோடுதான் வருகிறது. இதை நாம் புரிந்து இதை தெரிந்து கொண்டு படிப்போம். ஏதோ எண்ணம் வந்தது சொல்ல தொடங்கினேன், நீங்க வாசிங்க திருப்பி.
1: நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும்.
2: அந்த பக்குவத்தை தான் முன்னறிவு என்று சொல்லுகிறோம். சொல்லுகிறவன் கெட்டிக்காரனாக இருந்தால் மட்டும் போதாது, வாங்குகிறவன் கேட்பவன் வாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது என்னவென்றால் பாருங்கள், நீ என்ன திருக்குறள் தான் வருது, எல்லாத்துக்கும் திருக்குறள் தான் வருது. என்ன ஊழிலே வரும் அந்த குறள், நுண்ணிய நூல் பல கற்கினவன் மற்றும் தன் உண்மை அறிவே. நீ படிக்கிற புஸ்தகம் ரொம்ப பெரிய புஸ்தகமா இருந்தும் ஒரு பிரயோசனமும் இல்லை. கொண்டு வந்த பாத்திரம் எவ்வளவு வாங்க முடியுமோ அதைத்தான் வாங்கும். அதனால்தான் கம்பராமாயணத்தில் கம்பராமாயணம் அண்ணாதுரைக்கு காமரசமாக தெரிந்தது. சொல்றதுக்கு அவரால் தானே கம்பரசம் என்று ஒரு நூல் எழுதினார், அது காமன் நூல் என்று அவர் மெனக்கட்டு எழுதினார். தப்பில்லை, ஏனென்றால் அவருக்கு விளங்கக்கூடியது அதுதான். அதை பல பேர் போற்றினார்கள், அவர்களுக்கு விளங்கக்கூடியதும் அதுதான். கம்பனை வைத்துக்கொண்டு இவ்வளவோ இருந்த விஷயங்கள் பெற பெற வாய்ப்பு இருக்க அவர்களுக்கு இதுதான் தெரிந்ததென்றால் அவர்களுடைய பாத்திரம் அவ்வளவுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல ஒரு குருவிடம் ஞான செய்திகளை பெற வேண்டும் என்று வருகிறவன் கொண்டு வந்த அந்த பாத்திரத்துக்கு ஏற்ப பெற்றுக்கொள்வான். அதைத்தான் இங்க மாணவனுடைய தகுதியாக சொல்கிறார் நல்லாசிரியரது உபதேசம்.
1: நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கமில்லாதும் பொருள் மாறுபடவும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலையாகும்.
2: அது நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கல்வியிலே மூன்று நிலை உண்டு. ஒன்று ஐயம், அடுத்தது திரிவு, அடுத்தது தெளிவு. இந்த மூன்றும் கல்வி ஒருவனிடம் ஒருவர் பாடம் கற்கிற போது இந்த மூன்றிலே ஏதேனும் ஒன்று நிகழலாம். நல்ல ஊழ் உள்ளவனுக்குத்தான் படிக்கிற பொழுது தெளிவு உண்டாகும். ஐயம் என்றால் என்ன என்றால், அதற்கு பதில் முன்பு நான் திருக்குறளிலே சொல்லியிருக்கிறேன், அதுவோ இதுவோ என்று ஏற்படுகிற தடுமாற்றத்துக்கு ஐயம் என்று பெயர். திரிவு என்றால் என்ன என்று கேட்டால், அதை இதாக முடிவு செய்வதற்கு திரிவு என்று பெயர். தெளிவு என்றால் என்ன என்றால், அதை அதாக அறிவது. இதிலே ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இரண்டும் ரெண்டும் எத்தனை என்று கேட்டால் மூன்றா நான்கா என்று சொல்வதற்கு பதில் சொல்வது ஐயம். ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்ற கேள்விக்கு மூன்றுதான் என்று சொல்வது திரிவு, உண்மைக்கு மாறான பதில். ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்ற கேள்விக்கு நாலு என்று சொல்வது தெளிவு. ஆகவே கல்வி கற்கிற பொழுது தெளிவு வர வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் படிக்கிறவனுக்கு தான் படிப்பு போய் சேரும். இன்றைக்கு பெரும்பான்மையான நம்முடைய கல்வி முறை மேற்கு நாடாரை பின்பற்றி ஐயம் திரிவை கூட இன்றைக்கு பாடமாக போட்டுக்கிறார்கள். அந்த காலத்திலே அதை ஐயம் திரிவை படிப்பிக்கவே மாட்டார்கள். இப்ப கம்பனது காலம் என்ன என்று கேட்டால், அது ஒன்பதாம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம், பன்னெண்டாம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம் என்று சொல்கிறார். இப்போ உனக்கே டவுட் இருக்கிறது அல்லவா, மாணவனுக்கு ஏன் சொல்லுகிறாய், அதை முதல் தெளிவாக்கு. பல விஷயங்கள் இன்றைக்கு இந்த மேற்கு நாட்டாருடைய ஆய்வு முறையிலே ஐயத்தையே பாடமாக படிப்பிக்கிறார். ஐயம் பாடமாக இருக்கக்கூடாது, இவ்வளவு நூற்றாண்டாக இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறான். தெளிவாக்கின பிறகுதான் மாணவனுக்கு சொல்ல வேண்டும். மாணவனும் தெளிவை பெற்ற பிறகுதான் அவன் அறிவாளியாக வருவான் என்பது நம் மரபிலே வந்த கடமை. ஆகவே ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கமில்லாதும் பொருள் மாறுபடவும், விளக்கமில்லாது கற்பது ஐயம், பொருள் மாறுபட கற்பது திரிவு, கற்காமல் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்ததுதான் அறிவு. ஆகவே இந்த இடத்திலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திரு உந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள்.

பூமி அடியார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் அடுத்த திருவுந்தியார் பாடலுக்கு செல்வோம். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற. எடுத்துட்டீங்களா? எத்தனாவது? மூணாவது பாடலா? திருவுந்தியார் மூன்றாவது பாடல். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற. பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. கண்ட அத்தை கொண்டு, அத்தை என்பது அந்த ஆச்சாரிய சொரூபத்தை கொண்டு, அந்த ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கொண்டு. கொண்டுன்னு சொல்றதை விட கடைபிடித்து, அந்த ஞானாசிரியனின் உபதேசத்தை கடைபிடித்து. கருமத்தை செய்தவர், கருமம் வந்து இதுல நம்ம ஞானபாதமா இருக்கனால இங்க பேசப்படுகிற கருமம் என்னது? கிரி, அவருடைய கேட்டல் ஞானம் முடிஞ்சு அப்புறம் சிந்தித்தல் தெளிதல் போன்றவற்றில் போன்றவற்றை முடித்தவர்கள். கருமம் என்பது இங்க எதை குறிக்கிறது? கண்ட அத்தை கொண்டு கருமத்தை முடித்தவர். கருமம் என்பது இங்க என்னது? அவங்க செய்யக்கூடிய கருமம். இப்ப ஏற்கனவே குரு வந்து உபதேசம் பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உள்ள தொடர்ந்து உள்ள கருமங்கள், சிந்தித்தல் தெளிதல் போன்ற கருமங்களை. சிந்தித்தல் தெளிதல் ஆகிய நிட்டைக்கூடல் ஆகிய கருமங்களை முடித்தவர் பிண்டத்தில் வாரார். மறுபடியும் இந்த உடம்புல தொடக்குன்னார். அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இந்த நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதம், இவற்றுள் எந்த உடம்பையும் அவர்கள் எடுப்பதில்லை. அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. இதனுடைய தொடர்புடைய ஒரு பாடல்களை நம்ம சித்தியாரில் பார்க்கலாம். இதுக்கு கீழே நம்ம இதை தொடர்புடைய திருக்களிற்றுப்படியார் பாடலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம். இதேதான் கண்ட அத்தை கொண்டு, அத 8வது பாடல். 7வது பாடல் அதை முடிச்சு சொல்லலாம். இப்போ மாணவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆச்சாரிய திருமேனி கொண்டு உபதேசம் பண்ணினவர் பிண்டத்தில் வாராத நிலையை இந்த மாணவருக்கு ஆக்குவாரா? அது பெரிய காரியமாச்சே. இந்த உபதேச முறையில பிண்டத்தில் வாராத நிலையை ஆக்குவாரா, ஆக்க முடியுமா என்ற ஒரு அதுக்காக தான் அடுத்த பாடலை திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் வைக்கிறார். இன்று பசுவின் மலம் என்றே, பசும் சாணி வந்து என்னது, எல்லா மலங்களையும் போக்குவது. அந்த காலத்தில் வாசல்ல சாணம் தெளிப்பார்கள். ஏன்னா வீட்டில் முதல்ல காலையில் எழுந்த உடனே அந்த இரவு வந்த கிருமிகள் எல்லாம் வாசலை திறந்த உடனே உள்ள வரும். அந்த கிருமிகள் பரவாத முறையில் தடுப்பது சாணம்தான். நல்ல தூய்மையான பசும் சாணம் பெரிய கிருமி நாசினி. கிருமிகளை எல்லாம் ஒழிப்பதில் சாணத்துக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. அது கூட சொல்றாங்க, அந்த பஞ்சகவ்யம் முறைப்படியான அந்த விகிதாச்சாரப்படி பஞ்சகவ்யத்தை தயார் பண்ணி அதுக்கு அந்த இருக்கு, பால் எவ்வளோ சேர்க்கணும், தயிர் எவ்வளோ சேர்க்கணும், கோமியம் எவ்வளோ சேர்க்கணும், கோசலம் எவ்வளோ சேர்க்கணும் எப்படிங்கிற அந்த முறைப்படியாக சேர்த்து அதில் மந்திரங்களை ஏற்றி தருப்பை புல்லால் அதை கடைந்து இந்த மாதிரிலாம் தயார் பண்ணி தான் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும். ஆணைந்து உகந்து ஆடுவர் என்பது பரவலாக திருமுறைகளில் பேசப்படுகிறது. பெருமானுடைய அபிஷேகத்தில் இந்த ஆணைஞ்சு ஆடுதல் என்பது கண்டிப்பான பஞ்சகவிய அபிஷேகம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த ஆனஞ்சு ஆடுதலுக்கு உள்ள அத்தனையும் பசுவில் இருந்துதான் பெறுகிறோம் இல்லையா. இதெல்லாம் யோசித்தா நம்ம விசாரசர்மர் அந்த பசுக்களை தான் மேய்ப்பதற்காக அந்த பொறுப்பினை எடுத்துக்கொண்டார் இல்லையா. பெருமானுக்கு அவ்வளோ பெரிய அந்த பஞ்சகவியம் தரக்கூடிய பசுவே என் பசுக்கள் தான் என்று சொல்லி அதுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நறுநீர் அவைகளுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல பசும் புல்லை அவைகளுக்கு தர வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்புகளை எல்லாம் எடுத்த, அந்த ஒரே காரணத்துக்காக தான் இல்லையா.
அதனால அப்படிப்பட்ட அந்த மாதிரி பஞ்சகவியத்துல என்ன ஒரு விசேஷம்னா, அத தொடர்ந்து ரொம்ப தொடர்ந்து நெடுநாட்களாக அந்த பஞ்சகவியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு உட்கொண்டு வந்தால் புற்றுநோய் தீரும் என்று விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்படுகிறது. இது அவ்வளவு அந்த புற்றுநோய்க்கான கிருமிகளை கூட அழிக்கக்கூடிய அந்த வல்லமை சாணத்திற்கு உண்டு. அதனால தான் அதை சொல்றார், பார்த்தா பசுவின் சாணம். அதைத்தான் அடுத்த பாடல்ல சொல்றார், ஏழாவது பாடல் திருக்கழிற்று பலியாறுல ஏழாவது பாடல். இன்று பசுவின் மலம் அன்றே இவ்வுலகில் நின்ற மலம் அனைத்தும் நீக்கும். பசுமலம்னு சொல்லிடுறோம், அதுதான் உலகில் உள்ள மற்ற எல்லா மலங்களையும் நீக்குவது, எல்லா கிருமிகளையும் நீக்குவது. இங்கு என்றால் உருவுடையான் அன்றே உருவழிய பாயும் உரு அருளவல்லான் உரை. உருவுடையான் அன்றே உரு அழிய பாயும் உரு அருள வல்லான் உரை. உரு உடையான் அன்றே உரு அழிய பாயும் உரு அருள வல்லான் என்று உரைப்பாயாக என்று சொல்றார். உருவுடையான் யாரு? மானுட சட்டை தாங்கி வந்த அந்த ஞானாசிரியர் குருநாதன். இந்த உருவுடையான் என்பதற்கு யாரை குறிக்கே? ஞானாசிரியன். உரு அழிய, இது யாரோட உரு? நம் மாணவனுடைய இந்த உடம்பு, உடம்பினுடைய தொடக்கு. இப்ப இந்த உரு எதை குறிக்கி? அல்லது இந்த உரு வருவதற்கு காரணமாகிய மலங்கள். எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். உரு அழிய என்பதை எப்படி எடுத்துக்கலாம்? உரு அழியும்படி. உரு அழியும்படி என்றால் இந்த உடம்பு கொன்று, இந்த உடம்பை பெறுவதற்கான காரணம் என்னது? மலங்கள். அந்த மலங்கள் அழியும்படி என்று சொல்லலாம். அல்லது நாம் எடுத்து வந்த இந்த உடம்பு அழியும்படி, உடம்பு அழியும்படி. அல்லது இந்த உடம்பு எடுப்பதற்கு காரணமான வினைகள் நீங்கும்படி, பிண்டத்தில் வாராத பிண்டம் அழியும்படி. அதான் நம்ம அந்த உந்தியார் கருத்தோடு சொல்லும் பொழுது என்ன சொல்றது? பிண்டம் அழியும்படி. பிண்டத்தில் வாரென்று உந்திபர, பிண்ட தொடக்கு அழியும்படி. அதற்கு காரணமான மலங்கள் நீங்கும்படி. உரு அழிய, உடம்பின் தொடக்கு அழியும்படி என்று சொல்லலாம் ஒரு வகையா. இன்னொரு வகையா சொல்லா, இந்த உடம்பு எடுப்பதற்கு காரணமான மலங்கள் அழியும்படி. அப்புறம் உரு அழிய பாயும், பாய்தல் என்ற சொற்றொடர் வந்து கற்றுணை பூட்டம் சொற்றுணை வேதியன் சோதிபானவன் பொற்றுணை திருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் அப்படிம்பர். பாய்ச்சினுங்கிறது அவங்க எப்படி பண்ணாங்களா, கல்லை கட்டி பக்கத்துல போடாம நடுக்கடல்ல போடணுங்கிறதுனால என்ன பண்ணாங்களாம், வேகமா வீசி எறிஞ்சாங்களாம். பாய்தல் என்பது அந்த வேகத்தை குறிக்கிறது, முழுமையான வேகம். சாதாரண போடுதல் என்பதுக்கும் பாய்ச்சுதல் என்பதுக்கும் பொருள் வேறுபாடு. பாய்ச்சுதல் என்பது மிக வேகமான செயல்பாடு. அதனால பெருமான் என்ன, அந்த உருவுடையான் எப்படி பண்ணுவானா, இந்த ஞானாசிரியன் நமது உருவை அழிப்பதற்காக பாயும், அவ்வளவு விரைந்து வேகமாக செயல்படுகின்றான். இந்த ஆன்மாக்கள் கடைத்தேறும் பொருட்டு அந்த ஞானாசிரியன் என்ன பண்றான், மிக வேகமாக செயல்படுகின்றான். உரு அருள, இந்த உரு வந்து ஞானம். இது எழுதிட்டீங்களா? அடுத்தது, இது ஒரு அழியன்னு சொன்னாரு, இது ஒரு அருள. இந்த ஒரு வந்து ஞானம். ஒரு அருள வல்லான் என்று உரை. நீ ஞானாசிரியன சாதாரணமாக நினைத்து விடாதே. பசுவின் மலம் எல்லா மலங்களையும் நீக்கக்கூடிய, பார்த்தா பசுவின் சாணம் சொல்லுவோம், ஆனா அது எப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தது, எல்லா மலங்களையும் அழிக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் போக்கக்கூடிய அந்த வல்லமை வன்மை வாய்ந்தது பசுவின் மலம். அதுபடி நீ ஞானாசிரியனா சாதாரணமா நினைக்காத. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஞானத்தே உருவாக உடையவன். ஞானாசிரியன் வந்து
ஞானத்தே உரு. அவனுடைய உரு எப்படி? ஞானமே உருவானவன். அப்படிப்பட்ட அவன் அவனன்றே, அவனை தவிர வேற யாராலையும் முடியாது, அவனன்றே உரு அழிய, நம் உரு அழியும்படி பாயும் உருள உரு அருளவல்லான் என்று நீ உரைப்பாய் என்பதாக அந்த ஞானாசிரியனுடைய அந்த பெரும் வல்லமையை சுட்டி காட்டுகிறார். ஏன்னா அவனுடைய உபதேசத்தை கேட்டு கருமத்தை முடித்தவர் பிண்டத்தில் வாரார், பிறப்பு இறப்பு இல்லை என்று உறுதியாக சொல்கிறார்களே, அது எவ்வாறு பொருந்தும் என்பதற்கு சொல்வதற்காக இந்த ஓமையை எடுத்துகிறார். அனைமா திருக்கழிற்றுப்படியார்ல ஒவ்வொரு பாடலையும் அழகா ஒரு ஓமையை வைத்து வைத்தே விளக்கி வருகிறார் இல்லையா. அந்த போனதோட அந்த கடல், அந்த நீர்க்கடல் ஓமையை சொன்னார். அதுபடி இதுல என்ன சொல்றார், பசுவின் மலத்தை சொல்லி ஞானாசிரியனுடைய தன்மையை விளக்குகிறார். அது பாடல வாசிங்க. இன்று பசுவின் மலம் அன்று இவ்வுலகில் நின்ற மலமனைத்தும் நீக்குவது. இங்கு என்றால் உருவுடையான் அன்றே உருவழிய பாயும் உரு அருளவல்லான் உரை என்று நீ அவன் தானே அப்படித்தானே அப்படின்னு சொல்லி இதனை சொல்வாயாக என்பதாக இதை வைக்கிறார். அடுத்தாப்புல அதோட தொடர்புடைய அடுத்த பாடலும் இந்த உந்தியார் பாடலோட தொடர்புடைய பாடல். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவரே அண்டத்து அப்புறத்து எண்ணாதே, அண்டத்தில் அப்புறமும் இப்புறமும். அதை பிரிச்சு எழுதியிருக்கா, உங்களை பிரிச்சு எழுதியிருக்கு இல்லையா? அண்டத்தின் முதல்ல என்ன வருது, அண்டத்து அப்புறத்து இப்புறம் எண்ணாதே, அண்டத்தில் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் செந்தறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று. நாம படிச்சிருப்போம், இந்த ஞானிகள் எல்லாம் எல்லாம் அறியும் அறிவுரியினும், அவர்கள் எல்லாவற்றையும், அதாவது இதுவரை நம்மளுடைய அறிவு வந்து ஏகதேசப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மல சார்போட இருக்கும் பொழுது, விடய சார்போட நாம இருக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கு, ஏகதேச அறிவு தான் இல்லையா. அறிவித்தால் தான் அறியும், ஒன்று ஒன்றாக தான் அறியும், ஒன்றை மறந்து தான் ஒன்றை நினைக்கும் இல்லையா, ஒவ்வொன்றிலும் அழுந்தி அறியும், ஒவ்வொரு துணை இருந்தாதான் அறியும். இதெல்லாம் என்ன அறிவு, ஏகதேச அறிவு. அப்ப இதுவரை ஏகதேச அறிவினால இந்த மாதிரிதான் அது குறையுடைய அறிவு இல்லையா, சிற்றறிவு. அப்படிப்பட்ட அறிவை அவன் இந்த ஆச்சாரிய ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி கருமத்தை செய்தவர்களுக்கு என்ன நடக்கு, அவர்களுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை சொல்றோம் இல்லையா. அந்த அப்படி உபதேசத்தை கேட்டவங்களுக்கு எங்க என்ன சொல்ற, அவர்கள் எல்லா அவருடைய அறிவு என்ன ஆயிரும், அந்த ஏகதேச அறிவு வியாபக அறிவாக மாறிவிடும். ஏற்கனவே நம்மளுடைய அறிவு வியாபக அறிவு தான், அது இந்த ஆன்மாவின் இந்த மலங்களுடைய தொடர்புனால என்னாக்கப்பட்டுள்ளது, அது ஏகதேச அறிவாக ஆக்கப்பட்டு விடுகிறது. மல தொடர்புனால நம்மிடம் இயற்கையாகவே உள்ள வியாபக அறிவு ஏகதேச அறிவாக ஆக்கப்பட்டுள்ளது. ஏகதேச அறிவு தான் அந்த குறைபாடுகள், இத்தனை குறைபாடுகளையும் உள்ள அறிவு. இப்ப என்ன ஆகுது, அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி கருமத்தை முடித்தவருடைய அறிவு என்ன ஆயிரும், வியாபக அறிவாயிரும். வியாபக அறிவுனா அந்த ஏகதேச அறிவுல அறிவித்தால் தான் அறியும், அதெல்லாம் அப்படியே மாற்றிக்கணும், தானே அறியும், ஒன்று ஒன்றாக அறியும் என்பது எல்லாம் அறியும் இல்லையா, ஒன்றின் துணையால் அறியும் என்பது துணையின்றி அறியும், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுதான் அந்த வியாபக அறிவினுடைய தன்மை. அதனால அறிவு வியாபகம் ஆனதுனால அவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவார்கள். எங்கெங்க சிம்ஸ்மி நம்ம எல்லாம் நிறைய வாழ்க்கை வரலாற பார்த்தோம்னா, அவர்கள் ஒரு இடத்துல இருந்துட்டே எங்கேயோ நடக்கிற விஷயங்களை சொல்வார்கள். தாய்மானவர் வரலாறுல கூட சொல்லுவாங்க, அவர் தாய்மானவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த பொழுது திடீர்னு என்ன பண்ணாரா, அங்க உள்ள அந்த அங்க கருவில் இல்லை, இங்க அந்த அரச சபையில இருக்கும் பொழுதே திடீர்னு எழுந்திருச்சு அங்க உள்ள அந்த என்னது கோப்புகள் ஃபைலு அதையெல்லாம் எடுத்து டீ பிடிச்சுன்னு சொல்லி அவ்வளோத்தையும் கசக்கி இருக்கிறார். அங்க எல்லாம் தண்ணியில இழந்த நிலைமைக்கு வந்துட்டார்.
என்ன இப்படி இப்படி போய் செய்தான்னு சொன்னோன்னா, அங்க தில்லையில அந்த திரைச்சீலையில தீப்பிடிக்கிறது, அதான் கசக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உண்மையிலே அது அங்க அந்த சமயத்துல அது அங்க நிகழ்ந்து இருக்கிறது. அப்புறம் அதான் எங்கேயோ நடக்கிறத இவர்களால அறிய முடியும். அதான் எல்லா அறியும் அறிவு இருக்கிறதுனால எங்க எங்க என்னென்ன நடக்கோ அதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுபடி ஞானியர் வாழ்க்கையெல்லாம் வரலாறுகளெல்லாம் பார்த்தா, அவர்களை நாடி அடியார்கள் செல்லும் பொழுது அவர்களுக்குள்ள துன்பங்களை எல்லாம் ஏற்கனவே நீக்குவது கூடிய, உனக்கு நீ பற்றி பயப்படாத, உனக்கு நிச்சயமா நீ இன்னைக்கு வீட்டு போய் சேர்றதுக்குள்ள அந்த காரியம் நடைபெறும், நீ இதை பற்றி சந்தேகமே பட வேண்டாம் என்று சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பாராது நடக்காது என்ற நினைந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு என்பதை எத்தனையோ ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுல நாம காண, அதை அனுபவித்தவங்க சொல்றத நாம கேட்கிறோம் காண்றோம். அதெல்லாம் என்ன காரணம் என்றால், அவர்கள் எல்லாம் அறியும் அறிவுருவர், எல்லாம் அறியக்கூடிய அறிவினை அவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அவனை அறியக்கூடிய அந்த அதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டார்கள். எல்லா அறியும் அறிவு இருக்கும், ஆனா அவர்கள் காண்பது என்னது, எங்கும் சிவமாகவே காண்பர். அதனால அந்த அறிவை வச்சுட்டு சித்து வேலையெல்லாம் எதுவுமே செய்ய விரும்ப மாட்டார்கள் இல்லையா. அவங்களால அட்டமா சித்திகளும் செய்ய முடியும், அதெல்லாம் சும்மா சர்வ, அதெல்லாம் ரொம்ப கீழ்ப்பட்ட விஷயங்கள்.

0: அவர்கள் அவர்களும் எல்லாம் அறியக்கூடிய அறிவினை பெற்றவர்கள் ஆவார்கள். அவன் எப்படி எல்லா இடத்திலையும் அப்புறத்தும் இருக்கிறான், இப்புறத்தும் இருக்கிறான் இல்லையா, அண்டத்துள்ளும் இருக்கிறான், பிண்டத்துள்ளும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான், ஆன்மாக்களின் உயிருக்கு உயிராக இருக்கிறான், அவர்களுடைய அறிவில் செறிந்து நிற்கிறான். இப்படிப்பட்ட எல்லா தன்மை உணர்ந்த அந்த சீவன் முத்தர்கள் அவர்களும் எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவும் பெற்றிருப்பார்கள். ஆனாலும் அப்புறம் பாடலை இப்ப பாருங்க, கண்ட அத்தை கொண்டு அந்த ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கொண்டு கருமம் முடித்தவரே அண்டத்து அப்புறத்து எண்ணாதே, அண்டத்திலும் இருக்கிறான் அப்புறத்தும் இருக்கிறான் என்பதை பற்றி அதை பற்றிலாம் இங்க இருக்கானா அங்க இருக்கானா என்பதை எண்ணாது. அண்டத்திலும் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் எல்லா உயிர்களுடைய அறிவிகளையும் அவன் செறிந்திருப்பதை சென்று சென்று அறிந்து எப்புறமும் கண்டவர்கள், எப்புறமும் கண்டவர்கள்னா அவர்களும் என்ன பண்ணுவார்கள், எல்லாவற்றையும் அறியும் திறனை பெற்றவர்கள், வியாபக அறிவை அவர்களும் அடைவார்கள். அப்படி அடைந்தவர்களுக்கு இன்று எது இன்றுனா இந்த உலகம் தோற்றப்படுவது இல்லை. இன்று என்றால் தோன்றாது. ரெண்டு வகையாக பொருள் கொள்ளலாம், இந்த பாடலுக்கு ரெண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். அப்படிதான் ரெண்டு வகையாக உரை சொல்கிறார்கள். ஒன்று வந்து அவர்கள் எல்லாம் அறிந்த அந்த பெருமானை எல்லாவற்றிலும் காண்பதினால் எல்லாவற்றையும் அவர்களும் அறியும் அறிவு உடையவர்கள் ஆவார்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் அப்புறத்தும் இப்புறத்தும் உயிர்களின் அறிவிலும் எங்கும் அவன் நிறைந்திருப்பதை உணர்ந்த சிவஞானிகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். அவனைப் போலவே எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். அதாவது வியாபக அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள். அதாவது ஏகதேச அறிவு நீங்கி வியாபக அறிவு பெற்றவர்கள் எழுதிட்டீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள ஏகதேச அறிவு நீங்கியவர்கள், ஏகதேச அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள், அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள். அவ்வாறு எல்லாம் அறியும் அறிவு பெற்றிருந்தோம் அவர்கள் சிவத்தையே கண்டுகொண்டிருப்பர், சிவத்தையே கண்டுகொண்டிருப்பர். உலக பதார்த்தங்களை பாரார், அந்த பரணையே பார்த்திருப்பர், அந்த பரணையே பார்த்திருப்பர். இன்று என்பது இந்த உலகம் அவர்களுக்கு தோன்றாது. தோன்றாதுன்னா பதார்த்தங்களை பாரார். அது பேரானந்த நுகர்வுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த உலகியல் பதார்த்தங்களை பாக்குறதுக்கு விருப்பம் வரும்? இந்த சிற்றின்ப நுகர்வுகளை பெரிய அளவுல போனதுக்கு அப்புறம் இந்த அற்பமான விஷயங்கள்ல பார்ப்பதற்கு விருப்பம் வராது. அதத்தான் இன்று என்ற பொருள்ல உலகம் வந்து தோன்றாது, அவர்களுக்கு தோன்றுவது இல்லை அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இன்னொரு பொருள், அவர்கள் எல்லாவற்றிலும் பரமே பார்த்திருப்பர் என்பதோடையும் விட்டுக்கலாம். இன்று எப்பொழுதும் அவர்கள் அந்த பரத்தையே பார்த்திருப்பர் என்று சொல்லலாம். ஆக இந்த உந்தியார் பாடலுக்கு இந்த இரண்டு பாடல்களையும், இந்த ரெண்டு களிற்றுப்படியார் பாடல்களையும் நாம் இயைபு பாடல்களாக எடுத்துக்கொள்ளலாம். இனிமே அடுத்த திரு உந்தியார் பாடல் நாலாவது பாடல், அதை நாம மதியத்துக்கு மேல காண்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இன்னே எழுவரும் உன்னே தழியொடி, இப்படி ஏழு பேரும் சொன்ன பிறகு அங்கு அயல் இருந்து அருளினர். பக்கத்தில் இருந்தவர் வைகண்டாரின் அருள் பெற்றவர்.

0: அவர் அருளினார். எது அழகு இது, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அழகு இது, நீங்கள் சந்தர்ப்பம் நிராகரித்தமை, நீங்கள் உங்களுடைய கொள்கையை சொல்ல அதற்கு மறுப்பு சொன்னீர்கள். மிக்க அழகா இருக்குப்பா. சிண்டலா சொல்ற ரொம்ப அழகா இருக்கு, நீங்க பேசணும் ஒண்ணுனும் ரொம்ப நல்லா இருக்கு. அழகு இது, நீங்கள் சந்தர்ப்பம் நிராகரித்தமை, அழகு இது நல்லா. மற்றவர் உரைத்த சொல் தரு பொருள் கொண்டு முப்பொருளையும் கொண்டு, மற்றவர் எதை உரைத்தார்கள், மற்றவர் நிலையை உரைத்தார்கள். சரியா, வாதம் செப்பை விதண்டை ஏது என்று நாள் வகையில் ஒரு செய்தியை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நான்கு நிலையில் நாம் அதனை ஆய்வு செய்ய வேண்டும். அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இவ்வளவையும் சொன்னா ஒரே வழியில சொல்லிடலாம். வாத்தியார் மகனும் ஏதேனும் ஒரு பொருளை பற்றி அவர்களுக்கு ஏற்ற சந்தேகத்தை தீர்த்து கொள்றத வாதம் பண்றதுனா எதிர்வாதம் இல்ல, அது விதண்டைங்கிறது ஒன்று. வாதம் என்பதுன்னா ஒரு பகுதி நம்ம படிக்கிறோம் சொன்னா அதை பற்றி சிந்திக்க, ஏன் சொன்னார், எனக்கா சொன்னார் என்ற கேள்வியை கேட்கும். குழந்தைகள் கேட்கிற இல்லையா, ஏதாவது கோயில் கூட்டு போனா இந்த சாமி ஏன் கையில வேல் வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும். அப்ப என்ன அர்த்தம், நாம தெரிஞ்ச தெரியாட்டி தெரிஞ்ச மாதிரி வேலை கும்பிட்டு போயிடலாம். அந்த பிள்ளைக்கு தெரியலைன்னா அது கேட்டே ஆகும். நாம தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் தெரிஞ்ச மாதிரியே நடந்துருவோம். இதுதான் நம்முடைய வயது வந்த கோளாறு. சின்ன பிள்ளை தெய்வமும் அது ஒண்ணுங்கிற மாதிரி கேட்கும். அப்ப வாதம் என்பது ஆசிரியர் மாணவரிடத்தில் நிகழக்கூடிய ஆய்வு. செற்பை என்பது செலுத்துதல், அதாவது தான் சொன்ன கருத்தை சொல்லிட்டு இருக்காரு, மற்ற பத்தி பேசுறதே கேட்கறதில்ல. இப்ப நம்ம வீட்டுல அப்படித்தானே, அவங்க சொன்னதுதானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்றாங்க சரிதான். ஆமா, ஆனா அப்புறம் முதல்ல கொஞ்ச நேரம் கேட்டு கருக்குறா, ஆமா நீ சொன்னதுதான் சரி, உடனே இப்ப தாயா நீ தயாரிப்போமே ஆயிருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப செற்பை என்பது செலுத்துவது, தான் கூறிய கருத்தை அப்படியே செலுத்துவர். அடுத்தது விதண்டாவாதம், இல்ல அடுத்தது ஏது ஏது சொல்லுங்க. விதண்டாவாதம் உங்களை விதண்டாவாதம் நமக்கு தெரியும், ஏற்றிக்கு போட்டியா பேசுறது விதண்டாவாதம் வந்தது. தன்னுடைய நிலையில் தான் கூறுகிற கருத்தை மறுக்கிற பொழுது மறுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் அதற்கு விதண்டாவாதம் செய்யும். அடுத்தது ஏது, இணை பயன் மெய் உரு என்ற நிலையில் கோமைகளை ஏதுவை காரணம் காட்டும். இப்படி ஓது நல்வகை ஓமை பொருள் விளக்கம். ஓமை என்பது ஒரு பொருளை விளக்க வந்தது. அதுபோல ஒரு நல்வகை நிலையில் கருத்துக்களை விளக்க திகழ் தர அருள் செய்ய மாந்தர். அதனால் அருள் இப்ப அருள் கிடைச்சாச்சு. ஏன்னா வாத்தியார் சொல்றதை மாணவன் கேட்பது, அதற்கு விதண்டாவாதம் சொல்லுவது அல்லது ஓமை ஏற்றுக்கொள்வது என்பது போல ஒரு பெரியவரிடத்தில் கேட்கக்கூடிய திருவருள் கிடைக்கிறது. அந்த திரு அருள் சேர் மாந்தர் வெருள் தேராமல் அச்சம் தேராமல் சட்டம் விடயமும் கேள்வியும் விடையுமாக கற்க நற்கவி மாந்தர் நக நவித்துவனே. மாந்தர்கள் ஏற்படும்படி கவிதையும் நான் சொல்வேனாக. இப்ப இது பாயிரம். பாயிரத்தில் சொல்லப்பெற்ற கருத்துக்கள் அதனுடைய மரபுப்படி அமைந்திருந்தாலும் நம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளக்கூடியது ரெண்டே ரெண்டு செய்தி. ஒன்று, வேதத்தில் இருந்து ஏன் பிற சமயங்கள் தோன்றின. இரண்டாவது, இந்த சங்கற்ப நிராகரணம் பொற்சபையில் 2035 சக ஆண்டில் ஆணித்தங்கள் 6 நாள் 8 மதவாதிகளின் கருத்து பரிமாற்றங்கள். இது வந்து நம்ம படிக்கணுங்கிறது இல்ல. சங்கற்ப நிராகரணம் சொல்ற போதே, சங்கற்ப நிராகரணம் நினைக்கிற போதே இது ஐயா அங்க இருக்கு. இப்ப முதல் நூலுக்குள்ள போலாமா? இப்ப ரெண்டு முடிஞ்சு, 13 ரெண்டு முடிஞ்சு. மாயாவாதம், மாயாவாதின்னா யாரு, அத மனசுல வாங்கிட்ட. மாயாவாதி என்றால் யார், அகம் பிரம்மாஸ்மி, இதுதான் மாயாவாதி. நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. நான் தான் கடவுள் என்று கொண்டு பிரம்மமே எல்லா பொருளாய் இருக்கிறது என்ற கொள்கையை உடையவர்கள். இதுதான் மனத்துல அதாவது வந்து நாம சாமி வேற நம்முடைய உயிர் வேற, உயிர்ல சாமி கலந்துருக்காரு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன்னா இதுவரை இந்த மண்டபத்துக்குள்ள இந்த அரை ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கை சித்தாந்த திருமுறை படிக்கிறதுக்கு முன்னாடி சாமினா கோயில இருக்கிற சாமி தான் அப்படின்னு நினைச்சு சைவ சித்தாந்தத்தையோ அல்லது திருமுறைக்குரிய பொருளையோ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா பாடுனா இல்ல சொல்லிய பாட்டி அதுக்கு மீனிங் மட்டும் பொருள் இல்ல, சொல்லிய பாட்டினாலே பொருள் என்றால் மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை அறிந்தான். நீ பாடுற பாட்டிலிருந்து சாமியை புரிஞ்சுக்கணும், பாடுற பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுட்டா மட்டும் பத்தாது. வேயிறு தோழி மங்கன் அப்படின்னா மூங்கிலை போன்று இருக்கிற தோழையுடையவன் என்று தெரிந்தால் மட்டும் போதாது. எப்படி மூங்கிலானது வளைந்து கொடுத்து தன்னுடைய வாழ்வை நடத்துகிறதோ அதுபோல ஆன்மாக்கள் வேண்டுகிற இடங்களெல்லாம் வளைந்து கொடுப்பவன் தான் வேயிறு தோழி மங்கன். இறைவனை நாம் எங்கெங்கு எப்படி வணங்குகிறோமோ அப்படி இறைவன் அந்த வடிவத்தில் வளைந்து தோன்றுவான். தெய்வம் என்பது எப்பாலுக்கும் அப்பாலாய் உள்ளது, எப்பாலுக்கும் அப்பாலாய். அந்த பெண் தெய்வம் என்பது அருள். நாம் அடிப்படையிலே சில செய்திகளை நடைமுறை வழக்கிலே புரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்தத்தில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க வட சொற்களை வச்சு, நாம அடிப்படையில் அருள் என்றால் பெண் தெய்வம் அவ்வளவுதான். ஏன்னா அருள் பெற்றாச்சு நால்வரும், அருள் பெற்ற பிறகு ஜீவன் முத்தராக வாழ்கிற அவர்கள் பிராரத்த வினையின் காரணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூணு வயசுல பால் குடிச்சாலும் அப்பவே மேல போயிருக்கலாம் ஞானசந்திர பெருமாள் போல. ஏன் பிராரத்த வினை, நீ 16 வருஷம் இருக்கணுங்கிற வினை, அது ஆண்டவனை படைச்சு அனுப்பிச்சது. அப்ப அவர் போக முடியாது. அப்ப 3 வயது பால் உண்ட பெருமான் 16 வயது வரை வாழ வேண்டும் என்பது பிராரத்த வினை. அவர்கள் ஜீவன் புத்தராக வாழ்கிறார். அப்ப கடவுள் என்ற ஒருவர் உண்டு என்று நம்புகிறார், நான் ஆன்மா என்பது வேறு என்று நம்புகிறார். ஒருத்தன் பிள்ளைகளை இருக்கிறவர் அப்பா கூப்பிடும்பா, அம்மா ஏ உங்க அப்பா கூப்பிடுறா, அப்பா உன்னை அம்மா கூப்பிடுறா, அப்ப அம்மா பிள்ளைக்கு நேர நம்மள அப்பாவா மதிக்கிறான்னு தெரியும். பிள்ளைகளாம் போனது ஏன் அங்க நின்று இது மரம் மாதிரி நிக்கிறீங்க, வாங்க கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து வைங்க, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய பிடிச்சி வச்ச கல்லு மாதிரி நிக்கிறது பாரு. சரி சரி, இன்னைக்குதான் நான் வாங்கி கேட்டுக்க வேண்டியது செய்யறவாங்க. பெற்றோர்களாக இருக்கிற தந்தை கூட தனி ஒரு நிலையில் இருக்கிற பொழுது அடிமையாக மாறுகிறோம். நாம் அடிமை, இறைவனை நினைக்கின்ற பொழுது நாம் அடிமை, இறைவன் தான் தலைவன், அதுதான் ஞானம். இந்த உலகத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் எப்படி பல நேரங்களில் பலவித பதவிகளுக்குரியவனாக இருக்கிறானோ, தந்தை என்று, மகன் என்று, கணவன் என்று, அடுத்த வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர் என்று மாறுகிறாரோ அது போலத்தான். ஆனால் நாம் அப்படி சொல்லுவதில்லை. இறைவன் என்பவன் தனி, இப்படிப்பட்ட ஆன்மா உடல் எல்லாம் அவனால் ஆக்கிரமிக்கப்படுகிற பொருள். அவர்கள் அப்படி இல்லை, அகப்பிரமாத்தி என்பதை கொண்டு பிரம்மமே எல்லா பொருளாயும் இருக்கிறது, எனவே இந்த உலகம் மயக்கமுடியது இருப்பது போல இல்லாமையாக இருக்கிற மயக்கமுடியது இருப்பது மாதிரி இருக்கும், அழிஞ்சுதான் போகுது. இந்த மயக்கம் என்னைக்கு இருக்கும் சொல்ல முடியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பழுதடையத்தான் செய்யும். அப்ப இருந்தது ஏன் பழுதடைஞ்சுனா, பழுதடைய போற ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது பழுதடை பழுதடையக்கூடியதுதான். ஆனா நினைக்கிறோம் இதுதான் சாத்வீகம், அப்ப அழிவதும் கூட இருப்பது போல் தோன்றும். இதுதான் மாயை என்பது மாயாவாதி. அப்ப மாயாவாதி யாரு? இறைவன் எல்லா பொருளாகவும் காட்சி தருகிறான், தனித்தனி பொருள்கள் இல்லை, இறைவன் தான் அந்த பொருளாக காட்சி தருகிறான். அவ்வாறு காட்சி தருகிற பொருள் கூட மயக்கமாக காட்சி தருகிறதே தவிர நிலையாக இருக்கின்ற நிலையில் தரவில்லை. இதுதான் மாயாவாதிகள் சமய கொள்கை. இந்த கொள்கையை வைத்துக் கொண்டு மாயாவாதி தன்னுடைய சங்கப்பம் கொள்கைகளை வரையறுக்க போகிறார். அது ஏறக்குறைய ஒரு 59 வரி. இந்த 59 வரியும் படித்து நாம பொருள் கணன்னு சொன்னா அதுல இருக்க ஒரு 10 செய்தியை நம்ம எடுத்துக்கோம். அந்த 59 வரியில என்ன சொல்றாரு அத முதல்ல நான் செய்தியா சொல்லிடுறேன், அதை நீங்க குறிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, பேனானும் மறந்து போய் எழுதிய ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்ப எழுதுறதுக்கு ஒரு 10 எழுதித்தான் பார்ப்போம், கை வருதான்னு பார்ப்போம். நாம அந்த 10 செய்திகளை மாயாவாதி தன்னுடைய செய்தியை சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கலாம். முதல் பொருள் இறைவன், நிலைத்தவன், இறைவன் நிலைத்தவன், அவன்தான் எல்லா பொருளுமாய் விளங்குகிறான். இத முதல் செய்தி, இறைவன் தான் நிலைத்தவன், அவன்தான் எல்லா பொருளுமாயி விளங்குகிறான். இரண்டாவது செய்தி, கரும்பு கரும்பு தன் சுவையை அறியாதது போல அந்த இறைவன் தன் ஆற்றலை அறியாதவன். மூன்றாவது செய்தி, இப்ப 2 வரி எழுதிதான், இதுல ஒண்ணு புரியாதுக்கே வழி இல்லை பாரு. அவன் தான் ஏன் நிலையானவன், அவன் தான் எல்லா பொருளாகவும் காட்சி தரான். மூன்றாவது, என்ன பொருளாய் காட்சி தரான்? ஐம்பூதங்களாய். மூன்றாவது, ஐம்பூதங்களாய், அவற்றின் சேர்க்கையாய், 6 தாதுக்களை உடைய. அதுக்கெல்லாம் விளக்கம் பேர் சொல்லுதான், நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய 6 தாதுக்கள், 6 பொருள், தாதுனா பொருள், 6 தாதுக்களை உடையதாய், 5 உடம்பினை கொண்டதாய், 5 வகையான உடம்பினை கொண்டதாய் விளங்குகிறான். 4 பொருள், உயர்ந்தவனாக இருக்கிற இறைவன் இவ்வாறு உடம்பாய் காணப்படுவதற்கு காரணம், பெரிய உயர்ந்தவன் இறைவன், அவன் அழிகின்ற உடம்பாக காட்சி தரான். அழிகின்ற உடம்பாக காட்சி தருவது ஏன் என்றால், அல்ல எவ்வாறு என்றால், உயர்ந்த இறைவன் அழிகின்ற உடம்பால் காட்சி. ஏன்னா அவன் என்ன சொல்றான், மாயாவாதி, இந்த உடம்பெல்லாம் நம்ம உடம்பு இல்லை, தனி பொருள், ஜடப்பொருள் அல்ல, இந்த உடம்பு வந்து இறைவன் தான் அப்படிங்கிறான். அப்ப உயர்ந்த இறைவன் எதா ஆயிட்டான், அழிஞ்சு போற உடம்பா இருக்கிறான். ஏன், எப்படி என்றால், சிப்பின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வெள்ளி மாதிரி காட்சி தரும். எனவே சிப்பி என்பது வெள்ளி போல் காணப்படுவது போல இறைவன் சிப்பியாக இருக்கிறவையில் வெள்ளியாக காட்சி தருவான். அப்புறம் எப்படி எழுதணும், உயர்ந்த பொருளாக இருக்கும் இறைவன் தாள் அழிகின்ற உடம்பாக தோன்றுவதற்கு காரணம் சிப்பியானது வெள்ளி போல தோன்றுவதாகும். சிப்பியானது வெள்ளி போல தோன்றுவதாகும். அடுத்தது, இப்ப முதல் செய்தி, இறைவன் உயர்ந்தவன் எல்லாம் மற்ற பொருளாய் காட்சி தருகிறான். இரண்டாவது, கரும்பானது தன்னை அறியாது போல அவன் தன்னை அறிவதில்லை. மூன்றாவது, அவன் 5 பொருளாக 5 பூதங்களின் சேர்க்கையாய் உடம்பாய் காட்சி தருகிறான். இவ்வாறு உடம்பாய் காட்சி தருவது எது போல என்றால், வெள்ளியும் வெள்ளியானது சிப்பி சிப்பியானது வெள்ளி போல என்று அதனோடு தொடர்ந்து அதை நாளா கூட நீங்க பிரிச்சுக்கிட்டா கூட, ஆனா மறுப்பு ஒண்ணுதான், மூணாவதுக்கு தான் மறுப்பு. சரி, மயக்கத்தை தரக்கூடியது வேற ஒன்று, ஐந்து பூதங்களாக அவர் எப்படி காட்சி தருகிறார் என்றால், தெய்வம் ஐந்தாக மயங்கி காட்சி தருகிறது. எது போல என்றால், சிப்பி எப்படி மயக்கத்தில் நமக்கு வெள்ளி போல் காட்சி தருகிறதோ அது போல. புரிஞ்சுப்பட்டா? இப்ப நாலாவது பாருங்க, ஏயா இறைவன் உயர்ந்த பொருள், அவனுக்கு போய் சிப்பின்னு ஒரு அகனை பொருளை உதாரணம் காட்டுங்க, இது லாயக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாயாவதி சொல்றான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். புரியுதா? புரியலையா? மறுபடியும் சொல்றேன், புஷ்டத்துக்குள்ள போகப்படாது, போனா சத்தியத்துக்கு முடியாது. நான் சொல்றது முதல்ல கேட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பொருள் புரியும். இப்ப இறைவன் மிகச்சிறந்தவன், அவன் எல்லா பொருளாக காட்சி தருகிறான். ஏயா எல்லா பொருளாக காட்சி இருந்தா அவனுக்கு தன்னை பத்தி தெரியாது, அதனால எல்லா பொருளுமா இருக்கிறான். இல்ல தன்னை பத்தி மட்டும் தெரிஞ்சிருந்தா எப்படி இருப்பான்? தான் மட்டும் சேர்ந்த அரியணையில் உட்கார்ந்து இருந்திருப்பான். அவன் தன்னை பத்தி தெரியாதனால நீ உங்களாவது காட்சி தரான். தெரியவனா? எப்படி பதில் பத்தீங்களா? எப்படி கொண்டு வர கருத்து? இந்த ரெண்டு செய்தியும் இப்ப நான் உடன்பாடாக்கிக்கிறேன். இறைவன் உயர்ந்தவன், அவன் எல்லா பொருளுமாக காட்சி தருகிறான். புரிஞ்சுக்கணும். ஒரு செய்தி, ஏன் அவன் காட்சி தரானா? தன் ஆற்றலை தான் தெரியாதவன். இப்ப ஒரு பெரிய வங்கியில அல்லது ஒரு இப்ப நெய்வேலியில நான் பாக்குறேன், நெய்வேலியில மிகப்பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்க. அவங்க வந்து சித்தாந்த பயிற்சியை அமைப்பாளராக இருக்காங்க. அமைப்பாளராக இருக்கிற இன்ஜினியர் அவர் சொன்னா பத்து பேர் வேலை பார்க்க ரெடியா இருக்கிறான். அவரே வந்து நான் போன உடனே என்னுடைய பைய தூக்கிட்டு வர்றாரு. அப்ப நான் தன்னை பற்றி தான் அறியாம எவ்வளவு வெளியவரா இருக்காரு சொல்றதா இல்லையா? அப்ப உயர்ந்தவனாக இருக்கிறவன் வெறும் ஜடப்பொருளாக இருக்கிற இந்த உடம்பாக தெரிகிறானே என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஆற்றலை தான் அறியாதவன். எது போல என்றால், கரும்பு தன் சுவையை தான் அறியாதவன் போல. மாயாவாதி சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா சத்தியமா அவன் மதத்துல நம்ம சேர்ந்துருவோம். அவ்வளவு அழகா வைக்கிறான் அது மன மயக்கம். இப்ப இது யாரும் மறுப்பு சொல்ல முடியல பாருங்க. அவன் தான் எளிமையா இருக்கான். சரி, அவன் என்ன பொருளாக இருக்கிறான் என்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற உடம்பாக இருக்கிறான் என்று சொன்னான். அதான் முக்கியம். உடம்பாக வந்திருக்கிறான்னா எப்படின்னா, ஐம்பூதங்கள் சேர்ந்துதான் உடம்பு, ஆறு தாதுக்கள் சேர்ந்துதான் உடம்பு, ஐவகை உடம்பு, ஐவகையா அன்ன கோசமயம் அந்த கோசமயம் ஆகுங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்துதானே உடம்பு. இப்படிப்பட்ட உடம்பாக இருக்கிறான். ஏய்யா உயர்ந்தவன் இந்த உடம்பாக எப்படி தோன்றுகிறானா? அதாவது நாம வந்து கடற்கரையில் இருக்கிற சிப்பிய ஐயோ பொண்ணு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வந்து அதை தண்ணியில அரைச்சு பார்ப்போம் நினைக்கலையா? அது மாதிரி மயக்கமாக இருக்கிறான். இப்ப மூணு செய்தி முடிஞ்சுதா? இப்ப நாலாவது செய்தி, உயர்ந்தவனாக இருக்கிற கடவுள் இந்த ஜடப்பொருளாக ஏன் தோன்ற வேண்டும்? உடம்பு ஜடப்பொருள் தானே, ஏன்னா உயிர் கிடையாது. ஏன்னா அவன் எதை ஒத்துக்கிறான்? கடவுள் மட்டும்தான் ஒத்துக்குவேன். அதனால உயிரெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. உயிரே இறைவன் தான். இறைவன் தான் உயிராக காட்சி தரான், இறைவன் தான் உடம்பாக காட்சி தரான், இறைவன் தான் நான் சாப்பிட பொருளாக காட்சி தரான், இறைவன் தான் மூணு பத்துக்கு சாப்பிட டீயா தரப்புறேன். அப்ப டீ சாப்பிடுவோம், இறைவன் சாப்பிடுவோம் இருக்குது. மாயாவாதத்துல இருந்தா புரியுதுங்களா? நீங்க இப்ப டீ சாப்பிடற போது திட்டக்கூடாது. என்னடி கண்ணி தண்ணி மாதிரி காப்பி போட்டுக்காங்க, நாளைக்கு அதுவும் கிடைக்காது. ஏன் திட்டக்கூடாதுன்னா, கடவுளை நினைச்சுங்க. மாயாவாதத்துல கடவுளை பாராட்டுவோமா இல்லையா? அதான் மாயாவாதம். ரைட். ஏயா ஜடப்பொருளை போய் சொல்றது நீ காட்டிய சிப்பிய காட்டிய ஜடப்பொருள் ஆச்சு. இறைவனுக்கு ஜடப்பொருளை காட்டு, அது ஒண்ணும் இல்ல. அது அப்படி காட்ட நினைக்காத. சிலந்தி என்ன பொருள்? உயிர் பொருளா இல்லையா? சிலந்தி அது வந்து நூல், எங்க போனாலும் போனா சிலந்தி நூல் அது வருது. அப்ப சிலந்தி வாயிலிருந்து வருகிற அந்த நூல் உயிர் பொருள் அல்ல, அது ஜடப்பொருள். அப்ப உயிர் பொருள் இருந்து ஜடப்பொருள் வருதா இல்லையா? அது போலத்தான். இது இப்ப அஞ்சு செய்தியும் மறுபடியும் வச்சு பாருங்க, ஒன்றோட ஒன்று சேர்ந்தீங்கன்னா தான் மாயாவாதம் புரியும். கடவுள் உயர்ந்தவன், அவன் உடம்பு போன்ற எல்லாமாக இருக்கிறான். அவன் ஏன் இப்படி எழிவந்த நிலையில் இருக்கிறார் என்றால், கரும்பு தன் சுவையை அறியாது போன தன் ஆற்றலை தெரியாது. அவன் அந்த எழிவந்த நிலையில் எவ்வளவு யார் உடம்பாக இருக்கிறார் என்றால், ஐவகை உடம்பு, ஆறு தாதுக்கள், இவையெல்லாம் சேர்ந்து உடம்பாக ஆகிறான். சரி, இப்படி உடம்பாக இருக்கிறவன் தாழ்ந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால், நாம் அது ஒரு மாயை, வெள்ளியை சிப்பியை வெள்ளியை நினைப்பது போல. அப்ப வெள்ளியும் சிப்பியும் இறைவனுக்கு ஓவையாகிற பொருளா, அகிரணை பொருளாயிற்று என்றால், அகிரணை பொருளாக இருக்கிற உடம்பு உயர்நிலை பொருளாக இருக்கிற கடவுளால் உற்பத்தி ஆக முடியுமா என்றால், இல்லை. சிலந்தி என்ற உயிர் பொருள் இருந்து சிலந்தி நூல் வருவது போல, சிலந்தி நூலுக்கு மட்டும் இறைவன் போல அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, பாதி வீட்டுக்கு ஒட்டடியே அரிக்க வேண்டாம். ஏன்னா அறிவுள்ள அந்த சிலந்தியும் சிலந்தி நூலும் இவன் வீட்டுல போயெல்லாம் நாம குடியேறப்படாது, இந்த பாதி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு பாதி வீட்டுக்கு வராது. அதுக்கு அறிவு இல்லாததுனாலதான் நம்ம வீட்டுக்கு வந்து ஒட்டடையா மாறி நாமள ஒட்டடை அடிக்க வச்சு. அதுக்கு மட்டும் அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்கும் வராது, கவலைப்படாம வெள்ளையே அடிக்க வேண்டாம். அது வேற உயிரற்ற பொருளா இருக்கு. சரி, போயிட்டு போகுது. சிலந்தி போல இது நாலாவது கருத்து. உயர்நிலை பொருள் இருந்து அகிரணை பொருளாக இறைவன் மாறுகிறான், மயங்குகிறான் என்றால், அது சிலந்தியிலிருந்து வருகிற சிலந்தின் உள் போல. இப்ப இதெல்லாம் நம்ம மறுக்கணும். நாலாவது வெளியாச்சா எப்படி எழுதணும்? உயர்ந்த உயர்ந்த அறிவுடை பொருளான இறைவன் அகிரணை பொருளாக இருக்கிற உடம்பாக காட்சி தருவதற்கு காரணம், சிலந்தியின் உயிருடைய சிலந்தியில் இருந்து ஜடப்பொருளாகிய நூல் தோன்றுவது போல.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சொல்லக்கூடாது. பத்து சொல்லலாம், முக்கிய உயிரை பத்துமந்தருடைய ஆணவத்தோடு அது பந்தப்பட்டுள்ளதோதான் பத்து. இந்த காலத்தியன் கலையுடைய அகாரத்தோடு சேர்ந்திருக்கும் போதுதான் உயிருக்கு குருடங்கிறது. ஆக இந்த காலத்தியதி கலையுடைய ஆகாரம் இதுல கலைதான் முதல்ல குறிப்பிடுவது. அதனால கலை தொடங்கிடுவாங்க, கலை முதலியன என்ற பொருள்ல கலாதின்னு சொல்லுவாங்க. கலாதின்னு என்ன, கலை முதலியன. அந்த கலாதி தத்துவங்கள் முதலியனா நம்ம வந்து ஆய்வு எடுத்துக்கணும். மற்ற நாளை காலநிதி கலைஞர் ஆனந்த இந்த கலாதி தத்துவங்களோட ஆன்மா சேர்ந்து இருக்கும் போது குருடன் சொல்லுவாங்க. குருடன்னா அந்த கலாதிகளும் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆக நனவு நிலையிலே ஆன்மாவானது குருவ நடுவிலே இருக்கின்றது. அப்பொழுது 35 கருவிகள் சேர்ந்துள்ளன. 35 தத்துவங்கள் சொல்வதில் 35 கருவிகள் சொல்வது நமக்கு நல்லது. ஏன்னா அந்த 10 வாய்ப்புகள்லாம் தத்துவங்களில் வராது. ஞானேந்திரிய விலையும் கர்மேந்திரிய விலையும் தத்துவங்களில் வராது. அதனால 35 கருவிகள், 35 கருவிகளோடு ஆன்மா குருவ நடுவில் இருக்கின்ற சமயம் வந்து அது நனவு நிலை. அப்புறம் கனவு நிலை ஆன்மா கண்டத்தில் இருக்கும். அங்க இருந்து ஆன்மா இறங்குகிறது சொல்லும், இழுகின்றது. இழிதல் அப்படின்னா இறந்துதல். அது குருவ மத்தியில் இருந்து இழிந்து கண்டத்துக்கு வருது. அதான் கனவு கண்டிருக்கும் போது தலை இருந்து உட்காந்துட்டே இருக்கோம், அப்படியே கனவுல ஆனந்து இருக்கிறோம். உலக காரணம் தலை எப்படி இழுவது பார்க்கணும். தலையில் இருந்து ஆன்மா வந்து கண்டத்துக்கு வந்துருக்காரு. அப்ப 25 கருவிகள், 35 கருவிகள்ல 25 கருவிகள் தான் இருக்கு. 10 நீங்கி விட்டேன். இந்த 10 எவை என்றால் ஞானேந்திரியானது கர்மேந்திரியானது. இந்த 10 நீக்கி விட்டார். கனவு நிலையில கண்டத்தில் ஆன்மா இருக்கிறது. உறக்க நிலையில ஆன்மா எங்க இருக்கிறது, இதயத்துக்கு இருக்கு. அப்ப 25 கருவிகள் கண்டத்தில் இருந்தது, உறக்க நிலை இதயத்துக்கு வருது. அப்ப 3 கருவிகள் தான், 3 கருவிகள் தான். எவையெல்லாம் நீங்கினா என்று பார்க்கறதோட எவையெல்லாம் இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப எளிது இல்லையா. இப்ப நம்ம வகுப்புல வந்து
2: பதினை போல் பத்து வாசம்
1: கூட நல்ல பாட்டு இல்ல சார். நித்தமாய் அருவாய் நித்தமாய் அருவாய் ஏக நிலையராய் உலகத்திற்கு ஒரு நித்தமாய் எங்கும் வியாபியாய். ஏன்னா மாறி வந்து நித்தமாய் சொல்லிட்டாரு முதல்லயே. அப்ப நித்த பொருள் எப்படி இருக்கணும்? வியாபக பொருளா தான் இருக்கணும். மாலையிலிருந்து தோன்றக்கூடிய உடம்பு பஞ்சபூதங்கள் இவை வேணா வியாபக பொருளா இருக்காது. இட வரையறைக்கு உட்பட்ட பொருளா தான் இருக்கும். கோள்களின் திட்டம் நிறை எல்லாமும் வானவியல் அறிஞர்கள் அக்காலத்திலே அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா இவையெல்லாம் இட வரையறைக்கு உட்பட்ட பொருள். ஏன் அதனால இவையெல்லாம் போன்றி அழியக்கூடிய பொருளா இருக்கின்றன. காரிய பொருள் போன்றி அழியாத மித்த பொருள் ஒரு பொருள் இருக்கிறதுனா அது வியாபக பொருளாக இருக்கணும். அதனால உயிர் மித்த பொருள் என்பதால் அது வியாபக பொருளா இருக்கும். வியாபக பொருள் என்றால் அதுக்கு இட வரையறை கிடையாது. எங்கும் இருக்கக்கூடிய பொருள். அப்போ ஜீவனாகிய உயிர் வியாபக பொருளாக இருக்கின்றபடினாலே அந்த பொருள் வந்து நீங்க எப்படி ஆபத்தைப்படுத்து சொல்லலாம்? அது குருவர்களோட மட்டும்தான் இருக்கு கனவநிலையில. அப்புறம் குருவர்களிலிருந்து கனவநிலைக்கு வரும்போது அளவுக்கு இழுகின்றது, அதாவது இறக்குகின்றது. அப்படியே இறங்குகின்றது. அப்புறம் திரும்ப மறுபடி நனவநிலையை நோக்கி வரும்போது ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஏறி வருகின்றதுன்னு. எங்கும் இருக்கிற பொருள் வந்து அதுக்கு இறங்குதல் ஏறுதல் என்பது இருக்கின்றது. எல்லாருக்கும் அந்த பொருள் இருக்கு, வியாபக பொருள். அப்போ அந்த பொருள் இறங்குதல் ஏறுதல் சொல்லலாம் இல்லையா? அது வியாபக பொருள். வியாபக பொருளுடைய தன்மைக்கு அது பொருந்தாத பொருள். வியாபக பொருளுக்கு அந்த இலக்கணம் சொன்னால் அது இருக்கு என்று ஓர் ஐயத்தை ஆசிரியர் இருக்கிறார். நம்முடைய ஞானாசிரியர் அதுக்கு நம்முடைய ஞானாசிரியர் அற்புதமாக விளக்கம் விளக்கம்லாம் கிடைக்குமா? அதனால் அணுக்காசி அணுக்க சிலராக இருந்து நம்முடைய உடம்புடைய நாயனார் கேட்ட ஐயத்தை நம்முடைய அமரவாண தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகளாக இருக்கக்கூடிய அமரவாண தேசிகர் இவ்வளவு அற்புதமாக இலக்கிய அறிவிக்கின்றார் என்பதை தான் அந்த பாடலையை குறிப்பிட்டார். பாடலை நான் பார்க்கும்போது ஜீவனோ வியாபி ஜீவனோ வியாபி அவற்றை எரிந்து திரும்புதல் குற்றமா? கருவி சேருதல் பிரிதல் இல்லையா முறையில் செயல்படும். கருவியே தெரியும் சாதிரா அறிவு தங்கின இடமே தருமுடிக்கு இருப்பிடம் என்று சாற்றி என் உலகத்தில் ஐயமும் தெரிவும் தவிர்த்தனை ஆண்டு கொண்டனையே. ஐயமும் உலகம் போதும் பாவனை கடந்த உனை வசவாக்க பாதமும் பசமும் மாணும் பற்றி நாக்கத்தை முடித்து வாய் நீரை பட்டையற பருகுவார் தங்கள் ஆபத்தே நிட்டை அபாயமாய் கருதி அதற்கு இயல்பினை அளித்தவனே. ஆவல் குலத்தை நம்பலவான ஐயவர் கருளும் மாணவியே. சீவனோ வியாதி சீவாண்மவாதி உயிரோ வியாபக பொருள் அப்படி இருக்கையில் அவற்றையில் எரிந்து திரும்புதல் குற்றமா? அது ஒவ்வொரு அவத்தைக்கு இறங்கி மறுபடி சேரும் திரும்பும் என்று சொல்லுதல் வியாபக பொருளாகிய ஆன்மாவின் இயல்புக்கு பொருந்தாத குற்றமா? குற்றம் பொருந்தி இலக்கணத்தை சொன்னதாகும் என்று ஐயப்பாடு. இதுதான் ஐயப்பாடு. இதற்கு விளக்கம் என்ன அறிவினார் ஆசிரியர் அம்பலவாத தேசிகரால் தான் அடுத்த பகுதியில் வருது. கருதி சேருதல் பெரிதல் இல்லையா முறையில் செயற்படும். ஆன்மா வியாபக பொருள் தான், அது இருந்தபடிதான் இருக்கின்றது. ஆனால் ஆனவலத்தால் அதன் அறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது. ஆனவலத்தால் அதன் அறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் ஆன்மா வியாபக பொருள் அவ்வளவு சிறப்பாக தயவுதான் சொல்வதில்லை. எங்கும் இருக்கிற பொருள் தான் வியாபக பொருள் தான். என்ன பயன் இருக்குன்னா அதன் அறிவு விளங்கணும். அது சித்துப்பொருளாக இருக்கும் அறிவு விளக்கவில்லையே என்றால் ஆர்வத்தினால் அது மறைக்கப்பட்டு அறிவு விளக்கத்தை அறிவுலக்கம் ஒரு காலமும் இயல்பா இருக்காது. இயல்பான அறிவுலக்கம் ஒரு காலமும் கிடையாது. ஐயா சொல்லிட்டாங்க முதல கூட அது தான அறியாது சிவமறிவித்து தான் அறிவிட்டாங்க. ஆனா அறிவித்தால் அறியக்கூடிய அந்த நிலையில கூட இல்லையே உயிர் வந்து ஆனால் கேவலத்துல. ஏன்னா மலத்தினால் முழுவதுமாக இந்த ஆன்மா மறைக்கப்பட்டு தன் வியாபகம் முழுக்க மலத்தினால் மறைக்கப்பட்டு உணர்த்தினாலும் உணர முடியாத மாட்டாமை கொண்டு இருக்கின்றது இல்லையா? அப்படிப்பட்ட ஆன்மா கருவிகளோடு சேர்ந்து கருவிகள் வாயிலாக தான் அறிந்து வருகின்றது. கருவிகள் இருக்கு தானே அறிந்து நினைக்கக்கூடாது. அஞ்சாம் குரு என்ன கருத்து சொல்லுது நினைத்து பார்க்க வேண்டும். அஞ்சாம் குரு அஞ்சாம் குரு இலக்கணங்கள் பொறிகழ்வை எல்லாவற்றோடும் கூடிய போதும் திருவருள் உணர்த்தவே ஆன்மாவுகிறது. எனவே கருவிகளோடு கூட்டி வைத்த பிறகும் அங்கே முதல்வனுடைய உபகாரம் தேவைப்படுகிறது. அவன் அறிவிக்க வேண்டும் நமது முதல் உபகாரம் நடத்துதல் இல்லை. அதே அவ்வளவு அற்புதமான இடம்
2: சந்தேகத்தை போக்கி திரிகுணத்தினுக்கு வராதபடி தீர்த்து விட்டாய்.
1: என்று சொன்னாங்க. இப்போ நமக்கு இன்னொரு ஐயப்பாடு வரலாம். நனவு நிலையில குருவ மத்தியில அதனுடைய அறிவு விளங்குதுன்னு சொல்றீங்க, சரி எடுத்துக்கணும். கனவு நிலையில தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு அறிவு விளக்கம் கனவு நிலையில ஏற்படுது, அதனால கனவு நிலையை அறிவு விளக்கும். உறக்கம் வேற உறக்க நிலையில என்ன அறிவு வெடிப்பு விளங்கல் அறிவெதுவும் வெளிப்படல. பேரவருக்கும் வெளிப்படலாம் கேட்க வேண்டாம். உறக்கத்தை விட அறிவு நிலை குறைந்தது. இப்போ உறக்க நிலையே அறிவு விளக்கம் எதுவும் இல்லையே. அப்புறம் அப்போ வந்து அறிவு தங்கின இடம் இருப்பிடம் எடுத்து சொல்லலாம். அறிவு தங்கின இடம் நனவு பூர்வமத்தையும் சொல்லலாம். நனவுல அறிவு விளக்கம் இருக்கு, அதனால இது அறிவு தங்குற இடம் சொல்லலாம். கனவுலையும் ஏதோ கொஞ்சம் அறிவு விளக்கம் இருக்கு. நனவாளர் தெளிவாக இருந்தாலும் கனவுல ஓரளவு அறிவு விளக்கம் இருக்கு. அதனால கனவு நிலையை கண்டத்தையும் அறிவு விளக்கம் ஏற்படுற இடம் சொல்லலாம் கனவு நடக்கிறது. ஆனா உறக்கம் நடக்கிற இதையும் அந்த இடங்கள் எல்லாம் அறிவு விளக்க இடம் சொல்லலாமா? அங்கே அறிவு விளக்கம் இருக்கிறது, இந்த அளவு இல்லை, இங்கு குறைவாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா, அனாதியே கேவலாவசைப்பட்டு கிடக்கும் போது, ஒரு கருவியோடு சேராது இருக்கும் போது, இல்லையா, இருந்த அந்த அறியாமை நிலையை விடவும் உறக்கம் வேறுபட்டத்துல இந்த அறியாமை நிலை குறைவுதான். ஏன்னா கலாதிகள் கலாதி தத்துவங்கள் ஆன்மாவோடு சேர்ந்துதான் இருக்கின்றன. அதனாலதான் நீங்க ஆன்மாவை குருடன் குருடன் அஞ்சாவது உயிர்ப்படங்கள் வரைக்கும் குருடங்கிற பேரத்தை சொல்றீங்கன்னா ஆன்மாவோட அந்த கலாதிகள் அஞ்சும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அந்த தத்துவங்கள் இருப்பதனால அதுக்கு ஓரளவு அறிவுலக்கம் இருக்கதான் செய்யும். அனுபவத்துல நம்ம குறிப்பிடி சொல்றோம்னா, உறக்கம் வேறுபட்டது நமக்கு அறிவுலக்கம் இல்லாமலும் நாம உறங்கி விழித்த பிறகு சுகமாக தூங்கினேன் என்று சொல்கின்றோமே, அப்போ ஒரு சுகத்தை ஒரு நிம்மதியை நாம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அந்த அனுபவத்தை புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு விளக்கம், நுணுக்கமான ஒரு அறிவு விளக்கம் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? ஆகவே அதுவும் அறிவு விளங்கும் இடம்தான். அதான் காவிரான குற்றமற்ற காவிரா அறிவு தங்கின இடமே தருமுயிருக்கு இருப்பிடம். காவிரா அறிவு தங்கின இடமே தருமுயிருக்கு இருப்பிடம் என்று கூறினார். காவிரா அறிவு என்னன்னா, அந்த மலமறைப்பு கொஞ்சம் நீங்கி இருக்குது. மலமறைப்பு கொஞ்சம் கூட நீங்காட்டா சிறிதளவு கூட அறிவு விளங்க போறது. கொஞ்சம் மலமறைப்பு நீக்கி அந்த அறிவு வெளிப்படுறதுனால காவிரா அறிவுனா, காவிரா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம் என்று காட்டி என் உள்ளத்தில் ஐயமும் தெரிவும் கவித்தனை ஆண்டு கொண்டாயே. அப்புறம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, பாவனை கடந்த உன்னை வசமாக்க இவர்தான் பாவனைகளுக்கெல்லாம் அபாரம். அதாவது பாவனையினாலே இறைவனை அடையலாம் என்பது ஒரு காரணத்திற்கு யோகம் என்று சொல்வார். நாமும் யோகம் சொல்றோம், பரியக்கிற யோகம். அது வேற இது என்னன்னா, யோகத்தினால் நேர முத்தியே பெறலாம் என்ற கருத்துடையவர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள், யோகத்திலே பல பாவனைகள் இருக்கின்றன, அந்த பாவனைகளை செய்வதன் மூலம் இறைவனை நாம் அழைத்து விடலாம், முத்தியை பெற்று விடலாம் என்றார். அந்த மாதிரி யோக பாவனைகளுக்கு இறைவன் அனுப்பட மாட்டான். யோக பாவனைகள் மனம் முதலிய அந்த கரணங்களால் செய்யப்படுவார். அந்த கரணங்களால் அவன் அறியப்படான். கரணங்கள் யாவும் கடந்து நின்ற கரையிலிருக்க சொல்வார். சித்தமும் செல்லா தேசியம் காங்க என்பார் சிறுவந்த கோடி. சித்தத்துக்குன்னா தேவையானவன் தேசியம், சித்தத்தெல்லாம் கடந்தவன் இல்லையா? உள்ள துணவியும் கொள்ளவும் படான், கண்முதற்குள்ளனால் காட்சியும் இல்லோர் என்றெல்லாம் சொல்வார்கள். கூடி கரணங்களை எல்லாம் கடந்தவர் சிவந்த பகுதியில விவரமானதை ஏற்படும் விவரபாத்துவான. இது ஒரு கணிக்கு ஒரு நடை. ஆக அப்படிப்பட்ட பெருமானை வந்து அந்த கரணங்களின் துணை கொண்டு பாவனை செய்து அவனை அழைத்து விடலாம் என்று சொல்லி அதற்கு ஏற்ப வந்து தியான பாவனைகளை சொல்லி அதுல சிவனை அழைத்து விடலாம். சிவனை அழைத்து விடுவதுதான் நிட்டை. சிவனோடு கூடுதலாம் நிட்டை கூடும், நிறைவேறுவது. அந்த நிட்டையை நாம் அழைந்து விடலாம், பாவனையால் நிட்டை அழைந்து விடலாம். அதுக்கு என்னன்னா, கருவிகளை கொண்டு நாம் அறிகின்ற அறிவு பாச ஞானம் இல்லையா? கரு தன்னை கருவிகளுக்கு வேறான பொருள் ஆன்மா என்று சொல்லி தன்னை பெரிய பொருளாக அறிந்திருக்கிற பத்து ஞானம். பாச ஞானத்தாலோ அல்லது பத்து ஞானத்தாலோ பாதித்து சிவபெருமானை பெற்று விடலாம் என்று ஒரு கால சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது முத்திக்கு வழிவகுக்காத நெறியாகும். முத்தியை வேண்டி நிற்கின்ற பக்குவ ஆன்மாவுக்கு இதை போன்ற உபதேசங்கள் அபாயமானவை இல்லையா? இப்ப என்ன மாதிரி ஆளுங்க கேட்டா, இதுல என்னத்தான் பெரிய அபாயம் இருக்கு? ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதான் அவன் சொல்றாங்க. ஆனா புத்தியை விரும்பி அந்த பெறக்கூடிய நிலை பக்குவ நிலையில் போன போய் திசை திருப்பி விட்டா. அப்ப எப்போ திரும்ப வருது, எப்போ மறுபடியும் நிலைக்கும் வர்றது. ஆகவே அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அது அபாயம், அவர்கள் பக்கத்துக்கு அது பெரிய அபாயம் சொல்வது. பாவனை கடந்த உன்னை வசமாக்க, மனத்தால் செய்யக்கூடிய பாவனையெல்லாம் கடந்து விலகு போகும். நீ அப்படிப்பட்ட உன்னை இந்த பாவனையாலே வசமாக்கி விடலாம் என்று கருதிக்கொண்டு பாத ஞானத்தையோ அல்லது பசு ஞானத்தையோ பற்றுக்கூடாக கொண்டு வந்து தியானங்கிற பேர்ல அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அது வந்து உண்மையான நிட்டை அல்ல, அவர் சொல்லிய நிட்டை. ஆசையினால் அவர்கள் மேற்கொண்ட நிட்டை. இந்த குழந்தைகள் ஆசையினால நாம ஒரு வீடு வைக்கிறோம் கேட்கும், அதெல்லாம் குடியிருக்கக்கூடிய வீடாகுமா இல்லையா? அது மாதிரி ஆசையினால் அவர்கள் கூறுகின்ற நிட்டை, அந்த நிட்டை, அந்த ஆபத்திய நிட்டை அபாயமாய் கருதி, அது முத்தியை நாடி நிற்கின்ற பக்குவர்களுக்கு அது அபாயமானது என்று கருதி, அதற்கு இயல்பினை அளித்தவனே முத்தியை நாடி இருக்கின்ற பக்குவர்கள் இந்த ஆபத்திய நிட்டையை கண்டு மயங்கி இந்த பொய்நெறியிலே விழுந்து பெரிய திறவி பணி இழந்துவிடக்கூடாது என்று உன் திருவுள்ளத்தில் கருதி அந்த நிட்டைக்கு தெளிவான இலக்கணத்தை நீ உபதேசி தருவினாய் என்று குருவை போட்டுகின்றார். ஆமா, அவர் நிட்டை விளக்கம் என்று ஒரு நூல் இயற்றி உள்ளார். யாரு உலகுடைய ஆசிரியர் அம்பலவாணர், நிட்டை விளக்கம் அது இதுதான் நிட்டைன்னு அதுக்கு இலக்கணம் இருக்கின்றார். மேலும் உபதேசம் என்பான் ஒரு நூல், அற்புதமான நூல் ஆகும். என்னன்னா நமச்சிவாயமூர்த்திகளிடம் தான் பெற்ற உபதேசத்தை அப்படியே நூலாக எழுதியிருக்கின்றார். நமச்சிவாயமூர்த்திகள் சொன்னதாகவே அந்த நூல் எழுதியிருக்கின்றார். அவர் தான் பெற்ற உபதேசத்தையே நூலாக செஞ்சதனால அதுக்கு உபதேசம் என்பாங்க. இந்த ரெண்டு நூல்களையும் வந்து நிட்டையினுடைய இயல்பு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. அந்த நிட்டையின் இயல்பை உணராமல் இவர்கள் சொல்கின்ற பாசஞான பசஞானம் சார்ந்த மனதால் இறைவனை அடைந்துள்ளதாக சொல்லக்கூடிய இந்த நிட்டையை நம்பி வந்து இந்த அபாயத்தில் விழுந்துவிடக்கூடாது என்று கருதி நிட்டைக்கு இயல்பினை அளித்தவனையும் போட்டிருந்தான். பாவனை கடந்த உன்னை வசமாக்க, மனதினால் செய்யப்படும் பாவனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்ற உன்னை வசமாக்க கருதி, அந்த பாவனையினால் வசமாக்க கருதி பாசமும் சுமா ஞானம், பாச ஞானம் பசுஞானத்தை எல்லாம் பற்றுக்கூடாக கொண்டு பாசமா பற்றி நாட்டத்தை முகிழ்த்து, பாசஞான நாட்டத்தை முகிழ்த்து. நாட்டம் என்பது கண் என்று பொருள்படும் இல்லையா? நாட்டம் என்பது கண் என்று பொருள் இருக்கு. நாட்டம் இரண்டும் அறிவுலகிற்கு பூர்த்தி வைப்பு குறிப்புறை என்பது நூற்பாடு இல்லையா? உதாபீத்திற்கு எனக்கு படிச்சு ஞாபகம் இருக்கும். தமிழ்மாணவர்கள் இருக்கலாம், நாட்டம் என்றால் கண், நாட்டத்தை முகழ்த்து அதாவது கண்களை குவித்து கண்ணை மூடிக்கொண்டு அதெல்லாம் தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஆசனத்தில் இருந்துவிட்டால் உடனே முதியே விட்டுவிடலாம் சொன்னான். இப்ப நாம என்ன சொல்றோம், மனதால் தியானிக்க கூடாதுன்னு சொல்றோமா? அப்படி சொல்லல. இப்ப சொல்லுக்கும் எட்டாவது வந்தான், வாக்கும் கடந்தவன் தான். அதுக்கான தோத்திரங்களால நம்ம துதிக்காம இருக்கோமா? துதிக்கிறோம் இல்லையா? என்ன அப்படின்னா, அப்ப என்ன பொருள் வாக்குக்கு எட்டாவது நம்ம வாக்காமல் புரிஞ்சு என்ன வயது கேட்டா என்ன சொல்லுவோம்? வாக்கினால் அவன் நேரடியா அறிய முடியாது. அவனுடைய அறிவை கையா சொன்ன மாதிரி அவனுடைய அறிவினால் தான், அறிவை சார்ந்துதான் அவனை அறிய முடியும். அவனுடைய அறிவை கருணையோடு அவன் நமக்கு சாறுபடி கொடுத்தாதான் நம்ம சார முடியும். அதனாலதான் அவன் அருளாதான் அவனை காண முடியும்னு சொல்றோம். அவன் அருளாக அவன் அறிவை சார்ந்து அவன் அறிவையே கண்ணால் கொண்டுதான் அவனை காண முடியும்னு சொல்றோம். அப்போ நம்ம அவனால் அவனை வாக்கினால் துதித்தாலும் துதித்தாலும் மனதினால் தியானித்தால் அவனுடைய அருள் கிட்டும். அந்த அருளை கண்ணாக கொண்டு நான் அவனை காண வேண்டும்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal ketkavirukkum nigazhchi Thiruvilaiyaadal Puranam Sorpozhivu. Idhil neengal ketkavirupadhu தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: தருமிக்கு பொற்கிழி அளித்தது. வங்கிய சுடாமணிங்கிற மன்னன் ஆண்டு வருகின்றார். அப்ப வசந்த காலம். இந்த திருவிளையாடல் வந்து சிறப்பான திருவிளையாடல். நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்ல போறேன். வசந்த காலத்துல மன்னன் தன்னுடைய ராணியோடு கூட அந்த அரண்மனையை சுற்றி இருக்கின்ற நந்தவனத்துல அப்படியே உல்லாசமா வந்துட்டு இருக்கு. ஒரு பொழுதுபோக்கு ஓய்வு நேரம் சொன்னா தன் மனைவி அன்பா இருக்கிறவங்க கூட பேசிட்டு வருது. ஒரு நண்பன் தன் நண்பனோட வருவான், குரு சிஷ்யனோட வருவான், அதுபோல பத்தி பத்னியோட வருவான் ஏகாந்தம். அப்படி வரும்பொழுது பல விதமான பூக்கள் பூத்திருக்கின்றன, நறுமணம் கமிழ்கின்ற நந்தவனம். ஒரு பக்கம் வரும்போது முல்லையினுடைய வாசனை வருது, ஒரு பக்கம் மல்லிகை குடியினுடைய வாசனை வருது, ஒரு பக்கம் செந்தாமரை, ஒரு பக்கம் செங்கல் நீர், ஒரு பக்கம் ரோஜாப்பூ மனோரஞ்சிதம், அப்படி பல பூக்களுடைய வாசனை நுகர்ந்துட்டே வர்றார். அப்படி வந்து ஒரு சிறிய நீராழி மண்டபத்துக்கிட்ட வந்துட்டார். அங்கே இவரும் அவருடைய மனைவியாரும் ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சல்ல அமர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல நெருக்கமா பூக்கள் இல்லை, தொலைவில் தான் இருக்கின்றன. வண்டுகள் எல்லாம் தொலைவிலே இருக்கின்ற பூச்செடிகளில் வந்து அமர்ந்து அந்த பூச்செடிகளில் இருக்கின்ற மகரந்தத்தின் திரையும் உண்டு மயங்கி ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வண்டுகள் எதுவும் இவர்களை தொந்தரவு பண்ணல. மனைவி என்ன பண்ணிருக்கா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறாள். கூந்தலிலே எந்த மலரையும் அவள் அணியவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அணியலாம், அல்லது கணவனே சுட்டி விடுவான், அந்த வேலை நமக்கு எதுக்கு? ஒரு வேலையை வீட்டுக்காரர் பண்ணுவார்னா நம்ம பண்ணக்கூடாது, அவரே காப்பி போட்டு தருவாரா, நம்ம எதுக்காக டிகாஷன் இருக்கணும்? அவர் அன்பானவர், அவரே செய்யட்டும். ஆனால் இவள் வாளா இருந்தாள். அப்ப அப்படி இருக்கும்போது

இடத்திலே வந்து சுற்றி சுற்றி ஒரு மலரை தேடாமல் எங்கேயோ ஒரு மலரிலே அமர்ந்த அந்த வண்டுகள் ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வண்டுகள் ரீங்கரிக்காத இந்த இடத்திலே மலர்களிலே தோன்றாத ஒரு நறுமணம் திகழ்கின்றது. அது என்னுடைய பிரமை இல்ல, தொடர்ந்து அந்த மனம் இருக்கின்றது. இந்த மனம் அவன் யோசித்து பார்க்கும் பொழுது அவளுடைய கூந்தலிலே தென்றல் பட்டு வருவதனாலே வந்த மனம். மனம் வந்து ஒரு மீடியத்துல கண்டக்ட் ஆகும், காத்து வீசும் போதெல்லாம் அந்த மனம் அதிகரிக்குது. என்னன்னா காத்து அவளுடைய கூந்தலிலே பட்டு அந்த மனத்தை கேரி பண்ணுது, சுமந்து வருது. அப்பொழுது இவள் கூந்தலிலே தான் இந்த மனம் குடிகொண்டிருக்கின்றது என்பதை அவன் உணர்ந்தான். உணர்ந்தவுடன் அவனுக்கு ஒரு ஐயம் வந்தது, இந்த கூந்தலுக்கு இது இயற்கையான மனமா அல்லது செயற்கையான மனமா? கூந்தலிலிருந்து வருகின்ற இருந்தது ஐயம் இல்ல, ஆனால் அதிலே மலர்கள் சூடப்படாத காரணத்தினாலே அந்த கூந்தல் எப்பொழுதும் இவ்வாறு மனம் கவழுமா அல்லது இது செயற்கையா என்ற ஐயம் வந்தது. அந்த ஐயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்றோர்கள் மூலமே நம்முடைய ஐயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெரிய அந்த சங்கத்தை கூட்டினான், புலவர்களை கூட்டினான், 48 புலவர்களையும் கூட்டினான். அவர்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைத்தான், பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனம் நறுமணம் உண்டா இல்லையா என்பதை தாங்கள் தங்கள் கல்வியில் துறை போகிய அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே உண்மையை எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவ்வாறு யார் எடுத்துச் சொல்கின்றார்களோ அந்த கவிதைக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக தருகின்றன என்று சொல்லி அந்த 1000 பொற்காசுகளை ஒரு பர்சா கட்டி ஒரு பட்டு துகிலிலே கட்டி அதை அவர்கள் அமர்ந்திருக்கின்ற சங்கத்திலே உயரத்திலே கட்டிட்டான். யாராவது கரெக்டா சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த காலத்துல ஒரு பொருளுக்கு இன்னொரு ஆசைப்பட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க பொருள் அப்படியே இருக்கும், நேர்மையா வாழ்ந்த காலம். அதனால ஒருத்தர் ஏமாத்தி ஒருத்தர் வாங்கிக்க மாட்டாங்க, யார் கரெக்டா சொல்றீங்களோ எடுத்துக்கலாம், இந்த கேட்காமலே எடுத்துக்கலாம் என்று சங்கத்திலே அந்த பொற்கிழியை கட்டி தங்க விட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது எந்த புலவரும் தாங்கள் அறிந்ததை மன்னனிடத்திலே ஒரு கவிதையாக வடித்து கொடுப்பதற்கு முன் வரவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, முக்கியமாக ஒரு காரணம், மன்னன் எதையோ அறிந்து வைத்து சொல்கின்றான், அவன் மனதிலே ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு சரியான விடை என்பதை சொன்னால் பாஸ் பண்ணலாம், இல்லை என்றால் அந்த கேள்விக்கு இது விடை என்று வாத்தியார் உன்னை நினைச்சிட்டு இருப்பார், அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா பாஸ் பண்ணுவோம். இந்த வழி இப்பொழுது சரியான விடையை சொல்லியும் மன்னன் நினைப்பது வேறா இருந்தால் நாம் பொற்கிழியை பெறாதது மட்டுமில்ல, பொற்கிழியை பெறாவிட்டால் ஒரு குற்றம் இல்லை, நீ எல்லாம் ஒரு புலவனா, நீ சரியாக பாடவில்லை என்று மன்னன் சொல்லிவிட்டால் நம்முடைய பெருமை என்ன ஆகுது என்ற அச்சத்தினாலேயே கீரன் உட்பட யாவரும் இந்த போட்டிக்கு வரவில்லை. புரியுது அவங்களுக்கு, அச்சம் காரணமாக வரவில்லை. கீரனை நம்ம உஸ்தியா நினைச்சிட்டு இருக்கிறோம், புராணம் அப்படி சொல்லல, கிரண் உயர்ந்தவர் தான், ஆனால் அவர்கிட்டையும் குற்றங்கள் உண்டு, அச்சம் அழுக்காறு என்ற 2 குற்றங்கள் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் அறிந்து வைத்திருந்தார். என்ன அறிந்து வைத்திருந்தார் கேட்டா, பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையான நறுமணம் உண்டு. எப்படிப்பட்ட பெண் என்றால், தன் கணவனை தன் உயிராக நினைக்கின்ற கற்புக்கரசியாக இருக்கின்ற ஒரு பெண், பிறவிதோறும் அவனுக்கு மனைவியாக வருகின்ற உழுவல் அன்பு கொண்டவள். சென்ற பிறவிலும் இவங்கதான் ஜோடி, அதுக்கு முன்னாடியும் இவங்கதான் ஜோடி, இனி வரும் பிறவிலும் இவங்கதான் ஜோடி, இவளுக்கு பிறவி இல்லை என்று சொன்னால் கைலாசத்துல இவங்க ஜோடி. அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கை நறுமணம் உண்டு. அந்த நறுமணம் கணவனால் மட்டுமே நுகரப்படும் என்ற காரணத்தினாலே வண்டுகள் வந்து கூந்தலில் அமரவில்லை. இதான் விஷயம், இதான் விஷயம். இதை நுண்ணிய தமிழ் நூல்கள் கூறுகின்றன, இதை நுண்ணிய தமிழ் சாத்திரம் கூறுகின்றது, அதனை கீரன் அறிந்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் இந்த உண்மையை சொல்லி பைத்திய மாதிரி பேசுற, ஹேர் ஆயில் இல்லைன்னா பெண்ணுடைய குந்தலுக்கு வந்து வாசனை உண்டா, மயிர் வந்து நாரக்கூடிய ஒரு பொருள் இல்லையோ என்று மன்னன் கூறிவிட்டால் என்ன செய்வது? பொசுங்கும் போது தீயிலிட்டு பொசுக்கும் போது எப்படியே அது வந்து துர்நாற்றம் வீசுகின்றது, அதை போய் நறுநாற்றம் கொண்டது என்று சொல்ற, நீ எல்லாம் ஒரு புலவனா என்று சொல்லிவிட்டால் என்ன பண்றது, பயம் என்ற காரணத்தினாலே அவர் வந்து அதை ட்ரை பண்ணல. இது இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது தர்மி என்று ஒரு சிவாச்சாரிய குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லை, அது கல்யாணம் பண்ணின்றதுன்னா சொக்கநாத பெருமானு வழிபடலாம், தொட்டு வழிபடலாம், அதுக்கு முறை இருக்கு, வியாதிகள்லாம் இருக்கு. அது கல்யாணம் ஆச்சுன்னா ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணிட்டு சுவாமி மறைக்கு வந்து சுவாமியை தீண்டி பூஜை பண்ணலாம். அதுக்கு என்ன ஆசைன்னா, சம்பாதிக்கணுங்கிற ஆசையை விட பகவானுக்கு நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதனால அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணார், சுக்கநாதத்தை போனார், பெருமானே ஏதோ ராஜா சொல்லிருக்கான், அந்த 48 பேர் தான் அந்த கவிதை எழுதணுங்கிறது இல்லை, அவங்க எல்லாம் எழுதாத போது இன்னொருத்தர் எழுதினா கூட மன்னன் வந்து மகிழ்ந்ததை ஏற்றுக்கொள்வான். ஆகவே ராஜாக்கு தேவையான கவிதையை நீ எனக்கு எழுதி கொடு, அண்ணா அந்த காசு 1000 பொற்காசு வாங்கிக்கிறேன், அந்த காசு என்கிட்ட வந்தாதான் நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். கன்யாசுல்குன்னு உண்டு பழங்காலத்துல,

0: இந்த காலத்துல வரதட்சணை மாதிரி, பெண்ணுக்கு பணம் கொடுத்தால்தான் பெண்ணை கொடுப்பார்கள். அந்த பணத்தை கொடுத்து நான் நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லா பூர்ணமான திருப்தியோட விசுவாசத்தோட ஆறு காலமும் நான் பூஜை பண்ணுவேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நன்றி உள்ளவனா இருப்பேன் என்று பெருமாள் விண்ணப்பித்து உடனே பெருமான் மிகவும் மனம் மகிழ்ந்தார். உடனே அந்த மூல லிங்கத்திலிருந்து வந்தார், வந்து இந்தா உனக்கு இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன், நேர போய் ராஜாட்ட கொடுத்துருன்னு உடனே கொடுத்துரு. இந்த பாட்டு என்ன பாட்டு? கோயில் எழுதி போட்டிருக்கு, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல், செறியயிற்று அறிவை குந்தலின் நறியவும் உளதோ நீ அறியும் தூவே. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, கொங்கு என்றால் தேன், மலர்கள் தோறும் மலர்கள் தோறும் தேனை தேடி வாழ்கின்ற அழகான சிறிய ரெக்கைகளை கொண்ட தும்பி என்று சொன்னால் உயர்ந்த ஜாதி வண்டு, அது மலரிலேக்கின்ற தேனை உண்மையை தவிர மலத்திலே அமராது. கொசு வந்து மலத்திலும் அமரும் மலரிலும் அமரும். ராமகிருஷ்ணன் சொல்றார், விவேகானந்தனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா, விவேகானந்தர்கள் விவேகானந்தர் தும்பி என்ற மண்டினை போன்றவன், அவன் கடவுளை மட்டும்தான் தேடுவன், அந்த இன்பத்தை தான் அவன் தேடுவான். ஆனா ஏனைய மக்கள் கொசு போன்றவர்கள், மலரிலும் அமர்வார்கள் மலத்திலும் அமரும். அது அஞ்சிறை தும்பி உயர்ந்த ஜாதி வண்டே, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஒருவன் பெரிய வித்வானா இருக்கலாம், ஆனா அவன் விருப்பப்படி பேசுவான், அவனுக்கும் விருப்பு வெறுப்பு என்பது உண்டு, அதுக்கு பயஸ்னு பேரு. நீ வந்து நீ விரும்பினதை சொல்லாத, உண்மையை சொல். அந்த பயஸ் இல்லாதவர்கள் தான் உண்மையை சொல்ல முடியும். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாருக்கு இருக்கோ அவர்கள் உண்மை பேச மாட்டார்கள். அறிந்திருந்தாலும் பாண்டிய மன்னன் உண்மை அறிந்திருந்தா, இருந்தாலும் வேண்டியதுங்க வேண்டாதவங்க இருந்தது. அந்த காரணத்தினால பத்ரனுடைய மனைவியுடைய பாட்டை விட இளைஞரேந்து வந்த பெண்ணுடைய பாட்டு நல்லா இருக்குன்னு அவன் வந்து தவறாக நியாயம் வழங்கினான். என்ன காரணம்னா, அவனுக்கு பயஸ் இருந்தது, உண்மையை அறிந்திருந்தோம். இந்த வண்டப்பா சொல்றார், உனக்கு பிடிச்சதை நீ சொல்லக்கூடாது, நீ அறிந்ததையும் சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும். காமம் செப்பாது, இஷ்டப்படி சொல்லாத, உனக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லாத, உண்மையை சொல். கண்டது ஆராய்ந்து கண்டது உண்மை, கண்டது மொழியுமோ குருவாயாக. நீ என்ன அந்த பூவில் போய் உட்கார்ந்துருக்கிற, நான் உன்னை கேட்கிறேன், என் மனைவியுடைய கூந்தலை விடவா அந்த மலரில் வந்து மனம் இருக்கு, நீ மனத்தை நடுவா என்றால் என் மனைவியின் கூந்தலில் அல்லவா வந்து அமர வேண்டும், அதற்கு மாறாக அதனிலும் தாழ்ந்த மனம் கொண்ட மலரிலே ஏன் அமர்கின்றாய் அப்படின்றது ஏனைய அடிகளுக்கு பொருள். பயிலியது கெழிய நட்பின் பிறவிதோறும் என்னோடு நட்பு கொண்டிருக்கிறாள். பயிலியது கெழிய நட்பின்னா விழுமிய அன்பு, உழுவல் அன்பு, பிறவிதோறும் வருகின்ற அன்பு. அந்த அன்புடையோர் இந்த பிறவியை எடுத்திருக்கும் பொழுது, முற்பிறவிலே தன்னுடைய கணவன் இந்த பிறவியில ஒரு ஆடவனாக அவனை பார்க்கும் பொழுது இவன் நம்முடைய கணவன் என்ற எண்ணம் உடனே வரும். அந்த ஆடவனுக்கு இவள் நமக்குரியவள் என்ற எண்ணம் வரும் பார்த்த உடனேயே. அவ்வாறு பார்த்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதுதான் நம்ம திருக்கோவையர்ல ஆரம்பத்துல வருது. அப்ப அந்த உழுவல் அன்பு கொண்ட என்னுடைய மனைவி, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல், மயில் போன்ற சாயல் கொண்டவள், செறியயிற்று அறிவை, முல்லை அரும்பு கோத்து வச்சிருக்கோம் அதே போல நெருக்கமான இடுக்கு இல்லாத பல்வரிசை கொண்ட அவள், அவள் மென்மையா புன்முறுவல் பூத்தால் ஒரு முல்லை சரம் போல இருக்கும் அவ்வளவுதான். அந்த முருவலும் கணவன் அறிவான் அவ்வளவுதான், ஏனையோர் அறிய மாட்டான். அப்படிப்பட்டவள் செறியயிற்று அறிவை, அவளுடைய கூந்தலின் நறியவும் உழவோ, அவளுடைய கூந்தலை விடவா நீ எத்தனை மலர்கள் போய் உட்கார்ற, ஆனா இவள் கூந்தலுக்கு வரமாட்டேன் என்கிறாயே, அந்த மலர்கள் இவள் கூந்தலை விடவா மனம் மிகுந்ததா இருக்கின்றன என்று கேட்பதன் மூலம் மன்னனுடைய ஐயத்தை செவ்வனே தீர்த்து விட்டது இந்த பாடல். உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆகவே இந்த மனைவின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்று இந்த பாடல் கூறுகின்றது. அந்த மன்னன் அறிந்ததுதான் இது. ஆனால் அவன் ஏன் வந்து இன்னொருவர் கூற வேண்டும் சொன்னார் அப்படி கேட்டார்னா, அதற்கு ஒரு காரணம் உண்டு. அடியேன் பொன்னேரி என்ற தலத்திற்கு சென்று அங்கு பெருமானுடைய கோயிலில் ஒரு வில்வ மரம் இருக்கு, அந்த வில்வத்தினுடைய இலைகளை தான் அந்த பெருமானுக்கு சாத்துகிறார்கள். சிவாச்சாரியர் வந்து எனக்கு வில்வ பிரசாதம் கொடுத்த, என்னுடைய இயற்கை என்னன்னா வில்வம் வாங்கிட்டா அதை வாயில போட்டு சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டேன், சாப்பிட்ட போது சர்க்கரையில் தோய்த்தது போல திருப்பா இருந்தது. உடனே நான் என்ன, எனக்கு இன்னொரு வில்வதளம் கிடைக்குமான்னு அவரை கேட்டேன். உடனே அவர், நீங்கள் எண்ணினைத்து கேட்கிறீர்கள் என்பது எனக்கு புரிந்ததுன்னு. வில்வம் வேணுங்கிறத எனக்கு கேட்கல, நான் கொடுக்குற இன்னொரு வில்வமும் திதிக்கிறதான்னு பாக்குறதுக்காக நீ கேட்கறேன், அல்லது அந்த வில்வத்தை பக்கத்துல கொண்டு கொடுத்து சாப்பிட சொல்லி அவனுக்கு திதிக்கிறதான்னு பாக்குறதுக்காக நீ கேட்கறேன். அவர் சொன்னார், இந்த தலவிருஷம் இதனுடைய வில்வ இலைகள் எல்லாம் இனிப்பு கொண்டவை, பொதுவா வில்வத்தினுடைய இலை வந்து துவர்க்கும் அல்லது கசக்கும், இந்த மரம் மட்டும் சிறப்பு, இது இனிக்கும். அப்ப எனக்கு இனித்ததை நான் மறுக்கவில்லை, ஆனால் அதை நான் நூற்றுக்கு நூறு எப்பொழுது நம்புவேன்னா அது இன்னொருவருக்கும் இனிக்க வேண்டும், நான் அறிந்ததை இன்னொருவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மன்னன் கேட்டான். இப்பொழுது இன்னொருவன் அறிந்து வைத்ததை பாடலா சொல்லிட்டான். அப்பொழுது மன்னனுக்கு ரொம்ப திருப்தி. உளக்கருத்து நேர் ஒத்தலால் தன் மனம் அறிந்ததே அவர்கள் பாடல் சொல்லுது. சிரம் துளக்கி சபாஷ் அப்படின்னு மன்னன் வந்து தலையை ஆட்டினான். மீனவன் மகிழ்ச்சி தூங்கினான். அவனுக்கு ஆனந்தம் பொங்கியது இந்த பாடலை கேட்டு. சரியான பாடல் என்று சொல்லி தர்மியை பார்த்து இந்த படத்தை நீ எடுத்துக்கோ என்று சொன்ன போது கீரன் வந்து நிறுத்தினான். கீரன் என்ன சொன்னா, இந்த பைய யார், ஒத்த பூணல், கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, 16 வயசு கூட ஆகல, இவன் பாடுற பாட்டு மாதிரியே தெரியலையே, இந்த பைய பாடுற பாட்டு மாதிரியா இந்த பாட்டு இருக்கு, இந்த பாடுறதுக்கு இவனுக்கு ஒரு அனுபூதி இருக்கணுமே, ஒரு யோகியதை இருக்கணுமே, இன்னும் இல்லையே, அதனாலேயே இந்த பாட்டுக்கு பணம் கொடுக்கணும், எவ்வளோ எழுதின பாட்டு, அந்த எழுதினவன் வரட்டும், அவன் வந்தா அவன்கிட்ட சொல்லுவேன் இந்த பாட்டில் இருக்கிற தப்ப, இதை எழுதினவன் வந்தான்னா அவன்கிட்ட இந்த பாட்டில் இருக்கிற தப்ப சொல்லுவேன், பணத்தை கொடுக்காதீங்கன்னு நிறுத்திட்டேன். தர்மிக்கு ஒரே அழுக, எலை போட்டு பாயசம் பச்சடி எல்லாம் பரமாறி அப்பளம்லாம் பரமாறி ஆபோசம் வாங்கிக்கிற நேரத்தில் எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க, சாப்பிடாத எழுந்துரு என்று சொன்னது போல பசித்து இருக்கிறவனை அமுது உண்கின்ற நேரத்தில் தடுத்து போல ஆயிடுச்சு. போன அதறிண்டு போனான். போய் சொக்கநாதத்தை சொன்னா, பெருமானே எவனோ ஒரு கேரட்ட புலவன் அங்கே இருக்கான், பழம் நின்று கொட்டை போட்டவன், அவன் வச்சது சட்டமாக இருக்கு அங்கே, எல்லாரும் அவனுக்கு பயப்படுறாங்க, இப்படி சில பேர் சில இடத்துல இருப்பாங்க சீனியருங்கிற பேரில், உன் பாட்டில் குற்றம் இருக்குங்கிறான் அவன். பெருமானே எனக்கு காசு கிடைக்கலங்கிறத பற்றி நான் யோசிக்கலப்பா, அகிலலோக நாயகன் நீ, உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் நீ, வேதாதி சாஸ்திரங்களை படைச்சவன் நீ, உங்ககிட்டேருந்து உன்னுடைய அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு நாக்கு பேசாது, உன் அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு கை விளங்காது, உன் அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு கண்ணு பார்க்காது, அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்தவன் நீ, உன் பாட்டில் ஒருத்தர் தப்பு சொல்கிறான்னா நான் உயிரை விடணும்னு நினைக்கிறேன், இதை கேட்டது தப்பு அப்படின்னு சொன்னேன். சாமி அவசரப்படாத, இரு 1000 பேர் உனக்கு தான் என்று சொல்லிக்கொண்டு சிறந்தவரை போல வருகின்றார். அந்த யோகவேஷ்டியை போட்டுன்னு வரார். என்னுடைய பாடலிலே யார் குற்றம் சொன்னதுன்னு கேட்கிறார். அப்பொழுது கீரன் வந்து, நான் தான் சொல்லியிருந்தேன், என்ன குற்றம்னு கேட்கிறார். நீங்க சினிமாவில் பார்த்துட்டீங்க, ரெண்டு வேகமா சொல்றேன், சொற்குற்றமா இருந்தா பொறுத்துக்கொள்வேன், இவர் பொறுத்துக்கொள்வாரா, சொற்குற்றமா இருந்தா இவர் பொறுத்துக்கொள்வாரா, இதுல பொருட்குற்றம் இருக்கின்ற, என்னையா பொருட்குற்றம், இல்லாததே சொல்லியிருக்கிறேன், பெண்ணினுடைய குந்தலுக்கு நறுமணம் கிடையாது, இயற்கை மனம் கிடையாது, அவள் வந்து அந்த துர்நாற்றம் போக, அவள் என்ன பண்ணணும், வேர்வை நாற்றம் துர்நாற்றம்லாம் போக அவள் வந்து மங்கள ஸ்நானம் பண்ணணும், நல்ல வாசனையான திரவியங்களை அந்த கூந்தலில் தடவி விடணும், வாசனையான மரங்களை சூடணும், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த வாசனை இருக்கும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது மடியும், இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீர் மன்னன் நினைப்பதை அறிந்து காசுக்காக பொய் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மதுரையில் காசுக்காக பொய் சொன்னால் அந்த கவிதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, மன்னன் விரும்புவதை பாடி பணம் வாங்கியிருக்கீங்க, உண்மைக்கு புறமாக பாடியிருக்கீங்க, அப்போ மன்னனும் அறிவற்றவன் நீரும் அறிவற்றது, ஆனால் காசுக்காக அவனுக்கு நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க, சலாம் போட்டிருக்கீங்க, இது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொன்ன உடனே பெருமான் கேட்டார், பொதுவாக நீ சொல்வது உண்மையா இருக்கலாம், ஆனால் கற்பு கரசிகளா இருக்கின்ற பத்மினிகள் என்று சொல்லப்படுகின்ற உயர்ஜாதி பெண்கள் அவரிடத்திலும் அவருடைய கூந்தலுக்கும் நறுமணம் கிடையாதா அப்படின்னு கேட்டார். நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொன்னார். தேவரோகத்து பெண்கள் புண்ணியத்தையே அனுபவிக்கின்றார்கள், பாவத்தை அனுபவிக்காத இடம் அது, ஆகவே அங்கு உடலிலே வியர்வையோ நாற்றமோ ஒன்றும் கிடையாது, அங்கு நறுமணமே கமழ்கின்ற ஒரு உலகம், அந்த உலகத்தில் இருக்கின்ற பெண்கள் அங்கிருக்கிற பெண்களுக்கும் அந்த இடத்தினால் நறுமணம் கமழ்கின்றதை தவிர கூந்தலுக்கு நறுமணம் கிடையாது. அப்படியா, சரி, அன்றாடம் நீ பூசிக்கின்றாயே அந்த காலத்து பெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கின்றாலே ஞான பூங்கோதை குண்டு மீனாட்சி, நாங்களா சொல்லுவோம் மீனாட்சியோட சிறுவம் தான், அந்த பெருமாட்டினுடைய கூந்தலுக்கும் நறுமணம் கிடையாதா, யார் கூந்தலா இருந்தாலும் நறுமணம் கிடையாதுன்னு வாயு கூசாவது சொன்னானோ வீரன், அன்றாட அந்த மூர்த்தியை தான் ஆத்மார்த்த மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். ஏன் இப்படி வாய்க்குசாம சொன்னார்கிறத புராணக்காரர் சொல்றார், இதுதான் மனித இயல்பினுடைய ஒரு குற்றம், இந்த குற்றத்தை புராணம் கேட்பவர்கள் எல்லாம் ஜாகிரதையா தவிர்க்கணும். புராணம் கேட்பதனால நமக்கு என்ன வாழ்க்கை பலன் என்னன்னு கேட்டா, மனித இயல்பு குற்றம் புரிவது, பெரியவாள்லாம் தப்பு பண்ணிருக்கார், பிரம்மா தப்பு பண்ணிருக்கார், விஷ்ணு தப்பு பண்ணிருக்கார், ரக்கிரன் தப்பு பண்ணிருக்கார், அந்த தப்புகளை அவாளா பண்ணிருக்காங்கிறத நம்ம பண்ணக்கூடாது, பெரியவாளே தப்பு பண்ணிருக்காங்க, பெரியவர்களும் தப்பு பண்ணுவா என்பதனால அந்த தவறுகளை நாம் விலக்கி அவர் இல்லாமல் வாழணும். இப்போ தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றது மனித இயல்பு. இப்போ கீரன் பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் இல்லை இயற்கையா என்று சொன்ன காரணத்தில் அல்ல, தொடர்ந்து அதை நிறுவுவதற்காக வாய் சோர்ந்து இப்படி சொன்னானே தவிர உண்மையாக அவன் அவ்வாறு சொல்பவன் அல்லன். யோசிச்சு பார்த்தா பெருமாட்டியாகின்ற ஞான பூங்குதனுடைய கூந்தலுக்கு நறுமணம் இல்லை என்று கூறுவதற்கு அவன் தயங்குவான். இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, மொத்தத்தில் சண்டை போட ஆரம்பிச்சா அவன் திட்டினா நம்ம திட்டுவோம், திட்டு வலுத்துட்டே போவோம், அப்ப நம்ம யோசிக்கணும், இதை நிறுத்திக்கணும்னு சொல்லி அதுக்கு வாக்கு சலம்னு பேர். நம்ம எல்லை கடந்து போகிறோம், ஒரு கடல்ல சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணலாம், ஒரு பெரிய அலை வரும்போது ஜாகிரதையா இருக்கணும், சுனாமி வரும்போது அதை நம்ம எடுத்துட்டு போயிடும், அந்த நேரத்துல ஒதுங்கிக்கணும். நம்முடைய சினம் அதிகரிக்கும் போது, நம்முடைய ஆசை அதிகரிக்கும் போது, நம்முடைய பொறாமை அதிகரிக்கும் போது, நம்முடைய பொறுமை குறையும் பொழுது நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த போர்ஸ்ல போயிடக்கூடாது. அப்ப நக்கீரன் தன்னை காக்க தவறினான், அதுக்கு வாக்கு சலவன் பேரு. அதனால அவன் வந்து ஆபத்துல மாட்டிக்கிட்டான். பெருமாள் ஒண்ணு சொன்னாரு, நக்கீரா நீ எல்லை கடந்து போகின்றாய், வந்தது யார் என்று தெரியவில்லை என்று தன்னுடைய நெற்றிக்கண்ணை காட்டினார். அப்ப நக்கீரன் சொன்னார், உடம்பு முழுக்க கண்ணை காட்டினாலும் என் கருத்தில் மாற்றமில்லை. நெத்தியில மட்டும் கண்ணை காமிச்சு பயமுடுத்தாதீங்க, உடம்பு முழுக்க கண்ணை காமிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். உடனே அவர் என்னார், தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்புறியினாலே அவனை சுட்டார். அந்த சுட்டதனால அவன் உடல் முழுவதும் வெந்தது. அந்த வெப்ப நோய் தாங்காமல் அவன் ஓடி சென்றான். அந்த சங்கத்திலிருந்து ஓடி வந்தான், ஓடி வந்து பொற்றாமரையில விழுந்தான், விழுந்து முழுகினான். அந்த பொற்றாமரை அவனை காத்தது. அதான் பொற்றாமரையுடைய பெருமை. அந்த புராணக்காரர் சொல்றார், பெருமான் முன்பு மன்மதனை சுட்டான், அவன் இங்கு அங்கும் ஓட முடியவில்லை, அவனை அவனுடைய உடன் பிறந்த நான்முகனோ பெற்ற தந்தையாகின்ற திருமாலோ காப்பாற்ற முடியல. ஆனால் இங்கு அதே பெருமானால் சுடப்பட்ட கீரன் என்ற புலவன் அவனை இந்த பொற்றாமரை காத்தது. ஆகவே பொற்றாமரை புண்ணிய தீர்த்தங்களிலே தலையாயும் அனுகிரகம் பண்றது, அவனுடைய உயிரை அது காத்தது. இது வந்து தருமிக்கு பொற்கிழி அளித்த திருவிளையாடல். இதுல தருமிக்கு பொற்கிழி தரலையே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. தருமிக்கு பொற்கிழியை கொடுப்பதற்கான எல்லா புள்ளி வச்சாச்சு, கோலமா சேர்க்கணும் அவ்வளவுதான். ஆகவே இந்த திருவிளையாடல் தருமிக்கு பொற்கிழி அளித்ததாக கருதப்படுகின்றது.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: கந்தன் சொன்னா அந்த பொருள் அப்புறமா பார்க்க போறோம். கட்டுத்தறின்னு பேரு. கந்தன் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு பொருள் என்னன்னு கேட்டா கட்டுத்தறி. அதாவது மாடு என்ன பண்ணிருப்பாங்க, மாடு மேய்ச்சலுக்கு விடுவாங்க, அதை பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டா எங்கேயாவது போயிடும். அதனால அது கயத்துல கட்டி, அதை கழுத்துல கயத்தை கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 10 அடி 15 அடின்ட்டு அது நீளத்துக்கு ஒரு கோல் அடி, ஒரு கோல்ல அந்த அந்த 10-15 அடி இருக்கிற கயத்தை கட்டி அந்த கோல்ல சுத்தி விட்டுருவாங்க. நீங்க பாத்துருக்கலாம். இந்த மாடு என்ன பண்ணும், இதை சுத்தித்தான் வர முடியுமே தவிர அந்த 10-15 அடி அப்புறமா போக முடியாது. அறுத்துக்கிட்டு போனான் ஒழிய, அது இதுக்குள்ளதான் அது மேய முடியும் மேய்ச்சல் நிலத்துல. அதே மாதிரி தான் கட்டுத்தறியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த உலகத்திலே விளையாட விட்டு இருக்கிறான். நம்ம நம்ம நினைச்சா என்ன, அதுக்காக பிரம்மலோகத்துக்கு போயிட முடியுமா? அந்த லோகம் இப்ப நமக்கு கிடையாது. ஏன், நம்ம கயிறு கட்டி இருக்கிறது, நம்மால அங்க போக முடியாது. இவன் அவுத்து விட்டு நீ போன்னு சொன்னாதான் போக முடியும். இப்ப பசுக்கள் மாதிரி நாம் அவனிடத்திலே இருக்கிறோம். இந்த உலகமே அவனுடைய வடிவம், அவனுக்குள்ளே எல்லாமே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் விஸ்வரூபம். எல்லாமே அவனுடைய அருளின் காரணத்தினாலே விடக்கூடியது. அவன் அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, உலகமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா என்ன வரும், வணங்கக்கூடிய தன்மை வரும், வணங்கக்கூடிய தன்மை வரும். வணக்கம் எப்ப வரும், நமக்கு அகங்காரம் இருக்கும் பொழுது, நான் தான் பெருசுன்னு நம்மை நோக்கி நினைக்கும் பொழுது அகங்காரம் வரும். ஆனால் அவன்தான் எல்லான்னு தெரிஞ்சிட்டா வணக்கம் வந்துடும். அவன் தான் எல்லாரும் தெரிஞ்சிட்டா வணக்கம் வந்துடும். இது இன்னொரு விதமா பார்க்கலாம். பல இடத்துல சேக்கிழார் பெருமான் பாடும் பொழுதெல்லாம் சொல்லுவார், அவர் போகும் பொழுது இந்த செஞ்சாலி, அதாவது செந்நெல் விளைந்திருக்கிறது, அது வரப்புல இந்த பக்கம் வரப்பு அந்த பக்கம் 2 வயல் இருக்கிறது, அந்த 2 வயல்லையும் செந்நெல் நன்றாக கதிர் முற்றி வளைந்திருக்கிறது, இங்கே வரப்பு மேல வளைந்திருக்கிறது. இவர் போறார், சேக்கிழார் போறார், பார்க்கும் பொழுது எப்படி அதை பார்த்தா எப்படி தோன்றுகிறதுனார், 2 சிவனடியார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரையும் ஒருத்தரை ஒருத்தர் வணங்கி கொள்ளுகிறார்களாம், அது மாதிரி இருக்குன்னா. ஏன் வணங்கிக்கிறாருங்கன்னா முக்கியமான விஷயம், இவர்களுக்கு சித்தவனம் அறிவித்து சிவமாக்கின தன்னுடைய சிந்தனைக்கு உள்ளே சிவம் வந்து புகுந்த காரணத்தினாலே இவர்களுக்கு வணக்கம் வருகிறது. தன்னுடைய சித்தத்துக்குள்ளே சிவன் வந்து சேர்ந்த காரணத்தினால பதக்குன்னு சொல்லுவோம், ஒண்ணு இல்ல பதறுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒண்ணுமே இல்லாத நெல், அதாவது சாலி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லாதது சாவின்னு சொல்லுவோம், இல்ல பதறுன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும், பெருசா நின்றுட்டு இருக்கும், நீ வந்து நிற்கும். ஆனா நன்றாக முற்றிய கதிர்கள், சென்னல் கதிர்கள் வளைஞ்சிருக்கும். அதே போலத்தான் முற்றுவதுன்னா என்ன, ஞானம் முற்றினால் இறைவன் தான் எல்லா ஸ்வரூபம் என்று புரிந்து கொண்டால் நமக்கு வணக்கம் வரும். இப்போ இவர்கள் இவனை பார்த்தார்கள், பார்த்து ஒண்ணுமே அத சகஸ்ராசம் அலோக என்ன என்று, தத் தேஜோ மண்டலஸ்யைதே சகஸ்ராசம் அலோக என்ன என்று எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய அந்த தேஜோமயமான வடிவம் இருக்கிறதே, நம்ம முதல்ல இந்த கருத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம், நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வேதங்கள், அதுல இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள், புராணங்கள் எல்லாம் இறைவனுடைய வடிவம், தேஜ வடிவம், அதாவது ஒளி வடிவம் அப்படின்னு, அதான் அருவமும் உருவமாகி, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி புழம்புன்னு முதல்ல இருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தத் தேஜோ மண்டல, தேஜோ மண்டலமாக இருக்கிறானே அவனை, அந்த சகஸ்ராசம் அலோக என்ன, ஆயிரத்துல ஒரு அம்சம் கூட பார்க்க முடியாத இவர்கள் அதெல்லாத்தையும் அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்த்த உடனே பணிவு வந்து விட்டது. இதுவரைக்கும் சண்டைக்கு வந்தார்கள், இப்ப தெரிஞ்சது எல்லாம் அவன் வடிவம் என்று தெரிந்து வணங்கியே வழுத்தி சொல்வார், நமஸ்காரம் பண்ணி அடுத்தது ஸ்தோத்திரம் செய்து சொல்லுகின்றார்களாம். இந்த திருக்குறளுக்கு பல உரைகள் உண்டு. இப்ப திருக்குறள் வந்து பொதுமறை, அது வந்து சாமியை பத்தி சொல்லாதுன்னு சில அபிப்பிராயம், தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது, அப்படி அல்ல. இதுக்கு மிக அழகாக தத்தர்மணக்குடவர் காளிங்கர் இப்படிலாம் பல பேர் அதுக்கு எழுதும் பொழுது, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறனு சொல்லும் பொழுது, பணிவுடையன்னா என்னன்னார், இறைவனை வணங்குவது அவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்வதுதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல், அதுதான் நல்ல சொல்லு. நீ நல்லாருன்னு சொல்றது மட்டுமே, அதை ரொம்ப இனிப்பா பேசுறது இன்சொல் இல்ல. பணிவுடையன் இறைவனை நோக்கி பணிவோடு இருப்பதும், இன்சொல் அவனை நோக்கி தோத்திரம் செய்வதும் தான் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் கூட உண்டு. இதெல்லாம் இப்ப யாரும் இது பண்றது இல்லை. ஏன், அதெல்லாம் சாமியை பத்தி இவர் அப்படின்னா, கடவுள் வணக்கம் நீ ஏன் போடுற, கடவுள் வாழ்த்துனே ஒண்ணு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் நீ ஏன் ஆரம்பிச்சு சொல்லணும், கற்றதனால் ஆய பயன் என் கொல், நீ ஏன் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், வாலறிவன் நற்றாமி தோழாரியனின் இந்த பத்து குரலையும் மறந்துடுவாங்க, கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது இல்லை எல்லாம் இது வந்து புது உலக புதுமறை, உலக புதுமறை தான், யாரும் நிச்சயமாக நாம் மறுக்கவில்லை. ஆனால் இறைவனை சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் இங்கே உண்டு. இந்த இப்படி அறம் பொருள் இன்பத்தோடு இருந்தால் இறைவனை அடுத்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு கிடைக்கும். அதனால முதல்ல இதை சரி பண்ணிக்கோங்கிறதுக்காக இந்த மூன்றையும் கொடுத்தார். இருக்கட்டும், நான் இங்க எதுக்காக சொல்ல வந்தேன்னா, வணங்கியே வழுத்தி வணங்குதல், அதுதான் பணிவுடையன் வழுத்தி இன்சொலன் ஆதல் சொல்லுவார். என்ன சொன்னார், அம்புவி முதலாம் பல் பேர் அண்டமும் அங்கு அங்கு உள்ள உம்பரும் உயிர்கள் யாவும் உயிரலா பொருளும் மாலும் செம்பதுமத்தினோனும் சிவனொடும் செறிதல் கண்டோம் எம்பெருமான் நின் மெய்யோ அகிலமும் இருப்பதம்மா. அம்மாங்கிறதாச்சு இருக்கும், அம்மா அம்மா பொருளன்றும் அறிந்தில்லை, அம் மாபொருளன்றும் அறிந்தில்லை, இருப்பது அம்மா. எப்பேற்பட்ட பெரிய விஷயம் என்ன, அம் புவி முதலாம் பல்பேரண்டமும், இந்த பூமியிலிருந்து பலவிதமான அண்டங்களும், இந்த பூமி மட்டும்தான் நினைக்க வேண்டாம், எத்தனையோ அண்டங்கள், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அடப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகிரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்த நம்பர் மாணிக்க வாசகர் நூற்றொரு கோடிக்கு மேலே இருக்கிறார், ஏராளமான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதா, மில்கி வே இருக்கிறதுங்கிறார் அவர் அப்பவே சொல்லியிருக்கிறார். இந்த கேலக்சியில எத்தனையோ கேலக்சிகள் இருக்கிறது, இப்ப அதுக்கெல்லாம் பேரு என்னென்னமோ கொடுத்திருக்கிறார்கள், இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு எத்தனையோ சொல்லுகிறார்கள் இல்லையா. அப்படி பூமி முதற்கொண்டு பல பேருடைய அண்டங்கள் எல்லாம் அங்கங்குள்ள உம்பரும் உயிர்கள் யாவரும், என்னென்ன அங்கே அந்த அண்டங்கள்னா, இந்த ஒரு அண்டம் எடுத்துக்கொண்டா இதுல அதல விதல சுதல ரசாதல தலாதல பார்த்தாலும் அதுக்கு மேல பூ பூபகா சுவகா மகஹா தபகா ஜனஹா சத்தியகா என்று சொல்ல முடியாது. இந்த ஏழு பதினான்கு உலகங்கள் இருக்கிறதே, இது எல்லா அண்டங்களிலேயும் இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா உண்டு, ஒவ்வொரு நாராயணன் உண்டு, இப்படிலாம் உண்டு. இப்போ அதுக்கு ஒரு இந்திரன் உண்டு, அது மாதிரி அங்கே அங்க அந்த அண்டங்களிலே இருக்கக்கூடிய அங்கங்கு உள்ள உம்பரும் தேவர்களும் உயிர்கள் யாவும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் உயிர் அலா பொருளும், அது மட்டும் கிடையாது உயிரில்லாத பொருட்களும் கூட, அதான் முக்கியமான விஷயம், அவைகளும் கூட அதை தவிர மாலும் செம்பதுமத்தினோனும் மால்னா திருமால், செம்பதுமத்தினோன்னா பிரம்மா, சிவனோடும் செறிதல் கண்டோம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னிடத்திலே செறிந்திருக்கிறார்களா, அடர்த்தியாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்த ரெண்டு பேர் கிடையாது, ஏராளமான பேர், ஏராளமான பிரம்மர்கள், ஏராளமான நாரணர்கள், ஏராளமான ருத்ரர்கள். இங்க சிவன் இந்த இடத்துல ருத்ரன் என்கின்ற பொருள் கொள்ள வேண்டும், பரமசிவன் கிடையாது. இப்போ எத்தனையோ ருத்ரர்கள், எத்தனையோ நாராயணர்கள், எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ இந்திரர்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இதெல்லாம் செறிந்து, இதை ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அதுக்கு தான் சொல்லுவார்கள், ரோமகூபத்திலே இருக்கக்கூடிய பேன் முட்டைகளை போலே, பேன் முட்டைகள்னா நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, ஈறு மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறார்களாம். அப்படி சிவனோடும் செறிதல், அப்படி அடர்த்தியாக இருக்கிறார். அப்படின்னா எத்தனை அண்டங்கள் இருக்கணும், எத்தனை தேவர்கள் இருக்கணும், எத்தனை இந்திரர்கள், எத்தனை நாராயணர்கள், எத்தனை பிரம்மாக்கள் இருக்கணும்னு பாத்துங்க. நம்ம மட்டும் ஆனந்தம் கிடையாது, அவர்களும் ஏராளமானவர்களே. அத்தனை பேருக்கும் பரம்பொருளாக இருப்பவன் ஒருவனே, அவன் முருகப்பெருமானே. எம்பெருமான் நின்மையோ அகிலமும் இருப்பதம்மா என்று சொல்லும்படியாக, முருகப்பெருமானே உன்னுடைய அந்த உடம்பிலே, அதாவது அந்த விஸ்வரூபத்திலே எல்லாம் இருக்கின்றது, எங்களையும் பார்த்தோம், எல்லாரையும் பார்த்திருக்கின்றோம் என்று அந்த இடத்துல ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். பரிபூர்ணனாக எவன் இருக்கின்றானோ அதுல அதுல சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல வரக்கூடியதுல ரொம்ப அழகான சில கருத்துக்கள் வரும். அவனுக்கு நமஸ்காரத்தை செய்கின்றார்கள். யாரு? எவன் சச்சிதானந்த பரப்பொருளாக எவன் இருக்கிறானோ, எவன் சுப்பிரமணியனாக இருக்கிறானோ, எவனை சகல வேதங்களும் ஸ்தோத்திரம் செய்கின்றதோ, எவன் எந்த சகல புவனங்களும் இவனிடத்திலே இவனாலே படைக்கப்பட்டதோ, இவனாலே காக்கப்படுகிறதோ, இவனாலே அழிக்கப்படுகிறதோ, எவன் மாயாசக்தியை கொண்டிருக்கிறானோ, எவன் பராத்பரமாக சச்சிதானந்த சுரூபனாக எவன் இருக்கின்றானோ, அவனை எவனை எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவாளிகளும், அதான் முக்கியமான விஷயம், எவர்கள் கர்த்தா என்று சொல்லுகிறார்களோ அவனை நமஸ்கரிக்கிறோம். எவன் வேத வடிவனாக இருக்கிறானோ, இங்க சொல்லும்போது ஹிரண்ய கேசகா, ஹிரண்ய வர்ணகா, ஹிரண்ய ஸ்மஸ்ருகு, இது அப்படியே உபனிஷத்து வார்த்தையை கொண்டு வந்து இந்த இடத்துல புராணத்துல சொல்லும். இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை விளக்குவதற்காக வந்தது. இங்க வேதங்கள் சொல்லும் ஹிரண்யமான, அப்படி அதாவது தங்கம் போன்ற பொன் போன்ற ஒளி பொருந்திய மேனி உடையவன், பொன் போன்ற கூந்தலை உடையவன், பொன் போன்ற மீசையை உடையவன், இது யாருக்கு இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானு தான் சொல்ல முடியும். இந்த வடக்க போப்போ அங்க வந்து மீசே தாடியோட பெரிய ஜடாமுடியோட இருப்பார். அவர் எப்படி இருக்கிறார்? நீரணி பவளக்குன்றமே என்று இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இருக்கிறார். அவருக்கு மீசே இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனையில வர்றதுதானே, நாம தானே இந்த ஒரு கொடுக்கிறோம். ஆனால் புராணங்கள் என்ன சொல்லுகிறதுனா, ஹிரண்ய கேசகா, அதாவது பொன் போன்ற குளர்கற்றைகளையும், ஹிரண்யஸ்மஸ்ருஹு, மீசை தாடியெல்லாம் இருக்கிறது, எப்படி இருக்கிறது? பொன் போன்றது. நம்ம அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா விசித்திரமா இருக்கும், இவன் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு வர்ணத்துல நம்ம எல்லாம் கூந்தலுக்கு டை அடிக்கிறோம். டை டை தான், வேற ஒன்றும் கிடையாது, அதுக்கு எல்லா அர்த்தமும் உண்டு, நீங்களே பாத்துக்குங்க. இப்ப அது விசித்திரமா இருக்கும், ஆனா அப்படி இல்லை, இவன் பொன் மேனியனாக இருக்கிறான். பொன் வடிவத்திலே இவனுடைய கூந்தல் இருக்கிறது, மீசை இருக்கிறது, இதை இங்க சொல்லுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது சூரிய மண்டலத்திலே நடுவிலே எவன் இருக்கிறானோ, சூரிய மண்டல மத்தியவர்த்தி என்று சொல்ல முடியாது, இவன் நடுவிலே இருக்கிறானோ, நடுவில் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு தான் ஹிரண்யமய ரூபமாக ஹிரண்யஸ்மஸ்ருகு, ஹிரண்ய கேசகா, பாதாதி கேசம் வரைக்கும் எவன் பொன்மயமாக இருக்கிறானோ, எவன் புண்டரீகாட்சனாக, எவன் கமலக்கண்ணனாக இருக்கிறானோ, எவன் ஜகத்பதியாக இருக்கிறானோ, எவன் குகனாக இருக்கிறானோ, எவனை சரண் அடைந்தால் எல்லாரும் கதி பெறுகிறார்களோ, அவனை எவன் ஆனந்த சாகரனாக, பரிபூர்ணனாக, ஒப்பு உயர்வற்றவனாக, அதாவது அசமானனாக, உமாபுத்திரனாக, சுப்பிரமணியனாக எவன் இருக்கிறானோ அவனை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதில் பலவிதமானது உண்டு. இதெல்லாம் அப்படியே வேத மந்திரங்களை, வேதத்தில் உபனிஷத்துக்கள் இறைவன்னா எப்படி இருக்கிறான்னு சொல்லுகிறதோ அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஸ்தோத்திரத்தில் எல்லாமே வேதத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்களை அப்படியே சொல்லப்படுகிறது. பெரிய ஸ்தோத்திரம் அது. அந்த ஸ்தோத்திரத்துல இருந்து விஸ்வரூபத்தை காட்சி கொடுக்கும் பொழுது பரஞ்சோதி ஸ்வரூபனாக, பரந்தராமனாக, சாந்தஸ்வரூபரியாக, பராத்பரனாக, எவன் திவ்ய வடிவரனாக இருக்கிறானோ அவனையெல்லாம் வணங்கி வழிபடுகிறோன்னு விழுந்து விழுந்து துதிக்கிறார்களாம். உமாபுத்திரனே, இது எங்க கண்ணால இதை பார்க்க முடியல, நீ கொடுத்த கண்ணினாலே நாங்கள் கண்டு ஆனந்திக்கிறோம், நீ கொஞ்சம் உன்னுடைய அந்த வடிவத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும், இதுக்கு மேல எங்களுக்கு நீ கொடுத்த கண்ணுக்கு கூட சக்தி கிடையாது என்று சொல்லும் பொழுது அவ்வளவுதான், அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு இறைவன் அவர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய தன்மையிலே, அவர்கள் காணத்தக்க தன்மையிலே காட்சி கொடுத்தானான். அப்போ விஷ்ணுவை முதலிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் விழுந்து வணங்கி வழிபடுகின்றார்கள். நாங்கள் தவறு செய்தோம், மன்னிக்க வேண்டும், உங்களுடைய இந்த வடிவத்தை காட்டு ஆனந்தித்தோம், அதனால எங்களுடைய அந்த பிரம ஆனந்தத்தின் காரணத்தால ஒன்றரை பண்றோம்னா என்ன, நீங்க எனக்கு இந்திரனாயிடுங்க, எங்களுக்கு தலைவனாகி விடுங்கள்னா. இந்த இடத்துல சொல்லும் பொழுது ரொம்ப வேடிக்கையாக அந்த இடத்துல கந்த புராணத்திலையும் சரி ஸ்காந்தத்திலையும் சொல்லுகிறார், இகமோடு பரமும் வீடும் ஏத்தினர்க்கு உலப்புறாமல் அகன்னமர் அருளால் நல்கும் அருமுகத்தவர்க்கு இகவரச, இது அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது இகவர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்ட்டு அவர் திருப்புகழில் பாடுவார். இந்த ரெண்டுமே தரான் யாருக்கு, ஏத்தினவர்களுக்கு, யார் ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உலப்புறாமல். அப்படி கவலைப்படாம் எப்படி கொடுக்கிறான், அகன் அமர் அருளால் நல்கும், உள்ள இருந்து வரக்கூடிய கருணையின் காரணத்தினாலே கொடுக்கக்கூடிய ஷண்முகன் அருமுகத்து அவனுக்கு இவர்கள் தன் சீர் மகபதி அளிப்பான். யாரு மகபதினா, இந்திரன். மகங்களுக்கெல்லாம் அதாவது யாகங்களுக்கெல்லாம் 100 யாகம் பண்ண, அஸ்வமேத யாகம் பண்ண, இந்த எல்லாம் பண்ண பிறகு இந்திர பதவி 100 அஸ்வமேத யாகம் பண்ணா போக முடியும். அதனால அவனுக்கு மகபதின்னு பேரு. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அவிர்வாகம் எல்லாம் அவனுக்கு சேரணும். அது மாதிரி மகபதி அழிப்பான் சொற்ற வாசகம், தன்னுடைய சீரை, தன்னுடைய பதவியை, இந்திர பதவியை நீ எடுத்துக்கோ, எனக்கு தலைவனாயிடு. இவங்கள்லாம் சேர்ந்து தேவாதி தேவர்கள் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, சுடர் ஒன்று அங்கி பகவனுக்கு ஒருவன் நல்க பராவிய போலுமாதோ. ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது எவனோ ஒருத்தன் ஒரு விளக்கை யாருக்கு கொடுக்கிறான், சுடர் ஒன்றை அங்கி பகவனுக்கு, அங்கின்னா இந்த இடத்துல அக்னி அர்த்தம், அக்னி தேவனுக்கு. அதாவது எவன் எல்லா இந்த அக்னிக்கும் இந்த 7 சப்த ஜிஹ்வா என்று சொல்லும்படியாக எவன் தலைவனாக இருக்கிறானோ அந்த அக்னிக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு. இவன் இந்திர பதவி, இந்திரன் வந்து என்னுடைய பதவி நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு, இந்த பதவி இதுக்கு மேல இருக்கக்கூடியது இப்ப இப்பதான் பார்த்தான். எத்தனையோ இந்திரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள் இருக்கிறார்கள் இறைவனுடைய விஸ்வரூபத்திலேன்னு அறிவு வரல. இப்ப நான் ஏன் பதவியை கொடுத்துறேன்னு, இந்த ஒரு இந்திரன் மாதிரி ஆயிரக்கணக்கான இந்திரர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவனுடைய வடிவத்திலே. ஆனாலும் கூட சொல்லுகிறான், இது என்னடான்னா, அவனை பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், சூரியனை அப்படியே இந்த கால நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்கும். 6 மணி எந்திரிச்சா, 6 மணி, 6:30, 6:30 பார்க்கும்பொழுது அப்படியே சிவப்பான வர்ணத்தோட கொஞ்சமா அமைதியா இருப்பார். அதை ரொம்ப பிரகாசம் இல்லாமல் இருக்கும்பொழுது பார்த்தா நல்லா இருக்கும். இந்த சாயந்தரத்தில் பார்த்தா நல்லா இருக்கும். மத்தியானம் 12 மணி இல்ல 1 மணி மேலே அப்படியே ஏறிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், கண்ணு கூசும். கண்ணு கூசும் பொழுது நமக்கே என்ன பண்றோம்னு தெரியாது. இப்ப வெளிச்சத்தை பார்த்தா இதுதான் வித்தியாசம். ரொம்ப வேடிக்கையா ஒருத்தர் சொல்லுவார், பிரேக் போட்டா வண்டி நிக்கணுமா வேண்டாமா, ஆமா வண்டி எதுக்காக, இப்ப வண்டி நிறுத்தினா என்ன ஆகும், உடனே நிக்கும், அதுக்கு முன்னாடி போகப்படாது, அப்படி அதுக்காகத்தானே பிரேக் போடுறோம். சரி, சடன் பிரேக் போட்டா என்ன ஆகுது, வண்டி நிக்கிது, நம்ம முன்னாடி போறோம் அந்த வேகத்துல. சரிங்களா, இப்போ பிரேக் போட்டா வண்டியும் வண்டியில இருக்கிறது நிக்கணும், ஆனா நம்ம முன்னாடி போறோம். இது தப்பா சரியா, இது பொய்யா நிஜமா, இது சரியா தப்பா. இதே மாதிரி தான் வெளிச்சத்தை பார்த்தா நமக்கு இருட்டு மறையணும், எல்லா பொருளும் தெரியணும், நல்லா தெரியணும். இப்போ இது இந்த தர்க்கத்துக்கு எப்படி வேணும்னாலும் பேசலாம், அது அடுத்த விஷயம். இங்க இந்த தர்க்கத்துல சொல்லும் பொழுது இது உண்மை என்ன, வெளிச்சம் இருந்தால் இருட்டு ஓடும், எல்லா பொருளும் நல்லா தெரியும், சரிதானே, உண்மை. ஆனா இப்ப சூரியன் 12 மணிக்கு பார்த்தோம்னு சொன்னா கண்ணு இருட்டிக்கிட்டு வரும், அதான் ஒண்ணுமே தெரியாது. கண்ணை மூடினாலும் அந்த சூரியன் தான் தெரிவானே தவிர ஒரு பொருளும் தெரியாது. அப்படியே அந்த இடத்துல பிரகாசத்துல என்ன ஆகும், ஒண்ணுமே தெரியாம போயிடும். இப்போ இவ்வளவு வெளிச்சம் இருக்கும் பொழுது பொருள் தெரியணுமா வேண்டாமா, தெரியணும், ஆனா இங்க தெரியலையே. இப்ப வெளிச்சத்துல எல்லா பொருளும் விளக்கப்பட வேண்டும், இதுக்கு இருட்டாயிடுச்சே, கண்ணை மூடிக்க வேண்டியிருக்கே. அதே மாதிரி தான் இந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கே நமக்கு இப்படி ஆகிறதுன்னா அதுக்கு நேர்மாறான ஒரு விளைவு ஏற்படுகிறதுன்னா, இப்ப முருகப்பெருமானை விஸ்வரூபத்தை ஆயிரக்கணக்கான சூரியன்கள் எவன் இருப்பானோ அப்படிப்பட்ட தேஜோமண்டலமான அந்த முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்தா என்னாச்சுன்னார், பாரத்த மயக்கத்துல அறிவு கலங்கி பேசினாங்கன்னா. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எப்படி சூரியனை 12 மணிக்கு பார்த்துட்டு கண் இருட்டி வருகிறதோ எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரியாம போய் விடுகிறதோ, அதே போல அவனை பார்த்த பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் என்னுடைய பதவியை தர்றேன்னு இந்திரன் சொன்ன மாதிரி இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்திரன் சொன்ன முருகப்பெருமான் சிரித்தாரா அப்படியா, பரவாயில்ல நீயே வச்சுக்கோ, உன்னுடைய பதவியை உனக்கே தந்தோம், நீயே வைத்துக்கொள் என்று கவலைப்பட வேண்டாம் என்று அவனுக்கே திருப்பி கொடுத்தாராம். பொழைச்சேன்னா, ஏன்னா பல பேர் வந்து என்னன்னா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, எடுத்துங்க சார் எடுத்துங்க சார் அப்படிமா, கொடுக்கறதுக்கு கையே வராது, எடுத்துங்க எடுத்துங்க எடுத்துங்க, எங்கே எடுத்துக்கிறது, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கம்பா, ஆனா அது கையே வராது, நீட்டவே மாட்டான். சில பேர் உபச்சாரம் பண்றது, வீட்டுக்கு வந்தா வாங்க வாங்க வாங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப வராத ஆள் வந்திருக்கிறீங்க, என்ன பாருங்க நீங்க சாப்பிட்டே வந்திருப்பீங்க, இப்படி சாப்பாடு போடுறதுக்கு இவன் வாயிலே வராது, நீங்க சாப்பிட்டே வந்திருப்பீங்க, எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுவீங்களா, நீங்க பெரியவங்க இல்லையா, எங்க நாங்க சொல்ற நாங்க போடுற சாப்பாடெல்லாம் எடுத்துக்குவீங்களா, இவன் வந்து சாப்பிடாதேங்கிறத இப்படி மறைமுகமா சொல்லிடுவான், ஆனா இவன் சாப்பிடுறதுக்கு சொன்ன மாதிரி ஆகி போயிடும், அவ்வளவுதான். இப்ப அது மட்டுமல்ல, இது மாதிரி தான் இங்க இவனுக்கு இந்திரனுக்கு அப்படியே அப்பா தப்பிச்சது என் பதவி அப்படிங்கிற மாதிரி நினைச்சானா. ஆனா இவர் முருகப்பெருமான் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன என்ன வரங்கள் வேண்டுமோ கேட்டுக்கொள்ளுங்கள்னு. காந்தத்துல ரொம்ப அழகா இதை பற்றி சொல்லி, நம்ம ஏதாவது இங்க பிரசாதம் கொடுக்குறாங்க இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஓசியா கொடுக்குதுன்னா எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு நிப்பான், வரிசையில நின்னு வாங்கிக்குவான், ஓசியா கிடைக்குதுன்னா எதை வேண்டாலும் வாங்கல இல்லையா, அது மாதிரி தான் கொடுத்த உடனே விஷ்ணு முதலான தேவர்கள் அத்தனை பேரும் அடி அடி தட்டி நடக்காத குறையா என்ன என்ன கேட்கணுமோ எல்லா வரங்களையும் கேட்டாங்க. ஆனா ஒருத்தனாவது உன்னை எப்பவுமே சரணகமலாலத்தை அரை நிமிஷம் நேரமுட்டில் தவமறை தியானம் வைக்க அப்படியவனும் கேட்கல, எனக்கு அதை கொடு இதை கொடு, அதுதான் முதலே பார்த்தமே, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது. மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார். அது மாதிரி இவர்கள் வரத்தை எல்லாரும் சேர்த்து வாங்கி கொண்டார்களாம். உடனே பிரகஸ்பதி முதலானவர்களை முன்னிட்டு கொண்டு கேட்டார்களாம் இந்த விஷ்ணு முதலான தேவர்களெல்லாம், முருகப்பெருமானே நாங்கள் உன்னை நாயகனாக வரிக்க நினைக்கிறோம், அதான் நாயகன தலைவனாக உங்களை வரிக்க நினைக்கிறோம், தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே சரி ஆகட்டும்னு சொன்னார். அப்போ கைலங்கியருடைய அதாவது மேருவினுடைய ஒரு புறத்திலே கந்தகிரி என்று சொல்லும்படியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தேவதச்சனினாலே நிமிஷம் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு பெரிய நகர் ஒரு கந்த உரை அந்த கந்த புரியை உருவாக்கி அந்த இடத்துல முருகப்பெருமானை அழைத்து சென்று ஒரு பெரிய செம்பொன் ஆலயம் அதில் நவமணிகள் பதித்த ஒரு பெரிய அரியணை அமைத்து அங்கே முருகப்பெருமானை அமர்த்தி நீந்தான் தேவ சேனாதிபதியாக, சேனாதிபதி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக நீங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும், எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானை தேவ சேனாதிபதியாக அங்கே அமர்த்துகிறார்களாம். அந்த முருகப்பெருமானுக்கு பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் ஆச்சமனியம் எல்லாம் கொடுத்து திருவஞ்சனம் ஆட்டி சந்தனம் அந்த மலர் கொடுத்து தீபம் கொடுத்து நைவேத்திய பொருள்கள் எல்லாம் கொடுத்து அவனை அமர்த்தி வைத்து ஞான நாயகராக இருக்கப்பட்ட முருகப்பெருமானே நீங்கள் எங்களுக்கு இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அந்த கந்தகிரி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து தேவ சேனாதிபதியாக ஆக வேண்டும் என்று ஆனகாலை அந்த சமயத்துல அமரர்கள் வாசவன் ஞானநாயக நாங்கள் உனக்கு ஒரு தானையாகும், நாங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சேனை, தலைவனை நீயனா வான நீத்தத்து வஞ்சனம் அட்டினார் என்று வானத்திலே இருக்கக்கூடிய ஆகாச கங்கையிலே இருந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்களாம். பட்டாபிஷேகம் ஏதாவது பண்ணணுமா இல்லையா, ஏன்னா முருகப்பெருமான் அதுக்கெல்லாம் தாண்டவன், இவன் நம்ம பட்டாபிஷேகம் பண்ணித்தான் அவனுக்கு ஆக போறதா என்ன, அவனுக்கு யாரும் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் யாரும் பட்டாபிஷேகம் பண்ணாமலே உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன், ஆனா அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து இவர்கள் மகிழ்ந்தார்கள், வேறொன்னும் கிடையாது, அவனுக்கு தேவ சேனாதிபதி என்று சொல்லும்படியாக அவனுக்கு பெயரும் வரும்படியாக இவர்கள் சென்னாதான். இதுல அமரகோசத்துல சொல்லும் பொழுது தேவ சேனாதிபதி சூரஹா சுவாமி கஜமோகானுஜகா என்று சொல்லி முதல்ல இதைத்தான் சொல்லுவார். யாரு அவன் வந்து எப்பேற்பட்டவன், அமரகோசம்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய அத நிகண்டு தமிழ்ல நிகண்டு சொல்லும் இல்லையா, அது மாதிரி அந்த பெரும்பொருள் அகராதி அதுல என்ன சொல்லும் பொழுது ஒரே பொருளாக இதை பத்தி எல்லாம் சொல்லும். இந்த முருகப்பெருமானை பத்தி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அதை பாண்டவன் யாருன்னா ஜெயினன் அமரசிம்மன்னு பேரு, அவன் பாடினதுல அவன் முருகப்பெருமானை அப்படி சொல்லுவான், தேவசேனாதிபதி சூரகா வீரன்ல யாருன்னா இவர் தான், சூரகா சுவாமி கஜமுகானுஜகா என்று அந்த இடத்துல அவன் சொல்லுவான். அருணையர்நாதர் பாடும் பொழுது சாதாரணமா தேவசேனாதிபதினு சொல்லிடலவர், தேவாதி தேவ பெருமாள், தெய்வ பெருமாள், ஆனா தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே என்று பாடுவார். சாதாரணம் இல்ல, தேவ தேவ தேவாதி தேவ பெருமாள். இது மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல முருகப்பெருமானை வாழ்த்துவதற்கு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா அப்படி வாழ்த்துவார். அவருடைய எத்தனையோ பாட்டு அந்த இடத்துல உண்டு, ஏராளமாக அந்த இடத்துல பாடுவார். அவனை பாடுறதுக்குன்னு அருணகிரிநாதருக்கு இருக்கிறதே அவருக்கு அவ்வளவு ஒரு பரம சந்தோஷம். அவனை சொல்லுவதற்கு அப்படியாக அவனை பாடுவார். தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே என்று சொல்லும்படியாக அவர் பாடுவார். இந்த முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை எடுத்தது அப்படியே வேத வாக்குகள் எப்படி இருக்குன்னா, இந்த வேதத்தையே அப்படியே தமிழிலே செய்தவராக மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் அறிவரும் பொருளாக இருக்கக்கூடியவன் என்று மாணிக்க வாசகர் அந்த இடத்துல பாடுவார். அணுத்தரும் தன்மையில் இணையோன் காண்க, இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க என்று அந்த பரமேஸ்வரனுடைய சொரூபத்தை சொல்லுவார். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? அனோரணியான் மகதோமகியான், அவன் அணுவுக்கும் அணுவாக இருப்பான், பெரியதுக்கெல்லாம் பெரியதாக இருக்கிறான். மகதோ மகியான் என்று சொல்லும்படியாக எந்த முருகப்பெருமான் இருக்கிறானோ அவனை சொல்லும். இந்த திருவிளையாடல் புராணத்துல சொல்லும் பொழுது அண்டங்களெல்லாம் அணுவாக, அணுக்களெல்லாம் அண்டங்களாக, பெரியதாய் சிறிது ஆயினானும், அந்த அவனே சிறியவன், அவனே பெரியவனாக இருக்கிறான். அப்படியா? இது இன்னொன்னு உண்டு இந்த இடத்துல முக்கியமான விஷயம். மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது சோதியே சுடரே சூழல் விளக்கே என்று அந்த இடத்துல பாடுவார். ஜோதிஸ்வரூபனாக இருக்கப்பட்ட பரம்பொருள் காட்டித்தர வேண்டும் நமக்கு, இல்லைன்னா நம்மால் பார்க்க முடியாது. அவன் தான் இது அந்த விளக்க பத்தி சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அது பிரகாசமா இருக்கும். இன்னொன்னு மற்ற பொருள்களையும் காட்டுவிக்கும், தன்னையும் காட்டிக்கொள்ளும், பிறவற்றையும் காட்டி கொடுக்கும். அதாவது காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று சித்தாந்தமானது இதை சொல்லும். தன்னையும் காட்டி கொடுக்கும், மற்ற பொருள்களையும் காட்டி கொடுக்கும். ஒரு விளக்கு இருக்கிறது, விளக்கு அப்படியே தீபத்தை ஏற்றி வைக்கிறோம், தீபம் இருக்கிறது தெரியுமா இல்லையா? அதே மாதிரி தீபத்தினாலே மற்ற பொருள்களும் தெரியும் இல்லையா? அதான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம்னு இறைவனுடைய அருள் என்கின்ற ஜோதிஸ் இருக்கின்றதே, அந்த ஜோதியானது இறைவனுடைய அருளையும் காட்டி கொடுக்கும், மற்றவற்றினுடைய தன்மையையும் காட்டி கொடுக்கும். இதை ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சொல்வார். தொண்டனேன் நுகருமா நுகரே, தொண்டனேன் விளம்புமா. இதை வந்து திருமாளிகை தேவர் பாடுவார் திருவிசைப்பால. தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்று சொல்லும்படியாக, நான் சொல்லும்படியாக இருக்கிறது என்று அவன் நம்மை பாட்டுவிக்கிறான், அவன் நம்மை ஆட்டுவிக்கிறான், அவன் நமக்கு தன்னை காட்டுவித்துக் கொள்ளுகிறான். அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு நூல் உண்டு, வேதபாதஸ்தவம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் உண்டு. அதுல கடைசியில வேதபாதம்னா வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து ஒரு வார்த்தை அது ஒரு வரி, அதை வந்து கடைசியில அடியாக வச்சு இந்த ஸ்தவம் இயற்றப்பட்டது. அதுல சொல்லும் பொழுது திலே தைலமிவ புரோதோ தன் ஞாஜமிவ ஷண்முகே மனௌ சூத்திரமிவ சூதோ பிரம்ம விஸ்வமிதம் ஜகத். இந்த பிரம்ம விஸ்வமிதம் ஜகத்துங்கிறது வேதத்துல உபரிடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை முருகப்பெருமானுக்கு, இந்த வேதபாதஸ்தவம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நூல், அந்த நூலிலே சொல்லும் பொழுது சொல்லுவார் எப்படி, திலே தைலமிவ புரோதோ எள்ளிலே எண்ணெயானது எப்படி இருக்கிறதோ, தத் ஞாஜ்யமிவ தயிரிலே ததி அந்த ததியிலே ஞாஜ்யம் ஆஜ்யம் எப்படி இருக்குமோ, தத் ஞாஜ்யமிவ அதாவது ததியிலே எப்படி ஆஜ்யம் அத தயிரிலே நெய் இருக்குமோ, மனோ சூத்திரமிவ சூதோ எப்படி மணிகளுக்கிடையே நூல் இருக்கிறதோ அதுபோல, ஷண்முகனிடத்திலே பிரம்ம விஸ்வமிதம் ஜகத்து ஆறு முகனிடத்திலே எல்லா புவனங்களும் அடங்கி கிடக்கின்றன என்று ரொம்ப அழகான இந்த கருத்தை இந்த வேதபாதஸ்தவம்னு சொல்லும். இதுல என்ன அழகுன்னா, எண்ணில் எண்ணெய், அந்த எள்ளில வந்து எண்ணெய் இருக்கிறதுனா நல்லெண்ணெய் இருக்கிறதுனா அதை பிழிஞ்சு எடுக்க வேண்டும், தயிரிலே நெய் இருக்கிறது கடைந்து எடுக்க வேண்டும், மணிகளின் இடத்திலே நூல் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது உள்ள இருக்கும். இந்த மூணுக்கும் மூணு தன்மை உண்டு, எள்ளிலே எண்ணெய் இருக்கிறது, தயிரிலே நெய் முதல்லயே இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அதோட முக்கியம் மணிகளின் இடத்திலே நூலாக, அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதற்கு உள்ளேயே நமக்கு உள்ளே நம் உடனே நமக்கு வேறாக இறைவன் எல்லாவற்றிலேயும் எல்லா புவனங்களிலேயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த இடத்துல சொல்லும். அதே மாதிரி இன்னொரு இதே வேதபாச எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றன, நமக்கு படிக்கத்தான் பொழுது இருக்கிறதுல. ஸ்வராஜ்யதாத்ரே ஸ்வசுதாம் விதீரியதாம் தேவசேனாம் சுகுமார காத்திராம், அந்த வேதபாகஸ்தவம் சொல்லுகிறது, ஆராத்யன் வகமாம்பிதேயம் இந்திரோ ஹவிஷ்மான் சகனோ மருத்பிகி, இந்திரோ ஹவிஷ்மான் சகனோ சகனோ மருத்பிகி என்று சொல்லக்கூடியது வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை. இது எப்படின்னா அசுரரிடத்திலே இருந்து காப்பாற்றுகின்றான், ராஜ்யத்தை திருப்பி கொடுத்ததுனாலே இந்திரன் தன்னுடைய தேவசேனையை மனம் செய்வித்து தினமும் தன்னுடைய கணங்களோட தேவர்களோட முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறான். ஸ்வராஜ்யதாத்ரே ஸ்வசுதாம் விதீரியதாம் தேவசேனாம் சுகுமார காத்திராம் ஆராத்யன் மகமாம்பிகேயம் இந்திரோ ஹவிஷ்மான் சகுணோ மருத்பிகி என்று சொல்லும்படியாக இந்த வேதவாதஸ்தவம் இன்னொரு இடத்துலையும் சொல்லும். அப்படி தன்னுடைய மகளையும் கொடுத்தான்னு பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு விஷயமும் உண்டு. இந்த தேவசானாதிபதி பட்டமானது கார்த்திக மாசம் சஷ்டியிலே இது நடந்தது என்று சொல்லும்படியாக ஒரு செய்தியும் அந்த இடத்துல காண கிடைக்கிறது. இந்த இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவன் தன்னை காட்டிக்கொண்டால் மட்டுமே நம்மாலே இறைவனை காண முடியும் ஒன்று. இரண்டாவது, இறைவன் எல்லா பொருள்களாக எல்லாமாக அவனே இருக்கிறான், நாமும் அவனுக்குள்ளேதான் இருக்கிறோம். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, நம்முடைய ஆசையின் காரணத்தினாலே, அதாவது பற்றின் காரணத்தினாலே, அறியாமையின் காரணத்தினாலே, கோபத்தின் காரணத்தினாலே இறைவனுக்கு விரோத பாவத்தை, விரோதமான நிலையை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இறைவன் தான் எல்லாம்னு நாம் புரிந்து கொண்டால், இறைவன் தான் எனக்கு தாயும் தமப்பனும், அவன்தான் தம்பி, அவன்தான் அண்ணா, அவன்தான் சேவகன், அவன்தான் எனக்கு தாதா அப்படின்னு எல்லாம் அவனே என்று நினைத்தால் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறான், தன்னையும் காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தை இந்த சின்ன நிகழ்வானது, கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வானது நிகழ்த்துகின்றது. இது பரவாயில்ல, அடுத்த நிகழ்வு அதோட அழகு. நம்ம ஒரு நல்லதுன்னு செய்ய போய் ஒரு கெட்டது வந்து முளைக்கிறது. அப்போ இறைவனை விட்டா வேற கதி கிடையாது. தெரிஞ்சே தப்பு பண்றது வேற விஷயம். இவர்கள் அறியாமையினாலே செய்தார்கள், தெரியாமல் ஒரு தவறு நடந்தது. அது இவர்கள் அறியாது செய்த தவறு, அதாவது தன்னுடைய அவாவினாலே செய்த தவறு. இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல, தெரியாம ஒரு தப்பு பண்ணார். இன்னொருத்தர் தெரிஞ்ச அகங்காரத்தினால தப்பு பண்ணார். இந்த மூணு கதையும் ஒன்று அடுத்தடுத்து அடுத்தடுத்து மிகச்சிறப்பாக கந்த புராணத்திலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு இது இருக்கக்கூடாது, இதை நீக்குபவன் முருகப்பெருமான் என்று சுட்டிக்காட்டுவதாக இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. அடுத்தது என்ன, எப்படி தெரியாமல் தவறு செய்து, எப்படி அதை நம்ம செய்யக்கூடிய தவறை எப்படி நிவர்த்தி செய்து நமக்கு நல்லது கொடுக்கிறான் முருகப்பெருமான் பார்க்கலாம். இப்போ
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 13. முனிவர்கள் கேட்கிறார்கள், சூத முனிவரே, அறிஞர் பெருமக்கள் புண்ணிய உலகங்களை வெற்றி கொள்வது எந்த நல்லொழுக்கங்களை பின்பற்றுவதால் என்பதை எங்களுக்கு உடனே கூற வேண்டுகிறோம். சொர்க்கத்தை பெருவிக்கும் தர்ம நெறிகள் ஒழுக்கங்கள் எவை என்பதையும், நரக துன்பங்களை தரும் மரநெறியான ஆச்சாரங்கள் எவை என்பதையும் விளக்கமாக கூறுங்கள். சூதமுனிவர் கூறுகிறார், நல்லொழுக்கங்களை விடாமல் கடைபிடித்து ஒழுகும் அந்தணனே உண்மையில் அந்தணன் என்று கூறிக்கொள்ளும் தகுதி படைத்தவன் ஆவான். வேதத்தை அத்தியனம் செய்து அதில் கூறப்பட்டுள்ள ஆச்சார அனுஷ்டானங்களை ஏற்றுவதனை தவறாது கடைபிடித்து ஒழுகும் அந்தணன் விப்ரன் எனப்படுவான். நல்லொழுக்கம், வேத நெறிகள், சாஸ்திரங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்டுள்ளவன் த்விஜன் எனப்படுகிறான். ஆச்சாரானுட்டானங்களை முற்றிலும் இன்றி சிறிதளவே ஏற்று நடப்பவன், சிறிதளவே வேதம் ஓதியவன், பிரசாங்க பணியில் அதாவது புரோகிதர் மந்திரி முதலியனமாக இருப்பவன் இவர்களை க்ஷத்ரிய அந்தணன் என்பர். வேளாண்மையோ வாணிபமோ செய்து கொண்டு தன் ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறிதளவே ஏற்று நடக்கும் அந்தணன் வைஷ்ய அந்தணன் ஆவான். சொந்தமாக தானே வேளாண் தொழில் புரியும் அந்தணனை நான்காம் வர்ணத்து வேளாள அந்தணன் என்று அழைப்பர். பிறரது குற்றங்களையே காண்பவனும் பிறருக்கு துரோகம் செய்பவனுமான அந்தணனை சண்டாள பிராமணன் என்பர். இதேபோல் சத்திரியர்களிலும் உலகை காத்து பரிபாலிப்பவனை ராஜா என்பர். மற்றவர்கள் அரசற்ற க்ஷத்திரியர்கள் ஆவார்கள். வைசியர்களிலும் தானியம் முதலவற்றையே வாங்கி விற்பவர்களையே வைசியர் என்று அழைப்பவர்கள். மற்றவர்களை வியாபாரிகள் என்பார்கள். அந்தணர்கள் க்ஷத்திரியர்கள் வைசியர்கள் ஆகிய மூவருக்கும் இதம் புரிபவனே உண்மையில் வேளாளன் ஆவான். கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்பவனை உழவன் என்று அழைப்பர். பிறருக்கு சேவை புரிதல், சிற்பம் செய்தல், உழுதல் ஆகியவற்றை தவிர வேறு தொழில் செய்பவனை கொள்ளைக்காரன் என்று அழைப்பர். இந்நான்கு வர்ணத்தவரும் விடிவோரையில் எழுந்திருந்து கிழக்கு முகமாக நின்று கொண்டு முதலில் தெய்வத்தையும் பின் அறம் பொருள் ஆகியவற்றை பெறுவதற்காக மேற்கொள்ள வேண்டிய முயற்சி, வரவு செலவு ஆகியவற்றை பற்றியும் சிந்திக்க வேண்டும். இரவின் கடைசி ஜாமத்திற்கு உஷற்காலம் அதாவது விடிவெறிக்காலம் என்று பெயர், விடியற்காலம் என்று பெயர். அந்த ஜாமத்தில் அதாவது விடியற்காலத்தில் நடுப்பகுதி வேளையை சந்தி என்பர். அந்தணன் அவ்வேளையில் எழுந்திருந்து வீட்டிற்கு வெளியே சென்று மற்றவர்கள் காணாதவாறு தன் உடலை மறைத்துக் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்து காலை கடன்களை முடிக்க வேண்டும். வடக்கு நோக்கி அமர வாய்ப்பு இல்லை எனில் மற்ற திசைகளை நோக்கி அமரலாம். நீர்நிலைகள் தீ அந்தணன் மற்றும் திருக்கோயில்களுக்கு எதிரிலோ சூரியனை நோக்கியோ அமரக்கூடாது. நீர்நிலைகளில் இருந்து நீரை தனியே எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கோயில் திருக்குளங்கள் பித்திருக்களுக்கான நீர்நிலைகளில் இறங்காமல் வேறு நீர் கொண்டு சுத்தி செய்து கொள்ளலாம். 7, 5 அல்லது 3 முறையாவது மண்ணினால் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். கத்தரிக்காய் அளவு மண்ணெடுத்து பால் குறியை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். எருவாயை கழுவ ஓர் உள்ளங்கை அளவு மண்ணெடுத்துக் கொள்ள வேண்டும். எருவாயையும் பால் குறியையும் சுத்தம் செய்து கொண்டு வேறிடம் சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு 8 முறை வாய்ப்பளிக்க வேண்டும். பாலமரம் வேளாமரம் ஆகியவற்றின் குச்சியினால் நீர்நிலைக்கு வெளியில் பல் துளக்க வேண்டும். பல் துளக்க ஆழ்காட்டி விரலை உபயோகிக்க கூடாது. இதுதான் பல் துளக்கும் முறை. பின்பு நீர் தேவதையான வருணனை வணங்கி அகமர்ஷண சூக்தத்தை ஜபித்துக் கொண்டே நீர்நிலையில் ஸ்நானம் செய்ய வேண்டும். கழுத்தளவோ இடுப்பளவோ மூழ்கி நீராட முடியவில்லை எனில் முழந்தாள் அளவு நீரில் நின்று கொண்டு நீரை எடுத்து தன் உடல் மேல் விட்டுக் கொண்டு மந்திரங்கள் ஜபித்த வண்ணம் நீராட வேண்டும். விஷயம் அறிந்தவர்கள் நீராடுவதன் ஒரு பகுதியாக தேவதைகளை குறித்து தர்ப்பணங்கள் செய்து பின் நீராடுவர். பின்பு நல்ல தூய வெளுத்த ஆடையை பஞ்சகச்சமாக அணிய வேண்டும். சந்தியாவந்தன் முதலிய அனைத்து வைதிக கர்மங்களிலும் உத்தரியம் என்கிற மேலாடை தேவைப்படுவதால் அதை அவசியம் அணிய வேண்டும். நதி முதலிய நீர்நிலைகளில் நீராடிய பின் நீராடி கலந்த ஆடைகளை அங்கேயே துவைக்க கூடாது. நனைந்த ஆடைகளை படியில் வைத்த பெருங்கிணற்றிற்கோ சிறு கிணற்றிற்கோ அல்லது வீட்டிற்கோ எடுத்து சென்று கல்லின் மேலோ மரக்கட்டை மேலோ அடித்து துவைத்து நன்கு அலசி பிழிய வேண்டும். துணியை பிழியும் போது விழும் தண்ணீர் நம் குலத்திலோ கோத்திரத்திலோ பிறந்து பிள்ளையில்லாமல் மறித்தவர்களான பிதிருதேவதைகளின் திருப்திக்காக ஆகிறது. இதை கருட புராணம் சொல்லும் பொழுது தற்காலம் இதை அதிகாரவர்களெல்லாம் தங்கள் கால்களிலேயே பிழிந்து கொள்கிறார்கள். இதனால்தான் கால்களில் தோல் தொடர்புள்ள நோய்களான எக்ஸிமா முதலிய வருகிறது என்கிற குறிப்பையும் இங்கே சொல்லுகிறார்கள். இதன் பின் பஸ்மஜாபாலி உபரிடத்தில் கூறியுள்ள அக்னிருதி என்கிற மந்திரங்களை கூறிக்கொண்டே விபூதியை எடுத்து குழைத்து 3 பட்டைகளாக அதாவது திரிபுண்டமாக நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். மானஸ்தோகே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கூறிய விபூதியை கையில் எடுத்துக்கொண்டு அக்னிருதி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தாலே விபூதியை நீரினாலே புரோக்ஷித்து சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபிரம்ம மந்திரங்களை கூறி குழைத்துக் கொண்டு த்ரியாயுஷம் ஜமதக்னே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு தலை நெற்றி மார்பு கழுத்திலும் திரியம்பகம் யஜாமகே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இரு தோள்பட்டைகள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் வயிறு ஆகிய இடங்களிலும் 3 பட்டைகளாக விபூதியை அணிய வேண்டும். இம்முறையை கடைபிடிக்காவிடில் அல்லது திருநீர் எடுக்கும் முன்பே அது நீரில் விழுமாகில் அவ்வாறு செய்பவன் நரகத்தை அடைவான். ஆப்போஹிட்டா முதலிய ரிக்குகளால் பாவம் நசிக்க நீரை தரையில் புரோட்சித்துக் கொண்டு யக்ஷக்ஷயாய ஜென்மதை என்கிற மந்திரத்தினால் காலின் மேல் நீரை தெரித்துக் கொள்க. இதுவே சந்தியாவந்தனத்தில் செய்யப்படும் புரோட்சணம் ஆகும். ஆப்போஹிட்டா என்னும் மந்திரத்தில் 3 ருக்குகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் காயத்ரி சந்தத்தின் 3 சரணங்கள் உள்ளன. இதில் முதல் ருக்கின் 3 சரணங்களையும் சொல்லிக் கொண்டு கால்கள் தலை மார்பில் நீரை தெளித்துக் கொள்க. 2வது ருக்கின் 3 சரணங்களை கூறி தலை மார்பு கால்களில் நீரை தெளித்துக் கொள்க. பின் மூன்றாவது இங்கு மூன்று சரணங்களை கூறி மார்பு கால்கள் தலையில் நீரினால் புரட்சித்துக் கொள்க. இதை பெரியோர்கள் மந்திரஸ்நானம் என்பர். தூய்மையற்ற பொருளை தீண்டிய போதோ, உடல்நிலை சரியில்லாத போதோ, அரசனையோ அரசையோ கொண்டு பயம் வந்த போதோ, பிரயாணம் போகும் போதோ, நீர் கிடைக்காத போதோ மந்திரஸ்நானம் செய்யலாம். காலையில் சூரியஸ்ய மாமன் நிச்சய என்கிற சூரிய அனுபாகத்தினாலும், மாலையில் அக்னிஷ்ட மாமன் நிச்சய என்கிற அக்னி அனுபாகத்தினாலும் ஜலத்தை ஆசமனம் செய்து பின் தன் தலையில் புரோட்சணம் செய்து கொள்க. மாத்தியானிக வேளையில் ஆபபுனந்தி என்கின்ற மந்திரத்தால் ஒருமுறை ஆசமனம் செய்து பின் தலையில் புரோட்சித்துக் கொள்ள வேண்டும். காலை சந்தியாவந்தனத்தின் போது காயத்ரி மகாமந்திரம் ஜபித்தவன் சூரியனை குறித்து மேல் நோக்கி மூன்று முறை அர்க்கியம் தர வேண்டும். மாத்தியானிக சமயத்தில் காயத்ரி மந்திரம் கூறி சூரியனை குறித்து ஒரு அர்க்கியம் தர வேண்டும். பின்பு சாயங்காலம் மேற்கு நோக்கி இருந்து காயத்ரி மந்திரத்தினால் கீழ் நோக்கி ஒருமுறை அர்க்கியம் தர வேண்டும். காலையிலும் மாத்தியானிகத்திலும் இரு கைகளையும் குவித்துக் கொண்டு அஞ்சலியில் நீரை நிரப்பிக்கொண்டு விரல்களின் நுனி வழியாக சூரியனுக்கு அர்க்கியம் தர வேண்டும். பின்பு விரல்களின் இடைவெளி வழியாக சூரியனை பார்த்துவிட்டு தனக்குத்தானே வலம் வந்து, அதாவது ஆத்ம பிரதட்சிணம் செய்து ஆச்சமனம் செய்யவும். மாலையில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 மணி நேரம் முன்பு செய்யும் சந்தியாவந்தனம் பயனற்றதாகும். ஏனெனில் அது சாயங்கால சந்தியாவந்தன சமயமில்லை. உரிய நேரத்திலேயே சந்தியாவந்தனம் செய்யப்பட வேண்டும் என்பதே சாஸ்திர முறை. இதை தேவி பாகவதம் சொல்லும் பொழுது காலை சந்தியாவந்தனம் சூரியன் உதிக்கும் முன் நட்சத்திரங்கள் உள்ள போதே செய்ய வேண்டும். மாத்தியானிகம் சூரியன் நடுவீச்சு வேளையில் இருக்க செய்ய வேண்டும். மாலை சந்தியாவந்தனம் சூரியன் மலைவாயில் விழுவதற்கு முன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். சந்தியாவந்தனம் செய்யாமலேயே அந்த நாள் கழியுமானால் ஒவ்வொரு வேளைக்காகவும் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தியா காலத்திற்காகவும் தினமும் செய்ய வேண்டியதற்கு அதிகமாக 100 காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். நித்திய கர்மானுஷ்டானங்கள் செய்யாது 10 தினங்கள் கழியுமேயானால் அதற்கு கழுவாயாக 100,000 காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். 1 மாதம் நித்திய கர்மானுஷ்டானம் செய்யாது விடின் திரும்பவும் உபநயனம் செய்து கொள்ள வேண்டும். நமது காரியங்கள் நிறைவு பெறும் பொருட்டு பரமசிவன், பார்வதி, முருகன், ஸ்ரீ நாராயணர், பிரம்மதேவர், சந்திரன், யமதர்மராஜன் மற்றும் உள்ள தேவதைகளுக்கும் தூர்மையான நீரினால் தர்ப்பணம் செய்ய வேண்டும். செய்வதை பிரம்மார்ப்பணமாக செய்து முடித்து பின் ஆச்சமனம் செய்ய வேண்டும். நீர்நிலையின் தென்கரையில் புகழ் வாய்ந்த உயர்ந்த மடத்திலோ, சான்றோர்களது சமாதியிலோ, தேவாலயங்களிலோ, வீட்டிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிச்சயித்த இடத்திலோ நிலையான உறுதியான இருக்கை அமைத்துக் கொண்டு அதில் சுகாசனத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அனைத்து தெய்வங்களையும் வணங்கி முதலில் பிரணவமான ஓங்காரத்தை ஜபித்து அதன் பின் காயத்ரி மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பிரணவத்தை ஜபிக்கும் போது அகாரம் உகாரம் அகாரம் என்னும் 3 எழுத்துக்களும் ஜீவனையும் பிரம்மத்தையும் ஒன்று சேர்க்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஜபிக்க வேண்டும். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியமே ஓங்கார ஜபம். மேலும் ஜபகாலத்தில் ஸ்வயம் பிரகமாசமான சின்னய ரூபரான மூலகங்களையும் படைக்கும் பிரம்மதேவர், காத்தருளும் ஸ்ரீநாராயணன், கரந்தருளும் பரமசிவன் இவர்களையே உபாசிக்கிறோம். பிரம்மஸ்வரூபமாக விளங்கும் இந்த ஓங்காரமான பிரணவம் நம்முடைய செயல் புலன்கள் மற்றும் அறிவு புலன்களின் செயற்பாடுகளையும், மனதின் செயல்பாடுகளையும், புக்தி சக்தியையும், போகமோக்ஷங்களையும் அளிக்கவல்ல தர்மம் மற்றும் ஞானத்தின் பக்கமே நம்மை ஈர்க்கட்டும் என்கிற நினைவு இருக்க வேண்டும். பிரணவத்தின் இவ்வர்த்தத்தை புத்தியில் சிந்தித்தவாறு ஜபம் செய்பவன் நிச்சயம் பிரம்மத்தை அடைகிறான். முடியவில்லை எனில் பொருள் தெரியாமலும் பிரணவத்தை ஜபம் தினமும் ஜபிக்கலாம். இதனால் அந்தணன் என்கிற சொல் பொருள் உடையதாக ஆகிறது. அந்தணன் என்கிற நிலை சித்திப்பதற்காக தினமும் காலையில் அவன் 1000 முறை காயத்ரி மகாமந்திரத்தை ஜபித்தல் வேண்டும். நடுப்பகலில் மாத்தியானிக காலத்தில் 100 முறையும் மாலை சந்தியாவந்தனத்தில் 28 முறையும் ஜபிக்க வேண்டும் என்பது நியதி. மற்ற வர்ணத்தவர்களான க்ஷத்ரியர்களும் வைசியர்களும் சந்தியாவந்தனத்தின் போது 3 வேளையிலும் முடிந்தவரை காயத்ரி ஜபம் செய்தால் போதுமானது. இம்மனித உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞை, சகஸ்ராரம் என 6 சக்கரங்கள் உள்ளன. இதில் மூலாதாரம் தொடங்கி சகஸ்ராரம் வரையிலான இந்த 6 இடங்களிலும் முறையே வித்யேஸ்வரர், பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன், ஜீவாத்மா, பரமேஸ்வரர் என்பவர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரே பிரம்மன்தான் என்கிற ஒருமைப்பாட்டை நிச்சயித்துக் கொண்டு அந்த பிரம்ம தத்துவமும் நானேதான் என்கிற பாவனையில் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் சோகம் அது நான் தான் என்று ஜபித்தல் வேண்டும். அது வித்யேஸ்வரர் முதலியவர்களை பிரம்மரந்திரம் முதலியவற்றிலும் இவ்வுடலின் வெளியிலும் உள்ளதாக தியானிக்க வேண்டும். பிரகிருதியின் விகாரமான மகத்தத்துவத்திலிருந்து 5 பெரும் பூதங்களின் தத்துவங்களினால் ஆக்கப்பட்டது இவ்வுடல். இவ்வாறான 1000கணக்கான உடல்களின் ஜீவனையும் அஜபா காயத்ரியின் ஜபத்தினால் முறையே ஒவ்வொன்றாக மெதுவாக கடத்தி வைத்து பரமாத்மாவில் இணைக்க வேண்டும். இதுதான் இப்போது கூறிய ஜபத்தின் தத்துவம். 100 அல்லது 28 முறை ஜபிப்பதால் அத்தனை உடல்கள் தான் தாண்டப்படுகிறது. இவ்வாறு செய்யப்படும் மந்திர ஜபமே முதலிலிருந்து செய்யப்படும் உண்மையான ஜபமுறை என்று தெரிக. 1000 முறை ஜபிப்பது பிரம்மலோகத்தை அளிப்பது. 100 முறை ஜபிப்பது இந்திரனது பதவியை தருவது. அந்தணர்களை தவிர மற்றவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக செய்யப்படும் குறைந்த அளவான ஜபம் அவர்களுக்கு அந்தன குலத்தில் பிறவியை தருகிறது. தினமும் முன் கூறியபடி ஜபத்தை செய்து சூரிய உபஸ்தானம் செய்ய வேண்டும். 1,200,000 காயத்ரியை ஜபித்தவன் பூர்ணமான அந்தணன் ஆகிறான். குறைந்தது 1,00,000 முறையாவது காயத்ரியை ஜபிக்காத அந்தணனை வைதிக கர்மங்களில் சேர்க்கக்கூடாது. 70 வயது வரை நியமத்தோடு காரியங்களை செய்ய வேண்டும். அதன் பின் வீடு வாசல்களை துறந்து துறவரம் ஏற்க வேண்டும். பரிபிராஜகனான சன்னியாசி தினமும் காலையில் 12,000 பிரணவ ஜபம் செய்ய வேண்டும். ஒரு

கட்டலாகும் போகம் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் வைராக்கியத்தை தரும். அறவழி விடுத்து மறவழியில் சம்பாதித்த செல்வத்தால் பெறும் போகம் மேலும் மேலும் அதிலேயே ஈடுபாடு கொள்ளச் செய்யும். மனிதன் அறத்தினால் செல்வம் பெறுகிறான், தவத்தினால் திவ்யமான நிலை கிட்டுகிறது. விருப்பங்களை தியாகம் செய்பவனது மனம் தூய்மை பெறுகிறது. மன தூய்மையால் அகங்கண் திறந்து ஞானம் உதிக்கிறது என்பதில் ஐயமும் உண்டோ? கிருதயுகமான சத்தியுகத்தில் தவத்தையே உயர்ந்ததாக கூறுவர். ஆனால் கலியுகத்தில் பொருட்செல்வத்தால் செய்யப்படும் தான தர்மமே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. கிருதயுகத்தில் தியானத்தினால், திரேதாயுகத்தில் தவத்தினால், துவாபர யுகத்தில் வேள்வி செய்வதனால் ஞானம் ஏற்படுகிறது. ஆனால் கலியுகத்தில் பகவானது திருவுருவமான விக்கிரகத்தை பூஜிப்பதினாலேயே ஞானம் பெறலாகிறது. அதர்மம் துன்பமயமானது, தர்மம் அதாவது அறமோ இன்பமயமானது. அதர்மத்தினால் மனிதன் துன்பம் பெறுகிறான், தர்மத்தினால் இன்பமும் மென்மையும் பெறுகிறான். தீயொழிக்கும் துன்பம் அளிப்பது, நல்லொழுக்கும் இன்பம் பயப்பது. ஆகவே போகமும் மோட்சமும் பெற தர்மத்தையே சம்பாதிக்க வேண்டும். குறைந்தது 4 பேர்களாவது அடங்கிய குடும்பத்தனனான அந்தனனுக்கு 100 வருடம் வரை குடும்பத்தை போஜிப்பதற்கான பொருள்களை தானபலிப்பது பிரம்மலோகத்தையே பெறச் செய்கிறது. 1000 சாந்திராயண விரதம் அனுஷ்டிப்பது பிரம்மலோகத்தையே தருவதாக கருதப்படுகிறது. இந்த சாந்திராயண விரதம் என்றால் என்ன என்பதை மனு தர்ம சாஸ்திரம் கூறுகிறது. ஏகைகம் ஹாசகேத் பிண்டம் கிருஷ்ண சுக்லேச வர்தயேது உபஸ்பிருஷன் திருஷவணம் ஏதத் சாந்திராயணம் ஸ்மிருதம். காலை நடுப்பகல் மாலை என 3 வேளைகளிலும் நீராடி பௌர்ணமி தினம் 15 பிடி அன்னம் ஏற்று பின் தேய்பிறை முதல் நாளிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பிடி அன்னத்தை குறைத்து கொண்டே வந்தால் சதுர்திசி என்று 1 பிடி அன்னம் ஏற்குமாறு வரும். அமாவாசை என்று உபவாசம் இருந்து வளர்பிறை முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு பிடியாக அதிகரித்து பௌர்ணமி தினத்தன்று 15 பிடி அன்னம் ஏற்பது. இவ்வாறு அனுஷ்டிப்பதற்கு சாந்திராயண விரதம் என்ற பெயர். க்ஷத்ரியன் ஒருவன் 1000 குடும்பங்களுக்கு வாழ்க்கைக்கான வசதிகளோடு தங்கியிருக்க இடமும் தருவானேயானால் அவனது அப்புண்ணிய செயல் அவனை இந்திரலோகத்துக்கு இட்டுச் செல்லும். 10,000 குடும்பங்களுக்கு தங்க இடம் தந்தால் அது பிரம்மலோகத்தை தரும். கொடையாளி எந்த தெய்வத்திற்கு எதிரே தானம் தருகிறானோ, அதாவது தான் அடிக்கும் தானத்தின் வாயிலாக எந்த ஒரு தெய்வத்தை திருப்தி செய்ய நினைத்து தானம் செய்கிறானோ, அவனுக்கு அந்த தெய்வத்தின் உலகம் கிடைக்கிறது என்பது வேதம் அறிந்த உத்தமர்கள் அறிந்ததே. பணமில்லாத வறியவன் தவம் செய்தலே போதுமானது. ஏனெனில் தவமும் புண்ணிய நதிகளில் நீராடுதலும் குறைவற்ற சுகத்தை தருகிறது. அதனால் அவன் இன்பம் அனுபவிக்கிறான். இனி நியாயமான அறவழியில் செல்வம் சம்பாதிக்கும் வழியை கூறுகிறேன். அந்தணன் பொறுமையாக இருந்து தூய்மையான அறவழியில் வரும் தானத்தை பெறுதல், வேள்விகள் செய்வித்தல் ஆகியன வாயிலாக பணம் திரட்டலாம். இதற்காக அவன் தன் ஏழ்மையை காட்டிக்கொள்ளக்கூடாது. மேலும் மிகுந்த துன்பம் தரும் கர்மங்களையும் செய்யக்கூடாது. க்ஷத்ரியன் தன் தொழில் வலிமையால், அதாவது போர் செய்து நாட்டை விரிவுபடுத்துவதால் தனம் திரட்டலாம். வைசியன் உழுது பயிரிடுவதாலும் பயிரிடுதலாலும் பசுக்களை காத்தலாலும் பணம் பெறலாம். அறவழியில் பெற்ற பணத்தால் தானம் செய்ய செய்பவனுக்கு ஞானம் சித்தி பெறுகிறது. ஞான சித்தி பெறுவதால் அனைவருக்கும் குருவருடும் மோட்சமான திருவருடும் சுலபமாகிறது. முக்தியினால் நானே பிரம்மம் என்கிற சுரூப சக்தி கிடைக்கிறது. அதனால் உலகியலிலிருந்து விடுதலை பெற்ற முக்தனான ஜீவன் பரமானந்தத்தை அனுபவிக்கிறான். இல்லறத்தான் பணமோ தானியமோ எது வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். நீர் வேட்கை தனிய நீரும் பசிக்கொடுமை என்னும் நோய் தீர உணவும் அளிக்கலாம். வயல் தானியம் வெறுஞ்சோறு போன்றவைகளையும் கடித்துண்ணம் பட்சணங்கள் மென்று சாப்பிடும் அன்னம் நக்கி சாப்பிடும் லேகியம் உறிஞ்சி சாப்பிடும் பாயசம் போன்ற நால்வகை உணவுகளையும் தானம் அளிக்க வேண்டும். எவன் அளித்த உணவை சாப்பிட்டு விட்டு பகவத் கதைகளை கேட்டந்தலிய நிற்காரியங்களை எத்துணை நேரம் சாப்பிட்டவன் செய்வானோ அத்துணை நேரத்தின் பாதி புண்ணியம் உணவு அளித்தவனை சார்ந்து விடுகிறது என்பது சர்வ நிச்சயம். தானம் பெற்றவன் தான் தானம் பெற்ற பொருளை பிறருக்கு பகிர்ந்து அளிப்பது மற்றும் தவம் செய்வது ஆகியனவற்றால் தானம் பெற்றதால் வரும் பாவத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அவன் ரௌரவம் என்னும் நரகத்தில் விழ நேரிடும். ஒவ்வொருவனும் தன் சொத்தை தர்மத்திற்கு, சொத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, தன் சொந்த உபயோகத்திற்கு என 3 பிரித்துக் கொள்ள வேண்டும். நித்தியம், நைமித்திகம், காமியம் என்கின்ற 3 கர்மங்களையும் தர்மத்திற்கென்ற ஒதுக்கி வைத்துள்ள சொத்திலிருந்து செய்ய வேண்டும். சொத்தை பெருக்குவதற்கென்று தனிப்படுத்தியுள்ள பாகத்திலிருந்து வியாபாரம் முதலியன செய்து தன் கைப்பொருளை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தன் சொந்த உபயோகத்திற்கென வைத்துள்ள தனத்தின் மூலம் தனக்கு நன்மை விளைவிக்கும் அளவு சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி தூய்மையான போகங்களை இன்பங்களை அனுபவிக்கலாம். வயலில் விளைந்த விளைச்சலில் இருந்து பெற்ற பணத்தில் 1/10 தானம் செய்ய வேண்டும்.

0: இதனால் நம் பாவங்கள் தூய்மை பெறுகிறது. பாக்கியுள்ள 9 பங்கில் தர்மம், பொருளீட்டுதல், இன்பம் நுகர்தல் ஆகியன செய்ய வேண்டும். இல்லையேல் ரவுரவ நரகம் பெறுவான். அவன் புத்தி தீயதாகும், வயல்கள் பாழடையும். சொத்தை பெருக்குவதற்கென்று ஒதுக்கியதில் வியாபாரம் முதலியன செய்து அதனால் பெற்ற செல்வத்தில் 1/6 தானம் செய்ய வேண்டும். அறிவாளி கட்டாயம் அவ்வாறு செய்வான். அறிஞனா இருப்பவன் பிறரது குற்றங்களை விமர்சிக்க மாட்டான். அந்தனர்கள் ஏதோ தவறுதலாக கூட பிறரை பற்றி கேட்ட அல்லது கண்ட குற்றங்களை வெளியில் கூறக்கூடாது. பிறர் மனம் புண்படும்படியாகவோ கோபம் வருமாறோ பேசக்கூடாது. செல்வம் பெற தினமும் காலை மாலைகளில் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். இருவேளைகளிலும் அக்னிஹோத்திரம் செய்ய இயலாதவன் ஒருவேளையாவது சூரியன் அக்னி இவர்களை குறித்து முறைப்படி அகுதி தந்து அவர்களை திருப்தி செய்ய சேவிக்க வேண்டும். அரிசி, யவம் எனும் தானியம், நெய், பழம், கிழங்கு, வெந்த சோறு அதாவது ஹபிஸ் ஆகியன கொண்டு முறைப்படி தாலி பாகம் செய்து சக்திக்கு உகந்தவாறு முறைப்படி சூரியன் அக்னி இவர்களுக்காவது அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஹபிஸ் கிடைக்கவில்லையில் பிரதான ஹோமத்தையாவது நெல்லினால் செய்ய வேண்டும். எப்பொழுதும் காப்பாற்றப்பட்டு வரும் அக்னியை அறிஞர்கள் நிலைத்தது என்று அழைப்பர். இல்லையேல் மாலையில் சூரியனை குறித்து வணங்கி மந்திரத்தையாவது ஜபிக்க வேண்டும். ஆன்ம அறிவு பெற துடிப்பவனும் செல்வம் வேண்டுபவனும் இம்மாதிரி முறைப்படி உபாசனை செய்ய வேண்டும். எப்பொழுதும் பிரம்ம யஜ்ஞமான வேதம் ஓதுவது, தேவதாராதனம் செய்வது, தினமும் அக்னியை உபாசிப்பது, குருவிற்கு பூஜனை புரிவதில் ஈடுபாடு கொள்வது, அந்தணர்களை தானமளிப்பதன் மூலம் திருப்தி பெறச் செய்வது ஆகியவற்றை செய்பவர்கள் சொர்க்கலோகத்தை பெறுகிறார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

தில்லருளியது. முக்தி கலப்புரைத்தல். மாணிக்க வாசகப் பெருமான் சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கொண்டமையை குறித்தும் ஆன்மாக்களுக்கு முக்தி பேற்றின் சுகத்தினை கூறும் விதமாக பாடியுள்ளார். இப்பாடல்கள் முக்தி கலப்புரைத்தல் என்னும் உட்கருத்தினை கொண்ட 10 பாடல்கள் ஆகும்.

திருவேசரவு திருப்பெருந்துறையில் அருளியது. சுட்டறிவு ஒழித்தல். ஏசரவு என்பது மனச்சோர்வினை குறிக்கும் தமிழ்ச்சொல்லாகும். மாணிக்கவாசகப் பெருமான் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானிடத்தே தம்முடைய மனச்சோர்வு நீங்குமாறு நெகிழ்ந்து பாடும் 10 பாடல்களாகும். சுட்டறிவு ஒழித்தல் என்பது ஆன்மாவானது இறையருள் வண்ணமாய் அடங்கப்பெற்று தான் ஏதொன்றையும் சுட்டிக்காட்ட முடியாத நிலையினை வெளிப்படுத்தும் விதமாக சுவாமிகள் பாடியருளியுள்ளார்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருப்புலம்பல் திருவாரூரில் அருளியது சிவானந்த முதிர்வு. தனிமை துயரில் கிடந்து வருந்துதலையே புலம்பல் என்போம். மாணிக்கவாசகப் பெருமான் குருவாய் வந்து ஆண்டு கொண்ட சிவபெருமானை பிரிய நேர்ந்தமைக்காக அத்துயரை ஆற்ற முடியாமல் பாடும் பாடல்களே திருப்புலம்பலாகும். சிவானந்த முதிர்வு என்பது சிவானந்தம் பக்குவம் அடைந்தமையை கூறும் விதமாக சுவாமிகள் பாடியுள்ளார். இதில் மூன்று பாடல்களே இடம்பெற்றுள்ளன.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: குலாப்பத்து திருத்தில்லையில் அருளியது அனுபவம் இடையீடு படாமை. குலாவுதல் என்பது மகிழ்தலை குறிக்கும் சொல்லாகும். மாணிக்கவாசகப் பெருமான் தில்லையம்பலத்திலே ஆடல் வல்லானாகிய சிவபெருமானின் அரும்பெரும் கூத்தினைக் கண்டு மகிழ்ந்து உள்ளத்து பேருவகையினை வெளிப்படுத்தி போற்றி பாடியுள்ளார். சிவானந்த அனுபவம் என்பது இடைவெளியின்றி பற்றுக்கொள்ளும் தன்மையாகிய உட்கருத்தினை மையமாக கொண்டு சுவாமிகள் 10 பாடல்களை பாடியுள்ளார். திருச்சி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: அந்தந்த இடத்துல தாமரை இருக்கும். அந்தர்யாத்திரமரு சுஷ்மதே சுற்றமரு மூலாதார ஷட்டலகமலே மூலாதார ஆறு கமல இருக்கு, அதில் நல்ல எழுத்து இருக்கு. மூலாதார வம்சம் ஷம் சம் நம ஹம்சா நாலு இதழ் மூலாதாரத்தும், அது கொஞ்சம் மேல சுவாதிஷ்டானு ஒரு இதழ் வருது. அது என்ன பம் பம் பம் எம் ரம் லம் நம ஹம்ச ஷட்ஜடபத்மே ஆறு இதழ் தாமரை, இப்படி ஒவ்வொரு இது சொல்லிட்டே வரும். பார்த்தா தினாலாம் ஒன்றும் தெரியாது, எவ்வளோ இதை ஒன்றா அதாவது அதாவது மூளை உள்ளே இழுத்து கொண்டு போய் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த இடத்துல அப்படியே நான் மூச்சு இடிக்கும். அது கவிழ்ந்த தாமரை இப்படியே இடிச்சு மலரும். அப்படியே அந்த துவாரத்தை அடுத்த இதழுக்கு வரும், சுவாதிஷ்டானது. அங்கே ஒரு இடம் அங்கேயும் இடிச்சு அப்படியே வந்து இப்படியே வந்து நேராக வந்து அப்படியும் திரும்ப அப்படியே ஒன்று நடக்கிற கதையை பேசுகிறேன். யோக பயிற்சி இருந்தால் வரும், நமக்கு அப்படிலாம் தொட்டு காட்ட ஆள் இல்லை. இதெல்லாம் தொட்டு காட்டினா தான், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதுக்கெல்லாம் ஆள் இப்போ இல்லை. அது போக ஸ்தூல தேக சுத்தி அந்த 51 மாதம் நான் சொல்லி காட்டினேங்க. ஆ ஸ்தூல தேக சுத்தி இப்படி இதை சிவஞான சித்தியார் பார்த்தா தெரியும், ஓரளவு தெளிவு ஏற்படும். சிவஞான சித்தியாரில் நாட்டும் இதயத்தான் நாபியின் அடியாய் ஞால முதல் தத்துவத்தால் ஞாலம் பிருத்திவி பிரிவு தத்துவத்தான் என் விரல் நாளத்தாய் எட்டு விரல் அளவு கண்ணாளம் மூட்டு மோகினி சுத்தவித்தை மலர் எட்டாய் முழுவிதழ் எட்டு கெட்டக்கரங்கள் முறமையினில் உழைத்த காட்டும் கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமாம் இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டை அருள் சிவன் மூர்த்திமா சக்தி மேலாகி நிற்பன் இந்த வினைவி அறிந்து போற்றே. இதாச்சு கண்டகேபியோ நம தளேபியோ நம கேசகேபியோ நம கன்னிகாயினன் பீஜேபியோன் பத்மாயினா பத்மரன் அது மேல அஷ்ட வாமாய் அஷ்ட சக்திகள் வாமாயின் மகா ஜேஷ்டாயின் மகா ரௌத்ரியின் மகா காளியின் மகா கலவிகரன் பலவிகரன் பலப்பிரமசன் மகா சர்வபூதன் மனோன்மன் மகான் அந்த எட்டு இதழி இப்படி. அதுக்கப்புறம் என்ன வரும், சூரிய மண்டலம் அதுக்கு மேலே, அதுக்கு அறிவுரி பிரம்மா, அதுக்கு மேலே சந்திர மண்டலம், அதுக்கு விஷ்ணு, அதுக்கு மேலே ருத்ர மண்டலம் ருத்ரன், அதுக்கு மேலே சக்தி மண்டலம் அதுவும் சிவன். இவ்வளவு பாவம் அப்படி இருக்கு. சூரிய மண்டலாய மகா சூரிய மண்டலாதி வரியே பிரம்மணேனும் பூ போட்டோம், அவர் எங்கே இருக்கார் என்னங்கிற நமக்கு தெரியாது, இங்கே தான் இருக்கார். இப்படி அடுக்கடுக்காக இருந்து கடைசியில் சிவபெருமான் எழுந்ததற்காக அதாவது 36 சத்தம் வெளியில் இருக்கிற போது கூட உள்ளேயும் இருக்கு. இந்த 36 சத்தங்களுக்கும் மேலாக தத்துவாதிகளாக இறைவன் இருக்கிறார் அப்படி பாவிக்கிறான், அப்படி பாவிக்கிறாரு சொல்லியிருக்காங்க. இதயத்து ஈசன் என்று உரைக்கும் எட்டிதழும் சேகரம் வைராக்கியமன்னும் புகுட்டம் வைராக்கியன தன்மாயின் மகா ஞானாயின் மகா வைராக்கியாயின் மகான் போஜமன்றம். அப்புறம் அகன்மாயின் மகா அஜானம் அவைராக்கிய அனைஸ்வர்யாயின் மகான் பண்றது இந்த மாற்றம் பண்றாங்க, இன்னும் நிறைய இருக்கு. அது சொன்னா சண்டைக்கு வரான், வேண்டாம் நேரத்தை போக்கிட்டு இருக்கிறேங்க சொன்னா. ஏக்கு நேரத்தை போக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் 12 மணிக்கு கூட சாப்பிட போக வழி இல்லாம அகன் வீர கணேஸ்வரியாய நமஹ, கிருதயுகாய நமஹ, திரேதாய நமஹ, துவாரயுகாய கலியுகாய நமஹ, ருக்வேதாய நமஹ, யஜுர்வேதாய சாம அதர்வண வேதாய நமஹ, அவ்யக்தாய நிஜேதேன காலாய கலாய நமஹ, அதஸ்வதனாய ஊர்த்வஸ்தனாய அதுக்கப்புறம்னா கந்தாய நாளாய பீஜாய அங்குராய நமஹ, கண்டகேபியோ நமஹ, தலேபியோ நமஹ, கேசரேபியோ நமஹ, கன்னிகாய நமஹ, பீஜேபியோ நம பத்மாய நமஹ, மாமாய ஜேஷ்டான் ரௌத்ரேங்க மணியா சூரிய மண்டலாய நம, சூரிய பிரம்மனே நம, சோம மண்டலாய சோமனாய விஷ்ணவே நம, அக்னி மண்டலாய அக்னி மண்டலாய ருத்ராய நம, சக்தி மண்டல சக்தி மண்டலாரு ஈஸ்வராய நம, சிவாசனாய நம. அப்படிதான் சிவாசனா அவரு இந்த கேட்டார், சூபூஜை எத்தனை எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டார். பூஜை எடுத்தா எவ்வளோ நேரம் ஆகும்? மூணு நிமிஷம் போறோம். இது மூணு நிமிஷமா பூத்தன் என்ன பாடுபட்டு இருக்கான்? நீங்க மூணு நிமிஷம் வரு போறோம். ஆனா அந்த தத்துவம் தெரியணும். இப்ப சொன்னா அத்தனையும் இந்த சிவாசனத்துக்குள்ள அடக்கம். இந்த சிவாசனத்தினுடைய விரிவு தான் இவ்வளவு. சிவாசனாய நமஹான ஒரு புஷ்பம் சாத்தினா பொருண்டா? ஆனா சாத்தம்ப இவ்வளவு ஞானம் வரணும், இவ்வளவு இருக்கு விஷயம் புத்தியில வரணும். புத்தியில் வச்சுன்னு சிவாசனம் சொன்னாரு. நீ ஒன்றும் படித்தான் சிவாசனம் போக போட்டா கணக்கு சேரார். சிவமூர்த்தையே நமஹா, சிவாய நாம் ஒழிஞ்சு வச்சு புறப்படு. இதனுடைய விரிவு தான் அத்தனை. அதனால் மூணு மணி நேரம் பண்ணலாம், மூணு நிமிஷம் பண்ணலாம். இது ஒத்துரு இவ்வளோ எனக்கு சொல்லவே இல்லையே சார். பக்குவம் வேணும், பக்குவத்து தக்கபடி தான் பூஜை சொல்லியிருக்கு. ஆமாம், அதுக்காண்டு பரிபக்குவம் அவ்வளோங்கிறக்கு நமக்கு எடுத்துக்கிடக்கூடாது, நம்ம பக்குவத்தில் எடுத்துக்கணும். ஆ, உயர்ந்த பரிபக்குவத்துக்கு காரணம் சொன்னதை நீங்கள் சொல்லிடுறத மூணு நிமிஷம் வரும்னு பிடிச்சிடன்னா கணக்கில் தராது. ஆகையினால இவ்வளவும் ஒன்றுதான் அந்த பூஜை. அந்த அர்த்தம் சொல்கிறார், முக்கண்ணன் புஷ்டிவர்தனன் நீல பொன்மயன் முதற் கடை மிழற்றன் தக்க ஈசானன் மண்ணீரை மண்ணிரேதா நற்சத்தியன் அருவினன் உருவன் புக்கசீர் புருஷன் விஸ்வரூபன் புருஷத்தன் சிவபுருகூதன் வைகுமை சத்தும் பராபரம் பரமான் மாமகத்துயத் பரபிரம்ம. என்ன சார் இது ஒன்றுமே புரியலன்னு கைவல்ய உபநிஷத்தில் சொல்றது அப்படியே சொல்லிட்டார். இது விஜய் அத்தனையும் கைவல்ய உபநிஷத்தில் இருக்கு. ஹெட்புண்டீயம் இளைய தாமரத்தில் இருக்கிறவன், விரஜம் அழுக்கற்றவன், விசிஞ்சன் சுத்தன், விசதன் மத்தியே விசதம் விசோகம் அச்சிஞ்சம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி. இப்படின்னு கைவல்லி துணர் தான் அப்படியே இருக்கணும். இவர் எங்கே போய் படித்தார் எனக்கும் தெரியல, நீ அதான் கேட்டு சொல்லுங்க. இரண்டு எழுத்துரைக்கும் பெயர்களின் பொருளாய் இத்தனைதான் சொல்ல பொருள்களின் பெயராக பொருளாக இருக்கக்கூடியவன் அந்த சாட்சாத் பரமேஸ்வரன். அவன் இயம்பரும் பரவழி நாப்பன் நிறைவேறியன் பிழம்பினை இளைய சத்தியினோடு நேர் நோக்கி ஒன்றுதன் உயிரை அப்பெருங்குழோடு ஒன்று விதமாய் ஒத்து. இப்படிப்பட்ட பரமேஸ்வரனை தன்னுடைய இதயத்தில் ஒடுக்கி அவனன் நாளிலே நாளாம் சிவோகம் பாவனைன்னு சொல்லியிருக்கு. சிவபூஜையில் அந்த சிவனே நான் ஆயிட்டோங்க பாவிச்சு பண்ணோம். சிவோகம் பாவனைன்னு பெயர். அதில் என்ன இரண்டரை கரத், ஆமாம், இரண்டற்ற நிலை என்ற சொல்லப்படுது. அதுதான் அத்வைதம். அது அத்வைதம் அங்கே போயிடாங்க சுத்தாத்வைதம். ஆனும் இரண்ட அவன் வேறு நாம் வேறு எல்லாரும் ஒரு நிலை. இப்போ தான் அவங்க இப்போவே இருக்குங்க. இப்போ நாம் ரெண்டு ஒன்று தாங்க அதுக்கு முடியாது. எப்போ எப்போ வந்த நிலை அவன் வேறு நான் வேறும் இல்லைங்கிற பாவம்தான், ரெண்டு ரெண்டு தான், அது மாற்றம் கிடையாது. உயிர் வேறு சுமேறான், ஆனால் பாவத்தில் அவர் நாம் வேறுங்கிறாரு. அகங்கிற வாசனை நான் சொல்லுவேன். இப்போ இரு விஷும்பகத்தின் இனிது எழுந்தருளி உலவினன் என்னையாளுடையான். அப்படியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி யோகத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது சிவபெருமான் போறார். வரைய கவனிக்கல, யோகத்தில் உட்கார்ந்துருக்கார், அதை கவனிக்கல. அவரும் பார்த்தா சரி பையன் யோகத்தில் இருக்கா, அதனால் அவன் பரவாயில்லன்னு போயிட்டார். இந்த நந்தி சும்மா இருக்கானோ, எதாவது தெய்யம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி இவனுக்கு என்ன வந்து. நம்ம எம்பெருமான் போகும்போது எழுந்திரிக்கல பார்த்தியா, எழுந்திரிக்க மரியாதைக்குள்ள பார்த்தியா, ஒட்டகம் மாறி, அதாவது யோகத்தில் இருக்க ஒட்டகம் மாறி, ஒட்டகம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டகம் மாறி இருந்ததுனால நீ ஒட்டகமாகவே போ ஆனு சாம்பட்ட நந்தியம் வரும். இப்படி அந்த ஒட்டமாக உலகமெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருந்தார். கடைசியில் காஞ்சிபுரம் போய் சேர்றார். காஞ்சிபுரத்தில் பிரம்மா வந்து அவருடைய தகப்பனார் பிரம்மா காஞ்சிபுரத்தில் பூஜமணின்னு இருக்கார். கச்சபேஸ்வரன் இவர் பிள்ளையாண்டை வந்து நிற்கிற பார்த்து ஒட்டம் வாழ்ந்தோம்னா அவருக்கு மனசு அதிர்ச்சி. இதெல்லாம் என்ன ஆச்சு உனக்கு? நான் அப்போ யோகத்தில் பார்க்குறார் என்னெல்லாம் நடந்திருக்கு. ஆபடி நெடுங்கால் திரையழு தோல் வாய் படியுடல் நெழிந்து நீர் கழுத்தின் யாவரும் இழுக்கும் ஒட்டகையாம் இழவலை நோக்கி. இந்த ஒட்டகத்தோடு நிற்கிறேன் இழவல் புத்தனை பார்த்து நின்றந்தோ சேவூர் கொடியோன் அடுத்தொழும் மாற்று திருவருக்குரியனான். இவனுக்கு எவ்வளவு பெரிய சுபக்தன் இவனுக்கு இந்த நிலையா ஆன்மரன் அப்படி இருக்கும்போது யோகினை கூடி முன் நிகழ் அனைத்தும் உணர்ந்தனன் நடந்ததான் பார்த்து அவ்வினை தவிப்பான் ஆகம முறையால் கச்சபேசர்வாலடைந்து. ஆகம முறையில் பூஜை எப்படி பண்ணார்? ஆகம முறைப்படி தான் பூஜை பண்ணார். நீங்கள் புராணங்கள் எங்கே எடுத்தாலும் மகரிஷிகள் பூஜை பண்ணார் சொன்னால் ஆகம முறைப்படி ஆகம முறைப்படி தான் வரும். பூஜை சொல்லியிருக்கு வைத்தியத்தில் கிடையாது, இங்கேருந்து போனது தான் பூஜை அனு சொன்னால் அந்த முறையே ஆகமத்தில் தான். இது என்ன கொஞ்சம் அப்படி அங்கே போயிருக்கு. ஆனால் பூசனை செய்து எடுப்பான் மாகருள் போற்றிசைக்கும் இளம்பிரை மோதி வள்ளலை. விண்ணவர்கள்லாம் போற்றுகின்ற இளம்பிரை சந்திரனை கூடியவன் உலகத்து அழிக்கும் உலக அழித்து அழிக்கும் ஏகனே ஆமை உருவழித்து அரியை ஆண்டனின் நினையடி போற்று. ஒரு ஆப்பிச்சாருங்க என்ன உருவழிந்து அரியை ஆண்டன் என்ன அடிய அது என்ன? விஷ்ணு பத்து அவதாரம் எடுத்தார். எதுக்கு எடுத்தார்? யோகத்தை உலகத்தை ரட்சிப்பதற்காக எடுத்தாருங்க. அவனும் அப்படிதான், கிறிஸ்துவனும் அப்படிதான் சொல்றான், ரட்சிப்பதற்கு தான் எல்லாம் வந்திருக்காரு. அவனும் அவன் அதாவது ஒரு முனிவர் பிரிய சிவபக்தர் சிவனடியார். இந்த திருமாலி கேட்பதுதான் அடுத்தவன் மனை மேலே எப்போதும் ஒரு கண். அது போனாவா எல்லாம் சொன்ன அந்த கதையை போகிறான். இப்போ அதையுமே பிருகு முனிவர் மனைவி திவின்னு ஒட்டி அவன் மேலே இவருக்கு ஒரு கண் சந்தர்ப்பம் வரட்டும் காத்திருந்தார். பிருகு முனிவர் எங்கே போனார்? இந்த சந்தர்ப்பம் பார்த்து உள்ளே வந்தார். அவரிடத்தில் நான் அவர் சம்மதிக்கிறார். கற்ப கழிச்சு முடியாது இந்த பய பம்பனுங்கிற தன்னுடைய சக்கரத்தினால் உடம்புல துர்க்குறிகளை வந்தார். எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். இந்த விஷ்ணு பய பார்த்த பாரு பிறந்து இறந்து பிறந்தது கடக்கவன் உடனே சாவிச்சட்டன். அதுக்கப்புறம் ஓ பூமியில் போய் இன்னும் பிறக்கவானா அவருக்கு பயம் வந்துடுச்சு. உடனே சிவருமான்கிட்ட ஓடினார். இந்த மாதிரி சாவிச்சு என்னால முடியாது, அடியார் இட்ட சாபத்தை என்னால் நிவர்த்தி பண்ண முடியாது, நீ அவர்கிட்டயே போ. இல்லை அவன்கிட்ட போக முடியாது, நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்லணும். நான் ஒரு வழி சொல்கிறேன், பத்து பிறப்பு வரேன், நான் பூமி போட்டால் திரும்பி வரணுமே எனக்கு புத்தி போயிடுமேன்னு சொன்னேன். அதாவது கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், அதனால் பெண்ணினுடைய வயிற்றில் கரு உருவாகி அப்படி ஒவ்வொரு மாதமும் வளர்ச்சி அடைந்து, அப்போ ஒவ்வொரு மாதம் எப்படிலாம் வளர்ச்சி அடைகிறது, அந்த உயிர் என்னெல்லாம் சிந்திக்கிறதுங்கிறதெல்லாம் பற்றி வரமா சொன்ன. அதில் ஒன்பதாம் மாதம் வந்தோடனே அதுக்கு புத்தி என்னங்க, நாம் பேசுகிறதெல்லாம் அது கிரிக்கும். அதுக்காக தான் சூடாயிருக்க பெண்கள் வந்து நல்லதை படிக்கணும், நல்லதை கேட்கணும். டிவி முன்னாலே குழந்தைக்கணும்னா அதோட அசிங்கம் வரும், இந்த குழந்தைக்கு தான் வரும், அதோட விஷயம் தான் இதுக்கு வரும். பின்னால் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சிந்தனையோடு தான் பிறக்கும். அதுக்காக தான் கர்ப்பத்தில் இருக்கும் நல்ல சிந்தனை, நல்ல புத்தகங்களை படிக்கணும்னு கர்ப்பஸ்திரிகள் சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்ல வந்தேன், ஆ 10 அவதாரம் எடுத்தேன். பூமிக்கு போனால் எனக்கு அப்புறம் வர முடியாதியா, நான் என்ன செய்யறது? ஒவ்வொரு அவதாரத்தை நான் வந்து ஒன்று ஆட்படுறேன் போ. ஆ பாடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் சுவாமி வந்து அவனை அனுகிரகம் பண்ணுறார். அதில் ஒரு சமயம் இந்த பிரபஞ்சம் வந்து பிரளயத்தினால ஆகி மேலும் சஞ்சலிக்க ஆரம்பிச்சு, இவர் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த விஷ்ணு ஆமை ரூபம் எடுத்து இந்த உலக மேருமலையை தாங்கினார். தாங்கியாச்சுன்னா அப்புறம் நான் மண்டக்கணம் வந்துடுவேன், தாண்டா எல்லாம் வேற என்னை விட்டா எவன் கிடையாது. இந்த உலகத்தை தூக்கி நிறுத்தவனா எனக்கு மிஞ்சனா எவன் அங்கிற ஒரு கர்வம் வந்தது. சுவாமி பார்த்தார், அதாவது வந்தது பண்ணா நம்முடைய பார்வதி சக்தியை தூக்கி பண்ணோம் கைலாச்சு அமுக்கினார. அதில் ஒரு சொல்கிறார், அவர் அமுக்கவே இல்லையா கட்டவில் அமுக்குவான் போல் பாவித்தார். அதுக்குள்ள ஒவ்வொரு அறையிட்டான், அவர் அமுக்கவே இல்லை கட்டவில் அமுக்குவமா பா, அதுக்கு ஒவ்வொரு அறையிட்டான். அது மாதிரி ஆமை இருக்கானு சொல்லி ஆமை வதம் செய்து அந்த ஆமை ஒட்டை எடுத்து தன் சிவபெருமானுடைய ஆபரணத்தில் ஒரு ஆமை ஒடுக்கும். அப்படி அதைத்தான் இங்கே ஆமை உரு ஒழிந்து அரியை ஆண்டனின் இணையடி அந்த மாதிரி விஷ்ணுக்கு அனுகிரகம் பண்ணாவே. இப்படி அடுத்து புரியன் நின் அருளால் உயர்ந்தவர் அநேகர், உன்னை அருள்னாலே எத்தனோ பேர் உயர்ந்திருக்கா. புறவு பூண்டு எட்டுருவெடுத்தாய், அதாவது பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா எட்டு. இதைத்தான் பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, இந்த எட்டுரு பிரதிநிதியாகத்தான் பூஜை பண்ணுறோம். அந்த மாதிரி எட்டுரு எழுத்தாய் விதி விழி உமை மணந்த பேரின்ப வடிவமே இடும்பை நோய் அறுக்கம் கருணை வாரிதியே. பிறவி துன்பத்தை அறுக்கிறவன் பரமேஸ்வரன் ஒரு மற்ற யாராலையும் முடியாது, போகங்களை கொடுப்பான். ஆனால் பிறவி துன்பம் அறுக்கிறவனா அவன் எவன சிவபான ஒரு நாள் தான். ஏனென்றால் அவன்தான் பிறப்பிலி அவன்தான். இப்போ நாம் சகதியில் மாட்டிகிட்டு இருக்கோம், வெளியில் வரணும். இருக்கா நம்ம வெளியே கொண்டு வர முடியுமா? சகதியை விட்டு வெளியில் இருக்கிறவன் தான் கயத்தை போட்டு கம்ப போட்டு இருக்கணும். அதே மாதிரி பிறப்பிறந்த நீக்கிறவன் பிறப்பு இல்லாதவனால் தான் முடியும், அவன் ஒருவன் தான். அதான் இடும்போது போய் அறுக்கம் கருணை வாரிதியே இறங்கிலாயமக்கு கலைகண் நீ அஞ்சி வேறில்லை என்று இரு கண்ணே சொரிய நெக்கு நெக்குருதி ஏற்றினான் நாட்டடும் வேற. இந்த மாதிரி இருந்தான் சிவநாட்டன். இந்த உடம்பு போகணும். அதாவது ஒருத்தர் கேட்டார், சிவபூஜனை அதை எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், வெளியில் பண்ணலாமா, அந்த புஸ்தகத்தை அப்படி போட்டிருக்கு பண்ணுறது. நீ தோணலாம் செய், ஆனால் ஒன்று அவன் எல்லாம் முடித்து கடைசியில் முடிக்க போகிற நேரத்தில் அவன் உன்னை பார்ப்பான், உன் கண்ணை பார்ப்பான். அவன் எது பண்ணா சீரோ போட்டுவான். சார் 3 நேரம் பூஜை பண்ணேன் பாருங்கள், அந்த தேவகோட்ட ராமநாத போட்ட புஸ்தகத்தை வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கேன், கண்ணில் கண்ணீர் வரலா பார்ப்பேன். அவனுடைய உயர்ந்த நிலை எண்ணி நம்மளை தாழ்வா இறைவான்னு சொல்லு கண்ணீர் கலங்கணும், ஒரு லேசாக கலங்கணும். அதை பார்த்தா தான் மாட்டுப்படும். இல்லை சுவிச்சிரும். அதெல்லாம் இங்க கண்ணீ சொரிய நெக்கு நெக்குறி ஏற்றினா நாட்டழும் வேற. உடனே சுவாமி என்ன பாவனும், இந்த உடம்பு போகணும், என்னால் முடியாதப்ப நீ நந்திட்டே போய் கேடு. ஏன்னா அவன்தான் நந்திகேஸ்வர்ட்ட வந்து அழுது உருண்டு பிறண்டு இந்த மாதிரி இருக்கும். அவன் சொன்னால் அதுக்கு என்ன அனுகிரகம் பண்ணிடுறேன், ஆனால் வரும். எங்கிட்ட மாணாக்கராக இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு, நீ ஸ்டூடெண்டாக இருந்தால் தான் சரியாக வரும். சரி இருக்கேன். அப்பா அவனுடைய ஒட்டக குருவை நீக்கி அவனுக்கு கல்வியெல்லாம் ஞானத்தை தான் 18 வித்தை சொல்கிறார். இதே சிவஞான சுவாமியில் ஒருத்தர் ரொம்ப விரிவாக சொல்ற ஒரு இடத்துல 18 வித்தை என்னலான்னு சொல்லி, அந்த 18 வித்தையும் உபதேசம் பண்ணு, சிவஞானத்தை உபதேசம் பண்ணி அவனை பரிபக்குவம் ஆக்குகிறார். அப்படி நந்திகேஸ்வரனுக்கு மாணாக்கனாக அவர் ஆகி இருக்கும் பொழுது கடைசூர் மாநிலத்தை வந்து, நான் எல்லாம் படித்தாச்சு எல்லாம் தர்றான், எனக்கு ஒரு வரம் வேணும், பாக்கி என்னப்பா வேணும். அன்னோன் அமன்பால் தீக்கையுருவி, நந்திகேஸ்வரன் தீட்சை பண்ணியிருக்கார் இவருக்கு கனக்குமார், எல்லாருமே தீட்சை பண்ணிதான் இருக்காங்க. ராமனுக்கு அகஸ்திய தீட்சை பண்ணியிருக்கார், கிருஷ்ணனுக்கு உபமன்ய தீட்சை பண்ணியிருக்கார். அதனால தீட்சை இல்லாமல் வெறும் மந்திரம் ஜபிப்பதினாலே பதனில்லை. அதனால அவருக்கு தீட்சையெல்லாம் பண்ணி வழிபாடு ஆச்சு எல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அவர் கேட்கிறார் வர என்ன, நான் உன்புடை கல்வி எல்லாம் உணர்ந்தனன், அவைகள் எங்கும் என்ன சொல்லுன, எல்லாத்துல என்ன சொல்லியிருக்கேன், இன்புழை சிவப்பேறு ஒன்றே முற்று என்று எம்பும். எவ்வளோ படித்து பார்த்தாச்சு, எல்லாத்தையும் கடைசியில் சாரம் என்னன்னு பார்த்தானா சிவப்பேறு தான் ஆன்னு சொல்லிட்டு, புன்புழை உடம்பு நீங்கி பரவெளி பொருளை கூடும் என்புழை பசுவே அன்றோ சிவன் இயல்புகளை சேரும். மாடிடன் விசும்பை தோல் போல் குருட்டுதல் வல்லாராயன் ஈனமே சிவனை காணாது இடுமை நீர் விடுங்கும். சுவருமான் இல்லாம எனக்கு துன்பம்லாம் நீங்கிறோம் சொன்னான்னா நான் ஆகாசத்தை தோல் போல சுருட்டிடுவேன் ஆண் சொல்ற மாதிரி முடிவா நடக்கூடிய கதையா அப்படி இருக்கு சொல்ற மாதிரி. இது எங்க இருக்கு ஆன்னு சொன்னானா, ஒரு உபநிஷம் சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு இருக்கு, சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த வார்த்தை வரும், அதிலிருந்து எடுத்து போட்டிருக்காருங்க. அடுத்தால வர்ணாசன தர்மங்களை சொல்றார், அதாவது பிராமண பிரம்மக்ஷத்திர விஸ்வசூத்திர தர்மங்கள் எல்லாம் சொல்லி, அந்தனர் அரசரன் நாயகரன் இரு பிறப்பாளர் பிரம்மக்ஷத்திர விஸ்வ மூணு பேரும் இரு பிறப்பாளர்கள், ஏன்னா வாழ்க்கை உமையின பேர் உண்டு. வேத மந்திரத்திற்கு உரியோர் நான்கு வகை நிலை இவர்களுக்கு என்ப, அதாவது வேதம் படிக்கணுமானால் காயத்ரி மந்திரம் உபதேசம் இருக்கணும், காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆனுமானால் உபநயன சடங்கு ஆயிருக்கணும். ஆக உபநயனம் பண்ணினால்தான் வேதம் படிக்க முடியும். அதே மாதிரி திருமணம் கூட நீட்சை பண்ணுவதான் படிக்கிறேன். இப்ப எல்லாம் அது ஒரு அபுத்தி ஒரு புண்ணியம் நடக்கட்டும். அந்த மாதிரி இங்க மந்திரத்துக்கு உரியோர் நால் வகை நிலை இவர்களுக்கு இவருக்கு பிரம்மா பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசனம் வானப்பிரசனம் சந்நியாசனம் நாலு நிலைகள் இவர்களுக்கு உண்டு. உபநயனம் செய்தா என்னன்னா முனிவதங் கடன் தீர்த்தற்கு பொறிவிழா மறைகள் அங்கம் ஒரு பொருட்டு மன்னோ. உபநயன சடங்கு இருக்குன்னா வேதம் ஒவ்வொருக்கு மாத்தனே முனிவர் கடன் தீர்த்தல், ஒவ்வொருவரும் மூன்று கடனோடு பிறந்திருக்கார், தேவகடன் முனிவர் கடன் பிதிர்கடன். வேதங்களை ஓடுவதனாலே முனிவர் கடன் தீர்க்கும், அதை தீர்ப்பதற்காக வந்திருக்கார். ஆங்குதன் பின்னர் க காமம் அறங்குரட் பேச்சினோடும் ஓங்கு செயல் பிதரர் மானோர் கடன்களின் முடிவு வேண்டி கிரகஸ்தாசனம் எதுக்கு இல்லறாம் சொன்னா, கேவலம் சிற்றின்பத்திற்கு மாத்திரம் அல்ல, மற்ற மூவருக்கும் உதவி செய்வதற்காக வள்ளுவர் சொல்றாரியா. அதோட வானோர் கடன் தீர்ப்பதற்காக மாங் உயிர் கிழவி மென்தோள் மனைவியை மணப்பர் இல்ல சந்தானம்தான். திருமணமாயின் சந்தானம் இல்லைன்னா அதுதான். அதைத்தான் எங்களுடைய உனையின விவாக விஷயம் வரும்போது கன்னிகா தானம் பண்ணக்கூடாது, எந்த தானம் பண்ணலாம் கன்னிகை தானம் பண்ணக்கூடாது, என்ன தானமும் வாங்கலாம் கன்னிகை தானம் வாங்கக்கூடாது. என்ன சார்? ஆனால் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு பிராய்ச்சிட்டு கிடையாது, இது கூட முடியாது. கன்னிகை தானம் பண்ணித்தானும் வாங்கித்தான், ஆனால் அதுக்கு ஒரு பிராய்ச்சிட்டம் இருக்கு. என்ன இந்த கன்னிதானம் கன்னிகாதானம் வாங்கும் பொழுது என்ன சொல்லி கொடுக்கிறாரப்பா? ஆனா துவாதசாம் துவாதசானாம் பூர்வேஷாம் துவாதசானாம் பரேஷாம் ஆத்மனஸ்த பஞ்சவிம்சதி குல உத்தாரணார்த்தம், முன்னால பத்து பின்னால பத்து நான் ஆ 21 தலைமுறை உய்வதற்காக நான் இந்த கன்னியாதாரம் பண்றேன். நித்திய நிரசதி நித்திய நிரதிசய ஆனந்த பிரம்மலோக பாப்தித்தம் அது கிடைக்கணும் எனக்கு இருந்திருக்காங்க. சரி, தானம் கொடுக்கூடாதுன்னு கொடுத்தாச்சு, என்ன பண்றதுன்னா இது எப்போ தீரும்? அந்த பெண் கல்யாணம் ஆகி போய் படி கன்சியூம் ஆகி வீட்டுக்கு வந்து பிரசமமாக ஒரு குழந்தை பிறந்தோன்னு அலறு ஆறு அலறு, அந்த சத்தம் வந்து அவளை பார்த்து பார்க்கணும். அதான குழந்தை தலைச்சம் குழந்தை தாய் வீட்டுக்கு வரணும், இவனுடைய தோஷம் அந்த குரல் கேட்டால் தான் அதுக்கு பிராய்ச்சிட்டும். இவன் வாங்கும் போது என்ன சொல்லி வாங்குறான்? தர்ம பிரஜாசம் பெற்ற நல்ல குழந்தை பிறக்கிறதுக்காகத்தான் நான் அவனை வாங்குறேன்னு சொன்னான். இப்படி இந்த விவாகத்துடைய தத்துவமே அடும், இப்படி இந்த தர்மங்களையெல்லாம் அனுஷ்டித்து நீங்கள் மேலான நிலைக்கு வர வேண்டும் ஏன்னு சொல்லி இந்த சனக்குமாரர் எனக்கு இந்த வரங்களை கொடு கேட்கிறார், எம்பெருமான் கொடுக்கிறார். அதோடு சனக்குமாரர் புராணம் முடிகிறது. அதனால் இவ்வளவு விஷயங்கள் போனவங்க தான் நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை, கொஞ்சம் ஒரு ஓட்டம் ஓடியிருக்கு, என்னால் கொஞ்சம் திருப்பணும் தோணிச்சு. அதனால் இந்த மாதிரியான இப்படி நிறைய விஷயங்கள் காஞ்சி புராணத்தை சொல்கிறார். உரையாசிரியர்கள் சில பேர் நல்லா இருக்காங்க, ஒரு ஆசிரியர் நம்ம எல்லாம் வைதிக முறை அப்படி இப்படி தள்ளிடுறாங்க, அப்படி அல்ல. வேதங்களில் தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்கன்னு சொல்லியிருக்கு. திருஞாசம்பர அவதாரம் இருக்க வேதநெறி தலை தோங்க சைவத்துறை விளங்க. இது உதாரணம், ஒரு ஆறு போரும் தாம்பரமணி ஆறு போடும், ஆறுன்னு சொன்னால் அதுக்கு கரை இருக்கணும், கரை இருந்தால் தான் அந்த ஆற்று தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா. கரையை இல்லாமல் வாங்கி போச்சுன்னா ஆருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு துறை இருக்கணும். படிக்கட்டுலாம் பிரமாதமா இருக்கு சார், தண்ணியை காணல, அது படித்தட்டு வச்சு என்ன பண்ண? வேதங்கிற நதி சைவம் துறை, அந்த நதியில முங்கி குளிக்கணுமா? ஒரு துறை இருந்தா தான் அதை குளிக்கணும், அந்த சைவத்துறையிலிருந்து முங்கி குளித்தா தான் அது கிடைக்கும். அதனால் துறை இருந்து நதி இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, நதி இருந்து துறையில் நானும் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ சைவ நெறி தழைத்தோங்கினால் என்று வேத நெறி தழைத்தோங்காது. அதாகும் ஈசான் சுவாமி அடிக்கடி சொல்றார், வேத நெறி தழைத்தோங்க வேண்டும் என்றால் சைவத்துறை வழங்கணும்பா. அதனால பஸ்தா சைவம் சமாதரி முத வைதிக வழி செய்து அதுக்கப்புறம் சைவத்துறை செய்யணும், இதுதான் வாகம் சொல்லுது. அதனால இந்த மாதிரிலாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என நன்றியை கூறி இந்தளவு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நம்ம

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்படி பல பிறவிகள் எடுத்து சிவபுண்ணியம் செய்கின்ற காரணத்தினால, கைவினை நாம் அடியோம் என்று உணர்ந்து கைவினை செய்து பிரான்கடல் போற்றுகின்ற காரணத்தினால, பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், பூக்களை பறித்து பெருமானுக்கு இட்டு வணங்குகின்ற காரணத்தினாலே இந்த இறுதி பிறவியிலே குருநாதனாக கடவுளே வருகின்றார் அப்படின்னு நம்ம குருநாதருக்கு வந்த உடனே தீவிரத்தரமான சக்தி இருப்பதனால வந்தவனை பஸ் வருது. நம்ம மலையிலெல்லாம் மலை உச்சியில ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் விடுவாங்க. மலையில வாழ்கின்ற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, ஆனா துயரம் இல்லாம இன்பமான வாழ்க்கை. அந்த பஸ்ஸை விட்டுட்டா அன்னி ராத்திரி இந்த ஊர்ல தங்க வேண்டியதான், நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அடுத்த நாள் கடத்தாலும் அதே 11 மணிக்கு அந்த பஸ் வரும்போது தான், அந்த பஸ் 7 மணி நேரம் போய் ராத்திரி 6 மணிக்கு தான் கொண்டு போய் விடும், அப்ப இருண்டுடும். ஆனா அந்த 11 மணிக்கு வர பஸ் ஏறியாகும். ஒவ்வொரு பஸ்ஸா வந்து போகுது. நம்ம ஊருக்கு வர பஸ் வர்ற நேரத்துல அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த நேரத்துல ஒருத்த நியூஸ் பேப்பரால மூஞ்சி முடின்ட்டான், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டுவான். அந்த நேரம் அது வரையும் டீ சாப்பிடாம பஸ் வர நேரத்துல போய் டீ வாங்கிட்டான். சூட சூட டீயை குடிச்சிட்டு போலாமே, டீயை குடிச்சிட்டு இருக்கான், பஸ் புறப்பட்டுடும். அதனால கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போகும். தீவிரத்தரமான சக்தி இருந்தாலும், இந்த சிவகிருபை இருந்தாலொழிய தன்னுடைய குருநாதனை ஒருவன் குருநாதன் என்று அறிந்து கொள்ளாமல் இகழ்ந்து விடுவான். இகழ்தல்னா ஏளனம் பண்றதில்ல, புறக்கணித்தல், நெக்லெக்டிங், இக்னோரிங். இவன் நம் குருநாதன் அறியாது, அந்த கொஞ்சம் தீவினை இருந்து கண்ணை மறைச்சிடும் சக்தி இருந்தால் கூட. அப்ப அதற்கும் என்ன பண்ணணும், பெருமானுடைய பேரருள் வேண்டும். அதனால்தான் பெருமான் வந்து என்ன பண்றாரு, தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை என்னேர் கேட்க வந்து எம்புகின்றார். உன்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறேன்னு சாமி கூச்சம் இல்லாம வாயை திறந்து சொல்றார். அப்பதான் இந்த உயிரானது உண்மையான அறிவு கண் திறந்து பெருமானுடைய கருணைக்கு இணங்குகின்றதுன்னு பார்க்கிறோம். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, பெருமான் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார், என்னை விட்டா உனக்கு வேற ஆள் கிடையாது. என்னேர் அணையோன் கேட்க வந்து எம்பி, என்ன போல மட்டமானவன் கிடையாது, என்னை காக்க வேண்டும் என்று கருதியே பெருமான் தன்னை காட்டிக்கொண்டான். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, என்னேர் அணையோர் கேட்க வந்து எம்பி, அரைகூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டியருளலும் என்று சொல்றார். அவ்வாறு பெருமான் இங்கு எழுந்துள்ளிருக்கின்ற நேரத்தில், சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று சொன்னால், நான் உமக்கு அடிமையாவேன்னு சொன்ன, நீ எனக்கு அடிமையாக வேண்டிய தேவையில்லாம வேலையை பார்த்துட்டு போன சாமி சொல்லிருக்கலாம் இல்ல. சாமி அப்படி சொல்லலையே, சிவம் என்றால் இன்னது, ஞானம் என்றால் இன்னது, போதம் என்றால் இன்னதுன்னு சாமி சொல்றதே எதுக்காக சொல்றாரு, ஆட்கொள்ள வேண்டுங்கிறதுக்காக. இப்பெல்லாம் பெண்ணு பார்க்க வர மாப்பிளைய பெண்ணே இன்டர்வியூ பண்றாங்க, உங்கள்ட்ட 4 கேள்வி நான் கேட்கணும், என்ன கண்ணை மூடிட்டு ஒருத்தனுக்கு கழுத்து நிட்ட முடியுமா, அதுல ஒண்ணும் குற்றம் கிடையாது, 4 கேள்வி உங்களை கேட்கணும். அப்ப அந்த கணவன் பொறுமையோட கேட்கிற கேள்விக்கெல்லாம் அடக்கமா பதில் சொல்றாரு. ஆபீஸ்ல ஆபீஸ் அடக்கமா இருக்க மாட்டாரு அவரு. என்ன காரணம்னா, இந்த பொண்ணை பிடிக்குது, இப்ப வந்து நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றதுன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அப்ப கணவனுக்கு பெண்ணை பிடிச்சிருச்சு, அதனாலே என்ன பண்றாரு, நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பொறுமையா பதில் சொல்றேன், நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கிறேன், எனக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் நான் வந்து நீ கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அப்ப யாருக்கு கருணை அதிகம், இந்த பெண் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் ஏன் பொறுமையா சொல்றாரு, பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு இனிமே முடிவு செய்யணும். கணவர் முடிவு செஞ்சிட்டாரு, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதனால தானே அப்ப கடவுள் முடிவு செய்து விட்டார் ஆட்கொள்வதென்று. அந்த கருணையை பின்னால் உயிர் நினைந்து பார்க்கும், பின்னாடி என்ன பண்ணும் உயிர் என்ன பண்ணும், அந்த கருணையை நினைந்து பார்க்கும். அப்பெருமான் சொல்றாரு, என்னைக்குமே பெருமான் நம்மிடம் வைத்திருக்கிற அன்பு பெரியது, அவன் தன் பெருமை தானறியா தன்மையனாக இருப்பான், பெண்ணிட்டம் பண்டையது அன்று என்று திருநள்ளூர் திருவிருத்தத்தில் சொல்றார். ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா பெண்ணுடைய இஷ்டம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆணுடைய இஷ்டம் தான். அவன் சரின்னு சொன்னே இந்த பெண்ணு சொன்ன, அவர் சரின்னு சொல்லிட்டதுனால நானும் சரி, அவங்க விரும்பி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம மறுக்கிறது குற்றம். அதே போல பெருமான் முடிவு செய்கின்றான், அதனால்தான் பொறுமையா சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் சொல்றார். உடனே இவர் அந்த பெருமானுடைய கருணையை கருதி இவர் உள்ளம் உருகி அவருக்கு அடிமையாகின்றார் அப்படின்பா. 85வது பாட்டு. உத்தமர் இன்னவாறு இங்கு உரைத்தலும் உவந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்முடைய குருநாதர். ஏன் சந்தோஷப்பட்டார்னு கேட்டா, தான் கேட்ட பொருள் வினாக்களுக்கு தன் மனம் நெகிழும்படியாக ஒரு உரை விடை வந்தது என்பது மட்டும் காரணம் இல்ல, தன்னை ஒரு பொருட்டாக கருதி ஒரு பேரறிஞன் தன்னிடம் இந்த அன்பு காரணத்தில் தானே இது நம்ம நமக்கு பதில் சொல்றாரு என்று அவர் கருணையை கருதி மனம் நெகிழ்ந்து உவந்து நாலாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மய ராதலாலே, தீவிரத்தனமான சக்தி பதிந்திருக்கிற காரணத்தினாலே. சக்தி எப்படி பதியும் என்றால் அவரவருடைய சிவ புண்ணியத்திற்கு ஏற்ப பதியும். இவர் மலைபோல சிவ புண்ணியத்தை குவித்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே நான்காவது சக்தினி பாதம் இவருக்கு பதிந்திருக்கின்றது. அத்திரு மன்றிலாடும் ஐயர் ஆ என்பது தொலைவிலே இருக்கின்ற ஒரு பொருளை சுட்டுவது, அதற்கு இன்னொரு பொருள் என்னன்னா நன்றாக அறியப்பட்ட ஒரு பொருளை சுட்டுவது, பண்டறி சுட்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும்னா அதுன்னு சொல்லணும், அறியப்படாத ஒரு பொருளை இதுன்னு சொல்லணும், அருகில் இருக்கிற பொருளையும் அறியப்படாத பொருளையும் இது என்று சொல்லணும், நன்கு அறியப்பட்ட பொருளையும் தொலைவில் இருக்கிற பொருளையும் அது என்று சொல்லணும். கடவுள் தொலைவில் இருக்கிற பொருளா இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தன் உண்டு என்று எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்ற கடவுள் இல்லைன்னு அவன் சொல்றான், ஆகவே கடவுள் என்ற கான்செப்ட் அறிந்து வைத்திருக்கிறான், அதுதான் கடவுளை அவன் என்று கூறுகின்றார்கள். அவனுடைய அருளை பெற்ற பிறகும் உணர்ந்தார்க்கும் அவன் உணர்வறியவன், அவனுடைய அருளை பெற்றாலும் அவனை அறிந்தோம் என்பதில்லை. அவனை தோடுடைய செவியன் விடையேறி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என்று பெரிய அடையாளங்கள் சொல்கின்ற காரணத்தினாலே அவன் அறியப்பட்டவன் என்று கருதக்கூடாது. இவன் என்று சொல்வதனாலே அவன் அறியப்படாதவன் என்பதை காட்டினார். பெம்மான் இவன் என்று, இவன் என்ற சொல் அறியப்படாது எஞ்சி இருக்கின்ற பொருளை குறிக்கும் என்று பார்க்கின்றோம். அறியப்பட்டாலும் அறியப்படாத பொருள் என்பதுதான் அங்க சொல்றார். இவன் என்பது சொல் மிக அருகில் இருக்கின்ற பொருளை குறிக்கும். அப்ப பெருமான் புறத்தே இல்ல, உயிரின் அகத்தே இருக்கிறான் என்பதனால பெம்மான் இவன் அன்றே என்று உள்ளத்தில் இருக்கின்ற பொருளை அருகாமையை குறிப்பதற்காக இவன் என்றும், அறிந்தும் அறியப்படாது இருக்கின்ற அருமைப்பாட்டை குறிப்பதற்காக இவன் என்று சொன்னார். இல்லைன்னா பெம்மான் அவன் என்றேன் பாடியிருக்கலாம், பெம்மான் இவன் அன்றே என்று பாடுகிறார். அப்ப அத்திருமன்றிலாடும் ஐயர் என்றால் புகழ்மிக்க பொற்சபையிலே ஆடுகின்ற அம்பலவாணர், இங்கு என்னையால இத்திருமேனி கொண்டார், இங்கு என்னை ஆழ்வதற்காக இந்த திருமேனி கொண்டார், இத்திருமேனி

என்று இகழத்தகாதவன். அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமையென்று இகழக்கூடாதுன்னு திருவாசகம் சொல்லுது. ஆகவே அருகில் இருக்கின்ற காரணத்தினாலே மனிதன் என்று அவனை முடிவு செய்துவிடக் கூடாது. சிவமே குருநாதனா வந்திருக்கு என்பதனால, அறிந்தும் அறியப்படாத தன்மையினால குருநாதன் திருமேனியை இத்திருமேனி என்று சொன்னார். பெம்மான் இவனன்றே என்று சொன்னதை போல இத்திருமேனி. அப்ப புகழ்பெற்ற அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த அம்பலவாணர் இந்த திருமேனி கொண்டு எழுந்திருக்கின்றார். என்னை ஆள இத்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணி, எண்ணி என்றால் உறுதி செய்து, ஐயத்திற்கு இடமில்லை. இனிமே கடவுளே நம்மை ஆட்கொள்ள வந்திருக்கிறார். அப்ப பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கணுமா வேண்டாமா? கடவுள் வந்து நம்ம ஆட்கொள்வதற்கு தான் வந்திருக்கிறார். இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பே கிடையாதா? அம்மா பிள்ளைங்களுக்காக தான் சமைக்கிறா சுவை சுவையா. பசிக்கும் போது ஒரு பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லக்கூடாதா? இது சொல்லாமலே இருந்தாலும் ஏன்பா பசிக்குதானே கேப்பா? இப்ப ரொம்ப நேரமா விளையாடிட்டே இருக்கே, உனக்கு பசி வந்திருக்குமே, வந்து சாப்பிடுன்னு சொல்லுவா. இருந்தாலும் அழுத புள்ள பால் குடிக்கும் என்பது உண்டா இல்லையா? பெருமான் நமக்கு அருள் புரிவதற்கு காத்திருக்கிறான் என்று சொன்னாலும் கூட அணுபக்ஷம் என்று ஒன்று உண்டுன்னு சைவம் சொல்லுது. என்னன்னா, நமக்கு பசிக்குதுன்னு நம்ம சொல்லணும். பெருமானே எனக்கு உன்னுடைய காட்சி வேண்டும் என்று நம்ம கேட்கணும். உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன். அவ்வாறு பெருமானத்தில் நாம் விண்ணப்பம் செய்யாத காரணத்தினாலே சில நாட்கள் வீணாகும். அந்த சில நாட்கள் வீணாவது கூட பெரிய நட்டம் என்று இந்த உயிர் உணர வேண்டும். ஒரு நாள் ஒரு மணி நேரம் வீணானா கூட அது நட்டம். அன்றாடம் நம்ம அதை நம்ம தரிசனம் பண்றோம். ஒரு நாள் அந்த அபிஷேகம் பாக்குறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வழியில ஒருத்தரோட 5 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டோம், அப்படின்னா கூட நாம் இன்றைக்கு பெரிய நட்டத்தை அடைந்திருக்கிறோம் என்று அந்த உணர்ச்சி வேண்டும், உணர்ச்சி நிலை வேண்டும். டெய்லி சாரஸ்வ தீபாரதனை பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய தப்புனால அந்த தீபாரதனை அது டயத்துல நடக்கும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு மிஸ் பண்ணதை திரும்பி வராது, நட்டமாக உணர வேண்டும். அப்ப கடவுளிடத்திலே நமக்கு வேண்டியதை கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. கேட்டு பெறாமல் என் வாழ்நாளை வீணடித்து விட்டேன். உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன். சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் துணியாயே. பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பம் திருவாசகத்துல பல இடங்கள்ல வருது. பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய் என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவுருள் காட்டி என்னையும் உயக்கொன்றுளே. இந்த பிறவி பிணியை போக்க விரும்புபவன் கேட்க வேண்டிய நாளையும் கேட்டுட்டார் இதுல குருநாதர். இதுக்கு மேல பாட்டு ஒரு பாட்டே போறோம் அப்படி பாடிட்டு பெருமானிடத்திலே என்ன சொல்றாரு? பெருமானே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம அட்மிஷனுக்கு கேட்கறோம், 10th பாஸ் பண்ணியாச்சு, பிளஸ் டூக்கு இன்னொரு ஸ்கூல்ல போறோம், அல்லது இதே ஸ்கூல்லயே நம்ம ரீ அப்ளை பண்ணித்தான் ஆகணும். அப்ளிகேஷன் ஒன்று உண்டு. பண்ணும்போது அப்ப நம்ம ஸ்கூலா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம குறைச்சு மார்க் வாங்கியிருந்தா நீ வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்ந்துக்கப்பான்னு அன்பா சொல்லுவாங்க. வெளி ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கியிருக்க ஒரு பையன் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கிடுவாங்க. பொதுவா ஸ்கூல்ல நல்லா மார்க் வாங்கினவன் சேர்க்கிறாங்களா இல்லையா? தகுதியின் அடிப்படையில் சேர்க்கிறாங்க. நல்லா மார்க் வாங்கினவனை விரும்புற அந்த குரூப்பை கொடுக்கறாங்க. போதுமான மார்க் வாங்கலன்னா இந்த குரூப்ல தான் நிறைய வேகன்சி இருக்கு, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, படிச்சா உனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி அதை நம்ம தலையில கட்டிடுவாங்க. என்ன இந்த ஸ்கூல்ல அட்மிட் பண்ணிக்கணும், எனக்கு இந்த குரூப் வேணுங்கிறதுக்கு நாம நமக்கு ஒரு தகுதியை சொல்லணும். நான் கணக்குல 2 மார்க் தான் எனக்கு போயிருக்கு, 98 மார்க் வாங்கியிருக்கேன், சயின்ஸ் குரூப் எனக்கு வேணும். அது போல தகுதியையும் எடுத்து பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கணுமா? பற்றின்மை என்பதே பெருமானால் பேரருள் செய்வதற்கான தகுதி. பெருமான் எல்லோருக்கும் அருள் செய்யறார், தன் அடியார்களுக்கு பேரருள் செய்கின்றார். மற்றவங்களுக்குதான் பேருக்கு அருள் செய்கின்றார், அடியார்களுக்கு பேரருள் செய்கின்றார். அந்த அருளுக்கான தகுதியை பெருமானே நீ எனக்கு பேரருள் செய்வதற்கு அடியேனுக்கு தகுதி இருக்கின்றது என்று பணிவோடு பெருமான்ட விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பித்தவர் உண்டானா நால்வருமே விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றேன். கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றேன் உள்ளமும், நானும் கிடந்தலந்து எய்த்தொழிந்தேன். திரு ஒற்றியூரா, திரு ஆலவாயா, திரு ஆரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பரி. பெருமானே அடியேனுக்கு உன்னை தவிர வேறொரு பொருளிடத்திலே பற்றி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல பற்றின்மையை விண்ணப்பிக்க வேண்டும். என்றைக்குமே நமக்கு சிவஞானத்தை உபதேசிக்கின்ற குருநாதன் அவர்கிட்ட நம்ம சிவஞான போதம் பாடம் கேட்கணும்னா அதுக்கு என்ன தகுதின்னு கேட்டா, நான் கிராஜுவேஷன் பண்ணிருக்கேன், நம்ம மடத்துல ஒரு சித்தாந்த கிளாஸ் சேர்றதுக்கான தகுதி, அந்த தகுதி எல்லாம் கிடையாது. பெருமானே சரியை கிரியை யோகம் போன்ற நிலைகளிலே இருந்து பழகி புறப்பொருளிலே அறவே எந்த பொருளும் நம்ம கூட வராது என்ற பற்றினை ஒழித்திருக்கிறேன். ஆகவே தாங்கள் என்னை துண்டனாக ஏற்றுக்கொண்டு

0: திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். குருநாதனுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு அனுமதி கேட்பதுதான் முக்திக்கான விண்ணப்பம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த புஸ்தத்தை எடுத்து நீங்க எனக்கு வகுப்பு எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. பெருமானே உங்க திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு நீங்க அனுமதிக்கணும். பெருமான் அனுமதிச்சிருவாரா? எல்லாரும் தன் காலை பிடிக்கிறதுக்கு அனுமதிச்சிருவாரா? இல்ல எல்லார் தலையிலையும் தன் காலை வச்சிருவாரா? தன்னுடைய பற்றின்மையை விண்ணப்பிக்க வேண்டும். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் என்று பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு சொல்றார். ஆட்கொள்ளும் போது எதை சொல்லணும்னா, ஒருபற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனே, அந்த விண்ணப்பத்தை இங்கு வைக்கிறார் என்பது 86வது பாட்டு. என்ன சொல்றாரு? உலகமெல்லாம் அவசியம் என்றும் அடிப்படை தேவை என்றும் பெரியதென்றும் கருதுகின்ற எந்த ஒரு பொருளிலும் எனக்கு பற்றி இல்லை. இந்த மந்திரி பதவி மீது எனக்கு பற்றி இல்லை. இந்த பதவியினால் எனக்கு வருகின்ற கௌரவத்தின் மீது பற்றி இல்லை. சம்பளத்தின் மீது பற்றி இல்லை. பெக்ஸ் மீது பற்றி இல்லை. மந்திரியா வேலை செஞ்சா சம்பளம் அப்படியே சேவிங்ஸ் தான், செலவெல்லாம் அரசாங்கமே ஏத்துக்குது. சம்பளத்தை அப்படியே அக்கௌண்ட்ல கட்டிட வேண்டியதுதான், எந்த செலவும் கிடையாது. யாராவது மந்திரி பதவியை துறப்பார்களோ? துறக்க மாட்டாங்க. ஆனா உலகம் எதை பெருசுன்னு கருதுறதோ அந்த மந்திரி பதவி மீது எனக்கு பற்றி இல்லை. நாளைக்கு ஒருத்தன் இவன் மந்திரியா இருந்தா மர கழிந்து போய் கோவனாண்டி ஆயிட்டான், ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் காலை பிடிச்சு விட்டு இருக்கான்னு நாலு பேர் கிண்டல் அடிப்பாங்க. அதனால் நான் மனம் சுருங்க மாட்டேன், அதனால் மனம் சுருங்க மாட்டேன் அப்படிங்கறத விண்ணப்பித்தால் ஒழிய சாமி ஏத்துக்க மாட்டார். அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். மின்னினும் நிலைமை இல்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன். விழுப்பொருள் என்பது இங்க நகை. விழுமை என்றால் மேன்மை, மேலான பொருள். மின்னல் இருக்கிற அளவுக்கு தான் அது நிற்கும். மின்னல் தோன்றிய மறையக்கூடியது. அதுபோல இத்த செல்வம் எல்லாம் தோன்றிய மறையக்கூடியது. எத்தனை வருஷம் பதவி நம்ம கூட இருக்கும். அப்ப பற்றின் காரணமாக பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உத்தம் படுற கஷ்டம், பணம் வேண்டாம்னு முடிவு பண்ணவனுக்கு கிடையாது. பற்றின்மை தான் சுகம். ஆனால் அந்த விவேகமானது ஒருவனுக்கு எளிதில் வராது. அந்த விவேகம் வந்தவனுக்கு இந்த உலகம் நிலையாது என்ற விவேகத்தின் அடிப்படையில தான் புறப்பொருள் பற்றி நீங்குகின்றது. ஆனா புறப்பொருள் மீது இருக்கிற பற்றி நீங்குவது என்பது பாதி கிணறு தண்டினா மாதிரி. அகப்பற்று நீங்காது. அகப்பற்று என்பது உயிர் தன் மீது வைத்திருக்கிற பற்று. எல்லாருக்கும் அவங்க அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னா, என்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பலன் உண்டு என்ற காரணத்தினால் பிடித்திருக்குமே தவிர, ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா நீங்க என்னை பார்த்து இறக்கப்படலாமே தவிர பிடிக்காது. வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் அவரவர்கள் இடத்துலதான் அன்பு இருக்கு. அடிப்படை அன்பு தன் மீது வைத்திருக்கிற பரிவு. கணவனுக்கு மனைவியை பிடிச்சிருக்குன்னா சுயநலத்தின் காரணமாக, சுயநலம்ங்கிற வார்த்தையை சொல்றதுனால காதுக்கு கஷ்டமா இருக்கு, அடிப்படையில அது இருக்கு. நவாரே பத்யு காமாய பதிப்பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி, நவாரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவத்யாத் மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதின்னு வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? மனைவி கணவனுக்காக கணவனை விரும்பல, தனக்காக விரும்புகின்றாள். கணவன் மனைவிக்காக மனைவி மீது அன்பு கட்டல, தனக்காக கட்டல. தாய் தந்தையர் கூட தங்களுக்காக தான் பிள்ளையை விரும்புறாங்க. நவாரே புத்திர காமாய புத்திர பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய புத்திர பிரியோ பவதி, தங்களுக்காக தான் மகவை விரும்புகிறார்கள். பிள்ளைக்காக இந்த தாய் பிள்ளைக்கு நிறைய உதவி செய்யறாங்க, அது வேற விஷயம். ரொம்ப சூட்சமா கேள்வி கேட்டுக்கிட்டே கடைசியில போய் நின்னா இதுதான் உண்மை. வேதம் சொல்லுவதனால இது உண்மை. வேதத்திற்கு முகதாட்சியம் கிடையாது. ஒருத்தர் காதுக்கு இன்பமா சொல்லணும்னு நினைக்காதது, உண்மைய சொல்லணும். அதனாலதான் அது வேதம். நாலு பேருக்கு பிடிச்ச மாதிரி பேசினா அது வேதம் ஆகாது. தைரியமா உண்மைய சொன்னாதான் அது வேதம். அதனாலதான் பொய்யா மறை அருமறை மறை வாய்மை நெறி. பெரிய புராணத்துல எத்தனை இடத்துல வாய்மையையும் மறையும் பிரிக்காமல் ஆசிரியர் சிக்கலார் சொல்றார். வாய்மை வேறு இல்ல, மறை வேறு இல்ல. வேதத்துல பொய்யே கிடையாது. இறைவனுடைய வாய்மொழியா இருப்பதனால, சாமியே சொன்னதுனால அது பொய் கலக்காது. வேதங்களை ஒருத்தன் படிக்கிறான், வேதம் சொல்லுது. என்ன படிக்கிற இவன் கூட என்னால் அவனுக்கு பலனுண்டு படிக்கிறானே தவிர என் மீது அவனுக்கு ஒன்னும் பக்தி கிடையாது. சொல்லிடுச்சு. நவாரே வேதானாங் காமாய வேதா பிரியா பவந்தியாத் மனஸ்து காமாய வேதா பிரியா பவந்தி. சரி, ஒருத்தருக்கு உண்மையில யார் மீது பற்று? அவரவர்களுக்கு அவரவர்கள் மீதுதான் பற்று. எல்லாருக்கும் தங்களை ரொம்ப பிடிக்கும். அடிப்படையில இதான். இத வேதமானது பல உதாரணங்களோட கூட ஒரு பெரிய அனுவாகம், பெரிய பாராகிராஃப்ல சொன்னது. அத ஒரு திருக்குறுந்தொகையில, திருக்குறுந்தொகையே தேவாரத்துல மிகச்சிறிய ஒரு பாடல். ஒரு அடிக்கு 12 எழுத்துக்கு மேல கிடையாது திருக்குறுந்தொகையில. அதுல 4 அடியில் 1 அடியில சொல்லிட்டார் இந்த வேத கருத்தை சுருக்கி பரபெருமான். என்ன சொன்னார்னா, என்னில் யாரும் எனக்கு இனி யார் இல்லை. அதான் தமிழ் வேதம். இது ஏன் தமிழ் வேதம்னா, வடமொழி வேதம் இறைவன் வாய்மொழி, அதை மறுக்காம அதை ஏற்று போற்றுவதனால இது அடியார் வாய்மொழி தமிழ் வேதம். அதை ஒண்ணு சொல்லி அது ஒண்ணு கொடுக்க இது வேறு சொன்னதுன்னா இது வேதமாகாது. அதை சொல்றதையே இதை நம்ம மொழியில சொல்றது, அதனால வேதம். அப்ப எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் என்பது அகப்பற்று. புறப்பற்று, புறத்திலே நான் விரும்புகின்ற எந்த ஒரு பொருளும் இல்லையாது என்ற விவேகம் காரணமாக புறப்பற்றினை ஒருவன் புண்ணியத்தினாலும் ஆராய்ச்சினாலும் கைவிடலாம். வெளியில இருக்கிற பொருள் எனக்கு வேணாம். எத்தனையோ பேர் ப்ரமோஷன் வேணான்னு இருக்காங்க. ஏன் மேகாலயாவுக்கு போடுவாங்க, பேசாம நம்ம ஊர்லயே இருந்துப்போம். ப்ரமோஷன் வேணாம், ப்ரமோஷன்னால பணம் நிறைய கிடைக்கும். இந்த ப்ரமோஷன் வேண்டாம்னா அடுத்த ப்ரமோஷன் நிச்சயமா வராது. இதெல்லாம் இருந்தாலும் கூட ஏன் வேணான்னு முடிவு பண்றோம், எனக்கு வேணாம். அது புறப்பொருள் தானே, எனக்கு இது இந்த மசால் தோசை எனக்கு வேணாம், இன்னைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளை என் சொன்னதை கேட்க வேணாம், அதனால எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது. நான் எங்க அப்பனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன், எனக்கு அப்படித்தான் அமையும், வருத்தப்பட வேண்டியது இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கட்டும். பற்றினை நீக்கினால் துன்பம் கிடையாது. என் பிள்ளை நான் சொன்னபடி நடக்கணும்னு நான் பற்றி வச்சாதான் எனக்கு துன்பம். அவன் இஷ்டப்படி அவன் இருந்துகிட்டான், எனக்கு ஒண்ணும் எதிர்பார்ப்பு கிடையாது. பற்றினை நீக்கினால் துன்பம் இல்லையே. புறப்பொருள் மீது இருக்கின்ற பற்று ஆராய்ச்சியினால் நீக்கப்படும். அதனால்தான் சமணர்களும் பௌத்தர்களும் அதை எளிதில் நீக்கினார்கள். ஆராய்ச்சினால் நிக்கலாம், ஆனால் அகப்பற்றினை ஆராய்ச்சியினால் நிக்க முடியாது. என்ன காரணம்னா, யாருக்கும் தன்னைத்தானே பிடிக்காம வருமா? எனக்கு என்ன பிடிக்குங்கிறதுனாலதான் பிள்ளை மீது இருக்கிற பற்ற நான் நிக்கிறேன். போட்டு திரும்பி திரும்பி ஒருத்தன் சேத்துல கல்ல விட்டு எரிஞ்சா சேறு நம்ம மீது வந்து விழும். நம்ம மீது சேறு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக சேத்துல கல்ல விட்டு எறிய வேண்டாம். ஒரு ஒருத்தன் முடிவு பண்றது ஆராய்ச்சியினால் பண்ற முடிவு. பிள்ளை இஷ்டத்துக்கு பிள்ளைய விடுறதுக்கு என்ன காரணம்னா, அப்படி விட்டால் வழிய அந்த துன்பம் நமக்கு உண்டு. நம்மை நாம் காத்துக் கொள்வதற்காக பிள்ளையை பிள்ளை இஷ்டத்துக்கு விடுறோம், உண்டா இல்லையா? அப்பொழுது நம் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக புறப்பற்றுகளை அழிக்கலாம். இது எல்லா சமயங்களுக்கும் உடன்பாடான கருத்து. லாஜிக்கலா சொன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க, எல்லா சமயங்களுக்கும் உடன்பாடான கருத்து. ஆனால் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய பேரின்பத்திற்கு நம் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்றே ஒரு தடைன்னு தெரியுது. நம் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்று இருக்கதே, இந்த பற்றினை நாம் நீக்கி கொண்டால் நாம் வந்து நமக்கு கோடி ரூபாய் கிடைக்கும். நம்ம மீது நாம் வச்சிருக்கிற பற்றினால் நமக்கு இப்ப 1000 ரூபாய் சம்பளம். நம் மீது நாம் வைத்திருக்கிற அகப்பற்று என்ற பற்றினை நீக்கிவிட்டால் நம்ம சம்பளத்தை எண்ணி பார்க்கவே முடியாதுங்க, நம்ம செல்வத்தை எண்ணி பார்க்க முடியாது. எங்க அம்மா புடவைய மடிக்க முடியாது, அப்பா காசை எண்ண முடியாதுன்னு பிள்ளைங்க விடுகதை சொல்லும். அம்மா புடவை அந்த நீல வானம், அதை மடிக்க முடியுமா? நீல கலர் பட்டு புடவை மடிக்க முடியாது. அப்பா காசை எண்ண முடியாது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அப்பா காசு, அதை எண்ண முடியுமா? அதுபோல அகப்பற்று என்ற தன்முனைப்பினை இந்த உயிர் கைவிட்டால் இது அடைகின்ற சிவனடி இன்பம் என்கின்ற இன்பத்தை அளக்க முடியாது. நம்முடைய இன்பம் அளவுபட்ட இன்பம், அளக்க முடியாத இன்பத்தை நம்ம அடையணும்னா அகப்பற்று நீங்க வேண்டும். அகப்பற்று எப்படி நீங்கும்னா, நம்மை அடக்கி ஆள்கின்ற சிவம் நம்மை அடக்கி ஆண்டால் தான் அகப்பற்று நீங்கும். ஆகவே சிவனுக்கு அடங்குபவனுக்குத்தான் அகப்பற்று நீங்குமே தவிர சிவனை மறுப்பவனுக்கு அகப்பற்று நீங்காது. அதனால்தான் ஏனைய சமயத்தாரெல்லாம் புறப்பற்று நீங்கிய துறவிகளே தவிர அகப்பற்று நீங்காத காரணத்தினாலே அவர்களுக்கு சிவப்பேர் இல்லை. சொல்றது புரியுதா? தெளிவா நம்முடைய திருமொழிகள் சொல்கின்றன, பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதை அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம் மின். திருவாசகம் பற்றாங்கவை அற்றீர் சொல்றார். அவை என்ற அந்த பன்மை சொல் இருப்பதனால புறப்பற்றினை சொன்னார். புறப்பற்ற பன்மையா சொல்லுவார்கள். என்ன காரணம்னா, புறப்பற்று பொருள்கள் மீது ஏற்படுவது, பொருள்களோ பன்மையாக இருக்கின்றன. மனைவி மீது பற்று வருது, மனைவியினுடைய உடன் பிறந்தார் மீது பற்று வருது, மக்கள் மீது பற்று வருது, பதவி மீது பற்று வருது, பணத்தின் மீது பற்று வருது, நாம் வாழ்கின்ற வீட்டின் மீது பற்று வருகின்றது, நம்முடைய உடம்பின் மீது பற்று வருகின்றது. உடம்பு பற்று உட்பட எல்லாம் புறப்பற்றுதான். பற்றிற்கு உரிய பொருள்கள் பலவா இருப்பதனால புறப்பற்று பல. அதனால பற்றாங்கவை என்று பன்மையில சொன்னதுனால புறப்பற்று. அந்த புறப்பற்று நீங்கினவர்களை பார்த்து குருநாதர் சொல்றார், இந்த புறப்பற்று நீங்குவதனால் மட்டுமே உங்களுக்கு மேலான இன்பம் கிட்டிவிடாது. இது ஒரு தகுதிதான், ஆனால் அதுக்கு மேல சிவனடி இன்பம் என்பதை பெற வேண்டும் என்றால் குருநாதனை வந்து அடைய வேண்டும். ஆகவே எல்லோரும் திருப்புருந்துரைக்கு வாருங்கள். பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதை அடைவோமெனில் கெடுவீர். கேட்கமா கேட்காது கெட்டு போகின்றவர்களே, நல்லதை எடுத்து சொல்றேன், கேட்காமல் கெட்டு போகின்றீர்கள். ஓடி வம்மின், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருப்புரந்தரைக்கு ஓடி வர வேண்டும் என்று சொல்ற. இப்பொழுது குருநாதர் அந்த நிலையில இருக்கிறார். அப்பொழுது புறப்பற்றினை எளிதில் ஒழித்து விட்டேன் என்று சொல்றார். என்னுடைய அகப்பற்றினை பெருமானி நீ ஒழித்துள்ள வேண்டும். அகப்பற்றினை அவரவர்களாக முயற்சியினால தன் முயற்சியினால் ஒழித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு எடுத்துக்கட்டு சொல்வார்கள். எப்படின்னா, நல்ல வெயிலில ஒருவனுக்கு அவனுடைய நிழல் உதவுமோ? கையில கொடை கிடையாது, நம்ம நிழல் நமக்கு உதவுமா? நம்ம நிழல் நமக்கு முன்னாடி விழுது, அதுல ஏறி நின்னீங்கன்னா கால் சுடாம இருக்குமா? ஏன், நம்ம நிழல் நம்மை தாண்டி விழும். நீங்க நிக்கிற இடத்துல நிழல் தள்ளி போயிடும். நிழல் அது நம்மோடு சேர்ந்து ஊறாமல் ஒரே இடத்தில் இருந்தால் உதவும். அது நாம் நகர நகர நமக்கு முன்போ பின்போ நகர்ந்து போய்விடும். ஆகவே தன்னிழல் தனக்கு உதவாது, தன் அறிவு தனக்கு உதவாது. அதுபோல குருநாதனுடைய அருளும் குருநாதனுடைய அந்த கல்வியும் தாய் ஒரு தாய் வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையை போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தனக்கு எவ்வளவு கித்தாப் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஒருவன் குருநாதனை இவன் குருநாதன் என்று அறிந்து அடங்கும் பொழுது ஒன்றும் தெரியாதவனை போல அவனிடத்தில் அடங்க வேண்டும். எத்தனை படிச்சிருந்தாலும் அதனால்தான் சொல்லும் போது சொல்றார், அந்த நிலையை சொல்றார், கற்றறியேன் கலைஞானம் என்று சொல்றார். நான் ஒன்னும் படிக்கலையே பெருமானேங்கிறார் குருநாதர். அப்படி இப்படி சொல்றதுனால குருநாதர் ஒன்னும் படிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல குருநாதர் போய் சொல்றாரு, அத்தனையும் படிச்சுட்டு டூப் விடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. குருநாதர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, அவர் ஒன்னும் படிக்கலன்னு சொல்லக்கூடாது. குருநாதர் பாருங்க, அவரே போய் சொல்றாரு படிச்சுட்டு படிக்கலங்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதன் உண்மை பொருள் என்ன? நான் படித்தது எனக்கு உதவாது என்பது பொருள். கற்றறியேன் கலைஞானம் என்பதற்கு என்ன பொருள்? நான் படித்தது எனக்கு உதவாது, என் நிழல் எனக்கு உதவாது, என் கல்வி எனக்கு உதவாது, என் அகப்பற்றினை நீக்குவதற்கு என் கல்வி உதவாது. எது உதவும்? உங்களுடைய கருணை தான் உதவும் என்று குருநாதனை விண்ணப்பிக்க வேண்டும். அந்த நிலை எப்படிப்பட்ட நிலைனா, அம்மா வயத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்குது, அது சென்ற பிறவியில எல்லாம் எத்தனையோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உயிர் தானே இது மீண்டும் பிறவி எடுக்குது. அப்ப அம்மா வயத்துக்குள்ள கருத்தரிச்சு ஒரு உயிர் உயிர் வாழும் பொழுது அம்மா சாப்பிடுற சாப்பாடு தான் அதுக்கு சாப்பாடு. இல்ல இல்ல, நீ சாப்பிடுற இடியாப்பம் எனக்கு பிடிக்கல, ஒரு அடைய சாப்பிடுன்னு உள்ளேன்னு சொல்லுமா? சொல்ல. ஆனா அது சென்ற பிறவிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டது தானே. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எப்படி தாயின் உணவே குழந்தைக்கு உணவாக ஆகின்றதோ, அது போல இந்த பிறவியிலேயே மந்திரியா இருந்து எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் எவ்வளவு கற்றிருந்தாலும் குருநாதனுக்கு அடங்கும் பொழுது சின்முத்திரைக்குள் அடங்க வேண்டும். தாய்மன்னர் சொல்றார், யானையானது அந்த யானைப்பாகருடைய அங்குசத்தில் அடங்குற மாதிரி சீடன் என்பவன் குருநாதனுடைய சின்முத்திரைக்குள் அடங்குவான். அந்த அங்குசத்தை எடுத்து யானையை ஒரு குத்து குத்தினா யானை சொன்னதை கேட்க ஆரம்பிச்சிடும். அது போல இவனே உலகத்துல கொஞ்சம் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது செய்ய முனைவான்னு சொன்னா குருநாதர் டக்குன்னா அவன்கிட்ட சின்முத்திரையை காமிப்பார். நீ எனக்கு அடங்கியவன் என்பது பொருள். இந்த சின்முத்திரைக்கு என்ன பொருள்னா, இந்த உயிர் தன்னை ஆட்கொண்ட குருநாதனுக்குள் அடங்கி இருப்பது அப்படிங்கிறது சின்முத்திரைக்கு பொருள். பிராக்டிக்கலா சின்முத்திரையை காட்டின உடனே அவர் மௌனமாயிடுவார். இப்ப குருநாதனும் சீடனமா இருக்காங்க, வெளியில இருந்து ஒருத்தர் வராரு, வெளி உலகத்துல இவர் ஒரு பேச்சு கொடுக்கறாரு. உடனே குருநாதர் ஒரு பார்வை பார்த்தா அடங்கிடுவார், இது உனக்கு தேவையில்லை, நீ தனியா உண்ணாதே, நான் உண்பதே உனக்கு உணவாக. அம்மா சாப்பிடுறது குழந்தைக்கு சாப்பாடாகும். அம்மா சாப்பிடுறது மட்டும் குழந்தைக்கு சாப்பாடாகிறது மட்டும் இல்ல, கடவுளுடைய படைப்பு எப்படி பாருங்க, குழந்தைக்கு சாப்பாடு போகுது. அப்ப குழந்தைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராக்ட் வடிவத்துல தான் போகுது, சாலிடா போகல. அம்மா சாப்பிடுற சாப்பாடு ஜெரிச்சு அதுதான் போகுது. இருந்தாலும் அந்த குழந்தை அதை ஃபுல்லும் அசிமிலேட் பண்ணிக்காது, அதுவும் என்ன பண்ணும், அந்த சாப்பாட்டுல ஒரு பகுதியை எக்ஸ்கிரீட் பண்ணும். அதுவும் வந்து வெளியில போக்கும் இல்லையா, அது வெளியில போக்குறது பிளசண்டா இருக்க, அதன் மூலம் திரும்பவும் தாயினுடைய அந்த மலக்குடலுக்கு வந்து தாயினுடைய உடம்பு வழியாவே வெளியேறிடும். அப்பது குழந்தை அம்மாக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு தாய் வயிற்றுக்குள்ள குழந்தை அடங்கி இருப்பதை போல குருநாதனுக்குள்ள அடங்கி இருக்கின்ற வாழ்க்கையை இந்த பிறவியிலே ஒருவன் செம்மையாக செய்து விட்டான் என்றால் அவனுக்கு மறுபிறவி கிடையாது. படிச்சு தெரிஞ்சு கும்பு முளைச்சுக்க வேண்டிய விஷயமே ஒண்ணுமே கிடையாது. குருநாதனுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதனாலேயே குருநாதன் அறிந்து வைத்திருக்கின்ற சிவனை இவன் அறிந்து வைத்து இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியும் பொழுது சிவபெருமான் திருவடியிலே இரண்டரை கலப்பான் என்பதுதான் நம்முடைய திருவாசகருடைய பொருள் அதான். ஆகவே அந்த குருநாதன் சொல்றாரு, எனக்கு உன்னை தவிர எந்த பொருளிலும் பற்று இல்ல, ஆகவே என்னை ஆட்கொள்ள வேண்டும். இப்ப இந்த மத்த ஸ்கூல்ல வந்து இந்த தகுதியை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா குருநாதனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்றால், பெருமானை எனக்கு உன்னை தவிர யாரையும் பிடிக்காது, ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் ஒன்லி யூ, ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் ஒன்லி யூ என்று சொன்னா சுவாமி வந்து நம்மளை ஆட்கொள்வா என்று பார்க்கின்ற. ஏப்பா பெரிய பெரிய பட்டம் பதவி அதெல்லாம் நிலையாது பெருமானே, எனக்கு சிறிதும் அது மீது பிடிப்பு இல்ல. நீ பாட்டுக்கு இங்க உட்காந்துக்கிட்டேன்னா நாளைக்கு ஒண்ணு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களே, ரொம்ப சந்தோஷம். டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்லயே உன் மீது ஆக்ஷன் எடுப்பாங்களே, ரொம்ப சந்தோஷம். ஜெயில போடுவாங்களே, இன்னும் சந்தோஷம். கைகால விலங்கு மாட்டி சாட்டையால அடிப்பார்களே, பெருமானே எல்லாம் உன்னுடைய திருவுருள் தானே, எனக்கா வலிக்க போறது, அதனாலலாம் வினை கழியும் என்று எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கும் போது பெருமாட்ட விண்ணப்பிக்கிறார். மின்னினும் நிலைமையில்லா விழுப்புருள் யாவும் வேண்டேன். விழுப்புருள் என்பது நகை, என்னன்னா பெரிய பதார்த்தம் எனக்கு எதுவும் வேண்டாம் பிரம்மனே, எல்லாம் மின்னலை போல நிலையற்றவினர். அப்ப ஏன் அதை பெரிய பதார்த்தம் சொல்லணும்? சின்ன பதார்த்தம் சொல்லலாம் இல்ல, அழிவு பொருள் சொல்லலாம். அழிவு பொருள் என்று சொல்லாமல் விழுப்புரள் என்று சொல்வதற்கு காரணம், எல்லோரும் விழுப்புரள் என்று கருதுகிறார்கள். முருகன் பூண்டின்னு ஒரு ஊரு, அந்த ஊரு வேடர்கள் வாழ்கின்ற காட்டுக்கு பக்கத்தாப்புல இருக்கு. அங்க சாமி கோயில் கொண்டிருக்கிறார். அந்த கோயில்ல சாமியை கும்பிடலான்னு நம்பியார் ஒரு வரார். வரும்போது சேரமான் கொடுத்த மூட்டை மூட்டையான பணத்தெல்லாம் சிவகணங்கள் வேடர்களா வந்து பறிச்சிட்டு போயிட்டாங்க. சாமிட்ட வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, ஏன்பா இந்த முருகன் பூண்டி கார்பரேஷன் பெரிய ஒரு சிட்டி, இந்த சிட்டியில நீ ஜம்முன் வந்து உட்கார்ந்துருக்கிறியே, ஏன் உனக்கு வேற ஊரே இல்லையா? முருகன் பூண்டி மாநகர் வாய், ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தே பிரானிரே. இப்ப மாநகர் என்பது அங்கு நகை கிண்டல். வேடர்கள் வாழ்கின்ற காட்டுக்கு பக்கத்தாப்புல இருக்கு ஒரு சின்ன கிராமம் அது. இந்த கிராமத்துல நீ வந்து இந்த இடுகு நுண்ணிடை மங்கையோடு அவளை பயந்து என்ன பண்றா அந்த அம்பாள், எந்த நேரத்துல திருட்டு பசங்க வருவாங்களோங்கிற பயத்துல 24 மணி நேரம் பயந்தே குடுத்துட பண்ற. என்ன பண்றா, சாமியோட ஒட்டிண்டா மாதிரி பிடிச்சிட்டு இருக்கா. முயங்கு பூண்முலை மங்கை, சாமி உதறினாலும் உதற முடியாது, இருக கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. என்னன்னா பயம், வேடர்கள் இடத்துல பயம். இடுகு நுண்ணிடை மங்கை, இடுகுதெல்லாம் சிரித்து போதல், பயத்திலேயே உடம்பு மெரிஞ்சு போயிட்டே இருக்கிறா யார், அந்த அம்பாள். அப்படிப்பட்ட இந்த மாநகரத்துல நீ எப்படி குடியிருக்கிற? உன்னுடைய அந்த ரிஷபம் நடக்க முடியும்னா ஏரி பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிடு. இடவம் ஏறியும் போக வல்லா என்று சொன்னால், முடவரல்லீர் இடரிலீர் என்று சொன்னால், ஏறு கால் அற்றது இல்லையாயிடில். இந்த படுத்திருக்கிற மாடு இருக்க எழுந்து நிற்கும் நடக்கும் சொன்ன, இது காலில் இன்னும் ப்ராப்ளம் கிடையாதுன்னா நீ ஏறி உடனே முதல்ல காலி பண்ணு இந்த ஊரை அப்படிங்கிறார். அப்பொழுது மாநகர் என்று சொல்வது நகை. ஏன் மாநகர் என்று சொல்ல வேண்டும் என்றால், பெருமான் அங்கு அருள்பாலிப்பது அதனை மாநகர் என்று கருதி போலும் அருள்பாலிக்கின்றான். பெருமானுடைய வியூல அது நல்ல சிவத்தலம். அதனால பெருமானுக்கு புரியுற மாதிரி பேசுறார். இப்பொழுது உலகம் எல்லாம் எதை பெருசு நினைக்குதோ அந்த பெரிய பொருள் எனக்கு வேண்டாம், உலகம் பெரிய பொருள் என்று கருதுகின்ற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: அதை அடுத்ததாக ஒன்று என்று பார்த்தால், பல பேர் தீட்சை என்று சொல்லுகின்ற பொழுது கேட்பார்கள், இந்த தீட்சை எப்பொழுது எடுக்க வேண்டும்?
1: ஒரு கேள்வி கேட்கிறேன். தீட்சை பெறுவதற்கு சிவனுடைய அழைத்தல் அல்லது சிவனுடைய அந்த அனுக்கிரகம் பெற்றவர்கள் தான் அந்த தீட்சையை பெற வேண்டுமா, அல்லது விட்டால் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் இப்பொழுது கூற போகிறீர்கள், எப்படிப்பட்டவர்கள் அந்த தீட்சையை பெறலாம் என்று சிறு விளக்கம் தருவீர்களா?
0: தீட்சை என்பது என்னென்று
1: கேட்டால்,
0: எல்லாவரும் எடுக்க வேண்டியது தீட்சை. உதாரணமாக கொண்டு எங்களுடைய சைவத்திலே ஒருவர் காலமான பிறகு அபரக்கிரியைகள் செய்வோம். அந்த அபரக்கிரியைகள்ல கடைசி காரியம் சொல்லுவார்கள் அந்தி ஏஷ்டி. எங்களுக்கு 40 சம்ஸ்காரங்கள், ஒரு சைவராக பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக 40 விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். 40 சம்ஸ்காரம். ஒரு குழந்தைக்கு உருவாக்குறது கர்ப்பாதானம். இந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்றது தெரிய வந்தவுடன் அந்த குழந்தையின் நலத்துக்காக ஆத்ம நலத்துக்காக தாய்க்கு பிரார்த்தனை செய்விப்பது பும்சவனம். குழந்தை 8 அளவிலே வருகின்ற பொழுது அந்த குழந்தையின் நல்ல நலனுக்காகவும் ஆத்ம நலனுக்காகவும் பிரார்த்தித்து அந்த குழந்தை நல்ல லக்னத்திலே பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து செய்வது சீமந்தம். குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு நாமகரணம், பெயர் சூட்டுவது, ஜாதகர்மா, ஜாதகம் எழுதுவது, குழந்தைக்கு காது குத்துவது, குழந்தைக்கு சோறு தீத்துவது, அன்னப்பிராசனம், குழந்தைக்கு ஈடு துவக்கது, அக்ஷாரம்பம், குழந்தைக்கு உபநயனம் செய்வது, பிராமணர் உபநயனம், உபநயனம் என்றா பூணூல் சடங்கு, கற்றது கன்னிகாதானம், கல்யாணம், இப்படி நிறைய அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அதிலேயே ஒருவருடைய கடைசி 40 சம்ஸ்காரம் அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளைகளினால செய்யப்படுவது அந்தி ஏஷ்டி. அந்தி என்றா கடைசி, இஷ்டி. அந்தி ஏஷ்டி செய்வதற்கு இந்த சிவதீட்சை இல்லாதவர்களுக்கு அந்தி ஏஷ்டி இல்லை, அந்த கிரியெல்லாம் அதுல தொடர்பே இல்லை. அப்ப என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், இங்கே இறந்த பிறகு அந்த பிரேதத்துக்கு அல்லது அந்த ஆன்மாவை ஒரு கலசத்திலே வச்சு அல்லது வச்சு அதுக்கு தீட்சை கொடுக்கிறார்கள். இறந்த பிறகு தீட்சை எடுத்துதான் அந்த அந்தியை இல்லாடி செய்யறாது. அதை இழுக்கும் பொழுதே எடுத்தால் என்ன, இறந்த பிறகு அந்த உடம்பு ஒழுங்கு வந்து மந்திரம் சொல்லதா போயிரு, அது பிரேதம், அது பிரேதம். இது இந்த உடம்பு, இந்த காது கேட்கும் பொழுது, வாய் பேசும் பொழுது, மனம் சிந்திக்கும் பொழுது இந்த மந்திரத்தை கேட்டு ஓட வேண்டும், அதான் முறை. இரண்டாவது, இதுக்கெல்லாம் நியதி நேற்று இருக்குது. மச்ச மாம்சம் சாப்பிடப்படாது, ஒழுக்கமா இருக்கணும், மதுபானம் சொல்லப்படாது, இது எல்லாம் இருக்கின்றது. ஆகமங்கள் இவற்றை சொல்லுகின்றன. ஆனால் இது எல்லாம் வந்த பிறகுதான் தீட்சை எடுப்போம் இருக்க தேவையில்லை. அது சொல்லுவார், தண்ணீர் இறங்கினாத்தானே நீச்சல் வரும், நீச்சல் வரையினவர்கள்தான் தண்ணீர் இறங்க வேண்டும் சொல்லிடாது. மந்திரத்தை எடுத்து அது சொல்ல சொல்ல சொல்ல இது வரும், இது வரும். இதுக்கு ஆர்மனாவலர் வந்து அனுஷ்டான விதி என்று எழுதியிருக்கிறார். தீட்சை பெற்றவர்கள் செய்கிற அந்த சந்தியாவந்தனம், ஒரு 15 கிரியை, 15 பூஜை தீட்சை பெற்றவர்கள் செய்கின்றது, அதை விதியாக சைவ அனுஷ்டான விதி என்று போட்டிருக்கிறார். அந்த விதியிலே வந்து அவர் சொல்றார், மச்ச மாம்சம் சாப்பிடப்படாதெல்லாம் சொல்றாரு. ஆனால் சொல்லி போட்டு ஒரு இடத்தை சொல்றார், மச்ச மாம்சம் புசிப்பவர்கள் பிரம்மரம் கூட்டாது, ஓம் என்ற மந்திரத்தை சேர்க்காமல் நகராதி பஞ்சாட்சரம் உச்சரிக்க கடவார்கள், சிவாய நம என்று சொல்லாமல் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். அப்பவே அவர் ஆர்வனர் காலத்திலே அவர் ஒரு எக்ஸெப்ஷன் இன்டெரக்டா கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மற்ற அனுஷ்டானம் வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாதவர்கள் அந்த அனுஷ்டானம் தீட்சை கொடுக்கும் பொழுது குருவானவர் வந்து பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார், பெண்கள், வயோதிபர், வியாதியாளர், இவர்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கும் பொழுதே அவர் அந்த கிரியைகளையும் சேர்த்து செய்து விடுவார். தே ஆர் கிவன் எக்ஸெப்ஷன் ஃபார் தி டெய்லி சந்தியாவந்தனம், ஒவ்வொரு நாளும் செய்வோம் கொண்டில்லை. ஆனால் இஃப் அண்ட் வென் யூ ஆர் ரெடி, எப்ப உங்களுக்கு அந்த இடம்பொருளோவல் சந்திக்குதோ, உங்களோட ஃபேமிலி லைஃப்லயோ ரிட்டையர்ட் லைஃப்லயோ எப்ப வருகுதோ, அப்பப்ப அதை செய்து கொள்ளலாம். அதான் அந்த முறை. அதனால இதுக்கு நீங்கள் நேரமில்லை என்பது முறையல்ல, மச்ச மாம்சம் சாப்பிடுகிறேன் அவடையும் எடுக்கப்படாதில்லை, மதுவாரம் மருந்துகிறேன் அவடையும் எடுக்கப்படாதில்லை, எல்லாரும் எடுக்கலாம், எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்கின்றது. இது எல்லாம் ஆகம விதிகளிலே இருக்கின்றது. அந்த அந்தந்த நிலையிலே அந்தந்த இதில் இருக்கும்போது இதை பற்றிய விவரங்கள் நம்முடைய சோமசந்து பத்ததி, பௌஷிகர் ஆகமம், மதங்காகமம், சிவஞான சித்தியார், மற்றது சிவஞான மாபாடியம் போன்ற நூல்கள் எல்லாவற்றிலேயும் இந்த தீட்சைகளை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய இவை அவை எண்டில்லாம யாரும் எடுக்கலாம். அடுத்தது மூன்றாவது என்று கேட்டால், எப்ப எடுக்க வேண்டும், ஐடியலா எப்ப, 7 தீட்சைக்குரிய வயசு. ஏன் 7 எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வயசிலே தான் இந்த மனசிலே படியுறத்துக்கு நல்ல வயசு. இது நான் சொல்லவில்லை, குளோபல் மெயில் பத்திரிகை இருக்கின்றது. இந்த குளோபல் மெயில் பத்திரிகையில பாத்தீங்க என்றால், இந்த பூனை இந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி வந்து குளோபல் மெயில் பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்குது. How long can your 4-year-old resist eating this marshmallow? அதாவது இந்த குழந்தை பிள்ளைகள் 4 வயசுல இருக்கைக்குள்ளேயே அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு செல்ஃப் ரிஸ்ட்ரெயின்ட், தன்னை தானே அடக்குகிற தன்மையை பழக வேண்டும். இப்பதான் இந்த பிள்ளை நல்லா வருதான்னு பாக்குறதுக்கு ஐக்கியூ டெஸ்ட்னு சொல்லுவார்கள். இந்த புத்திஜீவி தன்மையை முன்னறிவை சோதிப்பது ஐக்கியூ இன்டெலிஜென்ட் கோஷோ டெஸ்ட். இந்த ஐக்கியூ டெஸ்ட் எடுத்து இந்த ஐக்கியூ டெஸ்ட்ல வந்து 120-130 இருந்தால் அந்த பிள்ளை நல்லா வருமெண்டெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் இருக்கு. இவன் பள்ளிக்கூடத்திலே கிட்டித்தனமாக வருவான், மற்றது பரீட்சைகளிலே வெற்றி பெறுவான், மற்றது வாழ்க்கையிலே முன்னேறுவான், தன்னுடைய டயட்டர்கள் எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும், வியாதிகள் வராது, டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் வர்றது குறைவு, நீண்ட காலம் தீவித்திருப்பான், ட்ரக் ஆல்கோஹால் ப்ராப்ளம் வர குறைவு, பின்னுக்கு மேரிட்டல் ப்ராப்ளம், ஃபேமிலியில திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில ப்ராப்ளம் வர்றது குறைவு, இதெல்லாம் ஐக்கியூக்கு சொல்லுகிறோம் நாங்கள். கை ஐக்கியூ இருந்தால் இதெல்லாம் ரிலேட்டடா இருக்குது, இது சயின்டிபிக் ரிசர்ச். இப்ப சொல்லுகிறார்கள் இந்த ஐக்கியூவை விட பெட்டர் ப்ரிடிக்ஷன் வந்து இந்த செல்ஃப் ரெஸ்ட்ரெயின். இந்த ப்ரெஸ் பேஜ்ல சொல்லுகிறார்கள் இந்த செல்ஃப் ரெகுலேஷன் 40 வருடமாக இதை டெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். 40 வருடமாக செய்த இந்த டெஸ்ட்ல என்ன மாதிரி இந்த அவருடைய சக்சஸ் ப்ரிடிக்ட் பண்றது, சக்சஸ் அவருடைய வாழ்க்கையின் வெற்றியை எப்படி ப்ரிடிக்ட் பண்றா, இந்த ஐக்யூவை விட இந்த செல்ஃப் ரிஸ்ட்ரெயின் அல்ல செல்ஃப் ரெகுலேஷன் வந்து 30% மோர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. 30%. அப்ப ஒருவருடைய புத்தி கூர்மையை விட அவருடைய மனத்தின் ரெகுலேஷன், அவருடைய செல்ஃப் ரெகுலேஷன் சின்ன பிள்ளையில 4 வயசுல இருக்கிற செல்ஃப் ரெகுலேஷன் அவருடைய வாழ்க்கையின் பிற்கால வெற்றியை தீர்மானிக்குது. இது சயின்டிபிக் ஸ்டடி, 40 வருடம் செய்தது குளோபல் மெயில் இன் திஸ் டியூஸ்டே June 14, 2011. அப்ப எங்களுடைய பிள்ளைகள் சக்சஸ் ஆக வரணும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கல்வியிலே நன்றாக முன்னோர வரவேணும் வெற்றி வரவேணும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தொழில்துறையிலே முன்னுக்கு வரவேணும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே முன்னுக்கு வரவும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உடல்நலம் மனநலம் வெற்றிலே முன்னுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள். எல்லாரும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பெஸ்ட் அட்வைஸ் பெஸ்ட் டியூட்டரிங்க்கு அனுப்புறதல்ல, பெஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதல்ல, இந்த தீட்சையை கொடுத்தால், 7 வயசுலேயே இந்த தீட்சையை கொடுத்தால் அந்த 15 நிமிட அந்த அனுஷ்டானம் சந்தியா வந்தனமும் இந்த மந்திர ஜபமும் அது வந்து அந்த பிள்ளைக்கு அந்த செல்ஃப் ரெகுலேஷனை கொடுக்கும். என்னுடைய வீட்டிலே என்னுடைய மூத்த மகன் இருக்கின்றார், அவருக்கு 17 வயது, அவர் 4 வருடத்துக்கு முதல் தீட்சி எடுத்துட்டார். இப்ப இந்த ஜூலை மாசம் 1ஆம் தேதி என்னுடைய 2வது மகன், அவனுக்கு 10 வயசு, என்னுடைய மருமக்கள் அவங்க 11 வயசு, 9 வயசு, எல்லாரும் தீட்சி எடுக்கிறார்கள். இப்ப இதுல வந்து நீங்கள் இது ஒரு பெரிய விஷயம், ஏதோ புனிதமா இருந்துதான் எடுக்க வேணும் என்று இல்லை, சின்ன வயசுலயே எடுத்தால் அது பலன் கூட. இது வந்து சயின்டிபிக் ஸ்டடிஸோடு சம்பந்தப்பட்டது. ஆனபடினால இதை பற்றி ஒருவரும் பயப்பட தேவையில்லை, வந்து எடுக்க வேணும், எடுத்துட்டு அடுத்த ஒரு 30 நாள் ஹாலிடேஸ் தானே, இப்ப 45 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்லுவார்கள், அதுல ஒரு நாளுக்கு ஒரு காண்டாலும் அனுஷ்டானம் செய்ய பழகிக்கொள்ளலாம். மந்திரத்தை ஜபிச்சு அதை படிய வைக்கிறது. இங்கேயும் ஒரு புது மருந்து கொடுத்தால் டாக்டர் சொல்லுவார் 6 weeks to 12 weeks திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். ஒரு கொலஸ்ட்ரோலுக்கு மருந்து கொடுக்குறோம், ஒரு சுகருக்கு ஒரு மருந்து ஸ்டார்ட் பண்றோம், மருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் செக் பண்றோம் இல்லையே, மினிமம் டைம் வந்து 6 weeks. 6 weeks to 12 weeksுக்கு பிறகுதான் அதனுடைய பலன் தெரியும். நாங்கள 6 weeks சொல்லுவாங்க, 45 நாள் ஒரு மண்டலம், அது படிக்கிறதுக்கு ஒரு மண்டலம் வேணும். அப்ப இந்த சம ஹாலிடேஸ்ல அவங்க அதை பயிட்டு விட்டாங்க, அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வரலாம். அதுக்கு பிறகு காலையில இதை செய்யலாம். காலையில் எழும்பும் பொழுது புனிதமான நேரம், எழும்பி குளிச்சு விட்டால் சுத்தமா இருக்கிறீர்கள், அப்ப புனிதம் சுத்தம் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, சந்தியாந்தனம் செய்யலாம், மந்திரத்தை சொல்லலாம். மந்திர ஜபத்துக்கு சந்தியாந்தனத்துக்கு நேரம் இல்லாதவர்கள் மந்திரத்தை மட்டும் சொல்லலாம். பிள்ளைகள் பரீட்சைக்கு போகும் முதல் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மற்றது உங்களோட டைம் கிடைக்கிற பொழுது கிழமை கொடுக்காவோ ஃபுல் அனுஷ்டானத்தை செய்து கொண்டு வரலாம். இப்படி பல பல ரிலாக்ஸேஷன் இருக்கின்றது. அவனுடைய எல்லாரும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. உங்கள் பிள்ளைகளை இதுல கொண்டு வந்து எடுத்தால் அது ஒரு பெரிய, நீங்கள் அவைக்கு கொடுக்குற பெரிய கொடை. இதை பார்த்தால் குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் சொல்லுவார்கள், சென்ற வருடம் மட்டும் 10 யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்களை அநியாயமாக இளம் வயதில் இழந்திருக்கின்றார்கள். தற்கொலை அவர் என்ன குறை, நன்றாக படித்திருக்கின்றார்கள், யூஆர் சக்சஸ்ஃபுல், யூனிவர்சிட்டி போயிருக்கிறார்கள், ட்ரக்ஸ் ப்ராப்ளம் ஆல்கோஹால் ப்ராப்ளம் இல்ல, ஏன் இந்த தற்கொலை வருகின்றது? இந்த ஆத்ம சிந்தனைகள், இந்த ஆத்மீக இதுகள் வந்ததுக்கு உதவி செய்யும், இதுகள் ஹெல்ப் பண்ணும். இதை சொல்ல சொல்ல அவருடைய கர்மா நலியும், திருப்பி திருப்பி மந்திரத்துடன் செய்ய செய்ய அவருடைய பேட் கர்மா நடியும். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த தீட்சையை பற்றி எந்த விதமான பயம் தேவையில்லை. தீட்சை ஏற்கனவே எடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த அனுஷ்டான விதிகளை அவர்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு அந்த புக்லெட் வேணுமென்றால் தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த புத்தகம் இருக்கின்றது. எப்படி செய்வது, திருப்பி பழகி செய்வதற்கு அதற்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக எங்களுடைய இது ஒரு கோடைக்கால விடுமுறை தொடங்குகின்றது. எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். கோடைக்கால விடுமுறை தொடங்கினால் ஏற்கனவே எங்களுடைய மக்கள் பலர் கார்டன் ஃப்ளவர் கார்டன்ஸ் எல்லாம் செய்ய தொடங்குகிறார்கள். பல வீடுகளிலே இப்ப எல்லாம் பூக்கள் பூக்க தொடங்கி விட்டது. பல பெண்கள் பல பேரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் முன்னுக்கு நின்று தண்ணி அடி தண்ணி ஊற்றுவது, மற்றது அந்த புல்லுகளை கிண்டி நிலத்தை பண்படுத்தி அது அழகாக இருக்கின்றது. அழகான காட்சி, உடலுக்கு மனத்துக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற காட்சி. ஆயினும் இந்த பூக்கன்றுகள் அதுகளை வைக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற சுவாமி தட்டுக்கன்றும் சில பூ மரங்களை பூக்கன்றுகளை வைக்க வேண்டும். இந்த பூக்கன்றுகள் ரோஜா மரங்களை எல்லாம் வைத்து அது ஒருமனே முன்னுக்கு பூத்து உதிர்ந்தே அதிலேயே காய்ந்து விடுவதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அவை அழகுக்கு வைக்கத்தவன் அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் இப்படி வைக்கின்ற பொழுது இறைவனுக்கென்றும் அந்த மலர்களை எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி வருகின்றீர்கள் என்றால், அல்லது பிள்ளைகளையும் அதற்கு பாவிக்க சொன்னீர்கள் என்று சொன்னால், அதனாலே வருகின்ற சிறப்பு மிகவும் சிறப்பானது. இறைவனுக்கு என்ன கேட்கின்றார் கிருஷ்ணர்? தனக்கு உங்களை என்ன பெரிய கோயில் கட்டித்தாருங்கள் என்று கேட்கின்றாரா? டாலர் கணக்கிலே உண்டியல்ல காணிக்க தர சொல்லி கேட்கின்றார்களா? பத்திரம், பத்திரம் என்றால் இலை. புஷ்பம், புஷ்பம் என்றால் பூ. பழம், பழமெண்டா பழம். தோயம், தோயம் என்றா தண்ணி. ஒரு இலையாவது, ஒரு பூவாவது, ஒரு பழமாவது, இல்லாட்டால் ஒரு பச்சை தண்ணி நீராவது தான். அப்ப இந்த இறைவனுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுவாமி தட்டில் இருக்கிற இறைவனுக்கு ஒரு நீரை வைத்து, ஒரு பழத்தை வைத்து, ஒரு பூவை வைத்து, ஒரு தூபத்தை ஏற்றி காட்டினால் அது நிறைவன் சிறப்பான பூஜை. அதுதான் இறைவன் எதிர்பார்க்கிற மினிமம் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் த காட். இரண்டாவது, பலர் போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீர்த்த யாத்திரைகள் அல்லது பல யாத்திரைகள் போகின்ற பொழுது அதனால் சிறப்பான விஷயம் தல யாத்திரைகள் போவது. சென்றாடு தீர்த்தங்கள் ஆயினான் கான் என்று திருஞாமகிருஷ்ணன் சொல்லுகின்றார். ஆர்த்த பிறவி துயர்களாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். இப்படி போகின்ற பொழுது ஒரு சில முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, இங்கிருந்து புறப்படும் பொழுதே நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்ல அருகில் இருக்கிற கோயிலில் போய் வழிபாடு செய்து புறப்பட வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, இங்க புறப்பட்டு திருப்பி வருகின்ற பொழுதும் அதே கோயிலை வந்து வழிபாடு செய்து அந்த தல யாத்திரையை முடிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த தல யாத்திரை காலத்திலே இயலுமான வரைக்கும் புனிதமாக இருக்க வேண்டும். மற்றது, மற்ற மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. மூன்று, நீங்கள் போய் இறங்குகிற இடத்தில், இலங்கையாக இருந்தால் என்ன, இந்தியாவில் இருந்தால் என்ன, இறங்கியவுடன் அங்கே அருகிலே இருக்கிற கோயிலுக்கு முதல் சென்று வழிபட வேண்டும். உடனே போய் கலைஞர் ஷாப்பிங்கே போவார்கள், உறவினர்களை பார்க்க போவார்கள். அதுலாம் தப்பில்லை, அதெல்லாம் செய்யலாம், ஒபிஷியல் விஷயம் இல்லாது. ஆனா ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கிற பெரியவரைத்தான் முதல் போய் பார்க்க வேணும். யார் பெரியவர்? அங்கே கோயில் கொண்டிருக்கின்ற இறைவன் பெரியவர். அப்ப அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் முதல் வழிபட்டுட்டு பிறகு போய் உங்களோட ஷாப்பிங்கோ ஒபிஷியல் மேட்டரோ மற்ற விஷயத்தோ செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் மாறி மாறி போய் நீங்க தங்குகின்ற பொழுதும் முதல் போய் இறைவென்றால் பரவாயில்லை, மற்ற நாட்கள் இறைவென்றால் கோபுரத்தை தரிசனம் செய்யலாம், பகல் என்றால் குளித்து விட்டு முதல் கோவில் தரிசனம் செய்து விட்டுத்தான் மற்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக, பல பேர் அங்கே தருகின்ற பிரசாதங்கள் அதுகள் எல்லாவற்றையும் அப்படியே தாங்க தங்குற ஹோட்டலிலேயே விட்டுட்டு வந்துடுவார்கள். இது இறைவனுடைய அனுக்கிரகத்தை அருளையே விட்டுட்டு வருவதற்கு சரி. அவர் தர்ற பூக்கள் பழங்கள் அதுகளை வந்து உங்களால் கொண்டு வர முடியாது, அதற்கு நீங்கள் அங்கே இருக்கிற தண்ணீர்ல விடலாம், கடல்லையோ ஆத்திலேயோ குளத்திலேயோ விடலாம், அது போற விஷயம். ஆனால் விபூதி குங்குமம் ஆகியவற்றை பிரசாதமாக வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றையும் தனித்தனியாக கொண்டு வராவிட்டாலும் குங்குமம் எல்லாத்தையும் உண்டா, வீடு எல்லாத்தையும் உண்டா கொண்டலாம். ஆனால் தனித்தனியை கொண்டு வந்து ரொம்ப சிறப்பு. இதை இங்க கொண்டந்தவுடன் நீங்க உறவினர்களை பார்த்து உடனே போய் நீங்க வேண்டி வந்த பிரசன்ஸை தான் கொடுப்பீங்க. அவனுக்கு வேண்டி வந்த சாரி சட்டை அதை கொடுக்காமல் முதலாவதாக பெஸ்டை கொடுக்கறது. இது பெஸ்ட் இறைவனுடைய அருட்பிரசாதம். இந்த விபூதி சந்தன குங்குமங்களை உங்கள் குடும்பத்தினர், பேர பிள்ளைகள், உறவினர்களுக்கு கொடுங்கள். மற்றவர்களுக்கு இதை கொடுப்பது ஒரு பெரிய புண்ணியம். அவர்கள் அணிவது இந்த பலன், இந்த தீர்த்த யாத்திரையுடைய பலன் உங்கள் அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த யாத்திரை செய்யும் பொழுது தலங்களை நீங்கள் விழுந்து வணங்கும் பொழுது உங்கள் பாவங்களும் விழுகின்றன. நீங்கள் எழும்பும் பொழுது அவை எழும்புவதில்லை. நீங்கள் தலங்களிலே போகும்போது தீர்த்தங்களையும் கவனிக்க வேண்டும். அந்த தீர்த்தங்களிலே இயலுமான வரைக்கும் குளித்து முழுகி எழும்ப வேண்டும். நீங்கள் முழுகும் பொழுது உங்கள் பாவங்களும் முழுகுகின்றன. நீங்கள் எழும் பொழுது அவை மீண்டும் எழுவதில்லை. இல்லாவிட்டால் தண்ணி எடுத்து தரையில் என்றாலும் புரோட்சித்துக் கொள்ள வேண்டும். அந்த தீர்த்த தண்ணிகள் கூட நீங்க கொண்டு வரலாம், சின்ன சின்ன பாட்டிலா கொண்டு வந்து மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாம். இந்த நியதிகளை கடைபிடித்துக் கொண்டு வந்தால் இந்த தல யாத்திரை மிகவும் பிரயோசனமானதா இருக்கும். பல பேர் வந்து சொல்லுவார்கள், நான் எல்லாம் அங்க போய் கும்பிட்டு வந்தேன், இங்க போய் கும்பிட்டு வந்தேன் டாக்டர், ஒரு பிரயோசனமும் இல்லையே, இன்னும் கஷ்டம் தானே. காரணம் இதுதான், வருகின்ற பொழுது நீங்கள் எங்கே வழிபட்டு போனீர்களோ, அங்கே இருந்து தொடங்கிய ஒரு கோயிலுக்கு வழிபட்டு போயிருப்பீர்கள், அந்த இடத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு அந்த மூர்த்திக்கு வஸ்திரம், ஏதாவது பட்டாடைகள் அல்லது அலங்காரம், குங்குமம், சந்தனம், அப்படி ஏதாவது கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு வந்தவுடன் கொடுக்க வேண்டும். நீங்கள் அங்கே தலையாத்திரை செய்கின்ற பொழுதும் அங்கே இருக்கிற மூர்த்திகளுக்கு போய் நீங்கள் போகின்ற பொழுது பட்டோ அல்லது வேறு ஏதாவது சாத்துவதற்கு வேண்டிக் கொண்டு போக வேண்டும். மாலை வேண்டிக் கொண்டு கொடுக்கலாம், பட்டு வேண்டிக் கொண்டே கொடுக்கலாம். சில ஊர் கிராமங்கள் கோயில்கள்லேயே அங்கே சுவாமிக்கு எண்ணெயே கிடையாது. நீங்கள் முதலே ஃபோன் பண்ணி அர்ச்சகருக்கு சொல்லி வச்சா ஒரு எண்ணெய் சாத்தி அதுக்கெல்லாம் வரியாக இருப்பார். அப்போ அதுகளை செய்து வர வேண்டும். போகிற இடங்களில் ரெண்டு விஷயம், பிராமண போஜனம், மற்றது அன்னதானம். அன்னதானம் ஏழைகளுக்கு அற்றார் அழிபசி தீர்த்தல் அவதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அப்ப ஈழவான வரைக்கும் பாசல்கள், சோத்து பாசல் வேண்டி கொடுக்கலாம், அல்லது டோக்கன் அங்க இருக்கிற சாப்பாடு கடையில வேண்டி கோயிலுக்கு அங்க இருக்கிற ஈழகளுக்கு முன்னால் கொடுக்கலாம். பிராமணர்களுக்கு பிராமண போஜனுக்கு நீங்க தட்சிணை கொடுக்க வேண்டும். பல பேர் கேள்வி உண்டு, அங்க போனோன்னு காசு கேட்கணும். அவர்களுக்கு அதுதான், அது அவர்களுடைய அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இரத்தல் என்பது அந்தனுடைய அறு தொழில்களில் உண்டு. ஈதல், இரத்தல், வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஊதுவித்தல், அறு தொழில் வள்ளுவரே சொல்லுகின்றார். ஆவையன் குன்றும் அறு தொழிலோல் நூல் மரப்பர் காவலன் காவானனின். காவலன் யார்? அரசன். அவன் சரியாக காக்காவிட்டால் ஆபயன் குன்றும், பசுக்களுடைய பயன் குன்றும், பொருளாதாரம் வீழ்ச்சி வரும். இங்கே ஆகின்றது பொருளாதாரம். மன்னன் சரி ஆளாவிட்டால் பொருளாதாரம் குறைந்துவிடும். அறு தொழிலோல் நூல் மரப்பர், இந்த ஆறு தொழில்களை கொண்டுள்ள அந்தனர்கள் தமது வேத நூல்களை மறந்து விடுவார்கள். இன்றைக்கு காவலன் என்று அரசாங்கம் இல்லை, நானும் நீங்களும் தான் காவலர். நாங்கள் இதை ஆதரிக்காவிட்டால், நாங்கள் இதை பாதுகாக்காவிட்டால் இதுகள் அழிந்துவிடும். ஆனபடினாலே அங்க போய் ஐயர் காசு கேட்கிறார், அங்க தட்சிணை கேட்கிறார் என்றாம. ஒரு பிள்ளையனுடைய பர்த்டே பார்ட்டிக்கு எவ்வளவு கொடுக்கிறோம், ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் எவ்வளவு பரிசு கொடுக்கிறோம், அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இறைவனுக்கு அர்ச்சகருக்கு போதை கொடுப்பது என்றால் அங்கே போய் எங்க மூக்காலே அழுகின்றோம். இது சிவன் நிந்தை, சிவனடியார் நிந்தை. இந்த சிவனடியார் நிந்தை, சிவன் இந்த சிவாச்சாரியார் நிந்தை எல்லாம் இருக்கின்றது. இது எல்லாம் மிகவும் பழி சேர்க்கின்ற, பிறரை தூஷிப்பிறன்ற ஒரு இது ஒன்று இருக்கின்றது. அதுதான் சொல்லுவார்கள் இந்த பாபாவினுடைய, சாய்பாபாவினுடைய அருளறையிலே அவர் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், பிறரை குறை கூறுவதையும் குறைவாக பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். இது கொடிய பாவம், இது கடவுளை தூஷிப்பதாகும். எவராவது பிறரை தூஷணை செய்தால், குறை செய்தால், அவரை அடித்து திருத்தினால் கூட தவறில்லை. பாபா ஒரு நாளும் வயலன்ஸ் சொல்றதில்லை. அவருடைய அஹிம்சை அவருடைய அஞ்சு தர்மங்கள்ல ஒன்று, சத்தியம் தர்மம் அதுக்கு அதில் அஹிம்சை ஒன்று. ஆனால் இந்த இடத்துல சொல்றார், எவராவது பிறரை தூஷணை செய்தால் அவரை அடித்து திருத்தினால் கூட தவறில்லை, ஏனெனில் அந்த குணத்தையே ஒழிக்க வேண்டும். இது எப்ப சொல்றார், அவருடைய பர்த்டே 23rd நவம்பர் மாதம் 1987 அவருடைய பிறந்த தினத்தன்று செய்த சொற்பொழிவிலே அவர் இதை சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்றார், பிறரை பற்றி தூஷித்தோ கண்டனம் செய்தோ பேசுவது மிக கொடிய பாவ செயலாகும். இது ஒரு பெரிய நோய் போன்றது. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, மிகவும் கொடிய புற்று நோய் எனவே இதை கருத வேண்டும். பிறரை தூஷிப்பதனால் நம் அறிவு கெட்டு விடுகின்றது. மற்றவைய குறை சொல்லிக்க, கோயிலை குறை சொல்லுகிறார்கள், சபையை குறை சொல்லுகிறார்கள், அந்தனரை குறை சொல்லுகிறார்கள், சிவன் அடியாரை குறை சொல்லுகிறார்கள், எல்லாவற்றிலும் குறை சொல்லுவார்கள். இவரே அங்கே ஒரு கோயில் இருக்க, இங்கே ஒரு கோயில் தொடங்குறார். இவரே இப்படி கனகாசு கொடுத்து இந்த சபையை சமித்தியை கட்டுறார். இவரே அப்படி செய்கிறார். இவரே காசு வென்றார். இவரே அப்படி எல்லாவற்றுக்கும் விமர்சனம் இருக்கின்றது. அப்ப சொல்லுகிறார், பிறரை தூஷிப்பதனால் நம் அறிவு கெட்டு விடுகின்றது. இதனால் நாம் அநேக பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். அவரே சொல்றார், இதனால் அநேக பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். இதை திருமந்திரத்துல கூட சொல்லுகிறார். திருமந்திர சொல்றார், பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர். பத்தினி பெண்கள், பக்தர்கள், தத்துவ ஞானிகள், இவர்களுடைய சித்தம் ஆவி கலங்கும்படியாக, மனம் கலங்கும்படியாக செய்த சிதைவு செய்தவர்கள், அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும். ஒரு வருஷத்துல எல்லாம் அழிஞ்சுவோம். அவங்களோட உடம்பு, அவங்களுடைய உடமை, அவங்களோட உயிர் எல்லாம் அழிந்து போகும். ஆண்டொன்றில் மாண்டிடும். அடுத்து சொல்றார், சத்தியம் ஈது சதானந்தி ஆணையே. இது சத்தியம், சதாசிவ நந்தியின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், இது சத்தியம். அதுக்கு மட்டும் அடுத்ததாக இன்னொரு படம் சொல்லுகின்றார், ஆண்டான் அடியார்க்கு விரோதிகள், ஆண்டவனுடைய அடியவர்களுக்கு விரோதிகளாக இருப்பவர்கள், ஆண்டவன் அடியவர் ஐயமே துண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர். ஆண்டவனுடைய அடியவர்களையும் ஐயமே துண்ணூர் சன்னியாசிகளையும் மற்ற அடியவர்களையும் ஆண்டவனையும் வேண்டாது பேசினோர், தாம் தாம் விழுவது தாழ் நரகாகுமே, தாழ்ந்த நரகாகும். இதே ஆரம்பனார் சொல்லுகின்றார், இரண்டாவது சைவ வினாவிடையிலே சொல்லுகின்றார், 349 கேள்வியிலே, சிவநிந்தை குருவுக்கும் சிவனடியாருக்கும் செய்யத்தகாத குற்றங்கள் யாவை என்ற பொழுது அவர் சொன்னார், அவரை யாராயினும் நிந்திக்கும் பொழுது காதுகளை பொத்திக் கொண்டு அவ்விடத்தில் நின்று நீங்கி விடாது கேட்டுக் கொண்டிருத்தல். இப்படி யாராவது குறை சொல்லிக் கொள்ள அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கப்படாது. பெரிய பெரிய ஆக்கள் சபைகளுக்கு பின்னாடி செய்திருக்கிறோம், இது எங்களுக்காக வேண்டியில்லை. ஆனால் இந்த உண்மைகளை, இந்த ஞான நூல்களை நாங்கள் படித்துக் கொண்டு வர இந்த குருமாருடைய, இந்த சபைகளுடைய, இந்த சமய தலைவர்களுடைய, இந்த போதகர்களுடைய தராதரமும் சிறக்கும். இதுக்கு ஒருபடி நாங்கள் இவற்றை படித்துக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் மக்களிடமிருந்துதானே வருகின்றார்கள், வானத்திலிருந்து இறங்கி வருகின்றார்கள். நாங்கள் படித்தால், எங்கள் பிள்ளைகளுக்கு இதை படிப்பித்தால் அந்த இது சிறக்கும். அப்படி இருந்தும் இந்த குருமார் ஆச்சாரியர்கள் பெரும் பாவங்கள் செய்தால் என்ன செய்யறது என்று கேட்கிறேன். அதுக்கு கேள்வி இருக்குது, தான் வழிபட்டு வந்த ஆசாரியன் அல்லது குரு பெரு பாவங்களை செய்வானாயின் அவனை யாது செய்தல் வேண்டும்? சைவ வினாவிடை, இரண்டாம் சைவ வினாவிடை ஆர்மனாவளருடையது, 354 கேள்வி. அவர் சொல்லுகிறார், தான் பூசித்து வந்த சிவலிங்கம் அக்கினியாலே பழுதுபடின் அதனை இகழாது மனநொந்து கைவிட்டு வேறொரு சிவலிங்கத்தை கை கொள்வது போல. ஒரு சிவலிங்கம் வழிபட்டு வர்றீங்க, நெருப்பு பிடிச்சிட்டு வெடிச்சு போட்டு பழுதா போச்சு, என்ன செய்யறது? அந்த சிவலிங்கத்தை வெளியே விட்டு தண்ணீரை போடுவார்கள், விட்டுட்டு இன்னொரு சிவலிங்கம் எடுப்பது போல. தான் வழிபட்டு வந்த ஆசாரியன் சிவனிந்தை, சிவத்திரவிய அபகாரம், சிவனை நிந்த செய்கிறது, சிவனுடைய பொருள்களை அபகரிக்கிறது போன்ற செய்து பெரும்பாவங்கள் செய்து கெடுவானாயின் அவனை இகழாது, தூஷிக்கப்படாது, அவனை இகழாது, ஆனா மனன் நொந்து கைவிட்டு வேறொரு ஆசாரியனை அடைந்து வழிபடல் வேண்டும். இதான் அந்த முறைமை. ஆனபடியினாலே நாங்கள் குளிக்க போய் சேறு பூசிக்கொள்வது போல, நாங்கள் சிலவுகளை இந்த சபைகள், ஆலயங்கள் மற்றது இந்த பணிகளிலே போய் இந்த விஷயங்களை செய்து இன்னும் பாவங்களை தேடிக்கொள்ளுகின்றோம். அதான் சில வேடங்களில் சொல்லுவார்கள், சபைகளில் சிவத்தொண்டு செய்பவர்களுக்கு ஏன் அவர்களுடைய வீட்டிலே குடும்பத்திலே பிரச்சனை, ஏன் அவர்களுக்கு இப்படி நோய் வருகின்றது, ஏன் அவருடைய பிள்ளைகள் சரியா வருவதில்லை, இப்படிலாம் கேட்கிறார்கள் இல்லையா. அதுகளுக்கும் இந்த கோயில் வழிபாடு தீர்த்த தல யாத்திரை செய்து கொண்டு வருபவர்கள் ஏன் எங்களுக்கு கஷ்டம் தீரவில்லை, நோய் வருகின்றது என்பதற்கும் இதுதான் வழி. குளிக்க போய் சேறு பூசிக்கொள்வது போல எங்கள் அறியாமையினாலே, எங்கள் ஆப்தர்களுடைய ஞானிகளுடைய வாக்கியங்களையும் இந்த வேதாகம உண்மைகளையும் அறியாதபடியினாலே நாங்கள் இதை தவறுதலாக செய்து மீண்டும் மீண்டும் இடர்கொள்கின்றோம். இது சரியாக விளங்கிக் கொண்டு செய்தால் அது எங்களுடைய ஆத்ம நலனுக்கு மட்டுமல்லாது எங்களுடைய லௌகிக நலனுக்கு நாங்கள் நல்லா இருக்கும், எங்களுடைய குடும்பங்கள் சிறக்கும், மற்றது தொழில்முறைகள் சிறக்கும், மனநலம் சிறக்கும், பிள்ளைகள் நன்றாக வருவார்கள், மற்றது ஆத்ம நலனும் கிட்டும். அதான் இந்த இதில் இருக்கின்றது.
1: நேயர்களே, நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதாவது மிகவும் குறுகிய நேரத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கு டாக்டர் அவர்கள் பதில் கூறுவார்கள். இணைப்பில் இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சுகரப்பாளரே.
1: வணக்கம் அலெக்சாண்டர்,
2: எப்படி இருக்கீர்கள்?
1: நன்றாக இருக்கின்றேன்.
2: வணக்கம் டாக்டர் அவர்களே.
0: வணக்கம். வணக்கம்.
2: எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் இருக்கின்ற ஞானம் இன்னும் விருத்தி பெறுவதற்கு எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தர வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. உங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆசி அனுகிரகம் எங்களுக்கு பலமாக இருந்து எங்களை இதில் மேலும் ஊக்குவிக்க வேண்டும்.
2: கண்டிப்பாக அந்த இறைவன் என்றும் உங்களுக்கு நல்லொரு புரிவார், கண்டிப்பாக புரிந்து ஆக வேண்டும்.
0: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். இது முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
2: உருத்ராட்சை எல்லாரும் அணியலாமா?
0: நல்ல ஒரு கேள்வி. உருத்ராட்சம் எல்லாரும் அணியலாமா என்பது, முதலாவதாக விதிமுறை, உருத்ராட்ச தாரணம் புரிபவர்கள் சிவ தீட்சை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த
3: இது மச்ச மாமிசம் புசிப்பவர்களாக இருக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் ஆறுமுனாவுடைய சைவ வினாவிடை மற்றது ஆகம நூல்களிலே இருக்கின்றன. அதாவது ஆறுமுனாவுடைய சைவ வினாவிடையிலே இரண்டாம் புஸ்தகத்திலே 165 வினாவில உருத்திராட்சம் தரித்தற்கு யோக்கியர் யார் யார் பார்க்கலாம் தரிக்கலாம் என்ற கேள்வி வருகின்றது. அதிலே அவருடைய விடை மதுபானமும் மாமிச போசனமும் இல்லாதவராய் ஆசாரமுடையவராய் உள்ளவர். இது அவருடைய விடை. அடுத்த கேள்வியும் அதேதான் வருகின்றது. உருத்திராட்சம் தரித்து கொண்டு மதுபானம் மாமிச போசனம் முதலியவை செய்தவர் யாது பெறுவர்? தப்பாது நரகத்தில் வீழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பர். இது வந்து இது விதி. அடுத்தது இது இந்த ஜெனரல் விதி என்று இருக்கு. அடுத்ததாக இதுல என்ன இது விரித்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் பொதுவாக விதந்தோடுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். பராசர புராணம் என்று இருக்கின்றது. இந்த பராசர புராணத்திலே சொல்லுகிறார்கள், இந்த பராசர பகுனாம் ஜென்மநாமந்தே, இந்த பகுனாம் என்ற ஜென்மானந்தே என்றது பகவத்கீதையிலேயே ஒரு ஸ்லோகம் வருகின்றது. அநேக ஜென்மங்களிலே செய்கின்றது பகவத்கீதை ஸ்லோகம் அதேதான். இது பராசர புராணத்தில் பகுனாம் ஜென்மானந்தே மகாதேவ பிரசாதத ருத்ராட்ச தாரணாசத்த ஸ்வபாவ நைவ ஜாஜதே. சிவபெருமான் திருவருளாலே அநேக ஜென்மங்களின் இறுதியிலேதான் ஒருவனுக்கு ருத்ராட்சத்தை அணிவதில் ஒரு ஆசை வருகின்றது. அந்த ஆசை வர்றதே எத்தனையோ ஜென்மங்கள்ல செய்த புண்ணியம். அதே மாதிரியாக இதேதான் பகவத்கீதையிலையும் சொல்லுகிறார்கள், அநேக ஜென்ம சம்சித்தா ததோஜாதி பராங்கதி, அநேக ஜென்மங்களிலே செய்கின்ற நற்செயல்களின் பலனாகத்தான் ஒருவன் ஒரு நல்ல கதையை அடைகின்றான். சங்கராச்சாரியனும் அப்படித்தான் சொல்றார், கோடி கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலனின்னாகத்தான் ஒருவனுக்கு ஒரு இந்த ஞானத்திலே ஒரு இஷ்டம் ஒரு ஆசை வருகின்றது. அதனாலதான் இப்படி நாங்கள் இருந்து கதைக்கின்றோம், நீங்கள் இருந்து கேட்கின்றீர்கள். இதெல்லாம் இத்தனையோ ஜென்மங்களிலேயே செய்த கூடான கோடி ஜென்மங்களிலேயே செய்த புண்ணிய பலன், அந்த ஆசை வருவதும் அப்படித்தான். அப்படி இருக்கின்ற பொழுது அதுல சொல்லுகிறார்கள், உருத்ராட்ச மரத்திலிருந்து உண்டான அந்த காத்து, மரம் இருக்குதான் ருத்ராட்ச மரம், அந்த மரத்தில இருந்து உண்டான அந்த காத்து வாயு, அந்த காத்தால அடிபட்ட புட்கள் கூட பிறவியில மீண்டும் வராது, புண்ணிய உலகத்தை அடைகின்றன. இது கருட புராணத்தில இருக்கு. சொல்லுவார்கள், ருத்ராட்ச தரு சம்போவா சம்பூத வாதபோத்பூத திருநான்யபி புண்ணியலோகம் கமிஷந்தி புனராபிருத்தி துர்லபம். திருப்பி வருவது துர்லபம், திருப்பி வருவதில்லை, மீண்டு வருவதில்லை, துர்லபம் என்றா வராது, புனராபிருத்தி புனரண்டா மீண்டும் மீண்டும் வருவதில்லை. அப்ப ருத்ராட்ச மரத்தில் இருந்த காத்திப்பட்ட புல்லு கூட திருப்பி வராதென்றால் எங்களை போல மனுஷரை சொல்லணுமோ? இதே இது ஸ்காந்த புராணத்திலேயும் இருக்குது. ஸ்காந்த புராணத்துல வெளிப்படையா சொல்லி இருக்கு, சுத்தனாயிருந்தாலும் அசுத்தனாயிருந்தாலும் உண்ணத்தகாதவற்றை உண்டவனாயிருந்தாலும் மிலேச்சனாயிருந்தாலும் சண்டாளனாயிருந்தாலும் சமஸ்த பாவங்களோடு இசைந்தவனாயிருந்தாலும் எல்லா பாவங்களும் செய்து கொண்டிருந்தாலும் அவன் ருத்ராட்ச தாரணத்தினால் ருத்ரனாகின்றான். வணிந்தாலே ருத்ரனாகின்றான். கழுத்தில் ருத்ராட்சம் காட்டப்பட்ட நாய் கூட இறக்கும் பொழுது உருத்திரத்துவத்தை அடைகின்றது. உருத்திர பதம் கிடைக்குது நாய்க்கு கூட. அதை மனிதன் முதலாயினோர் தரப்பில் அதை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இது ஸ்காந்த புராணம், ஸ்காந்த புராணத்திலே இருக்குது. அதே மாதிரி காலோத்தர ஆகமத்திலேயும் இதையே சொல்லுகிறார்கள், கழுத்திலே ருத்ராட்சம் கட்டப்பட்ட நாயம் இறக்கங்கால் ருத்ரபதத்தை அடைகின்றது என்று எங்களுடைய ஆகமம் 28 ஆகமங்களில் உண்டான காலோத்தர ஆகமம் சொல்லுகின்றது. ஜ கண்டார்பிதருத்ராட்சோ ஸ்வானோபி மிருஜதே ஜதி ஜ ருத்ரபதமாப் நோதி கிம்புணர் மானுஷாதாய. கண்டமண்ட கழுத்து, கழுத்திலே ருத்ராட்சம் கழித்த நாய் கூட மிருஜதே ஜதி மறிக்கின்ற காலத்திலே ருத்ரபதமாப் நோதி ருத்ரபதத்தை அடைகின்றது. இது காலோத்தர ஆகமம். அப்ப இந்த நாய்கள் தாவரங்கள் விலங்குகள் கூட உருத்திரபதத்தை அடைகின்றன. அப்ப இந்த வழிகளிலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆசையும் இருந்து அந்த பக்குவம் இல்லையே என்ற பயமும் இருந்தால் உருத்திராட்சி தரித்துக் கொள்ளலாம். அந்த பக்குவம் தண்ட பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். தண்ணீர் இறங்கின பிறகு நீச்சல் வர்ற மாதிரி அது தன் பாட்டில் வரும். அந்த இந்த பக்குவத்தோட இதுதான் நியதி. இது வந்து இப்படி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருணை செய்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு செய்ய.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ವಾತ್ವಯಾ ದೃಷ್ಟ ಕಿಂಚಕರೇ ಧೃತಕರತಲೆ ಕಿಂಪಕ್ವ ಜಂಬೂಫಲಂ ಜಿಹ್ವಾಯಾಂ ನಿಹಿತಸ್ಯ ದಿಗ್ಧಕುಟಿಕಾ ವಾ ಕಂಠದೇಶೆ ಭೃತಃ ಹಿಂದೇ ನೀಲಮಣಿರ್ವಿಭೂಷಿತಮಯಂ ಶಂಭೋ ಮಹಾತ್ಮನ್ವದಾ ನಾಲಂಬಾ ಸಕದೇವ ದೇವ ಭವತಃ ಸದೇವ ನತಿರ್ವಾನುತಿಃ ಸುಪೂಜಾ ವಾ ಸ್ಮರಣಂ ಕಥಾಶ್ರವಣಮಪ್ಯಾಲೋಕನಂ ಮಾದೃಶಾಂ ಸ್ವಾಮಿನ್ನಶ್ವರ ದೇವರಾನುಸರಣ ಆಯಾಸೇನ ಕಿಂ ಲಭ್ಯತೆ ಕಾ ವಾ ಮುಕ್ತಿಃ ಇದಃ ಕುತೋ ಭವತಿ ಚೇತ್ ಕಿಂ ಪ್ರಾರ್ಥನೀಯಂ ತದಾ ಕಿಂ ರೋಮಸ್ತವ ಸಾಹಸಂ ವಶುಪತೇ ಕಥ್ಯಾಸ್ತಿ ಶಂಭೋ ಭವತ್ ಧೈರ್ಯಂ ಚೇದೃಶಮಾತ್ಮನಸ್ತಿ ತಿರಿಯಂ ಚಾನ್ಯೈ ಕಥಂ ಲಭ್ಯತೆ ಭಸ್ಯದ್ದೇವಗಣಂ ತ್ರಸನ್ಮುನಿಗಣಂ ನಸ್ಯತ್ ಪ್ರಪಂಚಂ ಲಯಂ ಪಶ್ಯನ್ ನಿರ್ಭಯ ಏಕ ಏವ ವಿಹರತಿ ಆನಂದ ಸಾಂದ್ರೋ ಭವಾನ್. ಶಿವಾನಂದ ಹರಿ ಪರಮೇಶ್ವರನ ಸ್ತೋತ್ರಂ ಬಣ್ಣ ಕೂಡಿದಾನ ಅಳಹಾನ ಒಂದು ಪ್ರಕರಣ. ಸಾಧಾರಣ ಆಚಾರ್ಯ ಬಣ್ಣ ಪ್ರಕರಣತ್ರ ವಿಶೇಷಮಾಗ ಅದ್ವೈತ ಭಾವಗಳು ಶಾಸ್ತ್ರ ರಹಸ್ಯಗಳು இருக்கும். இதுல அதோட கூட பக்தி வேற இருக்கு. அது விசேஷம். பக்தின்னா என்னது, பக்தி சாஸ்திரத்தினுடைய மதிப்பு என்ன, அது எப்படி உபயோகப்படுறது? விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது மோட்ச சாதன சாமகிரியாம் பக்திரேவர் அறியசி அப்படின்னு சொல்லியிருக்கார். பக்தின்னு முதல்ல ஒரு மனுஷனுக்கு இருக்கவையானால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அறியாமலேயே அவனுக்கு ஞானத்துக்கு கொண்டு வந்து பகவானுடைய திருவடிகள் அவருடைய இதயத்தில் நிற்கும்படி பண்ணிவிடுமா. அப்படிப்பட்டதான பக்தி ரொம்ப அவசியம்னு சொல்லி மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் இவைகள்லாம் அவனுக்கு தாங்கக்கூடியதான திறமையை கொடுக்கறதும் பக்தி தான். அப்படிப்பட்டதான அந்த பக்தியை சொல்லிக்கொண்டு பக்திக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணினோமே, ஆனால் பகவானுடைய லீலைகளை கேட்கிறது, அதை கேட்க கேட்க மனசுல பக்தி வந்துடும். அப்படிப்பட்டதான் அந்த லீலைகளை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர ஆரம்பிச்சார். இந்த மூலத்தையும் கொடுத்துருக்கின்றிருக்கக்கூடியதான ஒரு ஹாலாகல விஷமானது வந்தது. அந்த ஹாலாகல விஷத்தை பார்க்க உங்களுக்கு எப்படி தோணித்துனர்? சாதாரணமாக ஏதாவது இருக்கணும், அதை பார்க்கிறதே ரொம்ப பயம். ஜனங்கள்லாம் ஓடிவிட்டா, அங்கே இருக்கிற எல்லோரும் ஓடினா, ஆனால் நீங்கள் மட்டும் நிற்கிறேல, அது எப்படி உங்களால் பார்க்க முடிஞ்சது? ஆலோக்கலாமராதிபயதா சகல அமராதி பயதா, எல்லா தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் அரக்கர்களுக்கும் பயத்தை கொடுத்ததுன்னு. யாராவது ஒத்தராவது இருக்க முடியாதா? இல்லையே, எல்லாரும் ஓடிட்டாலே. அது வந்ததுமே அது வர்றதை பார்த்துவிட்டு இதை நின்று நம்ம யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்க முடியாதுங்கிற அபிப்பிராயத்துக்கு ஓடி போயிட்டா. அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு நடுவில் நீங்க மட்டும் எப்படி இந்த சுவேலகா கதம் வாத்வயா திருஷ்டா, அது எப்படி பார்த்தீர்கள்? நீங்க பார்க்கவே முடியாத மின்னல் முதல்ல பிரகாஷிச்சுண்டு வருது, எல்லா விதமான பதார்த்தங்களையும் எரிச்சுண்டு வருது. அது வரும்பொழுதே எல்லாத்தையும் அப்படியே எரிஞ்சு தக்குன்னு கீழே விழருது. அப்படி விழக்கூடியதான பதார்த்தங்களை எப்படி நீங்க பார்த்தீர்கள் முதல்ல, அதுவே சந்தேகமா இருக்கு. அட பார்க்கறது இருக்கட்டும். கரே திருதே கரே திருதா கரதலே கிம் பக்வஜம்பூ பலம், அது என்ன சின்ன பழமா என்ன, ஒரு நாவல் பழம் மாதிரி அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சுட்டு இருக்கல, அப்படியா அது அது எரிச்சுண்டுனா வர்றது. பழமா இருந்தா கையில வச்சுக்கலாம், உள்ளங்கையில வச்சுக்கலாம். அது என்னடா உலகத்தை எரிச்சுண்டு வர்றதே, அதை சொன்ன உருண்டையா உருண்டையா கையில வச்சுட்டு இருக்கல, அது எப்படி சொல்லுங்க? அதுக்கு மேல ஜிக்வாயா சித்த குடிக்காவா கண்ட தேசேதா, பார்க்கறது முதல்ல ஒரு கட்டம், பார்த்த பிறகு அதை பிடிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பயங்கரமான வஸ்து. ஒரு சாதாரணமான ஒரு பூச்சியா வந்தன்னா ஓன்னு கத்துறாமே தவிர இன்னொருத்தொடர்ந்து எடுத்து போடணுமே தவிர இவன் தொட மாட்டேங்கிறான். சாதாரணமான ஒரு பூச்சி தான், அதை ஒரு பேப்பர் எடுத்து அதை தூக்கி போடலாமோ இல்லையோ, அதுக்கு பயம் அவனுக்கு. அப்படி இருக்கிற காலத்துல அதை பார்க்கறதே பயம், பார்த்த வேற கையில வேற வச்சுட்டு இருக்க, கையில தொடறது மட்டும் இல்ல அப்படி தட்டி விடுறது இல்ல, கையில எடுத்து உள்ளங்கையில வச்சுட்டு இருக்க. உங்களுக்கு பயமே படலையா நீங்க? அது எப்படி வந்து உலகமெல்லாம் பயப்படும் பொழுது உங்களுக்கு பயம் இல்லாத நிலை எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு சின்ன பழமா என்ன, ஒரு நாலு பழமா இது கையில வச்சுட்டு இருக்க, உள்ளங்கையில வேற வச்சுட்டு இருக்கல, அது வேற தெரியலையே. கிம் சக்கரே திருத கரதலே கிம் பக்வஜம்பூ பலம், அதுக்கப்புறம் கையில வச்சுட்டு பிறகுனா அதை வாயில போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பேர் பயப்படுறான். ஆயுர்வேத மருந்து
அது என்னடா அது என்ன அது கசகமோ என்ன பண்றதோ அதெல்லாம் நெய்யில வேற குழச்சி வச்சிருக்கான். அதுல நாக்கில் விட்டுக்கிறதுக்கு பத்து தரம் பயப்படுறான், என்ன ஆகுமோ என்னமோ, நேற்று சாப்பிடலாம் வாயில வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாளோ இல்லையா? அது எப்படி நீங்க விழுங்கிட்டு இல்லையா அதை எடுத்துக்கு வாயில் போட்டு இருக்கல, எப்படி சொல்லுங்க? குட்டிக்காவா அது என்ன சித்தால் கொடுத்ததான ஒரு மருந்து, அது அது எப்படி ஒரு சின்ன மாத்திரை மாதிரி என்ன எல்லாம் வாயில் போட்டு இருக்க சந்தோஷமாக தெரியலையே சுவாமி. கையில வச்சுக்கிறதே ரொம்ப பயம், அதே வாயில வர போட்டுருக்க சாதாரணமா ரொம்ப பேர் பயந்தா வாயில போட்டுக்க மாட்டான், என்ன ஆகுமோ என்னமோன்ட்டு. அப்படியும் வாயில போட்டுருந்தாலும் அது யாராவது பார்க்காமல் கீழே தொப்பிடலான்னு பார்ப்பாளே தவிர, அது விழுங்கறதும் ரொம்ப கட்டணம். அது வேற நீங்க என்ன விழுங்காம கழுத்திலேயே வச்சுருக்கள். கண்டதேசே கிம் தே நீலமணி விபூஷணம், அது என்ன அழகான அழகு கொடுக்க கூடியதான ஆபரணம்னு நினைச்சிட்டு இருக்கேடா. விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த ஜனங்களை காப்பாற்றணும் எனக்குடையதான எண்ணத்தை தவிர அவர் ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு இது வந்தாலும் பரவாயில்லை, நான் தாங்கிக் கொள்வேன்னு எந்த கருணையோடு நீங்க பண்ணினது பரமேஸ்வர அப்படின்னு அந்த நீலகண்ட சரித்திரத்தை நமக்கு சொன்னார். அந்த நீலகண்ட லீல அதை ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். அதற்கு பிறகு இந்த முக்தின்னு சொல்லிட்டு இருக்க, முக்திக்கு உபாயம் பகவத் சேவைத்தான். பகவத் சேவை பண்ணினோமையானால் பகவான் சந்தோஷப்படுத்தப்பட்டு நமக்கு என்ன பண்றார், நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை அகற்றி வைக்கிறார். பாபங்களை அகற்றினதுனே நம்ம மனசை ஆட்டோமேட்டிக்கா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் ஏதோ ஸ்தோத்திரம் படிச்சப்பட்டு அப்படியே இருந்தோம், இப்ப பகவானுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும், உண்மை என்னன்னு புரியணும் அப்படின்னு நம்ம மனசு போறது. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வரணுமையானால் ஈஸ்வரன் அனுபவிக்கிறாங்க காரணம். அது வரைக்கும் நம்ம ஏதோ கோயிலுக்கு போறது நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு ஏதோ பிரசாதம் சாப்பிட்றதுன்னு இருந்தோம். இது போல பல நாட்கள் இருந்து இருந்து அதுக்கு பிறகு என்ன ஆறுது, நமக்கு ஆத்ம தத்துவத்தை அறியணும்னு ஆசைப்படுது. அதுக்கு தகுந்தாவாலே பகவான் என்ன பண்றார், ஒரு குருவை நமக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறார். தேவ ஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர் பவே ஸ்வயம், குரு ரூபமாக வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில சேர்றார். அது பிறகு என்ன, தாரயதி தான் சம்சார துக்கர்ணவாது, இந்த ரொம்ப கோரமான இந்த சம்சாரம் எனக்கூடியதான துன்பம் இருக்கு, இந்த கடல் இருக்கு, இந்த கடலை அக்கறை சேர்த்து வைக்கிற. ஆகையால் அந்த பகவானுடைய சேவையானது ரொம்ப முக்கியம். பக்தியானது முக்திக்கு நெருங்கின சாதனம். அந்த பக்திக்காக பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது இங்க சொல்ற, நீல் நலம் வாசுகிருதேவ தேவ பவதா பூஜாவாஸ்மரணம் கதா சிரவணமப்யாலோகனம் மாத்ருஷாம் ஸ்வாமின் அஸ்திர

அவருக்கு ஒரு சேவை பண்ணினான்னு அது பொருள். சக்கரதேவா ஏதோ ஒரு சமயத்தில், எப்பவும் பண்ணணும்னு சொல்லல, ஒரு தரம் பண்ணினேன்னா தானா உங்க மனசு ஓடி வரும். முதல் முதல்ல பகவான் இடத்துல திரும்பறதா கஷ்டம். இந்த மனசு அந்த அந்த பக்கம் திரும்பித்துனா ருச்சி கண்ட போன. ஒரே ஒரு நாள் உங்க காத்துல பால் பார்த்து எடுத்துன்னு வச்சுங்களேன், சுவையை பார்த்து எடுத்துன்னு போனேன், அதுக்கான ஏதோ ஒரு வழியா வந்து சேர்ந்துடும். அது அதுக்கு தெரியும், இவ்வாத்துல போனையே மூடி வைக்காம திறந்து வச்சிருக்கா, கரெக்டா நம்ம போய் குடிச்சுடலாம் அப்படி. அதனால் அது வந்து குடிக்கிறது உங்களுக்கு சத்தமே தெரியாது. போறப்ப தான் பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டு போகும், நான் வந்துட்டு போனேன். விவகாரம் என்னன்னா, அது மாதிரி அது போனை எப்படி தெரியாம வருதோ அதே போல உங்க மனசும் ஒரு தரம் அதுக்கு வழக்கப்பட்டிருந்தேயானால், இந்த சுகத்தை அறிந்ததேயானால், ஏன்னா இந்த மனசு எப்பொழுதும் கொண்டளித்துட்டே இருக்கு, அதுக்கு அந்த அருமை தெரியல. வெயில்ல போயிட்டே இருந்தேன்னா பீச்சுல வெயில்ல போக வேண்டிய செருப்பு இல்லாம போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருந்தேயானால், அது போனால் அப்பதான் நிழல்ல எப்படி சௌக்கியமா இருக்காது. அந்த நிழல்ல வர்றதுன்னா வெயில்ல கொஞ்சம் நடக்கணும், நடுவு வெயில அப்படியே கால் கொதிக்கிற போல இருக்கல, ஒரு 10 அடி வச்சா போறோம், அந்த நிழலை கண்டு ஓடுவேள். அது மாதிரி இந்த மனசு எப்பொழுதும் வெயில் மாதிரி தப்பிச்சுண்டு இருக்க மனுஷியலுக்கு. அப்ப தப்பிச்சுட்டு இருக்க கூடியதான் இந்த மனசு இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கிடைச்சதுனால மனசு அந்த பக்கம் தான் ஓடும். இப்ப அந்த பக்கம் போகாம இருக்கா மனுஷியால், அதனால அவளுக்கு விஷயமே தெரியல. ஒரு 10 நிமிஷம் அந்த மனசு சாந்தி அடைஞ்சதையானால் அதுக்கப்புறம் அவ இதை விட்டு போக மாட்டா. அப்படி சக்கரதேவ தேவ பவத சேவா நதிர்வா நுதிஹி, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றதோ இல்ல உங்களை ஸ்தோத்திரம் பண்றதோ பூஜாவா ஸ்மரணம், அதுக்கு மேல பூஜை. இப்ப பாரு, பகவான நினைக்கிறது ஒண்ணு, பகவானுக்கு சேவை பண்றேன் நினைக்கிறேன்னு ஒண்ணு, அவர் கால நமஸ்காரம் பண்றது பரமேஸ்வரனா அவர் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றதோ இல்ல அவரை துதிக்கிறதோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பூஜாவா பகவான பூஜை பண்றது. இவைகள்லாம் சாதாரணமாக நான் சொல்றதெல்லாம் இதுவரைக்கும் பிசிக்கல் ஆக்ஷன், ஸ்தூல சரீரத்தில் செய்யக்கூடியதான செயல்கள். பகவானுக்கு கிட்ட போறது, பகவானை பார்க்கறது, பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, பகவானை வாயால துதிக்கிறது, பகவானுக்கு புஷ்பத்தினால பூஜை பண்றது, இது பண்ணலாம். ஏன்னா சாதாரணமாக மனுஷன் பிசிக்கலாக கொஞ்சம் காரியங்களை பண்ணலாம், ஸ்தூல சரீரத்தில் பூத உடல்ல சில காரியங்கள் பண்ணலாம், ஆனா மனசை நிகிரகம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனசுல பகவான தியானம் பண்றதுன்னு அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். மனசானது என்ன பண்றதுன்னு, அது எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தவிர மீது எல்லா பதார்த்தத்தையும் நினைக்கிறது. எப்ப கண்ணை மூடினாலும் நமக்கு அந்த எதை நினைக்கிறோமோ அதை தவிர மற்ற பதார்த்தங்களை பார்க்கணும் எனக்குடையதான நினைக்கணும்னு மனசு ஓடுறது இல்லை பக்கத்துலையும். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வந்தது ஸ்மரணம். முன்னால பண்றதெல்லாம் ஸ்தூல சரீரத்தினால செய்யக்கூடியது, அது 4 பேர் பண்ணிட்டே இருந்தா அவன் நடுவில் இருக்க நம்மளும் சேர்ந்து பண்ணிடும் வெக்கம் இல்லாமல். தனியா நீங்க போனாதான் பயம். கோவிலுக்கு போனேன்னு வச்சோம், எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க, நம்மளும் நமஸ்காரம் பண்றோம், ஏன்னா யாரும் நம்மளை தனியா பார்க்க மாட்டான். அதே மாதிரி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணா நீங்களும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தேள், என்ன ஸ்லோகம் சொன்னா எல்லாம் சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் நீங்க. இல்ல எல்லாரும் புஷ்பத்தை கையில கொடுத்தா அந்த புஷ்பத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பண்ணலாம். ஆனா மனசுல நமஸ்காரம் பண்ண பகவான தியானம் பண்ணுன்னு எப்படி சார் பண்றது? கண்ணை மூடிண்டா வேற என்னென்னமோ ஞாபகம் வருது. பகவானை தவிர யார தியானம் பண்ணுமோ அப்படி அவரை தவிர மீது எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஐடியாஸும் வருது, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக பூஜாவா ஸ்மரணம். அதுக்கு மேல இந்த ஸ்மரணத்துக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியது என்ன, பகவானை தியானம் பண்ணணுமே ஆனால் எப்படி தியானம் பண்ணுவேன், பகவான் எப்படி இருக்காரு, அவருடைய சுரூபம் என்ன, அவருடைய என்னென்ன ஆபரணங்களை வச்சுட்டு இருக்காரு, என்ன ஆயுதங்களை கையேந்து இருக்காரு, எப்படி இருந்துட்டு இருக்கார், இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் எல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியாது. ஏ சிவனை ஸ்மரணம் பண்ண லிங்கம் தான் தெரியுது, வரணும் தெரியலையேன்னா இல்ல அவருடைய மகிமை நமக்கு தெரியணும், அந்த மகிமை எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோமையானால், அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, கதாசிரவணம். பகவானுடைய கதையை கேட்கணும், அவருடைய லீலைகளை கேட்கணும். அந்த லீலைகளை ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தோமையானால் நம்ம மனுஷன் நம்ம அறியாமலேயே அங்கே போய் நின்றுடுறது. பகவான் அப்ப கண்ணை மூடிட்டு இருக்கும்பொழுது பகவானுடைய ஸ்வரூபம் கண்ணுக்கு, ஓஹோ இப்படி சொன்னார் இல்லையா, கழுத்துல கருப்பா இருக்குன்னு சொன்னார் அல்லவா, அவர் தான் விசேஷமாக இவைகள்லாம் அறிந்தாரமே, இவ்வளவு பதார்த்தத்தையும் பண்ணினாரமே, ஏன்னா விஷத்தை குடிச்சாராமே, உலகத்துக்கு சேவை பண்ணினாரமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது.
அவைகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் கஜதர்மாம்பரதரா யார தோல கட்டின்னு இருக்கார், கையில திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கார், முக்கண்ணனா இருக்கார், உமா சகாயனா இருக்கார், ருஷபாரூடனா இருக்கார், இவர்கள் எப்படி

0: சரி, கதையை கேட்டா தானே தெரியும். வெறும் சிவராத்தியானம் பண்ணா கண்ணை மூடிக்கிறேன், ஒன்றும் தெரியலையே. அப்ப விவகாரம் என்ன, கதாசிரவணம் இது அப்யாலோகனம் மாத்ரசாம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் இது போல ஒரு சொரூபம் இருக்கான்னு பாக்குறது. இப்படி இருக்குன்னு கதையில கேட்டாலும் அது ஒரு உருவத்தை பார்த்தா தான் மனசு நிற்கிறது. இந்த கண்ணு காது இந்த ரெண்டு இருக்க, இந்த ரெண்டுல பவர்ஃபுல் எது? கண்ணு தான் பவர்ஃபுல். எத்தனையோ தரம் சொல்றோம், சொன்னா கூட அது மனசுல நிக்க மாட்டேங்குது. ஆனா கண்ணால நேர பார்த்தோம்னா ஓஹோ இப்படித்தான் இருக்கா அப்படின்னு. முக்கண்ணன்னு மூணாவது கண்ணு இருக்குன்னு இங்க இருக்கு, ஏதோ நெத்தில இருக்குன்னு, கீழே இருக்கா மேல இருக்கா, ரெண்டு கண்ணுக்கு நடுவுல இருக்கா, இவைகள்லாம் நமக்கு தெரியாது. அப்பப்ப சந்தேகம் வரும். ஆனா விவகாரம் என்ன, ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தேன்னா ஓஹோ இப்படித்தான் இருக்கா, ரெண்டு கண்ணு ஹரிசாண்டலா இருக்கு, ஒரு கண்ணு மேல நிக்கிறா போல இருக்கு. இந்த ஸ்வரூபம்லாம் நேரம் ஆக்சுவலா அந்த ஸ்வரூபத்தை ஒரு பொம்மையோ ஏதோ ஒண்ணு பார்த்தா தான் புரியும். அப்படி அந்த ஸ்வரூபத்தை அடுத்தது பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், அவருக்கு புஷ்பங்களை கொண்டு வந்து கொடுத்து அவர் இடத்த சுத்தி பண்ணி இப்படி எல்லாம் பண்றதுங்கிறது ஒரு நிலை. பிறகு அவருக்கு நமஸ்காரம் பண்றது, அவருடைய ஸ்தோத்திரங்களை படிக்கிறது, அவருக்கு கையால புஷ்பங்களை போட்டு அவருக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் பண்ணி பூஜை பண்றது, இது வரைக்கும் ஒரு செட்டு பூஜை பண்றது இருக்கட்டும். இதுக்கு அடுத்ததாக ஹையர் லெவல் சாதனம் என்னது, மனசுல பகவானை தியானம் பண்றது. இந்த மனசுல தியானம் பண்றதுங்கிறது ரொம்ப பலத்தை, சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த மனசுல தானே எல்லா துன்பங்களும் இருக்கு. உங்களுக்கு வரக்கூடியதான துன்பமோ இன்பமோ எல்லாமே மனசுல தான் வருது. மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். மனசு தூங்கிவிட்டே, மனசு வேலை செய்யல, அப்ப ஏதாவது அனுபவிக்கிறடோ, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஆனா ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறேன், நிம்மதியா தூங்கினேன் சார் அப்படிங்கிற. ஆனா வெறுமனா தூங்கிட்டு இருக்கேள், படுத்துட்டு இருக்கேள், மனசு மட்டும் இங்கே இங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கு, ஏதோ யோஜனை பண்ணிட்டு இருக்கு. தூங்கினாலும் எவ்வளவு தூங்கினாலும் நமக்கு அந்த தூங்கினதான ஒரு சந்தோஷம், படுத்துன்றதான திருப்தி இல்லை. ஸோ அந்த மனசை கம்ப்ளீட்டா ஒடுங்கி போகணும், அப்பதான் நிஜமான ஒரு திருப்தி. அப்ப இதனால என்ன தெரிகிறது, மனசு இருக்கும் பொழுது கவலை இருக்க, மனசு இல்லாத பொழுது கவலை இல்லை. ஸோ கவலைக்கு இருப்பிடனுதுன்னா மனசு. அந்த மனசை நீங்க கம்ப்ளீட்டா வேண்டான்னு விட்டுற முடியல சார். ஏன்னா மனசினால்தான் மற்ற எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறத எல்லாத்தையும் அறிகிறதே மனசு தானே. மனசு வேண்டான்னு விட்டுருங்களே, என்ன விட்டுற முடியுமா? அது உங்களை விடாது, பிசாச்சு பிடிச்சுண்டா போல. அதுவா என்னைக்கு விட்டு போறதோ அப்பதான் விட்டு போறதோ, நீ போனா போகாதுன்னு. அப்ப அந்த மனசை எப்படித்தான் நிகிரகம் பண்றது, மனசை எப்படித்தான் சரியான வழிக்கு கொண்டு வர்றது, அதுவா அந்த மனசுக்கு சும்மா இருன்னு சொல்லாதையும் வேற ஒரு பொருளை கொடுங்க. எந்த பொருளை? அந்த பரமேஸ்வரன் கொடுங்க. ஸ்மரணம், பகவான் நாமாவை ஸ்மரணம் பண்ணுங்க, பகவானுடைய உருவத்தை அதையே நனைங்க. நினைக்கிற சார் அங்க என்ன சார் இருக்கு, பகவான நினைங்கிறாள் என்னத்தை நினைக்கிறது, ரெண்டு நிமிஷம் தானே ஒரு தான் மேல வராதுன்னு. அதுக்காக தான் கதா சிரவணம், அவர் என்னென்ன லீலைகள் பண்ணினார் அந்த கதைகள்லாம் கேட்டு. ஒரே கதையா இருந்தாலும் பல பேர் சொல்லும் பொழுது பல சுவையா இருக்கும். ராமாயணம் எத்தனை தரம் கேட்டிருக்கேன் நீங்க? நம்ம ஊர்ல ராமாயணம் பாரதம் தெரியாத வியக்தி உண்டோ? கிடையாது. சின்ன இப்ப மாடனா இருக்கிறவளும் தெரியாதுன்னு சொல்லுவா. ஆனா விவகாரம் என்ன, ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கேட்கறோமே, எதனால கேட்கிறோம்? அது கேட்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கற. அதே போலயே பகவானுடைய நாம அவ கேட்க கேட்க அந்த கதைகள்லாம் கேட்க மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கதாசிரவணம் அடுத்தது. அந்த கதைகள் என்ன பண்றது, நமக்கு அதை மட்டும் சொல்லல, பக்தியை உண்டு பண்றது. பகவான் இடத்துல சேர்க்கறது உங்க மனசை, இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்க கூடியதான மனசை பகவானை கொண்டு வந்து சேர்க்கறது. கதாசிரவணம் அப்யாலோகனம் மாதிரசாம். எங்க போன்ற வாழ்களுக்கு, சாதாரண வியக்திகளுக்கு, என்ன மகர்ஷிகள்லாம் இருக்கா, அவளுக்கு ஒரு தரம் சொன்ன போறோம், காதால கேட்ட மாத்திரத்தினாலேயே அவர் தியானம் பண்ண சாமர்த்தியம் இருக்க. நமக்கு காதால கேட்ட எத்தனை தரம் கேட்டாலும் மனசு நிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொம்ப ஓடி போயிட்டு, உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல நம்ம மனசு ஓடி ஓடி அங்கேத்தான் வழக்கம் இருக்க. அது என்னாச்சோ இது என்னாச்சோ அதை பத்தி கவனிக்க வேண்டாமா, இப்படியே ஓடுறதே தவிர மனசை நிறுத்தி பகவானை பார்க்கணுங்கிற வழக்கம் நமக்கு இல்லை. நம்ம மனசுக்கு அது நினைச்சா அந்த பக்கம் ஓடுறது, ஜலம் மேல இருந்து கீழே தானா ஓடி வந்துடும் சார். கீழே இருக்கிற ஜலத்தை மேல கொண்டு போறதா ரொம்ப சிரமம், மோட்டார் போடணும், அப்பதான் கீழே இருந்து மேல போகும். வேற சக்தி கொடுத்தா தான் ஜலம் மேல போகுமே தவிர மேல இருக்கிற ஜலத்தை கொட்டி நீர்லாம் தானா ஓடி வர்றதுன்னு. அதே போல நம்ம மனசு என்ன இருக்கு, லௌகிகமான விஷயங்களுக்குள்ள தானா ஓடுறது, அதை ஓட அதை நிறுத்தறதுக்கோ அல்லது அங்கேருந்து கொண்டு வந்து பகவான் நிறுத்த வைக்கிறதுக்கோ அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் வேணும். அந்த எஃபர்ட்டுக்காகத்தான் பகவான் கதையை கேட்கணும். கதா சிரவணம் அப்படி ஆலோகனம், எப்போ அது பகவானுடைய படத்திலையோ அல்லது கோவில்லையோ அவருடைய அலங்காரத்தையோ உங்களால பகவான கோவில்ல போய் பார்க்க முடியாதுங்கிறத பகவானே அலங்காரம் பண்ணிட்டு தெருவில் வர பவனி வர அப்பாவது பார்க்கலாமோ இல்லையோ. எவ்வளவு கருணாமூர்த்தியா இருந்து கொண்டு ஜனங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இவரை யாரு கோவிலுக்கு பண்ண முடியலையோ அவளும் என்ன பார்க்கணும். அதுக்காகத்தான் அலங்காரம் பண்ணி கொண்டு வர்றார். சாதாரணமா வர்றதில்ல அவர், அலங்காரத்தோட மேல தாளங்களோட முன்னால வேத கோஷம் பின்னால ஆகம கோஷங்கள் இவைகளோட வராது. எதுக்கு அப்பாவதும் நீங்க பார்ப்பீங்களும். இந்த ஸ்வரூபம் ஒரு தரம் பார்த்தீங்கன்னா அதை மனசுல தியானம் பண்ணலாமோன்னு. அதுக்காக தான் ஸ்மரணம் அப்பியாலோகனம் மாதிரிதான் சுவாமின்னு அஸ்திர தேவதானுசரணால் சரணாயாசேன கிம் லப்யதே. இப்படி உங்களிடத்த தியானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் உண்டு. ஆனா மற்ற தேவதைகள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, எத்தனையோ 33 கோடி தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகள்லாம் நினைச்சு அவளுக்கு நம்ம அந்த தேவதைகளை பின்புடந்த ஆயாசத்தினால ஒரு லாபம் இல்லை. என்ன, எந்த தேவதையை பார்க்கணுமே ப்ரொசீஜர் தான். ஆனா எத்தனையோ தேவ விஸ்வ தேவாள் இருக்கா, அப்படி நிறைய தேவதைகள்லாம் இருக்கா. அவளாம் என்ன, அவளாம் அஸ்திரம்னு எப்பொழுதும் இருக்கணும்னு இல்லை. மனுஷியால் எப்படியோ அப்படியோ தேவதைகள் தான். தேவதைகளுக்கு கூட நாம் என்னமோ சொல்றோம், தேவதைகள் ரொம்ப நாள் வாழறாட்டு நம்மளை விட ரொம்ப நாள் வாழறான். ஆனா தேவதோகத்துல போன வாழ கூட ஒரு நாளைக்கு திரும்பி வர வேண்டியதுதான். ஸ்ரீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. யாராவது இந்த ஊர்ல புண்ணிய மணினேள், அந்த ஊர்ல பிறந்தேள், அவ்வளவுதான். இப்படி மானிட பிறவி மற்ற பிறவிகளோட வசத்தையும் நமக்கு தெரியறது. நாம அதை யூஸ் பண்ணல, தெரியறதோ இல்லையா. ரோட்ல இருக்கக்கூடியதான பசுமாடு நாய் இப்படிப்பட்டதான பெரியவைகளோட மானிட பிறவி வசத்தை தானே. உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, ஏதோ ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்கிறேள், யோஜனை பண்றேள், நாளைக்கு என்ன என்று யோஜனை பண்ணி அதுக்கு தகுந்ததான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கேள். இவைகளால ஏதாவது பண்ண முடியறதா ஒரு பசுமாட்டுக்கு? இல்ல அந்த பசுமாட்டை கட்டினவன் வாங்கினவன் என்ன பண்றான், கட்டி போடுறான் ராத்திரி. அது பாட்டுக்கு அது இஷ்டமா போக முடியல. நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்புறீள், எப்பாவது வரேள். உங்களுக்கு ஒரு சுவாதந்திரம் உண்டு. இந்த சுவாதந்திரம் மற்ற பிராணிகள் இருக்கா பாருங்க. எப்பவுமே அதுக்கு வாழ்க்கையில சிரமம்தான். எப்ப யார் அடிச்சு விடுவாளோ யார் கொண்டு விடுவாளோ ஒரு பயம் தான் உங்களுக்கு. அப்படி இல்லையே, கதவு போட்டு போட்டு இன்சைட் லாக் பண்ணிட்டு ஆனந்தமா தூங்குறேன். அப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. இந்த ஒரு தைரியமோ ஒரு பயம் இல்லாததான ஒரு நிலையோ இவைகள் நம்ம முன்னால எப்படி பாத்துக்கணும்னோ நம்ம குடும்பம்னோ இவைகள்லாம் இவனுக்குத்தான் இருக்க, மானிட பிறவியிலத்தான் இருக்க, மற்ற பிராணிகளுக்கு இல்ல. ஆனா இதை விட வசதியான ஒரு நிலை சொர்க்கலோகத்துல இருக்க அவளுக்கு எப்படி, எப்ப எது வேணுமோ அடையலாம், சந்தேகமே இல்லை. காமதேனு இருக்கு, கல்ப விருட்சங்கள் இருக்கு, அந்த விருட்சத்தை கீழே இருந்து எனக்கு இது வேணும்னு நினைச்சா நிச்சயமா கிடைக்கும். அப்படி ஒரு ஊர், ஆனந்தமான ஒரு ஊர். ஆனா என்னன்னு அந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, நீங்க எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. இந்த ஊர்ல நமக்கும் தெரியாதோ இல்லையோ, எப்ப மரணம்னு தெரியாது. ஆனா ஒரு குத்து மதிப்பா வச்சுட்டு இருக்கோம், இத்தனை நாளா இருப்போம் அப்படி. மனுஷன் சாதாரணமா 50 வயசு வரைக்கும் மரணத்தை பத்தி யோஜனை பண்றதே இல்லை. அவனுக்கு சம்சார வாழ்க்கை சுகம் அவைகள்லயே போயிட்டே இருக்கு. 50 வயசு ஆனப்பறம் கொஞ்சம் ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு முன் வந்தது. மாடிப்படுகிட்டேன்னா கால் வலிக்கிறது, அப்பதான் ஆரம்பிக்கிறான் என்னடா இதுன்னு. அதுக்கான டாக்டர் கிட்ட போனா அது ரொம்ப சீரியஸா, அது ஆயிடுது இது ஆயிடுது, பிபி ஜாஸ்தி ஆயிடுது. அவரு ஒரு அஸ்திரம் வச்சுட்டு இருக்கான், பிபின்னு ஒரு அஸ்திரம். இது மரண பரியந்தம் சாவட போட்டுட்டே இருக்கணும் சார், டெய்லி மாத்திரை காலை சாயங்காலம் மாத்திரா பலம் சாமதம் தானா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுதுன்னு அது என்னாச்சுன்னு சுகருங்கிறான். இப்படியே ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னடாச்சுன்னு, ஓஹோ என்ன எப்ப மரணம் வரும் தெரியலையே. ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம சரீரத்துல பலம் குறைஞ்சு போறதே. இப்ப குறைஞ்சு போகும் பொழுதே நம்ம யோஜனை பண்ண வேண்டாமா அடுத்த பிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு, அது பண்றது இல்லை. சோ விவகாரம் என்ன, இதுக்கு மேலதான் பயம்னு ஒண்ணு வருது. இந்த பயம்னு வந்தா ஒரு நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம்னு ஒரு ஐடியா வேற வருது இவனுக்கு. என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போவோம், சவனப்பிராசம் சாப்பிடுவோம். அது விவகாரம் என்னன்னா, ரெண்டு வியாதி வந்த பிறகு சாப்பிட்றதுக்கு மருந்துன்னு பேர். வியாதி வரத்துக்கு முன்னாலேயே டானிக் சாப்பிட்றாள் பார்த்தீங்களா, இதுக்கு ரசாயனம்னு பேர். ரசாயனம்னு என்ன அர்த்தம்? வியாதி வரத்துக்கு முன்னால வியாதியை விரட்டுறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடியதான பதார்த்தங்களுக்கு ரசாயனம்னு பேர். வியாதி வந்த பிறகு அந்த வியாதி நம்மளை விட்டு போறதுக்கு, நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு ஔஷதம்னு பேர். இப்படி ஔஷத சேவையும் பண்ணிட்டு இருக்கோம், ரசாயனமும் பண்ணிட்டு இருக்கோம், டானிக்கும் சாப்பிட்றோம், அதே சமயத்தில் வந்த பிறகு மெடிசனும் சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட தள்ளணும்னு பார்க்குறோம். அப்படி ஏதாவது வந்து ஒரு ஆப்ரேஷனாவது பண்ணுங்க சாருங்கிறோம். எல்லாம் பண்ணி உயிரோடு இருக்கணும். இதை பார்த்தா போராடும். இந்த டாக்டர் சொன்னால் போகிற அளவுக்கு தான். அதுக்கப்புறம் பிறந்த நாள் வந்தது நாள் ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம், ஒரு தீர்காயுஷத்துக்காக ஒரு ஹோமம். அப்படி எத்தனை வயசானாலும் அதை பண்ணிக்கணும். பண்ணினா ஒரு திருப்தி. நவகிரக ஹோமம், ஒரு கிரகம் என்ன ஒண்ணு தப்பித்தமே பண்ணப்படாது. நீங்க பண்ணினதான அட்டுழியம் எல்லாம் அது அப்படியே இருக்க, ஆனா பகவான் மட்டும் என்ன ஒண்ணும் பண்ணப்படாது. நவகிரகங்கள் என்ன காப்பாத்தணும். என்ன நன்னாத்தான் இருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த அப்புறம் நாம நடத்துக்கல. அவ்வளவுதான். இப்படி இந்த மனுஷனுக்கு மரண பயம் இருக்கு பத்தேலா, இது செட் ஆயிடுது. பயத்தினாலேயே பிராணம் போறது சார். விவகாரம் ஏதாவது வந்து என்ன ஆகுமோ ஆகுமோ, போயிடுவோமோ போயிடுவோங்கிற பயத்தினால்தான் போறது. இன்னைக்கு ஒரு நாள் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்கு இருந்து நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு இன்னைக்கு காரியம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு ஒரு பயம் ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னா ரைட் போயிட்டுறது. ஆனா தேவதைகளுக்கு என்னென்ன அங்கேயும் இந்த நோட்டீஸ் பீரியட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய கர்மா முடிஞ்சிருச்சுன்னா எப்படி டெய்லி பேங்க்ல வித்ரா பண்ணிட்டே இருந்தேன்னா ஏடிஎம்ல ஒரு நாள் கேட்டதுல வராது, என்னடா அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லையன்னு வந்துடும். அதே மாதிரி தான் அங்கேயும் அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா அனுப்பிச்சுட்ருவோம். இப்போ விவகாரம் என்னாச்சுன்னார், இங்கே என்னடான்னார், பிராணம் போனால் நாலு பேருக்கு தெரியும், அங்கே யாருக்குமே தெரியாதுன்னு. ஏன் அவன் அவன் லோகத்தில் இருக்கான், எது வேணுமோ அதை காமதேவன்ட்டு போயிட்டு கல்பருக்கா அலைஞ்சுட்டு இருக்கான். இங்கே எங்கேடாச்சுன்னார், ஏதோ இருந்தார் போயிட்டார், அவ்வளோதான் விவகாரம். ஏன் தூர் போனாரோ எந்த மூலையில் இருக்காரோ விடலை. இப்போ அவளுக்கும் அனித்தியமான தேவதைகளை நம்ம நாடினோமையானால் நமக்கு பலன் எப்படி வரும்? நிச்சயமாக சாஸ்வதமாக எல்லாம் போனாலும் இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் இவருக்கார். இப்படிப்பட்டதான தெய்வங்களை விட்டுவிட்ட தேவ கணங்களை யாராரையோ நம்ம பிரார்த்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நமக்கு ஏதாவது லாபம் வரப்போறதா? கிம்வா சுவாமின் அத்திர தேவத அனுசரணம், எத்தனையோ தேவதைகளும் அந்த தேவதைகளை அனுசரிச்சு என்ன பிரயோஜனம்? அவளே சாஸ்வதமா இருக்க போறதில்லை. அவ இருந்தாள்னா ஓஹோ இது பண்ணலாம்னு சொல்லலாம், ஆனா அவளுக்கே சாஸ்வரத்துவம் இல்லையே, எப்ப விழுந்துருவாளும் தெரியலையே. ஆகியல்கே வதானுசரண ஆயாதேன, அதுலயும் ஏதாவது உங்களோட சுலபமா அடைஞ்சு போடாமா? பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும்னா ரொம்ப நாள் தபஸ் பண்ணணும் சார், ரொம்ப சிரமம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வரும். ஆனா இந்த தேவதைகள்னா அப்பப்ப பள்ளத்தை கொடுத்துடுறேன், ஆகிய கடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிற இடம் அதுவும் இல்லை. இதுக்கு எவ்வளவு சிரமம் பண்ணுமோ அதை விட 100 மடங்கு அங்க ஜாஸ்தி. ஆனா ஜனங்கள்லாம் ஓடுறாளே சுவாமின் அஸ்திர தேவத அனுசரண ஆயாசே எனக்கும் லப்யதே காவா முக்தி. இதை விட வேற முக்தி வரப்போறதாப்பா? முக்தின்னா என்னது? அது முதல்ல
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சூர்ணாதி பிண்டி பாவஹேது குணஹ ஸ்னேஹ ஜல மாத்திர விருத்தி. அப்போ சூர்ணத்தை பொடிய வந்து பவுடரை வந்து பிண்டமாக்கக்கூடியது, பிண்டமாக்கக்கூடியதுனா ரெண்டு அணு ரெண்டு பொடி துகளை ஒண்ணு சேர்க்கக்கூடிய அந்த சக்திக்கு பேரு ஸ்னேகம். சூர்ணம், சூர்ணம்னு சொல்லிச்சுன்னா பிண்டம். தடேவ ஆதிர் எஸ்ய மிருத்திகாதேகே. அப்போ அந்த பிண்டத்துக்கு முன்னிலைதான் சூர்ணம். பிண்டத்துக்கு முன்னிலை களி களிமண் பொடி மண் ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவக. இல்லாட்டி மாவுன்னு வச்சுக்கலாம், மாவு ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவ. அந்த சூர்ணமானது எதுக்கு ஆதியா இருந்து எது பிண்டி பாவம் ஆறதோ, பிண்டி பாவம் ஆறதோ அந்த களிமண்ணில இருந்து அது மாவுல இருந்து அது பிசையப்பட்ட அந்த நிலையில தண்ணி ஊத்தி கலந்த உடனே பிசையப்பட்ட நிலையில ஆறதோ அது சயோக விசேஷம். அந்த பிண்டி பாவங்கிறதுக்கு பேர் என்ன, சயோக விசேஷம். பிண்டி பாவம் ரெண்டு சேர்றது அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷல் வகையான சேர்க்கை. அதனால சயோகத்துல சேர்க்காம ஸ்னேகம்னு தனியா சொல்றாங்க இங்க. தஸ்ய ஹேது நிமித்த காரணம் ஸ்னேகம் இத்தியர்த்த. அப்படி அந்த ரெண்டு மாவும் சேர்றதுக்கான நிமித்த காரணத்துக்கு பேரு ஸ்னேகம். காலாவதி வியாப்தி வாரணாய குணபதம் சூர்ணாதி சூர்ண ஆதிஹி. சூர்ணாதின்னு சொல்லி சொன்னா சூர்ண ஆதிஹி எஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு சூர்ணாதி பிண்டி பாவக ஹேத்து குணகன்னு சொல்லி சொல்லிருக்கு. குணம்னு சொல்லாம என்ன ஆகும், குணம்னு சொல்லாம சூர்ணாதிக்கு பிண்டி பாவத்துக்கு காரணம் காலமும் தான். எல்லாத்துக்கும் காரணம் காலம். அப்போ ஜன்யா நாம் ஜனக காலக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்யா நாம் ஜனக காலக ஜெகதாமாசிரயோ மத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஜன்யானம் ஜனக காலக, என்னென்னலாம் ஜன்யம் ஆறதோ சிருஷ்டி ஆறதோ அதுக்கெல்லாம் ஜனக்கமானது காலம் தான். அதெல்லாம் உண்டாறது காரணமா இருக்கிறது காலம். காலிக சம்பந்தத்தோட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால ஸ்னேகிக்கேத்த காலதத்து ரூபாதவதி வியாபி வாரணாய பிண்டி பாவேதி சூர்ணாதி பிண்டி பாவக அப்படின்னு சொல்லி சொல்லாம சூர்ணாதி ஹேத்து குணக அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபத்துல வந்துடும். அதனால பிண்டி பாவ ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. சூர்ண பதம் ஸ்பஷ்டார்த்தம். பிண்டி பாவ ஹேத்து குணக அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். பிண்டி பாவ ஹேத்து குணக அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். சூர்ணாதின்னு எதுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னா சூர்ணமானது பிண்டி பாவத்துக்கும் தெளிவா இருக்கிறதுக்கோசரம். சூர்ணாதிக்கு வேற எந்த காரணமும் இல்ல, தெளிவா இருக்கிறதுக்கோசரம். ரொம்ப தெளிவா இருக்கிறதான லட்சணத்தோட தாத்பரியமே, பரீட்சையோட தாத்பரியமே லட்சணத்தை தெளிவாக்குறதுனா அதனால அங்க சூர்ணாதின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரோத்ர கிராஹியோ குண சப்த ஆகாஷ மாத்திர வத்தி சத்வித துவன்யாத்மகோ வர்ணாத்மஸ்யேதி தத்ர துவன்யாத்மகோ தேர் யாதவ வர்ணாத்மக சம்ஸ்கிருத பாஷாதி ரூப. அபி ஸ்ரோத்ர கிராஹிய குணோ சப்த, ஸ்ரோத்ரத்தினால காதுனால செவியினால கேட்கக்கூடிய குணமானது சப்தம்னு வேறு. அந்த சப்தமானது ஆகாஷத்துல மாத்திரம் இருக்கேன்னா சப்த குணகம் ஆகாஷம் சொல்லியாச்சு. இந்த சப்தம்ங்கிற குணமுடையது ஆகாஷம். அது ரெண்டு வகைப்படுறது, துவன்யாத்மகம் வர்ணாத்மகேதி, துவன்யாத்மகமாகவும் வர்ணாத்மகமாகவும். துவன்யாத்மகம்னு சொல்லிச்சுன்னா பேரி முதலியது, பேரி மிருதங்கம் முதலியதுலாம் துவன்யாத்மகம். தெளிவு இல்லாத ஆனா ஒரு ஒரு சப்தம் வர்றது அது துவனி. அதே மாதிரி தெளிவான ஒரு பேச்சு பேசும்போது அந்த பேச்சோட சப்தத்தோட தெளிவு உண்டாது, அதோட அர்த்தமானது அர்த்தம் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து ரெண்டாவது வகை வர்ணாத்மகம்னு சொல்லிட்டு. சப்தத்தை அதிப்பிராப்தி வாரணாய குணபத குணைதி. சப்தத்துல சப்தத்துவம் இருக்கு, அந்த சப்தத்துவத்துல போயிடும் லட்சணம். சப்தத்துக்கு பண்ண போன லட்சணம் சப்தத்துவத்துக்கும் போகும், அதிவியாப்தி ஆயிடும். அதனால குணம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியாச்சு. ரூபாதி வாரணாய ஸ்ரோத்ர கிராஹியேதி. ரூபாதிக்கு ரூபம் முதலிய மற்ற இடத்துக்கெல்லாம் போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் இல்லாட்டி கிராஹிய குணகான்னு சொல்லிச்சுன்னா ரூபமும் கிராஹியம் தான். அதனால அங்க போயிடக்கூடாதுன்னு ஸ்ரோத்ர மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. வஸ்துதஸ்து ஸ்ரோத்தோத்பன்ன சப்தஸ்தி ஏவ ஸ்ரோத்ர கிராஹியத்வேனா தத் பின்னே அதிவியாப்தி வாரணாய ஸ்ரோத்ர கிராஹிய ஜாதி மத்வே தாத்பர்யாத் குணபத பதம் அனுபாதையும் ஏவ. வஸ்துதஸ்து உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னா ஸ்ரோத்ரோற்பன்ன சப்தஸ்தி ஏவ ஸ்ரோத்ர கிராஹியத்வேன காதுனால உண்டு பண்ணக்கூடிய காது நெருங்கி காதோட சம்பந்தப்பட்டு உண்டாகக்கூடிய சப்தத்தினாலதான் அந்த சப்தம் மாத்திரம் தான் காதுனால கிரகிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலையினால தத் பின்னே அதிவியாப்தி வாரணாய அதிலிருந்து வேறுபட்டது அப்படின்றத அதிலிருந்து வேறுபட்டதான உள்ள விஷயத்தெல்லாம் நீக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்ணீங்க குணம் அப்படிங்கிற பதத்தை சொன்னீங்க அதுக்கோசரம் அப்படின்னுட்டு. அது அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்ரோத்ர கிராஹிய ஜாதி மத்வே தாத்பர்யா அது ஸ்ரோத்ர அது என்னதுக்கு ஸ்ரோத்ர கிராஹிய ஜாதி மத்வே ஸ்ரோத்ரத்தினால கிரகிக்கப்படக்கூடிய ஜாதி என்னது சப்தம். அதனால குணபதம் தேவையே இல்ல, ஸ்ரோத்ரத்தினால மட்டும்தான் கிரகிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஸ்ரோத்ரத்துவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சர்வ விவகார ஹேத்துர் குணோ புத்தி ஞானம் சாத்விதா ஸ்மிருதி அனுபவிச்ச. எல்லா விவகாரத்துக்கும் காரணமான விஷயத்துக்கு பேரு குணத்துக்கு பேரு புத்தி. அந்த புத்தியானதுதான் ஞானம், புத்திக்கு லட்சணம் இது. சர்வே புத்தி லட்சணமாக சர்வேதி சர்வே அது ரெண்டு வகை ஸ்மிருதி அனுபவம்னு சொல்லிட்டு சர்வேயே விவகாராக ஆஹார விகாராதய தேசாம் ஏதோ புத்தி வித்தியர்த்த. எல்லா எல்லாரும் என்னென்ன விவகாரமான செய்யறோமோ விவகாரம்னு சொல்லி சொன்னா சாப்பிடுறது தூங்குறது கொள்றது வர்றது போறது எல்லாமே விவகாரம் தான். அப்போ அந்த விவகாரத்துக்கான காரணம் என்னது புத்தி. தண்டாதி வாரணாய சர்வ விவகாரி தண்டத்திலிருந்து நிராகரணம் பண்றதுக்கு வந்து சர்வ விவகாரம்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்டம்ங்கிறது என்ன விவகாரம் பண்றது, பானை பிடிக்கிற விவகாரத்துக்கு மாத்திரம் தான். பானை பிடிக்கிறதும் அந்த கம்பு சுத்துறதுக்கும் எல்லா விவகாரத்துக்கும் பானை பிடிக்கிற முழு முதல்ல இந்த களிமண் கொண்டு வர்றது எல்லா விவகாரத்துக்கும் காரணம் புத்தி. ஆனா கம்பு பானை பிடிக்கிறதுக்கு மாத்திரம் தான், சக்கரத்தை சுத்தத்துக்கு மாத்திரம் தான், சக்கர சுத்திர விவகாரத்துக்கு மாத்திரம் தான் காரணம். அதனால அதுல நிராகரணம் ஆயிடுறது. காலாதிவாரனாய் அசாதாரண ஐத்தி பதம் அத்தியப்பு தேயும், காலத்துல இந்த அதிவியாப்தி ஆயிடும், ஜன்யானம் ஜனக காலக அப்படிங்கறதுனால. அதனால என்ன பண்ணணும், நீங்க அதுல நிராகரணம் பண்றதுக்கோசரம் நீங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்ல, அசாதாரண ஹேத்து அசாதாரண காரணம்னு சொல்லி கொடுக்கணும். புத்தியே சாங்கிய அபிமத திரவியத்துவ நிராசனாய குண, சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க, புத்திய குணம்னு ஏத்துக்கிறாங்க. அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் திரவியம் ஏத்துக்கிறாங்க அவங்க சாங்கியர்கள். அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் அப்படின்னு தெளிவாக்குறதுக்கோசம் சொல்லப்பட்டது. ஹேதுர் குணோ புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. குணம்னு சொல்லாம மட்டும்னா திரவியம் ஆக வாய்ப்பு இருக்கு, ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு திரவியம் அப்படின்ட்டு. எத்தியப்பி இங்க நம்ம குணத்தோட டைட்டில் தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், அதனால நமக்கு அந்த சந்தேகம் வராது. முன்னாடியும் குணம் பின்னாடியும் குணம், அதனால நடுலையும் குணத்தை பத்தி தான் பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு வந்துடும். இருந்தாலும் தனியா எடுத்து எடுத்து பேசினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சந்தேகம் வரும், திரவியமா குணமா அப்படின்ட்டு. அந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, சாங்கிய மதத்துல இத திரவியமா ஒத்துக்கிறாங்க, புத்திய திரவியமா ஒத்துக்கிறாங்க. அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கோசரம் நாம என்ன பண்ணணும், குணம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. அப்போ ஸ்மிருதி அனுபவம்னு ரெண்டு வகையான ஞானத்தன்மை இருக்கு. அப்போ என்னது அது ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம், சம்ஸ்காரத்தினால மாத்திரம், சம்ஸ்காரம்னா நம்மள என்ன பதிவுகள்னால மாத்திரம் நமக்கு உண்டாகிற ஞானத்துக்கு பேரு ஸ்மிருதி அப்படின்ட்டு. யாயா யாயா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாய பிரகாரம் இந்த ஸ்மிருதியானது முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால உண்டாருது. முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால நமக்கு எண்ணப்பதிவு உண்டா, அந்த எண்ணப்பதிவுனால நமக்கு ஸ்மிருதியானது எழறது. எல்லா ஸ்மிருதியும் எண்ணப்பதிவுனால இந்த மாதிரியான அனுபவத்தோட எண்ணப்பதிவுனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா சில ஸ்மிருதிகள் சில ஸ்மிருதிகள் நமக்கு தோன்றது நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணது இல்ல, போன ஜென்மத்துல பண்ணியிருக்கோமா இருக்கும். ஏன்னா ஜென்மத்தை நம்ம இங்கேயும் ஒத்துக்கிறோம், சாங்கியர்களும் தார்க்கிகர்களும் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்கிறோம். ஏன்னா மங்களாச்சாரத்திலேயே அதை பத்தி பேசிட்டோம், நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண மங்களாச்சாரத்தோட காரணமா இந்த ஜென்மத்துல அவன் இந்த கிரந்தத்தை எழுதும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு. அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்தை ஒத்துக்கிறோம் ஒண்ணு, ரெண்டு இந்த ஜென்மத்திலேயே நாம செஞ்ச அனுபவமானது ஓவர்லாப் ஆறதுனால சில ஸ்மிருதிகள் வரும், தெளிவில்லாத ஸ்மிருதி உண்டாகும் சில சமயம். அந்த ஸ்மிருதிகள் வந்து அதான் பின்னாடி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஸ்மிருதியும் கூட ரெண்டு வகையாறது, அதுவும் யதார்த்தம் யதார்த்தம் ஆயிடும் அப்படின்ட்டு. சம்ஸ்கார துவம்சி அதிவியாப்தி வாரண ஞானம் இது சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. லட்சணம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம்னு சொல்லாம பாருங்க, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஞானம்னு அந்த பதத்தை விட்டுட்டேன் நானு. இப்ப என்ன ஆகும், சம்ஸ்காரத்தினால மட்டுமே உண்டாருது என்னது, சம்ஸ்கார துவம்சம் கூட. சம்ஸ்காரம் தோன்றது, சம்ஸ்காரம் நிலைப்படுறது, சம்ஸ்காரம் நாசமாறுது. இந்த சம்ஸ்காரம் நாசமாறது எதுனால, சம்ஸ்காரம் தோன்றினதுனாலதான். சம்ஸ்காரத்தினால மாத்திரம்தான் சம்ஸ்காரம் நாசமானது உண்டாக முடியும். அதனால லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. புரியுதா, லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, ஆனா லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. ஏன்னா சம்ஸ்கார துவம்சமும் சம்ஸ்காரத்தினாலதான் உண்டாருக்கும். அதனால என்ன பண்ணணும், நீங்க ஞானம் அப்படின்னு ஒரு பதத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஞானம் ஸ்மிருதினு சொல்லி சொல்லிட்டானா, அனுபவி அதிவியாப்தி வாரணே சம்ஸ்கார ஜன்மிதி. ஞானம் ஸ்மிருதினு சொல்லி சொல்லிட்டானா என்ன ஆகும், அனுபவத்துல போயிடும் லட்சணம், அதுவும் அனுபவமும் ஞானம் தான். அப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணணும், நீங்க சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்றத கொடுக்கணும். ததாபி பிரத்யவிஜ்ஞாய அதிவியாப்தி வாரணாய சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்தம் விஷய வியக்ஷணீயம் கிவக்ஷீயம் வியக்ஷணீயம். ததாபி பிரத்யவிஜ்ஞாயம் அதிவியாப்தி வாரண, பிரத்யவிஜ்ஞா ஞானத்துல அதாவது நினைவு கூறுறது, ஒரு விஷயத்தை நாம அனுபவம் அனுபவம் நினைவு கூறுறது வந்து பிரத்யவிஜ்ஞா அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த பிரத்யவிஜ்ஞா நம்மளுடைய இயல்பு, அதை பத்தி நம்ம நினைவு கூறுறது, அந்த ஸ்மரணத்துக்கு பேரு பிரத்யவிஜ்ஞா, அந்த அனுபவத்துக்கு பேரு ஸ்மரணமான அனுபவம் அது. அதுக்கு அதுல வந்து லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவக்ஷணியம் அது அது கொடுக்கணும். ஏன்னா பிரத்யபிஜாவன நம்மளுடைய இயல்பை நம்ம நினைவு கூறுறது அப்படிங்கறதுனால அது வந்து சம்ஸ்கார மாத்திரத்தினால உண்டாருது இல்ல. பிரத்யபிஜா வந்து அங்க சைவ சித்தாந்தத்துல பிரத்யபிஜா தர்ஷனம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, பிரத்யபிஜா தர்ஷனம். அவங்களுடைய சாஸ்திரமே பிரத்யபிஜா சாஸ்திரம் தான் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தை. பிரத்யபிஜா தர்ஷனம், திரிக் தர்ஷனம், இந்த மாதிரி பல பேர் இருக்கு அவங்களோட சாஸ்திரத்துக்கு. அந்த பிரத்யபிஜா தர்ஷனம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய இயல்பு என்ன, சிவம். அந்த சிவன் நான் மறந்துட்டேன், ஆணவ மலம் கர்ம மலம்னு பல வகையான மலத்தை சொல்லுவான். இந்த மலத்தினால கர்ம மலம்னா கர்ம மலம், கர்மம் ஆணவம் இந்த மாதிரி மலத்தினால அஜ்ஞானத்தினால நான் என்னுடைய இயல்பை மறந்துட்டேன், என்னுடைய இயல்பை நான் நினைவு கூறுறதுக்கு பேர் பிரத்யபிஜா. அது சம்ஸ்காரத்தினால் உண்டானதில்லை, ஏற்கனவே அந்த அந்த அனுபவமானது இருக்கு. அந்த அனுபவமானது என்னுடைய இயல்பானது மறைக்கப்பட்டதா இருக்கு மனசினால, அது எனக்கு நினைவுக்கு வருது. அப்படிப்பட்ட ஞானம் பிரதிபிஜா அப்படின்னு சொல்லி சொல்றது, அதுல லட்சணம் போடணும் நீங்க சொல்றது. அதனால என்ன பண்ணணும், சம்ஸ்காரம் மாத்திர ஜன்யம்னு சொல்லணும். ஏன்னா பிரத்திபிஜாவானது சம்ஸ்காரத்தினால மாத்திரம் உண்டானதில்லை, சம்ஸ்காரத்தினால உண்டானதில்லை, அது உங்களுக்கு இயல்பு அது. அதனால கொஜி தசைவ பாட்ட, சில இடத்துல சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் தான் இருக்கு பாட்டம், சில இடத்துல சம்ஸ்கார ஜன்யம் அப்படின்னு இருக்கு. அதனால நச்சைவம் சதி அசம்பவ தஸ்ய சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார்த்த சன்னிகர்ஷ அஜன்யார்த்தகத்வா. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி கொடுக்கல மாத்திர பதம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அசம்பவ தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்ஸ்கார ஜன்யமா இருந்தாலும் கூட சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார்த்த சன்னிகர்ஷ அஜன்யத்வா. சம்ஸ்கார ஜன்யமா இருக்கலாம் இது ஸ்மிருதியானது, ஆனா இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. அந்த ஸ்மிருதியானது இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறேன், பார்த்த உடனே எனக்கு நினைவானது தோன்றது, இது சம்ஸ்காரம். ஒரு விஷயத்த பார்த்து அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம் எனக்கு வரும் எப்பவுமே. என்னோட நினைவு எப்படி தூண்டுதான், ட்ரிகர் பண்ணப்படுறது, ஏதோ ஒரு விஷயத்தினால தூண்டப்படுறதா இருக்கு. ஆனா என்னுடைய இயல்பானது தூண்டப்படுறதா இல்ல, என்னோட இயல்பான அறிவு வந்து என்னால வேற என்னாலும் தூண்டப்பட்டதா இல்ல. அதனால அங்க லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சொல்ல வேண்டியது வேறுபட்டதானம் சொல்லிட்டு யதார்த்த ஜானம் பிரம்மா யதார்த்த ஜானம் பிரம்மான் படிப்போம். இப்போ ததிதி ஸ்மிருதித்வ அவச்சின்ன பின்னம் இத்யர்த்த, தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்மிருதியினால் வரையறுக்கப்பட்டது, ஸ்மிருதினு சொன்ன என்ன சொன்னோமோ அந்த ஸ்மிருதினு சொல்லப்பட்டதுனால வரையறுக்கப்பட்டதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ தத் பின்னம்ங்கிறதுக்கு லட்சம் நீங்க ஒழுங்கான லட்சம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா தத் பின்னம் ஞானம் அனுபவ அனுபவம்னா என்ன, தத் பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்க. அனுபவத்துக்கு லட்சணம் இதை படிச்சுட்டு என்ன என்ன பண்ணுவீங்க, தத் பின்னம் ஞானம் அனுபவ. தத் பின்னம்னா தத்துல எதை எதை நீ கிரகணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தெரியாது. தத் அப்படின்னா அதுல இருந்து வேறுபட்டது, அந்த அதுன்னா என்னது தெரியாது. அப்போ அதுன்னு சொல்லி சொன்னா ஸ்மிருதித்துவ அவச்சின்னம், ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது, ஸ்மிருதியினால் வரையறுக்கப்பட்டதிலிருந்து பின்னம் அப்படின்னு சொல்லணும். ஸ்மிருதி என்பது ஸ்மிருதித்தன்மை உடையதிலிருந்து ஸ்மிருதித்தன்மை உடையதிலிருந்து வேறுபட்டது அப்படின்னுட்டு ஸ்மிருதித்தால சின்ன பின்னம் இத்தியர்த்த தேன எத்தின் ஸ்மிருதி பின்னம் பின்னத்துவசிய ஸ்மிருதௌ சத்து எபி நக்ஷதி. அப்போ அதனால ஸ்மிருதித்துவ அவச்சின்னம்னு சொல்லி சொன்னதுனால என்ன ஆறுது, எத்கிஞ்சு ஸ்மிருதி பின்னத்வசிய ஸ்மிருதௌ சத்வேபி, ஸ்மிருதி பின்னமா ஒரு ஸ்மிருதம் ஸ்மிருதியானது இருந்தாலும் கூட அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. கடாத வதி வியாப்தி வாரணை ஞான விதி, கடப்படத்துல உங்களுக்கு தத் பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்ன தத் பின்னம் அனுபவம்னு சொல்லி சொன்னா பானையும் ஸ்மிருதிக்கு வேறுபட்டது, ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது என்னது பானையும் கூட. அதனால ஞானம் சொல்ல வேண்டியிருக்கு, ஞானம் பானை ஞானம் இல்ல. அதனால ஸ்மிருதி வாராய தத் பின்னமிதி, தத் பின்னம் இல்ல ஞானம் அனுபவம்னு மாத்திரம் சொல்லிட்டோம்னா ஸ்மிருதியில வந்துடும், ஸ்மிருதியும் ஞானம் தான், சம்ஸ்காரம் மாத்திர ஜென்யம் ஞானம். அதனால தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு, ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவ அப்படின்னு அர்த்தம். தத்வதி தத் பிரகாரக்கோ அனுபவ யதார்த்த யசாயம் கட இது ஞானம் சைவ பிரமாயிச்சதே. அப்போ அனுபவம் இப்படிப்பட்டது, அனுபவம் ரெண்டு வகை, யதார்த்தம் யதார்த்தம் சொல்லிட்டு இப்ப யதார்த்த அனுபவத்தை இங்க பாக்கிறோம், பின்னாடி யதார்த்த அனுபவத்தை பார்ப்போம். யதார்த்த அனுபவம்னு சொல்லி சொன்னா என்ன, தத்வதி தத் பிரகாரக்கோ ஞானம், ததுவதி தது பிரகாரக, ததுவதி அது போல, தத் பிரகாரக அது அந்த தன்மை உடையதாக இருப்பது, அது போல உள்ளதே அந்த தன்மை உடையதாக இருப்பதான ஞானத்துக்கு பேரு யதார்த்தம், அந்த அனுபவத்துக்கு பேர் யதார்த்த அனுபவம். பதகத்தியம் தத்பதி தத் பிரகாரம் எஸ் எஸ் சத்ததா இத்தியர்த்த, அது போல இருக்கிறதுல அது அப்படிங்கிற புத்தியானது அதுதான் யதார்த்த ஜானம். தத்வது விசேஷவத் பிரகாரக இது யாவது, தத்வது விசேஷக தத்வத் விசேஷக தத் பிரகாரக இது. அப்போ தத்வத் விசேஷக இது வந்து தத்பதி தத் பிரகாரக அப்படின்னு சொல்லி சொன்னதுல வந்து நியாய பாஷையை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, தத்வத் தத் பிரகாரக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே புரிஞ்சு போயிடும். இருந்தாலும் நியாயக்காரன் என்ன சொல்லுவான், ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும், அதே சமயத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும். அதுக்கோசரம் என்ன பண்ணுவான், தத் விசேஷியக்க தத் விசேஷியக்க தத் விசேஷக்கன்னா அந்த விசேஷத்தன்மை உடையதான, ஏன்னா விஷயம் வந்து விசேஷத்தன்மையுடையது, அந்த விசேஷத்தன்மையுடையதானதாக தத் பிரகாரக்கோ அப்படிப்பட்டதான ஞானத்துக்கு பேர் அனுபவம்னு சொல்லி சொல்லுவான். ஸ்மிருதி வாரணைய அனுபவித்தி, ஸ்மிருதியிலிருந்து நிராகரணம் பண்றதுக்கோசரம் அனுபவம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அயதார்த்த அனுபவ வாரணாய தத்வதி, அயதார்த்த ஜானம் அதத்வது, தத்வது இல்ல அதத்வது தத் பிரகாரக்கோ, அதாவது அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டதல்லாததான புத்திக்கு ஐதார்த்தம் சொல்லுவோம். அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டதான புத்திக்கு பேரு யதார்த்தம் சொல்லுவோம். அதனால அதுல நிராகரிக்கிறதும் தத்வத் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. நிர்விகல்பிக்கு அதிவியாதி வரணும் தற்பிரகார கேட்டி தத்வதி அப்படின்னு சொல்லி சொன்னா பத்திரம் போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா தற்பிரகாரகன்னு சொன்னது காரணம் என்ன, நிர்விகல்பம் தத்வதி அப்படியே இருக்கிறது. அதனால நிர்விகல்பகத்துல விசேஷம் எதுவுமே இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு அதுல போயிடக்கூடாது அப்படின்றதோசனம் தத் பிரகாரகம் அப்படின்னு சொல்லிட்டு தத் அபாவதி தத் பிரகாரகோ அனுபவ யதார்த்த தத் அபாவதி தத் பிரகாரகோ அனுபவ தத் அபாவதி தத் அதத்வதி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது அது இல்லாததில் தத் பிரகாரக அது என்ற ஞானத்துக்கு பேர் அயதார்த்தம். வெள்ளி இல்லாததில் சிப்பியில் வெள்ளி என்ற ஞானத்துக்கு அயதார்த்த ஞானம் சொல்லுவாங்க. இதுதான் பிரமா அப்படின்னு சொல்லி சொல்றது. தது அபாவ் அவது அதான் திருப்பியும் நியாய பாஷத்தை கொண்டு வராங்க. தத் அபாவ் தத் அபாவதி அப்படின்றது என்னது, தது அபாவது விசேஷிக்க தத் பிரகாரக்கோ அனுபவ அயதார்த்த அனுபவம் வித்தியாச நியாய பாஷையில சொல்லிருக்கு வேற ஒண்ணும் இல்ல. யதா சுக்தோ இதம் ரஜதம் இது ஞானம். சுக்தியில சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற ஞானத்துக்கு பேரு அயதார்த்த ஞானம். அயதார்த்த ஸ்மிருதி வாரணாய அனுபவ இத்தி, ஏன்னா ஸ்மிருதியிலையும் கூட யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதின் ரெண்டு வகை இருக்கு. அதனால அந்த அயதார்த்த ஸ்மிருதியில லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸ்மிருதி அனுபவம் இல்ல, அதனால யதார்த்த அனுபவம் அதிவியாப்தி வாரணாய தத் அபாவதி தத் பத்தி தத் பிரகாரக்கோ அனுபவ அப்படின்னு சொல்லி சொன்னது யதார்த்தம். அதனால தத் வத்தியில போகாம இருக்கிறதுக்கோசரம் அதத்வதி தத் அபாவதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நிர்விகல்ப வாரணாய தத் பிரகாரகேதி, தத் பிரகாரகம் முன்னாடி நிர்விகல்பத்தை சொல்லிட்டோம், அதே நிர்விகல்பகம் அப்படிப்பட்டது அந்த விசேஷங்கள் உடையதான அந்த சிறப்புகள் உடையதான அறிவு, அதுக்கு பேரு தத் பிரகாரகம். யதார்த்த அனுபவ சத்ருவிதக, இந்த யதார்த்த அனுபவமானது நாலு வகை, பிரத்யக்ஷ அனுமதி உம்மிதி சாப்த பேதாத். இந்த யதார்த்த அனுபவமான ஞானமானது நாலு வகை, பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம் அப்படின்ற இதுதான் நாம ஒத்துக்கிற பிரமாணங்கள். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான பிரமாணங்கள் ஒத்துக்கும். சில பேர் அதிகமான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க, சில பேர் கம்மியான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க. அதனால இங்க நாலு பிரமாணம் நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய பிரமாணம் எத்தனை, நாலு அப்படிங்கறத தெளிவு பண்றதுக்கோசம் சொல்லியிருக்கு. எப்படி யதார்த்த அனுபவ பிரத்யக்ஷம் இவ பிரமாயினி சார்வாக்காக பதக்கத்தை சொல்லியிருக்கு. பிரத்யக்ஷம் மாத்திரம் தான் பிரமா அப்படின்னு சொல்லி சார்வாக்கர்கள் ஒத்துக்கிறாங்க. சார்வாக்கங்களுக்கு இது தவிர வேற பிரமா இல்ல, பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் பிரமா. அவன் பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் பிரமான்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு இடத்துல அவன் அனுமானத்தை கையாண்டுறான், ஒரு இடத்துல பல இடத்துல அனுமானத்தை கையாண்டுறான். ஒண்ணும் இல்ல, ஒரு கதை சொல்லுவேன். ஏதாவது நீ வந்து இந்த மாடு வெட்டி போடுறியே யாகத்துல, அந்த மாடு கொலை இல்லையா, மாட்டை வெட்டது கொலை இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், மாடை ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டு, மீமாம்சகா சொல்றான், மாடை சொர்க்கத்துக்கு அமிச்சுட்டு பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாடை வெட்டுறேன், அதோட பிராணனை சொர்க்கத்துக்கு அமிச்சுட்டா நான் மாடை வெட்டுறேன் அப்படிமா. அப்போ உங்க அப்பாவை நீ வெட்டலாமே அப்படிங்கிறான். உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லையா உனக்கு, உங்க அப்பாவை நீ வெட்டலாமே அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், மாடு சொர்க்கம் போகும் என்றால் உங்க அப்பாவை நீ வெட்டலாமே, மாடு வெட்டுற மாதிரி அனுமானம் வந்துடுத்துங்க. அனுமானம் வந்துடுத்து, நீ அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா அனுமானத்தை பிரயோகம் பண்ற. சார்வாக்குங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி, சும்மா அனுபவிச்சா மாத்திரம் போதும் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது. ரிணம் கிருத்வா கிருதம் பிபே துவஸ்தி பூத தேசே புனராகமனம் குதாக அப்படிமா, கடன் வாங்கியாவது நெய்ய குடி சந்தோஷமா இரு. ஏன்னா ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, புண்ணிய பாவத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னா நீ திரும்பி வர போறது இல்ல, அதனால புண்ணிய பாவத்தை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறும் அனுபவத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருக்கான். அதனால பிரத்யட்ச மாத்திரம் தான் அவனுக்கு பிரமாணம். சரி, ரெண்டாவது அனுமதி அபிதி காணாத பௌத்தாக, காணாத பௌத்தர்கள் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க, வைசேஷிகர்களும் பௌத்தர்களும் ஒரு செக்ஷன் ஆஃப் வைசேஷிகர்கள். அனுமானமும் கூட பிரமாணம், அனுமதியும் கூட பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உபமிதி அபிதி நையாயிக ஏகதேசின, உபமிதியும் கூட உபமானத்தையும் கூட சில நையாயிக்கர்கள், நையாயிக்கர்கள்ல ஒரு பட்சத்துக்காரங்க உபமிதியும் பிரமாணம் மூணு பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. சாப்தம் அபிதி நையாயிக்காக, ஆனா ப்ராப்பர் நையாயிக்கர்கள் என்ன பண்றாங்க, சப்தத்தையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க, சாப்த பிரமாணமா ஒத்துக்கிறாங்க. அதையும் ஆர்ச்சாபத்திரபீதி பிராபாகராக, பிராபாகர மீமாம்சகர்கள், பிராபாகர மீமாம்சகர்கள் குரு மதம்னு சொல்லப்படுறது. அப்படி மீமாம்சையில ரெண்டு மதம், ஒன்னு குரு மதமான பிராபாகர மதம், இன்னொன்னு குமாரில பட்டர் பாட்ட மதம். அப்படி பிரபாகர பிராபாகர சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க, அவங்க அர்ச்சாபத்தியும் பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. அடுத்தது அனுபலப்தி, அனுபலப்திகோ அபிதி பாட்ட வேதாந்தினோ, அனுபலப்தியும் கூட பிரமாணமா பட்ட மதத்துக்காரங்களும் வேதாந்த மதத்துக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. சாம்பவிகம் சாம்பவிக ஐதிக்யோ அபிதி பௌராணிக்காக, பௌராணிகர்கள் என்ன சொல்றாங்க, சம்பவம் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தையும் அதே மாதிரி ஐதிஹ்யம் இத்திஹாசத்தினால சொல்லப்பட்ட ஐதிஹ்யம் ஐதிஹ்யம்னு சொல்லிட்டு அதையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க. சேஷ்டிகோ அபீதி தாந்திரிக்காக, சேஷ்டாவும் கூட அப்படின்ட்டு தாந்திரிகர்கள் ஒத்துக்கிறாங்க. ஏதேஷாம் மதே ஸ்வரசம் சம்பாவிய தஸ்ய சாத்துர்வித்யம் தர்சிதம். இந்த மாதிரி பல வகையான மதங்கள் இருக்கு. எல்லாரும் ஒன்னொன்னு ஒரு ஒரு பிரமாணமா ஏத்துக்கிறாங்க. இந்த பிரமாணத்தினால இந்த பிரமாணத்துல இருந்து வேறுபடுத்துறதுக்கோசரம் நாலு பிரமாணம் ஏத்துக்கிறோம் நம்ம அப்படின்றத காமிக்கிறாங்க. பட் நாலு பிரமாணம் தானே ஏத்துக்கிறேன், அவங்க எல்லாம் எட்டு பத்து நிறைய பேர் நிறைய ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் இதுல அடக்கிட முடியும். அதனால நாலு மாத்திரமே பிரமாணம், நாலு மாத்திரமே போதும். அவங்க எல்லாம் தெரியாம புரியாதனால அந்த பிரமாணத்தோட தன்மை அனுமானம்னா என்னன்னு புரியாம அர்த்தாபத்தையும் புதுசா ஒண்ணு உப்புமானமும் புதுசா ஒண்ணும் ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, உப்புமானமும் அனுமானம் தான். அதனால அதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரும் ஒன்னு ஒண்ணும் பேசுவாங்க. நமக்கு இங்க உப்புமானம் அனுமானம் இல்ல அப்படின்னு வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கோசம் உப்புமானம் அனுமானம் சொல்லி ரெண்டு வகை, அர்த்தாபத்தியோ உப்புமானமோ அர்த்தாபத்திய அனுமானமா ஏத்துருவாங்க. அனுபலத்திய நம்ம இங்க ஏத்துக்கிறது இல்ல, அனுபலப்தி சப்த பிரமாணம் அப்படிங்கறத கொண்டு வந்துருவாங்க, இல்ல பிரத்யட்ச பிரமாணத்துல கொண்டு வந்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இங்க பானை இல்ல அப்படின்றது காதுனால கேக்குற, நீ இல்லன்னு தெரிஞ்சுக்கிறேன், இல்லட்டி பானை இல்லங்கிறத நீ கண்ணுனால பாக்குற, அதனால பிரத்யட்சமா கொண்டு வந்துருவாங்க. பூத்தலம் தான் பாக்குறோம், பானையை பாக்குறதுல பானை இன்மையை பாக்குறதுல அப்படின்ட்டு ஒரு ஒரு இதுலயும் வேறுபடுத்தி கொண்டு வந்துருவாங்க. தத் கரணமதி சதுர்விதம் பிரத்யட்ச அனுமான உபமான சப்தபேதா. அதனுடைய கரணமும் கூட என்னது, இந்த ஞானத்தை அடையறதுக்கு கருவி என்னது, அதுவும் நாலு வகை. அது என்னது, பிரத்யட்ச அனுமான உபமான சப்தம் அப்படின்ட்டு. யதார்த்த அனுபவாத்மக பிரமாயாக கரணம் இத்தியர்த்தம். யதார்த்த அனுபவத்துக்கு அனுபவமான பிரமாவுக்கு கரணம் என்ன, இந்த நாளுமே அசாதாரணம் காரணம் கரணம். கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அசாதாரணம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விசேஷமான காரணத்துக்கு கரணம்னு பேரு. அசாதாரணம் எதுக்கு சொல்லியிருக்கு, காலாதி வாரணை அசாதாரண விதி. அசாதாரணம் சொன்னது காலத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம். ஏன்னா காலம் எல்லாத்துக்கும் சாதாரணமான காரணம் அப்படின்னு ஏற்கனவே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். வியாபாரி அதி வியாப்தி வாரணாய வியாபார வதிக்கு அசாதாரணம் காரணம் கரணம்னு சொல்லிட்டு சொன்னதை மாத்திரம் இல்லாம நீங்க என்ன சொல்லணும், வியாபாரவது அசாதாரண காரணம் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லாட்டி என்ன ஆயிடும், வியாபாரத்துல போயிடும் லட்சணம். அதுவும் அசாதாரணமான விசேஷமான காரணம் தானே வியாபாரம். ஒரு செயல் என்னது, ஒரு விசேஷமான பானை பிடிக்கிறது சக்கரம் கரெல்லாம் சுத்தரம். ஒரு வியாபாரம் செய்யறேன் நான், ஒரு செயல் செய்யறேன், அந்த செயல் பானை பிடிக்கிறதுக்கு ஒரு செயல். அது அதே நான் வேற எதாவது பிடிக்கிறதுக்கு பண்ண முடியாது, அப்போ அங்க போயிடக்கூடாது. அதனால வியாபாரவது அப்படின்னு சொல்லி அங்க லட்சணத்தை கொடுக்கணும். வியாபாரஸ் திரவிய அந்நேசதி தஜன்யத்வேசதி தஜன்ய ஜனக. வியாபாரம்ங்கிறது என்னது, திரவியத்திலிருந்து வேறுபட்டதா இருந்து அது சிருஷ்டியானதா இருந்து தஜன்ய ஜனக. அதனால எதை சிருஷ்டி பண்றதோ அது ஈஸ்வர இச்சாதி வாரணாய தஜன்யத்வே சதி. இப்ப இங்க வியாபார லட்சணத்தை விசாரம் பண்றோம், பதக்கிருத்தியம் பண்றோம். என்னது, திரவிய அந்நத்வே சதி, அது ஓகே. திரவிய ஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னது தது, அதனால சிருஷ்டி பண்ணது ஈஸ்வரனால சிருஷ்டி பண்ணது. அதனால என்ன ஆயிடும், தஜன்யத்வே. அந்த ஈஸ்வர இச்சா வந்து எதுனாலையும் உண்டானது இல்ல, தானா ஈஸ்வர இச்சா நித்தியம். அதனால தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அடுத்தது குலால ஜன்யத்வே சதி குலால ஜன்ய கட ஜன் கட ஜனகத்துவம் குலால புத்திரஸ்யாபி அஸ்தி அதஹ தத்ராபி அதிவியாப்தி வாரணாய பிரதமம் சத்யந்தம் தஜன்யத்வே சதி திரவியன்யத்வே சதி தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அந்த லட்சணத்தை தஜன்யத்வே சதி குலால ஜன்யத்வே சதி தத் அப்படிங்கிறது குலாலன்னு எடுத்துக்கோங்க. குலால ஜன்யத்வே சதி குலால ஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு குலாலனால உண்டானதுனால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு இப்ப லட்சணம் வந்திருக்கு. இப்போ குலாலனால் உண்டாக்கப்பட்டது என்னது, பாணி. குலாலனால் உண்டாக்கப்பட்டது பாணி மாத்திரம் இல்ல, மகனும் கூட. லட்சணம் நீங்க என்ன பண்ண போனீங்க, பாணிக்கு. ஆனா லட்சணம் போனது மகனுக்கு. அதனால தஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த லட்சணம் தண்ட ரூப தஜன்யத்வ சக்தி அப்படின்னு லட்சணம் கொடுக்கணும். தண்ட ரூபாதி வாரணை தஜன்ய ஜனக அப்படின்ட்டு தண்ட ரூபம் முதலியத்துல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் தஜன்ய ஜனக, அதனால் உண்டானதுனால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம். அந்த வியாபாரத்தினால் அப்படிப்பட்ட வியாபாரத்தினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்லி கொடுக்கணும். காரிய நீத பூர்வவருத்தி காரணம். காரணம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா காரிய நீத பூர்வவருத்தி. காரணத்தோட காரணம்ங்கிறது காரியத்துக்கு முன்னாடி தொடர்ந்து இருப்பதாக இருக்கிறது, அதுக்கு பேரு காரணம். காரியத்துக்கு முன்னாடி காரியத்தோட சம்பந்தப்பட்டு தொடர்ந்து இருக்கிறதா இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு காரணம். காரியா காரியாத்து நியத அவசியம் பாவினி பூர்வ விருத்தி. காரியாத்து நியத காரிய நியத அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவசியம் பாவினி, காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருக்க வேண்டியது, தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயம் இருக்கிறது, அதுக்கு பேர் காரணம். பூர்வக்ஷண விருத்தி எஸ்ய பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா பூர்வக்ஷண விருத்தி. அந்த பூர்வக்ஷணத்துல பூர்வக்ஷண விருத்திக்கு பூர்வ விருத்தின்னு மத்தியம் பதலோப சமாசம் வந்திருக்கு. அப்போ பூர்வ விருத்தி. பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா என்னாகும், முன்னாடி கணத்துல அது இருத்தல் உடையதா இருந்திருக்கணும், காரியத்துக்கு முன்னாடி கணத்துல இருத்தல் உடையதா இருந்திருக்கணும். தத்தாயத்தியர்த்த அப்படிப்பட்டதுக்கு பேரு காரணம். அநியத ராசபாதி வாரணாய நியத்தேதி, காரிய நியத்த பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, காரிய பூர்வ விருத்தி காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும், நியத்த பூர்வ விருத்தியில தொடர்ந்து இருக்கணுங்கிறது இல்ல, காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். பானை பிடிச்சுட்டு இருக்கீங்க, கழுத கொண்டு வந்தது களிமண்ண, இந்த கழுதியும் காரணமாயிடுறது. அப்படி கழுதிய காரணத்திலிருந்து நிராகரிக்கணும்ன்றது என்ன பண்றீங்க, நியத்த பூர்வ விருத்தி அப்படின்றத நியத்தங்கிற சப்தத்தை சேர்த்துக்கிறீங்க. காரிய வாரணாய பூர்வேத்தி காரிய நியத்தம் அப்படின்னு சொல்லி காரிய நியத்த விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா, காரியத்துவம் காரியமும் காரியத்துல இருக்கு, அதனால காரியம் தன்மை அந்த காரியத்தில் இருக்கே, அதனால என்ன பண்ணணும், நியத்த பூர்வ விருத்தி அதுக்கு முன்னாடி இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் கொடுக்கணும். தண்டத்துவாதிவாரணாய அனன்யா சித்தத்துவ விசேஷணசிய அவசியகத்வேன தத ஏவ ராசவாதி வாரணாய வாரண சம்பவே நியத்த பதம் அனர்த்தகம் ஏவ. இங்க இத்தனை லட்சணத்தை கொடுக்கும்போது காரிய நியத்த பூர்வ விருத்தின்னு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. என்ன அனன்யதா சித்தத்துவ காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அனன்யதா சித்தத்வே காரிய நியத பூர்வ விருத்தி, அந்யதா சித்தமா இல்லாம இருந்தா, அந்யதா சித்தமா இருந்தான்னா இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம், இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம். அப்படிப்பட்ட அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அவசியமா தேவைப்பட்டதுக்கு அனன்யதா சித்தம்னு சொல்லணும். கழுதுதான் மக்களே மண்ண கொண்டு வரணும் இல்ல, நீங்க தலையில வச்சு கொண்டு வரலாம், கழுதிக்கு போது நீங்க சுமக்கலாம், இல்ல ஒரு மாடு வச்சு கொண்டு வரலாம், இல்லாட்டி வண்டி வச்சு தள்ளிட்டு வரலாம், டிராக்டர் வச்சு கொண்டு வரலாம், நீங்க என்னது பண்ணலாம், களிம கழுதான் வேணுங்கிறது இல்ல, அதனால அனன்யதா சித்தம்னு சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நியத்த பூர்வ விருத்தி சொல்ல வேண்டாம், அனன்யதா சித்தம் சொல்லினாலே கழுதையானது அந்யதா சித்தத்தை வந்துடுறது. பஞ்ச அந்யதா சித்தம் சொல்லுவான், அஞ்சு அந்யதா சித்தம் சொல்லுவான், அந்த அஞ்சு அந்யதா சித்தத்துல கழுதியும் வந்துடுறது, அதனால அங்க பிரச்சனை இல்ல. ஏவம்ச அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி காரணமிதி ஃபலித்தம், அதனால என்ன ஆயிடுறது லட்சணம், அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு லட்சணம் ஆயிடுறது. அனன்யதா சித்தத்துவம் அந்யதா சித்த சூன்யத்துவம், அனந்த சித்தத்துவம்னா என்ன, அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அது அனந்தா சித்தம்னு சொல்றது. அந்யதா சித்திச்ச அவசிய கிருத்த நியத பூர்வ வர்த்தீபி தண்டாதிபீரேவ கடரூப காரிய சம்பவே தது சகபூதத்துவ சகபூதத்வே சகபூதத்துவ தச்ச தண்டத்வாதோ வர்த்ததே தௌ தண்டத்வாதிகம் அந்யதா சித்தம். தண்டம் முதலியதெல்லாம் அதெல்லாம் அவசியங்கிறது இல்ல, இருந்தாலும் அது இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க கையால சுத்தலாம், சில இடத்துல பாக்குறீங்கன்னா கால் கீழே வச்சு சுத்திட்டு இருப்பான், ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல்ல உட்காந்துருப்பான், காலை ஆட்டிகிட்டே இருப்பான், ஆட்டிகிட்டே இருக்கிறதுக்கு சக்கரத்தை சுத்தின் இருக்கிறதுக்கு சுத்த சுத்த மேல புடிச்சுட்டு இருப்பான், மேல அந்த சக்கரம் சுத்தம் சுத்து புடிச்சுட்டு இருப்பான். இங்க கம்பு எங்கிருந்து வந்தது, கம்பே இல்லையே, இன்னொரு இடத்துல களிமண்ண பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டான், இவரே சுமந்து வந்துட்டான், கழுத இல்லையே, மேல போற மேகம் இல்லையே, இந்த மாதிரி அவசியம் இல்லாத விஷயம் எல்லாம் அவசியம் இல்ல, அதுக்கு அந்யதா சித்தம் சொல்லி நிராகரிச்சாச்சு. நிச்சயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்யதா சித்தம், அந்யதா சித்தத்துக்கு அந்யதா சித்தத்தை லட்சணம் சொல்றாங்க. ஏன சகைவ எஸ்ய எம் பூர்வ பிரதி பூர்வ விருத்தி அவகமியதே தம் பிரதி தேன தத் அந்யதா சித்தம் யதா தந்துனா தந்து ரூபம் தந்துத்வம் ச பட்டம் பிரதி. எது எதுக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கு, அதாவது தந்து ரூபம் இருக்கு, தந்துக்கு பட்டரு பட்டத்துக்கு தந்து ரூபம், இதெல்லாம் வந்து அந்யதா சித்தம், அது வேற வழியே இல்ல, அது வந்துதான் ஆகணும். குலாலம் பிரதி குலால பிதூ பூர்வ தீர்த்தானே. சரி, அடுத்தது காரியம் பிராகபாவ பிரதியோகி. காரியம்னா என்ன, பிராகபாவத்துக்கு முன்னின் முன்னின்மைக்கு பிரத்தியோகி பாத்திரமா இருக்கிறது. எஸ்யா பாவ சத் பிரத்தியோகி சத் பிரத்தியோகி, இப்படி எதனுடைய எண்மையை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அது பிரத்தியோகி. காரியத்துக்கு காரியமானது முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கிறது பேர் காரியம். முன்னின்மை காரியமானது உண்டாத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, அதனால முன்னின்மைக்கு பாத்திரமானது. எது முன்னின்மைக்கு பாத்திரமாறதோ அது காரியம்னு அர்த்தம். காலாதி வாரணாய பிராகிதி, பிராகுன்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா, பிராகபாவம் பிராக் அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு, காலத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம். ஏன்னா காலம் என்னைக்குமே இருக்கு, அசம்பவாரனாய பிரத்தியோகி தி பிராகபாவம் மாத்திரம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிராகபாவம் காரியம்னு சொல்லிட்டான்னா அது அசம்பவ தோஷம் ஆயிடும், உண்டாடுறதுக்கு காரியம்னு சொல்லுவானா இல்ல இல்லாத காரியம்னு சொல்லுவானா, அதனால பிரத்தியோகி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது ரெண்டு வகையான லட்சணம், பாவ காரியத்துல வந்து மூணு வகையான காரணம் நமக்கு தேவை, பாவ ரூபமான காரியத்துக்கு மூணு வகையான காரணம் தேவை, ஆனா அபாவ ரூபமான காரியத்துக்கு ஒரே காரணம் தான், நிமித்த காரணம் மாத்திரம் போதும். அபாவ ரூப காரியத்துக்கு பாவ ரூப காரியத்துக்கு நிமித்த காரணம், அசாதாரணம், சாதாரணம், எல்லா வகையான காரணம், சமாயா சமாயின்னு மூணு வகையான காரணத்தையும் பார்ப்போம் நம்ம. சிப்பாவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Nam. Shaivam.org in Anmeega Anbargalukku Vanakkam. Neengal Kekkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
6: இப்பொழுது இந்த சூத்திரத்தினுடைய ஆகவே 10வது நூற்பா என்ன சொல்கிறது என்று கேட்டால், சிவ யோகத்தின், அதை இன்னொரு விதமா சொல்ல போனீங்க, அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, சிவ யோகம். அதுக்கு இன்னொரு பேர் தான் நிம்மல துரியம். இதெல்லாம் அந்த நம்முடைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ல பயன்படுத்தக்கூடியது. அதுக்குள்ள தமிழ் வார்த்தை தான் தெளிதல். தமிழ்ல வந்து தெளிதல், அதாவது இப்ப நம்ம திருமந்திரம் போன்ற நூல்களில் தெளிதல்ங்கிற வார்த்தை சொல்லிட்டாருனாலே அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும், சிவ யோகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு போயிட்டு நம்ம உலகியல் அர்த்தத்துல தெளிகிறதுங்கிற அந்த அர்த்தம் எடுக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல மேல சூத்திரத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்முடைய இதுக்கு வருவோம். இந்த சூத்திரத்தை எப்படி நாம கண்ணடிவு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது கண்ணடிவு செய்து எப்படி பொருள் கொள்கிறோம். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றேன். இப்போ இந்த நெறிங்கிறது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, இங்க உவமை உருவு, ஆகவே அது போகலன்னு அர்த்தம் பண்ணணும். அது தமிழ்ல உவமை உருவுன்னு பேர். இப்போ அந்த இறைவன் வந்து அந்த சிவ யோகத்துல எப்படி நிற்கிறார் என்றால், இப்போ நாம இந்த பெத்த நிலை, இப்பொழுது நாம அந்த உலகியல் நிலையில இருக்கிறோம்ல, இந்த முண்டேன் பெனிஃபிட்ஸ், முண்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அந்த நிலையில என்ன பண்றாருன்னா, இறைவன் தன்னை காட்டாமல் நம்மை முன்னால் நிறுத்துற, அது செய்யறவர் அவர்தான். ஆனா அவர் என்ன, அவருடைய திரவதான சக்தி தான் செய்ய வைக்குது, ஆனா நிக்கிறது நம்ம நம்ம செஞ்ச மாதிரி ஒரு தோற்றம். அப்போ இதுக்கு என்ன சொன்னாங்க, இறைவன் இப்ப நம்முடைய ஆன்மாவுக்குள்ள ஒளிந்து கொள்கிறான். அது இன்னொரு விதமா சொல்ல போனீங்க. இப்ப அந்த நிலையை அடையும் பொழுது இந்திய நாட்டு தத்துவத்துல ஏன் இதை சொல்ல வேண்டியது கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே அந்த இந்திய நாட்டு தத்துவத்துல சொல்லப்படுகின்ற பல்வேறு உவமைகள், அதாவது இந்த யோகம் ஞானம் என்ற நிலைக்கு வந்த உடனே அந்த நிலை எப்படி இருக்கும்னு வளர்க்கணும் இல்லையா. அதுக்கு திருஷ்டாந்தம் நான் சொன்னேன் இல்லையா, உலகியல், உலகியல் வைத்துக் கொண்டு சில செய்திகளை விளக்கணும், புரிய வைக்கிறதுக்காக உபமானங்கள், நடைமுறை உதாரணங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்திய நாட்டு தத்துவத்தில் 14 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு, பல்வேறு சமயவாதிகள் சொல்லக்கூடிய உவமை. அதாவது சிவமும் ஆன்மாவும் எப்படி நிற்கிறது அந்த நிலையில, அந்த அவ்வளத்தையும் என்ன பண்ணாருன்னா, நம்ம காசிவா சித்திநாத ஐயர் அருமையாக அந்த சிவஞான போத வசனாலங்கார தீபத்துல அப்படியே சுருக்கி கொடுத்துறேன். அந்த 14 ஓமைகள் என்னது, குடம் உடைந்த பொழுது, அந்த சில ஓமைகள் முக்கியமான ஒன்று, ஒரு குடம் உடைந்த பொழுது அந்த குடத்துல இருக்கக்கூடிய ஆகாயமானது என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி தர்க்க சாஸ்திரத்துல. குடம் உடைந்தபடி இந்த குடாகாயம் மகாகாயத்துல கலந்து விடுவது போல அப்படின்னு உதாரணம் சொன்னான். இது மாயாவாதிகள் சொல்லக்கூடிய உதாரணம். அப்புறம் இன்னொரு உதாரணம் என்ன சொன்னாங்க, பாஞ்சராத்திரிகள், அது நாயகனும் ஒரு நாயையும் சேர்ந்து அந்த சிற்றின்பத்தில் ஈடுபடும் பொழுது என்ன ஆகுது, ஈருடல் ஓர் உயிர் போல இருப்பது. அதனால நாயகின் நாயகி பாவத்தை அவங்க சிறப்பாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ப சில நீர் நிழல், அதாவது நீருக்கு நீரினுடைய ஆட்டம்ஸ் என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய விஷயம், நீர்லயே ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஆட்டம்ஸுக்கு நிழல் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி. அந்நீருக்கு நிழல் உண்டு. அது ஏன் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்டம்ஸோட நிழல் வந்து அந்த ஆட்டம்ஸ்குள்ளேயே அடங்கிருது. எப்படி தஞ்சாவூர் கோபுரத்துல என்ன சொல்லுவாங்க, நிழல் கிளை விடாது தஞ்சாவூர் கோபுரத்துல, அது மாதிரி அது நீர் நிழல் போல அப்படின்னு ஒரு உதாரணம். இப்படி பல்வேறு விதமான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில சிவ சிவ சமவாதிகள் இருந்தாங்க, ரசமவாதம்னு பேர். அதாவது அந்த சில சித்துக்கள்னால என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, காப்பரை வந்து கோல்டா மாத்திடலாம், அதுக்குதான் ரசவாதம்னு பேர். ரசவாத வித்தை என்று சித்தர்கள் செய்யக்கூடிய ஒரு 64 திருவிளையாடல்ல ரசவாதம் செய்த படலம்னே ஒண்ணு வருது. அதுபோல என்ன ஆகுதுன்னா, அந்த ரசவாதம் செய்யப்பட்ட செம்பானது என்ன ஆகும் கேட்டா, எல்லா வகையிலும் பொன்னாவே ஆயிரும். அப்படி அப்படியான செம்பு பொன்னாவது போல இந்த ஆன்மா சிவமாக மாறி விடுகிறது. அப்படி அப்படி ஒரு உதாரணம். இதெல்லாம் நீங்க செந்திநாதையர் மிக அற்புதமாக அவ்வளோத்தையும் எழுதியிருக்கிற. இது வந்து 158 பக்கத்துல, 158 பக்கத்துல இந்த சிவமும் ஆன்மாவும் இந்த நிலையை அடைந்த பிறகுதான், இந்த நிலையை அடைந்த பிறகு அது எப்படி இருக்குங்கிறத புரிய வைக்கணும் இல்லையா. சில பேர் நீரும் நீரும் நீ கலந்த ஒரு தண்ணீரும் தண்ணீரும் கலந்த உன்ன, இந்த கலந்த தண்ணீர் பிறகு ஒரு பாட்டில இருந்து உன்ன ஒரு பெரிய பாத்திரம் சொல்றீங்க, கலந்த பிறகு இந்த அதுல வந்து இந்த பாட்டில இருந்து வந்த தண்ணி அது ஏற்கனவே இருந்த தண்ணின்னு சொல்ல முடியுமா. அப்படி நீரும் நீரும் கலந்தாற் போல, நீரும் உப்பும் கலந்தாற் போலன்னு எத்தனையோ உதாரணங்கள். ஆனா மெய்கண்டார் என்ன சொன்னாருன்னா, அந்த சொல்லப்பட்ட அந்த 14 ஓமைகளும் பொருந்தாது. ஏன்னா அந்த கொள்கையை சரியா சொல்லல அப்படின்னு மெய்கண்டார் அவ்வளவு விளக்கிட்டார். அப்ப அப்ப இவர் ஒன்று சொல்லணுமே, என்னன்னு சொல்லி ஆகணுமே, ஒரு திருஷ்டாந்தம். அதனால சொன்னாரு, இந்த பெத்த நிலையில சிவபெருமான் வந்து அவர் வந்து ஒளிந்து கொண்டு எப்படி ஆன்மாவை முன்னிலைப்படுத்துகிறாரோ அதே போல இங்க ஆன்மாவானது சிவனுக்குள் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைதான் அந்த சிவயோகம். ரெண்டு பொருளும் இருக்கு. ரெண்டு பொருள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க பெரிய விஷயம் கேட்டா, இந்த ஆன்மாவும் சிவமும் எப்படி ஆகுது, அதான் ஞானம் ஞானம்னு சொல்றீங்களே, அந்த ஞானம்ங்கிற நிலை வரும்போது என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி வந்துடுது பாருங்க. அங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, பொருள் அழியாது, அதான் விஷயம். ஆன்மா என்ற பொருளும் அழியாது, சிவம் என்ற பொருளும் அழியாது. அதனால என்ன சொன்னாங்க, அது ஆங்கிலத்தில் ஒரு எழுதினார், என்டிட்டிவ்னஸ் கண்டினியூஸ் எழுதினார், என்டிட்டிவ்னஸ் இட் இஸ் அன் என்டிட்டி அண்ட் தட் இஸ் அன் என்டிட்டி, ஸோ என்டிட்டிவ்னஸ் கண்டினியூஸ் எழுதினார் ஒருத்தர் இங்கிலீஷ்ல விளக்குறதுக்கு. இன்னொருத்தர் ஜி வன்னிகநாத பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொல்லுவாருன்னா, God and soul are metaphysically distinct but becomes one by union. God and soul are metaphysically distinct. எப்பயுமே metaphysically ரெண்டு separate தான், but becomes one by union. அதனால என்ன ஆகும், ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு ஒரு வகையில சொல்லலாம், ஒரு வகையில சொல்ல முடியாது. அதுபோல அவனே இங்க சொல்லக்கூடிய அந்த ஏகாரம் என்ன சொன்னாரு, அவனே தானே. அப்போ இந்த ஏகாரத்துக்கு அவர் பொருள் சொல்லும்போது சொன்னாரு, அவனே என்ற ஏகாரம் பிரிநிலை, தானே என்ற ஏகாரம் தேற்றம், நெறி என்பது உவமை உருவு. கடைசியில வருது பாருங்க, வல்வினை இன்றே, அதுல வரக்கூடிய ஏகாரம் அசை, வல்வினை இன்று அவ்வளவுதான், அதுக்கு பொருள் கிடையாது. இந்த நிற்க என்பது என்ன சொன்னாரு, நிற்க, இந்த நிற்கன்னா நிற்பின் அப்படின்னு பொருள், அது மாதிரி நிற்கும் பொழுது. இந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணோம், இங்க தமிழ்ல நிற்பின் அல்லது நின்றால் நிற்பின். கடைசி வரியில ஒரு தமிழ் கிராமர்ல ஒரு பெரிய சிக்கல் வருது கடைசி வரியில. அதாவது மலம் மாயை வல்வினை இந்த மூணு இருக்கு. இப்ப மலம் மாயை இந்த ரெண்டு, இது ஒரு பொருள் இது ஒரு பொருள், இது வினைங்கிறது இன்னொரு பொருள். இப்ப தமிழ் இலக்கணப்படி என்ன ஆகும் கேட்டா, மலம் மாயை தன்னோடுன்னு சொல்லப்படாது, ஏன்னா அது பன்மை, மலம் மாயை தம்மோடுன்னு தான் சொல்லணும். இப்ப இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றேன்னு சொன்னதும் தப்பு, ஏன்னா புளூரல், மலம் மாயை வல்வினை மூணு புளூரல். இந்த மூணு புளூரல் சேரும் பொழுது பயனிலை என்ன கொடுக்கணும்? பன்மை பயனிலை தான் கொடுக்கணும். இளவேன்னு தான் சொல்லணும். இளவே, அதுக்கு தமிழ் இலக்கணத்தோட அடிப்படை சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஒருமையில வரும்பொழுது எப்படி முடியும், பன்மையில வரும்போது எப்படி முடியும், உயர்வினியா வந்தா எப்படி முடியும், அக்னினியா வந்தா எப்படி முடியும், அப்படின்னா நிறைய
7: இன்று என்றது இல்லை என்று
6: சொல்லு. இல்லை என்பது பொது அது. ஆனா இன்று என்பது இப்ப வந்து

அப்படிதான் முடியும், ஒருமையில வந்தா அப்படி ஒரு சிக்கல் வருது. இப்ப அதனால என்ன சொன்னாரு, ஏன் அப்படி சொல்றாரு, மெய்யண்டாரு கலக்கணம் தெரியலையான்னு அர்த்தமா? அதாவது தமிழ்ல எவ்வளவு நுட்பமா இருக்கிறது, அதாவது இருக்கிறது ஒரு வார்த்தை, மலம் மாயே தன்னோடு வல்வினை இன்றே என்பது ஒரு சென்டென்ஸ், அதுக்குள்ள ரெண்டு கிராமர் மிஸ்டேக் வருது நமக்கு, நம்ம பாக்குறதுக்கு தெரியுது. மலம் மாயை தன்னோடுன்னு சொல்லப்படாது, தம்மோடுன்னு தான் சொல்லணும். மூணு சேர்த்து எழுவாயா இருந்தா இன்றேன்னு சொல்லப்படாது, இளவேன்னு தான் சொல்லணும். அப்ப ஏன் மெய்கண்டார் அப்படி சொல்றார் என்றால், அங்க ஒரு கருத்து என்ன, இத எப்படி கொண்டு கூட்டணும்னா, மலம் இன்றே மாயை தன்னோடு வல்வினை இன்றே, மலம் இன்றேன்னு சொல்லும்போது கிராமட்டிக்கலி கரெக்ட். இப்ப மாயை தன்னோடு சொல்லும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டா, அந்த ஒடு உருவு கொடுக்கும் போது எப்படியுமே தமிழ்ல ஒடு உருவு கொடுத்தாக்கா சிங்குலர் போதும், சிங்குலர் பைனலே போதும். ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி ஞாபகப்படுத்துறேன். இப்ப ராமா அண்ட் இஸ் டாக் கேம், இங்கிலீஷ்ல பிரச்சனையே வராது, இப்ப தமிழ்லதான் பிரச்சனை வரும். ராமனும் அவனுடைய நாயும் என்ன சொல்றது, வந்தார்களா வந்தனவா? அங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி இடத்துல ஆண்டு கன்ஜங்ஷன் போடக்கூடாது, ஒடு உருவு தான் கொடுக்கணும். அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஒடு உருவு யாரு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாயோடு ராமன் வந்தான். அதாவது அந்த ஒடு உருவு உயர்தனைக்கு தான் கொடுக்கணும், ரெண்டுமே அக்ரீனியா இருந்தா அதுல சிறப்புடைய பொருளுக்கு தான் கொடுக்கணும். அதான் யான சொன்ன சொல்லும் பொழுது, யமனோடு தூதர் வருகாலமான பலவும், யமன் காலன் தூதன் யமனோடு, அந்த ஒடு உருவ யமனுக்கு கொடுத்த. மாணிக்கவாச சொல்லும்போது திருமாலோடு நான்முகனும், அப்புறம் சொல்ற திருமாலோடு நான்முகனும். அங்க திருமாலையும் பிரம்மனையும் கம்பேர் பண்ணா ஒடு உருவ யாரு கொடுக்கணும், திருமாலுக்கு தான் கொடுக்கணும். திருமாலோடு நான்முகனும் அது அப்பர். அப்ப என்னன்னு கேட்டா, மாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனாலதான் திருக்குறள் என்ன சொன்னாரு, அங்க ஒரு இலக்கணம் வருது திருக்குறளையும், சிறப்போடு பூசனையும் செல்லாதுன்னு கொடுத்தார் திருவள்ளுவர். இப்ப சிறப்பும் பூசனையும் செல்லாதுன்னு சொல்லக்கூடாது, சிறப்போடு பூசனையும் ரெண்டு சொற்கள். அப்ப சிறப்போடு பூசனை செல்லாதுன்னு சொல்லலாம், திருவள்ளுவர் அதான் சொன்னார். அதனாலதான் இங்க மாயை தன்னோடு வல்வினை இன்றே, அதாவது அது ஏன் ஒருமை கொடுக்கிறார்னு கேட்டா, தனித்தனி நீ கூட்டணுங்கிறக்காக கொடுக்கற. ஏன் கொடுக்கறேன்னா, நீ உன் யுக்தி அப்ளை பண்ணிப்பாரு ஏன் கொடுக்கறேன் அப்படின்னு கேட்டா, அங்க என்ன சொல்றாரு, ஏகனாகி, அதாவது ரெண்டு விஷயம் சொல்றாரு, ஏகனாகி நிற்றல் இறைவனை நிற்றல் இல்லையா. தாமா எப்படி நிக்குது சிவயோகத்துல, சிவயோகம் வரும்பொழுது ஆன்மா ரெண்டு நிலை, ஏகனாகி நிற்கிறது இறைவனிலே நிற்கிறது. அது என்ன வழக்கம் அப்புறம் பார்ப்போம், ஏகனாகி நிற்றல்னா என்ன, இறைவனை நிற்றல்னா என்னங்கிறது வேற விஷயம். ஆனா ஏகனாகி நிற்றலால் மலம் இன்றே, இறைவனை நிற்றலால் மாயகனோடு வல்வினை இன்றே. அப்ப அர்த்தம் பண்ணும்போது என்ன ஆகும், ஏகனாகி நிற்க சொல்லப்படியா, ஏகனாகி நிற்க, அப்படி ஏகனாகி நின்றால் மலம் இன்றே, இறைவனை நின்றால் மாயையோடு வல்வினை இன்றே. புரியுதுங்களா நுட்பத்தை? ஏகனாகி நின்றால் மலம் இன்றே, இறைவனை நின்றால் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அதத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னா, திருவள்ளுவர் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, சில விஷயத்த சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். நான் ஒரு சில விஷயத்தை இருக்கேன், திருவள்ளுவர் சொன்னதும் சொல்லாததும். அவர் என்ன சொன்னாரு, திருக்குறள்ல மெய்யுணர்வுங்கிற அதிகாரத்துல 356 திருக்குறள்ல என்ன சொன்னாரு, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு என்ற உலகம் போகும். நியாயமா பாத்தீங்கன்னா, இந்த 10 சூத்திரம்

0: திருக்குறளுக்கு ஒரு கமெண்ட்ரி. திருக்குறளுக்கு மெய்கண்டார் அர்த்தம் சொல்ற பெரிய விஷயம். நான் அப்படி சொல்றேன், திருக்குறளுக்கு மெய்கண்டார் அர்த்தம் சொன்னா எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்லிட்டாரு, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். இது திருவள்ளுவர் சொன்னது, யான் எனது என்ற செருக்கை அறுப்பவன் இந்த வானவர்கள் எல்லாம் வதிக்கக்கூடிய உலகத்திற்கு மேற்பட்ட உலகத்திற்கு போவான். என்ன சிவலோகம் போவான்னு சொல்றத அப்படி பக்குவமா சொல்ற, ஏன்னா சிவலோகம் சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க வாழு, அதனால தெரியும் இருக்கு. அதனால புத்தி உள்ளதை முடிச்சுக்கிட்டோம், வாட்டை மீன்கிறத புத்தி உள்ளதை முடிச்சுக்கிட்டோம். தேவர் உலகத்துக்கு மேம்பட்ட உலகம் என்னன்னு பண்டைய உடைய
1: திருவள்ளுவரும் கொஞ்சம்
0: ஆமா நிறைய
1: கண்டிப்பா கவனமா இருந்திருக்கிறாரு.
0: கவனமா மட்டும் இல்ல, சில சமயத்துல அவர் திருவள்ளுவர் வந்து என்ன செய்வாருன்னா நிறைய சேட்டைகளே பண்ணுவார். சொன்னா என்ன சொன்ன என்னதான் வண்டியில சேர்க்காது பாப்பேன். சிந்திக்கிறவனுக்கு தான் அது, நூல்களை எல்லாம் படித்து விட்டு வரவனுக்கு தான், நமக்கு அது இல்ல, நமக்கு எல்லாம் ஒண்ணு போலதான் தெரியுது. ஆனா திருவள்ளுவர் சொன்னது அது, திருவள்ளுவர் சொல்லாதது என்ன தெரியுமா உங்களுக்கு? எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லல, அதான் பெரிய விஷயம். இத அறுத்தால் அங்க போவேன்னாரு, ரைட் புரியுது. எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லியே, அதெல்லாம் எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லியே என்றால் உறுதிமொழியானும் யோக பயிற்சியினாலும் அவர்களின் பற்றை விடுதல் எழுதினார். அதாவது அவர் இந்த நிலை எப்படி அடைய முடியும் என்றால் ஞானாசிரியத்திலே உபதேசம் பெற்றுக் கொள்வதனாலேயும் சிவதீட்சை பெற்றுக் கொள்வதால் ஞானாசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் யோக பயிற்சியினாலும் அவற்றின்கள் தட்டை விடுதல் அப்படின்னு அதுதான் சொல்ற. அப்போ அந்த யான் என்ற செருக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு மெய்கண்டார் என்ன விளக்கம் சொல்றாரு, ஏகனாகி நிற்கும் பொழுது யான் என்ற செருக்கு அரும், இறைவனி நிற்கும் பொழுது எனது என்ற செருக்கு நீங்கும். அந்த திருக்குறள் 356 போட்டுக்கொண்டு நீங்க எழுதுங்க, ஏகனாகி நிற்கும் பொழுது யான் என்ற செருக்கு அரும், இறைவனிலே நிற்கும் பொழுது எனது என்ற செருக்கு அரும். இப்ப சுருக்கமாக ஏகனாகி நிற்றல் இறைவனி நிற்றல் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏகனாகி நிற்றல் அது என்ன புரிஞ்சுக்கணும், எப்பயுமே நம்ம வந்து அந்த அந்த இலக்கிய தமிழ் வார்த்தைகளின் மூலமாக நாம என்ன கான்செப்ட் அங்க விளக்கப்படுகிறதுங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் அது வந்து நேரடியா உனக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் குருநாதர் வேணும்னு அவங்க சொன்னது காரணம். அந்த ஏகனாகி நிற்றல் என்றால் ரெண்டும் தனித்தனி பொருள், ஆனா ஒண்ணு போல நிற்பது. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு, அதுக்கு உதாரணம் சொன்னாரு, அவனே தானே பெத்தத்தில், அதனால இப்படி எழுதி கொடுங்க, பெத்தத்தில், பெத்தம்னா இந்த உடம்போ இருக்கிற நிலை, அது பேர் பெத்தம். இந்த உடம்பு நீங்க நிலைக்கு முத்தின்னு சொல்லுவாங்க, பெத்தம் முத்தி. பந்தம் வீழாய பதபதார்த்தங்கள் எல்லாம் எழுதுவார் சித்தி, சித்தியார சொல்லுவார். அப்படி பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடு இந்த உயிரானது பிறக்கு இந்த நிலை இருக்கிறதுக்கு பெத்த நிலைன்னு சொல்றது. அது தேவரோகமே பிறந்தாலும் அது பிறப்பு தான், அதுவும் பெத்தம் தான். இந்த உலகத்தை பிறக்க இந்த உலகத்தை பிறக்கிறது மட்டும் இல்ல, பெத்தம் என்றால் பிறப்பு. இந்த உயிர் வந்து பிறப்புக்கு உட்படுகின்ற நிலை பெத்தம், பிறப்பிலிருந்து விடுபடுகின்ற நிலை முத்தி. இப்ப பெத்தத்தை என்ன பண்றாருன்னா, அவர் தன்னை ஒழித்துக் கொண்டு ஆன்மாவை முன்னிறுத்துகிறார். ஆனா இந்த நிலை யோக நிலைக்கு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆன்மாக்கள் சிவத்திடத்திலே ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவர் ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டார். இப்ப என்ன பண்றாரு என்றால், இந்த ஆன்மாக்கள் தன்னை சிவபெருமானத்திலே ஒழித்துக் கொள்கிறார்கள். அந்த நிலை ரெண்டு விதம். ஒன்று வந்து ஏகனாகி நிற்றல் என்று சொன்னால், அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த அனுபவம் எப்படி இருக்கு என்று கேட்டால், நாம் அனுபவிக்கிறோங்கிற உணர்வே இல்லாம வரக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு ஒரு வண்டி என்ன பண்ணுதுன்னா, தேனை சுவைக்கும் பொழுது, மடல்ல உள்ள தேனை சுவைக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அப்படியே ஒரு இன்பம், அந்த இன்பம் வரும்பொழுது அந்த இன்பம் அந்த தேனை சுவைப்பதனாலதான் வந்ததுன்னே அதுக்கு தெரியாது. அப்படி ஒரு செய்யும் முதல்ல தேனை சுவைக்கிறோம்னு சுவைக்குது, அப்புறம் என்ன வருது, தேனை சுவைத்ததுனாலதான் இது வந்ததுன்னே தெரியாத ஒரு நிலை, இன்டாக்சிகேஷன் அப்படி வேணா சொல்லலாம். நீங்க நீ மெடிக்கலா சொல்ல இன்டாக்சிகேஷன். அதுலே அந்த மூன்றற்ற நிலை ஞாத்தா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஞாத்தா ஞானம் ஞேயம் என்ற பகுப்பின்றி நிற்றல், திருபுடி ஞானம். அது என்ன திருபுடி ஞானம் அற்ற அறல். ஞாத்தா ஞாத்தான்னு என்ன அர்த்தம், அனுபவிக்கிற பொருள். ஞானம் என்றால் அனுபவிப்பதற்கு காரணமாக உள்ளது. ஞேயம் என்றால் எதை அனுபவிக்கிறோம், ஒரு கேள்வி வருது இல்லை, எதை அனுபவிக்கிறோம், அந்த பொருளுக்கு தான் ஞேயம்னு பேரு. அனுபவிக்கின்ற பொருளுக்கு ஞாத்தான் பேரு. இப்ப எதன் மூலம் அனுபவிக்குது, ஞானத்தின் மூலமாக அனுபவிக்கிறது. ஆகவே அந்த ஞானத்தினுடைய, இப்ப ஞானம்ங்கிற வார்த்தை தெரியுது, ஆனா அந்த ஞானத்தோட தொடர்புடைய வார்த்தை நமக்கு தெரியுது இல்ல. ஞானம்ங்கிற எல்லாரும் சொல்றோம், ஆனா அந்த ஞானம்ங்கிற தொடர்புடைய வார்த்தை, இப்ப சுதந்திரம் எல்லாருக்கும் தெரியுது, சுதந்திரத்தோட தொடர்புடைய வார்த்தை பரதந்திரம், அது தெரியாது. சுதந்திரம் தெரியுது, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்ல தெரியாது. ஆகவே என்ன சொல்றாங்க, அது ஐயா சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி திருவுடி ஞானம். இது எங்க விளக்கினா பக்கத்துல போட்டீங்கன்னா திருவருள் பயன் 79 சொல்ற மூன்றாய தன்மை அப்படின்னு சொல்ற தமிழ்ல சொன்னா அந்த திருவுடி ஞானத்துக்கு மூன்றாய தன்மை. அப்போ இந்த அந்த மூன்றும் நான் அனுபவிக்கிறேங்கிற ஒரு நிலையே இல்லாம ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுக்குதான் என்ன பேரு என்றால் அந்த ஏகனாகி நிற்றல், இறைவனி நிற்றல் என்றால் ஒரு தெளிவு. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இறைவனி நிற்றல் என்பதற்கு நம்ம சிவஞான போதம் வெண்பா இரண்டாவது வெண்பால மிக அற்புதமா அதை விளக்குன. இறைவனி நிற்றல்னா என்ன, அது என்னன்னு கேட்டா, நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாமல்ல நாமும் அரணுடைமை. அதாவது நான் சொன்னேன் இல்லையா நேற்றே அதை லேச சொன்னேன், இந்த இந்திரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவிகள் எல்லாம் வந்து இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்தது என்ற உணர்வு. கொடுக்கிறவன் இறைவன், ஆனா எதற்காக கொடுக்கிறான், இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கிறான், அவனை அனுபவிப்பதற்கு இல்லை. கடவுளை அனுபவிப்பதற்கு இந்த இந்திரியங்கள் வேண்டியதில்லை, மெய் வாய் கண் மூக்கு செவி போன்ற எந்த இந்திரியங்களுமே வேண்டியதில்லை இறைவனை அனுபவிப்பதற்கு. அதை நன்றாக அறிகின்ற ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுதான் என்னன்னு கேட்டா இறைவனி நிற்றல். இறைவனி நிற்றல் என்றால் சர்வீஸ் கார்டுன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப பேர் அப்படிலாம் அர்த்தம் பண்றாங்க. இன்னைக்கு என்னன்னா பணி இறைவனி, அவன் கிறிஸ்டியன்ஸ்ல என்ன சொல்லுவானா தேவ ஊழியம்மா, தேவனுக்கு ஊழியம் பண்றாங்க இவங்க எல்லாம். அதுபோல சர்வீஸ் டு காடுங்கிற கொஸ்டின் இல்ல, நமக்கு தமிழ் வார்த்தை என்ன எடுப்போம்னா இறை பணி, அது அப்படிதான் வருது, இறைனா கடவுள் பணினா சர்வீஸ், சோ இறை பணி சர்வீஸ் டு காட்னு சொல்லிடலாமா,
1: சிவதம்
0: அப்படி அர்த்தம் இல்லை. இறைவனி நிற்றல் என்று சொன்னால் இந்த இந்திரியங்கள் இல்லாமலேயே தான் அவனை அனுபவிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இந்திரியங்கள் இல்லாம அவன் அனுபவிக்கிற நிலை தான் உயர்ந்த ஒரு நிலை. இதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க ஞானிகள் வந்து, இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் எல்லாம் இந்த உலகத்தை இணைக்கீடாக அறிவிப்பதற்காக தான் அந்த உடம்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா இறைவனுடைய அந்த அனுபவம் வரும்பொழுது என்ன தேவையில்லை, உடம்பு வேண்டியதில்லை. அதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா பிறப்பு அருட்கள் உற்றார்க்கு உடம்பு மிகைனர். எல்லாம் திருவள்ளுவர் சொல்றத இந்த பிறப்பு அருக்கள் உற்று அதனால வரக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு என்ன சொல்றாரு, மிகை, இட் இஸ் நாட் நெசசரி, இட் இஸ் ரிடண்டன்ட். இப்ப இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது கேட்டா பின்னாடி வரக்கூடிய ஆன்மாவுக்கும் இந்த சிவ அந்த போகத்திற்கும் சிவ யோகத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா தமிழ்ல என்ன சொன்னாங்க அதை எழுதி கொள்ளுங்கள், யோகம் என்பது அருள் விளக்கம், போகம் என்பது ஆனந்த விளக்கம். அருள் விளக்கம் ஆனந்த விளக்கம். அப்போ சிவயோகம் என்பதற்கு எத்தனை பேர் சொல்லலாம் பாருங்க, அதாவது அந்த டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லும் பொழுது நிம்மல துரியம், அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். சிவயோகம், அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதை விளக்கும் பொழுது நமக்கு தமிழ்ல என்ன விளக்குனாங்க, அருள் விளக்கம், ஆனந்த விளக்கம். இந்த ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழ் நல்கியருள் ஞான பேராளர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இப்ப இந்த வரலாறு இப்ப சாமி என்ன சொல்றாரு, இந்த பாட்டை சொல்லிட்டார், அவரை நீ அடைவார். சுந்தரருக்கு பயம் வரும். ஏற்கனவே சாமிக்கு ஆட்கொள்ளப்பட்ட போது அவர் என்ன சொல்றார், வேதியனாகிய நீ வடக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதே எனக்கு. அது ஊதியம்னு சொன்னார். சாமியால் ஆட்கொள்ளப்பட்ட ஊதியம், அடியாரால் ஆட்கொள்ளப்பட்ட ஏதம் தீர் நெறி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுலதான் விளக்கமே இருக்கு. சாமியை கும்பிட அவர் ஒருத்தர் நல்லா கவனம் பண்ணியிருக்கிறார், நல்லா கவனிக்கோ, நிறைய கவனம் பண்ணியிருக்கிறார், சொத்து மாதிரி சம்பத்தை வச்சிருக்கிறார் தவம். அது காணா போகாம இருக்கணும்னா, குறைஞ்சி போகாம இருக்கணும்னா, தேஞ்சி போகாம இருக்கணும்னா, அடிந்து போகாம இருக்கணும்னா, சதுந்து போகாம இருக்கணும்னா, அடியார் கூட்டுறவு சத்தியமும் அடியார் தான் நாம பெற்ற பரமுக்தியை நிலைக்க வைப்பார்கள். இது மேல நான் என்ன சொல்றேன்? அப்ப சுந்தர கேக்குற, ஏதும் தீ நிறைய பெற்றேன் என்று எதிர் வணங்கி போட்ட. அப்ப சாமி அவருக்கு அறிவுறுத்துற, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து. நீதியால் பணியறதுன்னா என்ன? கிட்ட போய் பணியணும், பலமுறை பணியணும், திருவேடம் சிவன் உருவம் என் உணர்வோடு பணியணும். அடியார பணிஞ்சா திரும்ப திரும்ப சொல்றேன், வினை தீரும். இந்த மெய்கண்டர் வாக்கு வச்சு சொல்லிடுறேன், வினையால் அசத்து விளைதலால் ஞானம் வினைதீரின் என்று விளையா, வினைதீர ஞானத்தை நாடி தொழவி அது நிகழும். ஏன்னா அந்த ஞானம் எங்க தெரியுமா வருது? வித்தக வேடத்துல வரும். அவங்களுக்கு ஞானம் இல்லாம அதை பத்தி நம்ம ஆராயக்கூடாது. அடியார் படிச்சவரா படிக்காதவரா பதவியா அதெல்லாம் பார்க்க கூடாது, வேடம் தான். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். சில பேர் கூட சொல்லுவாங்க, டீச்சர் பூஜை பார், எல்லாமே அடிபட்டு போயிடும். திருநீர் அணிஞ்சு தலைவனாக சிவனையும் அடிமையாக தன்னையும் பாவிக்கிற ஒவ்வொருத்தரும் சிவனடியார் தான், தீட்சை பெற்ற பெருமக்கள் தான், சத்தியம் பண்ணி சொல்லலாம். இதுக்கு நான் சார்ந்து சொல்லிடுறேன். நம்ம சுந்தரமூர்த்தி சாமி மழைபாடி போவார், அங்க பாடுவார், சாமியை பார்த்து கேட்பாரு.

0: பாடுவானே ஏ என்று கொள்ளி. திரும்ப நிறைய தெரியும் பாட்டு பாத்தீங்கன்னா, நிறைய கத்துக்கலாம். ஆட்டான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு, அடியாருக்கு தொண்டுபட்டு சிவனுக்கு தொண்டுபட்டுன்னு சொல்லல, ஏன்னா அரண் அடியார் இருக்காங்கல்ல, அரணினும் இருந்தவர்கள். திரும்ப புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க திருக்கோயில் போய் வழிபடலன்னா கூட அந்த குற்றத்தையும் நீங்க நீக்கிக்கணும்னா திருவேட வழிபாடு செய்யுங்கோ. செஞ்சீங்கன்னா கோயிலுக்கு போகாத குற்றம் உங்களை விட்டு நீங்கும். நான் சொல்லல, நான் சொல்றதுக்கு நான் யாரு, சுவாமி திருமூலசம் தயவு பண்ணி செய்வ சரியா இதுதான், இதுதான் செய்யணும். அதனால கடைசி பாடல சொல்லும்போது என்ன சொல்லணும், சுவாமி மன்றுளார் புகழ் நிலவட்டம். முத பாடல அப்படித்தான ஆரம்பிச்சார், அழகின் சோதியில் அம்பலத்தாடுவா மலர் சிலம்படி வாழ்த்து, இப்படித்தான பிரமாதமா பில்டப் பண்ணி தான் எடுக்கிறாரு, பில்டப் பண்ணி தான் எடுக்கிறாரு சரித்திரத்தை. முடிக்கும் போது அப்படித்தான முடிக்கணும், அந்த மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். அந்த சொல்லலையே, அந்த சிலம்படியில இருக்கிறவன் யாரு, அடியார்கள். அவன் புகழ் நிலவனும், மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ், சாதா புகழ் அல்ல, வான் உலகமளவும் உயர்ந்திருக்கிற புகழ், வானலாவிய புகழ். அது மட்டும் நின்றது என்றார், நிலவியது என்றார், உலகெல்லாம் நிலவியது என்றார், என்ன கவலை என்றும் இன்னும். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மீண்டும் சொல்லணும், நாயன்மார் புகழ நம்ம காலத்துல நல்ல செஞ்சாகும். திருப்பி வரேன், இப்ப என்ன பண்றார் சாமியோட கேக்குறார் சுந்தர், நான் என்னென்ன பாடுறது இந்த இடம் பாருங்க, கொஞ்சம் பித்தானிதனமா தெரியும் சுந்தரருடைய செய்ய. ஏன் இப்பதான பாட அறிவித்து கொடுத்து பித்தானம் பாடினாரு, திருத்துறையூர்ல மலையாள அருவி பாடினாரு, அதிகையில பாடினாரு, கழிமலத்துல பாடினாரு, இப்ப திருவாரூர்லயும் பாட்டுத்தானே வந்தாரு, கரையும் கடலும் மலையும். இப்ப புதுசா கேட்கிறாரு பாட்டு கத்து விடணும், நான் பத்து வருஷமா சைக்கிள் கத்துக்கிட்டேன், தட்டி விட்டு கத்துக்கிட்டேன், கத்து விடுத்தேன், நொண்டி படல் போட்டு கத்து கொடுத்து நானே நொண்டியாக்க வந்துட்டேன், அப்புறம் கத்து கொடுத்து ஒரு வாரம் ஓட்டினேன், இப்ப திருப்பி அவர்கிட்ட போய் கத்து கொடுன்னு கேட்க மாட்டாரே, அதான் கத்திட்டு வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப சுந்தர பார்த்து சாமி கேட்கணும் இல்ல, கேட்கல சொல்றாரு, இந்த கவனி இந்த கவனிங்க சாமி எப்படி ஆரம்பிச்சிருக்கணும், அங்க என்ன சொன்னாரு தம்ம பாடும்போது, பித்தா அவ்வளவுதான், ஒரே ஒரு சொல், ஒரு சொல் பித்தா, இங்க என்ன சொல்லிக்கலாம், தில்லை தில்லை ஆரம்பி, அப்படி சொல்லல சொல்லல சொல்லல சொல்லல, இப்படி என்ன சொன்னார், தில்லை வாழ் அந்த நேரம், அந்த நேரம் யாரு தீட்சிதர், தீட்சிதருங்கிறதுக்கு சொல்லுங்க அர்த்தம் என்னன்னா, மூன்று வேளை அவபாசன அக்னி ஓம்புறவங்க தீட்சிதர், மூன்று வேளை அக்னிகாரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணவ புராணத்துல இருக்க சோமாசி மாறனாயனா, அவ்வளவு பெரியவர் தானே, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சுந்தரர் தான் கும்பிடுவார், துன்றும் போல் ஐங்குணம் ஆறு தொகுத்த குற்றம் வென்று இங்கு நன்னறி செய்யும் விளக்கம் என்ற பண்பொண்டர் பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்ப, பந்தொண்டர் பாதத்தை தொழுத சிறப்பு தானா வந்து வாய்க்கும், அவருக்கு மட்டும்தானா, அப்பருக்கும் உண்டு, மான்மறி கையர் பொற்றால் வாகீச அடைவால் பெற்ற மேன்மைய கூதியாரா, எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் உண்டு, அவங்க திருநாமங்களே ஐந்தெழுத்தாதான் இருக்கும். இத்தனை சொன்ன ஒரு முக்கால் மணி நேரம் எனக்கு ஆகும், வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுது சொல்றேன், எனக்கு சொல்லணும்னு, ஏன்னா நாயன்மார் புகழ சத்தியமா சொல்லி கடைசி மூச்சு வரும், ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெறவேன், நீங்க நாயன்மார் கும்பணும் எதுக்காக சொல்றேன், இன்னொன்று சொல்லிடுறேன் முன்னாடி சொல்லிடுறேன், நினைவில் இருக்கும்போது நீங்க உலக வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, கல்யாணம் பண்ணு மனைவி மக்களோட வாழுங்க, செல்வங்களை சேர்த்துக்கோங்க, முன்னாடி நான் வேற மாதிரி சொல்லியிருந்தேன், இப்ப மாத்திட்டேன் கட்சி மாறிட்டேன், முன்னாடி என்ன சொல்லுவேன், நீங்க உலகப்பட்டுகளை விடணும் ஆகா உகும ஒத்தரை கும்பிட மாட்டேன்டா, இப்ப நான் கட்சி மாறி வந்தேன், எனக்கு ஓட்டு வரும், எனக்கல்ல நாயன்மாருக்கு, நான் நாயன்மாருக்காக விளம்பரம் பண்ற பையன், என்ன சொல்றேன், நீ எப்படி வேணா வாங்க, பத்து வீடா வச்சுக்கோங்க, இருபது காரா வச்சுக்கோங்க, பத்து விரலையும் மோதிரமா வச்சு இவர் போட்டு காரா போட்டு எத்தனை வேணா வச்சுக்கோங்க, ஒன்னே ஒண்ணு நாயன்மார கும்பிடுங்க, அதுக்கு நான் சான்று காட்டுறேன், பட்டத்தார் வாக்கு, ஐந்து புலன்களும் ஆற ஆர்ந்தும் மைந்தரும் மொக்களும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோமாயினும் அவ்வகை மந்திர எடுத்தைந்து வாயடை மறவாது சிந்தை நின்படி செலுத்தலில் அந்த முத்தியும் இழந்தில முதல்வ அத்திரம் நின்னது பெருமை என்றோம், வல்லான் ஒருவன் கைமையின்றியனும் மாட்டா ஒருவன் வாழா எறியனும் நிலத்தின் வடா கல்லை போல் நலத்தின் வடாறு நானும் நவீன்றோர், அர்த்தம் சொல்லிடு ஒருத்தரே ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி பயிற்சி எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணி கல் எடுத்து எறியற ரொம்ப தூரம் மேல போயிட்டு கடைசியில பூமியில வந்து விழுது கல்லு, மனைவியும் வாட்டி மக்களையும் வாட்டி காட்டுக்கு போய் மூக்க அடைக்கி என்னென்ன பாடுவோம் அத்தனையும் பட்டார், அவருக்கு வரப்போறதும் வரப்போற முக்தி எதுவோ அதுவேதான், கல்யாணம் பண்ணிட்டு மனைவி மக்களோட வாழ்ந்தாரு, ஆனால் இறைவரை மறவாம சிந்தைய கோவிலாக்கி திருவைந்தெடுத்த நாவல தரித்து நாமும் திருத்தி வந்தாரு இவருக்கும் கடை, கவனிங்க உலக வாழ்வுல வாழ்ந்துகிட்டே சிவனை அடையலாம்னா என்ன குறைச்சல் உங்களுக்கு? இன்னும் ஒரு நன்மை சொல்லணும். இப்ப ஒரு தெளிவா சொல்லிடுற நாயன்மார் பெருமை சாமிகிட்ட போய் கேட்கணும். இந்த ஊர் மேல பாத்தீங்கன்னா சாமி பேர் தாய்மாளவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்பாள் பேர் மட்டுவார் கோயிலி அம்மன். ரெண்டு பேரும் மேற்கு நோக்கி தான் பார்த்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிவபிராதத்துக்கு தீர்வு தேரும் பொருட்டா அங்க ஒருத்தர் இங்க சரணமணி பெரிய பூஜை பண்ணிட்டு பழைய காலம். அப்ப அங்க ஆண்ட மன்னன் தன்னுடைய ரெண்டு தேவி அவருக்கு அல்ல இளைய தேவி இங்க இருக்கிற பூவெல்லாம் பண்ணி சாமி கூடிய பூவை எடுத்துட்டு போயிட்டான். சிவந்தி மன்னன் சாமிக்கு அந்த முனிவர் சாரமா வந்து சொல்றாரு, முறையிடுறார். சாமி யார் பேச்சை கேட்பாரு தெரியுமா? அடியார் பேச்சை தாங்க சொல்லிடுறேன் பாருங்க. நமிநந்தியார் புராணத்துல ஒரு தொடர் வரும், இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்த ஏழுலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார். சாமி எல்லாத்தையும் அந்த உலகத்தையும் தாங்குவான், தாங்க முடியாதவனுக்கு ஒண்ணு உண்டு, அடியார் இடுக்கண் தரியாரா, எல்லாத்தையும் சகிச்சுப்பான். தாளாதரிக்கு மெய்யடியார் இடறி தரிய பிரிபுரான வார்த்தை. உண்மையிலே நீங்க அன்பு பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை அவன் தனக்கு எடுத்துப்பான். யாரு சாமி? அப்படிப்பட்ட சாமி தான், அப்படிப்பட்ட அம்மை தான். ஆனா அவங்கள்ட்ட கிடைக்கிற பொருள், அம்பாள் ஒரு பங்கு கொடுப்பா, சாமி ஒரு பங்கு கொடுப்பா, ரெண்டு பங்கு கிடைக்கும். அவ்வளவு நால்வர்கிட்ட வரும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், முனிவாசர், நாலு பங்கு கிடைக்கும். சாமிகிட்ட ரெண்டு பங்கு, நால்வர்கிட்ட நாலு பங்கு. இப்ப கவனிங்க, முக்கியமான இடத்துக்கு உங்களை கொண்டு வரேன். நாயன்மார்கிட்ட கொண்டு நிறுத்துறேன். 63 பேர் இருக்கு, 63 பங்கு கிடைக்கும். அவ்வளவுதானா நீங்க தொகையுடைய கணக்கே கிடையாது, அளவற்ற பயன் கிடைக்கும். என்னிருந்த தொகையடியார் இருப்பதனால என்னிருந்தவர்கள் சத்தியம் சத்தியம் சத்தியம். இன்னொன்னு சொன்ன, இன்னொரு கோணத்துல சாமி போன என்ன பண்ணுவாரு, பரிபாகம் பார்ப்பார். பழைய பக்கமும் இருக்கா, தவம் இருக்கா, முன்னை தவம் எல்லாம் இருந்தா தான் சாமிக்காரர் வாங்க முடியும். அப்பப்ப தவம் பண்ணி வாங்க முடியாது, பழைய தவம் இருக்கும். ஆச்சாரியத்தை போறோம்னு வச்சுங்களேன், சலனம் இல்லாத புத்தி இருக்கான்னு பாப்பாங்க. பாத்தீங்கன்னா வரலாறு புத்தாடு, சிவனேசர் பொண்ண பாம்பு கடிக்க வைக்கிறாரு, அவிநாசி பிராமணருடைய புள்ளைய முதல விழுங்க வைக்கிறாரு, அப்பூதியார் பையனை பாம்பு கடிக்க வைக்கிறாரு. பாத்தீங்கன்னா தெரியும் வரலாறு, பாத்தீங்கன்னா பெரிய புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆச்சாரியர் கும்பிட்றதும் கஷ்டம், ஆச்சாரியர் கும்பிட்டு அவங்க சோதிச்சு ஏதாவது சலனம் இல்லாம இருக்கமா பாப்பாங்க. எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாம உத்தராக்கமும் திருநீரும் அணிஞ்ச அந்த ஒரு கோலத்துக்காக மனைவியையே கொடுத்தவர் இயற்பகையார், உயிரையே கொடுத்தவர் மெய்ப்பொருளார், தன்னையே கொடுத்தவர் கண்ணப்பிரிப்பு வலிச்சே சொல்லிட்டு போகலாம். இது அனுபவத்திலே நான் பார்த்தேன். எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு உயிர் போற சந்தர்ப்பம் அது. நான் சொல்றது சத்தியம். இப்ப கொரோனா தலைவிரிச்சா ஆடின காலம், ஒரு ஐயாவுக்கு கொரோனா வந்து என்ன செய்யணும் தெரியல, சாமி எல்லாம் கொண்டு பாக்குறேன், பரமாச்சாரியார் கொண்டு பாக்குறேன், நடக்கலையே. சத்தியமா சொல்லணும், சத்தியமா சொல்லணும். அப்ப எந்த ஊர் சாமின்னு சொல்லிடுவோம். திருநனால கண்ண புரட்டிய காரைக்காலமாவும் இருப்பாங்க திருநனா கோயில். அவங்களை கும்பிட்டு அந்த புராணம் படிக்கிற சத்தியமா அவர் அந்த ஆக்சிஜன் தொந்தரவுலாம் இல்லாம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா. நான் அதனால கண்டுபிடிச்ச உண்மை, இப்ப நான் என் கண்டுபிடிச்ச உண்மையை சொல்லிடுவேன். சாமிகிட்ட போனா உத்தரதான் பார்க்க முடியும் சாமியை மட்டும். நால்வர்கிட்ட போனீங்கன்னா நால்வரையும் பார்க்கலாம், சாமியையும் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நால்வர்கிட்ட போனா 2-in-1, நால்வரையும் பார்க்கலாம், சாமியையும் பார்க்கலாம், சாமி அம்பாலையும் பார்க்கலாம். நாயன்மார்கிட்ட போனீங்கன்னா நாயன்மார பார்க்கலாம், அடியார பார்க்கலாம், நால்வரை பார்க்கலாம், சாமி அம்பால பார்க்கலாம். இப்ப எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டவங்க நாயன்மார். இதுக்கு ஒரு சான்று சொல்லிடுவோம். திருஞான சம்பந்தர் திருவாரூர் ஒருவர், அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா, மண்ணு தோரணவாகி முன்வணங்கி உண்புகிறார், தன்னுள் எவ்வகை பொறுமையும் தாங்கிய தகைத்தான், பன்னெடும் சுடர் படலையும் பரப்பினை பார்த்து. நல்லா கவனிக்கணும் நீங்க, ஒளி வீசக்கூடிய இடம் அது தேவாசிரிய மண்டலம். இன்னொரு வகையில பார்ப்போம், இது விரண்மன்ற புராணத்துல வர்ற தொடர். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த செய்வ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போச்சு. இவர் அர்த்தம் மட்டும் புரிஞ்சுக்குவோம், நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சைவத்துக்குன்னு பெருந்தன்மைக்கு அளவே கிடையாது, சைவம் மிகப்பெரிய சமயம். அடியார பெருமைக்கு அளவு சொல்ல முடியாது, அத்தனை பெரியவங்க அடியார்கள், பல விதமா இருப்பாங்க. அடியார்களுக்கு எல்லாம் வரையறை சொல்லவே முடியாது. சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், நுச்சுவார், வெவ்வேறு இருந்தும் திருநானும் தரிப்பார், பொன்னம்பலத்தார். இந்த சத்தியம் அப்படிதான் இருக்கு. இருக்குடு தோத்திரம், இருக்குடு தோத்திரம் இயம்பினர் ஒருபா, இன்னிசை வீணையருக்கு ஆடினர் ஒருபா, அப்படிதான் இருப்பாங்க. அடியார்களுக்கு நம்ம வரையறை சொல்ல முடியும். ஆனா அத்தனை பேரும் நடமான சிவன் தான். பாடுறவங்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் அழுவாங்க, சில பேர் விளக்கு ஏற்றுவாங்க, சில பேர் குப்பை கோல தகர்த்துவாங்க, சில பேர் யாருக்கா திருமுது வாங்கி கொடுப்பாங்க. அடியார்கள் தராதரம் பார்க்காதீங்க, தயவு பண்ணி பார்க்காதீங்க. அதுக்கு என்ன விலை விதி சொல்றாருன்னா சேர்க்கிறார், ஈரில்லாதார் தமக்கு ஈறு ஈருன முடிவு, ஈரில்லாதார் தமக்கு அன்பு தந்த அடியார், அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமா. அடியாரு நமக்கு உயர்வு தாழ கப்பிக்க கூட கப்பிச்சா ஆபத்து வரும் பிரச்சனை. ஒரு புராணத்துல பாருங்களேன், நம்ம அதிபத்த நாயனர் கடல்ல மீன வீசி வீசி ஆனா ஒண்ணு விட அவரு மீன விட்டு வந்தார், விடாத அன்புடன் என்றும் இருப்பார். அந்த அன்பை விடல, மீனா விட்டார் அன்பை விடல. சிறுத்தொன்ற பாருங்களேன், இத்தன்மையரா நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இருங்க இலை அத்தன் திருவடி இணைக்கு சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்த அருளுதன். அந்த அன்புக்குத்தான் கவனி வருவான். கவனிங்க, உங்க வீட்டுக்கு அடியார் வந்தாங்கன்னா சந்தோஷமா கொண்டாடுங்க, அதுக்கும் சான்று சொல்லிடுறேன். விடயவந்தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை. உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இதுக்கு மேல எப்படி சொல்றேன் எனக்கு தெரியல. உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கலாம், வாழ்க்கையில நோய் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், இல்லாத யாரு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. நாடாளும் மன்னனுக்கும் இருக்கு, ஒண்ணுமே இல்லாத பிச்சை ஆண்டிக்கே இருக்கு. தீர வழி சொல்றேன், அடியாரை பார்த்தா வணங்க கற்றுக்கொள்ளுங்கள், அவங்கள சுத்தி பலம் வந்து திருத்தொண்ட தொகை பாடுங்கள். சத்தியமா உங்க சத்தியமா தீரும், உடனே தீரும், அதான் முக்கியம். சாமிகிட்ட போனா அந்த வாக்கு அந்த உறுதி நான் தர முடியாது, சாமிகிட்ட போய் கும்பிடுறீங்க அது காலாந்தரத்துலதான் தீரும். ஏன்னா தேவர் அப்படி சொல்லுது, இம்மையத்த அம்மை அருளும் நம்பி, இம்மையத்தினா அம்மை தான் தருவோம். அடியார் அப்படி கிடையாது, நாயன்மார்கள் அப்படி கிடையாது. தயவு பண்ணி அவங்க என்ன சாமி ஏதாவது கேள்வி கேட்டுட்டே போவார், என்ன பண்ணியா அதை பண்ணியா, நமக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்ம ஒண்ணு பண்ணிருக்க மாட்டோம், என்ன சொல்றது கிடையாது, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். அவங்க சிச்சின்னு இருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லாம கும்பிட்டு அருள் ஆகக்கூடிய இடம் அடியார் அடியார் அடியார் நாயன்மார் நாயன்மார் நாயன்மார் திரும்ப திரும்ப நான் வருது. இப்ப திருக்கூட்டத்தில் நடுவடைந்தார் சுந்தரர்னு பார்த்தோம், அதுவும் அடிகளாரா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாது. சுந்தரர் திருக்கூட நடுவே இருக்காங்கிறத சீக்கிரம் உட்கொண்டுதான் பாடுறார். தொடக்கத்துல கையை சறுக்கம், பின்னால வெள்ளாணி சறுக்கம், நடுப்புற தடுத்தார் கொண்ட புராணம், ஏர்கோன் புராணம், கடலிச்சருவார் புராணம். சுந்தரரை திருக்கூட்ட நடுப்புற வச்சே புராணம் போகாது. அத பாத்தீங்கன்னா சேர்க்கிறார் எப்படி பாட்டு போயிருக்கிறார் பாருங்க, மிகப்பெரிய சொன்னேன். அவங்கெல்லாம் பத்தி ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் பேச்சு ஒண்ணு முடிவாகாது. ஆனா நீங்க சொல்ற விதைய விதைச்சிருங்க, உங்க மனசுல எனக்கு ஒரு ஆசை, நீங்க நாயன்மார நல்லா கும்பிடுங்க, திருப்பி அடுத்த ஆண்டு இதே நாள் நம்ம வருவோம், நம்ம பேசுவோம், நம்ம அனுபவங்களை பகிர்ந்துப்போம். நீங்க நாயன்மார கும்பிட்டவங்களுக்கு சத்தியம் பண்ணி திருநீற்று மேல ஆன, எங்க அப்பன் மேல ஆன, ஆத்தா மேல ஆன சொல்றேன், உங்களுக்கு அருள் சத்தியம் சத்தியம். இதை விட இந்த பாண்டு எழுதி கொடுக்கணுமா, எழுதி கொடுக்கணும் தயார், ரத்தத்துல எழுதி கொடுக்குறேன், கையில குண்டூசியை குத்திக்கிட்டு ரத்தத்துல கைது போடுது. ஏன்னா அந்த அளவு எனக்கு தெளிவு இருக்கிறதுனாலதான் சொல்றேன், தெளிவு இல்லாதவன் சொல்ல முடியாது, தெளிவு இல்லைன்னா பயம் வரும், ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாதியா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாத்திரம் சொல்லுவாங்க, பழைய பிராரத்தை வேணும் அனுபவத்துலதான் கழியும், உடல் உடா கழியும், அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் உடம்புல தூக்கி போடுங்க. நாயன்மாரி சமகால அடியாரை கூப்பிட்டு பாருங்க, எங்கெங்க வருது பிராரத்தை, நாங்க பிராரத்தா ஒன்னு தூக்கி அடிச்சுட்டு போலாம். நான் சத்தியம் பண்ணேன், நீங்க அடியாரை கும்புறத பழகிக்குங்க, நாயன்மார கும்புறத பழகி, நீங்க போனீங்கன்னா முதல்ல நாயன்மார தான் இருப்பாங்க, தாய்மான போவீங்க, அவங்க அருமையா இருப்பாங்க, ஜம்முன்னு ஒரு பெரிய ஹால், 63 பேர் இருப்பாங்க. இதுல இப்ப நாயன்மார கும்பிட்டா சாமி இருக்காரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கு நான் போய் சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த அம்மா இருக்கா இல்ல எல்லாத்துக்கும் பெரிய அம்மா, இந்த காரைக்கால் அம்மா, அவங்களதான் கேட்கணும். அவங்கள்ட்ட திருஞான சம்பந்தர் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா தெரியுமா, தொண்டைநாடு போறாரு, திருவூரூர் போறாரு, திருவூர் அடுத்தது ஆலங்காடு வருது, திருஞான சம்பந்தரோட சிவிக காரணங்கள் நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படிங்கிறாங்க, இன்னும் ஊர் வரலீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா இது அம்மா தலையால நடந்த இடம், இறக்கு சிவிகை நான் இறக்க போறேன் அப்படின்னா, என்னங்க அப்படி சொல்றீங்க. ஆமாப்பா அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, இப்ப பார்த்தா கூட தெரியும் கூழாங்கல்லாம் இருக்கும் அந்த ஊர்ல ஆலங்காடுல பாத்தீங்கன்னா, ஏன்னா அத்தனையும் சிவலிங்கமா காரைக்கால் அம்மா பார்த்தது, காரைக்காலமா பார்த்தது, இப்ப காலப்போக்கில் அதெல்லாம் கூழாங்கல்லாம் மாறிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, நம்ம ஆளுடைய பிள்ளையார், இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டி சிப்ப எம்மையாளும் காரைக்காலம். அது நினைச்சு ஊர் அலையில தங்குறாரு, சாமி ராத்திரில கனவுல வர்றாரு, என்னப்பா கோயில்களை வரலையா அப்படிங்கிற, எப்படி வருவேன், எங்க பாட்டி உங்க அம்மா நீ தலைகளை நடந்து விட்டா நான் எப்படி வர்றது அப்படிங்கிற சம்பந்தம். அப்படியா சரி, நீ சொல்ற ஆட்சி அப்படி நான் எடுத்துக்கிட்டேன், ஆனா நீ இப்போது எனக்கு ஒண்ணு குடுப்பியே என்ன அப்படிங்கிற பாட்டு பாடுற, துஞ்ச வருவாரும் தக்கரா அற்புதமா இருக்கும், தொழுவிப்பாரும் இது அஞ்சு சீர் கொண்ட பாட்டு, தாள கட்டுமானம் ஜாக்கிரதையா பார்த்துப்பானும் அப்பதான் தாளத்துக்குள்ள ஆடம், இது அஞ்சு சீருடைய பாட்டு. இது மாதிரி இதே மாதிரி சண்டேஸ்வருடைய ஊர் செஞ்சலூர், அங்கேயும் சிறியில போல இறங்கி நடந்து போற, இந்த மரபுகள் எல்லாம் காத்தாங்க, அவங்க பெரியவங்களை மதிச்சாங்க பழைய காலத்துல. எல்லாம் இங்க இருக்குன்னு தெரியல, ஒருவேளை இருக்கணுமோ எனக்கு தெரியும். இப்ப நான் இந்த அளவுல அடியார் பேர் இன்னும் கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம திருப்பி அடிகள்கிட்டே போய் நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அடிகள் ஒண்ணு சொல்றாரு, எல்லாரும் சுத்திக்கிட்டே எங்கப்பா எல்லாரும் போவீங்க பதட்டமா அப்படின்னு. இந்த அம்மா பூங்குடி அம்மா பவானிலிருந்து வந்திருக்காளாமே, அவளை பார்க்க வரோட 10 பேர் ஓடிக்கிறான். இப்படி இல்லப்பா, எதுக்கு முந்தி இன்னொன்னு சொல்லணும், அதை சொல்லிடுறேன். காரைக்கால மாட்டை சாமி இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். காரைக்காலமா என்ன சொல்றா, எல்லாம் அவங்க காலத்துல ஓடிட்டு இருக்காங்க, எல்லாரும் கூப்பிடுறேன், எங்க போறீங்க எல்லாரும், சாமிய பார்க்க போறோம், எங்க இருக்காரு சாமி, வானத்துல இருக்கான சில பேர் சொல்றாங்க, பூமியில இருக்காங்க சில பேர் சொல்றாங்க, நகரத்துல இருக்கான பல பேர் சொல்றாங்க, எங்க இருக்கானே தெரியலையேங்க. அம்மா கூப்பிடுறா, வா வா அப்படிங்கிற கிட்ட போறோம். என்னட பாரு எங்கிட்ட இருக்கான், கவனிங்க, வானத்தான் என்பாரும் எங்க மற்றும் உம்பருகோன் தானத்தான் என்பாரும் தாமங்க, ஞானத்தான் முன் நெஞ்சத்தான் இருந்த முயல் செய்ய கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பண்ணான். என்ன பாத்தியோ இல்லையா, அம்பாளி சாமி பார்த்தாச்சு போயிட்டு வந்த. இன்னொரு பாட்டிலும் சொல்ற, பிராணவனை நோக்கும் பெருநெறியை பேணி பிராணவன் தன் பேரொருளை வேண்டி பிராணவனை எங்குற்று என்பீர்கள் என்போதுவார் நெஞ்சிலும் இங்குற்றான் காண்பாக்கு எளிது. கவனிக்கணும், காண்பாக்கு எளிது. நீ அங்கங்க போய் அலைய வேண்டாம், நாயன்மார்கிட்ட போனீங்கன்னா சத்தியமா சொல்லலாம் சாமி எங்க இருக்கிற. இதுக்கு இன்னொரு சாங்கு சொல்லிடுறான், இந்த சுந்தரமூர்த்தி சாமிகளை தடுத்து அது மாதிரி பல விதங்கள்ல வரும் திருத்தொண்டர்களை பத்தி பாடுறத பத்தி. அதுல ஒரு பாட்டு சீக்கிரம் சொல்லுவார், இன்னும் 2-3 தலைக்கு சொல்லிடலாம்னு பாக்குறேன். அதுக்குதான் ஞாலமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நன்னறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செடுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடல் யாம் உள்ளது. கவனிங்க சாமி வாக்கு இது, அடியார்கிட்டதான் நான் இருக்கேன். நான் இப்ப உள்ள கேட்பேன், சாமியே அடியார் நடுவில் இருக்கேன்னு சொன்ன பிறகு நீங்க அடியார் நடுவில் இருக்கிற அந்த சாமியை கும்பிடாம, அந்த சாமிய நடுவகத்தில வைத்திருக்கிற நாயன்மார்களை கும்பிடாம புறக்கடித்து செல்வது முறையா? இதாயிருக்கு. இன்னொரு பாட்டு மேற்கோள் காட்டினேன், நம்பியாண்டா நம்பி பாட்டு, தலம் விளங்கும் திருநாவலூர்தனில் சடையனும் குலம் விளங்கும் புகழோடு உரைப்பர் குவலையத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பயம் விளங்கும்படி ஆரூரனை முன் பயந்தமையே. சிவனுடைய தவம் பண்றாங்கல்ல சிவனுடைய பெருமக்கள், அந்த தவத்தினுடைய பயன் அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் அவர்கள் கும்பிட வேண்டியவர்கள் நாயன்மார்கள். நாயன்மார்களை கும்பிடாமல் அந்த அருள் தவம் அவர்களுக்கு கிட்டாது. நான் சொல்லல நம்பியாண்டான். அது இந்த வகையில ஓரளவு அடியார் புகழ சொன்னேன் நினைக்கிறேன். ஓரளவு கடைசியில் பல இடத்துல சொல்லிட்டு போவார், உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும் பார்ப்போம். உலகம் உய்யணும்னாலும் அடியார் புகழ், சைவம் நின்று ஓங்கணும்னாலும் அடியார் புகழ். இன்னொரு இடத்துல சொல்வார், எல்லை இல்லா மெய்த்தொண்டை நீர்மையிலே எல்லா உயிரும் தொடங்கிடுத்து தேசமுடைய திருத்தொண்ட தொகையில் அடியார் அடியாரு பிரிபுரமுக்குவே அப்படித்தான் வரும். ஆரம்பத்திலே அப்படித்தான் சொல்லுவார் பாயிரத்துல, அளவில்லாத அடியார் புகழ் கூறுகிறேன் அளவில் ஆசை துறப்பு அறிகுவேன். என்னால சொல்ல முடியாது, மிகப்பெரியவங்க இருந்தாலும் என்னால ஆனதை சொல்லுவோம். திருப்பி திருப்பி போனீங்கன்னா ஒரு சுங்கச்சாவடியில தான் வந்து நிற்கும் பெரிய புராணம். அந்த சுங்கச்சாவடி கட்டணம் கழித்தாம போக முடியாது. அந்த கட்டணம் என்னன்னா வணக்கம், யாருக்குன்னா நாயன்மார்க்கு. ஆச்சாரிய பெருமை கொஞ்சம் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க நல்ல செய்தி ஒண்ணு சொல்றேன்பா, கஷ்டப்பட்டு சாமி கால் கெடுக்க நின்று கும்பிடுறீங்க, சில சமயம் நீங்க போய் நேரத்துல கதவை சாத்தி அத்தை அவன் முடிஞ்சது போயிட்டு வாங்கணும் அனுப்பிடுறாங்க, ரொம்ப வருந்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சாமி பார்க்க முடியல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல வயசுல பால் வாக்குற செய்தி சொல்லுறேன். நீங்க சம்பந்தரையும் அப்பரையும் சுந்தரரையும் அடிகளாரையும் கும்பிட்டீங்கன்னா நான் சத்தியம் பண்றேன், உங்களுக்கு சாமியுடைய திருவடி கிடைக்கும், சாமியுடைய திருக்கையில திரு ஓலக்கம் கிடைக்கும். சாமி சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு. அவர் தடுத்த கொள்ளப்பட்ட பிறகு முதமுறை அதிக வர்றார், வரிவளர் பூஞ்சோலை சூர் மடத்தின்கண் வண்டொண்ட விரிதெறி நீர் கெடில வடவீரட்டான திரைதாள் புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் விடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்தருளினார். நான் உடனடியாக சொன்னேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிக விரட்டான வராங்க, தடுத்த கொள்ளப்பட்ட பிறகு அங்க திருநாவுக்கரசர் திருக்கரத்தால் உழவாரம் பணி பண்ணிருக்கிறார். அதிகம் திருநாவுக்கரசர் சாமி கிட்ட கலந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப திருநாவுக்கரசர் இல்ல, பூலோகத்துல இல்ல, எங்க இருக்கார் தெரியுமா, நன்னறிய சிவானந்த ஞான வடிவையாகி புகலூர்ல இருக்கார், அண்ணலார் சேவடிக்கு அரசு. ஆனா சுந்தர பெருமான் இந்த பாவனை தான் சைவத்துல முக்கியம், பாவனை ரொம்ப முக்கியம். இது திருநாவுக்கரசர் திருக்கரம் பட்ட இடம், இங்க நான் பாதத்தை பதிக்க மாட்டேன். இந்த பக்தி நமக்கு யாருக்கான வருமானம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சாதாரணமா பக்தி பண்றோம்னு தெரிய வரும். கொஞ்சம் சுய பரிசோதனையும் பண்ணிக்கணும், சுய பரிசோதனை பண்ணினா தான் நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும். நம்மளாமலே மிச்சுக்கிட்டு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை, மெச்ச வேண்டிய சாமி இல்லை. நம்மளே எப்படி பிச்சுக்க முடியும்? நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன்னா சாமி திருப்பி கேட்பான், நீ எதை பண்ணினேன் அவன் கேட்டு விட்டுருவான். நம்ம அங்க போய் வாயாட முடியாது அல்லவா. இவர் படுத்துட்டாரு அந்த ஊர் எல்லையில சித்தவட மடம்னு ஒரு இடம், சுந்தர படுத்துட்டாரு. பக்கத்துல போறாங்கல்ல பரிசனாங்க, அவங்களும் பார்த்தாங்க சாமியே படுத்துட்டாரு எஜமானர்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாம படுத்துட்டாங்க. பாக்குறாரு அதிக வீரட்டேஸ்வரர், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், 16 பதிகம் பெற்ற சாமி அவர். 16 பதிகம் பெற்ற சாமி சைவத்துல ரெண்டு பேர், ஒருத்தர் ஐயாரப்பர், ஒருத்தர் அதிக வீரட்டேஸ்வரர். 16 பதிகம் இந்த சாமி வர்ற சுந்தரிட்ட போய் அவருடைய திருமுடியில பாதத்தை பறிச்சு படுத்துட்டார். யாரே சாமி இங்க தலையில ஏதோ நெருடுது. சுந்தர பாக்குற பார்த்தா கிழவர், கிழவர் யாரு? சாமி அதிக வீரட்டேஸ்வரர். அது என்ன என்னையா அப்படி பண்ணிட்டீங்க, காலைய தலையில வச்சுட்டேன் அப்படியாப்பா? திசை தெரியா வகை செய்தது என்னுடைய மூப்பு. அப்பா வயசாயிட்டுப்பா கண்ணு தெரியல அப்படியா? உடனே சண்டைக்கு போல சுந்தர், சரி பரவாயில்ல சொல்லிட்டு வேற இடத்துல போடுது. திருப்பியும் போய் இதே மாதிரி பண்ணு. இப்ப சுந்தர கொஞ்சம் கோபம் வருது. இங்க என்னை பலகாலம் இடித்தனை நீ யார் சொல்ற சாமி? கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ என கறந்தான் பாட ஆரம்பிச்சுடுறாரு. உளரே எஜமான தெரியாத ஜாரியாரு இருக்கானா? நான் எஜமான தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன் கவனிங்க. நான் உருக்கரமான படிவம் உருக்கமா இருக்கும். அப்ப இல்லையா நம்ம என்ன கத்துக்கிட்டோம் கவனிங்களே, சாமி என்ன சொல்லிக்கணும்? என்னடா சுந்தரா நம்மளை பார்க்க கூடாதா? நான் கேசன் தொண்டு பண்ணிதான் 30 வருஷம் ஆயிடுச்சு, நீ உள்ள வரலாமே அடியுள்ள வாடா சொல்லலையே. கவுனிங்கோ கவுனிங்கோ கவுனிங்கோ அடியார் பெருமக்களே கவுனிங்கோ, தயவு பண்ணி கண்ணி கேட்கிறேன், இது முக்கியமான இடம். நாவுக்கரசரை கும்பிட்டு சிவன் கோவிலுக்கு கூட போகாம புறக்கணித்தார் சுந்தரர். புறக்கணித்த சிவன் சிவபெருமான் தேடி வந்து பூங்கட பாதத்தை படிய வைத்தான். நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அப்பரை கும்பிட்டா ஐயனுடைய திருவடி கிடைக்கும். புரிஞ்சுக்கணும், கஷ்டப்பட்டு சொல்றேன், நீ தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டாம். உங்களுக்கு எளிதா நான் எடுத்து கொடுக்குறேன், கேட்க மாட்டேங்கிறல, தயவு பண்ணி கேளுங்க. நாளைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது, இவ்வாய்ப்பு தப்பினால் இவ்வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. திருச்சாப்பள்ளி திருமணமன்றம் போட்ட பிச்சையில தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவங்க போட்டாங்க பிச்சை. அவர் வாழ்க, மூக்க பிள்ளை ஐயா வாழ்க, அவர் குடும்பத்தார் வாழ்க, அவர் வாரிசுகள் வாழ்க, குருமாத சன்னிதானம் வாழ்க, தொண்டாற்றி அத்தனை பேர் வாழ்க, வந்த அடியார்கள் வாழ்க, வராது அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணி அடியார்கள் வாழ்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு இறப்பும் பிறப்பும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

சென்ற வகுப்பில் நாம் பார்த்த 10வது பாடலில் அன்பருக்கு அன்பான மெய்யன் அவன் ஆனந்தமோனன் அருள்குருநாதன் தம்பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தானறிந்தேன் மனம்தான் இறந்தேனே. இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இதில் யார் நம்மிடம் வந்து கேட்கின்றாரோ அவருக்குத்தான் நாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்கின்ற முறையை குறிப்பிட்டார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஆனந்த மோனன், ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்தில் இருக்கின்ற பிரம்மத்தில் நிலை பெற்ற அருள்குருநாதர் எனக்கு அனுகிரகம் செய்தார், என்னை நான் அறிந்தேன், அதன் விளைவாக மனம்தான் இறந்தேனே என்று சொன்னார். நாம் இந்த மனம் இறந்தல், மனமானது இறந்து விடுதல், மனோநாசம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். வேதாந்தத்தில் இது ஒரு முக்கியமான கருத்து. மனோநாசம், மனது அற்ற நிலை, மனது இறத்தல் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தவறாக எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், மனம் இந்த உலகத்தை பார்க்காமல் எப்பொழுதும் சமாதி என்ற அனுபவத்திலேயே இருத்தல் தான் மனோநாசம், அதுதான் வாழ்க்கையில் லட்சியம் என்று தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவல்ல. மனோநாசம் என்றால் பொதுவாக நம்முடைய மனம் நம்மை பந்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்முடைய மனம் பொதுவாக நமக்குள் விருப்பு வெறுப்பு இவைகளையெல்லாம் கொடுத்து பந்தப்படுத்துகின்றது. அப்படி பந்தப்படுத்துகின்ற தன்மையை மனதிலிருந்து நீக்குதல், அதுதான் மனோநாசம். ஒரு பொருளினுடைய முக்கியமான தன்மையை அந்த பொருளிடமிருந்து நீக்கிவிட்டால் அந்த பொருள் அழிந்து விடுவதாக நாம் சொல்லலாம், அதில் தவறில்லை. ஒரு விதையினுடைய முக்கிய செயல் மரமாக வருதல். அந்த விதையை நாம் வறுத்து விட்டால் அந்த விதை நாசத்தை அடைந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனா அந்த விதை நம்ம பார்க்கின்றோம், எல்லாம் இருக்கு, அதற்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தியை எடுத்து விட்டால் அந்த விதையினுடைய அழிவுக்கு சமம். அதுபோலதான் நம்முடைய மனம் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த துயரத்தை கொடுக்கின்ற மனதை நாம் நீக்கிவிட்டால் அது மனோநாசம். இது வந்து முக்கியமான கருத்து என்பதால் இந்த வகுப்பிலையும் நாம் ஞாபகப்படுத்தினோம். இனி நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 11வது பாடல். இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. மிக எளிமையான பாடல். இதனுடைய பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில். எனக்கு பிறப்பு இறப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த சம்சாரம், இதைத்தான் வேதாந்தத்தில் சம்சாரம் என்று அழைக்கின்றோம். சம்சாரம் என்ற சொல்லுக்கு வேதாந்தத்தில் ஒன்று மனதில் அனுபவிக்கின்ற துயரம், இனி ஒன்று பிறப்பு இறப்பு. நம்ம மனதிற்குள்ள அனுபவிக்கின்ற ஒரு வெறுமை, ஒரு நிறைவின்மை, அதையே நம்ம சம்சாரம் என்று சொல்கின்றோம். பிறகு நாம் மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை, அதையே நம்ம சம்சாரம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த முதல் இரண்டு வரியில் சம்சாரம் என்றால் என்ன என்பதை சொல்லி இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது என்று நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். சம்சாரம் என்றால் என்ன என்பதை விளக்குகின்றார். இறப்பும் பிறப்பும் பொருந்த. பொருந்த என்றால் இங்கு கூடிய என்று பொருள். பிறப்பும் இறப்புமாகி இருக்கின்ற, பிறப்பிறத்தல் இறத்தல், வேறு சரீரத்தை எடுத்து பிறத்தல் பிறகு இறத்தல், இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற சம்சாரமானது. இப்ப சம்சாரத்தை வர்ணிக்கிறார். பிறப்பும் இறப்பும் கூடியிருக்கின்ற இந்த சம்சாரத்தை, இந்த சம்சாரமானது எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில். இது எனக்கு எப்படி வந்தது என்று நான் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு எவ்வண்ணம் வந்ததுன்னா எந்த காரணத்தினால் வந்தது, இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏன் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் என்றால் நான் நினைத்து பார்க்கையில். பிறகு அடுத்த இரண்டு வரியில் இந்த சம்சாரத்துக்கு என்ன காரணம், எதனால் இந்த சம்சாரம் வந்தது என்று நான் கண்டுகொண்டு விட்டேன்,
என்று அதை கூறுகின்றார். இப்படிப்பட்ட சம்சாரம் எப்படி வந்தது என்று நான் எண்ணி பார்க்கையில் என்ன கண்டுபிடித்தாராம், எனக்கு சம்சாரம் எப்படி வந்ததாம் சொல்கின்றார். மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. ரொம்ப அழகா தெளிவா சொல்ற, மறப்பும் நினைப்புமாய் நின்ற இந்த இரண்டு சொற்கள் நம்முடைய மனதிற்கு அடைமொழி. இப்படிப்பட்ட மனம் அப்படின்னு சொல்ற, எப்படிப்பட்ட மனம், மறப்பும் நினைப்புமாய் நின்ற. நினைப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மனதுக்குள்ள நினைச்சு பாக்கிறது, மறப்பும்னா சிலதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம மனதினுடைய சுபாவம் இப்படி, சில சில விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கு, சில விஷயங்களை மறந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட தன்மையுடைய, நினைக்கின்ற மறக்கின்ற தன்மையுடைய, நின்ற என்றால் அப்படிப்பட்ட தன்மையுடைய, அது மனதுக்கு ஒரு அடைமொழி. இப்ப சிலதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு வச்சிருக்கோம், சிலதெல்லாம் மறந்து விடுகின்றது, அப்படி இருக்கின்ற. பிறகு மனதிற்கு இனியொரு அடைமொழி கொடுக்கிறார், வஞ்சம், வஞ்சமான, வஞ்சிக்கின்றான் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா, வஞ்சம்னா ஏமாற்றுகின்ற. வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. இந்த சம்சாரம் எப்படி வளர்ந்தது என்றால், எனக்கு வந்து என் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மனதினால் வந்தது. இங்க வந்து மனசுனாலதான் எனக்கு சம்சாரம் வந்தது. அந்த மனது வந்து மாயா மனம் அப்படின்னு சொல்றார். இந்த மாயையான மனம் எப்படிப்பட்ட மனம், வஞ்சமான மனம். இந்த வஞ்சம் அப்படிங்கிற சொல்ல நம்ம மாயைக்கும் அடைமொழியா எடுத்துக்கலாம், வஞ்ச மாயா, நம்ம ஏமாத்திர மாயைன்னு எடுத்துக்கலாம், அல்லது வஞ்சமான மனம், நம்ம ஏமாற்றுகின்ற மனதினால் வளர்ந்தது தோழி. அப்ப இந்த பாடல்ல என்ன கருத்தை தாயுமானவர் நமக்கு கொடுக்கின்றார் என்றால், இரண்டே கருத்து. முதல் இரண்டு வரியில் சம்சார சொரூபம், சம்சாரம் என்றால் என்ன. அடுத்த இரண்டு வரியில் சம்சார காரணம், என்னுடைய இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன. இந்த ரெண்டு கருத்து தான் இந்த பாடலில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்ப இந்த ரெண்டு கருத்தினுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ரெண்டு சாதாரண கருத்தல்ல, வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான கருத்து. வேதாந்தத்துல சில கருத்துக்கள், சில டாபிக் இருக்கும், தலைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமாக விசாரம் செய்யப்படும். அதுல மிக முக்கியமானது இந்த ரெண்டு தலைப்பு தான், சம்சார சொரூபம், சம்சார காரணம். எது சம்சாரம் அப்படிங்கறது ஒரு கருத்து. இரண்டாவது வந்து இந்த சம்சாரத்திற்கு காரணம் என்ன. எது சம்சாரம்ங்கிறதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். காரணம் என்னன்னா, எது சம்சாரமோ அத சம்சாரம்னு நம்ம உணராம இருப்போம். எது நமக்கு அனர்த்தமோ, எது நமக்கு நல்லதல்லவோ, அது நல்லதல்ல என்றே நாம் உணராமல் இருப்போம். சில சமயங்கள்ல அதை உணர்ந்த போதிலும் அது எதனால வந்ததுன்னு தெரியாம இருப்போம். இப்ப உடலுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அந்த நோய் இருக்கேனே தெரியாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி. ஒரு கால் தெரிந்து விட்டால் அது ஏன் வந்ததுன்னு தெரியவில்லை என்றால் பிறகு அதை நம்ம நீக்கிறதுக்கு நம்மால முடியாது. அப்படி இந்த சம்சாரத்தை நம்ம நீக்க வேண்டும் என்றால் இந்த சம்சாரத்தினுடைய காரணத்தை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். பிறகு சம்சாரத்தை நீக்கணும்னா என்ன சம்சாரம் என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டு கருத்துக்கள் தான் இந்த பாடலினுடைய மையமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது என்று நான் யோசித்து பார்க்கையில் இந்த மாயை, மாயா மனதால், வஞ்ச மனதால் வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இனி முதல் கருத்துக்கு செல்வோம். பிறகு மனதை பற்றி எப்படி காரணம்ங்கிறத பிறகு விசாரம் செய்யலாம். இப்ப முதல் கருத்துக்கு சென்றால், சம்சாரம் என்றால் என்ன. இங்க ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டார், இறப்பும் பிறப்பும் பொருந்த. இறப்புடனும் பிறப்புடனும் இருப்பதுதான் சம்சாரம். எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் அப்படிங்கறது, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்ற. இப்ப சம்சாரம் என்றால் என்ன, பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு அழகான உபனிஷத், அதுல வந்து சம்சாரத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கின்றது. எப்படி என்றால், சாந்தோக்கிய உபனிஷத்திலையும் இந்த வர்ணனை வருகின்றது. சரீரம், அதுதான் சம்சாரமா. சரீரம் என்றால் சரீரத்துடன் கூடியிருத்தல் சம்சாரம், உடலுடன் இருக்கிறது தான் சம்சாரமேவா. காரணம் என்ன என்றால்,
இந்த உடலுடன் நாம் கூடியிருந்தால் பிரியம் அப்பிரியம் என்கின்ற இரண்டு நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும் என்று உபனிஷத் வர்ணிக்கின்றது. சரீரகும் வாவசந்தம் பிரியா பிரியே ஸ்பிருஷதகங்கிறது வாக்கியம். உடலுடன் கூடி இருப்பவனுக்கு பிரியமும் அப்பிரியமும் தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்ம இந்த உடலோட இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு பிரியமான சிலதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. பிரியமானன்னா உடலுக்கு உகந்தது சிலது இருக்கு. இந்த உடலுக்கு உகந்தது அல்லாதது, உடலுக்கு ஒவ்வாதது சிலது இருக்கு. அதனால நம்ம தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இப்ப மனித உடல்னு சொன்னா எலி இருக்கு, பாச்சை இருக்கு, இதெல்லாம் உகந்ததான்னா இதெல்லாம் உகந்தது அல்ல. ஒரு கால் நம்ம பாம்பு உடல் எடுத்தோம்னு வச்சுக்குவோமே, அந்த எலிதான் என்ன நமக்கு வந்து சாப்பாடு. இப்ப வந்து உகந்ததா இருக்கிற சாப்பாடு வேற, ஆனா பாம்பு சரீரம் எடுத்துட்டோம்னா நமக்கு எது உகந்ததல்லவோ அப்படி இருக்கிற சில பொருள்கள் எல்லாம் அந்த உடலுக்கு உகந்ததா இருக்கு. ஆனா இந்த உடலை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகமே இந்த உடலினுடைய அடிப்படையில பிரிக்கப்பட்டு விடுகிறது. இதெல்லாம் எனக்கு வேண்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிரியமானது, இது எனக்கு பிரியமல்லாதது. இந்த பேதம், இதனால நம்ம ஏன் தாக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா இந்த உடலினால். அப்ப எவ்வளவு காலம் உடல்னு இருக்கின்றதோ அவ்வளவு காலம் பிரியம் அப்பிரியம் நமக்கு வேண்டத்தக்கது வேண்டாத்தது என்கின்ற வேற்றுமை இருக்கும். நம்ம விரும்புறமோ இல்லையோ சில சமயங்கள்ல வேண்டித்தது வரும், சில சமயத்துல வேண்டாத்தது நமக்கு வரும். அப்படி சுகதுக்கத்தினால் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்படி நமக்கு வந்து மூன்று சரீரங்கள் சாஸ்திரம் கூறுகின்றது. நம்ம அனுபவிக்கிற இந்த ஸ்தூல சரீரம், பிறகு நம்முடைய மனம் சூக்ஷ்ம சரீரம். இந்த உடலுக்கு பிரியம் அப்பிரியம் இருக்கு, அதே போல மனசுக்கும் பிரியம் அப்பிரியம் இருக்கு. மனதுக்கு விரும்பத்தக்கது சிலது இருக்கு, மனதுக்கு விரும்பத்தகாதது சிலது இருக்கு. நம்ம விரும்புறமோ இல்லையோ சில சமயம் விரும்பத்தக்கது வருகின்றது. விரும்பத்தக்கத நம்ம என்னைக்கு விரும்புவோம், அதனாலதான் பிரியம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஆனா சில சமயங்கள்ல நம்ம விரும்பாததை கேட்க வேண்டித்தது இருக்கு, பேச வேண்டித்தது இருக்கு, பார்க்க வேண்டித்தது இருக்கு. இப்படி இந்த உடல், இந்த மனம், பிறகு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கின்ற காரண சரீரம், இந்த மூன்று சரீரம். இந்த மூன்று சரீரம் எப்படி துயரத்துக்கு காரணம்னு நமக்கு கேட்கலாம். இந்த ஸ்தூல சரீரத்தோட நான்கிற அபிமானம் வைக்கும் பொழுதுதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமே நமக்கு புலப்படுகின்றது. இந்த பெரிய உலகம் எதனால வந்ததுன்னா, உலகம் பெருசல்ல, நம்மளுடைய உடல் தான் உலகத்தை விட பெருசு. அந்த உடல்ல அபிமானம் வச்ச உடனே இந்த ஸ்தூல பிரபஞ்சமே நமக்கு வந்து விடுகிறது. சரி, நான் இந்த பெரிய உலகம் இருக்கே இது எனக்கு அனர்த்தமா இருக்கு, இந்த உலகத்திலிருந்து நான் முழுமையாக வேறு இடத்துக்கு செல்லணும்னா நமக்கு ஒரே ஒரு எளிமையான வழி இருக்கின்றது. இந்த ஸ்தூல உடல் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம், இந்த உலகம் நமக்கு இல்லை. கனவு நிலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோமே, இந்த உடல் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம், இந்த உலகமும் நம்மை விட்டு சென்று விடுகிறது. ஆனா என்ன ஆகின்றது, இத போல ஒரு பொய்யான ஆனா அந்த நேரத்துல மெய்யாக தெரிகின்ற கனவு உலகம் வந்து விடுகிறது. அப்படி ஒரு உலகத்துல சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றோம். எனக்கு அதுவும் வேண்டாம் என்று விரும்பினால், கனவையும் நம்ம விடணும் என்றால் நம்முடைய மனதில் இருக்கிற அபிமானத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும் பொழுது அறியாமையில மட்டும் இருக்கின்றோம். இந்த கனவு உலகமும் இல்லை, அதாவது மானசமான உலகமும் இல்லை, ஸ்தூலமான உலகமும் இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்சா சூக்ஷ்ம உலகம் நமக்கு வந்து விடுகிறது, ஸ்தூல உடல் அபிமானம் வச்சா ஸ்தூல உலகம் வந்து விடுகின்றது. இவைகள் எல்லாம் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பிறகு என்ன ஆகின்றது, மீண்டும் பிறத்தல், மீண்டும் இறத்தல், இதற்கெல்லாம் நம்ம பாவ புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த சம்சாரம் தொடர்கிறது. அப்போ சம்சாரத்தினுடைய சொரூபம் என்ன என்றால், பிறப்பு இறப்பு சரீர சங்கத்துடன் இருத்தல், இதுதான் சம்சாரம். இப்ப வந்து இங்க தாய்மானவர் என்ன கேட்டார், இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது, நான் வந்து பிறந்து இறந்து துயரப்பட்டு கொண்டு பிரியம் அப்பிரியம்னு உலகத்தை பிரிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே
இது எனக்கு ஏன் வந்தது என்று நான் நினைத்து பார்த்தேன், அப்படியே ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் எனக்கு வந்து என்னுடைய மனசுதான் இந்த சம்சாரத்தை கொடுக்கின்றது என்று நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். பிறகு அதனால என்ன ஆச்சுன்னா அடுத்த பாடல சொல்லுவார். பிறகு என்னுடைய குரு என்ன செய்து எனக்கு சம்சாரத்தை எப்படி நீக்கினாருங்கிறத பிறகு சொல்ல போகின்றார். இனி நம்ம இரண்டாவது கருத்துக்கு வருகின்றோம். இப்ப முதல் கருத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். முதல் கருத்து வந்து சம்சார சொரூபம். சம்சார சொரூபம்ங்கிறது உடலோட அபிமானம் வச்சு உலகங்கள் இருக்கின்ற சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து பிறத்தல் இறத்தல் இப்படிப்பட்ட வாழ்க்கை. இனி அடுத்த கருத்துக்கு வந்தா, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம், இந்த துயரத்தை நான் அடைந்ததற்கு என்ன காரணம், இந்த உடலை நான் அடைந்து இப்படி சம்சாரம் வளர்ந்திருப்பதற்கு என்ன காரணம், அத வந்து இங்க ரொம்ப அழகா சொன்னார். மனதினால் அப்படின்னு சொன்னார். இந்த மனதிற்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், வஞ்ச மாயா மனதினால். பொதுவா நம்ம யாரைய வஞ்சிக்கின்றார்கள்னு சொல்லுவோம், நம்ம மற்றவங்க யாராவது ஏமாத்திட்டா அவர்கள் மீது நமக்கு கோபம் வந்துடும். உன்னை நான் நம்புனேன், நீ என்ன ஏமாற்றி விட்டாய். ஒரு பிசினஸ்ல போறோம், அல்லது உறவினர்கள் சிலர் சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம கிட்ட சொல்லி அதற்கு எதிர்மாறாக நடந்து இந்த உலகத்தின் மீதுதான் நாம் வந்து வஞ்சனையெல்லாம் சுமர்த்தி இருக்கின்றோம். நீ என்ன ஏமாத்திருக்கேன், அவன் என்ன ஏமாத்திருக்கேன், அதனால அவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா உலகத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு அனுபவத்தில் அது உண்மையாக தெரிந்தாலும் நம்மை உண்மையில் ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் யார்? இங்க தாயுமானவர் சொல்றார், நம்முடைய மனசுதான், உன்னுடைய மனதுதான் உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் கீதையில பகவான் சொன்னார், மனதுதான் உன்னுடைய நண்பன், உன்னுடைய மனதுதான் உன்னுடைய பகைவன். நம்ம வந்து எங்கேயோ நண்பன் பகைவன் நினைச்சிட்டு இருக்கோம். பந்து ரயத்ம பந்து, உனக்கு வந்து நண்பனா இருக்கிறது உன்னுடைய மனசுதான், உனக்கு

பிரம்மத்தை சார்ந்திருக்கின்ற மாயா அப்படின்னு ஒரு தத்துவம். அந்த அர்த்தத்தை நம்ம இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா, மாயைங்கிற இடத்துல மாயையிலிருந்து தோன்றியன்னு பொருள் எடுத்துக்கணும். மாயையிலிருந்து உருவான இந்த மனதினால், மாயா மனம்னா மாயா காரியமான மனம் அர்த்தம். காரணம் என்னன்னா, மாயையிலிருந்து தான் பஞ்சபூதங்கள் தோன்றின, பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் மனது உடல் உலகம் எல்லாம் தோன்றின. இப்போ மாயா மனம் அப்படிங்கிறதுக்கு இறைவனை சார்ந்திருக்கின்ற இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற மாயைய பொருளா எடுத்துட்டோம்னா மாயையிலிருந்து தோன்றிய மனம்னு பொருள் கொள்ள வேண்டும். ஆனா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு பொருளும் மாயா என்ற சொல்லுக்கு இருக்கு. அது என்னவென்றால், சில பேர் இந்திரஜாலம்னு சொல்லி சில மாயா காரியம் மேஜிக் செய்வார்கள், நம்ம எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்த இந்திரஜாலம்னு சொல்லி சிலதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி சில மேஜிக் பண்ணுவார்கள். அவங்கள சமஸ்கிருதத்துல மாயாவி அப்படின்னு சொல்றாரு. அதாவது உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒன்ன காட்டுவார்கள். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சாதாரணமா பார்க்க முடியாததை அவர்கள் செய்து காட்டுவார்கள். ஆனா அது உண்மை அல்ல, அப்படியெல்லாம் உண்மையா இருக்க முடியாது. ஒரு சிறிய கிளாஸ் எடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி அதிலிருந்து ஊத்துவார்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா அது ஏதோ அவங்க ஒரு ட்ரிக் செய்கிறார்கள், அப்படி செய்வங்களை மாயாவின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மனம் அப்படி ஒரு பொருள் எடுத்து கொள்ளலாம். அப்படி பொருள் எடுத்த என்ன ஆகுதுன்னா, இந்த மனசு வந்து என்னை வந்து அப்படியே ஏமாத்தி கொண்டே இருக்கின்றது. அப்படி வஞ்சமாக என்னை வஞ்சிக்கின்ற, என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மனதினால்தான் இந்த சம்சாரம் வந்தது. இது வந்து நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இந்த மனதுதான் காரணம், என்னுடைய சம்சாரத்திற்கு காரணம்னு சொல்கின்றார். இப்ப நம்ம அப்படியே ஆராய்ச்சி செய்து கொண்டு போவோம், நம்முடைய சம்சாரத்திற்கு மூல காரணம் என்ன. படிப்படியே ஆராய்ச்சி செய்து கொண்டு சென்றால், என்னுடைய மனதில் நான் அனுபவிக்கின்ற கஷ்டத்துக்கு துயரத்துக்கு என்ன காரணம். இப்ப வந்து ரொம்ப மேலோட்டமா என்ன காரணம்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம். இப்ப ஒருவர் அழைச்சு உங்க மனசுல ஒரு நேரத்துல துயரம் வருகிறது, அந்த துயரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வார்கள், என்ன சொல்வார்கள், இந்த சூழ்நிலை தான், இந்த பொருள் வந்தது, இந்த மனிதர் வந்தார், இப்படி பேசினார், நான் துயரப்பட்டேன் என்று வெளியுள்ள விஷயங்களைத்தான், பொருள்களைத்தான் துயரத்துக்கு காரணமாக சொல்லுவோம். அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், அது வந்து முதல் காரணம், கிராஸ் ரீசன் கேதுன்னு சொல்றது. கிராஸ்னா ரொம்ப மேலோட்டமா பார்க்கல, நமக்கு அதுதான் காரணமா தெரியும். பிறகு நம்ம வந்து அதுக்கு சில தர்க்க ரீதியாம சொல்லுவோம், இந்த பொருள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு துயரம் இல்லை, இந்த பொருள் வந்தவுடனே எனக்கு துயரம் வந்தது, ஆகவே இந்த பொருள் தான் துயரத்துக்கு காரணம்னு சுலபமா சொல்லி விடலாம். இப்ப ஒருவர் நமக்கு ரொம்ப பிடிக்காதவர், நமக்கு ஆகாதவர், அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே என்னாச்சு, நம்ம பிபி எல்லாம் கொஞ்சம் ஏறியாச்சு. காரணம் என்ன, அவர் வந்த ஏதாவது தேவையில்லாத நாலு வார்த்தையை சொல்லிட்டு ரகல பண்ணிட்டு போவார். அப்ப நம்ம என்ன முடிவு பண்றோம், அவர் தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். அல்லது ஒரு பொருள் நான் விரும்பி வைத்து கொண்டிருந்தேன், அந்த பொருள் நாசமாயிடுது, யாராவது எடுத்து விட்டு சென்று விட்டார்கள், அல்லது ஒரு நான் விரும்பின பொருள் எனக்கு கிடைக்கல, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை தான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து முதல்ல ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் நம்ம அப்படியே படிப்படியா போக போறோம். கடைசி அப்படியே டீப்பா கிணத்துக்குள்ள போறது போல இப்ப மேல இருந்து அப்படியே உள்ள போய் போய் கண்டுபிடிக்க போறோம். இனி அடுத்தபடியே என்ன சொல்லலாம், பொருள் வந்து துயரத்துக்கு காரணம்னு நீங்க சொல்றதை விட, அந்த பொருளோட நீங்க சம்பந்தம் வச்சதுனாலதான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லலாமா. இப்போ ஒருவர் வர்றார், அவர்கிட்டயே துயரம்ங்கிறது கிடையாது, எந்த பொருளுக்குமே துயரம்னு பேர் கிடையாது, அதே போல எந்த பொருளுக்குமே சுகம்னு பேர் கிடையாது. கடையில போய் கொஞ்சம் இன்பம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர முடியாது, சுகம் வந்து கால் கிலோ கொடுங்கன்னு வாங்க முடியாது. அப்படி அதே போல துக்கம் கொடுங்க கால் கிலோ, அதை வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டுல போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி எந்த பொருளுக்குமே சுகம் துக்கம்னு கிடையாது. பிறகு அதோட சம்பந்தம் வைக்கும் பொழுதுதான், அதோட நம்ம இணக்கம் வைக்கும் பொழுதுதான் துயரமோ அல்லது சுகமோ ஏற்படுகிறது. அப்ப என்ன சொல்லலாம், என்னுடைய துயரத்திற்கு காரணம்

0: பொருள்னு சொல்றதை விட அந்த பொருளோடு நான் வைக்கின்ற சம்பந்தம், அது நமக்கு இப்பொழுது புரிகின்றதல்லவா? இப்ப சம்சாரத்துக்கு காரணம் என்ன? என்னுடைய துயரத்துக்கு காரணம் சம்பந்தம். சம்பந்தம் தான் அந்த பொருளோடு நான் வைக்கின்ற சம்பந்தம். இது வந்து ரெண்டாவது படி. ரெண்டாவது படி வரைக்கும் கொஞ்சம் சுலபம், ரெண்டு மூணு படி வரைக்கும் புரியும், அதுக்கு மேல அப்படியே புரியணும். இப்ப முதல் படி வந்து எல்லாத்துக்கும் விளங்குற படி, விஷயம் துயரத்துக்கு காரணம். இரண்டாவது அந்த விஷயத்துல நான் வச்சிருக்கிற சம்பந்தம். சப்போஸ் அந்த விஷயம் இருந்தும் எனக்கு அதோட இணக்கம் ஏற்படவில்லை என்றால் எனக்கு அந்த பொருள்னால ஒரு துயரமும் கிடையாது. இனி மூணாவது படிக்கு போவோம். அந்த சம்பந்தம் ஏன் வந்தது? அந்த பொருளோடு நான் இணக்கம் வைக்க காரணம் என்ன என்று வரும் பொழுதுதான் நம்ம மூணாவது படியில பதில் சொல்றோம். என்னுடைய மனம், என்னுடைய சரீரம். இப்ப இந்த இடத்த தான் மனம் அல்லது சரீரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சரீரம், உடல் அல்லது மனம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் சம்பந்தத்தையே நம்ம வைக்கிறோம். அந்த உடல் நம்ம கிட்ட இல்ல, மனம் நம்ம கிட்ட அந்த நேரத்துல இல்லைன்னா சம்பந்தமே நடக்காது. நமக்கு யாரு துயரத்தை கொடுக்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, நம்மளும் இருக்கோம், அங்க சம்பந்தத்துக்கு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம அங்க இல்ல, சம்பந்த வைக்கிற ஆள் அங்க கிடையாது. அப்படி இந்த மனதுதான் சம்பந்தத்துக்கு காரணம். ஒரு பொருளோடு, துயரத்தை கொடுக்கிற பொருளோடு இணக்கம் வைக்க காரணம் நம்முடைய மனம். சரி, நீ அடுத்த கேள்வி. இப்ப மனம்ங்கிறது மூணாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்முடைய துயரத்திற்கு மூல காரணம் என்னன்னு தேடப்பட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இப்பொழுது மனம்ங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கோம். இனி அடுத்தது, இந்த மனம் துயரத்துக்கு காரணம் என்றால் எல்லா நேரத்திலையும் இந்த மனம் என்ன பண்ணணும்? துயரத்தை கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப வந்து நெருப்பு வந்து உஷ்ணமான சுடுகின்ற சுபாவம்னு சொன்னா, நீங்க காலையில நெருப்பு தொட்டாலும் சுடும், சாயந்தரம் தொட்டாலும் சுடும், நடு இரவுல தொட்டாலும் சுடும், இல்ல நீங்க இமயமலைக்கு எடுத்துட்டு போய் பனியெல்லாம் இருக்கிற இடத்துல நெருப்பு தொட்டாலும் அது சுடும், வேற நாட்டிலையும் சுடும், எல்லா மனிதர்களுக்கும் அது சுடும். அப்படி ஒரு பொருள் நமக்கு துயரத்தை கொடுக்கற தன்மை உடையதா இருந்தா அது எல்லா நேரத்திலையும் துயரத்தை கொடுக்கணும். ஆனா நம்முடைய மனம் அப்படி இல்லை. சில சமயங்கள்ல மனசு மகிழ்ச்சியை வேற கொடுக்குது, எல்லா நேரத்திலையும் துயரத்தை கொடுப்பதில்லை. இப்போ ஒருவரிடத்துல நம்ம வந்து ஒரு நேரத்துல துயரத்தை அனுபவிக்கிறோம், அடுத்த நேரத்துல அவரிடத்திலேயே மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். இப்ப நம்ம குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளிடத்துல ஒரு நேரத்துல நமக்கு துயரம் இருக்கு, அவர்கள் படிக்கல, சொன்ன பேச்சு கேட்கலங்கும் போது, மற்ற நேரத்தில் அதே பொருளிடமிருந்து மகிழ்ச்சியை வேற அனுபவிக்கின்றோம். அப்படித்தான் சில பொருள்களிடத்துல சில காலத்துல தான் துக்கம், சில காலத்துல துக்கம் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், வெறும் மனது மட்டும் துயரத்துக்கு காரணம்னு சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்லிவிட்ட எத்தனையோ பிரச்சனையெல்லாம் வந்துடும். ஞானிகளுக்கும் ஞான தடைஞ்சதுக்கு அப்புறம் மனசு இருக்கு, ஆனா அவங்க துயரமா இல்லையே, மன நிறைவோடுதான் இருக்கிறார்கள். அப்போ மனது மட்டும் துயரத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது. இந்த துயரத்துக்கு காரணம் மனதிற்குள் இருக்கின்ற காம, குரோத, லோபம், இப்படிப்பட்ட உணர்வுகள். இந்த மனசுக்குள் இருக்கிற ஆசை, மனசுக்குள் இருக்கிற பயம், மனசுக்குள் இருக்கிற பொறாமை, இவைகள் தான் நமக்கு துயரத்தை கொடுக்கு. இவைகள் இல்லாத மனம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு அந்த மனம் நமக்கு வந்து ஒரு நகை போல, ஆபரணத்தை போல. எப்படிப்பட்ட மனம்னா, ஆசை இல்லாத, கோபம் இல்லாத, பொறாமை இல்லாத, இப்படிப்பட்ட மனம் நமக்கு வந்து ஒரு பழுவா இருக்க பொறாமை, இப்படிப்பட்ட மனது தான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. அப்ப இங்க தாய்மானவர் வந்து வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மனசை சொல்றார்? இப்படிப்பட்ட மனதை சொல்கின்றார். அதாவது ஆசைப்படுகின்ற, பொறாமைப்படுகின்ற, கோபப்படுகின்ற, இப்படிப்பட்ட மனதுதான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. இப்ப இந்த இடத்தை தான் பொதுவா சொல்லுவார்கள். துயரத்துக்கு காரணம்னு சொன்னா இந்த நிலையைத்தான் சொல்வார்கள். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நான்காவது நிலையில இருக்கோம். இப்ப முதல் நிலையில என்ன சொன்னோம்? என்னுடைய துயரத்துக்கு பொருள் காரணம்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ரொம்ப மேலோட்டமா பார்த்தா சொல்ற உண்மை. பிறகு அடுத்த உண்மையை கண்டுபிடிச்சா அது உண்மை அல்ல. அடுத்த உண்மைன்னு சொல்லும் போதே முன்ன சொன்னது உண்மை அல்லன்னு ஆயாச்சு. அதை விட கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா அதோட வைக்கிற இணக்கம்னு சொன்னோம். மூன்றாவதாக அந்த இணக்கம் வைக்கிற கருவியா இருக்கிற மனம்னு சொன்னோம். நான்காவதாக மனதையும் விட்டுட்டு காம குரோதாதிகள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இப்ப கடைசியா சொன்னது. அதுவும் மனசுக்குள்ளதான் இருக்கு, மனதுக்குள்ள இருக்கிற ஆசை இவைகள் எல்லாம். இனி அடுத்த கேள்வி, ஏன் இந்த மனசுக்கு இந்த ஆசை வந்தது, ஏன் இந்த மனசுக்கு குரோதம் வந்தது, ஏன் இந்த மனதிற்கு வந்து வெறுப்பு வந்தது என்று கேட்டால், இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வந்ததுன்னா என்னை துயரப்படுத்துகின்றது, இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று கேட்கும் பொழுது, இதையும் நம்மளே சற்று அமர்ந்து ஆராய்ந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம்.
1: நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

விடையிட்டமா உகந்து ஏறும் இறைவனார் மட்டுவார் உழலாளோடு மாழ்விடை இட்ட

பட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும்

பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார் அரிய தொழர் அங்கிருப்பார்களே அரிச்சிராப்பகல் இவரால் ஆட்டுண்டே எரிச்சிரா கருச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சிராதே நடக்கும் நடக்குமே தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெரும் தகே தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெரும் தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே தேயநாதன்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருப்பழனம் பாங்கார் பழனத்து அழகா போற்றி என்று பாங்கின் நல்ல பனுவல் பாடிய மணிவாசகர் போற்றி துதித்த பதி. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருவையாறு முதலாகச் சொல்லப்பெற்ற ஏழிடத் திருவூர்களில் இரண்டாவதாக இடம்பெறுவது திருப்பழனம். சந்திரன் வழிபட்ட திங்களூரில் வாழ்ந்த அப்பூதியடிகளாரது பல்வேறு அறப்பணிகள் நிகழ்ந்த பெருமைக்கு உரிய தானம் இது. அவரது மூத்த திருமகனார் உயிர் பெற்று எழ ஒன்றுகொலாம் எனத் தொடங்கும் விடந்தீர்த்த திருப்பதிகத்தை இத்தலத்து இறைவர் திருமுன் பாடி அருளியதாக அறிஞர் பெருமக்கள் கருதுவர். திருவின்மா மரமார் பழனப்பதி என்ற அருணகிரிநாத பெருமான் ஏழத் திருவூர் திருப்புகளில் போற்றியுள்ளார். பழனும் பழனமே என்பீராகில் பயின்று எழுந்த பழவினை நோய் பற்றலாமே, பழனம் புகுவாரைப் பகலே கண்டேன் என்ற திருத்தாண்டகத் தொடர்கள் எத்துணை பொருட்செறிவுடையன. இறைவர் ஆபத்சகாயேஸ்வரர், அமுதலிங்கமூர்த்தி, சுதாலிங்கமூர்த்தி, இறைவி பெரியநாயகி. திருத்தல மரம் வாழை, தீர்த்தம் மங்கள தீர்த்தம் காவிரி முதலியன. செப்பரும் சீர் அப்பூதி அடிகளாரது திருமனையில் அவரால் பூசிக்கப்பெற்று விருப்புடன் மேவியிருந்த நாளில் திருப்பழனப்பதி புகுந்து பெருங்காதலோடும் பெருமான் கடல் பணிந்து அடைமாலைச் சீலம் உடைய அப்பூதி அடிகளை நடைமானச் சிறப்பித்து நன்மைபுரி தீந்தமிழின் தொடைமாலை பாடினார் திருநாவுக்கரசு என்று தெய்வச் செக்கிடார் பெருமான் போற்றுவர். சொன்மாலை பயில்கின்ற குயிலினாங்காள் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகம் ஐந்தாம் பாடலை சிவபூசை நிறைவில் சைவப் பெருமக்கள் சொல்வது மரபு. பத்தாவது பாடலில் அஞ்சிப்போய்க் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்ற தொடரில் அப்பூதி அடிகளாரை அப்பர் பெருமான் பாராட்டும் திறம் அறிய வேண்டிய ஒன்று ஆம். சொன்மாலை எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

வழங்கப்படுகின்றன. தேவாரத்தில் இதனை திருஞானசம்பந்த பெருமான் கொடிமாடச் செங்குன்று என்று குறிப்பிடுகின்றார். அவ்வண்ணமே சேக்கிழாரும் தமது பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்கள் அருளியுள்ளார். அவற்றிலும் செங்கோடு, உரக வெற்பு, சர்ப்பகிரி, நாககிரி, நாகமலை போன்ற பெயர்கள் வழங்கப்படுவதை காண்கின்றோம். மேல மாட வீதியிலிருந்து பார்த்தால் இம்மலை ஒரு நாகம் போன்ற தோற்றத்தையும் அளிக்கின்றது. இந்த தலம் சங்ககிரி துர்க்கம் ரயிலடியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோடிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும், நாமக்கல்லிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதன் அடிவாரத்தில் உள்ள சிவாலயத்தில் பெருமான் கைலாசநாதர் என்ற திருப்பெயரோடு காட்சியளிக்கின்றார். இவரை நிலத்தம்பிரான் என்றும் குறிப்பிடுவர். மலையின் மீது உள்ள அர்த்தநாரீஸ்வர பெருமானை மலைத்தம்பிரான் என்று மக்கள் அழைக்கிறார்கள். கைலாசநாதர் ஆலயத்தில் இறைவி சுகுந்த குந்தலாம்பிகை என்று வழங்கப்படுகின்றாள். கிபி 1660 முதல் 1682 வரை ஆண்ட விஸ்வநாத சொக்கலிங்கர் என்பவர் இந்த கோயிலையும் கோபுரத்தையும் கட்டியதாக கல்வெட்டுச் செய்தி நமக்கு அறிவிக்கின்றது. இந்த நிலத்தம்பிரான் சன்னதிக்கும் இடப்புறம் அமைந்துள்ள அம்பிகையினுடைய சன்னதிக்கும் நடுவில் சுப்பிரமணியருடைய சன்னதி அமைந்திருப்பது நமக்கு சோமாஸ்கந்த மூர்த்தமாக தோற்றமளிக்கிறது. இதனுடைய தலவிருட்சம் வன்னி மரம். இந்த ஆலயமும் பெரியது, அழகிய ராஜகோபுரத்துடன் கூடியது. இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தெய்வ திருமலையினுடைய அடிவாரம் அமைந்திருக்கிறது. இதன் வலப்புறம் ஆறுமுகர் காட்சியளிக்கின்றார். இந்த மலையை ஏறுவதற்கு ஏறத்தாழ 1300 படிகளாவது நாம் கடந்தாக வேண்டும். இவ்வாறு உயர்ந்து விளங்கக்கூடிய இந்த மலையை ஏறும்பொழுது வழியில் சில மண்டபங்களையும் காண்கின்றோம். படிகளுக்கு அருகாமையில் பாம்பின் உருவத்தை அப்பாறையிலேயே அமைத்திருக்கிறார்கள். 5 தலை நாகம் சிவலிங்கத்திற்கு கொடைபிடித்து இருப்பதாக நமக்கு அது தோற்றமளிக்கிறது. இது மிகவும் பழமையானது. ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நிகழ்ந்த சண்டையில் ஆதிசேஷனுடைய 1000 தலைகளில் ஒன்று மகாமேருவினுடைய 1000 முடிகளில் ஒன்றுடன் மோதி அதனால் ஏற்பட்ட சிதறல்களில் ஒன்றாக இந்த மலை தோன்றியது என்பார்கள். மலைக்கோயிலில் நுழைவாயிலில் நாம் இது போன்ற பாம்பு திருவுருவங்களையும் காண்கின்றோம். மலை ஏறும்பொழுது பல ஊற்றுக்கள் ஓடி வந்து பள்ளத்தில் தேங்கி நிற்பதை காண்கின்றோம். அவற்றை தீர்த்தங்களாக கருதுகின்றார்கள். இவ்வாறு 16 தீர்த்தங்கள் அமைந்திருப்பதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை நாகதீர்த்தம், கணபதி தீர்த்தம், குமார தீர்த்தம், பைரவ தீர்த்தம் ஆகியன. பைரவ தீர்த்தத்தை கடந்தவுடன் மலைக்கோயிலில் அமைந்துள்ள ராஜகோபுரம் அடியார்களை வரவேற்கின்றது. இது 5 அடுக்குகளை கொண்டது. கோபுரவாசலை தாண்டியவுடன் சற்று கீழே இறங்க வேண்டியிருக்கிறது. கிழக்கு நோக்கிய சந்நிதியில் காட்சியளிப்பவர் செங்கோட்டு வேலவனாகிய முருகக்கடவுள். அவரது திருச்சன்னதிக்கு முன்புள்ள மண்டபத்தை வேளாள கவுண்டர் மண்டபம் என்று அழைக்கிறார்கள். அங்குள்ள துவாரபாலர்கள் அருமையான சிற்ப வேலைப்பாடுடன் இருப்பதை காண்கின்றோம். அத்துணை நுணுக்கமான வேலைப்பாடுகளை உடையது இந்த சிற்பங்கள்.

எட்டு தூண்களில் அமைந்துள்ள திருவுருவங்கள் சுமார் 3.5 அடி உயரத்தோடு காட்சியளிக்கின்றன. இந்த திருக்கோயிலை கட்டியவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்களுடைய திருவுருவங்களையும் நாம் இங்கு காண்கின்றோம். இவ்வாறு இந்த சிற்பங்களை அருமையாக அழகாக கல்லில் வடித்திருக்கிறார்கள். செங்கோட்டு வேலவருடைய திருச்சென்னதியில் நாம் தற்போது நுழைகின்றோம். பெருமான் சுமார் 3.5 அடி உயரத்தோடு கண்ணையும் கருத்தையும் கவர்வதாக அழகிய திருவுருவத்தோடு வலது கையில் வடிவேலுடன் நின்று வேண்டுவார் வேண்டும் வரத்தை அளிக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இந்த பெருமானை தரிசித்த அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் இவரை 8 பாட்டுகளாலும் திருப்புகழ் பாடல்களாலும் பாடி பரவியுள்ளார். கந்தர் அனுபூதியில் நாகாச்சல வேலவ என்று இத்திருத்தலத்தையும் அதில் எழுந்தருளியுள்ள செங்கோட்டு வெப்பனாகிய செஞ்சுடர் வேலவனையும் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமானை தரிசிப்பதற்காக 4000 கண் படைத்திலன் அந்த நான்முகன் என்று கந்தர் அலங்காரம் வர்ணிக்கின்றது.

இந்த திருமலையை தெய்வத் திருமலை என்று அருணகிரிநாதர் போற்றுகின்றார். செங்கோட்டு வேலவனை தரிசிக்கும் பொழுது அவர் ஒரு முகத்தோடும் இரண்டு கரங்களோடும் அருட்காட்சி அளிப்பதை நாம் காண்கின்றோம். நாகாச்சல வேலவன், செங்கோட்டு வேலவன், செங்கோடன், செங்கோட்டையன் என்றெல்லாம் அவரால் துதிக்கப்படக்கூடிய அற்புதமூர்த்தி இவள். செங்கோட்டு வேலவனுக்கு பின்புறம் மேற்கு திசையை நோக்கியவாறு அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு நாம் இப்பொழுது நுழைகின்றோம். இந்த பெருமானை திருஞானசம்பந்த பெருமான் தேவாரம் பாடி துதித்த பெருமையுடையது. இந்த தலத்திற்கு திருஞானசம்பந்தர் எழுந்தருளியுள்ளதை சேக்கிழார் தனது பெரியபுராணத்துள் குறிப்பிடுகையில், கொங்கு நாட்டு யாத்திரையாக எழுந்தருளியுள்ள ஞானசம்பந்த பெருமான் கொடிமாட செங்குன்றூரை அடைந்தபோது அந்த நகரில் வாழ்பவர்களும் பிற அடியவர்களும் மிகவும் மகிழ்ச்சியுற்றவர்களாக தோரணம் முதலாக பல அணிகளை அமைத்து அவரை முன்வந்து எதிர்கொண்டு பணிந்து ஏற்றி பெருமானுடைய சன்னதிக்கு அழைத்துச் சென்றார்களாம். ஞானசம்பந்த பிள்ளையார் தனது சென்னியின் மீது கரங்கள் கூப்பியவராக பெருமானுடைய திருச்சன்னதிக்கு எழுந்தருளினார். நம்பரவர் திருமுன்பு தாழ்ந்து எழுந்து உம்பரும் ஏத்தும்படியாக இன்னிசை வண்தமிழ் மாலைகள் பாடி அந்த நகரில் தங்கியிருந்தார். அப்பொழுது அருகாமையில் உள்ள பல சிவஸ்தலங்களையும் தரிசித்து வந்தார். திருநனா எனப்படும் பவானியையும் இறங்கிவிட்டு வந்து மீண்டும் திருச்செங்குன்றூருக்கே வந்து வைகினாராம் அவளுடைய பிள்ளையார். அப்படி தங்கியிருந்த நாட்களில் குளிர்காலம், அதாவது பனிப்பருவம் வந்து ஏறியது. அந்த குன்றுகளும் பனி போர்வை போர்த்தது போல இருந்தனவாம். அப்படிப்பட்ட ஒரு குளிர் அந்த நாடு முழுவதும் சூழ்ந்திருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதனால் பலர் உடல் தளர்ச்சி உற்று பிணி வந்து மூழ்வது போல் முழுகுதலும் அருடைய பிள்ளையாருக்கு இந்த நிலையை அடியார்கள் வந்து அறிவித்தார்களாம். அப்பொழுது ஞானசம்பந்த பிள்ளையார் முதல்வனாகிய சிவபெருமானுடைய திருவுருளை தொழுதுவிட்டு, இது இந்த நிலத்திற்கான இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இயற்கையினுடைய நிகழ்ச்சி, இருப்பினும் அடியார்களை அது பாதிக்காத வண்ணம் நாம் இறைவனுடைய அருளை தொழுவோம் என்று சொல்லிவிட்டு அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து சிவபெருமான் முன்பு எல்லா புவனங்களும் உய்யும்படியாக விஷத்தை உண்டு அதனையே அமுதமாக உண்டு எல்லாருடைய இடர்களையும் நீக்கி அருளியபடியால் இந்த குளிரும் அதனால் ஏற்படும் பிணிகளும் அடியார்களை எதுவும் செய்யாது. அவற்றை நம்மை தீண்டப்பெறாமல் காப்பது அந்த திருநீலகண்டம் என்று செய்வினை தீண்டா திருநீலகண்டம் என செப்பினார் என்று குறிப்பிடுகின்றார் சேக்கிழார். அப்படி அந்த குறிப்பு ஒரு ஆணையாக அமைய அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு பாடியதாகவே திகழ, இந்த தூய திருப்பதிகத்தை திருக்கடை காப்பு தொடுத்து பெருமானுக்கு அணிவித்தார் காழிப்பிள்ளையார். அப்படி அணிவித்தவுடன் அந்த பொற்பதி அங்கு வாழ்பவர்களுக்கே அன்றி அந்த கொங்கு நாடு அடங்கவும் பனிப்பிணி இல்லாமல் அப்பொழுதே விலகிற்றாம். அப்படி பலம் தரவல்ல உயரிய திருப்பதியுமாக இந்த பதிகம் அமைந்தது. இப்பொழுதும் அடியார்களை பிணியில் நின்று காக்கவும் பிற துன்பங்களிலிருந்தும் காக்கவும் இந்த பதிகத்தை
பாராயணம் செய்வது மரபு. அது திருநீர்கண்ட பதிகம் என்றும் குறிப்பிடுவார்கள்.

மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்குள் பழியாத வண்ணம் பறித்தமலர் கொடு வந்து உண்மையை துசும் பணியொழியோம் சிறப்பிலி தீவினை தீண்ட பெற திருநீலகளிடம் கருவை கழித்துட்டு

திருவிழி தீவினை திண்டப்பெறா திருநகண்டம் நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் பாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வேறீர் தோற்றினும் தோற்று தொழுது வணங்குதும் நாமடியோம்.

சாக்கிய பட்டும் சமணர் உவாயி உடை ஒழிந்தும் பாக்கியம் இந்த இதுகளை போகம் பற்றும் விட்டார் உக்கமல் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவனை தேண்டப்பரா.

திருநீலகண்ட பதிகத்தை இன்றும் பல அன்பர்கள் நித்திய பாராயணமாக செய்வது வழக்கம். அப்படிப்பட்ட அருமையான துதி இந்த தலத்தில் அருளி செய்யப்பட்டது. பிருங்கி முனிவர் என்பவர் சிவபெருமானை அன்றி பிற தெய்வங்களை தொழாதவர். பராசக்தியையும் வணங்காது சிவத்தை மட்டுமே வணங்கியவர். சிவபெருமானை மட்டுமே பலம் வந்தவர். இதனால் வருந்திய அம்பிகை பிருங்கி முனிவரிடம் இருந்த சக்தியை பிரித்து எடுத்துவிட்டாள். அப்பொழுது பற்றுக்கோடு இல்லாமல் தவித்த முனிவருக்கு பற்றுவதற்கு ஒரு கோல் கொடுத்தருளினான் பெருமான். அம்பிகை இறைவனுடைய பிரியாத ஒரு சக்தியாக விளங்குவதை அம்முனிவருக்கு உணர்த்த வேண்டி அர்த்தநாரீஸ்வர பெருமானாக அவருக்கு காட்சியளித்தாராம். இது பெருமான் வலது பாகமும் அம்பிகை இடது பாகமும் அமைந்த அற்புதமான தொன்மையான ஒரு கோலம். இந்த பெருமானை நாம் இப்போது தரிசிக்கின்றோம். மங்கை பங்கனாக சுமார் 5 அடி உயரம் உள்ள அழகனாக வேறு எந்த திசையிலும் வேறு எந்த ஊரிலும் இல்லாத ஒரு திருவுருவமாக மேற்கு நோக்கியவாறு எழுதூர காட்சியளிக்கின்றான் இம்மாதூர்பாகன். இந்த பெருமானுடைய புகழை ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதியத்தின் மூலம் இங்கு பரவி துதிக்கின்றார். இதில் முதல் 5 பாடல்களில் அம்பிகை பாகமாக இருப்பதை அவர் குறிப்பிடுகின்றார்.

இவ்வாறு பந்தளவும் விரலால் ஒரு பாகமாகவும் மலைமுகள் கூருடையனாகவும் ஏல மலர்குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனாகவும் வாரூறு கொங்கை நல்ல மடவாள் திகழ் மார்பினனாகவும் பனைத்தோழி ஓர் பாகமாகவும் பெருமான் இவ்வாறு தனது பிரியா நாயகியோடு பிரியாநாதனாக ஒரே திருமேனியோடு இரண்டு உருவத்தையும் அதனுள்ளே காட்டவல்லவனாக அற்புத கோலத்தும் கொண்டு இங்கு நமக்கு காட்சியளிக்கின்றான்.

0: திருவாசகத்தில் உள்ள திருக்கோத்தும்பியில் மாணிக்கவாசக பெருமான் இவ்வாறு இந்த தொன்மை கோலத்தை வர்ணிக்கின்றார். அதில் பெருமானுடைய பாகத்தில் தோலையும் குழையையும் வெள்ளை நீற்றையும் சூலத்தையும் நமக்கு காட்டுகின்றார். மறுபாகமாக அதாவது அம்பிகையினுடைய பாகத்தில் துகில் அணிந்தவளாக தோடு உடையவளாக பசும் சாந்தும் பைங்கிளியும் உடையவளாக தொக்க வளை ஏந்தியவளாக இவ்வாறு இந்த ஆதி தம்பதியர் ஒரே உருவத்தில் தொன்மை கோலம் பூண்டு நமக்கு அருட்காட்சி வழங்குகின்றார்கள். இந்த பெருமானை தரிசித்தால் நீங்க மனம் இன்றவர்களாக நாம் அங்கேயே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூர்த்தி இவர். அந்த உயரத்திலும் இந்த திருச்சநதியில் பெருமானுடைய திருப்பாதத்திற்கு அண்மையில் சுரக்கும் தீர்த்தத்தை நமக்கு பிரசாதமாக வழங்குகின்றார்கள். இந்த திருக்கோயிலில் வைகாசி விசாகத்தில் விழா நடக்கின்றது. இந்த பெருமானை முருகன், பிருங்கி, துர்கை, ஆதிசேஷன் ஆகியோர் பூஜித்து பேர் பெற்றதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. தலவிருட்சமாக இலுப்பை மரத்தை குறிப்பிடுவார்கள். இந்த தலத்திற்கு பல நூல்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் திருச்செங்கோட்டு புராணம் என்பது தென்காசி கவிராஜ பண்டிதர் இயற்றியது. மண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அருளிய பாடல்களும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல்களும் பீமண்ண புலவர் எழுதிய அபிடேக மாலை, பிள்ளைத்தமிழ், கருணாகர மாலை ஆகியனவும் முத்துசுவாமி கோனார் எழுதிய ஒருவா ஒருபது, இரட்டைமணி மாலை, மும்மணிக்கோவை ஆகியனவும் சதாசிவ பண்டிதர் எழுதிய திருப்பணி மாலை, சதகம் ஆகியவையும் சிலவாம். இங்கு பல அற்புத நிகழ்ச்சிகள் நிகழ்ந்ததாகவும் குறிப்பிடுவார்கள். மதுரையில் கல்லானைக்கு கரும்பு கொடுத்த வரலாறு சொல்லப்படுவது போல இங்கும் ஒரு சிலருடைய பொறாமையை அகற்றுவதற்காக நந்தியம்பெருமான் தனது கல்வடிவத்திலிருந்து எழுந்தருளி கடலையை தின்று காட்டிய ஒரு வரலாற்றை கும்பகோணம் சிவப்பிரகாசர் என்பவர் குறிப்பிடுகின்றார். வில்லார் பொதுச்சபையின் வித்தகா, நீயும் முன்னம் கல்லானைக்கு இக்கு அறுத்தி காட்டிய உன் வல்லாண்மை கட்டுரையேயாகில் இந்த கல்லேறு எழி இக்கடலை இட்ட இவர் முன் தின்னச்சியே என்று தமிழ் ஆணையிடுகிறது. இப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்ந்தது இந்த திருச்செங்கோட்டு மலையில்தான். மதுரையில் சோமசுந்தர கடவுள் பானபத்திரனுக்காக வெகு வெட்டியாக வந்து வடதிசையிலிருந்து வந்த ஏமநாதனை வெருட்டி ஊரை விட்டு ஓட்டினார் அல்லவா, அதேபோல இந்த திருச்செங்கூர் குன்றூரிலும் குணசீலர் என்ற ஒரு புலவருக்காக செங்கோட்டு வேலவன் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக வந்து குணசீலரின் கடைமானாக்கன் என்று தன்னை கூறிக்கொண்டு பாண்டி நாட்டிலிருந்து வந்த ஒரு புலவரை திரும்பி போகும்படியாக செய்தானாம். இந்த அற்புதம் நிகழ்ந்ததும் இந்த திருச்செங்கோட்டு மலையில்தான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கடை உடைய இந்த மலையில் கீழ்பாகத்தில் பஞ்சபாண்டவர்கள் தங்கிய குகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதன் அருகில் குமர தீர்த்தம், அதற்கு மேல் செங்குத்தான படிகள் இல்லாத ஒரு பாறைகளின் மீது ஏறினால் பாண்டீசர் சன்னதிக்கு வந்து சேரலாம். இங்கு பல அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றன. பரகேசரிவர்மன், முதலாம் ராஜராஜன், சுந்தரபாண்டியன் மைசூர் கிருஷ்ணதேவ தேவராஜ கிருஷ்ணராஜ உடையார் ஆகிய மன்னர்கள் காலத்து கல்வெட்டுக்கள் இங்கு இருக்கின்றன. ஒவ்வொரு விழாவையும் நடத்துவதற்காக ஒரு திருச்சபை அமைக்கப்பெற்றிருந்ததை ஒரு கல்வெட்டின் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த மலைக்கோயிலில் ஆதிகேசவ பெருமாளுக்கும் துர்க்கை, பைரவர், நவகிரகம், நால்வர் ஆகியோருடைய திருவுருவங்களுக்கும் தனிச்சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இது அப்பகுதியில் உள்ளோருக்கு பிரார்த்தனை ஸ்தலமாகவும் அமைந்துள்ளது. இந்த ஊரில் உள்ள வைகாசி தேர் திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த நாககிரி பெருமாளே என்று அழைக்கப்படுகின்ற செங்கோட்டு வேலனை அருணகிரிநாதர் பாடும்பொழுது, என்னிடம் யமன் வரின் உன்னுடைய அருளை கொண்டு அதனை படையாக கொண்டு நான் அவனோடு போரிடுவேன், அந்த வேளையிலே மகாசபையில் நீ முன்னர் அருணாச்சலத்தில் எழுந்துருளியது போல அடியனுக்கு முன்பு மயில் மீது வந்து பழைய அடியார் கூட்டத்தோடு வந்து தமிழும் வேதமும் முழங்க எழுந்தருள்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். பழைய அடியவருடன் இமயவர் கணம் இருபுடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவ வரும் மதில் அருணையில் ஒரு விஷயம் வரவேணும் என்பது அவ்வினிய வரிகள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சன்னதி இந்த நாகாச்சார வேலகனுடைய சன்னதி. அந்த முருகனிடத்தில் மற்றொரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் அருணகிரியார். இறக்கவும் கூடாது, பிறக்கவும் கூடாது என்பது அது. எதை வேண்டினார் என்றால், ஞானமாகிய தேனமுதத்தை வேண்டினார். அப்படிப்பட்ட நாககிரி பெருமானிடத்தில், காலனிடத்து அணுகாதே, காசினியில் பிறவாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே என்று விண்ணப்பிக்கின்றார் அருணகிரி வள்ளல். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருச்செங்கோட்டு திருத்தலம். இந்த தலத்தை தரிசித்து தெய்வ திருமலையில் விற்றிருக்கக்கூடிய குகப்பெருமானையும், ஈருருவும் ஒருவாக திகழும் அர்த்தநாரீஸ்வர வள்ளல் பெருமானையும் தரிசித்து மும்மை பலன்களையும் நாம் அடைந்து பிறவாத பெரிந்த வாழ் குருவுமாக திருச்சிட்டம்பரம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். Shaivam.org கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சரி, இப்போ 11வது திருவிளையாடல் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாம 12வது திருவிளையாடலான உக்கிர பாண்டியனுக்கு வளையம், வேல், சண்டாயுதம் கொடுத்தத பார்க்க போறோம். பாண்டியன் வளர்ந்துட்டார் இல்லையா, அவருக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம போன திருவிளையாடல பார்த்தோம். இப்போ அவருக்கு யாரு மணமகளா வந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவருக்கு வந்து ஆயுதங்கள் இந்த வளையம், வேல், சண்டாயுதம் இதையெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கறத பத்தியும் நம்ம இந்த திருவிளையாடல்ல பார்க்க போறோம். மணவூரோட அரசர் சோமசேகரரோட கனவுல சிவபெருமான் போய் அவரோட மகளை உக்கிர பாண்டியனுக்கு மணம் முடிக்க கட்டளையிட்டார் இல்லையா. கனவு கலைஞ்சு எழுந்தார் சோமசேகரர். அந்த அவர் வந்து சொன்ன அந்த கனவு கலைஞ்சதும் சோமசேகரர் எழுந்திருக்கிறார். இந்த பெண்களை பெற்ற எல்லா அப்பாக்களுக்கும் என்ன பெரிய கவலை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தன் மகள் வளர்ந்து பெரியவளானதும் அவளை கண் கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிற கணவன் அமையணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கவலையே. திருமண வயசு வந்துட்டா போச்சு. அப்பாக்கள் காலில் போட்டிருக்கிற ஸ்லிப்பர் தேய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர் வீட்டுக்கு நடையான நடை நடப்பாங்க. பத்து பொருத்தம்னா பத்தும் பொருந்தி இருந்தாதான் ஒரு வரனை தேர்ந்தெடுப்பாங்க. அதையும் ஒரு ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணா பத்தாது, ரெண்டு மூணு ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே சொன்னாதான் சரி, இல்லைனா திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜோசியர் கன்ஃபார்ம் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அப்புறம் பையனை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. பையன் வேலை பார்க்குற ஆஃபீஸில் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி, பையன் எப்படி, வேலை பெர்மனண்டா, கான்ட்ராக்டா, என்ன சேலரி, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, ப்ரொமோஷன் கேரியர் க்ரோத் எல்லாம் எப்படி, கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா, எவ்வளோ லோன் எடுத்திருக்காரு, அப்படி இப்படி நீ ஏகப்பட்ட என்கொயரி பண்ணி, அந்த பையனுக்கே கூட அவனை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, இவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஆனாதான் பொண்ணை கொடுப்பாங்க. சோமசேகரருக்கு பாருங்க செம்ம லக்கு, சிவபெருமானே அவரோட பெரிய கவலையை தீர்த்து வச்சிட்டாரு. இறைவனே வந்து கட்டளையிட்ட பிறகு அரசருக்கு என்ன வேலை சொல்லுங்க? தன் சுற்றம் சூழ பரிவாரங்களோட மதுரை மாநகருக்கு புறப்பட்டு போயிட்டார். அவரை வர சொன்னது ஈசன் தானே, அதனால சோமசேகரர் வர்றது இறைவனுக்கு தெரியும். ஈசனான சுந்தரபாண்டியன் தன்னோட அமைச்சர்கிட்ட மணவூர் அரசர் தன் மகளையும் மற்ற சுற்றத்தாரையும் அழைச்சிக்கிட்டு வர்ற செய்தியை சொல்லி ஊர் எல்லைக்கு போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த காலத்துல எல்லாம் கெஸ்ட் பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா ஊர் எல்லைக்கே போய் அழைச்சிட்டு வருவாங்களாம். அமைச்சரை அனுப்புறதுக்கு முன்னாடி இறைவன் அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்றாரு. என்னன்னா, காந்திமதி உக்கிரபாண்டியனுக்கு பொருத்தமான மணமகள் தானா அப்படின்னு 32 லட்சணங்களையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஈசன் சொல்றாரு. 32 லட்சணங்களா, அது என்ன அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. எல்லாம் ஒன்னொன்னா ஈசன் சொல்றாரு. இந்த 32 லட்சணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் ஆசையா இருக்கா? பாடல் புராணத்துல சொல்லப்பட்ட 32 லட்சணங்களையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தலைமுடி, தலையிலிருந்து வருஷ கிரகமா அது வரப்போகுது. முடி, சிரசு, நெற்றி, கண்கள், மூக்கு, செவி, கன்னம், உதடு, பற்கள், நாக்கு, மோவாய், கழுத்து, மார்பு, புஜங்கள், உள்ளங்கை, விரல்கள், நகங்கள், தனங்கள், வயிறு, தொப்புள், புட்டம், தொடை, முழங்கால், கணைக்கால், கணுக்கால், பாதம், கால் விரல்கள், கால் நகங்கள், உள்ளங்கால், வாசனை, குரல், நிறம், இந்த 32 அவயங்களுக்கும் அவை கரெக்டா இருக்கிற லட்சணங்கள் இருக்கு. கேட்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? பின்ன முருகப்பெருமானாலே அழகுதான், அழகன்னா முருகன்னாலே அழகு இல்லையா? அப்படியாப்பட்ட அழகான முருகப்பெருமானுக்கு மணமகள்னா அவங்களும் தெய்வீக கலையோட தானே இருக்கணும். ஈசன் சொல்ல சொல்ல அமைச்சர் கேட்டுட்டு அப்படியே திணறி போயிட்டாராம். பெருமானே, நானும் அமைச்சன், அதுவும் ஆண் மகன், நான் போய் ஒரு அரச குமாரியை எப்படி ஆராய்ஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டு வெலவெலத்து போயிட்டாராம் இந்த அமைச்சர். உள்ள காந்திமதிக்கு இந்த 32 லட்சணங்கள் இருக்கிறது இறைவனுக்கு தெரியும். உயிர்களை படைக்கிறதே அவர் தானே. அவருக்கு சோமசேகரருக்கு உன் மகளை உக்கிரபாண்டியனுக்கு மனம் முடிச்சு வையின்னு கட்டளையிட்டது அவருக்கு தெரியாமலா இருக்கும்? பின்ன இறைவன் ஏன் அமைச்சர்கிட்ட 32 லட்சணங்களை பத்தி விரிவா சொன்னாருன்னு கேக்குறீங்க இல்லையா? எந்த ஒரு புராணத்தை எடுத்தாலும் அதுல மனிதர்களான நமக்கு தேவைப்படுற எல்லா நாலெட்ஜும் இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்கள், குட் பிஹேவியர், கான்டக்ட், வர்ச்சுஸ், லைஃப் ஸ்கில்ஸ், எல்லாமே கதை வடிவில் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி போதிக்கிற ஞான நூல்கள் தான் இந்த புராணங்கள் எல்லாமே. இப்போ பெரிய பெரிய சாஸ்திர நூல்களை படித்து புரிஞ்சுக்க முடியாதவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம் இல்லையா, நான் உட்பட நிறைய பேர் இருப்போம். நீங்க குழந்தைங்க, உங்களால பெரிய பெரிய சாஸ்திர நூல்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? டைம் இருக்கா உங்களுக்கெல்லாம? ஹோம்ஒர்க்கே நிறைய இருக்கு, எக்ஸாம்ஸ், ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட் எவ்வளவு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால அந்த பெரிய பெரிய சாஸ்திர நூல்களில் என்னெல்லாம், ஞான நூல்களில் என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நமக்கு கதை வடிவில் ஈஸியாக கொடுக்கறது தான் இந்த புராணங்கள். ஒரு மணப்பெண்ணா அவங்க எப்படி லட்சணமாக இருக்கணும், அந்த லட்சணங்கள், அவங்களுடைய அங்க அவயங்கள், உடல் உறுப்புகளை வச்சே அவங்க குணத்தை எப்படி தீர்மானிக்கலாம், அவங்க பண்பை எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து குறிப்புகள் இருக்குது. அதை பற்றி நமக்கு ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க முடியுது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ரத்தன கற்களை எப்படி வாங்கிறது அப்படின்றத கூட வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அமைச்சர் தான் எப்படி அரசகுமாரியை போய் இவ்வளவு நுணுக்கமாக கவனிக்கிறது அப்படின்னு மலைச்சாரு இல்லையா ஈசன். அதனால் அவர்கிட்ட, சரி நீங்கள் போய் அரசரையும் அவரோட வந்தவங்களையும் நல்ல இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவர் போன பிறகு பிரகஸ்பதிய, தேவகுரு பிரகஸ்பதிய மனசுல நினைச்சாராம் ஈசன். இறைவன் ஒருவரை மனசுல நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா, அப்படி நினைச்சாருன்னா உடனே அவர் வந்து அவங்க முன்னால போய் விழுந்து வணங்கிடுவாங்க. இப்போ நம்மளை வந்து, இப்போ நீங்க இருக்கீங்க, நம்மளையெல்லாம் வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நினைச்சாரு, நம்மளை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி, ஆஹா பிஎம் என்னை பற்றி பேசினாரு தெரியுமா, என்னை கூப்பிட்டு அனுப்பினாரு தெரியுமா அப்படின்னு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து தேவகுரு பிரகஸ்பதிய மனசில் நினச்சாருன்னு தெரிஞ்சதும் பிரகஸ்பதி அடுத்த க்ஷணமே, அடுத்த செகண்டே ஐயனே அப்படின்னு வந்து பெருமான் திருவடியில் விழுந்து வணங்கினாராம். பெருமான் அவர்கிட்ட, நீங்கள் உடனே பெண்ணா மாறி காந்திமதியோடைய அங்க இலக்கணங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. பெருமான் தேர்ந்தெடுத்த மணமகள் தானே காந்திமதி. பிறகு ஏன் அவர் வந்து இந்த 32 லட்சணங்களை பத்தி இவ்வளோ பர்டிகுலரா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இறைவன்னாலும் மதுரை மக்களுக்கு அரசரும் அவர் தானே. ஒரு அரசர் தன் நாட்டு மக்களுக்கு எப்பவுமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக தானே இருக்கணும். எந்த கேள்விக்கும் இடம் கொடுக்காம ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும் இல்லையா? மணவூர் அரசர் வந்தார், அவர் மகளை வந்து மணமுடிக்கிறதுக்கு கேட்குறாரு. உடனே ஈசனும் சரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னது மணவூர்லேருந்து அரசர் வந்தாராம், என் பொண்ணை உங்கள் மகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க சொல்லி சிவபெருமானே என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே நம்ம அரசரும் யார்கிட்டையும் கேட்காம கலக்காம அவர் சொல்றது தான் கரெக்டு அப்படின்னு உக்கிரபாண்டியனுக்கு மனம் முடிச்சு வச்சுட்டாராம் அப்படின்னு நாட்டு மக்கள் ஈஸியா பேச ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு ஒரு கதையை கலப்பி விடுவாங்க. எனக்கு பெருமான் கனவுல வந்தாரு, இத்த சொன்னாரு, அத்தை சொன்னாரு, உன் சொத்தை எனக்கு எழுதி கொடு, வீட்டை காலி பண்ணு, உன் நில போலாம், நகை எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு ஆளாளுக்கு கதை கட்டிட்டு கிளம்பிட்டா. அதனால ஊர் உலகத்துல என்ன வழக்கமோ அது போலவே தானும் நடந்துக்கணும் அப்படின்னு தான் தேர்ந்தெடுத்த அரச குமாரியவே அவளுடைய லட்சணங்களை ஆராய்ந்து பிறகுதான் என்னுடைய மகனுக்கு மணப்பெண்ணா ஏற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்புறாரு. அதனாலதான் அமைச்சரால காந்திமதியனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட 32 லட்சணங்களை பத்தி குறிப்பிடுறாரு. இப்ப என்ன ஆகும், அமைச்சர் என்ன நினைச்சுக்குவாரு, மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுவாரு, அவரு தன லட்சணங்களை பார்த்தாருப்பா. அரசர் உக்கிரபாண்டியனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடியில இருந்து கால இருக்கிற விரல் நகம் வரைக்கும் லட்சணங்கள் சரியா இருந்தாதான் என் பையனை கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் கனவுல வந்து சிவபெருமான் வந்து சொன்னாருன்னு மனவூர் அரசர் வந்ததும் இவரு டப்புன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. அதனால தேவகுரு பிரகஸ்பதி பெண்ணா மாறி காந்திமதியை கவனிச்சு இறைவன் கிட்ட வர்றாரு. வந்து, ஐயனே, அந்த பெண்ணிடம் பொல்லாத அவலட்சணங்கள் எதுவுமே இல்லை, அதனால உங்க கண்டிப்பா அவ நல்ல பெண்ணாதான் இருக்கணும், நீங்க தாராளமா உக்கிர பாண்டியனுக்கு மனம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரம் சோமசேகரன் ஏராளமான பரிசுகளோட அங்க வந்து சேர்றாரு. சோமசுந்தர மூர்த்தியையும் பிரகஸ்பதியையும் வணங்கி தன் கனவை பத்தி சொல்லி தன் புதல்வி காந்திமதியே தன் மருமகளா ஏத்துக்கணும் அப்படின்னு பணிவோட விண்ணப்பிக்கிறாரு. ஈசன் பிரகஸ்பதிய பாக்குறாரு. பிரகஸ்பதி ஈசனின் உடனே ஈசனுடைய சார்பா பேச ஆரம்பிக்கிறாரு. சேகரமண்ணா, நீ யாருக்கு பொன் கொடுக்க வந்திருக்க அப்படின்னு தெரியுமா? உக்கிரபாண்டியன் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம். அவர் குழந்தையா பிறந்த போது அவருக்கு பேர் சூட்டும் போது நான் இங்க வந்தேன். 32 லட்சணங்கள் பொருந்திய இந்த குழந்தை வளர்ந்து வாலிபனானா எவ்வளவு அழகா இருப்பான் அப்படின்னு அப்பவே நான் அதிசயிச்சு பார்த்தேன். உக்கிரபாண்டியன் நான் நினைச்ச மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கான். உனது அதிர்ஷ்டம் பாரு, ஈசனார் உன்னுடைய கனவுல வந்து வரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு உக்கிரபாண்டியனுடைய பெருமைய எடுத்து சொன்னாராம். மகனுடைய பெருமையும் தெரியணும் இல்லையா, மாமனாருக்கு தெரியணும் இல்லையா, அதனால உக்கிரபாண்டியனுடைய பெருமைய எடுத்து சொன்னாராம். பெண்களுக்கு இருக்கிறது மாதிரியே ஆண்களுக்கும் 32 உடல் உறுப்புகளுக்கும் லட்சணம் உண்டு. அவங்க வீரமானவங்களா இருப்பாங்களா பொறுத்துதான் அவங்க வீரமானவங்களா இருப்பாங்களா, ஆரோக்கியமானவங்களா இருப்பாங்களா, ஆற்றல் மிக்கவங்களா இருப்பாங்களா அப்படின்னு கண்டறிய முடியும். இதத்தான் பிரகஸ்பதி எடுத்து சொல்றார். பிறகு ஈசனான சுந்தரபாண்டியனும் சோமசேகரரும் மனம் பேசி திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க. மீனாட்சி அம்மை திருமணம் எப்படி தடபுடலா நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முருகப்பெருமானுடைய திருமணமும் கோலாகலமா நடந்துதான். பிரம்மா விஷ்ணு தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்க இவர்களையும் தேவகுரு பிரகஸ்பதியும் வச்சு விரதங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடத்தி யானை மேல உக்கிரபாண்டியன் திருமணத்துக்கு அப்புறம் ஊர்வலம் வந்தார். உக்கிரபாண்டியனுக்கு திருமணம் நடந்தாச்சு. அதனால அவர்கிட்ட இனிமேல் அரச பதவியை ஒப்படைக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஈசன் முடிவு பண்ணி அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு. ஒரு அரசருக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் தேவையோ, இந்த வெண்குடை வெண் சாமரம் அந்த மாதிரி அடையாளங்கள், அவரை மன்னனா பட்டாபிஷேகம் செய்யறாரு. பிறகு நாட்டை ஆளப்போகிற தன்னுடைய மகனுக்கு எதிரிகளை வெல்ல, மன்னன்னாலே கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகளை வெல்ல விசேஷமான ஆயுதங்கள் தரணும் அப்படின்னு வளையம் வேல் சண்டாயுதம் அப்படின்னு 3 ஆயுதங்களை கொடுத்தாராம். நாட்டை ஆளப்போகும் தன் மகனுக்கு எதிரிகளை வெல்ல, மன்னன்னாலே எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த எதிரிகளை எல்லாம் வென்று நாட்டு மக்களை காப்பாற்றுறது தான் ஒரு ராஜாவுடைய கடமை இல்லையா, அதுக்கு நல்ல விசேஷமான ஆயுதங்கள் வேணும். அதுக்காக ஈசன் உக்கிரபாண்டியனுக்கு வளையம் வேல் சண்டாயுதம் அப்படின்னு 3 ஆயுதங்களையும் கொடுத்தாராம். கொடுத்த பின் தன் மகனை வாழ்த்தி அம்மையாரோட லிங்கத்துல மறைஞ்சிட்டாராம் ஈசன். உக்கிரபாண்டியனுக்கு வளையம் வேல் சண்டாயுதம் கொடுக்கிற இந்த 12வது திருவிளையாடல படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் எதிரிகள் அழிந்து போவாங்க. முருகப்பெருமானுக்கு திருமணம் நிகழ்ந்தது போல திருமணம் நல்ல முறையில நடக்கும், கடன் தொல்லை நீங்கும், கல்வியில மேன்மை அடைவாங்க, பெரும் செல்வந்தன் ஆவாங்க. திருவிளையாடல் கேட்கறதுக்கே ரொம்பவும் அற்புதமா நல்லா இருந்தது இல்லையா? இத கேட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது எவ்வளவு விசேஷமானது. ஒரு கதையாகவும் கேட்கலாம், அதுல இருந்து நமக்கு தேவைப்படுற நல்ல போதனைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல இதெல்லாம் கேட்கறதே ஒரு புண்ணியம், இதே வந்து ஒரு பக்தி தான். கேட்கறது சிந்திக்கிறதே வந்து ஒரு பக்தி தான். இதை கேட்கறதன் மூலமா நமக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், சும்மா இருக்கும்போது பஸ்ல போகும்போது ஏதோ ஒரு யோசிக்கக்கூடிய செயல்களை நீங்க வந்து செய்யும்போது இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: பொருந்திய பேருணர்வு மேன்மேலும் எழுதலால் மும்மதில்களையும் முன்னாளில் அழித்தவராகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் உயர்ந்த கைலாய மலையினை அடைதற்குரிய பேரருள் கூடுதலால் அதனை அடையத்தக்க வழியை நினைந்து வந்தார் பேயார். அம்மையின் தோற்றத்தினைக் கண்டு உலகத்தவர் அஞ்சி ஓடுகின்றனர். அம்மையாரோ திரைமருவு செஞ்சடையான் சேவடிக்கேயாளாய் உரை மருவியாம் உணர்ந்தோம் கண்டீர் தெரிவினோ இம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய. Thank you.

சிற்றம்பலம் நம பார்வதி அருள் வடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற நூலிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தோத்திரம் முதலாக தோத்திரப்பகுதி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இந்த நாட்டுக்கு நன்மை செய்தவர்கள் பல பேர். அதிலே யாரும் செய்ய முடியாத உயர்ந்த நன்மையை செய்தவர்கள் இந்த சமயாச்சாரியர்கள் நால்வர். இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நன்மையை செய்தவர்கள் பல பேர். அதிலே யாரும் செய்ய முடியாத உயர்ந்த ஒரு உபகாரத்தை பண்ணினவர்கள் சமயாச்சாரியர்கள் நான்கு பேர். அவர்களைப் போல யாரும் செய்யவில்லை, இனிமேல் செய்யவும் முடியாது. அவர்களைப் போல யாரும் செய்யவில்லை, அவர்களைப் போல இனிமேல் யாரும் செய்ய முடியாது, அவர்களைப் போல யாரும் வரவும் முடியாது. அவர்களுக்கு அவர்களே சமம். அவர்களைப் போல யாரும் பாடவும் முடியாது, அதிசயம் பண்ணவும் முடியாது. சைவ சமயம் என்கின்ற ஒரு பெரிய சமயத்தை மறைத்துக் கொண்டிருந்த மற்ற சமயங்களை எல்லாம் விலக்கி, சைவ சமயத்தை மறைத்துக் கொண்டிருந்த மற்ற சமயங்களை எல்லாம் விலக்கி வென்று சைவ சமயத்தினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டினவர்கள் இந்த நான்கு பெருமக்கள். அவர்கள் அவதாரம் பண்ணி இச்செயல்களை செய்யவில்லையானால் சைவ சமயம் என்பது இல்லாமலே போயிருக்கும். அழியாது அது வேறு, ஆனாலும் சைவ சமயத்தினுடைய பெருமை, சைவத்துடைய அருமை, சிவபக்தியினுடைய அருமை இந்த நாட்டுக்கு தெரியாமலே போயிருக்கும். இப்போதே எங்கேயோ ஒரு பக்கம் சைவ சமயம், உண்மையான சைவ சமயம் எங்கேயோ இருக்கு, பல இடங்களில் இல்லை. சில இடங்களிலே இருக்கிறது, பல இடங்களிலே இல்லை. சில இடங்கள் இருக்கின்றவற்றிலும் கூட உண்மையான சைவ சமயம் இல்லை, போலி சைவமாக இருக்கிறது. அதனாலே அப்படி உண்மையான சைவ சமயத்தை நிலைநாட்டிய பெருமை இந்த நான்கு ஆசிரியர்களுக்கும் உண்டு. அவர்கள் நான்கு பேரும் நான்கு வேதங்கள் போல தோன்றி இந்த நாட்டுக்கு உயிர்களுக்கு வேண்டிய உறுதியை சொன்னவர்கள். உயிர் உயர வேண்டியதும் உயிர் அடைய வேண்டிய கதியையும் செய்ய வேண்டிய நன்மைகளையும் எடுத்து சொல்லி, சொன்னதோடு அல்லாமல் செயலிலே காட்டி அந்த செயலில் அற்புதமான செயல்களை செய்தவர்கள். புனலில் ஏடதில் செல்லன செல்லுமே, புத்தனார் தலை தத்தன தத்துமே. புனலில் ஏட எதிர் செல்லன செல்லுமே, புத்தனார் தலை தத்தன தத்துமே. கனலில் ஏடிட பச்சென்று இருக்குமே, கதவு மாமரை காட்டில் அடைக்குமே. பனையில் ஆண்பனை பெண்பனையாகுமே, பழைய என்பு பொற்பாவையதாகுமே. சின வராவிடன் தீரன தீருமே, சிறந்த சம்பந்த செந்தமிழ் பாடல். தலைகுள் நஞ்சமுது ஆக விளையுமே, தளல்குள் நீரு தடாகமதாகுமே. கொலை செய்யானை குனிந்து வணியுமே, கொளராவிடன் தீரன தீருமே. கலைகுள் வேத வனப்பதி தண்ணீரே, கதவுதானும் கடுகத்தறக்குமே. அலைகுள் வாரியில் கல்லு மிதக்குமே, அப்பர் செய்யும் அருந்தமிழ் பாடல். வெங்கரா உண்ட புள்ளைய நல்குமே, வெள்ளை வாரணம் மீதேறி செல்லுமே. மங்கை வாகரை தூது நடத்துமே, மருவி ஆறு வழிவிட்டு நிற்குமே. செங்கல்லானது தங்கமதாகுமே, திகழும் ஆற்றிட்டு செம்பொன் எடுக்குமே. துங்கவான் பரி சேரருக்கு நல்குமே, தூய சுந்தரர் சுற்றமிழ் பாடலை. நரியலாம் பரியாக நடத்துமே, நாடி மூகை தனை பேசுவிக்குமே. பரிவிற் பிட்டுக்கு மண் சுமக்குமே, பரமன் ஏடெழுத கோவை பாடுமே. வருகும் புத்தனை வாதினில் வெல்லுமே, வாத ஊரர் வழங்கிய பாடல். இப்படி நான்கு பரமாச்சாரியார்களும் இந்த நாட்டிலே செய்திருக்கின்ற அற்புதம் யாரும் செய்ய முடியாத அற்புதம். சிவன் அருளை நேரே பெற்று அந்த அருளை எல்லாரும் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே அத்தனை அதிசயங்களை செய்து அத்தனை அருட்பாடல்களையும் பாடி நமக்கு உபகாரம் பண்ணி இருக்கிறார். அவர்களை மறவாமல் இருப்பதுதான் அவர்கள் செய்கின்ற உபகாரம் நன்றி. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சமயாச்சாரியர் வரிசையில இந்த நூலிலே இந்த ஆசிரியர் நூல் பாடுகின்ற எந்த ஆசிரியர்களும் அவர்

தோணிபுற தோன்றலும் என் சுந்தரனும் சிக்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தவிரான் ஐந்தெழுத்து எங்கே என்பது சிவபோகசாரம். ஆகையினாலே இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர்களாகிய இந்த சமயாச்சாரியர் வரிசையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தோத்திரத்தை பற்றி சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணினவர். திருவண்ணூரில் தடுத்து ஆட்கொள்ள பெற்றவர். திருவஞ்சக்களத்திலே கையை யானை மேல ஏறி கைலாயத்துக்கு சென்றவர். அவர் 18 வருஷம் தான் இந்த பூலோகத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சுந்தரருக்கு 36 என்று சொல்லுகிறது. 18 வருஷம் தான் இந்த பூலோகத்தில் இருந்தார். அதற்குள்ளே கேரளாவுக்கு 2 தடவை போயிருக்கிறார். திருவஞ்சக்களத்துக்கு 2 தடவை போயிருக்கிறார். 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு மேல எத்தனையோ அதிசயங்களை எல்லாம் செய்திருக்கிறார். எல்லாம் ஒரு சினிமாவில் வர்ற ஒரு ஆக்டர். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலே அவர் செய்த அற்புதங்களிலே பல அற்புதங்கள் பல. அப்படிப்பட்ட அற்புதங்களிலே மிக உச்சகட்டமான அற்புதம் எது என்று கேட்டால், முதலை விழுங்கிய உள்ளையை வரவழைத்தது. முதலை விழுங்கிய உள்ளையை வரவழைத்தது. அது நடந்த ஊர் அவிநாசி. அவிநாசியிலே அந்த அதிசயம் நடந்தது. அப்படி முதலை இருந்து தண்ணீர் இருந்து தண்ணீரிலே முதலை இருந்து பிள்ளையே விழுங்கி விட்டது. அப்படி விழுங்கிய பிறகு 2 வருடங்கள் கழித்து சுந்தரமூர் சுவாமிகள் அந்த ஊருக்கு செல்லுகிறார். 2 வருடங்கள் கழித்து அப்படி சென்றபோது அங்கே கேட்ட ஒலியை விசாரித்து அதன் பிறகு அந்த குளத்திற்கு சென்று குளக்கரையில் நின்று இந்த பிள்ளையை எழுப்பி வரவழைச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவிநாசிய பிற கும்பிடுறேன்னாராம். என்னமா அவ்வளவு இறக்கம் வந்துருச்சு அவங்க வேலை. பிராமணருங்கிற சாதி ஒத்துமையோ என்னமோ தெரியல. பிராமண பிள்ளை இவரு ஆச்சாரியர் குருக்கள். அப்படி கரையில் நின்று பாடினார். அப்படி பாடிய பாட்டு 4வது பாட்டு தான், உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை புள்ளை தர சொல்லு காலனையே என்பது அந்த திருப்பாட்டு. உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் என்பது முதல் வரி. பரமேஸ்வனுடைய புகழை உரைப்பவர்கள், உரைக்க தகுதியுடையவர். எல்லாராலும் அவருடைய புகழை சொல்ல சொல்ல முடியாது. விண்ணறிந்து மண்ணிறந்து மிக்காய் வளங்குடியாய் இன்னிறந்து எல்லையில்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவனையின் புகழுமாறு ஒன்றியன் வேதம் முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா. அப்படிப்பட்டவனுடைய கீர்த்தி விண் சுமந்திருக்கிறது, மண் சுமந்திருக்கிறது, விண் சுமந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கீர்த்தியை எல்லாராலையும் சொல்ல முடியாது. எல்லாராலையும் சொல்ல முடிய வேதமே இழைத்து போகிறது. சொல்லுகிறேன் என்று வந்து தோற்று போகிறதா வேதம். ஒவ்வொரு வேதங்களும் நான் சொல்ல வருகிறேன், நான் சொல்லுகிறேன் ஜெவருமான் பெருமை என்று வந்து அவைகள் தோற்று ஐயா என்று அலறுகிறதாம். அப்படிப்பட்ட சுவாமியினுடைய பெருமையே எல்லாராலும் சொல்ல முடியாது. பரமஞானிகளுக்கும் உணர்வதற்கு அரிதாக இருப்பது. தேவர்கள் பயப்படுகின்றார். பின்ன யாரு சொல்லுவது? சொல்லாமலே விட்டா அவன் பெருமை எப்படித்தான் தெரியும் என்றால், உரைப்பார் என்றால் ஐயாலே சிவபெருமானுடைய திருவருளை நிறைய பெற்று அந்த திருவருளினாலே சிவஞானத்தை பெற்று அந்த சிவஞானத்தினாலே உரைப்பவர்கள் உரைப்பார் என்று சொல்லு. சிவஞானம் முழுவதும் பெற்ற நிரம்ப பெற்ற பரமஞானிகள்தான் அவனுடைய புகழை உரைக்க தகுந்தவர்கள். அதனாலே உரைப்பார் என்ற அந்த வாக்கியம் விளக்கியது. அப்படி உரைப்பார் உரைக்க, உரைப்பார் உரைக்க சொல்லுவார்கள் சொல்ல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்ல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாட்டின் பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை உணர்ந்து பாட்டின் பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை உணர்ந்து உரைக்க அந்த உரையை கேட்க தவமும் தகுதியும் உடையவர்கள் உணர்ந்து அதை வந்து அனுபவிக்க. உரைப்பாரை பத்தி சொன்னேனா, அப்புறம் இந்த உரைப்பாருடைய உரையை கேட்க தகுதியும் தவமுடைய எல்லாராலும் அந்த உரையை கேட்க முடியாது.

0: இந்த இந்த இடத்துல நன்றாக சிந்தியுங்க. இப்ப மாணிக்க வாசகர் வந்து இப்ப விரிவுரை பண்றாருன்னு வச்சுங்க, அவர் விரிவுரையை கேட்கறதுக்கு ஆளு எப்படி இப்ப நம்மள என்ன போல எல்லாம் கேட்க முடியுமா? கேட்க முடியும். சாதாரண ஆளு கேட்க முடியுமா? இல்ல, இந்த இடத்த நினைச்சு பாரு சிதறு. மாணிக்க வாசகர் விரிவுரை பண்றார், ஞான சம்பந்தர் விரிவுரை பண்றான்னு சொன்னா அந்த உரையை கேட்கறதுக்கு தகுதி உடைய ஒரு சாதாரண மக்கள் கேட்க முடியுமா? சாதாரண மக்கள் கேட்க முடியாது. சக்தி கிடையாது. கேட்பதற்கு ஆற்றல், இப்ப பேசுவதற்கு ஆற்றல் இருப்பது போல கேட்பதற்கு ஆற்றல். அது அது பேசுகின்ற ஆள் எப்படிப்பட்டவனா, அதற்கு தகுந்தாற் போல ஆள் கேட்கணும். விளங்குதா? இப்ப ஜனகாதி முனிவர்கள் உபதேசம் கேட்டார்கள் என்றால் யார் இடத்திலே கேட்டார்கள்? சிவருமானது. சிவருமான உபதேசம் பண்ணினார்னா யாருக்கு சொன்னாரு? அந்த நான்கு பேர் தகுதி உடையவர்களாகிய கல்லாலின் உடைய அமர்ந்து நான்முறை ஆரங்குவதற்கு கற்ற கேள்வி வல்லார்களுக்கு சொன்னார். சாதாரணமானவன் கேட்க முடியாது அவர்கிட்ட உபதேசம். அவர்கிட்ட உபதேசம் சாதாரணமான ஆள் கேட்க முடியாது. எல்லாம் கரை கண்டவர்கள் கேட்டார். கரை கண்டவர்கள் கேட்டார். கரை அடைய கரை அடைய கரை கண்டவர்கள் கேட்டார். விளங்குதா? ஆகையினாலே அப்படி அந்த சிவஞானம் பெற்ற சிவஞானிகள் சொல்லுகின்ற பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்ற அந்த உரையை கேட்கத்தவம் உடையவர்கள் அந்த உரையை உகந்து மகிழ்கின்ற பரமஞானிகள், சொல்லுபவர் பரமஞானி, கேட்பவரும் பரமஞானி. அப்படி சொல்லுபவர் பரமஞானி, கேட்பவரும் பரமஞானி. அப்படி அந்த உரையை பரமஞானி சொல்ல, பரமஞானி கேட்க, அவர் கேட்டு மகிழ, அதே தியானம் பண்ண, அந்த உரையை தியானம் பண்ண, அந்த உரையை தியானம் பண்ண, உரை பொருளாயிருக்கின்றவனை தியானம் பண்ண, அந்த உரை பொருளாயிருக்கின்ற பரமேஸ்வரனை தியானம் பண்ண கொடுத்து வைத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தலையிலே சிவருமான இருக்கிறாராம். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய். யாருடைய தலையிலே சிவருமான இருக்கிறான்? சிவஞானிகள் சிவன் பெருமையை சொல்ல, அந்த பெருமையை சிவஞானிகள் கேட்டு மகிழ்ந்து அந்த உரையை உள்குகின்றவர்கள் அந்த உரையை தியான, அந்த பொருளை, அந்த பொருளை தியானம் பண்ணுகின்ற உச்சியிலே விளங்குவோனே. உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியை. அதுலயே நாலு உகரம் வருது. நாலு வருது, அஞ்சு வருது. அதுல அஞ்சா? உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியை, அஞ்சு வருது. இந்த ஊன்னு அஞ்சு வருது. உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய், அஞ்சு வருதா? அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய். அரைக்கு ஆடு அறவா, அறையிலே பாம்பை, ஆடுகின்ற பாம்பை கட்டியிருக்கிறவனே, உதரபந்தனமாக ஆடுகின்ற பாம்பை கட்டியிருக்க. அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய். நீதான் முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறாய் உலகத்துக்கு ஆயினாய். புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. புரைக்காடு சோலை என்றால் மேகங்கள் தவழ்கின்ற சோலை விளங்குகின்ற புக்கொழியூரை சேர்ந்த அவிநாசியிலே இருப்பவனே. புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. இந்த குளத்தினுடைய கரையிலே பிள்ளையை முதலையை தர சொல்லு காலனை தர சொல்லு. முதலையை தர சொல்லு காலனை தர சொல்லு. முதலை விழுங்கியது உடம்பை, உயிரை விழுங்கியவன் காலன். உடம்பை விழுங்கியது முதலை, உயிரை விழுங்கியவன் காலம். ரெண்டு பேத்துக்கும் உத்தரவு போடு. யாருக்கு? ரெண்டு பேத்துக்கும். அந்த காலனுக்கும் உத்தரவு போடு, முதலைக்கும் உத்தரவு போடு. கரைக்கா முதலையை பிள்ளை தர சொல்லு காலன். முதலை இருக்கணும்னா என்ன இருக்கணும்? தண்ணீர் இருந்தா ஒண்ணு. இவர் பாடுகின்ற காலத்துல தண்ணீர் இல்ல, வறண்டு போச்சு. வறண்டு கிடந்த குளத்துக்கரையில இருந்துதான் பாடுகிறாரு. அதனால புள்ளைய தர சொல்லு, காலனை தர சொல்லு, முதலையே தர சொல்லு. அதனால கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்று இந்த பாட்டை பாடினார். அந்த முதல்ல இருக்கிற வரி இந்த உக்காரம்னு கேள்விப்பட்டீங்களா? அகாரம் உகாரம் அகாரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஊனாயி மானாச்சா வேற ஒண்ணும் இல்ல. அந்த முடிஞ்சதுதான் பொங்காரம் ஆகிறது. அதில் அகாரம் படைத்தலும் உகாரம் காத்தலும் மகாரம் சங்கரித்தலும். படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழிலையும் அந்த மூன்று எழுத்து செய்கிறது. அகாரம் படைக்கிறது, உகாரம் காக்கிறது, மகாரம் சங்காரம் பண்றது. இப்ப இவர் வேண்டுகோள் படைத்ததுக்கா சங்காரத்துக்கா? காத்தலுக்கு. காத்தலுக்காக வேண்டுகிறவுடைய உகாரத்தை அஞ்சு ஊனா வச்சாரு. முதல் வரிக்கு உகாரமே அஞ்சு. உரைப்பார் உரை உகந்து உள்ளவல்லார் தங்கள் உச்சியாய். காக்க வேணும் காக்க வேணும் காக்க அப்படி பாடி அந்த பாட்டு முடியறதுக்கு முன்னையே குளத்துல தண்ணீர் நிரம்பிருச்சான். பாட்டு முடியறதுக்கு முன்னையே குளத்துல தண்ணீர் நிரம்பி விட்டது. தண்ணீர்ல முதலை வந்து விட்டது. முதலை வயிற்றுல புள்ள வந்து விட்டது. முதலை பிள்ளையினுடைய உடம்பில உயிர் வந்து விட்டது. அந்த 2 வயசு வளர்ச்சியும் வந்து விட்டது. 5 வயசுல ஒழுங்கின பிள்ளை 2 வயசு வளர்ச்சியும் வளர்ச்சி வளர்த்தி அதை கொண்டு வந்து கரையில உழுந்து விட்டு முதலே போய்விட்டது. வறந்திடு பொய்க முன் நிரம்ப மற்றவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப. பாட்டு புரியுதா? வறந்திடு பொய்க முன் நிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முன்னே இருந்த உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப. அன்னதால் இறந்திடும் மக வளர்ந்து எய்த வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடு சுந்தரன் அடியினை போற்றுவான். கச்சியை பெரு கந்தபுரான் எப்படி துதிக்கிறார் பாருங்க. நம்ம கூட ரொம்ப அவர் தெரிஞ்சவர் அல்லவா? யாரு? கச்சி சுந்தர காலத்து பக்கமா இருந்தவர். அப்புறம் வருஷத்துல வந்தவர். வரந்திடு பொய்கை முன் நிரம்ப பெரியபுராணத்துக்கு முந்தனது கந்தபுராணம். பெரியபுராணத்துக்கு முந்தனது கந்தபுராணம். வரந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்றவன் உறைந்திடு முதலே வந்து உதிப்ப. அன்னதால் இறந்திடு மக வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறிந்திரு சுந்தரன் அடி. ஒரு பாட்டு தான் பாடினாரு. அதுல வறண்டு போன பொய்யை நிரம்பி விட்டது. நிரம்பிய பொய்யில முதல வந்து விட்டது. முதலே வயிற்றில பிள்ளை வந்து விட்டது. அந்த பிள்ளையினுடைய உடம்பில உயிர் வந்து விட்டது. அந்த பிள்ளைய கொண்டு வந்து கரையில அந்த முதல உமிழ்ந்து விட்டு போய்விட்டது. விளங்குதா? ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்த ஆச்சரியர்கள் ஞானிகள் வேற எங்கேயும் கிடையாது. எந்த சமயத்திலையும் கிடையாது. 2 வருஷத்துக்கு முந்தி விடுங்கன பிள்ளைய கராவதின் வாய்மக செரிப்பித்த சாப்பிட்டு சிரிச்சு போச்சு. செரிப்பித்த கரான முதல் செரிப்பித்த கராவதின் வாய்மக வாயிலிருந்து மகவை புத்தரனை செரிப்பித்த கராவதின் வாய்மக அழைப்பித்த புராண கிருபாகர திருப்புக்குழியூருடையார் புகழ் தம்பிரானே அப்படி புனச்சுக்கிட்டார். அவரு மறைந்து போமன் சாப்பிட்டு மறைஞ்சு போச்சு. மறைந்து போமன் செரிப்பித்த கராவதின் வாய் மக அழைப்பித்த புராண கிருபாகர என்பது திருப்புகள். இத பல ஆசிரியர்கள் பாடுறாங்க. இதுல ஒரு கற்பனை பண்ணி பாடினாரு ஒரு ஆசிரியர். அது என்னமாச்சா அதை பண்ணலாமா பண்ணப்படாதான்னு கூட இருக்கு. அந்த மாதிரி அது விஷயம் எப்படின்னு கேட்டா திருஞான சம்பந்தர் எலும்பை பெண்ணாக எழுப்பினார். அப்பர் சாமி கல்லு மிதக்க பண்ணினார் தண்ணீர்ல. பண்ணிருந்தாரா? இவர் வந்து முதல வயதிலிருந்து பிள்ளைய வரவழைச்சார். எந்த அதிசயம் சின்னதுன்னு சொல்றோம். மூணுமே மிகப்பெரிய எலும்ப பெண்ணாக எழுப்புறதுன்னா கல்லை மிதக்க பண்ணியது எல்லாமே அதிசயம் தான். இப்ப இதுல வந்து மூன்றிலேயும் சுந்தரம் சுவாமி செய்தது பெரிய அதிசயம்ங்கிறார். சுந்தரம் சுவாமி செய்தது இந்த மூன்றிலையும் பெரிய அதிசயம். மூன்று அதிசயம் மூன்றிலே மிக உயர்ந்த அதிசயம். அப்படி மூன்று அதிசயம் தான் மூன்றிலையும் மிக உயர்ந்த அதிசயம் இந்த பிள்ளைய வரவழைச்சதுன்னு மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு? மூணு பேரும் பரமாச்சாரிய நம்ம தலைவர்கள். அவங்க மூணு பேர்ல அவர் செஞ்சதுதான் பெருசு இவர் செஞ்சதுதான் சின்னதுன்னு சொல்லப்படாது. இல்ல அது நான் சொல்ல மாட்டேன் நீயே சொல்லு சாமின்னு அவர் உறுப்புல விடுறாரு. அது சுந்தரம் சாமி உறுப்புல விடுறாரு. யாரு பேர் சொல்றவரு? துறைமங்கல சிவபிரா சுவாமி. இந்த எலும்ப பெண்ணாக எழுப்பினாரு அது பெருசா, கல்ல மிதக்க பண்ணினாரு அது பெருசா, தேவரீர் முதல வாய்ந்த பிள்ளை வரவழைச்சீடு அது பெருசா. அது தேவரீரே சொல்லவர், அவர் தான் சொல்லுவாரா? அப்பர் சாமி செஞ்சது சம்பந்த சாமி செஞ்சது சின்னது நான் செஞ்சதான் பெருசுன்னு அவர் தான் சொல்லுவாரா? இப்படி உணர வைக்கிறார். இந்த மாதிரி இப்படிப்பட்ட அதிசயம் என்பதை உணர வைக்கிறார். போதமுண்ட புள்ள என்பது முருகன் மாது செய்ததோ. போதமுண்ட புள்ள, போதமுண்ட புள்ளனா புரியுதா? ஞானப்பால். போதமுண்ட புள்ள ஞானப்பால. போதமுண்ட புள்ள என்பு எலும்ப பொருகன்மாது செய்ததோ செய்ததோ காதன் மிக்க சொல்லின் மன்னர் சொல்லின் மன்னர் கண் மிதப்ப உயித்ததோ வாய் திறந்து முதலை கக்க மகனை நீ அழைத்ததோ யாது நம்பி அரிது இன்று எனக்கு எம்ப வேண்டுமே என்பது 4 மணி மாலை. விளங்குதா? யாது நம்பி யாது நம்பி அரிது இன்று எனக்கு எம்ப சுந்தர செஞ்சதை அதிக அதிசயம் அவர் மனசுக்குள்ள வெளியில சொல்ல போதமுண்ட. அவர் எழுப்புவதற்கு எலும்பு ஆதாரமா இருந்துச்சு புள்ளைய பெண்ணாக எழுப்புறதுக்கு. இவர் மிதக்க வைக்கிறதுக்கு கல் ஆதாரம். இவர் பிள்ளையவரைக்கு ஒண்ணும் இல்லை, வறண்டு போன குழந்தை இருந்துச்சு. ஒண்ணு ஒன்று இல்லாம இருந்து எல்லாம் உண்டு பண்ணி செய்த முடியறாரே இவர் செய்த சொல்ல முடியாம சொல்ல வேண்டியதாங்க. சொல்ல முடியாம எல்லாம் பெரிய எடுத்து விஷயம், எல்லாமே பெரிய எடுத்து பெரிய எடுத்து சமாசாரத்தை நம்ம வந்து அப்படி எல்லாம் படிச்சு சொல்லக்கூடாது. அந்த புலவருடைய திறமை அதிசயம் உயர்ந்தது, இடம் பெருசு, இது எப்படி சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு திறமையா சொல்றாருன்னா அந்த கவியினுடைய ஒரு ஆற்றலை என்னன்னு சொல்றது. போதமுண்ட புள்ளை என்பு முருகன் மாது செய்ததோ, காதனுக்கு சொல்லின் மன்னர் கண்மிதப்ப உயித்ததோ, வாய் திறந்து முதலகக்க மகனை நீ அழைத்ததோ, யாது நம்பி அரிது என்று எனக்கு எம்பது. அருணாசல இது அருணகிரி எந்தாதிங்கிற நூல்ல என்ன சொல்றாருன்னா, வன்பிருக்கில் கல் மிதக்கும் வாய் முதலை புள்ளை தரும், என்பு உருக்கொள், இந்த மூன்று விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டார், என்பு உருக்கொள் பெண்ணாய் இருக்குமே அன்பருக்கு நாட்டு ஊரி சோனகிரி, நாட்டு ஊரு சோனகிரி நாதன் அடியார் மூவர் பாட்டிற்கு இசைந்த வரம். இந்த மூவருடைய பாட்டுக்கு பரம்பொருளாய் இருக்கிற சிவருமான இசைந்து இந்த காரியங்களை செய்தார். எல்லாம் செய்தது யாரு? சிவருமான் தான். இவர்கள் மூலமாக இப்படி செய்ய வச்சு அதன் மூலமாக சைவ சமயமே உயர்ந்தது என்றும் சிவருமானே பரம்பொருள் என்றும் காட்டியது இந்த நால்வர் மூலமாக. இப்படி இவர்கள் மூலமாக இந்த செயலை செய்ய வச்சு இதன் மூலமாக சைவ சமயமே சமயம் என்று உலகத்துக்கு காட்டிய பெருமை இந்த நால்வர்களுக்கு விளங்குதாரு. அவனை கொண்டே பிழைக்க வச்சு அந்த பிள்ளைய அழைத்தாரு. அவருடைய திருவடியை வணங்குவோமாக. இப்படி பிழைப்பித்தே கூற்றான், கூற்றான் யமனாலே பிழைப்பித்தே, பிழைப்பித்தே கூற்றான் முதலைவாய் பிள்ளை அழைப்பித்தார் பாதம் நினைப்பாம். யமனை கொண்டே அந்த பிள்ளைய பிழைக்க வச்சாரியா? யமனை கொண்டே, யமனுக்கு உத்தரவு போட சொல்லி, யமனுக்கு உத்தரவு போட சொல்லி அவரை கொண்டு வந்து உயிரை விட சொல்லி. கந்தபுராணத்தில் ஒரு வரலாறு வர மார்க்கண்டையருடைய பாட்டை, மார்க்கண்டையருடைய பாட்டை குச்சக முனிவர் கவிச்சு, ஆமா குச்சக முனிவர், அவர் வந்து பொண்ணு கேட்க போயிருக்கிறாரு, பொண்ணு கேட்க போனாரு மகனுக்கு. அப்படி மகனுக்கு பொண்ணு கேட்க போகும்போது, மிருகண்டுக்கு பொண்ணு கேட்க போகும்போது அந்த பொண்ணோட அப்பா பேர் உசத்திய முனிவர்னு பேர், உசத்திய முனிவர், உசந்த முனிவர், உசத்திய முனிவர். அவர் பொண்ணை கேட்க போனாரு, அவர் இவர் பெரிய தவசீலர் வந்து இருக்கிறார் என்று சொல்லி பெண் கேட்க வந்திருக்காங்க, வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து அவருடைய இல்லத்துல இருக்க வச்சாரு, ரெண்டு நாள் இருந்துட்டு போகணும்னு இருக்க வச்சாரு. பொண்ணு கேட்க போனவர் பிடிச்சுக்கிச்சு, பிடிச்சுக்கிட்ட அப்படின்னால இருக்க வச்சாரு. இரண்டு நாள் இருக்கும்போது மறுநாள்ல அந்த பொண்ணு என்ன பண்ண, தன்னுடைய தோழியோட சேர்ந்து பக்கத்து இருக்கிற குளத்துக்கு குளிக்க போனான். காட்டு பக்கம் இருக்கிற குளத்துக்கு, அவங்க எல்லாம் அதிகபட்சம் காட்டுலதான் வசிச்சிருக்காங்க அப்பெல்லாம் முனிவர்கள்லாம். இப்படி அவர்களுக்கு மற்றவர்களால் இடைஞ்சல் இல்லாம அந்த தவத்தினால அவங்க எல்லாம் பயம் இருந்திருக்காங்க, பயம் இல்லாம இருந்திருக்காங்க. அப்படி சென்ற போது, தோழியோட சென்ற போது, அவ குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது குறுக்க காட்டானை வந்து துரத்திருச்சு. காட்டானை வந்து மிரட்டும் போது இவெல்லாம் கூட வந்தவெல்லாம் தப்பிச்சு மலைச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். இவ போய் இந்த பொண்ணுங்கிறவ போய் பாழ்ங்கணத்துல விழுந்து இறந்து போனான், பால்கணத்துல விழுந்தா இறந்து போனான். அதே கூட வந்தவெல்லாம் அங்க வந்து சொல்ல, உங்க பொண்ணு இப்படி வந்தா காட்டான வச்சு அது மிரட்டவன் கேணி கிணத்துல விழுந்து இறந்து போனாள் அப்படின்னு சொல்ல வந்து ஆயந்தந்தை ரொம்ப கவலைப்பட்டு அழுது பறந்து போனார்கள். இவர் பின்னாடி போனார், பொண்ணு கேட்க போயிருக்காரு, அவரும் போய் இன்னும் கவலைப்படாதியோ உங்க பொண்ணை எடுப்பித்தார் என்னாரா. இவர் பொண்ணு கேட்க போனோம். அதன் பிறகு அயால் அந்த பெண்ணை மேட்டில தூக்கி வச்சு தைலத்துல வச்சார்களாம். வச்சுட்டு இவர் பொய்கையில நின்று தவத்தை பண்ணினாராம். யாரு? யமனை நோக்கி ஜபம் பண்ணாராம். இந்த பொண்ணு கேட்க போன குச்சக முனிவர் யமன் பிரச்சன்னமானானா, யமன் பிரச்சன்னமானானா. அப்படி பிரச்சன்னமான உடனே இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டானா யமன், இந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டு வந்து விடணும்னு கேட்டான். என் தவத்துல ஒரு நாள் தவத்தை நீ எடுத்துக்க, என்னுடைய தவத்திலே இவர் சொன்னதுப்பா, ஒரு நாள் தவத்தை எடுத்துக்க அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டு வந்து விடுனாராம். அதே மாதிரி ஒரு நாள் தவத்தை, ஒரு நாள் தவத்தை அவன் புக்கில் வர வச்சுக்கிட்டான். வரு வச்சுக்கிட்டு அந்த பெண்ணினுடைய உடம்புல உயிரை கொண்டாந்து விட்டுட்டான். பெண்ணு எந்திரிச்சிட்டான். அதன் பிறகு அதனால கல்யாணம் பண்ணி வச்சதாக வரலாறு. யமனை கூப்பிட்டு உயிரை கொண்டு வந்து உடைச்சு விடுறாரு. அப்படின்னா என்ன சொல்றது நாம? ஆகையினாலே அப்படி இந்த சுந்தரம் சுவாமிகள் யமனுக்கு உத்தரவு போட்டாரு, முதலைக்கு உத்தரவு போட்டாரு, கொண்டு வந்து உயிரை விட்டுட்டான். கூற்றான் பிழைப்பித்தே, யமனை கொண்டே பிழைக்க வச்சார். எவன் கொன்றானோ அவனை கொண்டே பிழைக்க வச்சார். பிழைப்பித்தே கூற்றான் முதலைவாய் பிள்ளை அழைப்பித்தார் பாதம் நினைப்பார். அவருடைய திருவடியை நினைப்போமாக, வாழ்த்துவோமாக, வணங்குவோமாக. இனம் பற்றி நினைப்போம் என்றால் வாழ்த்துவோம், வாக்கினாலே காயத்தால வணங்குவோம், மனம் மொழி மீகளாலே, மனம் மொழி மீகளாலே வாழ்த்துவோம், நினைப்போம், வணங்குவோம். அப்படி மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம் என்றால் நினைப்பையும் சேர்த்துக் கொள்ள வேணும். மனம் வாக்கு காயம் மூன்றாலும், மனம் வாக்கு காயம், மனம் நினைக்க, வாக்கு வாழ்த்த, காயம் வணங்க. அடுத்தார் போல வருகின்ற ஆச்சாரியர் முதலமைச்சர், அடுத்தார் போல வருகின்ற ஆச்சாரியர் பாண்டி நாட்டு முதலமைச்சர். பாண்டி நாட்டு முதலமைச்சர் தான் சிவருமானுக்கு முதலமைச்சர். பாண்டி நாட்டு முதலமைச்சர் சிவருமானுடைய கம்பெனிலேயே முதலமைச்சர், சர்க்காரிலேயே முதலமைச்சர். அவர் கைலாயத்துல தான் இருந்தார். கைலாயத்தில் இருந்தவரத்தை இங்க அனுப்பினார். இந்த நாலு பேரும் கைலாயத்தில் இருந்த ஆளுகிறான். கைலாயத்தில் இருந்தவங்களத்த இங்க சாதாரண ஆளு போனா இங்க நம்ம எல்லாம் சொன்ன முடியாக்க மாட்டாம்னு சொல்லித்தான் அங்க இருக்கிற ஆளாம்னு சொல்லிச்சாரு. இந்த தமிழ்நாடு சர்க்கார் போலீஸ் வந்தா இந்த கூட்டம் அடங்காது அப்படின்னு டெல்லி ராணுவம் வந்து இறங்குச்சு. அது போல அது போல கைலாயத்திலிருந்தே அவரை சொன்னார். அவங்க வந்து சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து சொல்லுன்னா இந்த திருநீர் இருக்குமா, இந்த இது இருக்குமா. ஆகையினாலே கைலாயத்தில் இருந்தவராகிய மாணிக்க வாசகரை குடமுழ நந்தீசனை வாசகனாக் கொண்டார்ங்கிறார். அங்கே வந்து குடவு முழவு என்கின்ற வாத்தியத்தை முழக்குகின்ற திருநந்திதி அவராக இருந்தார். அவரை இந்த லோகத்துக்கு நன்மை உண்டாகும்படி, புத்த சமயத்தை வெல்லும்படி, சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக மாணிக்க வாசகரை அவதாரம் பண்ண செய்தார்கிறார் அப்பர் சுவாமி. ஆகவே அவர் வந்து திருவருள் எப்பொழுது கிடைக்கும், ஆச்சாரியன் ஞானாசிரியன் எப்பொழுது வருவான், ஞானாசிரியன் எப்பொழுது வருவான், எப்பொழுதும் ஞானத்தை பெறுவது அதுவே எண்ணமாக இருந்தார். என்ன அதுவே ஆக இருந்தார். மந்திரி வேலை பார்த்துக்கிட்டு அதையும் நன்றாக பார்த்தாருங்கிறார். மந்திரி வேலையும் கண்ணும் கவசமுமாக இருந்தார் அரசனுக்குங்கிறார். கண் போல இருந்தார் அரசனுக்கு, கவசம் போல இருந்தார். அதோட இரவும் பகலுமா எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுதும் ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது ஞானத்தை பெறுவது என்கின்ற எண்ணத்திலேயே இருந்தார் இரவும் பகலுமா. விளங்குதா? அதனால் அந்த எண்ணிய எண்ணிய அங்கு எய்தவர் எண்ணிய திண்ணியராக பிரிந்தார் போல அவர் எண்ணியபடியே வந்தருளினார். எங்கே வந்தார்? வழியிலே வந்திருந்தார். வழியிலே வந்து இருந்தார். எந்த வழியிலே? திருப்பெருந்துறையிலே ஒரு குதிரை வாங்க சென்ற வழியிலே வந்திருந்தார். வழி நின்று நின்னருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனே, வழி நின்று நின்னருள் ஆரம் ஊட்ட மறுத்தனே.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale. Ningal ketkavirpadu Periya Puranam Sorpozhivu. Thalaippu Pirunalai Povar Nayanar Puranam. Vazhangupavar குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அன்றிரவு கண்துயிலார் புலந்ததர் மின்னங்கீதி ஒன்றி அனைதரு தன்னை உருகுலத்தோடு இசைவில்லை என்று இது பெருமான் ஏவல் என போக்கொழிவார். நன்று மிடும் காதல் மிக நாளை போவேன் என்பார். இப்படியே தினந்தோறும் தினந்தோறும் ஆற்ற மீதினால நாளைக்கு போவேன், நாளைக்கு இப்படி நாளைக்கு போவேன், திருநாளைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் சொல்லி கொடுத்தது. அப்படினால அவருக்கு திருநாளை போவார்னு பெயர் வந்துச்சு. திருநாளை சிதம்பரத்துக்கு போவேன்னு சொல்லி கொண்டிருந்த அப்படினாலே அவருக்கு முத்தி வந்துச்சு. சிதம்பரத்துக்கு போவேன்னு சொல்லி கொடுத்தது அப்படினாலே அவர் நாயன்மாராக ஆகிவிட்டார். அப்படின்னா அந்த சிதம்பர தலத்தினுடைய சிறப்பு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? அதான் சிதம்பர மற்ற எல்லா தலங்களும் சிறப்பு தான், சிதம்பரத்தினுடைய சிறப்பு தனி. எல்லா சிறப்புகளும் சிதம்பரத்தினுடைய சிறப்பு கீழே தான். அதனால சிதம்பர அவசியமா பண்ண வேண்டும். என்ன காரணம் என்றால், எல்லா தலத்தினுடைய சக்தியும் சிதம்பரத்தில் இருக்கு. சிதம்பரத்தை தரிசனம்னா எல்லா தலத்தையும் தரிசனம் பண்ண போல. அது கோயில் புராணத்தில் சொல்றாரு, சிதம்பரத்தை விட்டுட்டு ஒருத்தர் சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா உனக்கு புத்தி இல்லைன்னு வரான் விஸ்வநாதர். எதுக்கடா வந்தான்னு கேப்பாரான். காசியில இருக்கிற விஸ்வநாதர் இந்த மாதிரி முத்தி வேணும்னு வந்தேன். போனா கூப்பிட்டு போற, அங்கே போறான். எங்க? சிதம்பரத்துக்கே போறான். முத்தி வேணும்னா காசியில இருந்து ஒருத்தர் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தியும். சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா முத்தி இல்லை, காசியில இருந்து ஒருத்தர் முத்தி வேணும் சிதம்பரத்துக்கு வந்து முத்தம். தேசமார் மன்றகந்து சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதிதீரும் என்ற நினைந்தார் பாதம தகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனது அருள் இறக்கத்து இல்லையார் சொல்லுவார் என்பது கோயில் புராணம். அதனாலே அப்படிப்பட்ட தலம் உடைய தென்னாடு உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்லுகிறீர்களே, அது எதனாலே உயர்ந்ததுன்னு கேட்டார்கள் உபமுன்னி முதிர்ச்சியை கேட்டார்கள் முனிவர்கள். எங்க அப்பா பூஜை பண்ண சிதம்பரம் இருப்பதனால உயர்ந்தது தான் தென்னாடு. அப்படிப்பட்ட தலம் இங்க எல்லாமே சிதம்பரம் தான் போயிருக்கு, போகாம இருக்க மாட்டேங்குது. சிதம்பரம் போகாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? நிறைய பேர் இருக்கும் உலகத்துல, நம்ம தமிழ்நாட்டிலேயே சிதம்பரத்துக்கு போகாதவங்க நிறைய பேர் இருக்கும். அதையினாலே இப்படி இரவும் பகலும் சிதம்பரம் சிதம்பரம், தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன், நாளைக்கு போவேன் தில்லை நாளைக்கு போவேன், நாளை போவேன் என்று நாள்கள தெரியாது. பூளைப்பூவாம் பிறவி புனி புனிய போவாராய். பிறவியானது பூளைப்பூ போல. பூளைப்பூ இருக்கே அது காத்து வந்த எந்த மூலை இருக்கட தெரியாது. அது மாதிரி இந்த பிறவி யமன் வந்தான், யமன் ஒரு காத்து, வாழைப்பூம் கம் கொடுத்த பழம்பொறி நின்று போய் வாழைப்பூ தெடும்பலனாய் சூழ்தில்லை மருங்கடைந்தார். அப்படி பல நாள் இந்த மாதிரி பல வருஷமும் சொல்லலாம், பல வருஷம் இந்த மாதிரி தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன்னு சொல்லி போகாமையே இருந்துட்டு ஒரு நாள் துணிஞ்சு போயிட்டார். அதுல என்ன பண்ணார் இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ன பண்ணாரு, நீ அப்படி போறதுன்னா 40 வேலி நிலமும் நட்டு விட்டு போனார். 40 வேலி நிலத்தையும் நட்டு விட்டு போடாரு. 40 வேலி நிலம் என்னைக்கு நல்லது போறது? 40 வேலின்னா ஒரு வேலிக்கு 5 ஏக்கர் 200 கனி நட்டு விட்டு போடாரு. அது சரி, அதாவது உத்தரவு சொன்னாருன்னு சரி நட்டு விட்டுதான் போலாம்னு படுத்திருந்தாரா. அந்த ராத்திரியிலேயே வந்து சிவபெருமான் பூதகரங்களை விட்டு நட்டு விளைய வச்சு விட்டாராம். காலையில நந்த நட்ட கடவுள் சொல்லிட்டாரு, உங்க ஐயரை காலையில கூட்டி வந்து காப்பிடாரு. கடல் நந்தர ஐயர் நந்தரார் போய் ஈடு கூட்டி போய் வயலை காமிச்சு எல்லாம் விளைஞ்சு கலையிடாமல் செலவிடாமல் கதிர் ஒரு முழங்காணுமா, கழிக்கு இது வயிறு இருக்கு அதை கட்டு கட்டதை தோணுமா. அப்புறம் வந்து நந்தனாருக்கு அவரு நீதான் குரு எனக்கு உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நந்தனார் காலில் விழுந்துட்டாராஜி. அப்படி படிக்கிறார். ஆகையினாலே அப்படி ஒரு நாள் துணிஞ்சு சிதம்பரத்துக்கு போயிட்டார். போனால் உள்ளே நுழைய மனம் அப்படி செல்கின்ற போது அந்த திருவெல்லை படிந்தெழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேண்டு எழும் புகையும் அங்கே யாகத்தில் வருகின்ற புகையும் மல்கு வெறும் கிடை ஓதும் அடங்கள் நெருங்கின உங்கள் அங்கே வேதங்களை ஆகமங்களை ஊதுகின்ற அந்த ஒலியும் அது கண்ணுக்கு தெரிஞ்சது புகை, இது காதுக்கு கேட்டது வேதத்தின் கோஷம். அல்குதம் குல நினைந்து அஞ்சி அணைந்திருக்கிறார். ஆகா, அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல நாம போறதுக்கு தகுதி இல்லையே. நம்ம குலத்துக்கு நின்றவர் அங்கெய்தறிய பெருமையினை நினைப்பார் சென்று இவையும் கடந்தூர்கள் ஈ திருவாயிலை புக்கார் குந்தனையம் மாளிகைகள் பொருங்குலவு வேதிகள் ஒன்றிய 3000 குலையன்பார் ஆகுதிகள் இப்பரிஷா இருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சி அப்பதியின் மதிப்புறத்தின் ஆறாத பெருங்காதல் உப்பரிதாய் வளர்ந்தோங்க. உள்ளூரையை கைதுகொள்கையை செப்பரிய திருவல்லை வரங்கொண்டு செல்கின்றார். அதனாலே அவர்கள் எல்லாம் கண்டு கேட்டு நாம் உள்ளே நுழையக்கூடாது உழையக்கூடாது என்று சொல்லி ஊரை சுத்திக்கிட்டே இருந்திருக்கார். ஊரையே இவ்வண்ணா இரவு முதல் வலஞ்செய்து அங்கு எய்தறிய அவ்வண்ண நினைந்து அழிந்து அடித்தொண்டர் அயர் வெய்தி மைவண்ண திருமிடற்றால் மந்தில் நடன் கும்பிடுவது எவ்வண்ண இரணைந்தே இயேசரவின் உடும் துயில்வார். அப்படி ஊருக்கு புறத்துல இப்படியே சுத்திக்கிட்டே அலைஞ்சு ஒரு இடத்துல படுத்து உறங்கிட்டார். படுத்து உறங்கிட்டார். இன்னல் தரு இழி பிறவி இது தடையேன. இந்த பிறவி தடையா போச்சு. இந்த பிறவி வேண்டாம், இந்த ஜென்மம் வேண்டாம், இனி எந்த ஜென்மம் வந்தாலும் வரட்டும், இந்த ஜென்மம் வேண்டாம். நந்தி நடுவீனில் மந்திரங்கள் சொல்லி சிந்தை மகிழாத இந்த ஜென்மம் வேண்டாம். அதனாலே இப்படிப்பட்ட குலத்தினாலே தடைப்பட்டு ஊரை சுற்றி திரிந்து ஒரு பக்கத்துல படுத்து உறங்கிட்டார். இன்னல் தரும் இழிவிரவி இது தடை என்றே துயில்வார். அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்த உடி மண்ணு திரு தொண்டர் அவர் வருத்தமலாம் தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின்கண் முருவரோடு அருள் செய்வார். ஆகையினாலே அவருடைய கனவிலே நடராஜ பெருமான் வந்தார். அந்த நந்தனார் கனவு வந்து இப்பிறவி போய் நீங்க அதான் அங்கு உள்ள ரகசியம். இதற்கு என்னன்னா இந்த குலம் நம்முடைய குலம் வந்து இழி குலமாச்சு, சாமி கிட்ட கூப்பிடாது, நம்ம குலம் இழி குலமாச்சுங்கிற எண்ணது சுவாரு. இந்த பிறவி நீங்கன்னார். இந்த பிறவி இவன் இந்த உடம்போட விட்டோம்னா இவனுக்கு இந்த எண்ணம் நீங்காது. விளங்குதா? இப்ப சேர் ஒட்டிக்கின்னு வச்சுக்க, அதை கழுவிட்டு குடிச்சிட்டாக்கே நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லாவே இருக்க, தொடச்சி விட்டோம்னு வச்சுக்க நல்லா இருக்க. சேர தொடச்சிட்டாலும் போயிரும் ஐயா, நிக்கிற மாதிரி இருக்கும், குடிக்கிற மாதிரி இருக்கா இல்ல. அதுபோல இந்த பறவி தொலைவதற்காக நீ எரிய நடை மொழி நெருப்பிலே மொழி உருவாய். இப்பறவி போய் நீங்க எரிய நடை நீ மொழி முப்பூரி நூல் மார்வருடன் நனைவாய். தூணூலை அணிந்த அந்த அந்தனோடு நீ வருவாயா என முடிந்து அப்பரிசிய தில்லைவாழ் அந்தனருக்கு எரி அமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தை மீவினார். அதே மாதிரி தில்லைவாழ் அந்தனுடைய கனவிலே இருந்து இந்த மாதிரி நம்முடைய பக்தன் ஊர்ப்புறத்திலே இப்படி பயந்து கொண்டு உள்ளே வருவதற்கு பயந்து கொண்டு அஞ்சி தூங்கு என்றான். அவனிடத்திலே நீங்கள் சென்று இந்த முறையை சொல்லி அவனை சிவாக்கினியிலே மூழ்கி தொலைச்சுக்கிட்டு வாங்கணும். தம்பெருமான் பணி கேட்ட தவமறையர் எல்லோரும் அம்பலவர் திருவாயில் முன்பு அச்சமுடன் எண்டி எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோ என்றேத்து தம்பறிவு பெருக வரும் திருத்தொண்டர் வார் சார்ந்தார். அந்தனார் இருக்கிற இடத்துக்கு அந்த அந்தனர் எல்லாம் வந்து விட்டார்கள். வந்து ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அடைந்தோம் சொன்னாங்களாம். ஐயரே வந்த ஐயர்கள் இந்த ஐயரை சொல்ல வந்த ஐயர்கள் ஐயரே அம்பலவர் அழல் அமைத்து மக்கள் தர வேண்டி என விடம்ப நையமன திருத்தொண்டர் நானும் இந்திய நினைத்துள்ளதார் தெய்வமறை முனிவர்களும் தீயமைத்தபடி முடிந்தார். சிவாக்கினியை விளத்து தந்தார்கள். மறையவர்கள் முடிந்ததற்கு தென்திசையின் மதிப்புறத்து தெற்கு வாயில் புறத்துல பிறையுறிஞ்சி திருவாயின் முன்னாக பிங்ககர்தம் நிறையருளால் மறையவர் நெருப்பமைத்த குழியெய்து இறைவர்தால் மனம் கொண்டு இரிசூழ் வளங்கொண்டார். இரிசூழ வளங்கொண்டார் கைதொழுது நடமாடும் கடல் உண்ணி. கை தொழுது நடமாடும் கடல் உண்ணி அழகுங்கார். எப்படி கை தொழுதாரு? நெருப்புல இறங்கினார். இப்ப நெருப்புல இறங்கி வர்றாங்கள, இப்ப கட்டுச்சாமி மூடிச்சாமிங்களா நெருப்புல இறங்கி வர்றாங்கள, அப்ப ஒண்ணும் சொல்றது இல்லையே இல்ல, நல்லா இருக்குல்ல. இது சிவபெருமானே உத்தரவு. அதனாலே அக்னி இவர் ஒண்ணு பண்ணார். கைதொழுது நடமாடும் கடலுண்ணி அடல் குக்கார் எய்திய புழுதியன்கண் எரியன்கண் இம்மாய பொய்தகையும் உருவொழித்து புண்ணியமா முனி வடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடிவுண்டிருந்தார். அதனாலே அந்த அக்னியிலே குளிச்சு எழுந்தாரு. குடுமி பூநூல், நல்ல சிவந்த உடம்பு, உருத்திராட்சம், அப்படி முனி வடிவமாக வெளியில் வந்தார். இந்த பழைய வடிவம் போயிடுச்சு. செந்தியினில் எழும்போது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தனம் போல் தோன்றினார், பரமாவுக்குள் தோன்றினார். அந்தர துந்துமீனாத வந்தெழுந்தது இருவிதிம்பில் வானவர்கள் மகிழ்ந்தார்த்து பைந்துணர் மந்தாரத்தில் பனிமலர் மாறிகள் ஒளிந்தார். திருவுடைய தில்லைவாழ் அந்தனர்கள் கைதுழுதார். பரவரிய தொண்டரனும் பணிந்து மனம் கழிவுகின்றார். அருமரையுள் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். இப்ப மறைமுனிவர் ஆயிட்டார். இப்பொழுது அந்தனர் ஓடு உள்ளே போகிறார், கோயில் உள்ளே போகிறார். இப்ப அந்த அருவறுப்பு இல்லை, பரவியை மாறி போச்சு. தில்லைவாழ் அந்தனரும் உடன் செல்ல சென்ற இது கொல்லைமான் மறிக்கரத்தார் கோபுரத்தை தொழுதறிஞ்சி ஒல்லை போய் உட்புகுந்தார். கோபுரத்தை தொழுதறிஞ்சி ஒல்லை போய் உட்புகுந்தார். உலகுய நடமாடு எல்லையினை நடமாடு எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரார். ஆடுகின்ற இடத்துக்கு பக்கமா போனாரு, யாரும் பார்க்கவில்லை. சாமியோடு இரண்டரை கலந்து அந்தனர்களை அதிசயித்தார். அருமுனிவர் துதி செய்தார். வந்தனந்த திருத்தொண்டர் தம்மை இவனை மாதிரித்து சுந்தர தாமரைபுரையின் துணையடிகள் தொழுதிருக்க அந்த விழா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். மாசுடம்பு மாசுடம்பு இந்த மாதிரி இந்த குலம் இன்ன குலம் இன்ன குலம் அந்த என்ன சொல்வாரு, அதை தீயின் மஞ்சள் நஞ்சி தீயிலே குளிக்க வச்சு எழுந்து ஆஜின்மறை முனியாகி அம்பலவர் தாளடைந்தார். இப்ப முனிவராகி சௌருமான் திருவடி அடைந்தார். தேசுடைய கடல் வாழ்த்தி அப்படிப்பட்ட அந்த திருநாளை போவாருடைய திருவடியை வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டர்வினை பாசமர முயன்றவர்தம் திருத்தொண்டு திருத்தொண்டின் பரிசுரைப்பான். ஆகையினாலே இப்படி பக்தியினாலே சிவருமான் திருவடியே அடைந்தவர் எங்கேனும் யாராகி பரஞ்சினும் தன்னடியாருக்கு எங்கே என்றும் உரிய எம்பெருமான் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனாலே எந்த குலமாயிருந்தாலும் பக்தியினாலே முத்தியை பெறலாம், பக்தியினாலே முக்தியை பெறலாம். அவரவர்கள் குலத்துக்கு தகுந்தவாறு நின்று பக்தி செய்வது. நான் அகங்காரத்தினாலும் உள்ள போவேன் கும்பிடுவேன் அப்படின்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். நான் உள்ள போவேங்கிற எண்ணத்துல போனீங்கன்னா நீ இங்க போல அங்க போக முடியாது. போயிட்டு வந்துருவில வெளியில இல்ல அங்கேயுமா இருக்க போல கேமிக்கணும். அதனால அப்படி யாராரு எந்தெந்த தானத்துல நின்று பத்தி செய்யணுமோ அந்தந்த இடத்துல நின்று பத்தி செய்யணும், அதற்கு அருள் செய்கிறவன் அவன். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நந்தனாரு பிறந்து உணர்வு தொடங்கியவன் அதனால உணர்வு வந்த ஒரு பாடு கூட வந்ததிலிருந்து செவத்தி செவத்தினாலே 63 நாயன்மாரோட ஒருவராக ஆனாரு. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியத்தான் இருக்காங்க. திருஞான சம்பந்தர் இருக்கிற மட்டத்திலே தான் அவரு இருக்கிறாரு. இவரு சொல்லி கீழே வைக்கலாம் அவர் மேல அங்க போயிட்டா எல்லாம் ஒண்ணுதான். இப்ப சட்டசபை கூட்டாங்கன்னு வச்சுக்க ஒண்ணுதான். சிவ சிவ நம்ம பார்வதி

0: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரோத்திரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. அச்சிந்தியமலி விருந்தருச்சி பந்துரகலம் குறித குந்த நிகுரம்பதவலம் முகுந்த சுர விருந்த பலஹந்த்ரு கிருத வந்தன லசந்த மஹி குண்டலதரம் அகம்பமனுகம்பிதரதிம் சுஜன மங்கள நிதிம் கஜஹரம் பசுபதிம் தனஞ்சயனுதம் பிரணதரஞ்சன பரம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ. நமஸ்காரம். நாம் ரிக்வேத பஞ்சருத்ரத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதுல மூணு சூக்தங்கள் பூர்ணமாக முடிஞ்சு இப்போ நாலாவது சூக்தம் ஆரம்பிக்கணும். இந்த மூணு சூக்தங்கள்லையும் ருத்ர பரமேஸ்வரரை வேதமாகப்பட்டது பலவாறாக துதித்து கொண்டு வந்தது, அவருடைய பிரபாவங்களை சொல்லிக் கொண்டு வந்தது, அவருக்கு என்ன மாதிரியான லட்சணங்களை சொல்லிக் கொண்டு வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல புத்தியை கொடு, உன்னை வேண்டிக்கணுங்கிற சத்புத்தியத்தா, எங்களுக்கு வியாதிகளை தூரப்போகச்சே, எங்களுடைய எதிரிகளை அடக்கு, உன்னுடைய சைன்யம் எங்களுடைய எதிரிகளை அடக்குவதற்காக மட்டுமே இருக்கட்டும், எங்களுக்கு எல்லா விதமான வியாதியிலும் இருந்தும் நிவர்த்தியை ஏற்படுத்து அப்படிங்கிறதாக சொல்லிக்கொண்டே வந்தது. அப்புறம் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய சந்ததியினரையும் காப்பாற்று, என்னுடைய நண்பர்களினுடைய குடும்பத்தையும் காப்பாற்று அப்படிங்கிறதாக எல்லாருக்குமாக சேர்த்து கொண்டு நமக்காக வேண்டி வேதமாகப்பட்டது ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்தித்து கொண்டே வந்தது. இப்போ அதே வரிசையில் நாலாவது சூக்தம். இமா ருத்ராய ஸ்திரதன்வனே கிராஹா க்ஷிப்ரேஷா வே தேவாய ஸ்வதாவ்னே அஷாஆள்ளாய சஹமானாய வேதசே திக்மாயூதாய பரதா ஸ்ருணோதூனஹா. இதுல ருத்ராய, இமா ருத்ராய, ஸ்திரதன்வனே ஸ்திரமான உறுதியான வில்லை உடையவரும், க்ஷிப்ர இஷவே விரைவாக செல்லும் பாணத்தை உடையவர். இஷு அப்படிங்கிறதுக்கு பாணம் அம்பு அப்படின்னு அர்த்தம். உறுதியான வில்லும் மிகவும் வேகமாக விரைவாக செல்லக்கூடிய பாணத்தையும் உடைய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை இங்கே வந்து இந்த வேதம் சொல்லுகிறது. ஸ்வதாவ்னே அப்படின்னா உணவுப் பொருட்களை மிகுதியாக உடையவரையும், அஷால்லாய யாராலேயுமே அடக்க முடியாதவரும், சஹமானாய பகைவர்களை அடக்குகின்றவனும், வேதசே விதிக்கின்றவன், எல்லாவற்றிற்கும் இதுதான் அப்படிங்கிறதாக விதிக்கின்றவனும், திக்மாயுதாய ஆயுதம், திக்ம ஆயுதம் அப்படிங்கும் போது கூறிய ஆயுதங்களை கையில் கொண்டவனுமாகிய ருத்ராய தேவாய, இந்த ருத்ர பரமேஸ்வரனுக்காக ருத்ர பரமேஸ்வரனின் பொருட்டு, இமா கிரகா, கிரகான வார்த்தை, வார்த்தைங்கிறது இங்க துதி, இந்த துதிகளை பரத நிறைய சொல்லுவீர்களாக, நிறைய பண்ணணும், எதற்காக, நகா எங்களுடைய துதிகளை ஸ்ருணோது, ருத்ர பரமேஸ்வரன் கேட்டு அருளட்டும். ருத்ர பரமேஸ்வரன் கேட்டு அருள்வதற்காக எப்படிப்பட்ட ருத்ர பரமேஸ்வரன், நல்ல ஸ்திரமான தனுசையும் நல்ல விரைவாக செல்லக்கூடிய அம்புகளையும் கூறிய ஆயுதங்களையும் கையில் கொண்டுள்ள ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனாகப்பட்டவர், இந்த வார்த்தைகளால் நாங்கள் செய்த துதிகளை நிரம்ப நாங்கள் சொல்லுகிறோம், அவர் கேட்டருள்வாராக அப்படின்னு நாலாவது சூக்தம் ஆரம்பிக்கிறது. சஹிக்ஷயே நக்ஷம்யஸ்ய ஜன்ம நசாம்ராஜ்யேன திவ்யஸ்ய சேததி அவன்னவந்தி ருப நோதுரச்சரணமீவோ ருத்ர ஜாசூனோ பவ. இது ரெண்டாவது இருக்கு. ருத்ர பரமேஸ்வரன் சஹ ஹி அப்படிங்கிறது, ஹீங்கிற பதம் வந்து உண்மையாகவே நிஜமாகவே அப்படிங்கிறதாக அர்த்தம். ஹி அப்படிங்கிறது இன்னைக்கும் ஹிந்தியில இந்த வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோம், இதே அர்த்தத்தோட பயன்படுத்துகிறோம். உண்மையில் அந்த ருத்ர பரமேஸ்வரன் சஹ, அவன், அந்த ருத்ர பரமேஸ்வரன் க்ஷம்யஸ்ய ஜென்மனஹா அப்படிங்கிறது, இந்த மண்ணில உதித்த எல்லாமே வந்து க்ஷம்யஸ்ய ஜென்மனஹா அப்படிங்கிறதாக சொல்கிறது. இந்த பூலோகத்தில் உதித்தவைகள் அத்துணையுமே க்ஷயேன அப்படிங்கிறது இங்க ஐஸ்வர்யத்துடன் கூடவே அப்படின்னு நம்மளுடைய சாயன பாஷ்யத்துல இருக்கு. சேததி உணர்கின்றான், இந்த பூமியில உதிச்ச எல்லா வஸ்துக்களுமே ஐஸ்வர்யத்தோடவே சேர்ந்து இருக்குங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரன் பார்க்கிறார். இந்த திவ்யஸ்ய அப்படிங்கிறது வானத்தில் உதித்தது, மண்ணில் உதித்தது க்ஷம்யஸ்ய ஜென்மனஹா, திவ்யஸ்ய வானத்தில் உதித்தது திவ்யஸ்யங்கிற பதம், சாம்ராஜ்யேன சேததி, மேல இருக்கிற எல்லாமே வந்து சாம்ராஜ்ய லக்ஷ்மியினுடன் சேர்ந்ததாகவே உணர்கின்றான். பூமியில இருக்கிறதெல்லாம் ஐஸ்வர்யத்தோட சேர்ந்திருக்கு, விண்ணில பிறந்த அத்தனையுமே சாம்ராஜ்ய லக்ஷ்மியினுடன் சேர்ந்திருக்கிறது, பாக்ய லக்ஷ்மியினுடன் சேர்ந்திருக்கிறது அப்படி இருந்தாக அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரன் உணர்கிறாரா நம்மளை பார்க்கும் பொழுது. ஹே ருத்ர பரமேஸ்வரா, அவந்திஹி துதிக்கின்ற நகா, எங்களை அவன் பரிபாலித்து காப்பாற்றி, துரஹா, துரஹாங்கிறது வீடுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எமது கிரகம் எமது வீட்டிற்கும், உபச்சர வந்தருள்வாயாக, எங்க ஆத்துக்கும் வாங்கோ அப்படிங்கிறதாக இங்க ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து, என்னுடைய குடிலுக்கு, என்னுடைய எளிய குடிலுக்கு வந்து அருள், உன்னுடைய திருப்பாதங்களை வைத்து எங்களுக்கு அனுகிரகம் செய். ஏன்னா பூமியில பிறந்தது எல்லாமே வந்து ஐஸ்வர்யம் நிரம்பியது, விண்ணில் பிறந்த எல்லாமே ஐஸ்வர்யம் நிரம்பியதுங்கிற கண்ணோட்டத்தோட தானே ருத்ர பரமேஸ்வரா நீ எங்களை பார்க்கிறாய். இந்த வணக்கங்களை செலுத்தும் எங்களை பரிபாலித்து எங்களுடைய வீட்டிற்கும் வந்தருள்வாயாக அப்படிங்கிறதாக, உபச்சர அப்படின்னா வந்தருள்வாயாக அப்படின்னு அர்த்தம். நகா, மேலும் எங்களுக்கு ஜாசு, மக்களுக்குள் யாரு மக்கள்ல அனமீவகா, பிணி இல்லாதவர்களாக செய், பவ அனுகிரகம் பண்ணு, மக்களுக்கு வந்து அனமீவகா எந்த விதமான வியாதியும் இல்லாமல் அனுகிரகம் பண்ணு, எங்க எங்களுடைய வீட்டிற்கும் வந்து இங்க இருக்கும் எல்லா மக்களுக்கும் பிணி இல்லாதவர்களாக செய் அப்படிங்கிறதாக இந்த ரெண்டாவது ரிக்கனுடைய அர்த்தம். மீண்டும் ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து, உனது சம்பந்தமாக திவஸ்பரி வானிலிருந்து அவசிருஷ்டா அப்படின்னா கீழே வீழ்த்தப்பட்டது, க்ஷ்மயா அப்படின்னா மண்ணு பூமியினுடன் கூடி, சரதி அதுல நடக்கின்ற அல்லது இருக்கின்ற, சரதி இருக்கின்ற, யா தித்யுத்து, தித்யுத்துங்கிறது வந்து இடி, அந்த எப்படி வானத்திலிருந்து பிறக்கப்பட்டு மண்ணில் விழப்பட்டதாக இருக்கிறதோ அந்த இடி, அது சா நகா எங்களை பரிவிருணக்து, எங்களை வந்து அடையாமல் இருக்கட்டும் அப்படின்னா இடியிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம். அந்த இடி எப்படி உண்டாகிறதுன்னு வேதம் சொல்றது பாருங்கோ, எந்த ஒரு இடியாகப்பட்டது வானிலிருந்து கிளம்பி பூமியுடன் கூடி வீழ்த்தப்பட்டதா இருக்கிறதோ, வானிலிருந்து வீழ்த்தப்பட்டு பூமியை அடைகின்றதோ அந்த இடி என்னை தாக்காமல் இருக்கட்டும், அதிலிருந்து நீ என்னை காப்பாற்று. ஸ்வபிவாத, இனிமையாக போற்றத்தக்கவனே, தே உனது சஹசிரம் ஆயிரக்கணக்கான பேஷஜா, பேஷஜான மருந்துகள்னு பார்த்திருக்கோம், மருந்துகளை, நகா எங்களுக்கு, தோகேஷு எங்களுடைய புத்திரர்களுக்கு, தனையேஷு அவர்களுடைய புத்திரர்களுக்கு அதாவது பேரன் பௌத்திரர்களுக்கு, மாரீரிஷஹா எங்களுக்கு எல்லாம் கொடுத்த அருளி எங்களுக்கு துன்பத்தை செய்யாது இன்பத்தையே தருவாயாக அப்படின்னு அர்த்தம். மின்னல் வடிவா மடிவாக ருத்ர பரமேஸ்வரனை இங்க தியானம் பண்றது, மின்னல் வடிவாகிய ருத்ர பரமேஸ்வரனே உனது சம்பந்தம் வானத்திலிருந்து கீழே விழற இடியை போல இருக்கிறது, அது மேல என் மேல இடியிலிருந்து என்னை காப்பாற்று, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஆயிர வகையான மருந்துகளை எனக்கு கொடுத்து, எனக்கு மட்டுமல்லாமல் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய பேரனுக்கும் கொடுத்து எங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுவித்து இன்பத்தை அருள்வாயாக அப்படின்னு சொல்றது. மானோவதி ருத்ரமா பரா ஆதாமா தே பூம பிரசீதௌஹீ தஸ்ய ஆணோ பஜ பர்ஹிஷி ஜீவசம் ஜெயூயம் பாத ஸ்வஸ்திபிஸ்ஸதானஹா. நகா எங்களை மாவதீஹி துன்புறுத்தாமல் அருள்வாயாக, மா பராதாஹா எங்களை எப்பவுமே குறைவுபடுத்தாதே, எங்களை எப்பவுமே இழிவுபடுத்தாதே, எங்களை சிறுமைப்படுத்தாதே அப்படின்னு அர்த்தம். ஹீழி தஸ்ய கோபம் கொண்ட தே உனது பிரசீதவ் வலிய கட்டுப்பாட்டில் மா பூம நாங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது, உன்னுடைய கோபத்தில் நாங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது. ஜீவ சம்சே ஜீவர்களாக, ஜீவர்கள் யாரை போற்றுகின்றார்களோ, பர்ஹிஷி, பர்ஹிஷிங்கிறது யாகம் யஜ்யம் வேள்வி, வேள்வியில் நகா எம்மை ஆபஜ வழிபடுபவனாக செய்தருள்வாயாக, வேள்வியில் யாரை வழிபடணும் ருத்ர பரமேஸ்வரனை வழிபடுவதற்கு எனக்கு அருள் செய், அவனருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறத மீண்டும் மீண்டும் வேதம் நினைவுபடுத்திண்டே வருது. அவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்மை அவனை நெருங்கவே முடியாது அப்படிங்கிறத அறுதியிட்டு கூறுகிறது. யூயம் தேவர்களாகிய நீங்கள் நகா எங்களை ஸ்வஸ்திபிகி மங்களத்துடன் சதா பாத பாத்தன காப்பாற்றுங்கோ அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே பாதுகாத்து அருள்வீர்களாக, ருத்ர பரமேஸ்வரா என்னை துன்புறுத்தாமல் அருள்வாயாக, எங்களை இழிவுபடுத்தாமலும் அருள்வாயாக. எதனால இழிவுபடுத்துறதுங்கிற வார்த்தையை இங்கே போடுறது அப்படின்னா, நீ இங்கே வா, எனக்கு மருந்து கொடு, நான் இவ்வளோ ஸ்தோத்திரங்கள் பண்ணுறோமே, இந்த ஸ்தோத்திரங்களுக்கு அவர் பதில் பண்ணாமல் இருக்கிறத வந்து ஒரு இழிவு. ஒரு நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம், அந்த விஷயத்தை அவர் செஞ்சு கொடுக்கலங்கும் போது என்ன ஆகிறது, நம்மளுடைய வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னு ஆகிறது. அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய வார்த்தையை மதித்து நீ என்னுடைய வீட்டிற்கு வா, நான் சொல்கிற காரியங்கள் அத்தனையுமே செய்து கொடு, நான் எப்பொழுதுமே உன்னையே ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறேன்னு வேதம் வந்து இங்கே சொல்கிறது. மேலும் உனது பந்துக்கள் யாம் கட்டுப்படாதவர்களுமாக, யாருக்குமே கட்டுப்படாதவர்களாக இருக்கணும், போற்றுதற்குரிய வேள்வியில் உன்னை வணங்கக்கூடிய புத்தியை எங்களுக்கு தந்தருளணும், எப்போதுமே மங்களமாக நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றணும். ருத்ரன், பரமேஸ்வரன் முதலான பலவிதமான தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு மங்களத்தையே அருள வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த நாலாவது சூக்தம் முடிவடைகிறது. நாலாவது சூக்தத்துல வெறும் நாலு இருக்குதான், இந்த நாலு இருக்கும் இதோட முடியறது. மேற்கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். நம சிவா.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் குளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: பக்தானாம் தியான பூஜார்த்தம் நிஷ்டலம் சகலாத்மணி என்று ஆகமங்கள் கூறும். அதாவது அருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பக்தர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் அருளும் பொருட்டு உருவத்திருமேனியை கொண்டு விளங்குகின்றார் என்று. அவ்வாறு நேற்றே விநாயக பெருமானுடைய பஞ்சகிருத்தியம் என்பதை பார்த்தோம். நடராஜ பெருமானுடைய பஞ்சகிருத்தியம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது. தனது உடுக்கை, ஒரு கையிலே உடுக்கை வைத்திருப்பார், அது தோற்றத்தை குறிக்கக்கூடியது. ஒரு கை அபயஹஸ்தம் வைத்திருப்பார், அது காத்தலை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக ஒரு கையிலே அக்னியை ஏந்தி இருப்பார், அது அழித்தலை குறிக்கக்கூடியது. எதை அழித்தல்? நம்மை அழிக்கிறது கிடையாது, நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை முதலான மலங்களை எல்லாம் பொசுக்கிறது, அதுதான் அழிக்கிறதுன்னு பேரு. ஒரு காலினாலே அந்த முயலகனை அழுத்தி இருப்பார் கீழே, அதுக்கு திரோதானம் அப்படின்னு பேர். மறைத்தல், நம்மளுடைய ஆணவம் முதலான மலங்களை எல்லாம் அப்படியே தனக்கு தாழ்த்தி கீழே போட்டு அப்படியே மறைத்திருக்க. சிவபெருமானுடைய பெருங்கருணை எவ்வாறானது அப்படின்னா, காலசம்ஹாரம், யமனை சம்ஹாரம் செய்கின்றார் திருக்கடையூர் தலத்திலே. சிவபெருமான் தன்னுடைய காலை வீசினார், வீசினோடனே அந்த யமன் மரணத்தை அடைகின்றான். வீசினோடனே முடிஞ்சு போச்சு அங்க. ஆனா அப்பேற்பட்ட சிவபெருமான் அந்த முயலகன் மேல ஏறி நின்று நடத்தனம் ஆடுகிறார், ஆனால் அந்த முயலகனுக்கு எதுவுமே ஆகவில்லை. அருளங்கே சொக்கிய சரதம் மெல்லடிக்கே என்று இரட்டை புலவர்களுடைய பாடலிலே இதை பற்றி சிறப்பாக சொல்லுவார். அப்படியாக நமது ஆணவம் கண்மம் மாயை முதலானவைகள் எல்லாம் அவருடைய திருவடிக்கு கீழே அழுத்துகின்றார். இந்த ஆன்மாவை தனது தூக்கிய திருவடியாகிய அருள் அலை செய்கின்றார், மோட்சத்தை அருள்கிறார். இது நடராஜ பெருமானுடைய திருவுருவம். அந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவமே பஞ்சாட்சரமாக விளங்குகிறது. அவருடைய திருவடி பஞ்சாட்சரத்தினுடைய முதல் எழுத்தாகிய நகாரம், அடுத்தது அவருடைய உந்திப்பகுதியாகிய மயிறு ம என்கின்ற இரண்டாவது எழுத்தாகவும், அவருடைய இருதயமானது சி என்ற மூன்றாவது எழுத்தாகவும், அவருடைய முகமானது வ என்ற நான்காவது எழுத்தாகவும், அவருடைய சிரசானது ஏ என்ற ஐந்தாவது எழுத்தாகவும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய பிரபாவளி அந்த திருவாசியானது ஓங்காரமாகவும் விளங்குகிறது. இவ்வாறு அந்த நடராஜ பெருமானை கண்டு தரிசித்து அதன் பிறகு சோமாஸ்கந்த மூர்த்தி இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபெருமானை பரம்பொருளை அடையலாம் என்ற ஒப்பற்ற ஒரு கருத்தை, ஒரு தத்துவத்தை காட்டக்கூடிய மூர்த்தம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். சிவபெருமான் குடும்பத்தோடு இருந்து தனது மனைவி ஆகிய உமையம்மை மற்றும் தனது புத்திரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடன் கூடி அருளும் வடிவம் சோமாஸ்கந்த மூர்த்தம். எல்லா ஊர்களிலும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் தான் உற்சவத்திற்கெல்லாம், பிரம்மோற்சவங்களுக்கெல்லாம் திருவீதி விழாவிலே வரக்கூடிய முகூர்த்தம் இந்த சோமாஸ்கந்த முகூர்த்தம். அவ்வாறு இல்லற வாழ்வில் இருந்து துறவு இருந்தால் தான் சிவபெருமானை அடைய முடியும் என்பது இல்லை. நமது சைவ சமயத்திலே இல்லறத்திலே இருந்தே சிவபெருமானுக்கு தொண்டுகளை செய்து சிவபெருமானிடத்திலே பக்தி செய்து அந்த பரம்பொருளுடைய திருவடிகளை அடையலாம் என்பதற்கு முழு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சோமாஸ்கந்த முகூர்த்தம். அந்த சோமாஸ்கந்த முகூர்த்தங்களை எல்லாம் நன்றாக தரிசித்து அதன் பிறகு லிங்கோத்பவர் பிரம்மா முதலான மூர்த்தங்களை எல்லாம் தரிசனம் செய்து நால்வர் பிரம்மங்கள் 63 நாயன்மார்கள் முதலானவர்களை எல்லாம் தரிசனம் செய்து முருகப்பெருமானையும் தரிசனம் செய்து எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் கந்தசாமி அங்கே தோன்றலால் என்று சிவபெருமானுடைய அம்சமாகவே முருகப்பெருமானை சொல்லுகின்றார். 5 முகத்தோடு அதோ முகம் தந்து திருமுகங்கள் ஆராதி. சிவபெருமானுக்கு 5 முகம், ஈசானம் தற்புருஷம் அகோரம் ஆமதேவம் சத்யோஜாதம், இதில் கூட அதோ முகமும் சேர்ந்து 6 முகங்கள் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய முகத்தோடு ஒன்று சேர்ந்து 6 முகங்களாக முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலிருந்து தோன்று வருகிறார். அந்த முருகப்பெருமானுக்கு 12 கைகள், அந்த 12 கைகளிலே இருக்க 12 கைகளிலே 11 ஆயுதங்கள், அவைகள் எல்லாம் ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்களை குறித்தது. அந்த முருகப்பெருமானிடத்திலே மயிலானது விளங்குகிறது. அந்த மயில் ஒரு பாம்பை தனது காலாலே அழுத்தி கொண்டும் அதனை தன்னுடைய அழகினாலே கொத்தி கொண்டு விளங்கும். அவ்வாறு நமது ஆணவமாகிய மலமானது முருகப்பெருமானிடத்திலே நீங்கும் என்பதை குறிக்கக்கூடியதாக நமது பரமகுருநாதர் முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிறப்பை குறிப்பிடுகின்றார். அங்கே சேவல் கொடியானது விளங்கும். சேவல் என்பது விடியற்காலை பொழுது குளர்ந்து விட்டது என்பதை குறிக்கக்கூடியது. அவ்வாறு மாயையாகி இருளானது இந்த ஆன்மாக்களுக்கு நீக்கக்கூடிய இடம் முருகப்பெருமானுடைய திரு சன்னிதானம் என்பதை குறிப்பதற்காக அங்கே சேவல் கொடியை அவர் ஏந்தி கொண்டிருக்கின்றார். இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தி முதலே அங்கே வள்ளி அம்மையாகவும் தெய்வயானை அம்மையாகவும் அங்கே முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவுருவம் இவற்றையும் தரிசித்து பரிவார மூர்த்தங்களை எல்லாம் தரிசனம் செய்து சிவபெருமானை வலம் வருதல் வேண்டும். இதிலே வளம் வந்துதான் தரிசிப்போம். இருந்தாலும் விநாயக பெருமானை தரிசிக்கும் பொழுது ஒரு முறை வலம் வருதல் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏகம் விநாயகஸ்யார்த்தே த்வே சூரியே த்ரீணி சங்கரே சத்வாரி தேவியாக என்று ஆதமங்களை குறிப்பிடும். விநாயக பெருமானை வலம் வரும் பொழுது ஒரு முறை வலம் வந்தால் போதுமானது. சூரியனை சிவசூரியனை வலம் வர வேண்டும் என்றால் 2 முறை வலம் வந்தால் சிறந்தது. திரீணி சங்கரே சிவபெருமானை வலம் வருதல் குறைந்தபட்சம் 3 முறை வலம் வர வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்லியிருக்கிறது. அம்பிகையை வலம் வரும் பொழுது 4 முறை வலம் வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. அவ்வாறு குறிப்பிட்ட படியாக வலம் வருதல் வேண்டும். அந்த வலம் வருதலை பற்றி அம்சுமத் என்ற ஆகமம் மிகவும் சிறப்பாக சொல்லுகின்றது. பிரதட்சிண கிரமம் என்று அதனை குறிப்பிடுவார்கள். பிரச்சின்னத்தி பயம் நமது பயங்களை எல்லாம் நீக்கக்கூடியது. தகாரோ மோக்ஷ சித்திதகா மோக்ஷத்தை தரக்கூடியது. ஷிகாராது க்ஷீயதே ரோகா நமது உடலிலே இருக்கக்கூடிய நோய்களையும் மேலான நோய் ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய பிறவியாகிய நோயையும் நீக்கக்கூடியது. நகாரம் ஸ்ரீப்பிரதாயகம் அந்த பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ந அப்படிங்கக்கூடியது அளவற்ற செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது என்று அந்த பிரதட்சிணத்தினுடைய விரிவானது சொல்லப்படுது. இந்த பிரதட்சிணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் தனது சிரசிலே ஒரு தனது தலையிலே ஒரு எண்ணெய் குடத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவளுடைய காலிலும் ஒரு விலங்கு பூட்டி இருந்தால் எவ்வளவு மெதுவாக அவளால் செல்ல முடியுமோ அவ்வாறு மெதுவாக செல்லுதல் வேண்டும். இந்த பிரதட்சிணம் செய்யும் பொழுது கைகளை எல்லாம் ஆட்டிக்கொண்டு செல்லக்கூடாது. கைகளை கூப்பி கொண்டோ அல்லது அமைந்து கொண்டோ அந்த பிரதட்சிணத்தை செய்ய வேண்டும். பிரதட்சிணத்தை செய்யும் பொழுது மனதிலே சிவபெருமானுடைய தியானம் இருக்க வேண்டும். பிறரிடம் பேசாமல் இருக்க வேண்டும். தோத்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம், இல்லை என்றால் மௌனமாக அமைதியாக இருந்து அந்த பிரதட்சிணத்தை செய்ய வேண்டும். இவ்வாறு சிவபெருமானை பிரதட்சிணம் செய்து சிவபெருமானுடைய ஒரு பாகமாக விளங்கக்கூடிய உமையம்மையையும் பிரதட்சிணம் செய்து அம்பிகையையும் தரிசனம் முதலானவைகளை எல்லாம் செய்து அதன் பிறகு இந்த ஆலய தரிசனத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் சிவபெருமானை தரிசனம் செய்து ஒவ்வொரு காலத்திலும் பிரதட்சிணம் முதலானவைகளினாலே அந்த சிவ தரிசனத்தை செய்வதற்கு ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டது. பூர்வாண்மே வியாதி நாசகா, காலையிலே சிவபெருமானை வணங்கி பிரதட்சிணம்

பெருமானை தியானம் செய்தால், சிவபெருமானை தரிசனம் செய்தால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்று ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது சிவ தரிசனம். இவ்வாறு இருக்கக்கூடிய தரிசனங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு பைரவரை தரிசித்து அதற்கு முன்னதாக சண்டேஸ்வரரை தரிசிக்குவேன். இது ரொம்ப முக்கியம். சிவாலயத்தில் தரிசனம் செய்து வந்து அந்த சண்டேஸ்வரர் தரிசனம், அந்த சண்டேஸ்வரரை தரிசித்தால்தான் அந்த சிவ தரிசன பலன் கிடைக்கும். சிவார்ச்சா பல தாதாரம் சிவ சண்டேஸ்வரம் பஜை என்று ஆகமங்களிலே குறிப்பிடுகின்றன. அவ்வாறு அந்த சண்டிகேஸ்வர பெருமானை தரிசிக்குவேன். இந்த சண்டிகேஸ்வர பெருமானை தரிசிக்கும் பொழுது வழக்கத்தில் நாம பல இடங்கள்ல பாக்குறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தங்களுடைய வஸ்திரத்துல இருக்கக்கூடிய துணியில இருக்கக்கூடிய நூலை எல்லாம் எடுத்து சண்டிகேஸ்வரர் இடத்திலே போடுவார்கள். அதெல்லாம் போடக்கூடாது. அந்த சண்டிகேஸ்வரர் இடத்திலே அவர் எப்பொழுதும் சிவ தியானத்திலே இருக்கக்கூடியவர். அவரிடத்திலே அமைதியாக சென்று அவரை வணங்கி இந்த கைகளிலே மூன்று முறை தட்டுதல். மிகவும் சத்தம் வரக்கூடாது. அந்த சத்தம் நம்ம காதுக்கே கேட்காத வண்ணம் அந்த மூன்று முறை தட்டுதல். சில பேர் அங்க போய் கையை தட்டுவாங்க, அப்படிலாம் சத்தம் வரக்கூடாது. அது அவருடைய தியானத்தை கலைச்சதாகும். சில பேர் அங்க போய் இப்படி சொடக்கு போடும், அதெல்லாம் போடக்கூடாது. அங்க போய் அமைதியாக வணங்கி இந்த மூன்று முறை கைகளை தட்டி இந்த சிவ தரிசனத்தினுடைய பலனை தந்தருட வேண்டும் என்று அவரிடத்திலே வணங்கிக் கொள்ள வேண்டும். உண்பனவும் உடுப்பனவும் சிவபெருமானுடைய நிர்மால்யத்தை எல்லாம் அந்த சண்டிகேஸ்வரருக்கு கொடுக்குறேன். அந்த உண்பனவும் உடுப்பனவுங்கிறத தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் உடுத்து இருக்கக்கூடிய அந்த துணியிலேந்து நூல் எடுத்து சிலர் சண்டிகேஸ்வரர் மேல போடுறதுன்னு பல இடங்கள்ல நடக்கிறது. அது செய்யக்கூடாது. அது மிகவும் தவறான ஒரு விஷயம். இவ்வாறு சண்டிகேஸ்வர பெருமானையும் தரிசனம் செய்து பைரவரையும் தரிசனம் செய்து மீண்டும் அந்த கொடிமரத்தின் அருகே வந்து நெடுக வீழ்ந்து கும்பிடுவதாகிய நமஸ்காரம், அந்த நமஸ்காரத்தை செய்து ஆண்கள் நேற்றே சொன்ன வண்ணமாக அஷ்டாங்க நமஸ்காரத்தையும், பெண்கள் அதே போல பஞ்சாங்க நமஸ்காரம் என்று ஐந்து அங்கங்களோடு கூடியதாக செய்யக்கூடிய அந்த பஞ்சாங்க நமஸ்காரத்தையும் செய்ய வேண்டும். செய்துவிட்டு மீண்டும் அமைதியாக அந்த இடத்திலே அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்து இந்த சிவ தரிசனத்தினுடைய பலன் என்ன உண்டோ அதையும் சிவபெருமானுடைய திருவடிக்கே ஆக வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே அந்த பலனையும் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு இந்த சிவ தரிசனமானது செய்யப்பட வேண்டும். இது சாதாரண நாட்களிலே செய்யக்கூடிய சிவ தரிசனத்தினுடைய பலன். தினம் தினம் சிவ தரிசனம் செய்தால் மிகவும் உயர்ந்த பலன் உண்டு. நம்மால் தினம் தினம் செய்ய முடியவில்லை என்றால் முக்கியமான நாட்களிலே வாரத்திலே சோமவாரம் ஆகிய திங்கட்கிழமை, பிரதோஷ தினம் முதலானவைகளிலாவது சிவபெருமானை சென்று பிரதட்சிணம் தரிசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதும் நம்மால் முடியவில்லை என்றால் நம் ஊரிலே உற்சவம் நடக்கக்கூடிய காலத்திலே அப்போதாவது சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். உற்சவத்திலே சுவாமி வலம் வரும் பொழுது தரிசித்தல் வேண்டும். ஆலயத்திற்கு சென்றும் தரிசிக்கலாம். திருவிழாவிலே நடக்கும் பொழுது சுவாமி திருவீதி உலா வரும் பொழுது பிரதட்சிணம், சுவாமியோடு சேர்ந்து பிரதட்சிணம் வருதலுக்கு உண்டான பலனானது ஆகமங்களிலே சொல்லப்படுகிறது. தேவசிய உற்சவே காலே யா குறியாத்து பிரதட்சிணம் பதே பதே ச அஸ்வமேதஸ்ய பலம் என்று சொல்லுகின்றது. அந்த திருவிழாவிலே சுவாமி திருவீதி உலா வரக்கூடிய சமயத்திலே சிவபெருமானோடு நாமும் பலம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த திருவிழா நடப்பதற்கு முன்னாடி அந்த கொடியேற்றம் என்று சொல்லக்கூடிய துவஜாரோகணமானது நடக்கும். அந்த கொடியேற்றத்திற்கு முன்னதாக அந்த கொடிப்படத்தை ஒரு பல்லக்கிலே வைத்து ஆலயத்தை சுற்றி வருவார்கள். அவ்வாறு கொடிப்படத்தோடு பலம் வருவதால் ஏற்படக்கூடிய புண்ணியமானது சிவபுண்ணிய தெளிவு என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பந்தமான பசுபாச பகைவன் இடமக் கொடியேற்றும் அந்த வேளை தனில் சென்றே அழகார் கொடிப்பின் வலம் வருவோர் புந்தி கடிகூர் தமனியமும் பொன்னும் மகவும் பௌத்திரரும் சிந்தை கழிப்ப காசினியில் செல்வம் பெருக திளைப்பவரே என்று இந்த வாழ்க்கையிலே எல்லா சௌபாகியங்களும்

எல்லா நலன்களும் கிடைக்க பெற்று புத்திர பௌத்திரர்களுடன் மிகவும் சௌக்கியமாக இருப்பார்கள் என்று அந்த கொடியேற்ற சமயத்திலே அந்த கொடிப்படத்துடன் வலம் பெறுதலினுடைய புண்ணியமானது சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தினம் தினம் திருவிழாவிலே வீதி வர வேண்டும். 12 நாட்கள் அல்லது 15 நாட்கள் உற்சவம் நடந்தால் தினம் தினம் ஆலயத்திற்கு வந்து பிரதட்சிணம் செய்வோருக்கு உண்டான பலனும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்று கொடியோன் ஆலயத்தில் யாதோர் காலம் வதம் புரிவோர் மாற்றற்குரியார் எழுபிறப்பின் வதிந்த பாவம் அத்தினத்தில் போற்றி நாளும் விடவின் வலம் புரிவோர் மேலாம் உருத்திரராய் தோற்றி திகழ்வர் உண்மை என சொல்லும் சுருதி சிவாகமே என்று தினம் தினம் அந்த உற்சவ காலங்கள்ல சிவபெருமானை தரிசனம் பண்ணி சுவாமியோடு திருவீதி உலா வந்தால் அன்னன்னைக்கு நம்ம செய்த பல பிறவிகள்ல செய்த பாவங்களை எல்லாம் நீங்கி இந்த தேகம் முடியும் பொழுது நமக்கு ருத்ர பதமானது கிடைக்கும், ருத்ராம்சத்தை இந்த ஆன்மாவானது அடையும் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மட்டுமல்ல, இந்த உற்சவ காலங்களிலே துவஜாரோகண தாலேது ரிஷபஸ்ய நிவேத்தியகம் தத்புக்வாச த்ரிதா வந்தியா லபே புத்திரம்னு சம்சயா. உற்சவ காலத்திலே அந்த கொடிமரத்திற்கு கீழே ஒரு ரிஷபதேவருக்காக ஒரு நிவேத்தியம் சமர்ப்பிக்கப்படும், அந்த நிவேதனத்தை பெற்றால் நமது சந்ததிகள் வளரும் என்று ஆகமங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வாறு இந்த பிரதட்சிண பலன் முதலானவைகள் எல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டது. இது மட்டுமல்லாது சிவாலயத்திற்கு சென்றோம், சிவ தரிசனத்தை முடித்தோம், வந்தோம் என்று இருக்கக்கூடாது. அந்த சிவாலயங்களிலே நம் வசதிக்கு தக்கவாறு ஏதேனும் அங்கே திருக்குளங்கள் சரியான முறையில் இருக்கவில்லை என்றாலும், பல ஊர்ல கோவில்கள்லாம் பாழடைஞ்சு கிடக்கு, பாழடைஞ்சு இருக்கக்கூடிய திருக்குளம் இருக்கு, அப்படி இருக்கக்கூடியவைகள் எல்லாம் நமது வசதிக்கு தக்கவாறு அல்லது ஒருவராகவோ அல்லது பலரோ சேர்ந்தோ முயற்சி எடுத்து அந்த திருக்குளங்களை எல்லாம் செப்பனிட வேண்டும். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த பாழடைந்து இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் செப்பனிட்டால் மிகவும் புண்ணியம். அதை சொல்லும் பொழுது சிவபுண்ணிய தெளிவிலே சிவாலயங்களை அமைப்பதனாலே எந்த ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை போல 100 பங்கு அதிகமான புண்ணியம் இது போல பாழடைந்து இருக்கக்கூடிய ஆலயங்களே மீண்டும் புனருத்தாரணம் செய்து அங்கே நித்திய பூஜைகள் நடப்பதற்கு வழி செய்தால் அதிகமான புண்ணியம் கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் பாழடைஞ்ச ஆலயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனசு வருத்தம் ஏற்படும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சௌக்கியங்கள் குறையும், அந்த ஊர்ல சரியான மழை இருக்காது, அந்த ஊர்ல வயல் விவசாயம் முதலானவைகள்லாம் செழிக்காது, இதெல்லாம் அந்த சிவாலயங்கள்ல சரியான பூஜைகள் நடக்கலைன்னா இவைகள் எல்லாம் கண்கூடு. ஆக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து அந்த சிவாலயங்களை செப்பனிட வேண்டும், முழு முயற்சி செய்து அவைகளை எல்லாம் செப்பனிட்டால் அதுவும் மிக புண்ணியம். அப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள் மேல கவனமா இருந்தாலே இந்த சிவாலயங்கள்லாம் இப்படி பாழடைஞ்சு போகாம இருக்கும். ஆக இதையெல்லாம் நமது பணியாக நமக்கு சிவபெருமான் நம்மளுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையாக சிறமேற்கொண்டு இதனை எல்லாம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். இவ்வாறு இந்த சிவபுண்ணியங்களை எல்லாம் சேர்த்து கொண்டால் நமக்கு சிவபெருமானுடைய திருவடியானது கிடைத்தற்கரிய திருவடி அவர் அருளாலே வெகு விரைவில் கிடைக்கும். இன்னும் பல பிறவிகள் சென்று எத்தனை காலம் நாம இந்த பிறவிகளை மீண்டும் மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று மீண்டும் மீண்டும் எத்தனை பிறவியை எடுப்பது. அதனாலதான் காரைக்கால் அம்மையாரே பிறவாமை வேண்டும்னு கேட்கிறார், பிறப்பொன்று உண்டெனில் உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்டுக்கிறார் திரும்பி. அப்படி விரைவாக சிவபெருமானுடைய பல பிறவிகள்ல சென்று துன்பப்படாமல் குறைந்த பிறவிகளிலே சிவபெருமானை அடைவதற்கு இந்த சிவபுண்ணியங்கள் எல்லாம் நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சிவபெருமானிடத்திலே இடைவிடாது பக்தியை செலுத்த வேண்டும், சிவபெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும், தக்க ஆசிரியரை தக்க குருநாதரை அடைந்து
சிகிச்சை முதலானவைகளை பெற்று நம்மை சிவப்பணியிலே நாமே ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மார்த்த பூஜை முதலானவைகளை செய்தும் பரார்த்த ஆலயங்களிலே தரிசனம் முதலானவைகளை செய்தும் அந்த சிவபரம்பருடைய அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்தும் அந்த பலனை பெற வேண்டும். அந்த சிவபெருமானுடைய அடியார்களை தரிசனம் செய்தாலே, விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்கக்கூடிய அடியார்களை தரிசனம் செய்தாலே அது கங்காஸ்நான பலன் என்று சிவதர்மோத்தரம் குறிப்பிடுகிறது. கங்கையிலே சென்று குளித்து வருவதற்கு எத்தனை பொருள் செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு தூரம் நமது காலங்கள் காலம் முதலானவைகளை எல்லாம் செலவு செய்து அங்கே இங்கிருந்து கங்கை சென்று ஸ்நானம் செய்வது என்பது அவ்வளவு அரிதான விஷயம் இல்லை. அதெல்லாம் ஒரு சிவனடியாரை தரிசனம் செய்வதனாலேயே கிடைக்கும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு சிறப்பு பெற்ற இந்த சிவபுண்ணியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். முறையாக இந்த சிவ தரிசனத்தை செய்து சிவ தரிசனத்தினுடைய பரிபூர்ண அருளை பெற்று அந்த பரிபூர்ண புண்ணியத்தை பெற்று எல்லாம் அல்ல சிவபரம்பரனுடைய பரிபூர்ண கருணைக்கு அனைவரும் பாத்திரமாக வேண்டும் என்று நமது ஆன்மமூர்த்தியாக விளங்கக்கூடிய சுரும்பார்குழலி அம்மையுடனாகிய அருள்மிகு திருவாட்போக்கி அருள்மிகு ரத்னகிரீஸ்வர பெருமானை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்த சைவம்.org-இன் அன்பர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம் நூலால் நன்றா

0: ஆல் ஊன்று கந்தான் தடம்பந்தூரை மேலானாம் செய்த வல்வினை வீடுமே. வான்முகில் விழாது வைக மலிவிடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குடை விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றகம் வெள்ளி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பிறகு பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து பரப்பமைந்து கேண்மின் இது பற்களன் மேல் பூஞ்சை கரப்பு அருந்த நாடும் கடன். அந்த அதிகாரம் முழுதும் அருளது நிலை முழுதுமே திரோதான சக்தியினுடைய தன்மைதான், நிலைதான். ஆக அவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட திரோதான சக்தியை ஆன்மாக்கள் உணராமல் இருக்கின்றன என்று இந்த நூற்பாவிலே கூறுகிறார். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். இப்ப உலக விடயங்களை அறிவது நம்முடைய ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகள் புலன்களை விடயங்களை தாமாக அறிகின்றனவா என்றால் இல்லை. ஆன்மா உடனிருந்து செலுத்தினால்தான் கண் காணும், செவி கேட்கும், இந்திரியங்கள் தத்தம் தொழிலை செய்யும். ஆன்மா செலுத்தினால்தான் உடனிருந்து ஆன்மா இயக்க வேண்டும். ஐம்பொறிகள் தாமாக துளிர்ப்படா, தாமாக அறியா. இந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டா. ஐம்பொறிகள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டா. தம்மை அறிய மாட்டான்னா என்ன பொருள்? இந்த ஐம்பொறிகள் கண்ணை எடுத்துக்கொண்டால் நான் பார்க்கிறேன் என்று தன்னை உணரமாட்டாது. கண் தன்னை உணராது. நான் பார்க்கிறேன் அந்த அறிவு, தன்னை உணர்கிற அறிவு அந்த ஐம்பொறிகளுக்கு கிடையாது. தன்னை உணர்கிற அறிவு அந்த ஐம்பொறிகளுக்கு இல்லை. நான் அறிகிறேன் என்ற உணர்வு ஐம்பொறிகளுக்கு கிடையாது. அதை செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பார். செல்ஃப் கான்சியஸ்னஸ், தன்னை உணர்கிற அறிவு, அது பொறிகளுக்கு இல்லை. அது யாருக்கு உண்டு என்றால் ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் உண்டு. நான் அறிகிறேன் என்று தன்னை அறிகிற அறிவு ஆன்மாவுக்கு தான் உண்டே தவிர இந்த பொறி புலன்களுக்கு கிடையாது. அதேபோல தம்மை இயக்குகிற இந்த ஆன்மாவையும் ஐம்பொறிகள் அறிய மாட்டார். இதுவரை சொன்னது ஓமை. இதேபோலத்தான் இந்த ஐம்பொறிகளைப் போல இருக்கின்றன ஆன்மாக்கள். ஆன்மாக்களும் ஆன்மாக்களுடைய நிலையும் இந்த ஐம்பொறிகளைப் போலத்தான். அதாவது இந்த ஆன்மாக்கள் அந்த இறைவனுடைய சக்தி திரோதான சக்தி செலுத்தினால்தான் அறிந்து செயற்படும். தாமாக அறிய மாட்டா. ஆன்மாக்கள் தாமாக அறிய மாட்டா, தாமாக செயற்பட மாட்டான். திரோதான சக்தி செலுத்தினால்தான், அறிவித்தால்தான் அறியும். மேலும் இந்த ஆன்மாக்கள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற திரோதான சக்தியையும் அறிய மாட்டா. ஆன்மாக்கள் தம்மையும் உணரமாட்டா, தம்மை இயக்குகிற செலுத்துகிற சக்தியையும் அருட்சக்தியையும் அறிய மாட்டா. ஆன்மாக்கள் தம்மை அறிய மாட்டான்னு என்ன பொருள்? தம்மை அறியான் என்ன கருத்து? நான் சித்து பொருள், அறிவிக்க அறிகின்ற சித்து பொருள் என்று அறியா. இறைவன் அறிவிக்கத்தான் நான் அறிகிறேன் என்று இறைவனையும் அறிய மாட்டா. எனவே ஆன்மாக்கள் தன்னிலையையும் அறிய மாட்டா, இறைவனுடைய நிலைமையையும் அறிய மாட்டா. எனவே இதுதான் அந்த மறைத்தல் தொழில் என்று நாம் பார்த்திருக்கிறோம். மறைத்தல், அதாவது மறைத்தல் என்றால் மறைந்திருந்து இறைவனது சக்தி திருவருள் மறைந்திருந்து உயிர்களுக்கு அறிவிக்கின்ற முறைமை, உணர்த்துகிற முறைமை. இந்த ஐந்தாம் நூற்பாவிலே இந்த உணர்த்துகிற முறைமை எந்த இடத்துல நிகழ்கிறது? புருவ நடுவிலே. புருவ நடுவிலே அங்கே நிகழ்கிற தொழிலுக்கு என்ன பேர் பார்த்திருக்கிறோம் நேற்று? என்ன தொழில்கள்? ஐந்து தொழில்கள் நேற்று சொன்னேனே. புருவ நடுவில் செய்யப்படுகிற தொழில்கள் அதிசூக்கும ஐந்தொழில். அதிசூக்கும ஐந்தொழில், இறைவனுடைய தூள ஐந்தொழிலேயே நம்மால் உணர முடியாத போது இந்த அதிசூக்கும நிலையை எப்படி நம் ஐந்து அதிசூக்கும ஐந்தொழிலே எப்படி உணர முடியும்? ஆக ஆட்டுவித்தால் ஆரோருவர் ஆடாதாரே, ஆட்டுவித்தால் ஆரோருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆரோருவர் அடங்காதாரே, பாட்டுவித்தால் ஆரோருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரோருவர் பணியாதாரே, ஓட்டுவித்தால் ஆரோருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரோருவர் உருகாதாரே, காட்டுவித்தால் ஆரோருவர் காணாதாரே, காண்பார் யார் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காளி. அதுதான் இறைவனுடைய திரோதான சக்தி. அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், அவன் காட்டுவிக்கிறான் நாம் காணுகிறோம். ஆக அப்பர் சுவாமிகள் அந்த இறைவன் தனக்கு செய்கிற இந்த உதவியெல்லாம் நினைத்து எவ்வளவு உருகி சொல்லுகிறார், உணர்ந்து உருகி பாடுகிறார். அவர்தான் உள்ளவார், அருளாளர்கள் தான் இறைவனுடைய அந்த உதவியை உள்ளவாறு நினைந்து உள்ளம் உருகுகிறார்கள். இப்போ இந்த கருத்தோடு இந்த ஐந்தாம் நூற்பாவை பார்த்தால், மெய் வாய் கண் மூக்கு செவி அளந்து அறிந்து, உலக விடயங்களை உலகத்தை அளந்து அறிகின்றன. மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள் உலகத்தை அளந்து அறிகின்றன. தாமாக அறிகின்றனவா என்றால் இல்லை. முதலில் என்ன போட்டிருக்கிறார்? உள்ளத்து, உள்ளத்தால். உள்ளம் என்றால் ஆன்மா, உள்ளம் என்றால் ஆன்மா. ஐம்பொறிகள் ஆன்மாவினால்தான் அளந்து அறிகின்றன. ஆன்மாவினால், உள்ளத்தால். விளம்பிய என்ற சொல்லை ஏன் போட்டார்? முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவினால், முந்தின நூற்பாவிலே கூறிய அந்த ஆன்மாவினாலேதான் ஐம்பொறிகள் அளந்து அறிகின்றன. அளந்து அறிந்து அடுத்து என்ன சொல்லுகிறார்? அறியா. அளந்து அறிந்து அறியா. அறியா என்றால் இந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தமக்கு தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியா. அந்த இரண்டையும் அறிய மாட்டார். தம்மையும் தலைவனாகிய ஆன்மாவையும் அறிய மாட்டார். அளந்து அறிந்து அறியா. ஆங்கவை போல, ஆங்கு அவை போல, அந்த ஐம்பொறிகளைப் போலவே, ஆங்கு அவை போல தாம். தாம் என்றால் ஆன்மாக்கள், தாம் என்றால் ஆன்மாக்கள். அந்த ஐம்பொறிகளைப் போலவே ஆன்மாக்களும், ஆன்மாக்களும் தாம் தம் உணர்வின், தம்முடைய அறிவுக்கு துணையாகிய, தம் உணர்வின் என்றால் தம்முடைய உணர்வுன்னு அறிவு, தம்முடைய உணர்வுக்கு துணையாக இருக்கிற தமி. தமீன தனின்னு அர்த்தம். தமீன தனி, தனின என்ன பொருள்? தனித்துணை நீ நிற்க யான் தனி திரு நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுவார். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் என்கிறார். எனவே தனித்துணை ஒப்பற்றன்னு அர்த்தம். தனி தனி என்றால் ஒப்பற்றவன். எனவே ஆன்மாக்கள் தம்முடைய அறிவுக்கு துணையாக இருக்கிற ஒப்பற்றவனாகிய இறைவனுடைய அருள், தமி அருள், இறைவனுடைய அருளால், ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளுங்கள், தமி அருளால். பிறகு இரண்டாவது வரியில உள்ள சொற்களை இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அளந்து அறிந்து அறியா என்பதை எடுத்து இங்கேயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்து படித்தால் எப்படி வரும்? தாம் அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருளால் அளந்தறிந்து அறியா. அந்த இறைவனுடைய அருளாலே அளந்து அறிந்து ஆன்மாக்கள் எதை அளந்தறிகின்றன? உலகத்தை. உலகத்தை அளந்து அறிந்து உலக போகங்களை அளந்து அறிந்து அனுபவிக்கின்றன. அளந்து அறிந்து ஆனால் அறியா, தம்முடைய இயல்பையும் அறியாமல் இருக்கின்றன. தமக்கு இந்த உலக வாழ்வை தந்த, தம்மை நடத்துகிற அந்த இறைவனுடைய திருவருளையும் அறியாமல் இருக்கின்றன. தம்மையும் அறியாமல், தம்மை செலுத்துகிற திருவருளையும் அறியாமல் தாமே தாமே இந்த உலக போகத்தை ஈட்டி நுகர்வதாக, தாமே அறிந்து உலகத்தை அனுபவிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த அற்ப உயிர்கள். இதுதான் நம்முடைய நிலை. இது ஐந்தாம் நூற்பாவிலே நம்முடைய நிலையைத்தான் சொல்லுகிறார். தமி அருளால் அளந்து அறிந்து அறியா. எனவே விளம்பிய உள்ளத்தால் மெய்வாய் கண்மூக்கு செவி அளந்து அறிந்து அறியா. அங்கு அவை போலவே தாம் ஆன்மாக்களும் தம் உணர்வின் தமி அருளால் அளந்து அறிந்து அறியா என்று கூறி கடைசியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். கடைசியில என்ன வாக்கியம்? காந்தம் கண்ட பசாசம், பசாசம். இப்படியெல்லாம் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் உடனாக இருந்து உணர்த்தி கொண்டிருக்கிறானே, அதனாலே இறைவன் ஏதாவது மாற்றம் அடைவானா, சலிப்பு அடைவானா, சோர்வு அடைவானா என்ற வினாவுக்கு விடையளிக்கிறார். திருவாசகத்தில் அந்த எல்லாம் அழிகின்ற அந்த ஒளிக்காலத்திலே வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து மண் புகினும் தான் கெட்டலின்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு என் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. திரு தெள்ளேனம் என்ற பகுதியில என்ன என்ன அருமையான பாட்டு. இறைவன் எல்லாம் கெட்டு அழிந்தாலும் தான் கெடாமல் சலிப்பில்லாமல் இருக்கிறான், அவனுக்காக நான் கெடுகிறேன். அவன் கெடாமல் இருக்கிறான், அவனுக்காக நான் என்ற தன்மை கெட்டு நான் அவனை நாடி நிற்கிறேன், நான் கெட்டவா பாடி. எனவே இறைவன் சலிப்பு அறியாதவன் என்ற கருத்து. அதற்கு ஒரு உதாரணம் ஓமை. இந்த செயல்களையெல்லாம் எண்ணற்ற உயிர்களுக்கு எண்ணற்ற முறையிலே உணர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த செயல்களையெல்லாம் இறைவன் கருவி கர்ணங்களை கொண்டு செய்யவில்லை. தன்னுடைய நினைப்பு மாத்திரத்தினாலே அனைத்தையும் செய்கிறான். தன்னுடைய நினைப்பு சங்கற்பம், சங்கற்ப மாத்திரத்தினால் எல்லாவற்றையும் இறைவன் செய்கிறான். இப்படி ஆகுக என்று நினைத்தால் அப்படியே ஆகும், இப்படி ஆகுக என்று நினைத்தால் அப்படியே நடக்கும். எனவே நாமெல்லாம் கருவிகளை கொண்டு செய்கிறோம், இறைவன் சங்கற்பத்தினாலேயே செய்கின்றான், நினைப்பினாலேயே அனைத்தையும் செய்கிறான். எனவே அவன் எந்தவித மாற்றமும் அடையான், எந்தவித விகாரமும் அடைய மாட்டான். ஏனென்றால் வேதத்திலே உபநிடதங்களிலே இறைவனை குறிக்கிற போது நிர்விகாரி என்று கூறப்பட்டிருக்கிறது. உபநிடதங்களிலே என்ன பொருள்? நிர்விகாரினா விகாரம் அடையாதவன், மாறுதல் அடையாதவன் என்று வேதங்கள் இறைவனை பற்றி சொல்லுகின்றன. இதற்கு பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்தாரும் தங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப இதை மறுக்க முடியாது, ஏனென்றால் அது உபநிடதம் பிரமாணம். எனவே இந்த தொடருக்கு பல விளக்கம் கொடுப்பார்கள். சைவ சமயத்திலே ஒரு உட்பிரிவில் என்ன கொள்ளுகிறார்கள், இப்படி வேதம் சொல்லியிருப்பதனாலே இறைவன் உயிர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அவன் ஒரு மரத்தை போல இருந்த இடத்திலே நிற்கிறான். மர நிழல் வெயிலில் அலைந்து திரிந்தவன் அவன்தான் ஓடி வந்து மரத்தை சார்ந்து பயனடைய வேண்டுமே தவிர மரம் சென்று உதவி செய்யாது. அதுபோல இறைவன் உயிர்களுக்கு உதவான், உயிர்கள்தான் அவனை நாடி அவனை அடைந்து பயனடைய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம். ஈஸ்வர அவிகாரவாத சைவம் என்ற பெயர். இந்திய தத்துவத்தை படித்தால் பல வேடிக்கையான இதெல்லாம் பார்க்கலாம். ஈஸ்வரன் இறைவன் அவிகாரம்னு மாறுதல் அடையான் என்று கூறுகிற ஒரு சைவ பிரிவு. ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, அவன்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், ஓர் அணுவும் அசையாது. அவன் அசையவில்லை என்றால் உயிர்களுக்கும் அசைவு இல்லை, அவன்தான் அசைவிக்கிறான். அவனுடைய திருநடனமே அதுதான். அவன் ஆடுகிறான் என்றால் உயிர்களும் ஆடுகின்றன, உயிர்களும் இயங்குகின்றன. அவன் ஆடுவதனாலேதான் உயிர்களும் இயங்குகின்றன. அப்படி உயிர்களை இறைவன் இயக்கினாலும் அவன் எவ்வித மாறுதலும் அடையான் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு ஓமை சொல்லுகிறார். காந்த கல்லின் முன்னால் இரும்பு துகள்களை வைத்தால் அந்த இரும்பு துகள்கள் அந்த துகள்களை இரும்பு தன்னுடைய ஆற்றலால் ஈர்த்து கொள்ளுகிறது. அதனாலே அந்த காந்தக்கள் ஏதாவது மாறுதல் அடைகிறதா என்றால் அது இருந்தபடிதான் இருக்கிறது, இருந்தபடியே தான் அந்த காந்தக்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இரும்பு துண்டை இயக்குகிறது. அதுபோல இறைவன் இருந்தபடி இருந்து எல்லா உயிர்களையும் இயக்குகிறான் என்ற கருத்தை கடைசி வரியிலே அமைத்திருக்கிறார். காந்தத்தின் முன்னிலையிலே செயற்படுகின்ற பசாசம் என்றால் இரும்பு. காந்தத்தின் முன்னிலையிலே செயற்படுகிற இரும்பு பசாசம், அந்த பெயர் சொல்லையே வினைச்சொல்லாக்கி பசாசத்து. அந்த இரும்பினுடைய தன்மையை உடையவை, காந்தத்தின் முன்னிலையில் செயல்படுகின்ற இரும்பினுடைய தன்மையை உடையவை எவை, உயிர்கள். இரும்பினுடைய தன்மையை உடையவை உயிர்கள், அதான் அவையே பசாசத்து. அவையே, அவை என்றால் உயிர்கள். எனவே இது இந்த ஐந்தாம் நூற்பாவினுடைய பொருள். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்து அறிந்து அறியா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருளால் அளந்து அறிந்து அறியா. காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இப்போ விளங்குது இல்லையா, விளங்கி கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த நூற்பா ஆறாவது அடுத்த வகுப்புல நடுக்கிணறு பாதி கிணறு தாண்டுகிற நிலையில இருக்கிறோம். ஆறாவது நூற்பா முந்தின ஐந்தாவது நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆன்மாக்கள் தம்மை செலுத்துகிற இறைவனை அறிய மாட்டான். ஆன்மாக்கள் தம்மோடு உடனாக இருந்து செலுத்துகின்ற இறைவனையோ அவனுடைய சக்தியையோ உணரமாட்டா என்ற கருத்து முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்டது. அப்படியானால் இறைவனை ஆன்மாக்களால் உணரவே முடியாதா, இறைவனை நம்மால் உணரவே முடியாதா என்ற கேள்வி எழுகிறது. இறைவனை உணர முடியவில்லை என்றால் அவனால் நமக்கு என்ன பயன், உணர்ந்தால் தானே நமக்கு பயன், உணராத பொருள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்ற ஐயம் நமக்கு வருகிறது. அதற்கு இங்கே யாராவது நூற்பாவிலே விடை கூறுகிறார். இறைவன் நம்மால் உணரப்படுபவனா உணரப்படாதவனா? உணரப்படுகின்றவனா உணரப்படாதவனா? அதற்கு மெய்கண்டார் கூறுகிற விடை, உணரப்படாதவன் உணரப்படுபவன். உணரப்படாதவன் உணரப்படுபவன். என்ன இப்படி முரண்பாடாக பேசுகிறாரே மெய்கண்டார், என்ன அவருக்கு என்ன வந்து விட்டது, இப்படி முரண்பாடாக விடை கூறுகிறாரே. உணரப்படாதவன் உணரப்படுபவன். நம்முடைய அறிவினால், நம்முடைய அறிவுக்கு என்ன பேரு? நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? நம்முடைய அறிவுக்கு சிற்றறிவு. அந்த அறிவுக்கு என்ன பேரு? நம்முடைய அறிவுக்கு கருவி அறிவு. ஐம்பொறி முதலிய கருவிகளால் உண்டாகின்ற அறிவு கருவி அறிவு. இன்னொரு பேரு சுட்டறிவு. ஏன் அந்த பேரு? ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இது இன்னது இது இன்னது என்று சுட்டி அறிவதனாலே சுட்டறிவு. பாச அறிவு அல்லது பாச ஞானம். ஏன் அந்த பெயர் பாச ஞானம், பாச அறிவு என்ற பெயர்? இப்ப பாசம் என்பது என்னது? மாயை. மாயை என்பது பாசங்களிலே ஒன்று. நம்மால் அறியப்படுகிற பொருளெல்லாம் மாயா காரியங்கள் தான், மாயையினுடைய காரியங்கள் தான். மாயையிலிருந்து உண்டான உலகத்தையும் உலக பொருள்களையும் தான் அறிகிறோம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: பிறகு அந்த கர்ணங்களை, அந்த கர்ணங்களை சொல்லுகிறார். அதாவது குணங்களை சொல்லி அடுத்து இனிமேல் அந்த கர்ணங்கள். சித்தமாம் அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்றால் எது என்று பார்த்தோம்? அவ்வியத்தம். ஆமா, அவ்வியத்தம். அந்த முக்குணங்களும் விளங்காமல் அடங்கியிருக்கிற பிரகிருதி தான் அவ்வியத்தம். அதுதான் சித்தம் என்ற அந்த கரணமாக செயல்படும் பிரகிருதி அல்லது குணதத்துவம்தான் சித்தம் என்ற அந்த கரணமாக செயல்படும். ஆக சித்தம் என்று தனியே ஒரு தத்துவமாக பிரிந்து வரவில்லை. அந்த குணதத்துவம் என்பது என்ன? அந்த முக்குணங்கள் விளங்கி நிற்கிற நிலை. எனவே பிரகிருதி குணதத்துவம் எல்லாம் ஒன்றுதான். பிரகிருதி என்பது விளங்காத நிலை முக்குணங்கள், விளங்கிய நிலை குணதத்துவம். எனவே இதுதான் சித்தம் என்ற கருவியாக அமைகிறது. எனவே சித்தமாம் அவ்வியத்தம் என்ன செய்யும்? சிந்தனை அதுவும் செய்யும். அதனுடைய செயற்பாடு என்ன? சித்தமானது சிந்திக்கும், சிந்தனை செய்யும். எதை சிந்திக்கும் என்றால், இப்ப புதிதாக வருகின்ற ஒரு உலக விடயத்தை, இது மனம் முதலிலே என்ன, மனமானது பற்றுகிறது. முதலிலே மனமானது பற்றி இதுவா அதுவா என்று ஐயப்படுகிறது மனம். சித்தம்தான் இது என்ன என்று சிந்திக்கும். அகங்காரம் இதை இன்னது என்று துணிய வேண்டும் என்ற எழுச்சியை கொடுக்கும். புத்தி தான் கடைசியிலே நிச்சயிக்கும், புத்தி நிச்சயிக்கும். அந்த நிச்சயித்த பொருளெல்லாம் எங்கே தங்கியிருக்கும்? நிச்சயிக்கப்பட்ட கருத்துக்கள் பொருள்கள் எங்கே தங்கியிருக்கும்? சித்தத்திலே, சித்தத்திலே தங்கியிருக்கும். சித்தம்தான் மெமரி. அந்த சித்தமானது ஒரு விடயம் மனம் வழியாக உள்ளே வருமானால், ஒரு செய்தி தன்னுடைய முன்னே தான் அறிந்த அந்த பழைய பதிவுகளோடு பழைய நினைவுகளோடு இதையும் பொருத்தி பார்த்து இது இன்னது என்று அறிவதற்கு புத்திக்கு உதவி செய்யும். சித்தம் பழைய நினைவுகளோடு பொருத்தி பார்த்து இது இன்னது என்று அறிவதற்கு உதவி செய்யும். அதேபோல இது புதிதாக வருகிற ஒரு பொருளை சித்தம் சிந்திக்கும். ஏற்கனவே நாம் பதிந்து வைத்திருக்க பல நினைவுகள் நம்மிடத்திலே அடங்கி இருக்கின்றன அல்லவா. நம்முடைய சித்தத்திலே அந்த கடந்த கால வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோமே. தனியாக உட்கார்ந்துருக்கிற போது பழைய இன்ப நினைவுகளையும் நினைத்து பார்க்கிறோம். பழைய இன்ப நிகழ்ச்சிகளையும் நினைத்து இப்போது நடப்பதை போல நினைத்து ஆனந்தப்படுகிறோம். அல்லது ஒரு துன்ப நினைவு வரும்போது வருத்தப்படுகிறோம். இப்படி பழையனவற்றை மீள மீள சிந்திப்பது இந்த சித்தம்தான். இப்படி புதியவற்றையும் பழையவற்றையும் சிந்திப்பதற்கு இந்த கருவி உதவி செய்கிறது. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தில்லையை பெருமானை தரிசிக்கிற போது எப்படி ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஆக வேறு பொறிகளெல்லாம் செயற்படலையா, ஆக கண் என்ற ஒரு பொறிதான் அங்கே பெருமானிடத்திலே அழுந்தி இருக்கிறது. கண் என்ற ஒரு பொறி தான் செயல்படுகிறான். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக. ஆக ஒரே சிந்தனை தான், பெருமானை பற்றிய சிந்தனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக, குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. வேறு குணங்களுக்கு இடங்கள், அதுவும் வெறும் சாத்விகமா, திருந்து சாத்விகம். நமக்கு இருக்கிற சாத்விகமா இல்ல, திருந்து சாத்விகமேயாக. இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் வரும். ஆமா, அந்த ஆனந்தத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அந்த அனுபவத்தை நமக்கு நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே அதான் சிந்தை. எனவே சித்தமாம் அவ்வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும். பிறகு அடுத்து வருவது புத்தி. புத்தி அவ்வியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து, ஆக எப்படி புத்தி நிச்சயிக்கும் என்றால் அந்த வினைக்கு இடம் புத்திதானே. அந்த பழைய அந்த சஞ்சித வினை, அதில் இருக்கிற பாவம் புண்ணியம் அவற்றுக்கு ஏற்பத்தான் இந்த புத்தியானது நிச்சயிக்கும். பழைய வினைக்கு ஏற்பத்தான் புத்தியானது பொருளை நிச்சயிக்கும். நாம் துன்பப்பட வேண்டும் என்ற வினை இருந்தால் அது தவறாக நிச்சயிக்கும் புத்தி. அது வினைக்கு ஏற்பத்தான். எனவே புண்ணிய பாவம் சார்ந்து வத்து நிச்சயமும் பண்ணி, வத்துனா வஸ்து, வஸ்துனா பொருள், வடமொழி சொல் வஸ்து, நிச்சயமும் பண்ணி அந்த பொருளை நிச்சயம் செய்யும் புத்தி. பிறகு வரும் சுக துக்க மோக பித்தினில் மயங்கி, நிச்சயித்த பிறகு நான் சொல்லி இருக்கிறேன் அது எப்படி மாறும், அந்தந்த பொருளின் குணமாக மாறும். நிச்சயிக்கப்பட்ட பொருள் சத்துவ குணமாக இருந்தால் அந்த புத்தியும் சத்துவ குணமாக திரிபு அடையும், மாறும், அந்தந்த குணமாக மாறுதல் அடையும். அந்த குணத்திலேதான் ஆன்மாவானது அழுந்தி இன்பம் துன்பம் மயக்கம் என்று உணரும். சத்துவத்திலே அழுந்தினால் இன்பம், ராஜசத்திலே அழுந்தினால் துன்பம், தாமசத்திலே அழுந்தினால் அது மயக்கம் என்று இப்படி அடைகிறது. சுக துக்க மோக பித்தினில் மயங்கி ஞான கிரியையை பேணி நிற்கும். பிறகு புத்திக்கு அடுத்து ஆங்காரம். ஆங்காரம் அகங்காரம்தான். ஆங்காரம் புத்தியின் கண் உதித்து அகந்தைக்கு வித்தாய், அகந்தைக்கு வித்தாய் செருக்கு உடையதாய் இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று யான் எனது என்றே நீங்காதே நிற்கும். பிறகு தானும் மூன்றதாய் நிகழுமென்பர். அந்த மூன்று வகை தைசதம் வைகாரிகம் பூதாதி என்று மூன்றாய் நிகழும். கீழே பேர் சொல்லிவிட்டார், பாங்கார் பூதாதி எல்லாம் கீழே தான் சொல்லுவார். பூதாதி வைகாரிகம் தைசதம் என்று என்றே. அடுத்து அந்த தைசத அகங்காரத்தில் வருவது எது? மனம். அது தைசதத்தின் வந்து ஒரு பொருளை முந்தி நினைவதும் செய்து மனம் ஒரு பொருளை பற்றி நினைந்து அங்கு ஐய நிலைமையில் நிற்கும். மனத்தினுடைய தொழில் ஐயப்படுதல், ஐய நிலைமையில் நிற்கும். பிறகு மனம் மட்டும்தான் தோணும், வேறு என்ன தோன்றுகிறது தைசதத்துல? அரி எந்த ஞானேந்திரியங்கள் அதை சொல்லுகிறார். இனம் அலி சோத்திராதி. சோத்திரம்னா என்ன? செவி. செவி முதலிய இந்திரியங்கள் சோத்திராதி. அதான் அங்க வாக்கியத்தை முடித்து விட்டார். அங்கே இனம் அலி சோத்திராதி. அடுத்து வைகாரிக அகங்காரம். கண்ம இந்திரியமெல்லாம் கண்ம இந்திரியம் எல்லாம் முனம் உரை செய்த வைகாரிகம் தரும். ஆக கண்ம இந்திரியங்களை தருவது வைகாரிக அகங்காரம் என்பர் முன்னோ. பிறகு அந்த ஞானேந்திரியம் எவை என்று உணர்த்துகிறார். நற்செவி துவக்கு. துவக்குன்னு தோல், துவக்குன்னா தோல். நற்செவி துவக்கு தோல். கண் நா நாசி ஐந்தினையும் நல்லோர் புத்தி இந்திரியம் என்று புகன்றனர். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுவார். இவை தமக்கு விடயம். எவை? சத்தம். அது செவிக்கு சத்தம். நற்பரிசம் தோலுக்கு. ரூபம் கண்ணுக்கு. ரதம் சுவை நாவிற்கு. கந்தம் மூக்கிற்கு என்று ஐந்தும் வைத்தனர் விடயமாக. அடைவினில் மறுவும் முறையாக இவை பொருந்தும். அதேபோல கண்மேந்திரியங்கள். அடுத்து வாக்கோடு வாய் பாதம் கால் பாணீன கை தண்டாயுத பாணி தண்டபாணி பாணீன கை பாயு வாயு என்றால் எருவாய் வாயுவோடு உபத்தம் கருவாய் உபத் ஐந்தும் நீக்கினர் முன்னே கண்மேந்திரியங்கள் என நினைந்தே. கண்மேந்திரியங்களாக வைத்தார்கள். அவற்றினுடைய தொழில் ஆக்கிய வசனம் பிச். வசனம்னா அதுவாய் வசனம். கமனம். கமனம்னா நடை. நடை நடத்தல் கால் பாதம் கமனம். தானம் கொடுத்தல் கை பாணி. விசர்க்கம் அந்த எருவாய்க்கு உரிய என்னது? களி களி கழிவு கழித்தல் விசர்க்கம். ஆனந்தம் அது கருவாய் ஆனந்தம். இவை விடயங்கள். இப்படி ஊக்கமார் ஐந்தும் ஐந்தின் தொழில் என ஓதினாரே. பிறகு இந்த கருவிகளை எல்லாம் தொகுத்து சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த பாட்டுல வாயாதி வாய் முதலிய என்னது? வாயாதினா என்ன கருவிகள்? கண்மேந்திரியங்கள். வாயாதி வாய் முதலியவை சோத்திராதி செவி முதலியவை அவை ஞானேந்திரியங்கள். வாயாதி சோத்திராதி புறத்துவாள் கருவியாகும். இவையெல்லாம் புறக்கருவிகள். இவை புறக்கருவிகள், அதனாலதான் இந்த பரு உடம்புல அவை அமைந்திருக்கின்றன. பரு உடம்பை சேர்ந்தவை புறத்துவாள் கருவியாகும். அதற்கு உள்ள என்ன இருக்கின்றன? ஓயாத மனாதி. ஓயாத மனத்திற்கு எப்போதும் ஓய்வு இல்லை. ஓயாத மனம் முதலியவை அந்த கரணங்கள், அது காயத்து உணரும் உட்கருவியாகும். அந்த கரணங்கள் எனப்படும். உட்கருவி என்றால் அந்த கரணங்கள். மனம் அகங்காரம் புத்தி சித்தம் என்ற நாலு அந்த கரணங்கள் உட்கருவியாகும். பிறகு அதற்கும் உள்ளே இருப்பது மேலே இருப்பது என்னது? அதற்கு மேலே இருப்பவை ஆய்வார்கட்கு அராகமாதி. எவை? அராகம், வித்தை, கலை, நியதி, காலம். அந்த அராகமாதி அவற்றுக்கு என்ன பெயர்? அவற்றின் உட்கருவி என்பர். எவற்றின் உட்கருவி? அந்த கரணங்களுக்கும் உட்கருவி. எனவே இவற்றுக்கு உள் அந்த கரணம் என்ற பெயர். அவை அந்த கரணங்கள். இந்த அராக முதலியவை உள் அந்த கரணங்கள் எனப்படும். அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, நம்முடைய நிலையை. நாம் எங்கே இருக்கிறோம்? மாயாள்தான் வயிற்று. ஆக மாயை, மாயாள் என்ற பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ளே நாம் கிடந்து, மாயாள்தான் வயிற்று இவற்றால் தொடக்குண்டு இவற்றால் கட்டுண்டு இந்த கருவிகளால் கட்டுண்டு வாழும் ஆன்மா ஓசை. இது தன்மாத்திரைக்கு வருகிறார். ஞானேந்திரியம் சொன்னார், கண்மேந்திரியம் பார்த்தோம், அடுத்து தன்மாத்திரை. ஓசை நற்பரிசம் ரூபம் ரதம் கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் ஐந்தும் பிறக்கும் எங்கே? பூதாதிகத். பூதாதி அகங்காரத்தை அந்த தன்மாத்திரைகளை பற்றி சொல்லுகிறார். நேச இந்திரியங்களுக்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். இந்திரியங்களுக்கு இவை உதவி செய்கின்றன. எப்படி என்று முன்னே சொன்னேன் அல்லவா? எப்படி இந்திரியங்களுக்கு எந்த வகையில் உதவுகின்றன இந்த தன்மாத்திரைகள்? தன்மாத்திரைகள் எப்படி உதவுகின்றன? அதாவது தன்மாத்திரைகள் என்பவை இந்திரியங்களுக்கு நிலைக்களமாக இடமாக அமைகின்றன. பூதங்கள் பற்றுக்கோடாக அமைகின்றன. இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடு பூதம். இந்த ரெண்டுக்கும் இடமாக இருப்பது தன்மாத்திரை. இந்த வகையிலே உதவுகின்றன. அதான் நேச இந்திரியங்களுக்கு நிகழறிவு இதனால் காண்டும். காண்டும்னா காண்போம். பிறகு கடைசி வரியிலே அந்த புரியட்ட சரீரம் எனப்படுகிற சூக்கும சரீரத்தை சொல்லுகிறார். ஆசை சேரு மனாதி மனம் முதலிய அந்த மூன்று கருவிகள், மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்று மனாதி, ஆசை சேர் மனாதி, அதோடு தன்மாத்திரை, ஐந்து தன்மாத்திரை, இந்த எட்டும் சேர்ந்ததுதான் புரி அட்டகம் என்ற புரி அட்டகம் தான். அடுத்து தன்மாத்திரையிலிருந்து வருவது எவை? தன்மாத்திரையில் தோன்றுகின்றவை பூதங்கள். அதை சொல்லுகிறார் அடுத்து. சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா தோற்றும் வான். சத்தத்திலிருந்து வான் ஆகாயம். சத்தம் முன்னா சத்தத்தை முதலிலே கொண்டு அதிலிருந்து வானம், பரிசத்தை கொண்டு பரிசத்திலிருந்து காற்று, ரூபத்திலிருந்து தீ நெருப்பு, பிறகு ரசமாகிய சுவையிலிருந்து நீர், கந்தம் மனம் என்பதிலிருந்து மண், என்று இந்த பூதங்கள் தொடங்குகின்றன. தோற்றும் வான், வழி, தீ, நீர், மண் தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம். அதாவது ஒவ்வொரு பூதத்திலேயும் ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும் என்று பார்த்தோம். அதுதான் ஆகாயத்தில் ஒரு குணம், காற்றிலே இரண்டு குணம், தீயிலே மூன்று குணம், நீரிலே நான்கு, நிலத்திலே ஐந்து குணம் என்று பார்த்தோமே. அதனாலே ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் இயைந்து நிற்கும். ஆற்றவே விடய பூதம் அங்காங்கி பாவத்தாமி. இந்த கருத்து இன்ன இதுவரை சொல்லல. இந்த பூதங்களிலிருந்து, இந்த ஐந்து பூதங்களிலிருந்து தோன்றுகின்ற தாத்துவிகங்கள், இந்த தத்துவங்களிலிருந்து, பூதங்களாகிய தத்துவங்களிலிருந்து தோன்றுகின்றவை தாத்துவிகங்கள். அவை தத்துவங்கள் அல்ல, தத்துவங்களிலிருந்து தோன்றுகிற காரியங்கள் தாத்துவிகம். இப்ப நம்முடைய உடம்புல இந்த தசை, எலும்பு, இந்த தோல், இவையெல்லாம் மண் என்ற தத்துவத்திலிருந்து வந்த தாத்துவிகங்கள். இவை புலப்படுகின்றன நமக்கு. தத்துவங்கள் புலப்படா தாத்துவிகங்கள் புலப்படும். ஆக நம்முடைய உடம்பு தாத்துவிகங்களால் ஆனது. இப்ப குருதி, ரத்தம், அந்த உமிழ்நீர் போன்ற சளி, இவையெல்லாம் நீர் என்ற தத்துவத்திலிருந்து உண்டானவை என்று இப்படி நம்முடைய உடம்பிலே ஐந்து தத்துவங்களும் தாத்துவிகங்களாக அமைந்திருக்கின்றன. அது 60 என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். தாத்துவிகங்கள் 60. என்னுடைய புத்தகம் அந்த உண்மை விளக்கத்துல இந்த 60 பார்க்கலாம். உண்மை விளக்கம் அதுல இந்த தத்துவங்களினுடைய விளக்கம் எல்லாம் வருகிற போது தாத்துவிகம் 60 என்ற பட்டியலை பார்க்கலாம். அவற்றை இங்கே தாத்துவிகங்களை விடயபூதம் என்று சொல்லுகிறார். விடயபூதம் என்றால் தாத்துவிகம். இவை அங்காங்கி பாவத்தாமி. அங்கம், அங்கி என்று பிரிக்க வேண்டும். அங்கம், அங்கி. அங்கம் என்றால் உடம்பு, அங்கி என்றால் உடம்பை இடமாக கொண்டிருக்கிற உயிர். உயிர்தான் அங்கி, உடம்புதான் அங்கம். அங்காங்கி, உடம்பும் உயிரும் இந்த இரண்டும் இணைந்திருப்பதைப் போல இந்த தத்துவங்களோடு தாத்துவிகங்கள் ஒன்றுபட்டிருக்கும், இணைந்திருக்கும். தத்துவங்களோடு தாத்துவிகங்கள் ஒன்றுபட்டிருக்கும். இன்றைக்குள்ள 2வது நூற்பாவை முடிக்க வேண்டும். சில பாட்டுகளை 169 விடுங்க. எல்லாமாய், எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு. 169 எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு என்னில். உயிர்களுக்கு இந்த தத்துவங்கள், நாம் இதுவரை பார்த்த தத்துவங்கள் எல்லாமாய், எல்லாமாயின்னு என்ன, இந்த தத்துவங்கள் தான் உலகமாயும் உடம்பாயும் அமைந்திருக்கின்றன. தனுகரண புவன போகங்களாக இப்படி எல்லாமாக தத்துவங்கள் வந்து சேர்ந்தது என்ன நோக்கத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இவை சேர்ந்தன? இது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு. அணுவுக்கென உயிருக்கு என்றால் விடை கூறுகிறார். 3 காரணங்களை சொல்லுகிறார். தத்துவங்கள் வந்து கூடியதற்கு மூன்று காரணங்கள். ஒன்று, தொல்லாய கண்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கு, அது ஒரு காரணம். பழமையான தொன்று தொட்டு வருகிற கண்மம் எல்லாவற்றையும் துய்ப்பித்து நுகர வைத்து இந்த கருவிகள் வாயிலாக, இந்த கருவிகளை கொண்டு இந்த கண்மங்களையெல்லாம் அனுபவித்து நீக்குவதற்காகவும் துடைத்தற்கும். அடுத்து இரண்டாவது காரணம், பின் இல்லாமை முற்றுவித்து நீக்கவும். பின், அதாவது இது இந்த இப்போ இந்த பிறவிக்கென்று கொண்டு வந்த இந்த பிறவிக்கென்று முகந்து கொண்டு வந்த வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு. இன்னும் பழைய வினைகள் இருக்கின்றனவே, சஞ்சித வினை, அதைத்தான் இங்க. அந்த பழைய சஞ்சித வினை அனைத்தையும் எப்போது நீக்குவான், எப்படி நீங்கும் பழைய வினையெல்லாம்? அதாவது அந்த ஞானாசிரியர் வருகிற போது தன்னுடைய தீக்கையினாலே, தன்னுடைய பார்வையினாலே, பரிசத்தினாலே, அவர் செய்கின்ற தீக்கை முறையினாலே அந்த பழைய தொல்வினை அனைத்தையுமே எரித்து அழித்து விடுவார். தீமுன் எரி போல, தீமுன் பஞ்சு போல, தன்னுடைய பார்வையினாலேயே ஞானாசிரியர் அந்த பழைய வினைகளை எல்லாம் அழித்து விடுவார். இது ஞானத்தை தருவதற்கு முன்னாலே அவர் செய்வது. அதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், நிர்வாண தீட்சையில இந்த வினைகள் தான் நமக்கு அறிவு விளங்குவதற்கு தடை. நம்முடைய அறிவுக்கு தடையாக இருப்பது வினைகள் தான். எனவே இந்த சஞ்சித வினையை நீக்கினாலன்றி நமக்கு உண்மையான ஞானம் உதிக்காது. அதனால்தான் ஞானாசிரியர் முதலிலே இந்த வினைகளை எல்லாம் நீக்குகிறார். நீக்கி பிறகு உபதேசத்தின் வாயிலாக ஞானத்தை உணர்த்துகிறார். எனவே அதற்காக இரண்டாவது சொல்லுகிறார், பின் இல்லாமை, அந்த பழைய சஞ்சிதவினை நில்லாதவாறு முற்றுவித்து முடிவுக்கு கொண்டு வந்து நீக்கவும். இது தீட்சையினாலே, தீக்கையினாலே இறைவன் செய்வது. நில்லாமை முற்றுவித்து நீக்கவும். மூன்றாவது காரணம், கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை, எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை காரணமாகிய அந்த பொல்லாத ஆணவத்தை போக்குவதற்காகவும் இந்த தத்துவங்கள்

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மறிவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். என்ன மாறிலான்னா, அந்த தொடக்க காலத்துல எப்படி அந்த ஒழுக்கத்தீரத்தோடு இருந்தார்களோ அந்த ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சமும் குறையாமல் இருந்தார். அறு தொழிலாட்சியாலே ஓதல், ஓதித்தல், வேட்டல், வேட்டித்தல், ஈதல், ஏற்றல், இது ஆறு தொழில். அது மாதிரி இது வந்து தொல்லாப்பத்திலேயே இருக்குது. அறுவகைப்பட்ட பார்ப்பட பக்கமும், ஐதீக மரபின் அரச பக்கமும், திருமூண்டு மரபின் ஏனைய பக்கமும் என்று இருக்குது தொல்லாப்பத்திலேயே. சும்மா அதெல்லாம் படிக்காமல் வச்சுட்டு இப்போ இப்போ தோன்றிட்டு கிடையாது. இந்த நாட்டினுடைய அமைப்பு அப்படிலாம் இருந்துருக்கு. தொல்லாப்பி இன்னைக்கு இருக்கிற கிமு, இன்னைக்கு இருக்கிற நூல்கள் ரொம்ப பழமையான நூல் தொல்லாப்பின்னா அதிலே இருக்குல்லாம் இருக்கு. எனவே மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அந்த ஒழுக்கத்தில் மிக சிறப்பாக தான் திருவள்ளுவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆ திருவள்ளுவர், இந்த நமக்கு ரொம்ப உயிர் ரொம்ப மிகச்சிறப்பாக அதை போட்டுக்கிட்டீங்களப்பா, அதை விட சிறப்பாக ஒன்று போட்டக்கூடியன்னா ஒழுக்கம். அதனால் மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அறு தொழில் ஆட்சியாலே அருங்கடி நீக்கியுள்ளார். இந்த மாதிரி ஆறு விதமான தொழிலும் அந்தந்த இனத்தவர் அந்தந்த மாதிரி தன் தத்தம் செயலை ஆற்றினால் நிச்சயமாக இருக்கிறதுக்காக ஆசிரியர் தான். நாங்கள் நிச்சயமாக வந்து அருமையாக நல்லா வீட்டில் படிச்சுக்கிட்டு போய் அருமையாக எல்லா மாணவர்களும் உளங்குழிய அருமையாக விளக்கித்தனம்னா எங்கள் மரபு. இதுபோல் ஒவ்வொருவர் வணிகர் அப்படின்னு சொன்னால் என்ன, கொள்வதும் மெய்கொள்ளாது, கொடுப்பதும் குறைக்கூடாது. என்னது, வாங்கும்போது மட்டும் வந்து நிறையா பழம் வாங்கிக்கிட்டு கொடுக்கறது மட்டும் ரொம்ப அரை முக்காலமாக அளந்து கொடுக்கக்கூடாது. கொடுப்பதும் மிகக்கூடாது, அது வணிகருக்குரியது. அதான் திருவள்ளுவர், வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் தேனி திறவும் தகுபோல் செய்யும். 1330 குரலில் வணிகருக்கு ஒரு குரல் போட்டிருவர், உழவுக்கு ஒரு அதிகாரமே போட்டிருவர், உழவுக்கு ஒரு அதிகாரம் போட்டிருவர். அதனால சொன்னால் இப்போ உழவுக்கும் தோழிலுக்கும் வந்தனை செய்வோம் இதெல்லாம் பண்ணீங்க. இதெல்லாம் யாரு, இந்த மண்ணுக்கு சொந்தமானது. இந்த பலருக்கு சொல்ல அப்படின்னு தெரியறதுனால என்னமோ நம்ம இதெல்லாம் புதுசாக தெரிவிக்கிறாங்கிறாங்க. இந்த நாட்டினுடைய மண்ணின் அமைப்பு அது இப்படி எல்லாம் இருக்கிறது. உருவது நீர் பின் செல்லும் என கொலும் உள்ளம் மிக்கார் திருநீர் அணியாத நாளே அது எப்பவும் தென்னீர் அணிந்த கோலத்திலேயே இருக்கும். அப்படி பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரன பெருகி வாழ்வார். அதனால நாம் உருவதுன்னு நம்ம உடம்புல உற வேண்டியது திருநீர், இல்லைங்களா. மனதில் பெற வேண்டியது அவனுடைய அன்பு. அப்போ உடலில் பெறுவது திருநீரும் உள்ளத்தில் பெறுவது சிவன்பால் அன்பு. அருமையாக சொல்லியிருக்கேன். ஞானமே முதலா நான்கும் அவையற தெரிந்து நிற்கார். ஞானமே முதலானார் எப்படி, அதெல்லாம் சித்தாந்தம் இருக்க தெரியும். சரியை, திரியை, யோகம், ஞானம். அங்கே சரியை தான் முதல்ல தொடங்கியிருக்குது அல்லவா. இங்கே ஞானமே முதலானார் அதேமா. அப்படியானா வந்து எது முன்னே எதுனா அப்படிலாம் பற்றி கண்டுபிடிக்க முடியாது. எதையை நோக்கி ஞானத்தை முன்னே இருக்கார். ஏன்னா அடுத்த வரையும் இருக்குது தானம் இருக்குது, அடுத்தது ஊனம் இருக்குது, அடுத்தது மானம் இருக்குது. எனவே இது பரிமையர் உரையிலிருந்தார்னா சரியகிரி யோகம் ஞானம் என முறையில் இருக்க ஞானமே முதலா என்றார் எதிரிகை நோக்கி. அது மேலே அது மட்டும் ஏன்னா இந்த முதல்வர் மட்டும் சரியின்னு போட்டு அடுத்தது தானம் உண்டோம்னு சொன்னால் அந்த பாட்டு சரியாக இதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒன்று அப்படி இருந்தாலும் கூட சீக்கிய சுப்பிரமணியம் விளையாட்டு இருக்காரு அவர் எழுதினவரை தான் வரும். அது இவ்வளோ இருக்கும் அந்த மரத்துக்கு அவர் தான் நல்லா உட்காந்து அதெல்லாம் படித்து அந்த மரபு குன்றான மரபு குன்றான. ஆனால் அது இன்னைக்கு 3000 4000 ஏன்னா 7 காண்டாம் இவ்வளோ இருக்கும். ஆமாம், 7 காண்டாம் அந்த உரை தான் உரை. அது அது மற்ற எந்த உரையும் அவ்வளோ தெரியும். ஊன மேல் ஒன்றும் இல்லார் தானமும் தவமும் வல்லார். அது தானங்கிறது என்ன பொறுத்தோமே, தானம் தவந்திரண்டும் தங்கா வீண்லகம் வானவரங்காது என்று பதினெழுது. தானமாவது அறநெறியான் வந்த பொருளை தக்காட்டு ஊகையோடும் கொடுத்தல். ஆமாம், மூன்று எழுத்தில் மூச்சு இருக்கு. தாவண்ணா நானா இம்மன்னா தான் இதுக்கு அவர் தான் என்னது ஏய் தானம் பண்ணும்னு சொன்ன ஊ என் பொண்டாடி சுற்றே என் கை கை இந்த கையேன்னு சொல்லி நீ வாங்கி பிரயோஜனம் இல்லை. நீ நெத்தி வேறு நிலத்தை அப்படி விழுந்துருப்பாரு அப்படி உழைச்ச பணமாக இருக்கணும். ஆமாம், அது அறநெறியில் வந்து உழைச்சிருக்கணும். எங்களெல்லாம் வந்து 18 வாரத்தில் நடத்தணும்னா அந்த 18 வகுப்பும் எடுத்துருக்கணும். சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போகணும்னு சொன்னால் யாராவது ஐயா வாங்க வாங்கன்னா

0: திரும்ப வரேன்னு கூட சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறேன். ஆமா, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாடத்தை யோகியாக நடத்தினீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் யாராவது வந்து ஐயா வாங்கையான சரி அப்படின்னு சத்தியம். ஆமா, தொண்டில்லை ஏதாவது எழுதி கொடுத்தீங்கன்னா இதை பண்ணீங்களா எழுதுங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் நீதி மன்றத்தில் அதனால் நாங்கள் ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்தே தெரியும். எனவே அதனால் தானம் என்பது என்ன, அறநெறியான் வந்த பொருளை அந்த தண்ணி வந்து நல்ல அறநெறி கொடி வந்ததாக இருக்கணும். அது கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும், தக்காருக்கு கொடுக்கணும், உவகையோடும் கொடுத்த மகிழ்ச்சியாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இன்னமும் நான் அந்த நேரத்தில் மாற்றிக்கிட்டு வந்து அவர் வந்தார் கொடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் மாற்றிட்டு வரான்னு முன்ன மாற்றிக்கிட்டு வச்சுங்க. நான் மட்டன் போடுறா 5 ரூபா 10 ரூபா மட்டும் உள்ள வச்சுட்டு 1 ரூபா மட்டும் வச்சுருக்கேன். என்ன ஏவோ போச்சு, என்ன தானமே அல்ல. பரிமையான அறநெறியான் வந்த பொருளை தக்காருக்கு உகையோடும் கொடுப்பேன், மகிழ்ச்சியோடு கொடுப்பேன். ஏன்னா எங்கள் ஜென்மத்தில் இறக்கும்போது கூட மறந்துடலாம். அதான் தானமும் தவம். தவம் என்னங்க, அதுக்கு என்ன, மனம் பொறி வழி போகாத நிச்சயத்தை பொறுத்து, மனம் பொறி வழி போகாத நிச்சயத்தை பொறுத்து ஐம்புலன்களையும் ஒடுக்கி செய்வது. நம்ம தவம் தவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மா அப்படி உட்காந்தா மட்டும் போதாது. மனமானது என்ன பண்ணினா கண் வழி சென்று பார்க்காமையோ, காது வழி சென்று அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்காமையோ, அல்லது மூக்கு வழியாக இன்றைக்கி என்ன ஆப்பமா அல்லது தோசையா தெரியலையே ஆப்ப மாற்றுறது அப்படி நினைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு வரப்படாது. சரிங்களா, இயல்பாகவே நல்லா இருக்குதே. இதை வளர் வயற்பு கொடி பெரியான சம்பந்தத்துக்கு மாதிரி சீதவளர் அருமையான மேடையாக இருக்கு. சீதை சீதர் பாருங்க, அது போட்டோம் தவம் என்பது அந்த மாதிரி மனம் பொறிவழி போகாது என்ற பொறுத்து தவம் செய்வது தான் தவம் என்று சொல்வது. அதனால் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் என்ன தகுதினாரு பாருங்க, தகுதியின் பகுதி சார்ந்தார் என்னென்னா அவரவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஆசிரியர்னா அவருக்கு ஒரு தகுதி, சரிங்களா. தச்சன் கொள்ளர்னா அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கு அல்லவா, அது தகுதியோடு இருக்கும். சரிங்களா, தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊன மேல் ஒன்றுமில்லார். இதனால் அவங்களுக்கு எந்த குறைபாடும் குறையே இல்லை, குறையிலா நிறைவில் அதை நினைச்சிருப்பாங்க. உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் குறையும் தாங்கி சிவசிவ. நல்ல சிறந்த அரங்கல்ல மானமும் ஞானமே முதலா நான்கும் அப்படின்னாரு. அப்போ சரியை செய்யே யோகம் அப்புறம் என்ன ஞானம் அல்லவா, அந்த மூன்றினாலும் பெறுவது ஞானம் அல்லவா. அந்த ஞானமே முதலா நான்கும் நவையறத் தெரிந்து நிற்கார். கொஞ்சம் கூட குற்றமில்லா தெரிந்து அதன்படி நடப்பார்களாம். தானமும் தவமும் வல்லார் சொல்லிட்டேன், தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமேல் ஒன்றுமில்லார், உலகெல்லாம் பொழுந்து போற்றும் மானமும். மானம்ங்கிறதுக்கு என்ன பெரு பரிமையான எழுதுனா ஒன்று, நீங்கள் அதை அப்படியே எழுதினீங்கன்னா எங்கள் பரிமையில எழுதுனா இல்லை முண்டங்கள் அதுக்கு ஒரே சரியான பொருள் இல்லை அன்பிஸ் போடாங்க. தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துளி உயிர் வாழாமையும் ஆம். எடுத்து பாருங்க, தன்னிலையில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, தனித்தன்மைன்னு வழங்காது ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதுலேருந்து விட்டு கொடுக்கலை அப்பா ஸ்டேட்டஸ் தான். தன்னிலையில் தாழாமையும் தனக்குரிய தகுதியில் கொஞ்சம் கூட கீழே இறங்காமலும் தெய்வத்தால், அதாவது நம்முடைய செஞ்ச ஊழால அல்லவா, என்னமோ நமக்கு போகிற காலம் வந்தது அதனால தப்பித்தவரி தமிழ் நமக்கு தாழ்வு வந்துட்டாலும் கூட உயிர் வாழாமையும் ஆம். மானம் கெட்டு வாழக்கூடாது. நல்லதுண்ணா பரிமையாதுண்ணா, இதுக்கு மேலே ஒருத்தர் வந்துட்டேன் நானே 1001 ரூபா பரிசு தரேன், நானே தரேன் 1001 ரூபா தரேன். இதுக்கு மேலே ஒரு விளக்கத்தை எடுத்துணுண்ணா ஆகணும். பழைய உரைகளை படிங்கப்பா, நான் சும்மா என்னமோ நீ நேற்று எழுதணுங்கிற தானம் தானமும் தவமும் தவமும் இது என்ன உரையாது, நீங்கள் இது வருமுனங்களே தெரியாது. இந்த மானம் குறையும் குறை அப்படின்னு குறையினா எப்போ பொறுக்கணும் சரி, மற்றவங்களாம் நம்ம வச்சு நல்லா இருக்கும்போது போட்டுனா அது குறையில்லை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை நிகழ்வார் பொருட்கள் கலை. விவசாயிகள் தெரியும்னு பண்ணார் கல்லூரி பையன்கள் நடத்துறது, ஐயா நீங்கள் மண்ணூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்களா இருக்கிறாரு, நீங்கள் ஒன்றுங்க கலை எடுத்து இதே இருக்கணும் அப்படின்னா இது இது படிக்க போகிறோங்க அப்படின்னாரு. எது நாங்கள் மண் வெட்டுறது வெட்டுனோங்க அப்படின்னாரு. அப்படி நீங்கள் வெட்டிங்களை மங்கு மங்குன்னு போட்டு எங்கே நின்று வெட்டுறீங்கன்னு, என்னங்க தரையிலேருந்து தான் வெட்டுறோம் அப்படின்னாரு. தரையிலேருந்து எதை வெட்டுறீங்க, தரையைத்தானுங்க வெட்டுறேன் அப்படின்னாரு. ஐயா தரையில் இருந்துக்கிட்டு தரையை வெட்டுறீங்க, இந்த தரை உங்களை தாங்குதே. அப்போது நீங்கள் அதை வெட்டினாலும் கூட அல்லது இது கழிப்பொருட்கள் எடுத்து அதில் குடியில் போட்டு மூடி உங்களுக்கு அந்த நாட்டம் பொறுக்காமல் அதை வச்சுருங்க, அது மூடி அதை காட்டுது. அப்போது அது என்ன தெரியுது, யார் தனக்கு திண்மம் செய்கிறாலும் அவர்களைக்காக தான் தாங்கிறத விட்டுல தாங்கினதும் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் கை. நம்ம யாராவது நாலு பேர் வேணும்னு சொல்லிட்டா கூட கல் அப்படிதானே சொன்னேன் சொல்லிட்டு போகிறோம், மறப்போம் மன்னிப்போம் அதான். இது மாதிரிலாம் ஒரே இருக்கும்போது நீ சும்மா சுண்டைக்காய் பேரில் படித்தேன் நமக்கு படிக்கத்தான பாதிப்பதில் யூனிவர்சிட்டியில் திருக்குறள் மூலம் மட்டும் இந்த தலையில் கூட்டும். அவ்வளோதான், நாடு போகுது இங்கே கீழே போக போகுது, இன்னும் இங்கே மேலே வரப்போகுது. மானமும் குறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். அது மாதிரிலாம் பண்பாடோடு கூட இருந்து மனையறம் புரிந்து வாழ்வார். மனையறம்னா இல்லறத்தில், இல்லறத்தில் இருக்கிறது யாருமே சொல்லும் இல்லையா, நல்ல அருமையாக சொல்லும். ஆனால் அதை கேட்ட சூழல் வேணும், வாழ்க்கை தொழில்களை வேணும், இவன் சரியாக இருக்கணும். பாருங்க, அதை விட அதிகம் சொல்லியிருக்கிறேன், செஞ்சு அதிங்கிறான் அல்லது மனைவிங்கிறானே, அதெல்லாம் அருமையான சொல்லுது. வாழ்க்கை துணை நலம், நமக்கு வர்ற அந்த அம்மா எதுக்காக வர்றா, நம்மோடு வாழ்வதற்காக. எப்படி வாழ வர்றா, துணையாக வர்றா. எதுக்கு துணையாக இருப்பா, நன்மைக்கு துணையாக இருப்பா, தீமைக்கு துணையாக இருக்கா. வாழ்க்கை துணை நலம், இந்த திருமண பத்திரிகைகள் அதெல்லாம் போடுங்கடான்னு நான் சொல்கிறது சொல்லுங்கள். இன்னாருக்கு இன்னாருக்கும் வாழ்க்கை துணைன்னு துணைமாக உறுதி செய்த வண்ணம் அத்திருமணம் சின்ன இடத்தில் நடைபெற இருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்றுவனத்தின் சூழல் வந்திருந்து மணமக்களை வாழ்க்கையில் வேண்டுகிறேன். என்ன கேடுக்கிறீங்க, இதாக சுகமூர்த்தை பற்றி என்னத்துக்கு தம்பு கட்டுற போய் உட்காந்துருப்போம். இதாக சுகமூர்த்த பத்திரிகை திருமண அழைப்பிதழ், சுருக்கத்துக்கு சுருக்கம், சுருக்கத்துக்கு உருக்கம். இது தமிழ் வெறி அல்ல, தமிழ் நெறி. எனவே மானமும் குறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். செம்மையால் தனிந்த செந்தை செய் தெய்வ வேதியரானார். செம்மையால் தனிந்த செய்தி என்ன செம்மினாரு, அந்த மனத்தை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிறதான் செம்மை. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரம். அதனால் அந்த செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார். ஏன் தெய்வ வேதியனாரு, கூத்த பெருமானை நின்று எப்பொழுதுமே இடையறாது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க, புண்ணியம் கிடைத்ததுனால தெய்வ வேதியர்களானார். மும்மை ஆயிரவர், எத்தனை பேர்னாரு, எத்தனை பேர், பிள்ளை 3000, மூன்று 3000 பேர் அல்ல அது வந்தவங்க. 3000 தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். கூத்த பெருமானி இந்த பிரிவிலேயே வந்து என்னன்னு கேட்டால் தனக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வாராம். அந்த மாதிரி தான் இம்மையே தரும் கோருங்கூரையும் ஏத்தலாமத சொல்லுங்கள்ன்றாரே அண்ணன். இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில்லார். இதுக்கு மேலே ஒரு பேர் வேண்டி இல்லைங்க. ஏன்னது நடராஜா இருக்கிறார், ஏதோ நாம் இருக்கிறோம், இதை விட வேணும் நமக்கு என்ன குறை. என்ன குறையும் இளைய மேலோ எம்பாவாய், எங்களின் ஞாயிறு எமக்கேலோ எம்பாவாய். அருமையாக சொல்லித்தான், ஒரு குறையும் இல்லைங்க. இனி பெரும் பேரொன்றில்லார் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார். அந்த மாதிரி செல்லவாழ்ந்தவர்களுக்கு ஓமை சொல்லணும்னா வேறு யாரும் இல்லை, அவங்க தான் தலைமையானவர் என்று தான் சொன்னார். இன்றிவர் பெருமையம்மாள் எம்பலாம் எல்லை தாமோ சொல்லி கொண்டு போனால் சொல்லிட்டே போகலாம், ஓரளவு என்னால் சொல்ல முடியாது, இந்த அளவில் நான் நிறுத்துகிறேன். செந்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட அன்றுவன் தொண்டர் தம்மை அறிய ஆரூர் அண்ணல் முன் திரு வாக்கால் கோத்த முதற் பொருள் ஆனார் என்றால் இதான் இதுவரைக்கும் சொன்னதுக்கு அப்படியே கீழே என்னன்னாரு. பிள்ளைவாதன பெருமையை வந்து நான்லாம் சொல்லி நீங்கள்லாம் கேட்டு இப்படிலாம் சொல்ல வேண்டியது என்னன்னாரு. இப்போ நமக்கு முதல் முதல் அடியெடுத்து கொடுத்தது யாரு, கூத்த பெருமை. என்ன அடியெடுத்து கொடுத்தார், பிள்ளைவாள் அந்தநதம் அடியாக கொண்டிருக்கு. பெருமானுடைய திருவாக்கிலேயே இவரை முன்னே கொண்டு வரும்படியான புண்ணியம் இருக்குமானால் இதை விட பெருமை வேற வேணுமா, வணக்கம் நன்றி அடுத்ததுக்கு போலாப்பா அப்படின்ட்டு. இன்றிக பெருமையம்மாள் இயம்ப அது யாரு, நான் எப்படி வடியாரை பாடுவேன்னு கேட்டார் சுந்தரர். கேட்டீங்கன்னா பெருமான் அடி எடுத்து கொடுத்தது, பிள்ளைவாள் அந்தநதம் அடியாக நடிகர் நின்று பாடுப்பா என்று சொன்னீங்க காலையில் பார்த்தேன். அப்போ அவர் வாயினாலேயே அடியெடுத்து கொடுத்த ஆறு பெருமை யாருக்கு உண்டு, இந்த அறிவர்களுக்கு உண்டு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தொம்பலம் தில்லையம்பலம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடித்த

எல்லாம் அல்ல, இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு இப்பொழுது தில்லைவாழந்தனர் சருக்கம் என்பதில் தில்லைவாழந்தனை பற்றி நாம் சொல்கிறோம். பெரியபுராணத்திலே இரண்டாவது சருக்கம் என்று இது கூறப்பட்டிருந்த போதிலும் திருத்தொண்ட தொகையில் முதல் சருக்கமாக இடம்பெற்றிருக்கிறது. காரணம், அவர் அடியெடுத்து கொடுத்து தில்லைவாழந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான். ஆனால் அப்படி அடியெடுத்து கொடுக்கப்படுத்த சுந்தர பெருமான் அடியெடுத்து கொடுப்பதற்குரிய புண்ணியத்தை பெற்றது எதனால் என்பதையெல்லாம் விளக்குவதுதான் திருமலை சருக்கம். ஆகவே திருமலை சருக்கத்தில் அவர் ஏன் இங்கே வர வேண்டும், அவருக்கு ஏன் அடியெடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாம் விளங்குவதற்கு ஏதுவாக முன்னேறுக்கிற திருமலை சருக்கம் அமைந்திருக்கிறது. ஆகவே அதை ரொம்ப அருமையாக சேக்கிரா பெருமான் தமக்கு முன்னே அமைப்பா வைத்துக் கொண்டு இனி அவரால் பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த 11 பாடல்கள் பாடிய அந்த 11 பாடல்களையும் தொடர்ந்து அந்த முதல் முன் தொடங்கிய அந்த எந்த ஒன்று தொடரோ அந்த தொடரையே சருக்கத்தின் பெயராக வைத்து நிறைவாக இப்படியெல்லாம் பாடியருடைய பெருமான் நிறைவாக பெருமானால் ஆட்கொள்ள பெற்றவர் வெள்ளையானை மீது சென்று திருவுருளை அடைந்தார் என்று சொல்லுகின்றதை வெள்ளையானை சருக்கமா அமைத்து ரொம்ப அந்த ஒரு அடிய கட்டுக்கோப்போடு செய்திருக்கிறார். அதனால் நமக்கு சருக்கத்தால் இரண்டாவது என்றிருந்தாலும் திருத்தொண்ட தொகையால் முதலாவது சருக்கமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்கிறோம். அடுத்தாற்போல தில்லைவாழந்தனர் என்று சொல்கின்ற பொழுது தில்லைவாழந்தனர் யாரு, ஒருவரா பலரா என்றால் பலர் என்றுதான் நாம் இதுவரையிலும் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். காரணம், சேக்கிரார் பெருமானே சொல்லுகிறார், நாம் ஏதோ பெரிய புதிய கண்டுபிடிப்பாக இல்லை. தில்லைவாழந்தனர் என்பதற்கு விளக்கம் சொன்னது பெரியவர், ரொம்ப அருமையா 3000 என்றும் அவருடைய பண்புகள் என்னவை என்றும் அந்த பண்புகள் எல்லாம் வளதற்கு ஏதுவாக அவர் செய்த புண்ணியம் நடராஜ பெருமானுடைய திருவடியில் இருந்து செய்துகின்ற புண்ணியம் என்றும் ஆதலால் முதல் இரு பாடல்களை நடராஜ பெருமானை பற்றியே பேசி பின்னே அப்படிப்பட்ட பெருமானிடத்தில் இருந்து அகத்தும் புறத்தும் பணி செய்கின்ற பெரியவர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்படி செம்மையாக தில்லைவாழந்தனர் என்றால் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிரா பெருமான். இனி ஒரு விளக்கம் தேவையே இல்லை, அழகா இருக்கு. ஆயினும் இப்பொழுது இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு என்பது ஒன்று இருக்கே, அது தேவை. செண்டடிவீர் எட்டுத்திற்கும் எட்டனுடைய நூல்லாம் போகணும். போறதுல என்ன ஒரு பெரிய இடர்பாடு என்றால் அதை சொல்லித்தாகணும். தமிழகத்தில் நல்ல தமிழறிவும் நல்ல பக்தி உணர்வு உடையவர்களுக்கு ஆங்கிலத்தில் புலப்படுத்துவதற்குரிய தகைமை இல்லாமல் போயிட்டு அது எப்படியோ திருவேறு தெளியராதலும் இருந்தார்கள். நல்ல ஆங்கிலத்தில் பேச எழுத செய்தவர்களுக்கு இதில் பக்திமையும் இதில் போதிய அறிவும் இல்லை என்பதையும் ஒத்துக்கொள்ளணும். ஆமாமா, இந்த இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெளியராதலும் வேறு என்று திருவள்ளுவர் சொன்னாரே பெரியவர். அது போல ஆதலால் தில்லைவாழந்தனர் என்பார் 3000. ஞான சம்பந்த பெருமான் திருவேற்கடத்தில் வருகின்ற பொழுது தில்லை 3000 காட்சி கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய பெருமை எப்படிப்பட்டது? அப்ப அதெல்லாம் அல்லவா எங்கேயோ போயிடுது. எத்தனை பிழைகள் ஒன்றினால் பல பிழைகள் ஏற்படுகின்றன. இது ஆங்கில மொழிபெயர்ப்பா வருகின்ற பொழுது கண்டம். இப்ப கூட ரொம்ப அருமையான திடீர்னு அரசு வந்து தொடர்பு கொண்டு ஆங்கிலத்தில் பன்னிரு திருமுறைகள் இதெல்லாம் வைணவ பிரபந்தம் எல்லாம் வருகிறது என்று சொல்லும் போது கொஞ்சம் ஒரு விதமா உடல் பூரிக்கிறது. ஆனால் உரிய கருத்துக்கள் செல்லுமோ அல்லது வேறு விதமாக மாறுமோ என்பது ஐயனுக்கு பெருமானுக்கு தான் தெரியும். நாம நம்ம என்ன சொன்னதுதான் கதை, நம்முடைய சேக்கிரார் பெருமானுடைய திருவுள்ளம் வரலாற்று தொடர்பு மற்ற எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது தில்லைவாழந்தனர் என்பார் தில்லை பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த அந்தனர்கள் தான். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது இந்த இல்லமேல வேற விதமாலாம் இருக்கலாம், அது நம்ம வேற கருத முடியும். ஏன் என்னால படிக்க போறோம் இல்லைங்களா, ஒன்றே ஒன்று முன்றே சொல்றேன். அந்த தில்லைவாழந்தர்களுக்கு என்ன உருவதும் பெறுவதும் சேக்கிரருடைய திருவாக்கல்ல, அவர்களுக்கு எதை அடையணும் எதை பொருந்திருக்கணும் என்று கேட்டா, உருவது உருவது நீட்டின் செல்வம் எனக்கொளும் உள்ளம் மிக்கா. தன்னுடைய திருமேனியில பொருந்திருக்க வேண்டியதெல்லாம் திருநீரே என்று சொல்லும்படியான உள்ளமுடையவர்களாம். சரி, இது உருவது. பெறுவது, ஐயா உங்க 3000 எங்களுக்கு என்ன பெறும்னார், எங்களுக்கு பெற வேண்டுவதெல்லாம் பெருமானத்தில் அன்புதான் ஐயா, வேற எதுவும் இல்லை. என்ன இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் என்று காரைக்காலமையார் வேண்டுவது போல இந்த பெருமக்கள் என்ன பெறுவாரலாம், நாங்கள் பெற வேண்டுவது பெறத்தக்கது எங்கள் நடராஜ பெருமானத்தில் இடையறாத அன்பு ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டும், வேற எதுவும் கிடையாது. பெறுவது சிவன்பால் அன்பாம் பேறு என கருதி வாழ்வார் என்று அறிமுகப்படுத்துகிறார். நடராஜாவா இருந்தா அவரே வந்து பெறுவது சிவன்பால் அன்பா பெறுவார, ஐயா இவர் தான் சிவபெருமானாச்சு அப்புறம் இவர் என்ன திருப்பி பெறப்படுறார். எவ்வளவு பேதமையான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள். இது ஆங்கிலத்தில் வந்தா என்ன வராம இருந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த தவறான கருத்துக்களாக வெளியில போவதை விட இங்கே இருந்தாலும் சரி வடவேங்கன தென்மொழிக்குள்ளே இருந்து நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போ, இது ஏன் மேநாடுகள்லாம் போகணும்னு வருத்தமா தான். அதனால் அருமையா தில்லை 3000 தொகையடியார் தான், அதுல ஒண்ணு யாரும் மாற்றமில்லை. 3000 தான் அந்த பெருமக்களைத்தான் நம்முடைய சேக்கிரார் பெருமான் திருத்தொண்ட தொகையில் சுந்தர பெருமான் சொல்லியதும் நம்பியாண்டா நம்பிகள் விளக்குவதும்
சேக்கடா பெருமான் விரித்துரைப்பதுமாகிய அத்துணையும் அதுதான் என்பதை மறந்தோம் அல்லவா என்பதே என்னுடைய தாழ்வான கருத்து. அடுத்தாற் போல அப்புறம் இப்பொழுது நம்ம போனதோட நம்ம இவங்க இவங்க எல்லாம் வந்து சொல்ல என்ன கையெல்லாம் கருதுறாங்கன்னு கேட்டா, நாலு படிச்சுட்டா அது ஏதோ ஒரு புதுசா சொன்னாதான் ஆராய்ச்சியாளன் என்று கருதுறாங்க. இப்படி ஆராய்ச்சியாளன் என்பதற்கு இதுதான் தகுதி என்பது எங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆராய்ச்சியாளன் இதுவரை சொல்லாத புதுமையான கருத்து திருவருளால் பொலியுமானால் சொல்லட்டும், அது பத்தி இல்ல, அது பொருந்தாமையாக இருக்கிற ஒரு கருத்தை நான் சொல்லி அதனாலதான் ஆராய்ச்சியாளன் பேர் வர்றதுன்னு அது ஆண்டவன் தான் கேட்கணும், நாம் என்ன பண்ண முடியும்? அதனால அகத்தியருக்கு தமிழறிவு உறுத்திய செந்தமிழ் பரமாச்சாரியன் வீட்டிற்கும் மலையாதலானும் என்று சிவஞான சுவாமி நான் அடிக்கடி இங்கே நினைவுபடுத்துவேன். ஏனென்றால் அகத்தியருக்கு செந்தமிழ் அறிவுறுத்திய பரமாச்சாரியன் முருகப்பெருமான், அவன் வீட்டிற்கின்ற திருமலை இந்த அருமையான ரத்னகிரி மலை, அந்த பெருமான் காக்க என்று சொல்லும். சரி, அப்புறம் இந்த நம்முடைய நூலுக்கு முதல் நூல் எது? இந்த பெரிய புராணத்திற்கு என்றால் அதெல்லாம் முன்ன சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இப்ப நம்ம தில்லைவாளன் சருக்கம் தொடங்குவதனால ஒரு கருத்தை நாம சொல்ல வேணும். இப்ப இந்த நூலுக்கு முதல் நூல் எது அப்படின்னு கேட்டா திருத்தொண்ட தொகை என்று சொல்றோம். வடி நூல் அம்பியாண்டா நம்பி திருவந்தாள், பெரிய நூல் இது, இது தொகை வகை விரி. இதை வந்து சேக்கடா பெருமானே சொல்லுகிறார், அதுல ஒண்ணும் தோல்ல, இது தொகை வகை விரின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற பொழுது ஒரே ஒரு சிறு கருத்து, இலக்கண உலகத்துல முதல் நூல் என்பது எது என்று ஒரு விளக்கம் இருக்குது, விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை முத முத சொன்னது தொல்காப்பியம் தான். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்பது அவருடைய இலக்கணம். இயல்பாகவே வினையினின்றும் நீக்கம் பெற்று என்றுமே குன்றாத பேரறிவுடையவனாக இருக்கிற இறைவன் சொன்னதுதான் முதல் நூல். இப்படி ஒரு இலக்கணத்தை தொல்காப்பியத்தில் நம்ம அருமையா சொல்லியிருக்க, அது அப்படியே வழிமொழிந்து நன்னூலாரும் சொன்னார், நன்னூலாரும் சொன்னார். அப்போ முதல் நூல் என்பது இறைவன் அருளிய நூல் தான் முதல் நூல். அப்படி பார்த்தோம்னா இப்ப நம்முடைய திருத்தொண்ட தொகை சுந்தரரால் பாடப்பட்டது தான், ஆனா நமக்கு இது முதல் நூல்னு சொல்றோம். இது மட்டுமா? கம்பராமாயணத்துக்கு முதல் நூல் எது? வால்மீகி. முனிவர் தானே இறைவனே செய்தானா? இல்ல. பாரதத்துக்கு முதல் நூல் எது? வியாசர் பாரதம். வியாசர் முனிவர் தானே இறைவனா? அல்ல. இப்படி பார்த்தா என்ன பண்றது? இப்ப நாம முதல் நூல்னு சொல்லுவதெல்லாம் இலக்கண வரம்பில், தொல்காப்பியருடைய வரம்பில் நிற்காமல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் வரணும். வர்றதுனால தப்பு கிடையாது, வரணும். இந்த ஒன்றிற்கு தீர்வு கண்டது சிவஞான முனிவர் தான். இல்லையானா நிச்சயமா இப்ப இந்த இலக்கணப்படி ஐயா எது முதல் நூல்? இறைவனார் ஒளி செய்யப்பட்ட ஒன்று முதல் நூல் என்று சொல்லிட்டா இப்ப நீங்க முதல் நூலே நீங்க வந்து சொல்ல முடியாது. தொல்காப்பியத்துக்கு முதல் நூல் அகத்தியம், அகத்தியர் முனிவர் தானே, அங்கே போட்டது. இப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே சொல்லல. வேதாவனால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அது வேண்டாம் முதல் நூல்களாம். யாரும் அதை அப்படியே பிழிஞ்சு சொன்னாங்கிறாங்க, அதை முதல் நூலாக கொண்டு வடிநூலா யாரும் செய்யல, சார்பு நூலா செய்யல. அதனால அது நமக்கு அவ்வளவு சரியாவல்ல. அதனால் ரொம்ப அழகாக எழுதினார். நன்றி உணவை நாம் மறக்கக்கூடாது. தமிழகத்தில் இப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாது. ஆனா நமக்கு எல்லா நூலுக்கும் முதல் நூல், முதல் நூல் வடிநூல் சொல்லிக் கொள்கிறோம் என்பதை வேற யாரும் தொல்காப்பிய உரையாசிரியர்கள் கூட இதை பற்றி அணுகல. ஏன்னா தொல்காப்பிய உரையாசிரியர் நன்னூலுக்கு உரை எழுதல, நன்னூலுக்கு உரை எழுதும் போதுதான் அவருடைய சிந்தனையை காட்டினார். ரொம்ப அழகான பேரறிவு, அந்த பேரறிவை நாம் இயக்கணும் என்பதற்காகத்தான் சொல்லிட்டு உள்ள போலாம். சரி, வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூல் ஆகும், முதநூல் சொல்லிட்டார். வடிநூல் இலக்கணம் என்ன? வடிநூல் இலக்கணம் அவரே செய்தார், நன்னூலார் செஞ்சுட்டார், அவரே கருதினாரா என்னமோ, இவர் அருமையா அந்த கருத்தை சொன்னார். முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூல் ஆகும். இதெல்லாம் அசைக்க முடியாத இலக்கணங்கள். ஆமாமாமா, இவன் என இந்த எழுதிய பெறுவரில் எழுதுனதில்ல, நல்ல புலமை நலமும் அருள் நலமும் அவர் அருக சமயமான பெருமான் திருவருள் நல்ல பெற்றோம், அதனால அப்படி பெற்றவனால எழுதினார். ஐயா வடிநூல் எப்படி இருக்கும்னாரு, அந்த முன்னையோர் நூலின் முடிவினை முடிவுக்கு மாறக்கூடாது, அது கொண்ட கொள்கை பிடிப்புக்கு மாறப்படாது. ஆனால் பின்னோன் பின்னே வடிநூல் செய்கிறவன் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இடைவெளி இருப்பதனாலே ஓரிரு கருத்துக்கள் எப்படி சொல்லலாம் நடந்த சொல்ல அப்படித்தான் படிக்கணும். பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி ஒன்றிரண்டு இடங்கள் அப்படி இருக்குமான, இப்படி இருக்குது இந்த கால வழக்கு என்று ஓரிரு இடங்கள்ல அருகியதாய் அந்த வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூலாகும். அந்த முதல் நூல் மரபு வந்து கொஞ்சமும் அழியாதவாறு காப்பது வடிநூல் என்று அருமையா செய்த. இங்கே சாமிக்கு ஒரு கருத்து வந்தது, ஐயா முனைவன் கண்டது முதநூலாகும்னு சொன்னார், இங்கே முன்னோர் நூலின் முடிவரும் கொத்துனர். என்ன நுட்பமான அறிவு பாருங்க, முனைவன் என ஒருமையால் கூறி இங்க முன்னோர் என்று பன்மையால் கூறுகிறார். நீங்க முனைவன் ஒருவன் தானே, அப்படி இப்படி முன்னோர் நூலின் முடிவரும் கொத்துன்னு வரும், முனைவன் நூலின் முடிவரும் கொத்துன்னு பாடியிருக்கணும். என்ன நுட்பமான புலமை தெரியுங்களா, முனைவன் நூலின் முடிவரும் கொத்துன்னு அந்த ஒண்ணும் சூத்திரம் ஒண்ணு கட்டுப்படாது, ஆனால் முன்னோர் நூலின் முடிவரும் கொத்து என்றார். எழுதுனா மனுஷன் இந்த ஒண்ணுக்கே டாக்டர் இல்ல, இன்னும் அதுக்கு மேல்பட்ட பட்டத்தை கொடுக்கணும்.
எங்க யாருமே தெரிய போறோம் கிடையாது. முனைவன் என ஒருமையால் கூறி முன்னோர் என பன்மையால் கூறினார். இறைவன் நூலையும் அவன் அருள் வழிபட்டு செய்யும் தத்தம் குறவர் பலர் நூலையும் தழிக்கோடற்கு. இறைவனுடைய நூலையும் முதல் சொல்லணும், இறைவன் அருள் வழிபட்டு அந்த அருள் தேக்கத்தால் செய்கின்ற பெரியவர்கள் நூலும் முதநூல் தான் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் எங்கள் நன்னூலார் முனைவன ஒருமையால் கூறி முன்னோரன பன்மையால் கூறினார் என்று சொன்னார். இந்த இலக்கணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம முதநூல் முதநூல் எல்லாம் சொல்ல முடியுது. ராமாயணத்துக்கு வால்மீகி முதநூல், பாரதத்துக்கு வியாசர் முதல் நூல், நம்ம பெரிய புராணத்திற்கு திருத்தொண்ட தொகை முதல் நூல், சுந்தர பெருமான் இப்படிப்பட்ட இறைவன் அருள் வழிபட்டு அவர் தேக்கத்தை பெற்றவர். இந்த ஒரு அருமையான கருத்தை தமிழகத்திலே முதல் முதல் சொல்லிய பெருமை சிவஞான முனிவர் தான். ஆதலால் இந்த முதல் நூல் வடிநூல் என்பதற்குரிய ஒரு பெரிய அந்த அரண் நமக்கு கிடைத்தது. இதை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? ஆகவேதான் இப்பொழுது நாம் திருத்தொண்ட தொகை முதநூல் என்கிறோம், நம்பியாண்டா நம்பிய வடிநூல் என்கிறோம், அப்புறம் விரிநூலாக நம்முடைய பெரிய புராணத்தை சொல்கிறோம். ஏன் இறைவன் நூலையும் அவன் அருள் வழிபட்டு நிற்கும் குறவர் பலர் நூலையும், குறவர் நல்ல ஆச்சாரியம் தகுதி வாய்ந்த குருவாக இருக்கணும் அப்படிப்பட்டவன். ஏன்னா நீங்க முனிவன் கண்டது என்ன முன்னோர்னு சொன்ன நம்ம போல இருக்கிறாள் வழிநூல்னு சொன்னா, இறைவன் அருள் வழிபட்டு வரும் தத்தம் குறவர் பலர் நூலையும் நல்ல ஆச்சாரியனாக பெரிய ஞானியாக ஞானாசிரியனாக இருக்கிற அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர்கள் நூலும் முதல் நூல் என கொள்ள வேண்டும் என்பது என நூலார் கருத்தாதலால் முன்னோன் என முனிவன் என கூறியவர் முன்னோர் என பின்னும் கூறினார் என்று. இந்த அற்புதத்தை நாம் நினையாமல் இருக்க முடியல, நன்றி உணர்வோடு சொல்லத்தான் வேணும். யாரும் கேட்கல, யாரும் எவனாவது ஒருத்தன் ஐயா வினையின் நீங்கி விளைய விளைஞ்சறிவன் முனிவன் கண்டது முதல்நூலாகும் என்று கூறினாரே, உங்கள் பெரிய புராணத்திற்கு முனிவன் கண்டது திருத்தொண்ட தொகை முனிவன் கண்டதா சுந்தரர் அல்லவா கண்டது என்று கேட்டால், இந்த உரையில் தேல் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் பார்த்து சொல்றேன் அது சொல்றேன்னு சொல்லணும். இப்பொழுது ஆருமையா சொல்லணும். எனவே அந்த பெருமானுடைய திருவடி வாழ்க என்று நாம் சொல்லணும். அதற்காகத்தான் உரை வேண்டும் உரை வேண்டும் என்று சொல்லுகிறோம். பழைய உரைகளை நாம் துறந்து பெருச பெரிய மனுஷன் ஆகிட முடியாது, ஒரு காலத்திலையும் ஆக முடியாது. சத்தியம் அல்லவா அந்த உரைகளிலே ஓரிடங்களில் வேணா அவன் கருத்தவை சொல்றதுக்கு யோகியதை இருக்க தவிர, அதுவே எனக்கு யோகியதை இருக்காங்கிற சந்தேகம் தான் தவிர, சும்மா அதையெல்லாம் திறந்து விட்டு நான் அப்படியே பிரமாதம் ஆகிறேன்னு சொன்ன தன்னையும் கெடுத்து நாட்டையும் மொழியும் கெடுப்பதுதான் காரணமாக இருக்க முடியும் என்பது உங்களை முடிந்த கொள்கை திருவருள் காக்க. அந்த வகையிலே இப்பொழுது நமக்கு தில்லைவாடந்தனர் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக எடுத்துக் கொடுத்த அமைப்பு. தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியே, அருமையா பாடு. இந்த அடி முழுதுமே பெருமானுடைய பாட்டு எடுத்துக் கொடுத்து தில்லை வாழ்னு அடி எடுத்து கொடுத்தாரா, தில்லை வாழ் அந்தனர்னு அடி எடுத்து கொடுத்தாரான்னா, இந்த தொடரே அவர் அடி எடுத்து கொடுத்தது தேய்க்கலாரால்தான் தெரியுது. அதனால தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படி சொல்லிட்டு எங்க அப்படின்னார். திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல் அப்படி போயிட்டு அருமையா மேல போன பெருமான் அப்படி சொன்ன அவருடைய அருள் தேக்கம் இருந்து தானா அது அருமையான பாடல் போயிட்டு. ஆகவே தில்லைவாழ் அந்தனர் என்று சொல்லுவோம். அதுல தில்லைவாழ் அந்தனர் என்று சொன்னால் நம்ம அருமையா நம்முடைய புலவரையா அவர்கள் கடல் வணக்கம் பாடுகின்ற பொழுது இந்த சருக்கம் வருகிறது என்பதனால இந்த சருக்கத்தினுடைய பாடலையே சேக்கலார் வாக்கிய இறை வணக்கமாக பாடினார். அருமையான பாட்டு. முதல் இரு பாடல்களும் நடராஜ பெருமானை பற்றியது.

0: இவ்வளவு அளந்து வெற்றனை தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் ஒழுதுமில்லாமல் அப்படியே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற அந்த அழகுபட இந்த பாட்டு சொல்லுங்க. போதியானிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி என்று சொன்னார். அப்போ இந்த அருமையான பாடல் போதியானடம் என்று சொல்கிறார். அப்ப பெருமானுடைய நடனம் போதியானடம், எந்த ஒன்றையோ போதிக்குதான். என்ன போதிக்குது? போதியானடம், போதித்துக் கொண்டிருக்கிற நடனம், நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிற நடனம். அப்ப அவன் நடனம் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு வடிவும் இறைவனால் கொல்லப்பட்டதென்றால் அது உயிர்கள் பொருட்டே என்று தன் பொருட்டு அல்ல. அது முடிந்த முடிவு, சித்தாந்த கொள்கை. அவன் வடிவெடுப்பதோ அல்லது ஒன்று அணி அணி அணிந்து கொள்வதோ, ஏதேனும் எலும்பு மாலை தூக்கி போட்டுக்கிறான், தோடுடைய செவியனா இருக்கிறான் இல்லைங்களா, பாம்பு அணிந்திருக்கிறான், யானத்துல, எந்த ஒரு செயலோ எந்த ஒரு வடிவினுடைய நலமோ ஏனைய உயிர்கள் உய்வதற்காக அன்றி தம்பொருட்டு அல்ல, எல்லாம் நம் பொருட்டு. அதுல இடையராது நடனமாடுவது ஒன்று, அது யாருக்காக இருக்க முடியும்? போதியா நிற்கும் அப்படின்னார். போதித்துக் கொண்டே இருக்குமா, அறிவுறுத்திக் கொண்டே இருக்குமா? யாருக்கு? அவன் நீங்களாக இருக்கிற நம்மனோருக்கு, உயிர்களுக்கெல்லாம். போதியா நிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி, அப்படி இருக்கிற அந்த திருநடத்திற்கு அடியேனுடைய வணக்கம் வணக்கம் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். இப்ப யார் போதிக்கிறா அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் யாருக்கு என்ன, இந்த மூன்று வினாவுக்கு விட சொன்னா அந்த பாட்டு முடிஞ்சதா அர்த்தம். யார் போதிக்கிறார், எப்படி போதிக்கிறார், என்ன போதிக்கிறார், இப்படி மூன்று வினா. இப்ப யார் போதிக்கிறார், ரொம்ப அருமையான பாட்டு. ஆதியாய் நடுவும் ஆகி, இந்த உலகு உயிர்கள் எல்லாம் இருக்கின்றனவே இல்ல, இவற்றை எல்லாம் இப்படி எல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகிறான் அவன் அல்லா. இப்படி தோற்றுவிக்கின்ற பெருமான் இருக்கிறானே, அவன் ஆதியாயி, இந்த எல்லா அந்த உலக அமைப்பிற்கும் அவன் ஆதியாய் தோற்றமாய், எல்லா செயல்களுக்கும் முன்னோடியாய் தோற்றமாய் இருக்கிறான். தோற்றமாய் இருப்பது மட்டுமல்ல, நடுவும் ஆகி, இந்த நடுவும் ஆகி அவர் ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மை லேசுப்பட்ட உண்மை இல்ல. ஏன்னது, ஆதியா இருக்கிறான், நடுவா இருக்கிறான், அவ்வளவுதானே அவன் வேலை, அந்தமாகவும் இருக்கிறான் அல்லவா, அந்தமாகவும் இருக்கிறான். சார் சொல்லாத ஏன் சார் சொல்றீங்க, சொன்னதுக்கே உலகம் சொல்ல முடியல. ஆதியாய் நடுவும் சொல்லும்போது சொல்ல, சொல்லாத வேலை நீங்க போயிட்டு எடுத்துக்கிறீங்க, நானா சொல்றோம். முந்திய மூதல் நடு இறுதியும் ஆனாய், மறக்க முடியுமா திருவாசகத்தை? முந்திய மூதல் ஆதியாய் நடு நடுவும் இறுதியும் மறக்கலாமா? ஆதலால் தான் நடுவும் என்று சொல்வதனால் என்ன முடிவும் என்று உடையா. அல்ல பின்னணி யாரு? நம்ம போல ஒருத்தர் இல்ல, மணிவாசக பிறந்தது. ஆதியாய் நடுவும் ஆகி என்றால் ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இருப்பான். இப்படி சொன்னவனே இன்னொரு கேள்வி வரும், வந்துதான் ஆகணும். ஏன் சார், அதே மணிவாசகர் ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியை, இதுதான் நான் அடிக்கடி நான் சொல்றேன், இந்த பேச்சுங்கிறத விட்டு இந்த மாதிரி வந்தது பாருங்க, இதுதான் அமைதியாக சில கருத்துக்களை எண்ணவும் முடியும் சொல்லவும் முடியும். இதே நீங்க தெளிவாளர் பேச்சு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, வெறும் பேச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே ரெண்டு பாட்டு தொட்டு மூணு தட்டு ஆகா முடிஞ்சு போச்சுன்னு உடுக்கடிச்சுடலாம். பாடல்தோறும் படிக்கின்ற பொழுதுதான் சிலவற்றை நாம் என்ன முடியும், கொஞ்சம் அமைதியாகவும் சொல்ல முடியும். அப்ப ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று பாடிய மணிவாசகர் தான் முந்திய மூதல் நடு இறுதியும் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார் அருமையா பண்ண. அப்போ ஆதியும் அந்தம் இல்லை என்று சொன்ன மணிவாசகர் ஆதியும் அந்தமும் நடுவுமாகி என்றும் சொல்லுகிறார். எப்படி? ஏதோ ஒண்ணு நம்ம கதையை எடுத்துக்கோமே. சரி, ஒரு கல்லூரிக்கு முதல்வரா இருக்கிறான், இருந்தா ஒரு 30 ஆண்டு இருந்திருக்கிறான். 30 ஆண்டு இருந்திருக்கிறான்னா என்னன்னு கேட்டா, 30 ஆண்டு தொடர்ச்சியா இருந்திருக்கிறான். ஒரு பையன் எத்தனையோ பையன், ஒரு பையன் வந்து நடப்பு முடிச்சு முடிச்சுட்டு போறான், 5 வருஷம் முடிச்சுட்டு போறான், முதுகலை எம்ஏ முடிச்சுட்டு போறான். முடிச்ச உடனே அவனை, ஏண்டா உங்க காலத்துல யாரா முதல்வர்னாரு, நான் போய் சேர்ந்த போதும் அவர்கிட்ட தான், அவர் முடிச்ச போதும் அவர்கிட்ட தான், அவனை பொறுத்தவரைக்கும் ஆதியும் வந்தவும் ஆகிறார். யாரு? பிரின்சிபல். அஞ்சு வருஷத்துல அவனை பொறுத்தவரைக்கும் அஞ்சு வருஷத்துல அப்படி தான். அவன் போய் நுழைஞ்சதும் போதும் அவர் தான், நடுவில் எல்லாம் நடத்துறது அவர் தான், கடைசியில் டிசி கொடுத்ததும் அவர் தான். எங்க காலத்துல அவர் தான் சார் எல்லாம். அதுதான் முந்திய முதல் நடு இறுதியும் தனிமானவனுடைய அது கூற்று அது போல வச்சு. சரி, இவர் சொல்றார் ஐயா இந்த கல்லூரிக்கு இவர் இருந்தாரு, அதுக்கு முன்ன அவர், அப்புறம் பின்னார் அப்படின்னாரு. ஆகவே இந்த இடையில இவங்க வந்த வர்றதும் போறதும் இருந்தாலும் கூட அந்த போஸ்ட்ங்கிறது ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதி. இது 4 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு கல்லூரி முதன்மை என்று சொன்னால் அந்த கல்லூரி இருக்கிற வரைக்கும் ஒரு கால் மூடி கட்டிட்டு போனவன். அதுபோல ஆதியும் அந்தமும் இல்லாது என்று சொன்னால் நம்முடைய போக்கும் வரவும் புணர்வும் இருக்குது பாருங்க. நம்ம போவோம் வருவோம் புணர்வோம் அப்படி விட்டுருவோம் அல்லவா, எப்படி இருக்கும்? இந்த வகையில ஆதி முந்திய முதல் நடு இறுதியுமானா என்று சொன்னாலும் அவன் இந்த ஆதியோ அந்தமோ இல்லாமல் இருக்கிறான், என்றும் உள்ளவனாக இருக்கிறான், என்றும் இருக்கிறான். அந்த பிரின்சிபல் போஸ்ட்ங்கிறது என்றும் உண்டு, பிரதமர் போஸ்ட்ங்கிறது என்றும் உண்டு. இப்ப நாமே 4 பேர் 5 பேர் மாறிட்டது, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்பாய் வெறி போல. ஒரு பிரதமர் எது பிரதமர் ஒரு கோடியதாய் உடனே யோகமாய் அழியாதுன்னு புதிய திருப்பூர் கூட பாடிப்பலாம். நம்ம இவங்க ஐயா வந்திருக்காங்க திருப்பூர் நல்லா அருமையா பாடுறது, அப்படி கூட பாடிப்பலாம். ஆக பிரதமர்ங்கிறது உண்டு இல்ல, ஒரு குடியரசு நாட்டில் பிரதமர். அது போலத்தான் அவன் என்றும் இறைவன், நாம் எல்லாம் உயிர்கள் அடிமை. அந்த நிலையில் அவன் ஆதியும் அந்தவும் எல்லா அடிமை. ஆனால் அந்தந்த ஒவ்வொரு கற்பத்திற்கும் இந்த ஒரு கற்பத்தில் தோற்றுவிக்கிறான் உலகை, கொஞ்ச காலம் வைக்கிறான், மீண்டும் என்ன பண்றான், ஒடுக்குகிறான். அதைத்தான் சரியான போதும் என்ன சொல்லிட்டு முதல் சூத்திரமே, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் மூன்று விதமான செயற்பாடு என்னன்னாரு, தோற்றம், நடு, காத்தல், கடைசி இறுதி. தனக்கு உரிய தோற்றம், தனக்குரிய நடு, தனக்குரிய இறுதி வரைக்கும் ஆண்டவன் இருந்ததுனால தனக்கு தோற்றமும் முந்திய முதல், தனக்கு நடுவும் முந்திய நடு, தமக்கு இறுதி அவன் இறுதியா இருக்கிறான் என்று தம் அனுபவத்தில் வச்சு அந்த முந்திய முதல் நடு இறுதியுமானாய் என்று சொன்ன. அப்படி எல்லாம் இருக்கிறது. எனவே ஆதியும் ஆதியுமா அந்த ஆதியாய் நடுவும் ஆகி, எனவே நடுவும் என்ற உண்மை என்னன்னு சொல்லுங்க, இறுதியுமாகிங்கிறது பொருள் அல்லவா. அது திருவாசகத்தினுடைய கருத்தின்படியே நம்ம இலக்கணத்தினால திணிக்கல, இயல்பா வேண்டியது. அளவிலா அளவும் ஆகி, அளவிலா அளவு, அப்ப அளக்க முடியாத அவன் அளவினாரு. இப்ப அளத்தல் அளத்தல்னா எதை கொண்டு அளக்க முடியும், எதை கொண்டு அளக்க முடியும்? இதெல்லாம் எடுத்தல், அவன் எடுத்தல் அளவின்னு சொல்றாங்க, நிறுத்தல் அளவிங்கிறாங்க. நிறுத்தம் அளக்கலாம் அல்லவா, எடுத்து அளக்கலாம், முகந்து அளக்கலாம், நெல்லு கில்லெல்லாம் முகந்து அளக்கலாம். இப்படி எல்லாம் அளந்தான் தமிழ், எல்லா மக்களும் அளந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா தொல்லாப்பியத்துல எழுவகையாக அளக்கலாம் என்றெல்லாம் சொல்லி செஞ்சார். இப்படிப்பட்ட அளவு இருக்குதே, இந்த அளவு சரி. இப்ப நெல்லு அதை அளக்கிறோம், யார் அளக்கிறோம்? மனிதனாகிய நாம். எதை கொண்டு அளக்கிறோம்? மரக்காலால. அப்ப என்னன்னு கேட்டா, ஐயா இது 24 மரக்கா இருக்குது, ஒரு மூட்டை கொடுங்க என்று சொல்றோம். அப்போ இங்கே அளப்பவன் ஒரு எக்ஸ், அளக்கப்படுகிற பொருள் ஒரு மரக்கால், இதை கொண்டு நெல் அளக்கணும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இப்படி நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்கள் அனைத்தையுமே புறையிருள் மறைத்து தானாகவே அந்த இருள் வந்து எல்லாம் இருள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த இருள் எப்படி இந்த புறையிருள் ஆதிக்கம் செய்கின்றதோ அதுபோல பிறவி துன்பத்தையும் வீடுவேற்று இன்பத்தையும் இவற்றை அறளக்கூடிய திருவருளையும் பற்றி சிந்திக்க விடாமல், ஏன் உயிருக்கு தன்னை பற்றி கூட சிந்திக்க விடாமல், இப்படி அந்த உயிரின் அறிவிலே எந்த ஒரு சிந்தனையும் இடவொட்டாமல் அறிவு முழுதலையும் மறைத்து தானாகவே தான் மட்டுமே என்று விளங்கக்கூடிய பொருளாக இருப்பதுதான், அப்படி ஏக பொருளாக இருப்பதுதான் இந்த இருள் மலமாகிய ஆணவ மலம் என்பதை மிக நயமாக இலக்கிய சுவைபட சொன்னார். ஆணவ மலத்தை பற்றி சொல்லாமல் உலக இருளை பற்றி சொல்லிவிட்டார்கள். இதை மாதிரிதான் ஆணவ மலம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அருமையாக சொல்லிவிட்டார்கள். முதல் குறட்பாக ஒருவன் கேட்கின்றான், துன்றும் பவத்துயரும் பிறவி துயரமா, இன்பும் வீடு வேற்று இன்பமா, துணை பொருளும் திருவருளா இருவினையா, அப்படின்னா என்னால எதுவும் உணர முடியலையே அப்படின்னா. அப்படி சொல்பவனுக்கும் அப்படி சொல்பவனை கண்டு ஏனையோர் மயங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இரண்டாவது குறிப்பாக சொன்னார். இப்படி இவன் அறியாமல் இருப்பதற்கு காரணம் ஆணவ மனம்தான். எதையுமே அறிய ஒட்டாமல் அதுவே முழுமையாக மறைத்து நிற்கின்றது. எப்படின்னா உலகப் பொருள்கள் எதையுமே அறிய ஒட்டாமல் இருள் எல்லாவற்றையும் மறைத்து அந்த இருளே ஏக பொருளாக இருக்கின்றது அல்லவா. இருளை தவிர வேறு எந்த பொருள் அப்படி எல்லாத்தையும் மறைக்க முடியும்? அது மாதிரி ஆணவத்தை தவிர வேறு எந்த பொருள் உயிர்களுக்கு அறியாமையை செய்ய முடியும்? உயிர்களுக்கு அறியாமையை செய்யக்கூடிய ஒரே பொருள் ஆணவ மனம் தான். ஆணவ மனம் இல்லை என்று இன்னும் நீ சொல்வாய் என்றால் யாரிடமும் அறியாமல் இருக்கக்கூடாது. அறிவு இருக்கின்றது, அறிவு விளங்குகின்றது, எல்லாருக்கும் அறிகின்றோம். ஆனால் அறிவு மாத்திரம் தான் நம்மிடம் இருக்கின்றதா? அறியாமையும் கூடவே இருக்கின்றது. சொல்ல போனால் அறிவை விட அறியாமை தான் மிகுதி. தெரிந்தது கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு என்று சொல்கின்றோம். தெரிந்தது வந்து ஒரு துளிதான், தெரியாதது பெரிய சமுத்திரம் அளவு உள்ளது என்றெல்லாம் பழமொழிகள் கேட்கின்றோம். அப்ப தெரிந்தது கொஞ்சம் என்ன அர்த்தம்? அறிந்தது கொஞ்சம் தான், அறிவு நமக்கு கொஞ்சம் தான், அறியாமை தான் மிகுதி. ஆகையினாலே இந்த அறியாமையை செய்வது ஆணவமலம் தான். அதே நயமாக சொன்னார், இருளானதன்று இலது, எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். எவையும் மறைத்து ஏக பொருளாக இருப்பது இருள் தான். இருளானதன்றி இலது, இருளை தவிர வேறு ஒரு பொருளும் அப்படிப்பட்ட தன்மையோடு இல்லை. அது மாதிரி பிறவி துயரம், வீடுபேற்று இன்பம், திருவருள், இவை எதை பற்றியுமே அறிய விடாமல், சிந்தனையே இடவொட்டாமல் நம்முடைய அறிவை மறைப்பது ஆணவத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே ஆணவ மனம் உண்டு என்ற உண்மையினை உணர வைக்கின்றார்கள். இதை வந்து பெரிது மொழிதல் அணியிலே உலக இருளை பற்றி சொல்வது மூலமாக பெற வைக்கின்றார்கள். இருளானதன்று இலது, உலக இருளாகிய இந்த பூத இருளாகிய புற இருளை அன்றி இலது, இலது வேற எந்த பொருளும் இல்லை. எதை செய்வதற்கு? எவையும் ஏக பொருளாக நிற்கும் பொருள். எல்லா பொருளையும் மறைத்து ஏக பொருளாக இருக்கக்கூடிய பொருள் இருக்கின்றதே, அது இந்த இருளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று உலகத்தை இருளை சொல்வதன் மூலமாக ஆணவ மனத்தையும் பரவித்தார்கள். அது மாதிரி பிறவி, வீடு வேறு, திருவருள், இவை எதையுமே தெரியவிட்டாமல் மறைக்கின்ற பொருள் ஆணவ மனமே என்று பரவித்தார்கள். இப்படி மிக நயமாக சிறப்பாக ஆணவ மனத்தை பற்றி இரண்டு குறட்பாக்களிலே சொன்ன ஆசிரியர் இன்னும் நயமாக அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார்கள். சுவாமி, நீங்கள் சொன்னீர்கள் சரிதான், எந்த பொருளையுமே வந்து நாம் தெரிந்து கொள்ள விடாமல் எல்லா பொருளையுமே இந்த உலகத்து இருள் மறைக்கின்றது. ஒளி வந்து அந்த இருள் அடங்கினா உண்டு, ஏதாவது பொருளை நாம பார்க்க முடியும். அப்படி இல்லையே அப்படின்னா இந்த இருள் என்ன செய்து விடுகின்றது? எந்த பொருளுமே நமக்கு தெரிய விடாமல் தானே ஏக பொருளாக இருந்து எல்லா பொருளையும் மறைத்திருக்கிறது உண்மைதான், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அது கேட்கின்றான், என்ன கேட்கின்றான்னா, அப்படி எல்லா பொருளையும் அந்த இருள் மறைத்தாலும் அந்த இருள் இருக்கின்றது என்பதை நாம அறியத்தானே செய்கின்றோம். இருள் இருப்பதனால் தான் எந்த பொருளும் தெரியவில்லை. என்னென்ன பொருள் இருக்கு நமக்கு தெரியல, வாஸ்தவம் தான். ஆனால் இருள் இருக்கின்றது, அந்த இருள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் தான் நம்மால் எந்த பொருளையும் பார்க்க முடியவில்லை என்று நமக்கு தெரிகின்றதே. இப்போது ஓமேயத்துக்கு வந்தால், பொருளுக்கு வந்தால், பிறவி துயரத்தை பற்றியோ, வீடுபேற்று இன்பத்தை பற்றியோ, திருவருளை பற்றியோ நான் அறியாமல் தான் இருக்கின்றேன். ஆனால் ஆணவ மலம் என் அறிவை மறைப்பதனால் தான் இவற்றை நான் அறியாமல் இருக்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லையே. உலகத்தில் ஓமை சொன்னீங்க சரிதான், இருள் மறைச்சா எந்த பொருளும் தெரியாது, இருள் தான் எங்கேயும் தெரியும் சொன்னீங்க சரி. அப்ப இருளால் மறைப்புண்டு, மற்ற பொருள்கள் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த மறைக்கக்கூடிய இருளை நாம் அறிந்து கொள்கின்றோம் அல்லவா. இருள் மறைக்கின்றது எனவேதான் நமக்கு தெரியவில்லை என்ற உண்மையை அறிகின்றோம். அப்ப ஆணவமலத்தின் காரணமாகத்தான் இறைவன் அறியாமல் இருக்கும், அவன் அருள் அறியாமல் இருக்கின்றோம், பிறவி துயரம் என்ற ஞானத்தை பெறாமல் இருக்கின்றோம், வீடு பேறு பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றோம். எல்லாம் ஆணவமலம் மறைப்பு தான் காரணம்னா, அப்படி ஆணவமலம் என் அறிவை மறைக்கின்றது என்ற உணர்ச்சி என்னிடம் இல்லையே. அங்க இருள் மறைக்கின்றது என்பது எனக்கு உணர முடிகின்றது, ஆனா இங்க வந்து ஆணவமலம் தான் மறைக்கின்றது என்று உணர முடியவில்லையே என்று ஒரு தடை கேட்கும் பொழுது, நன்றாக கேட்டாய், இதற்கு விளக்கம் சொல்கின்றேன் கேட்பாயாக என்று மூன்றாவது குறட்பாவிலே சொல்கின்றார். அதாவது காணும் தன்மையுடைய கண்ணை இந்த உலக இருட்டானது எப்படி காண விடாமல் மறைக்கின்றதோ, அது மாதிரி அறியும் தன்மை கொண்ட உயிரை அறிய விடாமல் அறிவை மறைப்பதனால் அந்த ஆணவ மனத்தை இருள்னு நம்ம ஒப்பிட்டு சொன்னோம். ஆனாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கின்றது. என்ன சொன்னார்? ஒரு பொருளும் காட்டாத இருள் சொன்னார். இருள் இருக்கின்றதே இந்த உலகத்து இருள், அது ஒரு பொருளையும் காட்டாது, எல்லா பொருளையும் மறைக்கத்தான் செய்யும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் அந்த இருள் தன்னை காட்டும். ஆகா எங்கும் ஒரே இருட்டா இருக்கு. இருட்டு தன்னை காட்டி நிற்கும், ஆனா ஆணவம் நிற்கின்றதே. இருபொருளும் காட்டாது இது, இது பிற பொருளையும் காட்டாது. எது ஆணவமலம்? தன்னையும் காட்டாது. அதான் பலரும் சொல்வதை பத்தி நம்ம வியப்படவே கூடாது. என்கிட்ட ஆணவம்லாம் கிடையாது, எனக்கு ஆணவம்லாம் கிடையாதுன்னு பலரும் சொல்வதே பார்க்கும். நம்ம வியப்படவே வேண்டாம், ஏன்னா இருபொருளும் காட்டாது இதுன்னு திருவருப்பையன் ஆசிரியர் சொல்லிட்டார். ஆணவமலம் தன்னுடைய இருப்பினையும் காட்டாது. இதற்கு காரணமும் நாம அழகாக நாம புரிந்து கொள்ளும்படிதான் சொல்லியிருக்கின்றார்கள். இருட்டு வந்து எல்லா பொருளையும் மறைத்தாலும் தன்னை மறைக்கவில்லை, தன்னை காட்டி நிற்கின்றது. ஆனா ஆணவமலம் எல்லா பொருளையும் நம்முடைய அறிவிலே தோன்ற ஒட்டாமல் எல்லா பொருளையும் மறைத்தாலும் அது தன்னையும் மறைத்து நிற்கின்றது, தன்னையும் காட்டிக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இருள் வந்து நம்முடைய கண்ணைத்தான் மறைக்கின்றது, இருள் நம்முடைய அறிவை மறைக்கவில்லை. உலகத்து இருள் இருக்கின்றதே, உலகத்தை இருள் மறைப்பது எதை, தடுப்பது எதை தடுக்கின்றது? நம்முடைய கண் பார்வையை தான் தடுக்கின்றது இந்த இருள், நம்முடைய அறிவை தடுக்கவில்லை. ஆகவே நம்முடைய அறிவினாலே உய்த்து அறிகின்றோம். இருட்டு காரணமாகத்தான், இருள் சூழ்ந்திருப்பதனால்தான் எல்லா பொருள்களும் மறைக்கப்பட்டுள்ளன என்று அறிவினாலே நாம் சிந்தித்து அறிகின்றோம். ஆகவே உலகத்து இருளானது கண் பார்வையை தான் தடுக்கின்றதே ஒழிய அறிவை தடுக்கவில்லை. ஆனால் ஆணவமலம் தடுப்பது எதை? அறிவையே தடுக்கின்றது. அப்ப அறிவையே தடுத்துவிட்டால் அந்த அறிவினால் எப்படி சிந்திக்க முடியும்? ஆணவமலம் ஒன்று உள்ளதா இல்லையான் எப்படி சிந்திக்க முடியும்? அறிவையே அது மறைத்து நிற்பதனால் ஆன்ம அறிவுக்கு மற்ற விஷயங்களும் தெரியவில்லை, அந்த அறிவை மறைத்துள்ள ஆணவமலமும் தெரியவில்லை என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே மிகச் சிறப்பாக இந்த மூன்றாவது குறட்பாவினை அமைத்துள்ளார். ஒரு பொருளும் காட்டாது இருள், அதாவது இருள் உலகத்து இருள் ஒரு பொருளும் காட்டாது, எந்த பொருளையும் காட்டாது, மறைத்துவிடும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் இருள் தன்னை காட்டி நிற்கும். இருபொருளும் காட்டாது இது என்றார். இதுனா முந்தின ரெண்டு குறட்பாக்களையும் சொல்லப்பட்ட ஆணவமலம். இந்த ஆணவமலம் இருபொருளும் காட்டாது, அதாவது பிற பொருள்களையும் உணரவிடாது, ஆணவமலமாகிய தன்னையும் உணரவிடாது, இருபொருளும் காட்டாது இது என்று அருமையாக சொன்னார்கள். அப்ப அடுத்தால ஒரு ஐயம் வருகின்றது. ஒவ்வொரு குறட்பாவிலையும் இருந்தும் ஒரு ஐயம், ஒரு கேள்வி, ஒரு தடை இப்படி எழுப்பப்பட்டுதான் அடுத்த குறட்பாவுக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றார்கள். அந்த தொடர்ச்சியை நாம் உணர்ந்து அதை கற்கும் போதுதான் நமக்கு அந்த நூல் இன்பம் நமக்கு கிடைக்கின்றது. என்ன இதுல என்ன கேள்வி வருது? உயிரின் அறிவிலே இந்த ஆணவமலம் தங்கியிருந்து உயிரின் அறிவோடு அறிவாக விரவி கலந்திருந்து அந்த அறிவை கொஞ்சமும் இளவொட்டாமல் அப்படியே மறைத்துக் கொள்கின்றதே இந்த ஆணவமலம். அப்போ ஒரு ஐயம் வருகின்றது. என்னவென்றால், இறைவனுடைய அருள் எல்லா உயிர்களிடமும் கலந்துள்ளது அல்லவா? இறைவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றோம், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கான். அப்ப உயிர்களின் அறிவில் இறைவனுடைய அருளும் கலந்திருக்கும். தன்னுடைய அருளாலே எல்லா இடத்திலும் சூரியன் தன்னுடைய கதிரினாலே உலகெங்கும் கலந்திருப்பது போல இறைவனும் தன்னுடைய திருவருள் சக்தியினாலே எல்லா இடத்திலும் நீக்க வேண்டி நிறைந்திருக்கின்றானே. சூரிய வியாபகம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். சில நாடுகளில் பகல் பொழுது, சில நாடுகளில் இரவு பொழுது. ஆனா அந்த நாட்டில் அவனுடைய வியாபகம் போகல, அங்க போகும்போது இங்க வராது. இப்ப இங்க சில நாடுகள் இப்ப பகலா இருக்கும், இங்க சூரிய வியாபகம் இப்ப இல்ல. ஆனால் திருவருள் வியாபகமோ இல்லாத இடமே இல்லை, எல்லா இடமும் நீக்கவர நிறைந்திருக்கின்றது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினார், அப்படி எல்லாம் ஊனாகி உயிராகின்றார். அப்ப உயிர்கள் அறிவிடத்திலே இறைவனுடைய அருளும் கலந்துள்ளது அல்லவா? அப்ப உயிர் அறிவிலே இறைவன் அருள் கலந்திருக்கும் போது இந்த ஆணவமலமும் எப்படி அந்த உயிரறிவிலே தங்கியிருக்கின்றது என்று ஒரு அருமையான ஐயப்பாடு எழுகின்றது. அதற்கு விடை சொல்கின்றது இந்த நான்காவது குறட்பா. உயிரின் அறிவிலே திருவருள் கலந்திருப்பதும் உண்மை, ஆணவமலம் கலந்திருப்பதும் உண்மை என்று இந்த குறட்பா சொல்கின்றது. அன்றளவி உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அன்றளவி இருள், முதல் இருள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டில் இருள் தான் கடைசியா இருக்கு, அதை முதல்ல வச்சுக்கணும். இருள், இருள்னு சொல்லும் போது ஓமை ஆக பேர ஆணவமலத்தை குறிக்கிறது. இருள் போன்ற ஆணவமலம், ஆணவமலத்தை பற்றி தான் சொல்கின்றார். இருள் அதாவது இருள் மலமாகிய ஆணவமலம் ஆவியை அன்றே உயிரோடு, அன்றே அன்றேனா தொன்று தொட்டே, எப்போது தொடக்கமில் காலம் தொட்டே உள்ளொளியோடு அளவி, அதான் உள்ளொளி தான் திருவருள். உயிரின் அறிவோடு திருவருள் கலந்துள்ளது, உள்ளொளியாகிய திருவருள். அந்த திருவருள் உயிரோடு கலந்திருக்கிறதோ அது போலவே அந்த திருவருளோடு சேர்ந்து அளவி தானும் ஆணவமூலமாகிய அந்த தானும் அந்த உயிரறிவோடு கலந்துள்ளது. உயிர் அறிவிலே கலந்துள்ள திருவருளோடு சேர்த்து ஆணவமூலமும் அந்த உயிரறிவில் கலந்துள்ளது. அதனிடையே அடங்கி ஆவியிடையே அடங்கி அந்த உயிரிடத்திலே இந்த ஆணவ மூலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்றைய வரை இருக்கு. சொல்லாட்சியை பாருங்க, இன்றளவும் நின்றது இருள். இந்த சொல்லாட்சி மிகச்சிறப்பானது. என்ன, உயிர் அறிவில திருவருளும் கலந்துள்ளது, உயிரறிவில் ஆணவ மலமும் கலந்துள்ளது, ரெண்டுமே கலந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரெண்டு கலப்பும் ஒன்றா, அடுத்த கேள்வி அதானே வரும். திருவருள் கலந்திருப்பது போல ஆணவ மல கலப்பு உள்ளது என்றால், இதுல எது நிரந்தரமான கலப்பு, எது தற்காலிகமானது? அந்த அரிய உண்மையினை இங்கே சொல்கின்றார். உயிர் அறிவிலே திருவருள் கலந்துள்ளது என்றால் அந்த திருவருள் என்னாலும் உயிரறிவை விட்டு நீங்காது, எப்போதும் உயிரறிவிலே நீக்கமின்றி நிறைந்திருக்கும் திருவருள். ஆனால் ஆணவ மலமும் உயிரறிவில் கலந்துள்ளது, திருவருளைப் போலவே கலந்துள்ளது வாஸ்தவம் தான். ஆனால் இன்னை வரை இருக்கின்றது ஆணவ மலம் சொல்லும் போது, இன்றளவும் நின்றது இருள் அப்படின்னு சொல்லும் போது, இது என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடியது அல்ல. உயிருக்கு பக்குவம் வரும் பொழுது அது ஆணவ மல பிணிப்பினை உணர்ந்து அதிலிருந்து விடுபடத்தக்க வகையிலே சிவநெறியிலே அந்த உயிர் ஒழுகி ஞானாசிரியனுடைய குருவருளாலே அந்த ஆணவ மலத்தினுடைய சார்பினை தன் அறிவை விட்டு அந்த ஆணவ மலம் நீங்கும்படி செய்ய வேண்டிய உபாயங்களை வழிபாடுகளை இந்த உயிர் செய்து அந்த ஆணவ மல சார்பு நீங்கிக் கொள்ளும். அதன் பிறகு அந்த ஆணவ மலம் அந்த உயிர் அறிவிலே கலந்திருக்காது. இன்றைய வரை கலந்திருக்கின்றது உயிர் அறிவில் என்று நயமாக சொல்கின்றார். இன்றைய வரை கலந்திருக்கிறது என்றால் எதிர்காலத்திலே அந்த உயிருக்கு பக்குவம் தோன்றுகின்ற காலத்திலே அந்த உயிர் அறிவை விட்டு ஆணவ மலம் நீங்கி போகும் என்ற அரிய கருத்தை எவ்வளவு நயமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இருள், இருள் மலமாகிய ஆணவ மலம் ஆவியை அன்றே உள்ளொளியோடு அளவி உயிரை உயிர் அறிவை திருவருளோடு சேர்ந்து உயிர் அறிவில் அளவி தானும் கலந்து அதனிடை அடங்கி அந்த உயிரினை உயிரின் அறிவிலே அந்த ஆணவ மலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்னை வரை இருக்கின்றது, நாளைக்கு இருக்காது, எதிர்காலத்திலே இருக்காது. ஏன்னா உயிரறிவில் எதுவும் இருக்கின்றது, திருவருளும் இருக்கின்றது. நமக்கு ஆணவ மலத்தை பற்றி கேட்க கேட்க நமக்கு வந்து கவலை அதிகமாகும். ஏன்னா ஆணவ மலம் மிக தீயது, அந்த மிக தீமையான ஆணவ மலம் இருளை விட தீமையானது. இருள்னா எவ்வளவு சிரமம், எங்கும் இருள் சூழ்ந்திருந்ததுன்னா யாரும் திட்டமிட்டபடி எந்த வேலையும் செய்ய முடியாது. நீ பொழுதுலாம் வீணா போகுது என்று வருந்துவோம். சரி, மீறி எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போகணும்னு பார்த்தா எந்த ஆபத்து வரும்னு தெரியாது, கீழே என்ன இருக்கும்னு தெரியாது, மேடா பள்ளமா, இதிலே விலங்குகள் உள்ளனவா, கொஞ்சம் நடந்து போகணும், மீறி நடந்து போகணும்னு நினைச்சா பல இன்னல்களை நாம சந்திக்க நேரிடும். இப்ப இருள் வந்து நிச்சயமாக கூடியதுதான். அதனாலதான் இவ்வளவு செலவழிச்சு பற்பல விளக்குகள்லாம் வாங்கி இரவு பொழுதே அந்த இருட்டாலே பாதிக்க முடியாதபடி நம்ம செய்து கொள்கின்றோம். ஆனா அந்த இருளை விடவும் மிக பொல்லாததாக ஆணவ மலம் உள்ளது. இருளாவது தன்னை காட்டி நிற்கின்றது, தன்னை உணரத்தக்க வகையிலே அந்த இருள் தன்னை காட்டி நிற்பதனாலே அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை நாம் சிந்தித்து பல விளக்குகளை செயற்கையாக நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். ஆனா ஆணவ மலம் தன்னையும் காட்டிக் கொள்ளாதனால அது மிக கொடியது. அப்போ ஒரு பெரிய துன்பம் தரத்தக்க பொருள் நம்மிடம் இருந்து கொண்டு அது தன்னுடைய இருப்பையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தது என்றால் அப்ப அதனால எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தீமைகள்லாம் நமக்கு விளையும்னே சொல்ல முடியாது, மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. ஆகையினாலே இப்படிப்பட்ட தீமையான ஆணவ மலம் நம்முடைய அறிவிலே இருக்கின்றதே, நம்முடைய அறிவு எங்கும் வேற நம்மளை விட்டு பிரிஞ்சு இல்லை. இப்படிப்பட்ட மிக கொடிய இந்த ஆணவ மலம் நம்முடைய அறிவோடு அறிவாக கலந்து இருக்கின்றது. நம்மை விட்டு பிரிந்து எப்பமாவது வந்து நமக்கு துன்பம் கொடுத்தா பரவாயில்லை, எப்பவுமே நம்ம அறிவோடு கலந்துள்ளது இந்த ஆணவ மலம் என்று நம்ம எண்ணும்போது நமக்கு கவலை அதிகமாகிறது. அந்த கவலையை தீர்க்கும் முகமாக சொல்கின்றார், நம்முடைய அறிவிலே ஆணவ மலம் மட்டுமன்று திருவருளும் கலந்துள்ளது. தொன்று தொட்டு நம்முடைய அறிவிலே ஆணவ மலமானது எப்படி இருக்கின்றது என்றால் தொன்று தொட்டு நம்ம அறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல. அதான் இன்றளவும் இந்த ஆணவ மலம் இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவில் அந்த ஆணவ மலம் மட்டுமல்ல திருவருளும் கலந்துள்ளது. அந்த திருவருள் அந்த ஆணவ மலத்தை ஒடுக்க வல்லது. ஆணவ மலம் மட்டும் நம்முடைய அறிவில் கலந்திருக்கவில்லை, அந்த ஆணவ மலத்தை ஒடுக்க வல்ல திருவருளும் நம்முடைய அறிவிலே கலந்துள்ளது. ஆகவே இந்த திருவருள் என்று அந்த ஆணவ மலத்தை முற்றிலும் ஒடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதோ இன்று வரைக்கும் இந்த ஆணவமனை இருந்து கொண்டிருக்கின்றது. திருவருள் விளக்கம் அந்த உயிர் அறிவிலே வர வர திருவருள் விளக்கம் மிகுதியாக வந்ததென்றால் அந்த உயிர் சத்தினிபாதமுற்ற உயிர் சொல்றோம். அப்படிப்பட்ட உயிரிடம் அந்த ஆணவமலை எந்த வேலையும் செய்ய முடியாது, அவனுடைய மறைப்பெல்லாம் செல்லாமல் போய்விடும். அதனால ஏதோ இன்று அளவு இந்த ஆணவமலம் இருக்கின்றது என்று நயமாக சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து மகிழக்கூடிய வகையிலே அமைத்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே, இந்த நான்காவது குரட்பாவிலே ஓர் ஐயம் எழ அடுத்த குரட்பாவிலே விடை கூறுகின்றார்கள். அதாவது என்னவென்றால், உயிர் அறிவிலே திருவருளோடு சேர்ந்து ஆணவமலமும் கலந்துள்ளது என்று சொன்னால் இந்த ஆணவமலம் என்ன வேலை செய்கின்றது? நன்மையே செய்யாது, தீமையே தான் செய்யும். அவர் சிவபெருமானுக்கு நேர் எதிர் ஆணவமலம். ஆணவமலத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானோடு ஒப்பிடணும். சிவபெருமானோடு நேர் எதிரானது. சிவபெருமான் நன்மையை மட்டுமே செய்வார், தீமையே செய்ய மாட்டார். நன்றுடையானை தீயது இல்லானை. நன்றுடையானைன்னு சொன்னா மட்டும் போதாதா? உலகத்தில் பல பொருள் இருக்கு, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். நன்மை மட்டும் செய்யக்கூடிய பொருள் ஒரு பொருளும் கிடையாது. அது சிவம் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நன்று உடையானைன்னு சொன்னவர்கள் தீயது இல்லானை. ஆகவே சிவபெருமான் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவன், ஆணவமலம் தீமை மட்டுமே செய்யக்கூடியது. அப்போ இப்படி தீமை மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஆணவமலம் உயிர் அறிவில் கலந்துள்ளது. எது எதனோடு? திருவருளோடு சேர்ந்து. அப்போ ஐயம் வருகின்றது, உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற இந்த ஆணவமலம் உயிர் அறிவை எப்படி பிணித்துள்ளது இழவொட்டாமல்? அது மாதிரி திருவருளும் உயிரறிவில் இருக்கின்றது, ஆணவமலமும் உயிரறிவில் இருக்கின்றது. இப்ப ஆணவமலமும் திருவருளும் ஒரே இடமாக உயிர் அறிவில் இருக்குன்னா, இப்ப இந்த ஆணவமலம் திருவருளை பிணிக்க முடியாதா? இறை அருளை பிணித்து அதன் வாயிலாக இறைவனை பிணிக்க முடியாதா என்று சொன்னால், இறைவனிடம் இந்த ஆணவமலத்தினுடைய செயல்பாடு செல்லாது. கரையா எதுல பிடிக்கும்? மரக்கட்டையில பிடிக்கும் கரையா. சுவாமி யாரு? சுவாமி அப்படியே ஒரு நெருப்பு தூண், அதுல போய் கரையான் பிடிக்க முடியுமா? அவனுடைய என் குணங்கள், மேன்மையான என் குணங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பரம்பொருள் முதலிலேயே அவனை பற்றி சொல்லிவிட்டு தான் நூலை தொடங்குகின்றார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று முதலிலேயே சிவத்தை பற்றி சொல்லித்தான் தொடங்குகின்றார். அப்படிப்பட்ட மேன்மை குணங்கள் கொண்ட சிவபெருமானை இந்த ஆணவமலம் பற்றும் என்பது சிறிதும் பொருந்தக்கூடியதன்று. ஆணவமலத்துடைய செயல்பாடு சிறிதும் செல்லாது. பல உயிர்களின் அறிவை இந்த ஆணவமலம் மறைத்திருந்தாலும் சிவபெருமானை மறைக்க முடியாது என்று ஒரு கருத்து உள்ளது. அந்த கருத்து இதன் மூலமாகவே பெறப்பட்டு விடலாம். அடுத்த பாடலுக்கு நாம் சொல்வது என்பது இயலாது. அடுத்த பாடலிலே சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அடுத்த பாடலிலே என்ன ஐயம் வருகின்றது என்றால், உயிர் அறிவில் கலந்திருந்தும் எந்த உயிராலும் அந்த ஆணவமலத்தினுடைய கலப்பு அறியப்பட முடியாத நிலையிலே இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன என்பதற்கு தான் விடை சொல்கின்றார். அதாவது உயிர் அறிவிலே இந்த ஆணவமலம் இருந்தும் எந்த ஆன்மாவுக்கும் அந்த ஆணவமல கலப்பு அறியத்தக்கதாக இல்லை. இது எதை போன்ற உள்ளது என்று சொன்னால், அதை ஓமை மூலமாக பிரிதும் முடிதலாக சொல்லிவிட்டார்கள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று சொல்லிவிட்டார். பலர் என்று சொன்னது பல ஆன்மாக்கள். இருட்பாவைன்னு சொன்னது ஆணவமலம். இந்த இருட்பாவை இருக்கின்றாலே, இந்த ஆணவமலமாகிய பாவை இருக்கின்றாலே, இவர் பல ஆன்மாக்களை தனக்கு கணவனாக உடையவள். ஏன்னா பல ஆன்மாக்களையும் அவர் சேர்ந்திருக்கின்றார், அது பற்றி சொன்னார். ஆனா அதுல எந்த கணவனுக்கும் தன்னுடைய கற்பு, தன்னுடைய இயல்பு, தான் எப்படிப்பட்ட தீய பொருள் என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றான். அப்ப ஏற்கனவே ஒரு குரல்பாவில் சொல்லியாச்சுன்னு அவன் நினைப்போம். இருபொருளும் காட்டாது இதுன்னு முன்னாலே சொல்லிவிட்டார்களே, உலக இருளாது பிற பொருளை மறைக்கும் தன்னை காட்டும். ஆனா ஆணவமலம் பிற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாதுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார்களே என்று சொன்னால், இந்த பாடலே இன்னும் வலியுறுத்தி சொல்கின்றார். எல்லா உயிர்களிடமும் கலந்திருந்தும் தன்னை காட்டாமல் இருக்கின்றது என்று அதனை வலியுறுத்தி சொல்கின்றார். ஏன்னா போன பாடல சொன்னார்கள் இல்லையா, தொன்று தொட்டு உயிரறிவிலே இருக்கின்றது. அப்படி தொன்று தொட்டு உயிரறிவிலே இருந்தாலும், அப்படி நெருங்கிய சம்பந்தத்தோடு இருப்பதனாலே ஆன்மாவை கணவன் என்றும் ஆணவமலத்தை இருள் பாவை என்றும் குறிப்பிட்டார். அப்படி ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அந்த இருள் பாவையாகிய ஆணவமலம் எல்லா ஆன்மாக்களையும் தனக்கு கணவனாக கொண்டிருக்கின்ற அந்த கீழான ஆணவமலம் அதிலே எந்த ஒரு கணவனுக்கும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தன்னுடைய கற்பு தான், அதாவது தன்னுடைய அந்த தீய தன்மைகள் புலப்படும் வகையிலே அந்த ஆணவமிடம் விளங்கவில்லை. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு.

கற்பை காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய கணவன் ஆனவமலத்துக்கு கணவனாக சிவபெருமானை சொல்வார்கள், சொல்லி அவனுக்கு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். இவ்வாறு விளக்கம் சொல்வது சிறிதும் பொருந்தாது என்பதை பல தொல்லாசிரியர்கள் காட்டியுள்ளார்கள். அதைத்தான் நம்முடைய விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள், பழைய உரையாசிரியர் யாரும் இந்த பாடத்தை மேற்கொள்ளவில்லை, கணவர்க்கும் என்பதே வல்லினம் போடவே இல்லை, பிற்காலத்து ஆசிரியர்கள் தான் சிலர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நிரம்பளிய தேசிகர் உயிர்களைத்தான் ஆனவமலத்துக்கு கணவர்னு சொல்லியிருக்கார், சிவபெருமானை சொல்லவில்லை. இதற்கு விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள், பிற்காலத்திலே சில உரையாசிரியர்கள் பலர் என்பது ஆன்மாக்கள் சொல்லி, ஆனா கணவன் சொன்னது சிவபெருமான் சொல்லி, ஆணவமூலமாகிய பாவை பல ஆன்மாக்களையும் சேர்ந்திருக்கின்றார், ஆனால் தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானுக்கு தன்னுடைய கற்பை உணர்த்தாமல் இருக்கின்றார் என்று சொல்வது அது சிறிதும் பொருந்தாது என்பதை அருமையாக காட்டியுள்ளார்கள் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள். ஒருவன் தன் உடமையை நோக்கி உடையான் எனவே வழங்கப்பெறுவன், கணவன் எனப்படான். என பசுபாசங்கள் சிவபெருமானுக்கு அடிமையும் உடமையுமா இல்லையா? ஆகவே உடமையை நோக்கி உடையான் தான் சொல்லப்படுவான். உயிர்களுக்கு சிவபெருமான் தலைவன், என்ன உயிர்களை வழிநடத்த தலைவன், வழிநடத்துபவன். ஆனா சடப்பொருளாகிய ஆணவமலத்தை அது என்ன வழிநடத்த இருக்குது? அப்ப அதுக்கு போய் தலைவன் கணவன் என்று எப்படி சொல்ல முடியும்? உடையான் தான் சொல்ல முடியும். எல்லா பொருளும் அவனுடைய உடமை. ஆணவமலத்துக்கு சிவபெருமான் உடையான்னு சொல்லலாம், முடிய கணவன் சொல்வதற்கு சம்பந்தம் இல்லை. எனவே கணவன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் கணவன். சிவபெருமானுக்கும் ஆணவமலத்துக்கும் ஒரு நாள் சம்பந்தம் கிடையாது. எனவே இருட்பாவையாகிய ஆணவமலத்தை மறுவும் உரிமை சிறிதும் இல்லாத கடவுளை அந்த இருட்பாவைக்கு கணவன் என்றாலும், அந்த இருட்பாவையே வேறு பலரும் பலரையும் புணரும் ஒழுக்கம் இல்லாத இல்லாள் என்றாலும், சிவபெருமான கணவனுக்கு என்றும் அந்த தீய நடத்தை புலப்படாமல் இருத்தலே அந்த இருட்பாவைக்கு சீரிய கற்பு என்றாலும், தீச்சொர் பொருள் பயக்கும் அவசித்தாந்த மாதல் அறிக என்று நம்முடைய விளக்க குறிப்பாசிரியர் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் வன்மையாக மறுத்துள்ளார்கள். சிவபெருமானுக்கு மாயையைத்தான் வைப்பு சக்தியாக சொல்வார்கள். திருவருட்சக்தியை வள்ளி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் திருவருட்சக்தி பெண்ணாக உமையன்னையாக விளங்குவதனாலே வள்ளி என்பார்கள். அதுபோல மாயையும் சிவபெருமானுக்கு வைப்பு சக்தியாக இருப்பதனாலே வள்ளி என்று மாயை அழைக்கின்றார். வள்ளி மலகன்மம் சிவஞான போதத்தில் இருக்கு. மலம்ங்கிறது ஆணவமலம், கண்மம்ங்கிறது அது கண்மமலம், மாயாமலம் சொல்லக்கூடிய இடத்துல வள்ளினார். அத மாவாளித்தின் இடத்திலே சொல்வார்கள், சிவபெருமான் ஆன்மாவோடு எப்படி அத்வைதமா இருக்கானோ அத மாதிரி ஆன்மாவின் கீழ் அடங்கி இருக்கக்கூடிய மாயை மாயையங்களோடும் கண்மத்தோடும் அத்வைதமாகத்தான் இருப்பான். அப்ப மூலமலமாகிய ஆணவமலத்தோடும் அத்வைதமா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, மூலமலமும் அவனுக்கு அடங்கியதுதான், ஆணவமலமும் சிவபெருமானுக்கு அடங்கிதான் இருக்கின்றது, ஆனால் ஒளி இருளோடு கலந்துள்ளதான்னு கேட்டா ஒளி முன் இருள் வந்து நிற்காது. அது மாதிரி ஆணவமலம் சிவபெருமான் முன்னாலே ஒடுங்கி இருப்பதனாலே அங்க வந்து ஆணவமலத்துக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாவாடியும் தெளிவாக சொல்கின்றது. ஆகையினாலே இறைவனோடு எந்த சம்பந்தமும் இல்லாத ஆணவமலத்தை இறைவனுக்கு மனைவி என்று சொல்வதும், இறைவனை அந்த ஆணவமலத்துக்கு கணவன் சொல்வதும், இறைவனுடைய மனைவியாக ஆணவமலம் பல உயிர்களையும் சேர்ந்துள்ளது, ஆனாலும் இறைவனுக்கு தன் கற்பை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்வது சிறிதும் பொருந்தாது. யாரோடு சேர்ந்துள்ளதோ அவனுதான் கணவன் சொல்ல முடியும். உயிர்களோடு தான் ஆணவமலம் சேர்ந்துள்ளது, அப்ப ஆணவமலத்துக்கு உயிர்கள் தான் கணவன் சொல்ல முடியும். சேர்ந்தாலும் தன்னுடைய இயல்பை அந்த கணவர்களுக்கு காட்டிக்கொள்ளவில்லை, தன்னுடைய தீய இயல்பை காட்டவில்லை என்பதுதான் அங்கே பொருளாக அமைந்துள்ளது என்று அங்கே நமக்கு புலப்படுத்துகின்றார்கள். அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார், பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. எனவே இதுகாரம் ஐந்து குறட்பாக்களிலே ஆணவமலம்தான் நம்மை அறிய விடாமல் நம் அறிவை தடுக்கின்றது என்ற உண்மை பெறப்பட்டது. எனவே இதற்கு மேலும் நாம வந்து நம்முடைய அறிவை தடுப்பது வேறு வேறு பொருள்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்வார்கள். ஆணவமல உண்மையை உடன்படாதவர்கள் தமோ குணம்தான் நம் அறிவை மறைக்கின்றது அப்படிம்பார்கள், தமஸ் என்று ஏதாவது சொல்வார்கள். அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான் காரணம், அஞ்ஞானம் அஞ்ஞானம் பார்கள், பிராந்தி ஞானம் பார்கள், இப்படி பல்வேறு பெயர்களை அடுக்குவார்கள். ஆனால் ஒரு பெயரை பயன்படுத்தினோம் என்றால் அதற்கு தெளிவான திட்டவட்டமான வரையறை கொடுக்க வேண்டும். நாம ஆணவமலம்னு சும்மா சொல்லிவிட்டு போகல, அதுக்கு எப்படிப்பட்ட வரையறை கொடுக்கின்றோம். ஆணவமலம் நித்த பொருள், அது வியாபக பொருள்,

0: உயிர்களின் அறிவை மறைக்கும், திருவருளை மறைக்காது. எங்கும் திருவருள் இருக்கின்றது, ஆனாலும் உயிர்கள் திருவருளை அறிய முடியவில்லை. ஏனென்றால் சூரிய ஒளியில் ஒரு குருடன் இருக்கின்றார் என்றால் சூரிய ஒளியில இருந்தும் அவன் வந்து அதை அறிய முடியவில்லை. அது மாதிரி நாமளும் திருவருள் வியாபகத்தோடு தான் இருந்தும் அறிய முடியல. ஏன்னா அந்த குருட்டு கண்ணை அந்த படலம் மறைப்பது போல உயிரறிவை ஆணவமலம் மறைக்கின்றது என்றெல்லாம் நாம தெளிவாக சொல்கின்றோம். ஆனா எந்த வரையறையும் கொடுக்காமல் பல பெயர்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்வதனால என்ன பயன் என்று கேட்கின்றார்கள். பன்மொழிகள் ஏன், பல மொழிகள் சொல்வது ஏன்? உணரும் பான்மை தெரியாத தன்மை, உணரும் முறையே தெரியாமல் அதனுடைய அறிவே தடைபட்டு கிடக்கின்ற தன்மை இருளார் தந்தது, ஆணவமலம் தந்தது. ஆணவமலத்தை இருள் சொன்னார்கள். ஆகுபெயராக ஆறு விகுதி சேர்த்து இருளார் அப்படின்னாங்க. அது பெரியவர்களைத்தான் ஆறு விகுதி சேர்த்து சொல்வார்கள் இல்லையா, சிறந்த நூல்களையும் சொல்வார்கள். சிவஞான சித்தி நூல் பேரு ஆறு விதி சேர்த்து சித்தியார், பிற்காலத்தில் பாரதியார் சொல்றோம், பாரதியின் பட்டம் கொடுத்தார். சிறப்பு பற்றி ஆறு விதி சேர்த்து பாரதியார் சொன்னார். இப்படி சிறந்த பொருள்களை ஆறு விதி பொறுத்து சொல்றது மாதிரி இங்க இகழ்ச்சியாக சொன்னார்கள். ஆணவமலத்தை வந்து ஆறு விதி சேர்த்து இருளார் அப்படின்னார். இருளாராக இந்த ஆணவமலம் தான் அறிய விடாத தன்மையை தந்ததை ஒழிய வேறு பல மொழிகள் கூறுவதிலே பயனில்லை என்று சொல்கிறார்கள். ஆக இதுகாரும் இந்த இருள்மல நிலை அதிகாரத்திலேயே பார்த்த செய்திகள் என்னவென்றால், பிறவி ஆகிய துன்பம் இல்லை என்றோ, முத்து இன்பம் இல்லை என்றோ, இவற்றை வழங்கக்கூடிய துணைப்பொருள் திருவருள் இல்லை என்றோ எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவற்றிலே பலவற்றையும் நாம் அறிய விடாமல் இருப்பதற்கு ஆணவமலமே காரணம். பல பொருள்களையும் அறிய விடாமல் இருள் மறைப்பது போல ஆணவமலமே நம் அறிவை மறைக்கின்றது என்று இரண்டாவது உரட்பாவிலே சொன்னார்கள். மூன்றாவது உரட்பாவிலே சொன்னார்கள், இருளாவது எல்லாவற்றையும் மறைத்தாலும் தன்னுடைய இருப்பினை காட்டி நிற்கும், உணர்த்தி நிற்கும். ஆனால் ஆணவமலமோ பிறபொருளையும் அறிய விட்டாது, தன்னையும் அறிய விட்டாது என்று சொன்னார். நான்காவது உரட்பாவிலே தொன்று தொட்டு உயிரறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல அந்த திருவருளோடு சேர்ந்து ஆணவமலமும் கலந்துள்ளது. ஆனால் இன்று வரை ஆணவமலம் கலந்துள்ளது, திருவருள் கலப்பு என்றும் இருக்கும், ஆணவமல கலப்பு இன்று வரை இருக்கின்றது, பக்குவம் ஆகும் போது நீங்கிவிடும் என்று புகழவித்தார்கள். இப்படி எல்லா உயிர்களையும் இந்த ஆணவமலம் புணர்ந்திருந்தும் எந்த உயிராகிய தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல், கற்பாகிய இயல்பினை அந்த தீய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல் விளங்குகின்றது என்றார்கள் என்று இவ்வாறு கூறிய ஆசிரியர், எனவே இதுகாரம் கூறியவற்றால் ஆணவமலம் உயிரறிவிலே தொண்டு தொட்டு கலந்திருப்பதனால்தான் உயிரிடம் அறியாமை காணப்படுகின்றது, உயிருக்கு பிறவி வழங்கப்பட்டதற்கே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 6
1: விளக்கம். வள்ளல் அன்று வாய் மலர்ந்த ஆகமங்கள். சிவபெருமானே வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்தார் என்பது சைவ சமயத்தின் கொள்கை. அவற்றை அவர் அருளி செய்தது சதாசிவமூர்த்தி என்னும் நிலையில் இருந்தே ஆகும்.
2: சதாசிவ உங்களுக்கு முதலே சொன்னேன், இறைவனுடைய சதாசிவ ரூபத்திலேதான் இறைவனுடைய ஆகமங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன.
1: சதாசிவ வடிவம் என்பது 5 முகங்களும் 10 கைகளும் உடையது. கிழக்கு முதலிய
2: இன்றைக்கு ஒரு புது செய்தி தெரிந்து கொண்டோம். இதுகளைத்தான் நான் சொல்றது. சதாசிவ ரூபம் என்பது 5 தலை 10 கை. நேரத்தில் உங்களுக்கு முன்னே தெரிந்திருக்கலாம், தெரியாவிட்டால் இது நாங்கள் முதல் முதல் தெரிந்து கொள்கிற ஒரு செய்தி. சதாசிவ ரூபம் என்பது 5 தலைகளும் 10 கைகளும்.
1: கிழக்கு முதலிய 4 திசைகளை நோக்கினவாக 4 முகங்களும், அவற்றின் மேல் நடுவே வானத்தை நோக்கியதாக ஒரு முகமும் இருக்கும். மேல் நோக்கிய உச்சி முகம் ஈசானம் எனப்படும். கிழக்கு நோக்கிய முகம் தற்புருடம் எனப்படும். தெற்கு நோக்கிய முகம் அகோரம் எனப்படும். வடக்கு நோக்கிய முகம் வாமதேவம் எனப்படும். மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம் எனப்படும்.
2: இதனாலேதான் நமக்கு 11 மந்திரங்கள் சொல்லித் தருகிறார்கள். சைவர்களுக்கு தீட்சை பெறுகிற பொழுது 11 மந்திரங்கள் சொல்லித் தருவார்கள். அதற்கு ஒரு பெயர் உண்டு, எனக்கு உடனே வரவில்லை. அந்த 11 மந்திரங்களிலே இந்த 5 முகங்களையும் சொல்லுகிறதாகிய மந்திரங்கள் உண்டு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம். ஈசாய நம, தற்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோசாதாய நம என்றது அந்த 5 முதல் மந்திரங்கள். அதற்கு பிறகு ஒரு 6 மந்திரங்கள். இதெல்லாம் சேர்த்து 11 மந்திரங்கள் தான் நாங்கள் தீட்சையிலே பயன்படுத்துகிற மந்திரங்கள்.
1: மேற்கூறியவாறு சிவபெருமான் சதாசிவ வடிவம் தாங்கி நின்று கீழ் நின்ற 4 முகங்களாலும் 4 வேதங்களையும் மேல் நிற்கும் ஈசான முகத்தால் சிவாகமங்களையும் அருளி செய்தார்.
2: இப்ப பாருங்க, பயன்படுதோ இல்லையோ புது செய்திகள் எவ்வளவு நமக்கு வருது. இன்றைக்கு சமய பேச்சாளர்கள் என்று மேடையில் இருக்கிற ஒருத்தருக்கும் இதை பத்தி ஒன்றுமே பெரும்பாலும் தெரியாது. அவர்களை இழிவு செய்ய நான் சொல்லவில்லை, நீங்க வேணுமானால் சும்மா கேட்டு கூட பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த விடயங்கள் இதெல்லாம் சமயத்தினுடைய ஒரு அடிப்படை தளங்கள். தேவையா இல்லையா என்பது வேற பட்சம் தெரிந்திருக்க வேண்டும். சைவத்திலே இருக்கிறவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 4 வேதங்களை 4 முகத்திலே இருந்தும் மேலே இருக்கக்கூடியதாகிய ஈசான முகத்திலே இருந்து ஆகமங்களையும் இறைவன் தோற்றுவித்தார் என்பது ஒரு குறியீட்டு செய்தி. நீங்கள் இதை அப்படியே வடிவமாக்கி கொண்டு இதுல வந்து எடுக்கப்படாது. இது இறைவனுடைய 5 முகங்கள். அந்த 5 முகங்களிலே 4 இருந்து வேதமும் 1 இருந்து ஆகமமும் தோன்றுகிறது என்கிறார்.
1: உச்சியில் உள்ள ஈசானம் என்னும் ஒரு முகமே கிழக்கு முதலிய திசைகளை முறையே நோக்கி தற்புருடம் முதலிய 4 முகங்களாயும் நிற்கும். அந்த 4 முகங்களாலும் முகம் ஒன்றுக்கு 5 ஆகமங்களாக 20 ஆகமங்களையும் இயல்பான ஈசான நிலையில் நின்ற அம்முகத்தால் 8 ஆகமங்களையும் சதாசிவமூர்த்தி அருளினார் என்பர்.
2: மூல ஆகமங்கள் 28, வேதம் 4 என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகமத்தை பற்றி நாங்கள் பெரிய அக்கறை கொள்வதில்லை, ஆனால் சைவர்களுக்கு ஆகமந்தான் சிறப்பு நூல். ஆகவே மூலாகமங்கள் எத்தனை என்று கேட்டால் சொல்ல தெரிய வேண்டும், 28. அதிலே 5 சதாசிவம் என்கின்ற அந்த உச்சியிலே இருக்கிறது எல்லா திசையும் நோக்கும் என்றபடியால் 4 பக்கமும் நோக்குகிற முகத்திலிருந்து 5 ஆகமங்கள், மேலே நோக்குகிற முகத்திலிருந்து 8 ஆகமங்கள், 25 28 ஆகமங்களை தோற்றுவித்தார் இறைவன் என்பது நம் சமயம் சொல்லுகிற செய்தி.
1: சத்தியோஜாத முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அச்சிதம் என்பன.
2: இது சும்மா காதல ஒரு தரம் விழுத்த வேண்டிய விஷயம். இது நீங்கள் கட்டாயம் மனநம் பண்ணி வைக்கணும். மனநம் பண்ணி வைக்க ஒரு வித்த காட்டலாம், மிரட்டக்கூடியவனால மிரட்டலாம், உங்களுக்கு தெரியுமா இதுல என்று சொல்லி காட்டலாம். தவிர பெரிய அவசியம் இல்லை. 5 ஆகமங்களை இந்த முகத்தில் இந்த பெயர்களை கொண்ட 5 ஆகமங்களை உருவாக்கினார்.
1: வாமதேவ முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் தீப்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்பிரபேதம் என்பன. அகோர முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் விஷயம், நிஸ்வாசம், சுவாயம்புவம், ஆக்னேயம், வீரம் என்பன. தற்புருட முகத்தால் சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் இரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகபிம்பம் என்பன. ஈசான முகத்தால் சொல்லப்பட்ட 8 ஆகமங்கள் புரோர்கீதம், இலலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் என்பன.
2: இந்த இலலிதம் என்பதை அப்படி வாசிக்கப்படுது, லலிதம்,
1: லலிதம், ஓ
2: லலிதாக மட்டும்தான் அவர்கள் தமிழ்ல ஈனா போடுறது ஒரு வழக்கம். லானா முதல் எழுத்தா வராது என்றபடியால் இலலிதம் என்று போட்டிருக்காரு. நீங்கள் லலிதம் என்று வாசிக்கவும்.
1: சரிங்க. ஈசான முகத்தால் சொல்லப்பட்ட 8 ஆகமங்கள் புரோர்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் என்பன. இந்த 28 ஆகமங்களே மூல ஆகமங்கள் எனப்படுகின்றன. இந்த ஆகம நூல்கள் உபதேச முறையில் வழி வழியாக இடைவிடாது வந்து உயிர்களுக்கு மெய்நெறியை காட்டுதல் வேண்டும் என கருதி அவ்வாசிரிய வழிமுறையை உண்டாக்குதல் பொருட்டு சதாசிவ பெருமான் மூலாகமங்கள் 28 28 உபதேசித்து அருளினார்.
2: இதெல்லாம் செய்திகள் தான். இதுல நான் சொல்லுது, அதாவது 28 ஆகமங்களை உருவாக்கி 28 பேருக்கு சிவனே உபதேசிக்கிறார். அவர்கள் பெயரெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்.
1: அவ்வாறு அவரிடம் ஆகமங்களை நேரே கேட்டவர்கள் சிவர்கள் எனவும் ருத்ரர்கள் எனவும் இருவகைப்படுவர். சிலர் எனப்படு சிவர் எனப்படுவோர் 10 பேர். அவர்களுள் பிரணவர் என்பவர் முதன்மையானவர். ருத்ரர் எனப்படுவோர் 18 பேர். அவர்களுள் மகாருத்ரர் முதன்மையானவர்.
2: நம்ம சைவத்திலே எத்தனையோ சிவன் இருக்கிறார், தெரியாமத்தான் இந்த சிவன் சண்டை பிடிக்கிறார். நீங்க பாருங்க, 5 தலையோட இருக்கிறதாகிய அவர் சிவர்களுக்கு இதே அந்த முதல் 10 ஆகமங்களை உபதேசித்தார் என்று சொல்கிறார். அப்ப அது ஒரு சிவன், இது ஒரு சிவன், இது விளங்காமத்தான் இந்த இந்த சண்டை எல்லாம் நடக்கிறது உண்டு. ஆகவே முறைப்படி படித்தால் சண்டை வராது என்று தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன்.
1: பிரணவர் முதலிய 10 சிவர்களும் 10 சிவர்களுக்கு காமிகம் முதல் சுப்பிரபேதம் ஈராக உள்ள 10 சிவாகமங்களை ஒருவருக்கு ஒன்றாக உபதேசித்து அருளினார். மகாருத்ரர் முதலிய 18 ருத்ரர்களுக்கு எஞ்சியுள்ள விஷயம் முதல் வாதுளம் ஈராக உள்ள 18 சிவாகமங்களை ஒருவருக்கு ஒன்றாக உணர்த்தி அருளினார்.
2: எஞ்சியுள்ள விஷயம் என்ற உடனே மிச்சமான விஷயம் என்று சொல்லப்படாது. எஞ்சியுள்ள விஷயம் முதலான விஷயம் விடயம் என்பது ஒரு ஆகமத்துக்கு பெயர். மேல முன்ன சொல்லி இருப்பார், விடயாகமம் என்று அந்த ஆகமத்துக்கு பெயர். அதைத்தான் சொல்ல, எஞ்சியுள்ள விடயம் முதலான முதலாக வாதுளம் ஈராக உள்ள 18 ஆகமங்களை ருத்ரர்களுக்கு உபதேசிக்கிறார்.
1: மகாருத்ரர் முதலிய 18 ருத்ரர்களுக்கு எஞ்சியுள்ள விஷயம் முதல் வாதுளம் ஈராக உள்ள 18 சிவாகமங்களை ஒருவருக்கு ஒன்றாக உணர்த்தி அருளினார். இனி வித்யேஸ்வரர் என்று சொல்ல பெறுவோர் 8 பேர் உள்ளனர். அவர்களுள் முதன்மையானவர் அனந்த தேவர். இந்த அனந்த தேவர் வாயிலாகவே சிவபெருமான் அசுத்த மாயையை தொழிற்படுத்துவார். மேற்கூறியபடி பிரணவர் முதலியோருக்கு தனித்தனியே ஒவ்வொரு ஆகமத்தை உபதேசித்த சதாசிவமூர்த்தி அதன் பிறகு அனந்த தேவருக்கு அவ் 28 ஆகமங்களையும் ஒருங்கே தொகுத்து உபதேசித்தார்.
2: இந்த அனந்த தேவர் என்கிறவரும் சிவபெருமான் தான். இவர் கூட இப்ப நாங்க கும்பிடுகிற சிவன் இல்லை, இவையிலெல்லாம் மேல் மேலே பண்ற. அதாவது திங்கள்லையும் செவ்வாயிலையும் ஏலியன்ஸ் இருக்கிறார்களா என்று நாங்கள் இன்னும் ரொம்ப சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இது அதையெல்லாம் கடந்த அண்டங்களிலே வாழுகிற ஆட்கள் பற்றிய செய்தி. இது நாங்க நம்ப மறுப்போம். இவ்வளவு தூரம் டீட்டெயிலா இவர்களுக்கு இன்ன பெயர் இப்படி என்று சொன்னார்கள் என்றால், இறைவனோடு கலந்ததாலே வந்ததாகிய அந்த வியாபகத்தன்மையாலே, இதெல்லாம் ராக்கெட் விட்டு கண்டுபிடிச்சதில்லை. எப்ப இறைவனோடு கலந்து விடுகிறார்களோ அந்த இறைவனுக்குரிய வியாபகம் வந்து விடுகிறது. இறைவன் உலக எல்லா பொருளிலும் தங்கி இருக்கிறான். இறைவனோடு கலந்து விட்டார் இவர்களுக்கும் அந்த தன்மை வருவதற்குடியால், எங்கெங்கு யார் யார் இருக்கிறார்கள் என்ற விவரம் எல்லாம் தெரிந்தபடியால் தான் இந்த பெயர்களை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பகுதி புத்திக்கு விஷயமான பகுதி அல்ல, ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய செய்திகளாக தொகுக்க வேண்டிய விஷயங்கள், ஆனால் தேவையான விஷயங்கள். இதெல்லாம் சும்மா டூப்பு விட்டுருக்கிறார்களா அந்த பேருந்துகள்லாம் இவர்களுக்கு தெரியும் என்றால், வியாபகத்தன்மையாலே தெரிந்து கொண்ட விஷயங்கள் இதில் ஒன்றும் பொய்யில்லை. இந்த மூர்த்தங்கள் எல்லாம் வழிபடும் மூர்த்தங்களாக இருக்கின்றன.
1: இம்முறையில் எல்லா ஆகமங்களையும் கேட்டுணர்ந்த அனந்த தேவர் தமக்கு கீழ் உள்ள ருத்ரர்களுள் முதல்வராய் விளங்கும் ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு அவ்வாகமங்களை எல்லாம் உபதேசித்தார்.
2: இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் இப்ப நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிற சிவன். ஸ்ரீகண்ட ருத்ரர் ஒரு சிவன், அவருக்கு உபதேசித்தவராகிய அனந்த தேவர் ஒரு சிவன், அவருக்கு உபதேசித்தவராகிய அவருக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தம் ஒரு சிவன். அவர் கூட ஒரிஜினல் சிவன் இல்லை, அவருக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் ஆர் என்று ஒருவருக்கும் தெரியாது. அவர் தான் இந்த ஒரிஜினல் சிவன். அவருக்கு பரசிவன் என்று பெயர். பரசிவன் என்று சொன்னாலே நாங்கள் என்ன ஒரு பெயராக்கி விட்டோம், பரமசிவன் பரமசிவன் என்று ஆகிறோம். பரமசிவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், மேலான. பரம் பரம் என்ற சொல்லுக்கு மேலான என்பது பொருள். அப்போ பரமசிவன் என்றால் என்ன அர்த்தம், மேலான சிவன். மேலான சிவன் என்று ஒரு சொல்லி இருக்கிறதாலேயே என்ன தெரிகிறது, கீழான சிவன்களும் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. நம்மாலே தொடக்கூடிய இந்த பாம்பு சுத்தின எட்டு கை சந்திரன் பூட்டின ஆள் என்றவர் ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் நாங்கள் தொழுகிற சிவன். இதை தெரிந்து
1: ஸ்ரீகண்ட ருத்ரர் கைலாயத்தில் தமது அருகிலேயே இருக்கும் நந்தி பெருமானுக்கு அவ் 28 ஆகமங்களையும் அருளி செய்தார்.
2: உயர்ந்தவர்களுடைய ஒரு பண்பு, நல்லதொன்று கிடைத்தால் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். தாழ்ந்தவர்களுடைய ஒரு பண்பு, உயர்ந்தது கிடைத்தால் அது தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பார். ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு அவர் அனந்த தேவர் உபதேசிக்கிறார். அனந்த தேவருக்கு எல்லாவற்றையும் சதாசிவமூர்த்தம் உபதேசிக்கிறது. இப்ப ஸ்ரீகண்ட ருத்ரர் அந்த ஆகமத்தை பெற்றுக்கொண்டார். அவர் அதை இன்னும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீகண்ட ருத்ரர் என்ன செய்கிறார் என்றால், யாருக்கு கொடுக்கிறார், நந்தி தேவருக்கு கொடுக்கிறார். நந்திதேவர் கைலாயத்திலேயே இருக்கிறவர், அவருக்கும் பாவம் ஒரு ஆர்வம் இருக்கும் போல இருக்கும், உண்மை விளக்கம் படிக்க வேண்டும் என்று கூப்பிட்டு வச்சு இவர் அவருக்கு விளங்கப்படுத்தி விட்டார். இந்த வரிசையில நாங்களும் இந்த வரிசையில வந்த ஆட்கள் தான். இப்ப நாங்கள் எல்லாம் திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அப்போ அந்த அவர் நந்திதேவருக்கு கொடுத்தார் இந்த சொத்தை.
1: ஸ்ரீகண்ட ருத்ரர் கைலாயத்தில் தமது அருகிலே இருக்கும் நந்தி பெருமானுக்கு அவ் 28 ஆகமங்களையும் அருளி செய்தார். நந்தி பெருமான் அவற்றை தேவ இருடிகளுக்கு உணர்த்தினார்.
2: தேவ இருடிகள் என்ற வார்த்தை ரிஷி, வடமொழியிலே ரிஷி என்கிறோமே அதைத்தான் இருடி என்று எழுதுகிறது. தமிழ்ல எழுதுகிற பொழுது அந்த ஹி வராது. இப்ப தேவ ரிஷிகள் மானுட ரிஷிகள் என்று ரிஷிகளிலே ரெண்டு வகையான ரிஷிகள் இருக்கிறார்கள். அப்போ நந்தியம் பெருமான் ஆருக்கு கொடுத்தார் என்றால் தேவ ரிஷிகளுக்கு அதை சொன்னார். எப்பவும் அதை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு உயர்ந்த விஷயம் சொல்லப்படுகிற பொழுது அது தம்மை விட குறைந்தவர்களுக்கு தான் சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி சொல்லி சொல்லி சொல்லி வருகிற பொழுது அதனுடைய தரமும் குறைந்து கொண்டே வரும். இப்ப நாங்க படிக்கிறதும் ஓரளவுல உண்மையிலே பெருமான் சொன்னதுதான், ஆனா படிப்படிப்படியா இறங்கி வந்ததால நாங்கள் கொஞ்சம் தாழ்வானதுதான் படிக்கிறோம். நாம உயர உயர அடுத்த நிலையில இந்த பாடங்களை படிக்கக்கூடியதாக இருக்கு.
1: நந்தி பெருமான் அவற்றை தேவ இருடிகளுக்கு உணர்த்தினார். அம்முனிவர்கள் அவற்றை நிலவுலகில் உள்ள பக்குவ ஆன்மாக்களுக்கு உணர்த்தினர். இது சிவாகமங்கள் நில உலகில் வந்த வரலாறாகும்.
2: புரியுதுங்களா? அங்க தொடங்கி சதாசிவ மூர்த்தத்திலே தொடங்கி வந்து அனந்த தேவர் ஊடாக ஸ்ரீகண்டருத்திரருக்கு வந்து, ஸ்ரீகண்டருத்திரர் ஊடாக நந்தி தேவருக்கு வந்து, நந்தி தேவர் ஊடாக தேவ ரிஷிகளுக்கு வந்து, பிறகு பூலோகத்திலே இருக்கிறவர்களுக்கு வந்து, அவர் ஊடாக வந்ததுதான் இந்த ஆகம ரகசியங்கள். ஆகமம் ரெண்டாக பிரியும் என்று சொன்னேன், ரெண்டாக பிரியாது, இருநிலைப்படும். ஒரு நிலை சரியை கிரியை போன்ற வழிபாட்டு முறைகளை சொல்வது, ஒரு முறை ஞானத்தை சொல்வது. இப்ப நாங்க படிக்கிறது ஆகமத்தினுடைய ஞான பாகத்தை தான் இந்த நூல் ஊடாக படிக்கிறோம். இப்ப இத்தனை பேர் தாண்டி வந்திருக்கிறது. இதுல என்ன வேதனையான விஷயம் என்றால், சைவர்களை பொறுத்த அளவிலே ஆகமந்தான் ஆலய வழிபாடுகளுக்கும் பிரமாணம். ஒரு கோயில் எப்படி அமைக்க வேண்டும், இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தெரிந்து கொள்ளுங்கள். கோயில் எப்படி அமைக்க வேண்டும், அந்த கோயில விக்கிரகம் எப்படி அமைக்க வேண்டும், எந்தெந்த சுவாமியை எங்கெங்கே வைக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லுவது ஆகமந்தான். எந்த சுவாமிக்கு எப்படி பூசை பண்ண வேண்டும், அந்த பூசைக்கு என்ன மந்திரம் பிரயோகம் பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் ஒரு பகுதி சொல்லும். இன்னொரு பகுதி இதையெல்லாம் தாண்டி வந்து ஞான மார்க்கத்தை பதிப சுபாசம் பற்றிய விவரங்களை எல்லாம் இன்னொரு பகுதி சொல்லும். இப்ப நாங்கள் படிக்கிற இந்த தத்துவ நூல்களிலே ஞான மார்க்க விஷயங்கள் எல்லாம் ஆகமத்திலே சொன்ன ஞான மார்க்க விஷயங்கள் எல்லாம் வருகிறது. அப்போ சைவர்களாகிய நமக்கு நமக்கு என்ன பேர் என்றால், உண்மையா சரியான பேர் சொல்லணும்னா சித்தாந்த சைவர்கள் என்பது நமக்கு பேர். அப்போ சித்தாந்த சைவர்களாகிய நமக்கு வழிபாடு முதலியவற்றை சொல்வதும் ஆகமந்தான், அதற்கு பிரமாணமும் ஆகமந்தான், ஞானத்தை தருவதாகிய தத்துவத்தை சொல்வதும் ஆகமந்தான். இது என்ன கொடுமை என்றால், இறைவன் தந்த 28 ஆகமத்திலே ஓரிரண்டு ஆகமத்தினுடைய ஒரு சில பகுதிகள் தவிர மற்றவை இன்றைக்கு இல்லாமல் போயிற்று. நாங்கள் பேண தவறி விட்டோம். நான் முன்பும் வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன், தாகமங்கள் அங்கே இருக்கின்றன என்று தேட வேணும் என்று ஆசைப்பட்டு நான் ஓரளவு தேடினேன். தேடி பார்த்த பொழுது ஆதீனங்களிலே இருக்கலாம் என்று ஒரு இருந்த என்று அவர்கள் பல காலமாக மரபு ரீதியாக பேணுகிறவர்கள் சைவத்துக்கு ஆகமந்தான் மூல நூல் என்றபடியால் தேடி வைத்திருப்பார் என்றால், அங்கும் அது பேணப்பட்டதாக தெரியவில்லை. பேணவில்லை என்று நான் சொல்லக்கூடாது, பேணப்பட்டதாக தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட பெரிய ஆதீனத்தினுடைய ஆதீனகர்த்தரிடம் ஒரு முறை நான் ஒரு கூட்டத்திலே சந்தித்தேன். அப்ப இந்த கூட்டத்திலே வைத்து நானும் அவரும் மேடையிலே இருந்தோம். அப்ப நான் அவரிடம் மேடையிலே மெல்ல கேட்டேன், இந்த ஆகமங்கள் ஏதாவது பாதுகாத்து ஆதீனத்திலே வைத்திருக்கிறார்களா என்று கேட்டு, அவர் திருப்பி என்னை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். அப்ப அவர்களுடைய நாட்டம் இதுலதான் இருக்கிறது என்பது தெரிந்து போய் நான் பிறகு பேசவில்லை. அதனால என்ன ஆயிற்று என்றால், ஆகமங்களை தேடாத காரணத்தினால் ஆகமங்கள் தொலைந்து போய்விட்டன. ஜெயலலிதா ஆட்சியில இருந்த காலத்திலே ரெண்டு ஆகமங்களை தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். ஒன்று காரணாகமம் என்று சொல்லப்படுகிற ஆகமம், இன்னொன்று முருகன் கோயிலுக்குரியதாகிய குமார தந்திரம் என்ற ஒரு ஆகமம். இது ரெண்டையும் தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். தமிழ் மொழிபெயர்ப்பும் ஒரு உகந்த மொழிபெயர்ப்பு அல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தேடி பார்த்த அளவிலே ஒன்றுமில்லை. ஆனா இங்கே ஒரு சில ஆகமங்களை, இந்த ஞானமாக்க பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆகமங்களை நான் கடைசியாக தேடி நேரத்திலே கிடைத்தது. பாண்டிச்சேரியிலே பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் என்று ஒரு பகுதி பிரெஞ்சுக்காரர்கள் வைத்து நடத்துகிறார். அவர்கள் இந்த ஆகமங்களை பிரெஞ்சிலே மொழிபெயர்த்து அவர் ஊருக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் இந்த நூல்கள் உண்டு, அங்கு போனால் கிடைக்கிறது. ஆங்கிலத்திலேயும் பிரெஞ்சிலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம சொத்தை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்டவர்கள் தான். உலகினுக்கே என்றால் நாம வச்சிருக்காம கொடுத்துட்டோம் என்று அர்த்தம். பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல இதற்கு எனக்கு என்னென்றால், நான் புத்தகங்களா வாங்கி வைத்திருக்கேன், இதை விட ஆங்கிலத்திலே இருக்கிறபடியால் படிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டும் என்று என்னுடைய நைபுரிலே முடிந்த அளவு, அங்கேயும் கூட 28 ஆகமமும் இல்லை, சில உபாகமங்களும் சில மூலாகமங்களையும் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். பெரும் கோடிக்கணக்கான செலவிலே செய்யப்பட்ட வேலை, ஏனென்றால் அது லேசான வேலை அல்ல. ஒன்று சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், கிரியை முறைகள் தெரிந்திருக்க வேண்டும், தத்துவ ஞானம் தெரிந்திருக்க வேண்டும். இவன் தான் மொழிபெயர்க்கலாம். அப்படி மொழிபெயர்த்து கொண்டு போகிறார்கள் என்றால் அதிலே ஏதோ ஒரு பெருமதி இருக்கிறது என்று உணர்ந்து அவர்கள் தேடினார்கள் என்று அர்த்தம். நாங்கள் அதை கைவிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆகமங்களிலே கிடைக்கும் ஒரு சில ஆகமம் தான். அதுதான் நான் அன்றைக்கு உங்களுக்கு முதலே சொன்னேன். எங்கள் ஊர் சைவ புலவர் சிவபாத சுந்தரனார் சொன்னார், அது அழிந்து போய்விடவில்லை, மறைந்து போயிருக்கிறது, தேடுகிறவர்கள் தேடுகிற பொழுது அவை தானாக வெளிவந்து காட்சி தரும். வேதத்தின் நிலையும் இதுதான் என்று காஞ்சி பெரியவர் எழுதுகிறார். 108 சாகைகளாக வேதங்களை வியாச முனிவர் பிரித்து வைத்து விட்டு போனார். ஏனென்றால் கலியுகத்திலே அதனுடைய தன்மை கெடும் என்றபடியால் பிரித்து வைத்து விட்டு போனார். அந்த சாகைகளிலே 8 சாகைகள் தான் இப்பொழுது கிடைக்கின்றன என்று மன வருத்தத்தோடு காஞ்சி பெரியவர் எழுதியிருக்கிறார். அதை சொல்லத்தக்கவர் அவர்தான். அப்போ பாருங்கள், கலியினுடைய வேலை அது தன்னுடைய இருளாலே உயர்ந்தவற்றையெல்லாம் மறைக்கிறது. இப்போ உங்களை போல கொஞ்ச பேர் இதனுடைய பெருமதியை உணர்ந்து இது கிடைக்க வேணும் என்று தேடத் தொடங்கினார், தேடத் தொடங்குவார்கள். அது நீங்கள் என்று இல்லை, யாரோ ஒருவர் ஒரு காலத்தில் தேடத் தொடங்கினால் என்ன அர்த்தம் என்றால் களி உயிழத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். இது சும்மா இது உபரி செய்திகளாக நான் சொன்னவை. இனி தொடர்வோம்.
1: யோகம் நிகழ் புதல்வா என்ற விழியின் உட்பொருள். நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கம் இல்லாதும் பொருள் மாறுபடவும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலையாகும்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு கூட பல்கலைக்கழகங்களிலே பாடசாலைகளிலே பாடத்திட்டம் அமைக்கிற பொழுது, இந்த வகுப்புக்கு இன்ன பாடம் என்று பாடம் திட்டம் அமைக்கிற பொழுது அதிலே முன்னறிவு என்று ஒரு பகுதியை சேர்ப்பாங்க. அது இப்ப ஆங்கிலத்துல என்ன பெயர் சொல்றீர்களோ எனக்கு தெரியாது. அப்போ பாடத்திட்டம் அமைக்கிற பொழுது முதல் முன்னறிவு. இப்ப 5ஆம் வகுப்பு மேத்ஸ் படிக்க வேணும் என்றால் அவனுக்கு என்னென்ன 4ஆம் வகுப்பு வரையான கணிதம் தெரிந்திருக்க வேண்டும், இது எழுதித்தான் 5ஆம் வகுப்பு பாடத்திட்டம் போட வேண்டும், இது புரிந்து கொள்ள. அந்த முன்னறிவு என்பது ரொம்ப முக்கியம். அப்ப 5ஆம் வகுப்பு படிக்க 4ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 4ஆம் வகுப்பு படிக்க 3ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 3ஆம் வகுப்பு படிக்க 2ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 2ஆம் வகுப்பு படிக்க 1ஆம் வகுப்பு பாடம் தெரிந்திருக்க வேண்டும், 1ஆம் வகுப்பு படிக்க இது நீங்கள் வேண்டாம் நர்சரி பாடம் தெரிந்திருக்கணும், அது அதையே 1ஆம் வகுப்பாக வைத்துக் கொள்வோம். 1ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கான முன்னறிவு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், வருகிற பொழுது ஒருவன் கொண்டு வருகிறான். இதை புரிந்து கொள்ளுங்க என்றால் முன்னறிவில்லாமல் அறிவு பற்றப்படாது என்பது இன்றைய நவீன கல்வியாளர்களுடைய முடிவு. முன்னறிவு என்ற ஒன்று வேண்டும். அப்போ 1ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு ஒருவன் வருகிறான் என்றால் வருகிற பொழுதே கொஞ்சத்தை கொண்டு வருகிறான். இது திருவள்ளுவர் சொல்லுகிறார். என்ன அது என்ன குறள் புதல்வரை புரதிலே வரும் பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒருவன் வருகிற பொழுதே அறிவு கொண்டு வருகிறான். அதனாலே தான் அந்த அறிவுக்கேற்ப அவனுக்கு விளங்குகிறது விளங்குகிறது. 1ஆம் வகுப்பிலேயும் ஒருவன் 1ஆம் பிள்ளையாக வந்து ஒருவன் கடைசி பிள்ளையாக வருகிறான் அல்லவா. என்ன காரணம் என்று கேட்டால், 1ஆம் பிள்ளையாக வருகிற அளவுக்கான முன்னறிவை கொண்டு வந்தவன் அவன், கடைசி பிள்ளையாக வருவதற்கான முன்னறிவை கொண்டு வந்தவன் இல்லை. இப்படி ஒரு ஆன்மா உலகத்துக்குள்ளே தோன்றுகிற பொழுதே அதனுடைய ஒரு அறிவுத்தன்மையோடுதான் வருகிறது. இதை நாம் புரிந்து இதை தெரிந்து கொண்டு படிப்போம். ஏதோ எண்ணம் வந்தது சொல்ல தொடங்கினேன், நீங்க வாசிங்க திருப்பி.
1: நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும்.
2: அந்த பக்குவத்தை தான் முன்னறிவு என்று சொல்லுகிறோம். சொல்லுகிறவன் கெட்டிக்காரனாக இருந்தால் மட்டும் போதாது, வாங்குகிறவன் கேட்பவன் வாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது என்னவென்றால் பாருங்கள், நீ என்ன அது திருக்குறள் தான் வருது, எல்லாத்துக்கும் திருக்குறள் தான் வருது. என்ன ஊழிலே வரும் அந்த குறள், நுண்ணிய நூல் பல கற்கினவன் மற்றும் தன் உண்மை அறிவே. நீ படிக்கிற புஸ்தகம் ரொம்ப பெரிய புஸ்தகமா இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. கொண்டு வந்த பாத்திரம் எவ்வளவு வாங்க முடியுமோ அதைத்தான் வாங்கும். அதனால்தான் கம்பராமாயணத்தில் கம்பராமாயணம் அண்ணாதுரைக்கு காமரசமாக தெரிந்தது. நான் சொல்றதுக்கு அவரால் தானே கம்பரசம் என்று ஒரு நூல் எழுதினார், அது காமன் நூல் என்று அவர் மெனக்கட்டு எழுதினார். தப்பில்லை, ஏனென்றால் அவருக்கு விளங்கக்கூடியது அதுதான். அதை பல பேர் போற்றினார்கள், அவர்களுக்கு விளங்கக்கூடியதும் அதுதான். கம்பனை வைத்துக்கொண்டு இவ்வளவோ இருந்த விஷயங்கள் பெற வாய்ப்பு இருக்க அவர்களுக்கு இதுதான் தெரிந்ததென்றால் அவர்களுடைய பாத்திரம் அவ்வளவுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல ஒரு குருவிடம் ஞான செய்திகளை பெற வேண்டும் என்று வருகிறவன் கொண்டு வந்த அந்த பாத்திரத்துக்கேற்ப பெற்றுக் கொள்வான். அதைத்தான் இங்க மாணவனுடைய தகுதியாக சொல்கிறார் நல்லாசிரியரது உபதேசம்.
1: நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கமில்லாதும் பொருள் மாறுபடவும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலையாகும்.
2: அது நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கல்வியிலே மூன்று நிலை உண்டு. ஒன்று ஐயம், அடுத்தது திரிவு, அடுத்தது தெளிவு. இந்த மூன்றும் கல்வி ஒருவனிடம் ஒருவர் பாடம் கற்கிற போது இந்த மூன்றிலே ஏதிலே ஏதேனும் ஒன்று நிகழலாம். நல்ல ஊழ் உள்ளவனுக்குத்தான் படிக்கிற பொழுது தெளிவு உண்டாகும். ஐயம் என்றால் என்ன என்றால், அதற்கு பதில் முன்பு நான் திருக்குறளிலே சொல்லியிருக்கிறேன், அதுவோ இதுவோ என்று ஏற்படுகிற தடுமாற்றத்துக்கு ஐயம் என்று பெயர். திரிவு என்றால் என்ன என்று கேட்டால், அதை இதாக முடிவு செய்வதற்கு திரிவு என்று பெயர். தெளிவு என்றால் என்ன என்றால், அதை அதாக அறிவது. இதிலே ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இரண்டும் ரெண்டும் எத்தனை என்று கேட்டால் மூன்றா நான்கா என்று சொல்வதற்கு பதில் சொல்வது ஐயம். ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்ற கேள்விக்கு மூன்றுதான் என்று சொல்வது திரிவு, உண்மைக்கு மாறான பதில். ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்ற கேள்விக்கு நாலு என்று சொல்வது தெளிவு. ஆகவே கல்வி கற்கிற பொழுது தெளிவு வர வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் படிக்கிறவனுக்கு தான் படிப்பு போய் சேரும். இன்றைக்கு பெரும்பான்மையான நம்முடைய கல்வி முறை மேற்கு நாடாரை பின்பற்றி ஐயம் திரிவை கூட இன்றைக்கு பாடமாக போட்டுக்கிறார்கள். அந்த காலத்திலே அதை ஐயம் திரிவை படிப்பிக்கவே மாட்டார்கள். இப்ப கம்பனது காலம் என்ன என்று கேட்டால், அது ஒன்பதாம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம், பன்னெண்டாம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம் என்று சொல்கிறார். இப்போ உனக்கே டவுட் இருக்கிறது அல்லவா, மாணவனுக்கு ஏன் சொல்லுகிறாய், அதை முதல் தெளிவாக்கு. பல விஷயங்கள் இன்றைக்கு இந்த மேற்கு நாட்டாருடைய ஆய்வு முறையிலே ஐயத்தையே பாடமாக படிப்பிக்கிறார். ஐயம் பாடமாக இருக்கக்கூடாது, இவ்வளவு நூற்றாண்டாக இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறான். தெளிவாக்கின பிறகுதான் மாணவனுக்கு சொல்ல வேண்டும். மாணவனும் தெளிவை பெற்ற பிறகுதான் அவன் அறிவாளியாக வருவான் என்பது நம் மரபிலே வந்த கடமை. ஆகவே ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கமில்லாதும் பொருள் மாறுபடவும், விளக்கமில்லாத கற்பது ஐயம், பொருள் மாறுபட கற்பது திரிவு, கற்காமல் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்ததுதான் அறிவு. ஆகவே இந்த இடத்திலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திரு உந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அடியார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் அடுத்த திருவுந்தியார் பாடலுக்கு செல்வோம். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற. எடுத்துட்டீங்களா? எத்தனாவது? மூணாவது பாடலா? திருவுந்தியார் மூன்றாவது பாடல். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. கண்ட அத்தை கொண்டு, அத்தை என்பது அந்த ஆச்சாரிய சொரூபத்தை கொண்டு, அந்த ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கொண்டு, கொண்டுன்னு சொல்றதை விட கடைபிடித்து, அந்த ஞானாசிரியனின் உபதேசத்தை கடைபிடித்து. கருமத்தை செய்தவர், கருமம் வந்து இதுல நம்ம ஞானபதமா இருக்கனால இங்க பேசப்படுகிற கருமம் என்னது? இங்கிரி அவருடைய கேட்டல் ஞானம் முடிஞ்சு அப்புறம் சிந்தித்தல் தெளிதல் போன்றவற்றில் போன்றவற்றை முடித்தவர்கள். கருமம் என்பது இங்க எதை குறிக்கிறது? கண்ட அத்தை கொண்டு கருமத்தை முடித்தவர். கருமம் என்பது இங்க என்னது? அவங்க செய்யக்கூடிய கருமம். இப்ப ஏற்கனவே குரு வந்து உபதேசம் பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உள்ள தொடர்ந்து உள்ள கருமங்கள், சிந்தித்தல் தெளிதல் போன்ற கருமங்களை, சிந்தித்தல் தெளிதல் ஆகிய நிட்டைக்கூடல் ஆகிய கருமங்களை முடித்தவர் பிண்டத்தில் வாரார். மறுபடியும் இந்த உடம்புல தொடக்குன்னார். அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இந்த நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84 நூறாயிரம் யோனி பேதம், இவற்றுள் எந்த உடம்பையும் அவர்கள் எடுப்பதில்லை. அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. இதனுடைய தொடர்புடைய ஒரு பாடல்களை நம்ம சித்தியாரில் பார்க்கலாம். இதுக்கு கீழே நம்ம இதை தொடர்புடைய திருக்களிற்றுப்படியார் பாடலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம். இதே தான் கண்ட அத்தை கொண்டு, அத எட்டாவது பாடல். ஏழாவது பாடல் அதை முடிச்சுட்டு சொல்லலாம். இப்ப மாணவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆச்சாரிய திருமேனி கொண்டு உபதேசம் பண்ணினவர் பிண்டத்தில் வாராத நிலையை இந்த மாணவருக்கு ஆக்குவாரா? அது பெரிய காரியமாச்சே. இந்த உபதேச முறையில பிண்டத்தில் வாராத நிலையை ஆக்குவாரா, ஆக்க முடியுமா என்ற ஒரு அதற்காகதான் அடுத்த பாடலை திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் வைக்கிறார். இன்று பசுவின் மலமன்றே, பசும் சாணி வந்து என்னது எல்லா மலங்களையும் போக்குவது. அந்த காலத்துல வாசல்ல சாணம் தெளிப்பார்கள். ஏன்னா வீட்டுல முதல்ல காலையில எழுந்த உடனே அந்த இரவு வந்த கிருமிகள் எல்லாம் வாசல திறந்த உடனே உள்ள வரும். அந்த கிருமிகள் பரவாத முறையில தடுப்பது சாணம்தான். நல்ல தூய்மையான பசும் சாணம் பெரிய கிருமி நாசினி. கிருமிகளை எல்லாம் ஒழிப்பதில் சாணத்துக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. அது கூட சொல்றாங்க, அந்த பஞ்சகவியம் முறைப்படியான அந்த விகிதாச்சாரப்படி பஞ்சகவியத்தை தயார் பண்ணி அதுக்கு அந்த இருக்கு, பால் எவ்வளோ சேர்க்கணும், தயிர் எவ்வளோ சேர்க்கணும், கோமியம் எவ்வளோ சேர்க்கணும், கோசலம் எவ்வளோ சேர்க்கணும் எப்படிங்கிற அந்த முறைப்படியாக சேர்த்து அதில் மந்திரங்களை ஏற்றி தருப்பை புல்லால் அதை கடைந்து இந்த மாதிரிலாம் தயார் பண்ணி தான் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும். ஆணைந்து உகந்து ஆடுவர் என்பது பரவலாக திருமுறைகளில் பேசப்படுகிறது. பெருமானுடைய அபிஷேகத்தில் இந்த ஆணஞ்சு ஆடுதல் என்பது கண்டிப்பான பஞ்சகவிய அபிஷேகம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த ஆனஞ்சு ஆடுதலுக்கு உள்ள அத்தனையும் பசுவில் இருந்துதான் பெறுகிறோம் இல்லையா. இதெல்லாம் யோசித்தா நம்ம விசாரசர்மர் அந்த பசுக்களை தான் மேய்ப்பதற்காக அந்த பொறுப்பினை எடுத்துக்கொண்டார் இல்லையா. பெருமானுக்கு அவ்வளோ பெரிய அந்த பஞ்சகவியம் தரக்கூடிய பசுவே என் பசுக்கள் தான் என்று சொல்லி அதுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நறுநீர் அவைகளுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல பசும் புல்லை அவைகளுக்கு தர வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்புகளை எல்லாம் எடுத்தார். இந்த ஒரே காரணத்துக்காக தான் இல்லையா.
அதனால அப்படிப்பட்ட அந்த மாதிரி பஞ்சகவியத்துல என்ன ஒரு விசேஷம்னா, அதை தொடர்ந்து ரொம்ப தொடர்ந்து நெடுநாட்களாக அந்த பஞ்சகவியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு உட்கொண்டு வந்தால் புற்றுநோய் தீரும் என்று விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்படுகிறது. இது அவ்வளவு அந்த புற்றுநோய்க்கான கிருமிகளை கூட அழிக்கக்கூடிய அந்த வல்லமை சாணத்திற்கு உண்டு. அதனால தான் அதை சொல்றார், பார்த்தா பசுவின் சாணம். அதைத்தான் அடுத்த பாடல்ல சொல்றார், ஏழாவது பாடல் திருக்கழிட்டு பலியாறுல ஏழாவது பாடல். இன்று பசுவின் மலம் அன்றே இவ்வுலகில் நின்ற மலம் அனைத்தும் நீக்கும். பசுமலம்னு சொல்லிடுறோம், அதுதான் உலகில் உள்ள மற்ற எல்லா மலங்களையும் நீக்குவது, எல்லா கிருமிகளையும் நீக்குவது. இங்கு என்றால் உருவுடையான் அன்றே உருவழிய பாயும் உரு அருளவல்லான் உரை. உருவுடையான் அன்றே உரு அழிய பாயும் உரு அருள வல்லான் உரை. உருவுடையான் அன்றே உரு அழிய பாயும் உரு அருள வல்லான் என்று உரைப்பாயாக என்று சொல்ற. உருவுடையான் யாரே? மானுட சட்டை தாங்கி வந்த அந்த ஞானாசிரியன் குருநாதன். இந்த உருவுடையான் என்பதற்கு யாரை குறிக்கே? ஞானாசிரியன். உரு அழிய, இது யாரோட உரு? நம் மாணவனுடைய இந்த உடம்பு, உடம்பினுடைய தொடக்கு. இப்போ இந்த உரு எதை குறிக்கி? அல்லது இந்த உரு வருவதற்கு காரணமாகிய மலங்கள். எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். உரு அழிய என்பதை எப்படி எடுத்துக்கலாம்? உரு அழியும்படி. உரு அழியும்படி என்றால் இந்த உடம்பு கொன்று இந்த உடம்பை பெறுவதற்கான காரணம் என்னது? மலங்கள். அந்த மலங்கள் அழியும்படி என்று சொல்லலாம். அல்லது நாம் எடுத்து வந்த இந்த உடம்பு அழியும்படி, உடம்பு அழியும்படி, அல்லது இந்த உடம்பு எடுப்பதற்கு காரணமான வினைகள் நீங்கும்படி, பிண்டத்தில் வாராத பிண்டம் அழியும்படி. அதான் நம்ம அந்த உந்தியார் கருத்தோடு சொல்லும் பொழுது என்ன சொல்றது? பிண்டம் அழியும்படி. பிண்டத்தில் வாரென்று உந்திபர, பிண்ட தொடக்கு அழியும்படி, அதற்கு காரணமான மலங்கள் நீங்கும்படி. உரு அழிய, உடம்பின் தொடக்கு அழியும்படி என்று சொல்லலாம் ஒரு வகையா. இன்னொரு வகையா சொல்லா, இந்த உடம்பு எடுப்பதற்கு காரணமான மலங்கள் அழியும்படி. அப்புறம் உரு அழிய பாயும், பாய்தல் என்ற சொற்றொடர் வந்து கற்றுணை என சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் அப்படிம்பார். பாய்ச்சினுங்கிறது அவங்க எப்படி பண்ணாங்களாம், கல்லை கட்டி பக்கத்துல போடாம நடுக்கடல்ல போடணுங்கிறதுனால என்ன பண்ணாங்களாம், வேகமா வீசி எறிஞ்சாங்களாம். பாய்தல் என்பது அந்த வேகத்தை குறிக்கிறது, முழுமையான வேகம். சாதாரண போடுதல் என்பதுக்கும் பாய்ச்சுதல் என்பதுக்கும் பொருள் வேறுபாடு. பாய்ச்சுதல் என்பது மிக வேகமான செயல்பாடு. அதனால பெருமான் என்ன அந்த உருவுடையான் எப்படி பண்ணுவானா, இந்த ஞானாசிரியன் நமது உருவை அழிப்பதற்காக பாயும், அவ்வளவு விரைந்து வேகமாக செயல்படுகின்றான். இந்த ஆன்மாக்கள் கடைத்தேறும் பொருட்டு அந்த ஞானாசிரியர் என்ன பண்றா? மிக வேகமாக செயல்படுகின்றார். உரு அருள, இந்த உரு வந்து ஞானம். இது எழுதிட்டீங்களா? அடுத்தது, இது உரு அழியன்னு சொன்னாரு, இது உரு அருள, இந்த உரு வந்து ஞானம். உரு அருள வல்லான் என்று உரை. நீ ஞானாசிரியனா சாதாரணமாக நினைத்து விடாதே. பசுவின் மலம் எல்லா மலங்களையும் நீக்கக்கூடிய, பார்த்தா பசுவின் சாணம் சொல்லுவோம், ஆனா அது எப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தது, எல்லா மலங்களையும் அழிக்கக்கூடிய, எல்லா கிருமிகளையும் போக்கக்கூடிய அந்த வல்லமை வன்மை வாய்ந்தது பசுவின் மலம். அதுபடி நீ ஞானாசிரியனா சாதாரணமா நினைக்காத. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஞானத்தே உருவாக உடையவன். ஞானாசிரியன் வந்து
ஞானத்தே உரு. அவனுடைய உரு எப்படி? ஞானமே உருவானவன். அப்படிப்பட்ட அவன் அவனன்றே, அவனை தவிர வேற யாராலையும் முடியாது, அவனன்றே உரு அழிய, நம் உரு அழியும்படி பாயும் உரு அருளவல்லான் என்று நீ உரைப்பாய் என்பதாக அந்த ஞானாசிரியனுடைய அந்த பெரும் வல்லமையை சுட்டி காட்டுகிறார். ஏன்னா அவனுடைய உபதேசத்தை கேட்டு கருமத்தை முடித்தவர் பிண்டத்தில் வாரார், பிறப்பு இறப்பு இல்லை என்று உறுதியாக சொல்கிறார்களே, அது எவ்வாறு பொருந்தும் என்பதற்கு சொல்வதற்காக இந்த ஓமையை எடுத்துகிறார். அனைமா திருக்கழிற்று படியாரில் ஒவ்வொரு பாடல்லையும் அழகா ஒரு ஓமையை வைத்து வைத்தே விளக்கி வருகிறார் இல்லையா. அந்த போனதோட அந்த கடல், அந்த நீர்க்கடல் ஓமையை சொன்னார். அதுபடி இந்துல என்ன சொல்றார், பசுவின் மலத்தை சொல்லி ஞானாசிரியனுடைய தன்மையை விளக்குகிறார். பாடல வாசிங்க. இன்று பசுவின் மலம் அன்றே இவ்வுலகில் நின்ற மலமனைத்தும் நீக்குவது. இங்கு என்றால் உருவுடையான் அன்றே உருவழிய பாயும் உரு அருளவல்லான் உரை என்று நீ, அவன் தானே அப்படித்தானே அப்படின்னு சொல்லி இதனை சொல்வாயாக என்பதாக இதை வைக்கிறார். அடுத்தாப்புல அதோட தொடர்புடைய அடுத்த பாடலும் இந்த உந்தியார் பாடலோட தொடர்புடைய பாடல். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவரே, அண்டத்து அப்புறத்து எண்ணாதே, அண்டத்தில் அப்புறமும் இப்புறமும். அது பிரிச்சு எழுதியிருக்கா, உங்களை பிரிச்சு எழுதியிருக்கு இல்லையா? அண்டத்தின் முதல்ல என்ன வருது, அண்டத்து அப்புறத்து இப்புறம் எண்ணாதே, அண்டத்தில் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் சென்றறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று. நாம படிச்சிருப்போம் இந்த ஞானி.

0: எல்லாம் எல்லாம் அறியும் அறிவுரீனும். அவர்கள் எல்லாவற்றையும், அதாவது இதுவரை நம்மளுடைய அறிவு வந்து ஏகதேசப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மலை சார்போட இருக்கும் பொழுது, விடய சார்போட நாம இருக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கு? ஏகதேச அறிவு தான் இல்லையா? அறிவித்தால் தான் அறியும், ஒன்றொன்றாக தான் அறியும், ஒன்றை மறந்துதான் ஒன்றை நினைக்கும் இல்லையா? ஒவ்வொன்றிலும் அழுந்தி அறியும், ஒவ்வொரு துணை இருந்தாதான் அறியும். இதெல்லாம் என்ன அறிவு? ஏகதேச அறிவு. அப்ப இதுவரை ஏகதேச அறிவினால இந்த மாதிரிதான் அது குறையுடைய அறிவு இல்லையா, சிற்றறிவு. அப்படிப்பட்ட அறிவை அவன் இந்த ஆச்சாரிய ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி கருமத்தை செய்தவர்களுக்கு என்ன நடக்கு? அவர்களுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை சொல்றோம் இல்லையா. அந்த அப்படி உபதேசத்தை கேட்டவங்களுக்கு எங்களை என்ன சொல்ற, அவர்கள் எல்லா அவருடைய அறிவு என்ன ஆயிரும்? அந்த ஏகதேச அறிவு வியாபக அறிவாக மாறிவிடும். ஏற்கனவே நம்மளுடைய அறிவு வியாபக அறிவு தான், அது இந்த ஆன்மாவின் இந்த மலங்களுடைய தொடர்புனால என்னாக்கப்பட்டுள்ளது, அது ஏகதேச அறிவாக ஆக்கப்பட்டு விடுகிறது. மல தொடர்புனால நம்மிடம் இயற்கையாகவே உள்ள வியாபக அறிவு ஏகதேச அறிவாக ஆக்கப்பட்டுள்ளது. ஏகதேச அறிவு தான் அந்த குறைபாடுகள், இத்தனை குறைபாடுகளையும் உள்ள அறிவு. இப்ப என்ன ஆகுது? அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி கருமத்தை முடித்தவருடைய அறிவு என்ன ஆயிரும்? வியாபக அறிவாயிரும். வியாபக அறிவுனா அந்த ஏகதேச அறிவுல அறிவித்தால்தான் அறியும், அதெல்லாம் அப்படியே மாற்றிக்கணும். தானே அறியும், ஒன்று ஒன்றாக அறியும் என்பது எல்லாம் அறியும் இல்லையா, ஒன்றின் துணையால் அறியும் என்பது துணையின்றி அறியும். இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுதான் அந்த வியாபக அறிவினுடைய தன்மை. அதனால அறிவு வியாபகம் ஆனதுனால அவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவார்கள். எங்கெங்க ஜென்ஸ்மி நம்மெல்லாம் நிறைய வாழ்க்கை வரலாற பார்த்தோம்னா, அவர்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு எங்கேயோ நடக்கிற விஷயங்களை சொல்வார்கள். தாய்மானவர் வரலாறுல கூட சொல்லுவாங்க, அவர் தாய்மானவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த பொழுது திடீர்னு என்ன பண்ணாரா, அங்க உள்ள அந்த அங்க கருவில் இல்ல, இங்க அந்த அரச சபையில இருக்கும் பொழுதே திடீர்னு எழுந்திருச்சு அங்க உள்ள அந்த என்ன கோப்புகள் ஃபைலு அதையெல்லாம் எடுத்து டீ பிடிச்சுன்னு சொல்லி அவ்வளோத்தையும் கசக்கி இருக்கிறார். அங்க எல்லாம் தண்ணியில இழந்த நிலைமைக்கு வந்துட்டார். இன்னும் என்ன இப்படி இப்படி போய் செய்தார்னு சொன்னோன்னா, அங்க தில்லையில அந்த திரைச்சீலையில தீ பிடிக்கிறது, அதான் கசக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உண்மையிலே அது அங்க அந்த சமயத்துல அது அங்க நிகழ்ந்து இருக்கிறது. அப்புறம் அதான் எங்கேயோ நடக்கிறத இவர்களால அறிய முடியும். அதான் எல்லா அறியும் அறிவு இருக்கிறதுனால எங்க எங்க என்னென்ன நடக்கோ அதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுபடி ஞானியர் வாழ்க்கையெல்லாம் வரலாறுகளெல்லாம் பார்த்தா, அவர்களை நாடி அடியார்கள் செல்லும் பொழுது அவர்களுக்குள்ள துன்பங்களையெல்லாம் ஏற்கனவே நீக்குவதற்குரிய, உனக்கு நீ பற்றி பயப்படாத, உனக்கு நிச்சயமா நீ இன்னைக்கு வீட்டு போய் சேர்றதுக்குள்ள அந்த காரியம் நடைபெறும், நீ இதை பற்றி சந்தேகமே பட வேண்டாம் என்று சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பாராது நடக்காது என்ற நினைந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு என்பதை எத்தனையோ ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுல நாம காண, அதை அனுபவித்தவங்க சொல்றத நாம கேட்கிறோம் காண்றோம். அதெல்லாம் என்ன காரணம் என்றால், அவர்கள் எல்லாம் அறியும் அறிவுருவர், எல்லாம் அறியக்கூடிய அறிவினை அவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அவனை அறியக்கூடிய அந்த அதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டார்கள். எல்லா அறியும் அறிவு இருக்கும், ஆனா அவர்கள் காண்பது என்னது? எங்கும் சிவமாகவே காண்பர். அதனால அந்த அறிவை வச்சுட்டு சித்து வேலையெல்லாம் எதுவுமே செய்ய விரும்ப மாட்டார்கள் இல்லையா. அவங்களால அட்டமா சித்திகளும் செய்ய முடியும், அதெல்லாம் சும்மா சர்வ, அதெல்லாம் ரொம்ப கீழ்பட்ட விஷயங்கள். அவர்கள் மேலான அந்த உறுதியான பொருளை பற்றுவதில் அவர்கள் விருப்பமெல்லாம் அங்கே இருக்கு இல்லையா, அவர்களுடைய எண்ணமெல்லாம் அங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செய்வதில் விரும்புவதில்லை இல்லையா. இதெல்லாம் வீணா நேரத்தை கழிக்கக்கூடிய செயல்கள் என்று அவர்கள் எண்ணுவதனால, எல்லா அறியும் அறிவு இருந்தாலும் அவர்கள் அந்த சிவமே பார்த்திருப்பர். இந்த உலக பதார்த்தங்களை பாரார், அந்த பரணையே பார்த்திருப்பர். அதுதான் அதத்தான் இங்க சொல்ற. அப்புறத்தும் இப்புறத்தும் எண்ணாதே எல்லா இடங்களிலும் அவன் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்ந்த அவர்கள் அவர்களும் எல்லாம் அறியக்கூடிய அறிவினை பெற்றவர்கள் ஆவார்கள். அவன் எப்படி எல்லா இடத்திலையும் அப்புறத்தும் இருக்கிறான் இப்புறத்தும் இருக்கிறான் இல்லையா, அண்டத்துள்ளும் இருக்கிறான் பிண்டத்துள்ளும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான், ஆன்மாக்களின் உயிருக்கு உயிராக இருக்கிறான், அவளுடைய அறிவில் செறிந்து நிற்கிறான். இப்படிப்பட்ட எல்லா தன்மை உணர்ந்த அந்த சீவன் முத்தர்கள் அவர்களும் எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவும் பெற்றிருப்பார்கள். ஆனாலும் அப்புறம் பாடலை இப்ப பாருங்க, கண்ட அத்தை கொண்டு அந்த ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கொண்டு கருமம் முடித்தவரே அண்டத்து அப்புறத்து எண்ணாதே, அண்டத்திலும் இருக்கிறான் அப்புறத்தும் இருக்கிறான் என்பதை பற்றி, அதை பற்றிலாம் இங்க இருக்கானா அங்க இருக்கானா என்பதை எண்ணாது. அண்டத்திலும் அப்புறமும் இப்புறமும் ஆறு அறிவும் எல்லா உயிர்களுடைய அறிவுகளையும் அவன் செறிந்திருப்பதை சென்று சென்று அறிந்து எப்புறமும் கண்டவர்கள், எப்புறமும் கண்டவர்கள்னா அவர்களும் என்ன பண்ணுவார்கள், எல்லாவற்றையும் அறியும் திறனை பெற்றவர்கள், வியாபக அறிவை அவர்களும் அடைவார்கள். அப்படி அடைந்தவர்களுக்கு இன்று எது இன்றுனா இந்த உலகம் தோற்றப்படுவது இல்லை. இன்று என்றால் தோன்றாது, ரெண்டு வகையாக பொருட்கொள்ளலாம் இந்த பாடலுக்கு, ரெண்டு வகையாக பொருட்கொள்ளலாம். அப்படிதான் ரெண்டு வகையாக உரை சொல்கிறார்கள். ஒன்று வந்து அவர்கள் எல்லாம் அறிந்த அந்த பெருமானை எல்லாவற்றிலும் காண்பதினால் எல்லாவற்றையும் அவர்களும் அறியும் அறிவு உடையவர்கள் ஆவார்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் அப்புறத்தும் இப்புறத்தும் உயிர்களின் அறிவிலும் எங்கும் அவன் நிறைந்திருப்பதை உணர்ந்த சிவஞானிகள் சிவஞானிகள் சிவஞானிகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். அவனைப் போலவே எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். அதாவது வியாபக அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள். அதாவது ஏகதேச அறிவு நீங்கி வியாபக அறிவு பெற்றவர்கள் எழுதிட்டீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள ஏகதேச அறிவு நீங்கியவர்கள், ஏகதேச அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள், அறிவு பெற்றவர்கள் ஆவார்கள். அவ்வாறு எல்லாம் அறியும் அறிவு பெற்றிருந்தோம் அவர்கள் சிவத்தையே கண்டுகொண்டிருப்பர், சிவத்தையே கண்டுகொண்டிருப்பர். உலக பதார்த்தங்களை பாரார், அந்த பரணையே பார்த்திருப்பர், அந்த பரணையே பார்த்திருப்பர். இன்று என்பது இந்த உலகம் அவர்களுக்கு தோன்றாது, இந்த உலகம் அவர்களுக்கு தோன்றாது. தோன்றாதுன்னா பதார்த்தங்களை பாரார், அது பேரானந்த நுகர்வுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த உலகியல் பதார்த்தங்களை பாக்குறதுக்கு விருப்பம் வரும். இந்த சிற்றின்ப நுகர்வுகளை பெரிய அளவுல போனதுக்கு அப்புறம் இந்த அற்பமான விஷயங்கள்ல பார்ப்பதற்கு விருப்பம் வராது. அதத்தான் இன்று என்ற பொருள்ல உலகம் வந்து தோன்றாது, அவர்களுக்கு தோன்றுவது இல்லை அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இன்னொரு பொருள், அவர்கள் எல்லாவற்றிலும் பரமே பார்த்திருப்பர் என்பதோடையும் விட்டுக்கலாம். இன்று எப்பொழுதும் அவர்கள் அந்த பரத்தையே பார்த்திருப்பர் என்றும் சொல்லலாம். ஆக இந்த உந்தியார் பாடலுக்கு இந்த இரண்டு பாடல்களையும் இந்த ரெண்டு கழிற்றுப்படியார் பாடல்களையும் நாம் இயைபு பாடல்களாக எடுத்துக்கொள்ளலாம். இனிமே அடுத்த திருந்தியார் பாடல் நாலாவது பாடல், அதை நாம மதியத்துக்கு மேல காண்போம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: இன்னே எழுவரும் உன்னே கழியொழி. இப்படி ஏழு பேரும் சொன்ன கணக்கு.

உண்டு, முப்பொருளையும் கொண்டு. மற்றவர்கள் எதை உரைத்தார்கள்? மற்றவர்கள் நிலையை உரைத்தார்கள். வாதம் செப்பை விதண்டை ஏது என்று நாள் வகையில் ஒரு செய்தியை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நான்கு நிலையில் நாம் அதனை ஆய்வு செய்ய வேண்டும். அதை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இவ்வளவையும் சொன்னா ஒரே வழியில சொல்லிடலாம். வாத்தியார் மகனும் ஏதேனும் ஒரு பொருளை பற்றி அவர்களுக்குள் ஏற்ற சந்தேகத்தை தீர்த்துக் கொள்றத வாதம் பண்றதுனா எதிர்வாதம் இல்ல, அது விதண்டைங்கிறது ஒன்று. வாதம் என்பதுன்னா ஒரு பகுதி நம்ம படிக்கிறோம் சொன்னா அதை பத்தி சிந்திக்க, ஏன் சொன்னார், எனக்கா சொன்னார் என்ற கேள்வியை கேட்கும். குழந்தைகள் கேட்கறது இல்லையா, ஏதாவது கோயில் கூட்டு போனா இந்த சாமி ஏன் கையில வேல் வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும். அப்ப என்ன அர்த்தம், நாம தெரிஞ்ச தெரியாக்கி தெரிஞ்ச மாதிரி வேலை கும்பிட்டு போயிடலாம். அந்த பிள்ளைக்கு தெரியலைன்னா அது கேட்டே ஆகும். நாம தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் தெரிஞ்ச மாதிரியே நடந்துருவோம். இதுதான் நம்முடைய வயது வந்த கோளாறு. சின்ன பிள்ளை தெய்வமும் அது ஒண்ணுங்கிற மாதிரி கேட்கும். அப்ப வாதம் என்பது ஆசிரியர் மாணவரிடத்தில் நிகழக்கூடிய ஆய்வு. செற்பை என்பது செலுத்துதல், அதாவது தான் சொன்ன கருத்தை சொல்லிட்டு இருக்காரு, மற்ற பத்தி பேசுறதே கேட்கறது இல்லை. இப்ப நம்ம வீட்டுல அப்படித்தானே, அவங்க சொன்னதுதானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொன்ன சரிதான். ஆமா, ஆனா அப்புறம் முதல்ல கொஞ்ச நேரம் கேட்டு கருக்குறா, ஆமா நீ சொன்னதுதான் சரி, உடனே இப்ப தாயா நீ தயாரிப்போமே ஆயிருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப செற்பை என்ன செலுத்துவது, தான் கூறிய கருத்தை அப்படியே செலுத்துவது. அடுத்தது இரண்டாவது இல்ல அடுத்தது ஏது ஏது சொல்லுங்க. விதண்டாவாதம் உங்களை விதண்டாவாதம் நமக்கு தெரியும், ஏற்றிக்கு போட்டியா பேசுறது விதண்டாவாதம் வந்தது. தன்னுடைய நிலையில் தான் கூறுகிற கருத்தை மறுக்கிற பொழுது மறுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் அதற்கு விதண்டாவாதம் செய்யும். அடுத்தது ஏது, இணை பயன் மெய் உரு என்ற நிலையில் ஓமைகளை ஏதுவை காரணம் காட்டும். இப்படி ஓது நல்வகை ஓமை பொருள் விளக்கம். ஓமை என்பது ஒரு பொருளை விளக்க வந்தது. அதுபோல ஒரு நால்வகை நிலையில் கருத்துக்களை விளக்க திகழ் தர அருள் செய்ய மாந்தர். அதனால் அருள் இப்ப அருள் கிடைச்சாச்சு. ஏன்னா வாத்தியார் சொல்றதை மாணவன் கேட்பது, அதற்கு விதண்டாவாதம் சொல்வது அல்லது ஓமை ஏற்றுக்கொள்வது என்பது போல ஒரு பெரியவரிடத்தில் கேட்கக்கூடிய திருவருள் கிடைக்கும். அந்த திரு அருள்சேர் மாந்தர் வெருள் தேராமல் அச்சம் தேராமல் சட்டம் விடயமும் கேள்வியும் விடையுமாக கற்க நற்கவி மாந்தர் நக நவித்துவனே. மாந்தர்கள் ஏற்படும்படி கவிதையும் நான் சொல்வேனாக. இப்ப இது பாயிரம். பாயிரத்தில் சொல்லப்பெற்ற கருத்துக்கள் அதனுடைய மரபுப்படி அமைந்திருந்தாலும் நம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளக்கூடியது ரெண்டே ரெண்டு செய்தி. ஒன்று, வேதத்தில் இருந்து ஏன் பிற சமயங்கள் தோன்றின. இரண்டாவது, இந்த சங்கற்ப நிராகரணம் பொற்சபையில் 1235 சக ஆண்டில் ஆணித்தங்கள் 6 8 மதவாதிகளின் கருத்து பரிமாற்றங்கள். இது வந்து நம்ம படிக்கணுங்கிறது இல்லை. சங்கற்ப நிராகரணம் சொல்ற போதே, சங்கற்ப நிராகரணம் நினைக்கிற போதே இது ஐயா அங்க இருக்கு அப்படின்னு. இப்ப முதல் நூலுக்குள்ள போலாமா? இப்ப ரெண்டு முடிஞ்சு, 13 ரெண்டு முடிஞ்சு. மாயாவாதம், மாயாவாதின்னா யாரு? அத மனத்துல வாங்கிட்ட. மாயாவாதி என்றால் யார்? அகம் பிரம்மாஸ்மி, இதுதான் மாயாவாதி. நானே கடவுள், அகம் பிரம்மா, நான் தான் கடவுள் என்று கொண்டு பிரம்மமே எல்லா பொருளாய் இருக்கிறது என்ற கொள்கை உடையவர்கள். இதுதான் மனத்துல வைக்க, அதாவது ஒன்றும் இல்லை, நாம சாமி வேற நம்முடைய உயிர் வேற, உயிர்ல சாமி கலந்துருக்காரு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன்னா இதுவரை இந்த மண்டபத்துக்குள்ள இந்த அரை ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி

0: சைவ சித்தாந்த திருமுறை படிக்கிறதுக்கு முன்னாடி சாமினா கோயில இருக்கிற சாமி தான் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தையோ அந்த திருமுறைக்குரிய பொருளையோ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா பாடுனதான் இல்ல சொல்லிய பாட்டி, அதுக்கு மீனிங் மட்டும் பொருள் இல்ல, சொல்லிய பாட்டினாலே பொருள் என்றால் மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை அறிந்தான். நீ பாடுற பாட்டிலேருந்து சாமியை புரிஞ்சுக்கணும், பாடுற பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுட்டா மட்டும் பத்தாது. வேயிருதோடி மங்கன் அப்படின்னா மூங்கிலை போன்று இருக்கிற தோழையுடையவன் என்று தெரிந்தால் மட்டும் போதாது. எப்படி மூங்கிலானது வளைந்து கொடுத்து தன்னுடைய வாழ்வை நடத்துகிறதோ அதுபோல ஆன்மாக்கள் வேண்டுகிற இடங்களெல்லாம் வளைந்து கொடுப்பவன் தான் வேயிரு தோழி மங்கன். இறைவனை நாம் எங்கெங்கு எப்படி வணங்குகிறோமோ அப்படி இறைவன் அந்த வடிவத்தில் வளைந்து தோன்றுவான். தெய்வம் ஒன்பது எப்பாலுக்கும் அப்பாலாய் உள்ளது, எப்பாலுக்கும் அப்பாலாய். அந்த பெண் தெய்வம் என்பது அருள். நாம் அடிப்படையிலே சில செய்திகளை நடைமுறை வழக்கிலே புரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்தத்தில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க வட சொற்களை வச்சு, நாம அடிப்படையில் அருள் என்றால் பெண் தெய்வம் அவ்வளவுதான். ஏன்னா அருள் பெற்றாச்சு நால்வரும். அருள் பெற்ற பிறகு ஜீவன் முத்தராக வாழ்கிற அவர்கள் பிராரத்த வினையின் காரணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூணு வயசுல பால் உடிச்சால் அப்பவே மேல போயிருக்கலாம் ஞானசமுத்திர பெருமாள் போல. ஏன் பிராரத்த வினை, நீ 16 வருஷம் இருக்கணுங்கிறது வினை, அது ஆண்டவனை படைச்சு அனுப்பிச்சது. அப்ப அவர் போக முடியாது. அப்ப 3 வயதில் பால் உண்ட பெருமான் 16 வயது வரை வாழ வேண்டும் என்பது பிராரத்த வினை. அவர்கள் ஜீவன் முத்தராக வாழ்கிறார். அப்ப கடவுள் என்ற ஒருவர் உண்டு என்று நம்புகிறார், நான் ஆன்மா என்பது வேறு என்று நம்புகிறார். ஒருத்தன பிள்ளைகளை இருக்கிறவர் அப்பா கூப்பிடும்பா, அம்மா ஏ உங்க அப்பா கூப்பிடுறார், அப்பா உன்னை அம்மா கூப்பிடுறார். அப்ப அம்மா பிள்ளைக்கு நேரம் நம்மள அப்பாவா மதிக்கிறாங்க தெரியும். பிள்ளைகள்லாம் போனது ஏன் அங்க நின்று இது மர மாதிரி நிக்கிறீங்க, வாங்க கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து வைங்க, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய பிடிச்சி வச்ச கல்லு மாதிரி நிக்கிறது பாரு. சரி சரி, இன்னைக்குதான் நான் வாங்கி கேட்டுக்க வேண்டியது செய்யற மாதிரி. பெற்றோர்களாக இருக்கிற தந்தை கூட தனி ஒரு நிலையில் இருக்கிற பொழுது அடிமையாக மாறுகிறோம். நாம் அடிமை, இறைவனை நினைக்கின்ற பொழுது நாம் அடிமை, இறைவன் தான் தலைவன், அதுதான் ஞானம். இந்த உலகத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் எப்படி பல நேரங்களில் பலவித பதவிகளுக்குரியவனாக இருக்கிறானோ, தந்தை என்று மகன் என்று கணவன் என்று அடுத்த வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் என்று மாறுகிறாரோ அது போலத்தான். ஆனால் நாம் அப்படி சொல்லுவதில்லை, இறைவன் என்பவன் தனி, இப்படிப்பட்ட ஆன்மா உடல் எல்லாம் அவனால் ஆக்கிரமிக்கப்படுகிற பொருள். அவர்கள் அப்படி இல்லை, அகப்பிரமாஸ்மி என்பதை கொண்டு பிரம்மமே எல்லா பொருளாயும் இருக்கிறது, எனவே இந்த உலகம் மயக்கமுடியது இருப்பது போல இல்லாமையாக இருக்கிற மயக்கமுடியது இருப்பது மாதிரி இருக்கும் அழிஞ்சுதான் போகுது. இந்த மயக்கம் என்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பழுதடையத்தான் செய்யும். அப்ப இருந்ததே ஏன் பழுதடைஞ்சுனா, பழுதடைய போற ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி இருந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது பழுதடை பழுதடையக்கூடியதுதான். ஆனா நினைக்கிறான் இதுதான் தாத்வீகம். அப்ப அழிவதும் கூட இருப்பது போல் தோன்றும், இதுதான் மாயை என்பது மாயாவாதி. அப்ப மாயாவாதி யாரு? இறைவன் எல்லா பொருளாகவும் காட்சி தருகிறான், தனித்தனி பொருள்கள் இல்லை, இறைவன் தான் அந்த பொருளாக காட்சி தருகிறான். அவ்வாறு காட்சி தருகிற பொருள் கூட மயக்கமாக காட்சி தருகிறதே தவிர நிலையாக இருக்கின்ற நிலையில் தரவில்லை. இதுதான் மாயாவாதிகள் சமய கொள்கை. இந்த கொள்கையை வைத்துக் கொண்டு மாயாவாதி தன்னுடைய சங்கல்பம் கொள்கைகளை வரையறுக்கப் போகிறார். அது ஏறக்குறைய ஒரு 59 வரி. இந்த 59 வரியும் படித்து நாம பொருள் காணணும்னு சொன்னா அதுல இருக்க ஒரு 10 செய்தியை நம்ம எடுத்துக்கோம். அந்த 59 வரியில என்ன சொல்றாரு அதை முதல்ல நான் செய்தியா சொல்லிடுறேன். அதை நீங்க குறிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, பேனானு மறந்து போய் எழுதிய ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்ப எழுதுறதுக்கு ஒரு 10 எழுதித்தான் பார்ப்போம், கை வருதான்னு பார்த்து. நாம அந்த 10 செய்திகளை மாயாவாதி தன்னுடைய செய்தியை சொல்வதை நாம் இங்கே பார்க்கலாம். முதல் பொருள் இறைவன் நிலைத்தவன். இறைவன் நிலைத்தவன், அவன்தான் எல்லா பொருளுமாய் விளங்குகிறான். இதான் முதல் செய்தி. இறைவன் தான் நிலைத்தவன், அவன்தான் எல்லா பொருளுமாய் விளங்குகிறான். இரண்டாவது செய்தி, கரும்பு கரும்பு தன் சுவையை அறியாதது போல அந்த இறைவன் தன் ஆற்றலை அறியாதவன். மூன்றாவது செய்தி, இப்ப ரெண்டு வரி எழுதிதான், இதுல ஒண்ணு புரியாதுக்கே வழியில் பாரு. அவன் தான் ஏன் நிலையானவன், அவன் தான் எல்லா பொருளாகவும் காட்சி தான். மூன்றாவது, என்ன பொருளாய் காட்சி தரான், ஐம்பூதங்களாய். மூன்றாவது, ஐம்பூதங்களாய் அவற்றின் சேர்க்கையாய் 6 தாதுக்களை உடைய. அதுக்கெல்லாம் விளக்கம் பிரியாது சொல்லுவேன், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது. 6 தாதுக்கள், 6 பொருள், தாதுனா பொருள், 6 தாதுக்களை உடையதாய், 5 உடம்பினை கொண்டதாய், 5 வகையான உடம்பினை கொண்டதாய் விளங்குகிறான். 4 பொருள், உயர்ந்தவனாக இருக்கிற இறைவன் இவ்வாறு உடம்பாய் காணப்படுவதற்கு காரணம், பெரிய உயர்ந்தவன் இறைவன், அவன் அழிகின்ற உடம்பாக காட்சி தரான். அழிகின்ற உடம்பாக காட்சி தருவது ஏன் என்றால், அது எவ்வாறு என்றால், உயர்ந்த இறைவன் அழிகின்ற உடம்பாய் காட்சி. ஏன்னா அவன் என்ன சொல்றான், மாயாவாதி, இந்த உடம்பெல்லாம் நம்ம உடம்பு இல்ல, தனி பொருள், ஜடப்பொருள் அல்ல, இந்த உடம்பு வந்து இறைவன் தான் அப்படிங்கிறான். அப்ப உயர்ந்த இறைவன் எதா ஆயிட்டான், அழிஞ்சு போற உடம்பா இருக்கிறான். ஏன் எப்படி என்றால், சிப்பின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வெள்ளி மாதிரி காட்சி தரும். எனவே சிப்பி என்பது வெள்ளி போல் காணப்படுவது போல இறைவன் சிப்பியாக இருக்கிறவையில் வெள்ளியாக காட்சி தருவான். அப்புறம் எப்படி எழுதணும், உயர்ந்த பொருளாக இருக்கும் இறைவன் தாள் அழிகின்ற உடம்பாக தோன்றுவதற்கு காரணம், சிப்பியானது வெள்ளி போல தோன்றுவதாகும். சிப்பியானது வெள்ளி போல தோன்றுவதாகும். அடுத்தது, இப்ப முதல் செய்தி, இறைவன் உயர்ந்தவன் எல்லாம் மற்ற பொருளாய் காட்சி தருகிறான். இரண்டாவது, கரும்பானது தன்னை அறியாது போல அவன் தன்னை அறிவதில்லை. மூன்றாவது, அவன் 5 பொருளாக 5 பூதங்களின் சேர்க்கையாய் உடம்பாய் காட்சி தருகிறான். இவ்வாறு உடம்பாய் காட்சி தருவது எது போல என்றால், வெள்ளியும் வெள்ளியானது சிப்பி போ, சிப்பியானது வெள்ளி போல என்று அதனோடு தொடர்ந்து. அதை 4 கூட நீங்க பிரிச்சுக்கிட்டா கூட, ஆனா மறுப்பு ஒண்ணுதான், 3வதுக்கு தான் மறுப்பு. சரி, மயக்கத்தை தரக்கூடியது வேற ஒன்று, 5 பூதங்களாக அவர் எப்படி காட்சி தருகிறார் என்றால், தெய்வம் 5 மயங்கி காட்சி தருகிறார். எது போல என்றால், சிப்பி எப்படி மயக்கத்தில் நமக்கு வெள்ளி போல் காட்சி தருகிறதோ அது போல. புரிஞ்சு பார்த்தா, இப்ப 4 பாரு. ஏயா,
1: இறைவன் உயர்ந்த பொருள். அவனுக்கு போய் சிப்பின்னு ஒரு அருணை பொருளை உதாரணம் காட்டு, இது லாயக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாயாவதி சொல்றான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். புரியுதா? புரியலையா? மறுபடியும் சொல்றேன், புஷத்துக்குள்ள போகக்கூடாது, போனா சத்தியத்துக்கு முடியாது. நான் சொல்றது முதல்ல கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பொருள் புரியும். இப்ப இறைவன் மிகச்சிறந்தவன், அவன் எல்லா பொருளாக காட்சி தருகிறான். ஏயா எல்லா பொருளாக காட்சி இருந்தா அவனுக்கு தன்னை பத்தி தெரியாது, அதனால எல்லா பொருளுமா இருக்கிறான். இல்ல தன்னை பத்தி மட்டும் தெரிஞ்சிருந்தா எப்படி இருப்பான்? தான் மட்டும் சேர்ற அரியணையில் உட்கார்ந்து இருந்திருப்பான். அவன் தன்னை பத்தி தெரியாதனால நீ உங்களாக காட்சி தரான் தெளிவன. எப்படி பதில் பத்தீங்களா? எப்படி கொண்டு வர கருத்து? இந்த ரெண்டு செய்தியும் இப்ப நான் உடன்பாடாக்கிக்கிறேன். இறைவன் உயர்ந்தவன், அவன் எல்லா பொருளுமாக காட்சி தருகிறான். புரிஞ்சு போச்சு? ஏன் அவன் காட்சி தரானா? தன் ஆற்றலை தான் தெரியாதவன். இப்ப ஒரு பெரிய வங்கியில அல்லது ஒரு இப்ப நெய்வேலியில நான் பாக்குறேன், நெய்வேலியில மிகப்பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்க. அவங்க வந்து சித்தாந்த பயிற்சியை அமைப்பாளராக இருக்காங்க. அமைப்பாளராக இருக்கிற இன்ஜினியர் அவர் சொன்னா 10 பேர் வேலை பார்க்க ரெடியா இருக்கிறான். அவரே வந்து நான் போன உடனே என்னுடைய பைய தூக்கிட்டு வர்றாரு. அப்ப நான் தன்னை பத்தி தான் எரியாம எவ்வளவு எளியவரா இருக்கார் சொல்றதா இல்லையா? அப்ப உயர்ந்தவனாக இருக்கிறவன் வெறும் ஜடப்பொருளாக இருக்கிற இந்த உடம்பாக தெரிகிறானே என்று சொன்னால் அவன் தன்னுடைய ஆற்றலை தான் அறியாதவன். எது போல என்றால் கரும்பு தன் சுவையை தான் அறியாதது போல. மாயாவாதி சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா சத்தியமா அவன் மதத்துல நம்ம சேர்ந்துருவோம். அவ்வளவு அழகா வைக்கிறான் அது மன மயக்கம். இப்ப இது யாரும் மறுப்பு சொல்ல முடியல பாருங்க. அவன் தான் எளிமையா இருக்கான். சரி, அவன் என்ன பொருளாக இருக்கிறான் என்றால் இந்த உலகத்திலே இருக்கின்ற உடம்பாக இருக்கிறான் என்று சொன்னான். அதான் முக்கியம். உடம்பாக வந்திருக்கிறான்னா எப்படின்னா 5 பூதங்கள் சேர்ந்துதான் உடம்பு, 6 தாதுக்கள் சேர்ந்துதான் உடம்பு, 5 வகை உடம்பு, 5 வகையா அன்ன கோசமயம் அந்த கோசமயம் ஆவுங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்துதானே உடம்பு. இப்படிப்பட்ட உடம்பாக இருக்கிறான். ஏய்யா உயர்ந்தவன் இந்த உடம்பாக எப்படி தோன்றுகிறானா? அதாவது நாம வந்து கடற்கரையில் இருக்கிற சிப்பிய ஐயோ பொண்ணு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வந்து அதை தண்ணியில அரைச்சி பார்ப்போம் நினைக்கலையா? அது மாதிரி மயக்கமாக இருக்கிறான். இப்ப 3 செய்தி முடிஞ்சுதா? இப்ப 4வது செய்தி, உயர்ந்தவனாக இருக்கிற கடவுள் இந்த ஜடப்பொருளாக ஏன் தோன்ற வேண்டும்? உடம்பு ஜடப்பொருள் தானே, உயிர் கிடையாது. ஏன்னா அவன் எதை ஒத்துக்கிறேன்? கடவுள் மட்டும்தான் ஒத்துக்குவேன். அதனால உயிரெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. உயிரே இறைவன் தான். இறைவன் தான் உயிராக காட்சி தரான், இறைவன் தான் உடம்பாக காட்சி தரான், இறைவன் தான் நான் சாப்பிட பொருளாக காட்சி தரேன், இறைவன் தான் 3 பத்துக்கு சாப்பிட டீயா தரப்பறேன். அப்ப டீ சாப்பிடுவோம், இறைவனா சாப்பிடுவோம் இருக்குது. மாயாவாதத்துல இருந்தா புரியுதுங்களா? நீங்க இப்ப டீ சாப்பிடுற போது திட்டக்கூடாது. என்னாடி கண்ணி தண்ணி மாதிரி காப்பி போட்டுக்கான, நாளைக்கு அதுவும் கிடைக்காது. ஏன் திட்டக்கூடாதுன்னா கடவுளை நினைச்சுங்க. மாயாவாதத்துல கடவுளை பாராட்டுவோமா இல்லையா? அதான் மாயாவாதம். ஏயா ஜடப்பொருளை போய் சொல்றது நீ காட்டுறிய, சிப்பிய காட்டுறிய, ஜடப்பொருள் ஆச்சு. இறைவனுக்கு ஜடப்பொருளை காட்டு, அது ஒண்ணும் இல்ல. அது அப்படி காட்ட நினைக்காத. சிலந்தி என்ன பொருள்? உயிர் பொருளா இல்லையா? சிலந்தி அது வந்து நூல், எங்க போனாலும் போனா சிலந்தி நூல் அது வருது. அப்ப சிலந்தி வாயிலிருந்து வருகிற அந்த நூல் உயிர் பொருள் அல்ல, அது ஜடப்பொருள். அப்ப உயிர் பொருள் இருந்து ஜடப்பொருள் வருதா இல்லையா? அதுபோல தாக்கிட்டு இப்ப 5 செய்தியும் மறுபடியும் வச்சு பாருங்க. ஒன்றோட ஒன்று சேர்ந்து நடத்த மாயாவாதம் புரியும். கடவுள் உயர்ந்தவன், அவன் உடம்பு போன்ற எல்லாமாக இருக்கிறான். அவன் ஏன் இப்படி எழிவந்த நிலையில் இருக்கிறான் என்றால் கரும்பு தன் சுவையை அறியாது போல தன் ஆற்றலை தெரியாதவன். அவன் அந்த எழிவந்த நிலையில் எவ்வளவு யார் உடம்பாக இருக்கிறான் என்றால் 5 வகை உடம்பு, 6 தாதுக்கள் இவையெல்லாம் சேர்ந்து உடம்பாக ஆகிறான். சரி, இப்படி உடம்பாக இருக்கிறவன் தாழ்ந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால் நான் அது ஒரு மாயை, வெள்ளியை சிப்பியை வெள்ளியை நினைப்பது போல. அப்ப வெள்ளியும் சிப்பியும் இறைவனுக்கு ஓவியாகிற பொருளா, அகிரணை பொருளாயிற்று என்றால், அகிரணை பொருளாக இருக்கிற உடம்பு உயர்நிலை பொருளாக இருக்கிற கடவுளால் உற்பத்தி ஆக முடியுமா என்றால் இல்லை. சிலந்தி என்ற உயிர் பொருள் இருந்து சிலந்தி நூல் வருவது போல, சிலந்தி நூலுக்கு மட்டும் இறைவன் போல அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆதி வீட்டுக்கு ஒட்டடியே ஒட்டடியே அடிக்க வேண்டாம். ஏன்னா அறிவுள்ள அந்த சிலந்தியும் சிலந்தி நூலும் இவன் வீட்டுல போய் எல்லாம் நாம குடியேறப்படாது, இந்த பாதி வீட்டுக்கு போகப்படாதுன்னு பாதி வீட்டுக்கு வராது. அதுக்கு அறிவு இல்லாததுனாலதான் நம்ம வீட்டுக்கு வந்து ஒட்டடையா மாறி நாமள ஒட்டடை அடிக்க வச்சு. அதுக்கு மட்டும் அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்கும் வராது, கவலைப்படாம வெள்ளையே அடிக்க வேண்டாம். அது வேற உயிரற்ற பொருளா இருக்கு. சரி, போயிட்டு போகுது. சிலந்தி போல இது நாலாவது கருத்து. அகிரை உயர்நிலை பொருள் இருந்து அகிரணை பொருளாக இறைவன் மாறுகிறான், மயங்குகிறான் என்றால் அது சிலந்தியிலிருந்து வருகிற சிலந்தியின் உள் போன. இப்ப இதெல்லாம் நம்ம மறுக்கணும். நாலாவது எளியாச்சா எப்படி எழுதணும்? உயர்ந்த உயர்ந்த அறிவுடை பொருளான இறைவன் அகிரணை பொருளாக இருக்கிற உடம்பாக காட்சி தருவதற்கு காரணம் சிலந்தியின் உயிருடைய சிலந்தியில் இருந்து ஜடப்பொருளாகிய நூல் தோன்றுவது போல.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சொல்லாம பசுமந்தருடைய ஆணவத்தோடு அது பந்தப்பட்டுள்ளதோதான் பசு. இந்த காலத்தியன் கலைவிட்டு அராத்தோடு சேர்ந்திருக்கும் போதுதான் உயிருக்கு குருடங்கிறது. ஆக இந்த காலத்தியதை கலைவிட்டு ஆனால் இதுல கலை தான் முதல்ல குறிப்பிடுவது. அதனால கலை தொடங்கிடுவாங்க. கலை முதலியன என்ற பொருள்ல கலாதின்னு சொல்லுவாங்க. கலாதின்னு என்ன கலை முதலியன. அந்த கலாதி தத்துவங்கள் முதலியனா நம்ம மற்ற ஆய்ந்திருக்கணும். மற்ற நாளை காலநீதி கலைஞர் ஆனந்த இந்த கலாதி தத்துவங்களோட ஆன்மா சேர்ந்திருக்கும் போது குருடன் சொல்லுவாங்க. குருடன்னா அந்த கலாதிகளும் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆக நனவு நிலையிலே ஆன்மாவானது குருவ நடுவிலே இருக்கின்றது. அப்பொழுது 35 கருவிகள் சேர்ந்துள்ளன. 35 தத்துவங்கள் சொல்வதில் 35 கருவிகள் சொல்வது நமக்கு நல்லது. ஏன்னா அந்த 10 வாய்ப்புகள் தான் தத்துவங்களில் வராது. ஞானேந்திரிய விலையும் கர்மேந்திரிய விலையும் தத்துவங்களில் வராது. அதனால 35 கருவிகள், 35 கருவிகளோடு ஆன்மா குருவர்களில் இருக்கின்ற சமயம் வந்து அது நனவு நிலை. அப்புறம் கனவு நிலை ஆன்மா கண்டத்தில் இருக்கும். அங்க இருந்து ஆன்மா இறங்குகிறது சொல்லும், இழுகின்றது. இழிதல் அப்படின்னா இறங்குதல். குருவ மத்தியிலிருந்து இழிந்து கண்டத்துக்கு வருது. அதான் கனவு நிற்கும்போது தலை வந்து இப்போ உட்காந்துட்டே இருக்கோம், அப்படியே கனவுல ஆழ்ந்து இருக்கிறோம். உலக காரணம் தலை எப்படி இழுவது பார்க்கணும். தலையில் இருந்து ஆன்மா வந்து கண்டத்துக்கு வந்துருக்காரு. அப்ப 25 கருவிகள், 35 கருவிகள்ல 25 கருவிகள் தான் இருக்கு. நான் 10 நீக்கி விட்டேன். இந்த 10 எவை என்றால் ஞானேந்திரியா அஞ்சு, கண்ணேந்திரியா அஞ்சு. இந்த 10 நீக்கி விட்டேன். கனவு நிலையில கண்டத்துல ஆன்மா இருக்குது. உலக நிலையில அந்த ஆன்மா எங்க இருக்கிறது? இதயத்துக்கு இருக்குது. அப்ப 25 கருவிகள் கண்டத்துல இருந்தது, உறக்க நிலை இதயத்துக்கு வருது. அப்ப 3 கருவிகள் தான், 3 கருவிகள் தான். எவையெல்லாம் நீங்கினா என்று பார்க்கறதோட எவையெல்லாம் இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப எளிது இல்லையா? இப்ப நம்ம வகுப்புல வந்து அதுமட்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் இல்லையான்னு தெரிய கொடுக்காமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் இருக்கணும். சில வகுப்புகள் என்ன அப்படின்னா யார் யாரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும், இல்லாமல் தான் வழிபட்டுப்பாங்க. அந்த மாதிரி இங்க இந்த உலக அவதியில் வந்து இருக்கிற சோகம் தெரிஞ்சா போதும், இல்லாத சோகம் இல்லாத கருவிகள் சொன்னா நிறைய இருக்கு. 25 பாருங்க, 3 தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா இந்த வாயுக்கள் பத்துல பிராணவாயு ஒன்று இருக்குது. அது பிராணவாயு வந்து அது பிராணவாயு தான் நீக்கிடுது. அந்த கிரணங்கள் 4 பேருக்கு தான் ஒன்று இருக்குது. அப்புறம் குருடன், இந்த 3 தான் உறக்கணி எடுக்கக்கூடிய கருவிகள். ஆகவே அண்ணாவானது பிராணவாயு திட்டம் குருடன் ஆகிய 3 கருவிகளோடு எங்க இருக்கு? இதயத்தில் இருப்பது உறக்கம் இல்லையா? இதெல்லாம் அனுபவத்துக்கு எல்லாரும் வரக்கூடிய செய்திகள். அதனால முதலே சொன்னா வந்து இதெல்லாம் அனுபவத்துக்கு வரக்கூடாது என்பது ரெண்டு போல் அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து நலநிலை பற்றி சொல்லிருக்கும் போதே துரியாதை நிலைக்கு சென்று வருவோம் உண்டு. அதனாலதான் இதெல்லாம் அனுபவத்துக்கு வந்துவிட வேண்டாம் முதலே ஒரு ரெண்டு போல் இருக்கேன். அப்புறம் வந்து தேர்வர்களிலே நாபி போன்றது. அப்போ வந்து சித்தமும் நீங்க போயிருது. சித்தம் நீங்க போயிருது. பிராணவாயு புராணம் ரெண்டு தான் இருக்கு. ரெண்டு கருவிகள் பிராணவாயு குருடன். இடம் வந்து நாமி. சரி, அதுக்கப்புறம் உயிர்ப்படர்கள் பிராணவாயுவும் இங்கு பேரு குருடன் மட்டும்தான். குருடன் ஒன்றினார் அது எங்களுக்கு மூலாதாரம். இப்படி நாம உயிர்கள் அஞ்சலத்தை படுவதை நாம் படுத்திருக்கோம். இதுல நம்ம ஆசிரியருக்கு ஒரு ஐயப்பாடம் இருக்கு. நம்ம ஆசிரியரை உறவுடைய அவருக்கு ஒரு ஐயப்பாடம் இருக்கு. அதை தம்முடைய ஞானாதிகாரியை அமரவான வச்சுக்கிறதும் அவர் வினவி எடுத்துக் கொண்டார். தாம் வினவியதையும் ஆசிரியர் தெரிவித்ததையும் நன்றி பெருக்கோடு இந்த பாடலே கொடுத்திருக்கார். என்ன என்று சொன்னார், இந்த உயிர் இருக்கின்றதே ஜீவாத்மா, இது பரமாத்மா இல்லை வாஸ்தவமா? சோகமாக தான் பரமாத்மா இயல்பாகவே பாசங்களை நீக்கியவர், முத்தருக்கு உடையவர் இல்லையா? அளவில் ஆசை உடையவர், வரக்கூடிய எல்லாம் அவர் தான். ஆனா இதுவும் ஜீவான்மா தான் உயிரும் வந்து ஆன்மும் ஆன்மா தானே. ஜீவான்மா பார்த்த தலை கொண்ட ஆன்மா இது வியாபக பொருள் தானே. ஜீவனாகிய உயிர் வியாபக பொருள் அல்லவா? எது வியாபக பொருள் சொல்றீங்க? எது நித்த பொருளோ அது வியாபக பொருள். எது நித்த பொருளோ அது வியாபக பொருள். பதியனை போல் அது உபாசம் அனாதிவே படி எப்படி அனாதி பொருளோ அனாதி திட்டமோ அது மாதிரி தான் பத்து பாசமோ மாயை என்ன சொன்ன ஒன்றதா எனக்கு ஆனப்பட்டா இந்த மாயைக்கு மாயை பொருள் நல்ல பார்க்கா நித்தமாய் அருவாய் நித்தமாய் அருவாய் ஏக நிலையராய் உலகத்திற்கு ஒரு நித்தமாய் எங்கும் வியாபியாய் ஏன்னா மாறி வந்து நித்தமாய் சொல்லிட்டாரு முதல்லயே அப்ப நித்த பொருள் எப்படி இருக்கணும் வியாபக பொருளாக இருக்கணும் இல்லையா மாறியிலிருந்து தோன்றக்கூடிய உடம்பு பஞ்சபூதங்கள் இவைகள்னா வியாபக பொருளா இருக்காது இட வரையறைக்கு உட்பட்ட பொருளாக தான் இருக்கும் கோள்களின் திட்டம் இறை எல்லாமும் வானவியல் அறிஞர்கள் அக்காலத்திலே அறிஞ்சிருக்கிறார் ஏன்னா இவையெல்லாம் இட வரையறைக்கு உட்பட்ட பொருள் ஏன் அதனால இவையெல்லாம் போன்றி அழியக்கூடிய பொருளாக இருக்கின்றன காரிய பொருள் என்ன போன்றி அழியாத நித்த பொருள் ஒரு பொருள் இருக்கிறதுனா அது வியாபக பொருளாக இருக்கணும் சரிங்களா அதனால உயிர் நித்த பொருள் என்பதுனால் ஒரு வியாபக பொருளாக இருக்கும் வியாபக பொருள் என்றால் அதுக்கு இட வரையறை கிடையாது எங்கும் இருக்கக்கூடிய பொருள் அப்போ ஜீவனாகிய உயிர் வியாபக பொருளாக இருக்கின்றபடினாலே அந்த பொருள் வந்து நீங்க எப்படி அவசியப்படுத்து சொல்லலாம் அது குருவனுடைய மட்டும்தான் இருக்கு கனவு நிலையில அப்புறம் குருவனுடைய இருந்து கனவு நிலைக்கு வரும்போது நல்லதுக்கு இழுகின்றது அதாவது இறக்குகின்றது அப்படி ஸ்தானத்துக்கு இறங்குகின்றது அப்புறம் திரும்ப மறுபடி நனவு நிலையை நோக்கி வரும்போது ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஏறி வருகின்றதுன்னு எங்கும் இருக்கிற பொருள் வந்து அதுக்கு இறங்குதல் ஏறுதல் என்பது இருக்கின்றது எல்லா இடத்துக்கும் அந்த பொருள் இருக்கு வியாபக பொருள் அப்ப அந்த பொருள் இறங்குதல் ஏறுதல் சொல்றான் இல்லையா அது வியாபக பொருள் வியாபக பொருளுடைய தன்மைக்கு அது பொருந்தாத பொருள் வியாபக பொருளுக்கு அந்த இலக்கணம் சொன்னால் அது இருக்கு என்று ஓர் ஐயத்தை ஆசிரியர் இருக்கிறார் நம்முடைய நானாசிரியர் அதுக்கு நம்முடைய நானாசிரியர் அற்புதமாக விளக்கப்படும் விளக்கம்லாம் கிடைக்குமா அதனால அனுசாசி அனுத்த சிலராக இருந்து நம்முடைய உடம்புடைய நாயனார் கேட்ட ஐயத்தை நம்முடைய அமலவான தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகளாக இருக்கக்கூடிய அமலவான தேசிகர் இவ்வளவு அற்புதமாக விளக்கி அறிவிக்கின்றார் என்பதை தான் அந்த பாடலை குறிப்பிட்டார் பாடலை நான் பார்க்கும்போது ஜீவனோ வியாதி ஜீவனோ வியாதி அவற்றை எரிந்து திரும்புதல் குற்றமா கருவி சேருதல் பிரிதல் இல்லையா முறையில் செயல்படும் கருவியே தெரியும் சாதிரா அறிவு தங்கின இடமே தருமுடிந்து இருப்பிடம் என்று சாட்சி என் உலகத்தில் ஐயமும் தெரிவும் தவிர்த்தனை ஆண்டு கொண்டனையே ஐயமும் உலகம் என்ற போதிலும் அடுத்த போதில பாதனை கடந்த உனை வசவாக்க பாதமும் பசமும் மாணும் பற்றி நாட்டத்தை முடித்து வாய் நீரை பட்டையர பருகுவார் தங்கள் ஆபத்தே நிட்டை அபாயமாய் கருதி அதற்கு இயல்பினை அளித்தவனே ஆவல் குலத்தை அம்பலவான அடியவர் கருடும் மாணவியே சீவனோ வியாதி சீவாங்கவாதி உயிரோ வியாபக பொருள் அப்படி இருக்கையில் அவற்றையில் எரிந்து திரும்புதல் குற்றமா அது ஒவ்வொரு அவசைக்கு இறங்கி மறுபடி சேரும் திரும்பும் என்று சொல்லுதல் வியாபக பொருளாகிய ஆன்மாவின் இயல்புக்கு பொருந்தாத குற்றமா குற்றம் பொருந்தி இலக்கணத்தை சொன்னதாகும் என்று ஐயப்பாடு தான் ஐயப்பாடு இதற்கு விளக்கம் என்ன அறிந்தார் ஆசிரியர் அமலவாத தேசிகரால் தான் அடுத்த பகுதியில் வருது கருதி தேர்தல் பெரிதல் இல்லையா முறையில் செயற்படும் ஆன்மா வியாபக பொருள் தான் அது இருந்தபடிதான் இருக்கின்றது ஆனால் ஆணவ மலத்தால் அதன் அறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது ஆணவ மலத்தால் அதன் அறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது அதனால தான் ஆன்மா வியாபக பொருள் அவ்வளவு சிறப்பாக தயவுசார்ந்த சொல்வதில்லை எங்கும் இருக்கிற பொருள் தான் வியாபக பொருள் தான் என்ன பயன் இருக்குன்னா அது அறிவு விளங்கணும் அது சித்து பொருளா இருக்கும் அறிவு விளக்கமில்லையே என்றால் ஆர்வத்தினால் அது மறைக்கப்பட்டு அறிவு விளக்கத்தை இழந்த அறிவு விளக்கம் ஒரு காலமும் இயல்பா இருக்காது இயல்பான அறிவு விளக்கம் ஒரு காலமும் கிடையாது ஐயா இருக்காங்க முதல கூட அது தான அறியாது சுகமறிவித்து தான் அறிவிட்டாங்க ஆனா அறிவித்தால் அறியக்கூடிய அந்த நிலையில கூட இல்லையே உயிர் வந்து ஆனால் கேவலத்துல ஏன்னா மலத்தினால் முழுவதுமாக இந்த ஆன்மா மறைக்கப்பட்டு தன் வியாபகம் முழுக்க மரத்தினால் மறைக்கப்பட்டு உணர்த்தினாலும் உணர முடியாத மாட்டாமை கொண்டு இருக்கின்றது இல்லையா அப்படிப்பட்ட ஆன்மா கருவிகளோடு சேர்ந்து கருவிகள் வாயிலாக தான் அறிந்து வருகின்றது. கருவிகளை வச்சுட்டு தானே அறிந்து நடத்திடக்கூடாது. அஞ்சாம் குரு என்ன கருத்து சொல்லுது நினைத்து பார்க்க வேண்டும். அஞ்சாம் குரு
2: வெளிப்படுகின்ற இடம் எதுவோ அது அந்த இடத்தை தான் சாரணம் அவ்வளோ வந்து
1: 25 கருவிகள் என்று குறைந்துவிட்டது. ஆண்கருவி வெளிப்படும் இடம் இதயம். அது வேறு 3 கருவிகள் என்று குறைந்துவிட்டது, வெளிப்படும் இடம் நாம். எல்லாருமே ஆமாவுக்கு அந்த அறிவு வெளிப்படும். அதாவது தாவிதா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம். அந்த அறிவு தங்கி இருக்கிற இடம் தான் அறிவு தங்கி இருக்கிறதுலாம் வெளிப்படுது. ஆமா, அதுதான் தகுமுயிருக்கு இருப்பிடம். அதுதான் வந்து புதுவனடு கண்டம் இதயம் போன்ற இருப்பிடம் என்று காற்று என்று சொல்லி ஐயமும் தெரியும் தவிர்த்தனையே. என்னுடைய ஐயத்தையும் திரிகுணத்தையும் தவிர்த்தாய். ஐயம் என்ன? வியாபக பொருள் எப்படி இறங்கும் ஏறும்பது ஐயம். அதனால அவற்றை படாது அப்படின்னு முடிவு வந்து அது தெரியும். தப்பான முடிவு மேற்கொண்டு அதான் தெரியும். நமக்கு சந்தேகம் வந்ததுனால இந்த சந்தேகத்துக்கு ஒரு விளக்கமானும் நினைக்காம ஓ அதனாலே ஒன்று சொன்னதுதான் தப்பு அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டோம்னா அதான் தெரியும் இல்லையா. அது சந்தேகத்தை போக்கி திரிகுணத்து எனக்கு வராதபடி சீர்த்திருக்காய் என்று சொன்னாங்க. இப்போ நமக்கு இன்னொரு ஐயப்பாடு வரலாம். நனவு நிலையில பூர்வ மத்தியில அதனுடைய அறிவு விளங்குதுன்னு சொல்றீங்க, சரி எடுத்துக்கணும். கனவு நிலையில தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு அறிவு விளக்கம் கனவு நிலையில ஏற்படுது, அதனால கனவு நிலையை அறிவு விளக்கும். உறக்கம் வேற உறக்க நிலையில என்ன அறிவு வெளிப்பு விளங்கல அறிவு எதுவும் வெளிப்படலை. பேரவர்க்கும் வெளிப்படலன்னு கேட்க வேண்டாம். உறக்கத்தை விட அறிவு நிலை குறைந்தது. இப்ப உறக்க நிலையே அறிவு விளக்கம் எதுவும் இல்லையே. அப்புறம் அப்போ வந்து அறிவு தங்கின இடம் இருப்பிடம் எப்படி சொல்லலாம்? அறிவு தங்கின இடம் நனவு பூர்வ மத்தியும் சொல்லலாம். நனவுல அறிவு விளக்கம் இருக்கு, அதனால இது அறிவு தங்குற இடம் சொல்லலாம். கனவுலையும் ஏதோ கொஞ்சம் அறிவு விளக்கம் இருக்கு. நனவாளர் தெளிவாக இருந்தாலும் கனவுல ஓரளவு அறிவு விளக்கம் இருக்கு. அதனால கனவு நிலையின்ற கண்டத்தையும் அறிவு விளக்கம் ஏற்படுற இடம் சொல்லலாம் கனவு நடக்கிறது. ஆனா உறக்கம் நடக்கிற இதயம் அந்த இடங்கள் எல்லாம் அறிவு விளக்க இடம் சொல்லலாமா? சொன்னால் அங்கே அறிவு விளக்கம் இருக்கிறது இல்லையா? இந்த அளவுக்கு இல்லை, இன்னும் குறைவாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா அனாதியே கேவலாவசியப்பட்டு கிடக்கும் போது ஒரு கருவியோடு சேராக இருக்கும் போது இல்லையா, இருந்த அந்த அறியாமை நிலையை விடவும் உறக்கம் பேருவத்தில் இந்த அறியாமை நிலை குறைவுதான். ஏன்னா கலாதிகள் கலாதி தத்துவங்கள் ஆன்மாவோடு சேர்ந்துதான் இருக்கின்றன. அதனாலதான் நீங்க ஆன்மாவை குருடன் குருடன்னு 5வது உயிர்ப்படங்கள் வரைக்கும் குருடங்கிற பேரத்தை சொல்றீங்கன்னா ஆன்மாவோடு அந்த கலாதிகள் அச்சும் சேர்ந்திருக்குதான் அர்த்தம். அந்த தத்துவம் இருப்பதனால அதுக்கு ஓரளவு அறிவுரை இருக்கதான் செய்யும். அனுபவத்துல நம்ம குறிப்பிடி சொல்லணும்னா உறக்கம் வேறுபடுறதுக்கு நமக்கு அறிவுரை இல்லாமலும் நாம உறக்கி விழித்த பிறகு சுகமாக தூங்கினேன் என்று சொல்கின்றோமே, அப்போ ஒரு சுகத்தை ஒரு நிம்மதியை நாம அனுபவித்திருக்கோம் இல்லையா? அந்த அனுபவத்தை புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு இருக்கும், நுணுக்கமான ஒரு அறிவு இலக்கம் இருக்கதான் செய்யுது இல்லையா? ஆகவே அதுவும் அறிவு விளங்கும் இடம்தான். தாவிதான குற்றமற்ற தாவிதா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம். தாவிதா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம் என்று கூறினார். தாவிதா அறிவு என்ன சொன்னாங்கன்னா அந்த மலமறைப்பு கொஞ்சம் நீங்கி இருக்குது. மலமறைப்பு கொஞ்சம் கூட நீங்காட்டா சிறிதளவு கூட அறிவு விளங்க போறது. கொஞ்சம் மலமறைப்பு நீக்கி அந்த அறிவு வெளிப்படுறதுனால தாவிதா அறிவு. தாவிதா அறிவு தங்கின இடமே தகுமுயிருக்கு இருப்பிடம் என்று காட்டி என் உள்ளத்தில் ஐயமும் தெரிவும் தவித்தனை ஆண்டு கொண்டடையே. அப்புறம் அடுத்த நடப்பு செய்தி என்ன அப்படின்னா பாவனை கடந்த உன்னை வசமாக்க. இதுதான் பாவனைகளுக்கெல்லாம் அபாரம். அதாவது பாவனையினாலே இறைவனை அடையலாம் என்பது ஒரு காரணத்திற்கு யோகம் என்று சொல்வார். நாமும் யோகம் சொல்றோம், சரியை கிரிய யோகம். அது வேற. இது என்னன்னா யோகத்தினால் நேர முத்தியே பெறலாம் என்ற ஒரு கருத்துடையவர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? யோகத்திலே பல பாவனைகள் இருக்கின்றன, அந்த பாவனைகளை செய்வதன் மூலம் இறைவனை நாம் அடைந்து விடலாம், முத்தியை பெற்று விடலாம் என்றார். அந்த மாதிரி யோக பாவனைகளுக்கு இறைவன் அகப்பட மாட்டான். யோக பாவனைகள் மனம் முதலிய அந்த கரணங்களால் செய்யப்படுவார். அந்த கரணங்களால் அவன் அறியப்படாம் கரணங்கள் யாவும் கடந்து நின்ற கரையிலிருக்க சொல்வார். சித்தமும் செல்லா தேசியம் காங்க என்பார் சிறந்த. சித்தத்துக்குன்னா தேவையானவன் தேசியம், சித்தத்தெல்லாம் கடந்தவன் இல்லையா? உள்ள துணவியும் கொள்ளவும் படான் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோர் என்றெல்லாம் சொல்வார்கள். கூடி கரணங்களை எல்லாம் கடந்தவன் சிறந்த பகுதியில விவரமானதை ஏற்படும். இது ஒரு கணி ஒரு நடை. ஆக அப்படிப்பட்ட பெருமானை வந்து அந்த கரணங்களின் துணை கொண்டு பாவனை செய்து அவனை அழைத்து விடலாம் என்று சொல்லி அதற்கு ஏற்ப வந்து தியான பாவனைகளை சொல்லி அதுல சிவனை அழைத்து விடலாம். சிவனை அழைத்து விடுவதுதான் நிச்சை, சிவனோடு கூடுதலாம் நிச்சை கூடும் நிறைவேறுகிறது. அந்த நிச்சையை நாம் அழைந்து விடலாம், பாவனையால் நிச்சயம் அழைந்து விடலாம். அதுக்கு என்னன்னா கருவிகளை கொண்டு நாம் அறிகின்ற அறிவு பாச ஞானம் தன்னை கழிவெடுத்து வேறான பொருள் ஆன்மா என்று சொல்லி தன்னை பெரிய பொருளாக மதித்திருக்கிற பத்து ஞானம். பாச ஞானத்தாலோ அல்லது பத்து ஞானத்தாலையோ பாதித்து சிவபெருமானை பெற்றுவிடலாம் என்று ஒரு கால சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது முத்திக்கு வழிவகுக்காத நெறியாகும். முத்தியை வேண்டி நிற்கின்ற பக்குவ ஆன்மாவுக்கு இதை போன்ற உபதேசங்கள் அபாயமானவை. என்ன மாதிரி ஆளு கேட்டா இதுல என்னத்தான் பெரிய அபாயம் இருக்கு, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்றாங்க. ஆனா முத்தியை விரும்பி அந்த பெறக்கூடிய நிலையில பக்குவ நிலையில இருக்கவன போய் திசை திருப்பி விட்டா அப்ப எப்போ திரும்ப வந்து எப்போ மறுபடியும் நிலைக்கும் வர்றது. ஆகவே அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அது அபாயம், அவர்கள் பக்கத்துல அது பெரிய அபாயம் சொல்வது. பாவனை கடந்த உன்னை வசமாக்க மனத்தால் செய்யப்படுகிற பாவனையெல்லாம் கடந்து விலகு போகும். நீ அப்படிப்பட்ட உன்னை இந்த பாவனையாலே வசமாக்கி விடலாம் என்று கருதிக்கொண்டு பாத ஞானத்தையோ அல்லது பசு ஞானத்தையோ பற்றுக்கோடாக கொண்டு வந்து தியானங்கிற பேர்ல அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அது வந்து உண்மையான நிச்சை அல்ல, அவர் சொல்லிய நிச்சை ஆசையினால் அவர்கள் மேற்கொண்ட நிச்சை. இந்த குழந்தைகள் ஆசையினால நாம ஒரு வீடு வைக்கிறோம் இருக்கும், அதெல்லாம் புரியக்கூடிய வீடாகுமா இல்லையா? அது மாதிரி ஆசையினால் அவர்கள் கூறுகின்ற நிச்சை, அந்த நிச்சை அந்த ஆபத்திய நிச்சை அபாயமாய் கருதி அது முத்தியை நாடி நிற்கின்ற பக்குவர்களுக்கு அது அபாயமானது என்று கருதி அதற்கு இயல்பினை அளித்தவனே முத்தியை நாடி நிற்கின்ற பக்குவாக்கள் இந்த ஆபத்திய நிச்சையை கண்டு மயங்கி இந்த பொய்நெறியிலே விழுந்து பெரிய பெரிய திறன் பணி இழந்துவிடக்கூடாது என்று உன் திருவுள்ளத்தில் கருதி அந்த நிச்சைக்கு தெளிவான இலக்கணத்தை நீ உபதேசி தருவினாய் என்று குருவை போட்டிருந்தார். ஆமா, அவர் நிச்சய விளக்கம் என்று ஒரு நூல் இயற்றி உள்ளார். யாரு உலகுடைய ஆசிரியர் அம்பலவாதிகள் நிச்சய விளக்கம் அதுல இதுதான் நிச்சயம் அதுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கின்றார். மேலும் உபதேசம் என்பான் ஒரு நூல் அற்புதமான நூலாகும். என்னன்னா நமச்சிவாயமூர்த்திகளிடம் தான் பெற்ற உபதேசத்தை அப்படியே நூலாக எழுதியிருக்கின்றார். நமச்சிவாயமூர்த்திகள் சொன்னதாகவே அந்த நூல் எழுதியிருக்கின்றார். அவர் தான் பெற்ற உபதேசத்தையே நூலாக செஞ்சதுனால அதுக்கு உபதேசம் என்பான் பேர். இந்த ரெண்டு நூல்களையும் வந்து நிட்டையினுடைய இயல்பு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. அந்த நிட்டையின் இயல்பை உணராமல் இவர்கள் சொல்கின்ற பாச ஞான பத்து ஞானம் சார்ந்த மனதால் இறைவனை அடைந்து விடலாம் சொல்லக்கூடிய இந்த நிட்டையை நம்பி வந்து இந்த அபாயத்தில் விழுந்து விடக்கூடாது என்று கருதி நிட்டைக்கு இயல்பினை அளித்தவனையும் போட்டிருக்கிறார். பாவனை கடந்த உன்னை வசமாக்க மனதினால் செய்யப்படும் பாவனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்ற உன்னை வசமாக்க கருதி அந்த பாவனையினால் வசமாக்க கருதி பாசமும் சுகுமா ஞானம் பாச ஞானம் பசு ஞானத்தை எல்லாம் பற்றுக்கூடாக கொண்டு பாசமாக பற்றி நாட்டத்தை முகழ்த்து பாசஞான நாட்டத்தை முகழ்த்து. நாட்டம் என்பது கண் என்று பொருள் இல்லையா? நாட்டம் என்பது கண் என்று பொருள் இருக்கு. நாட்டம் இரண்டும் அறிவுலகிற்கு பூர்த்தி வைப்பு குறிப்புரை என்பது நூற்பாடு இல்லையா? உலகத்திற்கு எனக்கு பற்றி ஞாபகம் இருக்கு.
2: நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal Ketkavirukkum Nigazhchi Thiruvilaiyaadal Puranam Sorpozhivu. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: தர்மிக்கு பொற்கிழி அளித்தது. வங்கியை சுடாமணிங்கிற மன்னன் ஆண்டு வருகின்றான். அப்ப வசந்த காலம். இந்த திருவிளையாடல் வந்து சிறப்பான திருவிளையாடல். நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்ல போறேன். வசந்த காலத்துல மன்னன் தன்னுடைய ராணியோடு கூட அரண்மனையை சுற்றி இருக்கின்ற நந்தவனத்துல அப்படியே உல்லாசமா வந்துட்டு இருக்கு. ஒரு பொழுதுபோக்கு ஓய்வு நேரம் சொன்னா தன் மனைவி அன்பா இருக்கிறவங்க கூட பேசிட்டு வருது. ஒரு நண்பன் தன் நண்பனோட வருவார், குரு சிஷ்யனோட வருவார், அதுபோல பதி பத்னியோட வருவார். ஏகாந்த் இப்படி வரும்பொழுது பல விதமான பூக்கள் பூத்திருக்கின்றன. நறுமணம் கமிழ்கின்ற நந்தவனம். ஒரு பக்கம் வரும்போது முல்லையினுடைய வாசனை வருது, ஒரு பக்கம் மல்லிகை குடியினுடைய வாசனை வருது, ஒரு பக்கம் செந்தாமரை, ஒரு பக்கம் செங்கல் நீர், ஒரு பக்கம் ரோஜாப்பூ மனோரஞ்சிதம். அப்படி பல பூக்களுடைய வாசனை நுகர்ந்துகிட்டே வர்றார். அப்படி வந்து ஒரு சிறிய நீராழி மண்டபத்துக்கிட்ட வந்துட்டார். அங்கு இவரும் அவருடைய மனைவியாரும் ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சல்ல அமர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல நெருக்கமா பூக்கள் இல்லை, தொலைவில் தான் இருக்கின்றன. வண்டுகள் எல்லாம் தொலைவிலே இருக்கின்ற பூச்செடிகளில் வந்து அமர்ந்து அந்த பூச்செடிகளில் இருக்கின்ற மகரந்தத்தின் தெரியும் உண்டு மயங்கி ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வண்டுகள் எதுவும் இவர்களை தொந்தரவு பண்ணல. மனைவி என்ன பண்ணிருக்கா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதை முடித்து கொண்டு வந்திருக்கிறாள். கூந்தலிலே எந்த மலரையும் அவள் அணியவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அணியலாம், அல்லது கணவனே சுட்டி விடுவான். அந்த வேலை நமக்கு எதுக்கு? ஒரு வேலையை வீட்டுக்காரர் பண்ணுவார்னா நம்ம பண்ணக்கூடாது. அவரே காப்பி போட்டு தருவாரா, நம்ம எதுக்காக டிகாஷன் இருக்கணும்? அவர் அன்பானவர், அவரே செய்யட்டும். ஆனால் இவ வாளா இருந்தாள். அப்படி இருக்கும்போது திவ்ய மனம் கமழ்வதாக அந்த சூழல் இருந்தது. பெண்ணை திரும்பி பார்க்கும்போது தான் அந்த மனம் வருது, அது அதிகமா இருக்கு. முகத்தை திருப்பி கொண்டால் அந்த மனம் இருக்கின்றது குறைவா இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான மனம் இருக்கின்றது. இந்த மனம் நன்னா கவனிங்க, மனிதனை விட மனத்தை உருகின்ற சிறு பிராணிகள் உண்டு. நம்ம விட நாய் நல்லா மோப்ப முடியும், நம்ம விட அந்த எறும்புக்கு நல்லா மோப்ப உணர்ச்சி உண்டு, நம்மை விட மலரில் அமைகின்ற வண்டுக்கு மோப்ப உணர்ச்சி உண்டு. அப்பொழுது படைப்பு இப்படி இருக்கு, என் மூக்கோட வண்டோட மூக்கு தான் ஒஸ்தி. அந்த வண்டு மனம் அதிக மனம் திகழ்கின்ற இந்த இடத்திலே வந்து சுற்றி சுற்றி ஒரு மலரை தேடாமல் எங்கேயோ ஒரு மலரிலே அமர்ந்து அந்த வண்டுகள் ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வண்டுகள் ரீங்கரிக்காத இந்த இடத்திலே மலர்களிலே தோன்றாத ஒரு நறுமணம் திகழ்கின்றது. அது என்னுடைய பிரமை இல்லை, தொடர்ந்து அந்த மனம் இருக்கின்றது. இந்த மனம் அவன் யோசித்து பார்க்கும் பொழுது அவளுடைய கூந்தலிலே தென்றல் பட்டு வருவதனாலே வந்த மனம். மனம் வந்து ஒரு மீடியத்தில் கண்டக்ட் ஆகும். காத்து வீசும் போதெல்லாம் அந்த மனம் அதிகரிக்குது. என்னன்னா காத்து அவளுடைய கூந்தலிலே பட்டு அந்த மனத்தை கேரி பண்ணுது, சுமந்து வருது. அப்பொழுது இவள் கூந்தலிலே தான் இந்த மனம் குடிகொண்டிருக்கின்றது என்பதை அவன் உணர்ந்தான். உணர்ந்தவுடன் அவனுக்கு ஒரு ஐயம் வந்தது, இந்த கூந்தலுக்கு இது இயற்கையான மனமா அல்லது செயற்கையான மனமா? கூந்தலிலிருந்து வருகின்ற இருந்தது ஐயமில்லை, ஆனால் அதிலே மலர்கள் சூடப்படாத காரணத்தினாலே அந்த கூந்தல் எப்பொழுதும் இவ்வாறு மனம் கவழுமா அல்லது இது செயற்கையா என்ற ஐயம் வந்தது. அந்த ஐயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்றோர்கள் மூலமே நம்முடைய ஐயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெரிய அந்த சங்கத்தை கூட்டினான், புலவர்களை கூட்டினான், 48 புலவர்களையும் கூட்டினான். அவர்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைத்தான், பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனம் நறுமணம் உண்டா இல்லையா என்பதை தாங்கள் தங்கள் கல்வியில் துறை போகிய அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே உண்மையை எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவ்வாறு யார் எடுத்துச் சொல்கின்றார்களோ அந்த கவிதைக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக தருகின்றன என்று சொல்லி அந்த 1000 பொற்காசுகளை ஒரு பர்சா கட்டி ஒரு பட்டு துகிலே கட்டி அதை அவர்கள் அமர்ந்திருக்கின்ற சங்கத்திலே உயரத்திலே கட்டிட்டான். யாராவது கரெக்டா சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு பொருளுக்கு இன்னொரு ஆசைப்பட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பொருள் அப்படியே இருக்கும், நேர்மையா வாழ்ந்த காலம். அதனால ஒருத்தர் ஏமாத்தி ஒருத்தர் வாங்கிக்க மாட்டாங்க. யார் கரெக்டா சொல்றீங்களோ எடுத்துக்கலாம், இந்த கேட்காமலே எடுத்துக்கலாம் என்று சங்கத்திலே அந்த பொற்கிழியை கட்டி தங்க விட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்பொழுது எந்த புலவரும் தாங்கள் அறிந்ததை மன்னனிடத்திலே ஒரு கவிதையாக வடித்து கொடுப்பதற்கு முன் வரவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, முக்கியமாக ஒரு காரணம், மன்னன் எதையோ அறிந்து வைத்து சொல்கின்றான். அவன் மனதிலே ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு சரியான விடை என்பதை சொன்னால் பாஸ் பண்ணலாம், இல்லை என்றால் அந்த கேள்விக்கு இது விடை என்று வாத்தியார் உன்னை நினச்சிட்டு இருப்பார், அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் பாஸ் பண்ணலாம். இந்த வழி இப்பொழுது சரியான விடையை சொல்லியும் மன்னன் நினைப்பது வேறா இருந்தால், நாம் பொற்கிழியை பெறாதது மட்டுமில்லை, பொற்கிழியை பெறாவிட்டால் ஒரு குற்றம் இல்லை, நீ எல்லாம் ஒரு புலவனா, நீ சரியாக பாடவில்லை என்று மன்னன் சொல்லிவிட்டால் நம்முடைய பெருமை என்ன ஆகுது என்ற அச்சத்தினாலேயே கீரன் உட்பட யாவரும் இந்த போட்டிக்கு வரவில்லை. புரியுதா உங்களுக்கு? அச்சங்காரணமாக வரவில்லை. கீரனை நம்ம உஸ்தியாக நினைச்சிட்டு இருக்கிறோம், புராணம் அப்படி சொல்லலை. கீரன் உயர்ந்தவர் தான், ஆனால் அவர்கிட்டையும் குற்றங்கள் உண்டு. அச்சம் அழுக்காறு என்ற இரண்டு குற்றங்கள் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் அறிந்து வைத்திருந்தார். என்ன அறிந்து வைத்திருந்தார்னு கேட்டால், பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையான நறுமணம் உண்டு. எப்படிப்பட்ட பெண் என்றால், தன் கணவனை தன் உயிராக நினைக்கின்ற கருப்புக்கரசியாக இருக்கின்ற ஒரு பெண், பிறவிதோறும் அவனுக்கு மனைவியாக வருகின்ற உழுவல் அன்பு கொண்டவள். சென்ற பிறவிலும் இவங்க தான் ஜோடி, அதுக்கு முன்னாடியும் இவங்க தான் ஜோடி, இனி வரும் பிறவிலும் இவங்க தான் ஜோடி, இவளுக்கு பிறவி இல்லை என்று சொன்னால் கைலாசத்தில் இவங்க ஜோடி. அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கை நறுமணம் உண்டு. அந்த நறுமணம் கணவனால் மட்டுமே நுகரப்படும் என்ற காரணத்தினாலே வண்டுகள் வந்து கூந்தலில் அமரவில்லை. இதான் விஷயம், இதான் விஷயம். இதை நுண்ணிய தமிழ் நூல்கள் கூறுகின்றன, இதை நுண்ணிய தமிழ் சாத்திரம் கூறுகின்றது. அதனை கீரன் அறிந்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் இந்த உண்மையை சொல்லி பைத்திய மாதிரி பேசுற, ஹேர் ஆயில் இல்லைன்னா பெண்ணுடைய கூந்தலுக்கு வந்து வாசனை உண்டா, மயிர் வந்து நாரக்கூடிய ஒரு பொருள் இல்லையோ என்று மன்னன் கூறிவிட்டால் என்ன செய்வது? பொசுங்கும் போது தீயிலிட்டு பொசுக்கும் போது எப்படியே அது வந்து துர்நாற்றம் வீசுகின்றது, அதே போய் நறுநாற்றம் கொண்டது என்று சொல்ற, நீ எல்லாம் ஒரு புலவனா என்று சொல்லிவிட்டால் என்ன பண்றது, பயம் என்ற காரணத்தினாலே அவர் வந்து அதை ட்ரை பண்ணல. இது இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது தர்மி என்று ஒரு சிவாச்சாரிய குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லை. அது கல்யாணம் பண்ணின்றதுன்னா சொக்கநாத பெருமானு வழிபடலாம், தொட்டு வழிபடலாம், அதுக்கு முறை இருக்கு, ஞாதிகள்லாம் இருக்கு. அது கல்யாணம் ஆச்சுன்னா ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணிட்டு சுவாமி மறைக்கு வந்து சுவாமியை தீண்டி பூஜை பண்ணலாம். அதுக்கு என்ன ஆசைன்னா, சம்பாதிக்கணுங்கிற ஆசையை விட பகவானுக்கு நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதனால அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணார், சுக்கநாதத்தை போனார், பெருமானே இதோ ராஜா சொல்லிருக்கான், அந்த 48 பேர் தான் அந்த கவிதை எழுதணுங்கிறது இல்லை, அவங்க எல்லாம் எழுதாத போது 100 எழுதினா கூட மன்னன் வந்து மகிழ்ந்ததை ஏற்றுக்கொள்வான், ஆகவே ராஜாக்கு தேவையான கவிதையை நீ

எலியல் செறியயிற்று அறிவை குந்தலின் நறியவும் உளதோ நீ அறியும் தூவே. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, கொங்கு என்றால் தேன், மலர்கள் தோறும் தேனை தேடி வாழ்கின்ற அழகான சிறிய ரெக்கைகளை கொண்ட தும்பி என்று சொன்னால் உயர்ந்த ஜாதி வண்டு. அது மலரிலிருக்கின்ற தேனை உண்மையை தவிர மலத்திலே அமராது. கொசு வந்து மலத்திலும் அமரும் மலரிலும் அமரும். ராமகிருஷ்ணன் சொல்றார், விவேகானந்தனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வேறுபாடுனா, விவேகானந்தர் தும்பி என்ற வண்டினை போன்றவன். அவன் கடவுளை மட்டும்தான் தேடுவன், அந்த இன்பத்தை தான் அவன் தேடுவான். ஆனா ஏனைய மக்கள் கொசு போன்றவர்கள், மலரிலும் அமர்வார்கள் மலத்திலும் அமரும். அது அஞ்சிறை தும்பி உயர்ந்த ஜாதி வண்டே காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஒருவன் பெரிய வித்வானா இருக்கலாம், ஆனா அவன் விருப்பப்படி பேசுவான். அவனுக்கும் விருப்பு வெறுப்பு என்பது உண்டு, அதுக்கு பயஸ்னு பேரு. நீ வந்து நீ விரும்பினதை சொல்லாத, உண்மையை சொல். அந்த பயஸ் இல்லாதவர்கள் தான் உண்மையை சொல்ல முடியும். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாருக்கு இருக்கோ அவர்கள் உண்மை பேச மாட்டார்கள். அறிந்திருந்தாலும் பாண்டிய மன்னன் உண்மை அறிந்திருந்தா இருந்தாலும் வேண்டியதுங்க வேண்டாதவங்க இருந்தது. அந்த காரணத்தினால பத்ரனுடைய மனைவியுடைய பாட்டை விட இளைஞரேந்து வந்த பெண்ணுடைய பாட்டு நல்லா இருக்குன்னு அவன் வந்து தவறாக நியாயம் வழங்கினான். என்ன காரணம்னா, அவனுக்கு பயஸ் இருந்தது, உண்மை அறிந்திருந்தோம். இந்த வண்டப்பா சொல்றார், உனக்கு பிடிச்சதை நீ சொல்லக்கூடாது, நீ அறிந்ததை சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும். காமம் செப்பாது, இஷ்டப்படி சொல்லாத, உனக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லாத, உண்மையை சொல். கண்டது ஆராய்ந்து கண்டது உண்மை, கண்டது மொழிமோ குருவாயாக. நீ என்ன அந்த தூளை போய் உட்கார்ந்து இருக்கிற, நான் உன்னை கேட்கிறேன், என் மனைவியுடைய கூந்தலை விடவா அந்த மலர்ல வந்து மனம் இருக்கு, நீ மனத்தை நடுவா என்றால் என் மனைவியின் கூந்தலில் அல்லவா வந்து அமர வேண்டும். அதற்கு மாறாக அதனிலும் தாழ்ந்த மனம் கொண்ட மலரிலே ஏன் அமர்கின்றாய் அப்படின்றது ஏனைய அடிகளுக்கு பொருள். பயிலியது கெழிய நட்பின் பிறவிதோறும் என்னோடு நட்பு கொண்டிருக்கிறாள். பயிலியது கெழிய நட்பின்னா விழுமிய அன்பு, உழுவல் அன்பு, பிறவிதோறும் வருகின்ற அன்பு. அந்த அன்புடையோர் இந்த பிறவியை எடுத்திருக்கும் பொழுது, முற்பிறவிலே தன்னுடைய கணவன் இந்த பிறவியில ஒரு ஆடவனாக அவனை பார்க்கும் பொழுது, இவன் நம்முடைய கணவன் என்ற எண்ணம் உடனே வரும். அந்த ஆடவனுக்கு இவள் நமக்குரியவள் என்ற எண்ணம் வரும் பார்த்த உடனே. அவ்வாறு பார்த்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதுதான் நம்ம திருக்கோவையர்ல ஆரம்பத்துல வருது. அப்ப அந்த உழுவல் அன்பு கொண்ட என்னுடைய மனைவி பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் மயில் போன்ற சாயல் கொண்டவள். செறியயிற்று அறிவை முல்லை அரும்பு கோத்து வச்சிருக்கோம், அதே போல நெருக்கமான இடுக்கு இல்லாத பல்வரிசை கொண்ட அவள். அவள் மென்மையா புன்முறுவல் பூத்தால் ஒரு முல்லை சரம் போல இருக்கும் அவ்வளவுதான். அந்த முறுவலும் கணவன் அறிவான் அவ்வளவுதான், ஏனையோர் அறிய மாட்டான். அப்படிப்பட்டவள் செறியயிற்று அறிவை அவளுடைய கூந்தலின் அறியவும் உழவோ, அவளுடைய கூந்தலை விடவா நீ எத்தனை மலர்கள போய் உட்கார்ற, ஆனா இவள் கூந்தலுக்கு வரமாட்டேன் என்கிறாயே, அந்த மலர்கள் இவள் கூந்தலை விடவா மனம் மிகுந்ததா இருக்கின்றன என்று கேட்பதன் மூலம் மன்னனுடைய ஐயத்தை செவ்வனே தீர்த்து விட்டது இந்த பாடல். உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆகவே இந்த மனைவின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்று இந்த பாடல் கூறுகின்றது. அந்த மன்னன் அறிந்ததுதான் இது. ஆனால் அவன் ஏன் வந்து இன்னொருவர் கூற வேண்டும் சொன்னார் அப்படி கேட்டார்னா, அதற்கு ஒரு காரணம் உண்டு. அடியேன் பொன்னேரி என்ற தலத்திற்கு சென்று அங்கு பெருமானுடைய கோயில்ல ஒரு வில்வ மரம் இருக்கு, அந்த வில்வத்தினுடைய இலைகளை தான் அந்த பெருமானுக்கு சாத்துகிறார்கள். சிவாச்சாரியர் வந்து எனக்கு வில்வ பிரசாதம் கொடுத்த, என்னுடைய இயற்கை என்னன்னா வில்வம் வாங்கிண்டா அதை வாயில போட்டு சாப்பிடுவேன். அதை சாப்பிட்டேன், சாப்பிட்ட போது சக்கரையில தோய்ச்சது போல திருப்பா இருந்தது. உடனே நான் என்ன, எனக்கு இன்னொரு வில்வதளம் கிடைக்குமான்னு அவரை கேட்டேன். உடனே அவர், நீங்கள் எண்ணினைத்து கேட்கிறீர்கள் என்பது எனக்கு புரிந்ததுன்னு. வில்வம் வேணுங்கிறதா நீங்க கேட்கல, நான் கொடுக்குற இன்னொரு வில்வமும் திதிக்கிறதான்னு பாக்குறதுக்காக கேட்கிறேன். அல்லது அந்த வில்வத்தை பக்கத்தில் இருக்கிறவன் கொடுத்து சாப்பிட சொல்லி அவனுக்கு திதிக்கிறதான்னு பாக்குறதுக்காக கேட்கிறேன். அவர் சொன்னார், இந்த ஸ்தல விருட்சம் இதனுடைய வில்வ இலைகள் எல்லாம் இனிப்பு கொண்டவை. பொதுவா வில்வத்தினுடைய இலை வந்து துவர்க்கும் அல்லது கசக்கும், இந்த மரம் மட்டும் சிறப்பு, இது இனிக்கும். அப்ப எனக்கு இனித்ததை நான் மறுக்கவில்லை, ஆனால் அதை நான் நூற்றுக்கு நூறு எப்பொழுது நம்புவேன்னா அது இன்னொருவருக்கும் இனிக்க வேண்டும். நான் அறிந்ததை இன்னொருவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மன்னன் கேட்டான். இப்பொழுது இன்னொருவன் அறிந்து வைத்ததை பாடலா சொல்லிட்டான். அப்பொழுது மன்னனுக்கு ரொம்ப திருப்தி. முளக்கருத்து நேர் ஒத்தலால் தன் மனம் அறிந்ததே அவர்கள் பாடல் சொல்லுது. சிரம் துளக்கி சபாஷ் அப்படின்னு மன்னன் வந்து தலையை ஆட்டினான். மீனவன் மகிழ்ச்சி தூங்கினான், அவனுக்கு ஆனந்தம் பொங்கியது இந்த பாடலை கேட்டு. சரியான பாடல் என்று சொல்லி தர்மியை பார்த்து, இந்த படத்தை நீ எடுத்துக்கோ என்று சொன்ன போது கீரன் வந்து நிறுத்தினான். கீரன் என்ன சொன்னா, இந்த பைய யார், ஒத்த பூனல், கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, 16 வயசு கூட ஆகல, இவன் பாடுற பாட்டு மாதிரியே தெரியலையே, இந்த பைய பாடுற பாட்டு மாதிரியா இந்த பாட்டு இருக்கு, இத பாடுறதுக்கு இவனுக்கு ஒரு அனுபூதி இருக்கணுமே, ஒரு யோகியதை இருக்கணுமே, இன்னும் இல்லையே, அதனாலேயே இந்த பாட்டுக்கு பணம் கொடுக்கணும்.

0: பாட்டு. அந்த எழுதினவன் வரட்டும், அவன் வந்தா அவன்கிட்ட சொல்லுவேன் இந்த பாட்டில் இருக்கிற தப்ப. இந்த எழுதினவன் வந்தான்னா அவன்கிட்ட இந்த பாட்டில் இருக்கிற தப்ப சொல்லுவேன், பணத்தை கொடுக்காதீங்கன்னு நிறுத்திட்டேன். தர்மிக்கு ஒரே அழுக, எல்லாம் போட்டு பாயசம் பச்சடி எல்லாம் பரமாறி அப்பளம்லாம் பரமாறி ஆபோசம் வாங்கிக்கிற நேரத்தில் எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிடாத எழுந்துரு என்று சொன்னது போல பசித்திருக்கிறவன அமுது அமுது உண்கின்ற நேரத்தில் தடுத்து போல ஆயிடுது. போன அதறிண்டு போனான் போய் சுக்கநாதத்தை சொன்னா, பெருமானே எவனோ ஒரு கேரட்டர் போலவன் அங்கே இருக்கான், பழம் நின்று கொட்டை போட்டவன், அவன் வச்சது சட்டமாக இருக்கு அங்கே, எல்லாரும் அவனுக்கு பயப்படுறாங்க. இப்படி சில பேர் சில இடத்துல இருப்பாங்க சீனியருங்கிற பேரில். உன் பாட்டில் குற்றம் இருக்குங்கிறான் அவன். பெருமானே எனக்கு காசு கிடைக்கலங்கிறத பற்றி நான் யோசிக்கலப்பா. அகிலலோக நாயகன் நீ, உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் நீ, வேதாதி சாஸ்திரங்களை படைச்சவன் நீ. உங்ககிட்டேருந்து உன்னுடைய அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு நாக்கு பேசாது, உன் அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு கை விளங்காது, உன் அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு கண்ணு பார்க்காது. அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்தவன் நீ. உன் பாட்டில் ஒருத்தர் தப்பு சொல்கிறான்னா நான் உயிரை விடணும்னு நினைக்கிறேன், இதை கேட்டது தப்பு அப்படின்னு சொன்னேன். சாமி அவசரப்படாத, இரு அந்த ஆயிரம் பேர் உனக்கு தான் என்று சொல்லிக்கொண்டு சிறந்தவரை போல வருகின்றார். அந்த யோகவேஷ்டியை போட்டுன்னு வரார். என்னுடைய பாடலிலே யார் குற்றம் சொன்னதுன்னு கேட்கிறார். அப்பொழுது கீரன் வந்து, நான் தான் சொல்லியிருந்தேன், என்ன குற்றம்னு கேட்கிறார். இல்லை நீங்கள் சினிமாவில் பார்த்துட்டீங்க, அது ரெண்டும் வேகமாக சொல்கிறேன். சொற்குற்றமாக இருந்தால் பொறுத்து கொள்வேன், இவர் பொறுத்து கொள்வாரா? சொற்குற்றமாக இருந்தால் இவர் பொறுத்து கொள்வாரா? இதில் பொருட்குற்றம் இருக்குன்னு. என்னையா பொருட்குற்றம்? இல்லாததே சொல்லியிருக்கிறேன். பெண்ணினுடைய குந்தலுக்கு நறுமணம் கிடையாது, இயற்கை மனம் கிடையாது. அவள் வந்து அந்த துர்நாற்றம் போக அவள் என்ன பண்ணணும்? வேர்வை நாற்றம் துர்நாற்றம்லாம் போக அவள் வந்து மங்களா ஸ்நானம் பண்ணணும், நல்ல வாசனையான திரவியங்களை அந்த குந்தலில் தடவி விடணும், வாசனையான மரங்களை சூடணும். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த வாசனை இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அது மடியும். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீர் மன்னன் நினைப்பதை அறிந்து காசுக்காக பொய் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மதுரையில காசுக்காக பொய் சொன்னா அந்த கவிதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் என்ன சொல்றாரு? மன்னன் விரும்புவதை பாடி பணம் வாங்கியிருக்கீங்க, உண்மைக்கு புறமா பாடியிருக்கீங்க. அப்ப மன்னனும் அறிவற்றவன், நீரும் அறிவற்றவன், ஆனால் காசுக்காக அவனுக்கு நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க, சலாம் போட்டிருக்கீங்க. இது உண்மைக்கு புறமானதுன்னு சொன்ன உடனே பெருமான் கேட்டார், பொதுவாக நீ சொல்வது உண்மையா இருக்கலாம், ஆனால் கற்பு கரசிகளா இருக்கின்ற பத்மினிகள் என்று சொல்லப்படுகின்ற உயர்ஜாதி பெண்கள் அவரிடத்திலும் அவருடைய குந்தலுக்கும் நறுமணம் கிடையாதா அப்படின்னு கேட்டார். நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொன்னார். தேவரோகத்து பெண்கள் புண்ணியத்தையே அனுபவிக்கின்றார்கள், பாவத்தை அனுபவிக்காத இடம் அது. ஆகவே அங்கு உடலிலே வியர்வையோ நாற்றமோ ஒன்றும் கிடையாது, அங்கு நறுமணமே கமழ்கின்ற ஒரு உலகம். அந்த உலகத்தில் இருக்கின்ற பெண்கள் அங்கிருக்கிற பெண்களுக்கும் அந்த இடத்தினால் நறுமணம் கமிழ்கின்றதை தவிர குந்தலுக்கு நறுமணம் கிடையாது. அப்படியா? சரி, அன்றாடம் நீ பூசிக்கின்றாயே அந்த காலத்தி பெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கின்ற ஞான பூங்கோதை உண்டு மீனாட்சி. நாங்களா சொல்லுவோம் மீனாட்சியோட சிறுவம் தான். அந்த பெருமாட்டினுடைய குந்தலுக்கும் நறுமணம் கிடையாதா? யார் குந்தலா இருந்தாலும் நறுமணம் கிடையாதுன்னு வாயு கூசாவது சொன்னானோ ஈரன். அன்றாடம் அந்த மூர்த்தியை தான் ஆத்மார்த்த மூர்த்தியா பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். ஏன் இப்படி வாய்க்குசாம சொன்னாருங்கிறத புராணக்காரர் சொல்றார். இதுதான் மனித இயல்பினுடைய ஒரு குற்றம். இந்த குற்றத்தை புராணம் கேட்பவர்கள் எல்லாம் ஜாகிரதையா தவிர்க்கணும். புராணம் கேட்பதனால நமக்கு என்ன வாழ்க்கை பலன் என்னன்னு கேட்டா, மனித இயல்பு குற்றம் புரிவது. பெரியவாள்லாம் தப்பு பண்ணிருக்கார், பிரம்மா தப்பு பண்ணிருக்கார், விஷ்ணு தப்பு பண்ணிருக்கார், ரக்கிரன் தப்பு பண்ணிருக்கார். அந்த தப்புகளை அவாளா பண்ணிருக்காங்கிறத நம்ம பண்ணக்கூடாது. பெரியவாளே தப்பு பண்ணிருக்கா பண்ணக்கூடாது, பெரியவர்களும் தப்பு பண்ணுவா என்பதனால அந்த தவறுகளை நாம் விலக்கி தவறு இல்லாமல் வாழணும். இப்ப தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்றது மனித இயல்பு. இப்ப கீரன் பெண்களின் குந்தலுக்கு நறுமணம் இல்லை இயற்கையா என்று சொன்ன காரணத்துல அல்ல, தொடர்ந்து அதை நிறுவுவதற்காக வாய் சோர்ந்து இப்படி சொன்னானே தவிர உண்மையாக அவன் அவ்வாறு சொல்பவன் அல்லன். யோசிச்சு பார்த்தா பெருமாட்டியாகின்ற ஞான பூங்குடைய குந்தலுக்கு நறுமணம் இல்லை என்று கூறுவதற்கு அவன் தயங்குவான். இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, ஒருத்தட்ட சண்டை போட ஆரம்பிச்சா அவன் திட்டினா நம்ம திட்டுவோம், திட்டு வலுத்துட்டே போவோம். அப்ப நம்ம யோசிக்கணும், இதை நிறுத்திக்கணும்னு சொல்லி. அதுக்கு வாக்குச்சலம்னு பேர். நம்ம எல்லை கடந்து போகிறோம், ஒரு கடல்ல சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணலாம், ஒரு பெரிய அலை வரும்போது ஜாகிரதையா இருக்கணும், சுனாமி வரும்போது அதை நம்ம எடுத்துட்டு போயிடும், அந்த நேரத்துல ஒதுங்கிக்கணும். நம்முடைய சினம் அதிகரிக்கும் போது, நம்முடைய ஆசை அதிகரிக்கும் போது, நம்முடைய பொறாமை அதிகரிக்கும் போது, நம்முடைய பொறுமை குறையும் பொழுது நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும், அந்த போர்ஸ்ல போயிடக்கூடாது. அப்ப நக்கீரன் தன்னை காக்க தவறினான், அதுக்கு வாக்கு செலவு பேரு. அதனால அவன் வந்து ஆபத்துல மாட்டிக்கிட்டான். பெருமான் ஒன்னு சொன்னாரு, நக்கீரா நீ எல்லை கடந்து போகின்றாய், வந்தது யார் என்று தெரியவில்லை என்று தன்னுடைய நெற்றிக்கண்ணை காட்டினார். அப்ப நக்கீரன் சொன்னார், உடம்பு முழுக்க கண்ணை கட்டினாதோ என் கருத்தில் மாற்றமில்லை. நெத்தியில மட்டும் கண்ணை காமிச்சு பயப்படுத்தாதீங்க, உடம்பு முழுக்க கண்ணை காமிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். உடனே அவர் இருந்தார், தன்னுடைய நெற்றிக்கில் இருந்து ஒரு தீப்புறியினாலே அவனை சுட்டார். அந்த சுட்டதனால அவன் உடல் முழுவதும் வெந்தது. அந்த வெப்ப நோய் தாங்காமல் அவன் ஓடி சென்றான். அந்த சங்கத்திலிருந்து ஓடி வந்தான். ஓடி வந்து பொற்றாமரையிலே விழுந்தான். விழுந்து முழுகினான். அந்த பொற்றாமரை அவனை காத்தது. அதான் பொற்றாமரையுடைய பெருமை. அந்த புராணக்காரர் சொல்றார், பெருமான் முன்பு மன்மதனை சுட்டான், அவன் இங்கு அங்கும் ஓட முடியவில்லை. அவனை அவனுடைய உடன் பிறந்த நான்முகனோ பெற்ற தந்தையாகின்ற திருமாலோ காப்பாற்ற முடியல. ஆனால் இங்கு அதே பெருமானால் சுடப்பட்ட கீரன் என்ற புலவன் அவனை இந்த பொற்றாமரை காத்தது. ஆகவே பொற்றாமரை புண்ணிய தீர்த்தங்களிலே தலையாயும் அனுகிரகம் பண்ணது, அவனுடைய உயிரை அது காத்தது. இது வந்து தருமிக்கு பொற்கிழி அளித்த திருவிளையாடல். இதுல தருமிக்கு பொற்கிழி தரலையே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. தருமிக்கு பொற்கிழியை கொடுப்பதற்கான எல்லா புள்ளி வச்சாச்சு, கோலமா சேர்க்கணும் அவ்வளவுதான். ஆகவே இந்த திருவிளையாடல் தருமிக்கு பொற்கிழி அளித்ததாக கருதப்படுகின்றது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: கந்தன் சொன்னா அந்த பொருள் அப்புறமா பார்க்க போறோம். கட்டுத்தறின்னு பேர். கந்தன் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு பொருள் என்னன்னு கேட்டா கட்டுத்தறி. அதாவது மாடு என்ன பண்ணிருப்பாங்க, மாடு மேய்ச்சலுக்கு விடுவாங்க, அதை பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டா எங்கேயாவது போயிடும். அதனால அது கயத்துல கட்டி, அதை கழுத்துல கயத்தை கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 10 அடி 15 அடின்ட்டு அது நீளத்துக்கு ஒரு கோல் அடி, ஒரு கோல்ல அந்த அந்த 10-15 அடி இருக்கிற கயத்தை கட்டி அந்த கோல்ல சுத்தி விட்டுருவாங்க. நீங்க பாத்துருக்கலாம். இந்த மாடு என்ன பண்ணும், இதை சுத்தித்தான் வர முடியுமே தவிர அந்த 10-15 அடி அப்புறமா போக முடியாது. அறுத்துக்கிட்டு போனான் ஒளிய, அது இதுக்கு உள்ளதான் அது மேய முடியும் மேய்ச்சல் நிலத்துல. அதே மாதிரி தான் கட்டுத்தறியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த உலகத்திலே விளையாட விட்டு இருக்கிறான். நம்ம நம்ம நினைச்சா என்ன, அதுக்காக பிரம்மலோகத்துக்கு போயிட முடியுமா? அந்த லோகம் இப்ப நமக்கு கிடையாது. ஏன், நம்ம கயிறு கட்டி இருக்கிறது, நம்மால அங்கே போக முடியாது. இவன் அவுத்து விட்டு நீ போன்னு சொன்னா தான் போக முடியும். இப்ப பசுக்கள் மாதிரி நாம் அவனிடத்துல இருக்கிறோம். இந்த உலகமே அவனுடைய வடிவம், அவனுக்குள்ளே எல்லாமே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் விஸ்வரூபம். எல்லாமே அவனுடைய அருளின் காரணத்தினாலே விடக்கூடியது. அவன் அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, உலகமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா என்ன வரும், வணங்கக்கூடிய தன்மை வரும். வணங்கக்கூடிய தன்மை வரும். வணக்கம் எப்ப வரும், நமக்கு அகங்காரம் இருக்கும் பொழுது, நான் தான் பெருசுன்னு நம்மை நோக்கி நினைக்கும் பொழுது அகங்காரம் வரும். ஆனால் அவன்தான் எல்லான்னு தெரிஞ்சிட்டா வணக்கம் வந்துடும். அவன் தான் எல்லாம்னு தெரிஞ்சிட்டா வணக்கம் வந்துடும். இது இன்னொரு விதமா பார்க்கலாம். பல இடத்துல சேக்கிழார் பெருமான் பாடும் பொழுதெல்லாம் சொல்லுவார், அவர் போகும் பொழுது இந்த செஞ்சாலி, அதாவது செந்நெல் விளைந்திருக்கிறது, அது வரப்புல இந்த பக்கம் வரப்பு அந்த பக்கம் 2 வயல் இருக்கிறது, அந்த 2 வயல்லையும் செந்நெல் நன்றாக கதிர் முற்றி வளைந்திருக்கிறது, இங்கே வரப்பு மேல வளைந்திருக்கிறது. இவர் போறார், சேக்கிழார் போறார், பார்க்கும் பொழுது எப்படி அதை பார்த்தா எப்படி தோன்றுகிறதுனார், 2 சிவனடியார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரையும் ஒருத்தரை ஒருத்தர் வணங்கி கொள்ளுகிறார்களாம், அது மாதிரி இருக்குன்னா. ஏன் வணங்கிக்கிறாருங்கன்னா முக்கியமான விஷயம், இவர்களுக்கு சித்தவனம் அறிவித்து சிவமாக்கின தன்னுடைய சிந்தனைக்கு உள்ளே சிவம் வந்து புகுந்த காரணத்தினாலே இவர்களுக்கு வணக்கம் வருகிறது. தன்னுடைய சித்தத்துக்குள்ளே சிவன் வந்து சேர்ந்த காரணத்தினாலே பதக்குன்னு சொல்லுவோம், ஒண்ணுல பதறுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒண்ணுமே இல்லாத நெல்லு, அதாவது சாலி, ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாதது சாவின்னு சொல்லுவோம், இல்ல பதறுன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும், பெருசா நின்றுட்டு இருக்கும், நீ வந்து நிக்கும். ஆனா நன்றாக முற்றிய கதிர்கள், சென்னல் கதிர்கள் வளைஞ்சிருக்கும். அதே போலத்தான் முற்றுவதுன்னா என்ன, ஞானம் முற்றினால் இறைவன் தான் எல்லா சுரூபம் என்று புரிந்து கொண்டால் நமக்கு வணக்கம் வரும். இப்போ இவர்கள் இவனை பார்த்தார்கள், பார்த்து ஒண்ணுமே அத சகஸ்ராசம் அலோகையன் என்று தத் தேஜோமண்டலஸ்யைதே சகஸ்ராசம் அலோகையன் என்று எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய அந்த தேஜோமயமான வடிவம் இருக்கிறதே, நம்ம முதல்ல இந்த கருத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், வேதங்கள் அதுல இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் புராணங்கள் எல்லாம் இறைவனுடைய வடிவம் தேஜ வடிவம், அதாவது ஒளி வடிவம் அப்படின்னு. அதான் அருவமும் உருவமாகி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதிப்புழம்புன்னு முதல்ல இருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தத் தேஜோ மண்டல தேஜோ மண்டலமாக இருக்கிறானே அவனை, அந்த சகஸ்ராசம் அலோக என்ன ஆயிரத்துல ஒரு அம்சம் கூட பார்க்க முடியாத இவர்கள் அதெல்லாத்தையும் அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்த்த உடனே பணிவு வந்து விட்டது. இதுவரைக்கும் சண்டைக்கு வந்தார்கள், இப்ப தெரிஞ்சது எல்லாம் அவன் வடிவம் என்று தெரிந்து வணங்கியே வழுத்தி சொல்வார், நமஸ்காரம் பண்ணி அடுத்தது ஸ்தோத்திரம் செய்து சொல்லுகின்றார்களாம். இந்த திருக்குறளுக்கு பல உரைகள் உண்டு. இப்ப திருக்குறள் வந்து பொதுமறை, அது வந்து சாமியை பத்தி சொல்லாதுன்னு சில அபிப்பிராயம், தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படி இல்லை, இதுக்கு மிக அழகாக தத்தர்மணக்குடவர் காளிங்கர் இப்படிலாம் பல பேர் அதுக்கு எழுதும் பொழுது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறன்னு சொல்லும் பொழுது பணிவுடையன்னா என்னன்னார், இறைவனை வணங்குவது அவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்வதுதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல். அதுதான் நல்ல சொல்லு, நீ நல்லாருன்னு சொல்றது மட்டுமே அதை ரொம்ப இனிப்பா பேசுறது இன்சொல் இல்ல. பணிவுடையன் இறைவனை நோக்கி பணிவோடு இருப்பதும் இன்சொல் அவனை நோக்கி தோத்திரம் செய்வதும் தான் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் கூட உண்டு. இதெல்லாம் இப்ப யாரும் இது பண்றது இல்லை. ஏன் அதெல்லாம் சாமியை பத்தி இவர் அப்படின்னா கடவுள் வணக்கம் நீ ஏன் போடுற, கடவுள் வாழ்த்துனே ஒண்ணு அகர முதல எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் நீ ஏன் ஆரம்பிச்சு சொல்லணும், கற்றதனால் ஆய பயன் என் கொல், நீ ஏன் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், வாலறிவன் நற்றாமி தோழாரியனின் இந்த பத்து குரலையும் மறந்துடுவாங்க. கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது இல்லை எல்லாம் இது வந்து பொது உலக பொதுமறை, உலக பொதுமறை தான், யாரும் நிச்சயமாக நான் மறுக்கவில்லை. ஆனால் இறைவனை சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் இங்கே உண்டு. இந்த இப்படி அறம் பொருள் இன்பத்தோடு இருந்தால் இறைவனை அடுத்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு கிடைக்கும். அதனால முதல்ல இதை சரி பண்ணிக்கோங்கிறதுக்காக இந்த மூன்றையும் கொடுத்த இருக்கட்டும். நான் இங்க எதுக்காக சொல்ல வந்தேன்னா வணங்கியே வழுத்தி வணங்குதல், அதுதான் பணிவுடையன் வழுத்தி இன்சொலன் ஆதல் சொல்லுவார். என்ன சொன்னார், அம்புவி முதலாம் பல் பேர் அண்டமும் அங்கு அங்கு உள்ள உம்பரும் உயிர்கள் யாவும் உயிரலா பொருளும் மாலும் செம்பதுமத்தினோனும் சிவனொடும் செறிதல் கண்டோம் எம்பெருமான் நின் மெய்யோ அகிலமும் இருப்பதம்மா. அம்மாங்கிறதாச்சு இருக்கும், அம்மா அம்மா பொருளென்றும் அறிந்தில்லை, அம் மாபொருளென்றும் அறிந்தில்லை, இருப்பது அம்மா எப்பேற்பட்ட பெரிய விஷயம் என்ன. அம் புவி முதலாம் பல்பேரண்டமும், இந்த பூமியிலிருந்து பலவிதமான அண்டங்களும், இந்த பூமி மட்டும்தான் நினைக்க வேண்டாம், எத்தனையோ அண்டங்கள், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அடப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு கொண்டு நின்றலில் பகிரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விருந்த நம்பர் மாணிக்க வாசகர் நூற்றொரு கோடிக்கு மேலே இருக்கிறார், ஏராளமான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதா மில்கி வே இருக்கிறதுங்கிறார் அவர் அப்பவே சொல்லியிருக்கிறார். இந்த கேலக்சியில எத்தனையோ கேலக்சிகள் இருக்கிறதுன்னு இப்ப அதுக்கெல்லாம் பேர் என்னென்னமோ கொடுத்துருக்கிறார்கள், இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு எத்தனையோ சொல்லுகிறார்கள் இல்லையா. அப்படி பூமி முதற்கொண்டு பல பேர் உடைய அண்டங்கள் எல்லாம் அங்கங்குள்ள உம்பரும் உயிர்கள் யாவரும் என்னன்னா அங்கே அந்த அண்டங்கள்னா இந்த ஒரு அண்டம் எடுத்துக்கொண்டா இதுல அதல விதல சுதல ரசாதல தலாதல பார்த்தாலும் அதுக்கு மேல பூ பூபகா சுவகா மகஹா தபகா ஜனஹா சத்யஹா என்று சொல்ல முடியாது. இந்த ஏழு பதினான்கு உலகங்கள் இருக்கிறதே இது எல்லா அண்டங்களிலேயும் இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா உண்டு, ஒவ்வொரு நாராயணன் உண்டு, இப்படிலாம் உண்டு. இப்போ அதுக்கு ஒரு இந்திரன் உண்டு. அது மாதிரி அங்கே அங்க அந்த அண்டங்களிலே இருக்கக்கூடிய அங்கங்கு உள்ள உம்பரும் தேவர்களும் உயிர்கள் யாவும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் உயிர் அலா பொருளும், அது மட்டும் கிடையாது உயிர் இல்லாத பொருட்களும் கூட, அதான் முக்கியமான விஷயம், அவைகளும் கூட அதை தவிர மாலும் செம்பதுமத்தினோனும், மால்னா திருமால் செம்பதுமத்தினோன்னா பிரம்மா சிவனோடும் செறிதல் கண்டோம், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னிடத்திலே செறிந்திருக்கிறார்கள் அடர்த்தியாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒத்த ரெண்டு பேர் கிடையாது, ஏராளமான பேர், ஏராளமான பிரம்மர்கள், ஏராளமான நாரணர்கள், ஏராளமான ருத்ரர்கள். இங்க சிவன் இந்த இடத்துல ருத்ரன் என்கின்ற பொருள் கொள்ள வேண்டும், பரமசிவன் கிடையாது. இப்போ எத்தனையோ ருத்ரர்கள், எத்தனையோ நாராயணர்கள், எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ இந்திரர்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இதெல்லாம் செறிந்து இதை ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது அதுக்கு தான் சொல்லுவார்கள், ரோமகூபத்திலே இருக்கக்கூடிய பேன் முட்டைகளைப் போலே, பேன் முட்டைகள்னா நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, ஈறு மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறார்களாம், அப்படி சிவனோடும் செறிதல் அப்படி அடர்த்தியாக இருக்கிறார். அப்படின்னா எத்தனை அண்டங்கள் இருக்கணும், எத்தனை தேவர்கள் இருக்கணும், எத்தனை இந்திரர்கள், எத்தனை நாராயணர்கள், எத்தனை பிரம்மாக்கள் இருக்கணும்னு பார்த்துங்க. நம்ம மட்டும் ஆனந்தம் கிடையாது, அவர்களும் ஏராளமானவர்களே. அத்தனை பேருக்கும் பரம்பொருளாக இருப்பவன் ஒருவனே, அவன் முருகப்பெருமானே. எம்பெருமான் நின்மையோ அகிலமும் இருப்பதம்மா என்று சொல்லும்படியாக, முருகப்பெருமானே உன்னுடைய அந்த உடம்பிலே, அதாவது அந்த விஸ்வரூபத்திலே எல்லாம் இருக்கின்றது, எங்களையும் பார்த்தோம், எல்லாரையும் பார்த்திருக்கின்றோம் என்று அந்த இடத்துல ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். பரிபூர்ணனாக எவன் இருக்கின்றானோ அதுல அதுல சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல வரக்கூடியதுல ரொம்ப அழகான சில கருத்துக்கள் வரும். அவனுக்கு நமஸ்காரத்தை செய்கின்றார்கள் யாரு, எவன் சச்சிதானந்த பரப்பொருளாக எவன் இருக்கிறானோ, எவன் சுப்பிரமணியனாக இருக்கிறானோ, எவனை சகல வேதங்களும் ஸ்தோத்திரம் செய்கின்றதோ, எவன் எந்த சகல புவனங்களும் இவனிடத்திலே இவனாலே படைக்கப்பட்டதோ, இவனாலே காக்கப்படுகிறதோ, இவனாலே அழிக்கப்படுகிறதோ, எவன் மாயாசக்தியை கொண்டிருக்கிறானோ, எவன் பராத்பரமாக சச்சிதானந்த சுரூபனாக எவன் இருக்கின்றானோ, அவனை எவனை எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவாளிகளும், அதான் முக்கியமான விஷயம், எவர்கள் கர்த்தா என்று சொல்லுகிறார்களோ அவனை நமஸ்கரிக்கிறோம். எவன் வேத வடிவனாக இருக்கிறானோ, இங்க சொல்லும்பொழுது ஹிரண்ய கேசகா ஹிரண்ய வர்ணகா ஹிரண்ய ஸ்மஸ்ருகு, இது அப்படியே உபனிஷத்து வார்த்தையை கொண்டு வந்து இந்த இடத்துல புராணத்துல சொல்லும். இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை விளக்குவதற்காக வந்தது. இங்க வேதங்கள் சொல்லும் ஹிரண்யமான, அப்படி அதாவது தங்கம் போன்ற பொன் போன்ற ஒளி பொருந்திய மேனி உடையவன், பொன் போன்ற கூந்தலை உடையவன், பொன் போன்ற மீசையை உடையவன், இது யாருக்கு இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தான் சொல்ல முடியும். இந்த வடக்க போகப்போ அங்க வந்து மீசே தாடியோட பெரிய ஜடாமுடியோட இருப்பார். அவர் எப்படி இருக்கிறார்? நீரணி பவளக்குன்றமே என்று இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான இருக்கிறார். அவருக்கு மீசை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனையில வர்றதுதானே, நாம தானே இந்த ஒரு கொடுக்கிறோம். ஆனா புராணங்கள் என்ன சொல்லுகிறதுனா ஹிரண்ய கேசகா, அதாவது பொன் போன்ற குளர்கற்றைகளையும், ஹிரண்ய ஸ்மஸ்ருகு மீசை தாடியெல்லாம் இருக்கிறது, எப்படி இருக்கிறது? பொன் போன்றது. நம்ம அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா விசித்திரமா இருக்கு, இவன் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு வர்ணத்துல நம்ம எல்லாம் கூந்தலுக்கு டை அடிக்கிறோம். டை டை தான், வேற ஒன்றும் கிடையாது, அதுக்கு எல்லா அர்த்தமும் உண்டு, நீங்களே பாத்துக்குங்க. இப்ப அது விசித்திரமா இருக்கும், ஆனா அப்படி இல்லை, இவன் பொன் மேனியனாக இருக்கிறான், பொன் வடிவத்திலே இவனுடைய கூந்தல் இருக்கிறது, மீசை இருக்கிறது, இதை இங்கே சொல்லுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது சூரிய மண்டலத்திலே நடுவிலே எவன் இருக்கிறானோ, சூரிய மண்டல மத்தியவர்த்தி என்று சொல்ல முடியாத இவன் நடுவிலே இருக்கிறானோ, நடுவில் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு தான் ஹிரண்ய ஹிரண்யமய ரூபமாக ஹிரண்ய ஸ்மஸ்ருகு ஹிரண்ய கேசகா, பாதாதி கேசம் வரைக்கும் எவன் பொன்மயமாக இருக்கிறானோ, எவன் புண்டரீகாட்சனாக, எவன் கமலக்கண்ணனாக இருக்கிறானோ, எவன் ஜகத்பதியாக இருக்கிறானோ, எவன் குகனாக இருக்கிறானோ, எவனை சரண் அடைந்தால் எல்லாரும் கதி பெறுகிறார்களோ, அவனை எவன் ஆனந்த சாகரனாக பரிபூர்ணனாக ஒப்பு உயர்வற்றவனாக, அதாவது அசமானனாக, உமாபுத்திரனாக, சுப்பிரமணியனாக எவன் இருக்கிறானோ அவனை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதில் பலவிதமானது உண்டு. இதெல்லாம் அப்படியே வேத மந்திரங்களை, வேதத்தில் உபனிஷத்துக்கள் இறைவன்னா எப்படி இருக்கிறான்னு சொல்லுகிறதோ அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஸ்தோத்திரத்தில் எல்லாமே வேதத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்களை அப்படியே சொல்லப்படுகிறது. பெரிய ஸ்தோத்திரம் அது. அந்த ஸ்தோத்திரத்துல இருந்து விஸ்வரூபத்தை காட்சி கொடுக்கும் பொழுது பரஞ்சோதி ஸ்வரூபனாக, பரந்தராமனாக, சாந்தஸ்வரூபரியாக, பராத்பரனாக, எவன் திவ்ய வடிவரனாக இருக்கிறானோ அவனையெல்லாம் வணங்கி வழிபடுகிறோன்னு விழுந்து விழுந்து துதிக்கிறார்களாம். உமாபுத்திரனே, இது எங்க கண்ணால இதை பார்க்க முடியல, நீ கொடுத்த கண்ணினாலே நாங்கள் கண்டு ஆனந்திக்கிறோம், நீ கொஞ்சம் உன்னுடைய அந்த வடிவத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும், இதுக்கு மேல எங்களுக்கு நீ கொடுத்த கண்ணுக்கு கூட சக்தி கிடையாது என்று சொல்லும் பொழுது அவ்வளவுதான் அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு இறைவன் அவர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய தன்மையிலே, அவர்கள் காணத்தக்க தன்மையிலே காட்சி கொடுத்தானான். அப்போ விஷ்ணுவை முதலிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் விழுந்து வணங்கி வழிபடுகின்றார்கள், நாங்கள் தவறு செய்தோம், மன்னிக்க வேண்டும், உங்களுடைய இந்த வடிவத்தை காட்டு ஆனந்துக்கப்ப ஆனந்தித்தோம், அதனால எங்களுடைய அந்த பிரம ஆனந்தத்தின் காரணத்தால ஒன்றரை பண்றோம்னா என்னன்னா, நீங்க எனக்கு இந்திரனாயிடுங்க, எங்களுக்கு தலைவனாகி விடுங்கள்னா. இந்த இடத்துல சொல்லும் பொழுது ரொம்ப வேடிக்கையாக
3: அந்த இடத்துல கந்த புராணத்திலையும் சரி ஸ்காந்தத்திலையும் சொல்லுகிறார், இகமொடு பரமும் வீடும் எத்தினர்க்கு உலப்புறாமல் அகன்னமர் அருளால் நல்கும் அருமுகத்தவர்க்கு இகவரச, இது அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது இகவர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்ட்டு அவர் திருப்புகழில் பாடுவார். இந்த ரெண்டுமே தரான் யாருக்கு, ஏத்தினவர்களுக்கு, யார் ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உலப்புறாமல் அப்படி கவலைப்படாம் அப்படி எப்படி கொடுக்குறான், அகன் அமர் அருளால் நல்கும், உள்ள இருந்து வரக்கூடிய கருணையின் காரணத்தினாலே கொடுக்கக்கூடிய ஷண்முகன் அருமுகத்து அவனுக்கு இவர்கள் தன் சீர் மகபதி அளிப்பான். யாரு மகபதினா? இந்திரன். மகங்களுக்கெல்லாம் அதாவது யாகங்களுக்கெல்லாம் 100 யாகம் பண்ண அஸ்வமேத யாகம் பண்ண இந்த எல்லாம் பண்ண பிறகு இந்திர பதவி 100 அஸ்வமேத யாகம் பண்ணா போக முடியும். அதனால அவனுக்கு மகபதின்னு பேரு. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அவிர்வாகம் எல்லாம் அவனுக்கு சேரணும். அது மாதிரி மகபதி அளிப்பான் சொற்ற வாசகம், தன்னுடைய சீரை தன்னுடைய பதவியை இந்திர பதவியை நீ எடுத்துக்கோ எனக்கு தலைவனாயிடு. இவங்கள்லாம் சேர்ந்து தேவாதி தேவர்கள் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, சுடர் ஒன்று அங்கி பகவனுக்கு ஒருவன் நல்க பராவிய பொலுமாதோ. ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது எவனோ ஒருத்தன் ஒரு விளக்கை யாருக்கு கொடுக்கறான், சுடர் ஒன்றை அங்கி பகவனுக்கு, அங்கினா இந்த இடத்துல அக்னி அர்த்தம், அக்னி தேவனுக்கு, அதாவது எவன் எல்லா இந்த அக்னிக்கும் இந்த 7 சப்த ஜிஹ்வா என்று சொல்லும்படியாக எவன் தலைவனாக இருக்கிறானோ அந்த அக்னிக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு. இவன் இந்திர பதவி, இந்திர வந்து என்னுடைய பதவி நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு, இந்த பதவி இதுக்கு மேல இருக்கக்கூடியது இப்பதான் பார்த்தான். எத்தனையோ இந்திரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள் இருக்கிறார்கள் இறைவனுடைய விஸ்வரூபத்திலேன்னு அறிவு வரல. இப்ப நான் ஏன் பதவியை கொடுத்துறேன்னு, இந்த ஒரு இந்திரன் மாதிரி ஆயிரக்கணக்கான இந்திரர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவனுடைய வடிவத்திலே. ஆனாலும் கூட சொல்லுகிறான், இது என்னடான்னா அவனை பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், சூரியனை அப்படியே இந்த கால நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்கும். 6 மணி எந்திரிச்சா, 6 மணி 6:30 பார்க்கும்பொழுது அப்படியே சிவப்பான வர்ணத்தோட கொஞ்சமாக அமைதியாக இருப்பார். அதை ரொம்ப பிரகாசம் இல்லாமல் இருக்கும்பொழுது பார்த்தா நல்லா இருக்கும். இல்லை சாயந்தரத்தில் பார்த்தா நல்லா இருக்கும். மத்தியானம் 12 மணி இல்லை 1 மணி மேலே அப்படியே ஏறிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், கண்ணு கூசும். கண்ணு கூசும் பொழுது நமக்கே என்ன பண்ணுறோம்னு தெரியாது. இப்போ வெளிச்சத்தை பார்த்தா இதுதான் வித்தியாசம். ரொம்ப வேடிக்கையாக ஒருத்தர் சொல்லுவார், பிரேக்கு போட்டால் வண்டி நிற்கணுமா வேண்டாமா? ஆமாம், வண்டி எதுக்காக நிக்க, இப்போ வண்டி நிறுத்தினா என்ன ஆகும், உடனே நிற்கும், அதுக்கு முன்னாடி போகக்கூடாது, அப்படி அதுக்காகத்தானே பிரேக் போடுறோம். சரி, சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகுது, வண்டி நிற்கிது, நம்ம முன்னாடி போகிறோம் அந்த வேகத்தில். சரிங்களா, இப்போது பிரேக்கு போட்டால் வண்டியும் வண்டியில் இருக்கிறது நிற்கணும், ஆனால் நம்ம முன்னாடி போகிறோம். இது தப்பா சரியா, இது பொய்யா நிஜமா, இது சரியா தப்பா? இதே மாதிரி தான், வெளிச்சத்தை பார்த்தா நமக்கு இருட்டு மறையணும், எல்லா பொருளும் தெரியணும், நல்லா தெரியணும். இப்போ இது இந்த தர்க்கத்துக்கு எப்படி வேணும்னாலும் பேசலாம், அது அடுத்த விஷயம். இங்க இந்த தர்க்கத்துல சொல்லும் பொழுது இது உண்மை என்ன, வெளிச்சம் இருந்தால் இருட்டு ஓடும், எல்லா பொருளும் நல்லா தெரியும், சரிதானே உண்மை. ஆனா இப்ப சூரியன் 12 மணிக்கு பார்த்தோம்னு சொன்னா கண்ணை இருட்டிக்கிட்டு வரும், அதான் ஒண்ணுமே தெரியாது. கண்ணை மூடினாலும் அந்த சூரியன் தான் தெரிவானே தவிர ஒரு பொருளும் தெரியாது, அப்படியே அந்த இடத்துல பிரகாசத்துல என்ன ஆகும் ஒண்ணுமே தெரியாம போயிடும். இப்போ இவ்வளவு வெளிச்சம் இருக்கும் பொழுது பொருள் தெரியணுமா வேண்டாமா, தெரியணும், ஆனா இங்க தெரியலையே. இப்ப வெளிச்சத்துல எல்லா பொருளும் விளக்கப்பட வேண்டும், இருக்கு இருட்டாயிடுச்சே கண்ணை மூடிக்க வேண்டியிருக்கே. அதே மாதிரி தான் இந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கே நமக்கு இப்படி ஆகிறதுன்னா அதுக்கு நேர்மாறான ஒரு விளைவு ஏற்படுகிறதுன்னா, இப்ப முருகப்பெருமானை விஸ்வரூபத்தை ஆயிரக்கணக்கான சூரியன்கள் எவன் இருப்பானோ அப்படிப்பட்ட தேஜோமண்டலமான அந்த முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்தா என்னாச்சுன்னார், பாரத மயக்கத்துல அறிவு கலங்கி பேசினாங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எப்படி சூரியனை 12 மணிக்கு பார்த்துட்டு கண் இருட்டி வருகிறதோ எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரியாம போய் விடுகிறதோ, அதே போல அவனை பார்த்த பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் என்னுடைய பதவியை தர்றேன்னு இந்திரன் சொன்ன மாதிரி இருக்குன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இந்திரன் சொன்னா முருகப்பெருமான் சிரித்தாரா, அப்படியா பரவாயில்ல நீயே வச்சுக்கோ, உன்னுடைய பதவியை உனக்கே தந்தோம், நீயே வைத்துக்கொள் என்று கவலைப்பட வேண்டாம் என்று அவனுக்கே திருப்பி கொடுத்தாராம். பொழைச்சேன்னா, ஏன்னா பல பேர் வந்து என்னன்னா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, எடுத்துங்க சார் எடுத்துங்க சார் அப்படிமா, கொடுக்கறதுக்கு கையே வராது, எடுத்துங்க எடுத்துங்க எடுத்துங்க, எங்கே எடுத்துக்கிறது, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கம்பா, ஆனா அது கையே வராது, நீட்டவே மாட்டான். சில பேர் உபச்சாரம் பண்றது வீட்டுக்கு வந்தாங்க, வாங்க வாங்க வாங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப வராத ஆள் வந்திருக்கிறீங்க, என்ன பாருங்க, நீங்க சாப்பிட்டே வந்திருப்பீங்க, இப்படி சாப்பாடு போடுறதுக்கு இவன் வாயிலே வராது. நீங்க சாப்பிட்டே வந்திருப்பீங்க, எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுவீங்களா, நீங்க பெரியவங்க இல்லையா, நாங்க சொல்ற நாங்க போடுற சாப்பாடெல்லாம் எடுத்துக்குவீங்களா. இவன் வந்து சாப்பிடாதேங்கிறத இப்படி மறைமுகமா சொல்லிடுவான், ஆனா இவன் சாப்பிடுறதுக்கு சொன்ன மாதிரி ஆகி போயிடும், அவ்வளவுதான். இப்ப அது மட்டுமல்ல, இது மாதிரி தான் இங்க இவனுக்கு இந்த இடத்துக்கு அப்படியே அப்பா தப்பிச்சது என் பதவி அப்படிங்கிற மாதிரி நினைச்சானா. ஆனா இவர் முருகப்பெருமான் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன என்ன வரங்கள் வேண்டுமோ கேட்டுக்கொள்ளுங்கள்னு. காந்தத்துல ரொம்ப அழகா இதை பற்றி சொல்லி, நம்ம ஏதாவது இங்க பிரசாதம் கொடுக்குறாங்க இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஓசியா கொடுக்குதுன்னா எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு நிப்பான், வரிசையில நின்று வாங்கிக்குவான், ஓசியா கிடைக்குதுன்னா எதை வேண்டாலும் வாங்கல இல்லையா. அது மாதிரி தான் கொடுத்த உடனே விஷ்ணு முதலான தேவர்கள் அத்தனை பேரும் அடி அடி தட்டி நடக்காத குறையா என்ன என்ன கேட்கணுமோ எல்லா வரங்களையும் கேட்டாங்க. ஆனா ஒருத்தனாவது உன்னை எப்பவுமே சரணகமலாலத்தை அரை நிமிஷ நேரமுட்டில் தவமறை தியானம் வைக்க அப்படி எவனும் கேட்கல. எனக்கு அதை கொடு இதை கொடு, அதுதான் முதலே பார்த்தமே, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மணிக்குவாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார். அது மாதிரி இவர்கள் வரத்தை எல்லாரும் சேர்த்து வாங்கி கொண்டார்களாம். உடனே பிரகஸ்பதி முதலானவர்களை முன்னிட்டு கொண்டு கேட்டார்களாம், இந்த விஷ்ணு முதலான தேவர்களெல்லாம், முருகப்பெருமானே நாங்கள் உன்னை நாயகனாக வரிக்க நினைக்கிறோம், அதான் நாயகன தலைவனாக உங்களை வரிக்க நினைக்கிறோம், தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே சரி ஆகட்டும்னு சொன்னார். அப்போ கைலங்கியருடைய அதாவது மேருவினுடைய ஒரு புறத்திலே கந்தகிரி என்று சொல்லும்படியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தேவதச்சனினாலே நிமிஷம் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு பெரிய நகர் ஒரு கந்த உரை அந்த கந்த புரியை உருவாக்கி அந்த இடத்துல முருகப்பெருமானை அழைத்து சென்று ஒரு பெரிய செம்பொன் ஆலயம் அதில் நவமணிகள் பதித்த ஒரு பெரிய அரியணை அமைத்து அங்கே முருகப்பெருமானை அமர்த்தி நீந்தான் தேவ சேனாதிபதியாக, சேனாதிபதி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக நீங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும், எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானை தேவ சேனாதிபதியாக அங்கே அமர்த்துகிறார்களாம். அந்த முருகப்பெருமானுக்கு பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் ஆச்சமனியம் எல்லாம் கொடுத்து திருவஞ்சனம் ஆட்டி சந்தனம் அந்த மலர் கொடுத்து தீபம் கொடுத்து நைவேத்திய பொருள்கள் எல்லாம் கொடுத்து அவனை அமர்த்தி வைத்து ஞான நாயகராக இருக்கப்பட்ட முருகப்பெருமானே நீங்கள் எங்களுக்கு இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அந்த கந்தகிரி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து தேவ சேனாதிபதியாக ஆக வேண்டும் என்று ஆனகாலை அந்த சமயத்துல அமரர்கள் வாசவன் ஞானநாயக நாங்கள் உனக்கு ஒரு தானையாகும், நாங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சேனை, தலைவனை நீயனா வான நீத்தத்து வஞ்சனம் அட்டினார் என்று வானத்தில் இருக்கக்கூடிய ஆகாச கங்கையிலே இருந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்களாம். இந்த பட்டாபிஷேகம்னு ஏதாவது பண்ணணுமா இல்லையா, ஏன்னா முருகப்பெருமான் அதுக்கெல்லாம் தாண்டவன், இவன் நம்ம பட்டாபிஷேகம் பண்ணித்தான் அவனுக்கு ஆக போகிறதா என்ன, அவனுக்கு யாரும் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் யாரும் பட்டாபிஷேகம் பண்ணாமலே உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன். ஆனால் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து இவர்கள் மகிழ்ந்தார்கள், வேறொன்றும் கிடையாது. அவனுக்கு தேவ சேனாதிபதி என்று சொல்லும்படியாக அவனுக்கு பெயரும் வரும்படியாக இவர்கள் சென்னாதான். இதுல அமரகோசத்துல சொல்லும் பொழுது தேவ சேனாதிபதி சூரஹா சுவாமி கஜமோகானுஜகா என்று சொல்லி முதல்ல இதைத்தான் சொல்லுவார். யாரு அவன் வந்து எப்பேற்பட்டவன், அமரகோசம்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய அதை நிகண்டு தமிழ்ல நிகண்டு சொல்லும் இல்லையா, அது மாதிரி அந்த பெரும்பொருள் அகராதி அதுல என்ன சொல்லும் பொழுது ஒரே பொருளாக இதை பத்திலாம் சொல்லும். இந்த முருகப்பெருமானை பத்தி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அதை பாண்டவன் யாருன்னா ஜெயினன் அமரசிம்மன்னு பேரு, அவன் பாடினதுல அவன் முருகப்பெருமானே அப்படி சொல்லுவான், தேவசேனாதிபதி சூரகா வீரன்ல யாருன்னா இவர் தான் சூரகா சுவாமி கஜமுகானுஜகா என்று அந்த இடத்துல அவன் சொல்லுவான். அருணையர்நாதர் பாடும் பொழுது சாதாரணமா தேவசேனாதிபதினு சொல்லுள்ளவர், தேவாதி தேவ பெருமாள் தெய்வ பெருமாள், ஆனா தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே என்று பாடுவார். சாதாரணம் இல்ல, தேவ தேவ தேவாதி தேவ பெருமாள் இது மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல முருகப்பெருமானை வாழ்த்துவதற்கு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா அப்படி வாழ்த்துவார். அவருடைய எத்தனையோ பாட்டு அந்த இடத்துல உண்டு, ஏராளமாக அந்த இடத்துல பாடுவார். அவனை பாடுறதுக்குன்னு அருணகிரிநாதருக்கு இருக்கிறதே அவருக்கு அவ்வளவு ஒரு பரம சந்தோஷம் அவனை சொல்லுவதற்கு, அப்படியாக அவனை பாடுவார். தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே என்று சொல்லும்படியாக அவர் பாடுவார். இந்த முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை எடுத்தது அப்படியே வேத வாக்குகள் எப்படி இருக்குன்னா, இத வேதத்தையே அப்படியே தமிழிலே செய்தவராக மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் அறிவரும் பொருளாக இருக்கக்கூடியவன் என்று மாணிக்க வாசகர் அந்த இடத்துல பாடுவார். அணுத்தரும் தன்மையில் இணையோன் காண்க, இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க என்று அந்த பரமேஸ்வரனுடைய சொரூபத்தை சொல்லுவார். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? அனோரணியான் மகதோமகியான், அவன் அணுவுக்கும் அணுவாக இருப்பான், பெரியதுக்கெல்லாம் பெரியதாக இருக்கிறான். மகதோ மகியான் என்று சொல்லும்படியாக எந்த முருகப்பெருமான் இருக்கிறானோ அவனை சொல்லும். இந்த திருவிளையாடல் புராணத்துல சொல்லும் பொழுது, அண்டங்களெல்லாம் அணுவாக, அணுக்களெல்லாம் அண்டங்களாக, பெரியதாய் சிறிது ஆயினானும், அந்த அவனே சிறியவன், அவனே பெரியவனாக இருக்கிறான். அப்படியா? இது இன்னொன்னு உண்டு இந்த இடத்துல முக்கியமான விஷயம். மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது, சோதியே சுடரே சூழொழி விளக்கே என்று அந்த இடத்துல பாடுவார். ஜோதிஸ்வரூபனாக இருக்கப்பட்ட பரம்பொருள் காட்டித்தர வேண்டும் நமக்கு, இல்லைன்னா நம்மால் பார்க்க முடியாது. அவன் தான் இது அந்த விளக்கை பத்தி சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அது பிரகாசமா இருக்கும். இன்னொன்னு, மற்ற பொருள்களையும் காட்டுவிக்கும், தன்னையும் காட்டிக்கொள்ளும், பிறவற்றையும் காட்டி கொடுக்கும். அதாவது காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று சித்தாந்தமானது இதை சொல்லும். தன்னையும் காட்டி கொடுக்கும், மற்ற பொருள்களையும் காட்டி கொடுக்கும். ஒரு விளக்கு இருக்கிறது, விளக்கு அப்படியே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம், தீபம் இருக்கிறது தெரியுமா இல்லையா? அதே மாதிரி தீபத்தினாலே மற்ற பொருள்களும் தெரியும் இல்லையா? அதான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம்னு. இறைவனுடைய அருள் என்கின்ற ஜோதிஷ் இருக்கின்றதே, அந்த ஜோதியானது இறைவனுடைய அருளையும் காட்டி கொடுக்கும், மற்றவற்றினுடைய தன்மையையும் காட்டி கொடுக்கும். இதை ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சொல்வார். தொண்டனேன் நுகருமா நுகரே, தொண்டனேன் விளம்புமா. இதை வந்து திருமாளிகை தேவர் பாடுவார் திருவிசைப்பால. தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்று சொல்லும்படியாக, நான் சொல்லும்படியாக இருக்கிறது என்று அவன் நம்மை பாட்டுவிக்கிறான், அவன் நம்மை ஆட்டுவிக்கிறான், அவன் நமக்கு தன்னை காட்டுவித்துக் கொள்ளுகிறான். அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு நூல் உண்டு, வேதபாத ஸ்தவம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் உண்டு. அதுல கடைசியில வேதபாதம்னா வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து ஒரு வார்த்தை ஒரு வரி, அதை வந்து கடைசியில அடியாக வச்சு இந்த ஸ்தவம் இயற்றப்பட்டது. அதுல சொல்லும் பொழுது, திலே தைலமிவ புரோதோ தன் ஞாஜமிவ ஷண்முகே மனௌ சூத்திரமிவ சூதோ பிரம்ம விஸ்வமிதம் ஜகத்து. இந்த பிரம்ம விஸ்வமிதம் ஜகத்துங்கிறது வேதத்துல உபரிடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை முருகப்பெருமானுக்கு, இந்த வேதபாத ஸ்தவம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நூல், அந்த நூலிலே சொல்லும் பொழுது சொல்லுவார் எப்படி, திலே தைலமிவ புரோதோ, எள்ளிலே எண்ணெயானது எப்படி இருக்கிறதோ, தத் ஞாஜ்யமிவ தயிரிலே ததி, அந்த ததியிலே ஞாஜ்யம் ஆஜ்யம் எப்படி இருக்குமோ, தத் ஞாஜ்யமிவ, அதாவது ததியிலே எப்படி ஆஜ்யம் அத தயிரிலே நெய் இருக்குமோ, மனோ சூத்திரமிவ சூதோ எப்படி மணிகளுக்கிடையே நூல் இருக்கிறதோ அதுபோல, ஷண்முகன் இடத்திலே பிரம்ம விஸ்வமிதம் ஜகது, ஆறு முகன் இடத்திலே எல்லா புவனங்களும் அடங்கி கிடக்கின்றன என்று ரொம்ப அழகான இந்த கருத்தை இந்த வேதபாத ஸ்தவம்னு சொல்லும். இதுல என்ன அழகுன்னா, எண்ணில் எண்ணெய், அந்த எள்ளில் வந்து எண்ணெய் இருக்கிறதுனா, நல்லெண்ணெய் இருக்கிறதுனா, அதை பிழிஞ்சு எடுக்க வேண்டும். தயிரிலே நெய் இருக்கிறது, கடைந்து எடுக்க வேண்டும். மணிகளின் இடத்திலே நூல் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது, உள்ள இருக்கும். இந்த மூணுக்கும் மூணு தன்மை உண்டு. எள்ளிலே எண்ணெய் இருக்கிறது, தயிரிலே நெய் முதல்லையே இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதோட முக்கியம், மணிகளின் இடத்திலே நூலாக, அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதற்கு உள்ளேயே, நமக்கு உள்ளே, நம் உடனே, நமக்கு வேறாக இறைவன் எல்லாவற்றிலேயும் எல்லா புவனங்களிலேயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த இடத்துல சொல்லும். அதே மாதிரி இன்னொரு இதே வேதபாச எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றன, நமக்கு படிக்கத்தான் பொழுது இருக்கிறதுல. ஸ்வராஜ்ய தாத்ரே ஸ்வசுதாம் விதீரியதாம் தேவசேனாம் சுகுமார காத்திராம், அந்த வேதபாதஸ்தவம் சொல்லுகிறது, ஆராத்தியன் வகமாம் விதேயம் இந்திரோஹ விஷ்மான் சகனோ மருத்பிகி, இந்திரோ ஹவிஷ்மான் சகனோ சகனோ மருத்பிகி என்று சொல்லக்கூடியது வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை. இது எப்படின்னா, அசுரரிடத்திலே இருந்து காப்பாற்றுகின்றான், அசுரரிடத்திலே இருந்து காப்பாற்றுகின்றான். ராஜ்யத்தை திருப்பி கொடுத்ததுனாலே இந்திரன் தன்னுடைய தேவசேனையை மனம் செய்வித்து தினமும் தன்னுடைய கணங்களோட தேவர்களோட முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறான். ஸ்வராஜ்யதாத்ரே ஸ்வசுதாம் விதீரியதாம் தேவசேனாம் சுகுமார கஹத்ராம் ஆராத்ய ஆராத்யன் மகமாம்பிகேயம் இந்திரோ ஹவிஷ்மான் சகுணோ மருத்பிகி என்று சொல்லும்படியாக இந்த வேதவாதஸ்தமும் இன்னொரு இடத்துலையும் சொல்லும். அப்படி தன்னுடைய மகளையும் கொடுத்தான்னு பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு விஷயமும் உண்டு. இந்த தேவசானாதிபதி பட்டமானது கார்த்திக மாசம் சஷ்டியிலே இது நடந்தது என்று சொல்லும்படியாக ஒரு செய்தியும் அந்த இடத்துல காண கிடைக்கிறது. இந்த இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவன் தன்னை காட்டிக்கொண்டால் மட்டுமே நம்மாலே இறைவனை காண முடியும். ஒன்று. இரண்டாவது, இறைவன் எல்லா பொருள்களாக எல்லாமாக அவனே இருக்கிறான், நாமும் அவனுக்குள்ளேதான் இருக்கிறோம். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, நம்முடைய ஆசையின் காரணத்தினாலே, அதாவது பற்றின் காரணத்தினாலே, அறியாமையின் காரணத்தினாலே, கோபத்தின் காரணத்தினாலே இறைவனுக்கு விரோத பாவத்தை, விரோதமான நிலையை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இறைவன் தான் எல்லாம்னு நாம் புரிந்து கொண்டால், இறைவன் தான் எனக்கு தாயும் தமப்பனும், அவன்தான் தம்பி, அவன்தான் அண்ணா, அவன்தான் சேவகன், அவன்தான் எனக்கு தாதா அப்படின்னு எல்லாம் அவனே என்று நினைத்தால் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறான், தன்னையும் காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தை இந்த சின்ன நிகழ்வானது, கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வானது நிகழ்த்துகின்றது. இது பரவாயில்ல, அடுத்த நிகழ்வு அதோட அழகு. நம்ம ஒரு நல்லதுன்னு செய்ய போய் ஒரு கெட்டது வந்து முளைக்கிறது. அப்போ இறைவனை விட்டா வேற கதி கிடையாது. தெரிஞ்சே தப்பு பண்றது வேற விஷயம். இவர்கள் அறியாமையினாலே செய்தார்கள், தெரியாமல் ஒரு தவறு நடந்தது. அது இவர்கள் அறியாது செய்த தவறு, அதாவது தன்னுடைய அவாவினாலே செய்த தவறு. இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல, தெரியாம ஒரு தப்பு பண்ணார். இன்னொருத்தர் தெரிஞ்சே அகங்காரத்தினால தப்பு பண்ணார். இந்த மூணு கதையும் ஒன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து மிகச்சிறப்பாக கந்த புராணத்திலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு இது இருக்கக்கூடாது, இதை நீக்குபவன் முருகப்பெருமான் என்று சுட்டிக்காட்டுவதாக இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. அடுத்தது என்ன, எப்படி தெரியாமல் தவறு செய்து எப்படி அதை நம்ம செய்யக்கூடிய தவறை எப்படி நிவர்த்தி செய்து நமக்கு நல்லது கொடுக்கிறான் முருகப்பெருமான் பார்க்கலாம். இப்போ
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
6: ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 13. முனிவர்கள் கேட்கிறார்கள், சூத முனிவரே, அறிஞர் பெருமக்கள் புண்ணிய உலகங்களை வெற்றி கொள்வது எந்த நல்லொழுக்கங்களை பின்பற்றுவதால் என்பதை எங்களுக்கு உடனே கூற வேண்டுகிறோம். சொர்க்கத்தை பெருவிக்கும் தர்ம நெறிகள் ஒழுக்கங்கள் எவை என்பதையும், நரகத் துன்பங்களை தரும் மரநெறியான ஆச்சாரங்கள் எவை என்பதையும் விளக்கமாக கூறுங்கள். சூதமுனிவர் கூறுகிறார், நல்லொழுக்கங்களை விடாமல் கடைபிடித்து ஒழுகும் அந்தணனே உண்மையில் அந்தணன் என்று கூறிக்கொள்ளும் தகுதி படைத்தவன் ஆவான். வேதத்தை அத்தியனம் செய்து அதில் கூறப்பட்டுள்ள ஆச்சார அனுஷ்டானங்களை ஏற்று அதனை தவறாது கடைபிடித்து ஒழுகும் அந்தணன் விப்ரன் எனப்படுவான். நல்லொழுக்கம், வேத நெறிகள், சாஸ்திரங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்டுள்ளவன் த்விஜன் எனப்படுகிறான். ஆச்சாரானுஷ்டானங்களை முற்றிலும் இன்றி சிறிதளவே ஏற்று நடப்பவன், சிறிதளவே வேதம் போதியவன், அரசாங்க பணியில் அதாவது புரோகிதர் மந்திரி முதலியனமாக இருப்பவன் இவர்களை க்ஷத்ரிய அந்தணன் என்பர். வேளாண்மையோ வாணிபமோ செய்து கொண்டு தன் ஆச்சாரானுஷ்டானங்களில் சிறிதளவே ஏற்று நடக்கும் அந்தணன் வைஷ்ய அந்தணன் ஆவான். சொந்தமாக தானே வேளாண் தொழில் புரியும் அந்தணனை நான்காம் வர்ணத்து வேளாள அந்தணன் என்று அழைப்பர். பிறரது குற்றங்களையே காண்பவனும் பிறருக்கு துரோகம் செய்பவனுமான அந்தணனை சண்டாள பிராமணன் என்பர். இதேபோல் சத்திரியர்களிலும் உலகை காத்து பரிபாலிப்பவனை ராஜா என்பர். மற்றவர்களை அரசற்ற க்ஷத்திரியர்கள் ஆவார்கள் வைசியர்களிலும் தானியம் முதலவற்றையே வாங்கி விற்பவர்களையே வைசியர் என்று அழைப்பவர்கள். மற்றவர்களை வியாபாரிகள் என்பார்கள்.
7: அந்தணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் ஆகிய மூவருக்கும் இதம் புரிபவனே உண்மையில் வேளாளன் ஆவான். கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்பவனை உழவன் என்று அழைப்பர். பிறருக்கு சேவை புரிதல், சிற்பம் செய்தல், உழுதல் ஆகியவற்றை தவிர வேறு தொழில் செய்பவனை கொள்ளைக்காரன் என்று அழைப்பர். இந்நான்கு வர்ணத்தவரும் விடிவோரையில் எழுந்திருந்து கிழக்கு முகமாக நின்று கொண்டு முதலில் தெய்வத்தையும் பின் அறம் பொருள் ஆகியவற்றை பெறுவதற்காக மேற்கொள்ள வேண்டிய முயற்சி, வரவு செலவு ஆகியவற்றை பற்றியும் சிந்திக்க வேண்டும். இறைவின் கடைசி ஜாமத்திற்கு உஷற்காலம் அதாவது விடிவெறிக்காலம் என்று பெயர், விடியற்காலம் என்று பெயர். அந்த ஜாமத்தில் அதாவது விடியற்காலத்தில் நடுப்பகுதி வேளையை சந்தி என்பர். அந்தணன் அவ்வேளையில் எழுந்திருந்து வீட்டிற்கு வெளியே சென்று மற்றவர்கள் காணாதவாறு தன் உடலை மறைத்துக் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்து காலை கடன்களை முடிக்க வேண்டும். வடக்கு நோக்கி அமர வாய்ப்பு இல்லை எனில் மற்ற திசைகளை நோக்கி அமரலாம். நீர்நிலைகள் தீ, அந்தணன் மற்றும் திருக்கோயில்களுக்கு எதிரிலோ சூரியனை நோக்கியோ அமரக்கூடாது. நீர்நிலைகளில் இருந்து நீரை தனியே எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கோயில் திருக்குளங்கள் பித்திருக்களுக்கான நீர்நிலைகளில் இறங்காமல் வேறு நீர் கொண்டு சுத்தி செய்து கொள்ளலாம். 7, 5 அல்லது 3 முறையாவது மண்ணினால் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். கத்தரிக்காய் அளவு மண்ணெடுத்து பால்குறியை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். எருவாயை கழுவ ஓர் உள்ளங்கை அளவு மண்ணெடுத்துக் கொள்ள வேண்டும். எருவாயையும் பால்குறியையும் சுத்தம் செய்து கொண்டு வேறிடம் சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு 8 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும். பாலமரம், வேளாமரம் ஆகியவற்றின் குச்சியினால் நீர்நிலைக்கு வெளியில் பல் துளக்க வேண்டும். பல் துளக்க ஆழ்காட்டு விரலை உபயோகிக்க கூடாது. இதுதான் பல் துளக்கும் முறை. பின்பு நீர் தேவதையான வருணனை வணங்கி அகமர்ஷண சூக்தத்தை ஜபித்துக் கொண்டே நீர்நிலையில் ஸ்நானம் செய்ய வேண்டும். கழுத்தளவோ இடுப்பளவோ மூழ்கி நீராட முடியவில்லை எனில் முழந்தாள் அளவு நீரில் நின்று கொண்டு நீரை எடுத்து தன் உடல் மேல் விட்டுக் கொண்டு மந்திரங்கள் ஜபித்த வண்ணம் நீராட வேண்டும். விஷயம் அறிந்தவர்கள் நீராடுவதன் ஒரு பகுதியாக தேவதைகளை குறித்து தர்ப்பணங்கள் செய்து பின் நீராடுவர். பின்பு நல்ல தூய வெளுத்த ஆடையை பஞ்சகச்சமாக அணிய வேண்டும். சந்தியாவந்தன் முதலிய அனைத்து வைதிக கர்மங்களிலும் உத்தரியம் என்கிற மேலாடை தேவைப்படுவதால் அதை அவசியம் அணிய வேண்டும். நதி முதலிய நீர்நிலைகளில் நீராடிய பின் நீராடி கலந்த ஆடைகளை அங்கேயே துவைக்க கூடாது. நனைந்த ஆடைகளை படியில் வைத்த பெருங்கிணற்றிற்கோ சிறு கிணற்றிற்கோ அல்லது வீட்டிற்கோ எடுத்து சென்று கல்லின் மேலோ மரக்கட்டை மேலோ அடித்து துவைத்து நன்கு அலசி பிழிய வேண்டும். துணியை பிழியும் போது விழும் தண்ணீர் நம் குலத்திலோ கோத்திரத்திலோ பிறந்து பிள்ளையில்லாமல் மறித்தவர்களான பிதிருதேவதைகளின் திருப்திக்காக ஆகிறது. இதை கருட புராணம் சொல்லும் பொழுது ஏகே சாஸ்ம குலே ஜாதாக அபுத்ரா கோத்ரினோ மிருதா தே கிரகணந்து மயா தத்தம் வஸ்திர நிஷ்பீடனோதகம் என்று அவர்கள் என்ன செய்யும் தற்காலம் இதை அறியாதவர்களெல்லாம் தங்கள் கால்களிலேயே பிழிந்து கொள்கிறார்கள். இதனால்தான் கால்களில் தோல் தொடர்புள்ள நோய்களான எக்ஸிமா முதலிய வருகிறது என்கிற குறிப்பையும் இங்கே சொல்லுகிறார்கள். இதன்பின் பஸ்மஜாபாலி உபநிடத்தில் கூறியுள்ள அக்னிருதி என்கிற மந்திரங்களை கூறிக்கொண்டே விபூதியை எடுத்து குழைத்து 3 பட்டைகளாக அதாவது திரிபுண்டமாக நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். மானஸ்தோகே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கூறிய விபூதியை கையில் எடுத்துக்கொண்டு அக்னிருதி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தாலே விபூதியை நீரினாலே புரோக்ஷித்து சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபிரம்ம மந்திரங்களை கூறி குழைத்துக் கொண்டு த்ரியாயுஷம் ஜமதக்னே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு தலை நெற்றி மார்பு கழுத்திலும் திரியம்பகம் யஜாமகே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இரு தோல் பொட்டைகள் முழங்கைகள் மணிக்கழுட்டு மணிக்கட்டுகள் வயிறு ஆகிய இடங்களிலும் 3 பொட்டைகளாக விபூதியை அணிய வேண்டும். இம்முறையை கடைபிடிக்காவிடில் அல்லது திருநீர் எடுக்கும் முன்பே அது நீரில் விழுமாகில் அவ்வாறு செய்பவன் நரகத்தை அடைவான். ஆபோஹிட்டா முதலிய ரிக்குகளால் பாவம் நசிக்க நீரை தரையில் புரோட்சித்துக் கொண்டு யக்ஷக்ஷயாய ஜென்மத என்கிற மந்திரத்தினால் காலின் மேல் நீரை தெளித்துக் கொள்க. இதுவே சந்தியாவந்தனத்தில் செய்யப்படும் புரோட்சணம் ஆகும். ஆபோஹிட்டா என்னும் மந்திரத்தில் 3 ருக்குகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் காயத்ரி சந்தத்தின் 3 சரணங்கள் உள்ளன. இதில் முதல் ருக்கின் 3 சரணங்களையும் சொல்லிக் கொண்டு கால்கள் தலை மார்பில் நீரை தெளித்துக் கொள்க. இரண்டாவதற்கின் 3 சரணங்களை கூறி தலை மார்பு கால்களில் நீரை தெளித்துக் கொள்க. பின் 3வதற்கின் 3 சரணங்களை கூறி மார்பு கால்கள் தலையில் நீரினால் புரோட்சித்துக் கொள்க. இதை பெரியோர்கள் மந்திர ஸ்நானம் என்பர். தூய்மையற்ற பொருளை தீண்டிய போதோ உடல்நிலை சரியில்லாத போதோ அரசனையோ அரசையோ கொண்டு பயம் வந்த போதோ பிரயாணம் போகும் போதோ நீர் கிடைக்காத போதோ மந்திர ஸ்நானம் செய்யலாம். காலையில் சூரியஸ்ய மாமன்னிஷ்டை என்கிற சூரிய அனுபாகத்தினாலும் மாலையில் அக்னிஷ்ட மாமன்னிஷ்டை என்கிற அக்னி அனுபாகத்தினாலும் ஜலத்தை ஆசமனம் செய்து பின் தன் தலையில் புரோட்சணம் செய்து கொள்க. மாத்தியான்மிக வேளையில் ஆபப்புனந்தி என்கின்ற மந்திரத்தால் ஒருமுறை ஆச்சமனம் செய்து பின் தலையில் புரோட்சித்துக் கொள்ள வேண்டும். காலை சந்தியாவந்தனத்தின் போது காயத்ரி மகாமந்திரம் ஜபித்தவன் சூரியனை குறித்து மேல் நோக்கி 3 முறை அர்க்யம் தர வேண்டும். மாத்தியான்மிக சமயத்தில் காயத்ரி மந்திரம் கூறி சூரியனை குறித்து ஒரு அர்க்யம் தர வேண்டும். பின்பு சாயங்காலம் மேற்கு நோக்கி இருந்து காயத்ரி மந்திரத்தினால் கீழ் நோக்கி ஒரு முறை அர்க்கியம் தர வேண்டும். காலையிலும் மாத்தியானிகத்திலும் இருக்கைகளையும் குவித்துக் கொண்டு அஞ்சலியில் நீரை நிரப்பிக்கொண்டு விரல்களின் நுனி வழியாக சூரியனுக்கு அர்க்கியம் தர வேண்டும். பின்பு விரல்களின் இடைவெளி வழியாக சூரியனை பார்த்துவிட்டு தனக்குத்தானே பலம் வந்து, அதாவது ஆத்ம பிரதட்சிணம் செய்து ஆச்சமனம் செய்யவும். மாலையில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 மணி நேரம் முன்பு செய்யும் சந்தியாவந்தனம் பயனற்றதாகும். ஏனெனில் அது சாயங்கால சந்தியாவந்தன சமயமில்லை. உரிய நேரத்திலேயே சந்தியாவந்தனம் செய்யப்பட வேண்டும் என்பதே சாஸ்திர முறை. இதை தேவி பாகவதம் சொல்லும் பொழுது காலை சந்தியாவந்தனம் சூரியன் உதிக்கும் முன் நட்சத்திரங்கள் உள்ள போதே செய்ய வேண்டும். மாத்தியான்னிகம் சூரியன் நடுவீச்சை வேளையில் இருக்க செய்ய வேண்டும். மாலை சந்தியாவந்தனம் சூரியன் மலைவாயில் விழுவதற்கு முன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். சந்தியாவந்தனம் செய்யாமலேயே அந்த நாள் கழியுமானால் ஒவ்வொரு வேளைக்காகவும் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தியா காலத்திற்காகவும் தினமும் செய்ய வேண்டியதற்கு அதிகமாக 100 காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். நித்திய கர்மானுஷ்டானங்கள் செய்யாது 10 தினங்கள் கழியுமேயானால் அதற்கு கழுவாயாக 100,000 காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். 1 மாதம் நித்திய கர்மானுஷ்டானம் செய்யாது விடின் திரும்பவும் உபநயனம் செய்து கொள்ள வேண்டும். நமது காரியங்கள் நிறைவு பெறும் பொருட்டு பரமசிவன், பார்வதி, முருகன், ஸ்ரீ நாராயணர், பிரம்மதேவர், சந்திரன், யமதர்மராஜன் மற்றும் உள்ள தேவதைகளுக்கும் தூர்மையான நீரினால் தர்ப்பணம் செய்ய வேண்டும். செய்வதை பிரம்மார்ப்பணமாக செய்து முடித்து பின் ஆச்சமனம் செய்ய வேண்டும். நீர்நிலையின் தென்கரையில் புகழ் வாய்ந்த உயர்ந்த மடத்திலோ, சான்றோர்களது சமாதியிலோ, தேவாலயங்களிலோ, வீட்டிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிச்சயித்த இடத்திலோ நிலையான உறுதியான இருக்கை அமைத்துக் கொண்டு அதில் சுகாசனத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அனைத்து தெய்வங்களையும் வணங்கி முதலில் பிரணவமான ஓங்காரத்தை ஜபித்து அதன் பின் காயத்ரி மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பிரணவத்தை ஜபிக்கும் போது அகாரம் உகாரம் அகாரம் என்னும் 3 எழுத்துக்களும் ஜீவனையும் பிரம்மத்தையும் ஒன்று சேர்க்கிறது என்கிற என்பதை நினைவில் கொண்டு ஜபிக்க வேண்டும். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியமே ஓங்கார ஜபம். மேலும் ஜபகாலத்தில் ஸ்வயம் பிரகமாசமான சின்னய ரூபரான மூலகங்களையும் படைக்கும் பிரம்மதேவர், காத்தருளும் ஸ்ரீ நாராயணன், கரந்தருளும் பரமசிவன் இவர்களையே உபாசிக்கிறோம். பிரம்மஸ்வரூபமாக விளங்கும் இந்த ஓங்காரமான பிரணவம் நம்முடைய செயல் புலன்கள் மற்றும் அறிவு புலன்களின் செயற்பாடுகளையும் மனதின் செயல்பாடுகளையும் புக்தி சக்தியையும் போகமோக்ஷங்களையும் அளிக்கவல்ல தர்மம் மற்றும் ஞானத்தின் பக்கமே நம்மை ஈர்க்கட்டும் என்கிற நினைவை இருக்க வேண்டும். பிரணவத்தின் இவ்வர்த்தத்தை புத்தியில் சிந்தித்தவாறு ஜபம் செய்பவன் நிச்சயம் பிரம்மத்தை அடைகிறான். முடியவில்லை எனில் பொருள் தெரியாமலும் பிரணவத்தை ஜபம் தினமும் ஜபிக்கலாம். இதனால் அந்தணன் என்கிற சொல் பொருள் உடையதாக ஆகிறது. அந்தணன் என்கிற நிலை சித்திப்பதற்காக தினமும் காலையில் அவன் 1000 முறை காயத்ரி மகாமந்திரத்தை ஜபித்தல் வேண்டும். நடுப்பகலில் மாத்தியான்னிக காலத்தில் 100 முறையும் மாலை சந்தியாவந்தனத்தில் 28 முறையும் ஜபிக்க வேண்டும் என்பது நியதி. மற்ற வர்ணத்தவர்களான க்ஷத்ரியர்களும் வைசியர்களும் சந்தியாவந்தனத்தின் போது 3 வேளையிலும் முடிந்தவரை காயத்ரி ஜபம் செய்தால் போதுமானது. இம்மனித உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்னி, சகஸ்ராரம் என 6 சக்கரங்கள் உள்ளன. இதில் மூலாதாரம் தொடங்கி சகஸ்ராரம் வரையிலான இந்த 6 இடங்களிலும் முறையே வித்யேஸ்வரர், பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன், ஜீவாத்மா, பரமேஸ்வரர் என்பவர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரே பிரம்மன்தான் என்கிற ஒருமைப்பாட்டை நிச்சயித்துக் கொண்டு அந்த பிரம்ம தத்துவமும் நானேதான் என்கிற பாவனையில் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் சோகம் அது நான் தான் என்று ஜபித்தல் வேண்டும். அது வித்யேஸ்வரர் முதலியவர்களை பிரம்மரந்திரம் முதலியவற்றிலும் இவ்வுடலின் வெளியிலும் உள்ளதாக தியானிக்க வேண்டும். பிரகிருதியின் விகாரமான மகத்தத்துவத்திலிருந்து 5 பெரும் பூதங்களின் தத்துவங்களினால் ஆக்கப்பட்டது இவ்வுடல். இவ்வாறான 1000கணக்கான உடல்களின் ஜீவனையும் அஜபா காயத்ரியின் ஜபத்தினால் முறையே ஒவ்வொன்றாக மெதுவாக கடத்தி வைத்து பரமாத்மாவில் இணைக்க வேண்டும். இதுதான் இப்போது கூறிய ஜபத்தின் தத்துவம். 100 அல்லது 28 முறை ஜபிப்பதால் அத்தனை உடல்கள் தான் தாண்டப்படுகிறது. இவ்வாறு செய்யப்படும் மந்திர ஜபமே முதலிலிருந்து செய்யப்படும் உண்மையான ஜபமுறை என்று தெரிக. 1000 முறை ஜபிப்பது பிரம்மலோகத்தை அளிப்பது. 100 முறை ஜபிப்பது இந்திரனது பதவியை தருவது. அந்தணர்களை தவிர மற்றவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக செய்யப்படும் குறைந்த அளவான ஜபம் அவர்களுக்கு அந்தன குலத்தில் பிறவியை தருகிறது. தினமும் முன் கூறியபடி ஜபத்தை செய்து சூரிய உபஸ்தானம் செய்ய வேண்டும். 1200,000 காயத்ரியை ஜபித்தவன் பூர்ணமான அந்தணன் ஆகிறான். குறைந்தது 1,00,000 முறையாவது காயத்ரியை ஜபிக்காத அந்தணனை வைதிக கர்மங்களில் சேர்க்கக்கூடாது. 70 வயது வரை நியமத்தோடு காரியங்களை செய்ய வேண்டும். அதன் பின் வீடு வாசல்களை துறந்து துறவரம் ஏற்க வேண்டும். பரிபிராஜகனான சன்னியாசி தினமும் காலையில் 12,000 பிரணவ ஜபம் செய்ய வேண்டும். 1 நாள் தவறினாலும் மறுநாள் அதற்குமாக சேர்த்து 2 மடங்காக அதாவது 24,000 பிரணவ ஜபம் செய்ய வேண்டும். தினமும் தவறாது செய்ய முயற்சி ஏற்க வேண்டும். தொடர்ந்து 1 மாதம் செய்ய தவறினால் 1.5 லட்சம் ஜபம் செய்து அதற்கான கழுவாகி செய்ய வேண்டும். இதற்கும் அதிகமான காலம் தவறுமேயானால் மறுபடியும் குருவிடமிருந்து துறவரம் பெற வேண்டும். இப்படி செய்வதால் தோஷம் நிவர்த்தியாகிறது. இல்லையே அவன் ரௌரவம் என்னும் நரகம் புகுவான். பயனில் விருப்பமுடைய இல்லறத்தானான அந்தணன் அறத்தையும் பொருளையும் பெற முயற்சி மேற்கொள்ள வேண்டும். முக்தி பெற விரும்பும் அந்தணன் ஞானத்தையே அத்தியசிக்க வேண்டும். அறத்தினால் பொருட்செல்வம், பொருட்செல்வத்தால் இன்பமும் போகமும் எளிதாகிறது. போகத்தின் முடிவில் வைராக்கியம் கிட்டுகிறது. அறத்தின் வழியே பெற்ற செல்வத்தால் பெறலாகும் போகம் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் வைராக்கியத்தை தரும். அறவழி விடுத்து மறவழியில் சம்பாதித்த செல்வத்தால் பெறும் போகம் மேலும் மேலும் அதிலேயே ஈடுபாடு கொள்ளச் செய்யும். மனிதன் அறத்தினால் செல்வம் பெறுகிறான், தவத்தினால் திவ்யமான நிலை கிட்டுகிறது. விருப்பங்களை தியாகம் செய்பவனது மனம் தூய்மை பெறுகிறது. மன தூய்மையால் அகங்கண் திறந்து ஞானம் உதிக்கிறது என்பதில் ஐயமும் உண்டோ? கிருதயுகமான சத்திய யுகத்தில் தவத்தையே உயர்ந்ததாக கூறுவர். ஆனால் கலியுகத்தில் பொருட்செல்வத்தால் செய்யப்படும் தான தர்மமே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. கிருதயுகத்தில் தியானத்தினால், திரேதாயுகத்தில் தவத்தினால், துவாபர யுகத்தில் வேள்வி செய்வதனால் ஞானம் ஏற்படுகிறது. ஆனால் கலியுகத்தில் பகவானது திரு உருவமான விக்கிரகத்தை பூஜிப்பதினாலேயே ஞானம் பெறலாகிறது. அதர்மம் துன்பமயமானது, தர்மம் அதாவது அறமோ இன்பமயமானது. அதர்மத்தினால் மனிதன் துன்பம் பெறுகிறான், தர்மத்தினால் இன்பமும் மென்மையும் பெறுகிறான். தீயொழிக்கும் துன்பம் அழிப்பது, நல்லொழுக்கம் இன்பம் பயப்பது. ஆகவே போகமும் மோட்சமும் பெற தர்மத்தையே சம்பாதிக்க வேண்டும். குறைந்தது 4 பேர்களாவது அடங்கிய குடும்பத்தனனான அந்தணனுக்கு 100 வருடம் வரை குடும்பத்தை போஜிப்பதற்கான பொருள்களை தானபலிப்பது பிரம்மலோகத்தையே பெறச் செய்கிறது. 1000 சாந்திராயண விரதம் அனுஷ்டிப்பது பிரம்மலோகத்தையே தருவதாக கருதப்படுகிறது. இந்த சாந்திராயண விரதம் என்றால் என்ன என்பதை மனுதர்ம சாஸ்திரம் கூறுகிறது. ஏகைகம் ஹாசகேத் பிண்டம் கிருஷ்ண சுக்லேச வர்தயேது உபஸ்பிருஷன் திருஷவணம் ஏதத் சாந்திராயணம் ஸ்மிருதம். காலை நடுப்பகல் மாலை என 3 வேளைகளிலும் நீராடி பௌர்ணமி தினம் 15 பிடி அன்னம் ஏற்று பின் தேய்பிறை முதல் நாளிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பிடி அன்னத்தை குறைத்து கொண்டே வந்தால் சதுர்திசி என்று 1 பிடி அன்னம் ஏற்குமாறு வரும். அமாவாசை என்று உபவாசம் இருந்து வளர்பிறை முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு பிடியாக அதிகரித்து பௌர்ணமி தினத்தன்று 15 பிடி அன்னம் ஏற்பது. இவ்வாறு அனுஷ்டிப்பதற்கு சாந்திராயண விரதம் என்ற பெயர். க்ஷத்ரியன் ஒருவன் 1000 குடும்பங்களுக்கு வாழ்க்கைக்கான வசதிகளோடு தங்கியிருக்க இடமும் தருவானேயானால் அவனது அப்புண்ணிய செயல் அவனை இந்திரலோகத்துக்கு இட்டுச் செல்லும். 10,000 குடும்பங்களுக்கு தங்க இடம் தந்தால் அது பிரம்மலோகத்தை தரும். கொடையாளி எந்த தெய்வத்திற்கு எதிரே தானம் தருகிறானோ, அதாவது தான் அடிக்கும் தானத்தின் வாயிலாக எந்த ஒரு தெய்வத்தை திருப்தி செய்ய நினைத்து தானம் செய்கிறானோ அவனுக்கு அந்த தெய்வத்தின் உலகம் கிடைக்கிறது என்பது வேதம் அறிந்த உத்தமர்கள் அறிந்ததே. பணமில்லாத வறியவன் தவம் செய்தலே போதுமானது. ஏனெனில் தவமும் புண்ணிய நதிகளில் நீராடுதலும் குறைவற்ற சுகத்தை தருகிறது. அதனால் அவன் இன்பம் அனுபவிக்கிறான். இனி நியாயமான அறவழியில் செல்வம் சம்பாதிக்கும் வழியை கூறுகிறேன். அந்தணன் பொறுமையாக இருந்து தூய்மையான அறவழியில் வரும் தானத்தை பெறுதல், வேள்விகள் செய்வித்தல் ஆகியன வாயிலாக பணம் திரட்டலாம். இதற்காக அவன் தன் ஏழ்மையை காட்டிக்கொள்ளக்கூடாது. மேலும் மிகுந்த துன்பம் தரும் கர்மங்களையும் செய்யக்கூடாது. க்ஷத்ரியன் தன் தோல் வலிமையால் அதாவது போர் செய்து நாட்டை விரிவுபடுத்துவதால் தனம் திரட்டலாம். வைசியன் உழுது பயிரிடுதலாலும் பசுக்களை காத்தலாலும் பணம் பெறலாம். அறவழியில் பெற்ற பணத்தால் தானம் செய்பவனுக்கு ஞானம் சித்தி பெறுகிறது. ஞான சித்தி பெறுவதால் அனைவருக்கும் குருவருடும் மோட்சமான திருவருடும் சுலபமாகிறது. முக்தியினால் நானே பிரம்மம் என்கிற சுரூப சக்தி கிடைக்கிறது. அதனால் உலகியலிலிருந்து விடுதலை பெற்ற முக்தனான ஜீவன் பரமானந்தத்தை அனுபவிக்கிறான். இல்லறத்தான் பணமோ தானியமோ எது வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். நீர் வேட்கை தனிய நீரும் பசிக்கொடுமை என்னும் நோய் தீர உணவும் அளிக்கலாம். வயல் தானியம் வெறுஞ்சோறு போன்றவைகளையும் கடித்துண்ணம் பட்சணங்கள் மென்று சாப்பிடும் அன்னம் நக்கி சாப்பிடும் லேகியம் உறிஞ்சி சாப்பிடும் பாயசம் போன்ற நால்வகை உணவுகளையும் தானம் அளிக்க வேண்டும். எவன் அளித்த உணவை சாப்பிட்டு விட்டு பகவத்கதைகளை கேட்டந்தலிய நிற்காரியங்களை எத்துணை நேரம் சாப்பிட்டவன் செய்வானோ அத்துணை நேரத்தின் பாதி புண்ணியம் உணவு அளித்தவனை சார்ந்து விடுகிறது என்பது சர்வ நிச்சயம். தானம் பெற்றவன் தான் தானம் பெற்ற பொருளை பிறருக்கு பகிர்ந்து அளிப்பது மற்றும் தவம் செய்வது ஆகியனவற்றால் தானம் பெற்றதால் வரும் பாவத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அவன் ரௌரவம் என்னும் நரகத்தில் விழ நேரிடும். ஒவ்வொருவனும் தன் சொத்தை தர்மத்திற்கு, சொத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, தன் சொந்த உபயோகத்திற்கு என 3 பிரித்துக் கொள்ள வேண்டும். நித்தியம், நைமித்திகம், காமியம் என்கின்ற மூன்று கர்மங்களையும் தர்மத்திற்கென்ற ஒதுக்கி வைத்துள்ள சொத்திலிருந்து செய்ய வேண்டும். சொத்தை பெருக்குவதற்கென்று தனிப்படுத்தியுள்ள பாகத்திலிருந்து வியாபாரம் முதலியன செய்து தன் கைப்பொருளை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தன் சொந்த உபயோகத்திற்கென வைத்துள்ள தனத்தின் மூலம் தனக்கு நன்மை விளைவிக்கும் அளவு சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி தூய்மையான போகங்களை இன்பங்களை அனுபவிக்கலாம். வயலில் விளைந்த விளைச்சல் இருந்து பெற்ற பணத்தில் பத்தில் ஒரு பங்கு தானம் செய்ய வேண்டும். இதனால் நம் பாவங்கள் தூய்மை பெறுகிறது. பாக்கியுள்ள ஒன்பது பங்கில் தர்மம், பொருளீட்டுதல்,

0: தோ தவறுதலான் கூட பிறரை பற்றி கேட்ட அல்லது கண்ட குற்றங்களை வெளியில் கூறக்கூடாது. பிறர் மனம் புண்படும்படியாகவோ கோபம் வருமாறோ பேசக்கூடாது. செல்வம் பெற தினமும் காலை மாலைகளில் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். இருவேளைகளிலும் அக்னிஹோத்திரம் செய்ய இயலாதவன் ஒருவேளையாவது சூரியன் அக்னி இவர்களை குறித்து முறைப்படி அகதி தந்து அவர்களை திருப்தி செய்ய சேவிக்க வேண்டும். அரிசி, யவம் எனும் தானியம், நெய், பழம், கிழங்கு, வெந்த சோறு அதாவது ஹவிஸ் ஆகியன கொண்டு முறைப்படி ஸ்தாலி பாகம் செய்து சக்திக்கு உகந்தவாறு முறைப்படி சூரியன் அக்னி இவர்களுக்காவது அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஹவிஸ் கிடைக்கவில்லையில் பிரதான ஹோமத்தையாவது நெல்லினால் செய்ய வேண்டும். எப்பொழுதும் காப்பாற்றப்பட்டு வரும் அக்னியை அறிஞர்கள் நிலைத்தது என்று அழைப்பர். இல்லையேல் மாலையில் சூரியனை குறித்து வணங்கி மந்திரத்தையாவது ஜபிக்க வேண்டும். ஆன்ம அறிவு பெற துடிப்பவனும் செல்வம் வேண்டுபவனும் இம்மாதிரி முறைப்படி உபாசனை செய்ய வேண்டும். எப்பொழுதும் பிரம்ம யஜ்ஞமான வேதம் ஓதுவது, தேவதாராதனம் செய்வது, தினமும் அக்னியை உபாசிப்பது, குருவிற்கு பூஜனை புரிவதில் ஈடுபாடு கொள்வது, அந்தணர்களை தானமளிப்பதன் மூலம் திருப்தி வரச் செய்வது ஆகியவற்றை செய்பவர்கள் சொர்க்கலோகத்தை பெறுகிறார்கள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

முக்தி கலப்புரைத்தல். மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கொண்டமையை குறித்தும் ஆன்மாக்களுக்கு முக்தி பேற்றின் சுகத்தினை கூறும் விதமாக பாடியுள்ளார். இப்பாடல்கள் முக்தி கலப்புரைத்தல் என்னும் உட்கருத்தினை கொண்ட 10 பாடல்கள் ஆகும்.

திருவேசரவு திருப்பெருந்துறையில் அருளியது. சுட்டறிவு ஒழித்தல். ஏசரவு என்பது மனச்சோர்வினை குறிக்கும் தமிழ்ச்சொல்லாகும். மாணிக்கவாசகப் பெருமான் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானிடத்தே தம்முடைய மனச்சோர்வு நீங்குமாறு நெகிழ்ந்து பாடும் 10 பாடல்களாகும். சுட்டறிவு ஒழித்தல் என்பது ஆன்மாவானது இறையருள் வண்ணமாய் அடங்கப்பெற்று தான் ஏதொன்றையும் சுட்டிக்காட்ட முடியாத நிலையினை வெளிப்படுத்தும் விதமாக சுவாமிகள் பாடியருளியுள்ளார்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருப்புலம்பல் திருவாரூரில் அருளியது சிவானந்த முதிர்வு. தனிமை துயரில் கிடந்து வருந்துதலையே புலம்பல் என்போம். மாணிக்க வாசகப் பெருமான் குருவாய் வந்து ஆண்டு கொண்ட சிவபெருமானை பிரிய நேர்ந்தமைக்காக அத்துயரை ஆற்ற முடியாமல் பாடும் பாடல்களே திருப்புலம்பலாகும். சிவானந்த முதிர்வு என்பது சிவானந்தம் பக்குவம் அடைந்தமையை கூறும் விதமாக சுவாமிகள் பாடியுள்ளார். இதில் மூன்று பாடல்களே இடம்பெற்றுள்ளன.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: குலாப்பத்து திருத்தில்லையில் அருளியது. அனுபவம் இடையீடு படாமை. குலாவுதல் என்பது மகிழ்தலை குறிக்கும் சொல்லாகும். மாணிக்கவாசகப் பெருமான் தில்லையம்பலத்திலே ஆடல் வல்லானாகிய சிவபெருமானின் அரும்பெரும் கூத்தினைக் கண்டு மகிழ்ந்து உள்ளத்து பேருவகையினை வெளிப்படுத்தி போற்றி பாடியுள்ளார். சிவானந்த அனுபவம் என்பது இடைவெளியின்றி பற்றுக்கொள்ளும் தன்மையாகிய உட்கருத்தினை மையமாக கொண்டு சுவாமிகள் 10 பாடல்களை பாடியுள்ளார். திருச்சிற்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: அந்தந்த இடத்தில் தாமரை இருக்கும். அந்தர்யாத்திரம் சுஷ்மதே சுச்சிதம் வரும். மூலாதார ஷட்டலகமலே, மூலாதாரத்து ஆறு கமலம் இருக்கு, அதில் நல்ல எழுத்து இருக்கு. மூலாதார வம்சம் ஷம் சம் நம ஹம்சா, நாலு இதழ் மூலாதாரத்தும். அது கொஞ்சம் மேல சுவாதிஷ்டானன்னு ஒரு இதழ் வருது. அது என்ன? மம் பம் மம் எம் ரம் லம் நம ஹம்ச ஷட்ஜல பத்மே, ஆறு இதழ் தாமரை. இப்படி ஒவ்வொரு இது சொல்லிட்டே வரும். பார்த்தா தான் ஒன்றும் தெரியாது. எவ்வளோ இதில் இருந்தால் அது அதாவது மூளை உள்ளே இழுத்து கொண்டு போய் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த இடத்துல அப்படியே நான் மூச்சு இடுக்கி அது கவிழ்ந்த தாமரை இப்படியே இடிச்சு மலரும். அப்படியே அந்த துவாரத்தை அடுத்த இழக்கு வரும் சுவாதிஷ்டானது. அங்கே ஒரு இழல் அங்கேயும் இடிச்சு அப்படியே வந்து இப்படியே வந்து மேலே வந்து மறுபடியும் திரும்ப அப்படியே ஒன்று நடக்கிற கதையை பேசுறீங்க. யோக பயிற்சி இருந்தால் வரும். நமக்கு அப்படிலாம் தொட்டு காட்ட ஆள் இல்லை. இதெல்லாம் தொட்டு காட்டினா தான், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதுக்கெல்லாம் ஆள் இப்போ இல்லை. அது போக ஸ்தூல தேக சுத்தி, அந்த 51 மாதம் நான் சொல்லி காட்டினேன் இல்லை, ஆ ஸ்தூல தேக சுத்தி இப்படி. இதை சிவஞான சித்தியார் பார்த்தா தெரியும், ஓரளவு தெளிவு ஏற்படும். சிவஞான சித்தியாரில் நாட்டம் இதயத்தான் நாபியின் அடியாய் ஞால முதல் தத்துவத்தால் ஞாலம் பிருத்திவி பெரிய தத்துவம் என் விரல் நாளத்தாய் எட்டு விரல் அளவு கண்ணாளம் மூட்டு மோகினி சுத்த வித்தை மலர் எட்டாய் முழுவிதழ் எட்டு கெட்டக்கரங்கள் முறமையினின் உழைத்த காட்டும் கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமாம் இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டை அருள் சிவன் மூர்த்திமா சக்தி மேலாகி நிற்பன் இந்த வினைவில் அறிந்து போற்றே. இதாச்சு. கண்டகேபியோ நமஹ, தளேபியோ நமஹ, கேசகேபியோ நமஹ, கன்னிகாயினம் பிஜேபியன் பத்மாயினா பத்மதன். அது மேல அஷ்ட வாமாயின் அஷ்ட சக்திகள், வாமாயின் மகா ஜேஷ்டாயின் மகா ரௌத்ரீன் மகா காளியின் மகா கலவிகரண்யன் பலவிகரன் பலப்பிரமசன்யன் மகா சர்வபூதன் மனோன்மன்யன் மகான்னு அந்த எட்டு இதழி வரும். இப்படி அதுக்கப்புறம் என்ன வரும்? சூரிய மண்டலம் அதுக்கு மேல, அதுக்கு அதிபதி பிரம்மா, அதுக்கு மேலே சந்திரமண்டலம், அதுக்கு விஷ்ணு, அதுக்கு மேலே ருத்ர மண்டலம் ருத்ரன், அதுக்கு மேலே சக்தி மண்டலம் அதுதான் சிவன். இவ்வளவு பாவம் அப்படி இருக்கு. சூரிய மண்டலாய நமஹ, சூரிய மண்டலாதிபதியே பிரம்மணேனும் பூ போட்டோன்னா அவர் எங்கே இருக்கார் என்னங்கிற நமக்கு தெரியாது, இங்கே தான் இருக்கார். இப்படி அடுக்கடுக்காக இருந்து கடைசியில் சிவபெருமான் எழுந்ததற்காக அதாவது 36 ரத்தம் வெளியில் இருக்கிற போது கூட உள்ளேயும் இருக்கு. இந்த 36 தத்துவங்களுக்கும் மேலாக தத்துவாதிகளாக இறைவன் இருக்கிறார். அப்படி பாவிக்கிறான், அப்படி பாவிக்கிறாரு சொல்லியிருக்காரு. இதயத்து ஈசன் என்று உரைக்கும் எட்டிதழும் சேகரம் வைராக்கியமன்னும் புகுட்டம் வைராக்கியன தன்மாயின் மகா ஞானாயின் மகா வைராக்கியாயின மகான் பூஜை பண்றோம். அப்புறம் அகன்மாயின் மகா ஜானானும் அவைராக்கியானை ஸ்வர்யாயின மகான் பண்றது. இந்த மாற்றம் பண்ணுறாங்க நிறைய இருக்கு. அது சொன்னா அப்ப சண்டைக்கு வரான், வேண்டாம் நேரத்தை போய்கிட்டு இருக்கிறேங்க சொன்னா ஏக்கு நேரத்தை போய்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் 12 மணிக்கு கூட சாப்பிட போக வழி இல்லாம அகன் மாதக்கன கணேஸ்வரியாய நமஹ, கிருதயுகாய நமஹ, திரேதாய நமஹ, துவாரயுகான் கலியுகாய நமஹ, ருக்வேதாய நமஹ, யஜுர்வேதா சாமன் அதர்மண வேதாய நமஹ, அவ்யக்தா நிஜேதேன காலாயின் கலாய நமஹ, அதஸ்வதனாயின ஊர்த்வஸ்தனாயின, அதுக்கப்புறம்னா கந்தாயன நாராயணன் பீஜாயன அங்குராய நம, கண்டகேபியோ நம, தடேபியோ நம, கேசரேபியோ நம, கன்னிகாய நம, பீஜேபியோ நம், பத்மாய நம, மாமாயன் ஜேஷ்டா ரௌத்ரேன் சூரிய மண்டலாய நம, சூரிய பிரம்மணே நம, சோம மண்டலாய சோமலாய விஷ்ணவே நம, அக்னி மண்டலாய அக்னி மண்டலாய ருத்ராய நம, சக்தி மண்டல சக்தி மண்டலாருவர் ஈஸ்வராய நம, சிவாசனாய நம, அப்படிதான் சிவாசனம். அவர் இந்த கேட்டார், சூபூஜை எத்தனை எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டார். பூஜை எடுத்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? மூணு நிமிஷம் போகிறோம். இது மூணு நிமிஷமா பூத்தில் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்? நீங்கள் மூணு நிமிஷம் வரு போகிறோம். ஆனால் அந்த தத்துவம் தெரியணும். இப்போ சொன்னேன்னா அத்தனையும் இந்த சிவாசனத்துக்குள்ளே அடக்கம். இந்த சிவாசனத்தினுடைய விரிவு தான் இவ்வளவு. சிவாசனாய நமஹான ஒரு புஷ்பம் ஜாத்தினா பொருண்டா. ஆனால் சாத்தம்போ இவ்வளவு ஞானம் வரணும், இவ்வளவு இருக்கு விஷயம் புத்தியில் வரணும். புத்தியில் வச்சுன்னு சிவாசனம் சொன்னாரு. நீ ஒன்றும் படித்தான் சிவாசனம் போட்டா கணக்கு சேராது. சிவமூர்த்தையே நமஹா, சிவாய நாம் முடிஞ்சு வச்சு புறப்படு. இதனுடைய விரிவு தான் அத்தனை. அதனால் மூணு மணி நேரம் பண்ணலாம், மூணு நிமிஷம் பண்ணலாம். இது ஒத்துரிவில் எனக்கு சொல்லவே இல்லையே சார். பக்குவம் வேணும், பக்குவத்து தக்கபடி தான் பூஜை சொல்லியிருக்கு. ஆமாம், அதுக்காண்டு பரிபக்குவம் அவ்வளவுக்கு நமக்கு எடுத்து விடக்கூடாது, நம்ம பக்குவத்தில் எடுத்துக்கணும். ஆ, உயர்ந்த பரிபக்குவத்துக்கு காரணம் சொன்னதை நீங்கள் சொல்லிடுறதா, மூணு நிமிஷம் வரும்ல பிடிச்சிடன்னா கணக்கில் சேராது. ஆகையினால இவ்வளவும் ஒன்றுதான் அந்த பூஜை. ஆண்டு அர்த்தம் சொல்கிறார், முக்கண்ணன் புஷ்டிவர்தனன் நீல பொன்மயன் முதற் கடை மிழத்தன் தக்க ஈசானன் மண்ணீரை மண்ணிரேதா நற்சத்தியன் அருவினன் உருவன் புக்கசீர் புருஷன் விஸ்வரூபன் புருஷத்தன் சிவபுருகூதன் வைகுமை சத்தும் பராபரம் பரமான் மாமகத்துயத் பரபிரம்ம. என்ன சார் இது ஒன்றுமே புரியலன்னு கைவல்ய உபநிஷத்தில் சொல்றது அப்படியே சொல்லியிருக்காரு. இது விஷயம் அத்தனையும் கைவல்ய உபநிஷத்தில் இருக்கு. ஹெட்புண்டீயம் இளைய தாமரத்தில் இருக்கிறவன், மீரஜான் அழுக்கற்றவன், விசிந்தன் சுத்தன், மிசதன் மத்தியே மிசதம் விசோகம் அச்சிஞ்சம் அவ்வக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி. இப்படின்னு கைவல்லி இவனுடைய துணை தான் அப்படியே இங்கே. இவர் எங்கே போய் படித்தார் எனக்கும் தெரியல, நீ யாராவது கேட்டு சொல்லுங்க. ரெண்டு எழுத்துரைக்கும் பெயர்களின் பொருளாய் இத்தனைலாம் சொன்ன பொருள்களின் பெயராக பொருளாக இருக்கக்கூடியவன் அந்த சாட்சாத் பரமேஸ்வரன். அவன் இயம்பரும் பரவழி நாப்பன் நிறைவேறியன் பிழம்பினை இளைய சத்தியினோடு நேர்நோக்கி ஒன்றுதன் உயிரை அப்பெருங்குழோடு ஒன்று விதமாய் ஒத்து. இப்படிப்பட்ட பரமேஸ்வரனை தன்னுடைய இதயத்தில் ஒடுக்கி அவனன் நாளிலே நாளாவன் சிவோகம் பாவனைன்னு சொல்லியிருக்கு. சிவபூஜையில் அந்த சிவனே நான் ஆயிட்டோங்க பாவிச்சு பண்ணோம். சிவோகம் பாவனைன்னு அது பெயர். அதில் என்ன, இரண்டரை கரத்து. ஆமாம், இரண்டற்ற நிலை என்ன சொல்லப்படுது, அதுதான் அத்வைதம். அது அத்வைதம் அங்கே போயிடாங்க சுத்தாத்வைதம். இரண்டற்ற அவன் வேறு நாம் வேறு எல்லாரும் ஒரு நிலை. இப்போ தான் அவங்க இப்போவே இருக்குங்க, இப்போ நாம் ரெண்டு ஒன்றுதாங்க. அது முடியாது. எப்போ எப்போ வந்ததுன்னு அவன் வேறு நான் வேறும் இல்லைங்கிற பாவம் தான், ரெண்டு ரெண்டு தான், அது மாற்றம் கிடையாது. உயிர் வேறு சுமேறான், ஆனால் பாவத்தில் அவரை நாம் வேறுங்கிறாரு. அகங்கிரௌபாசனை நான் சொல்கிறேன். இப்போ இரு விசும்பகத்தின் இனிது எழுந்தருளி உலவினன் என்னையாளுடையான் அப்படியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி யோகத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது சிவபெருமான் போறார். வரைவர் கவனிக்கலை, இவர் யோகத்தில் உட்கார்ந்துருக்கார், அதை கவனிக்கலை. அவரும் அதான் சரி பையன் யோகத்தில் இருக்கா நாள் அவன் பரவாயில்லன்னு போயிட்டார். இந்த நந்தி சும்மா காணும், எதாவது தெய்யம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி இவனுக்கு என்ன வந்து. நம்ம எம்பெருமான் போகும்போது எந்திரிக்கிற பார்த்தியா, எந்திரிக்க மரியாதை உள்ள பார்த்தியா, ஒட்டகம் மாதிரி, அதாவது யோகத்தில் இருக்க ஒட்டகம் மாதிரி, ஒட்டகம் அப்படிங்கிற மாதிரி, ஒட்டகம் மாதிரி இருந்ததுனால நீ ஒட்டகமாகவே போ ஆனு சாம்பட்டு நந்திய மரம். இப்படி அந்த ஒட்டமாக உலகமெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கார். கடைசியில் காஞ்சிபுரம் போய் சேர்றார். காஞ்சிபுரத்தில் பிரம்மா வந்து அவருடைய தகப்பனார் பிரம்மா காஞ்சிபுரத்தில் பூஜமணின்னு இருக்கார், கச்சபேஸ்வரன். இவர் பிள்ளையாண்ட வந்து நிற்கிற பார்த்து ஒட்டமாடுவானா, அவருக்கு மனசு அதிர்ச்சி, இதெல்லாம் என்ன ஆச்சு உனக்கு. நான் அப்போ யோகத்தில் பார்க்குறார் என்னெல்லாம் நடந்திருக்கு. ஆபடி நெடுங்கால் திரையழு தோல் மாய் பழியுடல் நெழிந்து நீர் கழுத்தின் யாவரும் இழுக்கும் ஒட்டகையா இளவலை நோக்கி. இந்த ஒட்டகத்தோடு நிற்கிறேன் இளவல் புத்தனை பார்த்து நின்றந்தோ சேவூர் கொடியோன் அடுத்தொழும் மாற்று திருவள் குரியனான். இவனுக்கு எவ்வளவு பெரிய சிவபக்தன் இவனுக்கு இந்த நிலையா ஆன்மரன். அப்படி இருக்கும்போது யோகினை கூடி முன் நிகழ் அனைத்தும் உணர்ந்தனன் நடந்ததெல்லாம் பார்த்து அவ்வினை தவிப்பான் ஆகம முறையால் கச்சபேசர்வால் அடைந்து. ஆகம முறையில் பூஜை எப்படி பண்ணார், ஆகம முறை இப்படிதான் பூஜை பண்ணார். நீங்கள் புராணங்கள் எங்கே எடுத்தாலும் மகரிஷிகள் பூஜை பண்ணார் சொன்னால் ஆகம முறைப்படி, ஆகம முறைப்படி தான் வரும். பூஜை சொல்லியிருக்கு வைத்தியத்தில் கிடையாது, இங்கேருந்து போனது தான் பூஜை அன்னு சொன்னால் அந்த முறையே ஆகமத்தில் தான். இது என்ன கொஞ்சம் அப்படி அங்கே போயிருக்கு. ஆனால் பூசனை செய்து எடுப்பான் மாகருள் போற்றிசைக்கும் இளம்பிரை மோதி வள்ளலை. விண்ணவர்கள்லாம் போற்றுகின்ற இளம்பிரை சந்திரனை கூடியவன் உலகத்து அழிக்கும் உலக அழித்து அழிக்கும் ஏகனே ஆமை உருவழித்து அரியை ஆண்டனின் இணையடி போற்று. ஒரு ஆப்பு வச்சாருங்க என்ன, உருவழிந்து அரியை ஆண்டன் என்ன அடியது, அது என்ன. விஷ்ணு பத்து அவதாரம் எடுத்தார், எதுக்கு எடுத்தார், யோகத்தில் உலகத்தை ரட்சிப்பதற்காக எடுத்தாருங்க. அவன் அப்படிதான், கிறிஸ்துவனும் அப்படிதான் சொல்கிறான், ரட்சிப்பதற்கு தான் எல்லாம் வந்திருக்காரு அவனும். அவன் அதாவது ஒரு முனிவர், பிரிய சிவபக்தர் சிவனடியார். இந்த திருமாலுக்கு எப்போதுமே அடுத்த மனை மேலே எப்போ ஒரு கண், அது போனாவா எல்லாம் சொன்ன அந்த கதையை போகிறான். இப்போ அதையுமே பிருகு முனிவர் மனைவி திடீர்னு ஒட்டி அவன் மேலே இவருக்கு ஒரு கண் சந்தர்ப்பம் வரட்டும் காத்திருந்தார். பிருகு முனிவர் எங்கேயோ போனார், இந்த சந்தர்ப்பம் பார்த்து உள்ளே வந்தார். அவரிடத்தில் நான் அவர் சம்மதிக்கிறார், கற்ப கழிச்சு முடியாது இந்த பய பம்பனுங்கிற தன்னுடைய சக்கரத்தினா உடம்புல துர்க்குறி இழுத்துட்டு போயிட்டார். முருகமுனிவர் வந்தார், எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். இந்த விஷ்ணு பய பார்த்த பாரு பிறந்து இறந்து பிறந்தது கடக்கலன்னு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஓ பூமிக்கு போய் இன்னும் பிறக்கவானா ஆனால் அவருக்கு பயம் வந்துடுச்சு. உடனே சிவபெருமான்கிட்ட ஓடினார், இந்த மாதிரி சாமர்த்தியம் என்னால் முடியாது, அடியார் இட்ட சாபத்தை என்னால் நிவர்த்தி பண்ண முடியாது, நீ அவர்கிட்டயே போகும். இல்லை அவன்கிட்ட போக முடியாது, நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்லணும். நான் ஒரு வழி சொல்கிறேன், பத்து பிறப்பு வரேன், நான் பூமி போயிட்டால் திரும்பி வரணுமே எனக்கு புத்தி போயிடுமேன்னு சொன்னேன். அதாவது கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதனால் பெண்ணினுடைய வயிற்றில் கரு உருவாகி அப்படி ஒவ்வொரு மாதமும் வளர்ச்சி அடைந்து, அப்போ ஒவ்வொரு மாதம் எப்படிலாம் வளர்ச்சி அடைகிறது, அந்த உயிர் என்னெல்லாம் சிந்திக்கிறதுங்கிறதான் பற்றி வரமா சொன்ன. அதில் ஒன்பதாம் மாதம் வந்தோடனே அதுக்கு புத்தி என்னங்க, நாம் பேசுகிறதெல்லாம் அது கிரிக்கு. அதுக்கிறாத்தான் சூடாக இருக்கிற பெண்களை வந்து நல்லதை படிக்கணும், நல்லதை கேட்கணும். டிவி முன்னாலே குழந்தைக்கணும்னா அதோடய அசிங்கம் வரும், இந்த குழந்தைக்கு தான் வரும். அதோட விஷயம் தான் இதுக்கு வரும். பின்னால் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சிந்தனையோடு தான் பிறக்கு. அதுக்காக தான் கர்ப்பத்தில் இருக்கணும், நல்ல சிந்தனை, நல்ல புத்தகங்களை படிக்கணும்னு கர்ப்பஸ்திரிகள் சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்ல வந்த, ஆ 10 அவதாரம் எடுத்தானே பூமிக்கு போனால் எனக்கு அப்புறம் வர முடியாதியா, நான் என்ன செய்யறது? ஒவ்வொரு அவதாரத்தை நான் வந்து ஒன்று ஆட்படுறேன் போ. ஆ பாடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் சுவாமி வந்து அவனை அனுகிரகம் பண்ணுறார். அதில் ஒரு சமயம் இந்த பிரபஞ்சம் வந்து பிரளயத்தினால ஆகி மேலும் சஞ்சலிக்க ஆரம்பிச்சு, இவர் உலகத்தை காப்பாற்றுக்காக இந்த விஷ்ணு ஆமை ரூபம் எடுத்து இந்த உலக மேருமலையை தாங்கினார். தாங்கியாச்சுன்னா அப்புறம் நான் மண்டக்கணம் வந்துடுவேன், தான் தான் எல்லாம் வேற என்னை விட்டா எவன் கிடையாது. இந்த உலகத்தை தூக்கி நிறுத்தவன் நான், எனக்கு மிஞ்சன எவன் அங்கிற ஒரு கர்வம் வந்து சுவாமி பார்த்தார். அதாவது வந்தது பண்ணா நம்முடைய பார்வதி சக்தியை தூக்கின் பண்ணோம், கைலாச்சம் அமுக்கினார. அதில் ஒரு சொல்கிறார், அவர் அமுக்கவே இல்லையா கட்டவில், அமுக்குவான் போல் பாவித்தார். அதுக்குள்ளே ஓர் அறையிட்டான், அவர் அமுக்கவே இல்லை கட்டவில் அமுக்குவமா பா, அதுக்கே ஓர் அறையிட்டான். அது மாதிரி ஆமை இருக்கானு சொல்லி ஆமை வதம் செய்து அந்த ஆமை ஒட்டை எடுத்து தன் சிவபெருமானுடைய ஆபரணத்தில் ஒரு ஆமை ஒடுக்கும். அப்படி அடைத்த இங்கே ஆமை உரு ஒழிந்து அரியை ஆண்டனின் இணையடி அந்த மாதிரி விஷ்ணுக்கு அனுகிரகம் பண்ணானே. இப்படி அடுத்து புரியன் நின் அருளால் உயர்ந்தவர் அநேகர், உன்னை அருள்னால எத்தனோ பேர் உயர்ந்திருக்கார். புறவு பூண்டு எட்டுருவெடுத்தார், எட்டூர் எடுத்தார். அதாவது பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா எட்டு. இதைத்தான் பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, இந்த எட்டூர் பிரதிநிதியாகத்தான் பூஜை பண்ணுறோம். அந்த மாதிரி எட்டூர் எழுத்தாய் விதி விழி உமை மணந்த பேரின்ப வடிவமே, இடும்பை நோய் அறுக்கும் கருணை வாரிதியை, பிறவி துன்பத்தை அறுக்கிறவன் பரமேஸ்வரன் ஒரு மற்ற யாராலையும் முடியாது. போகங்களை கொடுப்பான், ஆனால் பிறவி துன்பம் அறுக்கிறவனா அவன் எவனா சுபமான ஒரு நாள் தான். ஏனென்றால் அவன்தான் பிறப்பிலி அவன் தான். நாம சகதியில மாட்டிட்டு இருக்கோம், வெளியில வரணும். ஏமாமா நம்ம வெளியே கொண்டு வர முடியுமா? சகதி விட்டு வெளியில இருக்கிறவன் தான் கயத்தை போட்டு கம்ப போட்டு இருக்கணும். அதே மாதிரி பிறப்பிறந்த நீக்கிறவன் பிறப்பு இல்லாதவனால் தான் முடியும், அவன் ஒருவன் தான். அதான் இடும்போது போய் அறுக்கும் கருணை வாரிதியே, இறங்கிடாயமக்கு கழிகண் நீ அஞ்சி வேறில்லை என்று இரு கண்ணே சொரிய நெக்கு நெக்குருதி ஏத்தினான் நாட்டடும் வேற. இந்த மாதிரி விழுதான் சிவநாட்டன் இந்த உடம்பு போகணும். அதாவது ஒருத்தர் கேட்டார் சிவபூஜனை அதை எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், வெளியில் பண்ணலாமா, அந்த புஸ்தகத்தை அப்படி போட்டிருக்கு பண்ணுறது. நீ தோணலாம் செய், ஆனால் ஒன்று அவன் எல்லாம் முடிச்சு கடைசியில் முடிக்க போகிற நேரத்தில் உன்னை பார்ப்பான், உன் கண்ணை பார்ப்பான். அவன் எது பண்ணா சீரோ போட்டுவான். சார் 3 மணி நேரம் பூஜை பண்ணேன் பாருங்க, அந்த தேவகோட்ட ராமநாத போட்ட புஸ்தகத்தை வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கேன், கண்ணில் கண்ணீர் வருதா பார்ப்பேன். அவனுடைய உயர்ந்த நிலை எண்ணி நம்மளுடைய தாழ்வான் இறைவான்னு சொல்லு கண்ணீர் கலங்கணும், ஒரு லேசாக கலங்கணும். அதை பார்த்தா தான் மாட்டுப்படும். இல்லை
3: சுவிச்சிரும்.
2: அதெல்லாம் இங்க கண்ணீர் சொரிய நெக்கு நெக்குருகி ஏற்றினார் நாற்றழும் வேற. உடனே சுவாமி என்ன பாவனும், இந்த உடம்பு போகணும், என்னால் முடியாதப்ப நீ நந்திட்டே போய் கேடு ஆண்டு. ஏன்னா அவன்தான் நந்திக்கே சொல்லிட்டு வந்து அழுது உருண்டு பிறண்டு இந்த மாதிரி இருக்கும். அவன் சொன்னால் அதுக்கு என்ன அனுகிரகம் பண்ணிடுறேன். ஆனால் வரும் எங்கிட்ட மாணாக்கனாக இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு, நீ ஸ்டூடெண்டாக தான் சரியாக வரும். சரி இருக்கேன். அப்பா அவனுடைய ஒட்டக குருவை நீக்கி அவனுக்கு கல்வியெல்லாம் ஞானத்தெல்லாம் போடுவார். 18 வித்தை சொல்கிறார். இதே சிவஞான சுவாமியில் ஒருத்தர் ரொம்ப விரிவாக சொல்கிற ஒரு இடத்துல 18 வித்தை என்னதான்னு சொல்லி, அந்த 18 வித்தையும் உபதேசம் பண்ணு, சிவஞானத்தை உபதேசம் பண்ணி அவனை பரிபக்குவம் ஆக்குகிறார். அப்படி நந்திகேஸ்வரனுக்கு மாணவாக்கனாக அவர் ஆகி இருக்கும் பொழுது கடைசி வருமானத்தை வந்து, நான் எல்லாம் படித்தாச்சு எல்லாம் தர்றான், எனக்கு ஒரு வரம் வேணும், பாக்கி என்னப்பா வேணும். அன்னோன் அவன்பால் தீக்கையுருவி, நந்திகேஸ்வரன் தீட்சை பண்ணியிருக்கார் இவருக்கு கனக்குமார், எல்லாருமே தீட்சை பண்ணிதான் இருக்க, ராமனுக்கு அகஸ்திய தீட்சை பண்ணியிருக்கார், கிருஷ்ணனுக்கு உபமனி தீட்சை பண்ணியிருக்கார். அதனால தீட்சை இல்லாமல் வெறும் மந்திரம் ஜபிப்பதினாலே பலனில்லை. அதனால அவனுக்கு தீட்சை எல்லாம் பண்ணி வழிபாடு ஆச்சு எல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அவர் கேட்கிறார் வர என்ன, நான் உன்புடை கல்வி எல்லாம் உணர்ந்தனன் அவைகள் எங்கும் என்ன சொல்லுன, எல்லாத்துல என்ன சொல்லியிருக்கேன், இன்புழை சிவப்பேறு ஒன்றே முற்று என்று எம்பும். எவ்வளோ படித்து பார்த்தாச்சு, எல்லாத்தையும் கடைசியில் சாரம் என்னன்னு பார்த்தானா சிவப்பேறு தான் ஆன்னு சொல்லிட்டு, புன்புழை உடம்பு நீங்கி பரவெளி பொருளை கூடும் என்புழை பசுவே அன்றோ சிவன் இயல்புகளைச் சேரும். மாடிடன் விசும்பை தோல் போல் குருட்டுதல் வல்லாராயன் ஈனமே சிவனை காணாறு இடுமை நீர் விடுங்கிடும். சூருமான் இல்லாமல் எனக்கு துன்பம்லாம் நீங்கிறோம் சொன்னான்னா நான் ஆகாசத்தை தோல் போல சுருட்டிடுவேன் ஆன்னு சொல்ற மாதிரி முடிவா நடக்கூடிய கதையா அப்படி இருக்கு சொல்ற மாதிரி, இது எங்க இருக்கு ஆன்னு சொன்னானா, ஒரு உபநிஷத்து சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு இருக்கு, சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த வார்த்தை வரும், அதுல இருந்து எடுத்து போட்டிருக்காருங்க. அடுத்தால வர்ணாசன தர்மங்களை சொல்றார், அதாவது பிராமண பிரம்மக்ஷத்திர விஷ்ணு சூத்திர தர்மங்கள் எல்லாம் சொல்லி, அந்தனர் அரசரன் நாயகரன் இரு பிறப்பாளர் பிரம்மக்ஷத்திரிய விஷ்ணு மூணு பேரும் இருந்திருப்பார்கள். ஏன்னா வாழ்க்கை உபநயன பேர் உண்டு. வேத மந்திரத்திற்கு உரியோர் நான்கு வகை நிலை இவர்களுக்கு என்ப, அதாவது வேதம் படிக்கணுமானால் காயத்ரி மந்திரம் உபதேசம் இருக்கணும், காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆனுமானால் உபநயன சடங்காயிருக்கணும். ஆக உபநயனம் பண்ணினால்தான் வேதம் படிக்க முடியும். அதே மாதிரி திருமணம் கூட நீட்சை பண்ணுவதான் படிக்கிறேன். இப்ப எல்லாம் அது ஒரு அபுத்தி ஒரு புண்ணியம் நடக்கட்டும். அந்த மாதிரி இங்க மந்திரத்துக்கு உரியோர் நால் வகை நிலை இவர்களுக்கு இவருக்கான பிரம்மா பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசனம் வானப்பிரசனம் சன்னியாசனம் நாலு நிலைகள் இவர்களுக்கு உண்டு. உபநயனம் செய்தா என்ன, முனிவதங்கடன் தீர்த்தற்கு பொறிவிழா மறைகள் அங்கம் ஒரு பொருட்டு மன்னோ. உபநயன சடங்கு இருக்குன்னா வேதம் ஒருவருக்கு மாத்திரம், முனிவர் கடன் தீர்த்தல், ஒவ்வொருவரும் மூன்று கடனோடு பிறந்திருக்கார், தேவகடன் முனிவர் கடன் பிதற்கடன். வேதங்களை ஓடுவதனாலே முனிவர்களான் தீர்க்கும், அதை தீர்ப்பதற்காக வந்திருக்கார். ஆங்குதன் பின்னர் காமம் அறம் முரண் பேச்சினோடும் ஓங்கு செயல் பிதரர் மானோர் கடன்களின் முடிவும் வேண்டி கிரகஸ்தாசனம் எதுக்கு இல்லறாம் சொன்னா, கேவலம் சிற்றின்பத்திற்கு மாத்திரம் அல்ல, மற்ற மூவருக்கும் உதவி செய்வதற்காக வலு சொல்றாரியா. அதோட வானோர் கடன் தீர்ப்பதற்காக மாங் உயிர் கிழவி மென்தோள் மனைவியை மணப்பர் இல்ல சந்தானம்தான். திருமணமாயின் சந்தானம் இல்லைன்னா அதைத்தான் எங்களுடைய உனயன விவாக விஷயம் வரும்போது கன்னிகா தானம் பண்ணக்கூடாது. எந்த தானமும் பண்ணலாம், கன்னிகை தானம் பண்ணக்கூடாது. என்ன தானமும் வாங்கலாம், கன்னிகை தானம் வாங்கக்கூடாது. என்ன சார்? ஆனால் சொல்லியிருக்க சொல்லியிருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு பிராய்ச்சிட்டு கிடையாது. இது கூட முடியாது, கன்னிகை தானம் பண்ணித்தானும் வாங்கித்தான், ஆனால் அதுக்கு ஒரு பிராய்ச்சிட்டம் இருக்கு. என்ன இந்த கன்னிதானம் கன்னிகாதானம் வாங்கும் பொழுது என்ன சொல்லி கொடுக்கிறாரப்பா? ஆனா துவாதசாம் துவாதசானாம் பூர்வேஷாம் துவாதசானாம் பரேஷாம் ஆத்மனஸ்த பஞ்சவிம்சதி குல உத்தாரணார்த்தம். முன்னால பத்து, பின்னால பத்து, நான் 21 தலைமுறை உய்வதற்காக நான் இந்த கன்னியாதாரம் பண்றேன். நித்திய நிரசதி நித்திய நிரதிசய ஆனந்த பிரம்மலோக வாப்தித்தன் அது கிடைக்கணும் எனக்கு. இருக்காங்க சரி, தானம் கொடுக்கூடாதுன்னு இப்போ கொடுத்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னா இது எப்போ தீரும்? அந்த பெண் கல்யாணம் ஆகி போய் படி கன்சியூம் ஆகி வீட்டுக்கு வந்து பிரசவமாகும் ஒரு குழந்தை பிறந்தோன்னு அலறு, ஆறு அலறு, அந்த சத்தம் வந்து அவளை பார்த்தையும் பார்க்கணும். அதான குழந்தை தலைச்சம் குழந்தை தாய் வீட்டுக்கு வரணும். இவனுடைய தோஷம் அந்த குரல் கேட்டால் தான் அதுக்கு பிராய்ச்சிட்டோம். இவன் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குறான்? தர்ம பிரஜா சம்பிரம், நல்ல குழந்தை பிறக்கிறதுக்காகத்தான் நான் அவனை வாங்குறேன்னு சொல்கிறான். இப்படி இந்த விவாகத்துடைய தத்துவமே அடம் இப்படி இந்த தர்மங்களையெல்லாம் அனுஷ்டித்து நீங்கள் மேலான நிலைக்கு வர வேண்டும் ஏன்னு சொல்லி சனக்குமாரர் எனக்கு இந்த வரங்களை கொடு கேட்கிறார். எம்பெருமான் கொடுக்கிறார். அதோடு சனக்குமாரர் போனாலும் முடிகிறது. அதனால் இவ்வளவு விஷயங்கள் போனவங்க தான் நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை, கொஞ்சம் ஒரு ஓட்டம் ஓடி இருக்கு, என்னால் கொஞ்சம் தோணிச்சு. அதனால் இந்த மாதிரியான இப்படி நிறைய விஷயங்கள் காஞ்சிபுராணத்தை சொல்கிறார். உரையாசிரியர்கள் சில பேர் நல்லா இருக்காங்க, ஒரு ஆசிரியர் நோயெல்லாம் வைத்திய முறை அப்படி இப்படி தள்ளிடுறாங்க, அப்படி அல்ல. வேதங்களில் தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்கான்னு சொல்லி திருஞாசம்பர அவதாரம் இருக்க வேடநெறி தலை தோங்க சைவத்துறை விளங்க. இது உதாரணம், ஒரு ஆறு போரும் தாம்பரமணி ஆறு போரும், ஆறுன்னு சொன்னால் அதுக்கு கரை இருக்கணும், கரை இருந்தால் தான் அந்த ஆற்று தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா. கரையை இல்லாமல் வாங்கி போச்சுன்னா ஆருக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒரு துறை இருக்கணும். சரி, படிக்கட்டுலாம் பிரமாதமாக இருக்குது சார், தண்ணியை காணல, அந்த படித்தட்டு வச்சு என்ன பண்ணேன்? வேதங்கிற நதி சைவம் துறை, அந்த நதியில் முங்கி குளிக்கணுமா ஒரு துறை இருந்தால் தான் அதை குளிக்கணும். அந்த சைவத்துறையிலிருந்து முங்கி குளித்தா தான் அது கிடைக்கும். அதனால் துறை இருந்து நதி இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, நதி இருந்து துறையில் நான் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ சைவ நெறி தழைத்தோங்கினாலிருந்து வேத நெறி தழைத்தோங்காது. அதாகும் ஈசான் சுவாமி அடிக்கடி சொல்றாரு, வேத நெறி தழைத்தோங்க வேண்டுமென்றால் சைவத்துறை விளங்கணும்பா. அதனால பஸ்தா சைவம் சமாதரி முதல்ல வைதிக வழி செய்து அதுக்கப்புறம் சைவத்தை வழி செய்யணும். இப்படிதான் வாகமர் சொல்லுது. அதனால் இந்த மாதிரிலாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என நன்றியை கூறி இந்தளவு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நம்ம

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்படி பல பிறவிகள் எடுத்து சிவபுண்ணியம் செய்கின்ற காரணத்தினால, கைவினை நாம் அடியோம் என்று உணர்ந்து கைவினை செய்து பிரான்கடல் போற்றுகின்ற காரணத்தினால, பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், பூக்களை பறித்து பெருமானுக்கு இட்டு வணங்குகின்ற காரணத்தினாலே இந்த இறுதி பிறவியிலே குருநாதனாக கடவுளே வருகின்றார் அப்படின்னு நம்ம குருநாதருக்கு வந்த உடனே, தீவிரத்தரமான சக்தி இருப்பதனால வந்தவனை பஸ் வருது. நம்ம மலையிலெல்லாம் மலை உச்சியில ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் விடுவாங்க. மலையில வாழ்கின்ற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, ஆனா துயரம் இல்லாம இன்பமான வாழ்க்கை. அந்த பஸ்ஸை விட்டுட்டா அன்னி ராத்திரி இந்த ஊர்ல தங்க வேண்டியதான், நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அடுத்த நாள் கரெக்டால அதே 11 மணிக்கு அந்த பஸ் வரும்போதுதான், அந்த பஸ் 7 மணி நேரம் போய் ராத்திரி 6 மணிக்கு தான் கொண்டு போய் விடும், அப்ப இருந்துடும். ஆனா அந்த 11 மணிக்கு வர பஸ் ஏறியாகும். ஒவ்வொரு பஸ்ஸா வந்து போகுது. நம்ம ஊருக்கு வர பஸ் வர்ற நேரத்துல அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த நேரத்துல ஒருத்த நியூஸ் பேப்பரால மூஞ்சி முடிந்துட்டா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டுவான். அந்த நேரம் அது வரையும் டீ சாப்பிடாம பஸ் வர நேரத்துல போய் டீ வாங்கிட்டான். சூட சூட டீய குடிச்சிட்டு போலாமே, டீய குடிச்சிட்டு இருக்கான், பஸ் புறப்பட்டுடும். அதனால கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போகும். தீவிரத்தரமான சக்தி இருந்தாலும், இந்த சிவகிருபை இருந்தாலொழிய தன்னுடைய குருநாதனை ஒருவன் குருநாதன் என்று அறிந்து கொள்ளாமல் இகழ்ந்து விடுவான். இகழ்தல்னா ஏளனம் பண்றது இல்ல, புறக்கணித்தல், நெக்லெக்டிங், இக்னோரிங். இவன் நம் குருநாதன் அறியாது, அந்த கொஞ்சம் தீவிர இருந்து கண்ணை மறைச்சிடும் சக்தி இருந்தால் கூட. அப்ப அதற்கும் என்ன பண்ணணும், பெருமானுடைய பேரொருள் வேண்டும். அதனால்தான் பெருமான் வந்து என்ன பண்றாரு, தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை என்னையோர் கேட்க வந்து இயம்புகின்றார். உன்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறேன்னு சாமி கூச்சம் இல்லாம வாயை திறந்து சொல்றார். அப்பதான் இந்த உயிரானது உண்மையான அறிவு கண் திறந்து பெருமானுடைய கருணைக்கு இணங்குகின்றதுன்னு பார்க்கிறோம். தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை, பெருமான் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார். என்னை விட்டா உனக்கு வேற ஆள் கிடையாது. என்னேர் அனையோன் கேட்க வந்து எம்பி, என்னை போல மட்டமானவன் கிடையாது, என்னை காக்க வேண்டும் என்று கருதியே பெருமான் தன்னை காட்டிக்கொண்டான். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, என்னேர் அனையோர் கேட்க வந்து எம்பி, அரைகூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டியருளலும் என்று சொல்றார். அவ்வாறு பெருமான் இங்கு எழுந்துள்ளிருக்கின்ற நேரத்தில், சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று சொன்னால், நான் உமக்கு அடிமையாவேன்னு சொன்ன, நீ எனக்கு அடிமையாக வேண்டிய தேவையில்லாம வேலையை பார்த்துட்டு போன்னு சாமி சொல்லிருக்கலாம் இல்ல. சாமி அப்படி சொல்லலையே. சிவம் என்றால் இன்னது, ஞானம் என்றால் இன்னது, போதம் என்றால் இன்னதுன்னு சாமி சொல்றதே எதுக்காக சொல்றாரு, ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக. இப்பெல்லாம் பெண்ணு பார்க்க வர மாப்பிளைய பெண்ணே இன்டர்வியூ பண்றாங்க, உங்கள்ட்ட 4 கேள்வி நான் கேட்கணும். என்ன கண்ணை மூடிட்டு ஒருத்தனுக்கு கழுத்து நிட்ட முடியுமா, அதுல ஒண்ணும் குற்றம் கிடையாது. 4 கேள்வி உங்களுக்கு கேட்கணும். அப்ப அந்த கணவன் பொறுமையோட கேட்கிற கேள்விக்கெல்லாம் அடக்கமா பதில் சொல்றாரு. ஆபீஸ்ல ஆபீஸ் அடக்கமா இருக்க மாட்டார் அவருக்கு. என்ன காரணம்னா, இந்த பொண்ணை பிடிக்குது, இப்ப வந்து நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றதுன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அப்ப கணவனுக்கு பெண்ணை பிடிச்சிருச்சு, அதனாலே என்ன பண்றாரு, நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பொறுமையா பதில் சொல்றேன், நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கிறேன், எனக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் நான் வந்து நீ கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அப்ப யாருக்கு கருணை அதிகம், இந்த பெண் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் ஏன் பொறுமையா சொல்றாரு, பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா இனிமே முடிவு செய்யணும். கணவர் முடிவு செஞ்சிட்டாரு, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதனால தானே. அப்ப கடவுள் முடிவு செய்து விட்டார் ஆட்கொள்வதென்று. அந்த கருணையை பின்னால் உயிர் நினைந்து பார்க்கும், பின்னாடி என்ன பண்ணும் உயிர், என்ன பண்ணும் அந்த கருணையை நினைந்து பார்க்கும். அப்பெருமான் சொல்றாரு, என்னைக்குமே பெருமான் நம்மிடம் வைத்திருக்கிற அன்பு பெரியது, அவன் தன் பெருமை தானறியா தன்மையனாக இருப்பான். பெண்ணிட்டம் பண்டையது அன்று என்று திருநூல் திருவிருத்தத்தில் சொல்றார். ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா பெண்ணுடைய இஷ்டம் இல்ல ஃபர்ஸ்ட், ஆணுடைய இஷ்டம் தான். அவன் சரின்னு சொன்னே இந்த பெண்ணு என்ன சொன்னான், அவர் சரின்னு சொல்லிட்டதுனால நானும் சரி, அவங்க விரும்பி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம மறுக்கிறது குற்றம். அதே போல பெருமான் முடிவு செய்கின்றான், அதனால்தான் பொறுமையா சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் சொல்றார். உடனே இவர் அந்த பெருமானுடைய கருணையை கருதி இவர் உள்ளம் உருகி அவருக்கு அடிமையாகின்றார் அப்படின்பார். 85வது பாட்டு. உத்தமர் இன்னவாறு இங்கு உரைத்தலும் உவந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்முடைய குருநாதர். ஏன் சந்தோஷப்பட்டார்னு கேட்டா, தான் கேட்ட வினாக்களுக்கு தன் மனம் நெகிழும்படியாக ஒரு உரை விடை வந்தது என்பது மட்டும் காரணம் இல்ல, தன்னை ஒரு பொருட்டாக கருதி ஒரு பேரறிஞன் தன்னிடம் இருக்கின்ற அன்பு காரணத்தில் தானே இது நம்ம நமக்கு பதில் சொல்றார் என்று அவர் கருணையை கருதி மனம் நெகிழ்ந்து உவந்து நாலாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மையர் ஆதலாலே, தீவிரத்தனமான சக்தி பதிந்திருக்கிற காரணத்தினாலே. சக்தி எப்படி பதியும் என்றால் அவரவருடைய சிவபுண்ணியத்திற்கு ஏற்ப பதியும். இவர் மலைபோல சிவபுண்ணியத்தை குவித்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே நான்காவது சக்தினி பாதம் இவருக்கு பதிந்திருக்கின்றது. அத்திரு மன்றிலாடும் ஐயர் என்பது தொலைவிலே இருக்கின்ற ஒரு பொருளை சுட்டுவது. அதற்கு இன்னொரு பொருள் என்னன்னா நன்றாக அறியப்பட்ட ஒரு பொருளை சுட்டுவது, பண்டரி சுட்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும்னா அதுன்னு சொல்லணும், அறியப்படாத ஒரு பொருளை இதுன்னு சொல்லணும், அருகில் இருக்கிற பொருளையும் அறியப்படாத பொருளையும் இது என்று சொல்லணும், நன்கு அறியப்பட்ட பொருளையும் தொலைவில் இருக்கிற பொருளையும் அது என்று சொல்லணும். கடவுள் தொலைவில் இருக்கிற பொருளா இருந்தாலும் கடவுள் ஒருத்தன் உண்டு என்று எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்ற கடவுள் இல்லைன்னு அவன் சொல்றான், ஆகவே கடவுள் என்ற கான்செப்ட் அறிந்து வைத்திருக்கிறான், அதுதான் கடவுளை அவன் என்று கூறுகின்றார்கள். அவனுடைய அருளை பெற்ற பிறகும் உணர்ந்தார்க்கும் அவன் உணர்வறியவன், அவனுடைய அருளை பெற்றாலும் அவனை அறிந்தோம் என்பதில்லை. அவனை தோடுடைய செவியன் விடையேறி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என்று பெரிய அடையாளங்கள் சொல்கின்ற காரணத்தினாலே அவன் அறியப்பட்டவன் என்று கருதக்கூடாது. இவன் என்று சொல்வதனால அவன் அறியப்படாதவன் என்பதை காட்டினார். பெம்மான் இவன் அன்று, இவன் என்ற சொல் அறியப்படாது எஞ்சி இருக்கின்ற பொருளை குறிக்கும் என்று பார்க்கின்றோம். அறியப்பட்டாலும் அறியப்படாத பொருள் என்பதுதான் அங்கு சொல்றார். இவன் என்ற சொல் மிக அருகில் இருக்கின்ற பொருளை குறிக்கும். அப்ப பெருமான் புறத்தே இல்ல, உயிரின் அகத்தே இருக்கிறான் என்பதனால பெம்மான் இவன் அன்றே என்று உள்ளத்தில் இருக்கின்ற பொருளை அருகாமையை குறிப்பதற்காக இவன் என்றும், அறிந்தும் அறியப்படாது இருக்கின்ற அருமைப்பாட்டை குறிப்பதற்காக இவன் என்று சொன்னார். இல்லன்னா பெம்மான் அவன் என்றே பாடியிருக்கலாம், பெம்மான் இவன் அன்றே என்று பாடினார். அப்ப அத்திருமன்றிலாடும் ஐயர் என்றால் புகழ்மிக்க பொற்சபையிலே ஆடுகின்ற அம்பலவாணர். இங்கு என்னையால இத்திருமேனி கொண்டார், இங்கு என்னை ஆழ்வதற்காக இந்த திருமேனி கொண்டார். இத்திருமேனி என்பது என்னன்னு கேட்டா அந்த அன்மை குறிக்குது, எளிவந்த கருணை. தொட்டு பார்க்கலாம் குருநாதனை, குருநாதனுக்கு நம்ம அமுது ஊட்டலாம், குருநாதனுக்கு பாத சேவை செய்யலாம், குருநாதனுக்கு நம்ம கையினால தொண்டு செய்யலாம், குருநாதன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம், குருநாதன் கூட சேர்ந்து ஒரு கார்ல போலாம். அருகில் இருப்பவன் அதனால, அருகில் இருந்தாலும் அறியப்படாதவன். என்ன காரணம்னா மனிதனின்றி இகழத்தகாதவன். அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழக்கூடாதுன்னு திருவாசன் சொல்லுது. ஆகவே அருகில் இருக்கின்ற காரணத்தினாலே மனிதன் என்று அவனை முடிவு செய்து விடக்கூடாது. சிவமே குருநாதனா வந்திருக்கு என்பதனால அறிந்தும் அறியப்படாத தன்மையினால குருநாதன் திருமேனியை இத்திருமேனி என்று சொன்னார். பெம்மான் இவன் அன்றே என்று சொன்னதை போல இத்திருமேனி. அப்ப புகழ்பெற்ற அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த அம்பலவாணர் இந்த திருமேனி கொண்டு எழுந்திருக்கின்றார். என்னை ஆள இத்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணி, எண்ணி என்றால் உறுதி செய்து, ஐயத்திற்கு இடமில்லை, இனிமே கடவுளே நம்மை ஆட்கொள்ள வந்திருக்கிறார். அப்ப பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கணுமா வேண்டாமா? கடவுள் வந்து நம்ம ஆட்கொள்வதற்கு தான் வந்திருக்கிறார், இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பே கிடையாதா? அம்மா பிள்ளைங்களுக்காக தான் சமைக்கிறா சுவை சுவையா. பசிக்கும் போது ஒரு பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லக்கூடாதா? இது சொல்லாமலே இருந்தாலும் ஏன்பா பசிக்குதான் கேட்பா? ரொம்ப நேரமா விளையாடிட்டே இருக்கே, உனக்கு பசி வந்திருக்குமே, வந்து சாப்பிடுன்னு சொல்லுவா. இருந்தாலும் அழுத புள்ள பால் குடிக்கும் என்பது உண்டா இல்லையா? பெருமான் நமக்கு அருள் புரிவதற்கு காத்திருக்கிறான் என்று சொன்னாலும் கூட அணுபக்ஷம் என்று ஒன்று உண்டுன்னு சைவம் சொல்லுது. என்னன்னா நமக்கு பசிக்குதுன்னு நம்ம சொல்லணும், பெருமானே எனக்கு உன்னுடைய காட்சி வேண்டும் என்று நம்ம கேட்கணும். உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன். அவ்வாறு பெருமானத்தில் நாம் விண்ணப்பம் செய்யாத காரணத்தினாலே சில நாட்கள் வீணாகும். அந்த சில நாட்கள் வீணாவது கூட பெரிய நட்டம் என்று இந்த உயிர் உணர வேண்டும். ஒரு நாள் ஒரு மணி நேரம் வீணானா கூட அது நட்டம். அன்றாட நம்ம அதான் தரிசனம் பண்றோம். ஒரு நாள் அந்த அபிஷேகம் பாக்கிறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வழியில ஒருத்தரோட 5 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா கூட நாம் இன்றைக்கு பெரிய நட்டத்தை அடைந்திருக்கிறோம் என்று அந்த உணர்ச்சி வேண்டும், உணர்ச்சி நிலை வேண்டும். டெய்லி சாரஸ்வ தீபாரதனை பாக்குறோம், இன்னைக்கு நம்முடைய தப்புனால அந்த தீபாரதனை அது டயத்துல நடக்கும், மிஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு மிஸ் பண்ணதை திரும்பி வராது, நட்டமாக உணர வேண்டும். அப்ப கடவுளிடத்திலே நமக்கு வேண்டியதை கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு திருவாசன் சொல்லுது. கேட்டு பெறாமல் என் வாழ்நாளை வீணடித்து விட்டேன். உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன். சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் துணியாயே. பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பம் திருவாசத்துல பல இடங்கள்ல வருது. பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே, செங்கமல மலர் போல ஆறுருவாய் என் ஆரமுதே, உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவுருள் காட்டி என்னையும் உயக்கொன்றுளே. இந்த பிறவி புணியை போக்க விரும்புபவன் கேட்க வேண்டிய நாளையும் கேட்டுட்டார். இதுல குருநாத இதுக்கு மேல பாட்டு ஒரு பாட்டே போறோம் அப்படி பாடிட்டு பெருமானிடத்திலே என்ன சொல்றாரு, பெருமானே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம அட்மிஷனுக்கு கேட்கறோம், இப்ப 10th பாஸ் பண்ணியாச்சு, பிளஸ் டூக்கு இன்னொரு ஸ்கூல்ல போறோம், அல்லது இதே ஸ்கூல்லயே நம்ம ரீ அப்ளை பண்ணித்தான் ஆகணும். அப்ளிகேஷன் ஒண்ணு உண்டு. பண்ணும்போது அப்ப நம்ம ஸ்கூலா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம குறைச்சு மார்க் வாங்கியிருந்தா நீ வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்ந்துக்கப்பான்னு அன்பா சொல்லுவாங்க. வெளி ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கியிருக்க ஒரு பையன் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கிடுவாங்க. பொதுவா ஸ்கூல்ல நல்லா மார்க் வாங்கினவன் சேர்க்கிறாங்களா இல்லையா, தகுதியின் அடிப்படையில சேர்க்கிறாங்க. நல்லா மார்க் வாங்கினவனை விரும்புற அந்த குரூப்ப கொடுக்கறாங்க. போதுமான மார்க் வாங்கலன்னா இந்த குரூப்ல தான் நிறைய வேகன்சி இருக்கு, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, படிச்சா உனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி அதை நம்ம தலையில கட்டிடுவாங்க. என்ன இந்த ஸ்கூல்ல அட்மிட் பண்ணிக்கணும், எனக்கு இந்த குரூப் வேணுங்கிறதுக்கு நாம நமக்கு ஒரு தகுதியை சொல்லணும். நான் கணக்குல 2 மார்க் தான் எனக்கு போயிருக்கு, 98 மார்க் வாங்கியிருக்கேன், சயின்ஸ் குரூப் எனக்கு வேணும். அது போல தகுதியையும் எடுத்து பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கணுமா. பற்றின்மை என்பதே பெருமானால் பேரருள் செய்வதற்கான தகுதி. பெருமான் எல்லோருக்கும் அருள் செய்கிறார், தன் அடியார்களுக்கு பேரருள் செய்கின்றார். மற்றவங்களுக்கு பேருக்கு அருள் செய்கின்றார், அடியார்களுக்கு பேரருள் செய்கின்றார். அந்த அருளுக்கான தகுதியை பெருமானே நீ எனக்கு பேரருள் செய்வதற்கு அடியேனுக்கு தகுதி இருக்கின்றது என்று பணிவோடு பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பித்தவர் உண்டானா நால்வருமே விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றேன், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றியன் உள்ளமும் நானும் கிடந்தலந்து எய்த்தொழிந்தேன். திரு ஒற்றியூரா, திரு ஆலவாயா, திரு ஆரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பரி. பெருமானே அடியனுக்கு உன்னை தவிர வேறொரு பொருளிடத்திலே பற்றி இல்லை அப்படின்னு சொல்றார். அதே போல பற்றின்மையை விண்ணப்பிக்க வேண்டும். என்றைக்குமே நமக்கு சிவஞானத்தை உபதேசிக்கின்ற குருநாதன் அவர்கிட்ட நம்ம சிவஞான போதம் பாடம் கேட்கணும்னா அதுக்கு என்ன தகுதினு கேட்டா, நான் கிராஜுவேஷன் பண்ணிருக்கேன், நம்ம மடத்துல ஒரு சித்தாந்த கிளாஸ் சேர்றதுக்கான தகுதி, அந்த தகுதி எல்லாம் கிடையாது. பெருமானே சரியை கிரியை யோகம் போன்ற நிலைகளிலே இருந்து பழகி புறப்பொருளிலே

சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் என்று பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு சொல்றார். ஆட்கொள்ளும் போது எதை சொல்லணும்னா, ஒருபற்றிலாமையும் கண்டி இறங்காய் கச்சி ஏகம்பனே, அந்த விண்ணப்பத்தை இங்கு வைக்கிறார் என்பது 86வது பாட்டு. என்ன சொல்றாரு, உலகமெல்லாம் அவசியம் என்றும் அடிப்படை தேவை என்றும் பெரியதென்றும் கருதுகின்ற எந்த ஒரு பொருளிலும் எனக்கு பற்றி இல்லை. இந்த மந்திரி பதவி மீது எனக்கு பற்றி இல்லை. இந்த பதவியினால் எனக்கு வருகின்ற கௌரவத்தின் மீது பற்றி இல்லை. சம்பளத்தின் மீது பற்றி இல்லை. பெர்க்ஸ் மீது பற்றி இல்லை. மந்திரியா வேலை செஞ்சா சம்பளம் அப்படியே சேவிங்ஸ் தான், செலவெல்லாம் அரசாங்கமே ஏத்துக்குது. சம்பளத்தை அப்படியே அக்கௌண்ட்ல கட்டிட வேண்டியதுதான், எந்த செலவும் கிடையாது. யாராவது மந்திரி பதவியை துறப்பார்களோ? துறக்க மாட்டேன். ஆனா உலகம் எதை பெருசுன்னு கருதுறதோ அந்த மந்திரி பதவி மீது எனக்கு பற்றி இல்லை. நாளைக்கு ஒருத்தன் இவன் மந்திரியா இருந்தா மர கழண்டு போய் கோவனாண்டி ஆயிட்டா, ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் காலை பிடிச்சு விட்டு இருக்கான்னு நாலு பேர் கிண்டல் அடிப்பாங்க. அதனால் நான் மனம் சுருங்க மாட்டேன், அதனால் மனம் சுருங்க மாட்டேன் அப்படிங்கறத விண்ணப்பித்தால் ஒழிய சாமி ஏத்துக்க மாட்டார். அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். மின்னினும் நிலைமை இல்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன். விழுப்பொருள் என்பது இங்க நகை. விழுமை என்றால் மேன்மை, மேலான பொருள். மின்னல் இருக்கிற அளவுக்கு தான் அது நிற்கும். மின்னல் தோன்றிய மறையக்கூடியது. அது போல இத்த செல்வம் எல்லாம் தோன்றிய மறையக்கூடியது. எத்தனை வருஷம் பதவி நம்ம கூட இருக்கும். அப்ப பற்றின் காரணமாக பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உத்தப்படுற கஷ்டம் பணம் வேண்டாம்னு முடிவு பண்ணவனுக்கு கிடையாது. பற்றின்மை தான் சுகம். ஆனால் அந்த விவேகமானது ஒருவனுக்கு எளிதில் வராது. அந்த விவேகம் வந்தவனுக்கு இந்த உலகம் நிலையாது என்ற விவேகத்தின் அடிப்படையில தான் புறப்பொருள் பற்றி நீங்குகின்றது. ஆனா புறப்பொருள் மீது இருக்கிற பற்றி நீங்குவது என்பது பாதி கிணறு தண்டினா மாதிரி. அகப்பற்று நீங்காது. அகப்பற்று என்பது உயிர் தன் மீது வைத்திருக்கிற பற்று. எல்லாருக்கும் அவங்க அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னா, என்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பலன் உண்டு என்ற காரணத்தால் பிடித்திருக்குமே தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா நீங்க என்னை பார்த்து இறக்கப்படலாமே தவிர பிடிக்காது. வேதம் சொல்லுது எல்லாருக்கும் அவரவர்கள் இடத்துலதான் அன்பு இருக்கு. அடிப்படை அன்பு தன் மீது வைத்திருக்கிற பரிவு. கணவனுக்கு மனைவியை பிடிச்சிருக்குன்னா சுயநலத்தின் காரணமாக, சுயநலம்ங்கிற வார்த்தையை சொல்றதுனால காதுக்கு கஷ்டமா இருக்கு. அடிப்படையில அது இருக்கு. நவாரே பத்யு காமாய பதிப்பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி. நவாரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவத்யாத் மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதின்னு வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது, மனைவி கணவனுக்காக கணவனை விரும்பல, தனக்காக விரும்புகின்றாள். கணவன் மனைவிக்காக மனைவி மீது அன்பு கட்டல, தனக்காக கட்டல. தாய் தந்தையர் கூட தங்களுக்காக தான் பிள்ளைய விரும்புறாங்க. நவாரே புத்திர காமாய புத்திர பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய புத்திர பிரியோ பவதி. தங்களுக்காக தான் மகவை விரும்புகிறார்கள். பிள்ளைக்காக இந்த தாய் பிள்ளைக்கு நிறைய உதவி செய்யறாங்க, அது வேற விஷயம். ரொம்ப சூட்சமா கேள்வி கேட்டுக்கிட்டே கடைசியில போய் நின்னா இதுதான் உண்மை. வேதம் சொல்லுவதனால இது உண்மை. வேதத்திற்கு முகதாட்சியம் கிடையாது. ஒருத்தர் காதுக்கு இன்பமா சொல்லணும்னு நினைக்காதது, உண்மைய சொல்லணும். அதனாலதான் அது வேதம். நாலு பேருக்கு பிடிச்ச மாதிரி பேசினா அது வேதமாகாது. தைரியமா உண்மைய சொன்னாதான் அது வேதம். அதனாலதான் பொய்யா மறை அருமறை மறை வாய்மை நெறி. பெரிய புராணத்துல எத்தனை இடத்துல வாய்மையும் மறையும் பிரிக்காமல் ஆசிரியர் சிக்கலார் சொல்லிருக்கிறார். வாய்மை வேறு இல்ல, மறை வேறு இல்ல. வேதத்துல பொய்யே கிடையாது. இறைவனுடைய வாய்மொழியா இருப்பதனால, சாமியே சொன்னதுனால அது பொய் கலக்காது. வேதங்களை ஒருத்தன் படிக்கிறான், வேதம் சொல்லுது, என்ன படிக்கிற இவன் கூட என்னால் அவனுக்கு பலனுண்டு படிக்கிறானே தவிர என் மீது அவனுக்கு ஒண்ணும் பக்தி கிடையாது. சொல்லிடுச்சு. நவாரே வேதானாங் காமாய வேதா பிரியா பவந்தியாத் மனஸ்து காமாய வேதா பிரியா பவந்தி. சரி, ஒருத்தருக்கு உண்மையில யார் மீது பற்று? அவரவர்களுக்கு அவரவர்கள் மீதுதான் பற்று. எல்லாருக்கும் தங்களை ரொம்ப பிடிக்கும். அடிப்படையில இதான். இத வேதமானது பல உதாரணங்களோடு கூட ஒரு பெரிய அனுவாகம் பெரிய பேராகிராஃப்ல சொன்னது. அத ஒரு திருக்குறுந்தொகையில, திருக்குறுந்தொகையே தேவாரத்துல மிகச்சிறிய ஒரு பாடல். ஒரு அடிக்கு 12 எழுத்துக்கு மேல கிடையாது திருக்குறுந்தொகையில. அதுல 4 அடி, 4 அடியில ஒரு அடியில சொல்லிட்டார் இந்த வேத கருத்தை சுருக்கி. பெருமான் என்ன சொன்னார்னா, என்னில் யாரும் எனக்கு இனி யார் இல்லை. அதான் தமிழ் வேதம். இது ஏன் தமிழ் வேதம்னா, வடமொழி வேதம் இறைவன் வாய்மொழி, அதை மறுக்காம அதை ஏற்று போற்றுவதனால இது அடியார் வாய்மொழி தமிழ் வேதம். அதை ஒண்ணு சொல்லி அது ஒண்ணு கொடுக்க இது வேறு சொன்னதுன்னா இது வேதமாகாது. அத சொல்றதையே இத நம்ம மொழியில சொல்றது, அதனால வேதம். அப்ப எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் என்பது அகப்பற்று. புறப்பற்று, புறத்திலே நான் விரும்புகின்ற எந்த

0: ஒரு பொருள் இல்லையாது என்ற விவேகம் காரணமாக புறப்பற்றினை ஒருவன் புண்ணியத்தினாலும் ஆராய்ச்சினாலும் கைவிடலாம். வெளியில இருக்கிற பொருள் எனக்கு வேணாம். எத்தனையோ பேர் ப்ரமோஷன் வேணாம்னு இருக்காங்க. ஏன் மேகாலயாக்கு போடுவாங்க? பேசாம நம்ம ஊர்லயே இருந்துப்போம். ப்ரமோஷன் வேணாம், ப்ரமோஷன்னால பணம் நிறைய கிடைக்கும். இந்த ப்ரமோஷன் வேண்டாம்னா அடுத்த ப்ரமோஷன் நிச்சயமா வராது. இதெல்லாம் இருந்தாலும் கூட ஏன் வேணாம்னு முடிவு பண்றோம்? எனக்கு வேணாம், அது புறப்பொருள் தானே. எனக்கு இது இந்த மசால் தோசை எனக்கு வேணாம், இன்னைக்கு உடம்பு சரியில்லை. என் பிள்ளை என் சொன்னதை கேட்க வேணாம், அதனால எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது. நான் எங்க அப்பனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன், எனக்கு அப்படிதான் அமையும், வருத்தப்பட வேண்டியது இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கட்டும். பற்றினை நீக்கினால் துன்பம் கிடையாது. என் பிள்ளை நான் சொன்னபடி நடக்கணும்னு நான் பற்றி வச்சாதான் எனக்கு துன்பம். அவன் இஷ்டப்படி அவன் இருந்துகிட்டான், எனக்கு ஒண்ணும் எதிர்பார்ப்பு கிடையாது. பற்றினை நீக்கினால் துன்பம் இல்லையே. புறப்பொருள் மீது இருக்கின்ற பற்று ஆராய்ச்சியினால் நீக்கப்படும். அதனால்தான் சமணர்களும் பௌத்தர்களும் அதை எளிதில் நீக்கினார்கள். ஆராய்ச்சினால் நிக்கலாம், ஆனால் அகப்பற்றினை ஆராய்ச்சினால் நிக்க முடியாது. என்ன காரணம்னா, யாருக்கும் தன்னைத்தானே பிடிக்காம வருமா? எனக்கு என்ன பிடிக்குங்கிறதுனாலதான் பிள்ளை மீது இருக்கிற பற்ற நான் நிக்கிறேன். போட்டு திரும்பி திரும்பி ஒருத்தன் சேத்துல கல்ல விட்டு இருந்தா சேரு நம்ம மீது வந்து விழும். நம்ம மீது சேரு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக சேத்துல கல்ல விட்டு எறிய வேண்டாம். ஒரு ஒருத்தன் முடிவு பண்றது ஆராய்ச்சினால் பண்ற முடிவு. பிள்ளை இஷ்டத்துக்கு பிள்ளைய விடுறதுக்கு என்ன காரணம்னா, அப்படி விட்டால வழிய அந்த துன்பம் நமக்கு உண்டு. நம்மை நாம் காத்துக் கொள்வதற்காக பிள்ளைய பிள்ளை இஷ்டத்துக்கு விடுவோம், உண்டா இல்லையா? அப்பொழுது நம் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக புறப்பற்றுகளை அழிக்கலாம். இது எல்லா சமயங்களுக்கும் உடன்பாடான கருத்து. லாஜிக்கலா சொன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க, எல்லா சமயங்களுக்கும் உடன்பாடான கருத்து. ஆனால் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய பேரின்பத்திற்கு நம் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்றே ஒரு தடைன்னு தெரியுது. நம் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்று இருக்கதே, இந்த பற்றினை நாம் நீக்கிக் கொண்டால் நாம் வந்து நமக்கு கோடி ரூபாய் கிடைக்கும். நம் மீது நாம் வச்சிருக்கிற பற்றினால் நமக்கு இப்ப 1000 ரூபாய் சம்பளம். நம் மீது நாம் வைத்திருக்கிற அகப்பற்று என்ற பற்றினை நீக்கிவிட்டால் நம்ம சம்பளத்தை எண்ணி பார்க்கவே முடியாதுங்க, நம்ம செல்வத்தை எண்ணி பார்க்க முடியாது. எங்க அம்மா புடவைய மடிக்க முடியாது, அப்பா காசை எண்ண முடியாதுன்னு பிள்ளைங்க விடுகதை சொல்லும். அம்மா புடவை அந்த நீல வானம், அதை மடிக்க முடியுமா? நீல கலர் பட்டு புடவை மடிக்க முடியாது. அப்பா காசை எண்ண முடியாது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அப்பா காசு, அதை எண்ண முடியுமா? அதுபோல அகப்பற்று என்ற தன்முனைப்பினை இந்த உயிர் கைவிட்டால் இது அடைகின்ற சிவனடி இன்பம் என்கின்ற இன்பத்தை அளக்க முடியாது. நம்முடைய இன்பம் அளவுபட்ட இன்பம், அளக்க முடியாத இன்பத்தை நம்ம அடையணும்னா அகப்பற்று நீங்க வேண்டும். அகப்பற்று எப்படி நீங்கும்னா, நம்மை அடக்கி ஆள்கின்ற சிவம் நம்மை அடக்கி ஆண்டால் தான் அகப்பற்று நீங்கும். ஆகவே சிவனுக்கு அடங்குபவனுக்குத்தான் அகப்பற்று நீங்குமே தவிர சிவனை மறுப்பவனுக்கு அகப்பற்று நீங்காது. அதனால்தான் ஏனைய சமயத்தாரெல்லாம் புறப்பற்று நீங்கிய துறவிகளே தவிர அகப்பற்று நீங்காத காரணத்தினாலே அவர்களுக்கு சிவப்பேர் இல்லை. சொல்றது புரியுதா? இது தெளிவா நம்முடைய திருமொழிகள் சொல்கின்றன. பற்றாங்கவை அற்றீர், பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதை அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம் மின். திருவாசகம் பற்றாங்கவை அற்றீர்னு சொல்றார். அவை என்ற அந்த பன்மை சொல் இருப்பதனால புறப்பற்றினை சொன்னார். புறப்பற்ற பன்மையா சொல்லுவார்கள். என்ன காரணம்னா, புறப்பற்று பொருள்கள் மீது ஏற்படுவது, பொருள்களோ பன்மையாக இருக்கின்றன. மனைவி மீது பற்று வருது, மனைவியினுடைய உடன் பிறந்தார் மீது பற்று வருது, மக்கள் மீது பற்று வருது, பதவி மீது பற்று வருது, பணத்தின் மீது பற்று வருது, நாம் வாழ்கின்ற வீட்டின் மீது பற்று வருகின்றது, நம்முடைய உடம்பின் மீது பற்று வருகின்றது. உடம்பு பற்று உட்பட எல்லாம் புறப்பற்றுதான். பற்றிற்கு உரிய பொருள்கள் பலவா இருப்பதனால புறப்பற்று பல. அதெல்லாம் பற்றாங்கவை என்று பன்மையில சொன்னதுனால புறப்பற்று. அந்த புறப்பற்று நீங்கினவர்களை பார்த்து குருநாதர் சொல்றார், இந்த புறப்பற்று நீங்குவதனால் மட்டுமே உங்களுக்கு மேலான இன்பம் கிட்டிவிடாது. இது ஒரு தகுதிதான், ஆனால் அதுக்கு மேல சிவனடி இன்பம் என்பதை பெற வேண்டும் என்றால் குருநாதனை வந்து அடைய வேண்டும். ஆகவே எல்லோரும் திருப்புருந்துரைக்கு வாருங்கள். பற்றாங்கவை அற்றீர், பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதை அடைவோமெனில் கெடுவீர். கேட்கமா கேட்காது கெட்டு போகின்றவர்களே, நல்லதை எடுத்து சொல்றேன், கேட்காமல் கெட்டு போகின்றீர்கள். ஓடி வம்மின், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருப்புருந்துரைக்கு ஓடி வர வேண்டும் என்று சொல்ற. இப்பொழுது குருநாதர் அந்த நிலையில இருக்கிறார். அப்பொழுது புறப்பற்றினை எளிதில் ஒழித்து விட்டேன் என்று சொல்றார். என்னுடைய அகப்பற்றினை பெருமானி நீ ஒழித்துள்ள வேண்டும். அகப்பற்றினை அவரவர்களாக முயற்சியினால தன் முயற்சியினால் ஒழித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு எடுத்துக்கட்டு சொல்வார்கள். எப்படின்னா, நல்ல வெயிலில ஒருவனுக்கு அவனுடைய நிழல் உதவுமோ? கையில கொடை கிடையாது, நம்ம நிழல் நமக்கு உதவுமா? நம்ம நிழல் நமக்கு முன்னாடி விழுது, அதுல ஏறி நின்னீங்கன்னா கால் சுடாம இருக்குமா? ஏன், நம்ம நிழல் நம்மை தாண்டி விழும். நீங்க நிக்கிற இடத்துல நிழல் தள்ளி போயிடும். நிழல் அது நம்மோடு சேர்ந்து ஊறாமல் ஒரே இடத்தில் இருந்தால் உதவும். அது நாம் நகர நகர நமக்கு முன்போ பின்போ நகர்ந்து போய்விடும். ஆகவே தன்னிழல் தனக்கு உதவாது, தன் அறிவு தனக்கு உதவாது. அதுபோல குருநாதருடைய அருளும் குருநாதருடைய அந்த கல்வியும் ஒரு தாய் வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையை போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தனக்கு எவ்வளவு கித்தாப் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஒருவன் குருநாதனை இவன் குருநாதன் என்று அறிந்து அடங்கும் பொழுது ஒன்றும் தெரியாதவனை போல அவனிடத்தில் அடங்க வேண்டும், எத்தனை படிச்சிருந்தாலும். அதனால்தான் சொல்லும் போது சொல்றார், அந்த நிலையை சொல்றார், கற்றறியேன் கலைஞானம் என்று சொல்றார். நான் ஒன்னும் படிக்கலையே பெருமானேங்கிறார் குருநாதர். அப்படி இப்படி சொல்றதுனால குருநாதர் ஒன்னும் படிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல குருநாதர் பொய் சொல்றாரு, அத்தனையும் படிச்சுட்டு டூப் விடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. குருநாதர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, அவர் ஒன்னும் படிக்கலன்னு சொல்லக்கூடாது. குருநாதர் பாருங்க, அவரே பொய் சொல்றாரு, படிச்சுட்டு படிக்கலங்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதன் உண்மை பொருள் என்ன? நான் படித்தது எனக்கு உதவாது என்பது பொருள். கற்றறியன் கலைஞானம் என்பதற்கு என்ன பொருள்? நான் படித்தது எனக்கு உதவாது, என் நிழல் எனக்கு உதவாது, என் கல்வி எனக்கு உதவாது, என் அகப்பற்றினை நீக்குவதற்கு என் கல்வி உதவாது. எது உதவும்? உங்களுடைய கருணை தான் உதவும் என்று குருநாதனை விண்ணப்பிக்க வேண்டும். அந்த நிலை எப்படிப்பட்ட நிலைனா, அம்மா வயத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்குது, அது சென்ற பிறவியில எல்லாம் எத்தனையோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உயிர் தானே இது மீண்டும் பிறவி எடுக்குது. அப்ப அம்மா வயத்துக்குள்ள கருத்தரிச்சு ஒரு உயிர் உயிர் வாழும் பொழுது அம்மா சாப்பிடுற சாப்பாடு தான் அதுக்கு சாப்பாடு. இல்ல இல்ல, நீ சாப்பிடுற இடியாப்பம் எனக்கு பிடிக்கல, ஒரு அடைய சாப்பிடுன்னு உள்ளேன்னு சொல்லுமா? சொல்ல. ஆனா அது சென்ற பிறவிகள்ல எல்லாத்தையும் சாப்பிட்டது தானே. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எப்படி தாயின் உணவே குழந்தைக்கு உணவாக ஆகின்றதோ, அது போல இந்த பிறவியிலேயே மந்திரியா இருந்து எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளவு கற்றிருந்தாலும், குருநாதனுக்கு அடங்கும் பொழுது சின்முத்திரைக்குள் அடங்க வேண்டும். தாய்மன்னர் சொல்றார், யானையானது அந்த யானைப்பாகருடைய அங்குசத்தில் அடங்குற மாதிரி சீடன் என்பவன் குருநாதனுடைய சின்முத்திரைக்குள் அடங்குவான். அந்த அங்குசத்தை எடுத்து யானை ஒரு குத்து குத்தினா யானை சொன்னதை கேட்க ஆரம்பிச்சிடும். அது போல இவனே உலகத்துல கொஞ்சம் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது செய்ய முனைவான்னு சொன்ன குருநாதர் டக்குன்னா உன்ட்ட சின்முதிரை காமிப்பார், நீ எனக்கு அடங்கியவன் என்பது பொருள். இந்த சின்முதிரைக்கு என்ன பொருள்னா, இந்த உயிர் தன்னால் தன்னை ஆட்கொண்ட குருநாதனுக்குள் அடங்கி இருப்பது அப்படிங்கிற சின்முதிரைக்கு பொருள். பிராக்டிக்கலா சின்முதிரையை காட்டின உடனே அவர் மௌனமாயிடுவார். இப்ப குருநாதனும் சீடனுமா இருக்காங்க, வெளியில இருந்து ஒருத்தர் வராரு, வெளி உலகத்துல இவர் ஒரு பேச்சு கொடுக்கறாரு, உடனே குருநாதர் ஒரு பார்வை பார்த்தா அடங்கிடுவார், இது உனக்கு தேவையில்லை, நீ தனியா உண்ணாதே, நான் உண்பதே உனக்கு உணவாக. அம்மா சாப்பிடுறது குழந்தைக்கு சாப்பாடாகும். அம்மா சாப்பிடுறது மட்டும் குழந்தைக்கு சாப்பாடு ஆறுது மட்டும் இல்ல, கடவுளுடைய படைப்பு எப்படி பாருங்க, குழந்தைக்கு சாப்பாடு போகுது. அப்ப குழந்தைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராக்ட் வடிவத்துல தான் போகுது, சாலிடா போகல. அம்மா சாப்பிடுற சாப்பாடு ஜெரிச்சு அதுதான் போகுது. இருந்தாலும் அந்த குழந்தை அதை ஃபுல்லும் அசிமிலேட் பண்ணிக்காது, அதுவும் என்ன பண்ணும், அந்த சாப்பாட்டுல ஒரு பகுதியை எக்ஸ்கிரீட் பண்ணும். அதுவும் வந்து வெளியில போக்கும் இல்லையா, அது வெளியில போக்குறது பிளசண்டா இருக்க, அதன் மூலம் திரும்பவும் தாயினுடைய அந்த மலக்குடலுக்கு வந்து தாயினுடைய உடம்பு வழியாவே வெளியேறிடும். அப்பது குழந்தை அம்மாக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு தாய் வயிற்றுக்குள்ள குழந்தை அடங்கி இருப்பதை போல குருநாதனுக்குள்ள அடங்கி இருக்கின்ற வாழ்க்கையை இந்த பிறவியிலே ஒருவன் செம்மையாக செய்து விட்டான் என்றால் அவனுக்கு மறுபிறவி கிடையாது. படிச்சு தெரிஞ்சு கொம்பு முளைச்சுக்க வேண்டிய விஷயமே ஒண்ணுமே கிடையாது. குருநாதனுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதனாலேயே குருநாதன் அறிந்து வைத்திருக்கின்ற சிவனை இவன் அறிந்து வைத்து இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியும் பொழுது சிவபெருமான் திருவடியிலே இரண்டரை கலப்பான் என்பதுதான் நம்முடைய திருவாசகருடைய பொருள் அதான். ஆகவே அந்த குருநாதன் சொல்றாரு, எனக்கு உன்னை தவிர எந்த பொருளிலும் பற்றி இல்ல, ஆகவே என்னை ஆட்கொள்ள வேண்டும். இப்ப இந்த மத்த ஸ்கூல்ல வந்து இந்த தகுதியை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா குருநாதனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்றால், பெருமானை எனக்கு உன்னை தவிர யாரையும் பிடிக்காது, ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் ஒன்லி யூ, ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் ஒன்லி யூ என்று சொன்னா சுவாமி வந்து நம்மளை ஆட்கொள்வா என்று பார்க்கின்ற. ஏப்பா பெரிய பெரிய பட்டம் பதவி அதெல்லாம் நிலையாது பெருமானே, எனக்கு சிறிதும் அதன் மீது பிடிப்பு இல்ல. நீ பாட்டுக்கு இங்க உட்காந்துட்டேன்னா நாளைக்கு ஒன்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களே, ரொம்ப சந்தோஷம். டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்லயே உன் மீது ஆக்ஷன் எடுப்பாங்களே, ரொம்ப சந்தோஷம். ஜெயில போடுவாங்களே, இன்னும் சந்தோஷம். கைகால விலங்க மாட்டி சாட்டையால அடிப்பார்களே, பெருமானே எல்லாம் உன்னுடைய திருவுருள் தானே, எனக்கா வலிக்க போறது, அதனாலலாம் வினை கழியும் என்று எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கும் போதுதான் பெருமாட்ட விண்ணப்பிக்கிறார். மின்னினும் நிலைமையில்லா விழுப்புரள் யாவும் வேண்டேன். விழுப்புரள் என்பது நகை, என்னன்னா பெரிய பதார்த்தம் எனக்கு எதுவும் வேண்டாம் பெருமானே, எல்லாம் மின்னலை போல நிலையற்றவையினர். அப்ப ஏன் அதை பெரிய பதார்த்தம் சொல்லணும், சின்ன பதார்த்தம் சொல்லலாம் இல்ல, அழிவு பொருள்னு சொல்லலாம். அழிவு பொருள் என்று சொல்லாமல் விழுப்புரள் என்று சொல்வதற்கு காரணம், எல்லோரும் விழுப்புரள் என்று கருதுகிறார்கள். முருகன் பூண்டின்னு ஒரு ஊர், அந்த ஊர் வேடர்கள் வாழ்கின்ற காட்டுக்கு பக்கத்தாப்புல இருக்கு. அங்க சாமி கோயில் கொண்டிருக்கிறார். அந்த கோயில்ல சாமியை கும்பிடலான்னு நம்பியார் ஒரு வரார். வரும்போது சேரமான் கொடுத்த மூட்டை மூட்டையான பணத்தெல்லாம் சிவகணங்கள் விடர்களா வந்து பறிச்சிட்டு போயிட்டாங்க. சாமிட்ட வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, ஏன்பா இந்த முருகன் பூண்டி கார்பரேஷன் பெரிய ஒரு சிட்டி. இந்த சிட்டில நீ ஜம்முன உட்கார்ந்து இருக்கிறியே, உனக்கு வேற ஊரே இல்லையா? முருகன் பூண்டி மாநகர் வாய், ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தே பிரானிரே. இப்ப மாநகர் என்பது அங்கு நகை கிண்டல். வேடர்கள் வாழ்கின்ற காட்டுக்கு பக்கத்தாவில் ஒரு சின்ன கிராமம் அது. இந்த கிராமத்துல நீ வந்து இந்த இடுகு நுண்ணிடை மங்கையோடு அவளை பயந்து என்ன பண்ற அந்த அம்பாள், எந்த நேரத்துல திருட்டு பசங்க வருவாங்களோங்கிற பயத்துல 24 மணி நேரம் பயந்தே குடுத்துட பண்ற. என்ன பண்ற, சாமியோட ஒட்டிண்டா மாதிரி பிடிச்சிட்டு இருக்கா. முயங்கு பூன்முலை மங்கை, சாமி உதறினாலும் உதற முடியாது, இருக கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. என்னன்னா பயம், வேடர்கள் இடத்துல பயம். இடுகு நுண்ணிடை மங்கை, இடுகுதல் எல்லாம் சிரித்து போதல், பயத்திலேயே உடம்பு மெரிஞ்சு போயிட்டே இருக்கிறா யார் அந்த அம்பாள். அப்படிப்பட்ட இந்த மாநகரத்தில் நீ எப்படி குடியிருக்கிற? உன்னுடைய அந்த ரிஷபம் நடக்க முடியும்னா ஏறி பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிடு. இடவம் ஏறியும் போக வல்லா என்று சொன்னால், முடவரல்லீர் இடரிலீர் என்று சொன்னால், ஏறு கால் அற்றது இல்லையாயிடில். இந்த படுத்திருக்கிற மாடு இருக்க எழுந்து நிற்கும் நடக்கும் சொன்ன, இது காலில் இன்னும் ப்ராப்ளம் கிடையாதுன்னா நீ ஏறி உடனே முதல்ல காலி பண்ணு இந்த ஊரை அப்படிங்கிறார். அப்பொழுது மாநகர் என்று சொல்வது நகை. ஏன் மாநகர் என்று சொல்ல வேண்டும் என்றால், பெருமானங்கு அருள் பாலிப்பது அதனை மாநகர் என்று கருதி போலும் அருள்வாளிக்கின்றான். பெருமானுடைய வியூல அது நல்ல சிவத்தலம். அதனால பெருமானுக்கு புரியுற மாதிரி பேசுறார். இப்பொழுது உலகம் எல்லாம் எதை பெருசுன்னு நினைக்குதோ அந்த பெரிய பொருள் எனக்கு வேண்டாம், உலகம் பெரிய பொருள் என்று கருதுகின்ற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: அதை அடுத்ததாக ஒன்று என்று பார்த்தால், பல பேர் தீட்சை என்று சொல்லுகின்ற பொழுது கேட்பார்கள், இந்த தீட்சை எப்பொழுது எடுக்க வேண்டும்?
1: ஒரு கேள்வி கேட்கிறேன். தீட்சை பெறுவதற்கு சிவனுடைய அழைத்தல் அல்லது சிவனுடைய அந்த அனுக்கிரகம் பெற்றவர்கள் தான் அந்த தீட்சையை பெற வேண்டுமா, அல்லது விட்டால் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் இப்பொழுது கூற போகிறீர்கள், எப்படிப்பட்டவர்கள் அந்த தீட்சையை பெறலாம் என்று சிறு விளக்கம் தருவீர்களா?
0: தீட்சை என்பது என்னென்று கேட்டால்,
1: முதலே கூறியிருக்கின்றீர்கள், ஆமாம்,
0: எல்லாரும் எடுக்க வேண்டியது தீட்சை. உதாரணமாக உண்டு, எங்களுடைய சைவத்திலே ஒருவர் காலமான பிறகு அபரக்கிரியைகள் செய்வோம்.
1: ஆம்,
0: அந்த அப்பறக்கிரியகள்ல கடைசி காரியம் சொல்லுவார்கள் அந்தி ஏஷ்டி. எங்களுக்கு 40 சம்ஸ்காரங்கள், சைவராக பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக 40 விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். 40 சம்ஸ்காரம். ஒரு குழந்தைக்கு உருவாக்குறது கர்ப்பாதானம். இந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்றது தெரிய வந்தவுடன் அந்த குழந்தையின் நலத்துக்காக ஆத்ம நலத்துக்காக தாய்க்கு பிரார்த்தனை செய்விப்பது பும்சவனம். குழந்தை 8 அளவிலே வருகின்ற பொழுது அந்த குழந்தையின் நல்ல நலனுக்காகவும் ஆத்ம நலனுக்காகவும் பிரார்த்தித்து அந்த குழந்தை நல்ல லக்னத்திலே பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து செய்வது சீமந்தம். குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு நாமகரணம், பெயர் சூட்டுவது, ஜாதகர்மா, ஜாதகம் எழுதுவது, குழந்தைக்கு காது குத்துவது, குழந்தைக்கு சோறு தீத்துவது, அன்னப்பிராசனம், குழந்தைக்கு ஈடு துவக்கது, அக்ஷாரம்பம், குழந்தைக்கு உபநயனம் செய்வது, பிராமணர் உபநயனம், உபநயனம் என்றால் பூணூல் சடங்கு, கற்றது கன்னிகாதானம், கல்யாணம், இப்படி நிறைய அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அதிலேயே ஒருவருடைய கடைசி 40 சம்ஸ்காரம் அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளைகளினால செய்யப்படுவது அந்தி ஏஷ்டி. அந்தி என்றால் கடைசி, இஷ்டி. அந்தி ஏஷ்டி செய்வதற்கு இந்த சிவதீட்சை இல்லாதவர்களுக்கு அந்தி ஏஷ்டி இல்லை, அந்த கிரியெல்லாம் அதுல தொடர்பே இல்லை. அப்ப என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், இங்கே இறந்த பிறகு அந்த பிரேதத்துக்கு அல்லது அந்த ஆன்மாவை ஒரு கலசத்திலே வச்சு அல்லது வச்சு அதுக்கு தீட்சை கொடுக்கிறார்கள். இறந்த பிறகு தீட்சை எடுத்துதான் அந்த அந்தி இல்லடி செய்யறாது. அதை இருக்கும் பொழுதே எடுத்தால் என்ன, இறந்த பிறகு அந்த உடம்பு விளைஞ்சு வந்து மந்திரம் சொல்லதா போயிரு, அது பிரேதம், அது பிரேதம். இது இந்த உடம்பு, இந்த காது கேட்கும் பொழுது, வாய் பேசும் பொழுது, மனம் சிந்திக்கும் பொழுது இந்த மந்திரத்தை கேட்டு ஓட வேண்டும், அதுதான் முறை. இரண்டாவது, இதுக்கெல்லாம் நியதி நேற்று இருக்குது. மச்ச மாம்சம் சாப்பிடப்படாது, ஒழுக்கமா இருக்கணும், மதுபானம் சொல்லப்படாது, இதெல்லாம் இருக்கின்றது. ஆகமங்கள் இவற்றை சொல்லுகின்றன. ஆனால் இது எல்லாம் வந்த பிறகுதான் தீட்சை எடுப்போம் என்று இருக்க தேவையில்லை. அது சொல்வார், தண்ணீர் இறங்கினாத்தானே நீச்சல் வரும், நீச்சல் வரையினவர்கள்தான் தண்ணீர் இறங்க வேண்டும் சொல்லுகிறாரு. மந்திரத்தை எடுத்து அது சொல்ல சொல்ல சொல்ல இது வரும், இது வரும். இதுக்கு ஆர்மனாவலர் வந்து அனுஷ்டான விதி என்று எழுதியிருக்கிறார். தீட்சை பெற்றவர்கள் செய்கிற அந்த சந்தியாவந்தனம் ஒரு 15 கிரியை, 15 பூஜை தீட்சை பெற்றவர்கள் செய்கின்றது. அதே விதியாக சைவ அனுஷ்டான விதி என்று போட்டிருக்கிறார். அந்த விதியிலே வந்து அவர் சொல்றார், மச்ச மாம்சம் சாப்பிடப்படாதெல்லாம் சொல்றாரு. ஆனால் சொல்லி போட்டு ஒரு இடத்த சொல்றாரு, மச்ச மாம்சம் புசிப்பவர்கள் பிரம்மரம் கூட்டாது ஓம் என்ற மந்திரத்தை சேர்க்காமல் நகராதி பஞ்சாட்சரம் உச்சரிக்க கடவார்கள். சிவாய நம என்று சொல்லாமல் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். அப்பவே அவர் ஆர்வனர் காலத்திலே அவர் ஒரு எக்ஸெப்ஷனும் இன்டெரக்டா கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மற்ற அனுஷ்டானம் வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாதவர்கள் அந்த அனுஷ்டானம் தீட்சை கொடுக்கும் பொழுது குருவானவர் வந்து பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார், பெண்கள், வயோதிபர், வியாதியாளர் இவர்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கும் பொழுதே அவர் அந்த கிரியைகளையும் சேர்த்து செய்து விடுவார். தே ஆர் கிவன் எக்ஸெப்ஷன் ஃபார் தி டெய்லி சந்தியாவந்தனம். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இஃப் அண்ட் வென் யூ ஆர் ரெடி, எப்ப உங்களுக்கு அந்த இடம்பொருளோவல் சந்திக்குதோ, உங்களோட ஃபேமிலி லைஃப்லயோ ரிட்டையர்ட் லைஃப்லயோ எப்ப வருகுதோ அப்பப்ப அதை செய்து கொள்ளலாம். அதான் அந்த முறை. அதனால இதுக்கு நீங்கள் நேரமில்லை என்பது முறையல்ல, மச்ச மாம்சம் சாப்பிடுகிறேன் அவடையும் எடுக்கப்படாது இல்லை, மதுவாரம் மருந்துகிறேன் அவடையும் எடுக்கப்படாது இல்லை, எல்லாரும் எடுக்கலாம், எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்கின்றது. இது எல்லாம் ஆகம விதிகளிலே இருக்கின்றது. அந்த அந்தந்த நிலையிலே அந்தந்த இதில் இருக்கும்போது இதை பற்றிய விவரங்கள் நம்முடைய சோமசந்து பத்ததி, பௌஷிகராகமம், மதங்காகமம், சிவஞான சித்தியார், மற்றது சிவஞான மாபாடியம் போன்ற நூல்கள் எல்லாவற்றிலேயும் இந்த தீட்சைகளை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய இவை அவை எண்டில்லாமல் யாரும் எடுக்கலாம். அடுத்தது மூன்றாவது என்று கேட்டால், எப்ப எடுக்க வேண்டும் ஐடியலா, எப்ப, 7 தீட்சைக்குரிய வயசு. ஏன் 7 எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வயசிலே தான் இந்த மனசிலே படியறதுக்கு நல்ல வயசு. இது நான் சொல்லவில்லை, குளோபல் மெயில் பத்திரிகை இருக்கின்றது. இந்த குளோபல் மெயில் பத்திரிகையில பாத்தீங்க என்றால், இந்த பூனை இந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி வந்து குளோபல் மெயில் பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்குது. How long can your 4-year-old resist eating this marshmallow? அதாவது இந்த குழந்தை பிள்ளைகள் 4 வயசுல இருக்கைக்குள்ளேயே அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு செல்ஃப் ரிஸ்ட்ரெயின், தன்னை தானே அடக்குகிற தன்மையை பழக வேண்டும். இப்பதான் இந்த பிள்ளை நல்லா வருதான்னு பாக்குறதுக்கு IQ டெஸ்ட்னு சொல்லுவார்கள். இந்த புத்திஜீவி தன்மையை முன்னறிவை சோதிப்பது IQ இன்டெலிஜென்ட் கோஷோ டெஸ்ட். இந்த IQ டெஸ்ட் எடுத்து இந்த IQ டெஸ்ட்ல வந்து 120-130 இருந்தா அந்த பிள்ளை நல்லா வருமெண்ட்லாம் சொல்றோம் இல்லையா, ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் இருக்கு. இவன் பள்ளிக்கூடத்திலே கிட்டித்தனமாக வருவான், மற்றது பரீட்சைகளிலே வெற்றி பெறுவான், மற்றது வாழ்க்கையிலே முன்னேறுவான், தன்னுடைய டயட் அதுகளை எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும், வியாதிகள் வராது, டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் வர்றது குறைவு, நீண்ட காலம் தீவித்திருப்பான், ட்ரக் ஆல்கோஹால் ப்ராப்ளம் வர குறைவு, பின்னுக்கு மேரிட்டல் ப்ராப்ளம், ஃபேமிலியில திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில ப்ராப்ளம் வர்றது குறைவு, இதெல்லாம் IQ சொல்லுகிறோம் நாங்கள். கை IQ இருந்தால் இதெல்லாம் ரிலேட்டடா இருக்குது, இது சயின்டிபிக் ரிசர்ச். இப்ப சொல்லுகிறார்கள் இந்த IQ விட பெட்டர் ப்ரிடிக்ஷன் வந்து இந்த செல்ஃப் ரிஸ்ட்ரெயின். இந்த ப்ரெஸ் பேஜ்ல சொல்லுகிறார்கள் இந்த செல்ஃப் ரெகுலேஷன் 40 வருடமாக இதை டெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். 40 வருடமாக செய்த இந்த டெஸ்ட்ல இந்த எடுக்கேஷன்ல என்ன மாதிரி இந்த அவருடைய சக்சஸ் ப்ரிடிக்ட் பண்றது, சக்சஸ் அவருடைய வாழ்க்கையின் வெற்றியை எப்படி ப்ரிடிக்ட் பண்றா, இந்த IQ விட இந்த செல்ஃப் ரிஸ்ட்ரெயின் அல்ல செல்ஃப் ரெகுலேஷன் வந்து 30% மோர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. 30% அப்ப ஒருவருடைய புத்தி கூர்மையை விட அவருடைய மனத்தின் ரெகுலேஷன், அவருடைய செல்ஃப் ரெகுலேஷன் சின்ன பிள்ளையில 4 வயசுல இருக்கிற செல்ஃப் ரெகுலேஷன் அவருடைய வாழ்க்கையின் பிற்கால வெற்றியை தீர்மானிக்குது. இது சயின்டிபிக் ஸ்டடி, 40 வருடம் செய்தது குளோபல் மெயில் இன் திஸ் டியூஸ்டே June 14, 2011. அப்ப இந்த எங்களுடைய பிள்ளைகள் சக்சஸ் ஆக வரணும் கொண்டு நிற்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கல்வியிலே நன்றாக முன்னேற வர வேணும் வெற்றி பெற வேணும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தொழில்துறையிலே முன்னுக்கு வர வேணும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே முன்னுக்கு வரவும் நினைக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உடல்நலம் மனநலம் வெற்றிலே முன்னுக்கு இருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். எல்லாரும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பெஸ்ட் அட்வைஸ் பெஸ்ட் டியூட்டரிங்க அனுப்புறதல்ல, பெஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதல்ல, இந்த தீட்சையை கொடுத்தால், 7 வயசிலே இந்த தீட்சையை கொடுத்தால் அந்த 15 நிமிட அந்த அனுஷ்டானம் சந்தியா வந்தனமும் இந்த மந்திர ஜபமும் அது வந்து அந்த பிள்ளைக்கு அந்த செல்ஃப் ரெகுலேஷனை கொடுக்கும். என்னுடைய வீட்டிலே என்னுடைய மூத்த மகன் இருக்கின்றால், அவருக்கு 17 வயது, அவர் 4 வருடத்துக்கு முதல் தீட்சை எடுத்துட்டார். இப்ப இந்த ஜூலை மாசம் 1ஆம் தேதி 2வது மகன், அவனுக்கு 10 வயசு, என்னுடைய மருமக்கள் அவங்க 11 வயசு 9 வயசு, எல்லாரும் தீட்சை எடுக்கிறார்கள். இப்ப இதுல வந்து நீங்கள் இது ஒரு பெரிய விஷயம், ஏதோ புனிதமா இருந்துதான் எடுக்க வேணும் என்று இல்லை, சின்ன வயசுலயே எடுத்தால் அதுண்ட பலன் கூட. இது வந்து சயின்டிபிக் ஸ்டடிஸோடு சம்பந்தப்பட்டது. ஆனபடினால இதை பற்றி ஒருவரும் பயப்பட தேவையில்லை, வந்து எடுக்க வேணும், எடுத்துட்டு அடுத்த ஒரு 30 நாள் ஹாலிடேஸ் தானே, இப்ப 30-45 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்லுவார்கள், அதுல ஒரு நாளுக்கு ஒரு காண்டாலும் அனுஷ்டானம் செய்ய பழகிக்கொள்ளலாம். மந்திரத்தை ஜபிச்சு அதை படிய வைக்கிறது. இங்கேயும் ஒரு புது மருந்து கொடுத்தால் டாக்டர் சொல்லுவார் 6 weeks to 12 weeks திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். ஒரு கொலஸ்ட்ரோலுக்கு மருந்து கொடுக்குறோம், ஒரு சுகருக்கு ஒரு மருந்து ஸ்டார்ட் பண்றோம், மருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் செக் பண்றோம் இல்லையே, மினிமம் டைம் வந்து 6 weeks. 6 weeks to 12 weeksுக்கு பிறகுதான் அதனுடைய பலன் தெரியும். நாங்கள 6 weeks சொல்லுவோம், 45 நாள் ஒரு மண்டலம், அது படிக்கிறதுக்கு ஒரு மண்டலம் வேணும். அப்ப இந்த சம ஹாலிடேஸ்ல அவங்க அதை பயிற்சி விட்டாங்க, அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வரலாம். அதுக்கு பிறகு காலையில இதை செய்யலாம். காலையில் எழும்பும் பொழுது புனிதமான நேரம், எழும்பி குளிச்சு விட்டால் சுத்தமாயிருக்கிறீர்கள், அப்ப புனிதம் சுத்தம் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, சந்தியாந்தனம் செய்யலாம், மந்திரத்தை சொல்லலாம். மந்திர ஜபத்துக்கு சந்தியாந்தனத்துக்கு நேரம் இல்லாதவர்கள் மந்திரத்தை மட்டும் சொல்லலாம். பிள்ளைகள் பரீட்சைக்கு போகும் முதல் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மற்றது உங்களோட டைம் கிடைக்கிற பொழுது கிழமை கொடுக்காவோ ஃபுல் அனுஷ்டானத்தை செய்து கொண்டு வரலாம். இப்படி பல பல ரிலாக்ஸேஷன் இருக்கின்றது. அதனால எல்லாரும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. உங்கள் பிள்ளைகளை இதில் கொண்டு வந்து எடுத்தால் அது ஒரு பெரிய, நீங்கள் அவைக்கு கொடுக்குற பெரிய கொடை. இதை பார்த்தால் குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸில் சொல்லுவார்கள், சென்ற வருடம் மட்டும் 10 யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்களை அநியாயமாக இளம் வயதிலே இழந்திருக்கின்றார்கள் தற்கொலை. அவர் என்ன குறை, நன்றாக படித்திருக்கின்றார்கள், யூஆர் சக்சஸ்ஃபுல், யூனிவர்சிட்டி போயிருக்கிறார்கள், ட்ரக்ஸ் ப்ராப்ளம் ஆல்கோஹால் ப்ராப்ளம் ஒன்று இல்லை, ஏன் இந்த தற்கொலை வருகின்றது? இந்த ஆத்ம சிந்தனைகள், இந்த ஆத்மீக இதுகள் வந்ததுக்கு உதவி செய்யும், இதுகள் ஹெல்ப் பண்ணும். இதை சொல்ல சொல்ல அவருடைய கர்மா நலியும், திருப்பி திருப்பி மந்திர உபதேசம் செய்ய செய்ய அவருடைய பேட் கர்மா நலியும், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்படினாலே இந்த தீட்சையை பற்றி எந்த விதமான பயம் தேவையில்லை. தீட்சை ஏற்கனவே எடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த அனுஷ்டான விதிகளை அவர்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு அந்த புக்லெட் வேணுமென்றால் தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த புத்தகம் இருக்கின்றது, எப்படி செய்வது என்று திருப்பி பழகி செய்வதற்கு அதற்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக எங்களுடைய இது ஒரு கோடைக்கால விடுமுறை தொடங்குகின்றது. எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். கோடைக்கால விடுமுறை தொடங்கினால் ஏற்கனவே எங்களுடைய மக்கள் பலர் கார்டன், ஃப்ளவர் கார்டன்ஸ் எல்லாம் செய்ய தொடங்குகிறார்கள். பல வீடுகளிலே இப்ப எல்லாம் பூக்கள் பூக்க தொடங்கி விட்டது. பல பெண்கள் பல பேரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் முன்னுக்கு நின்று தண்ணி அடி தண்ணி ஊற்றுவது, மற்றது அந்த புல்லுகளை கிண்டி நிலத்தை பண்படுத்தி அதன் அழகாக இருக்கின்றது. அழகான காட்சி, உடலுக்கு மனத்துக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற காட்சி. ஆயினும் இந்த பூக்கன்றுகள் அதுகளை வைக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற சுவாமி தட்டுக்கன்றும் சில பூ மரங்களை பூக்கன்றுகளை வைக்க வேண்டும். இந்த பூக்கன்றுகள் ரோஜா மரங்களை எல்லாம் வைத்து அது ஒருமனே முன்னுக்கு பூத்து உதிர்ந்தே அதிலேயே காய்ந்து விடுவதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அவை அழகுக்கு வைக்கத்தவன் அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் இப்படி வைக்கின்ற பொழுது இறைவனுக்கென்றும் அந்த மலர்களை எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி வருகின்றீர்கள் என்றால், அல்லது பிள்ளைகளையும் அதுக்கு பாவிக்க சொன்னீர்கள் என்று சொன்னால், அதனாலே வருகின்ற சிறப்பு மிகவும் சிறப்பானது. இறைவனுக்கு என்ன கேட்கின்றார் கிருஷ்ணர், தனக்கு உங்களை என்ன பெரிய கோயில் கட்டித்தாருங்கள் என்று கேட்கின்றாரா, டாலர் கணக்கில் உண்டியல்ல காணிக்க தர சொல்லி கேட்கின்றார்களா? பத்திரம், பத்திரம் என்றால் இலை, புஷ்பம், புஷ்பம் என்றால் பூ, பலம், பலமெண்டா பழம், தோயம், தோயமெண்டா தண்ணி. ஒரு இலையாவது, ஒரு பூவாவது, ஒரு பழமாவது, இல்லாட்டால் ஒரு பச்சை தண்ணி நீராவது தான். அப்ப இந்த இறைவனுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுவாமி தட்டில் இருக்கிற இறைவனுக்கு ஒரு நீரை வைத்து, ஒரு பழத்தை வைத்து, ஒரு பூவை வைத்து, ஒரு தூபத்தை ஏற்றி காட்டினால் அது நிறவன் சிறப்பான பூஜை. அதுதான் இறைவன் எதிர்பார்க்கிற மினிமம் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் த காட். இரண்டாவது, பலர் போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீர்த்த யாத்திரைகள் அல்லது பல யாத்திரைகள் போகின்ற பொழுது சிறப்பான விஷயம் தல யாத்திரைகள் போவது. சென்றாடு தீர்த்தங்கள் ஆயினான் கான் என்று திருஞாமகிருஷ்ணன் சொல்லுகின்றார். ஆர்த்த புறவி துயர்களை நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். இப்படி போகின்ற பொழுது ஒரு சில முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, இங்கிருந்து புறப்படும் பொழுதே நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்ல அருகில் இருக்கிற கோவிலில் போய் வழிபாடு செய்து புறப்பட வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது, இங்க புறப்பட்டு திருப்பி வருகின்ற பொழுதும் அதே கோயிலை வந்து வழிபாடு செய்து அந்த தல யாத்திரையை முடிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த தல யாத்திரை காலத்திலே இயலுமான வரைக்கும் புனிதமாக இருக்க வேண்டும். மற்றது, மற்ற மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. மூன்று, நீங்கள் போய் இறங்குகிற இடத்தில், இலங்கையாக இருந்தால் என்ன, இந்தியாவில் இருந்தால் என்ன, இறங்கியவுடன் அங்கே அருகிலே இருக்கிற கோயிலுக்கு முதல் சென்று வழிபட வேண்டும். உடனே போய் கலைஞர் ஷாப்பிங்கே போவார்கள், உறவினர்களை பார்க்க போவார்கள். அதுலாம் தப்பில்லை, அதெல்லாம் செய்யலாம், ஒபிஷியல் விஷயம் இல்லாம. ஆனா ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கிற பெரியவரைத்தான் முதல் போய் பார்க்க வேணும். யார் பெரியவர்? அங்கே கோயில் கொண்டிருக்கின்ற இறைவன் பெரியவர். அப்ப அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் முதல் வழிபட்டுட்டு பிறகு போய் உங்களோட ஷாப்பிங்கோ ஆபிஷியல் மேட்டரோ மற்ற விசிட்டோ செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் மாறி மாறி போய் நீங்க தங்குகின்ற பொழுதும் முதல் போய் இரவென்றால் பரவாயில்லை, மற்ற நாட்கள் இரவென்றால் கோபுரத்தை தரிசனம் செய்யலாம், பகலென்றால் குளித்து விட்டு முதல் கோவில் தரிசனம் செய்து விட்டுத்தான் மற்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக, பல பேர் அங்கே தருகின்ற பிரசாதங்கள் அதுகள் எல்லாவற்றையும் அப்படியே தாங்க தங்குற ஹோட்டலையே விட்டுட்டு வந்துடுவார்கள். இது இறைவனுடைய அனுக்கிரகத்தை அருளையே விட்டுட்டு வருவதற்கு சரி. அது தவிர பூக்கள் பழங்கள் அதுகளை வந்து உங்களால் கொண்டு வர முடியாது, அதற்கு நீங்கள் அங்கே இருக்கிற தண்ணீர்ல விடலாம், கடல்லையோ ஆத்திலேயோ குளத்திலேயோ விடலாம், அது போற விஷயம். ஆனால் விபூதி குங்குமம் ஆகியவற்றை பிரசாதமாக வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றையும் தனித்தனியாக கொண்டு வராவிட்டாலும் குங்குமம் எல்லாத்தையும் உண்டா, வீடு எல்லாத்தையும் உண்டா கொண்டலாம். ஆனால் தனித்தனியை கொண்டு வந்து எவ்வளவு சிறப்பு. இதை இங்க கொண்டந்தவுடன் நீங்க உறவினர்களை பார்த்து உடனே போய் நீங்க வேண்டி வந்த பிரசன்ஸு தான் கொடுப்பீங்க. அவனுக்கு வேண்டி வந்த சாரி சட்டை அதை கொடுக்காமல் முதலாவதாக பெஸ்டை கொடுக்கறது. எது பெஸ்ட்? இறைவனுடைய அருட்பிரசாதம். இந்த விபூதி சந்தன குங்குமங்களை உங்கள் குடும்பத்தினர், பேர பிள்ளைகள், உறவினர்களுக்கு கொடுங்கள். மற்றவர்களுக்கு இதை கொடுப்பது ஒரு பெரிய புண்ணியம். அவர்கள் அணிவது இந்த பலன், இந்த தீர்த்த யாத்திரையுடைய பலன் உங்கள் அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த யாத்திரை செய்யும் பொழுது தலங்களிலே நீங்கள் விழுந்து வணங்கும் பொழுது உங்கள் பாவங்களும் விழுகின்றன. நீங்கள் எழும்பும் பொழுது அவை எழும்புவதில்லை. நீங்கள் தலங்களிலே போகும்போது தீர்த்தங்களையும் கவனிக்க வேண்டும். அந்த தீர்த்தங்களில் இயலுமான வரைக்கும் குளித்து முழுகி எழும்ப வேண்டும். நீங்கள் முழுகும் பொழுது உங்கள் பாவங்களும் முழுகுகின்றன. நீங்கள் எழும் பொழுது அவை மீண்டும் எழுவதில்லை. இல்லாவிட்டால் தண்ணி எடுத்து தரையில் என்றாலும் புரோட்சித்துக் கொள்ள வேண்டும். அந்த தீர்த்த தண்ணிகள் கூட நீங்கள் கொண்டு வரலாம். சின்ன சின்ன பாட்டிலாக கொண்டு வந்து மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாம். இந்த நியதிகளை கடைப்பிடித்துக் கொண்டு வந்தால் இந்த தல யாத்திரை மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும். பல பேர் வந்து சொல்லுவார்கள், நான் இல்லாமல் அங்கே போய் கும்பிட்டு வந்தேன், இங்கே போய் கும்பிட்டு வந்தேன் டாக்டர், ஒரு பிரயோசனமும் இல்லையே, இன்னும் கஷ்டம் தானே. காரணம் இதுதான், வருகின்ற பொழுது நீங்கள் எங்கே வழிபட்டு போனீர்களோ, இங்கே இருந்து தொடங்கிய ஒரு கோயிலுக்கு வழிபட்டு போயிருப்பீர்கள், அந்த இடத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு அந்த மூர்த்திக்கு வஸ்திரம், ஏதாவது பட்டாடைகள் அல்லது அலங்காரம், குங்குமம், சந்தனம், அப்படி ஏதாவது கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு வந்தவுடன் கொடுக்க வேண்டும். நீங்கள் அங்கேயே தலையாற்றலை செய்கின்ற பொழுதும் அங்கே இருக்கிற மூர்த்திகளுக்கு போய் நீங்கள் போகின்ற பொழுது பட்டோ அல்லது வேறு ஏதாவது சாத்துவதற்கு வேண்டிக் கொண்டு போக வேண்டும். மாலை வேண்டிக் கொண்டே கொடுக்கலாம், பட்டு வேண்டிக் கொண்டே கொடுக்கலாம். சில ஊர் கிராமங்கள் கோயில்கள்லேயே அந்த சுவாமிக்கு எண்ணெயே கிடையாது. நீங்கள் முதலே ஃபோன் பண்ணி அர்ச்சகருக்கு சொல்லி வச்சா ரெண்ணை சாத்தி அதுக்கெல்லாம் வரியாக இருப்பார். அப்போ அதுகளை செய்து வர வேண்டும். போகிற இடங்களில் ரெண்டு விஷயம், பிராமண போஜனம், மற்றது அன்னதானம். அன்னதானம் ஏழைகளுக்கு அற்றார் அலிபசி தீர்த்தல் அவதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அப்ப இயலான வரைக்கும் பார்சல்கள் சோத்து பார்சல் வேண்டி கொடுக்கலாம், அல்லது டோக்கன் அங்க இருக்கிற சாப்பாடு கடையில வேண்டி கோயிலுக்கு அங்க இருக்கிற இலைகளுக்கு முன்னால் கொடுக்கலாம். பிராமணர்களுக்கு பிராமண போஜனுக்கு நீங்க தட்சிணை கொடுக்க வேண்டும். பல பேர்கள் வந்து அங்க போனோன்னு காசு கேட்கும். அவர்களுக்கு அதுதான், அது அவர்களுடைய அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இரத்தல் என்பது அந்தனுடைய அறு தொழில்களில் உண்டு. ஈதல், இரத்தல், வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஊதுவித்தல், அறு தொழில் வள்ளுவரே சொல்லுகின்றார். ஆபயன் குன்றும் அறு தொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவானனின். காவலன் யார்? அரசன். அவன் சரியாக காக்காவிட்டால் ஆபயன் குன்றும், பசுக்களுடைய பயன் குன்றும், பொருளாதாரம் வீழ்ச்சி வரும். இங்கே ஆகின்றது பொருளாதாரம். மன்னன் சரி ஆளாவிட்டால் பொருளாதாரம் குறைந்துவிடும். அறு தொழிலோல் நூல் மறப்பர், இந்த ஆறு தொழில்களை கொண்டுள்ள அந்தனர்கள் தமது வேத நூல்களை மறந்து விடுவார்கள். இன்றைக்கு காவலன் என்று அரசாங்கம் இல்லை, நானும் நீங்களும் தான் காவலர். நாங்கள் இதை ஆதரிக்காவிட்டால், நாங்கள் இதை பாதுகாக்காவிட்டால் இதுகள் அழிந்து விடும். ஆனபடினாலே அங்க போய் ஐயர் காசு கேட்கிறார், அங்க தட்சிணை கேட்கிறார் என்றாம. ஒரு பிள்ளையனுடைய பேர்த்டே பார்ட்டிக்கு எவ்வளவு கொடுக்கிறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் எவ்வளவு பரிசு கொடுக்கிறோம், அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இறைவனுக்கு அர்ச்சகருக்கு போதை கொடுப்பது என்றால் அங்கே போய் எங்க மூக்காலே அழுகின்றோம். இது சிவன் நிந்தை, சிவனடியார் நிந்தை. இந்த சிவனடியார் நிந்தை, சிவன் இந்த சிவாச்சாரியார் நிந்தை எல்லாம் இருக்கின்றது. இது எல்லாம் மிகவும் பழி சேர்க்கின்ற, பிறரை தூஷிப்பெற என்ற ஒரு இது ஒன்று இருக்கின்றது. அதுதான் சொல்லுவார்கள் இந்த பாபாவினுடைய, சாய்பாபாவினுடைய அருளறையிலே அவர் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், பிறரை குறை கூறுவதையும் குறைவாக பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். இது கொடிய பாவம், இது கடவுளை தூஷிப்பதாகும். எவராவது பிறரை தூஷணை செய்தால், குறை செய்தால், அவரை அடித்து திருத்தினால் கூட தவறில்லை. பாபா ஒரு நாளும் வயலன்ஸ் சொல்றதில்லை. அவருடைய அஹிம்சை அவருடைய அஞ்சு தர்மங்கள்ல ஒன்று, சத்தியம் தர்மம் இருக்கிறதில்ல, அஹிம்சை ஒன்று. ஆனால் இந்த இடத்துல சொல்றார், எவராவது பிறரை தூஷணை செய்தால் அவரை அடித்து திருத்தினால் கூட தவறில்லை, ஏனெனில் அந்த குணத்தையே ஒழிக்க வேண்டும். இது எப்ப சொல்றார், அவருடைய பேர்த்டே 23rd நவம்பர் மாதம் 1987 அவருடைய பிறந்த தினத்தன்று செய்த சொற்பொழிவிலே அவர் இதை சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்றார், பிறரை பற்றி தூஷித்தோ கண்டனம் செய்தோ பேசுவது மிக கொடிய பாவ செயலாகும். இது ஒரு பெரிய நோய் போன்றது. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, மிகவும் கொடிய புற்று நோய் எனவே இதை கருத வேண்டும். பிறரை தூஷிப்பதனால் நம் அறிவு கெட்டு விடுகின்றது. மற்றவைய குறை சொல்லேக்க, கோயிலை குறை சொல்லுகிறார்கள், சபையை குறை சொல்லுகிறார்கள், அந்தனரை குறை சொல்லுகிறார்கள், சிவன் அடியாரை குறை சொல்லுகிறார்கள், எல்லாவற்றிலும் குறை சொல்லுவார்கள். இவரே அங்கே ஒரு கோயில் இருக்க, இங்கே ஒரு கோயில் தொடங்குறார். இவரே இப்படி கனகாசு கொடுத்து இந்த சபையை சமைத்திய கட்டுறார். இவரே அப்படி செய்கிறார். இவரே காசு வேண்டார். இவரே அப்படி எல்லாவற்றுக்கும் விமர்சனம் இருக்கின்றது. அப்ப சொல்லுகிறார், பிறரை தூஷிப்பதனால் நம் அறிவு கெட்டு விடுகின்றது. இதனால் நாம் அநேக பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். இதனால நிறைய ரிப்பர்கஷன்ஸ் இருக்குது. அவரே சொல்றார், இதனால் அநேக பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். இதை திருமந்திரத்துல கூட சொல்லுகிறார். திருமந்திரத்தில் சொல்றார், பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர். பத்தினி பெண்கள், பக்தர்கள், தத்துவ ஞானிகள், இவர்களுடைய சித்தம் ஆவி கலங்கும்படியாக, மனம் கலங்கும்படியாக செய்த சிதைவு செய்தவர்கள் அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும். ஒரு வருஷத்துல எல்லாம் அழிஞ்சுவோம், அவங்களோட உடம்பு அவங்களுடைய உடமை அவங்களோட உயிர் எல்லாம் அழிஞ்சுவோம், ஆண்டொன்றில் மாண்டிடும். அடுத்து சொல்றார், சத்தியம் இது சதானந்தி ஆணையே. இது சத்தியம், சதாசிவ நந்தியின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், இது சத்தியம். அதுக்கு மட்டும் அடுத்ததாக இன்னொரு படம் சொல்லுகின்றார், ஆண்டான் அடியார்க்கு விரோதிகள், ஆண்டவனுடைய அடியவர்களுக்கு விரோதிகளாக இருப்பவர்கள், ஆண்டவன் அடியவர் ஐயமே துண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர். ஆண்டவனுடைய அடியவர்களையும் ஐயமே துண்ணுற சன்னியாசிகளையும் மற்ற அடியவர்களையும் ஆண்டவனையும் வேண்டாது பேசினோர், தாம் தாம் விழுவது தாழ் நரகாகுமே, தாழ்ந்த நரகாகும். இதே ஆரம்பனார் சொல்லுகின்றார், இரண்டாவது சைவ வினாவிடையிலே சொல்லுகின்றார், 349 கேள்வியிலே, சிவ நிந்தை, சிவ குருவுக்கும் சிவனடியாருக்கும் செய்யத்தகாத குற்றங்கள் யாவை என்ற பொழுது அவர் சொன்னார், அவரை யாராயினும் நிந்திக்கும் பொழுது காதுகளை பொத்திக்கொண்டு அவ்விடத்தில் நின்று நீங்கி விடாது கேட்டுக் கொண்டிருத்தல். இப்படி யாராவது குறை சொல்லிக் கொள்ள அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கப்படாது. பெரிய பெரிய ஆக்கள் சபைகளுக்கு பின்னாடி அதை செய்திருக்கிறோம், இது எங்களுக்காக வேண்டியில்லை. ஆனால் இந்த உண்மைகளை, இந்த ஞான நூல்களை நாங்கள் படித்துக் கொண்டு வர இந்த குருமாருடைய, இந்த சபைகளுடைய, இந்த சமய தலைவர்களுடைய, இந்த போதகர்களுடைய தராதரமும் சிறக்கும். இதுக்கு ஒரு வழி, நாங்கள் இவற்றை படித்துக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் மக்களிடமிருந்துதானே வருகின்றார்கள், வானத்திலிருந்து இறங்கி வருகின்றார்கள். நாங்கள் படித்தால், எங்கள் பிள்ளைகளுக்கு இதை படிப்பித்தால் அந்த இது சிறக்கும். அப்படி இருந்தும் இந்த குருமார் ஆச்சாரியர்கள் பெரும் பாவங்கள் செய்தால் என்ன செய்கிறது என்று கேட்கிறேன். அதுக்கு கேள்வி இருக்குது, தான் வழிபட்டு வந்த ஆசாரியன் அல்லது குரு பெரு பாவங்களை செய்வானாயின் அவனை யாது செய்தல் வேண்டும்? சைவ வினாவிடை, இரண்டாம் சைவ வினாவிடை ஆர்மணாவளருடையது, 354 கேள்வி. அவர் சொல்லுகிறார், தான் பூசித்து வந்த சிவலிங்கம் அக்கினியானே பழுதுபடின் அதனை இகழாது மனநொந்து கைவிட்டு வேறொரு சிவலிங்கத்தை கை கொள்வது போல. நீங்க ஒரு சிவலிங்கம் வழிபட்டு வர்றீங்க, நெருப்பு பிடிச்சிட்டு வெடிச்சு போட்டு பழுதா போச்சு, என்ன செய்யறது? அந்த சிவலிங்கத்தை வெளியே விட்டு தண்ணீரை போடுவார்கள், விட்டுட்டு இன்னொரு சிவலிங்கம் எடுப்பது போல. தான் வழிபட்டு வந்த ஆசாரியன் சிவனிந்தை, சிவத்திரவிய அபகாரம், சிவனை நிந்த செய்கிறது, சிவனுடைய பொருள்களை அபகரிக்கிறது போன்ற செய்து பெரும் பாவங்கள் செய்து கெடுவானாயின் அவனை இகழாது, தூஷிக்கப்படாது, அவனை இகழாது, ஆனா மனன் நொந்து கைவிட்டு வேறொரு ஆசாரியனை அடைந்து வழிபடல் வேண்டும். இதுதான் அந்த முறைமை. ஆனபடியினாலே நாங்கள் குளிக்க போய் சேறு பூசிக்கொள்வது போல, நாங்கள் சிலவுகளை இந்த சபைகள், ஆலயங்கள் மற்றது இந்த பணிகளிலே போய் இந்த விஷயங்களை செய்து இன்னும் பாவங்களை தேடிக்கொள்ளுகின்றோம். அதுதான் சில வேடங்களில் சொல்லுவார்கள், சபைகளில் சிவத்தொண்டு செய்பவர்களுக்கு ஏன் அவர்களுடைய வீட்டிலே குடும்பத்திலே பிரச்சனை, ஏன் அவர்களுக்கு இப்படி நோய் வருகின்றது, ஏன் அவருடைய பிள்ளைகள் சரியா வருவதில்லை, இப்படிலாம் கேட்கிறார்கள் இல்லையா. அதுகளுக்கும் இந்த கோயில் வழிபாடு தீர்த்த தலையாத்திரை செய்து கொண்டு வருபவர்கள் ஏன் எங்களுக்கு கஷ்டம் தீரவில்லை, நோய் வருகின்றது என்பதற்கும் இதுதான் வழி. குளிக்க போய் சேறு பூசிக்கொள்வது போல எங்கள் அறியாமையினாலே, எங்கள் ஆப்தர்களுடைய ஞானிகளுடைய வாக்கியங்களையும் இந்த வேதாகம உண்மைகளையும் அறியாதபடியினாலே நாங்கள் இதை தவறுதலாக செய்து மீண்டும் மீண்டும் இடர்படுகின்றோம். இது சரியாக விளங்கிக் கொண்டு செய்தால் அது எங்களுடைய ஆத்ம நலனுக்கு மட்டுமல்லாது, எங்களுடைய லௌகிக நலனுக்கு நாங்கள் நல்லா இருக்கும், எங்களுடைய குடும்பங்கள் சிறக்கும், மற்றது தொழில்முறைகள் சிறக்கும், மனநலம் சிறக்கும், பிள்ளைகள் நன்றாக வருவார்கள், மற்றது ஆத்ம நலனும் கிட்டும். அதான் அந்த இதில் இருக்கின்றது.
1: நேயர்களே, நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதாவது மிகவும் குறுகிய நேரத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கு டாக்டர் அவர்கள் பதில் கூறுவார்கள். இணைப்பில் இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சுகரப்பாளரே.
1: வணக்கம் அலெக்சாண்டர்,
2: எப்படி?
1: நன்றாக இருக்கின்றேன்.
2: வணக்கம் டாக்டர் அவர்களே.
0: வணக்கம். வணக்கம்.
2: எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் இருக்கின்ற ஞானம் இன்னும் விருத்தி பெறுவதற்கு எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தர வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. உங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆசி அனுகிரகம் எங்களுக்கு பலமாக இருந்து எங்களை இதில் மேலும் ஊக்குவிக்க வேண்டும்.
2: கண்டிப்பாக அந்த இறைவன் என்றும் உங்களுக்கு நல்லொருள் புரிவார், கண்டிப்பாக புரிந்து ஆக வேண்டும்.
0: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். இது முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
2: உருத்ராட்சை எல்லாரும் அணியலாமா?
0: நல்ல ஒரு கேள்வி. உருத்ராட்சம் எல்லாரும் அணியலாமா என்பது, முதலாவதாக விதிமுறை, உருத்ராட்ச தாரணம் புரிபவர்கள் சிவ தீட்சை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த இது மச்ச மாமிசம் புசிப்பவர்களாக இருக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் ஆறுமுனாவுடைய சைவ வினாவிடையே மற்றது ஆகம நூல்களிலே இருக்கின்றன. அதாவது ஆறுமுனாவுடைய சைவ வினாவிடையிலே இரண்டாம் புஸ்தகத்திலே 165 வினாவில உருத்திராட்சம் தரித்தற்கு யோக்கியர் யார் யார் பார்க்கலாம் தரிக்கலாம் என்ற கேள்வி வருகின்றது. அதிலே அவருடைய விடை மதுபானமும் மாமிச போசனமும் இல்லாதவராய் ஆசாரமுடையவராய் உள்ளவர். இது அவருடைய விடை. அடுத்த கேள்வியும் அதேதான் வருகின்றது. உருத்திராட்சம் தரித்து கொண்டு மதுபானம் மாமிச போசனம் முதலியவை செய்தவர் யாது பெறுவர்? தப்பாது நரகத்தில் வீழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பர். இது வந்து இது விதி. அடுத்தது இது இந்த ஜெனரல் விதி என்று இருக்கின்றது. அடுத்ததாக இதுல என்ன இது விரித்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் பொதுவாக விதந்தோடுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். பராசர புராணம் என்று இருக்கின்றது. இந்த பராசர புராணத்திலே சொல்லுகிறார்கள், இந்த பராசர பகுனாம் ஜென்மநாமந்தே, இந்த பகுனாம் என்ற ஜென்மானந்தே என்றது பகவத்கீதையிலேயே ஒரு ஸ்லோகம் வருகின்றது. அநேக ஜென்மங்களிலே செய்கின்றது பகவத்கீதை ஸ்லோகம் அதேதான். இது பராசர புராணத்தில் பகுனாம் ஜென்மானந்தே மகாதேவ பிரசாதத ருத்ராட்சு தாரணாசத்த ஸ்வபாவ நைவ ஜாஜதே. சிவபெருமான் திருவருளாலே அநேக ஜென்மங்களின் இறுதியிலேதான் ஒருவனுக்கு ருத்ராட்சத்தை அணிவதில் ஒரு ஆசை வருகின்றது. அந்த ஆசை வர்றதே எத்தனையோ ஜென்மங்கள்ல செய்த புண்ணியம். அதே மாதிரியாக இதேதான் பகவத்கீதையிலையும் சொல்லுகிறார்கள், அநேக ஜென்ம சம்சித்தா சதோஜாதி பராங்கதி, அநேக ஜென்மங்களிலே செய்கின்ற நற்செயல்களின் பலனாகத்தான் ஒருவன் ஒரு நல்ல கதியை அடைகின்றான். சங்கராச்சாரியனும் அப்படித்தான் சொல்றார், கோடி கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலனின்னாகத்தான் ஒருவனுக்கு ஒரு இந்த ஞானத்திலே ஒரு இஷ்டம் ஒரு ஆசை வருகின்றதுனாலதான் இப்படி நாங்க இருந்து கதைக்கின்றோம், நீங்கள் இருந்து கேட்கின்றீர்கள். இதெல்லாம் எத்தனையோ ஜென்மங்களிலேயே செய்த கூடான கோடி ஜென்மங்களிலேயே செய்த புண்ணிய பலன், அந்த ஆசை வருவதும் அப்படித்தான். அப்படி இருக்கின்ற பொழுது அதை சொல்லுகிறார்கள், உருத்ராட்ச மரத்திலிருந்து உண்டான அந்த காத்து, மரம் இருக்குதான உருத்ராட்சி மரம், அந்த மரத்தில இருந்து உண்டான அந்த காத்து வாயு, அந்த காத்தால அடிபட்ட புட்கள் கூட பிறவியில மீண்டும் வராது, புண்ணிய உலகத்தை அடைகின்றன. இது கருட புராணத்தில் இருக்கு. சொல்லுவார்கள், ருத்ராட்ச தரு சம்போவா சம்பூத வாதபோத்பூத திருநான்யபி புண்ணியலோகம் கமிஷந்தி புனராபிருத்தி துர்லபம். திருப்பி வருவது துர்லபம், திருப்பி வருவதில்லை, மீண்டு வருவதில்லை, துர்லபம் என்றா வராது, புனராபிருத்தி புனரண்டா மீண்டும் மீண்டும் வருவதில்லை. அப்ப ருத்ராட்ச மரத்தில் இருந்த காத்துப்பட்ட புல்லு கூட திருப்பி வராது என்றால் எங்களை போல மனுஷரை சொல்லணுமோ? இதே இது ஸ்காந்த புராணத்திலேயும் இருக்குது. ஸ்காந்த புராணத்துல வெளிப்படையா சொல்லி இருக்கு, சுத்தனா இருந்தாலும் அசுத்தனா இருந்தாலும் உண்ணத்தகாதவற்றை உண்டவனா இருந்தாலும் மிலேச்சனா இருந்தாலும் சண்டாளனா இருந்தாலும் சமஸ்த பாவங்களோடு இசைந்தவனா இருந்தாலும் எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் அவன் ருத்ராட்ச தாரணத்தினால் ருத்ரனாகின்றான். வணிந்தாலே ருத்ரனாகின்றான். கழுத்தில் ருத்ராட்சம் காட்டப்பட்ட நாய் கூட இறக்கும் பொழுது உருத்திரத்துவத்தை அடைகின்றது. உருத்திர பதம் கிடைக்குது நாய்க்கு கூட. அதை மனிதர் முதலாயினோர் தரப்பில் அதை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இது ஸ்காந்த புராணம், ஸ்காந்த புராணத்திலே இருக்குது. அதே மாதிரி காலோத்தர ஆகமத்திலேயும் இதையே சொல்லுகிறார்கள், கழுத்திலே ருத்ராட்சம் கட்டப்பட்ட நாயும் இறக்கங்கால் ருத்ரபதத்தை அடைகின்றது என்று எங்களுடைய ஆகமங்கள் 28 ஆகமங்களில் உண்டான காலோத்தர ஆகமம் சொல்லுகின்றது. ஜ கண்டார்பிதருத்ராட்சோ ஸ்வானோபி மிருஜதே ஜதி ஜ ருத்ரபதமாப் நோதி கிம் புனர் மானுஷாதாய. கண்டமண்டா கழுத்து, கழுத்திலே ருத்ராட்சம் தரித்த நாய் கூட மிருஜதே ஜதி மறிக்கின்ற காலத்திலே ருத்ரபதமாப் நோதி ருத்ரபதத்தை அடைகின்றது. இது காலோத்தர ஆகமம். அப்ப இந்த நாய்கள் தாவரங்கள் விலங்குகள் கூட உருத்திரபதத்தை அடைகின்றன. அப்ப இந்த வழிகளிலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆசையும் இருந்து அந்த பக்குவம் இல்லையே என்ற பயமும் இருந்தால் உருத்திராட்சி தரித்துக் கொள்ளலாம். அந்த பக்குவம் தண்ட பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். தண்ணீர் இறங்கின பிறகு நீச்சல் வர்ற மாதிரி அது தன் பாட்டில் வரும். அந்த இந்த பக்குவத்தோட இதுதான் நியதி, இது வந்து இப்படி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருணை செய்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு தெரிஞ்சு கொண்டு செய்ய.
3: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

कथं वा त्वया दृष्टः किञ्च करे धृतकरतले किं पक्वजम्बो बलम् जिह्वायां निहितस्य दिग्धघुटिका वा कण्ठदेशे भृतः किन्ते नीलमणिर्विभूषितमयं शम्भो महात्मन्वदा नालं वा सकदेवदेव भवतः तदेव नतिर्वानुतिः सुपूजा वा स्मरणं कथा श्रवणमप्यालोकनं मादृशाम् स्वामिन्न स्वरदेवरानुसरण आयासेन किं लभ्यते का वा मुक्तिः इतः कुतो भवति चेत् किं प्रार्थनीयं तदा किं रूमस्तव साहसं वसुपते कस्यास्ति शम्भो भवत् धैर्यं चेदृशमात्मनस्ति चिरियं चान्यैः कथं लभ्यते भस्यद्देवगणं त्रसन्मुनिगणं नस्यत् प्रपञ्चं लयं पश्यन् निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान् शिवानन्द हरि परमेश्वरन ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அழகான ஒரு பிரகரணம். சாதாரணமாக ஆச்சாரியால் பண்ண பிரகரணத்தில் விசேஷமாக அத்வைத பாவங்கள் சாஸ்திர ரகசியங்கள் இருக்கும். இதில் அதோட கூட பக்தி வேற இருக்கு, அது விசேஷம். பக்தின்னா என்னது, பக்தி சாஸ்திரத்தினுடைய மதிப்பு என்ன, அது எப்படி உபயோகப்படுறது? விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தின்னு முதல்ல ஒரு மனுஷனுக்கு இருக்கவையானால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அறியாமலேயே அவனுக்கு ஞானத்துக்கு கொண்டு வந்து பகவானுடைய திருவடிகள் அவருடைய இதயத்தில் நிற்கும்படி பண்ணிவிடுமா? அப்படிப்பட்டதான பக்தி ரொம்ப அவசியம்னு சொல்லி மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் இவைகள்லாம் அவனுக்கு தாங்கக்கூடியதான திறமையை கொடுக்கறதும் பக்தி தான். அப்படிப்பட்டதான அந்த பக்தியை சொல்லிக்கொண்டு பக்திக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணினோமே, ஆனால் பகவானுடைய லீலைகளை கேட்கிறது, அதை கேட்க கேட்க மனசுல பக்தி வந்துடும். அப்படிப்பட்டதான் அந்த லீலைகளை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர ஆரம்பிச்சார். இந்த மூவலத்தையும் கொடுத்துருக்கின்றிருக்க கூடியதான ஒரு ஹாலாகல விஷமானது வந்தது, அந்த ஹாலாகல விஷத்தை பார்க்க உங்களுக்கு எப்படி தோணித்துனர்? சாதாரணமாக ஏதாவது இருக்கணும், அதை பார்க்கறதே ரொம்ப பயம். ஜனங்கள்லாம் ஓடிவிட்டா, அங்கே இருக்கிற எல்லோரும் ஓடினா, ஆனால் நீங்கள் மட்டும் நிற்கிறேல, அது எப்படி உங்களால் பார்க்க முடிஞ்சது? சகல அமராதி பயதா, சகல அமராதி பயதா, எல்லா தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் அரக்கர்களுக்கும் பயத்தை கொடுத்ததுன்னு. யாராவது ஒத்தராவது இருக்க முடியாதா? இல்லையே, எல்லாரும் ஓடிட்டாலே. அது வந்ததுமே அது வர்றதை பார்த்துவிட்டு இதை நின்று நம்ம யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்க முடியாதுங்கிற அபிப்பிராயத்துக்கு ஓடி போயிட்டா. அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு நடுவில் நீங்கள் மட்டும் எப்படி இந்த சுவேலா கதம் வா ஸ்வயா திருஷ்டா, அது எப்படி பார்த்தீர்கள்? நீங்கள் பார்க்கவே முடியாத மின்னல் முதல்ல பிரகாஷ்ந்து வருது, எல்லா விதமான பதார்த்தங்களையும் எரிச்சுண்டு வருது. அது வரும்பொழுதே எல்லாத்தையும் அப்படியே எரிஞ்சு தாக்கன்னு கீழே விழுது. அப்படி விழக்கூடியதான பதார்த்தங்களை எப்படி நீங்க பார்த்தீர்கள் முதல்ல, அதுவே சந்தேகமா இருக்கு. ஆனா பார்க்கறது இருக்கட்டும். கரே திருதே கரே திருதா கரதலே கிம் பக்வஜம்பூ பலம், அது என்ன சின்ன பழமா என்ன, ஒரு நாள் பழமா இது எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கல, அப்படியா அது அது எரிச்சுண்டுதான் வருது. பழமா இருந்தா கையில வச்சுக்கலாம், உள்ளங்கையில வச்சுக்கலாம், அது என்னடா உலகத்தை எரிச்சுண்டு வருதே, அது சின்ன உருண்டையா உருண்டைய கையில வச்சுட்டு இருக்கல, அது எப்படி சொல்லுங்க? அதுக்கு மேல ஜிக்வாயா சித்த குடிக்காவா கண்ட தேசே திரதா, பார்க்கறது முதல்ல ஒரு கட்டம், பார்த்த பிறகு அதை பிடிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பயங்கரமான வஸ்து, ஒரு சாதாரணமான ஒரு பூச்சியா வந்தேன்னா ஒன்று கத்தரா தவிர இன்னொருத்தருந்து எடுத்து போடணுமே தவிர இவன் தொட மாட்டேங்கிறான். சாதாரணமான ஒரு பூச்சி தான், அது ஒரு பேப்பர் எடுத்து அவங்க தூக்கி போடலாமோ இல்லையோ அதுக்கு பயம் அவனுக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் அதை பார்க்கறதே பயமா, பார்த்த வேற கையில் வேற வச்சுட்டுருக்க, கையில் தொடுறது மட்டும் இல்லை அப்படி தட்டி விடுறது இல்லை, கையில் எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டுருக்க. உங்களுக்கு பயமே படலையே நீங்கள், அது எப்படி வந்து? உலகமெல்லாம் பயப்படும் பொழுது உங்களுக்கு பயமில்லாத நிலை எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒரு சின்ன பழமா என்ன, ஒரு நாலு பழமா இது கையில் வச்சுட்டுருக்க, உள்ளங்கையில் வேற வச்சுட்டுருக்கல, அது வேற தெரியலையே. கிம் சக்கரே திருதக்கரதலே கிம் பக்வஜம்பூ பலம், அதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு பிறகுனா அதை வாயில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பேர் பயப்படுறான். ஆயுர்வேத மருந்து
அது என்னடா அது அது கசகமோ என்ன பண்றதோ அதெல்லாம் நெய்யில வேற குழைச்சி வச்சிருக்கான். அதுல நாக்கில் விட்டுக்கிறதுக்கு பத்து தான் பயப்படுறான், என்ன ஆகுமோ என்னமோ, நேற்று சாப்பிட்டதுனா வாயில வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாளோ இல்லையா? அது எப்படி நீங்க விழுங்கிட்டு பிள்ளை அதை எடுத்து வாயில் போட்டு இருக்கல, எப்படி சொல்லுங்க? ஜிக்வாயம் குட்டிக்காவா, அது என்ன சித்தால் கொடுத்ததான ஒரு மருந்து அது, அது எப்படி ஒரு சின்ன மாத்திரை மாதிரினா எல்லாம் வாயில் போட்டு இருக்கிற சந்தோஷமாக தெரியலையே சுவாமி. கையில் வச்சுக்கிறதே ரொம்ப பயம், அதெல்லாம் வாயில் வர போட்டு இருக்க சாதாரணமாக ரொம்ப பேர் பயந்தா வாயில் போட்டுக்க மாட்டான், என்ன ஆகுமோ என்னமோன்ட்டு. அப்படியும் வாயில் போட்டுனாலும் அது யாராவது பார்க்காலும் கீழே தொப்பிடலான்னு பார்ப்பாளே தவிர அது விழுங்கிறதும் ரொம்ப கட்டணம். அது வேற நீங்க என்ன விழுங்காம கழுத்திலேயே வச்சுருக்கள். கண்டதே சேதா கிம் தே நீலமணி விபூஷணம், அது என்ன அழகான அழகு கொடுக்கக்கூடியதான ஆபரணம்னு நினைச்சிட்டு இருக்கேளா? விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த ஜனங்களை காப்பாற்றணும் எனக்குடையதான எண்ணத்தை தவிர அவர் ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு இது வந்தாலும் பரவாயில்லை, நான் தாங்கிக் கொள்வேன்னு எந்த கருணையோடு நீங்க பண்ணினீர்கள் பரமேஸ்வர அப்படின்னு அந்த நீலகண்ட சரித்திரத்தை நமக்கு சொன்னார். அந்த நீலகண்ட லீல அதை ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். அதற்கு பிறகு இந்த முக்தின்னு சொல்லிட்டு இருக்கல, முக்திக்கு உபாயம் பகவத் சேவைத்தான். பகவத் சேவையை பண்ணினோமையானால் பகவான் சந்தோஷப்படுத்தப்பட்டு நமக்கு என்ன பண்றார், நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை அகற்றி வைக்கிறார். பாபங்களை அகற்றினதுனே நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இத்தனால் ஏதோ ஸ்தோத்திரம் படிச்சுட்டு அப்படியே இருந்தோம், இப்ப பகவானுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும், உண்மை என்னன்னு புரியணும் அப்படின்னு நம்ம மனசு போறது. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வரணுமையானால் ஈஸ்வரன் அனுப்புகிறார் காரணம். அது வரைக்கும் நம்ம ஏதோ கோயிலுக்கு போறது நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு ஏதோ பிரசாதம் சாப்பிட்றதுன்னு இருந்தோம். இது போல பல நாட்கள் இருந்து இருந்து அதுக்கு பிறகு என்ன ஆறுது, நமக்கு ஆத்ம தத்துவத்தை அறியணும்னு ஆசைப்படுது. அதுக்கு தகுந்தாவால பகவான் என்ன பண்றார், ஒரு குருவை நமக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறார். தேவ ஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர் பவே ஸ்வயம், குரு ரூபமாக வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில சேர்றார். அது பிறகு என்ன, தாரயதி தான் சம்சார துக்கர்ணவாது, இந்த ரொம்ப கோரமான இந்த சம்சாரம் எனக்கூடியதான துன்பம் இருக்கு, இந்த கடல் இருக்கு, இந்த கடலை அக்கறை சேர்த்து வைக்கிறார். ஆகையால் அந்த பகவானுடைய சேவையானது ரொம்ப முக்கியம். பக்தியானது முக்திக்கு நெருங்கின சாதனம். அந்த பக்திக்காக பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது இங்க சொல்ற, நீல் நலம் வாசுகிரதேவ தேவ பவதா சேவா ந திருவா ஸ்னுதி பூஜா வா ஸ்மரணம் கதா சிரவணம் அப்பியாலோகனம் மாதிரசாம் சுவாமின் அஸ்திர தேவதானுசரணாத்மேனகே கிம் லப்யதே கிம் வா முக்தி இதக்குதோ பவதி சேத் கிம் பிரார்த்தனீயம் ததா. ஹே பரமேஸ்வர, சரலோக தரணியனாக இருக்காயே, எல்லா உலகத்தையும் படைக்கிறவனும் காப்பாத்துறவனும் அழிக்கிறவனும் தாங்கள் தானே, எல்லாம் உங்க கையில இருக்க, அப்படிப்பட்டதான தாங்கள் உங்களுக்கு சகரதேவ பவத சேவா. என்னைக்காவது ஒரு மனுஷன் பகவானை நம்பி அவருக்கு ஒரு சேவை பண்ணினான்னு அது போதும். சகரதேவா, ஏதோ ஒரு சமயத்துல எப்பவும் பண்ணணும்னு சொல்லல, ஒரு தரம் பண்ணினேன்னா தானா உங்க மனசு ஓடி வரும். முதல் முதல்ல பகவான் இடத்துல திரும்பறதா கஷ்டம். இந்த மனசை அந்த பக்கம் திரும்பித்துனா ருச்சி கண்ட போன, ஒரே ஒரு நாள் உங்க காலத்துல பால் பார்த்து எடுத்துன்னு வச்சுங்களேன், சுவையை பார்த்து எடுத்துன்னு போனேன், அதுக்கான ஏதோ ஒரு ஐயா வந்து சேர்ந்துடும். அது அதுக்கு தெரியும், இவ்வாத்துல போனையே மூடி வைக்காம திறந்து வச்சிருக்கா, கரெக்டா நம்ம போய் குடிச்சுடலாம் அப்படி. அதனா அது வந்து குடிக்கிறது உங்களுக்கு சத்தமே தெரியாது, போறப்பத்தான் பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டு போகணும், நான் வந்துட்டு போனேன்ட்டு. விவகாரம் என்ன, அது மாதிரி அந்த பூனை எப்படி தெரியாம வருதோ அதே போல உங்க மனசும் ஒரு தரம் அதுக்கு வழக்கப்பட்டிருந்தேயானால், இந்த சுகத்தை அறிந்ததேயானால், ஏன்னா இந்த மனசு எப்பொழுதும் கொண்டளித்துட்டே இருக்கு, அதுக்கு அந்த அருமை தெரியல. வெயில்ல போயிட்டே இருந்தேன்னா பீச்சுல வெயில்ல போக வேண்டிய செருப்பு இல்லாம போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருந்தேயானால், அது போனிடையானால் அப்பதான் நிழல்ல எப்படி சௌக்கியமா இருக்காது. அந்த நிழல்ல வர்றதுன்னா வெயில்ல கொஞ்சம் நடக்கணும், நடுவு வெயில அப்படியே கால் கொதிக்கிற போல இருக்கல, ஒரு பத்து அடி வச்சா போறோம் அந்த நிழலை கண்டு ஓடுவேள். அது மாதிரி இந்த மனசு எப்பொழுதும் வெயில் மாதிரி தப்பிச்சுண்டு இருக்க மனுஷியலுக்கு. அப்ப தப்பிச்சுட்டு இருக்கக்கூடியதான் இந்த மனசு இருக்க பார்த்தால அதுக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கிடைச்சதுனால மனசு அந்த பக்கம் தான் ஓடும்.
இப்ப அந்த பக்கம் போகாம இருக்கா மனுஷால், அதனால அவளுக்கு விஷயமே தெரியல. ஒரு 10 நிமிஷம் அந்த மனசு சாந்தி அடைஞ்சதையானால் அதுக்கப்புறம் அவ இத விட்டு போக மாட்டா. அப்படி சக்கரதேவ தேவ பவத சேவா நதிர்வானுதி, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றதோ இல்ல உங்களை ஸ்தோத்திரம் பண்றதோ பூஜாவா ஸ்மரணம், அதுக்கு மேல பூஜை. இப்ப பாரு, பகவான நினைக்கிறது ஒண்ணு, பகவானுக்கு சேவை பண்றேன் நினைக்கிறேன்னு ஒண்ணு, அவர் கால நமஸ்காரம் பண்றது, பரமேஸ்வரன் அவர் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றதோ இல்ல அவரை துதிக்கிறதோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பூஜாவா பகவான பூஜை பண்றது. இவைகள்லாம் சாதாரணமாக நான் சொல்றதெல்லாம் இதுவரைக்கும் பிசிக்கல் ஆக்ஷன், ஸ்தூல சரீரத்தில் செய்யக்கூடியதான செயல்கள். பகவானுக்கு கிட்ட போறது, பகவானை பார்க்கறது, பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, பகவானை வாயால துதிக்கிறது, பகவானுக்கு புஷ்பத்தினால பூஜை பண்றது, இது பண்ணலாம். ஏன்னா சாதாரணமாக மனுஷன் பிசிக்கலாக கொஞ்சம் காரியங்களை பண்ணலாம், ஸ்தூல சரீரத்தில் பூத உடல்ல சில காரியங்கள் பண்ணலாம், ஆனா மனசை நிகிரகம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனசுல பகவானை தியானம் பண்றதுன்னு அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். மனசானது என்ன பண்றதுன்னு, அது எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தவிர மீது எல்லா பதார்த்தத்தையும் நினைக்கிறது. எப்ப கண்ணை மூடினாலும் நமக்கு அந்த எதை நினைக்கிறோமோ அதை தவிர மற்ற பதார்த்தங்களை பார்க்கணும் எனக்குடையதான நினைக்கணும்னு மனசு ஓடுறது இல்லை பக்கத்துலேயும். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வந்தது ஸ்மரணம். முன்னால பண்றதெல்லாம் ஸ்தூல சரீரத்தினால செய்யக்கூடியது, அது 4 பேர் பண்ணிட்டே இருந்தா அவன் நடுவில் இருக்கிற நம்மளும் சேர்ந்து பண்ணிட்டோம் வெக்கம் இல்லாமல். தனியா நீங்க போனாதான் பயம். கோவிலுக்கு போனேன்னு வச்சோம், எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க, நம்மளும் நமஸ்காரம் பண்றேன், ஏன்னா யாரும் நம்மளை தனியா பார்க்க மாட்டான். அதே மாதிரி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, நீங்களும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தேன், என்ன ஸ்லோகம் சொன்னா எல்லாம் சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் நீங்க. இல்ல எல்லாரும் புஷ்பத்தை கையில கொடுத்தா அந்த புஷ்பத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பண்ணலாம். ஆனா மனசுல நமஸ்கார பகவான தியானம் பண்ணுன்னு எப்படி சார் பண்றது? கண்ணை மூடிண்டா வேற என்னென்னமோன்னா ஞாபகம் வருது. பகவானை தவிர யாரை தியானம் பண்ணுமோ அப்படி அவரை தவிர மீது எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஐடியாஸும் வருது, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக பூஜாவா ஸ்மரணம். அதுக்கு மேல இந்த ஸ்மரணத்துக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியது என்ன, பகவானை தியானம் பண்ணணுமே, ஆனால் எப்படி தியானம் பண்ணுவேன், பகவான் எப்படி இருக்கார், அவருடைய ஸ்வரூபம் என்ன, அவருடைய என்னென்ன ஆபரணங்களை வச்சுட்டு இருக்காரு, என்ன ஆயுதங்களை கையேந்து இருக்காரு, எப்படி இருந்துட்டு இருக்கார், இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் எல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியாது. சிவன ஸ்மரணம் பண்ண லிங்கம் தான் தெரிகிறது, வரணும் தெரியலையேன்னா இல்ல அவருடைய மகிமை நமக்கு தெரியும், அந்த மகிமை எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோமையானால், அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, கதாசிரவணம். பகவானுடைய கதையை கேட்கணும், அவருடைய லீலைகளை கேட்கணும். அந்த லீலைகளை ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தோமையானால் நம்ம மனசு நம்ம அறியாமலேயே அங்கே போய் நின்றுடுறது. பகவான் அப்ப கண்ணை மூடிட்டு இருக்கும்பொழுது பகவானுடைய ஸ்வரூபம் கண்ணுக்கு, ஓஹோ இப்படி சொன்னார் இல்லையா, கழுத்துல கருப்பா இருக்குன்னு சொன்னார் அல்லவா, அவர் தான் விசேஷமாக இவைகள்லாம் அறிந்தாரமே, இவ்வளவு பதார்த்தத்தையும் பண்ணினாரமே, ஏன்னா விஷத்தை குடிச்சாராமே, உலகத்துக்கு சேவை பண்ணினாரமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அவைகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் கஜதர்மாம்பர

சொல்றோம், சொன்னா கூட அது மனசுல நிக்க மாட்டேங்குது. ஆனா கண்ணால நேர பார்த்தோம்னா ஓஹோ இப்படித்தான் இருக்கா அப்படின்னு. முக்கண்ணன்னு மூணாவது கண்ணு இருக்குன்னு இங்க இருக்கு, ஏதோ நெஞ்சில் இருக்குன்னு கீழே இருக்கா, மேல இருக்கா, ரெண்டு கண்ணுக்கு நடுவுல இருக்கா, இவைகள்லாம் நமக்கு தெரியாது. அப்பப்ப சந்தேகம் வரும். ஆனா விவகாரம் என்ன, ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தேன்னா ஓஹோ இப்படித்தான் இருக்கா, ரெண்டு கண்ணு ஹரிசாண்டலா இருக்கு, ஒரு கண்ணு மேல நிக்கிறா போல இருக்கு. இந்த ஸ்வரூபம்லாம் நேரம் ஆக்சுவலா அந்த ஸ்வரூபத்தை ஒரு பொம்மையோ இது ஒண்ணு பார்த்தா தான் புரியும். அப்படி அந்த ஸ்வரூபத்தை அடுத்தது பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், அவருக்கு புஷ்பங்களை கொண்டு வந்து கொடுத்து அவர் இடத்த சுத்தி பண்ணி இப்படி எல்லாம் பண்றதுங்கிறது ஒரு நிலை. பிறகு அவருக்கு நமஸ்காரம் பண்றது, அவருடைய ஸ்தோத்திரங்களை படிக்கிறது, அவருக்கு கையால புஷ்பங்களை போட்டு அவருக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் பண்ணி பூஜை பண்றது, இது வரைக்கும் ஒரு செட் பூஜை பண்றது இருக்கட்டும். இதுக்கு அடுத்ததாக ஹையர் லெவல் சாதனம் என்னது, மனசுல பகவான தியானம் பண்றது. இந்த மனசுல தியானம் பண்றதுங்கிறது ரொம்ப பலத்தை, சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த மனசுல தானே எல்லா துன்பங்களும் இருக்கு. உங்களுக்கு வரக்கூடியதான துன்பமோ இன்பமோ எல்லாமே மனசுல தான் வருது. மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். மனசு தூங்கிவிட்டே மனசு வேலை செய்யல, அப்ப ஏதாவது அனுபவிக்கிறடோ, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஆனா ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிற, நிம்மதியா தூங்கினேன் சார் அப்படிங்கிற. ஆனா வெறுமன தூங்கின்ற கேள் படுத்துன்ற கேள மனசு மட்டும் இங்கே இங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கு, ஏதோ யோஜனை பண்ணிட்டு இருக்கு. தூங்கினாலும் எவ்வளவு தூங்கினாலும் நமக்கு அந்த தூங்கினதான ஒரு சந்தோஷம், படுத்துன்றதான திருப்தி இல்லை. ஸோ அந்த மனசை கம்ப்ளீட்டா ஒடுங்கி போகணும், அப்பதான் நிஜமான ஒரு திருப்தி. அப்ப இதனால என்ன தெரிகிறது, மனசு இருக்கும் பொழுது கவலை இருக்கு, மனசு இல்லாத பொழுது கவலை இல்லை. ஸோ கவலைக்கு இருப்பிடம் இதுன்னா மனசு. அந்த மனசை நீங்க கம்ப்ளீட்டா வேண்டான்னு விட்டுற முடியல சார். ஏன்னா மனசினால்தான் மற்ற எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறத எல்லாத்தையும் அறியறதே மனசு தானே. மனசு வேண்டான்னு விட்டுருங்களேன், விட்டுற முடியுமா? அது உங்களை விடாது, பிசாச்சு பிடிச்சுண்டா போல. அதுவா என்னைக்கு விட்டு போறதோ அப்பதான் விட்டு போலாம், நீ போனா போகாதுன்னு. அப்ப அந்த மனசை எப்படித்தான் நிகிரகம் பண்றது, மனசை எப்படித்தான் சரியான வழிக்கு கொண்டு வர்றது, அதுவா அந்த மனசுக்கு சும்மா இருன்னு சொல்லாதையும் வேற ஒரு பொருளை கொடுங்க. எந்த பொருளை, அந்த பரமேஸ்வரன் கொடுங்க. ஸ்மரணம், பகவான் நாமாவை ஸ்மரணம் பண்ணுங்க, பகவானுடைய உருவத்தை அதையே நனைங்க. நினைக்கிறது சார் அங்க என்ன சார் இருக்கு, பகவான நினைங்கிறாள் என்னத்தை நினைக்கிறது, ரெண்டு நிமிஷம் தானே ஒரு தான் அது மேல வராது. அதுக்காக தான் கதா சிரவணம், அவர் என்னென்ன லீலைகள் பண்ணினார் அந்த கதைகள்லாம் கேட்டுருக்கும். ஒரே கதையா இருந்தாலும் பல பேர் சொல்லும் பொழுது பல சுவையா இருக்கும். ராமாயணம் எத்தனை தரம் கேட்டிருக்காள் நீங்க? நம்ம ஊர்ல ராமாயணம் பாரதம் தெரியாத வியக்தி உண்டோ? கிடையாது. சின்ன இப்ப மாடனா இருக்கிறவளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆனா விவகாரம் என்ன, ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கேட்கறோமே, எதனால கேட்கிறோம், அது கேட்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதே வழியே பகவானுடைய நாமாவை கேட்க கேட்க அந்த கதைகள்லாம் கேட்க மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கதாசிரவணம் அடுத்தது, அந்த கதைகள் என்ன பண்றது, நமக்கு அதை மட்டும் சொல்லல, பக்தியை உண்டு பண்றது. பகவான் இடத்துல சேர்க்கறது உங்க மனசை, இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்க கூடியதான மனசை பகவானை கொண்டு வந்து சேர்க்கறது. கதாசிரவணம் அப்யாலோகனம் மாதிரசாம், எங்க போன்ற வாழ்களுக்கு சாதாரண வியக்திகளுக்கு என்ன, மகர்ஷிகள்லாம் இருக்கா, அவளுக்கு ஒரு தரம் சொன்ன போறோம், காதால கேட்ட மாத்திரத்தினாலேயே அவ தியானம் பண்ண சாமர்த்தியம் இருக்க. நமக்கு காதால கேட்ட எத்தனை தரம் கேட்டாலும் மனசு நிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொம்ப ஓடி போயிடுது. உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல நம்ம மனசு ஓடி ஓடி அங்கேத்தான் வழக்கம் இருக்க. அது என்னாச்சோ இது என்னாச்சோ அதை பத்தி கவனிக்க வேண்டாமா, இப்படியே ஓடுறதே தவிர மனசை நிறுத்தி பகவானை பார்க்கணுங்கிற வழக்கம் நமக்கு இல்லை. நம்ம மனசுக்கு அது நினைச்சா அந்த பக்கம் ஓடுறது, ஜலம் மேல இருந்து கீழே தானா ஓடி வந்துடும் சார். கீழே இருக்கிற ஜலத்தை மேல கொண்டு போறதா ரொம்ப சிரமம், மோட்டர் போடணும், அப்பதான் கீழே இருந்து மேல போகும். வேற சக்தி கொடுத்தா தான் ஜலம் மேல போகுமே தவிர மேல இருக்கிற ஜலத்தை கொட்டி நீள தானா ஓடி வர்றதுன்னு. அதே போல நம்ம மனசு என்ன இருக்கு, லௌகிகமான விஷயங்களுக்குள்ள தானா ஓடுறது. அதை ஓடாத நிறுத்தறதுக்கோ அல்லது அங்கேருந்து கொண்டு வந்து பகவானத்தை நிறுத்த வைக்கிறதுக்கோ அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் வேணும். அந்த எஃபர்ட்டுக்காகத்தான் பகவான் கதையை கேட்கணும். கதா சிரவணம் அப்பி ஆலோகனம், எப்போ அது பகவானுடைய படத்திலையோ அல்லது கோவில்லையோ அவருடைய அலங்காரத்தையோ. உங்களால் பகவானை கோவிலில் போய் பார்க்க முடியாதுங்கிறத பகவானே அலங்காரம் பண்ணிட்டு தெருவில் வரார்.

0: பவனி வரார், அப்பாவது பார்க்கலாமோ இல்லையோ. எவ்வளவு கருணாமூர்த்தியா இருந்து கொண்டு ஜனங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இவரை யாரு கோவிலுக்கு பண்ண முடியலையோ அவளும் என்ன பார்க்கணும். அதுக்காகத்தான் அலங்காரம் பண்ணி கொண்டு வர்றார். சாதாரணமா வர்றதில்ல அவர், அலங்காரத்தோட மேல தாளங்களோட முன்னால வேத கோஷம் பின்னால ஆகம கோஷங்கள் இவைகளோட வராது. எதுக்கு? அப்பாவது நீங்க பாப்பிடும். இந்த ஸ்வரூபம் ஒரு தரம் பார்த்தீங்கன்னா அந்த மனசுல தியானம் பண்ணலாமோன்னு. அதுக்காக தான் ஸ்மரணம் அப்பியாலோகனம் மாதிரிதான் சுவாமின்னு அஸ்திர தேவதானுசரணால் சரணாயாசேன கிம் லப்யதே. இப்படி உங்களிடத்த தியானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் உண்டு. ஆனா மற்ற தேவதைகள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, எத்தனையோ 33 கோடி தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகள்லாம் நினைச்சு அவளுக்கு நம்ம அந்த தேவதைகளை பின்புடர்ந்த ஆயாசத்தினால ஒரு லாபம் இல்லை. என்ன, எந்த தேவதையை பார்க்கணுமே என்ன ப்ரொசீஜர் தான். ஆனா எத்தனையோ தேவ விஸ்வ தேவாள் இருக்கா, அப்படி நிறைய தேவதைகள்லாம் இருக்கா. அவள என்ன, அவள அஸ்திரம்னு எப்பொழுதும் இருக்கணும்னு இல்லை. மனுஷியால் எப்படியோ அப்படியோ தேவதைகள் தான். தேவதைகளுக்கு கூட நாம் என்னமோ சொல்றோம், தேவதைகள் ரொம்ப நாள் வாழறாட்டு, நம்மளை விட ரொம்ப நாள் வாழறா. ஆனா தேவலோகத்துல போன வாழ கூட ஒரு நாளைக்கு திரும்பி வர வேண்டியதுதான். கிருணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி. யாராவது இந்த ஊர்ல புண்ணியம் பண்ணினேள், அந்த ஊர்ல பிறந்தே, அவ்வளவுதான். இப்படி மானிட பிறவி மற்ற பிறவிகளோட வசத்தையும் நமக்கு தெரியறது, நம்ம அதை யூஸ் பண்ணல தெரியறதோ இல்லையா. ரோட்ல இருக்கக்கூடியதான பசுமாடு நாய் இப்படிப்பட்டதான பிறவிகளோட மானிட பிறவி வசத்தை தானே. உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, ஏதோ ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்கிறேள், யோஜனை பண்றேள், நாளைக்கு என்ன என்று யோஜனை பண்ணி அதுக்கு தகுந்ததான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கேள். இவைகளால ஏதாவது பண்ண முடியறதா ஒரு பசுமாட்டுக்கு? இல்ல அந்த பசுமாட்டை கட்டினவன் வாங்கினவன் என்ன பண்றான், கட்டி போடுறான் ராத்திரி. அது பாட்டுக்கு அது இஷ்டமா போக முடியாது. நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்புறீள், எப்பாவது வரேள். உங்களுக்கு ஒரு சுவாதந்திரம் உண்டு. இந்த சுவாதந்திரம் மற்ற பிராணிகள் இருக்கா பாருங்க. எப்பவுமே அதுக்கு வாழ்க்கையில சிரமம்தான். எப்ப யார் அடிச்சு விடுவாளோ யார் கொண்டு விடுவாளோ ஒரு பயம் தான் உங்களுக்கு. அப்படி இல்லையே, கதவு பூட்டு போட்டுட்டு இன்சைட் லாக் பண்ணிட்டு ஆனந்தமா தூங்குறேன். அப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. இந்த ஒரு தைரியமோ ஒரு பயம் இல்லாததான ஒரு நிலையோ இவைகள் நம்ம முன்னால எப்படி பாத்துக்கணும்னோ நம்ம குடும்பம்னோ இவைகள்லாம் இவனுக்குத்தான் இருக்க, மானிட பிறவியிலத்தான் இருக்க, மற்ற பிராணிகளுக்கு இல்லை. ஆனா இதை விட ஒசத்தியான ஒரு நிலை சொர்க்க லோகத்துல இருக்க. அவளுக்கு எப்படி எப்ப எது வேணுமோ அடையலாம், சந்தேகமே இல்லை. காமதேனு இருக்கு, கல்ப விருட்சங்கள் இருக்கு, அந்த விருட்சத்தை கீழே இருந்து எனக்கு இது வேணும்னு நினைச்சா நிச்சயமா கிடைக்கும். அப்படி ஒரு ஊர், ஆனந்தமான ஒரு ஊர். ஆனா என்ன, அந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, நீங்க எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. இந்த ஊர்ல நமக்கும் தெரியாதோ இல்லையோ, எப்ப மரணம்னு தெரியாது. ஆனா ஒரு குத்து மதிப்பா வச்சுட்டு இருக்கோம், இத்தனை நாளா இருப்போம். அப்படி மனுஷன் சாதாரணமா 50 வயசு வரைக்கும் மரணத்தை பத்தி யோஜனை பண்றதே இல்லை. அவனுக்கு சம்சார வாழ்க்கை சுகம் அவைகள்லயே போயிட்டே இருக்கு. 50 வயசு ஆனப்பறம் கொஞ்சம் ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு முன் வந்தது. மாடிப்படுகிட்டேன்னா கால் வலிக்கிறது, அப்பதான் ஆரம்பிக்கிறான் என்னடா இதுன்னு. அதுக்கான டாக்டர் கிட்ட போனா ரொம்ப சீரியஸா அது ஆயிடுது இது ஆயிடுது, பிபி ஜாஸ்தி ஆயிடுது. அவரு ஒரு அஸ்திரம் வச்சுட்டு இருக்கான், பிபின்னு ஒரு அஸ்திரம். இது மரண பரியந்தம் சாவட்ட போட்டுட்டே இருக்கணும் சார், டெய்லி மாத்திரை கால சாயங்காலம் மாத்ரா பலம் சாமதம் தானா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுதுன்னு அது என்னாச்சு, சுகருங்கிறோம். இப்படியே ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னடாச்சுன்னு, ஓஹோ என்ன எப்ப மரணம் வரும் தெரியலையே. ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம சரீரத்துல பலம் குறைஞ்சி போறது. இப்ப குறைஞ்சி போகும் பொழுதே நம்ம யோஜனை பண்ண வேண்டாமா, அடுத்த பிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு. அது பண்றது இல்லை. சோ விவகாரம் என்ன, இதுக்கு மேலதான் பயம்னு ஒண்ணு வருது. இந்த பயம்னு வந்தா ஒரு நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம்னு ஒரு ஐடியா வேற வருது இவனுக்கு. என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போவோம், சவன பிராசம் சாப்பிடுவோம். அதுல விவகாரம் என்னன்னா ரெண்டு, வியாதி வந்த பிறகு சாப்பிடுறதுக்கு மருந்துன்னு பேர், வியாதி வரத்துக்கு முன்னாலேயே டானிக் சாப்பிடுறது பார்த்தீங்களா, இதுக்கு ரசாயனம்னு பேர். ரசாயனம்னு என்ன அர்த்தம், வியாதி வரத்துக்கு முன்னாலே வியாதியை விரட்டுறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடியதான பதார்த்தங்களுக்கு ரசாயனம்னு பேர். வியாதி வந்த பிறகு அந்த வியாதி நம்மளை விட்டு போறதுக்கு நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு ஔஷதம்னு பேர். இப்படி ஔஷத சேவையும் பண்ணிட்டு இருக்கோம், ரசாயனமும் பண்ணிட்டு இருக்கோம், டானிக்கும் சாப்பிட்றோம், அதே சமயத்தில் வந்த பிறகு மெடிசனும் சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட தள்ளணும்னு பார்க்குறோம். அப்படி ஏதாவது வந்து ஒரு ஆப்ரேஷனாவது பண்ணுங்க சாருங்கிறோம். எல்லாம் பண்ணி உயிரோட இருக்கணும். இதை பார்த்தா போறாதான், இந்த டாக்டர் சொன்னா போற அளவுக்கு தான். அதுக்கப்புறம் பிறந்த நாள் வந்தது நாள் ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம், ஒரு தீர்க்காயுசுக்காக ஒரு ஹோமம், அப்படி எத்தனை வயசானாலும் அதை பண்ணிக்கணும். அதை பண்ணினா ஒரு திருப்தி. நவகிரக ஹோமம் ஒரு கிரகமும் என்ன ஒன்றும் தப்பித்தமே பண்ணப்படாது. நீங்கள் பண்ணினதான அட்டுழியமெல்லாம் அது அப்படியே இருக்க, ஆனால் பகவான் மட்டும் என்னை ஒன்றும் பண்ணப்படாது. நவகிரகங்கள் என்னை காப்பாற்றணும். என்னன்னாத்தான் இருக்கு, ஆனால் அதுக்கு தகுந்தாப்பில் நாம் நடத்துக்கல. அவ்வளோதான். இப்படி இந்த மனுஷனுக்கு மரண பயம் இருக்க பத்தலா, இது செட் ஆகிடுது. பயத்தினாலேயே பிராணம் போகிறது சார். விவகாரம் ஏதாவது வந்துருந்தா என்ன ஆகுமோ ஆகுமோ போயிடுவோமோ போயிடுவோங்கிற பயத்தினால்தான் போறது. என்றைக்கோ ஒரு நாள் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்கு இருந்து நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு இன்னைக்காரியம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு ஒரு பயம் ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னா ரைட் போயிட்டுறது. ஆனால் தேவதைகளுக்கு என்னென்ன அங்கேயும் இந்த நோட்டீஸ் பீரியட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கர்மா முடிஞ்சிருத்துன்னா எப்படி டெய்லி பேங்க்ல வித்ரா பண்ணே இருந்தேன்னா ஏடிஎம்ல ஒரு நாள் கேட்டதுல வராது, என்னடா அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லைன்னு வந்துடும். அதே மாதிரி தான் அங்கேயும் அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா அனுப்பிச்சுட்ருவோம். இப்போ விவகாரம் என்னாச்சுன்னார், இங்க என்னடான்னார், பிராணம் போனா நாலு பேருக்கு தெரியும், அங்க யாருக்குமே தெரியாதுன்னு. ஏன், அவன் அவன் லோகத்துல இருக்கான், எது வேணுமோ அதை காமதே என்ன போயிட்டு கல்பருங்க அலைஞ்சுட்டு இருக்கான். இங்க எங்கடா சேர்ந்தார், ஏதோ இருந்தார் போயிட்டார், அவ்வளவுதான் விவகாரம். ஏன் தூர் போனாரோ எந்த மூலையில இருக்காரோ விடல. இப்ப அவளுக்கும் அனித்தியமான தேவதைகளை நம்ம நாடினோமையானால் நமக்கு பலன் எப்படி வரும்? நிச்சயமாக சாஸ்வதமாக எல்லாம் போனாலும் இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் இவர் இருக்கார். இப்படிப்பட்டதான தெய்வங்களை விட்டுவிட்ட தேவ கணங்களை யாராரையோ நம்ம பிரார்த்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நமக்கு ஏதாவது லாபம் வரப்போறதா? கிம்வா சுவாமின் அத்திர தேவதா அனுசரணம், எத்தனையோ தேவதைகளும் அந்த தேவதைகளை அனுசரிச்சு என்ன பிரயோஜனம்? அவளே சாஸ்வதமா இருக்க போறதில்லை. அவ இருந்தாள்னா ஓஹோ இது பண்ணலாம்னு சொல்லலாம், ஆனா அவளுக்கே சாஸ்வதத்துவம் இல்லையே, எப்ப விழுந்துருவாளும் தெரியலையே. ஆகியல்கே தேவதானுசரண ஆயாதேன, அதுலயும் ஏதாவது உங்களை விட சுலபமா அடைஞ்சு பண்ணலாமா? பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும்னா ரொம்ப நாள் தபஸ் பண்ணணும் சார், ரொம்ப சிரமம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் இந்த தேவதைகள்னா அப்பப்போ பள்ளத்தை கொடுத்துட்றேன், ஆகையா கடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிற இடம் அதுவும் இல்லை. இதுக்கு எவ்வளோ சிரமம் பண்ணுமோ அதை விட 100 மடங்கு அங்கே ஜாஸ்தி. ஆனால் ஜனங்கள்லாம் ஓடுறாளே, சுவாமின் அஸ்திர தேவத அனுசரண ஆயாசே எனக்கும் லப்யதே காவா முக்தி, இதை விட வேற முக்தி வரப்போறதாப்பா. முக்தின்னா என்னது? அது முதல்ல
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
3: நமோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹ்ருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சூர்ணாதி பிண்டி பாவஹேது குணஹ ஸ்னேஹ ஜல மாத்திர விருத்தி. அப்போ சூர்ணத்தை பொடிய வந்து பவுடரை வந்து பிண்டமாக்கக்கூடியது, பிண்டமாக்கக்கூடியதுனா ரெண்டு அணு ரெண்டு பொடி துகளை ஒன்னு சேர்க்கக்கூடிய அந்த சக்திக்கு பேரு ஸ்னேகம். சூர்ணம், சூர்ணம்னு சொல்லிச்சுன்னா பிண்டம். ததேவ ஆரிர் எஸ்ய மிருத்திகாதே. அப்போ அந்த பிண்டத்துக்கு முன்னிலை தான் சூர்ணம், பிண்டத்துக்கு முன்னிலை. களி களிமண் பொடி மண்ணு. ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவக, இல்லாட்டி மாவுன்னு வச்சுக்கலாம். மாவு. ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவ, அந்த சூர்ணமானது எதுக்கு ஆதியா இருந்து எது பிண்டி பாவம் ஆறுதோ, பிண்டி பாவம் ஆறுதோ அந்த களிமண்ணிலிருந்து அது மாவுல இருந்து அது பிசையப்பட்ட அந்த நிலையில தண்ணி ஊத்தி கலந்த உடனே பேசப்பட்ட நிலையில இருந்தாரோ அது சயோக விசேஷம். அந்த பிண்டி பாவங்கிறதுக்கு பேர் என்ன, சயோக விசேஷம். பிண்டி பாவம் ரெண்டு சேர்றது அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷல் வகையான சேர்க்கை. அதனால சயோகத்துல சேர்க்காம ஸ்னேகம்னு தனியா சொல்றாங்க இங்க. தஸ்ய ஹேது நிமித்த காரணம் ஸ்னேகம் இருக்கிறத. அப்படி அந்த ரெண்டு மாவும் சேர்றதுக்கான நிமித்த காரணத்துக்கு பேரு ஸ்னேகம். காலாவதி வியாப்தி வாரணாய குணபதம் சூர்ணாதி சூர்ண ஆதிஹி. சூர்ணாதின்னு சொல்லி சொன்னா சூர்ண ஆதி எஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு சூர்ணாதி பிண்டி பாவகா ஹேத்து குணகன்னு சொல்லி சொல்லிருக்கு. குணம்னு சொல்லாம என்ன ஆகும், குணம்னு சொல்லாம சூர்ணாதிக்கு பிண்டி பாவத்துக்கு காரணம் காலமும் தான், எல்லாத்துக்கும் காரணம் காலம். அப்போ ஜன்யானாம் ஜனகக்காலக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்யானாம் ஜனகக்காலக ஜெகதாமாஸ்ரயோ மதஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஜன்யானம் ஜனக காலக, என்னென்னலாம் ஜன்யமாறுதோ சிருஷ்டி ஆறுதோ அதுக்கெல்லாம் ஜனகமானது காலம் தான். அதெல்லாம் அதற்கெல்லாம் உண்டாறது காரணமா இருக்கிறது காலம். காலிக சம்பந்தத்தோட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால ஸ்னேகிக்கேத்த காலத்துல ரூபாதவதி வியாபிவாரணாய பிண்டி பாவேதி சூர்ணாதி பிண்டி பாவ அப்படின்னு சொல்லி சொல்லாம சூர்ணாதி ஹேத்து குண அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபத்துல வந்துடும். அதனால பிண்டி பாவ ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. சூர்ண பதம் ஸ்பஷ்டார்த்தம். பிண்டி பாவ ஹேத்து குண அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். பிண்டி பாவ ஹேத்து குண அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். சூர்ணாதின்னு எதுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னா சூர்ணமானது பிண்டி பாவத்துக்கும் தெளிவா இருக்கிறதுக்கோசரம். சூர்ணாதிக்கு வேற எந்த காரணமும் இல்ல, தெளிவா இருக்கிறதுக்கோசரம். ரொம்ப தெளிவா இருக்கிறதான லட்சணத்தோட தாத்பரியமே, பரீட்சையோட தாத்பரியமே லட்சணத்தை தெளிவாக்குறதுனா அதனால காதுனால செவியினால கேட்கக்கூடிய குணமானது சப்தம்னு வேறு. அந்த சப்தமானது ஆகாசத்துல மாத்திரம் இருக்குன்னா சப்த குணகம் ஆகாசம் சொல்லியாச்சு. இந்த சப்தம்ங்கிற குணமுடையது ஆகாசம். அது ரெண்டு வகைப்படுறது, துவன்யாத்மகம் வர்ணாத்மக சேதி. துவன்யாத்மகமாகவும் வர்ணாத்மகமாகவும் துவன்யாத்மகம்னு சொல்லி வேரி முதலியது வேரி மிருதங்கம் முதலியதுலாம் துவன்யாத்மகம் தெளிவில்லாத ஆனா ஒரு ஒரு ஒரு சப்தம் வர்றது அது துவனி. அதே மாதிரி தெளிவான ஒரு பேச்சு பேசும்போது அந்த பேச்சோட சப்தத்தோட தெளிவு உண்டாடுறது, அதோட அர்த்தமானது அர்த்தம் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி அது வந்து ரெண்டாவது வகை வர்ணாத்மகம்னு சொல்லிட்டு. சப்தத்தை அதிப்பிராப்தி வாரணாய குணபத குணைதி. சப்தத்துல சப்தத்துவம் இருக்கு, அந்த சப்தத்துவத்துல போயிடும் லட்சணம். சப்தத்துக்கு பண்ண போன லட்சணம் சப்தத்துவத்துக்கும் போகும், அதிவியாப்தி ஆகிடும். அதனால குணம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ரூபாதிவாரணாய ஸ்ரோத்ர கிராஹ்யேதி. ரூபாதிக்கு ரூபம் முதலிய மற்ற இடத்துக்கெல்லாம் போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் இல்லாட்டி கிராஹ்ய குணகன்னு சொல்லிச்சுன்னா ரூபமும் கிராஹ்யம் தான், அதனால அங்க போயிடக்கூடாதுன்னு ஸ்ரோத்ர மாத்திர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. வஸ்துதஸ்து ஸ்ரோத்தோத்பன்ன சப்தஸ்தி ஏவ ஸ்ரோத்ர கிராஹ்யத்வேன தத் பின்னே அதிவியாப்தி வாரணாய ஸ்ரோத்ர கிராஹ்ய ஜாதி மத்வே தாத்பர்யாத் குணபத பதம் அனுபாதையும் ஏவ. வஸ்துதஸ்து உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னா சப்தஸ்தி ஏவ ஸ்ரோத்ர கிராஹ்யத்தேன காதுனால உண்டு பண்ணக்கூடிய காது நெருங்கி காதோட சம்பந்தப்பட்டு உண்டாகக்கூடிய சப்தத்தினாலதான் அந்த சப்தம் மாத்திரம் தான் காதுனால கிரகிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலையினால தத் பின்னி அதிவியாப்தி வாரணாய அதிலிருந்து வேறுபட்டது அப்படின்றத அதிலிருந்து வேறுபட்டதான உள்ள விஷயத்தெல்லாம் நீக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்ணீங்க குணம் அப்படிங்கிற பதத்தை சொன்னீங்க அதுக்கு அதுக்கோசரம் அப்படின்னு அது அவசியமே இல்ல. ஏன்னா ஸ்ரோத்ர கிராஹ்ய ஜாதி மத்வே தாத்பர்யா ஸ்ரோத்ர அது என்னத்துக்கு ஸ்ரோத்ர கிராஹ்ய ஜாதி மத்வே ஸ்ரோத்ரத்தினால கிரகிக்கப்படக்கூடிய ஜாதி என்னது சப்தம். அதனால குணபதம் தேவையே இல்ல, ஸ்ரோத்ரத்தினால மட்டும்தான் கிரகிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஸ்ரோத்ரத்துவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சர்வ விவகார ஏற்று குணோ புத்தி ஞானம் சாத் விதா ஸ்மிருதி அனுபவிச்ச எல்லா விவகாரத்துக்கும் காரணமான விஷயத்துக்கு பேரு குணத்துக்கு பேரு புத்தி. அந்த புத்தியானதுதான் ஞானம், புத்திக்கு லட்சணம் இது. சர்வே புத்தி லட்சணமாக சர்வேதி சர்வே அது ரெண்டு வகை ஸ்மிருதி அனுபவம்னு சொல்லிட்டு சர்வேயே விவகாராக ஆஹார விகாராதய தேசாம் ஏது புத்தி வித்தியாச எல்லாரும் என்னென்ன விவகாரமான செய்யறோமோ விவகாரம்னு சொல்லி சொன்னா சாப்பிடுறது தூங்குறது கொல்றது வர்றது போறது எல்லாமே விவகாரம் தான். அப்போ அந்த விவகாரத்துக்கான காரணம் என்னது புத்தி. தண்டாதி வாரணாய சர்வ விவகாரி தண்டத்திலிருந்து நிராகரணம் பண்றதுக்கு வந்து சர்வ விவகாரம்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்டம்ங்கிறது என்ன விவகாரம் பண்றது, பானி பிடிக்கிற விவகாரத்துக்கு மாத்திரம்தான். பானி பிடிக்கிறதும் அந்த கம்பு சுத்துறதுக்கும் எல்லா விவகாரத்துக்கும் பானி பிடிக்கிற முழு முதல்ல இந்த களிமண் கொண்டு வர்றது இந்த எல்லா விவகாரத்துக்கும் காரணம் புத்தி. ஆனா கம்பு பானை பிடிக்கிறதுக்கு மாத்திரம்தான், சக்கரத்தை சுத்தத்துக்கு மாத்திரம்தான், சக்கர சுத்திர விவகாரத்துக்கு மாத்திரம்தான் காரணம். அதனால அதுல நிராகரணம் ஆயிடுறது. காலாதிவாரணாய அசாதாரணி பதம் தேயும் காலத்துல இந்த அதிவியாப்தி ஆயிடும் ஜன்யானம் ஜனக காலக அப்படிங்கறதுனால. அதனால என்ன பண்ணணும், நீங்க அதுல நிராகரணம் பண்றதுக்கோசரம் நீங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்ல, அசாதாரண ஹேத்துகோ அசாதாரண காரணம்னு சொல்லி கொடுக்கணும். புத்திஹே சாங்கிய அபிமத திரவியத்துவ நிராசனாய குண இது. சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க, புத்திய குணம்னு ஏத்துக்கிறாங்க. அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் திரவியம் ஏத்துக்கிறாங்க அவங்க சாங்கியர்கள். அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் அப்படின்னு தெளிவாக்குறதுக்கோசரம் சொல்லப்பட்டது. ஹேதுர் குணோ புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. குணம்னு சொல்லா மட்டும்னா திரவியமாக வாய்ப்பு இருக்கு, ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு திரவியம் அப்படின்னு. எப்பி இங்க நம்ம குணத்தோட டைட்டில் தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அதனால நமக்கு அந்த சந்தேகம் வராது. முன்னாடியும் குணம் பின்னாடியும் குணம், அதனால நடுலையும் குணத்தை பத்தி தான் பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு வந்துடும். இருந்தாலும் தனியா எடுத்து பேசி எடுத்து பார்த்து பேசினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சந்தேகம் வரும், திரவியமா குணமா அப்படின்ட்டு. அந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, சாங்கிய மதத்துல இத திரவியமா ஒத்துக்கிறாங்க, புத்திய திரவியமா ஒத்துக்கிறாங்க. அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கோசரம் நாம என்ன பண்ணணும், குணம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. அப்போ ஸ்மிருதி அனுபவம்னு ரெண்டு வகையான ஞானத்தன்மை இருக்கு. அப்போ என்னது அது, ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம், சம்ஸ்காரத்தினால மாத்திரம், சம்ஸ்காரம்னா நம்மள என்ன பதிவுகள்னால மாத்திரம் நமக்கு உண்டாகிற ஞானத்துக்கு பேரு ஸ்மிருதி அப்படின்ட்டு. யாயா யாயா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாய பிரகாரம் இந்த ஸ்மிருதியானது முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால உண்டாகிறது. முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால நமக்கு என்ன பதிவு உண்டா, என்ன பதிவுனால நமக்கு ஸ்மிருதியானு எழுறது. எல்லா ஸ்மிருதியும் என்ன பதிவுனால, இந்த மாதிரியான அனுபவத்தோட என்ன பதிவுனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா சில ஸ்மிருதிகள் சில ஸ்மிருதிகள் நமக்கு தோன்றது நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணது இல்ல, போன ஜென்மத்துல பண்ணிருப்போமா இருக்கும். ஏன்னா ஜென்மத்தை நம்ம இங்கேயும் ஒத்துக்கிறோம், சாங்கியர்களும் தார்க்கிகர்களும் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்கிறோம். ஏன்னா மங்களாச்சாரத்திலேயே அதை பத்தி பேசிட்டோம் நம்ம. பூர்வ ஜென்மத்துல பண்ண சமங்கலாச்சாரத்தோட காரணமா இந்த ஜென்மத்துல அவன் இந்த கிரந்தத்தை எழுதும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னுட்டு. அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்தை ஒத்துக்கிறோம் ஒண்ணு, ரெண்டு இந்த ஜென்மத்திலேயே நாம செஞ்ச அனுபவமானது ஓவர்லாப் ஆறதுனால சில ஸ்மிருதிகள் வரும், தெளிவில்லாத ஸ்மிருதி உண்டாகும் சில சமயம். அந்த ஸ்மிருதிகள் வந்து அதான் பின்னாடி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஸ்மிருதியும் கூட ரெண்டு வகையாது, அதுவும் யதார்த்தம் யதார்த்தம் ஆயிடும் அப்படின்னுட்டு. சம்ஸ்கார துவம்சி அதிவியாப்தி வாரண ஞானமிதி. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு லட்சணம். சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம்னு சொல்லாம பாருங்க, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஞானம்னு அந்த பதத்தை விட்டுட்டேன் நானு. இப்ப என்ன ஆகும், சம்ஸ்காரத்தினால மட்டுமே உண்டாருது என்னது, சம்ஸ்கார துவம்சமும் கூட. சம்ஸ்காரம் தோன்றது, சம்ஸ்காரம் நிலைப்படுறது, சம்ஸ்காரம் நாசமாறுது. இந்த சம்ஸ்காரம் நாசமானது எதுனால, சம்ஸ்காரம் தோன்றினதுனாலதான். சம்ஸ்காரத்தினால மாத்திரம்தான் சம்ஸ்காரம் நாசமானது உண்டாக முடியும். அதனால லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. புரியுதா, லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, ஆனா லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. ஏன்னா சம்ஸ்கார துவம்சமும் சம்ஸ்காரத்தினாலதான் உண்டாருது. அதனால என்ன பண்ணணும், நீங்க ஞானம் அப்படின்னு ஒரு பதத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஞானம் ஸ்மிருதின்னு சொல்லி சொல்லிட்டானா, அனுபவி அதிவியாப்தி வாரணே சம்ஸ்கார ஜன்யமிதி. ஞானம் ஸ்மிருதின்னு சொல்லி சொல்லிட்டானா என்ன ஆகும், அனுபவத்துல போயிடும் லட்சணம், அதுவும் அனுபவமும் ஞானம் தான். அப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணணும், நீங்க சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்றத கொடுக்கணும். ததாபி பிரத்யபிஜ்ஞாய அதிவியாப்தி வாரணாய சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்தம் விஷய வியக்ஷணீயம் கிவக்ஷணியம் வியக்ஷணியம். ததாபி பிரத்யபிஜ்ஞாயம் அதிவியாப்தி வாரண, பிரத்யபிஜ்ஞா ஞானத்துல அதாவது நினைவு கூறுறது, ஒரு விஷயத்த நாம அனுபவம் பண்ணிருக்கோம், அனுபவம் பண்ணினதை நினைவு கூறுறது வந்து பிரத்யபிஜ்ஞா அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த பிரத்யபிஜ்ஞா நம்மளுடைய இயல்பு, அதை பத்தி நம்ம நினைவு கூறுறது, அந்த ஸ்மரணத்துக்கு பேரு பிரத்யபிஜ்ஞா, அந்த அனுபவத்துக்கு பேரு ஸ்மரணமான அனுபவம் அது. அதுக்கு அதுல வந்து லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவக்ஷணியம் அது அந்த கொடுக்கணும். ஏன்னா பிரத்யபிஜாவான நம்மளுடைய இயல்பு நம்ம நினைவு கூறுறது அப்படிங்கறதுனால அது வந்து சம்ஸ்கார மாத்திரத்தினால உண்டாறது இல்ல. பிரத்யபிஜா வந்து அங்க சைவ சித்தாந்தத்துல பிரத்யபிஜா தர்ஷனம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, பிரத்யபிஜா தர்ஷனம். அவங்களுடைய சாஸ்திரமே பிரத்யபிஜா சாஸ்திரம் தான் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தை. பிரத்யபிஜா தர்ஷனம், திரிக் தர்ஷனம், இந்த மாதிரி பல பேர் இருக்கு அவங்களோட சாஸ்திரத்துக்கு. அந்த பிரத்யபிஜா தர்ஷனம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய இயல்பு என்ன, சிவம். அந்த சிவன் நான் மறந்துட்டேன், ஆணவ மலம் கர்ம மலம்னு பல வகையான மலத்தை சொல்லுவான். இந்த மலத்தினால கர்ம மலம்னா கர்ம மலம், கர்மம் ஆணவம் இந்த மாதிரி மலத்தினால அஜ்ஞானத்தினால நான் என்னுடைய இயல்பை மறந்துட்டேன், என்னுடைய இயல்பை நான் நினைவு கூறுறதுக்கு பேர் பிரத்யபிஜா. அது சம்ஸ்காரத்தினால உண்டானது இல்லை, ஏற்கனவே அந்த அனுபவமானது இருக்கு. அந்த அனுபவமானது என்னுடைய இயல்பானது மறைக்கப்பட்டதா இருக்கு மலத்தினால, அது எனக்கு நினைவு கூறுது. அப்படிப்பட்ட ஜானம் பிரத்யபிஜா அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுல லட்சணம் போடணும் நீங்க சொல்றது. அதனால என்ன பண்ணணும், சம்ஸ்கார மாத்திர ஜன்யம்னு சொல்லணும். ஏன்னா பிரத்யபிஜாவானது சம்ஸ்காரத்தினால மாத்திரம் உண்டானதில்ல, சம்ஸ்காரத்தினால உண்டானதில்ல, அது உங்களுக்கு இயல்பு அது. அதனால குஜித்த சைவ பாட்ட, சில இடத்துல சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் தான் இருக்கு பாட்டம், சில இடத்துல சம்ஸ்கார ஜன்யம் அப்படின்னு இருக்கு. அதனால நச்சைவம் சதி அசம்பவ சசிய சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார்த்த சன்னிகர்ஷ அஜன்யார்த்தகத்வா. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி குடுக்கல மாத்திர பதம் குடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அசம்பவ தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சம்ஸ்கார ஜன்யமா இருந்தாலும் கூட சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார்த்த சன்னிகர்ஷ அஜன்யத்வா. சம்ஸ்கார ஜன்யமா இருக்கலாம் இது ஸ்மிருதியானது, ஆனா இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. அந்த ஸ்மிருதியானது இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறேன், பார்த்த உடனே எனக்கு நினைவானது தோன்றது, இது சம்ஸ்காரம். ஒரு விஷயத்த பார்த்து அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம் எனக்கு வரும் எப்பவுமே. என்னோட நினைவு எப்படி தூண்டுதோ ட்ரிகர் பண்ணப்படுறது, ஏதோ ஒரு விஷயத்தினால தூண்டப்படுறதா இருக்கு. ஆனா என்னுடைய இயல்பானது தூண்டப்படுறதா இல்ல, என்னுடைய இயல்பான அறிவு வந்து என்னால வேற என்னாலும் தூண்டப்பட்டதா இல்ல. அதனால அங்க லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சொல்ல வேண்டியது இருக்கு. தத்பின்னம் ஞானம் அனுபவ, அந்த அது அந்த சம்ஸ்காரத்திலிருந்து வேறுபட்டதான ஞானத்துக்கு பேரு அனுபவம். சத்விதாத்தி இது ரெண்டு வகை, யதார்த்த ஜானம் அசாயதார்த்த ஜானம் சொல்லிட்டு, யதார்த்த ஜானம் பிரம்மா யதார்த்த ஜானம் பிரம்மான் படிப்போம். இப்போ ததிதி ஸ்மிருதித்வ அவச்சின்ன பின்னம் இத்தியர்த்த தத்பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்மிருதியினால் வரையறுக்கப்பட்டது. ஸ்மிருதின்னு சொன்ன என்ன சொன்னோமோ அந்த ஸ்மிருதின்னு சொல்லப்பட்டதுனால வரையறுக்கப்பட்டதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ தத்பின்னம்ங்கிறதுக்கு லட்சணம் நீங்க ஒழுங்கான லட்சணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா தத்பின்னம் ஞானம் அனுபவ அனுபவம்னா என்ன தத்பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. நீங்க அனுபவத்துக்கு லட்சணம் இதை படிச்சுட்டு என்ன என்ன பண்ணுவீங்க, தத்பின்னம் ஞானம் அனுபவம். தத்பின்னம்னா தத்துல எது எதை நீ கிரகணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தெரியாது. தத் அப்படின்னா அதுல இருந்து வேறுபட்டது, அந்த அதுன்னா என்னது தெரியாது. அப்போ அதுன்னு சொல்லி சொன்னா ஸ்மிருதித்துவ அவச்சின்னம், ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது, ஸ்மிருதியினால் வரையறுக்கப்பட்டதிலிருந்து பின்னம் அப்படின்னு போ சொல்லணும். ஸ்மிருதி என்பது ஸ்மிருதித்தன்மை உடையதிலிருந்து ஸ்மிருதித்தன்மை உடையதிலிருந்து வேறுபட்டது அப்படின்னுட்டு ஸ்மிருதித்தால சின்ன பின்னம் இத்தியர்த்தம். தேன எத்தின் ஸ்மிருதி பின்னம் பின்னத்வசிய ஸ்மிருதோ சத்வே அப்படின்னா க்ஷதி. அப்போ அதனால ஸ்மிருதித்துவ அவச்சின்னம்னு சொல்லி சொன்னதுனால என்ன ஆறுது, எத்கிஞ்சு ஸ்மிருதி பின்னத்வசிய ஸ்மிருதௌ சத்வேபி. ஸ்மிருதி பின்னமா ஒரு ஸ்மிருதியானது இருந்தாலும் கூட அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. கடாத வதி வியாப்தி வாரணை ஞான விதி. கடப்படத்துல உங்களுக்கு தத் பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்ன தத் பின்னம் அனுபவம்னு சொல்லி சொன்னா பானையும் ஸ்மிருதிக்கு வேறுபட்டது, ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது என்னது பானையும் கூட. அதனால ஞானம் சொல்ல வேண்டியிருக்கு, ஞானம் பானை ஞானம் இல்ல. அதனால ஸ்மிருதி வாராய தத் பின்னம் இப்படி தத் பின்னம் இல்ல ஞானம் அனுபவம்னு மாத்திரம் சொல்லிட்டோம்னா ஸ்மிருதியில வந்துடும், ஸ்மிருதியும் ஞானம் தான், சம்ஸ்காரம் மாத்திர ஜென்யம் ஞானம். அதனால தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவ அப்படின்னு அர்த்தம். தத்பதி தத் பிரகாரக்கோ அனுபவ யதார்த்த யசாயம் கட இது ஞானம் சைவ பிரமாயிச்சதே. அப்போ அனுபவம் இப்படிப்பட்டது, அனுபவம் ரெண்டு வகை, யதார்த்தம் யதார்த்தம் சொல்லிட்டு இப்ப யதார்த்த அனுபவத்தை இங்க பாக்கிறோம், பின்னாடி யதார்த்த அனுபவத்தை பார்ப்போம். யதார்த்த அனுபவம்னு சொல்லி சொன்னா என்ன, தத்வதி தத் பிரகாரக்கோ ஞானம், ததுவதி தது பிரகாரக, ததுவதி அது போல, தத் பிரகாரக அது அந்த தன்மை உடையதாக இருப்பது, அது போல உள்ளதே அந்த தன்மை உடையதாக இருப்பதான ஞானத்துக்கு பேரு யதார்த்தம், அந்த அனுபவத்துக்கு பேரு யதார்த்த அனுபவம். பதக்கத்தியம் தத்பதி தத் பிரகாரம் எஸ் சத்ததா இத்தியர்த்த, அது போல இருக்கிறதுல அது அப்படிங்கிற புத்தியானது அதுதான் யதார்த்த ஜானம். தத்வது விசேஷவத் பிரகாரக இது யாவது, தத்வது விசேஷக தத்வத் விசேஷக தத் பிரகாரக இது. அப்போ தத்வத் விசேஷக இது வந்து தத்வதி தத் பிரகாரக அப்படின்னு சொல்லி சொன்னதுல வந்து நியாய பாஷையை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தத்வத் தத் பிரகாரகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானே புரிஞ்சு போயிடும். இருந்தாலும் நியாயக்காரன் என்ன சொல்லுவான், ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும், அதே சமயத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும். அதுக்கோசரம் என்ன பண்ணுவான், தத் விசேஷக தத் விசேஷக தத் விசேஷக்கனா அந்த விசேஷத்தன்மை உடையதான, ஏன்னா விஷயம் வந்து விசேஷத்தன்மையுடையது, அந்த விசேஷத்தன்மையுடையதானதாக தத் பிரகாரகம் அப்படிப்பட்டதான ஞானத்துக்கு பேர் அனுபவம்னு சொல்லி சொல்லுவான். ஸ்மிருதி வாரணைய அனுபவிதி, ஸ்மிருதியிலிருந்து நிராகரணம் பண்றதுக்கோசரம் அனுபவம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அயதார்த்த அனுபவ வாரணாய தத்வதி, அயதார்த்த ஜானம் அதத்வது, தத்வது இல்ல அதத்வது தத் பிரகாரக்கோ, அதாவது அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டது இல்லாததான புத்திக்கு அயதார்த்தம் சொல்லுவோம், அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டதான புத்திக்கு பேரு யதார்த்தம்னு சொல்லுவோம். அதனால அதுல நிராகரிக்கிறதும் தத்வத் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. நிர்விகல்பி அதிவியாதி வாரணை தத் பிரகாரக்கி, தத்வதி அப்படின்னு சொல்லி சொன்னா பத்திரம் போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா தத் பிரகாரகன்னு சொன்னது காரணம் என்ன, நிர்விகல்பம் தத்வதி அப்படியே இருக்கிறது. அதனால நிர்விகல்பகத்துல விசேஷம் எதுவுமே இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு அதுல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தத் பிரகாரகம் அப்படின்னு சொல்லிட்டு. தத் அபாவதி தத் பிரகாரக்கோ அனுபவ யதார்த்த, தத் அபாவதி தத் பிரகாரக்கோ அனுபவ, தத் அபாவதி தத் அதத்வதி அப்படின்னு சொல்லி சொன்ன, அதாவது அது இல்லாததில் சத் பிரகாரக அது என்ற ஞானத்துக்கு பேர் அயதார்த்தம். வெள்ளி இல்லாததில் சிப்பியில் வெள்ளி என்ற ஞானத்துக்கு அயதார்த்த ஞானம் சொல்லுவாங்க. இதுதான் பிரமா அப்படின்னு சொல்லி சொல்றது. தது அபாவு அவத்து, அதான் திருப்பியும் நியாய பாஷத்தை கொண்டு வராங்க. தது அபாவ தது அபாவதி அப்படின்றது என்னது? தது அபாவது விசேஷிக்க தத் பிரகாரக்கோ அனுபவ அயதார்த்த அனுபவம் இத்தியர்த்த நியாய பாஷையில சொல்லிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. யதா சுக்தோ இதம் ரஜதம் இது ஞானம். சுக்தியில சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற ஞானத்துக்கு பேரு அயதார்த்த ஞானம். அயதார்த்த ஸ்மிருதி வாரணாய அனுபவ இத்தி. ஏன்னா ஸ்மிருதியிலையும் கூட யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதியும் ரெண்டு வகை இருக்கு. அதனால அந்த அயதார்த்த ஸ்மிருதியில லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸ்மிருதி அனுபவம் இல்ல, அதனால யதார்த்த அனுபவ அதிவியாப்தி வாரணாய தத் அபாவதி இதி. தத் வதி தத் பிரகாரக்கோ அனுபவ அப்படின்னு சொல்லி சொன்னது யதார்த்தம். அதனால தத் வதியில போகாம இருக்கிறதுக்கோசரம் அதத் வதி தத் அபாவதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நிர்விகல்ப வாரணாய தத் பிரகாரக இதி. தத் பிரகாரகம் முன்னாடி நிர்விகல்பத்தை சொல்லிட்டோம், அதே நிர்விகல்பகம். அப்படிப்பட்டது அந்த விசேஷங்கள் உடையதான அந்த சிறப்புகள் உடையதான அறிவு, அதுக்கு பேரு தத் பிரகாரகம். யதார்த்த அனுபவ சத்ருவிதக. இந்த யதார்த்த அனுபவமானது நாலு வகை. பிரத்யக்ஷ அனுமதி உம்மிதி சாப்த பேதாத். இந்த யதார்த்த அனுபவமான ஞானமானது நாலு வகை. பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம் அப்படின்ற இதுதான் நாம ஒத்துக்கிற பிரமாணங்கள். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான பிரமாணங்கள் ஒத்துக்கிறோம். சில பேர் அதிகமான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க, சில பேர் கம்மியான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க. அதனால இங்க நாலு பிரமாணம் நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய பிரமாணம் எத்தனை? நாலு அப்படிங்கறத தெளிவு பண்றதுக்கோசம் சொல்லியிருக்கு. எப்படி? யதார்த்த அனுபவ பிரத்யக்ஷம் இவ பிரமாயினி சார்வாக்காக பதக்கத்துக்கு சொல்லியிருக்கு. பிரத்யக்ஷம் மாத்திரம் தான் பிரமா அப்படின்னு சொல்லி சார்வாக்கர்கள் ஒத்துக்கிறாங்க. சார்வாக்கங்களுக்கு இது தவிர வேற பிரமா இல்ல, பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் பிரமா. அவன் பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் பிரமான்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு இடத்துல அவன் அனுமானத்தை கையாண்டுறான், ஒரு இடத்துல பல இடத்துல அனுமானத்தை கையாண்டுறான். ஒண்ணும் இல்ல, ஒரு கதை சொல்லுவேன். ஏதாவது நீ வந்து இந்த மாடு வெட்டி போடுறியே யாகத்துல, அந்த மாடு கொலை இல்லையா, மாட்டை வெட்டது கொலை இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? மாடை ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டு, மீமாம்சகன் சொல்றான், மாட சொர்க்கத்துக்கு அமிச்சுட்டு பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாடை வெட்டுறேன், அதோட பிராணனை சொர்க்கத்துக்கு அமிச்சுட்டா நான் மாட வெட்டுறேன் அப்படிமா. அப்போ உங்க அப்பாவை நீ வெட்டலாமே அப்படிங்கிறான். உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லையா உனக்கு? உங்க அப்பாவை நீ வெட்டலாமே அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? மாடு சொர்க்கம் போகும் என்றால் உங்க அப்பாவை நீ வெட்டலாமே, மாடு வெட்டுற மாதிரி அனுமானம் வந்துருத்துங்க. அனுமானம் வந்துருத்து, நீ அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா அனுமானத்தை பிரயோகம் பண்ற. சார்வாக்குங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி, சும்மா அனுபவிச்சா மாத்திரம் போதும், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது. ரிணம் கிருத்வா கிருஹம் பிபேத் வஸ்தி பூததயஸ்ய புனராகமனம் குதஹ அப்படிமா. கடன் வாங்கியாவது நெய்ய குடி, சந்தோஷமா இரு. ஏன்னா ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, புண்ணிய பாவத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னா நீ திரும்பி வர போறது இல்ல, அதனால புண்ணிய பாவத்தை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறும் அனுபவத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருக்கான். அதனால பிரத்யட்சம் மாத்திரம் தான் அவனுக்கு பிரமாணம். சரி, ரெண்டாவது அனுமதி அபிதி காணாத பௌத்தாக. காணாத பௌத்தர்கள் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க? வைசேஷிகர்களும் பௌத்தர்களும் ஒரு செக்ஷன் ஆஃப் வைசேஷிகர்கள். அனுமானமும் கூட பிரமாணம், அனுமதியும் கூட பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உபமிதி அபிதி நையாயிக ஏகதேசின. உபமிதியும் கூட உபமானத்தையும் கூட சில நையாயிக்கர்கள், நையாயிக்கர்கள்ல ஒரு பட்சத்துக்காரங்க உபமிதியும் பிரமாணம், மூணு பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. சாப்தம் அபிதி நையாயிக்காக. ஆனா ப்ராப்பர் நையாயிக்கர்கள் என்ன பண்றாங்க? சப்தத்தையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க, சாப்த பிரமாணமா ஒத்துக்கிறாங்க அதையும். ஆர்சாபத்திரபீதி பிராபாகராக. பிராபாகர மீமாம்சகர்கள், பிராபாகர மீமாம்சகர்கள் குரு மதம்னு சொல்லப்படுறது. அப்படி மீமாம்சையில ரெண்டு மதம், ஒன்னு குரு மதமான பிராபாகர மதம், இன்னொன்னு குமாரில பட்டர் பாட்ட மதம். அப்படி பிரபாகர பிராபாகர சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அவங்க? அர்சாபத்தியும் பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. அடுத்தது அனுபலப்தி. அனுபலப்திகோ அபிதி பாட்ட வேதாந்தினோ. அனுபலப்தியும் கூட பிரமாணமா பட்ட மதத்துக்காரங்களும் வேதாந்த மதத்துக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. சாம்பவிகம் சாம்பவிக ஐதிக்கோ அபிதி பௌராணிக்காக. பௌராணிகர்கள் என்ன சொல்றாங்க? சம்பவம் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தையும், அதே மாதிரி ஐதிஹ்யம் இத்திஹாசத்தினால சொல்லப்பட்ட ஐதிஹ்யம் ஐதிஹ்யம்னு சொல்லிட்டு அதையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க. சேஷ்டிகோ அபீதி தாந்திரிகாக. சேஷ்டாவும் கூட அப்படின்ட்டு தாந்திரிகர்கள் ஒத்துக்கிறாங்க. ஏதேஷாம் மதே ஸ்வரசம் சம்பாவிய தஸ்ய சாத்துருவித்யம் தர்சிதம். இந்த மாதிரி பல வகையான மதங்கள் இருக்கு. எல்லாரும் ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு பிரமாணம் ஏத்துக்கிறாங்க. இந்த பிரமாணத்தினால இந்த பிரமாணத்திலிருந்து வேறுபடுத்துறதுக்கோசரம் நாலு பிரமாணம் ஏத்துக்கிறோம் நம்ம அப்படின்றத காமிக்கிறாங்க. பட் நாலு பிரமாணம் தானே ஏத்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் எட்டு பத்து நிறைய பேர் நிறைய ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் இதுல அடக்கிட முடியும். அதனால நாலு மாத்திரமே பிரமாணம், நாலு மாத்திரமே போதும். அவங்க எல்லாம் தெரியாம புரியாததுனால அந்த பிரமாணத்தோட தன்மை அனுமானம்னா என்னன்னு புரியாம அர்த்தாபத்தையும் புதுசா ஒண்ணும் உப்மானமும் புதுசா ஒண்ணும் ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, உப்மானமும் அனுமானம் தான், அதனால அதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரும் ஒன்னு ஒண்ணு பேசுவாங்க. நமக்கு இங்க உப்மானம் அனுமானம் இல்லை அப்படின்னு வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கோசம் உப்மானம் அனுமானம் சொல்லி ரெண்டு வகை, அர்த்தாபத்தியோ உப்மானமோ அர்த்தாபத்தியே அனுமானமா ஏத்துருவாங்க. அனுபலத்திய நம்ம இங்க ஏத்துக்கிறது இல்ல, அனுபலப்தி சப்த பிரமாணம் அப்படிங்கறதுல கொண்டு வந்துருவாங்க இல்ல பிரத்யட்ச பிரமாணத்துல கொண்டு வந்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க பானை இல்ல அப்படின்றது காதுனால கேக்குற, நீ இல்லன்னு தெரிஞ்சுக்கிறேன், இல்லாட்டி பானை இல்லங்கிறத நீ கண்ணுனால பாக்குற, அதனால பிரத்யட்சமா கொண்டு வந்துருவாங்க. பூத்தலம் தான் பாக்குறோம், பானையை பாக்குறதில்ல, பானை இன்மையை பாக்குறதில்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு இதுலயும் வேறுபடுத்தி கொண்டு வந்துருவாங்க. தத் கரணமபி சதுர்விதம் பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தபேதா. அதனுடைய கரணமும் கூட என்னது, இந்த ஞானத்தை அடையறதுக்கு கருவி என்னது, அதுவும் நாலு வகை. அது என்னது, பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தம் அப்படின்னுட்டு. யதார்த்த அனுபவாத்மக பிரமாயாக கரணம் இத்தியர்த்தம், எதா யதார்த்த அனுபவத்துக்கு அனுபவமான பிரமாவுக்கு கரணம் என்ன, இந்த நாலுமே. அசாதாரணம் காரணம் கரணம், கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அசாதாரணம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விசேஷமான காரணத்துக்கு கரணம்னு பேரு. அசாதாரணம் எதுக்கு சொல்லியிருக்கு, காலாதி வாரணை அசாதாரணம் விதி. அசாதாரணம் சொன்னது காலத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம், ஏன்னா காலம் எல்லாத்துக்கும் சாதாரணமான காரணம் அப்படின்னு ஏற்கனவே திருப்பி திருப்பி பார்த்துருக்கோம். வியாபாரியாதி வியாப்தி வாரணாய வியாபார வதிக்கிட்டேயும் அசாதாரணம் காரணம் கரணம்னு சொல்லிட்டு சொன்னதை மாத்திரம் இல்லாம நீங்க என்ன சொல்லணும், வியாபாரவது அசாதாரண காரணம் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லாட்டி என்ன ஆயிடும், வியாபாரத்துல போயிடும் லட்சணம். அதுவும் அசாதாரணமான விசேஷமான காரணம் தானே வியாபாரம். ஒரு செயல் என்னது, ஒரு விசேஷமான பானை பிடிக்கிறது சக்கரம் கரெல்லாம் சுத்திரம், ஒரு வியாபாரம் செய்யறேன் நான், ஒரு செயல் செய்யறேன், அந்த செயல் பானை பிடிக்கிறதுக்கு ஒரு செயல், அது அதே நான் வேற ஏதாவது பிடிக்கிறதுக்கு பண்ண முடியாது, அப்போ அங்க போயிடக்கூடாது. அதனால வியாபாரம் அவது அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை கொடுக்கணும். வியாபாரஸ்ச திரவிய அந்நியத்வே சதி தத் ஜன்யத்வே சதி தத் ஜன்ய ஜனக. வியாபாரம்ங்கிறது என்னது, திரவியத்திலிருந்து வேறுபட்டதா இருந்து அது சிருஷ்டியானதா இருந்து தத் ஜன்ய ஜனக, அதனால எதை சிருஷ்டி பண்றதோ அது ஈஸ்வர இச்சாதி வாரணாய தஜன்யத்வே சதி. இப்ப இங்க வியாபார லட்சணத்தை விசாரம் பண்றோம், பதக்கிருத்தியம் பண்றோம், என்னது திரவிய அந்நியத்வே சதி, அது ஓகே. திரவிய ஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னது தது, அதனால சிருஷ்டி பண்ணது ஈஸ்வரனால சிருஷ்டி பண்ணது, அதனால என்ன ஆயிடும், தஜன்யத்வே. அந்த ஈஸ்வர இச்சா வந்து எதுனாலையும் உண்டானது இல்ல, தானா ஈஸ்வர இச்சா நித்தியம், அதனால தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அடுத்தது குலால ஜன்யத்வே சதி குலால ஜன்ய கட ஜன் கட ஜனகத்துவம் குலால புத்திரஸ்யாபி அஸ்தி அத தத்ராபி அதிவியாப்தி வாரணாய பிரதமம் சத்யந்தம் தஜன்யத்வே சதி திரவியன்யத்வே சதி தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த லட்சணத்தை தஜன்யத்வே சதி குலால ஜன்யத்வே சதி தத் அப்படிங்கிறது குலாலன்னு எடுத்துக்கோங்க. குலால ஜன்யத்வே சதி குலால ஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு குலால்னால உண்டானது உண்டானதுனால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு இப்ப லட்சணம் வந்திருக்கு. இப்போ குலானால் உண்டாக்கப்பட்டது என்னது, பானை. குலால உண்டாக்கப்பட்டது பானை மாத்திரம் இல்ல மகனும் கூட. லட்சணம் நீங்க என்ன பண்ண போனீங்க, பானைக்கு, ஆனா லட்சணம் போனது மகனுக்கு, அதனால தஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த லட்சணம் தண்ட ரூபா தஜன்யத்வே சக்தி அப்படின்னு லட்சணம் கொடுக்கணும். தண்ட ரூபாதி வாரணை தஜன்ய ஜனக அப்படின்ட்டு தண்ட ரூபம் முதலியத்துல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் தஜன்ய ஜனக, அதனால் உண்டானதுனால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம். அந்த வியாபாரத்தினால் அப்படிப்பட்ட வியாபாரத்தினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்லி கொடுக்கணும். காரிய நீத்த பூர்வவருத்தி காரணம், காரணம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா காரிய நீத்த பூர்வவருத்தி, காரணத்தோட காரணம்ங்கிறது காரியத்துக்கு முன்னாடி தொடர்ந்து இருப்பதாக இருக்கிறது, அதுக்கு பேரு காரணம். காரியத்துக்கு முன்னாடி காரியத்தோட சம்பந்தப்பட்டு தொடர்ந்து இருக்கிறதா இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு காரணம். காரியா காரியாத்து நியத அவசியம் பாவினி பூர்வ விருத்தி, காரியாத்து நியத காரிய நியத அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவசியம் பாவினி, காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருக்க வேண்டியது, தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயம் இருக்கிறது, அதுக்கு பேர் காரணம். பூர்வக்ஷண விருத்தி எஸ்ய பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா பூர்வக்ஷண விருத்தி, அந்த பூர்வக்ஷணத்துல பூர்வக்ஷண விருத்திக்கு பூர்வ விருத்தின்னு மத்தியம் பத லோப சமாசம் வந்திருக்கு. அப்போ பூர்வ விருத்தி பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா என்னாகும், முன்னாடி க்ஷணத்துல அது இருத்தல் உடையதா இருந்திருக்கணும், காரியத்துக்கு முன்னாடி க்ஷணத்துல இருத்தல் உடையதா இருந்திருக்கணும், தத்தாயத்தியர்த்த அப்படிப்பட்டதுக்கு பேரு காரணம். அநியத ராசபாதி வாரணாய நியத்தேதி காரிய நியத்த பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. காரிய பூர்வ விருத்தி காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும், நியத்த பூர்வ விருத்தியில தொடர்ந்து இருக்கணுங்கிறது இல்ல, காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். பானை பிடிச்சுட்டு இருக்கீங்க, கழுத கொண்டு வந்தது களிமண்ண, கழுதையும் காரணமாயிடுறது. அப்படி கழுகிய காரணத்திலிருந்து நிராகரிக்கணும்னு யோசனை என்ன பண்றீங்க, நியத்த பூர்வ விருத்தி அப்படின்றத நியத்தங்கிற சப்தத்தை சேர்த்துக்கிறீங்க. காரியவாரணாய பூர்வேத்தி காரிய நியத்தம் அப்படின்னு சொல்லி காரிய நியத்த விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா, காரியத்துவம் காரியம் காரியத்துல இருக்கு, அதனால காரியம் தன்மை அந்த காரியத்தில் இருக்கே, அதனால என்ன பண்ணணும், நியத்த பூர்வ விருத்தி அதுக்கு முன்னாடி இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் கொடுக்கணும். தண்டத்துவாதிவாரணாய அனன்யா சித்தத்துவ விசேஷணசிய காரிய நியத பூர்வ விருத்தின்னு சொல்றதுக்கு அவசியமே இல்ல. என்ன அனன்யதா சித்தத்துவ காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அனன்யதா சித்தத்வே காரிய நியத பூர்வ விருத்தி, அந்யதா சித்தமா இல்லாம இருந்தா, அந்யதா சித்தமா இருந்தான்னா இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம், இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம். அப்படிப்பட்ட அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அவசியமா தேவைப்பட்டதுக்கு அனன்யதா சித்தம்னு சொல்லணும். கழுதான் மக்களே பண்ண கொண்டு வரணும் இல்ல, நீங்க தலையில வச்சு கொண்டு வரலாம், கழுதிக்கு நீங்க சுமக்கலாம், இல்ல ஒரு மாடு வச்சு கொண்டு வரலாம், இல்லாட்டி வண்டி வச்சு தள்ளிட்டு வரலாம், டிராக்டர் வச்சு கொண்டு வரலாம், நீங்க என்ன பண்ணலாம், களிம கழுதான் வேணுங்கிறது இல்ல, அதனால அனன்யதா சித்தம்னு சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நியத பூர்வத்தையும் சொல்ல வேண்டாம், ஆனா நீ அனன்யதா சித்தம் சொல்லினாலே கழுதையானது அந்யதா சித்தத்தை வந்துடுறது. பஞ்ச அந்யதா சித்தம் சொல்லுவான், அஞ்சு அந்யதா சித்தம் சொல்லுவான், அந்த அஞ்சு அந்யதா சித்தத்துல கழுதியும் வந்துடுறது, அதனால அங்க பிரச்சனை இல்ல. ஏவம்ச அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி காரணமிதி பலித்தம், அதனால என்ன ஆயிடுறது லட்சணம், அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு லட்சணம் ஆயிடுறது. அனன்யதா சித்தத்துவம் அந்யதா சித்த சூன்யத்துவம், அனந்தா சித்தத்துவம்னா என்ன, அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அது அனந்தா சித்தம்னு சொல்றது. அந்யதா சித்திச்ச அவசிய கிருத்த நியத பூர்வவர்த்தீபிஹி தண்டாதிபீரேவ கடரூப காரிய சம்பவே தது சகபூதத்துவ சகபூதத்வே சகபூதத்துவ தச்ச தண்டத்வாதோ வர்த்ததே தௌ தண்டத்வாதிகம் அந்யதா சித்தம். தண்டம் முதலியதெல்லாம் அதெல்லாம் அவசியங்கிறது இல்ல, இருந்தாலும் அது இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், அவ்வளவுதான். என் கையால சுத்தலாம், சில இடத்துல பாக்குறீங்கன்னா கால் கீழே வச்சு சுத்திட்டு இருப்பான், ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல்ல உட்காந்து இருப்பான், காலை ஆட்டிகிட்டே இருப்பான், ஆட்டிகிட்டே இருக்கிறதுக்கு சக்கரத்தை சுத்தின் இருக்கிறதுக்கு சுத்த சுத்த மேல புடிச்சுட்டு இருப்பான், மேல அந்த சக்கரம் சுத்தும் சுத்து புடிச்சுட்டு இருப்பான். இங்க கம்பு எங்கேருந்து வந்தது, கம்பே இல்லையே, இன்னொரு இடத்துல களிமண்ணை பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டான், இவரே சுமந்து வந்துட்டான், கழுதை இல்லையே, மேல போற மேகம் இல்லையே, இந்த மாதிரி அவசியம் இல்லாத விஷயம் எல்லாம் அவசியம் இல்ல, அதுக்கு அந்யதா சித்தம் சொல்லி நிராகரிச்சாச்சு. நிச்சயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்யதா சித்தம், அந்யதா சித்தத்துக்கு அந்யதா சித்தத்தை லட்சணம் சொல்றாங்க. ஏன சகைவ எஸ்ய எம் பூர்வ பிரதி பூர்வ விருத்தி அவகமியதே தம் பிரதி தேன தத் அந்யதா சித்தம் யதா தந்துனா தந்து ரூபம் தந்துத்வம் ச பட்டம் பிரதி. எது எதுக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கு, அதாவது தந்து ரூபம் இருக்கு, தந்துக்கு பட்டரு பட்டத்துக்கு தந்து ரூபம், இதெல்லாம் வந்து அந்யதா சித்தம், அது வேற வழியே இல்ல, அது வந்துதான் ஆகணும். குலாலம் பிரதி குலால பிதுகு பூர்வத்தித்வானே. சரி, அடுத்தது காரியம் பிராகபாவ பிரதியோகி. காரியம்னா என்ன, பிராகபாவத்துக்கு முன்னின் முன்னின்மைக்கு பிரத்தியோகி பாத்திரமா இருக்கிறது. எஸ்யா பாவ சத் பிரத்தியோகி சத் பிரத்தியோகி, இப்படி எதனுடைய எண்மையை பத்தி பேசிருக்கோமோ அது பிரத்தியோகி. காரியத்துக்கு காரியமானது முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கிறது பேர் காரியம். முன்னின்மை காரியமானது உண்டாத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, அதனால முன்னின்மைக்கு பாத்திரமானது, எது முன்னின்மைக்கு பாத்திரமானதோ அது காரியம்னு அர்த்தம். காலாதி வாரணாய பிராகிதி, பிராகுன்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா, பிராகபாவம் பிராக் அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு, காலத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம், ஏன்னா காலம் என்னைக்குமே இருக்கு. அசம்பவ வாரணாய பிரத்தியோகி தி, பிராகபாவம் மாத்திரம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிராகபாவம் காரியம்னு சொல்லிட்டான்னா அது அசம்பவ தோஷம் ஆயிடும். உண்டாறதுக்கு காரியம்னு சொல்லுவானா இல்ல இல்லாத காரியம்னு சொல்லுவானா, அதனால பிரத்தியோகி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது ரெண்டு வகையான லட்சணம், பாவ காரியத்துல வந்து மூணு வகையான காரணம் நமக்கு தேவை, பாவ ரூபமான காரியத்துக்கு மூணு வகையான காரணம் தேவை, ஆனா அபாவ ரூபமான காரியத்துக்கு ஒரே காரணம் தான், நிமித்த காரணம் மாத்திரம் போதும். அபாவ ரூப காரியத்துக்கு, பாவ ரூப காரியத்துக்கு நிமித்த காரணம் அசாதாரணம் சாதாரணம் எல்லா வகையான காரணம் சமாய அசமாயின்னு மூணு வகையான காரணத்தையும் பார்ப்போம் நம்ம. சரி, ஓம் பூர்ணம் பூர்ணம் பூர்ணா பூர்ணம் உச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இப்பொழுது இந்த சூத்திரத்தினுடைய ஆகவே 10வது நூற்பா என்ன சொல்கிறது என்று கேட்டால், சிவ யோகத்தின், அதை இன்னொரு விதமா சொல்ல போனீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, சிவ யோகம். அதுக்கு இன்னொரு பேர் தான் நிம்மல துரியம். இதெல்லாம் அந்த நம்முடைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ல பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு உள்ள தமிழ் வார்த்தை தான் தெளிதல். தமிழ்ல வந்து தெளிதல், அதாவது இப்ப நம்ம திருமந்திரம் போன்ற நூல்கள் தெளிதல்ங்கிற வார்த்தை சொல்லிட்டாருனாலே அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும், சிவ யோகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு போயிட்டு நம்ம உலகியல் அர்த்தத்துல தெளிகிறதுங்கிற அந்த அர்த்தம் எடுக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல மேல சூத்திரத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்முடைய இதுக்கு வருவோம். இந்த சூத்திரத்தை எப்படி நாம கண்ணடிவு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது கண்ணடிவு செய்து எப்படி பொருள் கொள்கிறோம். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றேன். இப்போ இந்த நெறிங்கிறது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, இங்க ஓமை உருவு, ஆகவே அது போலன்னு அர்த்தம் பண்ணணும். அது தமிழ்ல ஓமை உருவுன்னு பேர். இப்போ அந்த இறைவன் வந்து அந்த சிவ யோகத்துல எப்படி நிற்கிறார் என்றால், இப்போ நாம இந்த பெத்த நிலை, இப்பொழுது நாம அந்த உலகியல் நிலையில இருக்கிறவங்க இந்த முண்டேன் பெனிஃபிட்ஸ், முண்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அந்த நிலையில என்ன பண்றாருன்னா, இறைவன் தன்னை காட்டாமல் நம்மை முன்னால் நிறுத்துற, அது செய்யறவர் அவருதான். ஆனா அவர் என்ன, அவருடைய திரோதான சக்தி தான் செய்ய வைக்குது. ஆனா நிக்கிறது நம்மள நம்ம செஞ்ச மாதிரி ஒரு தோற்றம். அப்போ இதுக்கு என்ன சொன்னாங்க, இறைவன் இப்ப நம்முடைய ஆன்மாவுக்குள்ள ஒளிந்து கொள்கிறான். அது இன்னொரு விதமா சொல்ல போனீங்க. இப்போ அந்த நிலையை அடையும் பொழுது இந்திய நாட்டு தத்துவத்தில் ஏன் இதை சொல்ல வேண்டியது கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே அந்த இந்திய நாட்டு தத்துவத்தில் சொல்லப்படுகின்ற பல்வேறு ஓமைகள், அதாவது இந்த யோகம் ஞானம் என்ற நிலைக்கு வந்த உடனே அந்த நிலை எப்படி இருக்கும்னு வளர்க்கணும் இல்லையா. அதுக்கு திருஷ்டாந்தம் நான் சொன்னேன் இல்லையா, உலகியல், உலகியல் வைத்துக் கொண்டு சில செய்திகளை விளக்கணும், புரிய வைக்கிறதுக்காக உபமானங்கள், நடைமுறை உதாரணங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்திய நாட்டு தத்துவத்தில் 14 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு, பல்வேறு சமயவாதிகள் சொல்லக்கூடிய ஓமை. அதாவது சிவமும் ஆன்மாவும் எப்படி நிற்கிறது அந்த நிலையில, அந்த அவ்வளத்தையும் என்ன பண்ணாருன்னா, நம்ம காசிவா சித்திநாத ஐயர் அருமையாக இந்த சிவஞானபோத வசனாலங்கார தீபத்துல அப்படியே சுருக்கி கொடுத்துறேன். அந்த 14 ஓமைகள் என்னது, குடம் உடைந்த பொழுது, அந்த சில ஓமைகள் முக்கியமான ஒன்று, ஒரு குடம் உடைந்த பொழுது அந்த குடத்துல இருக்கக்கூடிய ஆகாயமானது என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி தர்க்க சாஸ்திரத்துல. குடம் உடைந்தபடி இந்த குடாகாயம் மகாகாயத்துல கலந்து விடுவது போல அப்படின்னு உதாரணம் ஜனா. இது மாயாவாதிகள் சொல்லக்கூடிய உதாரணம். அப்புறம் இன்னொரு உதாரணம் என்ன சொன்னாங்க, பாஞ்சராத்திரிகள், அது நாயகனும் ஒரு நாயையும் சேர்ந்து அந்த சிற்றின்பத்தில் ஈடுபடும் பொழுது என்ன ஆகுது, ஈருடல் ஓர் உயிர் போல இருப்பது. அதனால நாயகின் நாயகி பாவத்தை அவங்க சிறப்பாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ப சில நீர் நிழல், அதாவது நீருக்கு நீரினுடைய ஆட்டம்ஸ் என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய விஷயம், நீர்லயே ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஆட்டம்ஸுக்கு நிழல் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி. அந்த நீருக்கு நிழல் உண்டு, அது ஏன் தெரியுது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்டம்ஸுடைய நிழல் வந்து அந்த ஆட்டம்ஸ்குள்ளேயே அடங்கிருது. எப்படி தஞ்சாவூர் கோபுரத்துல என்ன சொல்லுவாங்க, நிழல் கிழ விடாது தஞ்சாவூர் கோபுரத்துல, அது மாதிரி அது நீர் நிழல் போல அப்படின்னு ஒரு உதாரணம். இப்படி பல்வேறு விதமான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில சிவ சிவ சமவாதிகள் இருந்தாங்க, ரசமாதம்னு பேர். அதாவது அந்த சில சித்துக்கள்னால என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, காப்பரை வந்து கோல்டா மாத்திடலாம், அதுக்குதான் ரசவாதம்னு பேர். ரசவாத வித்தை என்று சித்தர்கள் செய்யக்கூடிய ஒரு 64 திருவிளையாடல ரசவாதம் செய்த படலம்னே ஒண்ணு வருது. அதுபோல என்ன ஆகுதுன்னா, அந்த ரசவாதம் செய்யப்பட்ட செம்பானது என்ன ஆகும் கேட்டா எல்லா வகையிலும் பொன்னாவே ஆயிரும். அப்படி அப்படியான செம்பு பொன்னாவது போல இந்த ஆன்மா சிவமாக மாறி விடுகிறது. அப்படி அப்படி ஒரு உதாரணம். இதெல்லாம் நீங்க செந்திநாதையர் மிக அற்புதமாக அவ்வளவு எழுதியிருக்கிற. இது வந்து 158 பக்கத்துல, 158 பக்கத்துல இந்த சிவமும் ஆன்மாவும் இந்த நிலையை அடைந்த பிறகுதான், இந்த நிலையை அடைந்த பிறகு அது எப்படி இருக்குங்கிறத புரிய வைக்கணும் இல்லையா. சில பேர் நீரும் நீரும் நீ கலந்த ஒரு தண்ணீரும் தண்ணீரும் கலந்த உன்ன இந்த கலந்த தண்ணீர் பெறணும் ஒரு பாட்டில இருந்து உன்ன ஒரு பெரிய பாத்திரத்தை விடுறீங்க. கலந்த பிறகு இந்த அதுல வந்து இந்த பாட்டில இருந்து வந்த தண்ணி எது ஏற்கனவே இருந்த தண்ணின்னு சொல்ல முடியுமா? அப்படி நீரும் நீரும் கலந்தாற் போல, நீரும் உப்பும் கலந்தாற் போல, எத்தனையோ உதாரணங்கள். ஆனா மெய்கண்டார் என்ன சொன்னாருன்னா, அந்த சொல்லப்பட்ட அந்த 14 ஓமைகளும் பொருந்தாது. ஏன்னா அந்த கொள்கைய சரியா சொல்லல அப்படின்னு மெய்கண்டார் அவ்வளவு விளக்கிட்ட. அப்ப அப்ப இவர் ஒன்று சொல்லணுமே, என்னன்னு சொல்லி ஆகணுமே, ஒரு திருஷ்டாந்தம். அதனால சொன்னாரு, இந்த பெத்த நிலையில சிவபெருமான் வந்து அவர் வந்து ஒளிந்து கொண்டு எப்படி ஆன்மாவை முன்னிலைப்படுத்துகிறாரோ அதே போல இங்க ஆன்மாவானது சிவனுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் அந்த சிவயோகம். ரெண்டு பொருளும் இருக்கு. ரெண்டு பொருள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மாவும் சிவமும் எப்படி ஆகுது, அதான் ஞானம் ஞானம்னு சொல்றீங்களே, அந்த ஞானம்ங்கிற நிலை வரும்போது என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி வந்துடுவாங்க. அங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, பொருள் அழியாது, அதான் விஷயம். ஆன்மா என்ற பொருளும் அழியாது, சிவம் என்ற பொருளும் அழியாது. அதனால என்ன சொன்னாங்க, ஆங்கிலத்தில் ஒரு எழுதினார், என்டிட்டிவ்னஸ் கண்டினியூஸ் எழுதினார், என்டிட்டிவ்னஸ் இட் இஸ் அன் என்டிட்டி அண்ட் தட் இஸ் அன் என்டிட்டி, ஸோ என்டிட்டிவ்னஸ் கண்டினியூஸ் எழுதினார் ஒருத்தர் இங்கிலீஷ்ல விளக்குறதுக்கு. இன்னொருத்தர் ஜி வன்னிகநாத பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொல்றாருன்னா, God and soul are metaphysically distinct but becomes one by union. God and soul are metaphysically distinct. எப்பயுமே இந்த metaphysically ரெண்டு separate தான், but becomes one by union. அதனால என்ன ஆகும், ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு ஒரு வகையில சொல்லலாம், ஒரு வகையில சொல்ல முடியாது. அதுபோல அவனே இங்க சொல்லக்கூடிய அந்த ஏகாரம் என்ன சொன்னாரு, அவனே தானே. அப்போ இந்த ஏகாரத்துக்கு அவர் பொருள் சொல்லும்போது சொன்னாரு, அவனே என்ற ஏகாரம் பிரிநிலை, தானே என்ற ஏகாரம் தேற்றம், நெறி என்பது உவமை உருவு. கடைசியில வருது பாருங்க, வல்வினை இன்றே, அதுல வரக்கூடிய ஏகாரம் அசை, வல்வினை இன்று அவ்வளவுதான். அதுக்கு பொருள் கிடையாது. இந்த நிற்க என்பது என்ன சொன்னாரு, நிற்க, நிற்கன்னா நிற்பின் அப்படின்னு பொருள். அது மாதிரி நிற்கும் பொழுது இந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணோம், இங்க தமிழ்ல நிற்பின் அல்லது நின்றால் நிற்பின். கடைசி வரியில ஒரு தமிழ் கிராமர்ல ஒரு பெரிய சிக்கல் வருது கடைசி வரியில. அதாவது மலம் மாயை வல்வினை இந்த மூன்று இருக்கு. இப்ப மலம் மாயை இந்த ரெண்டு, இது ஒரு பொருள் இது ஒரு பொருள், இது வினைங்கிறது இன்னொரு பொருள். இப்ப தமிழ் இலக்கணப்படி என்ன ஆகும் கேட்டா, மலம் மாயை தன்னோடுன்னு சொல்லப்படாது. என்ன அது பன்மை, மலம் மாயை தம்மோடுன்னு தான் சொல்லணும். இப்ப இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றேன்னு சொன்னதும் தப்பு. ஏன்னா புளூரல், மலம் மாயை வல்வினை மூணு புளூரல். இந்த மூணு புளூரல் சேரும் பொழுது பயனிலை என்ன கொடுக்கணும், பன்மை பயனிலை தான் கொடுக்கணும், இளவேன்னு தான் சொல்லணும், இளவே. அதுக்கு தமிழ் இலக்கணத்தினுடைய அடிப்படை சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஒருமையில வரும்பொழுது எப்படி முடியும், பன்மையில வரும்போது எப்படி முடியும், உயர்வினியா வந்தா எப்படி முடியும், அக்னினியா வந்தா எப்படி முடியும், அப்படின்னா நிறைய சொல்லு. இன்று என்றது இல்லை என்பது. இன்று இல்லை என்பது பொது அது. ஆனா இன்று என்பது இப்ப வந்து இது பொது பாதை அல்ல அப்படின்னு எழுதுறாங்க. அன்றுதான், அது ஒருமைதான். அது ஊர்ந்த குண்டியலு கருத்து இறுதியாகும். அதெல்லாம் சூத்திரம், அது போல போல ஒன்றரை கிளவி ஊர்ந்த குண்டியலு கருத்து இறுதியாகும். இந்த தங்கிறது குட்டியலுகரம் சேரும் போது என்னாகும், தூ ரூ டூ அப்படிதான் முடியணும் ஒருமையில வந்தா. அப்படி ஒரு சிக்கல் வருது. இப்ப அதனால என்ன சொன்னாரு, ஏன் அப்படி சொல்றாரு, மெய்யண்டாரு கலக்கணம் தெரியலையான்னு அர்த்தமா? அதாவது தமிழ்ல எவ்வளவு நுட்பமா இருக்கிறது. அதாவது இருக்கிறது ஒரு வார்த்தை, மலம் மாயே தன்னோடு வல்வினை இன்றே என்பது ஒரு சென்டென்ஸ். அதுக்குள்ள ரெண்டு கிராமர் மிஸ்டேக் வருது நமக்கு, நம்ம பாக்குறதுக்கு தெரியுது. மலம் மாயை தன்னோடுன்னு சொல்லப்படாது, தம்மோடுன்னு தான் சொல்லணும். மூணு சேர்த்து எழுவாயானதா இன்றேன்னு சொல்லப்படாது, இளவேன்னு தான் சொல்லணும். அப்ப ஏன் மெய்கண்டார் அப்படி சொல்றார் என்றால், அங்க ஒரு கருத்து என்ன, இத எப்படி கொண்டு கூட்டணும்னா, மலம் இன்றே மாயை தன்னோடு வல்வினை இன்றே. மலம் இன்றேன்னு சொல்லும்போது கிராமட்டிக்கலி கரெக்ட். இப்ப மாயை தன்னோடுன்னு சொல்லும்பொழுது என்ன வருது அப்படின்னு கேட்டா, அந்த ஒடு உருவு கொடுக்கும்போது எப்படியுமே தமிழ்ல ஒடு உருவு கொடுத்தாச்சா சிங்குலர் போதும், சிங்குலர் பைனலே போதும். ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி ஞாபகப்படுத்துறேன். இப்ப ராமா அண்ட் இஸ் டாக் கேம், இங்கிலீஷ்ல பிரச்சனையே வராது, இப்ப தமிழ்லதான் பிரச்சனை வரும். ராமனும் அவனுடைய நாயும் என்ன சொல்றது, வந்தார்களா வந்தனவா, அங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி இடத்துல ஆண்டு கன்ஜங்ஷன் போடக்கூடாது, ஒடு உருவு தான் கொடுக்கணும். அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஒடு உருவு யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாயோடு ராமன் வந்தான். அதாவது அந்த ஒடு உருவு உயர்தனைக்கு தான் கொடுக்கணும். ரெண்டுமே அக்ரீனியா இருந்தா அதுல சிறப்புடைய பொருளுக்கு தான் கொடுக்கணும். அதான் யான சொன்ன சொல்லும்போது, யமனோடு தூதர் வருகாலமான பலவும், யமன் காலன் தூதன் யமனோடு, இந்த ஒடு உருவை யமனுக்கு கொடுத்த. மாணிக்கவாச சொல்லும்போது திருமாலோடு நான்முகனும், அப்புறம் சொல்ற திருமாலோடு நான்முகனும். அங்க திருமாலையும் பிரம்மனையும் கம்பேர் பண்ணா ஒடு உருவை யாரு கொடுக்கணும், திருமாலுக்கு தான் கொடுக்கணும். திருமாலோடு நான்முகனும் அது அப்பர். அப்ப என்னன்னு கேட்டா, மாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனாலதான் திருக்குறள் என்ன சொன்னாரு, அங்க ஒரு இலக்கண ஒரு திருக்குறளையும், சிறப்போடு பூசனையும் செல்லாதுன்னு கொடுத்தார் திருவள்ளுவர். இப்ப சிறப்பும் பூசனையும் செல்லாதுன்னு சொல்லக்கூடாது, சிறப்போடு பூசனையும் ரெண்டு சொற்கள். அப்ப சிறப்போடு பூசனை செல்லாதுன்னு சொல்லலாம், திருவள்ளுவர் அதான் சொன்னார். அதனாலதான் இங்க மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அதாவது அது ஏன் ஒருமை கொடுக்கிறாருன்னு கேட்டா, தனித்தனி நீ கூட்டணுங்கிறக்காக கொடுக்கற. ஏன் கொடுக்கறேன்னா, நீ உன் யுக்தி அப்ளை பண்ணிப்பாரு ஏன் கொடுக்கறேன் அப்படின்னு கேட்டா, அங்க என்ன சொல்றாரு, ஏகனாகி, அதாவது ரெண்டு விஷயம் சொல்றாரு, ஏகனாகி நிற்றல் இறைவனை நிற்றல் இல்லையா. இந்த ஆன்மா எப்படி நிக்குது சிவயோகத்துல, சிவயோகம் வரும்பொழுது ஆன்மா ரெண்டு நிலை, ஏகனாகி நிற்கிறது, இறைவனிலே நிற்கிறது. அது என்ன வழக்கம் அப்புறம் பார்ப்போம், ஏகனாகி நிற்றல்னா என்ன, இறைவனை நிற்றல்னா என்னங்கிறது வேற விஷயம். ஆனா ஏகனாகி நிற்றலால் மலம் இன்றே, இறைவனை நிற்றலால் மாயகனோடு கல்வினை இன்றே. அப்ப அர்த்தம் பண்ணும்போது என்ன ஆகும், ஏகனாகி நிற்க சொல்லப்படினா, ஏகனாகி நிற்க, அப்படி ஏகனாகி நின்றால் மலம் இன்றே, இறைவனை நின்றால் மாயையோடு வல்வினை இன்றே. புரியுதுங்களா நுட்பத்தை, ஏகனாகி நின்றால் மலம் இன்றே, இறைவனை நின்றால் மாயை தன்னோடு வல்வினை என்றே. அதத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னா, திருவள்ளுவர் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, சில விஷயத்த சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். நான் ஒரு சில விஷயங்கள் இருக்கேன், திருவள்ளுவர் சொன்னதும் சொல்லாததும். அவர் என்ன சொன்னாரு, திருக்குறள்ல மெய்யுணர்வுங்கிற அதிகாரத்துல 356 திருக்குறள்ல என்ன சொன்னாரு, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு எந்த உலகம் போகும். நியாயமா பாத்தீங்கன்னா இந்த 10 சூத்திரத்துல இருந்து திருக்குறள்

0: இந்த வானவர்கள் எல்லாம் வதிக்கக்கூடிய உலகத்திற்கு, மேற்பட்ட உலகத்திற்கு போவான். என்ன சிவலோகம் போவான்னு சொல்றதை அப்படி பக்குவமா சொல்ற. ஏன்னா சிவலோகம்னு சொன்னா இவன் சண்டைக்கு வந்துருவாங்க வாழு, அதனால தெரிய வருக்கு. அதனால புத்தி உள்ளத புடிச்சுக்கிட்டோம், வாட்டை மீன்கிறத புத்தி உள்ளத புடிச்சுக்கிட்டோம். தேவர் உலகத்துக்கு மேம்பட்ட உலகம் என்னன்னு பண்டைய உடைய
1: திருவள்ளுவரும் கொஞ்சம்
0: ஆமா நிறைய
1: கண்டிப்பா கவனமா இருந்திருக்கிறாரு.
0: கவனமா மட்டும் இல்ல, சில சமயத்துல திருவள்ளுவர் வந்து என்ன செய்வார்னா நிறைய சேட்டைகளே பண்ணுவார். சொன்னா என்ன சொன்னா அவன் என்னதான் மண்டையில சேர்க்காது பாப்பேன். இதை சிந்திக்கிறவனுக்கு தானே அது, நூல்களை எல்லாம் படித்து விட்டு வர்றவனுக்கு தான், நமக்கு அது இல்ல, நமக்கு எல்லாம் ஒண்ணு போட தான் தெரியுது. ஆனா திருவள்ளுவர் சொன்னது அது, திருவள்ளுவர் சொல்லாதது என்ன தெரியுமா உங்களுக்கு, எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லல, அதான் பெரிய விஷயம். இத அறுத்தால் அங்க போவேன்னாரு, ரைட் புரியுது. எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லியே, அதான் பிரதி எப்படி அறுக்கிறதுன்னு
1: சொல்லியே.
0: அதனாலதான் பரிமேல அங்க எழுதினாரு, அது சொல்ல ரொம்ப அருமையாக எப்படி அறுக்க வேண்டும் என்பது உரையாசிரியர் சொன்னார். அந்த இடத்துல என்ன மீன் பண்றார் என்றால், ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழியானும் யோக பயிற்சியினாலும் அவர்கள் பற்றை விடுதல் எழுதினார். இந்த நிலை எப்படி அடைய முடியும் என்றால், ஞானாசிரியத்திலே உபதேசம் பெற்றுக் கொள்வதனாலேயும் சிவதீட்சியை பெற்றுக் கொள்வதால் ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் யோக பயிற்சியினாலும் அவற்றின்கள் தட்டை விடுதல் அப்படின்னு அதுதான் சொல்ற. அப்போ அந்த யான் என்ற செருக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு மெய்கண்டார் என்ன விளக்கம் சொல்றாரு, ஏகனாகி நிற்கும் பொழுது யான் என்ற செருக்கு அரும், இறைவனி நிற்கும் பொழுது எனது என்ற செருக்கு நீங்கும். அந்த திருக்குறள் 356 போட்டுக்கொண்டு நீங்க எழுதுங்க, ஏகனாகி நிற்கும் பொழுது யான் என்ற செருக்கு அரும், இறைவனிலே நிற்கும் பொழுது எனது என்ற செருக்கு அரும். இப்ப சுருக்கமாக ஏகனாகி நிற்றல் இறைவனி நிற்றல் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏகனாகி நிற்றல் அது என்ன புரிஞ்சுக்கலையா, எப்பயுமே நம்ம வந்து அந்த இலக்கிய தமிழ் வார்த்தைகளின் மூலமாக நாம என்ன கான்செப்ட் அங்க விளக்கப்படுகிறதுங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் அது வந்து நேரடியா உனக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் குருநாதர் வேணும்னு அவங்க சொன்னது காரணம். அந்த ஏகனாகி நிற்றல் என்றால் ரெண்டும் தனித்தனி பொருள், ஆனா ஒண்ணு போல நிற்பது. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு, அதுக்கு உதாரணம் சொன்னாரு, அவனே தானே பெத்தத்தில், அதனால இப்படி எழுதி கொடுங்க, பெத்தத்தில், பெத்தம்னா இந்த உடம்போ இருக்கிற நிலை, அது பேர் பெத்தம். இந்த உடம்பு நீங்க நிலைக்கு முத்தின்னு சொல்லுவாங்க, பெத்தம் முத்தி. பந்தம் வீழாய பத பதார்த்தங்கள் எல்லாம் எழுதுவார் சித்தியார சொல்லுவார். அப்படி பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடு, இந்த உயிரானது பிறக்கின்ற நிலை இருக்கிறதுக்கு பெத்த நிலைன்னு சொல்றது. அது தேவரோகம் பிறந்தாலும் அது பிறப்பு தான், அதுவும் பெத்தம் தான். இந்த உலகத்தை பிறக்க, இந்த உலகத்தை பிறக்கிறது மட்டும் இல்ல, பெத்தம் என்றால் பிறப்பு. இந்த உயிர் வந்து பிறப்புக்கு உட்படுகின்ற நிலை பெத்தம், பிறப்பிலிருந்து விடுபடுகின்ற நிலை முத்தி. இப்ப பெத்தத்துல என்ன பண்றாருன்னா, அவர் தன்னை ஒழித்துக் கொண்டு ஆன்மாவை முன்னிறுத்துகிறார். ஆனா இந்த நிலை யோக நிலைக்கு வரும்பொழுது என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆன்மாக்கள் சிவத்திடத்திலே ஒளிந்து கொள்கிறார்கள். அங்க சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவர் ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டார். இப்ப என்ன பண்றாரு என்றால், இந்த ஆன்மாக்கள் தன்னை சிவபெருமானத்திலே ஒழித்துக் கொள்கிறார்கள். அந்த நிலை ரெண்டு விதம். ஒன்று வந்து ஏகனாகி நிற்றல் என்று சொன்னால், அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த அனுபவம் எப்படி இருக்கு என்று கேட்டால், நாம் அனுபவிக்கிறோங்கிற உணர்வே இல்லாம வரக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு ஒரு வண்டி என்ன பண்ணுதுன்னா, தேனை சுவைக்கும் பொழுது, மடல்ல உள்ள தேனை சுவைக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அப்படியே ஒரு இன்பம், அந்த இன்பம் வரும்பொழுது அந்த இன்பம் அந்த தேனை சுவைப்பதனாலதான் வந்ததுன்னே அதுக்கு தெரியாது. அப்படியே ஒரு செய்யும், முதல்ல தேனை சுவைக்கிறோம்னு சுவைக்குது, அப்புறம் என்ன வருது, தேனை சுவைத்ததுனாலதான் இது வந்ததுன்னே தெரியாத ஒரு நிலை, இன்டாக்சிகேஷன் அப்படி வேணா சொல்லலாம். நீங்க மெடிக்கலா சொல்ல இன்டாக்சிகேஷன். ஆகவே அந்த மூன்றற்ற நிலை ஞாத்தா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஞாத்தா ஞானம் ஞேயம்.

0: பகுப்பின்றி நிற்றல் திருவுடி ஞானம். அது என்ன திருவுடி ஞானம் அற்ற அறல். ஞாத்தா ஞாத்தான்னு என்ன அர்த்தம்? அனுபவிக்கிற பொருள். ஞானம் என்றால் அனுபவிப்பதற்கு காரணமாக உள்ளது. ஞேயம் என்றால் எதை அனுபவிக்கிறோம்? ஒரு கேள்வி வருது இல்லை, எதை அனுபவிக்கிறோம்? அந்த பொருளுக்கு தான் ஞேயம்னு பேரு. அனுபவிக்கின்ற பொருளுக்கு ஞாத்தான்னு பேரு. இப்ப எதன் மூலம் அனுபவிக்குது? ஞானத்தின் மூலமாக அனுபவிக்கிறது. ஆகவே அந்த ஞானத்தினுடைய, இப்ப ஞானம்ங்கிற வார்த்தை தெரியுது, ஆனா அந்த ஞானத்தோட தொடர்புடைய வார்த்தை நமக்கு தெரியறது இல்ல. ஞானம்ங்கிற எல்லாரும் சொல்றோம், ஆனா அந்த ஞானம்ங்கிற தொடர்புடைய வார்த்தை, இப்ப சுதந்திரம் எல்லாருக்கும் தெரியுது, சுதந்திரத்தோட தொடர்புடைய வார்த்தை பரதந்திரம், அது தெரியாது. சுதந்திரம் தெரியுது, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் சொல்ல தெரியாது. ஆகவே என்ன சொன்னாங்க, அது ஐயா சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி திருவுடி ஞானம். இது எங்க விளக்கினா பக்கத்துல போட்டுக்கணும், திருவருள் பயன் 79 சொல்ற மூன்றாய தன்மை அப்படின்னு சொல்ற. தமிழ்ல சொன்னா அந்த திருவுடி ஞானத்துக்கு மூன்றாய தன்மை. அப்போ இந்த அந்த மூன்றும் நான் அனுபவிக்கிறேங்கிற ஒரு நிலையே இல்லாம ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுக்குதான் என்ன பேரு என்றால் அந்த ஏகனாகி நிற்றல், இறைவனி நிற்றல் என்றால் ஒரு தெளிவு. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இறைவனி நிற்றல் என்பதற்கு நம்ம சிவஞான போதம் வெண்பா 2வது வெண்பால மிக அற்புதமா அதை விளக்குன. இறைவனி நிற்றல்னா என்ன? அது என்னன்னு கேட்டா, நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல, வழி நாமல்ல நாமும் அரணுடைமை. அதாவது நான் சொன்னேன் நேற்றே அதை லேச சொன்னேன், இந்த இந்திரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவிகள் எல்லாம் வந்து இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்தது என்ற உணர்வு. கொடுக்கிறவன் இறைவன், ஆனா எதற்காக கொடுக்கிறான்? இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கிறான், அவனை அனுபவிப்பதற்கு இல்லை. கடவுளை அனுபவிப்பதற்கு இந்த இந்திரியங்கள் வேண்டியது இல்லை. மெய், வாய், கண், மூக்கு, செவி போன்ற எந்த இந்திரியங்களுமே வேண்டியதில்லை இறைவனை அனுபவிப்பதற்கு. அதை நன்றாக அறிகின்ற ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுதான் என்னன்னு கேட்டா இறைவனி நிற்றல். இறைவனி நிற்றல் என்றால் சர்வீஸ் கார்டுன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப பேர் அப்படிலாம் அர்த்தம் பண்றாங்க. இன்னைக்கு என்னன்னா பணி, இறைவனி. அவன் கிறிஸ்டியன்ஸ்ல என்ன சொல்லுவானா, தேவ ஊழியம்மா, தேவனுக்கு ஊழியம் பண்றாங்க இவங்க எல்லாம். அதுபோல சர்வீஸ் டு காடுங்கிற க்வெஸ்சன் இல்ல. என்ன தமிழ் வார்த்தை என்ன எடுப்போம்னா இறைபணி, அது அப்படிதானே வருது. இறைனா கடவுள், பணினா சர்வீஸ். சோ இறைபணி சர்வீஸ் டு காட்னு சொல்லிடலாமா?
1: சிவதொண்டன்
0: அப்படி அப்படி அர்த்தம் இல்லை. இறைபணி நிற்றல் என்று சொன்னால் இந்த இந்திரியங்கள் இல்லாமலேயே தான் அவனை அனுபவிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இந்திரியங்கள் இல்லாம அவன் அனுபவிக்கிற நிலை தான் உயர்ந்த ஒரு நிலை. இதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க ஞானிகள் வந்து, இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் எல்லாம் இந்த உலகத்தை இணைக்கீடாக அறிவிப்பதற்காக தான் இந்த உடம்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா இறைவனுடைய அந்த அனுபவம் வரும்பொழுது என்ன தேவையில்லை? உடம்பு வேண்டியதில்லை. அதைதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, பிறப்பு அருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகைனர். எல்லாம் திருவள்ளுவர் சொல்றத இந்த பிறப்பு அருக்கள் உற்று அதனால வரக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு என்ன சொல்றாரு, மிகை. இட் இஸ் நாட் நெசசரி, இட் இஸ் ரிடண்டன்ட். இப்ப இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது கேட்டா பின்னாடி வரக்கூடிய ஆன்மாவுக்கும் இந்த சிவ அந்த போகத்திற்கும் சிவ யோகத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, தமிழ்ல என்ன சொன்னாங்க அதை எழுதி கொள்ளுங்கள், யோகம் என்பது அருள் விளக்கம், போகம் என்பது ஆனந்த விளக்கம். அருள் விளக்கம், ஆனந்த விளக்கம். அப்போ சிவயோகம் என்பதற்கு எத்தனை பேர் சொல்லலாம் பாருங்க. அதாவது அந்த டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லும் பொழுது நிம்மல துரியம், அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். சிவயோகம், அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதை விளக்கும் பொழுது நமக்கு தமிழ்ல என்ன விளக்குனாங்க, அருள் விளக்கம், ஆனந்த விளக்கம். இந்த ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios.
1: 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் நல்கியருள் ஞான பேராளர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப இந்த வரலாறு இப்ப சாமி என்ன சொல்றாரு, இந்த பாட்டை சொல்லிட்டார், அவரை நீ அடைவார். சுந்தரருக்கு பயம் வருது. ஏற்கனவே சாமிக்கு ஆட்கொள்ளப்பட்ட போது அவர் என்ன சொல்றார், வேதியனாகிய நீ வடக்கினால் வெல்ல வந்த ஊதிய மரியாதை எனக்கு. அது ஊதியம்னு சொன்னார். சாமியால் ஆட்கொள்ளப்பட்ட ஊதியம், அடியாரால் ஆட்கொள்ளப்பட்ட ஏதம் தீர் நெறி. நல்லா கவனிச்சுக்கோ, இதுலதான் விளக்கமே இருக்கு. சாமியை கும்பிடுற ஒருத்தர் நல்ல கவனம் பண்ணியிருக்கிறார், நல்ல கவனிக்கோ, நிறைய கவனம் பண்ணியிருக்கிறார், சொத்து மாதிரி சம்பத்தை வச்சிருக்கிறார். தவம் அது காணா போகாம இருக்கணும்னா, குறைஞ்சி போகாம இருக்கணும்னா, தேஞ்சி போகாம இருக்கணும்னா, அடிந்து போகாம இருக்கணும்னா, செவிந்து போகாம இருக்கணும்னா, அடியார் கூட்டுறவு சத்தியமா வேணும். அடியார் தான் நாம பெற்ற பரமுக்தியை நிலைக்க வைப்பார்கள். இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்? அப்ப சுந்தர கேக்குற, ஏதும் தீ நிறைய பெற்றேன் என்று எதிர் வணங்கி போட்ட. அப்ப சாமி அவருக்கு அறிவுறுத்துற, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து. நீதியால் பணியறதுன்னா என்ன? கிட்ட போய் பணியணும், பலமுறை பணியணும், திருவேடம் சிவன் உருவம் என் உணர்வோடு பணியும். அடியார பணிஞ்சா திரும்ப திரும்ப சொல்றேன், வினை தீரும். இது மெய்கண்டர் வாக்கு வச்சு சொல்லிடுறேன். வினையால் அசத்து விளைகளால் ஞானம் வினைதீரில் என்று விளையா, வினைதீர ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும். ஏன்னா அந்த ஞானம் எங்க தெரியுமா வருது? வித்தக வேடத்துல வரும். அவங்களுக்கு ஞானம் இல்லாம அதை பத்தி நம்ம ஆராயக்கூடாது. அடியார் படிச்சவரா படிக்காதவரா பதவியா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேடம் தான் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். சில பேர் கூட சொல்லுவாங்க, டீச்சர் பூஜை பார், எல்லாமே அடிபட்டு போயிடும். திருநீர் அணிஞ்சு தலைவனாக சிவனையும் அடிமையாக தன்னையும் பாவிக்கிற ஒவ்வொருத்தரும் சிவனடியார் தான், தீட்சை பெற்ற பெருமக்கள் தான், சத்தியம் பண்ணி சொல்லலாம். இதுக்கு நான் சார்ந்து சொல்லிடுறேன். நம்ம சுந்தரமூர்த்தி சாமி மழைபாடி போவார், அங்க பாடுவார், சாமியை பார்த்து கேட்பாரு, கீழா

0: நிறைய தெரியும். பாட்டு பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம். ஆட்டான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு, அடியாருக்கு தொண்டுபட்டு சிவனுக்கு தொண்டுபட்டுன்னு சொல்லல, ஏன்னா அரண் அடியார் இருக்காங்கல்ல, அரணினும் இருந்தவர்கள். திரும்ப புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க திருக்கோயில் போய் வழிபடலன்னா கூட அந்த குற்றத்தையும் நீங்க நீக்கிக்கணும்னா திருவேட வழிபாடு செய்யுங்கோ. செஞ்சீங்கன்னா கோயிலுக்கு போகாத குற்றம் உங்களை விட்டு நீங்கும். நான் சொல்லல, நான் சொல்றதுக்கு நான் யாரு, சுவாமி திருமூலசம் தயவு பண்ணி செய்வ சரியா இதுதான், இதுதான் செய்யணும். அதனால்தான் கடைசி பாடல சொல்லும்போது என்ன சொல்லணும், சுவாமி மன்றுளார் புகழ் நிலவட்டும். முத பாடல அப்படித்தான ஆரம்பிச்சார், அழகில் சோதியில் அம்பலத்தாடுவா மலர் சிலம்படி வாழ்த்து, அப்படித்தான பிரமாதமா பில்டப் பண்ணி தான் எடுக்கிறாரு, பில்டப் பண்ணி தான் எடுக்கிறாரு சரிதத்தை. முடிக்கும்போது அப்படித்தான முடிக்கணும், அந்த மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். அந்த சொல்லலையே, அந்த சிலம்படியில இருக்கிறவன் யாரு, அடியார்கள். அவன் புகழ் நிலவன் மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ், சாதா புகழ் அல்ல, வான் உலகமளவும் உயர்ந்திருக்கிற புகழ், வானலாவிய புகழ். அது மட்டும் நின்றது என்றார், நிலவியது என்றார், உலகெல்லாம் நிலவியது என்றார், என்ன கவலை என்றும் இன்னும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மீண்டும் சொல்லணும், நாயன்மார் புகழ நம்ம காலத்துல நல்ல செஞ்சாகும். திருப்பி வரேன், இப்ப என்ன பண்றார் சாமியோட கேக்குறார் சுந்தர், நான் என்னென்ன பாடுறது இந்த இடம் பாருங்க, கொஞ்சம் பித்தளிதனமா தெரியும் சுந்தரோட செய்ய. ஏன் இப்பதான பாட அறிவித்து கொடுத்து பித்தான பாடினாரே, திருத்துறையூர்ல மலையாள அருவி பாடினாரே, அரியல பாடினாரு, கழிமலத்துல பாடினாரு, இப்ப திருவாரூர்லயும் பாட்டுத்தானே வந்தாரு, கரையும் கடலும் மலையும். இப்ப புதுசா கேட்கிறாரு பாட்டு கத்து விடணும், நான் பத்து வருஷமா சைக்கிள் கத்துக்கிட்டேன், தட்டி விட்டு கத்துக்கிட்டேன், கத்து விடுத்தேன், நொண்டி படல் போட்டு கத்து விடுத்து நானே நொண்டியே வந்துட்டேன், அப்புறம் கத்து விடுத்து ஒரு வாரம் ஓட்டினேன். இப்ப திருப்பி அவர்கிட்ட போய் கத்து விடணும் கேட்க மாட்டாரே, அதான் கத்திட்டு வந்து திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப சுந்தர பார்த்து சாமி கேட்கணும் இல்ல, கேட்கல சொல்றாரு, இந்த கவனி இந்த கவனிங்க சாமி எப்படி ஆரம்பிச்சிருக்கணும், அங்க என்ன சொன்னாரு தம்மா பாடும்போது பித்தா, அவ்வளவுதான் ஒரே ஒரு சொல், ஒரு சொல் பித்தா. இங்க என்ன சொல்லிக்கலாம், தில்லை தில்லை ஆரம்பி, அப்படி சொல்லல சொல்லல சொல்லல சொல்லல, அப்படி என்ன சொன்னார், தில்லை வாழ் அந்த நேரம், அந்த நேரம் யாரு தீட்சிதர், தீட்சிதருங்கிறதுக்கு சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா மூன்று வேளை அவபாசன அக்னி ஓம்புறவங்க தீட்சிதர், மூன்று வேளை அக்னிகாரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணவ புராணத்துல இருக்க சோமாசி மாறனாயனா, அவ்வளவு பெரியவர் தானே, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சுந்தரர் தான் கும்பிடுவார், துன்றும் போல் நைங்குணம் ஆறு தொகுத்த குற்றம் வென்று இங்கு நன்னறி சேரும் விளக்கம் என்ற பண்பொண்டர் பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்ப, பந்தொண்டர் பாதத்தை தொழுத சிறப்பு தானா வந்து வாய்க்கும், அவருக்கு மட்டும்தானா அப்பருக்கும் உண்டு, மான்மறி கையர் பொற்றார் வாகி அடைவால் பெற்ற மேன்மைய கூதியாரா, எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் அவங்க திருநாமங்களே ஐந்துக்கிட்டதான் இருக்கும். இத்தனை சொன்ன முக்கால் மணி நேரம் எனக்கு அவர் வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்க ஏதாவது சொல்ல முடியுது சொல்றேன், எனக்கு சொல்லணும்னு ஏன்னா நாயமா கூட சத்தியமா சொல்லி கடைசி மூச்சு வரும், ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெறவே, நீங்க நாயமா இருக்கும் எதுக்காக சொல்றேன், இன்னொன்று சொல்லிடுறேன் முன்னாடி சொல்லிடுறேன், நினைவில் இருக்கும்போது நீங்க உலக வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, கல்யாணம் பண்ணு மனைவி மக்களோட வாழுங்க, செல்வங்களை சேர்த்துக்கோங்க, முன்னாடி நான் வேற மாதிரி சொல்லியிருந்தேன், இப்ப மாத்திட்டேன் கட்சி மாறிட்டேன், முன்னாடி என்ன சொல்லுவேன் நீங்க உலகப்பட்டுகளை விடணும் ஆகா உதும ஒத்தர கும்பிட மாட்டேன்டா, இப்ப நான் கட்சி மாறி வந்தேன், எனக்கு ஓட்டு வரும், எனக்கல்ல நாயன்மாருக்கு, நான் நாயன்மாருக்காக விளம்பரம் பண்ற பையன், என்ன சொல்றேன், நீ எப்படி வேணா வாங்க, பத்து வீடா வச்சுக்கோங்க, இருபது காரா வச்சுக்கோங்க, பத்து விரலையும் மோதிரமா வச்சு போட்டு காரா போட்டு எத்தனை வேணா வச்சுக்கோங்க, ஒன்னே ஒண்ணு நாயன்மாரை கும்பிடுங்க, அதுக்கு நான் சான்று காட்டுறேன், பட்டத்தார் வாக்கு, ஐந்து புலன்களும் ஆற ஆர்ந்தும் மைந்தரும் மக்களும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோமாயினும் அவ்வகை மந்திர எடுத்தைந்து வாயடை மறவாது சிந்தை நின்படி செலுத்தலில் அந்த முத்தியும் இழந்தில முதல்வ அத்திரம் நின்னது பெருமை என்றோ, வல்லான் ஒருவன் கைமுயன்றெறியினும் மாட்டா ஒருவன் வாழாயெறியினும் நிலத்தின் வடா கல்லை போல் நலத்தின் வடாறு நானும் நவீன்றோர், அர்த்தம் சொல்லியது ஒருத்தரே ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி முயற்சி எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணி கல் எடுத்து எறியற ரொம்ப தூரம் மேல போயிட்டு கடைசியில பூமியில வந்து விழுது கல்லு, மனைவியும் வாட்டி மக்களையும் வாட்டி காட்டுக்கு போய் மூக்க அடைக்கி என்னென்ன பாடுவோம் அதுலயும் பட்டார், அவருக்கு வரப்போறதும் வரப்போற முக்தி எதுவோ அதுவேதான், கல்யாணம் பண்ணி மனைவி மக்களோட வாழ்ந்தாரு, ஆனால் இறைவரை மறவாம சிந்தைய கோவிலாக்கி திருவைந்தெடுத்து நாவல தரித்து நாமும் திருத்தி வந்தாரே இவருக்கும் கிடைக்கும். கவனிங்க, உலக வாழ்வுல வாழ்ந்துகிட்டே சிவனை அடையலாம்னா என்ன குறைச்சல் உங்களுக்கு, இன்னும் ஒரு நன்மை சொல்லணும். இப்ப ஒரு தெளிவா சொல்லிடுற நாயன்மார் பெருமை சாமிகிட்ட போய் கேட்கணும். இந்த ஊர் மேல பாத்தீங்கன்னா சாமி பேர் தாய்மானவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்பாள் பேர் மட்டுவார் கோயில் அம்மன். ரெண்டு பேரும் மேற்கு நோக்கி தான் பார்த்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிவபிராதத்துக்கு தீர்வு தேரும் பொருட்டா அங்க ஒருத்தர் இங்க சரணமணி பெரிய பூஜை பண்ணிட்டு பழைய காலம். அப்ப அங்க ஆண்ட மன்னன் தன்னுடைய ரெண்டு தேவி அவருக்கு அதுல இளைய தேவி இங்க இருக்கிற பூவெல்லாம் பண்ணி சாமி கூடிய பூவை எடுத்துட்டு போயிட்டான். சிபந்தி மன்னன் சாமிக்கு அந்த முனிவர் சாரமா வந்து சொல்றாரு, முறையிடுறார். சாமி யார் பேச்ச கேட்பாரு தெரியுமா? அடியார் பேச்சை தாங்க சொல்லிடுற பாருங்க. நமிநந்தியார் புராணத்துல ஒரு தொடர் வரும். இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்த ஏழுலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார். சாமி எல்லாத்தையும் அந்த உலகத்தையும் தாங்குவான். தாங்க முடியாதவனுக்கு ஒண்ணு உண்டு, அடியார் இடுக்கண் தரியாதா. எல்லாத்தையும் சகிச்சுப்பான். தாளாதரிக்கு மெய்யடியார் இடது தரியே. இதெல்லாம் பெரிய புராண வார்த்தை. உண்மையில நீங்க அன்பு பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை அவன் தனக்கு எடுத்துப்பான். யாரு சாமி? அப்படிப்பட்ட சாமி தான், அப்படிப்பட்ட அம்மை தான். ஆனா அவங்கள்ட்ட கிடைக்கிற பொருள் அம்பாள் ஒரு பங்கு கொடுப்பா, சாமி ஒரு பங்கு கொடுப்பா, ரெண்டு பங்கு கிடைக்கும். அவ்வளவு நால்வர்கிட்ட வரும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், முனிவாசர், நாலு பங்கு கிடைக்கும். சாமிகிட்ட ரெண்டு பங்கு, நால்வர்கிட்ட நாலு பங்கு. இப்ப கவனிங்க, முக்கியமான இடத்துக்கு உங்களை கொண்டு வரேன். நாயன்மார்கிட்ட கொண்டு நிறுத்துறேன். 63 பேர் இருக்கு, 63 பங்கு கிடைக்கும். அவ்வளவுதானா நீங்க தொகையுடைய கணக்கே கிடையாது. அளவற்ற பயன் கிடைக்கும். என்னிருந்த தொகையடியார் இருப்பதனால என்னிருந்தரும் சத்தியம் சத்தியம் சத்தியம். இன்னொரு சொல்ல, இன்னொரு கோணத்துல சாமி போன என்ன பண்ணுவாரு? பரிபாகம் பார்ப்பாரு. பழைய பக்கமும் இருக்க, தவம் இருக்க. முன்னை தவம் எல்லாம் இருந்தா தான் சாமிக்காரர்கள் வாங்க முடியும். அப்பப்ப தவம் பண்ணி வாங்க முடியாது, பழைய தவம் இருக்கும். ஆச்சாரியத்தை போறோம்னு வச்சுங்களேன், சலனம் இல்லாத புத்தி இருக்கான்னு பாப்பாங்க. பாத்தீங்கன்னா வரலாறு புத்தாடு. சிவனேசர் பொண்ண பாம்பு கடிக்க வைக்கிறாரு, அவிநாசி பிராமணருடைய புள்ளைய முதல விழுங்க வைக்கிறாரு, அப்பூதியார் பையனை பாம்பு கடிக்க வைக்கிறாரு. பாத்தீங்கன்னா தெரியும் வரலாறு. பாத்தீங்கன்னா பெரிய புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆச்சாரியர் கும்பிட்றதும் கஷ்டம். ஆச்சாரியர் கும்பிடுறது சோதிச்சு ஏதாவது சலனம் இல்லாம இருக்கமா பாப்பாங்க. எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாம உத்தராக்கமும் திருநீரும் அணிஞ்ச அந்த ஒரு கோலத்துக்காக மனைவியையே கொடுத்தவர் இயற்பகையா, உயிரையே கொடுத்தவர் மெய்ப்பொருளா, தன்னையே கொடுத்தவர் கண்ணப்பிடி வலிச்சே சொல்லிட்டு போலாம். இது அனுபவத்திலேயே நான் பார்த்தேன். எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு உயிர் போற சந்தர்ப்பம் அது. நான் சொல்றது சத்தியம். இப்ப கொரோனா தலைவிரிச்சு ஆடின காலம், ஒரு ஐயாவுக்கு கொரோனா வந்து என்ன செய்யணும் தெரியல. சாமி எல்லாம் கொண்டு பாக்குறேன், பரமாச்சாரியர் கொண்டு பாக்கறேன், நடக்கலாம். சத்தியமா சொல்லணும், சத்தியமா சொல்லணும். அப்ப எந்த ஊர் சாமின்னு சொல்லிடுவோம். திருநனால கண்ண புரட்டிய காரைக்காலமாவும் இருப்பாங்க திருநனா கோயில். அவங்களை கும்பிட்டு அந்த புராணம் படிக்கிற சத்தியமா அவர் அந்த ஆக்சிஜன் தொந்தரவுலாம் இல்லாம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா. நான் அதனால கண்டுபிடிச்ச உண்மை, இப்ப நான் என் கண்டுபிடிச்ச உண்மையை சொல்லிடுவேன். சாமிகிட்ட போனா உத்தரதான் பார்க்க முடியும் சாமியை மட்டும். நால்வர்கிட்ட போனீங்கன்னா நால்வரையும் பார்க்கலாம், சாமியையும் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நால்வர்கிட்ட போனா 2-in-1, நால்வரையும் பார்க்கலாம், சாமியையும் பார்க்கலாம், சாமி அம்பாலையும் பார்க்கலாம். நாயன்மார்கிட்ட போனீங்கன்னா நாயன்மார பார்க்கலாம், அடியார பார்க்கலாம், நால்வரை பார்க்கலாம், சாமி அம்பால பார்க்கலாம். இப்ப எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டவங்க நாயன்மார்கள். இதுக்கு ஒரு சான்று சொல்லிடும். திருஞான சம்பந்தர் திருவாரூர் ஒருவர், அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா, மண்ணு தோரணவாயில் முன்வணங்கி உண்படுவார், தன்னுள் எவ்வகை பெருமையும் தாங்கிய தகைத்தான், பன்னெடும் சுடர் படலையும் பரப்பினை பார்த்து. நல்லா கவனிக்கணும் நீங்க. ஒளி வீசக்கூடிய இடம் அது தேவாசிரிய மண்டலம். இன்னொரு வகையில பார்ப்போம். இது விரண்மன்ற புராணத்துல வர்ற தொடர். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த செய்வ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போச்சு. இவர் அர்த்தம் மட்டும் புரிஞ்சுக்குவோம், நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சைவத்துக்குன்னு பெருந்தன்மைக்கு அளவே கிடையாது. சைவம் மிகப்பெரிய சமயம். அடியார பெருமைக்கு அளவு சொல்ல முடியாது. அத்தனை பெரியவங்க அடியார்கள், பல விதமா இருப்பாங்க. அடியார்களுக்கு எல்லாம் வரையறை சொல்லவே முடியாது. சிரிப்பார், கழிப்பார், தேடிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், நுச்சுவார், வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தார். இந்த சத்தியம் அப்படிதான் இருக்கு. இருக்குடு தோத்திரம், இருக்குடு தோத்திரம் இயம்பினர் ஒருபா, இன்னிசை வீணையருக்கு ஆடினர் ஒருபா, அப்படிதான் இருப்பாங்க. அடியார்களுக்கு நம்ம வரையறை சொல்ல முடியும். ஆனா அத்தனை பேரும் நடமான சிவம் தான். பாடுறவங்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் அழுவாங்க, சில பேர் விளக்கேற்றுவாங்க, சில பேர் குப்பை கோல தகர்த்துவாங்க, சில பேர் யாருக்கா திருமுது வாங்கி கொடுப்பாங்க. அடியார்கள் தராதரம் பார்க்காதீங்க, தயவு பண்ணி பார்க்காதீங்க. அதுக்கு என்ன விதி சொல்றாருன்னா, சீக்கிர ஈரிலாதார் தமக்கு ஈர் ஈர்ன முடிவு. ஈரிலாதார் தமக்கு அன்பு தந்த அடியார், அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமா. அடியார்கிட்ட நமக்கு உயர்வு தாழ்வு கப்பிக்க கூட, கப்பிச்சா ஆபத்து வரும். பிரச்சனை ஒரு புராணத்துல பாருங்களேன், நம்ம அதிபத்த நாயனர் கடல்ல மீன வீசி வீசி, ஆனா ஒண்ணு விட அவரு மீன விட்டு வந்தார், விடாத அன்புடன் என்றும் இருப்பார். அந்த அன்பை விடல, மீனா விட்டார் அன்பை விடல. சிறுத்தொன்ற பாருங்களேன், இத்தன்மையரா நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இருங்கையிலே அத்தன் திருவடி இணைக்கு சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்த அருளுதன். அந்த அன்புக்குத்தான் கவனி வருவான். கவனிங்க, உங்க வீட்டுக்கு அடியார் வந்தாங்கன்னா சந்தோஷமா கொண்டாடுங்க, அதுக்கும் சான்று சொல்லிடுறேன். விடயவந்தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை. உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இதுக்கு மேல எப்படி சொல்றேன் எனக்கு தெரியல. உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கலாம், வாழ்க்கையில நோய் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், இல்லாத யாரு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. நாடாளும் மன்னனுக்கும் இருக்கு, ஒண்ணுமே இல்லாத பிச்சை ஆண்டிக்கே இருக்கு. தீர வழி சொல்றேன், அடியாரை பார்த்தா வணங்க கற்றுக்கொள்ளுங்கள், அவங்கள சுத்தி பலம் வந்து திருத்தொண்ட தொகை பாடுங்கள். சத்தியமா உங்க பிரச்சனை, சத்தியமா தீரும், உடனே தீரும், அதான் முக்கியம். சாமிகிட்ட போனா அந்த வாக்கு அந்த உறுதி நான் தர முடியாது, சாமிகிட்ட போய் கும்பிடுறீங்க அது காலாந்தரத்துலதான் தீரும். ஏன்னா தேவாரம் அப்படி சொல்லுது, இம்மையத்த அம்மை அருளும் நம்பி. இம்மையத்தினா அம்மை தான் தருவோம். அடியார் அப்படி கிடையாது, நாயன்மார்கள் அப்படி கிடையாது. தயவு பண்ணி அவங்க என்ன சாமி ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பார், என்ன பண்ணி அதை பண்ணியா அதை பண்ணியான்னு. நமக்கு அந்த கேள்விக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒண்ணும் பண்ணிக்க மாட்டோம், என்ன சொல்றது கிடையாது, ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டோம். அவங்க சிச்சுன்னு இருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லாம கும்பிட்டு அருள் வாங்கக்கூடிய இடம் அடியார் அடியார் அடியார் நாயன்மார் நாயன்மார் நாயன்மார் திரும்ப திரும்ப நான் வருவோம். இப்ப திருக்கூட்டத்தில் நடுவடைந்தார் சுந்தரர்னு பார்த்தோம், அதுவும் அடிகளாரா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அடியார் நடுவில் இருக்கும் அவருடைய புரியன் சுந்தரர் திருக்கூட்ட நடுவு இருக்காங்கிறத சீக்கிரம் உட்கொண்டுதான் பாடுறார். தொடக்கத்துல கையை சறுக்கம், பின்னால வெள்ளாணி சறுக்கம், நடுப்புற தடுத்தார் கொண்ட புராணம், ஏர்கோன் புராணம், கடலிச்சருவார் புராணம். சுந்தரரை திருக்கூட்ட நடுப்புற வச்சே புராணம் போகுது. அதை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எப்படி பாட்டு போயிருக்கிறார் பாருங்க, மிகப்பெரிய சொன்னேன். அவங்கெல்லாம் பத்தி ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் பேச்சு ஒன்னும் முடிவாகாது. ஆனா மீண்டும் சொல்றோம், விதைய விதைச்சிருங்க உங்க மனசுல. எனக்கு ஒரு ஆசை, நீங்க நாயன்மார நல்லா கும்பிடுங்க, திருப்பி அடுத்த ஆண்டு இதே நாள் நம்ம வருவோம், நம்ம பேசுவோம், நம்ம அனுபவங்களை பகிர்ந்துப்போம். நீங்க நாயன்மார கும்பிட்டவங்களுக்கு சத்தியம் பண்ணி திருநீற்று மேல ஆன, எங்க அப்பம் மேல ஆன, ஆத்தா மேல ஆன சொல்றேன், உங்களுக்கு அருள் சத்தியம் சத்தியம். இதை விட இந்த பாண்டு எழுதி கொடுக்கணுமா, எழுதி கொடுக்கணும் தயார், ரத்தத்துல எழுதி கொடுக்கணும், கையில குண்டூசியை குத்திக்கிட்டு ரத்தத்துல கைது கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவு எனக்கு தெளிவு இருக்கிறதுனால தான் சொல்றேன், தெளிவு இல்லாதவன் சொல்ல முடியாது, தெளிவு இல்லைன்னா பயம் வரும். இதோ அதெல்லாம் சொல்ல முடியாதியா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாத்திரம் சொல்லுவாங்க, பழைய பிராரத்தை வேணா அனுபவத்துலதான் கழியும், உடல் உணா கழி, அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் உடம்புல தூக்கி போடுங்க. நாயன்மாரி சமகால அடியாரை கூப்பிட்டு பாருங்க, எங்கெங்க வருது பிராரத்தை, நாங்க பிராரத்தான் ஒன்னால் தூக்கி அடிச்சுட்டு போலாம். நான் சத்தியம் பண்ணுவேன், நீங்க அடியாரை கும்புறத பழகிக்குங்க, நாயன்மார கும்புறத பழகி. நீங்க போனீங்கன்னா முதல்ல நாயன்மார தான் இருப்பாங்க, தாய்மான போவீங்க, அவங்க அருமையா இருப்பாங்க, ஜம்முன்னு ஒரு பெரிய ஹால், 63 பேர் இருப்பாங்க. இதுல இப்ப நாயன்மார கும்பிட்டா சாமி இருக்காரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கு நான் போய் சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த அம்மா இருக்கா இல்ல, எல்லாத்துக்கும் பெரிய அம்மா, இந்த காரைக்கால் அம்மா, அவங்களதான் கேட்கணும். அவங்கள்ட்ட திருஞான சம்பந்தர் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா தெரியுமா, தொண்டைநாடு போறாரு, திருவூரூர் போறாரு, திருவூர் அடுத்தது ஆலங்காடு வருது. சோ திருஞான சம்பந்தரோட சிவிக காரணங்கள் நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி அப்படிங்கிறாரு, என்னங்க அப்படிங்கிறாங்க, இன்னும் ஊர் வரலீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா இது அம்மா தலையால நடந்த இடம், இறக்கி சிவிக்க நான் இறக்க போறேன் அப்படின்னா, என்னங்க அப்படி சொல்றீங்க. ஆமாப்பா அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, இப்ப பார்த்தா கூட தெரியும் கூழாங்கல்லாம் இருக்கும் அந்த ஊர்ல ஆலங்காடுல பாத்தீங்கன்னா. ஏன்னா அத்தனையும் சிவலிங்கமா காரைக்காலமா பார்த்தது, காரைக்காலமா பார்த்தது, இப்ப காலப்போக்கில் அதெல்லாம் கூழாங்கல்லாம் மாறிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, நம்ம ஆளுடைய பிள்ளையார், இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டி சிப்ப எம்மையாலும் காரைக்காலம். அது நினைச்சு ஊர் அலையில தங்குறாரு, சாமி ராத்திரில கனவுல வர்றாரு, என்னப்பா கோயில்கள் வரலையா அப்படிங்கிற, எப்படி வருவேன், எங்க பாட்டி உங்க அம்மா நீ தலைகளை நடந்து விட்டா நான் எப்படி வர்றது அப்படிங்கிற சம்பந்தம். அப்படியா சரி, நீ சொல்ற ஆட்சி அப்படி நான் அடிச்சுக்கிட்டேன், ஆனா நீ இப்போதும் எனக்கு ஒண்ணு குடுப்பியே என்ன அப்படிங்கிறது பாட்டு பாடுற துஞ்ச வருவாரும் தக்கரா அற்புதமா இருக்கும். தொழுவிப்பாருவிப்போ இது அஞ்சு சீர் கொண்ட பாட்டு, தாள கட்டுமானம் ஜாக்கிரதையா பார்த்துப்பானு, அப்பதான் தாளத்துக்குள்ள ஆடும். இது அஞ்சு சீருடைய பாட்டு. இது மாதிரி இதே மாதிரி சண்டேஸ்வருடைய ஊர் செஞ்சலூர், அங்கேயும் சிறீகில போல இறங்கி நடந்து போற இந்த மரபுகள் எல்லாம் காத்தாங்க, அவங்க பெரியவங்களை மதிச்சாங்க பழைய காலத்துல. இதெல்லாம் இங்க இருக்கு தெரியல, ஒருவேளை இருக்கணுமோ எனக்கு தெரியும். இப்ப நான் இந்த அளவுல அடியார் பேர் நின்று கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம திருப்பி அடிகள்கிட்டே போய் நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அடிகள் ஒன்னு சொல்றாரு, எல்லாரும் சுத்திக்கிட்டே எங்கப்பா எல்லாரும் போறீங்க பதட்டமா அப்படின்னு. இந்த அம்மா பூங்குடி அம்மா பவானிலிருந்து வந்திருக்காளாமே, அவளை பார்க்க வரையோட 10 பேர் ஓடிக்கிட்டான். இப்படி இல்லப்பா, எதுக்கு முந்தி இன்னொன்னு சொல்லணும், அதை சொல்லிடு. காரைக்கால மாட்டை சாமி இருக்காருன்னு சொல்லிட்டு போயிரு. காரைக்காலமா என்ன சொல்றா, எல்லாம் அங்க அவங்க காலத்துல ஓடிட்டு இருக்காங்க, எல்லாரும் கூப்பிடுறோம், எங்க போறீங்க எல்லாரும், சாமியை பார்க்க போறோம், எங்க இருக்காரு சாமி, வானத்துல இருக்காங்க சில பேர் சொல்றாங்க, பூமியில இருக்காங்க சில பேர் சொல்றாங்க, நகரத்துல இருக்கான பல பேர் சொல்றாங்க, எங்க இருக்கானே தெரியலையேங்க. அம்மா கூப்பிடறா, வா வா அப்படிங்கிற கிட்ட போறோம். என்னட பாரு எங்கிட்ட இருக்கான், கவனிங்க, வானத்தான் என்பாரும் எங்க மற்றும் உம்பருகோம் தானத்தான் என்பாரும் தாமங்க, ஞானத்தான் முன் நெஞ்சத்தான் இருண்ட முயல் செய்ய கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பண்ணா. என்ன பாத்துக்க இல்லையா, அம்பாளி சாமி பார்த்தாச்சு போயிட்டு வந்த. இன்னொரு பாட்டிலும் சொல்ற, பிராணவனை நோக்கும் பெருநெறியை பேணி பிராணவன் தன் பேரொருளை வேண்டி பிராணவனை எங்குற்று என்பீர்கள் என்போதுவார் நெஞ்சிலும் இங்குற்றான் காண்பாக்கு எளிது. இதான் கவனிக்கணும், காண்பாக்கு எளிது. நீ அங்கங்க போய் அலைய வேண்டாம், நாயன்மார்கிட்ட போனீங்கன்னா சத்தியமா சொல்லலாம் சாமி எங்க இருக்கிற. இதுக்கு இன்னொரு சான்று சொல்லிடுறேன், இந்த சுந்தரமூர்த்தி சாமிகளை தடுத்து அது மாதிரி பல விதங்கள திருத்தொண்டு பத்தி பாடுறத பத்தி அதுல ஒரு பாட்டு சீக்கிரம் சொல்லுவார். இன்னும் 2-3 தலைக்கு சொல்லிடலாம்னு பாக்குறேன். அதுக்குதான் ஞாலமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நன்னறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செடுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியா அடியார் உடன் யாம் உள்ளது. கவனிங்க சாமி வாக்கு இது, அடியார்கிட்டதான் நான் இருக்கேன். நான் இப்ப உள்ள கேட்பேன், சாமியே அடியார் நடுவில் இருக்கேன்னு சொன்ன பிறகு நீங்க அடியார் நடுவில் இருக்கிற அந்த சாமியை கும்பிடாம அந்த சாமிய நடுவகத்தில வைத்திருக்கிற நாயன்மார்களை கும்பிடாம புறக்கணித்து செல்வது முறையா? இதாயிருக்கு. இது இன்னொரு பாட்டு மேற்கோள் காட்டேன், நம்பியாண்டா நம்பி பாட்டு. தலம் விளங்கும் திருநாவலூர் தனியின் சடையனும் குளம் விளங்கும் புகழோடு உரைப்பர் குவலையத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பயம் விளங்கும்படி ஆரூரனை முன் பயந்தமையே. சிவனுடைய தவம் பண்றாங்கல்ல சிவனுடையார் பெருமக்கள், அந்த தவத்தினுடைய பயன் அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் அவர்கள் கும்பிட வேண்டியவர்கள் நாயன்மார்கள். நாயன்மார்களை கும்பிடாமல் அந்த அருள் தவம் அவர்களுக்கு கிட்டாது. நான் சொல்லல நம்பியாண்டான். அது இந்த வகையில ஓரளவு அடியார் புகட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓரளவு கடைசியில் பல இடத்துல சொல்லிட்டு போவார், உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும் பார்ப்போம். உலகம் உய்யணும்னாலும் அடியார் புகழ், சைவம் நின்று ஓங்கணும்னாலும் அடியார் புகழ். இன்னொரு இடத்துல சொல்வார், எல்லை இல்லா வைத்தொண்டை நீர்மையிலே எல்லா உயிரும் தொடங்கெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை. அது அடியார் அடியாரு பிரிவுரம் முழுக்கவே அப்படித்தான் வரும், ஆரம்பத்திலே அப்படித்தான் சொல்லுவார். பாயிரத்துல அளவில்லாத அடியார் புகழ் கூறுகிறேன், அளவில் ஆசை துறப்பு அறிகிறேன். என்னால சொல்ல முடியாது, மிகப்பெரியவங்க இருந்தாலும் என்னால ஆனதை சொல்லுவோம். திருப்பி திருப்பி போனீங்கன்னா ஒரு சுங்கச்சாவடியில தான் வந்து நிற்கும் பெரிய புராணம். அந்த சுங்கச்சாவடி கட்டணம் கழித்தாம போக முடியாது. அந்த கட்டணம் என்னன்னா வணக்கம், யாருக்கு என்ன நாயன்மார். ஆச்சாரிய பெருமை கொஞ்சம் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கணும். நல்ல செய்தி ஒன்று சொல்றேன்பா, கஷ்டப்பட்டு சாமி கால் கெடுக்க நின்று கும்பிடுறீங்க, சில சமயம் நீங்க போய் நேரத்துல கதவை சாத்தி அதை அவன் முடிஞ்சது போயிட்டு வாங்க அனுப்பிடுறாங்க, ரொம்ப வருந்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுங்க, ஐயோ சாமி பார்க்க முடியல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல வயசுல பால் வாக்குற செய்தி சொல்லுவேன். நீங்க சம்பந்தரையும் அப்பரையும் சுந்தரரையும் அடிகளாரையும் கும்பிட்டீங்கன்னா நான் சத்தியம் பண்றேன், உங்களுக்கு சாமியுடைய திருவடி கிடைக்கும், சாமியுடைய திருக்கையிலே திரு ஓலக்கம் கிடைக்கும். சாமி சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு. அவர் தடுத்தா கொல்லப்பட்ட பிறகு முதமுறை அதிக வர வரிவளர் பூஞ்சோலை சூர் மடத்தின்கண் வண்டொண்ட விரிதெறி நீர் கெடில வடவீரட்டான திரைதாள் புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் விடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்தருளினார். நான் உடனடியாக சொன்னேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிக விரட்டான வராங்க, தடுத்தாட்கொள்ளப்பட்ட பிறகு அங்க திருநாவுக்கரசர் திருக்கரத்தால் உழவாரம் பணி பண்ணிருக்கிறார். அதிகம் திருநாவுக்கரசர் சாமி கிட்ட கலந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப திருநாவுக்கரசர் இல்ல, பூலோகத்துல இல்ல, எங்க இருக்காரு தெரியுமா? நன்னறிய சிவானந்த ஞான வடிவையாகி புகழூர்ல இருக்கார், அண்ணலார் சேவடிக்கு அரசு. ஆனா சுந்தர பெருமான் இந்த பாவனை தான் சைவத்துல முக்கியம், பாவனை ரொம்ப முக்கியம். இது திருநாவுக்கரசர் திருக்கரம் பட்ட இடம், இங்க நான் பாதத்தை பதிக்க மாட்டேன். இந்த பக்தி நமக்கு யாருக்கான வருமானம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சாதாரணமா பக்தி பண்றோம்னு தெரிய வரும். கொஞ்சம் சுய பரிசோதனையும் பண்ணிக்கணும், சுய பரிசோதனை பண்ணினா தான் நம்ம எங்க இருக்கோம்னு தெரிய வரும். நம்மள நாமளே மிச்சிக்கிட்டு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை, மிச்ச வேண்டிய சாமி நம்மளே எப்படி மிச்சிக்க முடியும்? நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன்னா சாமி திருப்பி கேட்பான், நீ எதை பண்ணினேன்னு அவங்க கேட்டு விட்டுருவான். நம்ம அங்க போய் வாயாட முடியாது அல்லவா. இவர் படுத்துட்டாரு அந்த ஊர் எல்லையில, சித்தகோட மரம்னு ஒரு இடம், சுந்தர படுத்துட்டாரு. பக்கத்துல போறாங்கல்ல பரிசனங்க, அவங்க பார்த்தாங்க சாமியே படுத்துட்டாரு எஜமானர்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாம படுத்துட்டாங்க. பாக்குறாரு அதிக வீரட்டேஸ்வரர், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், 16 பதிகம் பெற்ற சாமி அவர். 16 பதிகம் பெற்ற சாமி சைவத்துல ரெண்டு பேர், ஒருத்தர் ஐயாரப்பர், ஒருத்தர் அதிக வீரட்டேஸ்வரர். 16 பதிகம். இந்த சாமி வர்ற சுந்தரத்தை போய் அவருடைய திருமுடியில பாதத்தை பறிச்சு படுத்துட்டார். யாரே சாமி, இங்க தலையில ஏதோ நெருடுது. சுந்தர பாக்குற பார்த்தா கிழவர், கிழவர் யாரு சாமி அதிக வீரட்டேஸ்வரர். அது என்ன என்னையா அப்படி பண்ணிட்டீங்க, காலைய தலையில வச்சுட்டேன் அப்படியாப்பா. திசை தெரியா வகை செய்தது என்னுடைய மூப்பு. அப்ப வயசாயிட்டுப்பா கண்ணு தெரியல அப்படியா, உன்ன சண்டைக்கு போல சுந்தரம், சரி பரவாயில்ல சொல்லிட்டு வேற இடத்துல படுகிற. திருப்பியும் போய் இதே மாதிரி பண்ணு. இப்ப சுந்தரம் கொஞ்சம் கோபம் வருது, இங்க என்னை பலகாலம் விதித்தனை நீ யார் சொல்ற சாமி? கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ என கறந்தான் பாடம் சொல்றாரு. தோமானை அறியாத சாதியா உளரே. எஜமான தெரியாத ஜாரியாரு இருக்கானா? நான் எஜமான தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன் கவனிங்க. நான் உருக்கரமான படிவம், உருக்கமா இருக்கும். அப்ப இல்லையா நம்ம என்ன கத்துக்கிட்டோம் கவனிங்களே, சாமி என்ன சொல்லிக்கணும்? என்னடா சுந்தரா நம்மளை பார்க்கப்படாதா? நான் கேசன் தொண்டு பண்ணிதான் 30 வருஷம் ஆயிடுச்சு, நீ உள்ள வரலாமே, அடிய உள்ள வாடா. சொல்லலையே கவனிங்கோ கவனிங்கோ கவனிங்கோ அடியார் பெருமக்களே கவனிங்கோ, தயவு பண்ணி கஞ்சி கேட்கற இது முக்கியமான இடம். நாவுக்கரசரை கும்பிட்டு சிவன் கோவிலுக்கு கூட போகாம புறக்கணித்தார் சுந்தரர். புறக்கணித்த சிவான் சிவபெருமான் தேடி வந்து பூங்கட பாதத்தை படிய வைத்தார். நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அப்பரை கும்பிட்டா ஐயனுடைய திருவடி கிடைக்கும். புரிஞ்சுக்கணும், கஷ்டப்பட்டு சொல்றேன், நீ தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டாம், உங்களுக்கு எளிதா நான் எடுத்து கொடுக்குறேன், கேட்க மாட்டேங்கிறேல, தயவு பண்ணி கேளுங்க. நாளைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது, இவ்வாய்ப்பு தப்பினால் இவ்வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. திருச்சாப்பள்ளி திருமண மன்றம் போட்ட பிச்சையில தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவங்க போட்டாங்க பிச்சை. அவர் வாழ்க, மூக்க பிள்ளை ஐயா வாழ்க, அவர் குடும்பத்தார் வாழ்க, அவர் வாரிசுகள் வாழ்க, குருமா சன்னிதானம் வாழ்க, தொண்டாற்றி அத்தனை பேர் வாழ்க, வந்த அடியார்கள் வாழ்க, வராது அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணி அடியார்கள் வாழ்க.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு இறப்பும் பிறப்பும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

சென்ற வகுப்பில் நாம் பார்த்த 10வது பாடலில் அன்பருக்கு அன்பான மெய்யன் அவன் ஆனந்தமோனன் அருள்குருநாதன் தம்பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தானறிந்தேன் மனம்தான் இறந்தேனே. இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இதில் யார் நம்மிடம் வந்து கேட்கின்றாரோ அவருக்குத்தான் நாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்கின்ற முறையை குறிப்பிட்டார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஆனந்த மோனன், ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்தில் இருக்கின்ற பிரம்மத்தில் நிலை பெற்ற அருள்குருநாதர் எனக்கு அனுகிரகம் செய்தார், என்னை நான் அறிந்தேன், அதன் விளைவாக மனம்தான் இறந்தேனே என்று சொன்னார். நாம் இந்த மனம் இறந்தல், மனமானது இறந்து விடுதல், மனோநாசம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். வேதாந்தத்தில் இது ஒரு முக்கியமான கருத்து. மனோநாசம், மனது அற்ற நிலை, மனது இறத்தல் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தவறாக எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், மனம் இந்த உலகத்தை பார்க்காமல் எப்பொழுதும் சமாதி என்ற அனுபவத்திலேயே இருத்தல் தான் மனோநாசம், அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவல்ல. மனோநாசம் என்றால் பொதுவாக நம்முடைய மனம் நம்மை பந்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற, நம்முடைய மனம் பொதுவாக நமக்குள் விருப்பு வெறுப்பு இவைகளையெல்லாம் கொடுத்து பந்தப்படுத்துகின்றது. அப்படி பந்தப்படுத்துகின்ற தன்மையை மனதிலிருந்து நீக்குதல், அதுதான் மனோநாசம். ஒரு பொருளினுடைய முக்கியமான தன்மையை அந்த பொருளிடமிருந்து நீக்கிவிட்டால் அந்த பொருள் அழிந்து விடுவதாக நாம் சொல்லலாம், அதில் தவறில்லை. ஒரு விதையினுடைய முக்கிய செயல் மரமாக வருதல். அந்த விதையை நாம் வறுத்து விட்டால் அந்த விதை நாசத்தை அடைந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனா அந்த விதை நம்ம பார்க்கின்றோம், எல்லாம் இருக்கு, அதற்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தியை எடுத்து விட்டால் அந்த விதையினுடைய அழிவுக்கு சமம். அதுபோலதான் நம்முடைய மனம் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த துயரத்தை கொடுக்கின்ற மனதை நாம் நீக்கிவிட்டால் அது மனோநாசம். இது வந்து முக்கியமான கருத்து என்பதால் இந்த வகுப்பிலையும் நாம் ஞாபகப்படுத்தினோம். இனி நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 11வது பாடல். இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. மிக எளிமையான பாடல். இதனுடைய பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில். எனக்கு பிறப்பு இறப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த சம்சாரம், இதைத்தான் வேதாந்தத்தில் சம்சாரம் என்று அழைக்கின்றோம். சம்சாரம் என்ற சொல்லுக்கு வேதாந்தத்தில் ஒன்று மனதில் அனுபவிக்கின்ற துயரம், இனி ஒன்று பிறப்பு இறப்பு. நம்ம மனதிற்குள்ள அனுபவிக்கின்ற ஒரு வெறுமை, ஒரு நிறைவின்மை, அதையே நம்ம சம்சாரம் என்று சொல்கின்றோம். பிறகு நாம் மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை, அதையே நம்ம சம்சாரம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த முதல் இரண்டு வரியில் சம்சாரம் என்றால் என்ன என்பதை சொல்லி, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது என்று நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். சம்சாரம் என்றால் என்ன என்பதை விளக்குகின்றார். இறப்பும் பிறப்பும் பொருந்த. பொருந்த என்றால் இங்கு கூடிய என்று பொருள். பிறப்பும் இறப்புமாகி இருக்கின்ற, பிறப்பிறத்தல் இறத்தல், வேறு சரீரத்தை எடுத்து பிறத்தல் பிறகு இறத்தல், இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற சம்சாரமானது. இப்ப சம்சாரத்தை வர்ணிக்கிறார். பிறப்பும் இறப்பும் கூடியிருக்கின்ற இந்த சம்சாரத்தை, இந்த சம்சாரமானது எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில். இது எனக்கு எப்படி வந்தது என்று நான் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு எவ்வண்ணம் வந்ததுன்னா எந்த காரணத்தினால் வந்தது, இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏன் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் என்றால் நான் நினைத்து பார்க்கையில். பிறகு அடுத்த இரண்டு வரியில் இந்த சம்சாரத்துக்கு என்ன காரணம், எதனால் இந்த சம்சாரம் வந்தது என்று நான் கண்டுகொண்டு விட்டேன்
என்று அதை கூறுகின்றார். இப்படிப்பட்ட சம்சாரம் எப்படி வந்தது என்று நான் எண்ணி பார்க்கையில் என்ன கண்டுபிடித்தாராம், எனக்கு சம்சாரம் எப்படி வந்ததாம் சொல்கின்றார். மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. ரொம்ப அழகா தெளிவா சொல்ற, மறப்பும் நினைப்புமாய் நின்ற இந்த இரண்டு சொற்கள் நம்முடைய மனதிற்கு அடைமொழி. இப்படிப்பட்ட மனம் அப்படின்னு சொல்ற, எப்படிப்பட்ட மனம், மறப்பும் நினைப்புமாய் நின்ற. நினைப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மனதுக்குள்ள நினைச்சு பாக்கிறது, மறப்பும்னா சிலதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம மனதினுடைய சுபாவம் இப்படி, சில சில விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கு, சில விஷயங்களை மறந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட தன்மையுடைய, நினைக்கின்ற மறக்கின்ற தன்மையுடைய, நின்ற என்றால் அப்படிப்பட்ட தன்மையுடைய, அது மனதுக்கு ஒரு அடைமொழி. இப்ப சிலதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு வச்சிருக்கோம், சிலதெல்லாம் மறந்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற பிறகு மனதிற்கு இனியொரு அடைமொழி கொடுக்கிறார், வஞ்சம். வஞ்சமான, வஞ்சிக்கின்றான் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா, வஞ்சம்னா ஏமாற்றுகின்ற. வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. இந்த சம்சாரம் எப்படி வளர்ந்தது என்றால், எனக்கு வந்து என் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மனதினால் வந்தது. இங்க வந்து மனசுனாலதான் எனக்கு சம்சாரம் வந்தது. அந்த மனது வந்து மாயா மனம் அப்படின்னு சொல்றார். இந்த மாயையான மனம் எப்படிப்பட்ட மனம், வஞ்சமான மனம். இந்த வஞ்சம் அப்படிங்கிற சொல்ல நம்ம மாயைக்கும் அடைமொழியா எடுத்துக்கலாம், வஞ்ச மாயா, நம்ம ஏமாத்திர மாயைன்னு எடுத்துக்கலாம், அல்லது வஞ்சமான மனம், நம்ம ஏமாற்றுகின்ற மனதினால் வளர்ந்தது தோழி. அப்ப இந்த பாடல்ல என்ன கருத்தை தாயுமானவர் நமக்கு கொடுக்கின்றார் என்றால், இரண்டே கருத்து. முதல் இரண்டு வரியில் சம்சார சொரூபம், சம்சாரம் என்றால் என்ன. அடுத்த இரண்டு வரியில் சம்சார காரணம், என்னுடைய இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன. இந்த ரெண்டு கருத்து தான் இந்த பாடலில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்ப இந்த ரெண்டு கருத்தினுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ரெண்டு சாதாரண கருத்தல்ல, வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான கருத்து. வேதாந்தத்துல சில கருத்துக்கள், சில டாபிக் இருக்கும், தலைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமாக விசாரம் செய்யப்படும். அதுல மிக முக்கியமானது இந்த ரெண்டு தலைப்பு தான், சம்சார சொரூபம், சம்சார காரணம். எது சம்சாரம் அப்படிங்கறது ஒரு கருத்து. இரண்டாவது வந்து இந்த சம்சாரத்திற்கு காரணம் என்ன. எது சம்சாரம்ங்கிறதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். காரணம் என்னன்னா, எது சம்சாரமோ அத சம்சாரம்னு நம்ம உணராம இருப்போம். எது நமக்கு அனர்த்தமோ, எது நமக்கு நல்லதல்லவோ, அது நல்லதல்ல என்றே நாம் உணராமல் இருப்போம். சில சமயங்கள்ல அதை உணர்ந்த போதிலும் அது எதனால வந்ததுன்னு தெரியாம இருப்போம். இப்ப உடலுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அந்த நோய் இருக்குன்னே தெரியாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி. ஒரு கால் தெரிந்து விட்டால் அது ஏன் வந்ததுன்னு தெரியவில்லை என்றால் பிறகு அதை நம்ம நீக்கிறதுக்கு நம்மால முடியாது. அப்படி இந்த சம்சாரத்தை நம்ம நீக்க வேண்டும் என்றால் இந்த சம்சாரத்தினுடைய காரணத்தை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். பிறகு சம்சாரத்தை நீக்கணும்னா என்ன சம்சாரம் என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டு கருத்துக்கள் தான் இந்த பாடலினுடைய மையமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது என்று நான் யோசித்து பார்க்கையில் இந்த மாயை, மாயா மனதால், வஞ்ச மனதால் வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இனி முதல் கருத்துக்கு செல்வோம். பிறகு மனதை பற்றி எப்படி காரணம்ங்கிறத பிறகு விசாரம் செய்யலாம். இப்ப முதல் கருத்துக்கு சென்றால், சம்சாரம் என்றால் என்ன. இங்க ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டார், இறப்பும் பிறப்பும் பொருந்த. இறப்புடனும் பிறப்புடனும் இருப்பதுதான் சம்சாரம். எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்ற. இப்ப சம்சாரம் என்றால் என்ன, பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு அழகான உபனிஷத், அதுல வந்து சம்சாரத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கின்றது. எப்படி என்றால், சாந்தோக்கிய உபனிஷத்திலையும் இந்த வர்ணனை வருகின்றது. சரீரம், அதுதான் சம்சாரமா. சரீரம் என்றால் ஷரீரத்துடன் கூடியிருத்தல் சம்சாரம்.
உடலுடன் இருக்கிறது தான் சம்சாரமேவா. காரணம் என்ன என்றால், இந்த உடலுடன் நாம் கூடியிருந்தால் பிரியம் அப்பிரியம் என்கின்ற இரண்டு நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும் என்று உபனிஷத் வர்ணிக்கின்றது. சரீரகும் வாவசந்தம் பிரியா பிரியே ஸ்பிருஷதகங்கிறது வாக்கியம். உடலுடன் கூடி இருப்பவனுக்கு பிரியமும் அப்பிரியமும் தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்ம இந்த உடலோட இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு பிரியமான சிலதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. பிரியமானன்னா உடலுக்கு உகந்தது சிலது இருக்கு. இந்த உடலுக்கு உகந்தது அல்லாதது, உடலுக்கு ஒவ்வாதது சிலது இருக்கு. அதனால நம்ம தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இப்ப மனித உடல்னு சொன்னா எலி இருக்கு, பாச்சை இருக்கு, இதெல்லாம் உகந்ததான்னா இதெல்லாம் உகந்தது அல்ல. ஒரு கால் நம்ம பாம்பு உடல் எடுத்தோம்னு வச்சுக்குவோமே, அந்த எலிதான் என்ன நமக்கு வந்து சாப்பாடு. இப்ப வந்து உகந்ததா இருக்கிற சாப்பாடு வேற, ஆனா பாம்பு சரீரம் எடுத்துட்டோம்னா நமக்கு எது உகந்ததல்லவோ அப்படி இருக்கிற சில பொருள்கள் எல்லாம் அந்த உடலுக்கு உகந்ததா இருக்கு. ஆனா இந்த உடலை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகமே இந்த உடலினுடைய அடிப்படையில பிரிக்கப்பட்டு விடுகிறது. இதெல்லாம் எனக்கு வேண்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிரியமானது, இது எனக்கு பிரியமல்லாதது. இந்த பேதம், இதனால நம்ம ஏன் தாக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா இந்த உடலினால். அப்ப எவ்வளவு காலம் உடல்னு இருக்கின்றதோ அவ்வளவு காலம் பிரியம் அப்பிரியம், நமக்கு வேண்டத்தக்கது வேண்டாத்தது என்கின்ற வேற்றுமை இருக்கும். நம்ம விரும்புறமோ இல்லையோ சில சமயங்கள்ல வேண்டித்தது வரும், சில சமயத்துல வேண்டாத்தது நமக்கு வரும். அப்படி சுகதுக்கத்தினால் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்படி நமக்கு வந்து மூன்று சரீரங்கள் சாஸ்திரம் கூறுகின்றது. நம்ம அனுபவிக்கிற இந்த ஸ்தூல சரீரம், பிறகு நம்முடைய மனம் சூக்ஷ்ம சரீரம். இந்த உடலுக்கு பிரியம் அப்பிரியம் இருக்கு, அதே போல மனசுக்கும் பிரியம் அப்பிரியம் இருக்கு. மனதுக்கு விரும்பத்தக்கது சிலது இருக்கு, மனதிற்கு விரும்பத்தகாதது சிலது இருக்கு. நம்ம விரும்புறமோ இல்லையோ சில சமயம் விரும்பத்தக்கது வருகின்றது. விரும்பத்தக்கத நம்ம என்னைக்கு விரும்புவோம், அதனாலதான் பிரியம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஆனா சில சமயங்கள்ல நம்ம விரும்பாததை கேட்க வேண்டித்தது இருக்கு, பேச வேண்டித்தது இருக்கு, பார்க்க வேண்டித்தது இருக்கு. இப்படி இந்த உடல், இந்த மனம், பிறகு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கின்ற காரண சரீரம், இந்த மூன்று சரீரம். இந்த மூன்று சரீரம் எப்படி துயரத்துக்கு காரணம்னு நமக்கு தெரி கேட்கலாம். இந்த ஸ்தூல சரீரத்தோட நான்கிற அபிமானம் வைக்கும் பொழுதுதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமே நமக்கு புலப்படுகின்றது. இந்த பெரிய உலகம் எதனால வந்ததுன்னா, உலகம் பெருசல்ல, நம்மளுடைய உடல் தான் உலகத்தை விட பெருசு. அந்த உடல்ல அபிமானம் வச்ச உடனே இந்த ஸ்தூல பிரபஞ்சமே நமக்கு வந்து விடுகிறது. சரி, நான் இந்த பெரிய உலகம் இருக்கே, இது எனக்கு அனர்த்தமா இருக்கு, இந்த உலகத்திலிருந்து நான் முழுமையாக வேறு இடத்துக்கு செல்லணும்னா நமக்கு ஒரே ஒரு எளிமையான வழி இருக்கின்றது. இந்த ஸ்தூல உடல் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம், இந்த உலகம் நமக்கு இல்லை. கனவு நிலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோமே, இந்த உடல் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம், இந்த உலகமும் நம்மை விட்டு சென்று விடுகிறது. ஆனா என்ன ஆகின்றது, இத போல ஒரு பொய்யான ஆனா அந்த நேரத்துல மெய்யாக தெரிகின்ற கனவு உலகம் வந்து விடுகிறது. அப்படி ஒரு உலகத்துல சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றோம். எனக்கு அதுவும் வேண்டாம் என்று விரும்பினால், கனவையும் நம்ம விடணும் என்றால் நம்முடைய மனதில் இருக்கிற அபிமானத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும் பொழுது அறியாமையில மட்டும் இருக்கின்றோம். இந்த கனவு உலகமும் இல்லை, அதாவது மானசமான உலகமும் இல்லை, ஸ்தூலமான உலகமும் இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்சா சூக்ஷ்ம உலகம் நமக்கு வந்து விடுகிறது, ஸ்தூல உடல் அபிமானம் வச்சா ஸ்தூல உலகம் வந்து விடுகின்றது. இவைகள் எல்லாம் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பிறகு என்ன ஆகின்றது, மீண்டும் பிறத்தல், மீண்டும் இறத்தல், இதற்கெல்லாம் நம்ம பாவ புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த சம்சாரம் தொடர்கிறது. அப்போ சம்சாரத்தினுடைய சொரூபம் என்ன என்றால், பிறப்பு இறப்பு சரீர சங்கத்துடன் இருத்தல், இதுதான் சம்சாரம். இப்ப வந்து இங்க தாய்மானவர் என்ன கேட்டார், இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது, நான் வந்து
பிறந்து இறந்து துயரப்பட்டு கொண்டு பிரியம் அப்பிரியம்னு உலகத்தை பிரிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இது எனக்கு ஏன் வந்தது என்று நான் நினைத்து பார்த்தேன், அப்படியே ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் எனக்கு வந்து என்னுடைய மனசுதான் இந்த சம்சாரத்தை கொடுக்கின்றது என்று நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். பிறகு அதனால என்ன ஆச்சுன்னா அடுத்த பாடல சொல்லுவார். பிறகு என்னுடைய குரு என்ன செய்து எனக்கு சம்சாரத்தை எப்படி நீக்கினாருங்கிறத பிறகு சொல்ல போகின்றார். இனி நம்ம இரண்டாவது கருத்துக்கு வருகின்றோம். இப்ப முதல் கருத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். முதல் கருத்து வந்து சம்சார சொரூபம். சம்சார சொரூபம்ங்கிறது உடலோட அபிமானம் வச்சு உலகங்கள் இருக்கின்ற சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து பிறத்தல் இறத்தல் இப்படிப்பட்ட வாழ்க்கை. இனி அடுத்த கருத்துக்கு வந்தா, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம், இந்த துயரத்தை நான் அடைந்ததற்கு என்ன காரணம், இந்த உடலை நான் அடைந்து இப்படி சம்சாரம் வளர்ந்திருப்பதற்கு என்ன காரணம், அதை வந்து இங்க ரொம்ப அழகா சொன்னார், மனதினால் அப்படின்னு சொன்னார். இந்த மனதிற்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், வஞ்ச மாயா மனதினால். பொதுவா நம்ம யாரைய வஞ்சிக்கின்றார்கள்னு சொல்லுவோம், நம்ம மற்றவங்க யாராவது ஏமாத்திட்டா அவர்கள் மீது நமக்கு கோபம் வந்துடும். உன்னை நான் நம்புனேன், நீ என்ன ஏமாற்றி விட்டாய். ஒரு பிசினஸ்ல போறோம், அல்லது உறவினர்கள் சிலர் சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம கிட்ட சொல்லி அதற்கு எதிர்மாறாக நடந்து இந்த உலகத்தின் மீதுதான் நாம் வந்து வஞ்சனையெல்லாம் சுமர்த்தி இருக்கின்றோம். நீ என்ன ஏமாத்திருக்கேன், அவன் என்ன ஏமாத்திருக்கேன், அதனால அவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா உலகத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு அனுபவத்தில் அது உண்மையாக தெரிந்தாலும் நம்மை உண்மையில் ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் யார், இங்க தாயுமானவர் சொல்றார், நம்முடைய மனசுதான், உன்னுடைய மனதுதான் உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் கீதையில பகவான் சொன்னார், மனதுதான் உன்னுடைய நண்பன், உன்னுடைய மனதுதான் உன்னுடைய பகைவன். நம்ம வந்து எங்கேயோ நண்பன் பகைவன் நினைச்சிட்டு இருக்கோம். பந்து ராயத்ம பந்து, உனக்கு வந்து நண்பனா இருக்கிறது உன்னுடைய மனசுதான், உனக்கு பகைவனா இருக்கிறது உன்னுடைய மனசுதான். அப்ப அடுத்த கேள்வி வருது, எப்படிப்பட்ட மனது எனக்கு பகைவன், எப்படிப்பட்ட மனது எனக்கு நண்பன்னு சொன்னா, நம்மைய வஞ்சிக்காத மனம், நம்மைய ஏமாற்றாத மனம் நமக்கு நண்பன், நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற மனம் நமக்கு பகைவன். இந்த மனது நம்மைய ஏமாற்றுவதன் மூலம் தன்னையும் ஏமாற்றிக் கொள்கின்றது. அப்படி இந்த மனது. பிறகு மாயா மனதினால், மாயைன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த மாயைங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து வேதாந்த சாஸ்திரத்துல பிரம்மத்தை சார்ந்திருக்கின்ற மாயா அப்படின்னு ஒரு தத்துவம். அந்த அர்த்தத்தை நம்ம இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா, மாயைங்கிற இடத்துல மாயையிலிருந்து தோன்றியன்னு பொருள் எடுத்துக்கணும். மாயையிலிருந்து உருவான இந்த மனதினால், மாயா மனம்னா மாயா காரியமான மனம் அர்த்தம். காரணம் என்னன்னா, மாயையிலிருந்து தான் பஞ்சபூதங்கள் தோன்றின, பஞ்சபூதங்கள் இருந்து தான் மனது உடல் உலகம் எல்லாம் தோன்றின. இப்ப மாயா மனம் அப்படிங்கிறதுக்கு இறைவனை சார்ந்திருக்கின்ற இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற மாயைய பொருளா எடுத்துட்டோம்னா, மாயையிலிருந்து தோன்றிய மனம்னு பொருள் கொள்ள வேண்டும். ஆனா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு பொருளும் மாயா என்ற சொல்லுக்கு இருக்கு. அது என்னவென்றால், சில பேர் இந்திரஜாலம்னு சொல்லி சில மாயா காரியம் மேஜிக் செய்வார்கள், நம்ம எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்த இந்திரஜாலம்னு சொல்லி சிலதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி சில மேஜிக் பண்ணுவார்கள். அவங்கள சமஸ்கிருதத்துல மாயாவி அப்படின்னு சொல்ற, அதாவது உள்ள ஒன்னை வச்சுட்டு வெளியே ஒன்ன காட்டுவார்கள். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சாதாரணமா பார்க்க முடியாததை அவர்கள் செய்து காட்டுவார்கள். ஆனா அது உண்மை அல்ல, அப்படி எல்லாம் உண்மையா இருக்க முடியாது. ஒரு சிறிய கிளாஸ் எடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி அதிலிருந்து ஊத்துவார்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா அது ஏதோ அவங்க ஒரு ட்ரிக் செய்கிறார்கள், அப்படி செய்வங்களை மாயாவின்னு சொல்ற. அப்படிப்பட்ட மனம் அப்படி ஒரு பொருள் எடுத்து கொள்ளலாம். அப்படி பொருள் எடுத்த என்ன ஆகுதுன்னா, இந்த மனசு வந்து என்னை வந்து அப்படியே ஏமாத்தி கொண்டே இருக்கின்றது. அப்படி வஞ்சமாக என்னை வஞ்சிக்கின்ற, என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மனதினால்தான் இந்த சம்சாரம் வந்தது. இது வந்து நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இந்த மனதுதான் காரணம், என்னுடைய சம்சாரத்திற்கு காரணம்னு சொல்கின்றார். இப்ப நம்ம அப்படியே ஆராய்ச்சி செய்து கொண்டு போவோம்.
நம்முடைய சம்சாரத்திற்கு மூல காரணம் என்ன, படிப்படி ஆராய்ச்சி செய்து கொண்டு சென்றால் என்னுடைய மனதில் நான் அனுபவிக்கின்ற கஷ்டத்துக்கு துயரத்துக்கு என்ன காரணம். இப்ப வந்து ரொம்ப மேலோட்டமா என்ன காரணம்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப ஒருவர் அழைச்சு உங்க மனசுல ஒரு நேரத்துல துயரம் வருகிறது, அந்த துயரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? இந்த சூழ்நிலை தான், இந்த பொருள் வந்தது, இந்த மனிதர் வந்தார், இப்படி பேசினார், நான் துயரப்பட்டேன் என்று வெளியுள்ள விஷயங்களைத்தான், பொருள்களைத்தான் துயரத்துக்கு காரணமாக சொல்லுவோம். அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்? அது வந்து முதல் காரணம், கிராஸ் ரீசன் கேதுன்னு சொல்றது. கிராஸ்னா ரொம்ப மேலோட்டமா பார்க்கல, நமக்கு அதுதான் காரணமா தெரியும். பிறகு நம்ம வந்து அதுக்கு சில தர்க்க ரீதியாமும் சொல்லுவோம், இந்த பொருள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு துயரம் இல்லை, இந்த பொருள் வந்தவுடனே எனக்கு துயரம் வந்தது, ஆகவே இந்த பொருள் தான் துயரத்துக்கு காரணம்னு சுலபமா சொல்லி விடலாம். இப்போ ஒருவர் நமக்கு ரொம்ப பிடிக்காதவர், நமக்கு ஆகாதவர், அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே என்னாச்சு, நம்ம பிபி எல்லாம் கொஞ்சம் ஏறியாச்சு. காரணம் என்ன, அவர் வந்த ஏதாவது தேவையில்லாத நாலு வார்த்தையை சொல்லிட்டு ரகல பண்ணிட்டு போவார். அப்ப நம்ம என்ன முடிவு பண்றோம், அவர் தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். அல்லது ஒரு பொருள் நான் விரும்பி வைத்துக் கொண்டிருந்தேன், அந்த பொருள் நாசமாயிடுது, யாராவது எடுத்து விட்டு சென்று விட்டார்கள், அல்லது ஒரு நான் விரும்பின பொருள் எனக்கு கிடைக்கல, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை தான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து முதல்ல ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் நம்ம அப்படியே படிப்படியா போக போறோம். கடைசி அப்படியே டீப்பா கிணத்துக்குள்ள போறது போல இப்ப மேல இருந்து அப்படியே உள்ள போய் போய் கண்டுபிடிக்க போறோம். இனி அடுத்தபடியே என்ன சொல்லலாம், பொருள் வந்து துயரத்துக்கு காரணம்னு நீங்க சொல்றதை விட அந்த பொருளோட நீங்க சம்பந்தம் வச்சதுனாலதான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லலாமா? இப்போ ஒருவர் வர்றார், அவர்கிட்டயே துயரம்ங்கிறது கிடையாது, எந்த பொருளுக்குமே துயரம்னு பேர் கிடையாது, அதே போல எந்த பொருளுக்குமே சுகம்னு பேர் கிடையாது. கடையில போய் கொஞ்சம் இன்பம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர முடியாது, சுகம் வந்து கால் கிலோ கொடுங்கன்னு வாங்க முடியாது. அப்படி அதே போல துக்கம் கொடுங்க கால் கிலோ, அதை வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டுல போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி எந்த பொருளுக்குமே சுகம் துக்கம்னு கிடையாது. பிறகு அதோட சம்பந்தம் வைக்கும் பொழுதுதான், அதோட நம்ம